0: சந்திப்பு எப்படி தெரியுமா நடக்கும்? அத நடக்க திட்டம் போடுறவர் ரெண்டு சுவாமி, ஒருத்தர் புப்பிடம் கொண்டார், மற்றவர் புகழூர் கோணப்பெருமான். அவங்க திருவள்ளத்துல செய்யறாங்க இந்த ரெண்டு பெருமக்களும் சந்திக்கணும். இப்ப பிள்ளையார் இந்த ரெண்டாவது சந்திப்பில் அவர் வயது 10, அவருக்கு வயது 73. மூணாவது சந்திப்பு பூந்துருத்தில் நடந்து, இவருக்கு வயது 15, அவருக்கு 78. இன்னும் ஒரு வருஷத்துல திருஞான சம்பந்தர் ஜோதியில கலந்துட கூடாது. இந்த மாதிரி மனசுக்குள்ள வரையறைப்படுத்திக்கிட்டோம்னா சரி, இந்த இனிது விளங்கும்.
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: இனி தர்மத்தை பின்பற்றாதவர்களுடைய கதி என்ன என்றால் பாபம். அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஏன்னா நம்ம நல்லதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அவர்களை நம்ம இதோடு விட்டு விடலாம். நம்ம எங்க போயாகணும்? மோட்சத்து வரைக்கும் ஒரு மனிதன் என்னென்ன பாதையை கடந்து செல்கிறான்னு போய் ஆகணும். அதனால தர்மத்தை பின்பற்றாதவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா நரகத்துலதான் போய் நிற்போம். அதனால அதை நம்ம விட்டு விடலாம். தர்மத்தின்படி போகத்திற்குள் இருப்பவர்களை முதல்ல இப்பொழுது நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இவர்கள் போகத்தையே இன்பத்தையே குறிக்கோளாக கொண்டிருந்தாலும் தர்மத்தை இடையில் வைத்த காரணத்தினால் அந்த தர்மத்தின் பலனாக இவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது? போகம் கிடைக்கின்றது. அந்த போகத்தோடு தர்மத்தின் பலனாக ஒரு விதமான விவேகம் இவர்களுக்கு கிடைக்கின்றது. இப்ப முதல் படியில் இருந்தவன் யார்? விஷயி. இந்த விஷய நம்ம தர்மப்படி விஷயி, தர்மப்படி இன்பத்தை நாடுபவனை மட்டும் எடுத்துட்டோம். அவன் அடுத்ததாக தர்மத்தின் பலனாக விவேகியாக மாறுகின்றான். இப்ப யார் யாரா மாறுகின்றார்கள்? விஷயி விவேகி பவதி. விஷயி என்பவன் போகத்தை நாடுபவன், இன்பத்தை நாடுபவன். ஆனால் அவன் தர்மப்படி நாடியுள்ளான். அந்த தர்மத்தினுடைய பலன் காலப்போக்கில் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கலாம் அல்லது பல காலங்கள் ஆயிருக்கலாம். அந்த தர்மத்தின் பலனாக, தர்மத்துக்கு ரெண்டு பலன், ஒன்று பொருள்களை இவனுக்கு கொடுக்கிறது, இனி ஒன்று இவனுக்கு ஒரு விதமான அறிவை கொடுக்கின்றது. அறிவுடையவன் ஆகின்றான். மனிதன் சொன்னாவே அறிவுடன் பகவான் படைச்சிருக்கார். அந்த அறிவு அதர்மத்தினால் பாபத்தினால் மூடப்பட்டிருக்கின்றது. இப்புண்ணியத்தினால் தர்மத்தினால் அந்த அறிவானது செயல்பட துவங்குகின்றது. ஆகவே அவன் விவேகியாக மாறுகின்றான். இது ஒரு பெரிய சித்தல்லவா? இது ஒரு பெரிய மாற்றம், பெரிய ப்ரமோஷன் போல. ஒரு பெரிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு இவன் உயர்ந்துள்ளான். இனி விவேகி என்றால் என்ன? அறிவுடையவன் என்றால் என்ன? முதல்ல அறிவுடையவன்கிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு பொருளினுடைய தன்மையை சரியாக புரிந்து கொண்டவன் அறிவை உடையவன். யார் அறிவை உடையவன் என்றால், எந்த பொருளினுடைய எந்த தன்மை எப்படி இருக்கிறதோ அப்படி புரிந்து கொண்டால் அவன் அறிவை உடையவன். இப்ப ஒரு பஸ் இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன பொருள் இருக்கு, அதனுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுட்டா அவன் அதை பற்றி அறிவை உடையவன். அப்படி அறிவை உடையவன் யார் என்றால், ஒரு பொருளினுடைய தன்மையை சரியாக புரிந்து கொண்டவன். அறிவற்றவன் யார்னா, விபரீதமாக புரிந்து கொண்டவன். சரியா புரிஞ்சுட்டா அறிவு இருக்கு, விபரீதமா புரிஞ்சுட்டா அவன் அறிவற்றவன். இனி இந்த முழு உலகத்தினுடைய தான் லட்சியமாக கொண்டுள்ள போகத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டவன் தான் விவேகி. எதை நான் நாடணும், எதை நான் அடையணும்னு நினைச்சு அதற்காகவே காலம் உட்சக்தி அனைத்தையும் இவன் செலவிடுகின்றான். அந்த லட்சியத்தை பற்றிய அறிவு இவனுக்கு மெதுவாக கிடைக்க ஆரம்பிக்கின்ற. அந்த அறிவு என்னவென்றால், நான் எதற்காக இவைகளை நாடுகின்றேன் என்றால், என்னை நிறைவுபடுத்துவதற்காக இவைகளை நாடுகின்றேன். காரணம் என்ன? ஒரு ஆசை வரும்பொழுது மனதில் ஒரு குறை, அந்த குறையை நீக்கிறதுக்காக பொருளை நாடுறேன், பதவியை நாடுறேன், இன்பங்களை நாடுகின்றேன். ஆனால் இவைகள் என்னை ஏமாற்றுகின்றது. காரணம் என்ன? இவைகள் இதுவரை என்னை நிறைக்கவே இல்லை. ஆகவே நான் எதை லட்சியமாக கொண்டேனோ அந்த லட்சியத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுகின்றது. காரணம் என்ன? ஏமாற்றுகின்ற ஒன்றை நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று இவனுடைய லட்சியத்தில் ஒரு விவேகம் பிறக்கின்றது. லட்சியம் என்ன? வாழ்க்கையில நான் இறுதியாக எதை நாட வேண்டும் என்பதில் ஒரு புதிய அறிவு பிறக்கின்றது. என்ன அறிவு பிறக்கின்றது என்றால், நான் எந்த போகங்களை இன்பங்களை நாடிக்கொண்டிருந்தேனோ அவைகள் என்னுடைய லட்சியம் அல்ல. இடையில வருகின்ற சாதனைகளாக இருக்கலாம், ஆனால் லட்சியம் அல்ல. காரணம் என்ன? அதில் இருக்கின்ற சில உண்மை தன்மைகள் இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. இந்த அறிவினுடைய பெருமையை நாம் அறியவே மாட்டோம், அதுவே ஒரு அறியாமை. இவன் அறிவினுடைய பெருமையை அறிகின்றான். இந்த அறிவு வந்தவுடன் என்னென்னலாம் இவனுக்கு தெரிகின்றது? நான் எதை சுக சாதனம் என்று நாடினேனோ அது உண்மையில் துக்க சாதனமாக இருக்கின்றது. ரொம்ப விபரீதமாக இவன் புரிந்து கொள்றான். ஆனா இதற்கு முன்ன ஸ்டேஜில இது அவனுக்கு புரியல. அதற்கு ஒரு உதாரணம், முதல்ல இவன் ஏழையா இருந்தான். ஏழையா இருந்த உடனே மனசுல ஒரு பயம், உடல்நிலை சரியில்லை என்றால் அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா பணம் தானே நம்ம காப்பாற்றும். இப்ப இந்த பயம் வந்தாச்சு, வாழ்க்கையை குறிச்சு ஒரு பயம். அந்த பயத்தினுடைய தூண்டுதல்ல என்ன செய்யறான்? இவனுடைய உழைப்பு எல்லாம் கொடுத்து பணத்தை ரொம்ப சேகரித்து வைத்து விட்டான். எதற்குனா இந்த பயம் நீங்கும் அப்பத்தான். எதை குறித்த பயம்? எனக்கு நோய் வந்துடலாம், கடைசி காலத்துல பணம் இருந்தா தான் என்ன நாலு பேர் மதிப்பார்கள், காப்பாற்றுவார்கள் என்றெல்லாம் நினைச்சு இவன் எதை சேர்த்திட்டான்? பொருளை ரொம்ப சேர்த்தி விட்டான். அந்த பொருளை சேர்த்தினதுக்கு காரணம் என்ன? அப்பொழுதுதான் நான் பயமில்லாம இருப்பேன்னு சொல்லி. ஆனா பொருள் வந்தவுடன், பொருள் இல்லாத இருந்தப்ப எவ்வளவு பயம் இருந்ததோ அதே பயம் தொடர்கிறது. எதை குறிச்சு பயம்னா, இந்த பொருளை யாரும் திருடி போக கூடாது. முன்ன வந்து வராத நோயை குறிச்சு எங்கேயோ இருக்கிற நோய் எங்கேயோ உன்னை நினைச்சு கற்பனை பண்ணி பயப்பட்டான். இப்ப தன்னுடைய மகனை கண்டே பயப்படுகின்றான். இவன் ஏதாவது விஷம் வச்சு கொண்டு இந்த பொருளை எடுத்துக் கொள்வானா? காரணம் என்ன? பணம் வந்தாச்சு, உடனே பயம், மனைவி மக்கள் இவங்க கிட்டேயே பயம் வந்தாச்சு. இப்ப முன்ன இருந்ததை விட என்ன இவனுக்கு அதிகமாயிருக்குன்னா, பயம்தான் அதிகமாயிருக்கு. இதெல்லாம் இவனுடைய அறிவு சுட்டி காட்டுகின்ற. முன்ன வந்து இதெல்லாம் காட்டாம இருந்தது, இப்ப என்ன காட்டுதுன்னா, நான் எதை நீக்குவதற்கு அடைஞ்சேனோ அது என்ன செய்யுதுன்னா, அதை வளர்த்தி உள்ளது. பயத்தை நீக்கிறதுக்கு பாதுகாப்பு வேணும்னு பணத்தை அடைஞ்சேன், இந்த பணம் வந்து என்ன செய்கிறது? இனி ஒரு போலீஸை வச்சு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பணம் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. பிறகு எதை கொடுத்திருக்குன்னா, டேஞ்சரை தான் கொடுத்திருக்கு, அதிக பயத்தை தான் கொடுத்திருக்கு. அது மட்டுமல்ல, ஏழையா இருக்கும் போது என்னால ரோட்ல ஜாலியா நடந்து போக முடியும், பஸ்ல போக முடியும், அந்த அளவுக்கு சக்தி இருந்தது. காலையில மார்கழி மாசத்துல குளிர்ந்த நீர்ல குளிக்க முடியும். ஆனா செல்வம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, என்னை சுத்தியும் சௌகரியமான பொருளை எல்லாம் நான் வச்ச காரணத்தினால எனக்கு எல்லா விதமான சக்தியையும் நான் இழந்து நான் என்ன ஆயிட்டேன்னா, அடிமையாகி விட்டேன். காலையில அந்த நேரத்துல எலக்ட்ரிசிட்டி இருந்து கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் இருந்தா தான் என்னால குளிக்க முடியும். சாதாரண உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதிலிருந்து பிறகு என்னன்னா, ஒவ்வொன்னுக்கும் சர்வெண்ட் வேணும், ஒவ்வொன்னுக்கும் ஆட்கள் வேணும் என்று எல்லா விஷயத்திலும் என்னை அடிமைப்படுத்தி விட்டது. அதிக செல்வம் இருப்பவர்களை பார்த்தா தனியா போகவே மாட்டார்கள், பயம் யாராவது கூட இருக்கணும். ரொம்ப செல்வம் படைத்த ஒரு அம்மையார் என்னிடம் கூறினார், அவருக்கு வந்து அந்த அம்மா எப்பொழுதும் கார்ல தான் போறது, கார்ல தான் வர்றது பழக்கம். ஒரு நாள் கார் டிரைவர் இல்லை, ஆனாலும் வேதாந்த கிளாஸுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. வெளியே வந்து ஆட்டோவில் ஏறி கிளாஸுக்கு வந்து விட்டார்கள். உடனே சொல்கிறார்கள், இன்னைக்கு வாழ்க்கையில பயங்கரமான ஒரு காரியத்தை சாதிச்சுட்டேன்னு சொல்லி. என்ன அப்படி ஒரு பெரிய மலையை தூக்கிட்டீங்கன்னா, நான் ஆட்டோவில் வந்துட்டேன், இது ஒரு பெரிய லட்சியமா. காரணம் என்ன? பயம். பயம், ஒரு பெரிய பயத்திலிருந்து வெளியே வந்தார்களாம். இந்த பயத்தை கொடுத்தது என்னன்னா அந்த பணமும் இதுதான். இப்படி இந்த விவேகமானது லட்சியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏன் கொடுத்ததுன்னா அது தர்மம்தான் கொடுக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தர்மத்தை ஏமாத்துறது பெரிய புத்திசாலித்தனம்னு சொல்லி, ஆனா தர்மம்தான் உண்மையான லட்சியத்தை நமக்கு காட்டும். இப்ப இந்த ஸ்டேஜுக்கு ஒருத்தன் வந்துள்ளான். இப்படி வந்த உடனே எதெல்லாம் நான் வந்து லட்சியமா நினைச்சனோ அர்த்தமா நினைச்சனோ அதெல்லாம் அனர்த்தம்னு இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில இப்ப என்ன வரணும் என்றால், லட்சியத்துல நான் நாடுகின்ற லட்சியம், நாடுகின்ற பாதையில ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். புகழை நாடி போகக்கூடாது, பொருளை நாடி போகக்கூடாது. பொருளை நாடலாம், ஆனா அதுவே லட்சியமாக நாடக்கூடாது. சிற்றின்பங்களை நாடி செல்லக்கூடாது. காரணம், அனைத்தும் எனக்கு அனர்த்தத்தையும் பலகீனத்தையும் இவைகளைத்தான், அதிருப்தியைத்தான் வளர்த்திருக்கின்றது என்ற அறிவு தர்மத்தின் பலனாக வந்துவிட்டது. இப்பொழுது இருப்பவனை நாம் விவேகி என்று அழைக்கின்றோம். இப்ப முதல்ல இருந்தவன் யாரு? போகி அல்லது ராகி, அல்லது நம்ம என்ன சொன்ன, முதல்ல இருந்த ஆளை வந்து தர்மத்தின்படி இன்பத்தை நாடியவன் என்று சொன்னோம். அதர்மத்தின்படி நாடியவனை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டா நம்ம மறந்துடலாம். தர்மத்தின்படி நாடிய விஷயி, இப்ப என்ன ஆயிருக்கான்? விஷயி விவேகியாக மாறியுள்ளான். இனி அடுத்த ஸ்டேஜ், மூணாவது ஸ்டேஜ், சாதகனுடைய மூணாவது படி என்னவென்றால், இவனுக்கு விவேகம் வந்தவுடன் வந்தாலும் கூட இதுதான் உண்மை, இதைத்தான் நான் ஆடணும், மீது அனைத்தும் சாதனைகள் என்று வந்தாலும் கூட, இவன் ரொம்ப காலமா எப்படி வாழ்ந்திருக்கான்? போகியா வாழ்ந்திருக்கான். விஷயி, விஷயினா விஷயத்தையே அனுபவிச்சு வாழ்ந்திருக்கான். இந்த விவேகம் இவனுக்கு இருந்தும் கூட இந்த பழைய வாசனைகளினால், பழைய பழக்கங்களினால் மீண்டும் இவன் போகத்துக்குள் இழுக்கப்படுகின்றான். இவனுக்கு இப்ப என்ன இல்லை? வைராக்கியம் வரவில்லை. என்ன வந்தாச்சு? விவேகம் வந்தாச்சு, அறிவு வந்தாச்சு. ஆனா இந்த அறிவு வந்ததற்கு பிறகு இவன் அந்த அறிவை பயன்படுத்தி இவன் மேலான லட்சியத்துக்கு போக முடியாமல் இவனை தடுப்பது இவனுடைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள், இவனுடைய இந்திரியங்கள் மீண்டும் இவனை கீழே இழுக்கின்ற. அப்பொழுது இவன் ஒரு பெரிய போராட்டத்துக்குள் இருக்கின்றான். இவன் விவேகியாய்த்தான், வைராகியாக மாறவில்லை. இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பார்க்கிறோமா இல்லையா? முன்ன வந்து வேதாந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்னும் தெரியாம இருந்தோம். கொஞ்சம் விவேகம் வந்த உடனே ஒரு சந்தோஷம், மற்றவங்களுக்கு தெரியாத உண்மை எனக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் அந்த அறிவு பயனற்றதாக ஏற்று சுரக்காயா இருக்கு. மீண்டும் மீண்டும் என்னுடைய மனம் கீழான நிலைக்கு செல்கின்றது. இதை நாம் அனுபவிக்கின்றோம். கோபம் வரக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பிறகு பொய் சொல்லி பொருளை ஈற்றக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்தது ஒரு காலத்துல. இப்பொழுது தெரிந்து விட்டது. ஆனால் அந்த தெரிந்த விவேகியாக இருப்பவன் வைராகியாக மாறுவதற்கு அதிக பிரயத்தனம், அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கின்றது. இப்ப மூணாவதா இவன் எப்படி மாறணும்? வைராகியாக மாற வேண்டும். ஒரு பொருள் இருக்கிற குறை தெரிஞ்சா அதுல இருந்து நீங்கி வரணும். இப்ப நம்ம மனசுல அனுபவிக்கிற சங்கடம் என்னன்னா, அதுல இருக்கிற குறையும் தெரியுது, அதுல நீங்கவும் முடியவில்லை. அப்படி ஒருவன் தத்தளிக்கின்றான். அந்த தத்தளிப்பு தான் சாதகர்கள் அதிக காலம் கடக்க வேண்டிய பாதை. அதிக காலம் ஒரு சாதகன் எதில் இருப்பான்? விவேகத்திலிருந்து வைராகியத்தை அடையிறது தான் கஷ்டம். எல்லாம் என்ன சொல்கிறார்கள், அல்லது நம்ம அனுபவம் என்ன, வேதாந்தத்துக்கு வந்து ஓரளவுக்கு இவைகளெல்லாம் லட்சியம்னு தெரிஞ்சவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தெரியுது, வைராகியம் இல்லை. முன்ன எனக்கு தெரியாம இருந்தது, இப்ப எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் அதே சம்சாரியா இருக்கேன். முன்ன எப்படி இருந்தேன்? அவிவேகியா சம்சாரியா இருந்தேன். இப்ப விவேகிய சம்சாரியாக இருக்கின்றேன். முன்ன வந்து விவேகம் இல்லாத போகியாக இருந்தேன், இப்பொழுது விவேகத்துடன் போகியாக இருக்கின்றேன். சில சமய தர்மத்தை பின்பற்ற முடியல, சில சமயம் நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி வாழ முடியவில்லை. அப்ப என்ன வேறுபாடுனா, அறிவுக்கும் நம்முடைய சுபாவத்துக்கும் ஒரு பெரிய கேப், இடைவெளி இருக்கின்ற. இந்த இடைவெளியை தாண்டதுதான் பெரிய பயணம் ஆன்மீகத்துல. ஆன்மீக பயணத்துல ஒரு சாதகன் அதிக நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய பாதை, பயணம் செய்ய வேண்டிய தூரம் என்னவென்றால் விவேகம் டு வைராகியம். இப்ப விவேகி வந்து விராகியா மாறணும். ராகி விராகி என்றால் வைராகி, வைராகியாக மாற வேண்டும். அந்த காலம்தான் மிக மிக முக்கியமான காலம். காரணம் என்னன்னா, சாஸ்திரத்தை படிச்சோம்னா அவன் போகியாகவே இருந்தாலும் கூட அறிவு பூர்வமா தெரிஞ்சிடும் இதெல்லாம் லட்சியம் அல்ல, இந்த பொருள்ல இவ்வளவு தோஷம் இருக்கு. ஆனா அந்த அறிவு செயல்படுவதில்லை. எந்த டாக்டருக்கு தெரியாது நம்ம வந்து சிகரெட் குடிச்சோம்னா என்னென்ன நோய்கள் வரும்னு. ஆனா ஏன் அவர்களால் முடியவில்லை? அந்த போகத்தில் இருக்கின்ற பழக்கத்தினால் வைராகியம் வரவில்லை. நம்மையோட டாக்டருக்கு நல்லா தெரியும் எப்படி எல்லாம் உடலை பாதிக்கின்றது. அறிவு அவர்களுக்கு பயனை கொடுக்கவில்லையேனா, சில பேர்த்துக்கு அறிவு இருக்காது, அறிவு வந்து விட்டாலும் அது பயனை கொடுப்பதில்லை. ஆகவே இந்த விவேகத்திலிருந்து வைராகியத்துக்கு மாற வேண்டும் என்றால் அந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா, எவைகளெல்லாம் நமக்கு நம்முடைய மனதை தாக்கிக் கொண்டிருக்கின்றதோ அதன் மீது தற்காலிகமாக வெறுப்பு வருவதில் தவறு கிடையாது. காரணம் என்னன்னா, மோகத்துக்கு எதிரியாக இருப்பது வெறுப்பு தான். அதற்கு பிறகு அறிவை பயன்படுத்தி அந்த வெறுப்பையும் நீக்கிக்குவோம் அது வேற. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் தேவைப்படுது. இப்ப உடம்புல ஒரு நோய் வந்துடுதுன்னு சொன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒரு மருந்தை டாக்டர் கொடுக்கிறார், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டோம்னா உடல்ல நல்ல சில கிருமிகளை கூட கொண்டுரும், சில சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். அதை போக்குறதுக்கு வேற மருந்தும் கொடுப்பார்கள். ஆனா ஏன் அந்த பவர்ஃபுல் மருந்து தேவைப்படுதுன்னா, உள்ள இருக்கிற பவர்ஃபுல் கிருமிக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் டோஸ் தேவைப்படுது, தற்காலிகமாக தேவைப்படுகின்றது. ஆகவேதான் தாயுமானவர் இந்த விவேகியாக இருப்பவன் வைராகியாக மாற வேண்டும் என்பதற்காக சில ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்திருக்கார். என்னன்னா, இந்த போக பொருள்களை எல்லாம் நிந்திக்கிறது, தன்னையும் நிந்திக்கிறது, தன்னையே இழிவாக பார்த்த. தான் வந்து இவ்வளவு அறிவை அடைஞ்சும் கூட எனக்கு ஏன் மீண்டும் இந்த சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கின்றேன் என்று தாபம், அவருடைய சோகத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். பல பாடல்களை அதை நாம் பார்க்கின்றோம். ஏன் ரொம்ப பாடல் அது இருக்குன்னு சொன்னா, ஒரு சாதகன் அதிக காலம் இந்த நிலையில் இருந்தாக வேண்டும். வெறும் வேதாந்தம் படிச்சுட்டே போனா அது போதாது. இந்த விவேகத்தை இவன் வைராகியாக மாற வேண்டும். வைராகி என்றால் அந்த போக பொருளிலிருந்து முழுமையாக விடுதலை அடைதல். எதை லட்சியம்னு நான் நினைச்சனோ அது லட்சியம் அல்ல என்று லட்சியத்தை மாற்றி முழுமையாக நம்மை மோக்ஷம் இறைவனை அடைதல் என்ற லட்சியத்துக்கு ஒப்படைத்து சாதனைகளை செய்தல். ஆனா நமக்கு தெரியுது தியானம் பண்ணணும், கிளாஸுக்கு வரணும், நேரத்துல வரணும், இதெல்லாம் தெரிகிறது. ஆனா என்ன செய்யறோம்? அப்படி நாம் செய்வதில்லை. காரணம் என்ன? நம்மளுடைய வாசனைகள் அல்லது எத்தனையோ தடைகள் நம்மை நம்முடைய அறிவுக்கு பயனை கொடுப்பதில்லை. ஆகவேதான் தாய்மானவர் அதிக பாடல்களை தன்னை நிந்தித்து, ஏன் தன்னை நிந்திக்கிறார், அவர் விவேகியா மாறிட்டார். காரணம் என்ன? அமைச்சர் முதலிய அத்தனை பதவிகளையும் துறந்து வந்தார். துறந்து வந்தும் கூட மீண்டும் அவருடைய வாசனைகள் அந்த இன்பங்களுக்கும் அல்லது போகத்துக்கு நாடுகிறது. அப்பொழுது அவர் தன்னை நொந்து கொள்கின்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஏன் என் மனம் ஒடுங்கவில்லை என்றெல்லாம் அவர் அதிகமாக புலம்புகின்றார். அதையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் வந்து என்ன ஆகும், நம்மை அது உயர்த்தும். நான் அதிலிருந்து சில பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்துள்ளேன். பல பாடல்கள் இருக்கு, ஆனா சில பாடல்கள் அவர் எப்படி புலம்புகின்றார் என்று இப்பொழுது நாம் சில பாடல்களை பார்க்கலாம். ரொம்ப எளிமையான பாடல், அந்த பாடலை படிச்சாவே உங்களுக்கு புரிந்துவிடும். நான் ஆங்காங்கு சிலதை தேர்ந்தெடுத்திருக்கேன், அப்படி பார்க்கையில ரொம்ப பாடலை தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பாடல்கள் அவ்வளவு அழகாக அமைந்துள்ளது. இருப்பினும் சுருக்கமாக சுருக்கி கொண்டேன் சில பாடல்கள். இப்ப எந்த ஸ்டேஜிலிருந்து பாடுகின்றார், தனக்கு அறிவு வந்து விட்டது ஆனால் வைராகியம் வரவில்லை, அறிவை பயன்படுத்த முடியவில்லை. அப்பொழுது எப்படி எல்லாம் சொல்கிறார் பாருங்கள். உண்டோ நீ படைத்த உயிர் திரளில் என் போல் ஒரு பாவி. அதாவது பகவானிடம் கேட்கிறாரு, இறைவா நீ படைத்த உயிரினங்கள் அல்ல என்ன போல ஒரு பாவி யாராவது இருக்கிறார்களா? உண்டோ நீ படைத்த உயிர் திரளில் என் போல் ஒரு பாவி. ஏன் அப்படி சொல்றார்? தேகாதி உலகம் பொய்யாக கண்டேயும், தேகம் முதலிய உலகங்களெல்லாம் பொய் என்று தெரிந்தும் எல் அளவு துறவும் இன்றி தேகாதி உலகம் பொய் என்று கண்டேயும் எல்லளவு துயரமும் இன்றி காசினிக்குள் அலைந்தவர் யார் காட்டாய் தேவே. கல்லாளில்ங்கிற இடத்துல சொல்ற காசினிக்குள்னா உலகத்திற்குள், இதெல்லாம் பொய் என்று எனக்கு தெரிஞ்சாச்சு, எல்லளவு துறவும் இன்றி காசினிக்குள் அலைந்தவர் யார். இதற்கு முன்னாடி இதெல்லாம் பொய்னு தெரியாத சமயத்துல இந்த உலகத்துக்குள்ள நான் அலைஞ்சிட்டு இருக்கலாம், ஆனாலும் என்னன்னா இது பொய் என்று தெரிந்தும் இதில் நான் எனக்கு வைராகியம் வரவில்லை. பிறகு இந்த உடலை வர்ணிக்கிறார், என்ன இந்த உடலை வைராகியம் வரணும்னு சொல்லி ஒரு இடத்துல வர்ணிக்கின்றார். இந்த உடல் எப்படிப்பட்டதாம், சோற்றை அடைத்த துருத்தி, வெறும் சாப்பாட்டை போட்டு அடைச்ச இது துருத்தியாம். காமவேல் நடன சாலை, காமவேல் மன்மதன் நடனம் ஆடுகின்ற இடம் எதுனா நடன சாலை இந்த சரீரம். மோக ஆசை முறியிட்ட பெட்டி, மோக ஆசை வந்து முற்றிய பெட்டியானது. பிறகு என்ன, மும்மலமும் மிகுந்து ஒழுகு கோணி, கிருமிகள் ஊறும் குப்பி, இப்படி எல்லாம் திட்ட ஆரம்பிக்கின்றார். காரணம் என்னன்னா இப்படி இந்த உடல் என்று தெரிந்தும் அதுல எனக்கு வைராகியம் வரவில்லையே. பிறகந்த ஏக்கத்துல ஒரு இடத்துல சொல்றார், காக்கை நரி சென்னாய் கழுகு ஒரு நாள் கூடி உண்டு தேக்கு விருந்து ஆம் உடலை சீ என்பது என்னாலோ. இப்ப தெரிஞ்சு போச்சு என்னன்னா காக்கை நரி சென்னாய் கழுகு இவைகளெல்லாம் ஒரு நாள் கூடி உண்டு, இவைகளெல்லாம் நம்ம உடல் இறந்ததற்கு அப்புறம் சேர்ந்து தேக்கு விருந்துனா பெரிய பெரிய விருந்து, பெரிய விருந்து சாப்பிட, ஏன்னா நம்ம உடல் அதுக்கு கிடைச்சிடுதுன்னு சொன்னா சாதாரண விருந்து அல்ல, பெரிய விருந்து ஆம் உடலை சீ என்பது என்னாலோ. இப்படிப்பட்ட உடல் மீது வைராகியம் எனக்கு எப்பொழுது வருமோ, இந்த என்னால் கண்ணில என்னைக்கு எனக்கு இப்படி ஒரு மனப்பக்குவம் வருமோ என்று உருகி பாடுகின்றார். பிறகு மீண்டும் எனக்கு விவேகம் இருக்கு ஆனா வைராகியாக இல்லைங்கிற இடத்துல சொல்றார், வாழ்வு அனைத்தும் மயக்கம் என தேர்ந்தேன். மிக தெளிவா சொல்றார், வாழ்வு அனைத்தும் மயக்கம் என தேர்ந்தேன், இந்த வாழ்க்கையே வெறும் மாயை உண்மையல்ல என்று தேர்ந்தேன். ரொம்ப அழகா சொல்றார், தேர்ந்தேன்னா நான் வந்து பாஸ் ஆயிட்டேன், எதுல இருந்து பாஸ் ஆயிருக்கேன், ராகியா இருந்து விவேகியா வந்துட்டேன், எனக்கு அறிவு வந்தாச்சு, முதல்ல இதுல உலர்ந்து கொண்டு இருந்தேன் விஷயம் தெரியாம, இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். பிறகு என்ன சொல்றார், தேர்ந்தவாறே நான் அப்பால் ஒரு வழி பாராமல் தாழ்வு பெற்று இங்கு இருந்தேன். தேர்ந்ததுக்கு அடுத்தது என்ன செய்யணும், இப்ப ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து மூணாம் கிளாஸ் போயிட்டா அதே சந்தோஷத்திலே பத்து வருஷம் அங்கேயே உட்கார்ந்துருக்கணுமா, அடுத்த வகுப்புக்கு போகணும் அல்லவா. தேர்ந்தவாறே என்ன செய்தேன், நான் அப்பால் ஒரு வழி பாராமல் அடுத்த வழிக்கு செல்லாமல் தாழ்வு பெற்று இங்கு இருந்தேன். மீண்டும் நான் விட்டதையே தொடர்ந்து தொடர்ந்து அந்த வாசனையில் சிக்கி இருக்கின்றேன், இது என்ன மாயம், இது என்ன மாயம்னு கேட்டு ஊழ் வழியோ அல்லது உன் திருக்கூத்தோ. பகவான் கிட்ட வேண்டார், இது என்னுடைய ஊழ் வழியா அல்லது உன்னுடைய திருக்கூத்தா, நீ வந்து என்னிடம் விளையாடுகின்றாயா. பிறகு அடிபட்டு சொல்றார், இன்னும் பால் அவதிப்பட எனக்கு முடியாது, இனியும் நான் வந்து அவதிப்பட எனக்கு முடியாது, ஆகவே இறைவா எனக்கு நீ வைராகியத்தை கொடுக்க வேண்டும் என்று பாடுகின்றார். பிறகு என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார். என்னாச்சா, தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சாச்சு. அதற்கு பிறகு என்ன சொல்றார், உடம்பெல்லாம் எனக்கு வாயா மாறிடு, நாக்கா மாறி நான் உளறிக்கொண்டே இருக்கின்றேன், இது யார் என்று சொல்லி, பாலான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. என்னுடைய மனம் வந்து ஒருமுகப்பட்டு இந்த போகத்திலிருந்து விடுதலை அடைய உனக்கு ஒரு தந்திரம் செய்வது அருமையோ என்றெல்லாம் பகவானிடம் உணர்வு பூர்வமாக பாடி கெஞ்சுகின்றார். எதற்குனா அடுத்த கிளாஸுக்கு பாஸ் ஆக வேண்டும். எந்த கிளாஸ்லிருந்து, விவேகியா இருந்து நான் வைராகியாக மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கான பாடல்கள் தான் தாயுமானவருடைய பாடல்களில் மிக மிக அதிகம். அப்ப நாம யாருக்கு இந்த தாயுமானவர் பாடல் அதிகமா உதவி செய்யும்னா, விவேகமே இல்லாதவங்க இதை படிச்சாங்கன்னா போர் அடிச்சது, இதை எதுக்கு நான் படிச்சது, படிக்க முடியாது. இதை நமக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வருதுன்னு சொன்னாவே நமக்கு ஓரளவுக்கு விவேகம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்கெல்லாம் தாயுமானவர் பாடலை விரும்புகிறீர்கள்னு சொன்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அல்லவா, அதற்கான சாதனைகள் இங்கு ரொம்ப இருக்கு. இப்ப இத படிக்க படிக்க நமக்கு என்ன வரும், நாமும் வெறும் அறிவோட இருக்க கூடாது, அந்த அறிவை நாம் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும், பயனை அடைய வேண்டும், வைராகியத்தை அடைய வேண்டும். அந்த புலம்பல் தான் தாயுமானவரிடம் அதிகமாக இருக்கின்ற. பிறகு கடைசி காலம் வரைக்கும் அவர் புலம்பியே இறக்கவில்லை. பிறகு அடுத்த சாதனை, அவர் வைராகியத்தை அடையிறார், ஞான நிஷ்டையை அடையிறார், பிறகு ஆத்ம திருப்தியை வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஆனந்த கழிப்புங்கிற இடம். ஆனந்த கழிப்புங்கிற இடத்துல வந்து இந்த புலம்பல் எல்லாம் போயாச்சு, இப்படி எல்லாம் நான் இருந்து கஷ்டப்படுறேங்கிற புலம்பல் போய் தான் ஆனந்தமாக இருக்கின்றேன், நான் அடைந்த பேற்றை என்னென்று சொல்லுவேன் என்று அழகாக வர்ணிக்கின்றார். அந்த நிலைக்கு போறதுக்கு இன்னும் சில படிகள் இருக்கின்றது. நாம் அடுத்த வகுப்பில் அந்த படிகளை பார்த்து பிறகு ஆனந்த கழிப்பு அவர் சொல்லணும்னா என்ன நிலைக்கு போனாருங்கிறதுக்கு வரணும். இப்ப இந்த வகுப்புல நம்ம பார்த்த முக்கியமான கருத்து என்னவென்றால், ஒரு விவேகி வைராகியாக மாற வேண்டும் என்றால் தாயுமானவர் பாடல் மிக மிக நமக்கு துணை புரிகின்றது. அந்த அறிவை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அனாத்மாவிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள இந்த பாடல்கள் நம்மை நன்கு உற்சாகப்படுத்தும் என்பதுடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
4: ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அருணகிரிநாதப் பெருமான் அருளிச் செய்த திருப்பாண்டிக் கொடுமுடி தல திருப்புகள்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருக்கோளிலி சீரார் திருவாரூர் தென்னாகை நள்ளாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உவந்த திருக்கோளிலி சத்த விடங்கத்தலம் என்பது பழம்பாடல். சத்த விடங்கத்தலங்களில் ஒன்று திருக்கோளிலி. திருக்குவளை என்று வழங்கப் பெறும் தலமும் இதுவே. ஆதியில் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி பூசித்தமையால் இத்தலம் பிரம்ம தபோவனம் என்று அழைக்கப்பெற்றது. இத்திருத்தலத்து இறைவர் பிரம்மபுரீஸ்வரர். இறைவி வண்டமறு பூங்குழலாள். இங்கே எழுந்திருளியுள்ள தியாகர் அவனி விடங்கர். ஊழிப்பரன் என்ற திருப்பெயரும் இவருக்கு உண்டு. தீர்த்தம் முத்தி நதியாகிய சந்திர நதி, மணிகர்ணிகை, சக்தி தீர்த்தம் முதலியன. திருத்தலமரம், தேற்றாமரம், நான்முகன், திருமால், இந்திரன், அகத்தியன், முசுகுந்தன், பஞ்சபாண்டவர்கள், ஓமகாந்தன் மற்றும் நவ கோள்களும் பூசித்தனர் என்பர். கோள்கள் எனப்பெறும் நவக்கிரகங்கள் அடியார்களுக்கு வரும் இடையூறுகளை இல்லாமற் செய்தலால் இத்தலம் கோளிலி என வழங்கப் பெறுகிறது. சுந்தரர் பெருமானுக்கு வழங்கிய நின்மலையை ஆரூரில் சேர்ப்பிக்கவும் பயன்கொள்ளவும் பாடிய பதிகம் நீள நினைந்தடியேன் என்ற தொடக்கத்தினது ஆம். ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே என்று பாடிய குறிப்பு இறைபார்கொண்ட உரிமை வழிபாட்டு உணர்வை மெய்ப்பிக்கின்றது. நற்றமிழ்வல்ல ஞான சம்பந்தப் பெருமான் நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றமும் கூட நன்மையடையும் உபாயத்தை அருளி செய்து கோள்களின் வலியை நீக்குபவன் கோளிலிப் பெருமான் என்று போற்றுகிறார். அவனுக்கு ஆளாகிய அன்பு செய், அவன் அருட்புகளை நாளும் கேள் என்று அறிவுறுத்துகிறார். நாளாய போகாமே எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: அதை விட இன்னும் சொன்னாருங்க ஐயா, நீதான் ஏன் உன் வினைக்கெல்லாம் காரணம், நீதானே. அவரா கொண்டு கொடுத்தாரு, அவரா கொண்டு கொடுத்தாரு. இந்த மாதிரியான ஒரு இல்லத்துல, இந்த மாதிரியான ஒரு சுற்றத்தை, இந்த மாதிரியான ஒரு உறவுகளை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவரே தேடி வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தார. என்ன, நீரானே, நீரே செஞ்சு கொண்டது நீரானே. நமக்கு தான், நாம தான் செஞ்சுக்கிட்டது, அவர் ஒன்றும் செய்யல. என்ன பல பிறவிகள செஞ்சதுனால நமக்கு தெரியல, போன போன பிறவியில செஞ்சுட்டு வந்ததுனால நமக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் ஒரு பிறவியில நடந்ததுனால பேரனுக்கு தோல் உறிஞ்சி குழந்தை பிறந்த உடனே ஒரு கன்றினுடைய தோலை உரித்தான், அவருடைய பேரனுடைய குழந்தையுடைய தோல் உரிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சது, ஒரு ட்ரெடிஷனுக்குள்ள நடந்தது தெரிஞ்சது. இதே ஒரு ரெண்டு மூணு பிறவிக்கு அப்புறம் நடந்ததுதான் யாருக்கு தெரியும், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்பாங்க தெரியாதவங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இது மாதிரி பண்ணல, அதனால இது நடந்துச்சு இல்லையா. அப்போ ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு முன் வினை ஒண்ணு இருக்கணும். அந்த வினை தவறா இருக்குன்னா அதுக்கு நாம மன்னிப்பு கேட்போம், வேற வழி கிடையாது. சுவாமி மன்னிச்சிருவார், சுவாமி மன்னிச்சிருவார். மனுஷன் வேணா மன்னிக்க மாட்டான், சும்மா மன்னிச்சேன் சும்மா போய் சொல்லுவான், மனுஷன் மன்னிக்க மாட்டான், சுவாமி மன்னிச்சிருவாரு. எப்போ தெரியுமா, உள்ளன்போடு கேட்டீங்கன்னா, உள்ளன்போடு கேட்டீங்கன்னா சுவாமி மன்னிச்சிருவாரு. உள்ளன்போடு கேட்டா சுவாமி மன்னிச்சிருவாரு. இப்ப கேட்டாச்சு, நீரானே நீல் சடை மேலோர் நிறை குன்றை தாரானே. தாரானேன்னா மாலையை அணிந்தவனே அர்த்தம், நீண்டமான நீளமான குன்றை மாலைகளை அணிந்தவனே பொருள். எங்க ஐயா அதுக்கு சொல்றாரு, தருபவன், வினைகளை கொண்டு வந்து தருபவன். எப்படி தெரியுங்களா, எனக்கு விளக்கம் ரொம்ப அழகா சொன்னாரு. போன பிரகோஷத்துல நான் பைய வச்சுட்டு வந்துட்டேங்க, ஒரு அம்மா எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தாங்க, இந்தாங்க தம்பி உங்க பைய வச்சுட்டீங்க அப்படின்னு. அது போல போன பிறவியில நாம செஞ்சு விட்டுட்டு எஸ்கேப்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டோம்ல, எஸ்கேப் ஆக விட மாட்டாராம், அது கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாராம். ஏ இது ஒன்னோட குடி, அது மேபி கெட்டதா இருந்ததுதான் கெட்டது, நல்லதா இருந்தா நல்லது. ஓ இந்த பர்ஸ்ல சில்லற காசு இருந்தது, அவங்க எட்டு வந்து கொடுத்துட்டாங்க சில்லற காசு. அது எங்கேயாவது ஒரு கோடி ரூபாய் பணமா இருந்ததுன்னா அதுவும் என்னுடையது, ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருந்தா அது என்னுடையது. அவங்க எட்டுன்னு வந்து கொடுக்கறதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, உள்ள என்ன இருக்கு அவங்க அதை பார்க்கல. அது போல சுவாமி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாராம், இந்த அப்படி உன்னோட நீ செஞ்சது இந்த அப்படி அப்படின்னு கொடுத்துருவாராம். அதுக்கப்புறம் சாமி ரொம்ப கணக்குது, அவ்வளவுதானே கணக்குதா. ஓ எங்க ஐயா இது திரும்பவும் சொல்லுவாரு, 10,000 ரூபாய் பணத்தோட இந்த மாணவியை சுத்தி வரணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என்ன ஒவ்வொரு ரூபா காயினா நான் தூக்கிக்கிட்டு சுத்தினேன்னா என் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ரூபா காயினா யோசிச்சு பாருங்க, 1,000 ரூபாய்க்கே தூக்கிக்கிட்டு சுத்த முடியாது, ஒரு ஆட்டோ பிடிச்சிடலாமா அப்படின்னு தோணும் எனக்கு. ஆனா 1,000 ரூபாய் 10,000 ரூபாய் 10 நோட்டா இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு சுத்தி வந்துடலாம் இல்லையா, அதுதாங்க வழிபாடு, அதுதான் வழிபாடு. ஆனா நீங்க 10,000 ரூபாயோட சுத்தி வரணுங்கிற உங்க தலையெழுத்துல மாற்றமே கிடையாது. விதி மாறும்னா எப்படி தெரியுமா மாறும், இப்படி இலகுவா மாத்தி கொடுத்துருவாராம் சுவாமி. தாரானே மாலை அணிந்து கொண்டால் எப்படி சுகமாக இருக்குமோ அப்படி தந்து விடுவானா அந்த வினையை, அதனால இறைவனை வணங்குகிறோம். தாரானே தாமரை மேல் அயன் தாம் தொழும் சீரானே. இந்த அடுத்த பிப்ரவரியில வரக்கூடிய சிவராத்திரி கதையை இங்க ஒரு வார்த்தையை லைட்டா கோடிட்டு காட்டிட்டு போதாது ஞான சம்பந்த பெருமான். தாமரை மேல் அயன் தான் தொழும் சீரானே. இன்னொன்னு, நம்ம தான் இங்க போடுறத அங்க எடுத்து வைப்போம், அங்க இருக்கிறத இங்க எடுத்து வைப்போம், மாத்தி மாத்தி செய்வோம். சுவாமி மாத்தி எல்லாம் செய்யவே மாட்டார், நமக்கு உள்ளத கரெக்டா கொண்டு நம்ம கிட்ட முட்டுவது. பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாராட்டா இருந்தாலும் சரி, புகழா இருந்தாலும் சரி, அப்போ யாராவது பிரச்சனைன்னு சொன்னா கரெக்டா வந்துருக்குது, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், மன்னிச்சிரியா அப்படின்னு கேட்டா மன்னிச்சு விட்டுவது. சீரானே சீர்திகழும் திருக்காராயில் ஊரானே. திருக்காராயில் வசிக்கக்கூடியவனேன்னு சொன்னாலே என்பவர் ஊனம் இல்லாதாரே. ஊனமே கிடையாதான், ஊனம்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, உடல் ஊனத்தை ஊனம்னு நினைச்சிட்டு இருக்கோம். உடல் ஊனம் ஒரு ஊனமே கிடையாது. உடல் ஊனம் ஊனமே கிடையாது. வாழ்க்கையில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஊனம் இருக்கு. பையன் எக்ஸாம் எழுத போக மாட்டேங்கிறான் சார், பயமா இருக்கு சார். அவனுக்கு என்ன தெரியுமா ஊனம்? உள்ளம் ஊனம். அவனுக்கு உள்ளம் ஊனம். எந்த இன்டர்வியூக்குமே போக மாட்டேங்கிறான் சார். அவனுக்கு உள்ளம் ஊனம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஊனம். என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டா சார், இல்லை வாழ்க்கை ஊனம். எனக்கு வீடே அமைய மாட்டேங்குது சார், வீடு ஊனம். உடல் ஊனம் பெருசே இல்லை, உள்ளத்துக்குள்ள ஊனம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். பக்தியில ஊனம் வராமல் பார்த்துக்கொள்ளணும். நான் கபாயை வழிபடுறேனே, எனக்கு என்ன கிடைக்குது அப்படி நான் நினைச்சேன்னா அது பக்தியில் இருக்கக்கூடிய ஊனம். அது எனக்கு வேண்டாம். எதையாவது கலப்படம் செஞ்சு பொருளை அதிகப்படியா பெறணும்னு சொன்னேன்னா அது வியாபாரத்தில் ஏற்படுகின்ற ஊனம், அது எனக்கு வேண்டாம். அடுத்தவங்களை ஏமாத்தி பொருள் செய்யலாம்னா அது தன ஊனம், அது வேண்டாம். உடம்புல ஊனம் இருந்துட்டு போட்டுங்க, அது வெளிப்படைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உள்ள ஊனமே அடைய வேணாம். ஊனமான தனத்தை சேர்த்துறாதீங்க, பொருளை அப்படி சேர்த்துறாதீங்க. வேற யாருக்காவது ஊனம் எதிலையாவது இருக்குன்னா பக்தியில ஊனம் வச்சுக்கவே வேணாம். ஊனமான பக்தியை சுவாமி ஏற்றுக்கிறது இல்லை. இதெல்லாம் இருக்கு, என்ன சார் பண்றது? திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதாரே. எனக்கு சில நாள் போகணும், நானும் எவ்வளவு நாள் வழிபடுறேன், எனக்கு இன்னும் கபாலி கண்ணே காட்டலையே, கண்ணே திறக்கலையே. கண்ணாயிரநாதருடைய சொல்றாரு, திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதாரே. பக்தியில இருந்தால் வரைக்கும் ஊனத்தோடு தான் வழிபட்டுருக்கோம் நம்ம. எதையாவது தனியா பிரதோஷத்துக்கு வந்தா இந்த துன்பம் போயிடுமா, பிரதோஷத்துக்கு வந்தா அந்த துன்பம் போயிடுமா? அதை விட என்னைக்கு வந்தா செல்வம் கிடைக்கும், என்னைக்கு வந்தா வீடு கிடைக்கும், என்னைக்கு வந்தா மனைவி கிடைப்பா, என்னைக்கு வந்தா குழந்தை பேர் கிடைக்கும், என்னைக்கு வந்தா நகை நட்டு நெக்லஸ் பணம் கிடைக்கும். எங்க ஐயா நீங்க சொன்னாரு, அஞ்சே அஞ்சு வார்த்தை தான் எனக்கு எல்லாருக்கும் தெரியுதான், காசு பணம் மணி துட்டு துட்டு. பஞ்சாட்சர மந்திரம் எங்கயா தெரியுதா? அது தேவையில்லை சார். காசு பணம் மணி துட்டு துட்டு, இது எங்கயா இருக்கா சொல்லுங்க. அந்த ஓம் நம் அது பாடி சொல்லி போறாங்க, அது என்ன கூட வரும்போது. ஆனா அது மட்டும்தான் கூட வரும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னா அது மட்டும் கூட வரும். நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போயாகும். சீனாவிலேருந்து ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸை கொண்டு வச்சுட்டேன்னு வைங்க, வீடு கட்டுறேன். சைனீஸ் கிளாஸ் ரொம்ப பிரசித்தமானது, சைனாவிலேருந்து ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நாளைக்கே நான் கிளம்புறேன். பாவம், சைனாவிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சாரு, இது அவரோடய அனுப்பிச்சு வச்சிருவோம், அனுப்பிச்சு வச்சிருவாங்களா? அவரு ஞாபகம் வந்தமா நான் வச்சுக்கிறேன்னு அதுக்கு ஒரு சண்டை வந்துடும் வீட்டில். எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால என்கிட்ட தான் இருக்கும். அதில் இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா அவர் ஞாபகம் வந்தமா என்கிட்ட இருக்கும், இதுக்கு சண்டை போட்டுக்கிடுவாங்க. அதனால நாம எல்லா பொருளையும் இங்கே விட்டுட்டு தான் போகணும். திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதாரே மதியானே. அறிவு உள்ள ஒரு ஆள் சிவபெருமான் மட்டும்தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மதியானேன்னா அவர் சந்திரனை அணிந்து கொண்டிருப்பவர், வளர்முறையை சூடி கொண்டிருப்பவர், அதனால மதியானேன்னு சொல்றாங்கன்னு எங்க ஐயா சொல்றாரு. அறிவு உள்ளவன் அவன் ஒத்தந்தான். ஏன்னா முட்டாள் கடைசியில போற இடத்துக்கு புத்திசாலி முதல்லயே போய் நிற்பான் இல்லையா? இதை எடுத்துக்கிறீங்களா இல்லையா? முட்டாள் கடைசியா போற இடத்துக்கு புத்திசாலி முதல்லயே போய் நிற்பான். எவனா இருந்தாலும் இங்கதான் வந்தா அவனும் முதல்லயே மயானத்துக்கு போய் நிக்கிறாரா இல்லையா? அதனால அவர் மதியானே. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கதான் வந்தாகணும், வேற எங்க போயிட முடியும்? வரச்சே என்ன இந்த மாதிரி வெள்ளச்சட்டை போட்டு போயிட முடியுமா? வாட்ச் கட்டி போயிட முடியுமா? கேவலம் ஒரு அரணாக கட்டிட்டு போக முடியுமா? உருவிடுவான். அதுவும் தங்கமாவோ வெள்ளியாவோ இருந்ததுன்னா முடிஞ்சது அப்படி இருக்கலாம். அப்போ மதியானே வரி அறவோடுடன் மத்தம் சேர் விதியானே. விதியை கொண்டு வந்து நம்ம இடத்திலே தருகிறான், அந்த விதியை செயல்படுத்துறதும் அவன்தான். அது மாதிரிதான் நம்ம மதி இயங்குதான். இதை ஓய்வுராட்டி சொல்றான், நம்ம மதி எப்படி இயங்குதான், எப்படி விதி சொல்லுதோ அப்படி இயங்குதான். இப்ப விதி மாறுது நமக்கெல்லாம். இதுவே யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், எது நடந்தாலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிடுவோம், நம்ம விதி தானா மாறிடும், நம்ம விதி தானா மாறிடும். ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விதி மாறிய நிகழ்வை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த நண்பர் கோச்சுப்பாரு, என்ன ரெண்டாவது பாட்டிலேயே கதை சொல்றீங்க. என்ன தெரியுங்களா செய்தி? ஒரு தொடர்வண்டி நிலையம், ரயில்ல போகணும், பிரயாணப்படணும். நடமாடும் தெய்வமாக நம்மிடத்துல இருந்த மகாசுவாமிகள்ட போய் உத்தரவு வாங்கிட்டு அவங்க போயிட்டு, ஐயா நான் இன்னைக்கு ஊருக்கு புறப்படணும், எனக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ன உடனே பிரசாதம் கொடுப்பாரு. விபூதியும் இல்லை குங்குமமும் கொஞ்சம் அக்ஷதியமாக போடுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு வரணும், கையால் தொட்டலாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு பேப்பரில் வச்சு இப்படி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரணும். அப்போ அவர் பேச்செல்லாம் வேறு நிறுத்திட்டார், யாராவது தான் எடுத்து கொடுப்பாங்க, அவர் சும்மா கையால் இங்கே காட்டுவார் அவ்வளோதான். அந்த நேரத்தில் மகாஸ்வாமிகள் என்ன பண்ணிட்டாரு, இது போன உடனே அப்படின்ட்டு அப்போ பேச்சை வேறு நிறுத்திவிட்டார். வேணாம், அவனை இருக்க சொல்லிவிட்டார், உங்களை பெரியவா இருக்க சொல்கிறா அப்படின்னு இருக்காரு. இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரே உதவுதல் தனதனப்பு. ஆஃபீஸ்க்கு போட்டதே ஒரு நாள் லீவு, இதோ பக்கத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு போனோமா வந்தோமான்னு வந்துடலாம். அங்கேருந்து இவர் காஞ்சிபுரத்துலேயும் இல்லை, பக்கத்தில் ஊரிக்கின்னு ஒரு ஊர் அங்கே போய் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, முகாம் வச்சுருக்கிறாரு. அங்கேருந்து அங்கே வேறு ட்ராவல் பண்ணி போனோம், சாயங்காலம் ஆயிடுச்சு. சரி சாயங்காலம் அம்மன் பூஜையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா போக வேண்டாம் இருக்கிறார். இதுக்கு தான் வரவே கூடாது. நம்மால் உடனே அப்படி ஒரு முடிவு எடுத்துருவான், எதுக்கு இதெல்லாம், போனாதான பிரச்சனை, போகவே இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. இரவெல்லாம் இருக்காரு, இவங்க கூட வந்தவங்க எல்லாம் உங்களை தான் பெரியவர்கள் சொல்லிக்கிறாரு, நாங்களும் தான் உங்களுக்கு போறோம், நீங்க இருந்துட்டு வாங்கன்னு வந்த வேலை எடுத்துட்டு புறப்பட்டாங்க. இவர் மட்டும் போகல, காலையில எழுந்த உடனே பெரியவரை பார்த்து கூப்பிட்டு போலாமா இப்போ அப்படின்னாரு. இரு, எப்பயா அனுப்புவாரு, இல்லை இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ மாதிரி தகவல் தொழில்நுட்பம் அப்போ அவ்வளோ வளரலை. ஒரு 10:30 பூஜை எல்லாம் முடித்த உடனே சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருமணத்தில் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தேன், கிளம்பலாம் அப்படின்னோடனே உங்களை பெரியவா சாப்பிட்டு போக சொல்லியிருக்காரு, சாப்பிட்டு கிளம்புறதுக்கு வராரு. அப்போ அங்கே தகவல் வருதான், வேனில் வந்தவங்க எல்லாம் அடிபட்டுட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? காஞ்சிபுரம் மனப்படியே இருக்கு, நமக்கு காலதாமதம் ஆகுதுன்னு வேணா தோணுமே தவிர, நம்மளை பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக சுவாமி நம்மளை ஒரு சின்ன துன்பத்தை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால நம்ம துன்பத்தை துன்பம் துன்பம் துன்பம்னு சொல்ல வேண்டாம், ஓஹோ ஏதோ ஒரு பக்குவப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன துன்பத்தை கொடுத்து பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக இங்கே நிறுத்தி வச்சிருக்காரு. இங்கே இருக்கோம்னா வெளியில ஏதோ ஒரு பெரிய துன்பமா இருக்கலாம், அதனால அந்த துன்பத்துல இருந்து காப்பாற்றுறதுக்காக நம்மளை கொண்டு மழையை ஆட்டெல்லாம் மந்தையில அடைக்கிற மாதிரி அடைச்சி பெரிய துன்பத்துல இருந்து நம்மளை காப்பாத்திடுறாரு. நாம நினைச்சிருப்போம், இத்தனை நேரம் கொஞ்சம் போனா தோசை ஊற்றிடலாம், டிஃபன் ஆயிருக்கும், நாளை காலையில ஆபீஸ் போறதுக்கு சீக்கிரமா இருந்திருக்கும். ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்கு ஈசன் கபாலி இப்படி ஒரு வேலையை பண்றாரா? இது விளையாட்டா? விதியாரே விதியுதை வேதியர் தாம் தொழும், வீரர்களுக்கே விதிதான் வேலை செய்யலாம். வேதம் படிக்கின்றவர்களை வேதம் சொல்கின்றவர்களை தவறாக சொல்லவே கூடாது. ஏன் சார் சொல்லக்கூடாது? அவங்க மந்திரத்தை சரியா சொல்லலையே, அது அவர் பார்த்துருவார், அது அவர் பார்த்துருவார். வாத்தியார் ஒழுங்கா பாடம் நடத்தலன்னு பையன் கேட்க முடியுமா? பையன் சந்தேகத்தை மட்டும் தான் கேட்கலாம், வேற யார் பாடணும்? அவரை விட சுப்ரீமா இருக்கக்கூடிய பிரின்சிபல் கேட்கணும் இல்லையா, இல்ல தாளாளர் கேட்கணும். அது போல அவர் கேட்பார், அவர் தான் இங்க பிரின்சிபல், வேதம் சரியா சொல்லலையே அப்படின்னு அவர் கேட்பார்.
2: நடந்ததுலேயே வேணா வேற ஒரு மனித ரூபத்துல பேசினார், அவ்வளவுதானே, அவருக்கு தெரியல, அவர் கேட்க
1: மாட்டேன் சொல்லிடுவார்,
2: அவரே சொல்லுவார்.
1: மனிதர்களுக்கு தெரியாது எங்க இருந்து வராங்கன்னு, ஆனா அவருக்கு தெரியும். அது போல வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டு நேரம் உட்காந்துட்டு போகணும், அவங்கள திட்டிட்டு இங்க உட்காந்து போயிட கூடாது. அப்ப அவங்களுக்கு தெரியும், நீ இந்த நேரம் அவங்கள திட்டிட்டு இங்க வந்து நிக்கிறியா அப்படின்னு
2: அவங்கள வாழ்த்திட்டு வேணா போனாங்க.
1: நல்லா இருக்கும், என்னை திட்டிட்டான் நல்லா இருக்கும், என்னோட சொத்தெல்லாம் பிடிக்கிட்டான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், அப்படின்னு நல்ல மன நிறைவோடு வாழ்த்தினால், நெதியானே நீர் மயல் சூழ் திருக்காராயில் பதியானே இவர் பாவம் இல்லாதாரே. திருக்காராயில் பதியை சேர்ந்தவரேன்னு சொல்லிட்டாலே பாவம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பாட்டு தான் சொல்லியிருக்கிறேன். இந்த அன்பர் யாரா இருந்தாலும் இருந்தாருன்னா எனக்கு முகம் மறந்து வச்சு இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது 11 பாடல், இதுல 2 பாடல் தான் சொல்லியிருக்கிறோம். இந்த 11 பாடல்ல இந்த திருக்காராயில் பதியை தொழுகின்றவர்கள் விண்ணுகளை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. விதி மாறும்னு சொல்லி முடிக்கிறாரு. எப்படி விதி மாறும்? விதி மாறாது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். விதி மாறாது, விதியை அனுபவிப்பதற்கு ஏற்றார் போல மாற்றி விடுவான் இறைவன். அதுதான் உண்மை. விதி மாறோ அனுபவிப்பதற்கு ஏற்றார் போல மாறும் என்பதை சொல்லி இந்த சொற்பொழிவை செயல்படுத்தும் போது இல்லவும் உள்ளவும் என்றென்றும் மகிழ்வால் நிறைந்திருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக நீர் உண்டு மொழிகின்ற கால் உண்டு மொழிகின்ற நிலம் உண்டு பலன் உண்டு நெறி உண்டு துதியுண்டு மதி உண்டு கறி உண்டு நெறி உண்டு நிலையும் உண்டு ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழ்வை உணவு உண்டு சந்தமும் உணவு உண்டு வளமும் உண்டு ஏறுண்டு கறியுண்டு வரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: அம்மா, சிவபெருமானே நம்ம புளித்தோல் உருத்தி விபூதி பூசி தான் பார்க்க முடியுமா? மற்ற பெருமான் மாதிரி நல்லா அலங்காரம் நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கவே முடியாதா?
1: பார்க்கலாமே. உனக்கு ஏமா இவ்வளோ ஆசை? அப்படி ஒரு ரூபம் கூட இருக்கு. அந்த ரூபத்தோட பேர் என்ன தெரியுமா?
0: என்னது?
1: கல்யாண சுந்தரனார்.
0: ஓ, சீக்கிரம் சொல்லுங்க.
1: சரி, அந்த கதையை பத்தி இப்போ உனக்கு சொல்றேன். அப்படி ஒரு ரூபத்துல அவருக்கு இதே உன்ன மாதிரியே ஒருத்தர் கூட இவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அது யார் தெரியுமா? சிவபெருமானுடைய மாமியாரான மேனை அப்படிங்கிறவங்க. இப்போ நாமெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அப்ப என்ன செய்வோம்? கல்யாணத்துல இருக்க மணப்பொண்ணு மணப்பையன் வந்து என்ன மாதிரி அலங்காரம் பண்ணிப்பாங்க? மாலை போட்டுக்குவாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க, அப்புறம் நகைகள் எல்லாம் போடுவாங்க. அதுவும் அந்த கல்யாண பொண்ணை பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நகைகள் போட்டு பார்க்குறவங்களுக்கே எப்படி இருக்கும், அவங்க தான் அன்னைக்கு பொண்ணு, அவங்க தான் அன்னைக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் இல்லையா? மற்றவங்கெல்லாம் எப்படி போவோம் கல்யாண வீட்டுக்கு? எப்படி போவோம்?
0: சும்மா ரெண்டு ட்ரெஸ் மாதிரி போட்டுப்போம்.
1: ஒரு சில நகைகள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா மற்றவங்கெல்லாம். அப்புறம் நல்ல அழகா முகத்துக்கு நல்ல அழகா அலங்காரம் பண்ணிப்பாங்க, பூ எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனா அவங்க எல்லார விட அந்த மணமகளும் மணமகனும் எப்படி இருப்பாங்க? இன்னும் அழகா தேவர்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம சிவபெருமான் கூட இங்க அப்படிதான் இருக்காரு. அந்த அழகான ரூபத்துக்கு பேர் வந்து கல்யாண சுந்தரர். சும்மாவே இறைவன் வந்து சுந்தரமா இருப்பாரு. கல்யாண கோலத்துல அவரை பத்தி கேட்கவே வேண்டாம் இல்லையா? அத அந்த கதையை உனக்கு நான் இப்ப சொல்றேன். அதாவது ஒரு முறை நம்ம பார்வதி தேவி பூமியில அவதாரம் பண்ண நினைச்சாங்களாம். அவங்க யாருக்கு மகளா பிறக்க நினைச்சாங்க அப்படின்னா, பர்வதராஜன் அப்படிங்கிற இமயமலையில ஆட்சி செய்துட்டு இருந்த அந்த மன்னனுக்கு மகளா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அது ஏன்னா பர்வதராஜன் வந்து தன்னுடைய தவம் செஞ்சு இறைவியே தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். இறைவியே தனக்கு மகளா கொடுக்கணும் அப்படின்னு பர்வதராஜன் ஆசைப்பட்டாராம். அதனால சிவபெருமான் என்ன சொன்னாரு, நீ பர்வதராஜனுக்கு மகளா பிறக்க ஆசி வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மைய பூலோகத்துக்கு அனுப்பி வச்சாங்களாம். அப்ப அம்மா எப்படி வந்தாரு தெரியுமா? ஒரு தடாகம், அப்படி ஒரு தடாகத்துல 1008 இதழ்கள் கொண்ட, அதாவது பத்மை, அந்த தடாகத்துக்கு பேர் வந்து பத்மை அப்படிங்கிற ஒரு தடாகத்துல 1008 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலர் மேல அம்பிகை வந்து ஒரு குழந்தையா வந்தாங்களாம். அங்கு வந்த பர்வதராஜன் என்ன செய்தாராம், அந்த குழந்தைய தன்னோட இரு கரங்களாலையும் அன்போடு எடுத்து என்ன பண்ணாராம், ரொம்ப சந்தோஷமா இந்த உலகையாலும் அம்மையே தனக்கு மகளா பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட மனைவி மேனையிடம் கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே அம்பையோட அவதாரத்தை வந்து பார்த்து அம்மையும் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த குழந்தைய வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். வளர்க்க ஆரம்பிச்சோடனே அந்த குழந்தைக்கு வந்து 5 வயது வருது. இந்த குழந்தைக்கு 5 வயது வந்துருச்சு. இப்ப தந்தை பர்வதராஜன்ட்ட அந்த குழந்தை என்ன சொல்றாங்க, அம்மை வந்து என்ன சொல்றாங்க, அம்மா அப்பா நான் வந்து சிவபெருமானை வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப அப்படி நான் திருமணம் செய்துக்கணும்னா அதுக்காக நான் ஒரு பெரிய தவம் செய்ய போறேன். அதனால எனக்கு இந்த மலையோட ஒரு இடத்துல பொருத்தமான எனக்கு தனி இடத்துல ஒரு தவசாலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களாம். உடனே சிவபெருமான் என்ன, அவருடைய தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா நீ வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்க, உன்னுடைய வயசு வந்து ஒரு 5 வயது தான், நீ இந்த வயசு வந்து உனக்கு தவம் செய்யறதுக்கு ஏற்ற வயது இல்ல, வேண்டாம், அதனால உன் உடலை வருத்திக்கிட்டு இந்த தவத்தை நீ செய்யறியே, உன் உடம்பு இதை தாங்குமா அப்படின்னு இந்த எண்ணத்தை விட்டுடு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்களாம். ஆனா என்ன செய்யல பார்வதி தேவி, அதை கேட்கல. இல்லையப்பா, நான் வந்து உலகத்துல இருக்க அனைவரையும் சிவபெருமான் தான் காத்தருள்றாரு, அப்ப நான் இவ்வாறு காத்துறேன், என்னையும் அவரே காப்பாத்துவாரு. இந்த தவம் செய்யறதுனால எனக்கு என்ன நேர்ந்தாலும் பெருமான் என்னை விட்டுற மாட்டாரு. அதனால நீங்க வந்து பயப்படாதீங்க, என்னை இதை மறுக்க வேண்டாம், நான் கண்டிப்பா தவம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியோட சொன்னாங்களாம். அதனால இறைவன் என்ன இறைவனுக்கு பொருட்டு தவம் செய்ய போறதுனால அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சரியா, ஒத்துக்கிட்டனால தவம் செய்ய வேண்டாம்னு பார்வதிய தடுத்தாங்க இல்லையா, அதனால தேவிக்கு இன்னொரு பெயர் கூட வந்தது. அதுக்கு பேர் உமா. உமானா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, தவம் வேண்டாம் அப்படிங்கிற பொருள் தான் இந்த உமாங்கிறதுக்கா. அப்படி வேண்டாம்னு சொன்னனால என்ன செய்யறாங்க, சொன்னையும் இறைவி கேட்கல இல்லையா, கேட்காம அவங்க என்ன செய்யறாங்க, தவம் செய்யறதுக்கு இமயமலை அடிவாரத்துல போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மலை மேல வந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன ஆகுது, ரொம்ப கொஞ்சம் காலங்கள் உருண்டோடி அம்மையார் வந்து நல்ல குழந்தை பருவம், அதாவது 5 வயசா இருந்த பருவம் மாறி இப்ப நல்ல ஒரு இளமை பருவத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு கன்னிப்பெண் பருவத்துக்கு வந்தாச்சு. வந்து அவங்க தவத்தை வந்து விடாம செய்துட்டு இருக்காங்க. அப்ப சிவபெருமானுக்கு அப்பதான் வந்து அம்மையார ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துதான், திருமணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் வந்துதான். வந்து என்ன பண்றாங்க, கைலாயத்துல இருந்து புறப்படுறாரு. எதுக்காக, நம்ம கௌரி அதாவது பார்வதி தேவியோட தவத்தை பாக்கிறதுக்காக வராரு. அவங்களுடைய பேரன்மை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சாமி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு முதிய அந்தன வடிவம், ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி வேஷம் போட்டுட்டு வராரு. ஒரு வயசான தாத்தா எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லு பாக்கலாம்.
0: வயசான தாத்தானா வெறும் வேஷ்ட கட்டிட்டு துண்டு போட்டுட்டு வருவாங்க.
1: அப்புறம் எப்படி அவங்க உடம்பு எப்படி இருக்கும், நடுக்கமா இருக்கும், வெரி குட். கையில வந்து ஒரு ஊன்றுகோல் வச்சிருப்பாங்க, அப்புறம் தாடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. இப்ப இருக்க வயசானவங்க எல்லாம் யாரும் வச்சிருக்கிறது இல்ல, பட் அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு நீளமான முக தாடி வச்சிருப்பாங்க, கழுத்துல அப்படி வச்சிருப்பாங்க. இப்ப இவர் எப்படி வர்றாரு சிவபெருமான் அப்படின்னா, ஒரு கழுத்துல என்ன செய்யறாரு, ருத்ராட்சம் போட்டிருக்காரு, உடம்பு பூரா விபூதி பூசிருக்காரு. விபூதி பூசிட்டு என்ன செய்யறாங்க, அம்மையார பாக்கிறதுக்காக வராங்க. அம்மையார பார்த்த உடனே அவருக்கு என்ன என்ன ஆகுது, கொஞ்சம் அவர்கிட்ட திருவிளையாடல் பண்ணணும்னு தோணுது சிவபெருமானுக்கு. என்ன செய்யறாங்க, யாரம்மா நீ, ஏமா இப்படி ஒரு கஷ்டமான தவம் செஞ்சிட்டு இருக்க, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம். யார்கிட்ட, பார்வதி தேவி கிட்ட. உடனே அம்மையார் என்ன சொல்றாங்க, நான் வந்து அவங்க வந்து முதல்ல அவங்க வாய் திறந்து பேசல, அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தோழியர் மூலமா சொல்றாங்க. என்னன்னா, சிவபெருமான பார்க்கறதுக்காகவும் அவரை திருமணம் செய்துக்கிறதுக்காகவும் தான் எங்களுடைய அம்மை வந்து இவ்வளவு தூரம் தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தோழிகள் வந்து பதில் சொல்றாங்களாம். என்னது, சிவபெருமான பாக்கிறதுக்காக நீங்க வந்து இவ்வளோ கடுமையான தவம் செஞ்சிட்டு இருக்கியா, நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கியம்மா, நீ போய் ஏன் இவ்வளவு கடுமையான தவம் எல்லாம் செய்யற, இந்த வயசுல இந்த பெண்கள் மாதிரி நல்ல ஜாலியா விளையாடாம விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதாவது ஆடைகள்லாம் உடுத்தி அலங்காரம் செஞ்சுக்காம இந்த உரைய வைக்கிற இந்த பனி மலையில போய் ஏமா இப்படி தவம் செஞ்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற அப்படின்னு அவங்களுடைய மனச மாத்திர நோக்குல சொல்றாராம். யாரு,
0: சிவபெருமான்.
1: சிவபெருமான் யார் மாதிரி வந்து சொல்றாரு,
0: ஒரு வயசான தாத்தா
1: தாத்தா மாதிரி முதிய அந்தனர் வேடத்துல வந்து சொல்றாரு. பார்வதி தேவி என்ன செய்யறாங்க, ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே தான் வந்து சிவபெருமான நோக்கி தவம் செய்யறேன், ஆனா இந்த பணி இதெல்லாம் என்னை ஒன்னும் செய்யாது, அதனால நான் வந்து கண்டிப்பா அவரை பார்ப்பேன், கல்யாணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களாம்.
0: வாய் திறந்து சொன்னாங்களா,
1: ஆமா அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த பதில், உடனே என்னது, என்னம்மா நீ இவ்ளோ சொல்லியும் நீ கேட்காம இப்படி சொல்ற, அந்த சிவபெருமான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவர் வந்து அந்த சுடுகாட்டுல பித்தன் மாதிரி ஆடல் ஆடிட்டு இருக்காரு, அவரை போய் நீ திருமணம் செஞ்சுக்க போற, உனக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சு போச்சா, அவருடைய உடை எப்படி இருக்கு, ஒரு புலித்தோலை போய் உடுத்திருக்காரு, அவர் கழுத்துல பாம்பு எல்லாம் வச்சிருக்காரு, மண்டை ஓட்ட எல்லாம் மாலையா போட்டிருக்கிறாரு, உடம்பு பூரா சுடுகாட்டு சாம்பலை போய் பூசியிருக்காரு, தலையை கூட ஒழுங்கா வாரி சீவாம விரிசனையோட இருக்கிறாரு. இத இப்படி கையில சூளம் வச்சிருக்கிறாரு, உடுக்கை வச்சிருக்காரு, ருத்ராட்ச மாலையிலதான் வந்து கழுத்துல போட்டிருக்கிறாரு. ஒரு நகைகள் கூட அவருக்கு போட தெரியாது. இப்படி இருக்கிற அவருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு கடுமையான தவம் இருக்கிறியே அப்படின்னு வேணும்னே அம்மையார்கிட்ட கேட்டாங்களாம். உடனே பார்வதி தேவிக்கு என்ன வந்துருச்சு,
0: கோபம் வந்துருச்சு.
1: ரொம்ப சரியா சொல்லிட்ட, ரொம்ப கோபம் வந்துருச்சு. நமக்கே இவ்வளவு கோபம் வருது இல்ல சாமிய பத்தி
0: சொன்னா.
1: உடனே அவர் சொன்ன உடனே அம்மையாருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. என்னன்னா, நீங்க என்ன என்ன பேசுறீங்க, யார பத்தி இங்க வந்து என்ன பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சிருச்சா? ஆனா நீங்க வந்து நெத்தியில விபூதிட்டு இருக்கீங்க, கழுத்துல ருத்ராட்சம் போட்டு சிவனடியார் மாதிரி இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு உபசாரம் கொடுத்தேன். உங்களை இவ்வளவு உபசாரம் செய்து இப்படி ஒரு நல்ல உணவு கொடுத்து எல்லாம் செய்திருக்கேன். ஆனா நீங்க ஒரு அடியார் வேஷத்துல இருந்து சிவபெருமானையே வந்து நிந்தனை செய்யறீங்களே, உங்களை கொஞ்சம் கூட இனிமே எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. இனிமே இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவரை பத்தி தப்பா பேசி என் முன்னாடி நின்னீங்கன்னா என்னோட கடுமையான கோபத்துக்கு ஆளாவீங்க, உடனே இந்த இடத்த விட்டு ஓடி போங்க அப்படின்னு ஒரே மிரட்டு மிரட்டினாங்களாம். உடனே என்னது அந்த வயசான ஒரு ரூபத்துல இருக்க நம்ம பெருமானு என்ன செய்யறாங்க, ஆஹா, இந்த பார்வதி தேவிக்கு என்ன ஒரு பெருமான் மேல பக்தி பாருங்களேன் அப்படின்னு அவருடைய பக்திக்கு ரொம்ப மெச்சு என்ன செய்யறாங்களா, இறைவன் வந்து தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டினாராம். என்னது தன்னுடைய உண்மையான ரூபத்தை சிவபெருமான் காட்டுறாரு. தான் தான் சிவபெருமான், நானே வந்து உன்னை வந்து தக்க எல்லாரோட வந்து உன்னை தக்க முறையில பெண் பார்த்து திருமணம் செய்துக்க போறேன். வேதப்படி உன்னை கண்டிப்பா திருமணம் செய்துக்க போறேன், அதனால நீ கவலைப்படாத, நீ வந்து உன்னோட வீட்டுக்கே போ, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அவருக்கு யாருக்கு,
0: பார்வதி தேவிக்கிட்ட
1: சொன்னாங்க. பார்வதி தேவிட்ட சொல்றாங்களா, இனிமே நீ துயர்பட தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானோட பார்த்த உடனேயும் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே அம்மையாருக்கு எப்படி இருந்துதான் மனம்,
0: ரொம்ப சந்தோஷமா இருந்தான்.
1: எப்படி
0: மகிழ்ச்சியா இருந்துச்சு?
1: ஏன், ஏன்னா இவ்வளோ நாளா தான் வந்து தனிமையிலே இவ்வளோ தவம் செய்து யாரை பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவரே தன் கண் முன்னாடி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்காகவே வந்திருக்காருன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா என்ன செய்யறாங்க, உமையம்மை சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. சாமியை நல்லா விழுந்து வணங்கிட்டு இறைவனை மனசுல நின்னுட்டு வெக்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சாமி வந்தாரு, என்ன வந்து திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. உடனே அவர் வந்து திருக்கயிலாயத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள் அப்படின்னு 7 ரிஷிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி நீங்க போய் இமவான் கிட்ட பார்வதி தேவிய திருமணம் செய்துக்கிறதுக்காக எனக்கு வந்து வரன் பேசிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அப்ப மனம் பேசி வரத்துக்காக இந்த சப்த ரிஷிகள் வந்து இமயமலையில இருந்து வராங்க. வந்து பர்வதராஜனை பார்த்து மகள் பார்வதிய சிவபெருமானுக்கு மனம் பேச வந்தோம் அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே இந்த சப்த ரிஷிகள் என்ன செய்யறாங்க கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, இமவான் வந்து முனிவர்களே, எல்லா உயிர்களையும் பழமையான உலகத்தையும் ஈன்ற கண்ணிகையான பார்வதி தேவியார சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுக்கறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா திருமண சடங்கின்படி நான் வந்து எல்லா விதமான திருமணம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி சடங்கின்படி நாங்க வந்து மனம் செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு கேக்குறாங்களாம். அப்ப சரி, நீங்க கவலைப்பட வேண்டாம், அப்ப நாங்க வந்து எங்க பெருமான கூட்டிட்டு நாங்களும் வந்து திருமணத்துக்கான நாள் குறிங்க சிவபெருமான கூட்டிட்டு அன்னைக்கு நாங்க வரோம் அம்மையை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்க வந்து பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ பார்வதி தேவிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, அதோட இமவானுக்கும் அவங்க மனைவி மேனைக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே பரம்பூர்லயே தனக்கு மருமகனா வரப்போறாருங்கிற மகிழ்ச்சியில கடகடன்னு திருமண வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். எங்க பார்த்தாலும் ஒரே விழா கோலம், புது துணி வகைகள், சமையல் செய்ய புது ஆட்கள், அதுக்கான பொருட்கள், அப்புறம் விதவிதமா ஆபரணங்கள், அப்புறம் எங்க பார்த்தாலும் ஒரே மங்கள ஒளி. வீடுகள்லாம் தோரணம் கட்டி தெருவெங்கு கோலம் விட்டு ஒரே திருவிழா கோலமா இருக்கு. அப்ப பார்வதி வந்து என்ன செய்யறாங்க, அவங்க திருமணத்தன்னைக்கு என்ன மாதிரியான உடை உடுத்திருக்காங்கன்னா, சிவப்பு பட்டு உடுத்தி, அழகழகான மலர்கள் அணிஞ்சு, நகைகள் போட்டுட்டு, அதிரூபமாய் அழகின் சிகரமாய் இருந்தாங்களாம். அப்ப சிவபெருமான் என்ன செய்யறாரு, தன்னுடைய பூதகணங்கள், அப்புறம் வந்து முனிவர்கள், வீரபத்ரர், இந்த மாதிரியான தேவர்கள், நான்முகன், இந்திரன், திருமால், நாகர்கள், சூரியன், சந்திரன், அஷ்டதிக்கு பாலர்கள், நட்சத்திரங்கள், சப்த மாதாக்கள், அஷ்டவசுக்கள், நாகர்கள், இந்த மாதிரி பல மக்களோட அவங்க சுற்றத்தோட திருமணத்தன்னைக்கு வராங்க. எங்க, இமயமலைக்கு வராங்க. வரப்போறது என்ன, வராங்க. நீங்க பார்வதி ரொம்ப அழகான ஆடை உடுத்திட்டு இருக்காங்க. ஆனா சாமி எப்படி வரா தெரியுமா, இடுப்புல புலித்தோல், உடம்பு பூரா வெந்நீர், அதாவது என்னது திருநீர், கழுத்துல மண்டையொட்டு மாலை, அப்புறம் ஜடை முடி, கூடவே பயங்கர ரூபத்துல பூதகணங்களும் வேற இருக்காங்க. ஒரு திருமணத்துக்கு மணமகனா அவர் எப்படி வராரு, இதுதான் அவருடைய உண்மையான ரூபம் இல்லையா, அந்த ரூபத்திலே வராறாம். அப்ப இந்த மணமகனை வரவேற்கும் போது ஆரத்தி எடுப்பாங்கல்ல, அப்ப இந்த மேனை வந்து வரவேற்க வராங்க. வரும்போது இறைவனோட இந்த பயங்கர ரூபத்தை பார்த்த உடனே பயந்துட்டாங்களாம். அடடா, தன்னோட பொண்ணு வந்து பூவினும் மென்மையான மகளாச்சே, அவருக்கு வந்து இப்படி வந்து பயங்கர ரூபமான இருக்கிற இறைவனை போய் கல்யாணம் செய்துக்க போறாங்களா அப்படின்னு அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்களாம். மேனை மட்டும் மயங்கி விழுந்த உடனே சிவபெருமானுக்கு தான் எல்லாமே தெரியும் தானே, எல்லா விஷயமும் தெரியும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, எல்லாம் அறிஞ்ச சிவபெருமான் மேனையுடைய பயத்தை போக்க உடனே என்ன பண்றாரு, தன்னோட ரூபத்தை மாத்திக்கிட்டாங்களாம். அதாவது அழகழகான பட்டாடை உடுத்தி, நல்ல ஆபரணங்கள் போட்டு, ஜடைமுடிய மறைச்சி, நல்ல அழகா வாரி கிரீடம் போட்டுக்கிட்டாராம், ரத்ன கிரீடம் போட்டு, நல்ல மாலைகள்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு, ரொம்ப சௌந்தரியமா, ரொம்ப சுந்தர ரூபமா, ஒரு அழகான ஒரு மணமகனா மாறிட்டாரா. இந்த மேனை மயங்க தெளிஞ்சு எழுந்து பார்த்தா நம்ம பெருமான் எப்படி இருக்காரு, ரொம்ப அழகா அழகான ஒரு மணமகனா மாறிடுறாரு. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா, இவ்வளோ அழகான ஒரு மணமகனை நம்ம பெண்ணுக்கு கிடைச்சிருக்காரு, இந்த அழகான ரூபத்தை போய் தன்னுடைய உண்மையான ரூபத்தை மாத்தி நமக்காக பெருமான் இப்படி மாறி இருக்காருன்னு அவங்களுக்கு ஒரே ஆனந்தம். அது இல்லாம கொஞ்சம் சங்கடமாவும் இருந்துதான், நமக்காக இறைவன் வந்து தன்னுடைய ரூபத்தை மாத்திருக்காரு, அவருடைய கருணையே கருணை, இவ்வளவு அழகான ரூபத்தோட இருக்காருன்னு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துதான். உடனே என்ன செய்யறாங்க, தன்னுடைய மணமகளுக்கு ஏத்த, தன்னுடைய மகளுக்கு ஏத்த மணமகன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல விசேஷமா திருமணத்தை செய்து கொடுக்கறாங்களாம். அப்ப இவ்வளவு அழகான கல்யாணம், இந்த திருமணம் நடக்கும்போது என்ன ஆகுது, எல்லாரும் திருமணத்துக்கு வந்திருக்காங்களா, அப்ப என்னது, எல்லாரும் இமயமலைக்கு வந்தோடனே இமயமலையால அந்த வடதிசையால, இமயமலை வந்து வடக்கு பக்கமா இருக்கு, இந்தியாவின் வடக்கு பகுதி வந்து இமயமலை, தெற்கு பகுதி என்னது, இந்திய பெருங்கடல், அதான் நம்மளுடைய தமிழ்நாடு இருக்க பகுதி. அப்ப எல்லாரும் வந்து அங்க போன உடனே அந்த இமயமலை வந்து அதனுடைய பாரத்தை தாங்காம பூமியில அழுந்து ஆரம்பிக்குது. இமயமலை கீழே வருது, தெற்கு பகுதி என்னது, உயர ஆரம்பிக்குது. அப்படி உயர்ந்தா என்ன ஆகும்,
0: கடல் நிறைய வந்துரும்,
1: கடல் வந்து என்ன ஆகும், உயர உயர பூமியுடைய இயக்கமே வந்து மாறிடும். அப்ப என்ன ஆகுது, இயக்கமே மாறிடுறதுனால பெருமான் வந்து என்ன செய்யறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்யணும்னு நினைக்கிறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு. உடனே என்ன செய்யறாரு, அகத்திய முனிவர்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு முனிவர் இருக்காரு, அவர்தான் வந்து தமிழ்ல முதன் முதல்ல தமிழ் மொழிய இறைவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டவர் அவர் தான், அகத்திய முனிவர் தான். அவர் தான் வந்து தன்னுடைய ஒரு நூல் எழுதியிருக்காரு, அகத்தியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு, தமிழுக்கு முதல் நூல் அதுதான். ஆனா அந்த நூல் கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து தொல்காப்பியம்ங்கிற ஒரு நூல், அவருடைய சீடர் எழுதின நூல் தான், தமிழின் முதல் இலக்கண நூலா இருந்தது. தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்ப அந்த அகத்திய முனிவர் வந்து மிகுந்த வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பாராம், குள்ளமா குண்டா இருப்பாரா, ஆனா ரொம்ப சக்தியானவரா. உடனே அவரை தான் என்ன பண்றான்னு நினைக்கிறாங்க, இமயமலையுடைய நேர் எதிர்த்த மாதிரி என்ன இருக்கு, தெற்கு பகுதி நம்மளுடைய தமிழ்நாடு, இங்க அனுப்புறாங்களாம். யார?
0: அந்த
1: முனிவரை. அவரை இங்க அனுப்பினா அவர் வந்து இந்த இடத்துல வந்து நின்னாருனா என்ன ஆகும், வெயிட் பேலன்ஸ் ஆயிடும். இத்தனை பேர் இங்க நின்னாலும் அந்த பக்கம் வந்து அகத்திய முனிவர் நின்னா வெயிட் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு அகத்திய முனிவரை இறைவன் வந்து கூப்பிடுறாராம். கூப்பிட்டு நீ வந்து அங்க போய் நில்லு அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். உடனே அகத்திய முனிவர் என்ன சொல்றாராம், பெருமானே இந்த உலகமே உங்க திருமண கோலத்தை பார்க்க ஆசையா இருக்கு, நானும் அப்படித்தானே ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க என்ன மட்டும் என்ன செய்றீங்க, அந்த பக்கம் அனுப்புறீங்களே, என்ன நான் வந்து எப்படி உங்களுடைய திருமணத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு அருள் செய்யக்கூடாதா, அது இல்லாம நான் ஒரு ஆள் நின்னா உலகம் எப்படி சமநிலை அடையும், உங்களுடைய அருள் இல்லாம இது நடக்குமா அப்படின்னு அவர் கேக்குறாராம். கவலைப்படாத, நான் உனக்கு அதுக்கு வேண்டிய சக்தியை தரேன், நீ அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு சொல்றாராம். அப்ப அங்கிருந்தே நீ என்னோட திருமண கோலத்தை பார்க்கலாம் அப்படின்னு அகத்தியருக்கு அருள் செய்யறாராம். அப்ப அகத்திய முனிவர் வந்து தென்திசை நோக்கி போறாரு. அவர் வந்து நம்மளுடைய தென்திசை நின்ன உடனே சரியா போயிடுது, வெயிட் கரெக்ட் ஆயிடுது. ஈக்குவல் ஆன உடனே என்ன ஆயிடுது,
0: அந்த கடல் கீழே வரல,
1: உலகம் வந்து சமநிலை அடைஞ்சிருது, திருமணமும் நல்லபடியா நடக்குது. அப்ப இறைவன் வந்து இவ்வளவு அழகான ஆபரணங்கள்லாம் சுட்டி திருக்கல்யாண கோலத்துல இருக்கிறார் இல்லையா, அப்ப நீ கேட்டல்ல என்ன கேட்ட, பெருமான் ஏன் எப்பயுமே வந்து பாம்பு அணிஞ்சிருக்காரு, புலித்தோல் உடுத்திருக்காருன்னு. அப்ப திருமண கோலத்துல இந்த கல்யாண சுந்தரர் கோலத்துல அவர் எப்படி இருந்தாரு, நல்ல சௌந்தரியமான ஒரு ரூபத்தையும் நல்ல ஆடைகள் பட்டாடைகள் உடுத்தி ரொம்ப அலங்காரம் பண்ணி இருக்காரு. அப்ப நம்ம திருமண இறைவனை அலங்கார ரூபமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த திருக்கல்யாண உற்சவம் அதாவது கல்யாண சுந்தரர் உற்சவத்துல அவரை பார்க்கலாம் இந்த மாதிரி அழகான ரூபத்துல. சரியா, அவர் உற்சவ மூர்த்தியா பெருமான் வீதியுல வரும்போது பார்வதி பெரும் அம்மையாரோட தம்பதி சமேதரா வரும்போது ரொம்ப அற்புதமான அலங்காரத்துல பார்க்கிறோம். அப்ப அடுத்தது திரு கல்யாண சுந்தர உற்சவத்தும் போது போய் பாக்கலாமா, சாமிய போய் பாக்கலாமா,
0: பாக்கலாம்.
1: சரி, அந்த உற்சவம் வரும்போது நான் உனக்கு சொல்றேன், அப்ப நம்ம போய் பார்க்கலாம். சரியா, இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கா,
0: ரொம்ப பிடிச்சிருக்குமா,
1: இத பார்த்த உடனே

0: அந்த ஆசிர்வாதம் இறைவன்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது, புரியுதா? அப்ப நாம திருமணத்துக்கு அடுத்த வகை திருமணத்துக்கு போனா மற்றவர்களுக்கு நாம ஆசிர்வாதம் வழங்குறோம். ஆனா இறைவனோட திருமணத்துக்கு போகும்போது இறைவன் நமக்கு நல்ல பேரும் நமக்கு வேண்டிய வரங்களும் நமக்கு ஆசீர்வாதமும் நமக்கு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்குது. இதுதான் வித்தியாசம், புரியுதா? சரி, அடுத்த கதைக்கு போலாமா?
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சாத்தனூர் கிராமத்திலே மூலன் என்றொரு ஆணிரையை மேய்ப்பான் இருந்தான். அவன் தான் மேய்க்கும் ஆணிரைகளின் பால் மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். அதேபோல் தன் எள்ளாளாம் மனைவியுடனும் மிகுந்த பேரன்பு கொண்டிருந்தான் அந்த மூலன். இடம் மூலனின் இல்லம்.
3: ஏ புள்ளே, நீ எனக்கு எம்புட்டு பொருத்தமான மனைவி தெரியுமா? நீ எனக்கு மனைவியா கிடைச்சது. போன பிறப்புல நான் செஞ்ச புண்ணியமா தான் இருக்கும் புள்ள.
4: போதும் மாமா, உன் புகழாரம்
3: பாத்தியா புள்ள, உன்னை ஒன்னும் நான் சும்மா புகழல, உண்மையத்தான் சொல்றேன்.
4: மாமா, நீ இப்படியெல்லாம் பேசி என்ன புகழலனாலும் நான் எப்பவும் உன் மேல உசுராத்தான் இருப்பேன்.
3: அதுல என்ன சந்தேகம் புள்ள, நிச்சயமா நீ ரொம்ப அன்பானவதான். அதனால தானே நீ எனக்கு மனைவியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம்னு சொன்னேன்.

0: வெக்கத்தை பாரு. ஏ புள்ள, இப்பதான் நீ முன்னைய காட்டிலும் ரொம்ப அழகா இருக்கிற.
1: என்ன புகழ்ந்தது போதும், மேய்ப்புக்கு போயிட்டு வாங்க. ஊர் பசு எல்லாம் வந்துருச்சு.
0: ஆமா ஆமா, பசுக்களை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போன போல. நீ என் பக்கத்துல இருந்தா உலகமே மறந்துடுது புள்ள.
2: மாமோய், கலையத்துல நிறைய மோர்கஞ்சி வச்சிருக்கேன், நேரம் போக்காம உச்சி வேலையில எல்லாத்தையும் குடிச்சிருமாமா.
0: சரி சரி, ஆகட்டும் புள்ள.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சேந்தோர் வயற்பொழில் தேங்கடமின்தே பூங்கொடியார் மனோ மாமயிலோ வேல்பட்டழி.

0: நம பார்வதீபதையே அரகர மகாதேவ சிவனையைச் செல்வர்களே, இன்றைக்கு நாம் சிவ தீட்சை என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். ஏற்கனவே சிவ புண்ணியங்கள் உலக புண்ணியங்கள் என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். ஓரளவுக்கு சிவ புண்ணியம் என்றால் என்ன, உலக புண்ணியம் என்றால் என்ன என்பதை அந்த வகுப்பிலேயே நான் விளக்கினேன். அந்த சிவ புண்ணியம் என்பது மறுபடியும் எப்படியெல்லாம் பிரிகிறது என்று ஒரு அட்டவணை போட்டு காட்டிருக்கேன். அந்த புண்ணியம் என்பது சிவ புண்ணியம் நீங்க வச்சுக்கணும். சிவ புண்ணியம், பொதுவாக புண்ணியம், அப்புறம் பசு புண்ணியம், பதி புண்ணியம், இது அன்னைக்கு நான் விளக்கிட்டேன். பசு புண்ணியத்தை அளப்பதற்குரிய நூல்கள் எவை, பதி புண்ணியத்தை அளப்பதற்குரிய நூல்கள் எவை என்று ஆண்டோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த நூல்களுடைய பெயர்களையும் அவற்றை எப்படி நாம் அணுக வேண்டும் என்கின்ற முறையையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு தீட்சை என்கின்றது, அந்த தீட்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் எதுவுமே உன்னை சிந்திக்கும் பொழுது அடியே ஒரு முறையிலே சொல்வேன். தீட்சை என்றால் என்ன, ஒரு டெபினிஷன் தெரிஞ்சுக்கணும். அந்த தீட்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கெடுப்பதும் கொடுப்பதும் அர்த்தம். தீட்சை என்ற சொல் ரெண்டு வார்த்தை, கெடுப்பதும் கொடுப்பதும். தீட்சை ஷை என்றால் கெடுப்பது என்று பொருள், தீம் என்றால் கொடுப்பது என்று பொருள். ஞானத்தை கொடுப்பதும் பாசத்தை கெடுப்பதும் செய்வது என்றுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப ஆசிரியர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க, ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர், ஆகவே குற்றத்தை நீக்குபவர் ஆசிரியர். இந்த வார்த்தைக்கு அதான் பொருள். குற்றத்தை நீக்கிறாரா இல்லையாங்கிற அடுத்த விஷயம். ஆசு அதாவது மாசு என்றால் பொருள்களை பற்றி இருப்பது மாசு, உயிரை பற்றி இருந்தால் ஆசு. பொருள் அழுக்கு வந்து அதுக்கு மாசுன்னு சொல்ல, மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஆசு என்றால் உயிரை பற்றிய குற்றம், அந்த உயிரை பற்றிய குற்றத்தை நீக்குபவர் ஆசு இரியர். ஆசு இரியர், இரியர் தான் நீக்குபவர். அப்படி ஒரு வார்த்தை தீட்சைக்கு. அதுபோல கொடுப்பதும் கெடுப்பதும் செய்வது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப நம்ம பாணியில சொல்லதான் இன்னைக்கு குழந்தைகளுக்கு புரியுறாப்புல சொல்லணும். எதுவுமே என்னன்னு கேட்டா நான் எதுவுமே குழந்தைகளுக்கு புரியுறாப்புலதான் அவரை சிந்தி சிந்தனை பண்ணுவேன். எனக்கு கேட்டா குழந்தைகள் தானே நம்ம இனிமே வரணும், இனிமே நம்முடைய சமயத்துல குழந்தைகளுக்கு தான் நம்ம பற்றை ஏற்படுத்தணும். ஆகவே குழந்தைகளுக்கு சொல்வதாக இருந்தால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானை சிவாகமங்களில் விதித்தபடி வணங்குவதற்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது தீட்சை என்று கூறப்படும். அதாவது சிவபெருமானை சிவாகமங்களில் விதித்தபடி வழிபாடு செய்வதற்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது தீட்சை என்று கூறப்படும். சாஸ்திரம் இன்னொரு டெபினிஷனும் கொடுக்கும் இந்த தீட்சைக்கு, சிவபெருமானுடைய கிரியாசக்தி வியாபாரம் அப்படின்னு சொல்லும். சிவபெருமான் நம்ம மீது முதல்ல கிரியாசக்தியை தான் பதிய விடுறார், அதுக்கப்புறம் தான் ஞானசக்தி. ஆகவே இந்த கிரியைகளை செய்யும் பொழுது அந்த கிரியாசக்தியினுடைய ஒரு பதிதல் நம் மீது ஏற்படும் முதல்ல. ஆகவே சிவபெருமானின் கிரியாசக்தியின் வியாபகம் அப்படின்னு வச்சாலும் தப்பில்லை. தீட்சைக்கு இப்படி எல்லாம் பொருள் சொல்லலாம். இப்பொழுது இந்த காலத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, ஞானம் வருவதற்கு, ஞானம் வந்தா தான் வீடு வேறு, அடிச்சு பேசிடுச்சு. ஏன்னா பேக்டோர் என்ட்ரியே கிடையாது. அதாவது மோட்ச லோகம் சொர்க்கலோகம் அல்லது நம்முடைய வீடு வேறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதல்வா, அதற்கு பின்வாசலுடைய உள்ள நுழைய முடியாது, அங்க கேபிடேஷன் ஃபீயும் கொடுக்க முடியாது. ஆகவே ஒண்ணுதான் சொன்னாங்க, ஞானம், ஞானத்தினால் மட்டுமே தான் வீடு வேறு. ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என் ஊனத்தார் என்கிறவர் பிரசித்தியார். ஆகவே ஞானம் தான் வீடு பேர். அடுத்தால் என்னன்னா ஞானம்னா என்ன ஒரு கேள்வி. அதுக்கு பரிமையில சொன்னாரு, வீடு பேற்றை தருவது ஞானம் அப்படின்னாரு. என வேற எந்த விதமான டிவிஷன் கொடுத்தாலும் சிக்கல் வந்துடும். நீங்க சொல்றது ஞானமா, நான் சொல்றது ஞானமான்னு சந்தேகம் வந்துடும். ஆகவே ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு அப்படின்னு சொல்வார் பரிமையாக. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இந்த ஞானத்திற்கு தவம் செய்யணும், ஒத்துக்கிறோம். ஞானம் எப்படி வரும்னா தவத்தினால வரும். ஆகவே தவத்தினாலே ஞானமும் ஞானத்தினாலே வீடு பேரும், அது ஒன்றுக்கொன்று ஏதுவும் பயணமாக. அதான் எட்டாம் ஜோதத்தில் தவத்தினில் உணர்த்த இந்த செய்தியெல்லாம் ஐயா எட்டாம் ஜோதத்தில் விளக்க போறாங்க உங்களுக்கு. அதற்கு முன்னோடியாக சில செய்திகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். சைவம் சொல்லும் தவம் என்று சொன்னால் பிற சமயங்கள் சொல்வது போல உடலை வருத்துவது தவம் அல்ல. ஞாபகத்தை வச்சுக்கோ, சமணர்கள் என்ன சொன்னாங்கன்னா உடலை வருத்துவதுதான் தவம். நாங்கள் தவமென்று பாயுடுக்கி தலைவரித்து நின்றுண்ணும் சேர்க்கல, ரொம்ப அருமையா சொல்வார். அதுக்கு மேல இவர் சொல்வார், ஞானம் வேண்டுகிறேன் விரதங்களால் ஆவது என்படிங்கிறார். ஆகவே உடலை வருத்துவது தவம் ஆகாது என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை. இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன வரும்னு கேட்டா, இந்த ஞானத்துக்கு கிரியைகள் அவசியம்தானா, தான் ஒரு கேள்வி. ஏதாவது கிரியைகள் செய்தால்தான் ஞானம் வருமா இல்லையா என்று எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஆகவே நம்முடைய நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வந்ததுன்னா சைவ சித்தாந்தம் எதுக்கு படிக்கிறீங்கன்னா, ஞானிகள் சிந்திக்கின்ற வழியில் நம்ம சிந்திப்பதற்கு தான் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். நம்ம இஷ்டம் போல சிந்திக்கிறத என்னைக்குனாலும் சிந்திக்கலாமே, அதுக்கு பயிற்சி கிளாஸுக்கு வந்து சிந்திக்கணும். ஞானம் வருவதற்கு சடங்குகள் அவசியம்தானா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா தேவையில்லாத சடங்குகள் எல்லாம் செய்யக்கூடாது, வேண்டியதில்லை. இந்த சடங்குகள் எல்லாம் இன்னொரு நம்பிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு சதவீத கூற்று, இந்த சடங்குகள் எல்லாம் வச்சுதான் சார் நம்ம சமயமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி இந்த கேள்விக்கு விடைய சொல்லிடுறேன். ஞானம் வருகின்றவரை சடங்குகள் அவசியம் என்பதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. அது எங்க சொல்லிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க திருவருட் பயன் 78, சிவபிரகாசம் 94, சிவஞான சித்தியார் 284, உண்மை நெறி விளக்கம் 6. இதுதான் சட்டம். அந்த சடங்குகள் எப்படி நீங்க வேண்டும் என்று சொன்னால், தூங்குகிறவனுடைய கைப்பொருள் நழுவுவது போல நழுவ வேண்டும் சொல்வார் திருவருட் பயன். ரொம்ப அருமையா சொல்லப்போற, அதோட ஒரு அருமையான உதாரணம் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, தூங்குகிறவனுடைய கைப்பொருள் எப்படி நழுவ வேணுமோ அப்படி ஒரு காலத்தில் அதுவே உன்னை விட்டு நீங்கும், அது வரைக்கும் சடங்கு வேணும் என்பதுதான் நான்கு பிரமாணம் சொல்லியிருக்கேன். திருவருட் பயன், சிவபிரகாசம், சிவஞான சித்தியார், உண்மை நெறி விளக்கம். சாத்திரனோடு ரெண்டு நூல் இருக்கு, ஒன்னு உண்மை விளக்கம், இன்னொன்று உண்மை நெறி விளக்கம். அம்மா நடத்தது உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம் என்பது இன்னொரு நூல். ஆகவே பெரியவர் சொல்லிவிட்டார்கள், பெரியவங்க சொன்னா காணாது, நமக்கு சிந்திக்கணுமே அப்படின்னு கேட்கலாம். ஆகவே இந்த தீட்சையை பத்தி வரும்பொழுது பல்வேறு மாணவர்கள் என்னிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகளை வைத்துக் கொண்டு நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகமா இதுல வரக்கூடிய கேள்வி வந்து உங்களுக்கும் பலருக்கு வரலாம். இந்த தீட்சை அவசியமா அவசியம் இல்லையா என்கின்ற சிந்தனைக்கு வரும்பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஆலயத்தில் போய் நாங்கள் சிவபெருமான் தான் முழு கடவுளும் ஒத்துக்கிறோம் சார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிவ வழிபாடுதான் மேலான வழிபாடு, அதுல நீங்க சந்தேகம் இல்லை. ஆனால் ஆலயத்தில் போய் சிவபெருமான வழிபட்டால் மட்டுமே போதும். எதற்காக தீட்சை பெற்றுக் கொண்டு ஆன்மார்த்த வழிபாடு செய்யணும்னு நீங்க சொல்றீங்க? ஏற்கனவே சொன்னேன் நான், பூஜை மூன்று வகைப்படும் சொன்னேன். ஒன்று ஆன்மார்த்தம், ரெண்டு பரார்த்தம், மூணாவது அதிகாரம் எழுதிப்பட்டேன். ஆலயத்தில் போய் சிவபெருமான வழிபட்டால் அது பரார்த்த பூஜை, வீட்டில் வழிபட்டால் அது ஆன்மார்த்த பூஜை. ஆகவே ஆலய வழிபாடே போதும் சார் அப்படின்னு சில பேருடைய கருத்து. இன்னும் சில பேர் சொல்றாங்க, சடங்குகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றோம், அது சில பேருடைய கருத்து. இன்னும் சில பேர் சொல்றாங்க, எனக்கு தீட்சை பண்ணி வைப்பதற்குரிய குருநாதர் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படி சில பேர் இருக்கிறாங்க. நான் ரொம்ப படிச்சு நம்ம ஞானத்தில் இருக்கேன் சார், எனக்கு தீட்சை பண்ணதுக்குள்ள குருநாதர் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. அடுத்த சில பேர் சொல்றாங்க, தீட்சை பெற்றுக் கொண்டால் சிவலோகம் கிடைக்கும் சொல்றீங்க, அவ்வளவுதானே சார், செத்த பிறகுதானே சொல்றீங்க நீங்க, உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யுங்க சொன்னீங்களா? ஆகவே செத்த பிறகுதானே உதவுது, உயிரோடு இருக்கும்பொழுது ஏதாவது உதவுதான் சொன்னா நாம சிந்திக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. இது சில பேருடைய கருத்து. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, 63 நாயன்மார்கள் தீட்சை பெற்றுக் கொண்டதாக சேக்கலார் சொல்லலையே, நாயன்மாருக்கு தீட்சிருக்கு இங்க சொல்லிருக்காரா சேர்க்கலார். இது படிச்சதுனால வந்த விபரீதம், படிக்காதனால சில விபரீதம் வருது, படிச்சதுனாலே வருது. ஆகவே நாயன்மார்களுக்கு தீட்சை இல்லை, ஆகவே தீட்சை பெற வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை நான் ஒத்துக்கொள்வதில்லை அப்படின்றாங்க சில பேர். இன்னும் சில பேர் இருக்காங்க, தீட்சை பெற்றால்தான் கடவுள் அருள்வார் என்றால் அவர் கடவுளே இல்லை சார்னார் ஒருத்தர். அப்புறம் சொல்றாரு ஒருத்தர், ஏன் சார் தீட்சை பெறுவானே அப்புறம் இறக்குவானேன், இது ஏத்தவும் வேண்டாம் இறக்கவும் வேண்டாம். ஆகவே இறக்குறது ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க, தீட்சை இறக்குறது. ஆகவே ஏத்தியே கஷ்டப்படுவாரே, அது சில பேருடைய கருத்து. அப்புறம் சில பேர் சொல்றாங்க, இந்த தீட்சா கிரியைகள் ரொம்ப விரிவா இருக்கு சார், அதுக்கெல்லாம் செலவழிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. நீங்க சிவ பூஜை பண்ணா நீங்க சொல்றதை பார்த்தா மினிமம் ஒரு 2 hours ஆகுது வேணும் போல தெரியுது. இந்த 2 மணி நேரம் செலவழிக்கிறது என் வாழ்க்கை ஷெடியூல் இடம் இல்ல, நான் டவுன்ல நான் சிட்டியில இருக்கிறேன், ஒரே பரபரப்பான வாழ்க்கையில இருக்கிறேன். ஆகவே கிரியைகள் மிக விரிவாக இருக்கின்றன, ஆகவே நான் அவற்றை ஒழுகுவது கடினம் என்று கருதுகிறேன் என்று சில பேர் சொல்கிறார். அநேகமா நீங்க இந்த 8 குரூப்ல ஒருத்த குரூப்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது போக வேற யாரும் அப்படி இல்ல, அது 8ல இல்லாத இன்னொரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா சொல்லுங்க, எழுதி வச்சுக்கிறேன் நான் அடுத்த கிளாஸ்ல அதையும் சேர்த்து சொல்லிடலாம். அதான் இதுவரை இந்த மாணவர்கள் எழுப்பிய வினாக்களை வச்சுதான் நானே இதை தயார் பண்ணிருக்கிறேன். ஆகையினால இப்போ அந்த தீட்சையை பற்றி முதல்ல நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சைவ சமயத்திலே சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதுதான் கேள்வி. சிந்தனையில என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வர சந்தேகமோ நான் சொல்ற விடையும் முக்கியம் அல்ல, இதை பற்றி சைவ சமய சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன என்பதான் கேள்வி. ஆகவே சைவ சமய சாஸ்திரம் சொல்லிச்சு, இந்த 3 குள்ள எல்லாரும் அடங்கிடுவீங்கன்னு சொல்லிச்சு. 1 சமய பிரஷ்டன், அதாவது நீங்க சொல்ற சைவ சித்தாந்த சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சா எந்த பிரயோஜனம் இருக்கிறவா எனக்கு தெரியல, இதெல்லாம் ஏதோ உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு வழி தெரியல படிச்சுட்டு இருக்கீங்க. ஆகையினால் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன சொல்லிச்சுன்னா சமய பிரஷ்டன், அவனுக்கு சாஸ்திரம் கொடுத்த பெயர். இப்ப சமய பிரஷ்டனுக்கு என்னன்னு கேட்டா, அதான் நம்ம சமயம் சொல்லக்கூடிய பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, நீ குறிப்பிட்ட ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ நரகத்துக்கு போவேன்னு நம்ம சொல்லல. அதான் நம்ம சமயத்தினுடைய பெரிய கேத்தாலிசிட்டி ஆஃப் சைவைசம் ரொம்ப முக்கியம். பிற சமயங்கள் தான் சொல்லிச்சு, நாங்கள் சொல்லுகின்ற கடவுளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ நரகத்துக்கு போவ, நித்திய நரகத்துக்கு போவன்ட்டாங்க. அது வேற, திரும்பி வர முடியாதான், வெயிலே வர முடியாதான், அது வேற. ஆனா நம்ம சமயம் சொல்லிச்சு, நீ இறைவனையும் வணங்கவில்லை என்றால் உனக்கு கடவுள் என்ன செய்யறாரு, உனக்கு தண்டிக்கிறது இல்ல. அந்த சமய பிரஷ்னுக்கு என்ன கொடுக்கிறாருன்னு கேட்டா, சமய பிரஷ்டன் அவனுடைய வினைக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கிறாரு அவ்வளவுதான். அந்த வினை ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது பதி பசு புண்ணியம் என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு அளவுகோல் சொன்னேன், அந்த அழகுகோளின்படி அவனுக்கு பயனை கொடுக்கிறார் அவ்வளவுதான். என்ன வணங்கலன்னா உனத்துக்கு நரகத்தை போட்டுவேன் சிவபெருமான் சொல்லுவதே இல்லை. இன்னும் சொல்லப்போனா அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஞானத்துக்கு முதல் ஆரம்பம் என்ன தெரியுமான்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம அப்படி பயம் காட்டுறது இல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னா, நம்ம அப்படி சொன்னமா சிவபெருமானுக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லல. ஆகவே நல்வினை தீவினைகளை அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவ்வளவுதான். அப்புறம் 2வது ஆள் வர்றான், அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சிவபெருமான் தான் முழுவதற்கு எனக்கு உணர்வு வந்தாச்சு நல்லா தெரியுது, ஆனா ஒன்னே ஒண்ணு தீட்சை வாங்கிக்கல நானும், ஆகவே நான் செய்கின்ற வழிபாட்டுக்கு கடவுள் பலனை கொடுப்பாரா இல்லையா அவ்வளவுதான் எனக்கு தெரியணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு சாஸ்திரம் என்ன பதில் சொல்றதுன்னா, அவனை வந்து பொதுச்சைவன், அவனுக்கு சாஸ்திரம் கொடுக்கப்பட்ட பெயர் வந்து பொதுச்சைவன். அவனுக்கு என்ன செய்யறாருன்னா, அது அவருடைய டிஸ்கிரிப்ஷன். ஆனா ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டா, இந்த மறுபிறப்பு என்பது ஒன்று உண்டு, கட்டாயமா நல்வினை தீவினையின்படி கொடுக்கிறாரு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒன்று எடுத்துக்கிறார், என்னன்னு கேட்டா, மறுபடியும் அடுத்த பிறப்பில் தன்னை வணங்கக்கூடிய சூழ்நிலையில் அவனை பிறக்க வைக்கிறார். ஏன்னா அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, நீங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே பொதுச்சைவன், அவனுக்கு என்ன பலன், அடுத்தால ஒருத்தான் சிறப்பு சைவன். அவன் யாருன்னு கேட்டா, சிவதீட்சை பெற்றுக் கொண்டு சிவபெருமானை வழிபட வேண்டிய முறையிலே தன்னுடைய குருநாதர் என்ன உபதேசம் பண்ணாரோ அதன்படி செய்தால் அவன் சிறப்பு சைவன். இந்த சிறப்பு செய்வனுக்கு என்ன பலன்கிறதா இப்ப நாம சிந்திக்க வேண்டியது. இந்த மூணு பிள்ளையும் அடங்காத ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க போறது இல்ல. எந்த மனிதனை கண்டாலும் இந்த மூணு பிள்ளை அடங்கித்தான் ஆகணும். ஆகையால பலனை கொடுக்கின்றார் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப. ஆனால் இந்த பிறப்பு ஒன்றிலிருந்து நீங்குவது ஒன்னு இருக்கு பாருங்க, அது மட்டும் என்ன பண்றாருன்னா அந்த வழிபடுகின்ற முறையிலே அவனை வழங்கும் பொழுது மட்டும்தான் அதுக்குள்ள நுழைகிறார். அதான் அந்த திருவுருப்பில சொன்னார், நன்னினருக்கு நல்லன் ரொம்ப அருமையான அந்த கதை, அதான் பொருள். இப்ப அடுத்தால வச்சுக்கிடுவோம். அடுத்து நம்ம என்ன சிந்திக்க போறோம் கேட்டீங்கன்னா, நம்ம கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பயன் என்ன. எப்பொழுதுமே நான் சொன்னேன் நம்ம பயனை தான் ரொம்ப பார்ப்போம். இது மாதிரி செஞ்சா என்ன பயன், பயனை பார்த்துதான் செயல இறங்குவோம் இல்லையா. நாம கோர்ஸுக்கு போறது கூட அப்படிதான், எந்த கோர்ஸ்ல போனா நிறைய சம்பாத்தியம் பண்ணலாமோ அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், அதுக்கடுத்தாலும் அதுக்கடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்த டிக் பண்ணுவோம் இல்லையா. அதான் நம்முடைய இயற்கை. ஆகவே இந்த பயன் என்பதை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன், ரொம்ப முக்கியம். இந்த தீட்சை பெற்றுக் கொண்டால் அந்த பயன்களை ரெண்டு விதமாக நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். ஒன்று இம்மை பயன், இன்னொன்று மறுமை பயன். ஏன்னா இதை சிந்திக்கணும் நினைக்கிறாங்கன்னா, செத்த பிறகுதான் உதவ போகுது, உயிரோடு இருக்கும்போது ஒன்னு இல்லையே தான் அவருடைய கேள்வி. ஆகவே அதை நம்ம முக்கியமாக நாம் வைத்துக் கொள்வோம். தீட்சையினால் வரக்கூடிய பயன் ரொம்ப முக்கியம். ஆகவே இம்மை பயன் மறுமை பயன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு என்ன பயனை கொடுக்கும், இறந்த பிறகு என்ன பலனை கொடுக்க போகுது, ரெண்டு முக்கியம். இன்னும் சொல்ல போனா அடுத்த பிறவிதான் நாம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிறவி என்பதை ஒத்துக்கிறோம், பிறவியை ஒத்துக்காதவங்க யாரும் சைவசித்தாந்தம் படிக்க வர போறதில்லை. ஒரு சின்ன ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு பிலாசபர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த வெஸ்டர்ன் ரிலிஜியன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். மேலை நாட்டிலே தோன்றிய அறிஞர்கள் யாருமே மறுபிறப்பு உண்டுன்னு சொல்லவே இல்லை. இந்த கீழே நாட்டிலே தோன்றிய ஞானிகள் தான் மறுபிறப்பை பற்றி பேசுறாங்க. வெஸ்டர்ன் ரிலிஜியன் எதுவுமே மறுபிறப்பை பற்றி பேசல. அப்ப அவர் சொன்னார், இந்த மறுபிறப்பு கொள்கை என்பதை விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து அதை முத முதல்ல சொன்னவர் யாருன்னு சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருன்னு கேட்டா பெரிய கிரேக்க தத்துவ ஞானியாகிய பைதாகோரஸ், பிதாகோரஸ். இந்த பித்தாகோரஸ் என்ற ஒரு பெரிய மேதமெட்டிஷியன் தெரியும் கணக்குல. அவர் பித்தாகோரஸ் ஏற்றத்தை மட்டும்தான் கண்டுபிடிச்சா நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஆனா பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் என்ன சொல்றாருன்னா, ஆன்மா அழியாது, இந்த ஆன்மா மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டு இருக்கும் என்கின்ற பெரிய உண்மையை உலகத்திற்கு முதன் முதல்ல உணர்த்தியவர் யாருன்னு கேட்டா பித்தாகோரஸ் என்ற கிரேக்க தத்துவ ஞானி. அவர் வந்து இஸ் எ கிரேட் பிலாசபர் அண்ட் மேதமெட்டிஷியன் அப்படி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றார் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல். அவ என்ன சொல்றேன்னா, இந்த கிரேக்க விஞ்ஞானி ஒருவன் தான் அப்படி சிந்திச்சிருக்கான், இந்த மறுபிறப்பு என்பது உண்டு என்பது. அது ஒண்ணுதான் வருது வெஸ்டர்ன்ல, வேற எங்கேயும் வெஸ்டர்ன்ல வரலன்ட்டார் அவர். வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாம் ஃபுல்லா படிச்சவர். ஆயிரம் நம்ம நூல்கள் சொல்லுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம நூல்கள் எல்லா நூலும் மறுபிறப்பை பற்றி பேசுது, எல்லாம் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. ஆகையினால மறுபிறப்பை பற்றியும் நாம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இப்பிறவி தப்பில் எப்பிறவியா வாய்க்குமோ ஏது ஆது வருமோ அறிகிறேன் சொல்றேன். சித்தியார ரொம்ப அருமையா சொல்வார், அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பிச்சம் சராசியத்தோடு எந்தருநா 84 ஓராயிரத்தாய் உண்டுவல் யோனி எல்லாம் ஒழித்துமான் உடத்துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். அதாவது நாலு வகையான பிறப்பு, அண்டஜம் சுவேதஜம் உற்பிஜம் சராயுஜம் என்று நான்கு வகையான பிறப்பு கூட எல்லாரும் பிறந்தாகும். அப்ப சொல்லுவாரு, நீ இந்த இவ்வளவுத்தையும் ஒழித்து இந்த மானுட பிறப்பிலே வந்து பிறந்திருக்கிறாய் அல்லவா, இது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது தெரியுமான்னார். அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் குதிச்ச ஒருவன் பசிபிக் மகாசமுத்திரத்துக்கு கையாலேயே நீந்தி வந்தா எப்படி வந்திருப்பான், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான். அது போல நீ வந்திருக்கிற அருமையா, கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். ஆகையால இந்த பிறப்பை வீணடிச்சிடாதேன்னு சொல்றார். எல்லாரும் சொல்றான், மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. ஆனா ப்ரொவைடர் அதை மறந்துடக்கூடாது, மனித பிறவி வேண்டும் அப்புறம் மட்டும் டிஃபரெண்டா சொன்னார், எல்லாம் பிறகு வேண்டாமே வேண்டாமே. ஆனா அவர் என்ன சொன்னார், மனித பிறவியும் வேண்டுவதே முன்னாடி உள்ளதை ஞாபகம் வச்சுக்கணும். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடை எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் அதை அடையல் பண்ணிக்கணும். காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதை இம்மாநிலத்தை, அதை விட்டுட்டு படிச்சு படிக்கூடாது. ரொம்ப கவனமான பெரியவங்கள ரொம்ப கவனமா பேசுவாங்க. ஆகையினால இப்போ நமக்கு முக்கியம் வந்து என்னன்னு கேட்டா, இந்த உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன பயன்களை அது செய்கிறது என்றால், அதை வேகமா உங்களால் எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன், கருத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும், அதை உங்களுக்கு தெரியல வாணியில குறிப்பிடுத்துக்கிட்டா போ. ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த மந்திரத்தை அதிகாரம் பெற்று உச்சரிப்பதால், தீட்சை பெறாம சொன்னா அதிகாரம் இல்லாம சொல்றீங்க, தீட்சை பெற்றால் அதிகாரம் பெற்றுக் கொண்டு செய்கிறீர்கள். அப்போ ஏன் நமசிவாய மந்திரம் சிறந்ததுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரே வரியில சொல்லணும், நமசிவாய மந்திரம் ஏன் சிறந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு பலவிதமா சொல்லலாம் பொருள். ஐந்தெழுத்து மந்திரம் மிக உயர்ந்த மந்திரம், அதே மந்திரம் ஏன் அந்த நானா மானால எழுத்துல என்ன சார் வந்துடும் இல்லையா? அந்த எழுத்துல இந்த எழுத்தோட அந்த எழுத்து சிறந்த சொல்ல முடியுமா? நானாவோட மானா சிறந்தது, மானாவோட வானா சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஏன் ஐந்தெழுத்து மந்திரம் சிறந்தது என்றால், ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு அதிதேவதை சொரூப சிவன், அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐந்து ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அதிதேவதை ஒண்ணு இருக்கு, அந்த மந்திரத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடிய கடவுள்னு அர்த்தம் அதிதேவதை. ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு மட்டும்தான் அதிதேவம் 36 தத்துவத்தையும் கடந்த சிவபெருமான். ஆகவே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் அதிகாரம் பெற்று உச்சரிப்பதால் சில விஷயங்களை நம்ம ஒரு புதிய நோக்கில தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஐந்தெழுத்து மந்திரம் சிறந்தது நமக்குள்ள சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க போய் வெளியில சொல்லும் பொழுது ஐந்தெழுத்து மந்திரம் ஏன் சிறந்ததுன்னு சொல்றீங்கன்னு கேட்டான்னா இல்லையா, அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்? நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்பயுமே நம்மை தெளிவு செய்து கொள்வது என்பது வேறு, பிறரை தெளிவு வைப்பது என்பது வேறு, அது ரொம்ப முக்கியம். ஆகவே அதிதேவதை அந்த சொரூப சிவம் ஆகையினால ஐந்தெழுத்து மந்திரம் சிறந்தது. அந்த மந்திரத்தை அதிகாரம் பெற்று உச்சரிப்பதால் என்ன வராதுன்னு கேட்டா, இந்த துர்தெய்வங்களினாலே ஏவப்படுகின்ற பில்லி, சூன்யம், ஏவல், கண்ணீரல் இது உங்களை பாதிக்காது. மலையாளத்திலிருந்து எவ்வளவு பெரிய கெட்டிக்கார மந்திரவாதியை கூப்பிட்டு உங்களுக்கு பில்லி சீனி வச்சாலும் உங்களுக்கு ஏறாது, அது அவனே சொல்றான். ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய யாருக்கும் எது வேலை செய்யாது? பில்லி சூனி எவ்வளவு பெரிய மந்திரவாதியை செஞ்சாலும் அது ஏறாது. அதான் சம்பந்தரை பற்றி ரொம்ப அருமையா சொல்வார் சேகர சுவாமிகள், ஐந்தெழுத்தை உச்சரிக்கும் அந்த மாதிரத்தினும் மற்ற மந்திரம் வருமோ, மற்ற விதி வருமோ, அவர் பார்க்கிற திசையில கூட வராது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கடக்களிற்றை கரு

இல்லை.

0: வளர்த்திருக்க நீதியெல்லாம் அவர்கிட்ட வந்து இருந்த அதனால அமைஞ்சது. இங்கேயே செல்வர் திருப்பெரும்புறையில் அவர் இந்த பொன்னி நாட்டில்தான் இருந்தவர். யாரு? அவனியராயனார். சீரில் நேரிய செம்பிய பொன்னி நாட்டு காரின் நேரிய களியடி மலர்புளி கூர்ந்து தேரின் நீவிய செழுமணி வீதிகள் திறந்து காரில் நீடிய பெருமதேர் பதி படையார். படையாறை என்கின்ற ஒரு திருநல்லூருக்கு பக்கத்துல இருக்கு. கும்பகோணத்து பக்கத்துல திருநல்லூர், அதுக்கு பக்கத்துல படையார். எல்லாம் அந்த நாயன்மான் சரித்திர ஊரு பேரு எல்லாம் அப்படியே இருக்கு. ஒன்னும் கட்டுக்கதையெல்லாம் இல்ல. நிஜமா நடந்தத அந்த ஊரு, இந்த வரலாறு, இந்த கோயில், இந்த குளம், இடம், வீடு எல்லாம் இருக்குப்பா. சரித்திரம் கதை இல்ல, சரித்திரம். விக்ரமாயிட்டங்க அந்த கதை, இந்த கதை குமாறு மகனகாபுரம் அந்த மாதிரி கதையது. இது சரித்திரம் நடந்தது. மன்னர் அப்படி வணிக தங்குலத்தினர் வந்தா அந்த வடையாறையிலே செட்டியார்புரத்திலே வந்தவர். பொன்னும் முத்துடன் மணிகளும் பூந்துயிர் முதலா எந்நிலத்தில் உள்ளன வருவனத்தை என்றால் அந்நிலத்தில் மிக்கவர் அவநீதியாக இருந்தார். யாரும் பொன்னும் மணி முத்து முதலான செல்வங்களை எல்லாம் உடையவர். பெரிய வியாபாரி, ரத்ன வியாபாரி. அதோட சபடி அவர் சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது இல்லார். அவர் வந்து என்ன முழுவதும் சிவனிடத்தில் இருக்கும். சிந்தை செய்வது வியாபாரி அப்படின்னா எதுல சிந்தை இருக்கும்? என்னமா போய் என்ன என்னமா பண்ணினா, எப்படி செஞ்சா, எப்படி பேசினா அதுல 1000 ரூபாய் லாபம் கிடைக்குமா, அப்படித்தானே சிந்தை இருக்கும். வியாபாரிகளா அப்படித்தான் அதிகபட்சம் இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி வியாபாரம் சிவன் கடல்லையே சிந்தை. அது அந்த விஞ்ஞானிகள் பரமஞானிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தைப்பட்டாலும் உத்தர மனமிற்கு போன. எத்தொழிலை செய்தாலும் ஏது அவத்தைப்பட்டாலும் வேறு எந்த வகையான சிரமத்தில் இருந்தாலும் மற்ற காரியங்கள் இருந்தாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. வெற்றி காரி விளையாடி இரு கைவீசி வந்தாலும் தாடி மனம் நீர்க்குடத்தை தான் என்பது பட்டிருந்தார். வீட்டிலே பேசிக்கிட்டே வருவா, வீட்டிலே வருவா, பேசிக்கிட்டே வருவா. கவனம் எங்க இருக்க? குடத்துல தான் பிடிக்காத வருவாங்கப்பா. எது குடத்தை பிடிக்க மாட்டார்.
1: உணவு ரெண்டு தான் முக்கியம். அதுதான் சுதர்வு சாமி சொன்னாரு.
0: இம்மையேதரும் சோறு கூரை கூரையில என்ன கூரையில புரியுதா என்னது அந்த வீட்டை மூடுறதும் கூட கூட இந்த வீட்டை மூடுறதும் கூட புரியல கூரையில வசரம் கூட வசரம் கூட கழிவு கூறப்பட போறது என்பது சுந்தரதேவா. அதனாலே இந்த அவனி நாயனார் அடியாரனுக்கு உணவு தருவாரு, அதோட வர்த்தகம் தருவார். அவர்கள் கருத்து எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தா கூட தருவார். கந்தைகளுடைய கோவணம் கருத்தறிந்தொழுகி வந்த செல்வத்தி வளத்தினால் வரும் பயன் கொள்வார். செல்வத்தினாலான பயனை பெறுகிறார். செல்வத்தினாலான பயன் எது வந்து கேட்டால் ஈதல். செல்வத்து பயன் ஈதலை ஈதல் இசைவிட வாழ்கள் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது திருக்குறள். அதனால செல்வத்தினால ஒருவன் பயன் பெற வேண்டுமானால் அது செல்வத்துக்காக அந்த பணத்தை செலுத்தணும். இல்லையானா அப்படியே பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டே இருந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவான். பாப்பான் காப்பான் பாப்பான் காப்பான் போயிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவார்? வைத்தான் வாய் சார்ந்த வரும்போது அது உள்ள செத்தான் செஞ்ச கடந்தது இருந்தார். ஆகையாக இப்படி செல்வத்தை சிவபுண்ணியத்துக்காக செல்வன் அத்தான் சொன்னாரு. செல்வத்தி வளர்த்தினால் வரும் பயன் கொள்வார். முக்க நக்கரா முதல்வரார் அவர் திரு நல்லூர் மிக்க சீர்வனர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுதுரை திருமணம் சமைத்தார். தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தனர் கூறு. அந்த வளையாறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் திருநல்லூர். வளையாறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் திருநல்லூர். அந்த ஊர்ல திருவிழா எழுந்து விடுகிறார். அந்த ஊர்ல திருநாவுக்கர் சுவாமிக்கு திருவிழி சிகிச்சை பண்ணும். ரொம்ப பழைய கோயில், நீ போயிருக்கணும்னு நினைக்கிறேன். கோவிலா போய் பாரு. அருமையான திருத்தலம். அதனாலே அப்படிப்பட்ட அந்த தலத்துக்கு வந்து அங்கே முன்னெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. அங்கே வழிபாடும் கூட்டமும் மற்றது அங்கே விழாக்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது. அப்படி விழாவுக்கு வருகின்றவர்கள் சாமியை சேவிக்க சேவித்தவர்களுக்கும் உறவு கொடுக்க அப்படி பண்ணணும்னு சொல்லி ஊரை விட்டுட்டு பழையாறை விட்டுட்டு அந்த திருநந்தூருக்கு வந்து இங்கே சக்கரம் கட்டி வச்சுக்கிட்டு அடியாருக்கு சாப்பாடு கொடுக்கும். அடியாருக்கு சாமியை சேவிக்க வருகின்ற அடியவர்களுக்கு உணவு நிறுவதற்காகவே தன்னுடைய ஊரை விட்டுட்டு திருநந்தூருக்கு வந்துட்டார். குடி தன்னுடைய சுற்றத்தார எல்லாம் மனைவி மக்கள் எல்லாம் கூட்டிட்டு அங்கே முடிய மருவ அன்போடு வணங்கினர் மணிகண்டர் நல்லூர் திருவிட அடி சேவித்து திருமடத்து அடியார் பெரிதும் இன்பமோடு அமுது செய்திட அருள்வேணி உருவ சிந்தையின் மகிழ்ந்துரை நான் இடை கூறுவார். இப்படி பல வருஷங்கள் அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது ரத்தனம் கொடுக்கறது உபசாரம் பண்றது மாதிரி காரியங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். இங்கே திருநல்லூர் திருநல்லூர்ல இப்படி பல நாள் செய்ய செய்ய இந்த சிவபொன்னியங்கிறது பதிவாயிடுச்சு. இவர் இந்த மாதிரி தேர்ந்தோட அடியாருக்கு சாப்பாடு போட்டு வத்திரம் கொடுக்குறாருங்கிறது சிவபெருமான் நேரத்தில் எழுதிட்டார். கணக்குல கைலாயுது போயிடுச்சு. திருநல்லூர் இருக்கிற சாமி எழுதி கைலாயுது அனுப்பிச்சு விட்டார். இப்படி அனுப்பிச்ச உடனே அங்கிருந்து ஒரு சாமியார் இருந்துட்டார். எங்க இருந்து கைலாயத்துல இருந்தே ஒரு சாமியார் வந்துட்டார். சாப்பாடு போடுறாங்க வத்திரம் கொடுக்குறாங்க சாமியார் வராம வந்துவார். அங்கிருந்து தனிச்செடை பெருந்தகை பெருந்து நல்லூர் கரை கடற்கரை கோவண பெருமை முன்காட்டி பிறையை கடையில வைத்தவராக சிவபெருமான் கோவணத்தினுடைய பெருமையை காட்டி அதன் மூலமாக அவருக்கு அருள் கொடுப்பதற்காக வந்தார். நரைத்த அருகுடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பான். மறைக்குளத்தொரு பரமச்சாரியின் வடிவாய் பரமச்சாரியாக பரமச்சாரியா கல்யாணம் பண்ணாதார். தவநெறியிலே இருக்கின்றவர் பிரமச்சாரி. பரமச்சரியம் பரமத்தை உணர்வதற்காக இருக்கின்றவர்தான் பிரமச்சாரி. பிரமத்தை உணர்வதற்காக கர்மத்தை உணர்ந்தவர்கள் அப்புறம் கிரகஸ்தனா வரலாம். இப்ப வைசாரம் கூட கிரகம் பிரமச்சரியத்திலே விரதம் இருந்து தவம் இருந்து பிரமத்தை உணர்ந்து அப்புறம்தான் கிரகஸ்தனா வர்றது கல்யாணம் புரியுத. அதனாலே முதலிலே அறிய வேண்டியது கடவுள். அப்படி முதலிலே அறிய வேண்டியது கடவுள், அப்புறம் உலகத்தை அறிவது. அப்படி முதலிலே கடவுள் ஒரு தொடர்பு பிறகு உலகத்து ஒரு தொடர்பு. அதனால முதல்ல பிரம்மச்சாரி அப்புறம் மிருகத்தன் அப்புறம் வானப்பிரசன் அப்புறம் கேரியார். அதனால பிரமத்தை உணர்தல் முதல், அது வந்து ஒண்ணு போட்டு அப்புறம் ஜெய்பரம் போட்டா மதிப்பு, ஒண்ணு போட்டு ஜெய்பரா போட்டா நீ எத்தனை ஜெய்பூர் போட்டாலும் என்ன ஜெய்பூர், ஒண்ணு போட்டு அப்புறம் ஜெய்பூர் போட்டா எத்தனை ஜெய்பூர் போட்டாலும் மதிப்பு உண்டு. ஒண்ணு போட்டா ஜெய்பூர் போட்டது எத்தனை ஜெய்பூர் போட்டதுன்னு. அதனால ஒண்ணுங்கிற கடவுளை முதலிலே தெரிந்து கொள், பிறகு ஜெய்பரம் போடும் ஒரு ஜெய்பூர் ஒண்ணுங்கிறத கடவுள். அதே அப்படி பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பவர் அந்த பிரம்மச்சாரி வடிவாகி இவருக்கு அருள் பண்ண வர்றார். செய்ய குஞ்சடை கறந்ததோர் திருமுடித்தவையர், அந்த சிவந்த கடை இருக்கும் உள்ள இயல்பா அவருக்கு அதை மாற்றிக்கிட்டாரு, மையல் அடிகளை இயல்பா மாற்றிக்கிட்டு அத ஒரு குடுமையா சின்ன வயசு கருங்கிறது கருங்குஞ்சி செய்யவே நீ கருங்குஞ்சின்னு சொல்லுவாரு சித்தொண்டதாயிரம் நடத்துல அப்படி சரி திருமீது அதுக்கு மேல பூநூல் அப்புறம் மாந்தூல் கையில பௌத்திரம் மரகத கதிரம் மரகத வச்சு மோதிரம் போட்டுருக்காரா இல்ல வசதியான சாமியார் மரகத கதிரம் முஞ்சி நானூறு முடிந்தது சாத்திய அறையில் தஞ்சமாமரை கோவன ஆடையும் தசைவும் வஞ்ச வல்வினை கருப்பரும் மனத்து அடியாக நெஞ்சில் நீங்கிடா அடிமல நீநிலம்புலிய வஞ்ச வல்வினை கருப்பரும் மனத்து அடியாறு மனசுல வஞ்சகம் இல்லாத அடியாருடைய மனத்துல இருக்கிற திருவடி பூமியில விழுந்தார். வஞ்சகம் இல்லாத அடியாருடைய உள்ளத்துல இருக்கிற திருவடி பூமியில நடந்து விடுவார். வாரமதான் அடியாருக்கு வாரமாக வஞ்சன தெய்வா இருக்கிறது வஞ்சனம் வஞ்சகம் என்கிறதா கருப்பு கருப்புக்கு வஞ்சகம் கருப்புக்கு வஞ்சகம் வஞ்சகமாகிய கருப்பு இல்லாத மனமுடைய அடியாரி உள்ளத்தில் இருப்பதாகிய அந்த திருவடி கமலம் பூமியில நடந்தது. வஞ்சகம் அச்சடி வாழ்த்த வந்த போக்கு அஞ்ச உரைத்தனா அஞ்செடுத்துவேன் என்று வாழ்கிறார் அல்லவா. அப்படி வஞ்சகம் இல்லாத மனமுடைய அடியாருடைய உள்ளத்தில் இருக்கின்ற திருவடி பூமியில் கண்டவருக்கு ஒரு காதலின் மனம் கரையில் உருக அப்படி பார்க்கும்போது ஆடை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு அன்பு சாதனாக இருப்பார். அது வேடம் வயது அந்த அழகு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு புரியம் உண்டாகுதான். அன்பரும் தூணறி வெளிப்படுப்பாராய் தண்டின் மீது இது கோபணம் தண்டுல இப்படி ஒரு தண்டு பிரம்மச்சாரிக்கும் தண்டு இருக்கும் அது ரெண்டு கோபணம் ரெண்டு ஒரு சேர்ல ஒன்று இருக்குன்னு வர்றது அதனால ரெண்டு கோபணம் அதோட தருப்பு அந்த தட்டுல முடிச்சிருப்பா பிரம்மச்சாரியில் தட்டுல கருத்து இருக்கும் தண்டின் மீது இது போவனா தண்டின் மீது போவனா நீற்றுப்பை திருநீற்றுப்பை அந்த தண்டிலே கட்டியிருக்க நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்து அவன் நீரியார் திருமணம் தண்டுல ரெண்டு போவனா திருநீற்றுப்பையே கருப்பை அப்படி அவன் நீரியார் குளத்துக்கு வந்தாரு அவன் நீரியார் தூரத்துல வரும்போது பார்த்தாரு வருகின்றவர் பிரம்மச்சாரியாக சிவனடி யாராக தெரிந்தது எந்தாரு வணங்கினாரு வாழ்த்தினாரு தேவரின் அடியனுடைய இந்த மனத்திற்கு வந்தது அடியன் செய்த முன்ன செய்த பாக்கியம் அதனால இருந்துள்ளவர்கள் வந்து வேண்டிக் கொண்டார். வேண அன்பரை நோக்கி அப்படி வணங்கின அடியாரவராய் அடியவராகிய அமமீனியாரை பார்த்து நீர் பெருகிய அடியாருக்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி தன்னர் கங்கை கீழ் கோவனம் கங்கை கீழ் உடைகள் யாவர் வெண்கிளி கோவனம் இதில் கேட்டு உண்மை காண வந்தன என்றவன் கண்ணுதர் திறந்தோம் நெற்றியில கண்ணை மறைச்சிக்கிட்டு வந்தவன் ஆகிய சிவபெருமான் இந்த மாதிரி அடியாரர்களுக்கு நீ சாப்பாடு ஊட்டு வஸ்திரம் எல்லாம் கொடுக்குறியாக அதை பார்த்துட்டு போலாம் வீரனை பார்க்கறது அரிசா இருக்குது அதனால பாரு அப்படின்னு வந்தாராம் அப்படி சொன்னாராம். எந்த தம்பிரார் அருள்நிலைய திருமணத்து நன்று நன்மறை நடத்தவர் அமுது செய்த கூட துன்று வேதிய தூய்மையின் அமைப்பது உலகார் இருந்து திருமணம் நீரில் அமுது செய்த அருள் என்று கேட்பார். ஆமா சார் அப்படித்தான் திருவருளாலே செய்து கொடுத்திருக்கிறேன் திருவருளாலே அப்படி இங்க நல்ல சமையல்காரர் ஐயரை போட்டு சமைக்கிறேன் ஐயரை நல்ல ஐயர் சமையல் தெரிஞ்ச ஐயரை போட்டு சமைக்கிறேன் தேவரீரும் இருந்து இருந்து எழுந்தபடி இருந்து திருவமுது செய்தலாம் செய்யலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். மணங்கு அன்பரை நோக்கிய மறையவர் இறைந்து அணங்கு நீர் பொன்னி ஆடினான் வர அதனால கூட ஆயிரும் அது தெரிய மாட்டேங்குது இந்த சாமியார் சார் குடிச்சிட்டு வரேன் சார். குடிச்சிட்டு நான் அதுவரை ஸ்நானம் பண்ணாம இருந்தாரு சார். அங்கே வந்து வர்றது ஸ்நானம் பண்ணிட்டு வர்றேன் நான் காவிரியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுக்குள்ளே மழை ஏதாவது வச்சிருந்தா கொஞ்சம் லேசா மேகம் வந்துருக்கு மேலே வேர் வருது. வர்றதுக்குள்ள மழை வந்துருச்சுன்னா நனைஞ்சிட்டு வர முடியா இருக்கும். அதனால இந்த ஒரு கவுரம் இருந்தாரு பத்தாமா இங்க வச்சு உலர்ந்தது. நான் வந்த உடனே நனஞ்சி வந்தேன்னா மாத்திக்கிறது சௌரியமா இருக்கும்ல. அணங்கு நீர் பொன்னி ஆடி நான் வர மழை வரினும் மழை வரினும் உணங்கு போகணும். உணங்குனா காய்ந்த போகணும். உணங்கு போகணும் நீர் தாரும் வைத்து நீர் அழைத்து நீர் தாரும் என்று ஒருவன் குணங்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார். ஒரு கோவணத்தை அவிழ்த்து இத பத்திரம் அவிழ்த்து இது குணங்கொள் கோவணம்னார். இது குணம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் இது குணங்கொள் கோவணம்னார். அருமையான வாக்கியம் இல்லையா? குணங்கொள் கோவணம்னா புரியுதா? இது குணம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த அந்த பாண்டியன்கிட்ட குதிரை கை மாறி கொடுத்தாருவாரு. அப்படி கொடுக்கும்போது இன்னவாம் பரிகள் என்றால் இன்று நீர் கயிறு மாறி நல்லவா கொள்ளுங்கிறார். இப்ப கயிறு மாற்றி கொடுத்தவா இப்ப இருந்தே உன்னுடைய குதிரை ஆயிருது. இந்த குதிரை எல்லாம் உன்னுடைய ஆயிருது. இப்ப நீ எல்லாம் பாத்துக்க, எல்லாம் பாத்துக்க, சுடி சுத்தம் சுத்துவாத எல்லாமே நீ பாத்துக்க. வாங்கிக்கிட்டு அந்த குணம் இந்த குணம் சொல்லப்படா. இன்னவாம் பரிகள் என்றால் இன்று நீ கயிறு மாறி இன்னவா கொள்ளுங்கிறார். இன்னவாம் பரி நாளை என்னவா இருந்தது? நாளைக்கு எப்படி இருக்குமோ அது பரியா இருக்குமோ நரியா இருக்குமோ கூடையா இருக்குமோ ஆலையா இருக்குமோ எனக்கு தெரியாது. என்னவா இருந்தது எனக்கு நடக்கும் கொண்டும் அன்னவா கருமம் இல்லை பரிவிலை வழக்கு இருந்தார். பரி உட்கிற வழக்கம் இப்ப வாழ் வைக்கிறவங்க வழக்கம் அப்படித்தான வா நல்லா பாத்துக்கணும் அதுக்கு அந்த கூடாது இந்த கூடாதுன்னு சொல்லப்படாது. அது போல இந்த கோவணத்தை வச்சிருந்தாரு. என்ன கொள்ளலாம் குணங்கொள் குணங்கொள் கோவணம் தண்டியில் அவிழ்த்து அது கொடுப்பார். ஒன்று கோவணப் பெருமையை உள்ள ஆறுவக்கு இங்கு நான் கருத வேண்டுகொள்ளில்லை. இந்த கோவணத்தினுடைய பெருமையை தனியா இருக்குமா? அதுவும் இந்த கோவணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். யாராருக்கு எப்படி வசனம் கொடுக்கணுமோ அப்படிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. திருநிலண்ட நாயன் மாதிரி ஓடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிட்டே ஓட்ட கொண்டாந்து வச்சு திருடிக்கிட்டு வழக்கு போட்டார். அதே வழக்கை ஒன்று கோவணம் அந்த கோவணம் என்னது அடுத்த ஒன்று கோவணம். இப்ப வந்து இது 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அப்புறம் எவ்வளவு கிராம் எத்தனை டன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று கோவணர் பெருமை உள்ளவாறு உனக்கு இன்று நான் சொல்ல வேண்டுவதில்லை. நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்து இகழாதே. சக்கர இகழாதே சக்கரமே அலட்சியமா நினைச்சிடாதே இகழாதே. அங்கு வைத்து நீர் தாரும் என்று அவர் கையில் கொடுத்தார். அவர் கையில்
1: shivam.org radios 24/7 spiritual channels from shivam.org. om namah shivaya.
2: சிவாய அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். அதர்வ வேதத்தில் வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: எல்லாரும் நமஸ்காரம். சபாபிய சபாபதி பெஸ்ட் ஓம் நமஹ. இப்போ இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து அதர்வ வேதத்தை பத்தி பேச போறோம். இதுவும் நான் நேற்று சொன்ன மாதிரி சாம வேதத்தோட இன்னும் இதுவும் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வேதம் தான். அதாவது என்ன அப்படின்னா, இந்த அதர்வ வேதம்ங்கிறது நம்ம த்ரை வித்யா அப்படின்னு நான் சொன்ன அந்த மூணு வேதங்களோட இது கொஞ்சம் வித்தியாசமான வேதம். அதாவது இது முதல்ல இதுக்கு சில மிஸ்கன்செப்ஷன்லாம் இருக்கு. அதாவது இது வந்து என்ன அதர்வ வேதம் அப்படின்னு கேட்டானாக்கா எல்லாரும் ஒன்று ஒன்னே இது மாந்திரியம் பில்லி சூன்யம் இந்த மாதிரி தான் வந்து வைக்கிற வேதம் போட்டிருக்கு. அதனால வந்து இது வந்து இது ஒரு மாதிரி வந்து ஒதுக்கப்பட்ட மாதிரி ஒரு அதாவது ஒரு டெரரைசிங்கா ஒரு மன ஒரு இதுவா இருக்கு. அப்படி கிடையாது. இப்போ வந்து அப்படி நம்ம வந்து இருக்கலாம் ஒரு ரெண்டு, அதாவது இந்த மாந்திரியத்துக்கெல்லாம் அபிச்சாரம்னு நம்ம சொல்றோம். அபிச்சார கர்மாக்கள் வந்து எல்லா வேதங்களையும் அங்கங்க ஒரு சில யாகங்களோட பலனாவே சொல்லியிருக்கு. ரிக்யஜுஸ்தானத்துல கூட இதெல்லாம் வருது ஒரு சில இடங்கள்ல. இதுலயும் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வரலாம். இப்போ வந்து ராஜாவா இருந்தா அவனோட சத்ருவன் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தா, அது மாதிரி ஒரு ஒரு ஒருத்தர் பரஸ்பரம் ரெண்டு பேருக்கு சண்டை வந்ததுன்னா அவன் பசுக்களை ஒருத்தன் எப்படி அடிக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நமக்கு வந்து இது இருக்கு. மந்திரங்கள்லாம் இருக்கலாம், ஒரு சிலது இருக்கலாம். ஆனா அது அதுக்கெல்லாம் தான் இந்த வேதம் கிடையாது. பார்த்தானா இந்த அதர்வ வேதம்ங்கிறது இன்னும் ஆழமா, அதாவது த்ரை வித்யா இந்த மூணு வேதங்களோட இது வந்து தினமும் யாகம் தபசு அப்படியே பண்ணிட்டே இருக்க முடியாது. தினம் வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நமக்கு வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும், அப்புறமா வந்து கை கால்லாம் உடையலாம், பஞ்சம் ஏற்படலாம், இந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் வந்து வந்தா அதை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அதர்வ வேதம்னா வந்து நமக்கு டவுன் டு எர்த்தா இறங்கி சொல்றது. அதனாலே இது வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த மூணு வேதத்துக்கும் வந்து இது வந்து ஒரு ரெபல் மாதிரி, அதாவது இந்த மூணு வேதம் வந்து ரொம்ப உயர்ந்ததே பேசுறது. அதாவது ஒன்று கீழே மனுஷாலோட சாமானியனோட படிக்கு வர மாட்டேங்கிறது அப்படின்றதே ஒரு சில வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ்னா இந்த மேலை நாட்டு இந்த ஓரியன்டாலஜிஸ்ட்னால இந்த விட்னி மாதிரி ஆளுனா அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம், இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த அதர்வ வேதம் அப்படிங்கிறது இது இந்த முக்கியமா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நம்ம வந்து நான் வந்து இதை வந்து இந்த ஒரு கருத்தை நான் வந்து போக்க விரும்புறேன். இது வந்து ஒரு மாந்திரிகம் சூன்ய வேதம் மட்டும் கிடையாது, இதுல ரொம்ப ஆழமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. இது இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல்ல நிறைய பேர் என்ன கேட்டா இது அப்படியா அப்படின்னு, அதனாலதான் இந்த முதல்ல இந்த கேள்வி உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எடுத்துட்டு அது அப்படி கிடையாது அப்படிங்கறத நான் வந்து சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பிக்க வந்தேன். சரி, இப்போ வந்து அதர்வ வேதம் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த அதர்வர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டா எடுத்துட்டோம்னா அவர் வந்து ஒரு ரிஷி, பிரம்மாவோட புத்திரனே அதர்வர் அப்படின்னு சொல்றான். அந்த பரம்பரையில வந்து இந்த அதர்வர் வந்து நிறைய நம்ம நிறைய அவரோட மகத்துவங்கள்லாம் இருக்கு, யஜுர்வேதத்துல கூட வருது. இந்த அதர்வர் தான் வந்து அக்னிய வந்து நெருப்புல இருந்து கடைஞ்சு எடுக்கிறார், தயிரை போல கடைஞ்சு எடுக்கிறார். அதர்வாத்வா நிரமந்த அக்னே அப்படிங்கிறார். அதர்வ ரிஷி தான் வந்து அதாவது உன்னை கடைஞ்சு எடுத்தார் அப்படிங்கிறார். இன்னொரு மந்திரம் வருது, துவாமக்னே புஷ்கரா தத்யதர்வா நிரமந்ததா அப்படின்னு. துவாமக்னே அக்னிய துவாமக்னே புஷ்கராத்து, புஷ்கராத் அப்படின்னா தண்ணியில இருந்து, துவாமக்னே புஷ்கரா ததி அதர் ததி அதர்வாத்து அதாவது தயிர போல, தத்யதர்வா நிரமந்தத தயிர போல கடைஞ்சு அக்னியை எடுக்கிறார். அதனால வந்து அக்னியை வெளிகொண்டு வந்தவர் அதர்வர் அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அது மாதிரி அவ வம்சாவளியில வந்தவளுக்கும் நிறைய இப்போ அந்த தத்யங் ஆதர்வன அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கு. இந்த ஆதர்வன அதாவது ஆதர்வன அப்படின்னா அதர்வ ரிஷி பரம்பரையில வந்த வந்த சிஷ்யாலோ இல்ல புத்திராலோ யாரோ அவ வந்து ஆதர்வன அப்படின்னு குறிப்பிடுறோம்னா, இந்த தத்தியங் ஆதர்வனன்னா வந்து என்ன பண்றாரு, அந்த விருத்ராசுரனை வந்து கொல்றதுக்கான வஜ்ராயுதத்துக்கு இந்த ததீச்சி முனிவரோட எலும்பு தேவைப்படுது. அப்போ வந்து அஸ்வினி தேவதைகள்லாம் வந்து இந்த ஒரு வித்தியை வந்து இந்திரன் வந்து அஸ்வினி தேவதைகள் சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்துட்டு இந்த வித்தியை நீ யாருக்கும் வந்து வெளியில சொல்லாத, சொன்னா கேட்டவாளோட தலை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றான். இவாளுக்கு வந்து இப்ப இந்த ஒரு சூழ்நிலையை வந்து அகர்வரோட எலும்பு வந்து இதுக்கு தேவைப்பட்டதுனால என்ன பண்றா, அஸ்வினி தேவதைகள் வந்து அந்த தலையை வந்து குதிரை அந்த அகர்வரோட தலையை குதிரை தலையா மாத்தி வச்சு அது சொல்றா. உடனே கேட்ட உடனே அவரோட தலை வெடிச்சு அந்த எலும்பை வறுத்துன்னு நம்ம வந்து அந்த அந்த வஜ்ராயத்தை வந்து ததீச்சி முனிவரோட எலும்பால வந்து அதை பண்ணி விக்ராசுரனை இது பண்றோம். இது வந்து அந்த அகர்வ பரம்பரையில வந்த ஒரு ஒரு மகிமையை வந்து இது சொல்றது. அப்புறமா வந்து இன்னொன்னு பார்த்தா ரொம்ப பழமையான வேதமா இருக்குது. இது வந்து நம்ம தைத்திரிய உபநிஷத்துல இது அகர்வாங்கிரச புச்சம் பிரதிஷ்டார் அப்படின்னு அங்க ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அகர்வ அங்கிரஸ் இந்த ரெண்டு முனிவர்களோட பரம்பரையில இருந்து, அதாவது வந்திருக்கு அந்த முனிவர்களோட வீட்டுல இருந்து குலத்துல இருந்து உதிச்ச ஒரு வேதம் அப்படின்னு சொல்றாங்க. அதர்வாவுக்கு இந்த ரெண்டு ஒரு விசேஷம் முனிவர்களை பத்தி இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இந்த அதர்வா அப்படின்னா இதை வந்து திசை அப்படின்னு சொல்றான். அதர் அதாவது வேற திசை அப்படிங்கறத சொல்றான். இந்த வந்து இன்னொன்னு வந்து பைஷஜ்ய வேதம், அதாவது இது வந்து இந்த மருந்துக்கு வந்து நிறைய அதர்வ வேதத்தை பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு 20 காண்டம் இருக்கு, அதாவது ஒரு ஆவரேஜா ஒரு பைப்பாலாத சாக்கைன்னு வச்சிருந்தா 20 பிப்பாலாத சாக்கை இருந்தா 20 காண்டம் இருக்கு. இதுல இந்த காண்டம் இதைதான் பேசுறது, இந்த காண்டம் இதைதான் பேசுறதுன்னு சொல்லணும். இப்போ யஜுர்வேதத்துல எடுத்தா இப்போ வந்து 6ஆம் காண்டம் சோமயாதத்தை பத்தி தான் பேசுறது, 7ஆவது சத்திரத்தை பத்தி தான் பேசுறது, அந்த மாதிரி அப்படி நம்ம வந்து 4ஆம் காண்டம் சயனத்தை பத்தி தான் பேசுறது அப்படின்னு நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. ஒரு டாபிக் அப்படியே கண்டினியூ ஆகாது, நிறைய பேசும். ஒரு இடத்துல வந்து ஒரு சில தேவதைகளை குறித்து வழிபாடு இருக்கும், இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஓஷதி அதாவது ஒரு ஒரு செடி கொடி மருந்து அதாவது மருந்துகளுக்கான ஒரு அது அதை பத்தி ஒரு ஒரு இது இருக்கும். நிறைய விஷயங்கள் அதாவது மருந்து விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல நிறைய நமக்கு வந்து பார்த்தா நிறைய இது வந்து ஆயுர்வேதம் நம்ம உபவேதம்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஆயுர்வேதத்துக்கான ஒரு அடிப்படை தியரட்டிக்கல் ஃபவுண்டேஷன் தத்துவ அடிப்படை அப்படின்னு பார்த்தா அது இந்த அகர்வ வேதம்னா அடிப்படையான தத்துவம். இது வந்து இந்த அகர்வ வேதத்தோட ஒரு என்ன சொல்றது மேலோட்டமான ஒரு பார்வை. இங்கேயும் வந்து இந்த அகர்வ வேதத்துலயும் வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி நாம சொன்ன மாதிரி சம்மிதை பிராமணம் ஆரண்யகம் அப்படின்னு உபநிஷத் அப்படிங்கிறதும் உண்டு. இந்த டிவிஷன் இங்கேயும் இருக்கு. ஆனா நமக்கு அந்த சரண வியூகம் அப்படிங்கிற கிரந்தத்தை எடுத்தா நமக்கு ஒரு காலத்துல 9 சாக்கைகள் நமக்கு அதர்வ வேதத்துல கிடைச்சிருக்கு. அதர்வ வேதம்ங்கிறது என்ன இருக்கு, வியாசர் வந்து வேதங்களை பிரிக்கிறார்,

சித்திரத்தன் ஒரு சில பேர் தான் இருக்கா, அவ ரொம்ப வயசாகி போய் அவ உட்காந்துருக்கா. நீ வந்து அத்தியனம் பண்ணு, ஏன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு அப்புறமா வந்து அந்த அவள்கிட்ட சிஷ்ய பரம்பரை கிடையாது அப்படின்னு போய் இந்த சாக்கைய வந்து அதை வந்து அவர் போய் காப்பாத்திருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா. ஆனாலும் இந்த தட்சிண தேசத்தை பொறுத்த வரைக்கும் அதர்வ வேதிகளே ரொம்ப கம்மியா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இங்க பெங்களூர்ல ஒருத்தரோ ரெண்டு பேரும் இருக்கா. தமிழ்நாட்டுல எனக்கு நான் அத்தர்வ வேதியே பார்த்தது இல்லை. நான் பார்த்தது இல்லை, இருக்கலாமோனோ, நான் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி அத்தர்வ வேதத்தோட அதுல வர கிரியைகளோ அதுல வர அனுஷ்டானங்களோ இங்க வந்து தட்சிண தேசத்துல ரொம்பவும் பிரபலமா இல்லை. அது மங்களூர்ல இருக்கான்னு சொல்ற அத்தர்வ வேதிகள்னா நான் அது வந்து கொஞ்சம் சரியா தெரியல. ஆனா இங்க தட்சிண தேசத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியா வந்து அத்தர்வ வேதி வந்து ஆல்மோஸ்ட் இல்ல, நம்ம பார்வைக்கு யாரும் தென்படல. அதுல இருக்கிற கிரியைகளோ அனுஷ்டானத்தையோ பிரதானமா நான் வந்து அனுஷ்டிச்சு பார்த்தது இல்ல. அதனால அந்த மந்திரங்களும் ரொம்ப வந்து நம்ம வந்து வெளியில கேட்க முடியறதில்ல. சில காமனா சில மந்திரங்கள் இருக்கு, அது மட்டும் நம்ம வந்து அது அத்தர்வ வேதம் சொல்றோம். அதனால வந்து நம்ம வந்து அது இதுல தெரியும். இன்னைக்கு அந்த அந்த சாக்கையோட பிப்பாளர சாக்கைய வந்து அந்த ஸ்வரங்கள்னா எப்படி இருக்குங்கிறது தெரியல. அது அது ஏற்கனவே கரெக்டா அந்த அத்தியான பரம்பரையில முதல்ல வந்த மாதிரியே இருக்கா அப்படிங்கிறது நமக்கு அது அது தெளிவா தெரியல. இன்னைக்கு ரிக்வேத பாணியில சொல்லிட்டு இருக்கா, ஆனா அது அதை பத்தி எனக்கு இன்னும் ஏன்னா நிறைய விஷயங்கள் அது வந்து திறக்கணும். ஸோ கொஞ்சம் அது இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு ரேரான சாக்கையா இருக்கு இந்த அத்தர்வ வேதம்ங்கிறது. அட்லீஸ்ட் தட்சிண தேசம் பாரதத்தோட சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெரி வெரி ரேர்லி அக்கரிங் ஷாக்கைங்கன்னா சொல்லணும். அதை இப்போ இன்னைக்கு ஷாக்கை அப்படின்னு பார்த்தோம், அந்த பித்தலாக ஷாக்கைன்னா சொன்னேன். இந்த மாதிரி அத்தர்வேதத்துலயும் நிறைய இப்ப சுமந்து முனிவர்கிட்ட வியாசர் கொடுத்தது இந்த விபாகம் பண்ணி அத்தர்வேதத்தை கொடுக்குறார். அத்தர்வேதத்தை கொடுத்து அவர் வந்து அடுத்தாப்புல பரம்பரையில வரும்போது இந்த ரெண்டு ஷாக்கைகள் மிஞ்சிருக்குன்னு சொன்னேன், பிப்பலாத ஷாக்கையும் சௌனக்கிய ஷாக்கையும். இதுக்கு சம்பந்தப்பட்டது இது ஷாக்கை, அதாவது சம்மித்தை. இது இந்த சம்மித்தையில வந்து 20 காண்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். பிப்பலாத ஷாக்கையும் இதையும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு வேணா வித்தியாசப்படலாம். ஆனா வந்து இந்த காண்டம் வந்து 20 காண்டம் இருக்கு. அப்புறம் இதோட பிராமணம் வந்து கோபத பிராமணம் அப்படின்றது. அப்புறமா வந்து இங்க இது அது மாதிரியே இந்த ஆரணிகம் அப்புறம் உபநிஷத்துக்கள்லாம் இருக்கு. இப்ப வந்து அதுக்கும் இதே மாதிரி அதர்வ பிராதிசாக்கைகள். இப்போ ஒரு பிராதிசாக்கியம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கிரந்தப்படுத்தி நான் சொல்லலாம்னு நினைக்கேன். ஒரு பொதுவா ஒரு வியாக்கரணம் வந்து வியாக்கரண அங்கம் வந்து வேதத்தோட எல்லா வேதங்களோட பொது அதுல உள் வர ஸ்வரங்களை பத்தியோ அக்ஷரங்களை பத்தியோ பொதுவா சொல்லிடும். ஆனா எல்லா வேத சாக்கைகளும் பொதுவா சொல்லப்பட்ட விதிக்கு மாறா நிறைய நிறைய இடங்கள்ல வரும். அந்த மாற்றங்களை சொல்லக்கூடிய அந்த கிரந்தங்கள் தான் பிராதிசாக்கிய கிரந்தம்னு பேரு. அத்தர்வ வேதத்துக்கும் தனியா இருக்கிற சில தன்மைகளை வந்து அது அது பேசும். எத்தனை இந்த இந்த சாக்கையில எத்தனை அக்ஷரம் இருக்கு, இதுல என்னென்ன ஸ்வரங்கள்லாம் வருது, எப்பப்போ என்னன்னு சொல்லணும், அந்த மாதிரி எல்லாம் பேசும் இந்த பிராதிசாக்கிய கிரந்தம் தான். அது மாதிரி அத்தர்வேத பிராதிசாக்கியம் வந்து தனியா இருக்கு. அது மாதிரி வந்து இங்க வந்து அந்த கிரிஹ்ய சூத்திரம் வந்து பிரதானமா எனக்கு தெரிஞ்சது வந்து கோகுல கிரிஹ்ய சூத்திரம் அப்படின்னு இருக்கு. ஸ்ரௌத சூத்திரம் அப்படிங்கிறது நேரடியா இருக்குதான்னு தெரியல. ஏன் அப்படின்னா இங்க வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த திரேதாக்னியை வச்சுன்னு பண்ற கிரியைகள் இங்க அவ்வளவா ஒண்ணும் நிறைய இல்ல. அதனால வந்து அதுக்கு நேரடியா ஸ்ரௌத சூத்திரம். ஸ்ரௌத சூத்திரம்னா இந்த இவ என்ன சொன்ன முதல்ல எஜுர்வேதத்துல இந்த யாகங்களை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ற, அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணோம் அப்படிலாம் பண்ணணும். இதுக்கு சில கர்மாக்கள் இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா இருக்கு அதர்வ வேதத்துக்கு. அதுக்கு அதெல்லாம் இந்த கிரிஹ்ய சூத்திரங்கள்ல சொல்லப்படுது. ஸோ இதுக்கு கிரிஹ்ய சூத்திரம் வந்து பொதுவா கோவில கிரிஹ்ய சூத்திரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. சரி, இப்ப நான் வந்து இந்த அகர வேதத்துல ஒரு சில நான் சொன்னேன் இந்த மந்திர தந்திரங்கள்லாம் இல்ல அப்படின்னு. இது மூலமா வந்து சில அபிச்சார கர்மாக்கள் இருக்கு, ஆனா பொதுவா வந்து எல்லாமே வந்து இப்ப பார்த்தோம்னா அந்த டாக்ஸிகாலஜி அப்படின்னு சொன்னோம், அது வந்து அகர வேதத்துல வருது. அதாவது விஷத்தை பத்தி, மனுஷனோட உடம்புல விஷத்தோட தன்மை ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அதுல என்ன அதோட விளைவு ஏற்படுது அப்படிங்கறத பத்தி நிறைய இடத்துல டாக்ஸிகாலஜி அந்த விஷத்தை பத்தினா படிப்பு அத்தர்வ வேதத்துல சொல்லப்படுது. அப்புறமா வந்து நிறைய இடத்துல வந்து இப்ப வந்து எப்படி வந்து ஃப்ராக்சர்லாம் வந்து ஹீல் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு இது சொல்றது. அப்புறமா வந்து யக்ஷ்மம், யக்ஷ்மம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து கன்சம்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து அத்தர்வ வேதத்துல சொல்றது. இப்ப வந்து இது

0: நிறைய வியாதிகள் பத்தி பேசுறது. இன்னொன்னு முக்கியமா அந்த அதர்வேதத்துல வந்து நிறைய சமீதல வந்து சமீதெல்லாம் பார்த்தா நிறைய மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்கள்லாம் எனக்கு அத்தியனம் ஆகல, அதனால அதெல்லாம் பரிச்சயம் கிடையாது. நான் இப்படியே வந்து நான் அது வந்து சில மகான்கள்டையும் கேட்டது வந்து நான் கொஞ்சம் படிச்சதை வச்சு நான் சொல்றேன். இந்த ஜெர்ம் தியரி அப்படின்றது நம்ம வந்து சொல்றோம், அதாவது கிருமி அப்படின்னு. கிருமி அப்படின்னா நம்ம இந்த பாக்டீரியா வைரசஸ் அப்படின்னு சொன்னோம், அது கிருமிங்கிறோம். இன்னொன்னு கிருமி அப்படின்னா அந்த வேர்ம்ஸ், இந்த ரவுண்ட் வேர்ம், அதாவது இந்த புழு வயிற்றுல இருக்கிற புழுலாம் சொல்றோம். இந்த ரவுண்ட் வேர்ம்ஸ், பிளாட் வேர்ம்ஸ், பின் வேர்ம், ஹுக் வேர்ம் அப்படின்னு நிறைய சொல்றோம் நம்ம. இந்த புழுலாம் பத்தி ஒவ்வொரு இதையும் வந்து நீர்ல என்னென்ன மாதிரி இருக்கலாம், மரத்துல எல்லாம் என்ன இருக்கலாம், இன்ஃபேக்ட் அது என்ன சொல்றதுன்னா அந்த ஷாக்க சமீத்தல வந்து எங்கேயுமே நாம அந்த கிருமிகளை பார்க்கலாம் அப்படிங்கறது சொல்றது அதர்வேத ஷாக்கையில. இந்த ஷாக்கையில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொன்னோம், தி மோஸ்ட் ரொம்ப மிக பழமை வாய்ந்த அந்த வந்து இந்த கிருமியை பத்தி, ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அதாவது நம்ம வந்து வியாதிகள் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தான் வந்து நமக்கு முக்காவாசி இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது நமக்கு தொற்று நோய், இப்போ கொரோனாங்கிறோம், அதுக்கு வந்து அந்த வைரஸ் காரணமா இருக்குல்ல. இந்த மாதிரி இந்த ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பேசிக் ஃபார்ம்ல ஒரு அடிப்படையா இது. இந்த நம்ம வந்து இந்த அதர்வேத சாஸ்திரம்னா நம்ம பார்க்கலாம். இது வந்து இது இது இதுக்கப்புறமும் இதை ட்ரீட் பண்றதுக்கான நல்லா எந்தெந்த ஓஷதிகள்லாம் வந்து இந்தந்த புழுக்களுக்குலாம் கேட்கும் அப்படின்னு நம்ம இங்க வந்து சொல்லப்படுறது. ஸோ இந்த மாதிரி இந்த இந்த வேதத்துக்கு வந்து நம்ம வந்து ரொம்பவும் வந்து இது பண்றது இல்ல, அதாவது ரொம்ப மட்டமா மந்திரமா மாந்திரிகம் அப்படின்னு மட்டும் நம்ம சூனியம் வைக்கிறான் உட்காந்து அப்படின்னா அதர் வேதத்தை தான் எடுத்து வைப்பான் அப்படின்லாம் கிடையாது. சரி, இப்போ வந்து இது இது வந்து இந்த சாக்கையை பத்தி. இப்போ எல்லா வேதத்தையும் முதல்ல அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா சில சம்ஸ்காரங்கள் ஆயிருக்கணும். பிறந்ததுல இருந்து என்ன ஆகணும்னா வந்து கர்ப்பா இது ஆகணும், சவுடம், உப்பநயனம், அப்புறமா வந்து எல்லாம் ஜாதகர்மா, நாமகர்மா, இந்த மாதிரி உபநயனம் இந்த மாதிரி ஆகணும். அதே மாதிரி இந்த அதர்வேதத்தை படிக்கணும்னா இதுக்குன்னு தனியா உபநயனம் வந்து நம்ம பண்ணிக்கணும். இப்ப நாம வந்து உபநயனம் ஆகி நம்ம எதிரோ இருக்கோ படிக்கணும் நார்மலா. இப்ப அதர்வ இப்ப இப்ப பொதுவா என்ன சொல்ற அப்படின்னா ஒரு வேதத்துல இருந்து இன்னொரு வேதம் படிக்கணும்னாலே புது உபநயனம் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் சொல்றா. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல, அதர்வேதத்தை தனியா படிக்கணும் அப்படின்னா மட்டுமே வந்து உபநயனம் தனியா இருக்கு, அதுக்கான காயத்ரியோட ஜப்பமே வந்து வித்தியாசமான காயத்ரி ஜப்பமா இருக்கு, அது நாம நார்மலா இருக்கிற மாதிரி நமக்கு அதுல காயத்ரி ஜப்பம் அது கிடையாது. அதே மாதிரி வந்து அதுல வந்து நமக்கு வந்து ஆசமன விதியே வேற, நம்ம எல்லாரும் நம்ம நார்மலா இங்க தட்சிண தேசத்துல சவுத் இந்தியால வந்து எல்லாரும் பொதுவா அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமா சொல்லுவா. சில இங்க கர்நாடகா சம்பிரதாயத்துல அச்சுதாய கேசவாய சுவாகா நாராயண சுவா அப்படின்னு சொல்றான். ஆனா பொதுவா இந்த இதெல்லாம் புராண பௌராணிக ஆச்சமணங்கள்னு பேரு, அதாவது நம்ம வந்து புராணத்துல வர பகவத் நாமாக்கள்லாம் எடுத்து நம்ம ஆச்சமணம் பண்றோம். ஆனா அதர்வ வேதத்துல வர ஆச்சமணமே கொஞ்சம் வந்து அவ வந்து வைதிக ஆச்சமணம் அவளோடது. அவளோட வந்து அப்பாம் புஷ்பம் அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கும், அதுல வந்து ரெண்டு ரெண்டு அந்த மந்திரத்துல ரெண்டு ரெண்டு வார்த்தையா மொத்தமா ஆறு இருக்கு அந்த ஒரு இதுல, அந்த ஒரு வரியில ரெண்டு ரெண்டு வார்த்தையா சொல்லி அவ மூணு தடவை வந்து அவ வந்து அதை வந்து ஆச்சமணம் பண்ண தண்ணியை குடிச்சிட்டு இது பண்ணணும். அந்த ஆச்சமண விதியே அங்க வந்து முதல்ல வந்து வேறுபட்டதா இருக்கு அத்தர்வேதத்தை பொறுத்தவரைக்கும். அது மாதிரி அவளோட உபநயனத்தை தவிர நிறைய ஒரு சில விரதங்கள்லாம் இருக்கு. அவ வந்து இந்த கால விரதம் நிறைய இருக்கு. அத்தர்வேதிகள்னா வந்து மகாசாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவள்லாம் நியதமா வந்து அந்த காலகட்டத்துல அவ அத்தர்வேதிகளுக்குன்னு அனுஷ்டானங்கள் முக்கியமா பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் அவளுக்கு இருக்கு அத்தியன காலத்துல. பொதுவா ஒரு வேத சாக்கையை படிக்கும் போது அந்தந்த சாக்கைக்குரிய அந்தந்த பாகங்களுக்குரிய ஒரு விரதம் இருக்கும். இப்ப நம்ம வந்து தைத்திரிய தைத்திரியத்துல எடுத்தோம்னா பிராஜாபத்திய காண்டத்தை பத்தி படிக்கணும்னா அந்த பிராஜாபத்திய விரதம் இருக்கும், சௌமிய காண்டம்னா சோமனுக்கு விரதம் இருக்கும். இதைத்தான் நம்ம கல்யாணத்துல வந்து பின்னாடி இப்போ சுருக்கி என்ன போச்சு அத்தியனமே இல்லாம விரதத்தை மட்டும் அனுஷ்டிக்கிறோம். இதே மாதிரி இந்த விரதம் சாவித்ரி விரதம் கால விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இவாளும் நிறைய அனுஷ்டிக்கிறா அத்தியன காலத்தையும். அதுவும் வந்து இந்த அவ வந்து என்ன பண்ணிக்கிறா அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்ம இப்ப அந்த அத்தியன சக்தி, அதாவது நாம அத்தியனம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மாதிரி நம்ம வந்து புஸ்தகத்தை வச்சுட்டு இல்ல டேப்லெட்டை வச்சுருந்தோ வாத்தியார் சொல்றதை கேட்டுன்னு பண்றது புக்கை பார்த்துன்னு படிக்கிறது இல்ல. ஸ்ருதினா முதல்ல சொன்ன மாதிரி வெறும் கர்ண பரம்பரை, காதல கேட்கணும், திருப்பி அதை உச்சரிக்கணும், ரெண்டு தடவை சொன்னோம். இப்படியே எல்லா ஸ்ருதியோட அத்தியனம் பண்ணியிருக்கான். அப்போ நீங்க நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு ஒரு ஞாபக சக்தி இருக்கணும், இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், மேதா சக்தி இருக்கணும்னு. இத அவ கூட்டிக்கிறதுக்கு அவளோட சாக்கையில வந்து அவர் முதல்ல ஒரு வாசஸ்பதி சூக்தம் இருக்கு. இது வந்து அதர்வேத சாக்கையில நம்ம வந்து சௌனகிய சாக்கையில அந்த வாசஸ்பதி சூக்தம் இருக்கு. அது வந்து ஏ திருஷப்தாக பரியந்தி விஸ்வரூபாணி விபிரதா அப்படின்னு அது வந்து ஆரம்பிக்கும். இது வந்து இந்த வாசஸ்பதி சூக்தத்தோட ஆரம்பம். இதுக்கு ரிஷி அதர்வ ரிஷி தான் அந்த இதுல. நான் சொன்ன மாதிரி பிப்பலாத சாக்கையும் அது வந்து ஒன்னாங்காண்டம் ஆறாவது இதுன்னு நினைக்கிறேன், ஆறாவது சாப்டர்னு நினைக்கிறேன். இது முதல் அது சௌனகிய சாக்கையில வந்து ஒன்னாம் பிரஷ்னம் ஒன்னாங்காண்டம் ஒன்னாம் மந்திரத்திலே இது சூக்தத்திலே இது வந்துருக்கு. இது வந்து நம்ம மேதா சூக்தம் மாதிரி, அதாவது வாசஸ்பதி அப்படின்னா வாக் தேவதை. அதாவது நமக்கு வந்து நல்லா ஸ்ருதி வந்து நல்லா வந்து நல்லா வந்து கேட்கணும், எனக்குள்ள நல்லா தங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஏ திரிசப்தா பரியந்தி விஸ்வரூபாணி வாசஸ்பதிர் பலா தேஷாம் தன்னோ அத்திய ததாதுமே அப்படிங்கிறது வந்து இங்க முதல் இந்த சூக்தத்தோட முதல் இருக்கு. இது எனக்கு சஸ்வரமா தெரியாது, இதுக்கு அதனால வந்து இப்படியே நான் என்ன இருக்கோ அதை அப்படியே படிக்கிறேன், அது சஸ்வரமா எனக்கு தெரியாது. இதுதான் வந்து முதல்ல நம்ம மேதா சூக்தம் நான் சொல்றோமே, நம்ம வந்து மேதா தேவி குஷமான அப்படிங்கிற இதுவேத்த சொல்ற மாதிரி இது ஈக்குவலன்ட். அதுக்கு இந்த வாசஸ்பதி சூக்தம் அப்படிங்கறதுதான் இந்த மேதா சூக்தத்துக்கு ஈக்குவலன்ட், மேதா சக்தியை வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணும். இதுல ஒரு இன்னொரு ஒரு பெக்யூலியாரிட்டி என்ன அப்படின்னா, உபநயனத்துக்கு அப்புறம் இந்த அத்யேதா இந்த பிரம்மச்சாரி அதர்வ வேதம் படிக்கிற பிரம்மச்சாரி என்ன பண்ணணும், கழுத்துல வந்து மூணு பறவைகளோட இறகு வந்து கட்டிக்கணும். ஒரு ஒரு கிளி, ஒரு மைனா, அப்புறம் வந்து கிருஷம் அப்படின்னு ஒரு பறவை சொல்றேன். அந்த கிருஷம்ங்கிற பறவை எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. அந்த மூணு பறவைகளோட இறகையும் வந்து ஒரு நூல்ல கட்டி கழுத்த கட்டிக்கணும் அப்படிங்கிறா. அது எதுக்கு அப்படின்னா, இந்த அந்த கெட்ட இந்த இந்த கண்ணு பற்றது, இந்த திருஷ்டி, அப்புறமா வந்து சில சாபங்கள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி துஷ்டமான சக்தி எல்லாம் அண்டாம இருக்கிறதுக்கு வந்து இத வந்து கழுத்த கட்டிட்டு அத்தியனத்தை ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து இந்த அத்தியன விதி ஒரு ஒரு சின்ன போர்ஷன். ஏன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் அந்த அத்தியம், அது வந்து அத்தரவேதிகளெல்லாம் வந்து ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து முதல் சூத்தம், அதாவது சௌனகிய சாக்கையில இதுதான் வந்து முதல் சூத்தம். பிப்பலாத சாக்கையில நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த நம்ம வந்து உபாகர்மங்கள்னா எதிர்வேதத்துக்கு வந்து பிரம்மயக்கம் நீட்டமா நிச்சயமா பிரம்மயக்கம் வந்து சொல்லும் போது சன்னோ தேவி ரபிஷ்ட யாபோ பகவந்து இதையே சஞ்சோ ரபிஸ்ரவந்தனா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது வந்து கொஞ்சம் சன்னோ தேவி ரபிஷ்ட யாபோ ஆபோ பகவந்து இதையே எஜுர்வேதத்துல சொல்ற மாதிரி, நம்ம வந்து ரிக்வேதத்துல சொல்ற மாதிரி அது கிட்டத்தட்ட அதோட நம்ம ஸ்வர விதி கிட்டத்தட்ட பார்த்தா அதுக்கு வந்து அது மாதிரியே ரிக்வேதத்து மாதிரியே ஸ்வரங்கள் மாதிரியே வருது. அதுல ஒரு சில ஸ்வரங்கள்னா எக்ஸப்ஷன் இருக்கலாம், அது நம்ம வந்து அந்த பிராதிசாக்கியத்தை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ பிப்பலாத சாக்கையில நமக்கு தெரிஞ்சது வந்து சன்னோதேவி அபிஷ்டை, நமக்கு எல்லாரும் அபிஷ்டை, நமக்கு எல்லாரும் வந்து கர்மானுஷ்டானத்தை நம்ம இதுல நம்ம பிரம்மைகள்ல அதெல்லாம் அசர்வதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க வந்து இந்த வாசஸ்பதி சொத்தம் நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து அசர்வேதம் ரெண்டு சாக்கைக்கும் முதல் மந்திரம். இப்ப வந்து ரிக்வேதத்துல முதல் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா எல்லா சாக்கையும் அக்னியில புரோஹிதம் அப்படிங்கிறது தான் வந்து முதல்ல. இங்க இது சேர்ந்துட்டா இஷேத்வோர்ஜேத்வா வாயோஸ்தோ பாயோஸ்த அப்படின்னு இங்க இதுல வந்து சாமத்துல வந்து அக்னாயாஹிபீதையே இதுதான் முதல்ல. இங்க ஆனா வந்து இங்க அதர்வேதத்துல இந்த ரெண்டு ஷாக்கையும் பொறுத்து இதுல வந்து வாசஸ்பதி சூத்தம் ஏ ஏ திருஷ அந்த ஏ திருஷப்தா அப்படிங்கிற மந்திரம் தான் இங்க ஆரம்பிச்சது. அங்க அது சன்னோதேவி இது வந்து ரெண்டு ஷாக்கைக்கும் முதல்ல ஆரம்பத்துல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறது பாக்கலாம். இப்போ இவாளுக்கும் அத்தர்வ வேதிகளுக்கும் சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அவளுக்கும் அந்த சந்தியாவந்தனம் பண்ற அந்த இதுவும் அந்த கிரமமும் இருக்கு. ஆனா நான் அப்பவே சொன்ன மாதிரி அவளோட கிரமமே வேற மாதிரி இருக்கு. அவளோட சந்தியாவந்தனங்கள், அவளோட காயத்ரி, அவளோட ஆச்சமன முறையே இருக்கு. இந்த ஆச்சமன சம்பிரதாயத்தை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22 ஆசமன சம்பிரதாயங்கள் இருக்கு. நாம தட்சிண தேசத்துல நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து ஒவ்வொரு வேதத்து பிரகாரமே ஆசமனம் மாறுது. இப்போ இவாளுக்குலாம் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வைதிக ஆசமனம், அதாவது சாட்சாத்தான் நேர வேத மந்திரத்தை சொல்லி நேர ஆசமனம் பண்ணிட்டு அவ நம்மள மாதிரி கேசவ நாராயணன் வர்றதுல அவ வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மார்ஜனம் பண்ணிக்கிறா, தண்ணியை தெளிச்சுக்கிறா. அதுக்கு ஒரு மந்திரங்களை அவ சில மந்திரங்களை சொல்லுவா, வேத மந்திரங்கள் அந்த அத்தரவேத சாக்கையில இருந்தே வர மந்திரங்களை அவ சொல்றா. இதே மாதிரி சுக்லயஜுர்வேதிகள்னு நாலு முறை வந்து இது இருக்கு ஆசமனம் இருக்கு. அது இது இது ஒரு ஒரு வகையான ஆசமனம். அது இப்போ இந்த சக்தி வழிபாடுல இருக்கிறவாளுக்கும் நாலு முறையான வகையா நாலு தடவை ஆசமனம் பண்ணும். நம்ம மூணு தடவை தான் பண்ணோம், சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமா. அவளுக்கு நாலு தடவை ஆசமனம், நாலு தடவை அவ தண்ணி. இத மாதிரி சைவாளுக்கு இருக்கு, வேற வேற அந்த பிரதேசத்தை பொறுத்தும் வேற வேற ஆச்சமன சம்பிரதாயங்கள் இருக்கலாம். இது ஆச்சமனத்திலே இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அத மாதிரி எல்லாமே காயத்திரிலையும் வித்தியாசம் இருக்கு. இது ஒண்ணு. அப்புறமா வந்து அவ வந்து அவளுக்கும் பிரம்மஜ்ஞ விதி இருக்கு, அத்தர்வ வேதிகளுக்கும். அதுவும் வந்து இந்த கோபத்த பிராமணத்தே சொல்லியிருக்கு. அத்தர்வ வேதியும் அத்தர்வ வேதத்துக்கும் இந்த பிரம்மஜ்ஞம். இங்க எஜுர்வேதத்துல நாம வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி இதுல ரெண்டாம் பிரச்சனை ஆரம்பிக்கா ரெண்டாம் பிரச்சனத்துல வந்து சகவை தேவானாச்சா அவசரனானாச்சான்னு அது இங்க கோபத்த பிராமணத்துல அவ சொல்றா. அவ வந்து என்ன இங்க அத்தர்வேதத்துல அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஒவ்வொரு அதாவது அவ என்ன சொல்லுவா, முதல்ல ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியது. நான் சொன்ன மாதிரி அந்த மூணு ஒரு ஒரு ஒரு மந்திரத்துல அப்பாம் புஷ்பம் அப்படின்னு ஆரம்பிக்க அந்த மந்திரம் அதுக்கு அந்த அப்பா மந்திரத்துல ரெண்டு ரெண்டா அவ பதத்தை பிரிச்சு ஒவ்வொரு தரையும் ரெண்டு ரெண்டு பதத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிப்பான். அது அவளோட ஆச்சமன முறை. அப்புறமா வந்து அவ வந்து இந்த மார்ஜனம் எல்லாம் பண்ணிட்டு அந்த அந்த துவாரங்கள், அதாவது அந்த சரீரத்துல இருக்கிற என்னென்ன துவாரங்கள்லாம் இருக்கோ இடுப்புக்கு மேல அந்த துவாரங்கள்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அப்புறமா வந்து அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, முதல்ல வந்து அந்த எஜுர்வேதத்துக்கு தேவதை என்னது, அக்னிதான் எஜுர்வேதத்தோட தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த காயத்ரி கந்தசுது அப்படின்னு சொல்லிட்டு அக்னி ஈழ புரோஹிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் அது இது எதிர்வேதத்துக்கும் அந்த இஷயத்துவா சொல்றா. அதுல வந்து அவ வந்து வாயு தேவதைங்கிறா. வாயு தேவதைன்னு சொல்லிட்டு அவ வந்து அதுக்கு வந்து திருட்டுப்போ அனுஷ்டுப்போ சொல்லி இஷயத்வோர்ஜயத்துவா சொல்லி, அதுல வந்து ஒரே ஒரு வித்தியாசம்னா இந்திராய தேவபாகம்னு ஒண்ணு ஆட் ஆயிக்கிறது வித்தியாசம். இஷயத்வோர்ஜயத்வா வாயுஸ்தோ பாயுஸ்த தேவோவஸ்த விதா பிராப்பை திருஷேட்டு ஆப்தியாயத்வமக்னியா தேவபாகம் அப்படிங்கிறது அங்க இந்திராய தேவ பாகம்னு அவ வந்து அந்த மந்திரத்துல அவ சேர்த்துக்கிறா அவளோட அத்தர்வ வேதத்தோட. அந்த இஷேத்வா அந்த எஜுர்வேதத்துக்கு சொல்றக்கூடிய அந்த மந்திரம். இப்ப பிரம்மஜ்ஞம்னா அது என்ன அப்படின்னா, சுவாத்தியாயம் தான் பிரம்மஜ்ஞம். அந்த பிரம்மஜ்ஞத்துல என்ன என்ன பண்றோம் நம்ம, அக்னிமீழே இஷேத்வா அப்புறம் அக்னாவை சன்னோதேவி இதை சொல்றோம். நாலு வேதத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றோம். அப்புறம் அவாவா ஸ்வசாக்கையில இருந்து அந்தந்த பாகங்களை படிக்க வேண்டியது அப்படின்ட்டு அதுதான் வந்து பிரம்மஜ்ஞத்தோட இது. அது மாதிரி இங்க இஷயத்துவா இவானும் எதிர்வேதத்துக்கு சொல்றா. ஆனா இவா சொல்றது வந்து நம்ம இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிற மாதிரி அந்த இஷயத்வோர்ஜயத்துல கொஞ்சம் இங்க மாறுது. இந்திராய தேவ பாகம்ன்றது வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதனால வந்து இது வேற ஏதோ நமக்கு வந்து ஒரு நஷ்டமான சாக்கைய வந்து இது வந்து அங்கேருந்து எடுத்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இதுல இருந்து ஒரு இன்டெரக்டா மேபி கன்க்ளூட் பண்ணலாம். என்னன்னா இந்த மந்திரம் எங்க இருக்குன்னு இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சாக்கையில வந்து மைத்ராயணி சாக்கையில இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு அது தெரியல. அது பார்க்கணும், மைத்ராயினியில வேற சாக்கையெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அது மாதிரி இப்போ எதிர்வேதம் முடிஞ்சது. அப்புறமா வந்து இப்போ வந்து சாமவேதம். சாமவேதத்துக்கு அவளை பொறுத்த வரைக்கும் ஆதித்யன் தேவதன்னு சொல்லி, அப்புறமா வந்து அக்ன ஆயா ஹிவிதே சொல்றா. அப்புறமா வந்து இது என்ன இருக்கு, அத்தர்வ வேதத்துக்கு வந்து இவ வந்து தேவதை வந்து அத்தர்வான்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த பிப்பாலாத சாக்கையில அவ கோபத்த பிராணம் சொல்றது. இந்த மாதிரி நான் வந்து இதுதான் தேவதைன்னு சொல்லி இந்த மாதிரி சன்னோ தேவி ரபிஷ்ட யாப்போ பவந்து பீதையே அப்படிங்கறத அவ சொல்லி இந்த மாதிரி அவ பிரம்மயஜ விதி அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அவளோட பிரம்மயஜ விதியில ஒரு ஓவர்வியூ. இன்னும் எத்தனையோ அனுஷ்டானம் இருக்கலாம் எனக்கு அது தெரியல, ஆனா நான் பார்த்த வரைக்கும் கலெக்ட் பண்ண வரைக்கும் இது ஒரு ஓவர்வியூ கிடைச்சது எனக்கு.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நமஸ்சிவாய்.

0: ஓம் சிவாய நம சைவம் ஆர்கி. அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. சிப்சபேசா சிவசிதம்பரம் தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம் ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜபக்ரம் மகோதரம் பாசாங்குசதரம் தேவம் தியாயே சித்திவிநாயகம். கல்லார் நிழன்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ குருப்யோ நம. எல்லாமல்ல ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருவருள் கருணையினாலும், அடியேனுடைய ஆன்மநாயகன் திருப்பரசுந்திரி சமேத சமநாத பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும், சிவாகமங்களிலே சிவலிங்க பூஜைகளுடைய தத்துவம், அதனுடைய உள் தத்துவார்த்தங்களை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் 5வது நாள். நேற்று கடந்த 4 தினங்களாக சிவபூஜைகளுக்கு அங்கமாக இருந்த அனுஷ்டானம் சூரிய பூஜை மற்றும் சிவபூஜைக்கான ஆயத்தமான அந்த பூர்வாங்க விஷயங்களை எல்லாம், ஆசனங்கள் முதற்கொண்டு லிங்கங்களினுடைய க்ஷணிகலிங்கம், உடையவர் லிங்கம் என்ற அந்த லிங்கங்களுடைய வகைகள் முதற்கொண்டு அனைத்தையும் நாம் சிந்தித்து வந்திருந்தோம். நேற்றைய தினம் சூரிய பூஜையானது சிந்தித்து, சூரிய பூஜையினுடைய தத்துவங்களை சிந்தித்து, சிவபூஜையினுடைய ஆரம்ப கிரியையாக விளங்கக்கூடிய அந்த பச்சிமத்வார பூஜையை பற்றி நாம் சிந்தித்தோம். அந்த பச்சிமத்வார பூஜையிலே இருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்தம் என்ன என்பதை பற்றி சிந்தித்தோம். முக்கியமாக இந்த சைவ ஆலயங்களிலே துவாரபாலகர்கள் என்று இருப்பார்கள், டிண்டி முண்டி என்று. அதாவது கோவிலினுடைய தலைவாசல் அல்லது ராஜகோபுரம் அல்லது ராஜகோபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மகாமண்டபத்தோடு இருக்கக்கூடிய அந்த துவாரபாலகர்களை டிண்டி முண்டி என்றும், கர்ப்பகிரகம் அல்லது அணுக்கவாயில் கர்ப்பகிரகம் அல்லது அர்த்த மண்டபத்தை சமீபமாக இருக்கக்கூடிய அந்த துவாரபாலகர்களை நந்தி மகாகாலர் என்று வழங்கக்கூடிய மரபு நமது சிவாகம மரபு. சுவாமியோடு அணுக்கமாக இருக்கக்கூடிய அந்த காவலர்களுக்கு நந்தி மகாகாலர் என்று பெயர். அவாதான் வந்து சுவாமியோட அணுக்கவாயில், அணுக்கவாயில் என்றால் அருகே இருக்கக்கூடிய வாயில், அது அர்த்த மண்டப வாயிலாக இருக்கலாம், அல்லது ஒரு சில கோவில்களில் அர்த்த மண்டபத்தை ஒட்டி சிறியதாக இருக்கக்கூடிய அந்த மகாமண்டபத்து வாயிலாகவும் இருக்கலாம். அவ்வாறு இருக்கக்கூடிய வாயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நந்தி மகாகாலர் என்று பெயர். அப்படிப்பட்டவர்களை நந்தி மகாகாலர்களாக பூஜிக்க வேண்டும் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் இந்த பச்சிமத்வார பூஜையிலே இந்த நந்தி மகாகாலர் மற்றும் கங்கா யமுனா போன்ற அந்த தேவதைகளை எல்லாம் நாம் பூஜித்து, இப்பொழுது சிவபூஜைக்கு ஆயத்தமாகக்கூடிய நிலையிலே, இந்த நம்ம ஏற்கனவே கூறியது போல, சோகம் பாவேன பூஜையேது என்று, எத்தெய்வத்தை பூஜிக்கின்றோமோ அத்தெய்வத்தை நாம் பாவனையானது செய்து கொள்ள வேண்டும், அல்லது அந்த சிவோகம் பாவனை, சுவாமியை பூஜிக்கின்றோம் என்றால் சிவோகம் பாவனையாக நம்மை பாவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஏற்கனவே நாம் தீட்சை பெற்றுள்ளோம். அந்த தீட்சையிலே நமது மும்மலங்களும் அறுவதற்கான அந்த கிரியைகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளன என்றாலும், மீண்டும் ஏன் நம்மை அவ்வாறு சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஸ்தூல தேகம் அதாவது சூக்ஷ்ம தேகம் என்பது அந்த மந்திரங்களால் சுத்தரிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த ஸ்தூல தேகமாக இருக்கக்கூடிய இந்த வெளிப்புற அந்த தேகமானது நமது புற சஞ்சலங்களுக்கு, புற சஞ்சலங்கள் என்று கூறக்கூடிய அந்த மாயைகளுக்கு உட்படுவதனால், சுவாமியை அர்ச்சிக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த சுத்தியை செய்து கொள்ள வேண்டும் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. இதற்கு பூதசுத்தி என்று பெயர். பூத என்றால் உடம்பு, ஃபுல் தேகத்தை குறிக்கக்கூடியது. இந்த தேகத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று நமது ஆகமங்களில் கூறுவதை போல ஒரு நூல் எங்களுதும் கூறவில்லை. இந்த பூதசுத்தியை நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், இதுவே ஒரு குறைந்தபட்சம் பூதசுத்தி சார்ந்த விஷயங்களை ஒரு 50 நாட்கள் சிந்தித்தால் கூட நமக்கு போதாது. இன்று எல்லோரும் அந்த யோகா போன்ற அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த யோகா என்பதை முதல் முதலில் நமது சைவ சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய சிவாகம நூல்கள் தான் முதல் முதலில் இந்த யோகம் என்பதை கூறுகின்றது. அதிலேயும் உடம்பை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரே நூல், முதலில் கூறக்கூடிய நூல் என்றால், நீங்கள் அந்த பிரமாணம் வழியாக அல்லது வரலாற்றை நீங்கள் அனுசரித்து பார்த்தால், சைவ ஆகமங்களிலே இந்த யோக தத்துவங்கள் அனைத்தும் கூறப்பட்டுள்ளன. ஆக இந்த பூதசுக்தியிலே இந்த யோக தத்துவங்கள் எல்லாம் உள்ளன. பொதுவாக இந்த சுபூஜை செய்வதற்கு முன்பு 5 விதமான சுத்திகளை செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஒன்று ஆன்மசுத்தி என்று பெயர். ஆன்மசுத்தி என்பதை நமது உள்ள சுத்தி என்று நாம் பொருள் கொள்ளலாம். இரண்டாவது ஸ்தான சுத்தி என்று பெயர், இடத்தை சுத்தம் செய்வது. மூன்றாவது திரவிய சுத்தி என்று பெயர், சிவபூஜைக்கு உண்டான பொருட்களை எல்லாம் நாம் மந்திரபூர்வமாக சுத்தி செய்தல். நான்காவது மந்திர சுத்தி என்று பெயர். ஐந்தாவது லிங்க சுத்தி என்று பெயர். இவ்வாறு இந்த 5 விதமான சுத்திகளையும் செய்துவிட்டே நாம் அந்த சிவபூஜைக்கு செல்ல வேண்டும் என்று சைவாகமங்கள் வருகின்றன. ஏனென்றால் திருமூலர் கூட கூறுவார், உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பில் உத்தமன் கோயில் கண்டேன் என்று கூறுவார். அப்போ நமக்கு இந்த தேகம் என்பது தான் ஆதாரம் நமது எல்லா விதமான பூஜைகளுக்கும் அல்லது நமது அபியாசங்களுக்கெல்லாம் உபாசனைகளுக்கெல்லாம் இந்த தேகம் என்பது தான் ஆதாரம். இந்த தேகத்தை ஒருபொழுதும் நாம் அளவுக்கு மீறி வருத்தக்கூடாது என்பது நமது சாஸ்திரங்களே கூறுகின்றன. எல்லோரும் வந்து பூஜை புனஸ்காரம் என்று தேகத்தை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கூட நாம் பார்த்திருக்கிறோம். பல ஆலயங்களிலே அர்ச்சகர்கள் தங்களுடைய தேகத்தை வருத்தி கொண்டு இந்த தொண்டு செய்வது, பக்தர்களும் அதே போல தேகத்தை வருத்தி கொண்டு தொண்டு செய்வது போன்ற இதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தேகமானது எப்பொழுதும் போற்றப்பட வேண்டியது என்பதை நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட இந்த தேகத்திலே தான், உள்ளத்திலே தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்பதால் அந்த தேகத்தை போற்ற வேண்டும் என்று சிவாகமங்கள் கூறுகின்றன. அதிலே இந்த சிவபூஜைக்கு ஆயத்தமாகுவதற்கு முன்பு 5 விதமான சுத்திகளை 5 விதமான சுத்திகளை செய்ய வேண்டும். அது ஆன்மசுத்தி, ஸ்தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று பெயர். அப்போ இப்பொழுது இந்த ஆன்மசுத்தி என்பதிலே தத்துவார்த்தங்கள் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்ற அந்த 5 விதமான மண்டலங்களையும், பிரதிஷ்டாக்களை, நிவர்த்திகளை, வித்யாக்களை, சாந்தியகளை, சாந்தி அதீதகளை என்று இந்த தத்துவ ரீதியாக ஆகமங்கள் அது தத்துவார்த்தங்களை கூறக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரியதாக இருக்கக்கூடியது. அதனை ரத்ன சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், பொதுவாக இந்த ஆன்ம சுத்தியிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவில் முதலில் புறத்தே பூஜை செய்வதற்கு முன்பு அகத்தே பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது. புறபூஜை அகபூஜை என்று 2 விதமான பூஜைகள். அதிலே புறத்தே முதலில் சிவபெருமானை பூஜிப்பதற்கு முன்பு நாம் உள்ளத்திலே அகத்தே பூஜை செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகிறது. அதற்கு அகபூஜை என்று பெயர். காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே லிங்கமாக, வாய்மையே நீராக, மணிமணம் லிங்கமாக என்று அப்பர் பெருமானுடைய திருவாக்கு. அதுபோல முதலே அகத்தே பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆன்மசுத்தியானது செய்து அங்கே அந்தர்யாகம், அந்தர்யாகம் என்பதை செய்வதற்கு நமது சிவாகமங்கள் வலியுறுத்துகின்றன. அதனை பாவனை ரீதியாகவே நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் இந்த சிவபூஜை செய்வதற்கு இவ்வளவு ஒரு நியமங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால், இதையெல்லாம் நாம் ஓரளவிற்கு உணர்ந்து பாவனையாக கடைபிடிக்கும் பொழுது அந்த சிவபூஜை உபாசனையினுடைய அந்த சாநித்தியத்தினால் நமக்கு இதையெல்லாம் படிப்படியாக விளங்க ஆரம்பித்துவிடும். விளங்க ஆரம்பித்துவிடும் என்றால் புரிதல் ஏற்பட ஆரம்பித்துவிடும் என்பதை நாம் நிதர்சனமாக உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த ஸ்தான அந்தர்யாகமாக இருக்கக்கூடிய அந்த ஹிருதய கலமதத்திலே சிவருமானை பாவித்து, நமது நாபி என்கின்ற அந்த துப்பிலினை யாக குண்டமாக பாவித்து, அங்கே நெய்யாக நம்மளுடைய ஜீவ தசாசமாக இருக்கக்கூடிய அதனை ஆஜ்யமாக அங்கே யாகம் செய்து, பெருமானுக்கு அஷ்டபுஷ்பங்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த அந்தர்யாகமானது கூறுகிறது. அந்த அஷ்டபுஷ்பம் என்பது க்ஷமாபுஷ்பம் என்று சொல்லக்கூடிய கொல்லாமை, வாய்மை, பொறாமை இன்மை, கோபமின்மை, தயா, பக்தி என்று இந்த சொல்லக்கூடிய எட்டு விதமான புஷ்பங்களை நாம் அந்த அகத்திலே பூஜிக்க வேண்டும் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. இவ்வாறு முதலில் நம்மளுடைய ஆன்ம சுத்தியை செய்து கொண்டு அடுத்ததாக ஸ்தான சுத்தியானது செய்ய வேண்டும். ஸ்தான சுத்தி என்றால் நாம் பூஜை செய்யக்கூடிய அந்த இடம், அந்த பூஜை செய்யக்கூடிய இடத்தை நிரீக்ஷணம் புரோக்ஷணம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான கிரியைகளால் மந்திரபாவனையாக புரோக்ஷணமானது செய்து அங்கே இருக்கக்கூடிய பூமி தேவியை ஆராதனை செய்து நம்மளுடைய ஸ்தானத்தை முதலில் சுத்த செய்யக்கூடியது ஸ்தானம். ஸ்தானம் என்றால் இடம் என்று பெயர், இடத்தை சுத்தி செய்வது. அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கக்கூடியது திரவிய சுத்தி என்று பெயர். சிவருமானுக்கு நாம் சமர்ப்பிக்கக்கூடிய அனைத்தும் மந்திரமயோமாக இருக்க வேண்டும் என்பது ஆகமங்கள். திரவியம் சர்வம் மந்திரமயோனாம் என்று சுவாமிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கட்டும், அருகாக இருக்கட்டும், அக்ஷதையாக இருக்கட்டும், மற்ற எல்லா விதமான ஜலமாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், அனைத்தும் தேனு முத்திரை. முத்திரை என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். மந்திரம், கிரியை, பாவனை என்ற இந்த மூன்று முத்திரை சேர்ந்ததுதான் சைவாகமங்கள் கூறக்கூடியது. அதிலே தேனுமுத்திரை என்பது பசுவனுடைய காம்பை போல் அந்த முத்திரை பிடிப்பது. அவ்வாறு அந்த தேனுமுத்திரைகளை காமிக்கும் பொழுது இந்த இடம், அந்த பொருட்கள் அனைத்தும் சுத்தமாகின்றன, திரவியங்கள் அனைத்தும் சுத்தமாகின்றன. ஏனென்றால் இந்த திரவியங்கள் அனைத்தும் மாயையோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த திரவியங்களை எல்லாம் சுத்தம் செய்து சுவாமியோடு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக திரவிய சுத்தியானது செய்து, நான்காவதாக மந்திர சுத்தி என்று பெயர். இந்த மந்திர சுத்தி என்பது, இந்த மந்திரம் என்பது நமது நாபிக்கமிலத்திலிருந்து எழுந்து அகார உகார மகாரம் என்கின்ற அந்த பிரணமாகார ரூபமாக வரக்கூடிய அந்த மந்திரமானது வரும்பொழுது மாயாமல காரியமாக நம்மளுடைய ரத்தம், யக்ஷில் போன்ற இந்த விதமான மஜ்ஜை போன்ற இந்த விதமான அசுத்தங்களுக்காக இருக்கக்கூடும் பொழுது அதை சுத்தம் செய்வதற்கான சங்கிதா மந்திரங்களை அதனை பாதிக்கக்கூடிய தன்மையாக இந்த மந்திர சுத்தியை கூறுகின்றது. இவ்வாறு இந்த நான்கு விதமான சுத்திகளையும் செய்து உடையவர் பூஜையை எடுத்துக்கொண்ட அந்த சிவபூஜா அன்பர்கள் உடையவருக்கான லிங்க சுத்தியை செய்ய வேண்டும். க்ஷணிகலிங்கம், அந்த க்ஷணிகலிங்கமாக எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அந்த க்ஷணிகமாக வைத்து அந்த விசேஷ அர்த்தத்தினால் நாம் புரோக்ஷணம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, ஸ்தான சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று இந்த ஐந்து விதமான சுத்திகளையும் செய்ய வேண்டும். நமது சைவ சமய நெறியும் சரி, தாய்மானவர் மிக அருமையாக இதனை கூறுவார். பஞ்சசுத்தி செய்து நின்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமே என்று தாய்மானவர் கூறுவார். இந்த பஞ்சசுத்திகளையும் செய்து சிவபூஜை செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்றால் ஞானம் என்று தாயுமானவருடைய திருவாக்கானது உரைக்கிறது. சைவ ஆகமங்களும் பஞ்சசுத்தி மிதம் காரியம் சர்வம் சிவஞான பிரதாயகம் என்று சிவஞானத்தை உண்டு செய்யக்கூடியது இந்த பஞ்சசுத்தி என்று சைவ ஆகமங்களும் கூறுகின்றன. அவ்வகையாக இந்த பஞ்சசுத்திகளையும் செய்து சுவாமிக்கான ஒரு விசேஷமான அர்க்கியம், அந்த விசேஷ அர்க்கியம் என்று பெயர். பொதுவாக பாத்தியம், ஆச்சமணியம், அர்க்கியம் என்பதற்கு என்னென்ன திரவியங்களை நாம் அதிலே விட வேண்டும் என்று இருக்கின்றன. அந்த திரவியங்களை நாம் ஒரு தனி ஒரு டப்பாவில், ஒரு தனியாக ஒரு டப்பாவில், ஒரு பாத்திரத்திலே எப்பொழுதும் அதை தூள் செய்து கொண்டு வைத்திருந்தோம் என்றால் அந்தந்த திரவியங்களை அதிலே நாம் சமர்ப்பித்து சுவாமிக்கு மிக ஆனந்தமயமாக பூஜை செய்வதற்கான ஒரு அனுகிரகத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இவ்வாறு இந்த பஞ்சசுக்திகளை பூஜித்து இந்த விசேஷார்க்கியங்களையும் சிறப்பாக நாம் ஏற்படுத்தி கொண்டு அடுத்ததாக நம்ம உத்தரதிக்கிலே இருக்கக்கூடிய கணபதி, லக்ஷ்மி, சப்தகுருவை நாம் பூஜிக்க வேண்டும். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயங்கள். சைவர்களுக்கு ஏழு விதமான குரு உண்டு. சிவாகமங்களை கடைப்பிடிக்கக்கூடிய வைதிக சைவர்களுக்கு ஏழு விதமான குருவானவர் இருக்கிறார். சதாசிவ அனந்தஞ்ச ஸ்ரீஹந்த புனரந்திகம் யுகம் ச விஷ்ணு தாதாரம் குரும் சப்த சமாசரியே என்று சதாசிவ குரு, அனந்த குரு, ஸ்ரீகண்ட குரு, அம்பிகா குரு, குக குரு, விஷ்ணு குரு, பிரம்ம குரு என்று ஏழு விதமான குருவானவர்கள் சைவர்களுக்கு உண்டு. அப்போ நமது சைவர்களுக்கு சதாசிவரும் ஒரு குரு, அம்பிகையும் ஒரு குரு, ஸ்ரீகண்டரும் ஒரு குரு, அனந்தரும் ஒரு குரு, விஷ்ணுவும் ஒரு குரு, பிரம்மாவும் ஒரு குரு. ஆக நமது சைவர்களுக்கு எந்த விதமான விகல்பமும் தெய்வ தேவதைகளுக்குள் இல்லை. அதனை சம்புபக்ஷம், அனுபக்ஷம் என்றெல்லாம் நம் கூறக்கூடிய தத்துவங்கள் இருந்தால் கூட இந்த ஏழு விதமான குருவையும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சிவபூஜையிலே நாம் வழிபடுகின்றோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கணபதியையும் வழிபடுகின்றோம், மகாலட்சுமியையும் நாம் வழிபடுகின்றோம், சப்த குருவை அந்த ஈசான திக், அதாவது உத்தர வடக்கு திக்கிலே இருக்கக்கூடிய ஈசான திக் பாகிலே அந்த சப்த குருவை வழிபட்டு அவர்களுக்கு ஆராதனையானது செய்து அந்த சப்த குருவனுடைய குரு அனுகிரகத்தை பெற்று அதன் பின்பு நாம் இந்த சிவபூஜையினுடைய அந்த பூர்வாங்கத்திற்கு நாம் வருகின்றோம். அப்போ எவ்வளோ ஒரு முறையாக துவார பூஜை, அதன் பிறகு பூதசுத்தி, ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்ற இந்த விதமாக எல்லா விதமான சுத்திகளையும் செய்து கொண்டு குருவை வழிபட்டு பின்பு சுவாமியை பாவனையாக, சுவாமி இந்த பூலோகத்திலே உங்களை அர்ச்சிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அந்த பாக்கியமானது என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும், வேறு ஒன்றும் சுவாமியிடம் வேண்டும், சுவாமியை எப்பொழுதும் அர்ச்சிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை மட்டும் அடியேனுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த சிவபூஜையை நாம் ஆரம்பிக்கின்றோம். இப்போ இங்கே சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னால், சுவாமியானவர் பிருத்வி தத்துவம் முதல் சதாசிவ தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சதாசிவ தத்துவத்திற்கு மேல் நாதம் விந்து என்று நிஷ்கலமாக இருக்கின்றார். இதிலே இந்த பூலோகமானது கூர்மாசனத்தினுடைய தன்மையிலே இருக்கிறது. அதக்கூர்ம சிலாசீனாம் சிரோதிசித விக்கிரகாம் என்று ஆகமங்கள் கூறும். இந்த பூமியானது கூர்மாசனத்திற்கு மேல் இருப்பது போல சுவாமியுடைய ஆசிரமம் இந்த கூர்மாசனத்தின் மேல் இருக்கிறது. இதிலே சுவாமி ஆகமத்தை அர்ச்சிக்கக்கூடிய ஆகம விதப்படி அந்த அர்ச்சிக்கக்கூடிய அந்த விஷயங்களிலே ஒரு சூக்ஷமமான தத்துவத்தை ஆகமம் கூறுகின்றது. இங்கே ரெண்டு விதமான ஆசனம் உண்டு. ஒன்று ஸ்திராசனம் என்று பெயர், இரண்டு சலாசனம் என்று பெயர். ஸ்திராசனம் என்றால் நிலையாக அர்ச்சித்து நிலையான அர்ச்சிப்பது. சலாசனம் என்றால், சலாசனம் என்பது அசையக்கூடியது என்று பொருள் கொள்ளலாம். அவ்வாறு அசையக்கூடிய பொருள், அவ்வாறு அசையும் வகையில் சுவாமியை அர்ச்சித்து பின்பு எடுத்து வைத்து விடுவது, இப்படி பொருள் கொள்ளலாம். அந்த வகையிலே பொதுவாக ஸ்திராசனம் என்று விரிவாக ஆசனங்களை அர்ச்சனை செய்பவர்களும் இருக்கிறார்கள். இங்கே ஒரு சூக்ஷமமாக நாம் இந்த சலாசனத்திலே ஷடுத்தாசனம் என்பதனுடைய ஆகம தத்துவம் என்ன கூறுகின்றது என்ற அந்த தத்துவங்களை மட்டும் நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது ஷடுத்தாசனம் என்றால் சுவாமி நிஷ்கலமாக லிங்கரூபமாக இருக்கின்றார். இந்த லிங்கரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி எப்படி இருக்கின்றார் என்றால், அவர் பத்மத்திலே இருக்கின்றார். பத்மமத்யே, நல்ல தாமரை போன்ற அந்த பத்மமத்யிலே இருக்கின்றார். இவருடைய நிஷ்கல சிவம், அந்த நிஷ்கல சிவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் லிங்க திருமேனியாக சதாசிவமூர்த்தியாக அந்த சுவாமியானவர் அந்த பத்மத்திலே இருக்கின்றார். எப்படி இருக்கின்றார் என்றால், அவருக்கு அந்த படிப்படியான நிலை, அடியிலே கூர்மாசனம், அதன் பிறகு அனந்தாசனம், அதன் பிறகு தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், பத்மம், அந்த பத்மத்தின் மேல் சுவாமி இருக்கிறார். அப்போ கீழே ஆறு ஆசனங்கள் இருக்கின்றன. என்னென்ன இருக்கின்றன? கூர்மாசனம் ஒன்று, அப்புறம் அனந்தாசனம், அடுத்தது தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், பத்மம். அப்போ இந்த கூர்மாசனம் என்பது பொது, அது ஆமையை போல் இருக்கக்கூடியது. அதனை நாம் அந்த தத்துவங்களை எல்லாம் நீங்கள் யாகசாலையிலே அதை பார்த்திருப்பீர்கள். அந்த யாகசாலையிலே வேதிகையின் அடியில் ஆமையை போல் படுத்திருக்கக்கூடியது கூர்மாசனம். இந்த கூர்மாசனத்திற்கு மேல் இந்த அனந்தாசனம் என்கின்ற பாம்பு, அதனை அனந்தன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன் என்று இந்த அஷ்டவிதமான எட்டு விதமான பாம்புகளை கூறுவார்கள். அனந்தன், தட்சிகன், கார்கோடகன் என்று இந்த எட்டு விதமான பாம்புகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் அனந்தன். அவர் அந்த கூர்மாசனத்தின் மேலே, அதுதான் அந்த பாதாள லோகம் என்று சொல்லுவோம் அல்லவா, நாகலோகம் என்று நம்மளுடைய புராணங்களிலே கூறப்படக்கூடிய அங்கே, அங்கே அந்த நாகநாதனும் இருக்கின்றார் அனந்தன். இந்த நாகனுக்கு மேல் சுவாமி முதலில் இருக்கக்கூடிய ஆசனம் என்னன்னா அனந்தனுக்கு அப்புறம் தர்மம். இந்த தர்மம் என்பதை வெறும் மந்திர ரூபமாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. சுவாமியை ஒருவர் அடைவதற்கான சூக்ஷமமான வழியை ஆகமம் இதில் கூறுகின்றது. தர்மம் என்றால் அது இரண்டு வகைப்படும் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. ஒன்று இயமம், அடுத்தது நியமம். அப்போ சுவாமியை நம்ம அப்படியே அர்ச்சிக்கிறோம், அனந்தன், தர்மன், ஞானன், வைராக்கியன், ஐஸ்வர்யன், பத்மன், அப்படியே நம்ம பாவனையாக அர்ச்சிக்கின்றோம். ஆனால் அர்ச்சிக்கின்றோம் என்றாலும் அதிலே தத்துவார்த்தம் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், இந்த தர்மம் என்பது கூர்மாசனம் கீழே இருக்கின்றது, அதற்கு மேல் நாகமாக அனந்தன் இருக்கின்றான், அனந்தனுக்கு மேல் தர்மம். அப்ப இந்த சிவபூஜை செய்பவன் முதலில் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். சூக்ஷ்மமாக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தர்மம் என்பது எத்தகைய தர்மம் என்றால், ஒன்று இயமம், இரண்டு நியமம். இயமம் என்பது மனதால் கடைபிடிக்க வேண்டியது, நியமம் என்பது வேத ஆகம விதிகளில் கூறப்பட்டுள்ளதை கடைபிடிக்க வேண்டியது நியமம் என்று பெயர். அப்ப இயமம் நியமம் என்று நாம் பல விதங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த இயம நியமங்களை கடைபிடித்தால்தான் இந்த தர்மம் என்கின்ற அந்த படியையே ஒரு சிவபூஜை செய்பவரான அவர் தாண்டுகின்றார். இந்த இயமம் என்பதிலே என்ன நியமம்னா, மனதால் கடைபிடிக்க வேண்டியது இயமம். அப்ப இந்த இயமத்தில் முதலில் என்ன, இயமத்தில் முதல் நிலை என்ன என்றால் அகிம்சை. முதலில் அகிம்சையானது நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது சத்தியம், மூன்றாவது பிரம்மச்சரியம். இது மூன்றையும் கடைபிடிக்க வேண்டும். இது இயமம் என்று பெயர். இப்படிலாம் இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது மிரட்சியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்மளால் எப்படி கடைபிடிக்கிறது, இதெல்லாம் எப்படி நம்ம செய்யறது அப்படின்ற ஒரு ஒரு தயக்கம் எல்லோருக்கும் ஏற்படும். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணந்தாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று வள்ளுவர் கூறுவார். இங்கே எல்லோருக்கும் குணமும் ஒன்று குற்றமும் ஒன்று. இந்த குணம் குற்றம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதங்களில் எது மிகையாக இருக்கிறதோ அவரை நட்பாக கொள் என்று கூறுவார் வள்ளுவர். குணம் அதிகமாக இருந்தால் அவரை நட்பாக கொள், ஒரு இடம் குற்றம் அதிகமாக இருந்தால் அவரிடம் இருந்து விலகிவிடு. ஏனென்றால் நீங்கள் மானிடர்கள் எல்லோரும் குணமும் குற்றையுமாக இருக்கக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அப்போ இதெல்லாம் எப்படி நாம் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னால், இந்த சிவபூஜை செய்வதற்காக இதனை நாம் பாவிக்க பாவிக்க பாவிக்க பாவிக்க இந்த பாவனை ஒரு நாள் நம்மை முழுமையாக தன்மையாக பக்குவமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த மந்திரங்களுக்கும் இந்த பூஜைகளுக்கும் உண்டு. அதுதான் அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே வந்து மிரட்சியாக கூடாது. அப்படி முதலில் சுவாமியை வந்து தர்மம் என்று அர்ச்சிக்கிறோம், தர்மாசனம் தர்மம் என்று அர்ச்சிக்கிறோம். அப்போ இந்த அர்ச்சிக்கும் பொழுது நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும், இந்த தர்மம் என்றால் இயமம் நியமம் என்ற இரண்டு. இந்த இயமத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டியது முதலில் அகிம்சை, இரண்டு சத்தியம், மூன்று பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் இல்லறத்திலே இருப்பவர்கள் முறையான அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் அதற்குரிய பிரம்மச்சரிய நிலையை கடைபிடிக்க வேண்டும். துறவரத்திலே இருப்பவர்கள் அதற்கு அவ்வாறு சுவாமியினுடைய அந்த ஆசனங்களிலே கடுத்தாசனம் என்கின்ற லிங்கத்திரிவ நிஷ்கல சிவமாக இருக்கக்கூடிய இந்த ஆசனத்திலே தர்மம் என்பது இயம நியமத்தை குறிக்கக்கூடியது. இந்த இயமம் என்பது மனதால் நாம் கடைபிடிக்க வேண்டிய அந்த சத்தியங்கள், அகிம்சைகள், பிரம்மச்சரியங்கள் போன்றவை. அடுத்தது நியமம் என்பது சாஸ்திரங்களிலே ஆகமங்களிலே விதிக்கப்பட்ட வழி கடைபிடிக்க வேண்டியது நியமம் என்று பெயர். முடிந்தளவிற்கு கோபம் இல்லாமை, குரு வாக்கியத்தை பரிபாலனமாக கொள்ளுதல், அதே போல தேகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், அதே போல இங்கிதமாக இருத்தல் போன்ற இவையெல்லாம் நியமமாக கூறப்படுகின்றன. இவ்வாறு இந்த இயமம் நியமம் இந்த இரண்டையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது நமதுக்கு தர்மமானது சித்தி ஆகின்றது. அப்போ கூர்மாசனத்திலிருந்து அனந்தாசனம் என்ற நாகர், அனந்தாசனத்திலிருந்து தர்மமானது நமக்கு நிலை பெறுகிறது, தர்மத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். சுவாமியை இப்படி தான் படிப்படியாக அலையணும். சுவாமி எங்கே இருக்கார், பத்மாசனத்துக்கு மேலே இருக்கார். அப்படி பத்மாசனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிஷ்கல சிவத்தை நம்ம எப்படி போகிறோம்னா, முதல்ல தர்மத்தை கடைபிடித்து அந்த தர்மம் என்பது ஏமம் நியமம், அந்த ஏம நியமத்தை கடைபிடிக்கிறோம். அப்போ நமக்கு தர்மம் சித்தியாகின்றது. இந்த தர்மமானதை நாம் கடைபிடித்தவுடன் தர்மத்திற்கு அடுத்தது என்ன இருக்கு, ஓம் தர்மா இனமக, அடுத்தது ஞானா இனமக, ஞானம். அப்போ இந்த தர்மத்தை நாம் கடைபிடிப்பதனால் ஞானமானது நமக்கு சித்திக்கும். ஞானம் இரண்டு விதமான ஞானங்கள் உண்டு. ஒன்று பசு ஞானம், ரெண்டாவது பதிஞானம் என்று பெயர். பசு ஞானம் என்பது ஆன்மாவுக்கே உண்டான இயற்கையான ஞானம், கொஞ்சம் சுத்தமாக இருக்கக்கூடியது. பதி ஞானம் என்பது பரிபக்குவ நிலையை உணர்ந்து செய்யக்கூடியது. அப்போ இந்த தர்மத்திற்கு உண்டான இயம நியமங்களை நாம் ஓரளவிற்கு பாவித்து பாவித்து பாவித்து உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து அதை பூஜிக்கும் பொழுதெல்லாம் நாம் உணர்ந்தாலே, பொதுவாக நீங்கள் இந்த சிவபூஜை அப்போ ஓம் தர்மா ஜனமக அப்படின்னும் பொழுது இந்த தர்மம்ன்றது ஏமம் நியமம், அப்போ இந்த ஏமம் நியமமாக இருக்கணும்னும் பொழுது நம்ம இந்த வாழ்க்கையில் நம்மை மீறி நம் கோபப்படுவோம், அல்லது நம்மை மீறி நாம் ஏதேனும் ஒரு சத்திய வாக்கியம் மீறக்கூடிய நிலையில் இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிவபூஜையில் பாவித்தது நமக்கு ஞாபகத்திற்கு வரும்பொழுது நாம் நம்மளுடைய தண்டிலையில் வந்து நாம் உடனே அமைதியாகிவிடுவோம். இதுதான் இதுக்கு பேர் தான் பக்குவம்னு பேர். அப்போ இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா என்பதை விட இதை அனுபவபூர்வமாக நாம் செய்யும் பொழுது அதுக்கு கடைபிடிப்பதற்கான அல்லது அனுபவப்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு. அப்படிதான் நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாம் இருந்துள்ளார்கள். அவ்வாறு இந்த தர்மத்தை கடைபிடிப்பதனால் அடுத்த ஆசனம் ஞானத்திற்கு நாம் செல்கிறோம். அந்த பதிஞானமான பக்குவத்திற்கு நாம் செல்கிறோம். இவ்வாறு ஞானம் கிடைத்தவுடன் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் வைராக்கியமானது ஏற்படுகிறது. என்ன வைராக்கியம்? திடசித்தமான வைராக்கியம். அந்த திடசித்தமான வைராக்கியம் என்னவென்றால் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவருள் ஒன்றே நமக்கு தோன்றா துணை அல்லது சிவபெருமானுடைய திருப்பாதமே நமக்கு பற்று என்கின்ற அந்த திடமான வைராக்கியமானது நமக்கு ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்கலாம், இங்கே தர்மம் இல்லாமல் ஞானம் ஏற்படாது, ஞானம் இல்லாமல் வைராக்கியம் ஏற்படாது. ஞானம் இல்லாதவர்களுக்கு சரணசித்தம், சரணசித்தம் என்றால் அப்பப்பொழுது மாறக்கூடிய ஒரு மனம், மாறக்கூடிய சித்தமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த வைராக்கியம் ஏற்பட்டால்தான், ஞானம் ஏற்பட்டால்தான் வைராக்கியமானது வரும் என்பதால் இந்த தர்மம், ஞானம், வைராக்கியம் என்ற இந்த மூன்று நிலையிலே தர்மத்தை கடைபிடித்து நாம் அதன் மூலியமாக சிவஞானத்தை பெற்று அந்த சிவபெருமானை பற்ற வேண்டும் என்ற வைராக்கிய திடசித்தனையோடு நாம் செல்லும் பொழுது நமக்கு நான்காவதாக கிடைக்கக்கூடியது என்னவென்றால் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் என்பதற்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஐஸ்வர்யம் என்றால் நமது லௌகீக வாழ்விலே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதையெல்லாம் நாம் ஐஸ்வர்யம் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் இவ்விந்து இந்த இடத்திலே நாம் ஐஸ்வர்யம் என்றால் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆக ஒரு சிறு ஆசனத்தினுடைய அந்த தாத்பரியம். அப்போ இங்கே நம்ம வந்து அனந்தன் தர்மனை விட்டால் நாம் தர்மத்தை கடைபிடித்தால் நமக்கு சிவஞானம் ஒய்யும், சித்தியாகும். சிவஞானத்தை கண்டால் சிவபெருமானை பற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் கிட்டும். இவ்வாறு நிலையை அடைந்தால் நமக்கு சிவபெருமானுடைய ஐஸ்வர்யம், ஈஸ்வரனுடைய அனுகிரகமானது நமக்கு கிட்டும். அப்பொழுது அந்த பத்மம், தாமரையில் இருக்கக்கூடிய நிஷ்கல சிவனானவர் நமக்கு காட்சி தருவார், அனுகிரகம் தருவார். அதுதான் அனந்தன் தர்மன் ஞானன் வைராக்கியம் ஐஸ்வர்யம் பத்மம் பத்மமத்திய. அப்பொழுதுதான் அந்த நிஷ்கல சிவமாக இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தியானவர் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய தன்மையிலே அப்போதான் அந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணணும். அந்த இடத்துல அப்போ தியானம் பண்ணும்பொழுது தான் சுவாமியினுடைய தியானமாக இருக்கக்கூடிய அந்த இந்து நைவ பஞ்சமுகம் சொல்லி அந்த சுவாமியினுடைய ஐந்து முகமாக இருக்கக்கூடிய ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று இப்போ இந்த பாவனையில் நீங்கள் வந்து சுவாமியை தியானம் பண்ணி பாருங்கள், சுவாமி உங்களுக்கு அங்கே அப்படியே பிரத்யட்சமாகவே காட்சி தரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே இந்த இந்த அப்போ இந்த பாவனையை, அதுக்கு தான் நான் சொன்னது பாவனை ரொம்ப முக்கியம். சைவாகமங்களிலே மந்திரம் கிரியை பாவனையில் பாவனை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையிலே சுவாமி அப்பொழுது அங்கே தான் வந்து காட்சி கொடுக்கப்பார். அப்படி இந்த கடுத்தாசனம் என்கின்ற இந்த சிவபூஜையிலே இந்த ஆறு ஆசனங்களுடைய தாத்பரியமானதை சைவ ஆகமம் இவ்வாறு எடுத்து கூறி அந்த பத்மத்தின் நடுவிலே சுவாமியானவர் லிங்க திருமூர்த்தியாக சதாசிவமூர்த்தியாக பரமேஸ்வரன் குடிகொண்டிருக்கிறார், அவரை தியானிக்க வேண்டும். ஐந்து முகங்களை கொண்ட ஊர்தவமாக ஈசானமும் தற்புருஷம் அகோரம் மாமதேவம் சத்யோஜாதம் என்று ஐந்து முகங்களாக இருக்கின்றார் என்று சைவாகமங்கள் கூறுகின்றனர்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: எனவே குணம் என்றாலும் ஆற்றல் என்றாலும் சக்தி என்றாலும் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். பொருள் அதனுடைய குணம், பொருள் அதனுடைய ஆற்றல் அல்லது பொருள் அதனுடைய சக்தி, எல்லாமே ஒன்றுதான். குணத்தை விட்டு பொருள் தனியே இல்லை, அதே போல பொருளை விட்டு குணம் தனியாக நில்லாது, ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். குணம் அழிந்தால் பொருளும் அழியும், குணம் அழிந்தால் பொருள் அழியும், பொருள் அழிந்தால் குணம் அழியும், இரண்டும் விட்டு நீங்காதவை. எனவே இறைவனுடைய குணம், இறைவனுடைய ஆற்றல், அவனுடைய பேரறிவு, உயிர்களுடைய குணம் அல்லது உயிர்களுடைய ஆற்றல் என்பது உயிர்களுடைய அறிவு, அது சிற்றறிவு. இந்த அறிவு மூன்று வகையிலே செயல்படுகிறது. இறைவனுடைய அறிவு ஞானம், இறைவனுடைய அறிவு ஞான சக்தி எனப்படும். ஞான சக்தி என்பதை தமிழிலே சொன்னால் அறிவாற்றல். இதை சிற்சக்தி என்றும் சொல்லுவார்கள். அதை பிரித்தால் எப்படி பிரிக்க வேண்டும்? சிற்சக்தி என்பதை சித் சக்தி. சித் என்றால் என்ன? அறிவு ஞானம் எல்லாம் ஒண்ணுதான். அறிவாற்றல், ஞான சக்தி, சிற்சக்தி. இது இறைவனுக்கும் உண்டு, உயிர்களுக்கும் உண்டு, நினைவிலே கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் ஞான சக்தி இருக்கிறது, உயிர்களுக்கும் ஞான சக்தி இருக்கிறது. எனவே இறைவனுக்கு சொல்லுகிற போது இறைவனுடைய சிற்சக்தி, உயிர்களை சொல்லுகிற போது உயிர்களுடைய சிற்சக்தி என்று சேர்த்து சொல்ல வேண்டும். ஆக இரண்டுக்கும் உண்டு, சிற்சக்தி அல்லது ஞான சக்தி. இந்த ஞான சக்தி செயல்படுகிற போது அதற்கு கிரியாசக்தி என்ற பெயர். ஞான சக்தியே செயல்படுகிற நிலையிலே கிரியாசக்தி என்ற பெயரை பெறுகிறது. எனவே ஞான சக்தியும் கிரியாசக்தியும் வேறல்ல, வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். அறிகின்ற போது என்ன பெயரு? ஞான சக்தி. அறிகின்ற போது அதற்கு ஞான சக்தி என்ற பெயர், செயல்படுகிற போது கிரியாசக்தி என்ற பெயர். எனவே இறைவனுடைய ஆற்றல் அறிகின்ற நிலையில் ஞான சக்தி என்றும், செயல்படுகிற நிலையிலே கிரியாசக்தி என்றும் வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அதேபோல ஆன்மாவினுடைய ஆற்றல் அறிகிற போது ஞான சக்தி, செயல்படுகிற போது கிரியாசக்தி. ஆன்மாவினுடைய கிரியாசக்தி, கிரியாசக்தி தமிழிலே சொன்னால் செயலாற்றல். கிரியை என்றால் செயல், கிரியை என்றால் செயல். பிறகு மூன்றாவதாக, இந்த ஞான சக்தி ஒன்றை விரும்புகிற போது அதற்கு இச்சாசக்தி என்ற பெயர். இச்சாசக்தி, இச்சை என்றால் விருப்பம், இச்சாசக்தினா விரும்புகிற ஆற்றல். தமிழிலே சொன்னால், தமிழிலே விளைவாற்றல் என்கிறார்கள். விளைவு ஆற்றல், விளைவு, விளைவுன்னு, விளைவுனா விருப்பம். இப்படி ஞானம், கிரியை, இச்சை, இந்த மூன்றும் வேறு வேறு அல்ல என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இறைவனுடைய ஒரே ஆற்றல் இந்த மூன்று வகையிலே செயல்படும் போது வெவ்வேறு பெயரை பெறுகிறது. இறைவனுடைய ஆற்றல் அறிகிற போது ஞான சக்தி, அறிந்த போது என்ன உண்டாகும்? விருப்பம். ஒரு பொருளை அறிகிற போது அதன் மீது விருப்பம். எனவே விரும்புகிற போது இச்சாசக்தி, விரும்பிய பிறகு செயல்படுகிற போது கிரியாசக்தி. எனவே ஒன்றினுடைய மூன்று நிலைகள் தான் இந்த மூன்று. இது இறைவனுக்கும் பொருந்தும், ஆன்மாவுக்கும் பொருந்தும். இறைவனுக்கு மட்டுமல்ல, ஆன்மாவுக்கும் இந்த மூன்று சக்திகள் சொல்லப்படுகின்றன. பிறகு இந்த இறைவனுடைய ஞான சக்திக்கும் உயிர்களுடைய, ஆன்மாக்களுடைய ஞான சக்திக்கும் என்ன வேறுபாடு? நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். என்ன வேறுபாடு? உயிர்களுக்கும் ஞான சக்தி இருக்கிறது, இறைவனுக்கும் ஞான சக்தி இருக்கிறது, என்ன வேறுபாடு? இறைவனுடைய ஞான சக்தி தானே அறிவது, ஆன்மாக்களுடைய ஞான சக்தி தானே அறிய மாட்டாது. எனவே இறைவனுடைய ஞான சக்தி அறிவித்தால்தான் உயிர்களுடைய ஞான சக்தி அறியும். இறைவனுடைய ஞான சக்தி அறிவித்தால்தான் உயிர்களுடைய ஞான சக்தி அறியும். அடுத்ததே அப்படித்தான் கொள்ள வேண்டும். உயிர்களுடைய இறைவனுடைய கிரியாசக்தி செலுத்தினால்தான் உயிர்களுடைய கிரியாசக்தி செயல்படும். இறைவனுடைய கிரியாசக்தி செலுத்தினால்தான் உயிர்களுடைய கிரியாசக்தி செயல்படும். அதே போல மூன்றாவதையும் எழுதி கொள்ளுங்கள், நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். மூன்றாவது எப்படி எழுத வேண்டும்? இறைவனுடைய இச்சாசக்தி இயக்கினால்தான் ஏதாச்சும் சொல்ல வேண்டிய இறைவனுடைய இச்சாசக்தி இயக்கினால்தான் உயிர்களுடைய இச்சாசக்தி செயல்படும். சுருக்கமாக சொன்னால் இப்படி மூன்றாக விரித்து சொல்லாமல் சுருக்கமாக சொன்னால், ஆமா, இறைவன் செலுத்தினாலன்றி உயிர்களுக்கு அறிவோ செயலோ இல்லை. உயிர்களுடைய அறிவும் செயலும் இறைவனுடைய அறிவையும் செயலையும் பொறுத்தவை. அதனால்தான் இறைவனுடைய ஞானசக்தி சுதந்திரம் உடையது, இறைவனுடைய கிரியாசக்தி சுதந்திரம் உடையது. உயிர்களுடைய ஞானசக்தியும் உயிர்களுடைய கிரியாசக்தியும் சுதந்திரம் உடையவை அல்ல, இறைவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும். இது ஆன்மாக்களுடைய சிறப்பியல்பு. நேற்று சொன்னேன், ரெண்டு இயல்பு சொன்னேன் அல்லவா, பொது இயல்பு சிறப்பியல்பு. பொது இயல்பு என்றால் என்ன? சாமானியம். விசேடம் என்றால் சிறப்பியல்பு என்று நேற்று சொன்னேன். சாமானியம், விசேடம், பொது இயல்பு. பொது இயல்பு என்றால் நினைவிருக்கிறதா? ஓர் எனத்திலே உள்ள பல பொருள்களுக்கு இடையிலே காணப்படுகிற பொதுத்தன்மை, அது பொது இயல்பு. ஓர் எனத்தைச் சேர்ந்த பல பொருள்கள் அவற்றிலே அமைந்திருக்கிற பொதுத்தன்மை பொது இயல்பு. எடுத்துக்காட்டாக இந்த ஆன்மாக்கள் ஓர் இனம். அவற்றுக்கு இடையிலே உள்ள பொது இயல்பு என்ன? அறியும் தன்மை. அறியும் தன்மை பொது இயல்பு. சிறப்பு இயல்பு என்றால் என்ன? விசேடம். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிய தனித்தன்மை. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிய தனித்தன்மை. ஒரு ஆன்மாவினுடைய தன்மை இன்னொரு ஆன்மாவுக்கு கிடையாது. இப்ப நம்முடைய இந்த விரல் ரேகையே ஒன்றை போல இன்னொருவருக்கு இல்லையே, அதே போலத்தான் ஒரு ஆன்மாவினுடைய தன்மை இன்னொரு ஆன்மாவுக்கு கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தன்மை உடையவை. அது சிறப்பியல்பு, விசேடம். இந்த சிறப்பியல்பு என்றைக்கும் நீங்காது, என்றைக்கும் நீங்காது. அறிவிக்க அறிதல், ஒன்றொன்றாக அறிதல், அழுந்தி அறிதல், இவையெல்லாம் சிறப்பியல்புகள். இவை எக்காலத்திலும் ஆன்மாவை விட்டு நீங்க மாட்டா. முத்தி அடைந்தாலும் கூட, இறைவனை சேர்ந்தாலும் கூட, அங்கேயும் இந்த தன்மை நீங்காது. முத்தி நிலையிலும் ஆன்மா தானே அறியாது. அங்கேயும் முத்தி பெற்ற போது கூட இறைவன் அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகின்றன. அதனாலே சைவ சித்தாந்தத்தில் முடிவு என்ன? ஆன்மா முத்தி அடைந்த நிலையிலும் முத்தி நிலையிலும் ஆன்மா சிவமாக முடியாது, சிவத்துக்கு சமமாக முடியாது. சிவத்துக்கு சமமாக வேண்டும் என்றால் என்ன ஆக வேண்டும்? சிவத்தினுடைய தன்மையை பெற வேண்டும். அதாவது தானே அறிகின்ற தன்மையை பெற வேண்டும். அது வராது. ஆன்மாவினுடைய அந்த சிறப்பு இயல்பு மாறாது. அறிவிக்கத்தான் அறியும், அங்கேயும் இங்கேயும் எங்கேயும். எனவே இது ஆன்மாக்களுடைய சிறப்பு இயல்பு. எனவே இறைவன் அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகின்றது, இறைவன் செலுத்தத்தான் உயிர்கள் செயல்படுகின்றன. எனவே ஆன்மாக்களுடைய ஞானசக்தியும் இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் இறைவனுடைய ஞான சக்தியையும் இச்சா சக்தியையும் கிரியாசக்தியையும் சார்ந்தே விளங்குகின்றன என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். இதை நினைப்பூட்டுவதுதான் வழிபாடு என்பது. இறைவனுடைய இரண்டு திருவடிகள், இறைவனுடைய இரண்டு திருவடிகள் என்று சொல்லப்படுகின்றவை எவை? இறைவனுக்கு இரண்டு திருவடிகள். ஆக இறைவனுக்கு வடிவமேது? அவனுக்கு இரண்டு திருவடிகளாக சொல்லப்படுகின்றவை ஞான சக்தியும் கிரியாசக்தியும் தான். இறைவனுடைய ஞான சக்தியும் கிரியாசக்தியும் தான் இரண்டு திருவடிகளாக சொல்லப்படுகின்றன. அப்படியானால் ஞானசக்தி எந்த திருவடி, கிரியாசக்தி எந்த திருவடி?

0: முயலகன் என்பவன் யாரு? ஆணவம். ஆணவம் என்பது எது? அறியாமை. எனவே அறியாமையை, ஆணவத்தை அழுத்தி இருக்கிறது இறைவனுடைய ஞான சக்தி. ஆன்மாக்களுடைய ஆணவத்தை அடக்குவது எது என்றால் இறைவனுடைய ஞானம்தான். எனவே அது ஊன்றிய திருவழி. வலது பாதம் என்ன செய்கிறது? அது குஞ்சித பாதம், தூக்கிய திருவழி. அதனுடைய நோக்க அதை காட்டுகிற பொருள் என்ன? தூக்கிய திருவடி, அருளல். எதை தூக்குகிறது? ஆன்மாக்களை. எதிலிருந்து? ஆமா, பிறவிக்கடலிலிருந்து. பிறவிக்கடலிலிருந்து ஆன்மாக்களை எடுக்கின்ற திருவடி அவனுடைய கிரியாசக்தி, செயல். அவனுடைய செயலாற்றல் அதுதான் ஆன்மாக்களை கரையேற்றுகிறது என்று. இப்படி இறைவனுடைய இரண்டு பாதங்களை அவனுடைய இரண்டு சக்திகளாக வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே மூன்று சக்தி அல்லவா சொன்னோம்? அப்ப நான் மூன்று காலல்ல மூன்று பாதம் அல்லவா வைக்க வேண்டும்? ரெண்டு பாதம் தானே இருக்கிறது பெருமானுக்கு. மூன்றாவது பாதத்தை காணமே, இச்சாசக்தி. அதை ஏன் ஒரு பாதமாக சொல்லவில்லை என்றால், மூன்று சக்திகளும் செயல்படுகிற போது இச்சாசக்தி என்பது இறைவனுடைய கருணை. அது எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கருணை உடையது. அது எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே மாதிரி தான் செயல்படும். எல்லா உயிர்களிடத்திலும், அனைத்து உயிர்களிடத்திலும் இறைவனுடைய இச்சாசக்தி ஒரே வகையிலே தான் செயல்படும். அவனுடைய கருணையிலே ஏற்றத்தாழ்வே கிடையாது. வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது. நல்லவரோ தீயவரோ எல்லோரையும் உயிர்விக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய பெருங்கருணை. எனவே இறைவனுடைய இச்சாசக்தியிலே வேறுபாடோ மாற்றமோ இல்லை. ஆனால் அவனுடைய ஞான சக்தியிலேயும் கிரியாசக்தியிலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு. எப்படி என்றால், இறைவனுடைய ஞான சக்தி என்ன செய்யும்? அதனுடைய வேலை என்ன? ஞான சக்தி அறிவிப்பது இல்லையா? ஆன்மாக்களுக்கு அறிவிப்பது. அப்படி ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலேயும் அறிவிக்கின்ற போது அந்தந்த உயிரினுடைய பக்குவத்துக்கு ஏற்பத்தான் அறிவிக்கும். ஒரே மாதிரியாக அறிவிப்பது இல்லை. அந்தந்த உயிர்களுடைய வினைக்கு ஏற்பத்தான் இறைவனுடைய ஞானசக்தி அந்த உயிர்களுடைய ஞானசக்தியை செலுத்தும் வெவ்வேறு வகையிலே. எனவே இறைவனுடைய ஞானசக்தி ஒரே மாதிரியாக செயல்படுவது இல்லை. உயிர்களுடைய நிலைக்கு தகுந்த வகையிலே வெவ்வேறு முறையிலே செயல்படும். அதே போலத்தான் இறைவனுடைய கிரியாசக்தியும் உயிர்களிடத்திலே வெவ்வேறு வகையிலே செயல்படுகிறது. ஆதலால் என்றைக்கும் ஒரே தன்மையாக இருக்கிற இச்சாசக்தியை விட்டு விட்டு அதை சொல்ல தேவையில்லை. அதுதான் என்றைக்கு ஒரே மாதிரி இருக்கிறது. எனவே இச்சாசக்தியை விடுத்து மற்ற இரண்டு, ஞானம் கிரியை என்ற இரண்டை மட்டுமே இரண்டு பாதங்களாக, இரண்டு திருவடிகளாக உருவகப்படுத்தி சொல்லுகிறார்கள். எனவே அந்த இறைவனுடைய இரண்டு பாதங்களிலே நம்முடைய தலை பொருந்தும்படியாக வைத்து வணங்குதல், வழிபடுதல் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், தலை என்பது எதற்கு அடையாளம்? நம்முடைய தலை, நம்முடைய தலை நிமிர்ந்து நிற்கிற தலை. ஆமா, செருக்குக்கு அடையாளம். யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், செருக்குக்கு அடையாளம். அந்த செருக்கு தன்முனைப்பு போக வேண்டும், இறைவனிடத்திலே அடங்கி ஒழுக வேண்டும். உயிர்களுடைய ஞானசக்தி இறைவனுடைய ஞானசக்தியிலே அடங்கி நிற்க வேண்டும்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தள

0: காலத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: காட்சி அளவையில் 4 வகை பார்த்தோம் அல்லவா? வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. வாயிற்காட்சி என்பது வாயில் என்றால் பொறிகள் தான், இந்த ஐம்பொறிகள் வாயில்கள். வாயிற்காட்சி என்றால் ஐம்பொறிகளை கொண்டு முதலிலே பொதுவாக அறிகின்ற அறிவு. அதற்கு என்ன பேர்? இன்னொரு பேரு நிர்விகற்ப காட்சி. வாயிற்காட்சிக்கு இன்னொரு பெயர் நிர்விகற்ப காட்சி. வேறுபாடு இல்லாத, வேறுபாடு தோன்றாத காட்சி, நிர்விகற்ப காட்சி. என்ன வேறுபாடுகள்? பெயர், இனம், குணம், தொழில், உடைமை என்று சொல்லப்படுகிற 5 வேறுபாடுகளிலே ஏதொன்றும் புலப்படாமல், ஏதோ ஒரு பொருள் என்ற அளவிலே மட்டும் தெரிவது வாயிற்காட்சி. ஏதோ ஒரு பொருள், அது பெயர் தெரியாது, இனம் குணம் ஒன்றும் தெரியாது. எனவே இந்த 5 வகையான வேறுபாடுகளும் தோன்றாமல் இருப்பதுதான் வாயிற்காட்சி. அடுத்த காட்சி மானத காட்சியிலே தான் இந்த 5 வகையான வேறுபாடுகளும் தோன்றுகின்றன. மானத காட்சியிலே வேறுபாட்டோடு கூடியது, அதற்கு என்ன பேரு? சவிகற்ப காட்சி. சவிகற்ப காட்சி வேறுபாட்டோடு கூடிய அறிவு, மானத காட்சி. பிறகு 3வது தன்வேதனை காட்சி. அதன் பிறகு அவ்வாறு பொருளை நிச்சயித்த பிறகு ஆன்மாவானது அதனோடு ஒன்றுபட்டு இன்ப துன்பங்களை நுகர்தல், இன்ப துன்ப அனுபவத்தை பெறுவதுதான் தன் வேதனை காட்சி. இன்ப துன்ப அனுபவம் ஆன்மாவுக்கு நிகழ்கிறது. இப்படியாக உலகப் பொருள்களால் முதலிலே உண்டாவது பொது உணர்வு, பின்னர் உண்டாவது சிறப்பு உணர்வு, இறுதியாக உண்டாவது அனுபவ உணர்வு. இந்த முறையிலேதான் ஆன்மா உலகத்தை அறிந்து அனுபவிக்கிறது. முதலிலே பொதுவாகவும், பின்னர் சிறப்பாகவும், அதன் பின்னர் அனுபவமாகவும் உணர்ந்து பொருள்களை அனுபவிக்கிறது. இது இந்த 3 காட்சிகள், வாயிற்காட்சி, மானதக் காட்சி, தன்வேதனை காட்சி. 4வது யோக காட்சி என்பது இந்த முதலிலே பார்த்த இந்த 3 காட்சிகளும் எல்லா மனிதர்களுக்கு உரியவை. கற்றவர்கள், கல்லாதவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாருக்கும் உரியது இந்த 3 வகையான காட்சி. ஆனா யோக காட்சி எல்லாருக்கும் உரியது அல்ல, ஒரு சிலருக்குத்தான் அந்த யோக காட்சி நிகழும். அந்த யோக நெறியிலே பயின்றவர்கள், அட்டாங்க யோகம், பதஞ்சலி யோகம் என்றெல்லாம் சொல்லுவார்களே, 8 உறுப்புகளை உடைய அந்த யோகம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணை தியானம், சமாதி என்ற 8 நிலைகள், படிநிலைகள். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், அதுவரை போவார்கள். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், அதில் போக போக அது ரொம்ப கடினமான இடங்கள். பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை. தாரணைனா மனத்தை ஒரு நிலையிலே நிறுத்துதல், தாரணை. தியானம் அந்த பொருளோடு பொருளையே தியானித்து சிந்தித்திருத்தல், தியானம் சமாதி அந்த பொருளோடு ஆன்மா ஒன்றுபடுதல் சமாதி. அந்த சமாதி நிலையிலே நிற்பவர்களுக்கு உண்டாவது யோக காட்சி. சமாதி நிலையிலே அவர்களுக்கு அவர்கள் ஓரிடத்திலே இருந்து கொண்டு எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் நிகழ்வனவற்றையெல்லாம் அறியக்கூடிய வல்லமை பெறுவார். யோக நிலை கைவந்தவர்கள் ஓரிடத்திலே ஒரு காலத்திலே இருந்தபடியே எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பொருள்களை நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர். இது யோக, இது யோக காட்சி. எனவே காட்சி என்றால் என்ன பொருள்? காட்சி என்றால், காட்சி என்றாலே அறிவு, காட்சி என்றாலே அறிவு என்றுதான் பொருள். வாயில்கள் வழியாக வருகிற அறிவு வாயிற்காட்சி, மனம் முதலிய கருவிகள் வழியாக வருகிற அறிவு மானதக்காட்சி, இன்ப துன்பம் வழியாக வருவது தன்வேதனை காட்சி, அந்த யோக முறையிலே வருவது யோக காட்சி என்று அமைத்திருக்கிறார்கள். இவ்வாறு காட்சி அளவையை ஒருவாறு முடித்து அடுத்து கருதல் அனுமானம் என்ற அளவை, இது முக்கியமான ஒரு அளவை அனுமானம். அனுமானம் என்றால் என்ன பொருள் சொல்லியிருக்கிறேன் நினைவிருக்கிறதா? அனுமானம் பின்வரும் அறிவு. அனுமானம் என்றால் பின்வரும் அறிவு, பின்னே வரும் அறிவு. பின்னே வரும் அறிவு என்றால் காட்சிக்கு பின்னே வருகிற அறிவு, காட்சிக்கு பின்னே வருகிற அறிவு. மறைந்திருக்கிற அந்த நெருப்பை அறிவதற்கு முன்னாலே அந்த புகை காட்சிப்படுகிறது. புகையை கண்டு அதன் மூலமாகத்தானே நெருப்பு இருப்பதை துணிகிறோம். எனவே காட்சியின் மூலமாக பெறுகிற அறிவு அதான் அனுமானம், பின்வரும் அறிவு. தமிழிலே வழி அளவை, வழி அளவை. இந்த கருதல் அளவை இதிலே ஐந்து ஐந்து வகையான உறுப்புக்கள். அனுமானத்துல ஐந்து உறுப்புக்கள் உண்டு. முதலாவது உறுப்பு மேற்கோள். இதனை வடமொழியிலே பிரதிஜை என்பார்கள். மேற்கோள் இதுல படித்திருப்போம், சென்றாண்டு சிவஞான போதத்துல மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்றெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதேதான் மேற்கோள். ஒருவன் தூரத்திலே தெரிகிற மலை மீது புகை எழுவதை பார்க்கிறான். இதை மேற்கோளாக அவன் எப்படி அமைக்கிற? இம்மலை தீ உடையது என்று துணிகிறான். எனவே அவனுடைய அவனால் துணியப்படுகிற அந்த பொருள்தான் மேற்கோள். இம்மலை தீ உடையது, இது அவன் கொண்ட முடிவு, இது அவனுடைய துணிவு, ஒருவனுடைய துணிவு. புகையை பார்த்து அந்த மலை மீது காடு தீ பற்றி எரிகிறது என்று சொல்லுகிறான். இம்மலை தீ உடையது. அடுத்து அதற்கு காரணத்தை சொல்ல வேண்டும், அதாவது ஏதுவை சொல்ல வேண்டும். ஏது, ஏது என்றால் என்னது? அந்த மறைந்திருக்கிற பொருளோடு விட்டு நீங்காத தொடர்பை உடைய பொருளாக இருக்க வேண்டும். ஏது, ஏது என்பது வடமொழி வார்த்தை. ஏது என்பதற்கு தமிழ் வார்த்தை ஏது, அதேதான். அதனால அதே இதே அதே சொல்லத்தான் பயன்படுத்துகிறோம். ஹேதும் பாங்க, வடமொழியில ஹேதும் பாங்க, அதை ஏதுங்கிறோம். அவ்வளவுதான். ஏது என்ன? ஏது அந்த முடிவை தருகின்ற ஏது எது? புகை காணப்படுவதால். அடுத்த உறுப்பு அடுத்து என்ன சொல்ல வேண்டும்? இந்த புகைக்கும் மறைந்திருக்கிற நெருப்புக்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் உள்ளது என்பதை அவன் நிறுவ வேண்டும். அப்போதுதான் அவனுடைய முடிவு ஏற்கத்தகுந்ததாக இருக்கும். அதாவது ஏதுவுக்கும் அந்த நெருப்புக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறது என்பதை அவன் சாதிக்க வேண்டும், அவன் நிறுவ வேண்டும். அது அடுத்து மூன்றாவது, அதற்கு அவன் கூறுகிற எடுத்துக்காட்டு உதாரணம். வடமொழியில திருஷ்டாந்தம் என்பார்கள். வடமொழியில அந்த எடுத்துக்காட்டு எப்படி அமைய வேண்டும் என்றால், எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு தீ உண்டு. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு தீ உண்டு. அது ஆசிரியர் தூரத்திலிருந்து பார்க்கிற போது மாணவரிடமிருந்து போய் வந்தால் தீ உண்டு, தீ உண்டு என்று தெரிந்து கொள்ளலாம் அல்ல. எல்லாம் இதான் பயன்படுகிறது அளவை. எங்கு எங்கு தீ உண்டு, எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு நெருப்பு உண்டு. உதாரணம் சொல்ல வேண்டும். அடுக்களை போல, சமையல் கட்டு போல. நல்ல உதாரணம் எழுதிட்டேன், நல்ல. அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்கு எங்கு புகை உண்டு அங்கு அங்கு தீ உண்டு அடுக்களை போல. இது மூன்றாவது உறுப்பு. அடுத்து நாலாவது உபநயம் என்பது. உபநயம், உபநயம் என்பது இங்க பொருத்தி பார்க்கிறோம். இம்மலையும் புகை உடையது. கடைசியிலே ஐந்தாவது முடிவு, அதற்கு நிகமனம் என்ற பெயர். நிகமனம், கன்க்ளூஷன், முடிவு. நிகமனம் என்ன முடிவு? தர்போர், ஆதலால், ஆதலால் இம்மலை தீ உடையதே என்று நிறுவுகிறான் சான்று காட்டு. இதுதான் அந்த அனுமானம் என்று சொல்லப்படுகிற கருதல் அளவையினுடைய அமைப்பு. ஐந்து உறுப்புகள், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, உபநயம், நிகமனம். இதுல முதல் மூன்று உறுப்புகள் தான் முக்கியமானவை என்று சைவ சித்தாந்தம் கொள்ளுது. அந்த அளவுக்கு நீங்கள் தப்பித்தீர்கள். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு தெரிந்தால் போதும். உபநயம், நிகமனம் அவ்வளவு முக்கியமான உறுப்புகள் அல்ல. அதனால்தான் சரியான போதத்தில் முதல் மூன்று உறுப்புகள் மட்டும்தான் இடம்பெற்று உள்ளது. மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, அதிலே முடிந்து விட்டது. முதல் மூன்றிலேயே முடிந்து விட்டது. இது பின்னாலே கொஞ்சம் விளக்குகிறார், அவ்வளவுதான். இது அனுமானம். அடுத்தபடியா கடைசியிலே அடுத்த அளவை உரை அளவை. உரை அளவு, இதுல சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, இந்த கருதல் அளவையில அந்த மேற்கோளிலே இம்மலை தீ உடையது என்று இருக்கிறது அல்லவா, இதுல துணிய வேண்டிய பொருள் எது? நெருப்பு. நெருப்பு அதற்கு இடமாக இருப்பது எது? மலை. எனவே அந்த மலைக்கு பக்கம் என்ற பெயர். அந்த துணியப்படுகிற பொருளுக்கு இடமாக இருக்கிற மலை என்பதற்கு பக்கம் என்ற பெயர். பட்சம், பக்கம். துணியப்படுகிற பொருள் அந்த நெருப்பு, தீ. அந்த நெருப்புக்கு என்ன பெயர்? சாத்தியம். துணியப்படுகிற பொருளுக்கு சாத்தியம் என்ற பெயர். பிறகு இரண்டாவது ஏது, மூன்றாவதுல எடுத்துக்காட்டுல ஒரு இடம் வருகிறதே, எடுத்துக்காட்டல இடம் எது, எடுத்துக்காட்டல இடம் இருக்கா, அடுக்களை, அடுக்களை. அதே சாத்தியம் இங்கே இருக்கிறது இல்லையா, மலையில இருக்கிற அதே நெருப்பு தான் இங்கே அடுப்படியிலேயும் இருக்கிறது. எனவே இந்த இடத்திற்கு அதற்கு பக்கம் என்ற பெயர், இதற்கு சபக்கம் என்ற பெயர். சபக்கம் தமிழிலே நிகர் பக்கம் என்பார்கள். நிகர் பக்கம், நிகர்னா சமமான, அந்த இடத்துக்கு சமமாக இருக்கிற இடம் நிகர் பக்கம். அடுத்து மூன்றாவதாகிய ஆகம உரை, உரை அளவை என்ற ஆகம பிரமாணம், உரை அளவை ஆகம பிரமாணம். அது எதற்கு உதவுகிறது என்றால், காட்சியினாலும் கருதலினாலும் அறிய முடியாத பொருள்களை, முதல் இரண்டு அளவைகளாலும் அறிய முடியாத பொருள்களை அறிவதற்கு உதவுகிற கருவிதான் உரை அளவை என்று சொல்லப்படுகிற ஆகம பிரமாணம். அதாவது இறைவன் செய்த நூலும், இறைவனுடைய அருளை பெற்ற பெரியோர்கள் செய்த நூல்களும். இறைவன் செய்த நூல் அவனுடைய அருள் பெற்ற சான்றோர்கள் செய்த உயர்ந்த நூல்கள், திருமுறைகள், சாத்திரங்கள், இவையெல்லாம் உரை அளவை. இறைவன் செய்த நூல் எது? ஆமா, வேதம், ஆகமம். இதுல ஒரு கருத்து என்ன என்றால், இந்த வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டவை என்று நாம் தான் சொல்லுகிறோம், வடநாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வடநாட்டார் இறைவன் செய்ததாக கொள்வது இல்லை, வேதங்கள் என்றைக்கும் உள்ளவை என்பது அவர்களுடைய கோட்பாடு. வேதங்கள் நித்தியமானவை, இறைவனால் செய்யப்படாதவை, யாராலும் செய்யப்படாதவை என்ற கோட்பாடு உடையவர்கள். அதனால அவர்கள் வேதத்திற்கு என்ன பெயரை வைத்திருக்கிறார்கள் வட நாட்டில, அபௌர்ஷேயம், அதாவது புருஷன் என்றால் என்ன, புருஷன்னா மனிதர், அபௌர்ஷேயம்னா மனிதர்கள், எந்த மனிதராலும் செய்யப்படாதது என்பது கருத்து. வேதாந்திகள் அப்படித்தான் கூறுவார்கள். நம்முடைய சைவ சித்தாந்தம் அந்த இறைவன் தன்னுடைய நான்கு முகங்களால் நான்கு வேதங்களை அருளினான், நான்கு முகங்களால், என்ன முகம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாரம், அதெல்லாம் சிரமப்பட வேண்டாம். எனவே நான்கு முகங்களால் நான்கு வேதங்களை அருளினான். ஐந்தாவது முகம் அது என்னது, ஈசான முகம். ஈசானம் என்ற தலைக்கு மேலே இருக்கிற அந்த ஈசானம் என்ற முகத்தினாலே 28 ஆகமங்களை அருளினான் என்பார். ஆகமங்கள் இந்த வேதத்தில் நான்கு வகையான வேதங்கள், ஒவ்வொரு வேதத்திலேயும் இரண்டு பெரும் பிரிவுகள் உண்டு, முன்பகுதி பின்பகுதி. முன்பகுதிக்கு கர்மகாண்டம் என்ற பெயர், கர்மகாண்டம். பின்பகுதிக்கு ஞானகாண்டம் என்ற பெயர். கர்மகாண்டம் என்பதுதான் அந்த வேதத்தில் அந்த பலவிதமான யாகங்களை செய்கிற முறை, பலவிதமான தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்கள், இவையெல்லாம் அந்த கர்மகாண்டத்திலேதான் இடம்பெறுகின்றன. வேள்விகள், யாகத்தில் அவர்கள் முக்கியமாக கொள்வது வேள்வி செய்கின்ற முறை. அது கர்ம முன்பகுதியில் கர்மகாண்டம். கர்மம் என்றால் செயல், கிரியை. எனவே கிரியைகளை பற்றி பேசுகிற பகுதி. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்றெல்லாம் நாலு நிலைகளை வகுத்திருக்கிறார்களே, அந்த ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகளை அங்கே சொல்லியிருக்கிறார். கர்மகாண்டத்தில் தான் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள். அவற்றை நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம் என்று மூன்றாக சொல்லுவார்கள். நித்தியம், நைமித்தியம், காமியம். நித்தியம் என்றால் நாள்தோறும் செய்ய வேண்டிய கடமைகள். நித்தியம் அவரவர் நாள்தோறும் மேற்கொள்வதற்குரிய கடமைகள். நித்திய நித்திய கர்மம். நைமித்தியம் என்றால் சிறப்பு நாட்களிலே, விழாக்காலங்களிலே, சிறப்பு நாட்களிலே செய்ய வேண்டிய கடமைகள், அது நைமித்தியம். காமியம் என்றால், காமம்னா விருப்பம், காமியம் என்றால் ஒரு குறிப்பிட்ட பயனை விரும்பி, பயன்கள் உலக பயனை விரும்பி செய்யக்கூடிய கர்மங்கள், அதாவது வேள்விகள். இன்ன பயனை பெற வேண்டும் என்றால் இன்ன வேள்வியை செய்க என்றெல்லாம் விதித்திருக்கிறார்கள். பிள்ளை வேண்டுமா, புகழ் வேண்டுமா, பகைவரை வெல்ல வேண்டுமா என்று அதற்கென்று வேள்விகள் தான் அங்கே முக்கியம். யாக அந்த வேதத்தில் வேள்விகள் தான். வேள்வியை செய்தாலே முத்தி கிடைக்கும் என்ற கோட்பாடு. அவர்கள் கடவுள் கிடையாது. மீமாம்சகர் என்ற ஒருவர் இருக்கிறார்கள், பின்னாலே வரு மீமாம்சகர். அவர்களுக்கு கடவுள் கோட்பாடு கிடையாது, வேதம்தான் அவர்களுக்கு எல்லாம். அந்த வேத விதிப்படி நடந்தால் அதுதான் முத்தியை தரும். வேதமே, அந்த வேள்வியே பயனை கொடுக்கும் என்ற கருத்து உடையவர்கள் மீமாம்சகர். இது கர்மகாண்டத்திலே அடங்கியுள்ள பகுதி. அடுத்து ஞானகாண்டம் என்பதுதான் தத்துவ ஆராய்ச்சியை செய்கின்ற பகுதி, ஞானப்பொருளை பேசுகிற பகுதி, பின்பகுதி ஞானகாண்டம். அந்த பின்பகுதியிலேதான் உபநிடதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வேதத்திலேயும், நாலு வேதத்திலேயும் தனித்தனியாக இறுதியில ஞான கண்டத்தில தான் உபநிடதங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே உபநிடதங்கள் வேதத்தினுடைய கடைசி பகுதியிலே இருக்கின்றன. அதற்கு அதனாலே வேத அந்த உபநிடதங்களுக்கு என்ன பெயர், வேதாந்தம். வேதத்தினுடைய அந்தம், முடிவான பகுதியிலே இருப்பவை வேதாந்தம் என்று உபநிடதங்களை சொல்லுவார். அந்த கர்மகாண்டத்தில தான் எத்தனையோ பலவிதமான தெய்வங்கள் சொல்லப்படுகிறார். இந்திரன், அக்கினி, வாயு, வருணன் என்று எண்ணற்ற தெய்வங்களை கர்மகாண்டத்திலே தான் சொல்லுவார். ஆனால் ஞானகாண்டத்திலே அதற்கெல்லாம் இடமில்லை. அங்கே ஒரே பொருள் பிரம்மம். பிரம்மம் என்ற ஒரே பொருளை பற்றிய பேச்சு தான் ஞானகாண்டத்தில் உபநிடதங்களிலே. எனவே இந்த வேதத்தில முன்பகுதி தான் காலத்தாலே முற்பட்டது. இது தொகுக்கப்பட்டதுதான். வேதம் என்பது பல்வேறு காலங்களிலே பல்வேறு முனிவர்களால் இயற்றப்பட்டவை, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அவற்றையெல்லாம் பின்னாலே வியாசர் என்பவர் வந்து தொகுத்ததாக சொல்லுகிறார். வியாசர் தான் நான்கு வேதங்களாக அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி வைத்தார். அதனாலே அவருக்கு வேத வியாசர் என்றே பெயர். எனவே அந்த முன்பகுதியிலே கர்மகாண்டத்திலே பல தெய்வ வழிபாடுகள், அது படிப்படியாக மாறி மாறி பிறகு கால வளர்ச்சியில ஒரு கடவுட்கோட்பாடாக வளர்கிறது பிரம்மம். அங்கே பிரம்மத்திற்கு பெயரெல்லாம் கிடையாது. பிரம்மம், ஆன்மா என்ற இரண்டு சொற்கள் தான் வரும். அந்த ஆன்மா என்ற சொல்லை உபநிடதத்தில் கடவுளுக்கும் சொல்லுவார்கள், உயிருக்கும் சொல்லுவார். அந்த ஆன்மா என்ற ஒரு சொல்லையே சில இடங்களிலே கடவுளுக்கும் பயன்படுத்துவார்கள், உயிருக்கும் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் பிற்காலத்திலே அதற்கு உரை எழுதியவர்கள் பலவிதமான பொருள் கொள்வதற்கு அது இடம் கொடுத்து விட்டது. ஒவ்வொருவரும் தங்கள் மனம் போக்கிலே தங்கள் விருப்பப்படி கருத்துக்களை அந்த உபநிடதங்களுக்கு சொன்னார்கள். சங்கரர் ஒரு விதமாக, ராமானுஜர் இன்னொரு விதம், அவரை மறுத்து இன்னொரு விதமாக கொள்வதற்கெல்லாம் அதுதான் காரணம். அதனால்தான் வேதம் பொது என்று சொல்லுகிறோம். வேதம் பொது நூல், வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல். நமக்கு சைவர்களுக்கு வேதம் பொது நூல், ஆகமங்கள் தான் சிறப்பு நூல். ஏனென்றால் ஆகமங்கள்தான் சிவபெருமான் சிவம் என்ற சிறப்பு பெயரை சொல்லி அவருடைய இலக்கணங்களை எல்லாம் ஆகமங்கள் தான் சொல்லுகின்றன. எனவே ஆகமங்கள் தான் நமக்கு சிறப்பு நூல். எனவே ஞானகாண்டம் உரையளவையில் அந்த வேதங்களினுடைய அமைப்பை பார்த்தோம். கர்மகாண்டம், ஞானகாண்டம், இதே போல ஆகமங்களினுடைய அமைப்பு, ஆகமங்களிலே நான்கு பகுதிகள், ஒவ்வொரு ஆகமத்திலேயும் நான்கு பகுதிகள் உண்டு. நான்கு பாதங்கள் என்பார்கள், பாதம் நான்கு பிரிவுகள், நான்கு பாதம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு பாதங்கள். இந்த நான்கு பகுதிகளிலே முதல் மூன்று, சரியை, கிரியை, யோகம் என்பவை வேதத்திலே உள்ள கர்மகாண்டத்தை போன்றவை. சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்று பாதங்களும் வேதத்தில் உள்ள கர்மகாண்டத்தை போன்றவை. ஒழுக்கங்களை, கடமைகளை வலியுறுத்துகின்ற பகுதிகள். சரியை, கிரியை எல்லாம் வழிபாட்டு முறைதானே, வழிபாட்டு முறை, ஆலயங்கள், ஆலயங்களினுடைய அமைப்பு முறை, மூர்த்தங்களுக்கு வழிபாடு செய்கிற முறை, இவையெல்லாம் சரியை, கிரியை என்ற பகுதிகளிலே இடம்பெறும். நான்காவதாகிய ஞானபாதம்தான் தத்துவ ஆராய்ச்சி. ஞானபாதம் அது வேதத்திலே உள்ள ஞான காண்டத்திற்கு இணையானது. ஞானபாதம் இந்த வேதத்திலே உள்ள இரண்டு காண்டங்களையே மூன்று காண்டமாக பிரித்து சொல்லுவதும் உண்டு. அதாவது கர்மகாண்டத்தையே இரண்டாக பகுத்து கர்மகாண்டம், உபாசனா காண்டம் என்றும் இரண்டாக சொல்லுவார்கள். உபாசனா காண்டம் இதை சேர்த்தால் மூன்று பகுதியாகும் வேதம். கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் என்று. எனவே இந்த உரை அளவை, இவற்றைத்தான் நாம் உரை அளவை என்கிறோம். ஆகமங்கள், வேதங்கள்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருமலை சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: நம்முடைய பெரிய புராணம் மட்டும்தான் முடிவில் இருந்து முதலுக்கு வருவது. இது திரைப்படங்கள்ல சில திரைப்படங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான உத்தியம். அப்படியே கப்பல்ல போகணும், போகும்போது தள்ளத்தை எழுதிட்டே போவான். தள்ளிட்டு போகும்போது கூட ஒருவன் வருவான். வந்தவன், அடரே என்ன கையில ஒரு மச்சம் அப்படின்னு கேட்பான். கையில ஒரு மச்சமா, கேளாயோ அதன் கதையின்னு வருவான். இப்படி வருகிற உத்தி இருக்கே இது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவது உண்டு. நாடகத்துல சார், நாடக பாணியில இப்படி வருவது ரொம்ப சரியில்லை. அப்படி வருகின்ற ஒரே ஒரு நூல் நம்முடைய பெரிய புராணம் ஒன்றுதான். எனவே இந்த ஒளி வர, அந்த ஒளி வந்த மாத்திரத்திலே அவர் வணங்க, ஏனியோரெல்லாம் யார் என்று கேட்க, இன்னார் என்று சொல்ல, அப்படியானால் அவர் சென்று வந்த வரலாற்றை எங்களுக்கு சொல்லுக என்று சொல்ல, இதோ அவருடைய கதை என்று ஆரம்பிக்கிறார் இந்த செய்தி. அப்ப சொல்லும் போது, இந்த இவர் இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் இந்த ஆலாலசுந்தரர் இந்த ரெண்டு பெண்களையும் நோக்கிய அந்த சந்தர்ப்பம் எப்பொழுது என்பதை சொல்கிறார். அவரும் தினமும் அந்த நந்தவனத்துக்கு போய் வருவார். அந்த ரெண்டு பெண்கள் கமலினி அணிந்தது என்ற ரெண்டு பெண்களும் அந்த நந்தவனத்துக்கு போவாங்க. அந்த ரெண்டு பேரும் அம்மாவுக்கு பணி செய்தவங்க, இவர் ஐயாவுக்கு பணி செய்தவங்க, பெருமானுக்கு பணி செய்தவர். இவர் பாட்டுக்கு ஒரு வேலை போவார், அவர் பாட்டுக்கு அவர் வருவார். ஒரு நாள் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் முன்னே போயிட்டாங்க நந்தவனத்துக்கு, யாரு பெண்பாளர். அதன் பிறகு போறார் இவர். போன எப்படியோ அவர்கள் பார்க்கிறார்கள். இவரும் பார்த்துட்டார் ஒரு கணம். அந்த நேரம் அந்த ஒரு கணத்துக்கு பிறகு மீண்டும் மாறி போயிச்சு ஒரு பூ படித்தார், ஒரு பூ படித்தார், எல்லாம் வந்துட்டாங்க. அது மாதிரி பார்த்தார்களே ஏன் என்று கேட்டார். மாதவம் செய்த தென்பிசை வாழ்ந்திடீதிலாத்திரு தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட. தனிக்கு இதே கதையா இல்ல, இதெல்லாம் வச்சுட்டு என்னென்ன பாட்டு பேசுறாங்கன்னு கேள்வி பட்டிமன்றத்துல. அப்ப கைலாயத்திலயும் காதல் தானாட்டு இருக்கு. இவ சிவ ஏழு எழுதுனது விட மாட்டான். ஒன்னு மூணு படி படிச்சுட்டு முழுமையை நம்பு, இல்லன்னா தூக்கி வச்சிட்டு முழுமையை வேணான்னு. ஆனா ஒன்ன படிச்சு ஒண்ணு விட்டுறிய. இந்த நீ கைலாயத்திலயும் இந்த கைதானா காதல் கைதானா, காதல் எப்படி வந்தது இந்த பாட்டுல எங்க இருந்தது, நீ இந்த புராணத்தை வச்சுதான் நீ சொல்ற, இந்த புராணத்துல இந்த பாட்டை ஏன் விட்டுற. மாதவம் செய்த தொண்டி செய் வாழ்ந்திட தீதியிலாத்திரு தொண்ட தொகை தர போதுவார் மனம் மேலவர் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நன்னினார். என்னைக்கு இது நிகழலப்பா, இதற்கு முன்னும் இல்ல பின்னும் இல்ல, இன்றுதான் நடந்தது. எதனானார் ஒரு பெரிய பின்னணி. இந்த தென்திசையானது செய்த புண்ணியம் ஒன்று, அந்த புண்ணியத்தின் பயனை தென்திசை அனுபவிக்க வேண்டும். ஒன்று திருத்தொண்ட தொகைன்னு ஒரு அருமையான நூல் மக்களுக்கு கிடைத்து பக்தியில் தலைக்க வேண்டும். அது இந்த இந்த உருவத்தால கிடைக்கணும். யாரா ஒருத்தருக்கு அது காரணமா இருக்கணும், இல்ல ஒரு காரணம் இருக்கணும் அல்லவா. எல்லாரும் விடுதலை சொன்னாலும் கூட ஒரு காந்தடிகள் முழங்காலுக்கு மேல வேட்டி கட்டிட்டு உட்கார்ந்து தானே ஆச்சு, இல்ல என்ன முடியும். கத்தி இந்தி ரத்த நின்று யுத்தம் உண்டு வருகிறதுன்னு பாண்டார நாமக்கல் எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்றேன். அது போல இந்த தீதிலா திருத்தொண்ட தொகை என்ற ஒன்று வெளிப்படவும். இந்த ரெண்டு பின்னணிக்காக தான் இப்படி வர இவரும் காண பட்டார்கள் என்று சொன்னேன். வராது. ஆகவே ரெண்டு பேர் நின்றார்கள். காதல் மாதன் காட்சி ஒரு கணம் முடிஞ்சது, பிறகு பணிக்கு போனாங்க. பெருமான் அவனுக்கு தெரியாதா, உழுகுவார் உழுகிட்டெல்லாம் உடலின் தரிதியின் வெளியினேன் வெளியினானும் வெளியிடு விழாவிட சிரிச்சிருக்கேனே. அப்பர் சுவாமிகள் அப்பர் சாமியில் ஒரு நாள் உட்கார்ந்து சிரிக்க ஆரம்பிச்சு அன்னைக்கு பூரா சிரிச்சிட்டு இருக்கு. திருமானந்தவாரியார் மாதிரி திருமானந்தவாரி சிரிக்கிறேன்னு அந்த நல்ல உடம்பெல்லாம் குழுங்கும், அதுக்கு வயிறு குழுக்கு வயிறு குழுக்கு சிரிக்கிறது. போய் கேட்டாங்க என்ன அப்பர் சாமியில் சிரிக்கிறாங்க. என்ன சிரிப்பதிவாக போச்சு, சிரிப்புக்கு என்ன காரணம்னாரு. போய் ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்த்தா சிரிக்கிறது மேலும் மேலும் சிரிச்சாராம். சரி சரி அவரே சொல்லிட்டு பேசாம இருங்க, பா வயசான ஒருவன் சிரிக்கிறதுன்னு உடம்பு உடம்பு கட்டுப்படுவதுன்னு அவரா சிரிச்சு கிரிச்சு அடங்கினர். போய் கேட்டாங்க என்ன சுவாமி, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நானும் ரெண்டு மூணு தரம் வந்தோம், கேட்கும் போது இன்னும் அதிகமா தானே சிரிப்பாச்சு. வேணாம் சிரிக்க வேணாம் அப்படின்னா நாங்க வந்து நாளைக்கு கேட்டுக்கிறோம், இல்ல நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். இது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னு கேட்டா, எல்லார் கண்ணனையும் பொடி போடுற மாதிரி இறைவனுக்கும் தெரியாம ஒரு காரியம் செய்தெல்லாம் நினைச்சேன். இறைவனுக்கு கூட தெரியாம ஒரு காரியம் மனசனால செய்ய முடியும் நினைச்சேன். இது வரைக்கும் நினைச்சேன் எப்படின்னு எல்லாரும் நீ தாப்பு போட்டுக்கிறது இந்த வானொலி இதுங்கிற மாதிரி இருந்த மாதிரி அதுல கொஞ்சம் கூட காத்து கூட உள்ள நுழையாத மாதிரி அப்படி நல்ல ஒரு ரூம் வச்சுக்கிறது, அந்த அறைக்குள்ள போய் உட்காந்துக்கிறது, அங்க போய் சில தீ என்ன அதை யார் கண்டுபிடிச்சிருவா, எந்த தாத்தா கண்டுபிடிக்கும். ஆகவே ஒரு ஆளும் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைச்சேன். இது வரைக்கும் இப்பதான் தெரியுது அறையெல்லாம் அடைச்சிக்கலாம், வேற யாருமே இல்லாம இருக்கலாம், காத்து கூட வராம இருக்கலாம், ஆனாலும் அங்கேயும் ஒரு ஆள் இருக்காங்கிறது இப்பதான் தெரிஞ்சது. உள்குவார் உள்கிட்டெல்லாம் யார் யார் என்னென்ன நினைக்கிறார்களோ அந்த நினைக்கின்ற நினைப்பையெல்லாம் அவர்கள் உள்ளத்துல இருந்து உடனே இருந்து அருகி என்று கூடவே இருந்து அறிகின்றா என்று இப்பதான் எனக்கு தெரிந்தது. தெரிந்த பிறகு வெல்கினேன் ஒரே வெக்கப்பட்டுட்டேன். இந்த ஒரு விஷயம் தெரியாம போச்சுனும் எத்தனை தீய காரணங்கள் எண்ணி இருக்கிறோம். ஒரு வயலுக்கும் தெரியாதுன்னு நினைச்சோம், கடைசியில் அவனுக்கு தெரிய மாட்டிருக்கு. என்று சொல்லி நான் சிரிக்கிறேன். ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டை நம்ம அறையில இருந்து கூடுமான வரைக்கும் தீ என்ன வராது, வந்தாலும் உள்குவார் உள்கிற்றெல்லாம் உள்கிற்றெல்லாம். நீ பேச வேணாம், நீ நினைக்கிறது என்ன நினைக்கிறீ அத்தனை நினைப்புகளும் உடன் இருந்து அருவி என்று, கூடவே இருந்து நீ அறிவாய் பெருமானி என்று கருவி வெள்கினேன் வெள்கினானும் விளார சிரித்தேனே. அப்படி சிரிப்பு உண்டுதான் அவருக்கு அப்பர் சுவாமி. அதனால் இந்த மாதிரி இந்த பெண்கள் வர அந்த நேரத்தை இவர் போக ஒரு கணம் அந்த மனநிலை தவிர்ந்தது யாருக்கு தெரியும்? அங்க இருக்கிற கைலாயத்துல ஒரு ஆளுக்கு தெரியாது, ஆனா ஒரே ஒருவருக்கு தெரியும். யாருக்கு? பெருமானுக்கு தெரியும். வாப்பா என்ன அப்படின்னார் பெருமானே. ரெண்டு பெண்கள் மேல கொஞ்சம் விருப்பம் இருக்க மாட்டிருக்கு, பூச்சி வாங்கி போட்டுருக்கு. அது ரெண்டு பேரும் பாப்பா வாங்கப்பா என்ன இவனை அடைஞ்சு கொஞ்சம் இன்னும் இல்லறத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல பரவாயில்ல, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி என்றார். அதனால் நீப்பா மண்ணுலகத்துல போயிரு, அந்த பெண்களும் மண்ணுலகத்துல ரெண்டு பேர் பிறப்பாங்க, உங்க இந்த விருப்பம் அங்க நிறைவேற்றி கொண்டு மீண்டும் இங்க வரலாம். அப்படி சொன்ன மாத்திரத்துலதான் சுந்தர பெருமான் மையல் மானுடமாய் மயங்கும்படி, பெருமானி இங்க இருக்கிற வரைக்கும் அந்த சிந்தனை இருக்குது, ஆனால் நான் கீழ் உலகத்துக்கு போனேன்னு சொன்னா அந்த சிந்தனை உலகியல் சிந்தனை வருமே தவிர இந்த அருளியல் சிந்தனை வராது, கைராய சிந்தனை வராது. அது பொழுது நீதான் தடுத்தார் கொள்ளும்னு கேட்டேன். இதுக்கு என்னப்பா நான் வந்து செய்யறேன்னு சொன்னார். மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டு அருள் செய்வே என்றார். அதான் பண்ணிக்கிறேன். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? உயிர் எதை சாருகிறதோ சார்ந்ததன் வண்ணமாகிறது என்று சொல்லுது. ஏழாம் சூத்திரம் எதை சாரும் அப்படி பாருங்க. கைலாயத்தை சாருகின்ற பொழுது ஐயோ எங்கள் பெருமானை விட்டு பிரியக்கூடாது என்று நினைக்குது. அதே ஆன்மாதான் இங்க வந்து சிவாச்சாரியார் பிள்ளையா வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கும் போது, நான் என்னுடைய அடிமைங்கிறார் வந்து, நீ யாருங்க, நீ ஒரு சிவாச்சாரியர் நான் ஒரு சிவாச்சாரியார், மூளை இருக்கையா கீழ்பாகத்துல கொண்டு தள்ள பாவற அப்படிங்கிறது. ஏன் இந்த ஒலிகள் சார்பு வந்தவன் இந்த ஒலிகள் சார்பாவே இந்த ஆன்மா இருக்கு, அங்க அருளியல் சார்பு இருக்கும்போது அருளியல் சார்பே இருக்குது. ஆகவே சார்ந்ததன் வண்ணமாக இந்த ஆன்மா ஆகும். அதற்காகத்தான் நமக்கு இளமை காலத்துல பெரியவங்களோடவே சேருங்கடா, நல்லவங்களோடவே சேருங்கடா, தீயவரோட சேரக்கூடாதுடா, நல்லதையே படிங்கடா கெட்டதை படிக்காதீங்கடா, ஒளியும் ஒளியில நல்லதை பாருங்கடா கெட்டதை பார்க்காதீங்கடா. அதுக்காக தான் பார்ப்பதோ கேட்பதோ பழகுவதோ நல்லதோடவே பழகு. திருவள்ளுவர் நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு நட்பு அடாராடாரா. இந்த நட்புக்கு 17 அதிகாரம் திருவள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல்னு சொன்னாரு. சிற்றினும் சேராமை என்று சொன்னார். ஏன்னா நீ பேசுறது ஒரு பார்த்து நீ ஒண்ணு வேண்டாம், நீங்க எங்களுக்கே நாங்க தெரியும் அல்லவா, நாங்க பேச மேடல பேசுறதுனால போச்சு. இல்லன்னா நீங்க மார்ச் மாசம் 15 கடையை கட்டிவிடுறோம், படிக்க விட்டுறோம் யூனிவர்சிட்டி தேர்வுக்கெல்லாம், அப்போ பேப்பர்ல தேர்வு நடக்கும். நீங்க நாங்க வந்து ஜூன்ல கடைசியில கல்லூரி திறந்துருவோம், ஜூலைல தான் பாடம் தொடங்குவோம். ஜூலைல பாடம் தொடங்கினா நாள் ஒரு வாரம் வரைக்கும் தொண்டை சரி வராது, கரகர கரகர. ஏன் 3 நீ படிக்க பேச்சு விட்டுல, நீங்க அந்த 1-2 போட்டு உழட்டினா தான் அப்புறம் அந்த மீண்டும் அந்த தொண்டை சரியா வரும். 16 எல்லாம் 20 இருக்கிறது தயார் அப்படின்னு. அல்லது பேச்சுக்கு போனவனா இருந்தா ஒன்னும் வம்பு இல்லாம இருக்கு. இல்லைன்னா போச்சு, அந்த கொஞ்சம் விட்டியா போச்சு, கொஞ்சம் விட்டா போச்சு. இப்ப நானே 1-2 பேசாம இருந்து அப்புறம் கொண்டாட்டம் திணறி போடுவாத. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், எல்லாம் பழக்கத்தினால வர்றது. ஆகவேதான் இது மாதிரி தடுத்தாருக்கு உண்டான எனவே வந்ததுனர். வந்த உடனே கேட்டாங்க, திருத்தொண்ட தோழிதர் இப்படி வந்தார் என்று சொன்னார்கள். இங்கே இந்த 2 பெண்கள் வர இவருடைய அந்த மாதவம் செய்த செந்திசை வாழ்ந்திட திரிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட. இந்த 2 பின்னணி எழுவதனால அப்படி ஆச்சினர். இருந்தாலும் இதுக்கு ஒரு பட்டிமன்ற கேள்வி கேட்பான் என்னன்னு கேட்டா, ஆமா ஒரே சப்ப கட்டு இது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லணும் அல்லவா. பட்டிமன்றம் போனா அப்புறமே பதில் சொல்லணும், பதில் சொல்லதான் வேணும் அல்லவா. போனா அப்புறம் இதுலயே போடும் என்றும் இதுக்கு முன்ன பார்க்கவும் இல்லை, இனி பார்க்க போதும் இல்லை, ஆனால் ஒரு காலம் கண்டார் அதனால் பின்னணி உண்டு சொல்லு. எப்பொழுது பின்னணி சொல்லணும், எப்பொழுது பின்னணி சப்ப கட்ட ஆகும்னு கேட்டா, தீமையே செய்யறவன் ஒரு தீமை செஞ்சானா அது சப்ப கட்டணும் பேரு, தகுதியில நன்மையே செய்து வருகிறவன் அப்படி பண்ண. இடது பக்கமே போவான் சார், 2 4 பேர் எதுக்கால வந்துட்டா கூட இறங்கிடுவான் சார் சைக்கிள்ல. அவ்வளவு பதுவு சார், அவ்வளவு பதுவு சார். பின்ன எப்படி சார் இந்த தண்ணிகள் அப்படி திரும்பணும் வேகமானார். அது ஆசாரம் அவன் தலையெழுத்து அவனுக்கு தான் சொல்லணும். முண்டா தினமும் ரெண்டு பேருக்கு கை காலம் முடிச்சு வச்சுக்கிட்டு இப்ப முடிச்சுட்டு வந்தானு அவனுக்கு போய் வந்து இவன் தலையெழுத்துங்க கூடாது. விளங்குதா எப்ப தலையெழுத்து பயன்படுத்தணும்னு. என்றுமே எழுதுபுறம் போய் நான்கு பேர் வந்தால் கூட இறங்கி வெள்ளோட விளக்கோட நிதானமா ஒரு பையன் போறவன் திடீர்னு ஒரு நாள் நல்ல வேலூர்ல எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பட்டான திருப்பணம் வச்சுங்க அங்கேயே போயிட்டான்னா சார் திமிர் அல்லது ஊழ் என்று பெயர். தினமும் இதே வேலையா இருந்தான்னா அவனுக்கு ஊழ் என்ற பெயர் திமிர்னு பெயர். ஆகவேதான் இங்கே இந்த கையில இந்த காட்சியில் இருந்தவையும் பின்னணியினால் இருந்தே தவிர தவறு காரணமாக அல்ல என்று. ஆதலால் இது வந்தார். சரி வர்த்தம் இந்த தென்திசை வாழ்ந்திரன் இந்த மாதவன் செய்த தென்திசை நீங்களே என்ன காரணம்? அதற்கு மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லலாம் தென்திசைன்னு சொன்ன பேரு காரணம் சொல்லுவார் நம்முடைய சேக்கடா பெருமான். ஏன்பா தெற்கதாப்பா திருவையாறு இருக்குது, தெற்கதாப்பா தெற்காலத்து இருக்குது, தெற்கதாப்பா தில்லையம்பதி இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு தலங்களை குறித்து இந்த பெருமான் எழுந்தவள் இருக்கின்ற இந்த தலங்கள் எல்லாம் இருப்பது தென்திசை ஆதலினாலே அது மாதவம் செய்த தென்திசை என்று கூறினேன். இந்த தீவிரா திருத்தொண்ட தொகை என்று சொன்ன காரணம் இந்த ஒன்றினால் தான் ஆயிரம் ஆயிரம் காலத்து அரியருடைய வரலாற்று ஒரே ஒரு பகுதியில் தெரிவதற்கு இறைவன் இவரை கருவியாக கொண்டவையினால் தான் இவர் அவ்வாறு செய்தார் என்று கூறினேன் என்று சொல்ல அவர்கள் எல்லாம் கேட்டு உண்மையில் மாதவம் செய்த தென்திசை என்பதையும் ஒத்துக்கொண்டு தீவிரா திருத்தொண்ட தொகை இவர் போதரத்தான் இவ்வாறு ஆனார் என்பதையும் ஒத்துக்கொண்டு இனி இவர் வரலாற்றை சொல்லுங்கள் என்று சொல்ல போகிறார். அதுதான் இனி அடுத்த பகுதியில நாம் நினைக்க போகிறோம். இதுதான் திருமலை சேர்க்கத்துல சொல்லப்படுகிறது. திருமலை சேர்க்கத்தில் திருமலையினுடைய பெருமையும் பெருமான் வீற்றிருக்கின்ற பெருமையும் ஒரு புறமும் இன்னொரு புறம் இந்த சுந்தரர் முற்பிறவியிலே தாம் பெற்ற அந்த அனுபவமும் அதனால் தான் அவர் மீண்டும் இந்த ஒரு நிலவுலகத்திற்கு வருகின்றார் என்ற தோற்றுவாயும் செய்யத்தான் திருமலை சேர்க்கம் நமக்கு பயன்படுகிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த அளவிலே நாம் திருமலை சேர்க்கத்தை நினைப்போம் என்று சொல்லி
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் நம சிவாய். சைவம்.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
6: திருவருட்பயனில் மூன்றாவது அதிகாரம் நிறை செய்து நான்காவது அதிகாரத்தில் அருளது நிலை என்ற தலைப்பில் அமைந்திருக்கின்ற குரட்பாக்களின் உரைகளை இறைவனுடைய திருவருளாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகாரத்தில் இறைவனுடைய தன்மைகளை தடத்த இலக்கணத்தை கூறிய உமாபதி சிவம், இரண்டாவது அதிகாரத்தில் இறைவனுடைய திருவருளை ஏற்றுக்கொள்கிற உயிரினுடைய தன்மைகளை சொல்லிக்காட்டி இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய நிலையில் அமைக்கின்ற உம்மலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மூலமலத்தினுடைய இருள்மல நிலையை சொல்லுகிற செய்திகளையும் நாம் பார்த்தோம். இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு திருவருள்தான் அருள் என்பது. இறைவனிடத்தில் பிரிய முடியாது பிரிக்க முடியாது இருப்பதும் இந்த அருள்தான். உயிரினுடைய இயக்கங்களை இயக்க வைப்பதும் இந்த அருள்தான். ஆணவம் முதலான மலங்களை அவற்றினுடைய பயனை அல்லது அவற்றினுடைய செயல்முறைகளை அடக்குவதும் அவற்றை விரிவுபடுத்துமாக இருப்பதும் அருள்தான். வினையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இறைவனுடைய திருவருள் வேண்டும். வினையில்லாது வினையை எல்லாம் தீர்த்து வினைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கும் இறைவனுடைய திருவருள் வேண்டும். எனவே முன்னே பார்க்கப்பட்ட முப்பொருளையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவது திருவருள் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் மூன்றிடத்திலும் இருப்பதும் திருவருள்தான். என்றால் இறைவன் நேரடியாக ஆவேசித்திருத்தல் இல்லை. இறைவன் எங்கெங்கு ஆவேசிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பான். ஆனால் அவருடைய திருவருள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும். எனவேதான் அருளது நிலை என்ற நிலையில் நாம் அது என்ற நிலையில் சுட்டி காட்டப்படுகிற காரணத்தினாலேயே அதை ஒரு அகிரணி நிலையிலும் கூட நாம் காண முடியும். என்றால் மனிதன் என்று சொல்லுகிற பொழுது உயர்தினையாக சொல்லுவோம், அவன் செய்த செயல்களை சொல்லுகிற பொழுது அவற்றை அகிரணையாக சொல்லுவோம். இது அவன் கட்டிய கட்டடம். மனிதன் கட்டிய கட்டடத்தை சொல்லுகிற பொழுது அது கட்டிடம், அதை அகிரணை பொருளாக நாம் சொல்வது உண்டு. அதுபோல இறைவனுடைய சக்தி வெளிப்பட்டு நம்மை ஆட்டுவிக்கின்ற பொழுது அந்த உணர்வுக்கு அது என்ற சுற்றுச்சொல்லை பயன்படுத்துகிற ஒரு வழக்காறு உண்டு. அதனால அருளது நிலை என்று அதனை குறிப்பிட்டார். நாம் ஒரு மூணு பாட்டை பார்த்திருக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு வகுப்புக்கு எட்டு பாட்டாவது பார்த்தாத்தான் சரியா வரும். அதுக்காகத்தான் எட்டுல உணர் நிறுத்துறது. 24 25 பாட்டுன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு 50, அடுத்த நாளைக்கு 75, அப்புறம் போயிட்டு வரேன்னு 100 முடிச்சுட்டு போயிடணும். அது ஒரு வரையறைப்படுத்திருக்காத்தான் நான் கொஞ்சம் எட்டையும் கொஞ்சம் வேகமாக சொன்னேன். அது மாதிரி ஒரு பிடுக்கு ஏறக்குறைய எட்டு பாட்டாவது பார்த்தோம்னா 4 நாளில் 3 வகுப்புல முடிச்சிடலாம்னு திட்டம். இறையருள் என்ன நினைக்கிறதோ யாருக்கு என்ன தெரியும். இறைவன் விட்ட வழி ஊன் அறியாது என்றும், இந்த உடம்ப நாம பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உடம்பு நினைக்கத்தான் வேணும், உடம்பு இல்லைன்னா எதையும் அனுபவிக்க முடியாதுதான். எனவே உடம்பு ஊன் அறியாது என்றும், ஊனால் உடம்பானது என்றைக்கும் இந்த உயிரை பற்றி நினைத்து இந்த உயிரை சார வேண்டும் என்று நினைக்காது. உயிர் அறியாது ஒன்றும், எதனையும் அறியாது, சுட்டி காட்டினால்தான் அறியும். இவை தான் அறியாதாயின், தான் என்பது சக்தியை அருளை குறிக்கும், இறைவனுடைய அருளை. அவன் தான் தெரியும் இவனுக்கு இந்த உயிரை கொடுக்கணும், இந்த உயிருக்கு இந்த வடிவத்தை கொடுக்க வேண்டும். நான் அதனால்தான் நேற்று கூட ஒன்றை சொன்னேன், எந்த ஒரு தாயும் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை அங்ககீனமாக பிறந்தால் அதற்கு தாய் செய்த பாவம் இல்லை, தாய் செய்தது பாவம் இல்லை. அந்த பாவத்தினால அந்த குழந்தை உருவாயிற்று என்று சொல்லக்கூடாது. அந்த தாய் பெற்ற குழந்தையினுடைய ஆன்மா இருக்கிறதே அந்த ஆன்மா செய்த பாவம். ஆன்மா செய்திருக்கக்கூடிய பாவ வினையினாலே அது ஊனமாக கருவறையிலேயே உற்பத்தி ஆகிவிடுகிறது, பிறக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் நினைக்க வேண்டும், அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு நல்ல தரும சிறப்புடையவள் இவள்தான் என்று இறைவன் அந்த குடும்பத்தை அங்கீகரித்திருக்கிறான் என்றால், அங்கீகனமான குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் நம்மை விட இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அந்த நினைவோடு இறைவன் நமக்கு இந்த குழந்தையை வளர்க்க தந்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்கலாம். ஏனென்றால் மற்றவர்களை விட இறைவன் அவர்களுக்குத்தான் இந்த குழந்தை இங்குதான் உற்பத்தி ஆக வேண்டும் என்று நினைக்கிறான். அதுபோல பிறந்த பிறகு ஏதோ 2 மாசம் 3 மாசத்துல கை கால்களில் கொஞ்சம் வலுப்பு வந்து ஊனமாப்படுது, அப்ப கூட அதான் அந்த குழந்தை பெற வேண்டிய துன்பத்தை அது பெறுகிறது. ஆனால் அதை வளர்க்கக்கூடிய நிலையில் இந்த தாயும் தந்தையும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால உயிருக்கு தெரியாது, நமக்கு பிறக்க போற குழந்தை ஊனமா பிறக்கும் அதனால டாப்பா வேண்டியில்லை அப்படின்னு நினைக்க முடியாது. குழந்தை பிறக்காமல் இருப்பதுக்கு தாங்கள் நான் கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பெற்றோர் இந்த புதுசா கல்யாணம் பிள்ளைகள் சொல்லலாம். ஆனா அப்படி லேட் பண்ண இவங்களால எல்லாம் முடியாது. லேட் பண்ண என்னைக்காவது இறைவன் நினைச்சிட்டானா கரு உற்பத்தி ஆயிடும். அதெல்லாம் நம்ம கையில இல்ல, அதைத்தான் சொல்றாரு. உயிர் நீ நினைச்சா இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம 36 மாதத்தில் நாம் குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம், 3 வருஷம் சும்மா ஆயிருப்போம்னா சும்மா இருக்க முடியாது, வேற எங்கேயாவது விழுந்து போயிடும். அதனால அதான் எதது எங்கெங்க நடக்கணுமோ அதை செய்யறதுதான் இறை. அதனாலதான் இங்க சொல்றாரு, அது தான் அறியாது யார் அறிவார், இறைவனுடைய அருளுக்குள்ளே அது தெரியும். நினைச்சு பாருங்க, எல்லா ஆணும் பொண்ணும் சேர்ந்த குழந்தை பிறந்துருமா, அப்படின்னா எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கணுமா இல்லையா? சில எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க, குழந்தையை பெறாம இருக்கிறாங்களே, அப்ப என்ன அர்த்தம்? சிலது வேண்டாம்னாலும் 5-6 கரெக்டா 6 மாசம் 6 வருஷத்துக்கு அஞ்சு குழந்தை பிறந்து போகுது. ஆறு கல்யாணம் ஆகி 6 வருஷம் என்னடா குழந்தைன்னு அஞ்சுங்கிறான். 6 × 10 = 60, 5 × 12 = 60. அதான் 5 பிள்ளை. அப்புறம் 5 வயசுக்கு 6 பிள்ளை பெற்று தள்ளிடுறான் இல்லையா. அவங்க அதனாலதான் அவன் நாட்டில் நிறைய பேர் இருக்கான். ஜனத்தொகை நம்ம நாட்டில் வர வர சைவர்கள் குறைஞ்சு போறே இருக்கிறோம். முஸ்லீம்ஸ் பாருங்க, கம்ப்ளீட்டா உலக நாடு பூரா ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட குடும்ப கட்டுப்பாடே கிடையாது. அது எத்தனை கல்யாணம்னா பண்ணிக்கலாம், அங்கே பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களோ வேண்டாம், இருந்தாலும் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளவுனா குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் என்ன இருந்தாலும் இறைவனுடைய திருவருளால் தான். அதனால்தான் ஊனையும் சொன்னார், உயிரையும் சொன்னார். குழந்தை பேற்றுக்கு முதன்மையாக இருப்பது இறைவனுடைய திருவருள். அதனால்தான் இங்க ரெண்டையும் சொல்ற. வேறு எந்த செல்வங்களையும் இந்த பாடல்களில் சொல்லல. வினையை அனுபவிக்க மட்டும் முதல் பாட்டில் சொல்லிட்டார். ஆனால் இங்கே நான் மூன்றாவது பாட்டில் சொல்றது, குழந்தை பிறப்பு என்பது தெய்வத்தின் கையிலே இருக்கிறதே தவிர நாம் பெற்றுக் கொள்கிறோம் அல்லது பெற முடியாது என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இல்லை, நமக்கு அந்த தகுதியே கிடையாது. எனவேதான் ஒன்றும் இவை தான் அறியாது, யார் அறிவார் தான் இந்த திருவுருள் நினைக்கலாம், யாருக்கு தெரியும், யார் அறிவார் தான். இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், நான் செய்தேன் பிற செய்தார் என்று கூறியிருக்கிறோம். அப்ப இறைவனையே நாம் இகழ்ந்ததாத்தான் அர்த்தம். நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்று, நீ ஒன்னும் காப்பாற்றல, இறைவன் காப்பாற்றுகிறான் என்ற இறைவனுடைய திருவருளை நினைக்கின்றவர்களுக்கு அடுத்த பாடல் சொல்கிறான். பாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து. பாலாளி மீனாளும் பான்மைத்து, நல்ல உணவு இருக்கிற போது அந்த உணவை சாப்பிடாது வேற உணவுகளை சாப்பிடுற மானிடரும் உண்டு இல்லையா. சுவையாக இருக்கக்கூடிய அறுசுவை உணவை விட்டுவிட்டு வேறு சுவையை இல்லாத உணவுகளை உண்ணுகிற நிலை உண்டு. இங்க மீன் கூட அப்படித்தானா, பார்க்கடல் இருக்கிற மீன் அந்த பாலை குடிச்சு வாழ வேண்டியதுதானே. பார்க்கடல்ல பார்க்கடல் ஒரு கடல் இருந்ததாக புராணம் சொல்லுது இல்லையா. ஏன்னா படுத்து உறங்கறதுக்கு பார்க்கடல் தான் நல்ல இடமா, திருமால் அங்கதான போய் பார்க்கடல் தான் பண்ணி கொள்றாரு. அதனால படுத்து உறங்கறதுக்கு அதான் சரியான கடல் அப்படிங்கிறார். அதனாலதான் நாம படுக்கை கூட வெண்மையா வச்சுக்கிறதுக்கு காரணம், படுக்கை வெள்ளை விரிப்பு விரித்து அதாவது படுக்கைனா வெண்மையா இருக்கும். ஆனா இப்ப அது வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் ஆக்கிவிட்டாங்க, வீட்டுலதான் முதல்ல தூய்மையா இருக்கணும். வள்ளுவன் கூட அதை சொல்றான், வெண்மையான படுக்கையில் இருந்து கொண்டு பார்ப்பது போல என்று சொல்லுவான். பாலாளி மீன், பார்க்கடல இருக்கிற மீன் பாலை குடிச்சு வளரலாம்ல, வளரல சார், அங்கேயும் போய் எங்கேயாவது பூச்சி இருக்கான்னு தான் தேடுது. அப்ப பூச்சிகளை திங்கிறவன்லாம் மீனு வச்சுக்கணும், மீனே திங்கிறவன் என்ன வச்சுக்கிறப்பறம். அப்ப மீன் திங்குது பாலாளி மீன் ஆளும் பான்மைத்து, மீன் அங்கே இருக்கக்கூடிய புழுப்பூச்சிகளை தின்று கொண்டு வாழ்வதை போல அருள் உயிர்கள் மாலாளி தன்னை அந்த இந்த உலகத்திலே இருக்கின்ற மயக்கம் தருகிற பொருள்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றதே தவிர இறைவனுடைய திருவருளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்படி பார்க்கடலில் இருக்கக்கூடிய மீன் அங்கே இருக்கிற பாலை உண்டு வளர முடியாது, அங்கே இருக்கிற புழுப்பூச்சிகளை தின்று வாழ்கிறதோ அதுபோல அருளை பெற வேண்டிய உயிர்கள், உள்ளத்தில் இருக்கிற இறைவனுடைய அருளை பெற்று வாழ வேண்டிய உயிர்கள் பிற உயிர்களை கொன்று வாழுகின்ற நிலையில், அல்லது பிற உயிர்களை கொன்று தின்று வாழுகிற நிலையில், அல்லது பிற பொருளிடத்தில் ஆசைப்பட்டு தங்களுடைய தீவினையை மீண்டும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்கிறார். எனவேதான் அருள்கள் மால், மால் என்றால் மயக்கம் என்பது பொருள். மயக்கமாய் ஆழி என்றால் பிறப்பாகிய கடல். இந்த இறைவனை பிறப்பாகிய கடல், இங்க இறைவன் திருவள்ளுக்கு அடுத்த பிறகு வேண்டாம் நினைக்க வேண்டாமோ, அடுத்த பிறகு வேண்டாம்ங்கிறதுக்கு நாமளே எடுத்துக்கலாம். இறைவனுடைய திருவருளை நாள்தோறும் திருமுறைகளை சித்தாந்தத்தை நாம் படித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் பிறப்பு இல்லை, நிச்சயம் வினையை வெல்ல முடியும். வினையை வெல்ல முடியும் என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை, நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நிச்சயம் விதியை வெல்ல முடியும், இறைவனுடைய திருவருளை நினைத்துக் கொண்டிருந்தால் விதியை வெல்ல முடியும். நமக்கு என்ன எத்தனையோ பிறப்புன்னு சொல்லலாம், 1000 பிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாம், 50 பிறப்பு இருக்குன்னு சொல்லலாம், சார், இந்த பிறப்பே எனக்கு தேவையில்லை என்று இந்த பிறவியிலேயே நாம் ஏன் ஜீவன் முக்தராக வாழ முடியாது? வாழ முடியும்.

சாப்பிட்டு சாப்பிடுறது இல்லையா, சாப்பிடதான் வேணும். அதற்காக ஒரு 5 கிலோமீட்டர் டூ வீலர்ல போய், அதுலயும் சில பேர் இருக்கான், அந்த டீ கடையில அந்த ஆள் போறானான்னு பாப்பான். அவன் டிவி போட்டாத்தான் அதுல சாப்பிடுவான், இல்லாட்டி ஏய் நம்மால் இன்னைக்கு வரலப்பா லீவு அடுத்த அடிக்கு போயிருவான். அதனால அப்படி விரும்பி சாப்பிடுகிற பொழுதுதான் பற்று ஏற்படுகிறது. நாம உணவுல பற்று வைக்க கூடாதுன்னா அதுதான் பற்று. விரும்பி இதைத்தான் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. வாழைத்தண்டு கூட்டுனாலும் அதையும் நல்லா அருமையாக சாப்பிட பழகிக்கணும். நமக்கு வாழைத்தண்டே பிடிக்காது அப்படின்னு நினைச்சிடப்படாது. எவ்வளவு அழகா சின்னஞ்சமா நறுக்கி இப்படில சமைக்கணும். நம்ம ஊர்ல வாழைத்தண்டு போட்டா அந்த நாறு தான் வருது. நாரே இல்லாம வாழைத்தண்டை சமைச்சு இன்னைக்கு தான் பார்த்திருக்கிறேன். வாழ்க பாராளி மீனாலும் பான்மைத்து அருள் உயிர்கள், அருளை பெற வேண்டிய உயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து. மறித்து என்று சொன்னால் தடைகளை உரிமையாக்கி, மறித்து என்றால் தடைகளை உரிதா, தடையில் ஊத்தின ஆசைப்பட்டதுனால வந்த வேண இல்லையா. ஆசைப்பட்டு நிறைய பலாப்பழம் கிடைக்குதுன்னு ஒரு நாள் நெய்வேலியிலேருந்து கிடைச்ச பலாப்பழத்தை தின்னு 5 நாளைக்கு டாக்டர்ல போய் ஊசி போட்டுக்கிட்டேன். சாப்பிட்டா 2 பழம் சோளையே சாப்பிட்டுக்கணும். 1 பழம் தந்தானே ஏன் வீணாக்குவானேன்னு அடுத்தவனுக்கும் கொடுக்காம காலையில ஒரு பாத்திரம் நிறைய உள்ள பலாச்சோள, அப்புறம் ராத்து பலாச்சோள, போ 5 நாளைக்கு கடை வீட்டு டாக்டர்டே போயிருந்து அவர் பென்சிலின் அது இதுன்னு ஏத்தி அப்புறம் இனிப்பை இறக்கி தேவையாதுதான். மாலாளி மீனாலும் பான்மைத்து அருள் உயிர்கள், அருளை பெறக்கூடிய உயிர்கள். மாலாளி மயக்கத்தை தரக்கூடிய பிறவி என்ற கடலில் மறித்து தடைகளை ஏற்படுத்தி கொண்டு, தடை என்றால் ஆசைகளை ஏற்படுத்தி, நாம தானே ஆசைகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். எங்க தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது ஆசைப்பட்ட ஏ எல்லாம் வாய் வரதான்டா ருசி, ருசிங்கிறது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு என்ன குறை சொல்லிட்டு இருக்க, எல்லாம் தொண்டை வர ருசி, அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு. இறைவனுக்கு நம்ம அக்ரிணி பொருள் கூட சில நேரம் தெரியும், நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். இந்த மதுரை நகரத்துல சொக்கநாத பெருமானுடைய திருவிளையாடல ஒண்ணு, இந்த வந்தி கிழவி ஏதோ பிட்டு கொடுத்தாளா, அவ பிட்டு நல்லா தான் அடிக்கிறவ, ஆள் கிடைக்கல, நம்ம இறைவன் வேலையாளா வந்தார், ஆபீஸ்ல வேலை பார்க்கறவ முதல்ல தூங்கணும்னு சொல்லி கொடுத்தவரே அவர் தான். பணிக்கு வந்தவர் தூங்கினாரா இல்லையா, அவர் தான் முதல்ல தூங்கினவர். அதனால இப்ப நம்ம தூங்கினா தப்பு இல்ல, உங்களை தூங்க விட மாட்டேன்லண்ணா. அவ சரின்னு அவ என்ன சொன்னா, அப்பா உனக்கு கூலி கொடுக்க அந்த படம் இல்ல, நான் நல்லா அவிக்கிற புட்டு தான் தருவேண்ணா, அதெல்லாம் நீ எல்லா புட்டையும் தர வேண்டாம், ஏதாவது உடஞ்சு போன புட்டை மாத்திரம் தான்ண்ணா இறைவன். ஆஹா, இன்னைக்கு இவன் புட்டே வாங்கி போறதுல காசே வாங்கிக்காம கூலி வாங்காம வேலை செய்ய போறான்னு இந்த கிழவிக்கு. உடனே அந்த 3 குழாய் அதை வந்து பாத்திரத்துக்குள்ள வச்சு அப்படியே எடுத்து முதல் ஈடு எடுத்தா, ஈடுன்னு சொல்லுவாங்க, முதல் ஈடு எடுத்தா அது எல்லாமே உடஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் அதுல, ஆனா உடஞ்சு போச்சு. அடுத்த ஈடு எடுத்தா அதுவும் உடஞ்சு போச்சு. பேசாம 2 தட்டையும் கொடுத்து விட்டா. இறைவன் சிரிச்சான், ஏன் தெரியுமா, இந்த புட்டுக்கு இருக்கிறது கூட உனக்கு தெரியலையம்மா, ஏன்னா இந்த புட்டு என்ன நினைச்சது, நாம உடையாம போனா மனுஷன் வகுத்துக்குள்ள போவோம், அப்ப அது மலமாத்தான் போவோம், உடஞ்சா இறைவனுக்கு நெய்வேத்தி வாமோன்னு அந்த புட்டு கூட இறைவனை வந்ததை உணர்ந்து அது உடஞ்சதுன்னா எவ்வளவு சிறப்பு பாருங்க. நாம நினைக்கிறான் நம்ம தான் பெரிய ஆளுன்னு, இல்ல, அகிரணி பொருள்களுக்கு கூட இறை அருள் கிட்டும். அது உடஞ்சனா அவன் சாப்பிட்டான் இல்லையா, உடையலைன்னா நாம போய் காசு குடுத்து சாப்பிட்டு அது போய் சேர்ந்திருக்கும் எங்கேயோ. ஆனா இறைவனுக்கு திருவருளாக ஆயிற்று. அச்சா, மாலாழி மறித்து நாமே அந்த தடையை ஏற்படுத்திக் கொள்கிறோம், ஆசைப்படுகிறோம், வேண்டியதில்லை. அது பெண்ணாசையாக இருந்தாலும் சரி, பொன்னாசையாக இருந்தாலும், மண்ணாசையாக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை என்பதுதான். மாலாழி ஆளும், ஆளும் என்பது ஆளுகின்றது, அதிலே ஆழ்ந்து கிடக்கிறது என்பது பொருள். மறித்து என்றால் தடைகளை ஏற்படுத்தி, மறித்துனா போறதை மறிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம், தடை செய்யாத அப்படின்னு, அப்ப தடை செய்து கொண்டு. தடை என்ன வாழ்க்கையில, ஆசைதான் வாழ்க்கையில தடை, வேற என்ன கிடைக்க போகுது, ஆசைதான். அணுகு துணை அறியா ஆவார், அணுகு துணை அறியா ஆற்றோன், ஆற்றோனில் 5 உணர்வை உணரா உயிர்.

0: இந்த உயிர் எல்லாம் தெரிந்தது என்றுதான் நாம் கொள்ளுகிறோம். இந்த உயிருக்கு தெரியுது இல்ல, நாம நடந்து போறோம், அந்த காலத்துல நடக்கிறது ஒண்ணு வச்சு நடந்துதான் ஊர்களுக்கெல்லாம் போவான். ஞானசம்பந்த பெருமான் தான் நடந்து போற போது எல்லாரையும் அழைச்சிட்டு போனார். இறைவனுக்கே அவர் நடக்கலனாலும் முத்துப்பந்தரும் சிவகையும் கொடுத்தாரு பாக்க நடந்து போவாங்க. அப்ப ஆளுகளோட நடந்து போவாங்க. நாம அப்பதான் ஒருத்தரும் நடந்து போறோம்னா கொஞ்சம் போய் நமக்கு நடந்து வர எப்படி வர்றாங்கன்னு பேச்சிலே. சில பேருக்கு பின்னாடியே பேய் மாதிரி ஒருத்தன் வந்து சேருவான், என்னடா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவன்மா, இப்போ அவன் அப்பயே உயிர் விட்டுருவான். இதை இங்கே ஓமையாக ஆக்குகிறார் உமாபதி சிவம். உன்னோடு தொடர்ந்து வருகிற ஒரு பாதுகாவலனை தெரியாதே ஒருவன் சென்று கொண்டு இருப்பானே ஆனால் அவனை போன்றதுதான் அப்படிங்கிறார். அணுகு துணை அறியா ஆற்றோன், அறியா ஆற்றோன், ஆற்றோனா வழி செல்பவன், ஆறு என்றால் வழி என்பது பொருள். ஆற்றோன் அப்படின்னா ஆற்றோனில், ஆற்றோனை போல, வழி செல்பவனைப் போல. நாம சில நேரத்தில் அதுதானே, இப்ப நான் அண்ணாமலை பள்ளியில் படித்த காலத்தில் அண்ணாமலையிலேருந்து பக்கத்தில் சிவபுரின்னு ஒரு ஊரில் தங்கியது, 1 கிலோமீட்டர் தான். இரவு எங்கேயாவது போய் வகுப்பு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தால் கரெக்டாக அந்த ராஜேந்திரன் சரியில் சிவபுராணத்தை ஆரம்பித்து கந்தர் கஷ்டி கவசத்தோடு நான் தங்கி இந்த ரூமுக்கு வந்து சேர்ந்துருவேன். வேற யாரையும் பார்க்கல, எங்கேயாவது நடுவே எவனாவது வந்துட போறான்னு பயம். அந்த பயத்தை தீக்கிறதுக்கு சிவராணம் கந்த சஷ்டி கவசம் தான். ராஜேந்திரன் சிலையில் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து நடந்து வரணும், நடந்து வந்து 1 கிலோமீட்டர் போயிடலாம். அப்ப சிவபுராணத்தை படிச்சு கந்த சஷ்டி கவசத்தை முடிச்சோம்னா நான் தங்கியிருக்க இடம் வந்துடும். அப்ப நமக்கு பின்னால் இறைவன் வருகிறான் என்ற எண்ணத்தோடு அந்த பாடல்களை பாடியதினாலே பலமுறை எனக்கு அந்த அச்சமே இல்லாமல் நடந்து போய் சென்று இருக்கிறேன். அப்ப நடந்து அணுகு, அணுகு துணை, நம்மோடு அணுகி எப்பொழுதும் இறைவன் வந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா நம்மோட இருக்கானே, அவனுடைய அருள் இருக்கு. அப்ப அவன் நம்மளோட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். அணுகு என்றால் உடன் வருகின்ற, அருகின்ற, துணை துணையாக இருக்கிற, திருவருளை அறியாத, அதாவது தனக்கு துணையாக வருகிற ஒரு துணைவனை தெரியாது நடந்து செல்கிறவன் போல. ஆற்றோனில் ஐந்தும், ஐந்தும் எப்படிப்பட்டது? ஐந்து என்பது 5 புலன்கள், மெய் வாய் கண் செவி. அது என்னமோ நாம தான் கண்ணு பார்க்குதுன்னு நினைக்குது. உயிர் இல்லைன்னா கண்ணு பார்க்க முடியாதுங்க, உயிர் இல்லைன்னா கண்ணு பார்க்க முடியாது. அதனால உயிர்னாலதான் கண்ணு பார்க்கணும்னு கண்ணுக்கு தெரியணுமா இல்லையா? தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சில பேரை பார்க்கிற போது சில பேர் அடையாளம் கத்து இவன் கொண்டு கண்ணுல கொல்லி வைக்க அப்படிங்கிறான். ஏன்னா அவன் பார்க்கிற பார்வை சரியில்லைன்னு அர்த்தம். அதுலயும் பெண்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிடும் ஒருத்தன் பார்வை இது நல்ல பார்வையா கெட்ட பார்வையா, நமக்கு தெரியாது. அடி செருப்பால் அடி வாங்கின பிறகுதான் தெரியும். 5 அப்ப பெண்மைக்கு அது தெரியும் நல்லா, இவன் பார்க்கிற பார்வை சரியில்லை, இனிமே இந்த இவனை உள்ள வீட்டுக்குள்ள விடாதீங்க, அவன் மாறுவா, பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம பொண்ணு இங்க 2 பேருக்கு வம்பு சமாச்சாரம் அப்படின்னு. அப்ப அவர்களுக்கு தெரிகிறது. இந்த கண் தன்னுடைய பார்வையால் ஒருவரை கெடுப்பதும் பார்வையால் ஒருவரை தெரிந்து கொள்வதும் தன்னால் அல்ல, அவற்றை இயக்கக்கூடிய உயிரால் தான். அப்ப உயிரை தெரியாது எப்படி 5 புலன்கள் வாடுகிறதோ, தன்னோடு உடன் வருகிற இறைவனை தெரியாது வழி செல்வன் எப்படி செல்கிறானோ அது போல. 5 உணர்வை உணரா உயிர், இறைவனுடைய திருவருளை உணராது இருக்கிறது. இங்க முன்னே இருப்பது வழி செல்லுகிற தன்னுடைய துணையத்தை, யாரோ ஒருத்தர் பின்னாடி வரார் அவர் தெரியாம பயந்துகிட்டே அவன் போவான் அப்படிங்கிறதா முதல் பொருள். இறைவன் வருகிறான் என்பதல்ல, உடன் வருகிற துணை என்றால் உடன் வருகிற நம்மை போன்ற ஒரு ஆள் துணை. அதனால அணுகு துணை என்பது இங்கு இறையருளை குறிக்க இல்லை. அணுகு துணை என்பது நம்ம ஒரு வழி செல்லுகிறவன் தனக்கு வரு பக்க தன்னோடு தொடர்ந்து வரக்கூடிய துணைவன் எரியாது அச்சப்பட்டு கொண்டே ஒருத்தன் செல்வானேனால் அது போலவும், 5 புலன்கள் தன்னை இயக்கக்கூடிய உயிரை தெரியாது அவைகள் இயங்குவது போலவும். ஏன் 2 ஓமைன்னா, இறைவனுடைய ஆற்றல் உள்ளே இருந்து 5 புலன்களை உயிர் மூலமாக இயக்க வைக்கிறது. அந்த இயக்கத்திற்கு திருவருள்தான் காரணம். அதை சொல்வது 2 ஓமை. உன்னை இயக்குவதற்கும் அந்த இயக்குவதற்குரிய கருவிகளாக இருக்கிற அந்த 5 புலன்களையும் நல்ல வழியில் இயக்கிச் செல்வது இறைவனுடைய திருவருள். அந்த திருவருளை உணராம நாம நம்ம இஷ்டத்துக்கு போய் அடி வாங்கிட்டு வந்து சேர்றோம், அது வேண்டாம். உணர்வை உணரா உயிர், இறைவனுடைய திருவருளை உணராது உயிர் இருக்கிறது. அணுகு துணை என்பது நம் வழி செல்கிற பயணம் செல்கிற ஒருவனோடு வருகின்ற துணையாக வருகிற ஒருவர் அல்லது பலர். அதுபோல ஐந்து என்பது ஐம்புலன்களை குறிக்கும். இவை இரண்டும் தன்னோடு வருவதை தெரியாது இயங்குகின்றன. அதுபோல நம்மோடு இருக்கிற திருவருளை தெரியாது நாம் இயங்குகிறோம். தரையை அறியாது தாமே திரிவார் புறையை உணரா புவி. நாம சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கும் மற்ற தொழில் புரிகிறவர்களுக்கும் என்ன வேறுபாடுனா, சைவ சித்தாந்தம் படிப்பவர்கள் ஆசிரியர்களையோ அல்லது ஒருவரையோ பார்த்தா திருவடியில தொட்டு வணங்கும். தொட்டு வணங்குவதற்கு காரணம், நாம ஆசிரியர் பார்த்தோம்னா திருநீர் பூசி உருத்திராட்சம் அணிந்திருக்கிற அடியார்களாக இருக்கிற நாம் நம்முடைய ஆச்சாரிய வந்தோன்னு திருவடியை தொட்டு வணங்குறோமா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? ஏதோ அவங்க மேல பக்தி என்பது மட்டுமல்ல, சித்தாந்தம் உணர்த்துகிற நிதியதான். உன்னை இயக்குவது இந்த தரை. நீ நடக்கணும்னா தரை இருக்கணுமா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ஆணவம் முடிச்சு திரும்ப ரொம்ப காசு பணம் வந்து தரையிலே கால் படாம நடக்கிறான் பாரு, எவ்வளவு ஆணவம். ஏன்னா காசு வந்துச்சுதான் அவன் சொர்க்கத்திலே நடப்பான். ரொக்கம் இருந்தா சொர்க்கம் வரும்ல, ரொக்கம் இருந்தா நமக்கே ஒரு 5000 ரூபாய் பேக்கெட்ல இருந்தா நம்ம நாட எப்படி இருக்கும்? 5 வயசா இல்லையா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, கஷ்டம்தான். இங்க சொல்றார், தரையை அறியாது தாமே திரிவர். தரை தன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. தரையினால் தான் நாம் நடக்கிறோம், தரையினால் தான் நாம் நிற்கிறோம், தரையினால் தான் ஓடுகிறோம் என்று தெரியாது. தரையை அறியாது தாமே திரிவர். நான் தான் நடக்கிறேன் அப்படின்னு, நானே நடக்கிறேன். எவ்வளவு என்ன இந்த நாடு என்ன 20-35 எம்எல்ஏ அணுகு நிக்கிறவன் அறிமுகப்படுத்துறதுக்கு மேல உட்கார்ந்துட்டு கீழே இந்த பேப்பரும் அப்படி நிக்கிறான். ஒரு ஆள் மட்டும் மேல, பழைய ராஜாக்கள் கூட தோத்து போயிருவாங்க. தரையை அறியாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள போயிருந்தா சரியா போயிடும். தரையை அறியாது தாமே திரிவர். தரையை அறியாது தாங்கள் தரையிலே இருந்து நடக்கிறோம் என்பதை உணராது. நம்மை தாங்குவது தரைதான். அந்த தரை இல்லை என்றால் நம்மால் நடக்க முடியாது. இது உணரணுமா இல்லையா? அதனாலதான் நாம கோயில போய் திருவடி அந்த எம்பெருமானுடைய வாசல்படியை தொட்டு வணங்குறோம். ஏன்னா நீ தான்ப்பா எங்களை தாங்கிட்டு இருக்க. தரையில விழுந்து வணங்குவது நம்முடைய சாஸ்திர விளக்கப்படி. அஞ்சு இருந்தா, அஞ்சு உறுப்புகளால் இருந்தாலும் சரி, எட்டு உறுப்புகளா இருந்தா, ஆண்கள் வழங்குற போது 8 உறுப்புகள் தரையிலே படுகிறது, பெண்கள் வழங்குற போது 5 உறுப்புகள் தரையிலே படுகிறது. ஏன்? தரை என்ற ஒன்று சித்தாந்தத்தின் அடிப்படையில் நம்மை தாங்குவதற்கு தரை எப்படியோ அதுபோல நம்ம இயக்குவதற்கு திருவருள் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்குத்தான். அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்ல போனா, இந்த திருக்கோயில ரெண்டா பிரிக்கிறான். ஒண்ணு இது பாடல் பெற்ற திரு தலம், பாடல் பெற்ற இறைவன் இல்ல. சொன்னா எப்படி சார் சொல்லணும்? அந்த சாமியைத்தானே பாடிட்டு போனாங்க. இது நம்ம என்ன சொல்றோம்? பாடல் பெற்ற திருத்தலம். ஏனென்றால் இந்த திருத்தலத்தில் அவர்கள் இருந்து அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதனாலதானே ஞான சம்பந்தர் இது காரைக்கால் வாழ்ந்த இடம் நான் தொடப்படாது அப்படி இப்படின்னு, இது நாவுக்கரசர் தொண்டு செய்த இடம் இதை மிதிக்கப்படாதுன்னு போனா மாறி போனாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவருளை உணர்த்துவது இந்த திருத்தலங்கள். இறைவன் நம்மை அருளாலே தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்துவது திருத்தலங்கள். எனவே திருத்தல யாத்திரை என்று நாம் அதை சொல்கிறோம். அந்த மண்ணை மிதிக்க வேண்டும். அந்த மண்ணை மிதிப்பது என்றால் அந்த திருவருளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது பொருள். மண்ணை மிதிக்காம போனா ஆணவம் அர்த்தம், மண்ணை மிதிச்சா அடியவர் அர்த்தம். மண்ணை மிதிக்காம போனா அவன் அப்படியே நடந்து போறான்னா ஆணவத்தால் போறான் அர்த்தம். மண்ணை மிதிக்கின்ற நமக்கு இறை அருள் அடியவர் என்பது பொருள். எனவே தரையை அறியாது தாமே திரிவர். புரை, புரை என்றால் சக்தியை குறிக்கக்கூடிய சொல். புரை புணர்ந்திருக்கின்ற ஒன்று. புறையினா வேறும்ல, புறையினா இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு புறையினா நல்லா தெரியும். ஊட்டி புறை ரொம்ப நல்லா இருக்குமா இல்லையா? ரொட்டி பர்க்கியா, அது எங்க பக்கம் புறையுமா? புறைன்னு சொல்லுவாங்க. அது ஊட்டியிலேருந்து வந்தா ஊர் எங்க, நான் மேலச்சூர்லயும் மயிலத்தையும் படிக்கிறது ஊட்டி பயணம் விட மாட்டேன். ஏன்னா வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வர்றவங்க வாங்கிட்டு வாடான்றது. அவன் வாங்கிட்டு வரலன்னா இவர் மார்க் போட மாட்டேன், கரெக்டா வாங்கிட்டு. புறையை உணரா புரி. புரை என்றால் சக்தி, திருவருள் என்பது பொருள். திருவருளை உணராத புவி என்றால் புவி மக்கள், புவியிலே வாழுகிற மக்கள். எனவே இந்த இறைவனுடைய திருவருளை உணராது வாழுகிற மக்கள் யார் என்றால், தரையை தெரியாது தாங்களே எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம், நாங்களே தெரிகிறோம் என்று நினைக்கக்கூடிய தற்பவம் உடையவர்கள். தற்பவம்னா தற்செருக்கு, எல்லாம் நான் தான் செய்யறேன், எல்லாம் நான் தான் செய்யறேன்னு சொல்லலையா. அப்ப தற்பவம் என்று அதற்கு சித்தாந்த சொல் தற்பவம், தன்முனைப்பு, தன்முனைப்பு என்று அதனை சொல்லலாம். தற்பவம் என்பது வட சொல், தன்முனைப்பு என்பது தமிழ் சொல்லாக நினைப்பு. தன்முனைப்பு தற்செருக்கு என்று திரிவார்கள். புறையை உணரா புவி, திருவருளை உணராது வாழுகிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தரையை தெரியாது நாங்களே எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று சொல்லுகிற புல்லர்களுடைய நிலை போன்றதாகும். மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர், தற்கேடலாம். தற்கேடுங்க சொல்லு மட்டும் தெரிஞ்சுட்டா போதுங்கள. தற்கேடர் என்றால் தனக்கே கேடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள். நாமே வேறையா நமக்கு கேடு தர வேண்டாம், நமக்கு நாமே தான் கேடு தருவோம், நமக்கு நாமே தான் கேடு தருவது உண்டு. தலை கெடுத்தோர் தற்கேடர், தற்கேடர்னா தாங்களே கேடுகளை கெடுத்தவர். எதை கெடுத்தவர்கள்? ஞானம் தலை கெடுத்தோர். இறைவனுடைய திருவருளால் ஞானம் பெற முடியும், நிச்சயம் நம்மால் ஞானத்தை பெற முடியும், இல்லைன்னா நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. இங்கே ஏதோ ஒரு ஆசிரியர்கள் 10 நாட்களில் சொன்ன ஏதோ ஒரு தொடராவது உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து அந்த வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கு நிச்சயம் உறுதுணை புரியும். உமாபதி சிவமே ஒரு வார்த்தையால் தன்னை இழந்தவர். பட்ட கட்டையில் பகற்குருடு ஏகுது பாரீர், இந்த ஒரு வரிதான். மறைஞான சம்பந்தரிடத்திலே இவர் சென்று தீட்சிதராக இருக்கிறவர், வேளாளர் குடும்பத்திலே பிறந்த அவரை ஜாதி மதம் பார்க்காமல் ஞானாசிரியராக ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் ஒரு தொடரால் நிச்சயம் அவருடைய உள்ளம் ஞானத்தை பெற்றது என்றால், இந்த 10 நாட்கள் இந்த திருத்தலத்திலே இருக்கிற பொழுது ஆச்சாரியுடைய வார்த்தைகளால் ஏதேனும் ஒரு வார்த்தையாவது நம்முடைய மனத்தை நிச்சயம் திருத்தும். திருத்தாதான கேள்வி கேட்காதீங்க, திருத்தும். என்னுடைய இது அதுதான் நிச்சயம். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், எங்க வீட்டுல சொல்லுவேன், கவலைப்படாதே, அடுத்த பிறவி எனக்கும் உனக்கும் கிடையாது. நான் வீட்டுல அடிக்கடி அதையே சொல்லுவேன், உனக்கும் எனக்கும் கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல திருவாசகம் பாடாத நாளே கிடையாது. முற்றுவதெல்லாம் 52 51 பதியமே அப்படியே மனப்பாடமா இசையோட பாடிட்டு நான் வந்ததுனால கவலைப்படாம அவங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இல்லையா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ இந்த ஆள் போனாரே, என்ன வரலையே, இது யார் ரேஷன் கடைக்கெல்லாம் போறது அப்படின்னு இருப்பாங்க. நாள்தோறும் இசை அது தேவாரம் திருவாசம் பாடிக்கொண்டு, அதனாலதான் இந்த ஞான சம்பந்தர் எல்லாம் இது எம் ஆணை அப்படிங்கிறாரா இல்லையா, நீ இதை படி படிச்சா நீ ஒரு இது எம்முடைய ஆணை அப்படிங்கிறார், இது சத்தியம்ங்கிறார். அப்ப நமக்கே நம்முடைய இறைவனிடத்தில் இருக்கணும்ல, அதான் மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், இவர்கள் யார் தெரியுமா? ஞானம் தன்னை கெடுத்தவர். உள்ளத்திலே இருந்து கொண்டு ஞானம் இருக்க அதை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் கெடுக்கல, என்னை பொறுத்தவரை இந்த பாட்டு அதுதான் நான் சொல்லுவேன்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: அருட்கடலாகிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே இந்த உண்மை விளக்கம் என்கின்ற ஞான நூலிலே சுத்த தத்துவம் ஆணவம் கண்மம் ஆகிய மலங்கள் பற்றியும் இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். இறைவன் என்பது பொதுச்சொல், சிவன் என்பது சிறப்பு சொல். எல்லா நாட்டுக்கும் இறைவனாக இருக்கிறவன் நமக்கு சிவமாக விளங்குகிறான். அப்படியே சிவமாக விளங்குகின்ற கடவுள் சீவனாக இருக்கிற நம்மை தன்னை போல ஆக்குவோனு என்று அவன் மிகவும் அக்கறப்படுறான். தன்னை போல சீவர்களையும் ஆக்கவோனு என்று அவன் அக்கறைப்படுகிறான். அது சும்மா லேசா அந்த சுழி இல்லாம அந்த சுழியை போட்டுக்கொள்ள வட்டம் அந்த வட்டம் இல்லாம அந்த கோடு மாத்திரம் இருந்தா சிவமாயிரும். அவ்வளவுதான் சிவம். அந்த சீவன்ல இருக்கிற அந்த வட்டம் இருக்குது பாரு, அது இல்லாம இப்படி இப்படி போட்டுட்டா சிவன் தான். இந்த சுழி எடுத்து போடும், அதை எடுக்கத்தான் அவன் முயற்சி பண்றான். இப்ப கலெக்டரா இருக்கான்னு வச்சுக்கோ, அவர் என்ன நினைப்பாரு பையனு கலெக்டர் ஆக்க வேணும், அல்லது அதுக்கு சமானமாகவோ அல்லது அதுக்கு மேலேயோ அப்படி ஆக்க வேணும் தான் நினைப்பாரு. அவன் ஏதோ ஒரு மெக்கானிக் வேலைக்கு போய் சொல்லாம்னு நினைக்க மாட்டான். அது போல பரமேஸ்வரன் நம்மளை என்ன நினைக்கிறான்னா தன்னை போல சீவர்களை ஆக்க வேணும். அதற்காக அவன் எத்தனையோ வகையான தந்திரங்கள் முயற்சிகள் எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம எப்படி பொருள் தேட முயற்சி கொண்டோமோ அது போல நம்மை அருளுடையவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி. அப்படிப்பட்ட முயற்சிகள் பல. அப்படி பல முயற்சிகளிலே இந்த ஞான சாஸ்திரங்களை உதவி அதன் மூலமாக நம்மை ஆட்படுகிற முயற்சி ஒரு சிறந்த ஞான சாஸ்திரங்களை தந்து, இந்த ஞான சாஸ்திரங்களுக்கு ஆதாரமாக இருப்பது முதல் நூலாக இருப்பது சிவாகமம். முதல் நூலின் இவர் வேதாகமங்களுக்கு முதல் நூல் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த முதல் நூலிலே சிறப்பு நூலாக விளங்குவது ஆகமம். புதுநூலாக இருப்பது வேதம், சிறப்பு நூலாக இருப்பது ஆகமம். அந்த ஆகமத்தில ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட பொருள்தான் இப்பொழுது சொல்லப்படுகிற பொருள்கள். இந்த 14 சாஸ்திரங்களும் சிவாகமத்தில ஞானபாதத்தில சொல்லப்பட்ட அப்படின்னா எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் நினைச்சு பாருங்க. சிவாகம் வேதத்தை விட சிவாகமம் சிறந்தது, வேதத்தை விட சிவாகமம் சிறந்தது. சிவாகமத்திலே ஞானபாதம், சிவாகமத்தில் சொல்லப்படுகிற சரியாவாதம், கிரியாபாதம், யோகவாதம், ஞானவாதம் என்கிறதுல சரியாவாதத்தை விட உயர்ந்தது கிரியாவாதம், கிரியாவாதத்தை விட உயர்ந்தது யோகவாதம், யோகவாதத்தை விட உயர்ந்தது ஞானவாதம். அந்த ஞானவாதத்தில் சொல்லப்படுகிற பொழுதுதான் இந்த பதிவு சுபாசங்கள் அப்படின்னா அந்த அந்த பொருளும் அந்த அந்த பொருளை சொல்லுகிற சாஸ்திரங்களும் இவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேணும். சிவாகமத்திலே ஞானபாதம் அதை கேட்க தலைப்பட்டிருக்கிறோம்னா நாம எவ்வளவு உயர்ந்தவர்கள் பாருங்க. அதனாலே இந்த ஞானபாத பொருளிலே இந்த பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருளிலே இப்பொழுது சொல்லுகிறதெல்லாம் பாசம். பாசத்தை பத்தி தான் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். அந்த பாசத்துல இதுவரையிலும் சொன்னது 24-7-31 தத்துவங்களை பத்தி சொன்னார். ஆன்ம தத்துவம் 24, வித்யாதத்துவ 7, ஆக 31 சொன்னாரு. இந்த 31 தானே செயல்படுவது அல்ல, தானே செயல்படுவது அல்ல. இப்ப காது கேக்குதுன்னா தானா கேட்காது, உயிர் கேட்க வச்சாதான் கேக்கும். உயிர் கேட்க வச்சாதான் காது கேட்கும், உயிர் பார்க்க வச்சாதான் கண்ணு பார்க்கும், தானே அது செயல்படாது. இப்ப காது வந்து சில சமயம் உயிர் இருக்கும் போது கூட கேட்காம இருக்கிறது. சில பேர் சொல்லுவான் அது காதலையே வாங்கிக்க மாட்டான், காதலையே வாங்கிக்கலையா விரும்பா, காதலையே வாங்கிக்கல. அவன் ஒரு சிந்தை வேற பக்கத்துல இருக்கு, அந்த உயிரினுடைய அறிவு ஞாபகம் வேறு இடங்கள்ல இருக்கும் போது இவன் சொல்றது கேட்காது, பக்கத்திலே இருந்து சொன்னா கூட கேட்காது. அப்படி இருக்க பாத்துருக்கீங்களா, காதலே அவர் வாங்கிக்கல. ஆமாம், நீங்க எங்கேயும் சொல்லும் போது நான் ஒருக்கா நினைச்சுக்கிட்டு இருந்துச்சேன். அப்படிமா நான் ஒருக்கா ஞாபகத்தில் நினைச்சேன், அதனால நீங்க சொல்றது கேட்கல. அப்ப உயிருடைய அறிவு எங்கே செல்கிறதோ அங்கதான் அது செயல். பக்கத்திலே இருந்தாலும் காதுல காதோட வந்து அந்த உயிரறிவு பொருந்தினாத்தான் காது கேட்கும். ஆகையினாலே உயிர் வந்து இந்த 24-31 தத்துவம் கூட பொருந்தி செயல்பட ஆரம்பிக்குதா. இந்த 24-31 இயக்குவது இதுக்கு மேலே இருக்கிற அந்த சுத்த தத்துவங்கள். அந்த சுத்த தத்துவங்களுக்கு பிரேரக காண்டம், பிரேரக காண்டம், பிரேரகம் செலுத்துவது, பிரேரகம் என்றால் செலுத்துவது. இப்ப டிரைவரை யார் செலுத்துறார்? காரை டிரைவர் செலுத்துறாரு, காரை டிரைவர் செலுத்துறார், டிரைவரை யார் செலுத்துறார்? அல்ல அல்ல அல்ல, டிரைவரை இயக்குபவர் அந்த கார் ஓனர், பஸ் முதலாளி. பஸ் டிரைவர் ஓட்டுறாருப்பா, டிரைவரை ஓட்டுறவராரு முதலாளி ஓட்டுறாரு. அவருடைய உத்தரவின்படி இவர் ஓட்டுறார். வேகமா ஓட்டிக்கிட்டு 10 மணி 10 நிமிஷத்துக்கு வந்துருனா 10 மணி 10 நிமிஷத்துக்கு ஒரு போய் நிக்கணும். நம்ம ஏறினாலும் சரி, இறங்கினாலும் சரி, விழுந்தாலும் சரி, அவங்களுக்கு கவலையே இல்லை. அப்படி ஏறதுக்குள்ள எடுத்துறாங்க, இறங்குறதுக்குள்ள எடுத்துறாங்க. உண்டா இல்லையாது? இதை யாரும் மறுக்க முடியாது, இல்ல இது மறுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதையினாலே இப்படி வித்யா தத்துவத்தை, இந்த இது ஆன்ம தத்துவத்தை வித்யா தத்துவங்கள் இயக்குகின்றன. வித்யா தத்துவமும் சடப்புள்ளே வித்யா தத்துவத்தை சுத்த தத்துவங்கள் இயக்குகிறது, சுத்த தத்துவங்கள் இயக்குகிறது. சுத்த தத்துவங்களும் தானே தொழிற்படாது. சுத்த தத்துவம் எத்தனை என்று கேட்டால் 5. சுத்த தத்துவங்கள் 5. சுத்த வித்தை, ஈஸ்வரம், பின் சொல்லும் சதாசிவம், சக்தி, சிவம், கான். அவை சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம். கீழே இருந்து மேல போகுது. சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம். சக்தி என்றாலும் விந்து என்றாலும் உண்டு, சிவம் என்றாலும் நாதம் என்றாலும். இந்த சுத்த வித்தை முதலான இந்த 5 தத்துவங்களும் ஞானம், கிரியை என்று 2 வகையாக பொருந்தி தொழில்படும். அது எப்படின்னு கேட்டா, இந்த 5 தத்துவங்களையும் அதனால சிவபெருமான் தன்னுடைய அருள் நோக்கினாலே இந்த தத்துவங்களை குடிலையை நோக்கன்னா பிரணம் இருக்கு, அதை அவர் வந்து செயல்படுத்தும் போது அதிலிருந்து பறக்கிறதா இந்த தத்துவங்கள். குடிலைய அவர் வந்து நோக்கும் போது அதிலிருந்து தத்துவங்கள் பறக்கிறது. இந்த தத்துவங்கள் 5 5லையும் சிவம் வந்து சக்தி வந்து 2 பொருந்தும். சிவம் சக்தி பொருந்தும் போது இந்த சுத்த வித்தையில ஞானம் மிகுதியாக இருக்கும். சுத்த வித்தையில ஞானம் மிகுதியாக இருக்கும், கிரியை குறைந்து இருக்கும். கிரியைனா தொழில் குறைந்து இருக்கும். ஈஸ்வரம் என்பது தொழில் அதிகமாக இருக்கும், கிரியை அதிகமாக இருக்கும், ஞானம் குறைவாக இருக்கும். ஏன் என்று கேட்டால், அந்த ஈஸ்வரத்துல தான் அந்த மாகேஸ்வர மூர்த்திகள் எல்லாம் உண்டாகும். மாகேஸ்வர மூர்த்தம் 25 சொல்றமே, அந்த மூர்த்திகள் எல்லாம் அந்த ஈஸ்வர தத்துவத்திலிருந்து தோன்றுவார்கள். அப்படி தோன்றினால், அந்த ஈஸ்வர தத்துவத்திலிருந்து, ஈஸ்வர தத்துவத்திலிருந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள் தோன்றினால் அவர்கள் தான் காரிய கர்த்தாக்களாக இருந்து உலகியல தொழில் கொடுத்தவர்கள். மாகேஸ்வர மூர்த்தங்கள் உங்களுக்கு அர்த்தநாரி முதலாக காலாரி, காமாரி, திரிபுராரி, கஜமுகானுக்கரர், சண்டேசானுக்கரகர் என்றெல்லாம் வருதல்லவா. மாகேஸ்வரர் இடபாரூடர், கல்யாண சுந்தரர், உமாமகேஸ்வரர் என்று வருகின்ற மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25. இந்த 25 மூர்த்தங்களும் இந்த சுத்தவித்தில் இருந்து அதனாலே அது தொழில். அது இந்த மூர்த்திகள்லாம் உருவத்தை மீறி கொண்டு தொழில் செய்யும் போது, தொழில் செய்யும் போது அதுல தொழில் அதிகமாக இருக்கும், ஞானம் குறைந்திருக்கும். அதற்கு மேல இருக்கிற தத்துவம் இருக்குது பாரு, சாதாக்கியம். அது 34வது தத்துவம். அந்த சாதாக்கியம் என்கின்ற தத்துவம் தான் ஞானமும் கிரியையும் ஒத்து, ஞானமும் கிரியையும் ஒத்து சமநிலையாக இருப்பது சாதாக்கியம். அதை சிவலிங்க ரூபம்னு சொல்றோம். அது அருவுருவமாக இருக்கும். இந்த சுத்தவித்தையிலிருந்து உண்டாகிற மூர்த்திகள் உருவமாக இருக்கும். அந்த சாதாக்கியம் அரு உருவமாக இருக்கும். உருவமா அருவமா இருக்க சிவலிங்கம் தான் சாதாக்கியம். அது சதாசிவம் என்றும் சொல்லுவது, சாதாக்கியம் என்றும் சொல்லுவது. இது அந்த 34வது தத்துவமாக இருக்கிற சதாசிவம் சாதாக்கியம் ரெண்டு ஒண்ணுதான். இந்த 34க்கு மேல இருக்கிற மூர்த்தம் தான் விந்துன்னு பேரு. அது 35வது விந்து தத்துவம், 35வது. அந்த விந்து தத்துவத்துல சக்தி புரிஞ்சி இருப்பாள். அதுல ஞான கிரியை மிகுதியாக ஞானம் குறைவாக இருக்கும். அந்த தத்துவத்துக்கு மேல இருக்கிறதான் நாத தத்துவம் என்று பெயர். நாதம் என்று சொன்னால் எல்லா பொருள்களையும் இயக்குவதற்கான ஒரு ஏற்பாடு செய்வது. இப்ப கோயில்ல மணி அடிச்சாச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் எல்லா பரிவாரங்களும் எல்லா காரியக்காரன் என்ன பண்றான், அவன் வேலை எடுத்துறான். அதுதான் மணியே வச்சிருக்கிறது. மணி அடிச்சாச்சுன்னா என்ன பண்றா, மற்ற பரிசாரர்கள் அத்தனை பேரும் அவரவர் பணிக்கு தயாராகிறார்கள். அந்த நாதம் வந்துதான் சிவருமானுக்கு முக்கியமாக தொழிற்படுவது. முதல் அதுலதான் முதல்ல வந்து உட்காருவார். இது ஜனாதிபதி மாளிகை என்பது போல நாக தத்துவம் ஜனாதிபதி மாளிகை. அந்த தத்துவத்தை அவர்ல வந்து பொருந்தின உடனே மற்ற தத்துவங்கள் எல்லாம் தொடங்கிடும் வேலையை. அந்த நாக தத்துவம் என்பது 36வதாக இருப்பது. இந்த நாதம் என்பதுதான் வந்து ஊலி, ஊலிமயமாக இருப்பது. ஊலி ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயேன்னு வருதல்லவா, அதனாலே ஒலி உண்டானால்தான் அப்புறம் எல்லாமே. இப்ப காலையில சேவல் ஒலிக்குது அல்லவா, அதுக்கு நாத தத்துவம். சேவல் நாத தத்துவம், மயில் விந்து தத்துவம். சேவல் நாதம், மயில் விந்து. சேவல் என்ன பண்ணுது காலையில, நாதம் ஓன்னு கூப்பிடுது. அது கொக்கருக்கோ அதுலயும் ஓங்காரம் தான் விழிக்கும். சேவல்ல சேவல் கூறுறது என்னது, ஓங்காரம் தான். ஓங்காரம் நாதம் என்று சொன்னால் ரெண்டு ஒண்ணுதான். அந்த நாத தத்துவத்துல வந்துதான் சிவருமான் முதலிலே பொருந்தி அதுல இருந்து அந்த நாதமும் அந்த விருந்துமும் ரெண்டும் அருவம். அருவம் நாதமும் விருந்தும் அருவம். அந்த சாதாக்கியம் அருவம். சுத்தவித்த ஈஸ்வரன் சுத்தவித்த ரெண்டும் உருவம். அந்த அஞ்சிலேயே அஞ்சிலேயே அருவமும் அருவுருவமும் உருவம் மூன்று இருக்கு. சுத்தவித்தையிலேயே உருவங்கள், அந்த ஈஸ்வரத்திலேயே உருவங்கள், சாதாக்கியத்துல அருவம். அருவம் இந்த அருவுருவம் நடுவில் இருக்கிறதுனால அருவுருவமா மேல் அருவுருவம் தான் உருவரும் உருவருக்கும் சொல்றது இல்லை, அருவுருவம் தான் சொல்றது. அருவம் உருவம், மேல இருக்குது அருவம், கீழே இருக்குது உருவம், நடுவில் இருக்குது சாதாக்கியம். அரு மேல அந்த ரெண்டு அருவா, கீழே இருக்கிறது ரெண்டு உருவ திருமீனி. அது மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் உருவ திருமீனி, மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் உருவ திருமீனி. இந்த சுத்தவித்த அஞ்சிலேயும் அருவமும் அரு உருவமும் உருவமும் மூன்று குணம் மூன்று இருக்கிறது. அதனாலதான் அந்த மூர்த்தியே நம்ம காண முடியாம இருக்கிற காரணம். எந்த மூர்த்திய சிவபெருமானை காண முடியாமலுக்கு காரணம் எப்படி இருக்கிறாரு, அருவமாக தன்னை எல்வில் அருவமாக இருக்கிறார். அது வரையிலும் நம்ம போக முடியாம இருக்கிறோம், அது வரையிலும் போக முடியாம இருக்கிறோம். இப்ப நடக்க முடியாதவன், நடக்க முடியாதவன், சக்தி இல்லாதவன் மேல போய் ஏறி ராசலிங்கத்தை பார்க்க முடியுமா, முடியாது அல்லவா. அதுபோல சிவஞான பலம் இல்லாதவன் அங்கே போக முடியாது. அதனாலதான் இந்த 24க்குள்ளேயே நின்னுக்கிறான், 31க்குள்ளேயே நின்னுக்கிறான். ஒரு கடவுள் தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதைத்தான் அந்த குறியா மயக்கன்று கொள்ளினார். அந்த முப்பத்தி ஒன்னாவது தோறுதுவார் மயக்கு, மயக்கம்னு சொல்றார் அல்லவா, மாயைன்னு வருது அல்லவா, மாயை மாயை மயக்கம். அந்த மயக்கத்துக்கு வரும்போதுதான் இவன் உலகியல்ல அழுந்தி விடுகிறான். உலகியல் அழுந்தும் போதுதான் மயக்கம். இதற்கு மேலே இருக்கிற அந்த அஞ்சு தத்துவங்களும் சிவத்துக்கும் சிவ சம்பந்தமான மூர்த்திகளும் தங்குவதற்கு இடமாக இருப்பது, சிவ சம்பந்தமான மூர்த்திகள் தங்கிய இடமாக இருப்பது அந்த அஞ்சு தத்துவங்களும். அதெல்லாம் எப்படி தெரியும்னா, அது எங்க இருக்குது அந்த தத்துவம் அப்படின்னா, சென்னையிலேயோ கல்கத்தாவிலேயோ கிடையாது. இது அண்டத்திலையும் இருக்கிறது, பிண்டத்திலையும் இருக்கிறது. இந்த தத்துவங்கள்ல எங்க இருக்குதுன்னு கேட்டு பிடிக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து தங்குறாரு பொருந்துறாருன்னு கேட்டீங்கன்னா காட்ட முடியும் அங்க இருக்குதுங்கிறதுன்னு அல்ல. அது எங்க இருக்குது, அண்டத்திலையும் இருக்கிறது பிண்டத்திலையும் இருக்கிறது. எப்படி இருக்குது, சூக்குமமாக இருக்கிறது, சூக்குமமாக இருக்கிறது. இதை எப்படி காண்பது என்று கேட்கிறீர்களா, ஞானம் வந்தா தானே காணும். ஞானம் வந்துருச்சுன்னா தாராளமா பார்க்கலாம், ஞானம் இல்லாதவன் பார்க்க முடியாது. ஆக இப்ப மற்ற எதுகள் எல்லாம் தெரியுது, எது தெரியுது, இந்த இருபத்தி நாலு தத்துவங்களை பத்தி எல்லாம் தெரியுது. இருபத்தி நாலு பத்தி தெரியுதா, பிருதி முதலாக, பிருதி முதலாக வந்து இருபத்தி நாலாவது தத்துவம் ஆகி இருபத்தி நாலாவது புருட தத்துவம், புருட தத்துவத்து வரையிலும் தெரியுதுன்னு வச்சுங்க, தெரியுதா. இப்படி வந்து அந்த கரணம் பிருதி பூதம் அஞ்சு, புலன்கள் அஞ்சு, கண்மேந்திரி அஞ்சு, ஞானேந்திரி அஞ்சு, அந்த கரண நாலு, ஆக இருபத்தி நாலு. இதுவரையிலும் ஓரளவு நமக்கு தெரியுது, கண்ணால பார்க்கிறோம், கருத்தால உணர்கிறோம். இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பூதங்கள் ஐந்து, புரி ஞானேந்திரி ஐந்து, கண்மேந்திரி ஐந்து, புலன் ஐந்து, அந்த கரண நாலு. இதற்கு நான் படிச்சது எழுதியிருக்கீங்களா, பூதங்கள் ஐந்து, புலன்கள் ஐந்து, கண்மேந்திரி ஐந்து, ஞானேந்திரி ஐந்து, அந்த கரண மனம் புத்தி சுத்த அகங்காரம் ஆகி அந்த கரண நான்கு, ஆக இருபத்தி நாலு. இதுவரையில் நமக்கு கண்ணால பார்க்கிறோம், கருத்தால உணர்கிறோம். இப்ப அந்த கரணனால நமக்கு கருத்தால உணர்றது, அதுக்குதான் சொல்லிட்டாரு, அது வந்து பற்று அது நிச்சயிக்கும், இது நான் கண்டுபிடி எழுந்தும் இது நிலை நிறுத்தும் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதுவரையில் கருத்தால உணர்கிறோம், கண்ணால பார்க்கிறோம் மற்ற பூதங்களே, பொறிகளை கண்ணால பார்க்கிறோம், கருத்தால உணர்வோம். இதற்கு மேல இருக்கிறது வித்தியாசத்துவம் ஏழு நமக்கு புரியல, ஆனா அதையும் கருத்தானதான். அப்ப காலம் என்பது தெரிகிறது, காலம் என்பது தெரிகிறது, கலை வித்தை ஆராக இதெல்லாம் ஓரளவு கருத்தால. இப்ப ஆராகங்கிறதுக்கு என்ன சொன்னோம், ஆசை விருப்பம் தெரியுது, தெரியுது, தெரியுது. ஆக இதுவரையிலும் தெரியுது, இதுக்கு மேல இருக்கிற அந்த அஞ்சு தத்துவங்கள் நமக்கு புரியவில்லை. சித்த வித்த, ஈஸ்வரம், சதாசிவம், விந்து, நாதம் ஆகிய இந்த அஞ்சு தத்துவங்களும் நமக்கு தெரியவில்லை, தெரியவில்லையா. இது எப்படி தெரியும் என்று கேட்டால், இது ஞானத்தாலதான் காண முடியும், ஞானத்தாலதான் அந்த தத்துவங்களை காண முடியும். டிக்கெட்டுக்கு பணம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் போலாம். ஒரு நூறு ரூபா டிக்கெட்டுக்கு போற இடத்துக்கு பத்து ரூபாய வச்சுக்கிட்டு நூறு ரூபா டிக்கெட்டு கேட்டா கொடுக்கப்பானா, கொடுக்கவே மாட்டான். அது டிரைவர் பேசாம இருப்பாரு, கண்டக்டர் கொடுக்கவே மாட்டான். நீ பத்து ரூபா டிக்கெட்டு தான், பத்து ரூபா இருக்கு, அது வரல நீ பருகமணி வரலையும் போலாம், அதோட ரைக்கு. அது போல ஞானம் எவ்வளவு இருக்கிறதோ அதுவரையிலும் எனக்கு தத்துவங்கள் தெரியும், ஞானம் எவ்வளவு இருக்கிறதோ அதுவரையிலும் தத்துவங்கள் தெரியும். இப்ப நமக்கு எப்படி ஞானம் இருக்குன்னா, ஓரளவு உணர்கிற சாஸ்திரங்கள் மூலமாக. இது என்னது, இதுக்கு சாஸ்திர ஞானமும் இப்ப உணர்றதுக்கு நமக்கு தெரியலையே, சுத்த வித்ததெல்லாம் தெரியலையிலப்பா, தெரியலையில. இதுக்கு வந்து இப்ப நம்ம இருக்குதுன்னு நம்புறோம், நம்புறோம். என்ன காரணம் என்றால், இப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் தெரியுது, இந்த தத்துவங்கள் தானாக இயங்காது, இந்த தத்துவங்கள் தானாக இயங்காது, அப்ப இதை இயக்கிற ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு என்பதை நம்புகிறோம். அந்த ஏக்கர் அழிந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல வந்து இந்த அஞ்சு இடங்கள்ல வந்து இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை சாத்திரங்கள் மூலமாக, பெரியோர் வாக்கு மூலமாக உணர்கிறோம். இது அறியாதவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்று இதெல்லாம் சொன்னா நம்புவான. இப்ப இந்த பாடம் கேட்க வருவான, நீங்க கேட்க வந்திருக்கீங்கன்னா இது பெரிய ஆச்சரியம், இந்த பாடம் கேட்கறதுனா இது பெரிய ஆச்சரியம். ஆகையினாலே இப்படி இந்த அஞ்சு தத்துவங்களும் சிவ தத்துவங்கள், சிவம் பொருந்தி இருப்பதனாலே சிவ தத்துவங்கள் என்று. அந்த ஏழு வித்யா தத்துவங்கள், அந்த 24 ஆன்ம தத்துவங்கள், ஆன்மாவுக்கு இடமாக இருப்பதினாலே ஆன்ம தத்துவம். நமக்கு 24 தான், 24க்குள்ளதான் நம்ம கதையே எல்லாம் நடக்கும். புரியுதா? இந்த 24க்கு மேல அந்த ஏழும் நமக்கு கடவுள் ஸ்பெஷலா கொடுத்தது. காலம் நேதி கலை வித்தை ஏழை ராகம் உருடனேமாயே என்கின்ற அந்த ஏழு தத்துவங்களும் நமக்கு கடவுள் பரிசல் மாதிரி கொடுத்து இதுல உழண்டுகிட்டு சொல்லி விட்டுருக்காரு. இதுக்கு மேல இதை இயக்குவதற்குத்தான் அந்த அஞ்சு தத்துவங்கள். அந்த அஞ்சு தத்துவங்களையும் சௌரமான இயக்குகிறார். அஞ்சு தத்துவங்களையும் யார் இயக்குறா? சௌரமான இயக்குறார். ஆக இந்த 36 எப்படிப்பட்டது என்றால் சடப்பொருளே. 36மே ஷடம் தான். இந்த ஷடத்தை சித்து இயக்குகிறது. இப்ப இந்த ரேடியோ ஷடம், ஷடமா? ஷடம் தானே. இதை வந்து எது இயக்குது? கரண்ட். கரண்டா யார் இயக்குறா? மனிதனை இயக்குறான். கரண்டே மனிதனை இயக்குகிறான். ரேடியோவை கரண்ட் இயக்குகிறான். சடப்பொருளை சித்துப்பொருள் இயக்கும். சடப்பொருளை சித்துப்பொருள். ஆக 36 வந்து சடப்பொருளே. 36 சடப்பொருளே. இந்த சடப்பொருளை இயக்குகின்ற சித்துப்பொருள் தான் கடவுள். அந்த சித்து பொருளா இருக்கிற கடவுள் ஏன் இப்படி எல்லாம் செய்கிறான் என்று கேட்டால், உயிர்களாகிய நாம் வந்து இந்த உலகிலே வாழவும் அதற்கு மேலே உயர்ந்த கதியை பெறவும் இந்த இரண்டுக்காகவும் தான் இதெல்லாம். மண்ணில் நல்ல வண்ண வாழவும் வைகர எண்ணில் நல்ல கதியை பெறவும் அவன் இந்த மாதிரி தத்துவங்கள் மூலமாக நம்மை இயக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு தத்துவங்கள் மூலமா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே தத்துவங்கள் சொல்றாரு, எல்லாமே. ஆகையினாலே
1: வெளிச்சம்
0: ஒளி உருவம், ஒளி உருவம் அல்ல, ஒளி உருவம், ஒளி ஒளி சத்தம் அல்ல,
1: ஜோதி ரூபம்,
0: ஜோதி ரூபம், ஜோதி ரூபம். அந்த லீவே புரிஞ்சுக்க முடியல, லீவ புரிஞ்சுக்க முடியல. ஒளி ஒளி விளக்கே ஒளி உருவம், நாதத்து ஒளி, அது ஒளி, இது ஒளி. ஒளியும் ஒளியும் கேட்டது இல்லையா? சுத்தவித்தை ஞானமிகம் தொன்மையா ஈஸ்வரன் தான் அத்தனை தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தழிவை சாதாக்கியும் என்று சக்தி சிவங்கிரி ஆதார ஞான உரு. இப்படி இந்த சுத்தத்தை, சுத்த தத்துவத்தை பத்தி சொன்னாரா? அதுக்கு மேல இந்த சுத்த தத்துவம் வரையிலும் சொல்லப்பட்டவை மாயாமலங்கள். அதை அதை குறிச்சுக்கணும். இந்த 36 மாயாமலம். மூணு மலத்துல இப்ப ஒரு மலம், இந்த ஒரு மலம் தான் இத்தனையா விரிஞ்சிருக்கு. இது இன்னும் ஏராளமான முடிவு. மாயாமலம் ஒன்றுதான் 36 தத்துவங்களாக. மாயாமலம் ஒன்றுதான், சுத்தமாயை அசுத்தமாயை சுத்தாசுத்தமாயை, சுத்தமாயை சுத்தாசுத்தம் அசுத்தமாக, இப்படி மூன்று பகுதிகளாக பிரிந்து அது இன்னும் எண்ணில்லாத பகுதியாக பிரிஞ்சிருக்கு மாயாமலம். மாயாமலம் தான் நமக்கு விளக்கு போல இருப்பது. விடிவா மலக் விடிவா மலவும் விளக்கனய, விளக்கனய மாயை வடிவாதி கண்மத்து வந்து, மாயை வடிவாதி வடிவாதி கண்மத்து வந்து விடிவா மலவும் விளக்கு போல இருக்கும். இரவிலே பொருளை காண்பதற்காக என்ன பண்றான்? அது எவ்வளவு வெளிச்சம் தரும்? ஒரு குறிப்பிட்ட அளவுதான், குறிப்பிட்ட எல்ல குறிப்பிட்ட அளவுதான் அந்த வெளிச்சம். அதுல எப்படி புழங்கிக்கிட்டு இருக்கிறான்? ரொம்ப சாக்கிரதையா அந்த அந்த வெளிச்சத்துக்குள்ளாக இப்ப அந்த அளவுதான் நம்ம நாடு. இதான் மாய நமக்கு செய்யற உபகாரம். மாயா அமலத்தின் மூலமாக செய்யற உபகாரம் இதுதான். ஆணவ மலத்துல அனாதி காலத்துல ஆணவ மலத்திலே கண்ணில்லாத குழவிய போல, இருட்டறையிலே கிடந்த கண்ணில்லாத குழவிய போல, கேவலத்தில கிடந்த ஆன்மாவுக்கு இந்த மாயாமலத்தின் மூலமாக இப்படி விருதி முதலாக இப்படி 36 தத்துவங்களையும் உண்டு பண்ணி அதன் மூலமா அதுக்குள்ள நம்மளை புகுத்தி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற. அது குருடாக்க குருடனுக்கு கோல் கொடுத்தது போல, குருடனுக்கு கோல் கொடுத்தது போல. இது இப்ப குருடுக்கு இப்ப கோல் கொடுத்துருக்கேன். மாயாமலத்துல வாழுகிறோம்னா இப்ப கோலை பிடிச்சுக்கிட்டு அமைஞ்சுக்கிட்டு இதுக்கு இந்த வெளிச்சம் எவ்வளவு விளக்கு போறோம். சரி, இந்த விளக்க விட உயர்ந்த வெளிச்சம் இருக்கா? இருக்கு. சூரியன் பொறுப்பிட்டா கேட்க வேண்டியது. எங்கும் ஒளியே, எல்லை இல்லாத ஒளி, அதுதான் ஞானம். இது இறைவி தோன்றிவிட்டால் கேட்க வேண்டியது விளக்குக்கு வேலையே, இறைவி தோன்றிவிட்டால் விளக்குக்கு வேலையே. அதுபோல ஞானம் வந்துவிட்டா இந்த மாய ஒளியே வரும். தன்னார் ஒளிமடுங்கி கண்ணார் இறைவி கதிர் வந்து கார் கரப்ப, கார்ங்கிற இருளை ஓட்ட, கார் என்றால் இருள், கார் என்றால் இருள், அந்த இருளை இறைவி வந்து ஓட்டுகிறார். இறைவி ஓட்டி விட்டா அப்புறம் அந்த மாயைக்கு வேலையே கிடையாது, நன்றாக எல்லா பொருளும் தெரியும். இப்ப கொஞ்சம் தான் தெரியுது இந்த விளக்குல, கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் தெரியும்னு சொல்லி விட்டுக்கிறோம். இந்த மாயை இந்த விளக்குல எவ்வளவு தெரியும், அழகா சொன்னார் திருவுரு பயன்ல, விடிவா மளவு விடுகிற வரையிலும் விளக்கு துணை வயசு போல, உனக்கு ஞானம் வருகிற வரையில் இதுதாண்டா துணை உழவு தாண்டா, உனக்கு விடுகிற காலம் வந்து என்ன, விடுகிற காலம் வரலையா, விடுகிற காலம் புரியுதா, ஞானம் வந்தாத்தா விடியுதுன்னு அர்த்தம், இன்னும் உனக்கு விடியலையா, விடுதல் என்றால் அஞ்ஞானம் போய் விஞ்ஞானம் வருதுலாம் விடுதல், இதுதான் தத்துவம். அஞ்ஞானம் போய் விஞ்ஞானம் இருக்கிறவரையும் விடியலேன்னு அர்த்தம், விஞ்ஞானம் வந்தா விடிஞ்சு. அதற்கு மேல இப்ப மாயாமரத்தை பத்தி இது வரலையும் சொன்னாரா, அதுக்கு மேல ஆணவமும் கண்மமும் ஒரு பாட்டுல ஒன்றரை வரியில அந்த ரெண்டு மரத்தையும் சொல்றாரு, ஒரு பாட்டுல ஒன்னரை வரியில அந்த ரெண்டு மரத்தையும் சொல்ற, ஆணவத்தையும் கண்மத்தையும் சொல்றாரு. ஆனா பெரிய பவர் உள்ளவங்க அவங்கள ஒன்றரை வரியில சொல்றாரு, எப்படி சொல்றாரு, ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக, ஆறாறு முப்பத்தாறு தத்துவங்களையும் முறையாக சொன்னேன், மாறா மலமரண்டு வா சொல்ல கூடி. மாறாமலம், மாறாமலம் என்று சொன்னால் அனுபவித்துக் கொண்டுகின்ற கண்மமலமும் உன்னோடு உடனாக இருக்கின்ற ஆணவமலம், அனுபவிக்கப்பட்டதாயும் செய்யப்பட்டதாயும் இருக்கின்ற கண்மமலமும் நீ செயலிருந்து மாறுறதில்லை அல்லவா, செய்து கொண்டுதானே இருக்கிற, மாறாமலம் வா சொல்ல அறியாமை ஆணவம், ஆணவத்தை என்ன சொன்னாரு, ஒரே வாக்கியம் அறியாமை ஆணவம் மலம், என்ன அதுக்கு அதுக்கு என்ன பேர் தெரியுமா, அறியாமை, அறிய வேண்டியதை அறியாமல், அறிய வேண்டியதை உலக பொருளையே சரியா அறிஞ்சிருக்கிறமா, அடாடாடா இது முதல்ல எனக்கு தெரியாம போது. இந்த ஆணவம் வந்து ஆன்மாவோடு எப்பொழுது கூடியது என்றால் எப்போதும் இருப்பது, எப்போதும் இப்ப மாயாமலம் பின்னாடி வந்து சேர்ந்தது, மாயாமலம் பின்னாடி வந்து சேர்ந்தது, ஆணவமலம் அனாதி, ஆணவமலம் அனாதினா எப்போதும் உள்ளது, உயிர் என்றோ அன்றே ஆணவம், செம்பு எப்போ அப்போதே களிம்பு, செம்பு களிம்பு சேர்ந்த செம்பென உனை மறுவும் கருமை கூறும் மலம் கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை, களிம்பு தோய்ந்த செம்பென உனை மறுவும் கருமை கூறும் மலம், கருமை கூறும் மலம் அது வரல, கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை, உன்னுடைய தன்மை பளி, உயிர் எப்படினா பளிங்கு போல், அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உணர்ந்தாய், திருவாதவுள்ளி சாத்திர தீட்சைய என்ன மாணிக்க வாசல் தேவைப்பட அழகா, மாணிக்க வாசல் தான் சொல்றார்,
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமன். Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
4: செய்யப்பட்ட பொருளுக்கு என்ன பெயர், காரிய பொருள். செய்யப்பட்ட பொருள் காரிய பொருள், அதற்கு பல தன்மைகள் உண்டு. காரிய பொருள் எல்லாம் சடமாக இருக்கும், பல பகுதிகளை உடையதாக இருக்கும், பல வகைப்பட்டதாக இருக்கும், நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கும். இது எல்லா காரிய பொருளுக்கும் பொருந்தும். சடமாக இருத்தல், பல பகுதிகளை உடையதாக இருத்தல், பல வகைப்படுதல், சுட்டி அறியப்படுதல், இவற்றையெல்லாம் உடையது காரிய பொருள். அம்முறையிலே இந்த பெரிய உலகமும் இந்த தன்மைகளை எல்லாம் உடையதாக இருக்கிறது. இந்த உலகம் சடமாக இருக்கிறது, பல பகுதிகளை உடையதாக இருக்கிறது, பல வகைப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கிறது. எனவே இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகம் காரிய பொருள் என்பது தெரிகிறது. இவ்வாறு கூறுவது அனுமானம். அனுமானம் என்றால் என்ன பார்த்திருக்கிறோம்? தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உய்த்தறிதல். இங்கே நமக்கு தெரிவது இந்த நான்கு தன்மைகள். இந்த நான்கு தன்மைகள் தெரிகின்றன. இந்த நான்கு தன்மைகளும் எவற்றுக்கு உரியவை? காரிய பொருளுக்கு உரியவை. எனவே இந்த நான்கு தன்மைகளையும் உடையதனாலே இந்த உலகமும் காரிய பொருள் என்பது தெரிகிறது. ஆக நெருப்பு புகை எங்கே இருந்தாலும் அங்கே நெருப்பு உண்டு என்று அறிவது போல, இந்த நான்கு தன்மைகள் எங்கே இருந்தாலும் அது காரிய பொருள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நூற்பாவை பாருங்க. முதல் நூற்பா முதலாவது சூத்திரம், அவை. முதல் வரியில அவை என்ற சொல் இருக்கிறது. இருக்கிறதா? அவை என்றால் என்ன? தொகுதி. அவைனா கூட்டம், தொகுதி. அவை என்றால் தொகுதி. என்ன தொகுதி? உலகத் தொகுதி. அவை என்ற சொல் உலகமாகிய தொகுதி என்ற பொருளை உடையது. ஆக உலகம் என்பது ஒரு தனிப்பொருள் அல்ல, அது தொகுதி பொருள். உலகம் என்பது தொகுதி பொருள். அவை, அவைக்களம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அவைக்களம்னு என்ன அர்த்தம்? பலர் கூடியிருக்கிற இடம். அதுபோல இந்த உலகமும் ஒரு கூட்டம்தான். இது ஒரு அவை. எப்படிப்பட்ட அவை? அவன், அவள், அது எனும் அவை. அதாவது அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சொல்லப்படுகிற பல பொருள்களுடைய தொகுதி. அவன், அவள், அது. இவற்றை தவிர வேற ஏதாவது பொருள் இருக்க? உலகத்து பொருளை எல்லாம் இந்த மூன்றுக்குள்ள அடைக்கிறலாம். அவன், அவள், மற்றதெல்லாம் அது. நான் முதல்ல என்ன சொன்னேன்? எதனுடைய தொகுதின்னு சொன்னோம்? ஐந்து பூதங்களுடைய பகுதிகளாய் உடையதுன்னு சொன்னேன். மெய்கண்டார் அப்படி சொல்லலை. அப்படி சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லலை என்றால், அப்படி சொன்னால் விளங்காது நமக்கு. பலருக்கு விளங்காது இல்லையா? ஐந்து பூதங்களால் பஞ்சபூதங்களால் ஆனது உலகம் என்றால் அப்படியா என்று சொன்னதை கேட்டுக்கொள்வார்களே தவிர அவர்களுக்கு விளங்காது. ஆனால் இப்படி சொன்னால் குழந்தைக்கு கூட தெரியும். ஆக அவன், அவள், அது என்ற மூன்று பகுதிகளால் ஆனது தான் இந்த உலகம். எனவே உலகம் பல பகுதிகளை உடையது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார். எல்லாம் வெளிப்படையாக சொல்லலை. குறிப்பாக மெய்கண்டார் உலகம் பல பகுதிகளை உடையது என்று சொன்னார். இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவன், அவள் என்பது உயிர்களை குறிக்கவில்லை. இங்கே உயிரை பற்றிய பேச்சு இல்லை. எதை பற்றிய பேசி நாம் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம்? இந்த ஜடமாகிய உலகம், ஜடமாகிய உலகம், உயிர் வேற. எனவே இந்த ஜடமாகிய உலகம் அவன் என்றால் ஆண் உடம்பு, உடம்பு தானே ஜடம். எனவே ஆண் என்ற உடம்பு, அவள் என்றால் பெண் என்ற உடம்பு, மற்றதெல்லாம் அது என்று எல்லாமே ஜடம்தான். எனவே ஜடப்பொருளாலான உலகம், இது முதலாவது கருத்து. என்ன தெரிந்து கொண்டோம்? இந்த ஜட உலகம் உடம்புகள், உடம்புகள் அல்லாதவை என்ற ஜடப்பொருள்களின் கூட்டமாக இருக்கிறது. ரெண்டாவது, எனவே பல பகுதிகளை உடையதாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? காரியப்பொருளுக்கு ரெண்டாவது தன்மை என்ன? பல வகைப்பட்டு இருக்கிறது, அது தெரிகிறது. பல வகையான உலகங்கள் இருக்கின்றன. மூன்றாவது என்ன பார்த்தோம்? ஒட்டி அறியப்படும். அதனால்தான் அவன், அது சுட்டு பெயர், அவள் சுட்டு பெயர், அது சுட்டு பெயர். ஆக உலக பொருள் எல்லாம் சுட்டி அறியப்படுவதாக இருக்கிறது. உலகத்திலே எல்லாமே நம்முடைய அறிவினால் இது இன்னது இது இன்னது என்று சுட்டி அறிகின்ற தன்மை உடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த தன்மைகளை உடையதனாலே என்னென்ன தன்மைகள்? பகுதிகளை உடையதாக இருத்தல், பல வகைப்பட்டதாக இருத்தல், சுட்டி அறியப்படுதல் ஆகிய தன்மைகளை உடையதனாலே இந்த ஜட உலகம் செய்யப்பட்ட காரியப்பொருள். காரியப்பொருளுக்கு காரியப்பொருள் என்று எதை சொல்லுகிறோம்? தோன்றி அழிகிற பொருளைத்தான். காரியப்பொருள் என்றாலே அது ஒரு காலத்திலே தோன்றியது, ஒரு காலத்திலே அழியும். எனவே ஜட பொருளுக்கெல்லாம் என்ன உண்டு? தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. நம்முடைய உடம்பு காரியப்பொருள், தோற்றம் உடையது, அழிவு உடையது. பிறகே இது போகும்போது ஏன் கவலைப்பட வேண்டாம் அதை பற்றி? இந்த ஜடமாகிய உடம்பு நீங்குகிறது என்று தெரிந்தால் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஏன் கவலைப்படுகிறார்கள்? கவலைப்பட தேவையா? அதுவே இது ஜடம். நாம் அறிவுப்பொருள் சித்து, ஆனாலும் கவலைப்படுகிறோமே, கண்ணீர் விடுகிறோமே, பிரிய மனமில்லாமல் இருக்கிறோமே. ஏன்? அதுதான் அஞ்ஞானம், அதுதான் அறியாமை. ஆணவ மலம் செய்கிற அறியாமை, அந்த அஞ்ஞானத்தின் காரணமாகத்தான் நாம் உடம்பின் மேலே இவ்வளவு அபிமானம் வைத்திருக்கிறோம், உடம்பையே நாம் என்று நினைக்கிறோம். எனவே உடம்பு ஜடம் இந்த எண்ணத்தை நாம் சிந்தித்தால், இதை சிந்தித்தால் நமக்கு இந்த உடம்பின் மேலே பற்று வராது, பற்று வராது. ஆனால் சிந்திக்கத்தான் முடியலை. ஆக முதல் நூற்பாவிலேயே சிந்தனை தொடங்குகிறது. ஆம், சிந்திக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் யார்? நம்முடைய உடம்பு எப்படிப்பட்டது? நமக்கு உடம்புக்கு என்ன தொடர்பு? ஏன் இது நாம் இதனோடு கூடியிருக்கிறோம்? இதெல்லாம் சிந்தனைக்கு உரியவை.

தோன்றுதல், நிற்றல், அழிதல் என்ற மூன்று தொழில்களை உடையது. இந்த மூன்று தொழிலிலே ஒரு தொழில் தான் நமக்கு தெரிகிறது. எந்த தொழில் நிற்கிறது, இப்போது நிற்கிறது, அதுதான் நமக்கு தெரியுது. தோன்றியது தெரியாது, அழிவதும் தெரியாது. அவற்றை எப்படி நாம் உயித்து அனுமானத்தால் அறிகிறோம்? இந்த உலகம் காரிய பொருளாக இருப்பதனாலே இது தோன்றி இருக்க வேண்டும். காரிய பொருளெல்லாம் தோன்றி இருக்க வேண்டும். தோன்றிய பொருளுக்கெல்லாம் அழிவு உண்டு என்று அனுமானத்தாலே நாம் அறியலாம். மூ வினைமையின் அடுத்து இரண்டாவது அடியில் இது முதல் வரி விளங்குறது இல்லையா? அடுத்து இரண்டாவது வரியில் சரி, மூ வினைமையின் தோற்றியனா இந்த உலகம் தானாக தோன்றவில்லை. தோற்றுவிக்கப்பட்டதே தவிர இந்த உலகம் தானாக தோன்றவில்லை. தோற்றுவிக்கப்பட்ட என்றதனாலேயே என்ன தெரிகிறது? தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும், ஒருவன் இருக்கிறான். எனவே ஜட உலகம், ஜடப்பொருள் எதுவும் தானாக தோன்றாது. அறிவுடைய ஒருவன் தான் தோற்றுவிக்க வேண்டும். எந்த ஜட பொருள்? எல்லாவற்றையும் இன்னும் ஒருவன், அறிவுடையவன் தோற்றுவிக்க வேண்டும். எனவே ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட, அதான் தோற்றிய, தோன்றியனா தன்வினை, தானாக தோன்றுதல் தன்வினை என்று இலக்கணத்தை சொல்லுவாங்க. தோற்றுவிக்கப்பட்டனா அது என்ன இலக்கணம்? தன்வினை பிறவினைம்பாங்க. பிறவினை தோற்றுவிக்கப்பட்ட. அடுத்த சொல்லன்ன திதி ஏன ஏகாரம் திதி. தோற்றுவிக்கப்பட்ட திதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? உள்ள பொருள். தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள், உள்ள பொருள், இல்லாத பொருள் அல்ல. உலகத்தில் ரெண்டு பொருள் இருக்குல்ல, உள்ள பொருள் இல்லாத பொருளும் இருக்குல்ல. இல்லாத பொருள் எது? உலகத்தில் இல்லாத பொருள் இருக்கா? முயலும் இருக்கு, கொம்பும் இருக்குல்ல. ஆக உலகத்தில் இல்லாத பொருள் என்பதே இருக்காது, இருக்க முடியாது. இல்லாத பொருளுக்கு ஒரு வார்த்தையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே சொல்லில் இல்லாத பொருளுக்கு சொல்ல முடியுமா? ரெண்டு சொற்களை இணைத்து தானே சொல்லுகிறீர்கள். ஆகாய பூங்கிறீங்க, மணல் கயிறுன்னு சொல்கிறீங்க. ரெண்டு வார்த்தை இருக்கு, மணல் இருக்கு, கயிறு இருக்கு. ஏன் ரெண்டு வார்த்தையை சேர்க்கணும்? இல்பொருள் இருந்தால் ஒரு வார்த்தையிலே சொல்லி பாருங்கள். இருந்தால் தானே சொல்ல, இருந்தால் தானே பேர் வைப்பார்கள். எனவே இல்பொருளுக்கு பேர் கிடையாது. எனவே இல்பொருள் என்றே கிடையாது ஒன்று உலகத்தில். எல்லாமே உள்பொருள் தான். சைவ சித்தாந்தப்படி எல்லாமே உள்பொருள். அந்த உள்பொருளுக்கு, இது ஒரு கருத்து முக்கியமானது, உள்பொருளுக்கு ரெண்டு நிலைகள் உண்டு. உள்பொருளுக்கு ரெண்டு நிலைகள். ஒன்று புலப்படுகிற நிலை, புலப்படுகிற நிலை. ரெண்டாவது புலப்படாத நிலை. புலப்படுகிற நிலை, புலப்படாத நிலை. ரெண்டு நிலையிலேயும் பொருள் இருக்கிறது. ரெண்டு நிலையிலேயும் புலப்படாவிட்டாலும் அங்கே பொருள் இருக்கிறது. அந்த புலப்படாத நிலையிலிருந்து அந்த பொருள் வெளிப்படுகிறது, புலப்படுகிறது. இப்போ பானை வணைகிறவன் எதிலிருந்து செய்கிறான்? மண்ணிலிருந்து. அந்த மண்ணிலே குடம் இருக்கிறதா இல்லையா? மண்ணிலே குடம் இருக்கிறதா இல்லையா? சைவசி

0: தந்தை என்ன சொல்லுது, இல்லாத பொருளை உண்டாக்க முடியாது. கடவுளை நினைத்தாலும் இல்லாத பொருளை உண்டாக்க முடியாது. உள்ள பொருளைத்தான் மாற்ற முடியும். எனவே இல்லாத பொருளை உண்டாக்கவே முடியாது. எனவே மண்ணிலே குடம் இல்லாவிட்டால் அவனாலே செய்ய முடியாது குடத்தை. எனவே மண்ணிலே குடம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? புலப்படாமல் இருக்கு. அது அருவ நிலை. புலப்படாத நிலைக்கு என்ன பேரு? அருவம். அருவமாக இருக்கிறது. அந்த அருவ நிலையிலிருந்து, புலப்படாத அருவ நிலையிலிருந்து புலப்படக்கூடிய உருவ நிலைக்கு வருகிறது. புலப்படுகிற உருவம் அருவம் புலப்படாதது, உருவம் புலப்படுவது. எனவே குயவனுடைய வேலை என்ன? அவனுடைய வேலை இல்லாத குடத்தை உண்டாக்குவது அல்ல, அந்த புலப்படாத நிலையிலே இருக்கிற குடத்தை புலப்படுத்துகிறான், அதுக்கு வடிவம் கொடுக்கிறான். இல்லாததை உண்டாக்கவில்லை, மண்ணிலே இருக்கிற குடத்தை தான் உண்டாக்குகிறான். எனவே சைவ சித்தாந்தத்திலே உண்டாக்குதல் என்றாலே இருப்பதை வெளிப்படுத்துதல். இப்ப வள்ளுவர் சொல்லுகிறார், தொட்டனைத்தூரும் மணற்கேணி. அங்க எது வெளிப்படுகிறது? தண்ணீர். மணலை தோண்ட தோண்ட நீர், இல்லாத நீர் வருகிறதா? மறைந்திருந்த நீர் தான் புலப்படுகிறது, இல்லாத நீர் வரல. அதே போல உங்களுக்கு அறிவு இல்லாமலா வருகிறது? இல்லாத அறிவு உங்களுக்கு வராது. உங்களிடம் எல்லா அறிவும் இருக்கிறது. அறிவு உங்களிடத்திலே புலப்படாமல் இருக்கிறது. அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். எனவே இல்லாதது வாராது. பொன்மொழி. ஆமா, உள்ளது இல்லது வாராது, உள்ளது போகாது. உள்ளது போகாது, உள்ளது போகாதுன்னு அர்த்தம். உள்ள பொருளை இல்லாமல் செய்ய முடியாது. உள்ளது போகாது, இல்லது வாராது. இவ்வாறு சொல்லுகிற கருத்துக்கு தான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை, மிக மிக முக்கியமான அடிப்படை. இதற்கு என்ன பெயர்? சத்து என்றால் என்ன அர்த்தம்? சத்து. சத்து என்றால் என்றும் உள்ளது. சத்து உள்ளது. காரியம் என்றால் தோன்றுவது. காரியம் என்றால் தோன்றுகிற பொருள். ஆகவே உள்ளது தோன்றும் என்று கூறுகிற வாதம் இதுதான். நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கைக்கே அடிப்படை. இந்த அடிப்படை மேலே தான் சைவ சித்தாந்தம் என்ற மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. அடிப்படை சைவ சித்தாந்தத்துக்கு இந்த சத்காரியவாதம். அதாவது காரணமில்லாமல் காரியம் இல்லை, காரணத்திலிருந்துதான் காரியம் வரும். எனவே ஒரு காரியத்தை கண்டால் இதற்கு காரணம் இருந்தாக வேண்டும். நமக்கு இன்ப துன்பம் வருகிறது. இன்பம் துன்பம் இவை காரியம். இன்ப துன்பம் காரியம். ஏன் காரியம் என்று சொல்லுகிறோம்? இன்ப துன்பத்து இன்பத்தையும் துன்பத்தையும் காரியம் என்று சொல்லுகிறோமே, எதனாலே? தோன்றுகிறது, அழிகிறது. இன்பம் நமக்கு உண்டாகுது, அப்படியே நிலைத்திருக்க நீங்குகிறதே. இன்பங்களும் துன்பங்களும் நமக்கு வருகின்றன, நீங்குகின்றன. எனவே இன்ப துன்பங்கள் காரியம். அப்படியானால் என்ன காரணம்? இவற்றுக்கு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? இன்ப துன்பங்கள் காரியம் என்றால் என்ன காரணம்? மற்றவர்கள் காரணமா? அவராலே வந்தது இந்த துன்பம், இவராலே வந்தது, அவர்களா காரணம்? அடிப்படையான காரணம் வினை. நம்முடைய வினை, வினைதான் காரணம். அதுபோல இந்த உலகம் காரியம் என்று பார்த்தோம். இந்த உலகம் ஜட உலகம் காரியப்பொருள். அப்படியானால் அதற்கு என்ன இருக்க வேண்டும்? காரணப்பொருள் இருக்க வேண்டும். எப்படி குடத்திற்கு மண் காரணமோ, அதுபோல இந்த பெரிய உலகத்துக்கும் ஒரு காரணப்பொருள் இருக்கிறது. காரணம் இல்லாமல் காரியம் வராது. அந்த காரணம் எது? இந்த ஜட உலகம் சடமாகிய மாயை என்ற பொருளிலிருந்து உண்டாகிறது. மாயை தான் காரணப்பொருள். இந்த உலகத்திற்கு காரணப்பொருள் மாயை. இந்த மாயை பற்றி சொல்லியிருக்கிறேன். எப்படிப்பட்ட பொருள் மாயை? மாயை எப்படிப்பட்ட பொருள்? ஒன்று ஜடப்பொருள். மாயை என்பது ஜடப்பொருள். பிறகு வேற என்ன சொல்லியிருக்கிறேன்? அருவப்பொருள், புலப்படாத பொருள். வேறு என்ன சொன்னேன்? எங்கும் எங்கும் பரவி இருக்கிற பொருள், எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். அப்படிப்பட்ட நுண்ணிய அருவமாக இருக்கிற, ஜடமாக இருக்கிற மாயை என்ற மூலப்பொருளிலிருந்து இந்த உலகமாகிய காரியத்தை தோற்றுவிக்கிறான் இறைவன். அதனால்தான் தோற்றிய, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட திதி. நான் என்ன பொருள் சொன்னேன்? தோற்றுவிக்கப்பட்ட உள்ள பொருள். அதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகம் என்றும் உள்ள பொருள், என்றும் உள்ள பொருள். அது எங்கே இருந்தது? முதலில் மாயையிலே அடங்கி இருந்தது. இந்த உலகம் மாயையிலே புலப்படாத நிலையில அடங்கி இருந்தது. மண்ணிலே குடம்போல மாயையிலே உலகம் இருந்தது. அந்த உள்ள பொருளாகிய உலகத்தை, புலப்படாத உலகத்தை இறைவன் புலப்படும்படியாக தோற்றுவிக்கிறான். எனவே சைவ சித்தாந்தத்திலே தோற்றம் என்பதற்கு என்ன பொருள்? தோற்றம் என்றால் என்ன பொருள், என்ன விளக்கம்? உள்ள பொருள் தான் காரணத்தில் உள்ளது வெளிப்படுதல். காரணத்தில் உள்ளது வெளிப்படுதல் தான் தோன்றுதல். காரணத்தில் புலப்படாமல் இருப்பது காரியமாக வெளிப்படுதல். நான் இத்தனாம் தேதி தோன்றினேன், பிறந்தேன்கிறான். அதுக்கு முன்னால் நீங்கள் இல்லையா? முன்னாலே இருக்கிறீங்க. நீங்கள் என்றைக்கு இருக்கிறீர்கள்? அதை இறைவன் உங்களுக்கு இந்த புதிய உடம்பை கொடுத்திருக்கிறான். இது தோற்றம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். தோற்றம் எதற்கு? உயிருக்கல்ல, உடம்புக்குத்தான் தோற்றம். உடம்பு தான் தோற்றம். எனவே தோற்றிய திதி உள்பொருள். இது முக்கியமான ஒரு பகுதி. தோற்றிய திதியே மறக்கக்கூடிய பேரா? தோற்றிய திதியே. அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஒடுங்கி தோன்றுவதற்கு முன்னால அது என்ன, எப்படி இருந்தது? ஒடுங்கி ஒடுங்கி உளதாம். கடைசி வார்த்தை உளதாம். ஒடுங்கி இருந்து தோன்று உண்டாயிற்று. ஒடுங்கி உளதாம். இடையில ஒரு சொல்லு இருக்க, என்னது? மலத்து. மலத்து. அந்த மாயையிலே ஒடுங்கி இருந்த உலகத்தை ஏன் உண்டாக்கினான்? உளதாயிற்று. ஏன் உளதாயிற்று? ஏன் உண்டாக்கினான் உலகத்தை? ஒடுங்கின உலகம் ஒடுங்கி அப்படியே கிடக்க வேண்டியதானா? அதை இறைவன் ஏன் தோற்றுவிக்க வேண்டும்? உயிர்களை பற்றி இருக்கிற ஆணவ மலமாகிய குற்றத்தை நீக்குவதற்காக இந்த உலகத்தை தோற்றுவித்திருக்கிறார். உலகம் என்றால் நீங்கள் நான்கை கொள்ள வேண்டும். எது உலகம் என்றால்? உலகம் மட்டும்தானா? தனு, கரணம், புவனம், போகம், நான்கையும் கொள்ள வேண்டும். இந்த நான்கும் மாயையிலிருந்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டன மலத்தை நீக்குவதற்காக. அதனாலே ஒடுங்கி மலத்து, மலத்துனா மலத்தால், ஆல் என்ற ஒரு உருவை சேர்த்து கொள்ள வேண்டும். மலத்தால் ஆல், ஆல் என்பது எத்தனாவது உருவு? நாலா? மூன்றாவது, மூன்றாம் உருவு மலத்தால். மலத்தால் உண்டாயிற்று. என்ன பொருள் மலத்தால் உண்டாயிற்றுன்னு? என்ன பொருள் மலத்தால் என்றால்? மலம் நீங்குவதற்காக, மலம் நீங்குவதற்காக. இப்போ இன்னொரு உதாரணம் பாருங்க. நோயினா, நோயால் ஆள் இருக்கா? நோயால் மருத்துவரிடம் சென்றான் என்றால் என்ன அர்த்தம்? நோயால்னா நோய் நீங்குவதற்கு, அந்த ஆள் நோயால் நோய் நீங்குவதற்காக. அதுபோல இங்கே மலத்தால் உண்டாயிற்று என்றால் மலம் நீங்குவதற்காக உண்டாயிற்று. ஒடுங்கி மலத்து உளதாம். இப்படி இப்ப எத்தனை வரி பார்த்தோம்? இரண்டு வரிகளிலே சொல்லப்பட்ட கருத்து இந்த உலகத்திற்கு ஒருவன் இருக்கிறான், தோற்றுவிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டோம். இந்த ஜட உலகத்தை மாயையிலிருந்து தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். தானாக தோன்றவில்லை, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது. சரி, அவன் யார்? அடுத்த கேள்வி, அவன் யார் என்ற கேள்வி உண்டாகுது. அதற்கு மூன்றாவது வரியில் விடை சொல்லுகிறார். அவன் யார் என்பதற்கு மூன்றாவது வரியில் தான் விடை இருக்கு. முதலிலே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று பொதுவாக சொன்னார். இதுவரை கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று பொதுவாக சொல்லிவிட்டு இனிமேல் சிறப்பாக அவன் எப்படிப்பட்டவன், அவன் இன்னான் என்று சிறப்பாக இனிமேல் சொல்ல போகிறார். அவன் அந்த கடவுள் யார்? ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவர்களும் என்ன சொல்லுவார்கள்? தங்கள் தங்கள் கடவுள் தான் உலகத்திற்கு முதல்வன் என்று தான் சொல்லுவார்கள். நாமும் அப்படித்தான் சொல்லுகிறோம். சரி, ஆராய்ந்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் எது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று இங்கே மெய்கண்டார் நம்பிக்கையினாலே சொல்லவில்லை. எங்கள் கடவுள் இவரை நீங்கள் நம்புங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். காரண காரியத்தோடு நம்முடைய கடவுளுடைய சிறப்பை, தலைமையை சொல்லுகிறோம். எந்த வகையிலே நம்முடைய கடவுள் பிற கடவுளரை விட மேம்பட்டவன்? அந்த ரெண்டு வார்த்தையில சொல்லுகிறார் மெய்கண்டார். வளவள என்றெல்லாம் நம்மை போற்ற போல சொல்லல், ரெண்டே வேர்ட், அந்தம் ஆதி, அவ்வளவுதான். அந்தம் ஆதி, அந்த ரெண்டு சின்ன வார்த்தையில் எல்லாம் சொல்லி முடித்து விடுகிறார். என்ன விளங்குது அந்த மாதிரினா உங்களுக்கு? ஒன்றும் விளங்கலை, ஒன்றும் விளங்கலை. ஆனால் விளக்கினால் விளங்கும், விளக்கினால் விளங்கும். அதுதான் அறிவினுடைய இயல்பு. அதாவது மறைப்பு நீங்க நீங்க, அறியாமை நீங்க நீங்க, அறிவு விளங்கும். உங்களுடைய மறைப்பு இப்போ நீங்கினாத்தான் விளங்கும். அதுக்காகத்தான் இத்தனை ஆசிரியர்கள் இத்தனை பாடுபடுகிறோம். அறியாமை நீங்கி அறிவு விளக்கம், இறைவனுடைய நோக்கமும் அதுதான். அறியாமை நீங்க வேண்டும், அறிவு. இந்த உயிர்களெல்லாம், சிற்றுயிர்களெல்லாம் அறிவு விளங்க பெற வேண்டும் என்பதை தான் இறைவனுடைய நோக்கம். ஆகவே அந்த கடைசி வரியில் நம்முடைய கடவுள் யாரு? சிவபெருமான். ஆனால் வைகண்டர் அந்த பெயரை பயன்படுத்தவே இல்லை, சிவபெருமான் என்று சொல்லவே இல்லை, வாயை திறக்கல. ஏனென்றால் இது தத்துவ நூல். சமய நூல் என்றால் பெயரை சொல்லலாம், இது சமய நூல் அல்ல, தத்துவ நூல், ஆராய்ச்சி நூல். எனவே எல்லாருக்கும் பொதுவாக எல்லாரும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய கடவுளுடைய தனித்தன்மையை சொல்லுகிறார். அவருக்கு என்ன பேர் இங்கே வைத்திருக்கிறார்? அந்தம். அந்தம்ங்கிற வார்த்தை தான் சிவபெருமானை குறிக்கிற சொல். அந்தம், அந்தம் என்றால், அந்தம் என்றால் நேரான பொருள் என்ன? முடிவு. அந்தம்னா முடிவு. இந்த இடத்துல இப்போ நூல்களிலே பொதுவாக மூன்று கடவுளர் பேசப்படுகிறார். எவர்? பிரம்மன், படைப்பு கடவுள், காத்தர் கடவுள், அழித்தர் கடவுள் என்று நூல்களிலே மூன்று கடவுளர். படைப்பு கடவுள் பிரம்மாய், அவருக்கு என்ன தொழில்? படைத்தல் என்ற ஒரு தொழில். படைத்தல் என்ற ஒரு தொழில் மட்டும்தான் அவருக்கு உரியது. அவர் அழித்தல் செய்ய முடியுமா? அவருக்கு உரியதை தான் அவர் செய்வார். காத்தர் கடவுள் என்ன செய்வார்? இந்த படைக்கப்பட்ட உலகங்களை, உயிர்களை காத்தல் செய்வார். சரி, அவருக்கு அதுக்கு மட்டும்தான் உரிமை. அழித்தர் கடவுள் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அழிக்கிறார். அழிக்கிறார் என்றால் என்ன பொருள்? ஒடுங்க செய்கிறார், ஒடுங்க வைக்கிறார். அவர் யார்? மகாருத்திரன், சிவபெருமானாகிய மகாருத்திரன். உருத்திரக்கடவுள், அழித்தற்கடவுள் எல்லாவற்றையும் ஊழிக்காலத்திலே ஒடுங்கும்படியாக செய்கிறார். அப்போது யார் எஞ்சி நிற்கிறார்கள்? யாராவது எஞ்சி நிற்க மிஞ்சி இருக்கிறார்களா? பிரம்மா படைப்பு கடவுளாக தான் ஆயிட்டு, படைப்பு கடவுள் காத்தர் கடவுள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள், எல்லாருமே ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். எஞ்சி இருப்பவன் ஒருவன், உருத்திரனாகிய சிவபெருமான் தான் கடைசியில தன்னந்தனியாக நிற்கிறான். தான் தனியன் காணேடிங்கிறார்ல திருவாசகத்தில், அவன் தனியாக இருக்கிறான். சரி, இப்போ மீண்டும் படைக்க வேண்டும். யார் படைப்பது? யார் படைப்பது? அங்கே படைத்தல் கடவுள் இல்லை. ஆக யார் ஒடுக்கினாரோ அவர்தான் படைக்கவும் செய்ய வேண்டியிருக்கு. ஆக அழித்தற் கடவுள்தான் படைக்கிறார். அவ்வாறு படைத்த கடவுள்தான் காக்கிறார். இந்த ரெண்டு தொழிலை செய்கிறவர் எந்த ரெண்டு தொழில்? அழித்தலையும் தோற்றுவித்தலையும் செய்கிற கடவுள் காத்தலை செய்ய மாட்டாரா? எனவே எல்லா தொழில்களையும் செய்ய வல்லவர். மற்ற கடவுளரெல்லாம் ஒவ்வொரு தொழில்தான், ஆனால் அழித்தற் கடவுள் தான் முத்தொழிலையும் செய்ய வல்லவர். இப்படி எண்ணி பார்க்கிற போது, ஆராய்ந்து பார்த்தால் யார் தலைமை கடவுள்ன்னு தெரிகிறதல்ல, தெரிகிறதா இல்லையா? சிவபரம்பொருள் தான் எல்லாவற்றையும் நடத்துவது. எனவே அவர்தான் முதற்கடவுள், உலகத்திற்கு முதற்கடவுள், முதல்வன் ஒருவன் தான். அப்பர் பெருமான் பாடுகிறார் அல்லவா, அப்பர் சுவாமிகள் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே. அப்படித்தான் ஆறு கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஈரில்லாதவன் அழிவில்லாதவன் ஈசன். எனவே தமிழிலே ஈசன் என்றாலே சிவனைத்தான் குறிக்கும். வேறு கடவுளரை குறிப்பிடப்பட்ட தலைமை உடையவன். எனவே அந்தம், அந்தம்னா அழித்தலை செய்கின்ற கடவுளே. அங்கே ஒரு ஏகாரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், அந்தமே அந்தமே அழித்தலை செய்பவனே. அடுத்து என்ன? ஆதி. ஆதீன முதல், முதற்கடவுள், ஆதீன முதல்வன், அந்தம் ஆதி. அடுத்து என்ன? என்மனார் புலவர் என்று நான் சொல்லவில்லை, என்று மெய்கண்டா. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, அறிஞர் பெருமக்கள் ஆராய்ந்து கண்ட முடிவு இது. என்மனார் புலவர், புலவர் அறிஞர் பெருமக்கள் இவ்வாறு ஆராய்ந்து கூறுகிறார். ஆக எவ்வளவு கருத்துக்களை இந்த மூன்று வரியில மெய்கண்டார் அடக்கி கூறியிருக்கிறார். இப்போ சூத்திரம் விளங்குதா? ஆக அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்து உளரா. ஒரு கடவுள் உண்டு என்று முதலிலே பொதுவாக நிறுவி அந்த கடவுள் இன்னார் என்பதையும் சிறப்பாக சொல்லி முடிக்கிறார் இந்த முதல் நூற்பா.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திரு கண்ணருளால் நோக்கி கடிய பிறப்பாற்பட்ட புண்ணும் இருவினையும் போயகல. கண்ணருளால் நோக்கின உடனே கடிய பிறப்பா, பிறப்ப வந்து எவ்வளவு கடிந்து சொல்றாங்க பாரு, கடுமையானது இந்த பிறப்பு. சிவபெருமான செய்யக்கூடியது பிறப்பு. இதுல போராடிதான் நாம அந்த அருள் சிந்தனையை நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு இல்லையா. நம்முடைய முன்னே வினைகள் அவற்றுக்கெல்லாம் காரணமாக இந்த மூல மலம் இவற்றுடைய ஆதிக்கத்தை நம்ம மீறி எதிர்நீச்சல் போட்டுதான் நாம சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப பிறப்பு வந்து எவ்வளவு ஒரு கடுமையானதாக இருக்கின்றது. ஆகவே கடிய பிறப்புன்னு அந்த பிறப்பால கடத்ததுதான் நமக்கு இந்த உடல் இல்லையா, பிறவியாக இருந்ததுதான் உடல். ஆகவே அந்த உடலை புண் என்றே சொல்லியிருக்கின்றார். இப்ப உடம்புல இருந்து நீங்கிறது நீங்கி முக்கிய என்னன்னா ஒரு புண்ணு, உடம்புல இருந்து ஒரு புண்ணு நீங்குவது மாதிரிதான் ஆன்மாவுக்கு உடம்பு நீங்குவது. புண்ணும் அந்த புண்ணு உடம்பு புண்ணு அந்த உடம்புங்கிற புண்ணு வருது காரணம் என்ன? இருவினைகள். அந்த காரணத்தையும் நோய் நாடி நோய் முதல் நாடி. அப்ப உடம்பு நீங்கன்னா உடம்புக்கு காரணமான இருவினைகள் நீங்கணும். மேலும் இருவினைகள் சஞ்சீதம் இருக்குமாயின் அவை அடுத்து பிறப்பை தந்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த சஞ்சீதத்தை நெருப்பில் இடப்பட்ட விதை மாதிரி அவை முளைக்காத மாதிரி சஞ்சீதம் மேற்கொண்டு பிராரத்தாகாதபடி அதை ஞான தீக்கையினால வந்து ஒடுக்கி விடுவார். பிழைத்தனைகள் அத்தனையும் பொருத்தா என்றே என்று அப்பர் பெருமான் திருச்சாண்டத்தில் சொல்வார் இல்லையா. ஆகையினால அந்த இருவினையும் போயகல வண்ணமல கைத்தளத்தை வைத்தபடி நயனதீக்கையினால இந்த உடல் சார்பு வினை சார்பு எல்லாம் போக்குற வண்ணமலர் கைத்தளத்தை வைத்தருளி. வண்ணம் இருந்த மலர் போன்ற அந்த கைத்தளத்தை வைத்தருளி. அது குருவானவர் தன்னுடைய கைத்தளத்தை சீடனுடைய தலையிலே வைத்தார். அது ஹஸ்த மஸ்தக சம்யோகம் என்று சொல்வார். ஹஸ்தம் என்பது கையை, அதை சிரசின் மத்தியில் வைப்பது. சம்யோகம் என்றால் அவை ரெண்டும் இணைந்திருப்பது, கரமும் தலையும் தொட்டுக் கொண்டிருக்கிற நிலை. ஹஸ்தமத்தக சம்யோகம் சொல்வார்கள். அது ஒரு பரிசதி செய்யும். அந்த கைத்தளத்தை வைத்தபடி கல்லாய நெஞ்சுருக்கி, அதாவது அந்த உருகும் திறன்றாமல் இருந்த அந்த மனதை உருகச் செய்து, உள்ளத்தை, அம்மாவின் உள்ளத்தை உருகச் செய்து, அதன் மூலம் பக்தி பெருக்கெடுக்க செய்து, மெய்த்தகமையெல்லாம் விரித்தோடி, அதாவது மெஞ்ஞான செய்திகளை எல்லாம் விரித்தோடி. ஏற்கனவே சாத்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்குமே, அம்மா வந்து இப்ப நாம படிக்கிறோம், அப்ப அந்த ஞான நிலை அளவுக்கு உயர்ந்த அம்மா சாத்திரங்கள் எல்லாம் கேட்டிருக்குமே, கேட்டிருந்தாலும் இப்போ சிவபெருமானே குருவாக வந்து உணர்த்தும் போது அப்போ வந்து அந்த கேட்கதெல்லாம் வந்து அப்படியே அனுபவத்துல நிகழும், அனுபவமா ஆக்குறாரு. அதெல்லாம் தத்துவம், தத்துவ தரிசனம்னா தத்துவம் 36 தத்துவங்களில் தொழிற்பாட்டினை அறிதல். அந்த அப்படியே தொழிற்பாட்டு ஆன்மா அறியும், அது அனுபவத்து. நம்ம செய்தியாக கேட்கின்றோம், அங்க அனுபவத்துல நிகழும். சிவபெருமானே குருவா வந்ததுனால ஆக முக்தி பத்தி சொல்லும்போது அந்த முக்தி அனுபவமே அந்த அம்மா கிடைச்சது. ஆகினாலே கைத்த கல்லாய நெஞ்சுருக்கி மெய்த்தகமையெல்லாம் விரித்துவோதி ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவும் செங்கதிர்வன் பால் நிற்ப காணாத ஒழியும் கணக்கே ஓ. இது ஓமை. என்ன ஓமை என்ன சொல்றாரு? ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவும். சேன் ஒத்து ஒழுகும் ஆறிருள் வடிவும். சேன் ஒத்து ஒழுகும் ஆறிருள் வடிவும். சேன் என்பது ஆகாயம். ஆகாயத்தை ஒத்து இருள் விளங்குகிறது. அதாவது ஆகாயம் முழுக்கவும் அந்த இருளானது நிறைந்து இருக்கின்றது. நிறைந்து எங்க பார்த்தாலும் அந்த இருள் தான் தெரியும். இருள் தனக்குள் ஆகாயத்தை அடக்கி கொண்டு எங்கேயும் அந்த இருள் தான் மேலும் இருக்கிறது. ஆகாயம் எங்கும் எட்ட வெளியெங்கும் இருள் வந்து நிறைந்து இருக்கின்றது. அதுதான் சேன் என்பது ஆகாயம். ஒத்து ஒழுகும் ஆகாயம் முழுக்க நிறைந்து இருக்கின்ற ஆறு இருள், அந்த நிறைந்த இருள் வடிவும். அந்த இருள் வடிவம் என்ன ஆகுது? செங்கதிரோன் பால் நிற்ப, கிழக்கு திசையிலே செங்கதிரோன் குதித்த பிறகு காணாதொழியும் கணக்கே ஓர். ஐயா, கதிரோன் உதிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது? ஆகாயம் முழுக்க அந்த இருள் நிறைந்திருந்தது. கிழக்கு திசையிலே இந்த செங்கதிரோன் உதித்தவுடன் அந்த இருள் என்ன ஆயிட்டது? காணாமல் போய்விட்டது. காணாதொழியும் கணக்கே ஓர், அந்த இருள் காணாமல் போகின்ற அந்த முறைமை போல, அந்த முறைமை போல ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி. அழகாக ஒரு கவிதை சுவையோடு சொல்கின்றார் தத்துவ கருத்துகள். அதாவது இந்த கதிரவன் உதித்த உடனே இருள் வந்து காணாமல் போய்விட்டதுங்கிற, காணாமல் போய்விட்டது எவ்வளவு அற்புதமான சொல்லாட்சி. இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குது, அது கீழே விழுந்து உடஞ்சே போயிட்டு கூழ் கூழா போயிட்டு, அந்த பொருள் வந்து காணாம போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? உடஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவோம். எந்த பொருளை காணாம போச்சுமோ அந்த பொருள் அப்படியே இருக்கிறது, ஆனால் அது எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்மை விட்டு அது நீங்க இருக்கின்றது, நம்மிடத்தில் இல்லை, அதன் சார்பில் நாம இல்லை. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருந்தால் அப்பதான் நம்ம காணாம போயிருக்கோம். அது எங்க பக்கங்கள்ல தஞ்சாவூர் காணாம அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி துளைச்சுட்டோமாங்க அப்படிதான் சார், துளைச்சுட்டான் அப்படின்னா துளைச்சிட்டான், துளைச்சிட்டான், காணாம அடிச்சுட்டான் அப்படின்னு எங்க அப்படி சொல்லுவாங்க. அதான் காணாம ஆகுது. அந்த கதிரவன் குதித்தவுடன் இருளானது காணாமல் போகின்றது. அப்போ இருக்கின்றது அந்த இருள் அழிந்து விட்டது என்பதில் இருக்கின்றது. என்ன, கதிரவனுடைய ஒளிக்குள் அது வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் அடங்கி ஒடுங்கி இருக்கின்றது. தன்னுடைய அந்த மறைக்கும் ஆற்றல் ஒடுங்கி ஒளிக்குள் அது அடங்கிவிட்டது. இல்லையா, உதிர் கதிரவன் உதிப்பதற்கு முன்பு நம்ம கண்ணை அது மறைத்தது அந்த இருள். கதிரவன் உதித்த பிறகு அதனுடைய மறைப்பு ஆற்றல் அங்க நம் கண்ணில் செயல்படவில்லை, இருக்கும் இடம் தெரியாமல் ஒடுங்கி கிடக்கின்றது. ஒடுங்கிதான் கிடக்கின்றது என்பதற்கு என்ன பிரமாணம் சொன்னால், அப்புறம் இரவு நேரம் வந்த பிறகு, கதிரவன் மறைந்த பிறகு, திரும்ப அந்த இருள் வருகின்றதே, இப்ப எங்கிருந்து வருகின்றது இல்லையா? அப்ப வந்து கதிரவன் ஒளியினால் அது தலை காட்ட முடியாமல் ஒடுங்கி இருந்தது, அவ்வளவுதானே ஒழிய அது அழிந்து போய்விடுவது என்பது இரவு பொழுது வந்து திருமணமுக்கு விளங்குது. அத மாதிரி ஆணவ மனத்தை என்ன பண்றார் அப்படின்னா, நம்முடைய அருள் சக்தியினாலே அந்த ஆணவத்தின் சக்தியை முற்றிலுமாக ஒடுக்கி அந்த ஆணவத்தினுடைய மறைப்பாற்றல் இந்த உயிரிடத்தில் செல்ல விடாமல் அந்த ஆணவத்தை ஒடுக்கி விடுகிறார். அதுதான் அற்புதமா ஓமை சொன்னார். சேரார் இருள் வடிவும் செங்கதிரோன் பாலிப்ப காணாத ஒளியும் கணக்கே ஓர் ஆணவத்தின் ஆதி குறையாமல், அதாவது பொருள் அளவில் அது கெடாமல், ஆணவத்தின் ஆதி குறையாமல். ஆணவம் என்ற அந்த முதலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாமல், ஆணவங்கிற பொருள் இருக்கத்தான் செய்து என்பால் அணுகாமல், இந்த ஞான குருவிடம் சச்சியுடனாக அடைக்கலம் புகுந்து விட்டு அடியேன்பால் அந்த ஆணவ சக்தி அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி முறையாக நிறுத்துகின்ற அந்த நிலையினை போற்றி உடைக்கின்றார். ஆக இந்த பகுதியிலே, இந்த போற்றி பகுதியிலே ஆச்சாரிய மூலமாக வந்த சிவபெருமான் ஆறு சமயங்களுடைய தத்துவ கொள்கைகளாக எடுத்து வைத்து அச்சமயங்கள் உழைக்கும் முக்திகள் வந்து படிநிலைகளாகவே ஒழிய முடிவான முக்தி அல்ல என்று அவற்றின் பொருந்தாமை எடுத்து சொல்லி, அவ்வாறு குருமேனி கொண்டு வந்ததோடு மட்டும் அமையாமல் சைவ நெறியிலே சொல்லப்பட்ட சமயம் முதல் அபிடேகம் ஈராக உள்ள டீக்கைகளை எல்லாம் அடியனுக்கு செய்தருளி தன்னுடைய திருநோக்கத்தினாலே அடியனுடைய இந்த உடல் சார்பு வினை சார்புகளை எல்லாம் போக்கி அருளி திருக்களத்தை தாமரை மலர் கொண்ட திருக்களத்தை அடியின் தலையிலே வைத்து வைத்தருளி அது போன்ற நெஞ்சினை உருக செய்து பக்தி பெருக்கெடுக்க செய்து அந்த நிலையிலே விஞ்ஞான செய்திகளை எல்லாம் உரைத்தருளி அதன் மூலம் அந்த உபதேசத்தின் மூலம் ஆணவமலமானது அந்த ஆணவமல சார்பானது அடியனை விட்டு நீங்கும்படி செய்கிறார். ஆணவம் என்ற பொருள் உள்ளது, ஆனால் அதன் சார்பு அடியனிடம் இல்லை என்ற நிலையில் ஆக்கிவிட்டார். இது எதை போன்றது என்று சொன்னார், கதிரவன் உதித்த நிலையிலே இருளானது காணாமல் அதனுடைய சக்தி கட்டு அடங்கிவிடுவது போல, சக்தி கட்டு அடங்கிவிடுவது போல ஆணவங்களுக்கு சக்தி மட்டும் கிடைக்கின்றார். ஏன்னா மற்ற ஆன்மாக்களை அது மறைத்துக் கொண்டுதான், முக்தி அடையாத மற்ற ஆன்மாக்களை அது மறைத்துக் கொண்டுதான் இருக்கு. அப்ப ஆணவமலம் வந்து அழிஞ்சு போகல, இந்த ஆன்மாவிடம் அதனுடைய சக்தி செல்லுபடி ஆகல, இந்த ஆன்மாவை பொறுத்தவரைக்கும் அதனுடைய இந்த ஆன்மாவை பிடிக்கும் ஆற்றலை அது இழந்து விட்டது. அந்த நிலைக்கு ஆணவத்தை சத்குருவானவர் ஒழுக்கிவிட்டார். அந்த நிலைகளை எல்லாம் போட்டு இங்கே உழைக்கின்றார். மேதக்கோர் செய்யும் சரியை திகழ் பிரியா யோகத்தால் எயிலும் கீழ் முத்திவரம் எய்துவித்து மெய்யென்பார் காணத்தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாணத்தகு ஞான நன்னெறியை இதனே எனக்கு தர வேண்டி என்று கூறுகிறார். ஆசிரியர் வந்து மிகச்சிறந்த தத்துவ செய்திகள் எல்லாம் அழகிய கவிதை நிலையிலே இந்த தத்துவத்திலே சொல்லிக் கொண்டுவதை நாம் அவ்வப்போது பார்த்து ஒரு இலக்கியத்துவை மேலோங்க சொல்லப்பட்டு ஒரு காத்திரமாகப்படுகின்றது. மேதக்கோ செய்யும் சரியை திகழ் கிரியா யோகத்தால், சரியை கிரியா யோகம்னா சிவ வழிபாடுகள் அவையெல்லாம் இறப்பில் தவம், அவற்றை வந்து எல்லாரும் செய்ய முடியுமா? மேதக்கோ ஒரு மேல்நிலைக்கு வந்தவர்கள் தான் செய்ய முடியும். அதான் சைவமாம் சமயஞ்சாலும் ஊழ்வரல் அறிதுனர், அந்த அரிய ஊழை பெற்றவர்கள் தான் சரியை கிரிய யோகம் சிவ வழிபாடு செய்ய முடியும். தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாதால் அதுவே அரிது, அது அந்த சித்தம் உண்டாக்கி அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மாயாகாரிய சூறாவளிகள் எல்லாம் தப்பிச்சு இதுல இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லக்கூடிய பிற பிற சமயங்களுடைய அந்த போதனைகள் எல்லாம் தப்பி வந்து சைவத்துக்கு வந்து அதுலயும் அந்த சரியை கிரியாயாவும் செலுத்தும். சைவ திறத்தடைவர் அப்புறம் சிவனடியை சேர்ந்தவர் சொல்ல, சைவ திறத்தடைவர் இது சரியை கிரியாயோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். இந்த படிநிலையில ஒன்னும் கூட விட்டுறல. அப்போ அந்த மேன்மையானவர்கள் செய்யக்கூடிய அந்த சரியை கிரிய யோகம் இவற்றுக்கு பதமுத்திகள் வழங்குகின்றன. சரியைக்கு பதமுத்தி சாலோகம், கிரியைக்கு சாமீபம், யோகத்துக்கு சாரூபம். அதுதான் சீர் எய்தும் சீர் முத்தி பதம் எய்துவித்து, முத்தி பதங்கிறது பதமுத்தி தான். சிவலோகம், சிவலோகம் வந்து கையாயிட்டே சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு பேரு, இதுதான் சாலோகம். சமீபம் அந்த திருக்கைலாயத்துல எம்பெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பேர். இது வந்து ஒரு பணியாளராக இருக்கக்கூடியவர், எஜமானுடைய வீட்டிலே சுதந்திரமாக அவர் வந்து சொல்லக்கூடிய உரிமை உடையவர். அதுபோல அந்த தாச மார்க்கம் சொல்லக்கூடிய சரியைக்கு அந்த சாலோகத்தில் பிரியும் போது புத்திர மார்க்கம், அது தகப்பன் அருகிலே குழந்தையானது உரிமையாக இருப்பது போல இருக்க சாமீபம். சாரூபம் சொல்வது அந்த யோகத்துக்கு, யோகம் சகமார்க்கம், தோழமை நெறி. ஆக அதற்கு அந்த பெருமானுடைய திருவுருவமே கிடைக்கும். நெற்றியிற் கண்ணர் நாற்பெருந்தோழர் நீரணி மேலியர் அநேகர், அப்படி சிவரூபத்தோடு பலர் இருப்பார்கள். அவர்கள்லாம் யாரு? பார்ப்பதற்கு சிவபெருமான் போலவே இருப்பார்கள், ஆனா சாரூப முக்தி பெற்ற ஆன்மாக்கள், சாரூப முக்தி பெற்றவர்கள். அதுல மூன்றாவது மூர்த்தியாக ஸ்ரீகண்ட ருத்ரர், அவர் சாரூபம் பதம் பெற்றவர், பெற்ற அதில சீவன் முத்தராக திகழ்பவர். ஆக அதனாலதான் சிவபெருமானுக்குரிய திருமேனி அந்த திருவிழா அடையாளங்கள் எல்லாம் அவருக்கும் உண்டு. ஆக அந்த சரியக்கிரிய யோக நெறிகளிலே செல்பவர்களுக்கு அந்த பதமுத்திகளை எழுதிவிட்டு அப்புறம் அவர்கள் அந்த பதமுத்திகளை கடந்த பிறகு ஞான நெறிக்கு வருவார்கள். பாருங்க, சரியை செய்தார் கிரியைக்கு உயர்த்துவார், அப்புறம் யோக நெறிக்கு உயர்த்துவார், ஞான நெறிக்கு உயர்த்துவார், வீடு விருதுவார் என்பது மட்டுமல்ல, சரியை செய்தால் அதுக்குன்னு ஒரு தனிப்பலம் சாரோகம். நிம்மதினா அப்படி நிம்மதியா இருக்கக்கூடிய இடம் அதான் சிவபதங்கள் தான். தேவலோகத்துல இருந்தா கூட ஒரு சமயம் அசுரர்கள் கை ஓங்கும், அவர் வேண்டாத இடைவெல்லாம் பண்ணுவான், பெரிய தலைவலியா இருக்கும். அந்த அசுரன் அப்புறம் அவன் தொலைகிற வரைக்கும் பெரிய தலைவலியா இருக்கும். இதெல்லாம் நாம புராணங்கள்ல பார்க்கின்றோம். ஆனா அந்த சாலோக பதங்கள்ல உள்ளவர்களை போய் அணுக முடியுமா? அந்த அசுரர்கள் அவர்கிட்ட யாரும் போக முடியாது, வழிபட்டுதான் போவார். அதனாலதான் சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க, பசு புண்ணியங்களிலே பற்று வைத்து அதை செய்து தேவலோக பேருக்கு போனாதான் விரும்புவார். சாதாரணமா உலகிய நிலையில புண்ணியங்கள் செய்து உலகத்துல சிறந்த பிறவிகள் அடைய நினைப்பார்கள். ஒரு சார என்ன பண்ணுவாங்க, வேத வேள்விகளிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு வேத வேள்விகளை ஏற்றுவதிலே பற்றி வைப்பார்கள். அதுவும் பசு புண்ணியம் தான். ஆகமத்தில் சொன்னபடி சிவ வழிபாடு செய்யறது தான் சிவ புண்ணியம், வேதத்து வேள்வி பசு புண்ணியம் தான். ஆனா படிமுறையில தான் உயிர்கள் வந்து வர முடியும். பாவங்களை செய்வதை விட சாமானிய புண்ணியங்களை செய்வது அது மேலானது. அதனால வேள்விகளை திருமணிகள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இங்க சாத்திரங்கள்ல வரும்பொழுது அதெல்லாம் வந்து பசி தூண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் என்று சொல்லுவார். தேவலோக பேர் வந்து அந்த பேருக்குரிய காலம் முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து பிறந்து மறுபடியும் அந்த புண்ணியத்தை திரும்பவும் செஞ்சாதான், முதல்ல எப்படி பாடுபட்டு செஞ்சோமோ அதே மாதிரி அந்த புண்ணியத்தை திரும்ப செஞ்சுதான் மறுபடியும் அந்த தேவலோக பேருக்கு போகணும். இல்லையா, அது பசி தூண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். நேற்று சாப்பிட்டது இன்னைக்கு பசியாக முடியல, திரும்ப அப்ப முன்னைக்கும் உழைக்கணும், இன்னைக்கும் உணவு வேணும்னா அப்படிதான் நிலைமை. அந்த மாதிரிதான் பசு புண்ணியங்களும் வச்சு பலன்களும் அப்படிதான் இருக்கு. அப்போ அங்க போனா அது வேத வேடிக்கிற தேவலோக பேர்கள் தான். அவை ஒரு காலகட்டம் வரைக்கும் தான், என்ன இங்க இதுங்க விட காயும் நீண்ட ஆயுதா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா போறது தெரியாது சரிங்களா. இதுல சொற்களோக பேர்களும் சொன்னார், நரகலோக பேர்களும் சொன்னார் இதுக்கு முன்னாடி. இல்லையா, நரகலோக பேர்களை பல அடிகள்னு சொன்னார், சொற்களோக பேர்களை பாருங்க ரெண்டு மூணு அடிகளும் முடிச்சிட்டார். இல்லையா, அந்த பேர்களை அனுபவித்துன்னு கூட சொல்லல, அந்த அனுபவிப்பினால் முடியும் போது அப்படின்னு சொல்றாரு. அனுபவித்து அப்புறம் அது முடியும் போது கமா போட்டு கூட சொல்லல. இல்லையா, வானாளில் மாலாய் அயனாகி சொல்லிட்டு அந்த ராமாயணம் அனுபவிச்சு அது முடியும் நாள் அப்படின்னு முடிச்ச ரெண்டு மூணு அடிகள். ஏன்னா ஈனமில்லா சொர்க்கம் பெற்று இமைப்பளவின் மீழ்வர், இமைக்கிற காலம் வரைக்கும். ஆனா சொல்றாங்க, சுரம்ப சொல்றாங்க, நமக்கு ஒரு ஆண்டுங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் சொல்றாங்க. ஆயுள் அதிகம் தான், ஆனா அது ஓடுறது தெரியாது. ஒரு இனிமையான அனுபவத்தோட இருக்கணும். இங்கே நேரம் போறது தெரியல, நமக்கு சீக்கிரம் முடிஞ்சுட்டே இருக்கிறோம். அந்த முத்தி பதங்கள்லாம் கொடுத்து பாருங்க, எதுக்கு சொல்றேன்னா முடிவா கொடுக்கற முத்தியே பெருசு, இடையிடையே இப்படி பதமுத்திகளும் கொடுத்து அந்த ஆன்மாவை மகிழ்விக்கா இருப்பாருங்க. அது எதுக்கு ஒரு பேரு, சரி செஞ்சா அம்மாவா எல்லாரும் செஞ்ச முடியுமா, இந்த சாலோக பேர் எடுத்துக்கோன்னு கொடுக்குற. அப்படி பதங்கள் கொடுத்து கொடுத்து என்ன ஞான நிலை உயர்த்துகிறார். அந்த மெய்யன்பர்களாக அவர் திகழ்கின்றார். ஞான நேர மெய்யன்பர்களாக திகழ்கின்றார்கள். அந்த மெய்யன்போடு அவர்கள் திருவருளார் திருவருளுக்கு அடங்கி சிவத்தை தரிசனம் பண்ணுகிறார்கள். அப்படி தரிசனம் பண்ணும் போது தம்மை குறித்து நானுவார்கள். ஞானிகள் வந்து சிவபெருமானை தரிசிக்கும் போது தம்மை குறித்து நானுவார்கள். என்ன, அதுதான் அந்த ஞானத்தினுடைய அடையாளம். ரொம்ப அற்புதமான கருத்து. மெய்யன்பால் காண தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாண தகும் ஞான நன்னறியை. ஞான நன்னறியை ஒரு சாந்துட்டான்னா சிவனை நோக்க தன்னை பற்றி நாடுவான். அதான் தம்மையும் நோக்கி கண்டுன்னு இழிவு சிறப்பு கூட சொன்ன மெய்மையாம் உழவை செய்து அது அந்த பாடல வருது. தம்மையும் நோக்கி கண்டு நாமும் சிவபெருமான நோக்கின பிறகு தம்மை நோக்கும் போது நம்மளை என்ன இருக்கிறது, நம்மிடம் நிகழ்ந்த இந்த செயல்கள், நம்மிடம் நிகழ்ந்த இந்த அறிவு விளக்கம், அதன் விளைவான சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே அவனை ஆதாரமாக கொண்டதான் நடந்திருக்கின்றன. அவன் உணர்த்தாவிட்டா நான் அறிவிருந்தும் அசித்து போலதான். அதான் அவனுக்கு இவனும் அசித்தாமே அருந்து சிந்த போட்டி போட்டு கேட்டுட்டே வரான் கேள்வி அப்படின்னா இப்படின்னா இப்படின்னா கடையத்தை முடிச்சாரு அவனை பேச விடாம அவனுக்கு இவனும் அசித்தாமே என்ன பேச முடியும். ஒரு தொடரை நம்ம நினைச்சுட்டு இருந்தாலே போதும் வீட்டு விடலாம். இப்படி ஒரு பெரிய அருட்கொடைய வாங்கியிருக்கா நம்ம ஆரம்பிச்சுவோம். ஆகவே அப்ப தன்னை நான் ஒரு அசித்து ஏன் ஆகுது என்னை சித்தன்று உரைக்கு என்ன சொன்னாரு. அதான் தன்னை நாடி சொல்லுதல் அந்த ஏன்னா அவர்கள் அந்த ஞான அனுபவத்தை பெற்றதுனால சொல்றாங்க. அது மாதிரி இங்கேயும் அந்த காண தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாணத்தகு ஞான நன்னறி சிவபெருமானை நினைத்துதான் தன்னை நாடுகின்றார். தன்னை குறித்து நாடுகின்றார்கள். வேற யாரையும் குறித்து நாடுனா தாழ்வு மனப்பான்மை உலகத்துல இருந்து அவனா அப்படி இருக்கிறானே எனக்கு அப்படி இல்லையா தாழ்வு மனப்பான்மை கொள்ளாத உனக்கு வேற திறமை இருக்கும். அது உலகியல். உலகத்துல யாரை குறித்து நம்ம நாண வேண்டாம். ஆனா சிவபெருமானை நோக்கும் போது நம்முடைய சிறுமையை உணர்ந்தால்தான் அது நமக்கு வந்து அது தகுதி நம்ம தெளிவுபட்டு போனது. ஆகவே ஞானத்தகு ஞான நன்னறியை வீணே எனக்கு தர வேண்டி பொருத்தமானதா இருந்தா எனக்கு கொடுத்தா பரவாயில்லை வீணா கொண்டு எனக்கு கொடுக்கிறாரு. இது வந்து தாழ்வுன்னு தன்மையோடு சொல்ற லேட்டஸ்டா ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கு. அது இதுவரை வந்த கம்ப்யூட்டர்லாம் விட ரொம்ப சிறப்பானது, பல சிறப்பம்சங்கள் கொண்டது. அப்ப ஏற்கனவே அந்த கம்ப்யூட்டர் துறையிலும் நல்ல பயிற்சி உள்ளவர்கள்ட்ட இதை கொடுத்தா இதனுடைய தகுதியை அறிந்து இதை இன்னும் தக்க முறையில் பயன்படுத்துவார்கள். அதை கொண்டு ஓடி திரிட்டு இருக்கிற சின்ன பையன் கம்ப்யூட்டர் பத்தி எந்த பயிற்சியுமே இல்லாத ஒரு சின்ன பையன் கொடுத்தா வீணாக்குறாயா இந்த பொருளை கொண்டு வேண்டு கொடுக்குறாயா இல்லையா வீணையே கொடுக்காம அந்த மாதிரி பயன்படுத்த தெரியாதவன் ஒரு பொருளை கொடுத்து அது வீணா கொடுக்கதான் பாருங்க. திருவாசகத்துல கூட ஒரு அழகிய பொற்கிண்ணத்தை கையில் கொடுத்த மாதிரி குழந்தை மனதை கொடுத்த மாதிரி சொல்லி திருச்சதத்துல ஒரு பாடத்தை சொல்லுவார். அந்த மாதிரி தர கொடுத்தான் தகுதியானவர்கள் தான் அவருக்கு கொடுக்காரு. தகுதி இல்லாதவரையும் வரமாட்டாரு. ஆனா இவர்கள் தாழ்வுடன் தன்மை அப்படி சொல்வாரு. தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பிருக்க எண்ணியே அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி ஜெயசிகர் சொல்றார். நமசாமூர்த்தி ஜெயசிகர் சிவபெருமான் நமசாமூர்த்திகளா வந்து ஆட்கொண்டார். யாரு தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பிருக்க எண்ணியே. எவ்வளவு வழிபட்டாலும் தங்கள் வழிபாட்டில் நிறைவு காண மாட்டார். திருவாசகத்துக்கு மேல ஒரு புகழ் நூலா சாமியை புகழ முடியுமா திருவாசகம் புகழ்ற மாதிரி. ஆனா அவர் என்ன பண்றாரு பொல்லாவினைய புகழுமாறு ஒன்றறியன்னு சொல்றாரு. அவர்களுக்கு அந்த நிறைவு இருக்காது எவ்வளவு வழிபட்டாலும். அதனால அந்த தாழ்வனும் தன்மையில சொல்றாங்க வீணே எனக்கு தர வேண்டி எல்லா பொருட்கும் எல்லா பொருளுக்கும் மேலானவர் மேலானது அவருடைய திருவடி. ஆமா எல்லா பொருட்கும் மனக்கும் மனக்கும் என்பது மனத்துக்கும் அத்துச்சாரியை சேர்த்துக்கணும். மனக்கும் இருக்கு மனத்துக்கும் மனத்துக்கும் மலரையன் மால் வானோர் நினைப்பினுக்கும் மனத்துக்கும்னா நம்முடைய மானிடர்களுடைய மனத்துக்கும் அப்பாற்பட்டது எட்டாவது திருவடி. மானிடர்களுடைய மனத்துக்கு மட்டுமா எட்டாவது மலரிலே இருக்கக்கூடிய அயம் நான்முகன் மால் திருமால் வானோர் ஏனைய தேவர்கள் இவர்களுடைய நினைப்பினுக்கும் எட்டாவது அந்த திருவடி நினைப்பினுக்கும் கூரம் போலே இவருடைய நினைப்பினுக்கெல்லாம் தொலைவில் இருப்பது அப்பால் இருப்பது தூரமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டே நெருங்கி இருப்பது தூரம் போலே அணிய. அதாவது திருமால் திருவடியை தேடுகின்றார் அவரால் அறிய முடியவில்லை. அவருக்கு அப்பால் இருப்பதாக அந்த திருவடி தோன்றுகின்றது. ஆனா அவருடைய அறிவிலும் அந்த திருவடி கலந்திருக்கின்றது. திருவடி என்பது என்ன ஐயா சொன்னார்களோ அந்த திருவருள் தான் சிவஞானம் தான். அங்க அந்த சிவஞானம் எல்லா ஆன்மாக்கள் ஞானத்திலையும் அத்துவிதமா கலந்திருக்குது. ஆனா ஆன்மா பக்குவம் இல்லாத காலத்துல அதுக்கு அது சேமையாக விளங்குகின்றது அப்பாலாக விளங்குகின்றது. அதான் தூரம் போலே காட்டிக்கொண்டே அருகில் இருப்பது தூரம் போலே அணிய அணிய என்பது அருகிலேயே இருக்கக்கூடிய கலந்தே இருக்கக்கூடிய கலந்தே இருக்கக்கூடிய சுந்தரத்தால் அந்த அழகிய திருவடி. மனிதர்களின் மனத்துக்கும் தேவர்களின் மனத்துக்கும் எட்டாததாக இருந்து கொண்டே அந்த மனத்திலெல்லாம் கலந்திருக்கக்கூடிய அந்த அழகிய திருவடியினை என் தலைமையில் ஆறும்படி தந்து அருள் செய்த, என் தலையில் அந்த திருவடி நிறையும்படி தந்து அருள் செய்த பேராளன் போட்டிருந்தார். என் தலைமையில் பொருந்தும்படி அருள் செய்த பேராளன் பெரியோனாகிய அந்த குருமூர்த்தி பேராளன் தந்த பொருள் ஏதெனில், எனக்கு உபதேசித்த பொருள் ஏது, உபதேசித்த பொருளுடைய அந்த அந்த தத்துவ உபதேசத்தினுடைய சாரமான கருத்து என்ன என்று சொன்னார் அப்படிங்கிற.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
6: நமரும். அஞ்செழுத்தின் அடக்கி அவற்றியல் விகாட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்க தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோக தழுத்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகண்டாள் சென்னிசேர்பகம். நேத்து திருவைந்தெழுத்தனுடைய பதப்பொருளும் அதற்கு ஓமயம் அதான் கடைசியா நாம பார்த்தோம். இது நல்லா அடிப்படை தெரிஞ்சுக்கிட்ட பின்னால கொஞ்சம் வேகமா போலாம். யா ஆன்மாவுக்கு கண்ணொளி உண்டு, பார்க்கும் காணக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு உண்டு. காணக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு இருந்தாலும் கூட இருளுல அதை காண இயலுவது இல்லை. கண்ணுக்கு காணக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட கண்ணனுடைய காட்சியை ஏதோ ஒன்று மறைத்து கொண்டு இருக்குது. அது ஏது? இருள் என்பது. இப்போ ஆணவம் என்ற ஒரு பொருள் கண்ணை மறைத்து கொண்டு இருக்கிறது, அறியாமல் செய்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் இது ஒரு ஒரு கொள்கை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பின்னால சிவஞான போது படிக்கிற போது விரிவாக படிப்போம். ஆணவம் என்பது ஒரு பொருள், இருளும் என்பது ஒரு பொருள். சாதாரணமாக இருள்னா எதை? ஒளியின்மை இருள்னு சொல்லுவாங்க. ஆனால் சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லுவது இல்லை. எப்படி ஆணவம் ஒரு பொருளோ அதே போல இருளும் ஒரு பொருள். அப்ப இருள் ஒரு பொருள் எப்படிங்கிறது என்ன? நீங்க இரவு நேரத்தில் நல்ல தெரிந்த வெளியில் நின்று கண்ணை எவ்வளவுதான் விரிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவது இருட்டுதான். கண்ணை மூடினாலும் இருள்தான் தெரியுது. இப்ப கண்ணை மூடிட்டா தெரியாத பொருள் இப்ப கண்ணை திறந்தா தெரியுது. அப்ப கண்ணை திறந்தா எந்த பொருள் தெரியலன்னு சொன்னா அப்ப ஒரு இப்ப கண்ணு விழித்துக் கொண்டிருக்கிறேன், கண்ணை இப்படி கை வச்சு மறைச்சுக்கிறேன், மறைச்சிட்டா முன்னாடி இருக்கிற பொருள் கண் பார்த்தாலும் கூட இப்படி இது மறைப்பு இருப்பதுனால முன்னாடி இருக்கிற பொருள் தெரிவது இல்லை. அதே போல இருட்டுல கண்ணுக்கு பார்வை உண்டு என்று சொன்னால் கண் எல்லா பொருளையும் பார்க்கணும், விரித்து பார்க்கணும். ஆனா இருட்டுல பொருள் வேற பொருள் ஒன்று தெரியவில்லை என்று சொன்னால் என்ன காரணம் அப்படின்னா ஒரு பொருள் கண்ணை மறைத்துக் கொண்டு, எப்படி நாம கையை வச்சு மறைச்சிட்டோமோ அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் மறைப்பு ஒன்று கண் பார்வையை மறைத்துக் கொண்டு இருக்குது. அந்த பொருள் என்ன என்றால் இருள் என்பது சைவ சித்தாந்தம் சொல்வது. தர்க்க ரீதியாக இருள் என்பது ஒரு பொருள் உண்டுன்னு சிங்கான போது மாபாடு சொல்லுது. இப்ப அடிப்படைந்து உண்மையை நீங்க வாங்கணும். இருள் என்பது ஒரு பொருள். சாதாரண என்ன சொல்லுவாங்க, இருள் எது? வெளிச்சம் இல்லாத. ஆமா, ஆலோகத்தின் அபாவம் இருள் என்று தக்க சொல்லுவாங்க. வெளிச்சமின்மை இருள் அல்ல. இருளும் உண்டு, இருள் ஒளி என்று ஒரு பொருள் இருப்பது போல இருள் என்பது ஒரு பொருள் உண்டு என்பது. இருள் ஒரு பொருள். அப்ப அந்த இருள் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த அந்த இருளை நீக்குவதற்கு நமக்கு பொருள் அறிவிற்கு ஒரு ஒரு ஒரு அது சாஸ்திர வியஞ்சகம் என்று சொல்லுவார்கள். வியஞ்சகம் வியஞ்சகன்றமில்ல கருவி. நம்ம சாதாரணமா வெஞ்சனம்னு சொல்லுவோம். தயிர் சோறு சாப்பிடுற போது வெறும் தயிர் சோறு எப்படி சாப்பிடுறது? ஒரு வெஞ்சனம் இருந்தா நல்லா இருக்கும். என்ன வெஞ்சனம்? ஊறுகாயோ வெங்காயமோ இருக்கும் இல்ல, ஒரு கருவி. அப்போ இருளிலே இருக்கக்கூடிய இருளிலே பார்வையற்ற கண்ணுக்கு வியஞ்சகமாக விளக்கு. அது எந்த விளக்காவும் இருக்கலாம், ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடிய விளக்காவும் இருக்கலாம், தீக்குச்சி மாதிரி இருக்கலாம். ஒண்ணு ஒரு கருவி ஒன்று வேண்டும். அதுதான் வந்து இந்த த்ரோதான சக்தி ஆள் வரக்கூடிய த்ரோதான சக்தி மாயையை இயக்கி ஆன்மாவுக்கு இந்த உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் கொடுத்து அந்த ஆணவ மலத்தினுடைய இருளை சற்றே நீக்குது. முழுது நீக்குவது இல்லை. எப்படி? தீக்குச்சியில கொஞ்சம் வெளிச்சம் வருது, பந்தத்துல கொஞ்சம் வெளிச்சம் வருது, 100 வாட்ஸ் பல்ப்ல அதை விட கொஞ்சம் வெளிச்சம் வருது. இது போல இந்த மாயையில அது வெளிச்சம் கொஞ்சம் அந்த ஆணமலை இருட்டை நீக்குவதற்கு ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஆனா அந்த வெளிச்சத்தினால பொருள் தெளிவாக தெரியுமா என்று சொன்னால் அங்க மயக்க அறிவே உண்டாகும் என்பது நமக்கு அனுபவத்திலே தெரியக்கூடிய ஒன்று. இப்போ சூரிய ஒளி வந்ததுன்னு சொன்னா இந்த இருள் முழுவதும் மறந்து விடுகிறது. அப்ப பொருள் எல்லாம் தெளிவாக தெரிகிறது. சூரிய ஒளி அது எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருளானது குறைக்கிறது. கிழக்கு காலையில ஒரு 5:30 சூரியன் உதயமாகறான். அப்போ இருட்டு மங்கள் மங்குன்னு நான் சொல்லுவோம், மங்கு மங்குன்னு இருக்குதுன்னு, மசமசன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த மசமசன்னு இருக்கிற இருட்டு சூரிய ஒளி வர வர குறைஞ்சிட்டு வருது. அப்ப இது அத போல ஆணவ இருளுடைய சக்தி குறையக்கூடிய சக்தி, திருள் சக்தி விரிவடையக்கூடிய சக்தி. கேவனில் இருக்கின்ற பொழுது அந்த இருட்டுல இருளாக அறியாமையில அப்படியே உயிரானது கிடக்குது. அப்ப திருவருள் வர வர திருள் சக்தி விரிவடையக்கூடிய சக்தி, ஆணவிருள் தேயக்கூடிய சக்தி. அப்போ அந்த அந்த ஆணவமலம் மறைந்தால் சிவப்பிரகாசம் ஞான உண்டாகும் என்பது. அப்ப இந்த ஓமையை நம்ம மனசுல நல்லா வாங்கிக்கணும். இப்ப 3 நிலை நமக்கு தெரியும். கேவலம், சகலம், சுத்தம். கேவலம் என்பது ஆணவ மலத்தோடு இருளோடு இருவாக இருப்பது. இப்ப இதுக்கு நம்ம கணக்குல அல்ஜிபிரா குறியீடு போட்டு கணக்கு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பஞ்சாட்சரத்துல இந்த நிலைகள் எல்லாம் சாத்திருக்கிறத சொல்றான். இப்ப யா கேவல நிலையத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, கேவலத்துல உயிர் மாவோடு சேர்க்கிறது கேவலம். இப்போ நாம் இருக்கிற நிலைக்கு இல்லையா, இதுக்கு பேரு சகலம். அத த்ரோதான சக்தி மாயை இயக்கி நமக்கு தனுகரண பூன போகங்களை தந்தள்ளி இருக்கிறது. அப்போ அந்த அது எப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த சின்ன விளக்குகளை வச்சு இருள பொருளை பார்க்க போல வரபோது நான் மா ரெண்டோட சேர்ந்து இருக்கிறது. நான் த்ரோதானம் மலமும் இருக்குது, யகரமும் இருக்கிறது. இப்ப அந்த பகுதியை பார்ப்போம். ஓதுகின்ற அது எத்தனாவது பக்கம், 12வது பக்கம் மூலம் பாடம் இருக்கு பாருங்க. ஓதுகின்ற பெந்தம் முத்தியாக பிறங்கும் உயிர்க்கு, ஓதுகின்ற சொல்லப்படுகின்ற உயிருக்கு 2 நிலை சொல்லப்படுகிறது, பெத்த நிலை முத்தி நிலை. இந்த உயிரானது இந்த 2 நிலை தான் இருக்கும். உயிருக்கு சமமாக 5 எடுத்து சொன்னா அதுக்கு ஈக்குவலாக எப்படி கணக்குல நாம சயின்ஸ்ல எல்லாம் வந்து HO2 குறியீடு வச்சு பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சைதாந்தத்துல இந்த ஆன்மா பெத்த முத்தியில இருக்கும். அப்படி அது பெத்த முத்தியில இருக்கின்ற நிலையை ஐந்து இடத்துல வைத்து பார்த்தால் ஓதுகின்ற பெத்த முத்தியா பெருங்குயிருக்கு அஞ்சு எழுத்தும் அது அது கூமையாக சிவாயநம என்பது அஞ்சு எழுத்து. அந்த ஒத்தன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சிவாயநம என்பதற்கு பின்னால சேர்த்துக்கணும். சிவாயநமக்கு

போல சுத்தப்படுதி. சுத்தப்படுதுன்னா மேகத்தினால மறைக்கப்படாமல் அந்த ஒளி கதிரானது நேராக பூமியில் விழுகின்ற சூரிய கதிர் மறைச்சுன்னா அதனுடைய ஒளி பிரகாசம் முழுமையா வராது. அதனால அது சுத்தப்படுதின்னு சொன்னார். மேகங்களால் மறைக்கப்படாத சூரியன். அப்புறம் மெத்த பருதி ஒளி. ஒளி என்பது கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள். விலங்கு விளக்கு, விளக்கு. பாங்கு இருள், இருள் போல. பாங்கு அப்படின்னா பக்கம்னு அர்த்தம். நமக்கு தோழனுக்கு பாங்கன் சொல்றோம், தோழிக்கு பாங்கி. பாங்கி தோழி பங்கஜம் பாண்டியால வாரையா இல்ல பள்ளிக்கூடத்துல பாடுற பாட்டு, சொற்கள செலுத்துற பாட்டு. பாங்கன் பாங்கி. அவன் நம்ம நல்ல நெளிய கூட்டிட்டு போறவன் தான் பாங்கன். கொண்டு போய் கிணத்துல தட்டுறவன் பாங்கன் அல்ல. பாங்கன் என்றால் நல்ல வழியில் செல்லுபவன். அப்ப இந்த இருள் இருக்க இது எங்க குண்டு குழி ஒண்ணும் தெரியாது, எங்க நம்ம கொண்டு போய் வீழ்த்தி விடும். அதனால அதுக்கு பாங்கில் இருள். ஆன இருளானது ஆன்மாவுக்கு நன்மை செய்வது செய்வது அல்ல, உயிருக்கு பகை ஆனவி இருள். அதனால இந்த பாங்கு இருள் இருள் சொன்னார், இருள் போல. இப்போ அந்த ஐந்தரத்துல சொன்ன சிவம், சிவம் என்பது சி அது சூரியன். சக்தி, சக்தி என்பது கதிர் ஒளி. உயிர் என்பது அது கண்ணு. மாயை என்பது துரோதானம், மாய துரோதானம் அது வந்து விளக்கு. இப்படி இதுல விரவும் மலம் ஆகும். இப்ப வந்து ரெண்டு சொல்லு நல்லா மனசுல வாங்கிக்கணும். ஒன்னு என்னன்னா பாங்கில் போல மருவும் சிவம். அந்த மருவம் சிவம் இருக்கு இல்லைங்களா, அந்த மருவம் என்ற சொல்ல சக்தியோடவும் சேர்த்திக்கணும், உயிரோடவும் சேர்த்திக்கணும், மாயுடனும் சேர்த்திக்கணும். மருவும் சிவம், மருவும் சக்தி, மருவும் உயிர், மருவும் மாயு. மருவும் சிவம் என்றால் இந்த சிவமானது வியாபகமாக எல்லா இடத்திலையும் எல்லாத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு இருக்க, எல்லாவற்றையும் தன்னுள் மருவிக்கொண்டிருக்கின்ற சிவம். மருவும் சிவம், சித்து அசித்து, அறிவுடைய பொருள்கள் அறிவில்லா பொருள்கள் எல்லாம் சிவத்துடைய வியாபகத்துல அடங்கும். அதாவது மருவும் சிவம், எல்லாவற்றையும் மருவிக்கொண்டிருக்கின்ற சிவம். சத்து பொருள், சித்து பொருள், ஜட பொருள் எல்லாத்தையும், அதாவது சித்து அசித்து ஜடம் ஆகிய எல்லா பொருள்களையும், அறிவுடை பொருள் அறிவில்லா பொருள் எதா எல்லா பொருள்களையும் தன்னுடைய வியாபகத்துல அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள். அப்ப என்ன கருத்து, இங்க பின்னால சொன்ன அந்த நாலு அந்த வியாபகத்துல இருக்குது. சிவத்துல சக்தி, உயிர், மாயை, ஆணவம் அதுலதான் இருக்கு. ஆணவம் சிவத்துடைய ஆதாரத்துலதான் இருக்கு. சிவம் வந்து சர்வ வியாபகம், உள்ளும் புறம்பும் கலந்திருக்கக்கூடிய வியாபகம். சிவத்தை இன்றி எந்த பொருளும் இல்ல, அது நல்லா தெரிஞ்சுள்ளும். சி வந்து இந்த சக்தி, உயிர், மாயை, மலம் எல்லாம் இந்த சிவத்துக்குள்ளாரதான் இருக்கு. சிவ வியாபகத்துல அடங்கித்தான் இருக்குது. சிவ வியாபகத்தை நீங்கி எந்த பொருளும் இல்ல. இது வந்தாலும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்புறம் சக்தி, இந்த சக்தி மருவும் சக்தி. அந்த மருவும் சக்தினா என்ன அப்படின்னா இந்த சொல்லு நினைவில் வச்சுக்கணும். தாதான்மியம், குணம் வேற குணி வேற. குணத்தை உடையது குணி, பண்பு பண்பி என்பது. இப்ப பொருள் தன்மையில ரெண்டா இருந்தாலும் கூட அந்த ரெண்டு பிரிக்க முடியாது. சிவம் சக்தி, சிவம் சிவம் என்பது குணி, சிவத்தினுடைய குணம் சக்தி என்பது. அப்ப குணி குணம் குணத்தை இல்லாமல் இருக்க முடியாது, பண்பு இல்லாமல்

0: பண்பு இல்லை. அப்ப ஒரு பண்புன்னு சொன்ன பண்பு ஒரு பண்பியை சார்ந்துதான் இருக்க முடியும். அப்ப அதனால அதுதான் இந்த குணகுடி சம்பந்தம் தாதான்மியம் என்று சொல்லுவது. இரண்டு பொருள்கள், பிரிப்பில்லாத இரண்டு பொருள்கள். அப்ப பிரிப்பில்லாத இரண்டு பொருள் இருந்தாலும் கூட இதனுடைய செயல் பார்க்கணும். என்னன்னா சூரியன் ஒருத்தன் தான், சூரியன் பரசூர் நமக்கு புராணங்கள்ல இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏகாதச 12 சூரியர்கள், துவாதச 12 பேர் சொல்லுவாங்க. நமக்கு தெரியுது ஒரே சூரியன் தான். சூரியன் ஒருத்தன் என்றாலும் கூட சூரியனுடைய கதிர்கள் பல, அந்த கதிர்கள் எல்லா இடத்திலையும் பரவி பல்வேறு செயல்களை செய்கிறது. அதுபோல சிவம் ஒன்று என்றாலும் கூட சிவத்தினுடைய சக்தி பலவித ஆற்றல்களை உடையது. எலக்ட்ரிசிட்டி போல, எலக்ட்ரிசிட்டி ஒரே கரண்ட் தான், ஒயர்ல வரக்கூட ஒரே கரண்ட் தான். அது என்ன பண்ணுது, வெய்ய காலத்துல ஏசி போட்டா குளிர்ச்சி தருது, குளிர்காலத்துல வெப்பத்தை தருது, தண்ணிய பனிக்கட்டி ஆக்குது, தண்ணி குளிர்ந்த தண்ணி வெந்தண்ணி ஆக்குது. கரண்ட் ஒரே கரண்ட், அது பல விதமான பல விதமாக செயல்படுகிறது. திருள் சக்தியும் அதே போலதான், திருள் சக்தியும் பல வகை ஆற்றலை உடையது. சரி, இப்ப இந்த சக்தி என்பது தாதான்மிய மறுவு சக்தி. மறுவு சக்தி சிவத்தோடு தாதான்மியமாக மருவி இருக்கின்ற சக்தி. அந்த அந்த மறு என்பது தாதான்மிய சத்தியனம், சிவத்தோடு தாதான்மியமாக மருவி இருக்கின்ற சக்தி மறுவு சக்தி. அப்புறம் மறுவு மறுவு உயிர், உயிருக்கு சிவத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா வியாபக வியாபியம். சிவ வியாபகத்தில் வியாபியமாக இருக்கக்கூடிய உயிர். சிவா வந்து ஆன்மா உயிரை விட்டு தனியா இருக்கல, சிவ வியாபகத்துல வியாபியமாக இருக்கக்கூடிய உயிர். சரி, அப்புறம் மாயை, மறுவு மாயை. மாயை எதோட மருவி இருக்கிறது, சக்தியோடு மருவி இருக்கிறது, திருவள் சக்தியோடு மருகு. அது அருள் சக்தியே ஆன்மாவுக்கு அருள் செய்கின்ற பொழுது திருவருள் என்று சொல்லப்படும். தனுகரண போன போகங்களை கொடுத்து சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டுகின்ற பொழுது அது துரோதான மலம் என்று, மாயை அல்லது மலம் என்று சொல்லப்படும். அப்ப இந்த மருவு சிவம், மருவு சக்தி, மருவும் யா, மறுவும் உயிர், மருவம் மாயை, இது வந்து ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்டு இருக்குது, ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இப்படி சொன்னவர் மலத்துக்கு சொல்ற போது எப்படி சொல்றாரு பாருங்க, விரவும் மலம் ஆகும், விரவும் மலம் ஆகும். விரவுதல் என்றால் கலத்தல் அர்த்தம், விரவுதல் என்றால் கலத்தல். அந்த கலத்தல் வந்து ரெண்டு வகையான கலத்தல் உண்டு. என்ன ரெண்டு வகையான கலத்தல் அப்படின்னா, ஒண்ணு பால் வியாபாரம் பண்ற போது பாலும் தண்ணியும் கலத்தல். அப்போ கலந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பால தனியா தண்ணிய தனியா பிரிக்க முடியாது. இப்ப அந்த விரவும் மலம் என்று சொன்னால் அது அது இது போலன்னா விரவுதல், இன்னொரு விதமான விரவுதல் என்னன்னா அரிசியில கல் இருக்கிறது போல. கடையில போய் சாமான வாங்கிட்டு வரோம், பொட்டலம் கட்டி தருவான், நம்ம தோரம் பருப்பு வாங்கிட்டு வந்திருப்போம், பச்சை பயிர் வாங்கிட்டு வந்திருப்போம், கட்டை உடஞ்சி போய் ரெண்டும் கலந்து போகும். கலந்து போனா ஆனா அதை நேம்பி ஏதாவது பண்ணி ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது விதமான ஒரு கலத்தல். விரவுதல் என்றால் இந்த கலத்தல் என்பது பொருள். இப்ப கலக்கும் மலம் விரவு, விரவு மலம், விரவு மலம்னா கலக் அது விரவுதல். இந்த கலத்தல் மிக்சர் ஆகிறது, விரவுதல் அந்த மாதிரி கலத்தல். ஆனா ஒரு கலத்தல் பிரிக்க முடியும், இன்னொரு கலத்தல் பிரிக்கவே விரவி இருப்பதை பிரிக்க முடியும், கலந்து இருப்பதை பிரிக்க முடியாது. இங்கே விரவுதல் என்பது கலத்தல் பொருள், அதனாலதான் சொல்றேன் நான். கலத்தல் வந்து பிரிக்க முடியாது, விரவி இருப்பதை பிரிக்க முடியும். இப்ப கல்லு அரிசியும் விரவி இருக்குது, ஆனா கல்ல தனியா அரிசியை பிரிக்க முடியும், பிரிச்சுக்கலாம். பாலும் தண்ணி கலந்திருந்ததுன்னா அது பால தனியா அது அன்னப்பறவையா பிறக்கணும், பிரிக்க முடியாது. இங்கே விரவுதல் என்பது கலத்தல். எப்படி கலந்து இருக்குது அப்படின்னா, இருள் கண்ணோடு கண்ணொளியோடு இருள் கலந்திருப்பதே போல ஆணவமான ஆன்மாவனுடைய உயிரோடு கலந்திருக்குது. இப்ப கண்ணு கண்ணில் இருள் கலந்திருக்குதுன்னு சொன்னா, இருள் கலந்து எப்படி கலந்திருக்குது நமக்கு கண்டுபிடிக்க முடியல, கண்ணு முன்னால மறைஞ்சிருக்குது. அது மாதிரி ஆன்ம அறிவை ஆணவமலம் மறைத்து கொண்டு இருக்குது. கண்ணறிவு கண்ணொளியை இருள் மறைத்து கொண்டு இருப்பது போல ஆணவமலம் ஆன்மாவுடைய அறிவை மறைத்து கொண்டிருக்குது. அதனால இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டுவது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாளும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. அது சிவம் சக்தி உயிர் மாயை என்பன மருவும் சிவம் மருவும் சக்தி மருவும் உயிர் மருவும் மாயை என்று நாளும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதாக இருக்குது. இது அந்த அந்த கட்சியில சேராது, இது தனி. இது கெடுக்கிறதுக்குன்னு வந்தது. எதை கெடுக்குது? ஆன்ம அறிவை கண்ணொழிய கெடுக்கு. அதனால விரவி கெடுத்தல். இப்போ வந்து மாயை சொல்லுங்க. மாயை சொன்னார் கண்மத்தை சொல்லல. எப்ப மாயை சொல்றாங்களோ அப்ப கண்மத்தையும் சேர்த்திக்கணும். ஏன்னா கண்மம் என்பது என்ன? செயல். உடல் இல்லாம செயல் செய்ய முடியாது. உடல் செய்யணும்னா கண்மம். உடல் உடைய பர்பஸ் என்ன? உடலுக்கு எதுக்கு? உடல் என்பது செயல் செய்வதற்கு. எனவே மாயை சொன்னால் கண்மமும் கூட சேர்த்திக் கொள்ளப்படும். கண்மத்தை சொன்னா மாயையும் உடன். அது ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கத்து போல போல மாயை சொன்னா கூட கண்மம் சேர்த்திக்கணும். கண்மத்தை சொன்னா மாயையும் சேர்த்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ மாய விரவு மலம் ஆகும் இருளின் அலர் விழி போல். அடுத்த பாருங்க, அதாவது 13-14 கண்ணி. இருளின் அலர் விழி போல் ஆணவத்தின் ஏகமாய் வல்வினையின் ஈட்டத்தால் மோகமாய் நின்ற நிலை மகரம். அதனுடைய அந்த எழுத்தினுடைய பொருள் சொல்லிட்டு வர்றார். இப்போ இருளின் அலர் விழி போல் நல்ல கும் இருட்டு, அமாவாசை இருட்டு, திறந்த வெளி. அங்க கண்ணை சுருக்காம நம்ம சித்தம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பொருளை உத்து பார்க்கற போது இப்படி கண்ணை சுருக்கி பாக்கிறோம். கண்ணை சுருக்கி பார்க்கும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு புள்ளியில மட்டும் போகுது. அப்படி இல்லாம எல்லாத்தையும் விரிச்சு பார்க்கணும்னா கண்ணை டாக்டர் வந்து பார்க்கணும் என்ன பண்றாரு உடனே, இப்படி விரிச்சு பாரு இல்லையா, அது அலர் விழி. அலர் விழி விரித்த விழி. நீ இருட்டுல இருக்கக்கூடிய அலர் விழி போல், இருளின் அலர் விழி போல் ஒரு கருத்து. இருட்டிலே நல்ல விரிந்து கண்ணை போல. எப்படி கண்ணுக்கு வந்து தாமரப்பூவை ஓம சொல்லுவாங்க. அந்த தாமரப்பூ எவ்வளவு பெருசு, அலர் தாமரை போன்ற கண். கண் அப்படியே விரித்தது, இருட்டுல விரிச்சு பாருவான் போல். பார்த்தா என்ன தெரியும்? இருட்டு தான் தெரியும். கண்ணை எவ்வளவுதான் விரிச்சு பார்த்தாலும் இருட்டு தான் தெரியும். இது ஒரு இது இது ஒரு நிலை, கேவல நிலை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமண படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்த பதிகம் வந்து நமக்கு திருமண படலம். அம்பாளுக்கு கல்யாணம் ஆகணும், திருக்கல்யாணம் ஆக வேண்டும். இந்த உத்தர நட்சத்திரத்தில் இன்றைக்கு அவருடைய திருமணம். அம்பாள் அரசாட்சி பண்ணுறான்னா அவருடைய ஆஜ்ஞா சக்கரம் சூரியன் போல இருக்கு. சூரியனால் எப்படி இருட்டானது விலகுமோ அது போல துக்கம் என்பது அவருடைய ஆட்சியிலே இல்லை. இந்த ஆஜ்ஞா சக்கரத்தினுடைய பிரகாசத்தினால துக்கம்ங்கிற இருட்டானது விலகெடுத்து அவருடைய அருட்குடை வெண்கொற்ற குடை சந்திரனை போல குளிர்ந்த நிழலை மக்களுக்கு தருகின்றது, கருணையாக நிழலை தருகின்றது. அப்படி தனித்து அரசு இருக்கிறாள். பொதுவாக ஒரு ராணிங்கிறவ பக்கத்தில் ராஜா இருப்பா, அப்படி இல்லாமல் இவள் மட்டுமே ராஜா ராணியாக இருக்கா. எல்லாரும் இதுவரையிலும் உலகத்தில் பார்த்துருக்கிறது ராஜா பக்கத்தில் ராணியை பார்த்துருக்கா, தனியாக ராணியை பார்த்ததில்ல. முதல்ல இப்படித்தான், பின்னாடி தான் நம்ம காலத்தில் தான் எலிசபெத் ராணியெல்லாம், அந்த காலத்தில் முதல்ல அவள் தான் மீனாட்சி தான். அவளுக்கு திருமண பருவம் வந்தது. ஈர்க்கடை போகா இளமுலை அந்த பருவத்தை கண்டு பெற்ற தாய் மனதிலே வருத்தம் வந்ததான். மீனாட்சி சொல்கிறா, அம்மா நீ பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்க, உன்னுடைய என்னுடைய சிரமம் தெரியாமல் நீ ராஜ பரிபாலன மண்டலத்திலேயே எண்ணம் வச்சுட்டுருக்கிற, தகுந்த மாப்பிள்ளைகிட்ட உன்னை பிடிச்சி கொடுக்கணுமேங்கிற வருத்தம் எனக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு மீனாட்சிகிட்டே சொன்னாளாம். ஏன்னா அவள் ராணி, தான் ஒரு பிரஜை, ஆகவே தன்னுடைய துக்கத்தை சொன்னான். அப்படின்னா மீனாட்சி சொல்கிறா, நீ வருந்தாதம்மா, உரிய காலத்தில் எனக்கு கல்யாணம் ஆகும், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா மனசு நுங்குறவரே அவர் சொல்லலை. பயப்படாதம்மா, சரியான நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆகும், நீ பயப்படவே பயப்படாது என்று அம்பாள் சொன்னார். அன்னை நீ நினைந்த எண்ணம் ஆம் பொழுது ஆகும், உரிய நேரத்தில் ஆகும், எனக்கு கல்யாணம் ஆகாதோன்னு நீ பயப்படுறிய, நிச்சயமாக ஆகும், என் கணவனை நான் அறிவேன் என்று சொன்னேன். சொல்லிட்டு நீங்கள் இரு, நான் திக்விஜயம் பண்ணுறேன், எல்லா தேசத்து அரசர்களையும் அடிமைப்படுத்தி அந்தந்த ஊரில் எத்தனையோ பொக்கிஷங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மதுரைக்கு வர வேண்டாமா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா, நம்ம மக்களுக்கு அந்த செல்வங்கள்லாம் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாம் ஒரே இடத்துல விளையலையே, ரஷ்யாவில் விளையிறது அமெரிக்காவில் விளையிறதுலாம் நமக்கு இங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திக்விஜயம் புறப்படுறா. புறப்பட்டு என்ன பண்ணுறா, அம்பாளுக்கு தபஸ்னால நிறைய சக்தி இருக்கு. ஆகாசம் மார்க்கமா அவள் தன்னுடைய குதிரையை செலுத்த முடியும், தேரை செலுத்த முடியும். ஆனா சாதாரண மனுஷ சைன்யங்கள், ஆடவர்களும் மகளிருமா இருக்கின்ற சைன்யங்களுக்கு அந்த தபஸ் உண்டோ? கிடையாது. ஆனால் தன்னுடைய தபஸை பகிர்ந்து அளித்தாளாம் திக்விஜயத்தின் போது. அவள் கூட வர சைன்யங்களும் குதிரைகளும் தேர்களும் யானைகளும் காலால் படைகளும் அம்பாள் ஆகாசத்துல பறந்தா அதுகளும் பறக்கும். அதே மாதிரி தன்னுடைய தபஸை கொடுத்தா அவளுக்குலாம். அதனாலதான் இந்திராதி லோகங்கள்லாம் போய் சண்டைப்படக்கூடிய சக்தியானது வருகின்றது. கைலாசத்துக்கும் போறா, தன்னை போல் விண்ணில் செல்ல வலியராக்கினாள். எளிமையாக தமிழ்நாட்டு மன்னர்களையெல்லாம் வென்றாள். அம்பாள் திக்விஜயம் புறப்படுறான்னு சொன்ன உடனேயே சேரர்கள் சோழர்கள்லாம் வந்து அம்பாளை வணங்கி, அம்மா எங்கள் நாட்டை கடந்து நீ செல்லலாம், எங்கள் நாட்டிலே உனக்கு தடை கிடையாது, அதனால் சண்டையே இல்லாமல் தமிழ்நாட்டை கடந்து சென்று விட்டாள். அப்புறம் அங்கங்கே போனால் கூட இவருடைய பெருமையை அறிந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மன்னர்களும் வணங்கினார்கள். வடநாட்டில் இருக்கிற சிலர் மட்டும் சண்டை போட்டாங்க, அவர்களெல்லாம் அம்பாள் எளிதிலே வெற்றி பெற்றாள். அப்படியே நேபாளம் காஷ்மீரம் போன்ற தேசங்கள் எல்லாம் வெற்றி பெற்று கொண்டே, ராஜஸ்தான் காசி எல்லாத்தையும் வெற்றி பெற்று கொண்டு அந்த கைலாச பர்வதம் தனி மலையாக, இமயமலையினுடைய அந்த ரேஞ்ச் மலைத்தொடருக்கு பின்பக்கம் ஒரு தனி வைரக்கல் போல இருக்குது, காங்கிரீம் போச்சே என்று திபெத்திய மொழிகிறதுக்கு பெயர். அது வந்து தனி ஒரு வைரக்கல் போல இருக்கின்ற சாத்விகமான கைலாச பர்வதம். அது பல 108 கோடி ருத்ர கணங்கள்னால காவல் பண்ணப்படுறது, காட்டி நகர் என்று பெயர். அதை போல காவல் மிகுந்த நகரம் கிடையாது. அந்த நகரத்துக்குள்ளே எளிதில் யாரும் பிரவேசிக்க முடியாது. பரமேஸ்வருடைய கிருப்பையும் நந்தியம்பெருமானுடைய ஆணையும் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். ஈஸியாக அங்கே வந்து யாரும் ஏமாற்றிட்டு போக முடியாது. இந்த சிடிசிபி அந்த கேமராலாம் தேவையே இல்லை. 108 ருத்ர கணங்களே கேமராவாக இருக்குங்க. என்ன ஏகப்பட்ட போலீஸ்காரன் இருக்கிற இடம் அது, கடிநகர்னு பேர் கைலாசத்துக்கு. அந்த கைலாசத்துக்கு மேலேயும் படையெடுத்து போகிறாள் அவள். எல்லாரையும் ஜெஜின்னு கைலாசத்துக்கு போயிட்டாள். கைலாசம் என்ன பண்ணுறதா, அம்பாள் பிரிந்து போயிருக்கிறாள், திரும்பி வரா. கைலாச பர்வதம் அம்பாளை வா என்று சொல்லி அழைப்பதை போல அருவியாகின்ற கண்ணீரை சிந்தினதான். அருவிகள் கொட்டுறது கைலாசத்துலேருந்து. கைலாசத்தை விட்டுட்டு மதுரைக்கு போன அம்பாள் திரும்பி வரா கைலாசத்துக்குன்னு சொல்லி கைலாச மலை என்ன பண்ணுறது, கண்ணீர் அருவி பெருக்கியது. அந்த அருவியினுடைய ஒலி என்ன பண்ணுறது, அன்னை நீ வா, மீண்டும் வா என்று கூப்பிடுற மாதிரி ஒலி இருக்கு. அப்புறம் கைலாசனுடைய பிரகாசம் வெளுப்பாக இருக்கு. அது என்ன பண்ணுறது, நமக்கு வேண்டியவாளை பார்த்தா நம்ம முகம் வந்து பிரகாசமாகி சிரிக்கிறோம், பல்லு தெரிகிறது. வான்னு சொல்கிறத நம்ம சிரிப்பிலேயே காட்டிடுறோம். அதுபோல் கைலாசம் வெளுத்து போய் அம்பாளை வா வான்னு கூப்பிட்டுதான். அப்படி அம்பாள் போகிறா, கைலாசத்தை பேதிக்கிறா. அம்பாளுடைய சைன்யங்கள்லாம் கைலாசத்தின் மீது ஈட்டிகளையும் அந்த வில்லிலிருந்து பாணங்களையும் சரமாரியாக பொழிகின்றன. உடனே அங்கே காவல் காக்கிற கணங்கள்லாம் வந்து போரிடுகின்றன. போரிட்டு தோற்று நந்தியம்பெருமான்ட்ட முறையிடுகின்றன. நந்தியம்பெருமான் ரீஇன்ஃபோர்ஸ்டு ரெஜிமெண்ட்டோட வரார். போலீஸ்காரனுக்கு முடியலன்னா துணை ராணுவம் வரும். அதுபோல் நந்தியம்பெருமான்ட்டு ராணுவம் வருது, வந்து அதுவும் தொற்று போகுது. எல்லாம் தொற்று போகணும்னா நந்தியம்பெருமான் என்ன பண்ணுறார், நேராக பரமேஸ்வரன் போய் விண்ணப்பம் பண்ணுறார். மதுரையிலேருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள், அவளோட ஒரு சைன்யம் வந்திருக்கு. முதல்ல அவர்கள் எப்படி இப்படி ஆகாச மார்க்கமாக இங்கே வந்தார்கள் என்பது அறியல, அறியப்படாத ஆச்சரியமா இருக்கு. அதை தவிர நம்முடைய கோட்டை குதிரைகள்லாம் இடிச்சுட்டு உள்ளே வேற வந்துட்டாங்க. உள்ளே வந்து நம்ம சைன்யங்களெல்லாம் வந்து அவர்கள் ஜெயித்து விட்டார்கள், என்னையும் ஜெயித்து விட்டார்கள். பெருமானே உன் கருணை வேண்டும் என்று நந்தியம் பெருமான் விண்ணப்பிக்கவும் பெருமான் புன்னகை பூத்தாரா, வந்திருப்பது யாருன்றி நீ உனக்கு யோஜனை பரல வரலையா நந்தி? எந்த அம்பாளுக்கு நான் ஆகமங்களை உபதேசம் பண்ணும்போது நீ பக்கத்திலே இருந்து கேட்டாயோ, அவளை தவிர யாரால இங்கே வர முடியும்? அவளை ஒருத்தினால்தான் கைலாசத்துக்குள்ளே இவ்வாறு சுதந்திரமாக வர முடியும். முன்னறிவிப்பு இல்லாமல் இங்கே வரக்கூடிய அவளை ஒருத்தி தான் என்று சொல்லி அவளை நாம் ஆட்கொள்வோம் என்று சொல்லி சுவாமி போய் காட்சி கொடுத்தார். சண்டை போட வந்திருக்கிற அம்பாள் முன்னாடி நின்று பெருமான் காட்சி கொடுத்தார். சாமியை பார்த்த உடனேயே அம்பாள் என்ன பண்ணா, சொக்கி விட்டாள். கையில் இருக்கிற வில்லுலேருந்து அம்பை போடுறதுக்கு அவளால் முடியல. பரம சுந்தர சுரூபமாக சுவாமி வந்து நின்றுனே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு நோக்கிய பண்ண இவளுடைய வீரமெல்லாம் போய்விட்டது. நாணி நின்றாள் என்று பார்க்கின்றோம். பெருமானை எவ்வாறு அவள் பார்த்தாள்? ஒற்றை வார்கழல் சரணமும் பாம்பு அசைத்து உடுத்த வெம்புலி தோலும். பெருமானுடைய வலது காலில் மட்டும் வீர தண்டை அணிந்திருக்கிறார், இடது கால் அம்பாளுடைய கால் போலவே இருக்கு, மென்மையான காலாக இருக்கு. அவர் பாம்பு அவருடைய இடுப்பில் இருக்கிற புலித்தோல் நெகிழாமல் பாம்பு ஐந்தலை பாம்பு ஒன்றின பெல்ட்டா கட்டி தலகீழ தொங்க விட்டு கட்டியிருக்கார். பாம்பினுடைய வாழை கொண்டே பாம்பு கழுத்த சுருக்கு போட்டிருக்கு. அஞ்சு தலையும் கீழே நாக்க தொங்க விட்டு விஷத்தை கக்கிண்டு இருக்கு. அந்த புலித்தோலை இடுப்புல வாறு கட்டியிருக்கிறார். கொற்ற வான்மழு கரமும் யாரையும் எதிர்த்து வெல்லுகின்ற ஒளி மிகுந்த பரசு என்ற ஆயுதம் கோடரி அதே வலது கையிலே தங்கியிருக்கின்றார். வெண்ணீர் அணி கோலமும் சிரசிலேருந்து பாதம் பரியந்தோ முழுநீர் பூசிய முனிவனாக திருநீர் சன்னித்தமே நீ உத்தூழனம் பண்ணிக்கொண்டு திரிபுன்ற தரணம் செய்து கொண்டிருக்கின்றார். நூல் மார்பும் ஒன்பது வடமாகின்ற பூநூல் அவருடைய மார்பில் இருக்கு, ஒன்பது வடம். கற்றை வேணியும் ஒன்பது ஜடை, அந்த ஜடைய முடியாகத்தானே கிரீடம் போல கட்டி முடித்திருக்கின்றார். தன்னையே நோக்கிய கருணை செய்ய திரு நோக்கும் அம்பாளை அன்போடு பார்க்கிறார். வேற எதையும் பார்க்காம சுத்தமுத்தும் பார்க்காம அம்பாளையே பார்க்கிறார். உன்னை பார்க்க வந்தேன், நீ என்னை பார்ப்பாயா என்பது போல கண்ணால பேசுற அம்பாள்கிட்ட. பெற்ற தன்வல பாதியை தடாதகை பிராட்டியும் எதிர்கண்டாள். இவ்வாறு கைலாசத்திலே தன் வலது பாகமாக இருந்த பெருமானை முன்னே கண்டாள். அவர் வலது பாகமாக இருக்கும்போது கடை கண்ணால் தான் பார்க்க முடியும், இப்பொழுது எதிரே இருக்கும்போது இரண்டு கண்ணாலும் பார்க்கலாம். இது ஒரு பெரிய பாக்கியம், பெருமானை முழுவதுமாக பார்க்கின்ற ஒரு பாக்கியம். தன்னுடைய வலது பகுதியே தனித்து பார்த்தாள். பார்த்தவுடனே கண்ட எல்லையில் ஒரு முலை மறைந்தது. பெருமான் இவளை பார்த்து இவள் பெருமானை பார்த்த அளவிலேயே மும்முலைகளாக இருந்த அந்த மீனாட்சியினுடைய நடுஸ்தனம் என்பது மறைந்து எல்லா பெண்களைப் போல அவள் ஆனாள். உடனே நாணத்தினாலே பூமியினை கால் கட்டை விரலினாலே நோண்டி கொண்டு தலை கவிழ்த்து கொண்டு இருந்தாள். சுவாமி சொல்றார், மின்னலை போல இருந்தாளாம். மின்னல் வானத்திலே தோன்றி பூமியிலே முடியும், அதே போல மீனாட்சியானவள் இருந்தாள். அப்பொழுது சுமதி என்ற அந்த மந்திரி, அம்மா உங்க வீட்டுக்காரர் என்பது புரிந்து விட்டது. மாப்பிளம்மா, மாப்பிள்ளை யாருன்னு தெரியாத நமக்கு தேடிட்டு வந்தோம். அம்மா அங்கே மதுரையில் வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. இம்மிடியட்டாக நான் வந்து அம்மாவுக்கு செல்லில் சொல்லிடுறேன், மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு, நம்ம மாப்பிள்ளை என்று நினைவூட்டினார். அது அம்பாளுக்கு தெரியாது என்பது இல்லை, ஒருத்தர் அதை வழிமொழியணும், அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு இவன் தான் தன்னுடைய கணவன் தெரியுது, வீட்டில் இருக்கிற பெரியவா வந்து இவன் தான் உன் கணவன், முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தத்தில் உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லணும், அதை கேட்பதற்கு ஆசைப்படுவார்கள். அதனால இவர் தான் நம் வீட்டு மாப்பிள்ளை என்று சுமத்தி அறிந்த காரணத்தினாலே அம்பாளுக்கு சொன்னானா. ஆகவே மண்ணிலே பிறந்தால் தெய்வங்களுக்கும் துணை செய்கின்ற மானுடர்கள் தேவை. உடனே சுவாமி சொன்னார், அம்பாள் ஒண்ணுமே பேசல. என்ன காரணம்? சுவாமியை பார்த்தாச்சுன்னா அந்த காலத்திலலாம் கல்யாணம் ஆகி பல வருஷங்கள்லயும் பேசியிருக்க மாட்டார்கள். கணவனுக்கு ஏற்ப நடந்திருப்பாங்களே தவிர, இங்க பாட்டியெல்லாம் கேட்டா 50 வருஷம் கல்யாணம் ஆயிடுத்த பாட்டி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆயிடுத்த பாட்டி, இன்னைக்கு இப்ப கூட தாத்தாட்ட வந்து பேசுறதுக்கு பயப்படுறீங்களே. இந்த காலத்தில் 10 நிமிஷம் பேசுகிற டைம் தான், அந்த காலத்தில் நாங்கள் மொத்தமே பேசியிருப்போம், பேச்சுக்கே வழி இல்லை. அப்படி பெருமானை பார்த்து பிராட்டி பேசாது இருந்தாள். சுவாமி தான் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? என்னைக்கு நீ கைலாசத்தை விட்டுட்டோ காஞ்சன மாலைக்கு பெண்ணா பிறக்கணும்னு மதுரைக்கு போனையோ, அன்றிலிருந்து நான் உன்னிடம் இருப்பது மட்டும் இல்லை, என்னைக்கு நீ மதுரையை விட்டுட்டு திக்விஜயம் பண்ணணும்னு புறப்பட்டையோ, அப்போ நான் மதுரையை விட்டுட்டு உங்கூட வரேன். நீ கைலாசத்துலேருந்து இங்கே போகும்போது நான் கைலாசத்தை விட்டுட்டு வர வேண்டியிருக்கேன், நீ மதுரையை விட்டுட்டு புறப்படும்போது நான் மதுரையை விட்டுட்டு வர வேண்டியிருக்கு, இப்படி நீ எங்கே போனாலும் நான் உங்கூடவே வர வேண்டியிருக்கு, இது என்னுடைய நிலையாக இருக்கின்றது என்று தொட்டு நீ திசையின் மேல் ஜயங்குறித்து எழுந்து போந்தனை. நீ திக்விஜயத்திற்காக எப்பொழுது மதுரையிலிருந்து புறப்பட்டாயோ சொக்கலிங்கமாகின்ற யாம் உன் கூட வருகின்றோம். இதான் ரகசியம். சொக்கநாத பிரம்மாகின்ற நான் உன் கூடவே வந்திருக்கிறேன், நீ சண்டை போட்டு ஜெயிச்சா நினைச்சுக்காத, வெற்றியெல்லாம் என்னால் வந்தது. யாமும் அன்று தொட்டு நம் மதுரை விட்டு உனை விடாத அடுத்து வந்தனம். உன்னை பிரிய மனமில்லாமல் மதுரை விட்டு நான் உன் கூடவே வந்திருக்கிறேன். உன்னை தொன்று தொட்ட நான்மறை உரை வழிபடு சோமவாரத்து ஓரை நன்று தொட்ட நாள் மனம் செய்யவருதும் என் நகர்க்கு நீ ஏகன்றான். வேத விதிப்படி உன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகின்ற திங்கட்கிழமை நல்ல முகூர்த்தத்துக்கு மதுரைக்கு வந்து சேர்கின்றேன். அதாவது வருகின்ற திங்கட்கிழமை, ஏதோ ஒரு திங்கட்கிழமை இல்ல, அந்த வருகின்ற திங்கட்கிழமையில நல்ல முகூர்த்தத்திலே நல்ல ஹோரையிலே உன்னை கைப்பிடிப்பதற்கு மதுரைக்கு வந்து சேர்கின்றேன். ஆகவே நீ மதுரைக்கு திரும்புவாயாக என்று பெருமான் அவளுக்கு ஆணையிடுகின்றார். பெருமாட்டியே என்ன பண்றா, மதுரைக்கு வந்து சிறப்பாக சேர்ந்தாள். சுமதி வாயிலாக பெருமானுடைய அருளை கேட்ட காஞ்சனமாலை மிகவும் மகிழ்ந்த சந்தோஷமாக எல்லா அந்த ராஜ பிரதானிகளையும் மக்களையும் வந்து வாழ்த்தி அவர்களுக்கு வேண்டிய பரிசுகள்லாம் நல்கி அவர்களை வந்து திருமண காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக தூண்டிவிடுகின்றாள். திருமண தயாரிப்புகள்லாம் ஆகின்றன. முதல்ல என்ன பண்ணுறாங்க, தயாரிப்புகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் போஸ்டல் டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா தேசத்து அரசர்களுக்கும் மக்களுக்கும் ஓலை போக்கினார்கள். அதில் பிரம்ம விஷ்ணு உத்திரர்களுக்கு நேரடியாகவே ஓலை போக்கினார்கள். பெண் வீட்டிலிருந்தும் அந்த மூன்று தேவர்களுக்கும் ஓலை போகுது, சாமி வீட்டிலேருந்தும் போகுது, கைலாசத்திலேருந்தும் ஓலை போகுது. மணமுரசு அறைந்து மதுரை முழுவதும் அறிவித்தார்கள் வருகின்ற திங்கட்கிழமை மீனாட்சி கல்யாணம் என்று சொன்னார்கள். மகளிர்லாம் என்ன பண்ணாங்க, வீட்டுக்காரர்கிட்ட ஒரே சண்டை, மீனாட்சிக்கு கல்யாணம், இந்த பழைய நகையெல்லாம் வேணாம், உங்களுக்கு வேண்டிய யாராக இருந்தால் கொடுத்துருங்க, உங்கள் அக்கா தங்கச்சி கொடுத்துருங்க, எங்களுக்கு வேணாம், எங்களுக்குலாம் புது நகை தான் வேணும். மீனாட்சி கல்யாணத்துக்கு போகும்போது நாங்கள்லாம் புது நகை போட்டுட்டு தான் போனோம், பழைய நகை வேணாம். எல்லா இடத்துலையும் ஒரே சத்தியாகிரகம், அதனால் எல்லா கடையிலையும் ஒரே கூட்டம். கல்யாணத்துக்கு நகை போட்டுக்கிறதுக்காக பெண்கள் கூட்டம், எல்லாம் வீட்டுக்காரங்கள்லாம் பிளாங்க் செக்காக எழுதி கொடுத்துட்டாங்க, ஏடிஎம் கடை கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. புதுசு புதுசாக நகை வாங்கிக்கிறாங்க, புதுசு புதுசாக பட்டு பாவாடைகள் பட்டு துணிகள் வாங்கிக்கிறாங்க எல்லாரும் வேண்டிதான். குழந்தைகளுக்குலாம் புது புது வஸ்திரங்கள் தான், வீடுகளெல்லாம் புது வீடுகளை போல ஆக்குறாங்க. நகை வேணுங்க, வீட்டை புது வீடாக கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த வீட்டுக்காரர் சொன்னார், வீட்டை புது வீடாக கட்ட வேண்டாம், ஆனால் புதுசாக கலர் வாஷ் பண்ணி தான் ஆகணும், இந்த பழைய டியூப்லைட்லாம் வேண்டாம், இல்லை இந்த புதுசாக வந்திருக்கே போட்ட உடனே எரியுது, அது என்ன டியூப்லைட்டு, எல்இடி, அதான் மாத்திரணும். என்ன காரணம்னா, நாலு பேர் நம்ம வீட்டில் சாப்பிட வருவாங்க இல்லையா, எத்தனை பேர் வருவாங்க மதுரைக்கு, எல்லாரும் ஒரே மண்ணத்துக்கு போக முடியுமா, யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கன்னு தான் கூப்பிடணும், அப்போ வீடு புதுசாக தானே இருக்கணும், எல்லாம் புது கலர் வாஷ் பண்ணிடணும், வீடை புதுசாகிக்கணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லார் வீடும் புது வீடாகிடுது. எல்லா வீட்டையும் ஒரு வாரமாகவே அலங்காரம் பண்ணிட்டாங்க. வர திங்கக்கிழமை தான் கல்யாணம், திங்கக்கிழமை தான் கல்யாணம், எட்டிலேருந்து வரவங்கள்லாம் திங்கக்கிழமைக்கு நேரம் வந்து சேருவாங்களா, பஸ்ஸு கிடைக்கணும், ட்ரெயின் கிடைக்கணும், ரெண்டு நாள் முன்னாடி கூட வருவாங்க, வந்தால் தங்கணும். மீனாட்சி கல்யாணம் பார்க்குறதுக்காக நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டில் தான் தங்குவாங்க என்று சொல்லி வீடுகளெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க, மகர தோரணங்கள் அலங்காரம். அப்புறம் பொதுவாக வருகின்ற மக்கள் தங்குவதற்கு மண்டபங்கள் வேண்டுமே என்று அரசாங்கத்திலிருந்து புதிய மண்டபங்கள் அமைக்கிறார்கள். மீனாட்சி கல்யாணம்னா அங்கங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், மக்கள் தங்குவதற்கான மண்டபங்கள் மட்டும் பத்தாது. ஆகவே பொழுதுபோக்கிற்காக ஆடல்களும் பாடல்களும் நாடகங்களும் நிகழ்கின்ற அரங்கங்கள் நிறையா புதுசாக கட்டிட்டாங்க. அந்த அரங்கங்கள் தூரம் ஓவியங்கள் புதுசாக எல்லாம் ஆயில் பெயிண்டிங் தான். அதை தவிர வேள்வி மண்டபங்கள், அனுஷ்டாத்தாக்களாக அக்னிஹோத்திரிகளாக வேதம் படித்த அந்தணர்கள்லாம் வருவாங்க, அவங்க தங்குறதுக்கு ஆச்சாரமாக கிணற்றோடு கூடிய மண்டபங்கள், அவள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இடங்கள்லாம் இருக்கணும், யாருக்கும் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கணும், ஒரு வாரத்துக்கு கூட எல்லாம் ரெடி பண்ணணும். வீடியோக்காரங்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி தரணும், எல்லாரையும் ஒட்டுமொத்த ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வசதியாக இருக்குது இன்னொருத்துக்கு வசதியாக இருக்காது, அவங்க சட்டை பண்டெலாம் போட்டுட்டு இருப்பாங்க, திரும்ப சட்டை பண்டை போட மாட்டாங்க, யார் யாருக்கு எது வசதியோ அதுக்கு மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா கல்யாணம்ங்கிறது பொது காரியம், வேள்வி மண்டபங்கள் எல்லாம் அமைத்தார்கள். இப்படி மதுரையே புது நகரம் போல ஆயிடுத்து. முன்பு தாத்தா குலசேகர பாண்டியன் கட்டின மதுரையான்னு தெரியல, இப்போ மீனாட்சி காலத்தில் மதுரை என்னாச்சு, ரீமாடல் ஆயிடுத்து. கல்யாணத்துக்காக ஒரு நாள் கூத்துக்காக கல்யாணத்துக்காக மதுரை என்னாச்சு, ரீமாடல் ஆயிடுத்து. அப்புறம் சரி எல்லாம் பண்ணி மீனாட்சியும் அந்த கைலாசபதி ஆகின்ற மாப்பிளையும் சேர்ந்து உட்காருவாங்கல்ல அந்த ஆதிபூமிங்கிற திருமண மேடை, அந்த மேடையில் ஒரு தவிசு ஒரு ஆசனத்தில் பொண்ணு மாப்பிள்ள உட்காரும், அந்த ஆசனம் சிறப்பாக இருக்கணும், அதை பார்த்தவங்க இதே மாதிரி எந்த கல்யாணத்துலையும் பார்க்கல, கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி செம்பொன்னால் ஆகிய உருக்கிய தங்கத்தினால் ஆகிய ஒரு ஆசனம் இருக்கை அமைத்தார்கள். அந்த ஆசனத்துக்கு வேதாங்கங்கள் ஆறுமே கால்களாக அமைந்தன, அருகார் பீடம். அதில் ஓங்காரம் என்ற எழுத்தே அதனுடைய அந்த பலகையாக ஆயிடுதான். அப்புறம் நான்கு வேதங்களும் அந்த பலகை ஊஞ்சலாகவும் பயன்படட்டும் என்று சொல்லி சாமி அம்பளை வச்சு ஊஞ்சலாடுவதற்காக முத்து தாம்பு கயிறாக அந்த வேதங்கள் மாறின. அப்புறம் அந்த பலகையை எடுத்துன்னு வந்து ஆதிபூமியில் போட்டுக்கலாம், அப்படி கண்ணை பறிக்கக்கூடிய மீனாட்சியும் சொக்கநாதரும் மட்டும் அமரக்கூடிய ஒரு பலகையானது தயார் பண்ணப்பட்டது. வேற யாரும் அதை தொடமாட்டாங்க. அப்படிப்பட்ட மணமேடை. அப்புறம் எல்லா தேசத்து மன்னர்களும் வந்து சேர்ந்தார்கள். அதில் சிலர் யார் யாருன்னு கேட்டால், கொங்கர், சிங்களர், பல்லவர், வில்லவர், கோசலர், பாஞ்சாலர், வங்கர், சோனகர், சீனர்கள் சைனாலேருந்து வந்திருக்காங்க, சாளுவர், மாளவர், காம்போஜர், காம்போஜம்னா அஸ்ஸாம், அங்கர், மாகதர், ஆரியர், நேரியர், அவந்தியர், வைதர்பர், கங்கர், கொங்கனர், விராடர்கள், மராடர்கள், கர்நாடகர்கள், குருநாடர்கள், கலிங்கர், சாவகர், சாவகர்னா ஜாவா இந்தோனேஷியா, கூவிலர், ஒட்டியர், கடாரர்கள், காந்தாரர், காந்தாரனா ஆப்கானிஸ்தான், குலிங்கர், கேகையர், விதேகர்கள், பௌரவர், கொல்லர்கள், கல்யாணர், தெலுங்கர், கூர்ஜரர், மச்சர்கள், மிலேச்சர்கள் நான் அரேபியா, செஞ்சையர், இன்னும் நிறைய தேசத்துக்காரங்க, நூற்றுக்கணக்கான தேசத்துலேருந்து மன்னர்கள்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் மீனாட்சி கல்யாணத்துக்காக கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவர்கள்லாம் அவர்களுக்கு ஏற்ற உணவு வகைகளை உண்டு அவர்கள் இன்பமாக வாழ்வதற்கு மண்டபங்கள் அமைத்திருக்கிறார்கள். இது மதுரை இவ்வாறு ரெடி ஆகிட்டுருக்கு. கைலாசம் எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம மாப்பிள்ளை வீடு ரெடி ஆகணும் இல்லையா, அங்கேருந்து அவர் வருவார். திருமணம் எப்பொழுதுமே பெண் வீட்டில் தான். கைலாசத்தில் நந்தி திருமூர்த்திகளை நினைச்சாராம், மனசார நினைச்சு சங்கு கண்ணன் அப்படிங்கிற ஒரு கணநாதரை கூப்பிட்டு பிரம்ம விஷ்ணு உதிரர்களுக்கு முதல் இன்விடேஷன் அனுப்பிச்சார். சுவாமிக்கு கல்யாணம்னு அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தார், சோபனம் கூறி விடுத்தார். ருத்ர கணங்கள்லாம் இந்த பெரிய பிரபஞ்சத்தினுடைய கீழே காலாகிரி ருத்ரர் இருக்கார், அந்த பிரம்மாண்டத்துக்கு வெளியில் இருக்கார். அவர் லோகத்தில் அவரை சுற்றி 10 ருத்ரர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் 100 கோடி ருத்ர கணங்கள் காவலாக இருக்கின்றார்கள். அதே போல் மேலையும் உத்தர திக்பாகத்திலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா ருத்ர கணங்களும் சாமிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டு எல்லாம் கைலாசத்துக்கு வந்து விட்டுற. கைலாசம் ரொம்ப வழியுது. அப்புறம் அங்கிருந்து இவர்கள்லாம் புறப்பட்டு மதுரைக்கு வர வேண்டும் என்று பார்க்கின்றோம். குபேரன் வந்தார். சுவாமிக்கு மாப்பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணணுமே, யார் அலங்காரம் பண்ணுறது? என்றைக்குமே மாப்பிள்ளைக்கு அலங்காரம் மாப்பிள்ளை தோழன் தான் பண்ணணும். குபேரன் சுவாமிக்கு தோழன்ற காரணத்தினால குபேரனே பெருமானை தலைமுதல் கால் வரை தொட்டு அலங்கரிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். இது மீனாட்சி கல்யாணத்தில் சொல்லப்பட்டது. பார்வதி கல்யாணத்தில் கலைதாசர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி கடைசி வரையும் அந்த பஸ்ம ருத்ராட்ச தாரியா சர்ப்பாபரணராக தான் இருந்தாராம். அலங்காரமே பண்ணிக்காமல் சோம்பேறியாக இருந்தார். சில பேர் ட்ரெயின் கிரீன் சிக்னல் போட்ட அப்புறம் தான் வீட்டிலேருந்து புறப்படுவாங்க, சூட் கேஸ் எடுத்துட்டு ஓடி போய் ட்ரெயினில் ஏறுற மாதிரி. சுவாமி அதே மாதிரி முகூர்த்தம் வர வரையும் உட்காந்துட்டே இருந்தார் ஹிமாவனுடைய வீட்டுக்கு போகாமல். உடனே சப்த மாதர்கள்லாம் சுவாமியுடைய ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிவாலயத்திலையும் சப்த மாதர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஓடி வந்தாங்களாம், கனமான பொட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்தாங்களாம். நீங்களாம் ஏன் இந்த பொட்டியை தூக்கிட்டு ஓடி வரீங்கன்னு சுவாமி கேட்டாராம். இது முழுக்க எங்கள் நகை இருக்குது, நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு இதை ஃப்ரீயாக தரல, முகூர்த்தம் முடிகிற வரையும் இந்த நகைகளை போட்டுக்கோங்க, முடிஞ்சப்புறம் திருப்பி கொடுத்துருங்க பெருமானே. என்ன காரணம், அவங்களுக்குலாம் சுவாமி நிறையா நகை போட்டுக்கணும் பார்க்கணும்னு ஆசை, அதனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் நகைகளெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க, சப்த மாதர்கள் கொடுக்கும். சுவாமி என்ன பண்ணார், இவ்வளோ நகையை நான் போட்டுட்டேன்னா முகூர்த்தம் லேட் ஆகிடும், நானே ரொம்ப லேட் பண்ணிட்டேன், முகூர்த்தம் லேட் ஆகிடும், இதெல்லாம் எடுத்து எதை எங்கே போட்டுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, எல்லாம் ஸ்திரீகளுடைய நகையாக இருக்குது, ஆனால் எப்படி வேணால் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நடராஜா கோயிலில் சுவாமிக்கு சாத்துறதுன்னு நகை கொடுத்துருப்பா, அது தீட்சால் அன்றைக்கி தான் சுவாமிக்கு சத்துவா, ரெண்டு நாள் கழிச்சு அம்பாளுக்கு சத்துருவா, அம்பாளுக்கு சத்துன்னு ஒரு நகை கொடுத்துருப்பா, கொடுத்தவா சுவாமிக்கு சத்துருவா. அம்பாளுக்கு இடுப்பில் சாத்தனமும் கொடுத்தப்பட்ட ஒரு நகை ரெண்டு நாள் கழிச்சு சுவாமிக்கு சிரசில் சாத்தப்பட்டிருக்கும். எப்படி சாத்தினாலும் ரெண்டு பேருக்கும் நல்லாயிருக்கும், அழகே வடிவமாக இருப்பதுனால எந்த நகை அவள் உடம்புல எந்த இடத்துக்கு போனாலும் பொருத்தமாக ஆகிடும். பூஜைக்காரன் அது பொருத்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவன் கற்பனை பண்ணி சாத்துறதுனால அது பொருத்தமாக ஆகிடும். அதனால சுவாமி என்ன பண்ணார், இது ரொம்ப லேட் ஆகிடும் எல்லா நகையும் எடுத்து பார்த்து சாத்திக்கிறதுனா, இப்போ பாருங்க உங்களுக்கு என்ன வேணும், மாப்பிள்ள மாதிரி இருக்கணும் அவ்வளோதானே, இப்போ பாருங்க என்னாரா, கண்ணை மூடி திறங்க என்னாரா, கண்ணை மூடி திறந்த உடனே சுவாமி எப்படி இருந்தார், தலையிலேருந்து கால் வரை இருக்கிற அத்தனை பாம்புமே நகைகளாக ஆகிவிட்டனே, எல்லா பாம்பும் நகையாக இருக்குது, எல்லாம் கரெக்ட் சைஸுக்கு இருக்குது, அட்டிகைன்னா கழுத்தை ஒட்டி இருக்கு, ஹாரம்னா கரெக்டாக தொப்புள் வரையும் இருக்குது, தோல் தோளில் இருக்கிற பாம்பு தோல் வழியாக இருக்குது, முன்கையில் இருக்கிற பாம்பு கங்கணமாக இருக்குது, அப்போ பிறந்த ஒரு குட்டி பாம்பு விரலில் மோதிரமாக இருக்குது, காலில் ஒரு பாம்பு சதங்கையாக இருக்குது, எல்லா பாம்பும் எல்லா இடத்துலையும் இருக்குது, கை சரியாக இருக்குது, கால் சரியாக இருக்குது, ஓடுற பாம்பெல்லாம் சரின்னு பலவிதமான ஆபரணங்கள். அப்படியே சுவாமி போய் பார்வதி விவாகம் நின்றார். காளிதாசர் சொல்கிறார், கும்போதரன் அப்படின்னு ஒருத்தர், குண்டோதரன் வேறு கும்போதரன் வேறு, அந்த கணம் என்ன பண்ணார், அவர் தான் எப்பொழுதுமே சுவாமிக்கு, சுவாமி ரிஷபத்தில் ஏறும்போது வளைஞ்சு போகிறான், அவர் முதுகில் சுவாமி காலை வச்சு அந்த ரிஷபத்தில் ஏறி உட்கார்ந்துட்டார். ரிஷபார் உடரா சுவாமி ஆகி என்ன பண்ணார், பவனியாக வரப்போகிறார், கைலாசத்துலேருந்து மதுரைக்கு பவனியாக வரப்போறார். ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆச்சே, இவ்வளோ டிஸ்டன்ஸை சுவாமி எந்த எத்தனை நேரத்தில் அவர் வந்து டிராவல் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்த ரிஷபம் இருக்கே கடிய விடை, அதை போல ஃபாஸ்டாக எதுவும் போகாதான். அது தர்மமே வடிவான விடை. அது எப்பொழுதுமே நினைத்த நேரத்திலே அது வந்து சென்று சேர்ந்துடும். அதனுடைய ஸ்பீடை சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு புறப்பட்டு நேற்றுக்கு போய் சேர்ந்துடும். அவ்வளோ ஸ்பீடு இருக்குது. இன்னைக்கு மதுரையில் புறப்பட்டு நேற்றுக்கு மெட்ராஸ் வேணும், அந்த அளவு ஸ்பீடு. அந்த ரிஷபத்தில் அவர் ஏறிண்டார். அப்போ பக்கத்தில் தேவர்கள்லாம் வரார்கள். அந்த ரிஷபத்தில் அவர் ஏறும்பொழுது கைலாக கொடுத்து ஏற்றினார்கள் யார், பிரம்மாவும் விஷ்ணுவும். பிரம்மா வலது பக்கம் இருந்தார், விஷ்ணு இடது பக்கம் இருந்தார். சுவாமியுடைய கையை பிடிச்சிட்டார், எங்கள் கையை தொட்டுண்டு ரிஷபத்தில் ஏறுங்கன்னு சொல்லி. இந்திரன் மணிக்கலாஞ்சி அப்படிங்கிற அந்த பெருமானுடைய முகவாசம் ஏந்துகின்ற அந்த பெட்டியை வந்து தாங்கிறார். ஈசானன் பொன் அடைப்பை வெத்தலைப்பாக்கு பெட்டியை தாங்கிறார். மருத்துக்கள் காற்று தேவர்கள்லாம் ஆலவட்டம் வீசுகிறார்கள். வருணன் தூபம் போட்டுட்டே வரார். நிறுத்திங்கிறவர் என்ன பண்றார், சுவாமிக்கு கண்ணாடி காட்டுறார். சுவாமி அப்ப நிறுத்தின்னு கூப்பிடுவார். சுவாமியோட ரெண்டதை பார்த்து அப்படி இங்க ஸ்டைல் பண்ணிக்கிறார். சுவாமி இங்க எங்கேயாவது தெரியுதா, இது சரி பண்ணிப்போம் அப்படின்னு. மீனாட்சி என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க போறார், அதனால இங்க எங்கேயாவது வேர்த்து இருக்கா கர்ச்சீஃப் ஒன்னொருத்தர் கொடுக்குறாரு அது ஒத்திக்கிறதுக்கு. மாப்பிள்ள அந்த ஒரு நாள் தான் இதெல்லாம். நிறுத்தி என்ன பண்ணார், அப்பப்ப கண்ணாடி காட்டுறார் சுவாமிக்கு. குபேரன் போற வழியெல்லாம் செல்வத்தை இறைக்கிறார். சுவாமி வரார் பவனி. இன்றைக்கும் திருவாரூர் தியாகராஜா புறப்பாடும் போது கொஞ்சமாவது தங்க காசு மணிகளையும் கீழே போடுவா, அது திருப்பி எடுக்க மாட்டான், யாரும் எடுத்துக்கலாம். இன்றைக்கும் இருக்கு, இப்போ அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். சுவாமி வர வழியெல்லாம் தனங்களை தூவுறார், வேண்டியவா எடுத்துக்கலாம். புஷ்பத்தை தூவுறா மாதிரி தான் தனத்தை தூவுறார் குபேரன். யமன் என்ன பண்ணுறார், காவல் பண்ணிகிட்டே வரார். சுவாமி கிட்ட யாரும் வந்துடாம, சுவாமியை தொட்டுடாமல் மேலே இடிச்சுடாமல். பாம்புகள்லாம் மணி விளக்குகள் ஏந்தி கொண்டு வருகின்றன. வேதம் பெருமானுடைய திருவடியை பாதுகையாக இருந்து சுமந்துட்டு இருக்கு. சுவாமி காலில் ஒட்டின்னு இருக்கு. பளபளேன்னு ஒரு செருப்பு பண்ணிருக்கார் சுவாமி, புது செருப்பு. அது என்னன்னா வேதம் தான் அந்த செருப்பு. நவ தீர்த்தங்களும் கவரி போடுகின்றன. குண்டோதரன் அவர் தான் கொடை பிடிக்கிறார். புஷ்பதந்தன் ஒருத்தர், ரொம்ப அவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். புஷ்பதந்தன்கிறவர் யாருன்னா, அவருடைய கதை அவசியம் நம்ம கேட்கணும். அவர் சுவாமிக்கு வேதோக்தமான அவருடைய மகிமைகள் எல்லாம் ஒரு பாடலாக பாடிட்டு வரார் அப்படின்னு பரஞ்சோதி மிருகம் இங்கே சொல்கிறார். இதை அவசியம் சொல்லணுங்கிற எண்ணத்திலே சொல்கிறார். அவர் பெருமானை விட்டு பிரியாத ஒரு கணத்தில் இருக்கார். அவர் பரம சிவபக்தர். அவர் ஒரு கந்தர்வர். அவர் ஆகாச மார்க்கமாக வரார். கந்தர்வர்கள்லாம் பறந்து வரக்கூடியவர்கள். அவனை செமி ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள். பூமியில் ஒரு இடத்துல ஹிமாலயத்தில் ஆயிரக்கணக்கான பூக்களை வச்சு ஒரு நந்தவனத்தில் வளர்த்துருக்கா. ஒரு ராஜாங்கத்தில் அது இருக்குது. அதை பார்த்தோம்னு பண்ணுறார். பூவெல்லாம் பார்த்தோன்னா சிவபூஜை பண்ணணுங்கிற ஆசைப்பட்டு அந்த பூவெல்லாம் திருடி சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டு. பூவுக்கு அந்த தோட்டத்துக்கு நிறையா காவல் போட்டிருக்கான், எல்லா திக்கிலையும் காவல் போட்டிருக்கான் ராஜா. அப்போ காவல்காரன் கண்ணில் படாமல் இவர் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு பூவெல்லாம் பறித்து சிவபூஜை பண்ணுற. பூவெல்லாம் தானாகவே காணா போகிறது, பறிக்கிறவன் யாருன்னு தெரியல, பூ குறைஞ்சி போகிறது அப்படின்னு கம்ப்ளைண்ட் போனோடனே ராஜா என்ன பண்ணார், யாரோ ஒருத்தர் அமானுஷ்ய சக்தி கொண்டவர், தெய்வ சக்தி கொண்டவர் தான் இவர் திருடுறார், ஆகவே அவர் பிடிக்கணுங்கிறதுக்காக அந்த புஷ்ப செடிகளை சுற்றி சிவநிர்மால்யமான வில்வத்தை போட்டு வச்சாங்க. இவர் அந்த பூவை பறிக்கிற ஆர்வத்தில் சிவநிர்மால்யத்தை தாண்டி தாண்டி பூவை பறித்தார். சிவநிர்மால்யத்தை ஒருவன் தன்னுடைய பாதத்தினால தாண்டக்கூடாதுன்னு விதி. அதனால தான் அபிஷேக வேதியை தாண்டி பிரதட்சணம் பண்ணுற மாதிரி அந்த அபச்சாரம் அபராதம் நிகழாதவாறு கேரளத்தில் குறுக்க கயிறு போட்டிருப்பான். சுவாமியுடைய அந்தராளத்தில் மட்டும் பிரதட்சணம் கிடையாது. அதாவது சுவாமியுடைய அந்த கோமுக தீர்த்தம் பூமிக்குள்ள குஹ்யமாக போயிட்டா பரவாயில்ல, பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரிகிறது அந்தராளம், அதாவது முதல் சுற்றுல அதில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருது. அந்த கண்ணுக்கு தெரிகிற அந்த சுவாமியுடைய அபிஷேக தீர்த்தத்தை நம்ம பிரதட்சணம் பண்ணக்கூடாது, தாண்டக்கூடாது காலால். அவருடைய நிர்மாலய புஷ்பத்தை காலால் தாண்டக்கூடாது. அப்படி தாண்டினா என்ன ஆகும்னு கேட்டால் ஒன்றும் ஆகாது. அந்த நிமிஷம் வரை இருக்கிற புண்ணியம் ஜீரோ பேலன்ஸ் ஆகிடும். சமயத்தில் கம்ப்யூட்டரில் எல்லா மெமரியும் போய்டுறது இல்லை, அப்புறம் திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், அது நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் ஆகிடும், திரும்ப புண்ணியம் புதுசாக தான் பண்ணணும். அது வரையும் படித்த படிப்பெல்லாம் மறந்து போயிடும், தபஸ் போயிடும். சிவநிர்மாலயத்தை தாண்டக்கூடாது. இது சிவனுடைய உத்கர்ஷத்துக்காக காட்டப்பட்டது, வேற எந்த தெய்வத்துக்கும் இது விதி கிடையாது. கேரளாவில் போய் பாருங்கோ, எந்த சுவாமி கோயிலாக இருந்தாலும் நீங்கள் பிரதர்ஷனம் பண்ணலாம். குருவாயூரப்பன் கோயிலை பிரதர்ஷனம் பண்ணலாம், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலை பிரதர்ஷனம் பண்ணலாம், எல்லா அம்பாள் கோயிலும் பிரதர்ஷனம் பண்ணலாம், பிள்ளையார் கோயிலை பிரதர்ஷனம் பண்ணலாம், ஐயப்பன் கோயிலை பிரதர்ஷனம் பண்ணலாம், சிவன் கோயிலை மட்டும் பிரதர்ஷனம் பண்ண முடியாது, அந்தராளத்தை பிரதர்ஷனம் பண்ண முடியாது. அது என்னன்னா, அவர் தான் பெரியவர்னு காட்டுறதுக்காக ஒரு வித்தியாசத்தை காட்டிருக்கார். இவாளெல்லாம் விட அவர் பெரியவர், இவாளுக்கு சமமாக அவரை நினைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்காகவே லௌகிக்கமாக அதை காமிச்சிருக்கேன். அப்போ இவர் அந்த தன்னை அறியாமல் பண்ணிட்டார். தெரியாமல் தொட்டாலும் வந்து நெருப்பு சுடும், தெரியாமல் குடித்தாலும் தேன் திதிக்கும், தெரியாமல் மொந்து பார்த்தாலும் புஷ்பம் கமகமன்னு இருக்கும், தெரியாமல் தொட்டாலும் ஐஸ் ஜில்லுன்னு தான் இருக்கும். அதனால் தெரியாமல் பண்ணினாலும் பாவத்துக்கு பலன் உண்டு. அதனால் இவருடைய தபஸ் போய் இவருடைய ரூபம் தெரிஞ்சுடுத்தோம். காவக்காரன் பிடிச்சிட்டான், கையங்களவுமா கொண்டு போய் ராஜா மட்டும் நிறுத்திட்டான். இவருடைய சைவ வேஷத்தை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணார், நீங்க என்ன கேட்டே இந்த பூவை பறிச்சிருக்கலாமே, ஏன் திருடினேள் அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டான், தண்டிக்காம விட்டுட்டான். உடனே இவருக்கு அவமானமா போயிடுது. அவமானம் போய் என்ன பண்ணாரு, ரெண்டு தப்பு, ஒன்னு ராஜாவினால மன்னிக்கப்பட்ட அவமானம், இன்னொன்னு சிவநிர்மாலித்து தண்டின தோஷத்தினால இவருடைய புண்ணியம் போய் இவருடைய அமானுஷ்ய சக்திகள்லாம் போயிடுத்து. அந்த சக்திகளை மீண்டும் பெறுவதற்காக என்ன பண்ணார், தன்னுடைய சகாக்கள் அவருடைய சுகுருத்துக்கள்லாம் சொன்னதின்படி பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சிவ மகிம்ன ஸ்தோத்திரம்னு வேதத்துல 32 ஸ்லோகங்கள்னால பெருமான பாடினார். அதுதான் சர்வ சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்ட ஒரு மனுஷனால ஒரு கந்தர்வனால பண்ணப்பட்ட ஸ்தோத்திரங்கள்லேயே மிக முக்கியமான ஸ்தோத்திரம்னு சிவ ரகசியங்கிற இதிகாசம் அதை வச்சுருக்கு. சிவ மகிம்ன ஸ்தோத்திரங்கிற ஸ்தோத்திரம் அது தமிழ்ல பண்ணப்பட்டிருக்கு. அந்த அதுதான் சொல்றார் பரஞ்சோதி முனிவர், அந்த ஸ்தோத்திரத்தை பாடிண்டே புஷ்பதந்தர் வர்றார். நந்தியம்பெருமானுக்கு என்ன பெருமைனு கேட்டா, புஷ்பதந்தர் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண உடனேயே அவருடைய பழைய சக்திகள்லாம் வந்துடுத்து. வந்தோடனே ஆஹா, பெருமான் நம்மளை மன்னிச்சுட்டார், அந்த தோஷம் போயெடுத்து நம்ம பழையபடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் சுவாமிகிட்ட போய் சொல்லி காமிக்கணும், கைலாசத்துக்கு போய் நேரம் போய் சுவாமி சந்நிதியிலே பாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு கைலாசத்துக்கு வந்தாராம். கைலாசத்துக்கு வந்த வாசல்ல அதிகார நந்தி இருக்கார். அவர் எங்க ஊர்ல பிறந்தவர், எங்க ஊர் இது திருவையார். அந்த திருவையாறுலாம் நந்தியம்பெருமான் பிறந்தார். அந்த நந்தியம்பெருமான் தான் தட்சிண திக்பாகத்துக்கு காவல்காரரா கைலாசத்துல இருக்கார். அவர் சொன்னார், பரமேஸ்வரனை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ப்பா, எங்கிட்ட சொல்லு நீ வந்திருக்கேன்னு நான் அவர்கிட்ட சொல்லி உன்னை உள்ள விட விட்டப்பறம் நான் உள்ள விட சொன்னப்பறம் நான் உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு நந்தியம்பெருமான் நிறுத்தினார். புஷ்பதந்தர் சொன்னார், பரமேஸ்வரன்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறதுலாம் பொதுமக்களுக்கு தான், பக்தாளுக்கு கிடையாது. நாங்கள்லாம் பரமேஸ்வரனை மறக்கிறதே கிடையாது, என்னைக்கோ பார்க்கணும்னு நினைக்கிறது கிடையாது. அதனால நாங்கள் வந்தால் பரமேஸ்வரனே எங்களை பார்க்க விரும்பி தான் நாங்கள் வரோம், என்னை விட்டுடு உள்ள அப்படின்னார். அப்படியா, நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நானும் உன்னப்பல ஒரு பக்தன் தானே, அதனால நீ எதுக்காக வந்திருக்கேங்கிறதா நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நான் சுவாமியை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன், பரமேஸ்வரனுடைய மகிமையெல்லாம் சொல்லி, அவர் தான் பிரபு, அவருக்கு சமமாக யாரும் கிடையாதுங்கிறத வேதோக்தமான நியாயங்கள்லாம் நிரூபணம் பண்ணுற ஒரு வேத ஸ்துதி அது, அதை சுவாமிக்கு சொல்லி காமிக்கிறதா வந்திருக்கேன் அப்படின்னார். எங்க அதை நீ சொல்லு, நான் முதல்ல நான் கேட்குறேன் அப்படின்னாராம் இவர் நந்தியம்பெருமான். உடனே அவர் சொன்னார், மகிம் நஃபாரம் தே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவர் ரெண்டு வார்த்தை சொன்னோன்னே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு முதல் பாட்டை முழுக்க சொன்னாரா நந்திகேஸ்வரர். யாருக்குமே நான் சொல்லலை, நான் தான் எழுதினது, இது ஜெராஸ் காப்பி கூட எடுக்கல, ரெக்கார்ட் கூட பண்ணலை, யாருக்கும் இமெயில் கூட அனுப்பலை, ஃபேஸ்புக்கில் கூட வரல, இது யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கல, சுட சுட சுவாமிகிட்ட சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அவர் கேட்டாராம். இது என்னப்பான்னு அவர் சிரிச்சாராம். நந்தியம்பெருமானுக்கு 32 தங்கப்பல், நந்தியம்பெருமானுக்கு 32 பல்லோ தங்கப்பல், அவருடைய ஜனனத்திலே தங்கப்பல், பல்லு விழுந்த தங்கப்பல் வச்சுக்கல, அவருடைய சிருஷ்டியிலேயே அவருக்கு பல்லு எப்படிப்பட்ட பல்லு, தங்கத்தினால பல்லு. அந்த ஒரு பல்லுல ஒரு பாட்டா இந்த பொறிச்சிருக்கு இந்த பாட்டு. இவர் பாடினது 32 பாட்டு, அந்த 32 பாட்டும் நந்தியமகேஸ்வருடைய பல்லுல ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு பாட்டா எழுதியிருக்கு. அவர் சிரிக்கும் போது இதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணாரு, உங்களை பார்க்கற புண்ணியம் எனக்கு இருந்தா போறோம், பரமேஸ்வரனை பார்க்க நான் ஆசைப்படலன்ட்டு. அப்ப அவர் சொன்னார், பரமேஸ்வருடைய மகிமை என்பது நாம யாரும் உண்டாக்குறது கிடையாது, அவர் நமக்கு உணர்த்த நாம் உணர்வது தான், ஆகவே அவருடைய கிருப்பையினாலதான் நீ அது பாடியிருக்கிற, அவருக்கு தெரியாம நீ பாடல, உன்னை பாட வச்சதே அவர் தான், பாட்டு வித்தால் ஆடுவர் பாடாதாரே, அவர் பாட வச்சதுனால நீ பாடின, ஆகவே எல்லாமே அவருடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது, நம்ம கைகால நம்ம நீட்ட முடியாது, நம்ம வாய் பேசாது, நம்ம கண் பார்க்காது, எல்லாத்துக்கும் பரமேஸ்வருடைய கிருப்பை வேண்டும் என்று அவருக்கு உபதேசம் பண்ணோன்ன ரொம்ப திருப்தனா இருந்து, நீங்களே எனக்கு பரமேஸ்வரன், உங்களை பார்த்ததிலேயே நான் திருப்தி அடைகிறேன்னு சொல்லி அவர் விடைபெற்றுக் கொண்டார். அந்த புஷ்பதந்தன் தான் மீனாட்சி கல்யாணத்துக்கு சுவாமி கூட வரார், பக்கத்துல வரவர் ரெண்டு பேர் தான், ஒன்னு புஷ்பதந்தர் இன்னொன்னு ஆலால சுந்தரர் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம்.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ்சிவாய்.

உங்களுடைய காரியம் எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக என்னிடத்திலே இருந்து ஒரு குமாரனை நாம் தருகிறோம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைந்தார். ஆகா நடந்துவிடும் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்களா, இவர்கள் திரும்பி செல்லுகின்றார்கள். திரும்பி செல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், திருமாலுக்கு ஒரு பெரிய சந்தேகம். அவர் சொன்னார், எல்லாம் சரி, இவரோ யோகத்திலே இருக்கிறார், சரின்னு சொல்லிட்டார், அங்கே பார்வதியோ தனியாக இருக்கிறார், எப்படி நடக்கும்னு கேட்க ஆரம்பிச்சார். இது மாதிரி சந்தேகம் வரும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னார், எப்படி நடக்கும், முருகப்பெருமான் எப்படி வருவான், சிவபெருமானிடத்தில இருந்து வர வேண்டும். சிவபெருமானிடத்திலிருந்து எப்படி வர முடியும், அவர் கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி நடக்கணும், பார்வதி ஒரு பக்கம் பரமேஸ்வரன் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள், ரெண்டு பேரும் சேர வேண்டும். ஆனா இப்ப பார்த்தா எல்லா இடத்திலேயும் காம இச்சையே இல்லை, எல்லாரும் யோக நிலையிலே இருக்கின்றார்கள், எப்படி நடக்கும், நடக்காது. நம்ம லாஜிக்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு, இறை நிலை என்பது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் தேவர்களாலேயும் கூட அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், பார்வதி கல்யாணத்தினாலே குமாரன் சம்பவித்தான் அப்படிங்கறது அவசியம் இல்லாம போச்சு. ஏன்னா பார்வதியே பக்கத்தில் இல்லை, குமரன் சிவபெருமானிடத்திலே இருந்து சம்பவிக்கிறான். எல்லாரும் இப்ப என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்னா, பார்வதி கல்யாணம் நடக்கணும், பார்வதி பரமேஸ்வரனிடத்திலே இருந்து குமாரன் ஒருவன் வரவேணும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்துல அவர்கள் நினைத்துக் கொண்டே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினைத்துக் கொள்ளுறோம் இல்லையா, இறைவன் இப்படித்தான் பண்ண முடியும், அப்படிலாம் நடக்க முடியாது. இறைவன் நம்முடைய லாஜிக்கு, நம்முடைய யோசனைகள், நம்முடைய எல்லா விதமான நினைப்புக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன். நினைத்த உடனே பார்த்தார், எல்லாவற்றிற்கும் காம இச்சையை கொடுக்க வேண்டும். எப்படி காம இச்சையை கொடுப்பது, எப்படி கொடுக்க முடியும், அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆளுதான் இருக்கான், யாருன்னா என்னுடைய பிள்ளை மனசிஜன் சித்தஜன் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட மன்மதன். மன்மதன் எல்லாரையும் மயக்கக்கூடியவன். ஆக அந்த மன்மதனை கூட்டிட்டு வரலாம், மன்மதன் மூலமாக இவர்களுக்கு காம உணர்ச்சியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்த பொழுது கல்யாணத்து மேல ஆசை வரும் ரெண்டு பேருக்கும், பார்வதி பரமேஸ்வரனுக்கும், கல்யாணம் பண்ணிக்குவாங்க, குமாரன் பிறப்பான், சூரபத்மன் அழிவோம். சரி, பிரம்மா உடனே என்ன பண்ண, கூப்பிடு மன்மதனை, நம்ம போகணும்னா தான் கஷ்டம், இன்னொருத்தனை அனுப்பணும்னா பிரச்சனையே கிடையாது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இன்னொருத்தனை அனுப்புறதுக்கு என்ன, அவனை கூப்பிட்டார்களாம். உடனே மன்மதன் வருகிறான், ரதிதேவியோடு வருகிறான். வந்த உடனே ஆஹா மன்மதா எப்படி இருக்கே, சௌக்கியமா, எல்லாரும் என்ன காரியம் ஆகணும்னா காலப்படி, காரியம் ஆனவர் கழுத்தப்படினா, காரியம் ஆகிற வரைக்கும் காலப்படிக்கிற மாதிரி இவர்கள் கேட்கின்றார்கள். மன்மதன் கேட்டான், என்ன விஷயம், எல்லாரும் கூப்பிட்டீர்களா, உன்னால தான் ஒரு காரியம் ஆகணும், உன்னால முடியாதது கிடையாது, உன்னுடைய காம அந்த காமனின் இடத்திலே இருந்து வரக்கூடிய கடைகளுக்கு தப்பாதவர் யாருமே கிடையாது. அவ்வளவுதான், மன்மதனுக்கு ரொம்ப குச்சியாயிட்டது. இது வேற சொல்லியா கேட்கணும், விஷ்ணுவான அப்பாவுக்கே காமக்கணைகளை போட்ட பொழுது அவரே மோகித்த, பிரம்மா மோகித்தான், சூரியன் மோகித்தான், எல்லாரையும் இந்திரன் மோகிக்கிறான், குரு மோகித்த, இது எல்லாருக்கும் சரித்திரத்தை நான் என்ன சொல்லி அவனு, எத்தனை சரித்திரங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்திலேயே வெல்ல முடியாதவன் அஜயன் என்று சொல்லக்கூடியவன் நான் ஒருத்தன்னா. ரொம்ப அழகா வாரியா சுவாமிகள் அந்த இடத்துல சொல்லுவார், எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால மன்மதனுக்கு காமன் பேரான், காமன் இங்கிலீஷ், எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறான், அதனால தான் ஆங்கிலேயன், தமிழன், தெலுங்கன், ஹிந்திக்காரன், வேற பிரெஞ்சுக்காரன் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால மன்மதனுக்கு காமன் அப்படின்னு பேர் வந்ததுன்னு ரொம்ப நகைச்சுவே சொல்லுவார். இருக்கட்டும், இப்போ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கப்பட்டவன் மட்டும் கிடையாது, எல்லாரையும் வெற்றி கொண்டவன் என்று சொல்லும்படியாக நான் இருக்கிறேன், என்ன காரியம் ஆகணுமோ சொல்லு அப்படின்னு வாயவிட்டோம். இதுக்கு தானே காத்து கொண்டிருந்தார்கள். உடனே சொன்னார்கள், அவ்வளவுதானே, உள்ள ஒரு சின்ன காரியம்தான், சிவபெருமான் யோக நிலையிலே இருக்கிறார், பார்வதி ஒரு பக்கத்துல தவ நிலையிலே இருக்கிறார், ரெண்டு பேர் மேலையும் உன்னுடைய காமக்கணைகளை தொடுக்க வேண்டும், அவர்கள் காம உணர்வுக்கு ஆட்படுத்த வேண்டும், அப்பத்தான் அவர்களுக்கு குமாரன் சம்பவிப்பான், அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், இந்த சூரபத்மனை அழிப்பதற்கு வெளிக்காண முடியும். கேட்ட உடனே நடுங்கி போய்விட்டான் மன்மதன், கையில இருக்கக்கூடிய வில்லு அம்பு எல்லாம் கீழே விழுந்துதான், மூச்சியாகாத குறை என்றான், அப்பா உனக்கு நான் என்ன குத்தம் செஞ்சேன், ஆச்சு, உன்னையே அடிமைப்படுத்தினேன், சரி
அதுக்காக என்னை கொண்டு போய் சாகுன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு நெருப்புக்குள்ள தள்ள முடியுமா? நான் ஏன்டா உன் எதுக்கிட்ட நான் சாக சொல்றேன்? உன்னை சாக அனுப்பல, அங்கே கொண்டு போய் உன்னுடைய பாணங்களை போடுன்னு தானே சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதானே. சிவபெருமான் எப்பேற்பட்டவர் தெரியுமா? கையும் நகையும் கதிரார் விழியும் மெய்யும் தடனான் விமலன். அவன் எப்பேற்பட்டவன்? கை நெருப்பு, கையில நெருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய சிரிப்பு நெருப்பு, சிரித்தரை ஒழுத்தும் கதிர்வேலா என்று சிரிப்பினாலே முப்புறங்களையும் அழித்தவன் அவன். கதிரார் விழியும், அவனுடைய விழியும் நெருப்பு முக்கண்ணிலே மூன்றாவது கண்ணாக அது அக்னியினுடைய தன்மையிலே இருக்கக்கூடியது. மெய்யும் தழலாம், உடம்பும் நெருப்பாகவே இருக்கின்றது. திருவண்ணாமலையனுடைய தத்துவமே அப்படித்தான். மெய்யும் தழலான் விமலன் தன்னை யார் எய்யும்படி சென்றிடின் இவ்வுயிர் கொண்டு உயும் திறமும் உளதோ உரையாய். நேரத்தில் பிரம்மாவின் இடத்துல சொல்லும்படியாக சொல்லுவார்கள். ரெண்டு எல்லாரும் கேட்கின்றார்கள். ஸ்காந்தத்துல விட்டுவே கேட்டதா வரும். பிரம்மா அதுக்கப்புறம் கூட இருந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக வரும். என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானிடத்தில் எதுவும் நடக்காது. காரணம் என்னன்னா, எனக்கு இந்த தொழிலை கொடுத்தவன் அவன். மன்மகனுக்கு இந்த தொழிலை கொடுத்தவனே அவன். அதனால தீட்டிய மரத்துல கூர்வாக்குற மாதிரி அவனிடத்துல நான் பண்ண முடியாது. ஒண்ணு அது நன்றி கொன்ற செயல், ரெண்டாவது அது நடக்காது. அவனிடத்துல போய் அவன் யோகீஸ்வரன், முழுவதுமாக சென்றளவாக ஞான மேனியனாக இருக்கக்கூடியவன். அவனிடத்துல காமத்தை தூண்டுவிக்கலாம்னு நினைக்கிறதே தப்பு. நான் பண்ண போனேன்னா அழிந்து விடுவேன் என்று சொன்னான். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களை ரொம்ப அழகாக உபனிஷத் கதையை எடுத்து கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார். செம்மான் தத்துவகுளும் தேவர் குழுவும் மருள எம்மான் பிறன்போல் இருந்து ஒரு துரும்பு நிதீகி அம்மா தன் செய்கை அனைத்தும் என காட்டினனே. ஒரு சின்ன துரும்பு உபனிஷத்துல வரக்கூடிய கதையை இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். கந்தபுராணத்துல ஒரு சின்ன துரும்பு போட்டு அந்த யக்ஷசாக யக்ஷ வடிவிலே யாரும் அறிந்து கொள்ள முடியாத வடிவிலே தோன்றினானா? தோன்றின பொழுது எல்லாரும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் எல்லா தேவதைகளும் அடித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு துரும்பு போட்டு இதை நீங்க ஜெயித்து காட்டுங்கள் என்று நினைக்கின்ற பொழுது அக்னியால எரிக்க முடியல, வருணனாலே நினைக்க முடியவில்லை, வாயுவாலே நகர்த்த முடியவில்லை, யாராலேயும் அந்த துரும்ப ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி செம்மாந்து தற்புகளும் தேவர் குழுவும் மருள அவர்கள் திகைத்து அச்சம் கொள்ளும்படியாக எம்மான் பிறன்போல் இருந்து ஓர் துரும்பு நிறீ ஒரு துரும்பை நிறுத்தி அம்மா தன் செய்கை அனைத்தும் என காட்டினனே. அவன் என்ன பண்ணான்? எல்லாம் அவனுடைய செயல் என்று காட்டினானே. எப்படி பண்ண முடியும்? அவனை எப்படி அழிக்க முடியும்? காந்தத்துல இதோட இன்னொரு அருமையான ஒரு கதையும் சொல்லுகிறார். அவன் சொன்னா அவனுடைய விழி, இதுக்குத்தான் இவர் கையும் நகையும் கதிரா விழியும் மெய்யும் தழலாம் விமலன் என்று தமிழிலே இதை கொண்டு வந்தார். அங்க இருக்கக்கூடிய கதையை ஒரு சுருக்கமா கொண்டு வந்தார். 30,000 ஸ்லோகத்தை வந்து 10,000 எல்லா கதையும் முடிக்கணும் என்று சொன்னால் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லி சொல்லணும்னா சின்ன சின்னதா அங்கே அவர் சொல்லி கொண்டு சென்று விடுகின்றார். கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லும் பொழுது ஒரு இங்கே தாட்சாயணியோடு இறைவன் இருந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது கச்சியப்ப பிரஜாபதி திதி அதிதி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல பால் கோணம் பசும்பார் கோணம்னு கேட்டாங்க. அதனால வருணனிடத்திலே சென்று நல்ல பசும்பார அந்த பசு மாலை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாராம். நல்ல பசு பசும்பால் தர வேண்டும் என்று. இது ஓட்டி செல்லும் பொழுது இந்த பசுக்கள் எல்லாம் தேவ பசுக்களாக இருந்த காரணத்தினாலே வருணனுடைய பசுக்கள் இவங்க பிடிக்கு அகப்படாதபடியாக ஆகாயத்திலே சஞ்சரிக்க ஆரம்பித்தன. எல்லா இடத்திலே அது இஷ்டப்பட்ட இடத்துல பால் குழிய ஆரம்பிச்சதும் மேருமலையிலே தாட்சாயணியோடு அமர்ந்து கொண்டிருந்தார் சிவபெருமான். இந்த ஆகாசத்திலே சென்று கொண்டிருந்த பசுக்களானது மேலே இருந்து பாலை குழிந்ததும் சிவபெருமான் ஒண்ணுமே பண்ணல, மேலே திரும்பி பார்த்தார். பார்த்த க்ஷணம் அவருடைய பார்வையானது இந்த பசுக்கள் அனைத்தையும் சுட்டு சாம்பராக்கியது. மன்மதன் சொன்னா இறைவனிடத்திலே கல்லாலே அடிக்கலாம், பானத்தாலே அடிக்கலாம், இறைவனை எச்சலாலே உமிழலாம், மனத்திலே மாசு இல்லாதிருந்தார். மனமானது செம்மையாக இல்லாவிட்டால் நீ பாலே சுரிந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீ மனமானது செம்மையாக இருக்குமானால் உங்களுடைய பாவனை சரியாக இருக்குமானால் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறான்
இல்லைன்னா அவனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அவனுக்கு அது அவசியம் இல்லை. நம்ம கொடுத்த ஒன்றும் திருப்தியாக போறதில்லை. நம்முடைய பாவனை தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது. இந்த ஒரு அருமையான கருத்து ஒரு கதையில ஸ்காந்தமானது சொல்லுகின்றது. அப்படி அந்த பசுக்களை எல்லாம் எரித்தவன் அதை ஒரே வாக்குல வச்சுட்டார். கதிரார் வெளியும் மெய்யும் தழலாம் விமலன் தனை. ஒரே வார்த்தையில வச்சுட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கதையெல்லாம். எல்லாமே அந்த கதைக்கு உள்ள புகுந்து பார்க்கும் பொழுது வேத புராணத்திலே இருக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் கச்சியப்பர் ஒரு வார்த்தையிலேயோ வாக்கியத்திலேயோ வரிகளிலேயோ அடக்கி விடுகின்றார் கந்த புராணத்துல. அதுதான் அழகு. நாம போய் பார்க்கணும், அதுதான் முக்கியம். அறிஞர்கள் ஆயோர் அதை சென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னதற்பாலவே இந்த கந்த புராணத்துல போய் தேடி தேடி பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா விதமான கருத்துக்களும் கச்சியப்பர் சொல்லுகிறார். ஆக இறைவனிடத்திலே தவறுதலான எண்ணத்தோடு போனால் நிச்சயமாக அது நடக்காது, நாம் அழிந்துவிடுவோம், என்ன விட்டுடுவோம். அப்ப பிரம்மா சொல்ல ஆரம்பிச்சார், அவ்வளவுதான் இந்தவர் நீ ஏன் எல்லாம் இறைவனுடைய செய்கைன்னு சொல்ற. இந்த அதாவது பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்று அவையா சொல்லுவார். நல்லா பேச தெரிஞ்சவன் இருந்தானா அவன் பொய்ய கூட அப்படியே நிஜம் மாதிரி சொல்லிடுவான். அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க. நீங்க பார்த்தா தெரியும், அப்படியே அப்படியே அப்படிமோ அப்படியே சொல்லும் போதே நமக்கு என்னமோ அப்படியே நடந்த மாதிரி இருக்கும். ஆனா வாயில வரக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் பொய்யா இருக்கும். அப்படி இருக்கும். இவன் சொன்னா எல்லாமே அப்படி நடக்க போகுது. இவன் அந்த லாஜிக்கு தெரிஞ்சவங்க, சாதுரியம் வாக்கு சாதுரியம் மிகுந்தவர்கள் இல்லையா. அதே போலத்தான் பிரம்மா வாக்கு சாதுரியத்தை காமிக்க ஆரம்பிச்சார். எல்லாம் அவருடைய செய்கை அப்படின்னு சொல்லிட்டா நம்மால ஏதாவது நடக்குமா? இப்ப நீ போறதும் அவனுடைய செயல், நீ போறதும் அவனுடைய செயல், பானத்தை விட போறதும் அவனுடைய செயல், எல்லாம் அவனுடைய செயல் தானே அப்படின்னார். இந்த தத்துவங்களை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையில கொண்டு வந்துதான் விடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், வசிஷ்டர் என்ன பண்ணாரா, அத்வைதம் யோக வாசிஷ்டம் எல்லாம் சொன்னார் இல்லையா, அத்வைதம் எல்லாம் சொன்னவர். ஒரு மகாராஜா இருந்தான். மகாராஜாவுக்கு நீயும் ஒண்ணு நானும் ஒண்ணு இவளும் ஒண்ணு, அதாவது ராஜபத்தினியும் ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஒண்ணு, எல்லாம் அத்வைதம், வேற இரண்டாவது பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இவன் அத்வைதத்தை தெரிஞ்சிட்டானா, அதை எப்படி விபரீதமா பயன்படுத்தினா, அவன் சொன்னா நாளையில இருந்து என்னுடைய பட்ட மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா என்னன்னா வேலைக்காரி ரொம்ப நல்லா இருக்கிறா அவதான் நாளையில இருந்து பட்ட மகிழ்ச்சின்னா பட்டமகிழ்ச்சி, அது பட்டத்தரசிக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. என்னடா அது, இவன் அத்வைதம் வந்து கடைசியில பட்டத்தரசியை மாத்திரம்தான் கொண்டு வந்து நிற்கிறே தவிர, ஏன் இவன் நான் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாயை கொண்டு வந்து ராஜாவை வைக்கலாமா இல்லையா. அதாவது என்னைக்குமே ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறது, பாதி பாதி ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது உருப்படாது அந்த விஷயங்கள். இப்ப அது மாதிரி அத்வைதம் எடுத்தனானா போய் வசிஷ்டர் காலில் விழு போய் விழுந்தாலும் பட்டத்தரசி, அவர் சொன்னார் அவ்வளவுதானே கவலையப்படாத, நாளைக்கு வர்ற நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு சாப்பிட வருகிறேன்னு ஒரு இது செய்தி அனுப்பிச்சார். சரி இவர் பார்த்தான், ஓஹோ இவ்வளவு உபதேசம் பண்ணிருக்காரு, நேற்றுக்கு தான் பண்ணிட்டு போனார், இன்னைக்கு திரும்பி வர ஏதோ சாப்பிட்றதுக்கா பாவம் அவருக்கு, அங்கே சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கிற போல இருக்கு, என்ன பண்ணலாம் நல்ல சாப்பாடா கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண வச்சான், விருந்துக்கு ரெடி அவன் சரி எல்லாத்துக்கும் நிச்சயம் செய்தான். ஆனா இலை போட்டாங்க, போட்ட பொழுது சாணத்தை கொண்டு வந்து ரெண்டு பேருடைய இலையிலையும் வச்சாங்க. சாணம்னு சொல்றது எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து வைத்தார்கள், எல்லாரும் மூக்க பிடித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் பட்டத்தரசி நின்று கொண்டிருக்கிறார். மகாராஜாவுக்கு கோபம் வந்தது, என்ன ஒரு கேவலமான செய்கை, மகாராஜாவுக்கு அதுவும் இந்த மகா முனிவருக்கு ரெண்டு பேருக்கு இப்படி சாணத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்களே, என்ன செய்யறேன் பாரு வாழ உறுதினான். அப்ப வசிஷ்டர் சொன்ன, மகாராஜா ஏன் கோவிச்சுக்கிறேன், சாதமும் ஒண்ணு சாணமும் ஒண்ணு பட்டத்தரசியும் ஒண்ணு வேலக்காரியும் ஒண்ணு, அதுல அத்வைதம் இருந்தா இதுல அத்வைதம் இல்லையா, ரெண்டும் ஒண்ணுதானே சாப்பிடுன்னு. அவன் சொன்னா என்ன பெருசா நீங்க பேசுறீங்க, நீங்க சாப்பிட முடியுமா, அவ்வளவுதானே. பன்றியாக மாறினார், சாணத்தை சாப்பிட்டு விட்டார் வசிட்டர். இவன் முடித்துக் கொண்டு நின்றார் அந்த இடத்துல மகாராஜா. அப்ப அவர் சொன்னாரா, மகாராஜா தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை, நம்ம தகுதி என்னன்னு பார்க்கணும், தத்துவத்தை எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிறது ரெண்டாவது விஷயம் உண்டு, நம்முடைய நிலம் இந்த தத்துவத்துல என்னன்னு பார்த்துக்கணும். எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்றது தப்பே கிடையாது, அந்த பாவனை உனக்கு இருக்க வேண்டும். எல்லாம் ஒன்று இருந்தால் நீ சாணத்தையும் சாப்பிட்டு இருக்க வேண்டும், உனக்கு அதுக்கு இருக்கக்கூடிய தகுதி இருக்க வேண்டும். இல்லாம தத்துவம் மட்டுமே சொல்லக்கூடாது, வெறும் தத்துவம், தகுதி இல்லாத தத்துவம் பிரயோஜனப்படாது. மேலை நாட்டுக்கும் கீழே நாட்டுக்கும் அதுதான் பெரிய வித்தியாசம். நம்ம ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றோம், அதாவது சரையே தீ தீ தீ
எவன் செய்து காண்பிக்கின்றானோ அவன் ஆச்சாரியன், எவன் ஒரு வழியிலே நடக்கிறானோ அவன் ஆச்சாரியன். அப்படி இருக்கக்கூடியவனை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். வெறும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா டாக்டரேட் வாங்கின, ஏதாவது பிலாசபி டாக்டரேட்ல பிலாசபி வாங்கினார் அவர் தான் இருக்கிறோம். ஆனா நம்ம இடத்துல அப்படி இல்லை, பல பேர் பெரிய மகான்களாக இருந்தவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள் இருந்திருக்கிறார்கள். பல பேர் வந்து ஏழைகளாக இருந்திருக்கலாம், அவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வர்றாங்க. ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நாம் காலிலே விழுந்து வணங்குகின்றோம். ஏன்? அவர்கள் நடத்தி காண்பிக்கின்றார்கள். செய்கையிலே இருக்க வேண்டும், பேச்சிலே இருக்கிறத விட நடத்தை

போய் பண்ணலான்னு சொன்னா, எல்லாம் பேசுறதுக்கு நான் நல்லா இருக்கும், ஆனா எல்லாம் நம்முடைய செயல் அல்ல, இறைவன் நினைத்து நாம் செய்கின்றோம், என்னால பண்ண முடியாது, என்ன விட்டுவிடு என்று சொன்னான். சொன்ன உடனே இவர்களுக்கெல்லாம் மகா கோபம் வந்ததான். அதுவும் பிரம்மாவுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் சொன்னார், தத்தீசி முனிவர் தன்னுடைய எலும்பையே கொடுத்தார் ருத்ராசுரனை கொல்லுவதற்காக. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ செய்திருக்கின்றார்கள், நீ என்னடா இவ்வளவு கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறோம், எங்களுக்காக இல்ல, தேவ உலகமே எல்லா உலகங்களும் பயனடைவதற்காக கேட்டுக் கொள்ளுகிறோம், நீ கேட்க மாட்டேன்னு சொல்றிய, உன்னை விடுவது கிடையாது, நான் சொல்றது நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நான் சபிப்பேன். அவன் சொன்னா இந்த பக்கம் போனாதான் சொல்லுவாரு, between the devil and the sea என்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். இந்த பக்கம் பிரம்மா சபிக்கிறேங்கிறார், அந்த பக்கமான நிச்சயமான சாவு இருக்கு, என்ன பண்றதுன்னு. அப்ப ரதி சொன்னாலா, இவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்காது, அவரை யாராலையும் மயக்கவோ அவரை வெல்லவோ முடியாது சிவபெருமானி, அவர் காலில் விழுகிறது நமக்கு உச்சிதமானது, போய் இவர்களுக்கு இவர்கள் சொல்லுவதை எல்லாம் நீ கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலாம். ஆனா இவன் சொன்ன அப்படி கிடையாது, இவன் சபிக்கத்தான் போறான், இவன் சாபத்தை வாங்கிக்கிறத விட பிரம்ம சாபத்தை விட இறைவனாலே அழிந்து விடுவது மேல், ஏனென்றால் அந்த அழிவிலேயும் நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை கிடைக்கும், நான் அழிந்தாகலும் இவர்களுக்கு ஒரு நன்மை செய்வோம் என்று நினைத்துக் கொள்ளலாம். அவ பிரம்மா பிடிச்சின்றார், கேட்டும் பண்ணாதவன் அதவன், கேட்டு பண்ணக்கூடியவன் மத்திமன், கேட்காமலே பண்றவன் உத்தமன். நான் இவ்வளவு சொல்லி நீ பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறேன், அது தவறு, எங்களுக்காக இதை செய்ய வேண்டும், எல்லா உலகங்களுக்காகவும் நீ செய்ய வேண்டும் என்று மீண்டும் எல்லாரும் நைச்சியமாக பேச ஆரம்பித்தார்களாம். அவன் அதுல சமாதானமானான், பார்த்தான், சரி அவ்வளவுதானே, சரி நான் போகிறேன், போயிட்டு வர்றேன்ல, நான் போகிறேன், அவனுக்கு நிச்சயமா தெரியும், போனா திரும்பி வர போறது இல்லையா, அவனுக்கு தெரியும், போகிறேன். உடனே இவர்களால் நான் ஜெய ஜெய்வா என்று அவனுக்கு கோஷம் எழுப்பி எல்லாரும் அவரவர்கள் தேவையான ஆபரணங்கள் அது இது எல்லாரும் அவர்கள் கொடுக்கின்றார்களாம், ஏதாவது பிரயோஜனம் உண்டா, செத்த வனத்துக்கு போய் ஆபரணம் இடுவாரை போலே என்று சொன்னார். அது மாதிரி எல்லாரும் அவனுக்கு கொடுத்தும் கூட பாரிஜாத மலர்களை கொடுக்க, இவனுக்கு மிகச்சிறந்த வானங்களை எல்லாம் கொடுத்து, அவனுக்கு வரவரங்களை எல்லாம் கொடுத்து, போயிட்டு வா கவலைப்படாதே என்றார். அதுக்கு முன்னாடி பிரம்மா இன்னொன்னு பார்த்தார், கவலைப்பட வேண்டாம், அது நம்ம இன்னொன்று பண்ணலாம், எப்படி இருக்கிறார் பரமேஸ்வரன் பார்த்து சொல்லலாம் அப்படின்ட்டு வாங்கி கூப்பிட்டு பிரம்மா அனுப்பிச்சாரா, அங்க போய் எப்படி இருக்கிறார், எந்த ஸ்திதியில இருக்கிறார், இவன் போனா ஏதாவது வேலை ஆகுமான போய் பார்த்துட்டு வா அப்படின்னு வாயு அனுப்பிச்சாரா. வாயு அப்படியே தென்றலிலே நீராடி, நல்ல நதிகளிலே நீராடி, தென்றலை அணிந்து நல்ல மகரந்த பொடிகளை எல்லாம் அணிந்து தென்றல் காற்றாக போகின்றாராம். போகும் பொழுது அப்படி கோபுரத்தை கடந்து போகலாங்கும் பொழுது நந்தி தேவர் பார்த்தார், ஒரு பூங்காரம் எழுப்பினாரா, மூச்சித்து வாயுதேவன் கீழே விழுந்தான். அப்புறம் எந்திரிச்சான், சேவகரிடத்திலேயே நம்ம வேலை ஆகல, சிவபெருமானிடத்துல ஆகுமா, காலில் விழுந்து வணங்கினாராம். அவரிடத்துல சிலாத முனி குமாரராக இருக்கப்பட்ட நந்திகேஸ்வரரிடத்திலே அவர் சொன்னாராம், தயவு செய்து தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், தேவர்கள் அனுப்பினார்கள், வந்தேன், எப்படி இருக்கிறார்னு பார்க்கலாமான்னு அவர் சொன்னாராம். நோட்டம் பார்க்கறதே தவறு, அவர் அங்கே யோகம் செய்து கொண்டிருக்கிறார், ஓடி போயிலன்னா நான் உன்னை அழிப்பேன். அவன் பார்த்தான், உசிறு புழைத்தது சரி என்று ஓடினான் சொன்னான். மன்மதன் பார்த்தான், எப்படி இருந்தாலும் போகத்தான் வேணும், நாம போகலாம் என்று சொல்லி எல்லாரிடத்திலையும் விடைபெற்றுக் கொண்டு ரதியோடு கிளம்புகின்றானா. இந்த மன்மதனை பற்றி எப்படிப்பட்டவன் என்று, அவ்வுலகத்திலேயே இடமான தேவனாக இருக்கப்பட்டவன் என்றெல்லாம் இவரை மிகச்சிறப்பாக அந்த இடத்துல ஸ்தோத்திரம் தேவாதி தேவர்களெல்லாம் மன்மதனை சொல்லுகிறார்களா, அப்படி சொல்லும்படியாக எல்லார் இடத்திலையும் அப்படி, ஏன்னா அப்ப போகும்பொழுது அவனை கொஞ்சம் பூஸ்டர் பண்ணி அனுப்பணும் இல்லையா, நீ தான் நீ தான் நீ தான் சொல்லும்பொழுது ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் நான் யாரும் தெரியுமா அப்படின்னு போய் நிக்கிறதுக்காக போகிறான். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன் கொடையாளன் தவசீலர், எல்லாரையும் கொடையாளர் தவசீலர் வீரர் எல்லாரையும் நின்று கொள்ளக்கூடியவன், எல்லாரும் உனக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவர்கள் சொன்ன உடனே கங்கையிலே நீராடி மகரந்தத்தை எல்லாம் அணிந்து தன்றனை தனக்கு துணையாக எடுத்துக்கொண்டு அப்படி தன்னுடைய வாழ் தன்னுடைய புறவி எல்லாவற்றிலையும் இருந்து ரதிதேவியோடு செல்லுகின்றானான். போகும் பொழுது தெற்கு கோபுர வாயல் வழியாக செல்லுகிறான். நந்தி தேவர் அப்படியே பார்க்கிறாரா, மேலே மன்மதன் பார்த்தான், நேர அவன் பார்த்த உடனே புரிந்து நந்தி தேவரை வணங்குகிறான். இது ஒரு மினி கந்தபுராணம் மாதிரி இந்த இடத்துல ஸ்காந்தத்துல சொல்லப்படும், எப்படி இது வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு ஒரு முன்கதை சுருக்க மாதிரி, ஏன்னா அகஸ்மாத்து முன்னாடி எதுவும் படிக்கலேன்னு சொன்னா கூட இந்த இடத்துல முன்கதை சுருக்கம் மாதிரி ஸ்காந்தத்துல மன்மதன் முதல்ல இருந்து என்னென்ன நடந்ததுன்னு ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே கொடுத்துறான். கொடுத்துட்டு சொன்னான், நந்தி தேவரே எல்லா தேவதைகளும் சூரபத்மனி நானே.

0: துன்புற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் துன்புறுகின்ற காரணத்தினாலே பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்த்து என்னை அனுப்பி இருக்கிறார்கள். பார்வதி திருமணம் நடக்க வேண்டும், இதுக்காகத்தான் நான் வந்தேன், தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், அப்படியா, சரி நீ என்ன செய்ய வேண்டும், நீ போறது ஒன்றும் வெற்றி அடைய போவதில்லை, ஆனா இவ்வளவு நீ சொல்லுகின்ற காரணத்தினாலே முயற்சித்து பார், மேற்கு கோபுர வாசலுக்கு போ, மேற்கு கோபுர வாசலுக்கு போன்னு சொல்லி தெற்கு கோபுர வாசல்ல இருந்து அனுப்பிச்சு நீ அங்கே போய் என்ன பண்ணியமோ பண்ணிக்கோ என்று சொன்னாராம். இதை நன்றாக கவனிக்க வேண்டும். இவர் சொன்னதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. இவன் தெற்கு கோபுரவாயில் வழியாக வருகிறான் என்று சொல்லும் பொழுது நேர் எதிராக சிவபெருமானை காண்பதற்கு அவன் செல்லுகிறான். அதாவது சிவபெருமான் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். நேர போய் பார்த்தா இவன் போகும் பொழுதே சாம்பலாயிடுவோம், நந்திதேவருக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ. அவர் மேற்கு கோபுர வாயிலுக்கு அனுப்புகிறார். மேற்கு கோபுர வாயில் இறைவனுக்கு வலப்பக்கத்திலே இருக்கிறது. நம்ம இதுக்கு இந்த நுட்பத்துக்கு என்ன காரணம்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த வலப்பக்கத்திலே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வருகிறான், தன்னை தயார் செய்து கொண்டால் அவனுக்கு அப்படியே, ஆனா கீழே கீழே போகிறது அவனுடைய இதெல்லாம், அவனுடைய முயற்சி, அவனுடைய நம்பிக்கை எல்லாம் இவரை பார்த்த உடனே நடுங்குகிறான். கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியாது, என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. அவன் பார்த்து ஆனாலும் ஜெயிப்பேன், ஆனாலும் ஜெயிப்பேன் அவன் என்ன செய்கின்றான், எடுத்தான் பானங்களை எல்லாம் தொடுத்து கொண்டு நிற்கிறான். விட வேண்டிதானே, தைரியம் இருந்த முடியல. ரத்தி சொன்னாலாம், பரவாயில்ல நாதா, எப்படியோ சமாளிச்சு வந்தாச்சு, வேற வழி கிடையாது, ஆனா இங்க விட முடியாது, நமஸ்காரத்தை பண்ணிவிடலாமே என்னாராம். அவன் பார்த்தான், நமஸ்காரம் பண்ண கூட எனக்கு தோணலே, அவரை வணங்க கூட எனக்கு தோற்றம் அளிக்க முடியவில்லை, எனக்கு மனது ஒரு இடத்துல நிற்கிறேன், நான் எப்படியாவது இவரை வென்றி கொள்ள வேண்டும் என்று வில்லெடுத்தான், மலர் அம்புகளை எடுத்தான். ரதி தேவி நடு நடுங்கி மயங்கி மூர்ச்சித்து கீழே விழுந்தாளாம். இவன் சாக போறானேன்னு நினைத்து விழுந்தாளாம். அவன் பானத்தை எடுத்து வில்லிலே பூட்டி தொடுத்தான், இன்னும் விடலே. காந்தத்திலே ரொம்ப அழகாக சொன்னார், கந்தபுரத்தை விட்டான்னு வரும். ஸ்காந்தத்திலே வந்து அவன் விடுவதற்காக தொடுத்தானா, ஒரு பொறியானது இறைவனுடைய கண்ணிலே இருந்து கிளம்பியதுன்னு, கிளம்பி வந்து அடித்தது பானம் அப்ப வெளிப்போந்ததுன்னு. இந்த ஒரு லாஜிக்குக்காக கந்தபுராணத்தில் எடுத்துக்கொண்ட விட்ட வெம்பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டதும் அந்த இடத்துல சொல்லும் பொழுது, அந்த தீப்பொறி ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்டு. ஸ்காந்தத்திலே தீப்பொறியானது இவன் மீது பட்டது, பானமானது தானே சென்றது, அந்த பானங்களை தவிர வில்லும் இவனும் எல்லாம் வெந்து நீராகி சாம்பலாகி விழுந்தான். அந்த பானம் நெருங்கும் பொழுது சிவபெருமானுடைய ஹுங்காரத்தினாலே அவை திரும்பி போய் பார்வதியின் மீது பட்டது. அந்த பானங்கள் பார்வதியானவள் காமவயப்பட்டாள்னு ஸ்காந்தம் சொல்லும். ஆனா சைவ சித்தாந்தப்படி இந்த சித்தாந்த கருத்துகளுக்கு ஏற்புடையதாக இவை இல்லாத காரணத்தினாலே கச்சியப்பர் சீர்து மாற்றுவார், இந்த இடத்துல மாற்றுவது என்பது அல்ல, அதில் இருக்கக்கூடிய நூன்பொருளை உண்மை பொருளை சொல்லுகிறார். குமார சம்பவமும் வால்மீகியினுடைய ராமாயணத்திலே வரக்கூடிய கந்தபுராணமும் கூட பெரும்பாலும் இந்த கருத்துக்களை ஒத்திருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்க முடியாது, ஏன்னா அம்பிகையும் சிவபெருமானும் வேற வேறு கிடையாது. அம்பிகை காமத்திற்கு அப்பாற்பட்டவள், சிவபெருமானும் காமத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கப்பட்டவன். யோக நாயகி, இவர் யோக நாயகன். ரெண்டு பேர் மேலையும் காமவயப்பட்டார்கள் என்று சொல்வது பொருத்தமுடையதாக இல்லை, அது நடக்காத ஒரு காரியம், ஒரு அசம்பவம். ஒரு கதைக்கு நல்லா இருக்கலாமே தவிர சிவபெருமான் காமவயப்பட்டால் அல்லது அம்பிகை காமவயப்பட்டால் என்று சொல்ல முடியாது. காமாட்சி என்று உலகங்களுக்கெல்லாம் அன்பை கொடுக்கக்கூடியவள் பட முடியாது, அது சரியாக இல்லை. அதனால இவர் என்ன பண்ணார், இங்கே அம்பானது எய்தான், இறைவனை நோக்கி வந்து இறைவன் மீது பட்டது, பட்ட உடனே அவனுடைய செய்கையானது அவனை சுட்டது என்று கண்ணிலே இருந்து கிளம்பிய பொறியானது அவனை அழித்து சாம்பலாக்கியது என்று சொன்னார். விட்டதும் பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டதும் சிறிதே வேளை பார்த்தனன், கொஞ்சமா பார்த்தான், பார்த்தோடும் தட்டழல் பொதிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது. நெற்றிக்கண்ணானது காமனை அங்கேயே சுட்டது, கையிலை உற்றும் சூழ் புகை பரவிற்றென்றே என்று சொல்ல முடியாத அந்த புகையானது காந்தத்திலே இது சொல்லப்படும். எல்லா தேவதைகளும் என்ன பண்ண போறான்னு பார்க்கறதுக்காக விஷ்ணு பிரம்மா அதை கொண்டு எல்லாரும் ஜெயவே ஜெய்வி வா என்று சொல்லும்படி அங்கே நின்று கொண்டிருக்கிறார்களாம். இவன் சுட்டான், இவன் சுடப்பட்டான், மன்மதன் சுடப்பட்டான். அந்த புகையானது வரும் பொழுது கொடுமையான நாற்றத்தோடு, நில நாற்றத்தோடு எல்லா இடத்திலையும் கரும் புகை சூழ்ந்ததுன்னு ஸ்காந்தமும் சொல்லும், கந்தபுராணம் இந்த இடத்துல சொல்லும். ஏன்னா நம்ம அணுகுண்டு சின்னதுன்னு சொல்லலாம், சின்ன அணுவிலே இருந்து பெரிய அழிவு விழிப்படுவதைப் போலவே ஆசை என்பது சின்னதாக தோற்றம் அழிக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஆசை இருக்கலாம், ஆனா அது அனைவரையும் அழித்து விடுகின்றது ஆசை. காமம் என்பது காமன் என்பது மன்மதன் என்பது ஆசையினுடைய தன்மை. இந்த ஆசை என்பது சுடப்பட்டது இந்த இடத்துல, அதைத்தான் தத்துவாதீதமாக இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. இதுல நான் முதலே சொன்ன ஒரு நுட்பம் பார்க்கலாம்னு, வலது கண் சோமசூர்யாக்னி லோச்சனாயனமகா என்று சொல்லும்படியாக சூரியனாக இருக்கப்பட்டது பரமேஸ்வரனுக்கு வலது கண். இடக்கண் சந்திரன், மேலே நெற்றிக்கண் அக்னி. இவன் வலப்புறமாக வரும் பொழுது இறைவனுடைய பாகம் வலப்பாகம், அம்பிகையினுடைய பாகம் இடப்பாகம். இவன் இடது பக்கம் போயிருந்தா ஒருவேளை பொழைச்சிருப்பானோ என்னமோ, அம்பிகை இவனை தேற்றியிருப்பாள், இது பண்ணாதேன்னு சொல்லி காப்பாற்றியிருப்பாள். ஆனால் இங்கே இவனை கொன்றது வலப்பக்கத்திலே இருந்த இறைவனுடைய விழி திருவிழி, அது சூரியனாக இருக்கப்பட்ட திருவிழி. அது இவனுடைய செயலை அவன் நினைத்த மாத்திரத்திலேயே அவனை சுட்டது என்று ஒரு நுட்பத்தை இந்த இடத்துல வைத்தார்கள். அதனர்த்தம் மேலை கோபுர வாயில் வழியாக வந்தான் என்று சொல்லி இது சொல்லப்படும். இந்த இடத்துல நந்தியன் பெருமான் தன்னுடைய சீடர்களோடும் கணங்களோடும் அங்கே இருந்தாராம். என்ன இவ்வளவு இருக்கிறதே, இவ்வளவு புகை கைலாசத்தை உலகத்தையே சூழ்ந்து கொள்ளுகிறதே என்று கேட்டாராம். ஒன்னும் கிடையாது, இவன் போனான் ஒருத்தன், யாரு மன்மதன்னு சொல்லி இறைவனை தன்னுடைய வானத்தினாலே மயக்கி விடலாம் என்று போனா, ஆனா நடக்கல, அவன் இறைவனாலே எரிந்து பட்டான் என்று சொல்லி நந்தியன் பெருமான் சொன்னாராம். இவன் எரிந்து பட்டான், தேவாதி தேவர்களுடைய மனத்திலே இருக்கின்ற ஆசையும் எரிந்து பட்டது, ஒரு நம்பிக்கை போச்சு. மன்மதனாலே நடக்க முடியும், அவனா மன்மதனை வைத்து நடத்த முடியும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் மன்மதன் அழிந்து பட்ட உடனேயே அப்படியே தவித்தார்கள், கீழே வந்து விழுந்து வணங்குகின்றார்கள், கதறுகின்றார்கள், உள்ள போக முடியல. எல்லாரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். இப்படி அவன் அழிந்து விட்டான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அங்கே யோக நிலையிலே இருந்த இறைவன் யோகத்தை கலைந்து எழுந்த, என்னாச்சுன்னு கேட்டான்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாயனம். shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.
4: ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 4 முதல் ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், உபமன்ய முனிவரே, சிவபெருமானது எண்வகை மூர்த்தங்களும் இவ்வுலகில் எவ்வாறு வியாபித்துள்ளது என்பதை இதுவரை கேட்டேன். இப்பொழுது இறைவன் இறைவியின் உண்மை சுரூபம் என்ன என்பதை கேட்க அவலாக இருக்கிறேன். ஆணாகவும் பெண்ணாகவும் காட்சி தரும் இவர்கள் உலகில் எவ்வாறு வியாபித்துள்ளார்கள்? உபமன்யு கூறுகிறார், தேவகியின் புதல்வனே, நான் இப்பொழுது இறைவன் இறைவியின் செல்வச் செழுமை, அவர்களது உண்மை சுரூபம் இரண்டு பற்றியும் சுரங்க கூறுகிறேன். இதை பற்றி விரிவாக கூற அச்சிவனாராலும் இயலாததுதான். இறைவியே சக்தி தத்துவம். சிவபிரான் சிவ தத்துவமான சக்தியை கொண்டவர், அதாவது சக்திமான். இறைவியே சக்தி தத்துவம். சிவபிரான் சிவதத்துவமான சக்தியை கொண்டவர், அதாவது சக்திமான். அவர்களது செழுமையின் ஒரு சிறு துளிதான் இவ்வுலகமாக காண்கிறது. இங்கு சில ஜடமானவை, சில சேதனம் உள்ளவை. இவை இரண்டையும் முறையே சுத்தம் அசுத்தம் மற்றும் பரம் அபரம் என்பர். எந்த சித் என்கிற மண்டலம் அச்சித் என்கிற ஜடமண்டலத்தோடு கூடுகிறதோ, உலகியலில் இங்குமங்குமாக சுழந்து தவிக்கிறதோ, அதுதான் அசுத்தம் அபரம் என்று அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து வேறுபட்ட ஜடத்தின் தலைகளிலிருந்து விடுபட்டு தனியாக நிற்பது எதுவோ அதுவே பரம், அதாவது சுத்தம் எனப்படுகிறது. அபரமும் பரமும் சித் அச்சித் கலந்த சுரூபமே. இதில் சிவபிதான் சிவையான இறைவி இருவருக்கும் ஆளுமை உண்டு. இவர்களது வசத்தில் தான் இவ்வுலகு உள்ளது, ஆனால் உலகத்தின் வசத்தில் அவர்கள் இல்லை. இவ்வுலகு இவர்களது ஆளுமைக்கு கீழ் உள்ளது, ஆகவே இவர்களே இதன் தலைவர்கள். சிவனைப் போலத்தான் சிவையும், சிவையான இறைவியைப் போலத்தான் சிவனும், நிலவும் நிலவொளியும் போல இணைந்தவர்கள். இவர்களுக்குள் வேறுபாடில்லை. நிலவொளியின்றி நிலவு உண்டோ, அழகு பெறுமோ? அது போலத்தான். சிவன் இருப்பினும் சிவையான இறைவியின்றி அவர் அழகுற விளங்க முடியாது. சூரியனும் அதன் ஒளியும் பிரிக்க இயலாதது போல சக்தியும் சக்திமானும் பிரிக்க இயலாததன்றோ? சிவன்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை. சந்திரோ நகலு பாத்தியேஷ யதா சந்திரிகையா வினா ந பாதி வித்தியமானோபி வித்தியமானோபி ததா சக்தியா வினா சிவஹா பிரபயாகி வினா யத்வத் பானுரேஷ ந வித்யதே பிரபாச்ச பானுநாதேன சுதராம் ததுபாஸ்ரயா ஏமம் பரஸ்பராபேக்ஷா சக்தி சக்திமதி ஸ்திதா ந சிவேன விநாசக்திர் ந சக்தியாச்ச வினாசிவஹா. சிவன் சிவை இருவர்களது வசத்தில் தான் இவ்வுலகு உள்ளது, ஆனால் உலகத்தின் வசத்தில் அவர்கள் இல்லை. இவ்வுலகு இவர்களது ஆளுமைக்கு கீழ் உள்ளது, ஆகவே அவர்களே இதன் தலைவர்கள். சிவனைப் போலத்தான் சிவையும், சிவையான இறைவியைப் போலத்தான் சிவனும், நிலவும் நிலவொளியும் போல இணைந்தவர்கள். சந்திரோ நகலு பாத்தியேஷு யதா சந்திரிகையாவினா இவர்களுக்குள் வேறுபாடில்லை. நிலவொளியின்றி நிலவுண்டோம், அழகு பெறுமோ? அதே போலத்தான் சிவன் இருப்பினும் சிவையான இறைவியின்றி அவர் அழகுற விளங்க முடியாது. சூரியனும் அதன் ஒளியும் பிரிக்க இயலாதது போல சக்தியும் சக்திமானும் பிரிக்க இயலாததன்றோ? சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை. ந சிவேன வினா சக்தி ந சக்தியாச்ச வினா சிவஹா. சிவபிரான் எந்த ஒரு சக்தியால் ஜீவாத்மாக்களுக்கு இவ்வுலக போகத்தையும் புறவுலக முக்தியையும் அளிக்கிறாரோ, அந்த சக்தி ஆதியானது, ஈடு இணையற்றது, சின்னயமானது, அதாவது அறிவே வடிவானது. அந்த பராசக்தி சிவனைத்தான் அண்டியுள்ளது. இச்சக்தியைத்தான் சான்றோர்களான ஞானிகள் சர்வசக்தரான பரமசிவனுக்கு ஏற்ப உலகியலுக்கு எட்டாத அந்தந்த குணங்களால் அவரது சகதர்மிணி, அதாவது அவரது ஐந்தொழில்களுக்கும் உடனிருந்து நடத்துபவள் என்று அழைக்கின்றனர். சின்மயமான அறிவே வடிவெடுத்த அந்த பராசக்தி படைக்கும் தொழிலுக்கு காரணமாவாள். அவள் சிவபிரானது விருப்பப்படி பல பல பகுதிகளை கொண்டதாக பல பல உலகங்களை தோற்றுவிக்கிறாள். இச்சக்தியை மூலப்பிரகிருதி, மாயை, முக்குணம் கொண்டவள், அதாவது திரிகுணா என்று மூவகையாக கூறுகிறார்கள். சக்தி தத்துவமான இவள்தான் இவ்வுலகை விரிவடைய செய்கிறாள். உலகியல் நடப்புக்கேற்றபடி சக்திகள் ஒன்று, இரண்டு, நூறு, ஆயிரம் என்று பலவாறாக பிரிகின்றன. சிவபிரானது விருப்பத்தினால்தான் பராசக்தி சிவ தத்துவத்தோடு ஒன்றிணைகிறது. அன்று முதல்தான் எள்ளிலிருந்து எண்ணெய் தோன்றுவது போல் கற்பத்தின் ஆதியிலிருந்து படைப்பின் தோற்றம் ஏற்பட்டது. அதன்பின் சக்திமானான இறைவனிடமிருந்து சக்தியின் செயலாற்றும் தன்மை தோன்றியது. செயலாற்றும் தன்மையில் அசைவு தோன்றியதும் முதலில் நாதம், அதாவது ஒலி தோன்றியது. நாதத்திலிருந்த பிந்துவும், பிந்துவிலிருந்து சதாசிவ தத்துவமும் வெளிப்பட்டது. சதாசிவத்திலிருந்து மகேஸ்வரனும், அதிலிருந்து சுத்த வித்தியையும் தோன்றியது. இந்த சுத்த வித்தியையே சொல்லாற்றலுக்கு தலைவி, அதாவது பேச்சு திறனுக்கு தலைவி. இதுதான் முத்தலை சூலமேந்திய சிவனாரிடமிருந்து வாக்கீஸ்வரி என்கிற சக்தி தோன்றிய விதம். இச்சொல்லாற்றலே எழுத்து வடிவில் விரிந்தது. இவ்வெழுத்துக்களையே மாத்திருகா அக்ஷரங்கள் என்பர். பின் அனந்தத்தின் ஊடுருவதால் மாயை, காலம், நியதி, கலை, வித்தியை முதலியவற்றை படைத்தது. கலையிலிருந்து ராகம் என்கிற ஆசையும், அதை நுகரும் ஜீவனான மனிதனும் தோன்றினர். அதன்பின் மாயையிலிருந்து முக்குணங்கள் கொண்ட அத்தியத்தமான, அதாவது வெளிப்படையாக காண இயலாத பிரகிருதி தோன்றியது. அதிலிருந்து தான் சத்துவம், ராஜசம், தாமசம் முதலிய முக்குணங்களும் தனித்தனியே தோன்றின. இப்பிரபஞ்சமே முக்குணங்கள் நிரம்பியது. இக்குணங்களில் அசைவு தோன்றிய போது குணங்களின் தலைவர்கள் என்கிற மூர்த்திகள் தோன்றினர். அதோடு கூடவே மகத் முதலிய தத்துவங்களும் வெளிவந்தன. இந்த மகத்திலிருந்து சிவனானது கட்டளைப்படி எண்ணற்ற அண்ட பிண்டங்கள் தோன்றின. இவை அனந்தன் முதலிய வித்தியேஸ்வரர்களின் ஆளுமைக்கு உட்பட்டனவே. சரீரங்களின் வேறுபாட்டால் சக்தியிலும் பல வேறுபாடுகள் கூறப்படுகின்றன. அவை ஸ்தூலம், அதாவது பெரியது, சூக்ஷ்மம், அதாவது சிறியது என்கிற வேறுபாடுகளால் பல ரூபங்களின் வேறுபாடுகளாக ஆகின. ருத்ரனுடைய சக்தி ரௌத்ரி, விஷ்ணுவின் சக்தி வைஷ்ணவி, பிரம்மாவின் சக்தி பிரம்மாணி, இந்திரனின் சக்தி இந்திராணி எனப்படுவர். பல சொல்வானேன், உலகம் என்ற எதை அழைக்கிறோமோ அது சக்தி ஆத்மாவால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அதாவது அது உலகம் உடனில் அந்தராத்மா வியாபித்துள்ளது போலவே சக்தி ஆத்மாவால் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அசையும் அசையாத ஜீவராசிகள் கொண்ட இப்பிரபஞ்சமே சக்திமயந்தான். இப்பராசக்தியைத்தான் சிவபிரானின் கலை என்கின்றனர். இவ்வாறு இப்பராசக்தி ஈஸ்வரனின் விருப்பத்திற்கேற்ப செயலாற்றி இப்பிரபஞ்சத்தை படைக்கிறது. அறிவறிந்த சான்றோர்களின் கருத்து இதுவே. ஞானம் கிரியை இச்சை, அதாவது இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சுரூபிணி என்று என்கிற இந்த முச்சக்திகளின் மூலம் சக்திமானான சிவபெருமான் உலகமெங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி விளங்குகிறார். இது இவ்விதம்தான், இது இவ்வாறல்ல என்றவாறு செயலூக்கத்தை நியமித்தது இவ்விச்சாசக்தியே. இது என்றும் ஒரு நிலையாக இருப்பது. சிவபிரானது ஞானசக்தி புக்தியாக ஆகி, சிவபிரானது ஞானசக்தி புத்தியாக ஆகி, செயல் செயலுறுப்பு செயலுக்கான காரணம் அதன் பயன் ஆகியவற்றை உள்ளபடி நிர்ணயிக்கிறது. சிவபிரானது கிரியாசக்தி சங்கல்பமாக ஆகி, அதாவது உறுதியாக உறுதியான எண்ணமாக ஆகி, அவரது விருப்பம் மற்றும் நிச்சயம் ஆகியவற்றிற்கு ஏற்ப காரிய ரூபமான உலகத்தை கற்பனையில் ஒரே நொடியில் செய்து விடுகிறது. இவ்வாறு இச்சை ஞானம் கிரியை என்கிற சக்திகளால் உலகம் மேம்படுகிறது, வளர்கிறது. படைத்தல் அல்லது தோற்றுவித்தல் என்கிற தன்மையுடைய சக்தி பராசக்தியினால் தூண்டப்பட்டு அனைத்து உலகங்களையும் படைக்கிறது. இவ்வாறான சக்திகளோடு குடியிருப்பதாலேயே சிவபெருமானை சக்திமான், அதாவது சக்தி படைத்தவர் என்கின்றனர். சக்தி சக்திமான் என்கிற இருவருடைய சேர்க்கையிலிருந்தே இவ்வுலகம் தோன்றியதால் இதை சாக்தம் சைவம் என்கின்றனர். தாய் தந்தையர் இல்லையில் புத்திரன் இவ்வாறு தோன்றுமான், அதுபோலத்தான் பவனான சிவனும் பவானியான இறைவியும் இல்லையெனில் சராச்சரங்கள் அடங்கிய இவ்வுலகம் எவ்வாறு தோன்ற முடியும்? பெண் ஆண் இவர்களிடமிருந்து தோன்றிய இவ்வுலகமே பெண் ஆண் உருவம் படைத்ததே ஆகும். இதுதான் ஆண் பெண்களின் விபூதி, அதாவது நிறை செல்வம். ஆக உலகம் இவர்களைத்தான் ஆதாரமாக கொண்டது. ஆண் திருமேனி சிவபெருமான், அதாவது பரம்பொருள். பெண் திருமேனியான சிவை இறைவி, அவரது பராசக்தி. சிவனே சதாசிவன், சிவையே மனோன்மணி. சிவனே மகேசன், சிவையே மாயை. பரமசிவனே ஆண், பரமேஸ்வரியான சிவையே பெண். மகேசனான சிவன் ருத்ரன், அவனது சக்தியான சிவை ருத்ராணி. சிவன் விஷ்ணுயனில், சிவை லக்ஷ்மி. சிவன் படைப்போனாகிய பிரம்மதேவர் எனில், இறைவியே பிரம்மாணி. சிவபிரான் சூரியன் எனில், இறைவி அவரது ஒளி. காமத்தேழைக்கும் சிவன் இந்திரன் என்றார், மலைமகளே சசி தேவியான இந்திராணி. மகாதேவர் அக்னியனில், உமையம்மை சுவாகா. முக்கண்ணரே யமன், அதாவது அந்தகன் காலன் மிருத்யு எனில், இறைவி யமனது மனைவி. இறைவர் நிருத்தியானால், இறைவி நைருத்தி. சிவனே வருணனானால், இறைவி வாருணி. திரைசூடியே வாயுதேவரானால், இறைவி வாயுபத்னி. ஈசனே யக்ஷனானால், பார்வதி ருத்தி. பரமனே சந்திரன் ஆனால், பரமேஸ்வரியே ரோஹிணி. சிவனே ஈசானன் ஆனால், சிவையே ஈசானி. நாகராஜனான அனந்தனை தன் வளையலாக அணிந்த சிவன் அனந்தன் ஆனால், சிவையே அனந்தா. ருத்ரனே காலாக்னி ஆனால், இறைவியே காளி. சுவயம்பு மனுவே புருஷன் எனப்படுகிறார். சிவன் மனுமானால், சிவை சதரூபை. தட்சணானால், பிரசூதி. ருச்சியானால், ஆகுதியாவாள். பிரகிருதி முனிவரனில், கியாதி. மரீசி முனிவரானால், இறைவி சம்பூதி. இறைவன் அங்கீரசர் என்கிற ரிஷியானால், இறைவி ஸ்மிருதி. இளம்பிரை சூடிய புலஸ்திய மகர்ஷி எனில், இறைவி பிரீத்தி. ஈசனே புலகர் என்கிற முனிவரானால், இறைவி அவரது மனைவி கதி. சிவனே கிருத்திய முனிவர் எனில், சிவையே சன்னதி. இறைவனே அத்ரி முனிவர் எனில், இறைவி அனசூயை. காலனை உதைத்த பரமனே கஷ்யவர் எனில், இறைவி தேவமாதாவான அதிதி. வசிஷ்டர் எனில், அருந்ததி. உலகத்தின் அனைத்து ஆடவர்களும் சிவபிரானே. பெண்பாளர்கள் பார்வதி பிராட்டியே. ஆகவே உலகிறரான அனைத்து ஆடவர்களும் பெண்டிலும் சிவபிரானது விபூதியே, அதாவது செல்வமே ஆகும். உலகத்தின் அனைத்து ஆடவர்களும் சிவபிரானே, பெண்பாளர்கள் பார்வதி பிராட்டியே. ஆகவே உலகினரான அனைத்து ஆடவர்களும் பெண்டிலும் சிவபிரானது விபூதியே ஆகும். அதாவது விபூதி என்பது செல்வம். பொருள் உடையவன் சிவன் எனில், அதாவது பொருள் உடையவன் விஷயி சிவன் எனில், பொருள் அந்த விஷயம் சிவை. கேட்பது அனைத்தும் உமையம்மை சுரூபம், கேட்பவன் சிவன். எந்த விஷயத்தில் கேள்வியோ, கேட்க வேண்டும் அதாவது அறிய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றுகிறதோ, அந்த அனைத்து வஸ்துக்களுமான திருமேனி சிவனாரது மனைவியான சிவையே ஆகும். கேள்வி கேட்பவனே இளம்பிரை சூடிய சிவபிரான். பார்க்கப்படும் பொருள் அனைத்தும் இறைவி, பார்ப்பவன் இறைவன். ரசமனைத்தும் அம்பிகை, ரசத்தை நுகர்பவன் இறைவன். அன்பே வடிவானவள் இறைவி, அந்த அன்பின் வெளிப்பாடு விஷம் அருந்திய வைத்தியநாதன் எனப்படும் என்று சிந்திக்கப்படும் இறைவன், எண்ணப்படும் அதாவது சிந்திக்கப்படும் பொருள்கள் பார்வதி, எண்ணுபவன் அதாவது சிந்திப்பவன் சிவன், அறியப்படும் அறிவு இறைவி, அறிபவன் இறைவன், பிராணிகளின் பிராணனான உயிர் சிவன், பிராணனான உயிரை நிலைக்கச் செய்யும் நீர் இறைவி, தேவி க்ஷேத்திர ரூபமேற்றால் அதாவது உடல் ஆனார் இறைவன் க்ஷேத்ரஜ்ஞன் அதாவது உடலை அறிபவர், இறைவன் பகல் இறைவி இரவு, இறைவன் விண்மணி ஆனால் இறைவி பூமி, அவன் கடல் ஆனால் இறைவி கரை, விடையேறி விரக்ஷமானால் அதாவது மரமானால் இவள் அதில் படரும் கொடி, இறைவனே அனைத்து ஆண்பாலும் இறைவியே அனைத்து பெண்பாலும், சிவை சொல்வடிவானால் இறைவன் பொருள் வடிவனன், எந்த எந்த பொருட்களில் என்னென்ன திரள் அதாவது சக்தி இருக்குமோ அவை அனைத்தும் இறைவி, அந்தந்த சக்தி படைத்த பொருள்கள் சாக்ஷாத் சிவபிரானே, எவையெல்லாம் அனைத்திலும் உயர்ந்ததோ பரிசுத்தமானதோ புண்ணியமானதோ மங்களமானதோ அவை அனைத்தும் சிவன் சிவை. இவர்களது தேஜஸினாலேயே சக்தியினாலேயே உலகில் பெருக்கத்தை பெற்றன என்பது சான்றோர்களின் கருத்து. எவையெல்லாம் அனைத்திலும் உயர்ந்ததோ பரிசுத்தமானதோ புண்ணியமானதோ மங்களமானதோ அவை அனைத்தும் சிவன் சிவை. இவர்களது தேஜஸினாலேயே அதாவது அவர்களது சக்தியினாலேயே உலகில் பெருக்கத்தை பெற்றன என்பது சான்றோர்கள் கருத்து. விளக்கொளி வீட்டை ஒளிர வைப்பது போல் உலகை ஒளிர வைப்பது இறைவன் இறைவியின் பேரொளியே. விளக்கும் விளக்கொளியும் சிவையும் சிவனுமாகும். ஆகவே இவர்களை பூஜிப்பது வணங்குவது சிந்திப்பது இன்றியமையாதது. விளக்கும் விளக்கொளியும் சிவையும் சிவனுமாகும். ஆகவே இவர்களை பூஜிப்பது வணங்குவது சிந்திப்பது இன்றியமையாதது. ஸ்ரீ கிருஷ்ணா இதுவரை என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு இறைவன் இறைவியின் உண்மை சுரூபத்தை அதாவது உள்ளது உள்ளபடி வர்ணித்தேன். ஆனால் இது இவ்வளவுதான் என்று கொள்ளாதே. இதனால் அவரது முழு சுரூபமும் முடிந்து விட்டதாக எண்ணாதே. அவரது உண்மை சுரூபம் எல்லையற்றது. எவர் தத்துவ ஞானிகளது சொல்லுக்கும் பொருளுக்கும் சிந்தனைக்கும் எட்டாதவரோ அவரது உண்மை சுரூபத்தை எவர் முழுதுமாக கூறிவிட முடியும்? எவ்வாறுதான் கூறுவது? எவர் தனது முழு சிந்தனையையும் சிவனது திருவடிகளிலேயே லயிக்கச் செய்துள்ளாரோ, எவர் இறைவனது மெய்யடியாரோ, அவரது சிந்தையில்தான் இறைவன் காட்சி தருவார், அவரது சிந்தையில்தான் குடிகொண்டிருப்பார். எவர் இறைவனது மெய்யடியாரோ, எவர் தனது முழு சிந்தனையையும் சிவனது திருவடிகளிலேயே லயிக்கச் செய்துள்ளாரோ, அவரது சிந்தனையில்தான் அவரது சிந்தையில்தான் இறைவன் காட்சி தருவார், அவரது சிந்தையில்தான் குடிகொண்டிருப்பார். பிறரது சிந்தைக்கு எட்டாதவர் இறைவன். இதுவரை நான் கூறிய விபூதிகள் பிராகிருதமானது. ஆகவே இது அபரா. இதை விடுத்து எது இயற்கைக்கு எட்டாததான அப்ராகிருதமான பராவே பூதி உண்டோ அது மிகவும் ரகசியமானது. இந்த ரகசியத்தின் உட்பொருளை அறிபவன் தான் இறைவனை பற்றியும் ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். இறைவரது அந்த அப்ராகிருதமான பராவிபூதியை மனதாலோ புலன்களுக்கு ஆட்பட்டு அவைகளோடு கைகோர்த்து நிற்கும் சொற்களாலோ அறிய முடியாது. மனமும் புலன்களும் சொல்லும் அவரை எட்ட முடியாது திரும்பிவிட்டன. அதுதான் பெரிய உயர்ந்த இடம், அதுதான் பெரிய வழியும். நம்மை அந்த உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்லும் மார்க்கம் அதுவே முடிவான நிலையும் ஆகும். இறைவரது அந்த அப்ராகிருதமான பராவிபூதியை மனதாலோ புலன்களுக்கு ஆட்பட்டு அவைகளோடு கைகோர்த்து நிற்கும் சொற்களாலோ அறிய முடியாது. மனமும் புலன்களும் சொல்லும் அவரை எட்ட முடியாது திரும்பிவிட்டன. அதுதான் பெரிய உயர்ந்த இடம், அதுதான் பெரிய வழியும். நம்மை அந்த உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்லும் மார்க்கம் அதுவே முடிவான நிலையுமாகும். எதோ வாசோ நிவர்த்தந்தே மனசா சேந்திரியை சக அப்ராக்ருதா பராசைஷா விபூதி பரமேஸ்வரி சைவேக பரமம் தாம சைவேக பரமாகதி சைவேக பரமாகாஷ்டா விபூதி பரமேஷ்டினா. எந்த யோக புருஷர்கள் தன் மூச்சுக்காற்றையும் புலன்களையும் வெற்றி கொண்டார்களோ அவர்கள்தான் இந்த பரா என்கிற விபூதியை பார்க்கவும் பெறவும் முயற்சி செய்கின்றனர். திரும்ப தாயின் கருவறையில் வந்து புகக்கூடாது என்பதற்காகவே இம்முயற்சி. இறைவனின் இந்த விபூதிகள் சம்சாரம் என்கிற பெரும் கருணாக தீண்டுதலால் மிருத்தி என்கிற மரணத்திற்கு அடிமையான ஜீவராசிகளுக்கு உயிர்காக்கும் சஞ்சீவினி என்கிற மருந்தாகும். இதை அறிந்தவன் எதற்கும் எவருக்கும் பயப்பட மாட்டான். இறைவரது அந்த பரா அபரா என்கிற விபூதியை தாண்டி கடந்து பரா விபூதியை அனுபவிப்பான். எந்த யோக புருஷர்கள் தன் மூச்சுக்காற்றையும் புலன்களையும் வெற்றி கொண்டவர்களோ அவர்கள்தான் இந்த பரா என்கிற விபூதியை பார்க்கவும் பெறவும் முயற்சி செய்கின்றனர். திரும்ப தாயின் கருவறையில் வந்து புகக்கூடாது என்பதற்காகவே இம்முயற்சி. இறைவனின் இந்த விபூதிகள் சம்சாரம் அதாவது இந்த உலகியல் என்கிற பெரும் கருணாக தீண்டுதலால் மிருத்யு என்கிற மரணத்திற்கு அடிமையான ஜீவராசிகளுக்கு உயிர் காக்கும் சஞ்சீவினி என்கிற மருந்தாகும். இதை அறிந்தவன் எதற்கும் எவருக்கும் பயப்பட மாட்டான். இறைவரது இந்த பரா அபரா என்கிற விபூதியை தாண்டி கடந்து பராதி விபூதியை அனுபவிப்பான். ஸ்ரீ கிருஷ்ணா, இறைவன் சிவபிரான், இறைவி பார்வதி பிராட்டி இவர்களின் உண்மை தத்துவம், அந்த சுரூபம் ரகசியமாக இருப்பினும் ரகசியமாக இருப்பினும் உனக்காக அதை விவரித்தேன். ஏன் தெரியுமா? நீ சிவபிரானிடம் மிகுந்த பக்தி கொண்டவன். இறைவனின் இந்த விபூதிகளை சீடனாக இல்லாதவனுக்கோ, சிவோபாசனை அற்றவனுக்கோ, சிவபக்தி அற்றவனுக்கோ தவறையும் மறந்தும் உபதேசிக்க கூடாது. இவ்வாறு கூறுவது வேதமே, அதன் கட்டளை தான் இது. ஸ்ரீ கிருஷ்ணா, நீயோ மங்கள சுரூபன், நீ வேறு எவருக்கும் இதை உபதேசித்து விடாதே. உன்னை போன்றவருக்குத்தான் உபதேசிக்கலாம். இல்லையேல் மௌனமே விசேஷம். சிவனடியாராகவும் வேதங்களில் நம்பிக்கை கொண்டவராகவும் உள்ளவர் மனை தூய்மையோடு இதை சொல்வாரேயாகில் அது விரும்பிய பயனை விரும்பியவாறு தரும். முன்வினை காரணமாக ஒருவேளை முதல் முறையே பயன் அளிக்காவிடில், அதாவது பயன் பெற தடை நேருமாகில், திரும்ப திரும்ப சாதனை செய்ய வேண்டும். இவ்வாறு முயற்சி செய்பவனுக்கு நிகழ்ச்சி ஏது? சிவனடியாராகவும் வேதங்களில் நம்பிக்கை கொண்டவராகவும் உள்ளவர் மன தூய்மையோடு இதை சொல்வாரேயாகில், அதாவது இந்த சிவபிரான் இறைவியினுடைய விபூதி, அவர்களுடைய சேர்க்கை, அவர்களுடைய பெருமைகளை சொல்வாரேயாகி அது விரும்பிய பயனை விரும்பியவாறு தரும். முன்வினை காரணமாக ஒருவேளை முதல் முறையே பயன் அளிக்காவிடில், அதாவது பயன் பெற தடை நேருமாகில், திரும்ப திரும்ப சாதனை செய்ய வேண்டும். இவ்வாறு முயற்சி செய்பவனுக்கு நிகழ்ச்சி ஏது? ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே இறுதியான உத்தரகண்டம் அத்தியாயம் 5 முதல் உபமன்யு முனிவர் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ணா, சராச்சரங்கள் அடங்கிய இவ்வுலகமே தேவதேவரான மகாதேவரின் சுரூபமே ஆகும். சராச்சரங்கள் அடங்கிய இவ்வுலகமே தேவதேவரான மகாதேவரின் சுரூபமே ஆகும். ஆனால் பசுவான நாம், அதாவது ஜீவர்களான நாம், உலகியலான பல தலைகளில் கற்றுண்டுள்ளதால் உலகை சிவனாரின் திருமேனியாக காண்பதில்லை. பெரும் தவசிகளான முனிவர்கள் பரமசிவனது நிர்விகல்பமான, அதாவது கற்பனைக்கு எட்டாத உயர்ந்த தத்துவத்தை முற்றிலுமாக அறியாததனாலேயே அந்த ஒருவரையே பல பல வடிவங்களில் உள்ளதாக வர்ணிக்கிறார்கள். சிலர் அந்த பரம தத்துவத்தை அபர பிரம்ம ரூபம் என்கின்றனர். சிலர் பரபிரம்ம ரூபம் என்கின்றனர். இன்னும் சிலர் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியான மகாதேவ சுரூபம் என்கின்றனர். 5 பெரும் பூதங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம், அந்த கரணம் மற்றும் உலகியல் விஷயங்களான நுகர்பொருட்களான ஜடத்தத்துவங்கள் முதலியன அபரபிரம்மம் என்று கூறப்படுகின்றன. இவற்றிலிருந்து வேறான ஒன்று சேர்ந்து உண்டான சமஷ்டி சைத்தன்யமே பரபிரம்மம் ஆகும். பெரிதாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளதாகவும் இருப்பதால் அதனை பிரம்மம் என்கின்றனர். பிரபோ, வேதங்களுக்கும் மற்றும் பிரம்மாதி தேவர்களுக்கும் பெருந்தலைவரான பரபிரம்ம பரமாத்மா சிவபிரானுக்கு பரம் அபரம் என இரு திருமேனிகள் உண்டு. சிலர் இவரை வித்யா வித்யாஸ்வரூபி, அதாவது வித்யை அவித்யை இரண்டையும் தன் சுரூபமாக கொண்டவர் என்கின்றனர். இதில் வித்யை என்பது சைத்தன்யம் உள்ளவை, அவித்யை என்பது உயிரற்றவை, அதாவது சைத்தன்யம் அற்றவை. உயிருள்ள சைத்தன்யமும் உயிரற்ற ஜடமான அச்சைத்தன்யமும் கொண்ட இவ்வுலக சிவபிரானின் திருமேனியே. ஏனெனில் இவ்வுலகே அவரது ஆளுமையில் உள்ளது. பிராந்தி வித்யை மற்றும் பராவித்யை, அதாவது பிராந்தி மயக்கம் தெளிவின்மை, வித்யை அறிவு மற்றும் பராவித்யை மெய்யறிவு, அதாவது உயர்ந்த தத்துவம் என்கிற இம்மூன்றும் சிவனாரின் உயர்ந்ததான ரூபமாக கருதப்படுகின்றன. பதார்த்தங்களான பொருட்களை பற்றி பல பலவாறான பொய்யான கற்பனைகளை பிராந்தி என்பர், அதாவது தெளிவின்மை என்பர். உள்ளதை உள்ளபடி அறிவது என்கிற அறிவே வித்தை. விகல்பமின்றி, அதாவது மாற்று சிந்தனையின்றி உள்ளதை உள்ளபடி அறிவதே பரம வித்தை. அதுவே பரம தத்துவமும் கூட. பரம தத்துவம் என்கிற மெய்யறிவே சத் ஆகும், அதாவது உண்மையாகும். இதற்கு மாறானது அசத், அதாவது பொய் ஆகும். சத் அசத் இரண்டிற்கும் தலைவரானதால் சிவபெருமான் சதசத்வதிகி எனப்படுகிறார். சில மகர்ஷிகள் க்ஷரம் அக்ஷரம் இவ்விரண்டையும் கடந்த பரம தத்துவமே சிவபிரான் என்கின்றனர். அனைத்து ஜீவராசிகளும் க்ஷரம், அதாவது அழியக்கூடியனவே. ஜீவாத்மாவே அக்ஷரம், அதாவது கூடஸ்தன், சரீரத்தில் குடியிருப்பவன். க்ஷரம் அக்ஷரம் இரண்டுமே பகவானின் சுரூபமே. ஏனெனில் இவை இரண்டும் அவர் ஆட்டுவித்தால் ஆடுவன. இறைவன் இவை இரண்டிலும் மேம்பட்டவன், சாந்த சுரூபி. ஆகவே க்ஷராட்சர பரன் என்கின்றனர். சிலரது எண்ணம் என்னவெனில் சிவபிரான் சமஷ்டி வியஷ்டி ரூபமானவர், அவற்றிற்கு காரணமானவர் என்றும் கூறுகின்றனர். சமஷ்டி என்பது அவ்யக்தம், வியஷ்டி என்பது வியக்தம். அவ்யக்தம் என்பது தெரியாதது, வியக்தம் என்பது தெளிவாக தெரிவது. இரண்டுமே சிவனாரது ரூபமே. என் தெரியுமா, இவரது விருப்பப்படிதான் அவை செயல் புரிகின்றன. இவற்றிற்கு காரணமாக இருப்பதால் சிவபிரான் பரம காரணர். ஒரு சிலர் பரமனை ஜாதி அதாவது வெற்றி சுரூபன் என்கின்றனர். எதற்கு உடலில் திரும்ப திரும்ப வந்து போவது என்பது உண்டோ, அதாவது பிறப்பிறப்பது என்பது உண்டோ, அதை ஜாதி என்கின்றனர். வெற்றி என்பது வந்து போவது, கருவில் தோன்றுவது, மற்றதை அண்டி நிற்பது. ஜாதியும் வெற்றியும் சிவனால் பரிபாலிக்கப்படுவதால் அவரை ஜாதி வெற்றி சுரூபன் என்கின்றார்கள். சிலர் சிவனை பிரதானம், புருஷன், வியக்தன், காலரூபன் என்கின்றனர். பிரகிருதிக்குத்தான் பிரதானம் என பெயர். ஜீவாத்மாவே க்ஷத்ரஜன் அதாவது புருஷன். 23 தத்துவங்களையும் அறிஞர்கள் வியக்தம் என்று அழைக்கின்றனர். காரிய பிரபஞ்சமான இவ்வுலகின் பரிணாமத்திற்கு காரணமானவரை காலம் என்பர். இவ்வனைத்திற்கும் தலைவர், காத்தொழுபவர், தாங்குபவர், செயலில் தூண்டுபவர், செயலற்று நிற்கச் செய்பவர், கண்களுக்கு தெரியும்படி செய்பவர், பின் மறைப்பவர், இவ்வளவிற்கும் ஒரே காரணமாக இருப்பவர் சிவபிரான். அவர் தன் ஒளியில் தனித்து நிற்கும் பிறப்பிலி. ஆகவே அவர் பிரதானர், புருஷர், யக்தர், காலஸ்வரூபர். காரணமும் ஆளுமை கொண்டவரும் இட்டு செல்பவரும் படைப்பவரும் அவரே. சிலர் இவரை விராட் சுரூபர் மற்றும் ஹிரண்யகர்ப்பரூபர் என்கின்றனர். அகில உலகங்களையும் படைத்து அருள்வதற்கு காரணமானவரையே ஹிரண்யகர்ப்பன் என்பர். விராட் என்பவரே விஸ்வாத்மா. ஞானிகள் சிவபிரானை அந்தர்யாமி அதாவது இலே இதய கமலத்தின் உள்ளே பறந்து விரிந்து வாசம் புரியும் இறைவன் என்றும், பரமபுருஷன் என்றும் அழைக்கின்றனர். சிலர் இவரை பிராஜ்ஞர், தைஜசர், விஸ்வரூபர் என்கின்றனர். சிலர் இவரை அனைத்தின் எல்லைகளையும் கடந்த துரிய பொருள் என்றும், சிலர் அமைதியே வடிவானவர் என்றும் பகர்கின்றனர். பொதுவாக இவரையே அளப்பவர், அளக்கும் அளவு, அளக்கப்படும் பொருள், அதன் தன்மை என்றும் கூறுவர். இன்னும் சிலரோ இவர்தான் கர்த்தா, காரியம் அதாவது இவர்தான் கர்த்தா, ஒன்றை ஆக்குபவர், செய்கை, செயல், செயலுக்கான சாதனம், அதற்கான காரணம் என்பர். சில சான்றோர்கள் விழிப்பு, கனவு, தூக்கம் என்கிறார்கள். சில ஞானிகள் இவரை அனைத்தும் கடந்த துரியர் என்றும், சிலர் எல்லை கடந்த துரியாதீதர் என்றும் கூறுகிறார்கள். சிலர் நிர்குணர் என்றார், சிலர் சகுணர் என்கிறார்கள். சம்சாரி இவரே, அதாவது உலகமாகிய குடும்பத்தோடு கூடியவர் இவரே. குடும்பம் முதலிய உறவுகளை கலைந்த அசம்சாரியும் இவரே. இவர் சுதந்திரம்தான் என்றாலும் சிலர் சுதந்திரமற்றவர் என்பர். கோரமானவரும் சௌமியமானவரும் இவர்தான். அனைவரிடத்திலும் பற்றுக்கொண்டவர் என்றார், சிலர் ராகமான பற்றை தொலைத்தவர் என்கிறார்கள். செயலற்றவரும் செயலோடு உறவாடுபவரும் இவரே. புலன்கள் அற்றவர் என்று சிலர் கூற, சிலர் புலன்கள் உடையவர் என்கிறார்கள். நிலையானவர், சாஸ்வதமானவரும் நிலையற்றவரும் இவர்தான். திருமேனி உடையவர் எனில் திருமேனி அற்றவரும் இவர்தானே. சிலரது கொள்கையோ இவர் புலப்படாதவர், சிலரது கொள்கையோ இவர் புலப்படுபவர். சிலர் அவரை வர்ணிக்க முற்பட்டால் சிலர் சொல்லுக்கு எட்டாதவர் என்கின்றனர். ஒலி வடிவானவர் எனில் ஒலிக்கும் எட்டாதவர், அதாவது எழுத்து வடிவானவர் எனில் எழுத்துக்கும் எட்டாதவர். இவர் சிந்தனைக்கு உட்பட்டவர் எனில் சிந்தனைக்கு உட்படாதவரும் இவரே. ஞானமே வடிவானவர் என சிலர், சிலரோ விஞ்ஞானமே இவர்தான் என்பர். அறியப்படும் பொருளும் அறியப்படாத பரம்பொருளும் இவரே. பரமும் இவர்தான், அபரமும் இவர்தான். இவ்வாறு சிவபரம்பொருள் பற்றிய கற்பனைகள் ஏராளம் ஏராளம். இவ்வளவு எண்ணங்களுக்கும் அதாவது நம்பிக்கைகளுக்கும் காரணம், முனிவர்களாலும் அந்த இறைவனின் உண்மை சுரூபத்தை அதாவது அவரது தன்மைகளை உள்ளபடி நிச்சயிக்க இயலாமையே. சிவனாரது திருவடிகளில் உண்மை பக்தி கொண்ட சிவனடியார்களே அச்சிவபரம்பொருளின் உண்மை தத்துவத்தையும் முயற்சியின்றியே தெரிகிறார்கள். தலைவரற்ற தலைவரான சிவரை, அனைத்தும் அறிந்தவரை, தொன்மையானவரை, மூலகங்களுக்கும் ஒப்பற்ற அரசரை, சிவ பரம்பொருளை எதுவரை பசுவான ஜீவாத்மா அறியவில்லையோ அதுவரை பாசங்களான உலகியல் தலைகளால் கட்டுப்பட்டு துன்பமே நிறைந்த இந்த உலகியலான சக்கரத்தில் வண்டி சக்கரத்தின் ஆரக்கால் போல சுழன்று கொண்டேதான் இருக்கும். தலைவரற்ற தலைவரான சிவனை, அனைத்தும் அறிந்தவரை, தொன்மையானவரை, மூலகங்களுக்கும் ஒப்பற்ற அரசரை, சிவ பரம்பொருளை எதுவரை பசுவான ஜீவாத்மா அறியவில்லையோ அதுவரை பாசங்களான உலகியல் தடைகளால் கட்டுப்பட்டு துன்பமே நிறைந்த இவ்வுலகியலான சக்கரத்தில் அதாவது சம்சார சக்கரத்தில் சுழற்சியில் மண்டி சக்கரத்தின் அறக்கால் போல் சுழந்து கொண்டேதான் இரு. அனைத்தையும் நியமிக்கும் இறைவரை, பிரம்மதேவருக்கும் ஆதிகாரணரை, அகில உலகங்களையும் படைத்தவரை, கோடி கோடி பொன்னைப் போல் ஒளிர்பவரை, பரம புருஷரான சிவபிரானை ஆராய்ந்து பார்க்கும் திரள் கொண்டவனான ஜீவன் எப்பொழுது உள்ளபடி அறியும் தன்மையை பெறுகிறானோ அப்பொழுது புண்ணிய பாவங்களை முற்றிலுமாக துறந்து துயவனாக ஆன அந்த ஞானியான ஜீவன் இரண்டற்ற நிலையான அத்வைத நிலையை அடைகிறார். உபமன்யு கூறுகிறார், யதுநந்தனா, ஸ்ரீகிருஷ்ணா, சிவபிரானுக்கு ஆணவ கர்ம மாயாமலங்களின் தடைகளே இல்லை. அவர் மலரஹிதர், அதாவது மும்மலங்களும் நீங்க பெற்றவர். உலகியலான தடை, அறிவின் பார்ப்பட்ட தடை, அகங்காரம், மனம், சித்தம், புலன்கள், தன்மாத்திரைகள் மற்றும் ஐம்பெரும் பூதங்கள் முதலியவற்றின் தொடர்புடைய எந்த ஒரு பந்தமும் தலையும் அவரை தொடவும் முடியாது. எல்லையற்ற தேஜஸ் கொண்ட சமூகமான சிவனுக்கு காலமோ கலைகளோ வித்தியோ நிகதியான ஒழுங்குமுறையோ ஆசையோ பகையோ எதுவும் கிடையாது. அவருக்கு கர்மமும் இல்லை, அதன் பலனான பயனும் இல்லை. கர்மங்களினால் பிறலாகும் இன்பமோ துன்பமோ இல்லை. முற்பிறப்பின் வாசனை மனப்பதிவுகள் அவருக்கு கிடையாது. கர்மங்களிலோ அதனால் பிறலாகும் சம்ஸ்காரங்களிலோ தொடர்பில்லை. இறந்த நிகழ் வருங்காலத்தில் பிறப்போகும் போகங்களிலோ அதன் சம்ஸ்காரங்களிலோ கூட தொடர்பு இல்லை. காரணமோ கர்த்தாவோ இல்லை. முதல் நடு ஈறு ஒன்றும் இல்லை. கரணம் இல்லை. செய்ய வேண்டுவது செய்ய வேண்டாதது ஏதும் இல்லை. சுற்றத்தாரோ மற்றாரோ இல்லை. நியமிப்பவரோ தூண்டுபவரோ தலைவரோ ஆசான் என்கின்ற பெரியவரோ அவரை காப்பவர் என்றோ எவரும் இல்லை. ஒத்தாரமில்லை, மிக்காரமில்லை. பிறப்பிலி இறப்பிலி வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர். இதை செய் என்கின்ற கட்டளையும் இல்லை. இதை செய்யாதே என்கின்ற நிஷேதமான ஒதுக்குதும் இல்லை. தலைகளோ விடுதலையோ இல்லை. நன்மை செய்யக்கூடாத எந்த ஒரு தோஷமும் அதாவது குற்றமும் இல்லை. ஆனால் நன்மையே புரியக்கூடிய நற்குணங்கள் மட்டும்தான் அவரிடம் உள்ளன. ஏனெனில் அவர் பரம்பொருள். இத்தகைய சிவபிரான் தனது சக்திகளோடு உலகெங்கும் நீக்கமர நிறைந்து நின்று தனது இயல்பான உயர்நிலையில் இருந்து கீழ்நிலைக்கு இறங்காது என்றும் ஒரே மாதிரியாக இருக்கிறார். ஆகினால் என்றோ இவரை தானு அதாவது அசைக்க முடியாதவர் என்கின்றனர். சராச்சரங்கள் அடங்கிய இவ்வுலகமே சிவபிரானால் அதிஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவரை அனைத்துமானவர் அதாவது சர்வஸ்வரூபர் என்கின்றனர். இவ்வுண்மையை அறிந்தவன் என்றுமே முகத்தில் மயங்க மாட்டான். சர்வரூபரான ஸ்ரீ ருத்ரனுக்கு வணக்கம். அவரேதான் சத்வரூபர், பெருமையான பரமபுருஷர், பொற்கையர் அதாவது தங்கக்கையை உடையவர், தலைவர் அற்ற அறுவகை செல்வங்களை தன்பால் கொண்டவர் அதாவது பகவான், செல்வத்திற்கு அதிபதி, ஈஸ்வரன், உமேருபாகன், ஈசானர், பினாகம் என்ற வில்லை ஏந்தியவர், ருஷபாரூடர். அந்த ருத்ரன் ஒருவனே பரமாத்மா. அவர்தான் நீலமும் மஞ்சளுமான நிறத்தன். இதே கமலத்தின் நடுவில் தலைமுடியின் நுண்ணியைப் போல மிகவும் நுண்ணியவராக நுண்ணியவராக தியானிக்கத்தக்கவர். இதே கமலத்தின் நடுவில் தலைமுடியின் நுண்ணியைப் போல் மிகவும் நுண்ணியவராக தியானிக்கத்தக்கவர். பொன்னிறச் சடைமுடி கொண்டவர். நன்றலர்ந்த செந்தாமரையை ஒத்த அழகிய திருக்கண்கள். திருமேனியின் காந்தியோ இளஞ்சிவப்பு. பொன்னார் மேனியரான திருநீலகண்டத்து இறைவன் சூரியனைப் போல எங்கும் எப்பொழுதும் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறார். சௌமியர், இவர் சாந்தமானவர். கோரமாகவும் பயங்கரமாகவும் இருப்பவர். சில சமயம் அமைதியாகவும் சில சமயம் கோரமாகவும் இரண்டும் கலந்த நிலையிலும் இருப்பவர். குறைவற்றவர், அமுதமானவர், அழிவில்லாது என்றும் நிலைத்திருப்பவர். புருஷ சிரேஷ்டரான சிவனார் காலனுக்கும் காலன், சேதனங்கட்கும் அச்சேதனங்கட்கும் எட்டாதவர். இவ்வுலகங்களையெல்லாம் கடந்து நிற்பவர். எங்கும் எப்பொழுதும் எவரிடமும் காண இயலாதமை எரிவும் செல்வமும் இவரிடம்தான் நிறைந்துள்ளது. ஆகவே இவர்தான் செல்வத்திற்கெல்லாம் செல்வம் என்பது அறிஞர்களின் கருத்து. ஒவ்வொரு கல்பத்திலும் தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் இருந்து மாறும் பல பல பிரம்மதேவர்களுக்கும் ஆதிகாலத்தில் சாஸ்திரங்களை விரிவாக உபதேசித்தவர் இசிவபெருமானே. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலுமே இருக்கும் குருக்களுக்கும் இவர்தான் குரு. என்றும் இவர்தான் அனைவருக்குமான முதல் குரு. காலத்தின் எல்லை இவரை தீண்டவும் முடியாது. இவர் காலத்திற்கு கட்டுப்படாதவர், காலாதீதர். எல்லோரை காட்டிலும் உயர்ந்ததான சக்தி என்றும் இயல்பாகவே தூய்மையானது. இவரது அறிவு எல்லையற்றது, ஓமை கூற இயலாதது. இவரது திருமேனியோ நித்தியமானது, குறைவற்றது. இவரது ஐஸ்வர்யமோ உயர்வு அற்றது. சுகமோ பெறப்பெற குறையாதது. பலமோ திரளோ எல்லையற்றது. எல்லையற்ற தேஜசும் பெருமையும் வீரமும் பராக்கிரமும் பொறுமையும் கருணையும் நிறைந்தவர். என்றும் பரிபூர்ணர். படைத்து காத்து அழிக்கும் இவருக்கு அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் பயனும் இல்லை. அவரது செயல்களுக்கு உயர்ந்ததான பயன் என்னவென்றால் பிறருக்கு அருள் பெறுவது ஒன்றே. சிவனாரது செயல்களுக்கு உயர்ந்ததான பயன் என்னவென்றால் பிறருக்கு அருள் பெறுவது ஒன்றே. பிரணவமான ஓங்காரமே சிவபிரானின் வாசகம். அவரை குறிப்பிடும் சொல் அதாவது எழுத்து. சிவன், ருத்ரன் என்ற பல பல திருநாமங்கள் இருப்பினும் பிரணவமான ஓங்காரமே அனைத்திலும் உயர்ந்த திருநாமம் என கொள்ளப்பட்டது. எத்தனையோ சித்திகள் இருப்பினும் பிரணவத்தால் குறிக்கப்படும் சிவ சிந்தனை அவரது திருவேந்திரத்தான பஞ்சாட்சர ஜபம் ஆகும். இதனால் பெறப்படும் சித்தியே பராசித்தி, இதுவே உயர்ந்த சித்தியாகும் என்பதே சத்தியம். ஆகவே வாட்சியம் வாசகம் இரண்டும் ஒன்றுதான் என்று கூறும் சாஸ்திரங்களின் ஆழங்கால்பட்ட பெருமனத்தர்களான பண்டிதர்கள் ஏகாட்சரமான ஓங்காரமே மகாதேவனான இறைவனின் திருமேனி என்கின்றனர். மாண்டூக்கிய உபனிஷத்தில் பிரணவத்திற்கு நான்கு மாத்திரைகள் கூறப்படுகின்றன. அவை அகாரம், உகாரம், மகாரம் மற்றும் நாதம் என்பன. அகாரமே ருக்வேதம், உகாரம் யஜுர்வேதம், மகாரம் சாமவேதம், நாதமே அதர்வண வேதம். அகாரம் மகாபீஜம் எனப்படும், அதுதான் படைக்கும் கடவுளான ரஜோகுணம் படைத்த பிரம்மதேவர். உகாரமே பிரகிருதி, அதாவது உலகியலான யோனி, அனைத்தும் தோன்றுமிடம், அது சத்துவகுணம் படைத்த ஸ்ரீ ஹரியை குறிப்பது. மகாரம் ஜீவாத்மா மற்றும் அனைத்தும் தோன்றுவதற்கான காரணம், அதாவது விதை பீஜம், அது தமோகுணம் படைத்த சம்ஹார கர்த்தாவான ருத்ரனை குறிப்பது. நாதமே பரமபுருஷரான பரமேஸ்வரன், அவர் குணரஹிதர், அதாவது நிர்குணர், நிஷ்கிரியர், அதாவது செயலொன்றும் இல்லாதவர். அவர்தான் மங்களகரமான சிவபிரான். இவ்வாறு பிரணவமான ஓங்காரம் தனது முதல் மூன்று மாத்திரைகளான அகாரம், உகாரம், மகாரம் மூலம் இவ்வுலகை மூன்று ரூபங்களாக பிரித்து காட்டி, தனது அர்த்த மாத்திரையான நாதம் முதல் நாதம் மூலம் தனது அர்த்த மாத்திரையான நாதம் மூலம் சிவஸ்வரூபத்தை நினைவூட்டுகிறது. எவரை காட்டிலும் வேறு எதுவும் உயர்ந்ததில்லையோ, எவரை காட்டிலும் அதிக நுண்ணியது என்று ஒன்றோ பெரியது என்று ஒன்றோ எதுவும் இல்லையோ, எவர் ஒருவர் மரம் போல் தனித்து சலனமற்று எங்கும் ஒளிர்ந்து நிற்கும் விண்வெளியில் உலாவருகிறாரோ, அந்த பரபிரம்மமான பரமேஸ்வரன் சிவனாலேயே ஆகாரமற்று, அதாவது இதுதான் உருவம் உருவகம் என்று நிலையற்று உலகம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகிய அருள் ஒன்று நிறைந்து நிற்பது சிவ தத்துவமே என்பதே முடிவு. யஸ்மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சித்து, யஸ்மான் நானியோ ந ஜாயோஸ்தி கச்சித்து, பிரக்ஷைவ தப்போ ஸ்தப்போ திவிதிஷ்டத் ஏகஸ்தே திவிதிஷ்டத் ஏகஸ்தேனேதம் பூர்ணம் புருஷேண சர்வம்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: ஆத்மசுத்தி. ஆத்மசுத்தி எனப்படுவது ஆன்மாவானது இறைவனின் திருவடி நிழலிலே மூழ்கி பேரானந்தத்திலே திளைத்திருப்பதற்காக தன் தூய்மையை பெறுவதற்காக வலியுறுத்தி பாடப்பட்டதே ஆத்மசுத்தி ஆகும்.

கரியவன் இமயவர்க்கடியவர்க்கு எலியாண்ணம் கலவருத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்துணர்ந்திருந்தேயும் உலகருத்து உனை நினைந்து உளம்பெருங்கலன் செய்ததும் இளனஞ்சே பலகருத்துடையான்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தீமை நன்மை முழுதும் நீ என்பார் மாணிக்கவாசகர் கூறுனாவே முதலாக. அதனால தீவினையா இருக்கிறாரா நல்வினையாகவும் இருக்கிறாரா? நாம் செய்கின்ற நல்வினையும் கண்டு கொண்டு இருக்கிறாரு. இப்ப புராணம் கேட்கறத அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, பாத்துட்டு இருக்காரு. அவை தனிக்கும் மருந்துமாய் எடுத்தாப்புல போட்டாரு. அவை தனிக்கும் மருந்துமாய் என்ன தனிக்கும்? நல்வினை தீவினைனாலே வருகின்ற பாவ புண்ணியங்களை தீர்த்து வைத்து அதுக்கு மேல சிவலோகத்தை கொடுக்கணும். தீவினையும் தீர்க்கிற மருந்து, தீவினையே தீர்க்கிற மருந்து. செடியாய உடல் வீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான். ஞானசம்பந்த தேவார் வைத்தீஸ்வரன் குருதேவார். செடியாய உடல் வீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் என்பது திருஞானசம்பந்தன் தேவார். ஆகையினாலே அவை தனிக்கும் மருந்துவாய் சிவபெருமான் மருந்தாக இருக்கிறார். எப்படி மருந்தன்னா, தீராயோ தீர்த்தருள மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராயோ தீர்த்தருள வல்லாண்டன் வைத்தீஸ்வரன் தேவார்கள் அப்பர் திருத்தாண்டன். சிவபெருமான் மருந்தாக இருக்கிறார். உமாதேவி அனுப்பானோம், கருணாநிதியை அனுப்பானோம். அனுப்பானும் புரியுதா? அனுப்பானம்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமே, தெரியலையா? மருந்து தெரியுமா? என்ன மருந்து? இங்கே இங்கிலீஷ் மருந்துல தெரியும் உங்களுக்கு. அந்த நாட்டு மருந்து அவசியம். அந்த நாட்டு மருந்து வீரபத்மம், பூரபத்மம், லிங்க சிந்தூரம், தாமர சிந்தூரம், சண்டமார்த்த சிந்தூரம், ஆறுமுக சிந்தூரம் கேள்விப்பட்டு கீழே ஓரளவு கேள்வி தான் எல்லாம் மறைஞ்சு வச்சு மறந்து வச்சு. சரி, அந்த மருந்து மருந்துன்னு இப்ப லிங்க செந்தூரம், லிங்க பத்மம் செந்தூரம் இருக்கும். இப்ப நம்ம நெத்தியில பத்மம் செந்தூரம் இருக்குது இல்ல? பத்ம செந்தூரம், பத்மம் சிவபெருமான், செந்தூரம் மாதிரி. அம்பாள் கோயில் என்ன கொடுக்கறாங்க? விபூதியும் கொடுக்கலாம் அது வேற. ஆனா பத்மம் சிவபெருமான் குங்குமம் மாதிரி இப்ப ரெண்டு பேரும் நெத்தியில இருக்கிறாங்க. அதுக்குத்தான் இந்த நெத்தியை படைச்சது. பிளையனா இந்த இடம் இருக்குது பாரு, பிளையனா விட்டுருக்காரு பாரு. பிளையனா எதுக்கு தெரியுமா? திருநீர் குங்குமம். இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறதா நெற்றிக்கணும். நெற்றிக்கணும் நிறைவாக இந்த இடத்துல தலகம் வைக்கணும். சந்தனம் குங்குமம் முதலானது இந்த இடத்துல. நல்ல விளக்கம் தான். நமக்கு நெற்றிக்கணும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? தெரியல. கண்ணு இருக்குது, கண்ணு இருக்குது, தெரியல. நெற்றிக்கணும் இருக்குது, அதை அதை பார்த்து திறந்து விட்டாட்டேன். சிவபெருமானுக்கு நெற்றிக்கணும் உண்டு, அது தெரியும் உங்களுக்கு முக்கண்ணம். அதே போல பரம ஞானிகளுக்கு நெற்றிக்கணும் உண்டு, தெரியும். நமக்கு நெற்றிக்கணும்னு தெரியல. ஞானக்கண்ணை திறந்து விட்டேன் பார் மகனே பார் என்று அவன் திறந்து விட்டாதான பார்க்க முடியும். ஞானம் வந்தா அந்த அதனால சிவபெருமான் மருந்து உமாதேவி அனுப்பான். அனுப்பான் அனுப்பானம்னா லிங்க செந்தூரம் மருந்துன்னு வச்சுக்கப்பா. அது அனுப்பானங்கிறது லிங்க செந்தூரத்தை தேனில் குழைத்து சாப்பிட்டால் விடாத சுரம் விட்டு போகும், டைபாய்டு போயிடும், மலேரியா போயிடும். அனுப்பான இது தேன், அனுப்பானங்கிறது தேன். இப்ப இன்னொரு விதமா சொல்றேன், சாதம் மருந்து, பசி ஆகிய நோய். இது நல்ல உலகம். பசி என்கிறது நோய், பசி நோய் செய்த பரிதான் சுந்தர தேவாரம். சுந்தர தேவாரத்துல பசி நோய் செய்த பரிதான். பசி என்பது வியாதிமா? பசி வியாதி. மத்த வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தா நின்னுக்கு அப்புறம் வராம கூட போயிடும். இந்த பசி என்கிற வியாதிக்கு மருந்து கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க வந்துகிட்டே இருக்கு. வருதா இல்லம்மா? காலையில வந்து மத்தியானது, சாயங்காலம் வருது, ராத்திரிக்கு வருது, திறந்து வரும். பசி நோய்க்கு என்ன மருந்து? சோறு தான், சோறு தான். அந்த பசி நோய்க்கு உண்ணுகிற அன்னம் இருக்கே, அன்னம் மருந்து சாம்பார் அனுப்பணும். இந்த வச்சா காலகாரம் உதாரணம், அன்னம் மருந்து, சோறு மருந்து, சாம்பார் இருக்குவாரு. சாம்பார் இல்லை சாப்பிட முடியுமா? அது மருந்து அனுப்பணும். பசி நோயை தீர்க்கப்பதற்காக இருக்கின்ற மருந்து அனுப்பான். ஆகவே இப்படி மருந்துமாகி செஞ்சுடற்க நாளியற்றும் திருவருளா ஒரு உருளை தெரிவு செய்வான். இப்படி எல்லாமாக இருந்து அது ஊனாய் உயிரானாய் உடல் ஆனாய் உலகானாய் வானாய் நில நானாய் கடல் ஆனாய் மலை ஆனாய் தேனார் வின தென்பால் வின நல்லூர் துறையில் ஆனாய் உனக்காடாய் நீ அல்லே எல்லாமாக இருக்கிறான். எல்லாமாக இருக்கிறாள். அப்படி எல்லாமாக இருக்கிற சுவாமி என்ன பண்றா தெரியுமா? இத்தனையும் இத்தனையும் என்ன பண்றா தெரியுமா? மூன்று கண்ணால எல்லாவற்றையும் இருக்கிறார். மூன்று கண்ணால சிவபெருமானுக்கு தான் முக்கண்ணன். முக்கண்ணன் என்று சொன்னால் வலது கண்ணு, இடது கண்ணு, நெத்தி கண்ணு. இது சூரியன், இது சந்திரன், இது அக்னி. சூரியன், சந்திரன், அக்னி, முச்சுடர்கள். முச்சுடர்கள் இந்த முச்சுடர்கள் உலகம் விளை அடங்கி கொண்டிருக்கிறது. மூன்று சுடர்கள் இல்லை, சூரியன் சந்திராக்கி இல்லைன்னா உலகமே இல்லை, வாழ்வே இல்லை. இந்த இத்தனை வகையான உலகத்தையும் இந்த மூன்று கண்ணாலே சுவாமியை இயக்குகிறான். சூரியனால படைக்கிறான், சந்திரனால காக்கிறான், அக்னி நேத்திர கண்ணால அழிக்கிறான். முத்தொழில்காரே படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது. வலது கண்ணால படைக்கிறான், இடது கண்ணால காக்கிறான், நெற்றி கண்ணால அழிக்கிறான். அழிக்கிறது எது கடைசியா? நெருப்பு. அதனாலதான் அதுல ஊட்டி போடுறது இல்லாது எதுல நெருப்பு. விட்டு விட போகுது உயிர், விட்ட உடனே உடலை சுட்டு விட போகுதா? சுற்றத்தான் இது படைத்தல் காத்தல் அழித்தல் சட்டம். அதை கண்ணால் செஞ்சுடர் கண்ணால் இயற்றும் திருவருளாம் ஒரு முறை சிந்தை செய்வான் அப்படின்னு முடிகிறார். இப்படி மூன்று கண்ணாலையுமே முத்துளிகை செய்கிறான். ஒரு கண்ணால படைக்கிறான், ஒரு கண்ணால காக்கிறான், ஒரு கண்ணால அழிக்கிறான். இப்படி செஞ்சுடர் கண்ணால் இயற்றும் திருவருளாம் ஒரு உருளை சிந்தை செய்வான். அதற்கு மேல அவிநாசிநாதன் தோற்றம் இங்க இருக்கிற அவிநாசிநாதன். அவிநாசி என்று சொன்னால் அவி என்றால் முடிந்து போவது, அவி என்றால் முடிந்து போவது, நாசம் என்றால் இல்லாமல் போவது. அப்படின்னா அபிஷேகம் அவி என்றால் இன்னொரு சொன்னார் இறப்புன்னு சொல்றது. அவி என்றால் இறப்புன்னு சொல்றது, நாசம் என்றால் இல்லை என்று சொல்லுவது. அதையால இறப்பு இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன். அதுதான் அவிநாசி என்ற சொல்லுக்கு அவிதல் இல்லாதவன். அவிஞ்சு போச்சு விளக்கு, அவிஞ்சு போச்சு ஆளு, அவிஞ்சு போன அவிதல். அவிதல்னா முடிஞ்சுவான். அப்படி முடிவு இல்லாதது சிவம். நாசம் எது? நாசி. நாசம் என்பது நாசின்னு வந்தது. அவிநாசி முடிவு இல்லாதவன், அவிதல் இல்லாதவன். உயிர்கள் தோன்றும் அப்புறம் முடியும், இவன் தோன்றதும் இல்லை முடியும். ஆதியும் அந்தமும் இல்ல அருங்குதும். அவிநாசி நாதருக்கு இதுல தோத்திரம் பண்றார். அது எப்படி தோத்திரம் பண்றாருன்னா, பரு அவினா சித்திரனேர் பாவகமா பூவகமன் பயிலும் வீதி உருவவிநாசிக்குரிய ஒன்று தேர் எனும் உலவை உலகம் ஒன்றில். உரு அவிநாசிக்கு உரிய ஒன்று தேர் உலகம் எனும் உலவை உலகம் ஒன்றில். மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை பிரியா மாட கூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாது ஜெனி சேர்ப்பான் என்று அவிநாசியப்பருக்கு தோற்றம். இது எப்படி பொருள்னா, பருவவினா சித்திரனே பாவகமார் பூவகமன் பயிலும் வீதி. அதனால இந்த வீதி அவிநாசி தலத்திலே இருக்கின்ற வீதி, அந்த வீதியிலே பருவம் உடையவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய், சித்திர அழகுடையவர்களாய் இருக்கின்ற நடனமாதர்கள் பூவகமன். அதனால பூவகமன் என்று சொன்னால் பூவில் இருக்கிற மகாலட்சுமியை போன்ற பெண்கள் நடனம் ஆடுகின்ற வீதிங்கிறார். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு, நடனம் ஆடுகிற வீதி. எல்லா ஆலயங்களிலும் அந்த நாட்டிய பெருமை இருந்திருக்கிறார்கள். ஆடல் வாடல் உந்த வாட்போக்கி என்றால் போல அந்த நாட்டிய பெருமை அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அத நம்ம ஞானசம்பந்தர் அந்த திருவையாற்று தேவாரத்தில் சொல்றாரு.

ஐயாலும் குருவான் அவிதலாகியதற்கு உரியவன், குருவன் அவிதலாதற்கு உரியவன். அது குருவா அவிதலாயதற்கு உரியவன் யாரு தெரியுமா? மன்னவன். மன்னவன் சௌருமான மேல பூ தூவனானா, பூப்ப புஷ்பாலத்தை போடுறானா, நெற்றுக்கண்ணை திறந்தாரா, சாமலாட்டா மன்மதன் சாமலாட்டா கேள்விப்பட்டீங்கள? மன்மதன். அதனால இந்த சுவாமிக்கு காமநாசன் இவர், காமநாசன் காலநாசன். யமனை கொன்றபடினால காலநாசன், மன்மதனை இருத்தபடியினால காமநாசன். காமநாசன் காமாரியும் இவர், காமாரி காலாரி காமாரி என்றெல்லாம் கொடுக்கும். அப்படி அந்த உருவமே அவிதலுக்கு நாசத்துக்கு உரிய, அவிநாசிக்கு உரிய உருவ அவிந்து நாசமாதற்குரிய, இப்படி ஒரு உருவம் அவிந்து நாசமாவதற்கு உரியவனாய மன்மதன். அப்படி அப்படி மன்மதனுக்கு, மன்மதனுக்கு பகைன்னு இருக்கிறாள் ஒரே ஒரு ஆள்கிட்ட, சிவபெருமான் ஒரு ஆளை தவிர மன்மதனுக்கு அப்புறம் எல்லாரும் சிநேகம் சொந்தம். நல்ல கருத்து, நீங்க நல்லா அதை சுவைக்கணும். மன்மதனுக்கு பகைவர்கள் ஒருத்த கூட இல்ல, ஒரே ஒரு ஆள்கிட்ட எல்லா ராசி சிவபெருமான் ஒரு ஆளுக்குத்தான் பகை. மன்மதனுக்கு மன்மதனை எரிச்சுக்கிட்டுதான் பார்வதியை கல்யாணம் பண்ணாரு. இப்ப மன்மதன் நமக்கு கல்யாணம் நடக்காது. அப்படிப்பட்ட மன்மதன் ஏறி வருகின்ற தேர் எது தெரியுமா? தென்றல் காற்று. மன்மதனுக்கு தேர் தென்றல் காற்று. வாகனம் கிளி, வாகனம் கிளி. வில்லு கரும்பு, பானங்கள் புஷ்பம். தென்றல் காற்று, கிளி, வாகனம். அவ வேலைக்கு தகுந்த அப்புறம் பொருள் இருக்கணும். கரும்பு வில்லு புஷ்ப வாகனம். கரும்பும் சுரும்பும் அரும்பும் பொறும்படை காம்பர் வில்வே, இரும்பு கரைந்துழுகை செய்யுமால் இரும்புது தந்து. சிதம்பர செய்யுக்கோவை குமரவு சாமி. கரும்பும் அரும்புனா மலர், கரும்பும் அரும்பும் சுரும்பும் பொறும்படை காமர் வில்வே, இரும்பும் கரைந்துழுகை செய்யுமால் இரும்புது தந்து. விரும்பும் பெரும்பற்ற புலியூர் அலன் மேவில் ஒரு துரும்பும் படைத்து அழிக்க அகிலாண்ட தொகுதியில் சிவருமானவை அருள பெற்று விட்டா ஒரு துரும்பு இந்த உலகத்தை படைக்குமா அழிக்குமா? அதனால அப்படிப்பட்ட மன்மதனை நாசமாக்கினவர் சிவருமான். அவனுக்கு தேரு தென்றல் காற்று. காற்றுக்கு பேரு உலவேன்னு ஒரு பேர், உலவை உலவுதனாலே, உலவுதனாலே உலவைன்னு. வாயுன்னு வேறு, காற்றுன்னு வேறு, வடியினும் வேறு. உருவவின் ஆசைக்குரிய ஒன் சிறுதேர், ஒன் சிறுதேர் எனும் உலவை உலகம். நாட்டியம் ஆடுகின்ற பெண்கள், நாட்டிய பெண்கள் நடனம் செய்கின்ற வீதி தென்றல் காற்று வருகின்ற வீதி. மூன்று மூன்று முற்றம் மூன்று. அப்படிப்பட்ட இந்த இது ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு விசித்திரமா அமைக்கிறார். இப்ப அந்த நாட்டிய பெண்களையும் சொன்னாரு, மன்மதனையும் சொன்னாரா? நாலு வரி, முதல்ல ரெண்டு வரியிலே நாட்டிய பெண்களை சொன்னாரு, ரெண்டாவது வரியிலே மன்மதனை சொன்னாரு, இந்த மூணாவது வரியில யார சொல்றாரு தெரியுமா? இந்த மன்மதனையும் அந்த நாட்டிய பெண்களையும் வென்ற பரமஞானிகளை சொல்றாரு. இது ஒரு பெரிய முரணான விஷயம் தான். நாட்டிய பெண்களையும் அந்த மன்மதனையும் வென்ற ஞானிகள், பரமஞானிகள் மன்மதனை வென்று விடுவார்கள். மன்மதனை வென்று விடுவார்கள். அந்த மாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாதவர் வருதுல பாத்தியா, மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை விரியா மாட கூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாலம் செனி சேர்ப்பான். நல்லா இருக்கு பாட்டு. இப்படியே மறு அவிநாசி பவனாரு, அவிநாசிங்கிறது மூக்கு, மூக்கு நாசிங்கிறது மூக்கு நூறு, நாசிக்கு மூக்கு நாசி. அதிலே புரிந்து இருக்கிற பவனம் காற்று, அதிலே புரிந்து இருக்கிற காற்று. காற்று எதுல வருது? மூக்கில் தான் வருது. காது சந்து தானே, புந்து தானே, அதுல காற்று வர காணும். இதுவும் இதுவும் துளையற, இதுவும் துளையற, இதுல வந்துச்சுன்னா தொலைஞ்சு போகும். காத்து கணக்கா இந்த ஒரு சந்திலே வந்துகிட்டு இருப்பா, இந்த மூக்கிலையும் ரெண்டு மூக்கிலையும், அது ரெண்டு மூக்கிலையும் ஜேந்தாப்புல வர்றதுல அது தெரியும். வந்தது இடகலை பிங்கலை சுழுமணி கேள்விப்பட்டீங்களா? வலது மூக்கில் வரும் இடகரை, இடது மூக்கில் வரும்போது பிங்கல். ஒரு மூக்கில் லேசாக வரும் அடைச்சிக்கும், ஒரு மூக்கில் தான் காத்துக்கும். பார்த்துருக்கீங்களா? இதை ரெண்டுலையும் நடுப்பாகமாக ஒரு நேரம் வரும், அந்த நேரம் நமக்கு தெரியாது.

0: அது சுடுமுனைன்னு இடவங்களை எடுத்து இடைய இடவங்களை எடுத்தறிவித்து கடைசி சுடுமுனை கபாலமும் காட்டினும் விநாயகராக வரும். இப்ப இந்த வலது மக்களை வர்ற காத்து விசேடமா இருக்கும். பிராணாயாமம் பண்ற போது பிராணாயாமம் இருக்கு, பிராணாயாமம் தெரியுமா? பிராணாயாமம் பண்ணும் போது வலது மூக்கல காற்று வரும்போது எந்த காரியம் செய்தாலும் அது அதிகமான நல்ல பலனை கொடுப்பான். அதனால பிராணாயாமம் அதுக்குதான் பண்றது. எப்படின்னா இந்த மூக்கு அடைச்சுக்கிறது, இந்த மூக்கு வழியா காற்று இழுக்கிறது. 11 மந்திரம் இருக்கு, சம்மிதா மந்திரம் சீச்சு வாங்கினீங்க. இந்த மூக்கு அடைச்சுக்கிறது, இந்த மூக்குல 11 மந்திரங்களையும் மனசுக்குள்ள நினைச்சு உள்ள காற்று இழுக்கிறது. அப்புறம் இழுத்து ரெண்டு மூக்கு அடைச்சுக்கிறது, அந்த 11 மந்திரங்களை நினைச்சு உள்ள காத்து நிறுத்துறது. புரியுத? பூரக வேசக கும்பகம் உள்ள நிறுத்துறது. அப்படி 11 மந்திரங்களையும் சொல்லி நிறுத்தி அப்புறம் இந்த மூக்கு அடைச்சுட்டு இந்த மூக்குல காத்த விடுறது. இது மாதிரி தீட்சை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வலது மூக்கல காத்து வரும்போது செய்கின்ற காரியம் நல்ல பலனை அதிகமாக்கும். இடகளை பிங்களை அதுல ஏற்றி இறக்கி வெகு பேரு. இது நம்ம சைவத்திலே சிவபூஷையிலே வருகின்ற ஒரு சடங்கு. இத செஞ்சு கணபதி வணக்கம், குரு வணக்கம், பிராணாயாமம், அதன் பிறகு இந்த சவலீகரணம், இதெல்லாம் பண்ணி அப்புறம் பூஜை பண்றது. முதல்ல சம அனுஷ்டானத்திலிருந்து இதெல்லாம் உண்டு. எந்த இதுக்கும் இந்த கணபதி குரு வணக்கம் பிராணாயாமம் உண்டு. எல்லா சடங்குக்கும் அனுஷ்டானத்துக்கு உண்டு, சூரிய பூசைக்கு உண்டு, செவ் பூசைக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. சைவத்துல இதுக்கு மந்திரம் உண்டு. இன்னும் சில சமயவாதிகள் காத்த சும்மனா வச்சு சும்மா குடிச்சுட்டு கிடக்கிற இந்த இதெல்லாம் இல்லாம மூச்சை பிடிச்சுக்கிட்டு கிடக்கிறா அப்படின்னு சில சமயங்கள் சில பேர் சொல்லி கொடுக்கறாங்க. அது மாதிரி பிடிச்சுக்கிட்டு கிடக்கிறானு காட்டை உள்ள எடுத்துக்கிட்டு கிடக்கிறானு. அது அருள் சொல்றாரு, காட்டில் குறத்திவிரான் பதத்தே கருத்தை புகட்டில். காட்டில் குறத்திவிரான் யாரு? முருகன். குறத்திக்கு தலைவன் முருகன். குறப்பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன். முதல்ல தேவசாதி பொண்ணு தேவையான, அப்ப ரெண்டாவது கல்யாணம் குறப்பண்ண போய் கூட்டிட்டு வந்துட்டான் தெரியாது. இது நல்லா இருக்குல்ல, செம்மான் மகனை திருடும் திருடன் செம்மான் முருகன் பரவா. ரொம்ப அனுபவி, சைவத்துல அனுபவிக்கிறது நிறைய சமாச்சாரம், நல்ல நல்ல சமாச்சாரம். அதனாலே காட்டில் குறத்திவரான் பதத்தை கந்தர் அலங்காரம் அவனுடைய திருவடியிலே, முருகப்பெருமானுடைய திருவடியிலே நம்ம புத்தியே அங்க வச்சுட்டோம்னா, புத்தியே அங்க வச்சுட்டோம்னா முத்தி லெகுவா கடத்து போடுங்கிறார். புத்திய வந்து முருகப்பெருமான் திருவடியில வச்சுட்டா முத்தி தானே வந்துடுவான். புத்திய கண்டவக்க விட்டுட்டா முத்தி வருமா? ஐயோ, காட்டில் குறைச்சி அது இன்னொரு அலங்காரத்தோடு சொல்றார். புத்தியை வாங்கி நின் பாதாம்பயத்தில் புகட்டி அன்பால் முத்தியை வாங்க அறிகின்றேன். கந்தர் அலங்காரம், கந்தர் அலங்காரம் படிச்சிருக்கீங்களா? படிக்கிற நூல்களை படிக்கிறேன். படிக்கும் போது நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லும் போது ஆமா அழகா இருக்கு, அருமையா இருக்கு. ஆஹா, என்ன அழகா சொல்றாரு அருள் நாதர். அவரு இந்த குடுத்தரக்காரன் எடுத்து சொல்றாருயா அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். காட்டில் குறத்திவிரான் பதத்தை கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிகழிது. அந்த வீட்டுக்கு போறது மிகழிது மிகழிது. விழியின் ஆசி வைத்து மூட்டி கவால மூதண்ட நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கு ஓடாமல் சாதிக்க யோகிகளே அப்படின்னு. அது வெறு யோகம், அது வாசி யோகா, அட யோகா, அந்த யோகா, இந்த யோகம் எல்லாம் சொல்லி மூச்சு பயிற்சி என்றெல்லாம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது ஒரு வகையில தேவலாமன்னு வச்சுக்க வேண்டியதான். நமக்கு தே கணக்கு உண்டு, மூச்சு பிடிக்கிற கணக்கு, நுதுக்கிற கணக்கு, வெளியில் விடுற கணக்கு உண்டு. அது திருமூலர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஏற்றி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து. பாட்ட பாத்தியா திருமணம்? ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. செய்வ சமயத்தை வர மற்ற பேருக்கு இந்த கணக்கு தெரியலன்னா, ஏற்றுறது கணக்கு, உள்ளுக்கு நிறுத்துறது கணக்கு, வெளியில விடுறது கணக்கு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவார். இந்த காத்து நன்றாக பயிற்சி பண்ணி தெரிந்த கணக்கு உடைய யோகிகள் யமனை உதைச்சு கொண்டுவாங்க. இந்த பிராணாயாமத்தை சொல்றாரு திருமந்திரத்துல. ஆகையினாலே இப்படிப்பட்ட பிராணாயாம முறையை இந்த பயிற்சியை நன்றாக, இந்த கிரியையை நன்றாக தெரிந்த செய்கின்ற தாரண என்கின்ற அட்டாங்க யோகங்கள் தெரிந்த ஞானிகள் இந்த வீதியில் இருக்கிறாங்களா?
1: முதல்ல சொன்னது காமத்துக்குரிய நாட்டிய பெண்களும்
0: காமராஜன், மன்மதனுக்கு காமராஜன் குரு, மன்மதன் தான் காமராஜன். அவர் கல்யாணம் பண்ணா கூட்டாரு, அது வேற. முதல்ல ரெண்டு வரி அப்படி,
1: பின்னாடி ரெண்டு வரி இப்படி.
0: அது மறு அவிநாசி பவன, பவனம்னா காற்று, பவனம்னா காற்று. மாதவர் முதல்ல மாதவரை சொன்னாரு, பின்னாடி மாதவரை சொல்றாரு. நல்ல நல்லா தான் இருக்கு, அருமையா இருக்கு. மாதவர் என்றால் பெண்கள், மாதவர் என்றால் பெண்களை வென்றவர். அப்படிப்பட்ட மாதவர் தாவர தாரணை பிரியாம் ஆடவர், அப்படிப்பட்ட பரம ஞானிகள், அப்படிப்பட்ட சிவ யோகத்தில் இருக்கின்ற பரம ஞானிகள், சிவ யோகம். அது என்ன சொல்றாரு, அது என்ன சொல்றது, நிறைய சொல்லிக்கிட்டே போகணும், வேண்டாம். நல்லா தான் சொல்றாரு, நல்லா தான் சொல்றாரு, விளங்குதா? அதனாலே இப்படி மறு அவிநாசிப்பவன மாதவர் தாரணை பிரியாது. தாரணை பேரு அட்டாங்க யுகத்துல தாரணும், நயமா நயமா பிராணாயாமம் தாரணை சமாதி என்று இட்டு வரும். அப்படிப்பட்டதுல ஒன்று இது, அந்த தாரணை பிரியா மாடகூட, மாடகூட. அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கின்ற மாடங்களையும் கூடங்களையும் இருப்பதாய் இருக்கிற செல்வம் பொருந்திய அவிநாசி பரமர், திரு அவிநாசி பரமர், சில தாமரை போன்ற செந்தாமரை போன்ற அழகு பொருந்திய அந்த திருவடி கமலத்தை தலையிலேயே வைத்துக் கொள்வான். பாட்டு நல்லா இருக்குல்ல, தானா படிக்கும்போது விளங்காது, இப்ப சொல்லும்போது எப்படி ருசியா இருக்கு. பருவவினா சித்தரணையர் பாவகமார் பூவகமின் பயிலும் வீதி உருவவினாசிக்குரிய ஒன்று சிறு தேர் உன் சிறு தேர் எனும் உலவை உணவு முந்தில் மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை பிரியா மாடகூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாலம் தெரியப்பா. அதனாலே தேவருமானுடைய திருவடி கமலத்தை தலையிலே வைத்துக் கொள்வோம். திருவடி தலையில இருந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வேணும்? எனையார் திருவடி எந்தலை மேல் வைத்திருக்கேன், துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன், அணையார் குணத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளர் நீர்வாடி போகலாம். அதுக்கு மேல கருணாலய செல்வி தோற்றம், கருணாம்பிகை இருக்காள்லவா, வடிவம் என்ன வடிவம் தெரியுமா? கருணையே அம்பாள் வடிவம் இருக்கே, கருணையினாலே திருவேணி, அருளே திருவேணி. அருளது சக்தியாகும் என்பது சித்தியாகும், அருளது சக்தியா நம்ம எல்லாம் பெற்று வளர்த்து காப்பாற்றி வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து வளர்க்குன்ற எல்லாம் இல்லாத. இப்ப நம்ம தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஆறு சோறு கொடுத்தா உணவு கொடுத்தது, தாய் வயிற்றுக்குள்ள அதுக்கு தகுந்த உணவு, அதுக்கு தகுந்த உணவு, அந்த சிசுவுக்கு தகுந்த உணவு யாரு கொடுத்தா? அவதான். அது தாய்மானார் சொல்றார், தாயர் வயிற்றூடு அன்னமும் தண்ணீரும் தந்தரு நேய உன யாரே நிலையா இருப்பார். அதற்கு தகுந்தாப்புல ஒரு டீப்பு போட்டு அது பொழிய அதுக்கு தகுந்தாப்புல அந்த சிசு உண்ணுறா போல உணவு கொடுத்து இல்லைன்னா பிறத்த உடனே கத்துமா? சத்து இல்லைன்னு எப்படி கத்துவோம்? பிறத்த உடனே கத்து இல்ல, அது பெண் குழந்தை வரைஞ்சுன்னா பிறத்த உடனே கத்து வந்து கத்துவான். ஆண்கள் கூட கொஞ்சம் பொறுத்து கத்துவோம், உள்ள கத்தலன்னு வச்சுக்க எல்லாரும் கத்துவாங்க. அப்படி அதற்கு உள்ளே இருந்து உணவை ஊட்டுகிறாள், உள்ளே இருந்து பிறந்த உடனே கத்துதா, உடனே தனம் சுரக்கு. அந்த காலத்து பொண்ணு விடுது, இந்த காலத்துல அந்த காலங்கிறாங்க, சரி போன தனம் சுரக்கு. அது இந்த பங்கேற்கரசி யாரு, ஞான சம்பந்தர் சீர்காழியிலே மூன்றாவது விஷயம் மாதேவி ஞானப்பால் கொடுக்க உண்டாரா அப்படின்னு கேட்டாளா மங்கேற்கரசி, அவளுக்கு தனம் சுரந்துட்டா. ஞான சம்பந்தர் மூன்றாவது சில ஞானப்பால் பரமேஸ்வரி வந்து கொடுத்தாளா, அதை சாப்பிட்டுட்டு தேவாரம் பாடுறாரா அப்படின்னு கேள்விப்பட்ட. அப்படி ஞான சம்பந்தர் பால் குடிச்சாருன்னு சொன்னதை கேட்ட உடனே அவளுக்கு பால் சுரந்து, சுரந்த திருமுலைக்கே துய்ய திருஞானம் சுரந்துண்டாள் புள்ள என சொல்ல, சுரந்த தனமுடையாள் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையாள் அன்பிருந்தவாள் அப்படின்னு திரு கழிக்கப்படியா இருக்கின்ற பெரிய ஞானசாத்திரம் சொல்லு. உள்ள இருக்கிறவர்களே அப்படி உணவு கொடுக்கறானா, பிறந்த உடனே தாய்க்கு பால் தொடங்க, எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் அன்பினாலே வெளிப்படுகிறது, கண்ணீர் அன்பினாலே வெளிப்படுகிறது, பால் அன்பினாலே வெளிப்படுகிறது, பால் ஊட்டம் தாயாக இருக்கிறான். ரொம்ப நல்லாத்தான் இருக்கு, உள்ளே அப்படி உணவு கொடுக்கறானா, வெளியில வந்த உடனே பால் தொடங்குதா உண்ணுதா, அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக ஆக ஆக ஆக அவருக்கு மற்றைய தரவுப்பொருள் எல்லாம் கொடுக்கறாப்பல, உண்ணுகிறாப்பல, அதுக்கு வேண்டிய கருவிகள் எல்லாம் சரி பண்றான. அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் பெருசாகி பழகிச்சுன்னா அப்புறம் ஒருத்தரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. அது வாட்ட சாப்பிடுக்கு வேணுங்கிறத சாப்பிடும். அதுக்கும் அவன் தான் உனக்கு வர வேணுங்கிற சாப்பிடறதுக்கு அதுக்கு வேண்டிய ஆதாரம் இதெல்லாம் இருக்கணும் இல்லவா? இப்படி நம்மை வளர்க்கிறாள், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வைவளை. இந்த பாட்டு என்ன சொல்றது? இவ்வளவு உபகாரம் இதெல்லாம் அவனுடைய கருணை. கருணாம்பை செய்கின்ற கருணை செய்கிறாங்க, நமக்கு தெரியலையே. அதான் தோன்றா துணை, கண்ணுக்கு தெரியா, கண்ணுக்கு தெரியாம இப்ப நம்ம செய்யறதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். இப்ப அம்மா அப்பா செய்யற உபகாரம் எல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அப்பா அம்மாவை மறந்துற உள்ளவ நிறைய உண்டு. அம்மா அப்பாவை மறந்துற உள்ளவ, நீ என்னத்த செஞ்ச அப்படின்னு கூட கேக்குதுப்பா சில உள்ளவ, நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு கேக்குறாங்க சில பயம். அதனாலே இப்படி உமாதேவி கருணையை வடிவார்கள். முன்னி அவள் நமக்கு முன் சுழக்கு இன்னருளே என்ன புரியாய் மலையம்பாவா என்பது ரொம்ப. அதனால திருவம்பாவை 20 பாட்டுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? சக்தியை வியந்ததுமே, சக்தியை அம்பாளுடைய கருணையை வியந்து பாராட்டியது திருவம்பாள். எல்லாம் திருவா தேவார திருவாசகன் இந்த புராணங்கள்லாம் நிறைய படிங்க. ஓதாமல் ஒரு நாளும், ஓதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் பொல்லாங்க சிதம்பரேஷா. அதனால அப்படி குமாரதேவி கருணாம்பிகை, கருணையே வடிவார்கள்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கல்யாணராமன் சார் வீட்டுக்கு போனே நல்லா சாப்பாடு போட்டாங்க, பேரை வாங்கி விடுவார். இன்னைக்குமே தலைவருக்கு பெயர் நிச்சயம், அது அவருக்கு என்றைக்குமே குறையாது. ஆனால் எல்லா வேலையும் யார் செய்யணும்? தலைவி செய்யணும். இப்படி நம்ம வீட்டில் இல்லை, பெரிய வீட்லேயே அப்படிதான் நடக்குதான். சீராட்டு நினைக்கிளை அச்சீராட்டும் சிறுமருங்குள் பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாகி நடந்தது. பெருமானே உனக்கு எந்த செயல் துன்பமும் இல்லை, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவன் செஞ்சிடுறா. அதுக்காக அவன் கஷ்டப்படுறான்னு சொல்றதை கும்பிட குறிப்பிடாது. அந்த பேராட்டி விளையாட்டுனர் அவளும் சிரமப்படாம தான் செய்யறான். இன்னும் 10 பேர் வந்தாலும் அவன் செய்து போடுவான். அந்த பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாக இருந்தே, ஆனா பேர் மட்டும் உனக்கு கொடுத்துருவான். இந்த பஞ்சகிருத்திய நடனத்தை அம்பலவாணர் செய்யறான்னு பேர் அவர் வாங்கிட்டு வருவார். உண்மையில் செய்வது சிவராம சுந்தரி தான். அவள் எப்படி செய்கின்றாள்? உலகத்தை படைக்கின்றாள். படைத்து உலகத்திற்குள்ளே அருள் வந்து வியாபிக்கின்றது. உலகத்தை அருள் ஏன் வியாபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. படைத்தால் மட்டும் போதாதா? படைத்தால் போதாது. ஒரு சுவர் இருக்கு, சுவர்ல ஒரு சித்திரம் எழுதுறோம். சித்திரம் எழுதின சித்திரம் எழுதுவதற்கு சுவர் இடம் கொடுக்கின்றது. அந்த சித்திரம் உடனே சுவர் இடிந்து விட்டால் சித்திரம் நிற்குமா? அப்ப படைத்தலுக்கு துணை செய்கின்ற சுவர் அதை காத்தலுக்கு துணை செய்வதற்காக சித்திரத்தை வியாபிக்கின்றது. கடவுள் அருள் அவ்வாறு கடவுளால் படைக்கப்பட்ட உலகத்தை வியாபிக்கவில்லை என்று சொன்னால் காத்தல் தொழில் நிகழாது. காத்தல் என்று ஒரு தொழில் உண்டு, அந்த தொழிலுடைய அருமைப்பட்ட தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் கருத்தரிக்கிறாள், கருத்தரித்த காரணத்தினாலேயே அந்த குழந்தை வளர்ந்துறது. தரிக்கப்பட்ட கருவினை அந்த கடவுளுடைய அருள் காக்க வேண்டும். அதுக்கு எத்தனை ஆபத்து இருக்கு அப்படின்னு திருவாசன் சொல்லுதா இல்லையா? ஒருமதி தாண்டியின் இருமையின் பிழைத்தும், இருமதி விளைவின் உரிமையின் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், இரு திங்களில் பேருள் பிழைத்தும். 4வது மாசத்துல அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு காண்கின்ற ஆற்றல், பார்வை என்ற இந்திரியம் உண்டாகும். 4வது மாசத்துல அது அந்த இந்திரியம் உண்டாகவில்லை என்று சொன்னால் பிறக்கின்ற குழந்தை குட்டு குழந்தையாக இருக்கும். 20 திங்களில் பேருள் பிழைத்தும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். 6வது மாசத்துல கர்ப்பைக்குள்ளேயே ஜலம் அதிகரிச்சு அதுல ஊறி செத்துரும், அந்த ஆபத்து இருக்கு. 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும், 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும், 7வது மாதத்தில் அநேகமாக அபாட் ஆகலாம். அவ்வாறு ஆகாமல் கடவுள் காப்பாற்ற வேண்டும். ஏழு திங்களில் தாழ்வும் பிழைத்தும், எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும், ஒன்பதில் வருகிற துன்பமும் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர தீரனை பிழைத்தும். பிரசவ சிரமம் ரெண்டு பேருக்குமே உண்டு, அதை தாங்க முடியாது, உயிர் போகலாம். உடம்பை விட்டு உயிர் போவதற்கு முக்கியமான காரணம், உடம்பினால் ஏற்படுகின்ற நோயினை உயிர் தாங்க மறுத்தால் பிரிந்து போகும். ரொம்ப சிரமமா இருந்தால் உயிர் தானாவே போயிடும், இந்த உடம்பு வேணான்ட்டு. மரணத்திற்கு அது ஒரு காரணம். அதான் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயிரிடை பிழைத்தும். ஆகவே படைத்தல் என்பது காத்தலை அவாதி நிற்கின்றது. அவாதி நிற்றல்னா என்ன? எதிர்நோக்கி இருத்தல். காக்கின்ற கடவுள் காக்கவில்லை என்று சொன்னால் படைக்கின்ற கடவுள் எவ்வளவு படைத்தும் வீண். அப்ப கடவுள் படைத்தலோடு காத்தலையும் செய்ய வேண்டும். அவன் எவ்வாறு காக்கின்றான் கேட்டா, தான் படைத்த உலகத்தை தன் அருளினால் வியாபிக்கின்றான். அப்படி செய்வ சித்தாந்த ஆகம் சொல்லுது. படைக்கப்பட்ட உலகத்தை சாமி என்ன பண்றாரு? வியாபிக்கிறார், அருளினாலே வியாபிக்கிறார். அதை வேதம் எப்படி சொல்லுதுன்னா, ஓதஷ்ட புரோதஷ்ட, நுளினால் ஆகிய ஒரு ஆடையிலே நூல் எவ்வாறு குறுக்கும் நெடுக்கும் சென்றிருக்கின்றதோ. தறியில பாகு போட்டு ஆடை நெய்யறாங்க. அப்ப ஆடை எப்படி எப்படி நெய்யப்படுகின்றது? அந்த நூல் வந்து என்ன பண்றது? குறுக்கு நெடுக்கும் போய் ஆடையாக ஆகின்றது. அருள் கிழக்கிலிருந்து மேற்கும் தெற்கிலிருந்து வடக்கும் எல்லா திசைகளிலும் ஓடி படைக்கப்பட்ட உலகத்தை ஒரு கற்றூனாக இருந்து கடவுள் தாங்குகின்றான். அப்பெருமான் கொடுக்கின்ற அந்த பிக்சர் என்னன்னு கேட்டா, இன்னைக்கெல்லாம் நம்ம பல மாடி கட்டடம் கட்டுறோம். அந்த பல மாடி கட்டடத்தை எப்படி கட்டுறோம்? பில்லர், ஸ்ட்ராங்கான பில்லர் எரெக்ட் பண்ணி கட்டுறோம். இந்த அந்த தராசரங்களை பெருமான் தானே ஒரு தூணாக இருந்து தாங்குகின்றான்னு சொன்னார். பொய்யாது புழிலைத்தும் தாங்குகின்ற கற்றூன்கான் காலத்தி காணப்பட்ட கணநாதன் கான் அவன் என் கண்ணுடானே. அப்பருடைய தாண்டவன் ஒரு பெரிய பில்டிங்க தூண் தாங்குவதை போல தான் படைத்த உலகத்தை பெருமான் தாங்குகின்றான். தாங்குதல் தான் பரித்தல், காத்தல். அவ்வாறு அவன் எதனால் தாங்குகின்றான்? சிவகாம சுந்தரி தான் தாங்குறான். மேல அத சொல்ற, ஏடக மனம் பொறுவ. ஏடு என்பது சினையாகு பெயர். ஏடு என்றால் மலருடைய ஏடுக்கு ஏடுன்னு ஒரு பொருள், ஒரு பெயர் உண்டு. ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. தாமரையினுடைய ஏடுன்னு சொன்னா தாமரை மலருடைய பல இதழ்களிலே ஒரு இதழ். சினை முதலுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். ஏடகம் என்றால் மலர். மலரிலே மனம் இருப்பதை போல ஒருவ. மலரிலே மனம் எங்கு இருக்கின்றது கண்டுபிடிக்க முடியுமா? அரும்பா இருக்கும் போது மனம் தெரியல, அது மனம் தெரியுதுனா மனம் தெரியுது. இந்த தாமரைக்குடைய மனம் தாமரைப்பூவை எங்க ஒளிஞ்சிட்டுன்னு தேடி தேடி பார்த்தா கிடைக்குமோ? அது நிரம்பி இருக்கின்றது. தாமரை மலர் முழுவதும் தாமரையின் மனம் உண்டு. அதுபோல படைக்கப்பட்டு காக்கப்படுகின்ற உலக அனைத்திலும் சக்தியினுடைய நிறைவு உண்டு. அம்பா நிறைவு இருக்கிறாள். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க? எல்லாம் நம்ம குருநாதர் சொல்லிருக்காரு திருக்கோவையாறுல, யாவையுமாம் ஏகத்து ஒருவன். யாவையுமாம்னா அனைத்துமாம். யாவைங்கிற சொல்லுக்குள்ள யூனிவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. எல்லா நட்டு லஸ்கும் பசு பாசங்கள் எல்லாம் தான் யாவை. உலகத்துல மூன்று பொருள் தான், பதி, பசு, பாசம். பதியை விடுத்த எல்லாத்துக்கும் யாவைன்னு பேர். ஏன்னா பதி ஒருவன், ஒருவன் என்னும் ஒருவன். அவரை விட்டுட்டு பலவா இருப்பது பசுக்களும் பாசங்களும். பலவா இருப்பவற்றை தான் யாவைன்னு சொல்றார். எல்லாமா இருக்கின்ற, எல்லாமா இருக்கின்ற, எல்லாமாக இருப்பவள் இவள். யாவையுமாம் ஏகத்து ஒருவன். பெருமானுக்கு என்ன பெருமை? என்ன எல்லாமா ஒரு பொருளே இருக்கின்றது, அந்த பொருள் அவருக்கு சொந்தமாக இருக்கின்றது. யாவையுமாம் இருப்பது ஒரு பொருள் ஏகம், அது அம்பாள். அந்த அம்பாளுக்கு சொந்தக்காரனாக அவன் இருக்கின்றான். ஏகத்து ஒருவன். ஐந்தெழுத்து நம்ம உபதேசம் பண்றாங்க நமக்கு. சிவாய நமங்கிறது ஐந்தெழுத்து. பிராசாத மந்திரங்கள் எல்லாம் சேர்த்து உபதேசம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்ப நம்ம விட்டுடுவோம். அந்த பிராசாத பீஜங்கள்னா இந்த ஐந்தெழுத்து நமக்கு பறிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஐந்தெழுத்து சிவாய நம தான். சிவாய நமங்கிற அஞ்செழுத்துல அஞ்சு எழுத்துலையும் ஒவ்வொரு எழுத்துலையும் அகர உயிர் உண்டு. எல்லா எழுத்துக்களிலும் அகர உயிர் உண்டு. அந்த அகர உயிர் பரமசிவம். அஞ்சு எழுத்துல ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு பொருளை குறிக்குது. அதுல அந்த பரமசிவனை குறிக்கிற எழுத்து எது? முதல் எழுத்தாகின்ற சிகாரம். அந்த சிகாரத்துல மட்டும் ஒரு எழுத்து இருக்கு, ஒரு உயிர் எழுத்து இருக்கு. ஏனே நான்கு எழுத்துக்கள் இல்லாத ஒரு உயிர் எழுத்து. அது என்ன? திருவுருள் என்பது யாருக்கு சொந்தம்? அது சிவனுக்குதே, சிவனுக்கு மட்டுமே சொந்தம். இந்த திருவுருள் ஆற்றல் என்பது பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் பெருமானை பெருமானாக காட்டுகின்றது. அந்த திருவுருள் பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலதான் அவன் பதி. அந்த திருவுருள் நமக்கு கடாட்சம் பண்ணுது, நம்மிடத்திலே பதிகின்றதே தவிர அது அவனுக்கு சொந்தம் என்பதனால யாவையுமாம் ஏகத்து ஒருவன், அவனுக்கு சொந்தக்காரன் சொல்றான். அந்த பெருமாட்டியாகின்ற திருவருள் படைக்கப்பட்ட படைப்பு அனைத்திலும் மரவிலே மனம் போல அவள் பரவி இருக்கின்றாள். ஏடக மனம் பொறுவ. பொறுவை என்றால் போல. ஓம ஒருவர் எங்களும் இயந்துளால் நீக்க வர பார்க்கும் இடம் எங்களும் பார்க்காத இடந்தோறும் எவ்விடத்தும் அவள் நிறைந்திருக்கின்றாள், இயந்துளால் பொருந்தி இருக்கின்றாள். பொருந்தி இருக்கின்றாள் என்பதனாலேயே அவள் வேறு படைப்பு வேறு என்பது பொருள். ஸ்வீட் அண்ட் வாட்டர், அதுல சர்க்கரை எல்லாத்திலையும் கலந்திருக்குது. அப்படி சொல்லுவதனாலேயே ஜலம் வேறு சர்க்கரை வேறு படைப்பு வேறு பெருமாட்டி வேறு தான். ஆனால் பெருமாட்டி படைப்பு முழுவதும் வியாபித்திருக்கிறாள், எங்களும் இயந்துள்ளாள். அப்படிப்பட்ட அவளுடைய பாலகம் இலங்கு அவள் வழிபாட்டிற்கென்று ஒரு உருவத்தை எடுத்துக் கொள்கின்றாள். அந்த உருவம் என்ன, எப்படிப்பட்ட உருவம்? பெண்கள் அணிகின்ற கொலுசை அணிந்து கொண்டு சிறிய திருவடியோடு விளங்குகின்றாள். அந்த திருவடிக்கு சீரடின்னு பேர். வல்லினம் சிறுமை பிளஸ் அடி சீரடி, வல்லினரா பண்ணணும். பெருமைக்குரிய அடின்னு சொல்லும் போது சீர் பிளஸ் அடி சீரடி, அங்கு இடையினம் பயன்படும். அம்பாளுடைய திருவடி சின்னது, என்றைக்குமே பெண்களுடைய கால் சின்னதா இருக்கும் ஆண்கள் கால. பெருமாளுடைய திருவடியை விட கொஞ்சம் சைஸ் சின்னது அம்பாளுடைய திருவடி. சோமாஸ்கந்த முகூர்த்தங்கள் நீங்க பாத்திருப்பீங்க, பெருமாளுடைய எந்த முகூர்த்தமா இருந்தாலும் அந்த பெருமாளுடைய முகூர்த்தமே சக்தியில் தோய்ந்து வெளிப்பட்ட முகூர்த்தம் தான். ஆகவே மாகேஸ்வர முகூர்த்தங்கள் எல்லாவற்றிலும் இடது பக்கம் காதல தோடு உண்டு. சாமி பிக்ஷவர்களா இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியா இருந்தாலும் சரி, பக்கத்துல அம்பாள் இல்லைனாலும் சரி, சாமி மட்டுமே தனியா இருந்தாலும் சரி, சாமி மட்டும் தனியா இருக்கும் போதே அங்க அம்பாள் இருக்கா. இடது காதல தோடு வலது காதல கூட இருக்கும். இடது கண்ணம் கொஞ்சம் வழிச்சு விட்டா மாதிரி இருக்கும், வலது கண்ணம் கொஞ்சம் உப்பி இருக்கும், கூர்ந்து பார்க்கணும் என்று இருக்கிறாள். அந்த பாதகம் இலங்கு சிறு பங்கயம் சிறிய தாமரை மலர் என்று சொன்னால் பெருமாட்டியினுடைய திருவடி, அதனை இறைஞ்சுவாம் என்று அந்த அம்பாளுடைய தத்துவத்தை நமக்கு சொன்னார். அடுத்து சுப்பிரமணிய கடவுளுக்கு ஒரு துதி. பெருமாளுடைய திருவுருள் மலரிலே மனம் போல நின்றிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை திருவாசகர் சொல்றாரு, அதைத்தான் வச்சுட்டு தான் பாடுறாரு. பூவில் நாற்றம் போன்றுயர் நெங்கும் ஒழிவர நிறைந்து மேவிய பெருமை. பெருமை என்றாலே அருள் தான், பெருமாளுடைய பெருமை என்பது அருள். அது எப்படி இருக்கின்றது? பூவில் நாற்றம் போன்று மறைநிலை மனம் எவ்வாறு நீக்கமிட நிறைந்திருக்கின்றதோ அதே போல எங்கும் ஒழிவ நிறைந்து சக்தி புகாத இடம் இது, பாக்கி இன்னும் சக்தி புகல அப்படின்னு ஒரு இடம் கிடையாது. படைக்கப்படும் போதே அவன் வியாபித்து விடுகின்றான். ஆகவே ஒழிவர நிறைந்து மேவிய பெருமை பெருமாளுடைய அருளுக்கு உண்டு. முருகப்பெருமானை பற்றிய துதி. துங்க மத கும்ப உயர் தும்பி முக தம்பி சீர் தங்கு நெகிழ் அஞ்சிறு சதங்கைகள் புலம்பவே மங்கையுமை கண்குளிர வந்துதவுகின்ற தாள் அங்கை மலர் கொண்டு மிகும் அன்புடன் இறைஞ்சுவான். துங்கம் அப்படின்னா உயர்ச்சி, குலோத்துங்கன் என்று ஒரு சோழன் தன் குலத்திலே மிக உயர்ந்தவனாக காணப்படுபவன். குல உத்துங்கன், துங்கம் என்றால் உயர்ச்சி, உத்துங்கம் என்றால் மேலும் உயர்ச்சி, குல உத்துங்கன். அந்த குலத்திலேயே அவன் தான் மிக பெரியவன், குலத்துங்க சோழன். துங்க மத கும்பம், மதம் என்பது மத நீர், அந்த மத நீர் ஒழுகின்ற குடம் அது ஓமையாகவே மத நீர் ஒழுகின்ற குடம் போன்று இருப்பது யானையினுடைய மத்தகம் தலை, யானையினுடைய கண்களில் இருந்து மத நீர் ஒழுகும். அந்த மத நீர் ஒழுகின்ற ஒரு குடம் போல, பெரிய குடம் போல இருக்கு யானையினுடைய தலை. அது எப்படி இருக்குது? யானையினுடைய பெரிய திருமேனிக்கு உயரத்தில் இருக்கின்றது அது துங்க மத கும்பம். உயர் தும்பி, தும்பி என்று சொன்னால் துதிக்கை, நீண்ட துதிக்கையை கொண்டவர். தும்பி முகர், துதிக்கையோடு கூடிய முகத்தை கொண்டவர் என்றார். யாருக்கும் முகத்திலே கை கிடையாது, இந்த விநாயகருக்கு மட்டும்தான் முகத்திலே கை உண்டு. தும்பி முகர், துதிக்கை கொண்ட முகத்தை கொண்டவர், அவருடைய தம்பி, அவர் பின் பிறந்தவர். தம் பின் போய் தம்பின்னு அவருக்கு பின்னால் தோன்றியவர் தம் பின் தம்பி. சீர் தங்கு பெருமை பொருந்திய நெகிழ் அஞ்சிறு சடங்கைகள் புலம்பவே. முருகப்பெருமான் சின்ன குழந்தையா வர்றார், பெருமை பொருந்தி அவருடைய திருவடிகளில மாற்றிருக்கிற கொலுசு ஓவர் சைஸ், அவர் குஞ்சுக்கால், அதனால அந்த கொலுசு என்ன பண்ணுது, நெகிழ்ந்து நெகிழ்ந்து வருது. அதை நெகிழ்கின்ற அழகான சிறு சடங்கைகள் இந்த குழந்தை ஓடி வரும்போது சத்தம் போடுது, புலம்பவே ஓடி வர. அப்படி இந்த சிறு பிள்ளை ஓடி வரும்போது அந்த பார்த்து கண்களிலே ஒளி யாருக்கும் உண்டாகும், அம்மாவுக்கும் உண்டாகும். மங்கையுமை கண்குளிர வந்து உலவுகின்ற தாள், அந்த குழந்தை ஓடி வரும்போது அம்பாளுடைய கண்களில் நெகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் ஒளியும் தோன்ற குழந்தாய் வருக என்று அழைக்கின்றார். அப்படியா தாயாருக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டாக்கி கொண்டு ஓடி வந்து உலவுகின்ற திருவடிகளை கொண்டவர். அந்த திருவடிகளை அங்கை மலர் கொண்டு நம்முடைய உள்ளங்கையிலே மலர்களை எடுத்துக்கொண்டு, அங்கை என்றால் அகங்கை, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது பூ கம்மியா இருந்தா இப்படி பண்ணணும், பூ நிறைய இருக்கு, பூ நிறையா இருக்கணும்னு சம்பந்தபெருமான் சொல்றார். அஷ்டபுஷ்பம் சாத்தினா கூட பூ நிறையா இருக்கும். ஒவ்வொரு நாமாவுக்கும் ரெண்டு கையினாலே நிறைய பூ எடுத்து போடணும். கொழுமலர் தூவு எத்தனையும் எத்தனை அளவு இல்லாம என்னாத பவானி நாமா எட்டுதான் அர்த்தனை அப்படின்னா கூட எட்டு அர்த்தனைக்கு கூட எட்டு குடலை பூவை போடலாம். ஒரு குடல பூவை ரெண்டு கையில எடுத்துட்டு பவாயிரம் அப்படி அகங்கையிலே மலரை கொள்ள வேண்டும் என்றால் மலர் நிறைய இருக்கணும். முருகப்பெருமான் திருவடியை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று சொன்னால் சிறு சில மலர் கொண்டு வணங்கக்கூடாது, பல மலர் கொண்டு வணங்க வேண்டும். அப்ப அங்கை மலர் கொண்டு மிகவும் அன்புடன் இறைஞ்சுவாம், அவர் திருவடிகளிலே மலரை தூவி அன்போடு அவரை வணங்குவோம் என்று சொன்னார். நூல் வரலாறு. தென் புதிய மாமினி சிறக்க அருள் என் என் இன்ப விளையாடலது என் கடலுள் நாயேன் மின் பயிலும் மாமதுரை மேது தமிழ் மாறன் துன்பமர நல்குகளை சொல்லலுறுகின்றேன். என்ன சொல்ல போறேன்னு சொல்றார் கடவுள் மாமுனிவர். நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன், 64 திருவிழாக்கள்ல ஒரு சிறு பகுதியை சொல்ல போறேன். அந்த பகுதி எப்படிப்பட்டதுன்னா சிறு பகுதியா இருந்தாலும் அது பெருமையினால் பெரும்பகுதியை போல காணப்படும். பாண்டியனுக்காக நிகழ்த்தப்பட்ட திருவிழாடல்கள் தான் எல்லாமே. பாண்டிய மன்னர்கள் ஒவ்வொருவரையும் உயர்கொண்ட திருவிழாடல்கள். அதுல ஒரு மன்னருடைய பிறவியை அறுத்த திருவிழாடலை சொல்கின்றேன். ஒரு அரிவர்த்தனா பாண்டியன் என்ற பாண்டிய மன்னருடைய பிறவி அறுவதற்கு காரணமாக இருக்கின்ற திருவிழாடலை சொல்கின்றேன். அப்ப நம்முடைய குருநாதனுடைய வரலாறு என்பது அந்த குருநாதனுடைய சம்பந்தத்தினாலே ஒருவன் பிறவி அற்று போனான் அவருடைய வரலாறு என்று அறிமுகப்படுத்துகின்றார். அந்த திருவிழாவில் யார் சொன்னாங்க, எல்லா புராணங்களையும் சூதமுனிவர் சொல்லியிருக்க இந்த திருவிழா புராணத்தை மட்டும் நைமிசாரணித்த முனிவர்களுக்கு சூதமுனிவர் தான் சொல்லாமல் இதனை சொல்வதற்கு அகத்தியனே தகுந்து சொல்லி அகத்தியனை கொண்டு சொல்ல தென் புதிய மாமுனி தெற்கே விளங்குகின்ற புதிகையாகின்ற அந்த தமிழ் மலை அகஸ்திய கூட்டம் என்று இன்றைக்கு அதற்கு பெயர். அது தற்காலத்து கேரளாவில் இருக்கு அகஸ்திய கூட்டம், அதான் பொதிகை மலை. அந்த தென்புதிய மாமுனி அன்று விளங்குகின்ற மகிமை புரிந்திய முனி, அவனுக்கு என்ன மகிமை என்று கேட்டால் அவன் சப்த சமுத்திரங்களையும் ஒரு உத்திரணி ஜலம் போல பருகியவன். அவன் விந்திய மலையை தன்னுடைய சிறிய திருவடியினாலே அமுக்கியவன், வளர விடாத அமுக்கியவன். அவன் பெருமானுடைய திருமணத்திற்கு பூவுலக உயிர்கள் எல்லாம் எழுந்தருளி வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்த பொழுது பெருமானால் தெற்கே அனுப்பப்பட்டு இந்த பூமியை சமன் செய்த பெருமை கொண்டவன். அப்ப படைப்பு அனைத்திற்கும் நிகரானவன். என்ன பொருள், ஒரு சிவஞானி படைப்பு அனைத்திற்கும் நிகரானவன். ஒரு சிவஞானிக்கு நீங்க சோறு போட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் சோறு போட்ட புண்ணியம். படைப்பு அனைத்திற்கும் நிகரானவன், சிவனை உணர்ந்த அகத்திய முனிவன் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் சமமா இருப்பவன், வெயிட்ல சமமாகின்ற வெயிட்ல அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் அந்த அகத்திய முனிவன். சிவபெருமானிடத்திலே முருகப்பெருமானோடு சேர்ந்து தமிழ் கற்றவன் கொல்லிகை. முருகப்பெருமானோடு சேர்ந்து ஒருத்தர் வில்வித்தை கற்றார் பெருமானிடத்திலே. ஏன் சாமி ரெண்டு பேரை வச்சுட்டு கற்றுக் கொடுத்தாருன்னா என்னைக்குமே தன் பிள்ளைக்கு தான் பாடம் சொல்றது கஷ்டம், அது இந்த அன்பு காரணமாக ஒழுங்க அடங்காது. அதனால்தான் பெரிய பண்டிதர்கள் கூட தன் பிள்ளையை இன்னும் பள்ளியில தான் சேர்ப்பாங்க, அப்பதான் ஒழுக்கம் வரும் அடக்கம் வரும். வேற வழியில் நம்ம பிள்ளைக்கு நாமளே பணம் சொல்லித்தரணும்னு சொன்னா ஒண்டியா சொல்லித்தரக்கூடாது, இன்னொரு பிள்ளைக்கும் சேர்த்து சொல்லித்தரணும். அப்பதான் அந்த பிள்ளையை பார்த்து இந்த பிள்ளை குருநாதன் என்று பாதிக்க ஆரம்பிக்கும். அகப்பன்னு பாதிக்கக்கூடாது, குருநாதன் பாதிக்கணும். குருநாதன் என்று பாவித்தால்தான் வித்த வரும், அகப்பன்னு பாவித்தா வராது. அந்த பாவனை எப்ப வரும், இன்னொரு பிள்ளை சேர்ந்து படிச்சாதான் வரும். இது முருகப்பெருமானுக்கு தேவையா அப்படின்னு கேட்காதீங்க. கடவுள் என்றைக்குமே உலகம் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நடந்து காமிப்பார். கடவுள் என்ன செய்வாரு, உலகம் எப்படி நடக்கணுங்கிறத நடந்து காண்பிப்பார். ஆகவே யாருமே தன் பிள்ளைக்கு தனியா பாடம் சொல்லக்கூடாது, இன்னொரு பிள்ளைக்கும் சேர்த்துதான் பாடம் சொல்லணுங்கிறதுக்க அப்படி பாடம் சொல்றாரு. அப்படி வில்வித்தை கற்றுக் கொடுக்கும்போது விஸ்வாமித்திர கூட வச்சுக்கிட்டு கற்றுக் கொடுத்தாரு, தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கும்பொழுது அகத்தியனை கூட வச்சுட்டு கற்றுக் கொடுத்தார் முருகப்பெருமான். அந்த பெருமை கொண்டவன் என்பதனால அவருக்கு மாமுனி என்று பெயர், தென்புதிய மாமுனி. சிறக்க அருள், எல்லோரும் மகிழும் வண்ணம் அவன் அருள் செய்தான் பெருமானுடைய எண் எண் திருவிழாடல்களை, இன்ப விளையாடல்களை, எண் எண் 8 8 64 இன்ப விளையாடல்களை அருள் செய்தான். அது ஒரு கடல் போல் இருக்கின்றது. சொல்லிட்டோம்னா நம்ம சுருக்கி சொல்லிட்டோம் அர்த்தம் கிடையாது, அது உணர உணர பெருகிக் கொண்டே இருக்கும். அதனுடைய தத்துவங்களும் உண்மைகளும் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. பெருமானுடைய திருநாமங்கள் திருவிழாடல்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், உரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு சமுத்திரம், அதுல நாயே சிறிது பருகுகின்றேன், நாயை போன்ற சிறு தகுதி கொண்டவர். பொருள் பெரிதா இருந்தால்தான் நம் தகுதிக்கேற்பத்தானே அதனை தூக்க முடியும், நம் தகுதிக்கேற்பதான் தூக்க முடியும். நாயை போன்ற நான் அதிலே என்ன அளவிலே இது அவையடக்கம் என்னால் முடிந்தவரையிலும். மின் பயிலும் மாமதுரை மேலு தமிழ் மாறன், மின்னல் வந்து தங்குகின்ற உயர்ந்த மாடி வீடுகளை கொண்ட மதுரை மாநகரம். மின்னல் வந்து ரெஸ்ட் எடுக்குதான் மதுரையில வீட்டு மாடியில, அப்படின்னா அர்த்தம் வீடுகள்லாம் அப்படி உயரமாக கட்டப்பட்டிருக்கு. மின் பயிலும் மாமதுரை மேவு தமிழ் மாறன், தமிழ் மாறன் சொன்னார் என்னன்னா சேரன் சோழன் பாண்டியன்ற மூவரிலே மாறனுக்கு ஏற்றம். என்ன ஏற்றம்? தமிழை வளர்த்தவன், இவன் வளர்த்து கொடுத்த தமிழ் தான் அவர்கள் பயன்படுத்துகிறார். வளர்த்து கொடுத்துருக்கார், தமிழை வளர்த்து கொடுத்துருக்கார் யாரு? மாறி. அதுதான் குருநாதர் கூட கடவுள் மூவேந்தர்களாக இருக்கிறான்னு சொல்லும் போது தென்னனையும் முன்னாடி சொன்னார், உன்னை உகப்பன் துயிலே உன் துணை தோழியும் ஆவன், பொன்னை அழித்தனன் மேனி புகழில் திகழும் அழகன், மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துறை மேய தென்னவன் சேரலன் சொல்றான். தென்னனுக்கு ஏற்றம் தமிழ் மாறன் என்ற காரணத்தினாலே. அவன் வைத்த சங்கத்திலே கடவுளே நடுவன் அமர்ந்து முதற் சங்கத்திலே அந்த தமிழை ஆராய்ந்தார். கடவுள் இருந்த ஆராயமண்ணம் அந்த சங்கத்தை இடம் கொடுத்து நடத்தியவன் தமிழ் மாறன். இப்ப முன்னோர் பெருமை இன்றைக்கு வரும், முன்னாடி இருக்கிற பாண்டியன் செய்த புண்ணியமும் அவருடைய பெருமையும் இப்பொழுது நாட்டை ஆடுகின்ற அறிவுறுத்தல பாண்டியனுக்கு ஏற்றப்படும். தமிழ் மாறன் துன்பமர நல்கு கதை. துன்பம்னா என்ன? பிறவி துன்பம் தான் துன்பம். எல்லா வியாதியும் உடம்புக்கு தானே வருது, அப்ப எல்லா வியாதிக்கும் இடம் கொடுப்பது எது? பூமியிலே பிறப்பது தானே. பூமியில பிறக்கிறதுனால தானே தலைவலி வருது, வயிற்று வலி வருது, எல்லா வழியும் வருது. பிறக்காம இருந்தா இதுதான் வருமா? ஆகவே கடவுள்கிட்ட நம்ம எதை கேட்கணும்? வள்ளுவர் சொல்ற வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, போதுமடா சாமின்னு சொல்லணும் சாமிகிட்ட, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. ஆகவே துன்பத்திலே தயாயது பிறவி துன்பம். அந்த துன்பமர நல்கு கதை அறிவர்த்த பாண்டியனுடைய பிறவி துன்பத்தை போக்கும் வண்ணம் அந்த தென்புதிய மாமுனி விழாதிகளிலே நல்கிய கதை, நல்கு கதை அருள் செய்த கதை, அரிமர்த்தர பாண்டியுடைய பிரிவித்திலும் நீங்கும் வண்ணம் அருள் புரிந்த கதை, அதை சொல்ல விரும்புகின்றேன், அதை சொல்ல முயல்கின்றேன், முனைகின்றேன், நுழைகின்றேன், தொடங்குகின்றேன். அதை சொல்லப்படுறேன் என்று சொன்னார். இந்த நூல் எதை எந்த பொருளை கருதுகின்றது அப்படின்னு சொன்னார். அற்புதன் இருந்து அருள் பெருந்துறை அடைந்தே. அற்புதன் என்றால் ஒண்டர்ஃபுல் பர்சன். இந்த உலகத்திலே மிக ஒண்டர்ஃபுல் பர்சன் யாரு அப்படின்னா குருநாதன் தான். அவனுக்கு மேல ஒண்டர்ஃபுல் பர்சன் கிடையாது. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா அப்பருமனுடைய தாண்டத்திலே தெரிஞ்சுக்கலாம். கடவுளே தான் குருநாதன், ஆனா கடவுளோட குருநாதன் ஒண்டர்ஃபுல், அற்புதம்னா ஒண்டர்ஃபுல். கடவுளே குருநாதனா வராரு, ஆனா கடவுளோட இவர் அற்புதமானவர். எப்படி? கடவுள் என்ன பண்ணினாரு? இல்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானே, நில்லாத ஜலத்தை சடையில நிற்பித்தான். அதனால அவன் ரொம்ப பெரிய அழகா, காட் இஸ் கிரேட், அரிய பெரிய செயல். நம்ம உடம்புலே ரொம்ப வீக்கான பகுதி என்பது முடிதான், இதை விட வீக்கான பகுதி உண்டா? ஒரு உதிரணி ஜலத்தை விட்டா இந்த முடி வந்து என்ன ஆகும்? படிஞ்சிடும். ஒரு உதிரணி ஜலம் விட்டா முடி படிஞ்சிடும், அந்த ஜலத்தோட வெயிட் தாங்காம படிஞ்சிடும். இப்படி நான் யோசிச்சு விடுற ஜலத்துக்கு பெரிய ஆற்றல் கிடையாது, ஃபோர்ஸ் கம்மி. ஒரு குறைந்த ஹைட்ல இருந்து விடுறேன், குறைந்த அளவுல விடுறேன், அளவு அதிகமாகி ஹைட் அதிகமாச்சுன்னா எப்படி இருக்கும்? நீர்வீழ்ச்சியில குளிச்சு விடலாம் பழக்கம் உண்டு. குறைந்த ஹைட்ல இருந்து விடுற நீர்வீழ்ச்சியில ஈஸியா குளிக்கிறீங்க. அத போல பல மடங்கு நீச்சல் குளிக்கிறது பயமா இருக்கா இல்லையா? கையை நீட்டுவோம், கைக்கே தெரியும் பட்டாரம் அடிச்சதுதான் முதுகு நீட்டக்கூடாது, முதுகெலும்பு போயிடும். முதுகெலும்பு போனா அவ்வளவுதான், வாழ்க்கை முழுக்க படுத்து கிடக்க வேண்டியதான், எழுந்து நடக்க முடியாது. பசுதாரா என்ற ஒரு நீர்வீழ்ச்சி 200 அடி உயரத்திலிருந்து விழுது, அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீர்வீழ்ச்சி விழுற சத்தம் கேட்கும். எப்படி கேட்கும்னா தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி கேட்கும், டபா டபா டபான்னு கேட்கும். அந்த அளவு உயரத்திலிருந்து பத்ரிநாத்துக்கு 2 இருக்கு, 6 கிலோமீட்டர் 2 இருக்கு, 8 பார்க்கலாம் அவ்வளவுதான். அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கு, அதுல குளிச்சா ஆள் வர முடியாது திரும்பி. அப்பொழுது சுனாமி வருது, பெரிய நீர்வீழ்ச்சி உயரத்திலிருந்து விழுது, மழை பெஞ்சு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எல்லா இடத்துலயும் அடைச்சிக்கிறதுனால அந்த ஜலம் தேங்குது, வெளியில வடிகால் போகல, இதனாலலாம் அழிவு ஏற்படுது. சுனாமினால அழிவு ஏற்படுது, பெரிய மழை பெய்து அந்த கேதார்நாத்துல பெருமானுடைய கோயில் தவிர ஊரே அழிஞ்சு போச்சு. ஒரு ட்ரெய்லர் மாதிரி சாமி காமிச்சிருக்கிறார், பின்னாடி உலகம் எப்படி அழிவுங்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லர், 3 மணி நேரம் 1.5 சினிமாவுக்கு 5 நிமிஷம் ட்ரெய்லர், அது கேதார்நாத்துல காமிச்சார் ட்ரெய்லர். அவருடைய விளையாட்டு அழித்தும் விளையாடி கறந்தும் விளையாடி இல்லையா காமிச்சார். அப்ப ஜலத்திற்கு பஞ்ச பூதங்களுக்கு ஆற்றல் அதிகம், அதுல நீருக்கு நிறைய ஆற்றல் உண்டு. ஒரு ஊரையே காலி பண்ணிடுச்சு. பல வருஷங்கள் முன்னாடி ஒரிசால பெய்த மழை கடல் சீற்றம் காரணமாக போய் பார்க்கிறாங்க, அங்க இருக்கிற மக்களை காக்கலாம்னு எல்லையே இல்லை. ஒரு பெரிய ஊர் 10,000 குடிசைகளோட கடலுக்குள்ள போயிடுச்சு ஒரிசால நடந்து. உலகத்தில் இருக்கிற கங்கையை போல 1,000 மடங்கு பெருமானுடைய தலையில இருக்குன்னு சொல்றார் புஷ்பதந்தர் என்ற மகா கவிஞர். பெருமான் கூடவே கைலாயத்தில் இருக்கிறவர் அவர், கந்தர்வர். அவர் தான் திருவானைக்காவல்ல ஆனையா இருந்து சாமியை பூஜை பண்ணவர். ஆனைக்கான அவரால் தான் பேர் வந்தது, அவர் தான் யானை. பெருமான் தலையில இருக்கிற கங்கையில 1,000 ஒரு பகுதி தான் பூமிக்கு விட்டுருக்காராம். அப்படின்னா அந்த பூமியில இருக்கிற கங்கை போல 1,000 கங்கை பெருமானுடைய சடைக்கு வந்து விழுந்ததே, அது எந்த ஆற்றலோடு விழுந்திருக்கும்? என்ன இந்த பெருமான் தாங்குவாரா? இவனை பாதாள உலகத்தில் சென்று புகுத்துகின்றேன்ங்கிற ஆக்ரோஷத்தோட அந்த கங்கை வந்தாளாம். வால்மீகி முனிவர் சொல்றார் ராமாயணத்துல கங்கை எப்படி வந்தாரு. அந்த நீரினை சத்தம் இல்லாம சடையில முடிச்சு போட்டார் அவர். ஏன்னா அந்த நீர் உலவுகின்ற சத்தம், கொலுசு சத்தம், வளைய சத்தம் கேட்டா இங்க அம்பாளுக்கு கடுப்பாயிடும். அதனால என்ன பண்ணிட்டாரு, சத்தமே கேட்காம அந்த சடையில முடிச்சு போட்டாரு. நில்லாத நீர் சடவியல் நிற்பித்தவன் காட் இஸ் கிரேட். ஆனா அவனை விட கிரேட்டர் பர்சன் அதான் ஒண்டர்ஃபுல். எதுனா இனையா என் நெஞ்சை நினைவித்தானே, கடவுளை நினைக்கும்படியா ஒருத்தன் செய்யறான் அவன் குருநாதன். தாங்க முடியாத கங்கா நதியை தாங்குகின்றான் அவன் கடவுள். அந்த கடவுளை நானா நினைக்க மாட்டேன், அந்த கடவுளை இங்கதான் நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கடவுள் உணர்ச்சி ஒருவன் எனக்கு உண்டாக்குகின்றான் அவன் குருநாதன். ஆகவே அந்த குருநாதன் கடவுள் கிரேட் என்று சொன்னால் குருநாதன் ஒண்டர்ஃபுல் கிரேட்டர். நினையா என் நெஞ்சை நினைவித்தானே. ஆகவே குருநாதன் எழுந்திருக்கின்ற அந்த திருப்பிருந்தரை சொல்லும் போது அற்புதம் இருந்த அருள் பெருந்துரை. செயற்கரிய செயலை செய்வது குருநாதன். கல் போன்ற என் மனதை கனியாக்குகின்றானே, கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத் தழுத்தி வினைகளிந்த வேதியே. கல்லு போல இருக்கிற மனச சீட்லெஸ் ஆஸ்திரேலியன் கிரேப் போல கனியாக்கிட்டார் சாமி. சரி கனியாக்கினதுனா விட்டுலாம்னு விட்டாரா, திரும்பவும் கல் போல ஆகிட்டா என்ன பண்றது அப்படின்னு கருணை வெள்ளத்துல ஊற போட்டுட்டார். இந்த கனியாக்கி விட்டா பத்தாது, திரும்பவும் பழைய போல வண்டு போல கல்லாகி விட்டால் என்ன ஆகுது என்று அச்சத்தோடு, நம்முடைய அச்சத்தை எல்லாம் தன் அச்சமாக நினைக்கின்ற தாயான தத்துவன். உண்ட சோறு குழந்தைக்கு ஒட்டணுங்கிற கவலை குழந்தைக்கு கிடையாது, அம்மாவுக்கு தான். நம்ம கிட்ட பாடம் படித்த மாணவன் பாஸ் பண்ணணுங்கிற கவலை மாணவனுக்கு கிடையாது, அத்தியாவுக்கு தான். தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட சீடன் பிறவி அறுக்க வேண்டும் என்ற கவலை சீடனுக்கு கிடையாது, குருநாதனுக்கு தான். அதனால குருநாதன் என்ன பண்றாரு, பெருங்கருணையோடு கூட மனமாகின்ற கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியன் என்று சொன்னார். அவன் தான் அற்புதனாகின்ற தென்னன் பெருந்துறையான். அற்புதன் இருந்து அருள் பெருந்துறை அடைந்தே அந்த திருப்பெருந்துறை என்ற திவ்ய க்ஷேத்திரம். இந்த உலகத்திலே இன்னொரு தலம் அதற்கு இணையான தலம் இல்லை, அப்படிப்பட்ட திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையை அடைந்து சிற்பரம் உணர்ந்து, சிற்பரம் என்றால் சித் என்றால் அறிவு, பரம் என்றால் மேன்மை, மேன்மையான அறிவு வெளியினை உணர்ந்து, அதுதான் வேதங்களின் உச்சியிலே இருக்கின்ற எம்பெருமானுடைய திருநரும் நிகழ்கின்ற பரம ஆகாசம். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலத்தை உணர்ந்து. சிற்பரம் என்பது ஒரு வியோமம், வியோமம் என்றால் வெளி. அந்த வெளி இருவருக்கு இடம் கொடுக்கும், ஜீவனுக்கும் சிவனுக்கும் இடம் கொடுக்கின்ற ஞான வெளி. அந்த ஞான வெளியிலே நீயும் நானுமா ஏகமோகமா இருக்கின்ற அந்த சித்தாந்த அத்வித கலப்பு உண்மையை உணர்கின்ற நிலை. அதற்கு இடம் தருகின்ற கூத்து நிகழ்கின்றது, ஜீவனை சிவனாக ஆக்குகின்ற கூத்து நிகழ்கின்ற சிற்பரம். அது நவமாய செஞ்சுடர் அது அருள் புரிந்து விட்டால், நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாமொழிந்து சிவமானவா பாடலாம். அதை உணர்ந்திருக்கிறார். எப்படி உணர்ந்திருக்கிறார் வாதவரடிகள்? திருப்பெருந்துறையில் இருக்கின்ற அற்புதனுடைய அருளினாலே சிற்பர வியோகத்தை உணர்ந்திருக்கின்றார், திருச்சிற்றம்பலத்தை உணர்ந்திருக்கிறார். அப்பொழுது திருச்சிற்றம்பலத்தை உணர வேண்டும் என்பவர்கள் எங்கு சென்று உணரலாம்? திருப்பெருந்துறையிலே சென்று அங்கு குருநாத அருளை பெற்று திருச்சிற்றம்பலத்தை உணரலாம். சிற்பரம் உணர்ந்து திருச்சிற்றம்பலத்தை உணர்ந்து திருவாசகம் உரைப்பார். உரைப்பார் என்பது எதிர்கால வினை. உரைப்பார் உரைக்க போகிறவன் நம்முடைய குருநாதர் திருவாசகர். அவர் முற்பகல் அருந்தவம் முயன்று பெறும் அன்பால். அவர் முற்பகல் என்றால் திருப்பெருந்துறையிலே திருப்பெருந்துறைக்கின்ற குருநாதருடைய அருளை பெறுவதற்கு முன் நாட்களிலே, திருப்பெருந்துறைக்கு வந்து பெருமாள் அருளை பெறுவதற்கு முன்பாக என்ன பண்ணார், அருந்தவம் பண்ணார். அருந்தவம் பண்ணாமல் பெருந்தவம் பண்ணாமல் குருநாதனுடைய காட்சி கிடைக்காது. பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் நாகம் துண்ண வைத்த பெரியோன் என்று திருவாசல் இதுக்கு அகச்சான்று இருக்கு. சும்மா கிடைக்கல திருப்பெருந்துரை அருள் பல பிறவிகளிலே செய்த சிவபுண்ணியத்தின் விளைவினாலே பிறவி அறிக்கின்ற பிறவியிலே குருநாதன் கிட்டுவார். பிறவி அறிக்கின்ற பிறவியில் ஒரு பிறவி உண்டு. அந்த பிறவியை சிவபுராணத்தில் சொல்றார், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். என்ன பொருள்? பிறந்த இந்த பிறவி அறுப்புவனா? பிறந்த இந்த பிறவி அறுப்பதற்கு பெருமான் தேவையில்லை, யமன் போதும். நான் பிறந்த இந்த பிறவியை அறுப்பதற்கு பெருமான் தேவையில்லை, கூற்றுவன் போதும். பிறந்த பிறப்பிற்கு முன்னாடி பிறந்த பிறப்பின்கள் வரு பிறப்புகளை அறுக்கும் பெருமான். இனி பிறக்க போகின்ற பிறப்புகளை எவனால் அறுக்க முடியாது, அதை குருநாதன் தான் அறுப்பான். பிறந்த பிறப்பு என்பது ஏழாம் வேற்றுமை தொகை. அதனால்தான் தமிழிலே வேற்றுமை தொகைகளை எந்த இடத்துல எந்த தொகை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அர்த்தம் பண்ணணும். பிறந்த பிறப்பு என்றால் பிறந்த பிறப்பின்கள், அங்கு ஒரு சொல்லச்சருக்கு, வரு பிறப்புகளை அறுக்கும். பிறந்த பிறப்பின்கள் வரு பிறப்புகளை அறுக்கும் எங்கள் பெருமான். இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கினா வாழ்நாள் முழுவதும் வருகின்ற தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு கடையில சொன்னா, இன்னும் எந்த கடையில அந்த மாதிரி சொல்லல. ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பாங்க, ரெண்டு வாங்கினா மூணு ஃப்ரீ பாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில நீங்க துணி எடுத்தீங்கன்னா இனியும் எல்லா தீபாவளிக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஃப்ரீயான்னு சொல்லல. ஆனால் இந்த பிறவியிலே குருநாதனை பெற்று விட்டால் வரு பிறவிகள் இல்லை. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: முருகப்பெருமானுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். இனி அருணகிரிநாதருக்கு கூட அடியெடுத்து கொடுத்தது முருகன். அருணகிரிநாதருடைய முதல் பாட்டு முத்தை தெரு பப்பி திருநகை, அதுக்கு முருகன் தான் அடியெடுத்து கொடுத்தார் என்ற சொல்லு எங்கே வருகின்றது என்றால் திருவிரிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழ், திருவிரிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழிலே வருகின்றது. அருணகிரிநாதர் அருணைச்சிகரி வடவாசலில் பயில நம் பாதமலர் பாடினி, நம் பாடமலர் பாடினி என்ன அடியேனும் எப்படி அடியேனும் எப்படி பாட என்ற அளவில், அவர் எப்படி பாட என்ற அளவில் பத்தி தரு முத்தி நகை அத்தி இறைவா என பாடென்று சொல்லி இயலால் அப்படிதான் சொல்லுகின்றார். சொல்ற பத்தி தரு முத்தி நகை அத்தி இறைவா என பாடென்று என்ற சொல்லி வருகின்றது. அப்ப அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்தது முருகன். அப்ப இந்த வரலாறு வந்து சிவனிடம் இருந்து தங்கி வாமதேவ மகர்ஷி, நக்கீரர், அருணகிரி மாற்றது, கச்சியப்ப சிவாச்சாரியர், எங்களுடைய கிருபானந்த வாரியார் வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கின்றது. இது ஒரு லிவிங் ட்ரெடிஷன். அது வந்து இவர்களுடைய வார்த்தைகள் வந்து வெறும் ஆராய்ச்சி வார்த்தைகள் அல்லது புலவர்களிடம் படித்த வார்த்தைகள் அல்ல, இறை ஞானத்தினால் வந்த வார்த்தைகள். அதுதான் இந்த தொடர்பை காட்டுகின்றது. அந்த வார்த்தைகளை நாங்கள் பயிலும் பொழுது பாடும் பொழுது அந்த ஞானத்தின் தொடர்பு எமக்கு ஏற்படும், அந்த இறையின் அருள் எமக்கு ஏற்படும், எமது கஷ்டங்கள் விலகும். எமது கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் எல்லாம் அவரை இவரை குறை சொல்லிக் கொண்டிருப்போம். அவர் அப்படி செய்து கொட்டார், எனக்கு இப்படி வந்துட்டு, என்னுடைய அப்பா அப்படி செய்து கொட்டார் இப்படி வந்துட்டு, என்னுடைய மருமகள் இப்படி செய்து கொட்டா இப்படி வந்துட்டு, என்னுடைய மகன் இப்படி செய்துட்டான் இப்படி வந்துட்டு, இப்படி யாரை யாரை குறை சொல்லிக் கொண்டிருப்போம். இல்லாவிட்டால் அரசாங்கத்தை குறை சொல்லுவோம், வீலத்தலத்தை குறை சொல்லுவோம். எங்களுடைய கஷ்டங்களுக்கு நாம் தான் காரணம். நாம் முன் செய்த பாவங்கள் தான் எமக்கு கஷ்டங்களாக வருகின்றன. அதுதான் உண்மை. நன்றும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது புறநானூற்று வழி. அப்ப இந்த கஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த நூல்களை, இந்த ஞானியர்களுடைய நூல்களை படிக்க வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும். நாங்கள் சும்மா நின்ற இடத்திலேயும் கடவுளை நினைத்து விட்டு போய்விட்டால் போக முடியாது. எங்கள் வீட்டிலே இருக்கிற சுவாமி அறையில் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருங்கள், ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், ஒரு சாம்பிராணி குச்சி என்றாலும் ஏற்றி அந்த வழிபடுங்கள், ஒரு மலரையோ வையுங்கள், ஒரு பூவையோ ஒரு மலரையோ வைத்து வழிபடுங்கள், ஒரு நீரையோ ஒரு பாலையோ அமுதாக வைத்து வழிபடுங்கள், ஒரு தோத்திரத்தை இருந்து ஒரு 5-10 நிமிஷம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எத்தனை நிமிடங்கள் இருக்கின்றன? இப்ப நேரம் இல்லை என்றாமல் அதிலே எதுவும் செய்து வழிபட்டால் எங்களுக்கு வருகின்ற அந்த வினைகள் இலகும். மாணிக்கவாத சொல்லுகின்றார், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தின வினைகள் எல்லாம் ஓய்ந்து போவதற்கு நான் இந்த சிவபுராணந்தன்னை உரை சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய இரப்பன் யான். அதேதான் தேவராய சுவாமி சொல்லுகின்றார், துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆனபடினாலே இந்த நூல்கள் திருமுருகாட்டுப்படை, மற்றது அருண் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இவையெல்லாம் தமிழிலே உள்ள நூல்கள். அதை விட இந்த சண்முக கவசம், அண்டமா யவனியாகி அரியதனா பொருளதாகி என்று சண்முக கவசம் என்று இருக்கின்றது, கந்த சஷ்டி கவசம் இருக்கின்றது. இவற்றை நானும் பாராயணம் செய்து கொண்டு வந்தால் எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் விலகும், இறைவனுடைய அருள் கிட்டும், ஞானம் கிடைக்கும். இதுதான் இந்த முருக வழிபாட்டின் காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய, நினைவில் கொள்ள வேண்டிய அல்லது மீள நினைவுறுத்த வேண்டிய பகுதியாக இருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுடைய உபதேசம் மாதிரி சிவன் உபதேசித்த வரலாறுகளும் பல இருக்கின்றன. இந்த ஒப்பீட்டுக்காக சிவன் உமைக்கு உபதேசித்திருக்கின்றார், சக்திக்கு, சிவன் சக்திக்கு உபதேசித்திருக்கின்றார். அதில் ஒன்றுதான் தேவி காலோத்தர ஆகமம் என்று இருக்கின்றது. தேவி காலோத்தரம் என்று சர்வஞானோத்தரம் என்றது சிவன் முருகனுக்கு உபதேசித்தது சர்வ ஞானோத்தர ஆகமம், சிவன் தேவிக்கு உபதேசித்தது தேவி காலோத்தர ஆகமம். இது தமிழிலேயும் பாடியிருக்கின்றார்கள். இது வடமொழியில் உள்ள ஆகமங்களில் உபாகமங்களில் ஒன்று. அதே மாதிரியாக சிவன் 66 பேருக்கு, ருத்ரர்கள் முருடி ரிஷிகள் போன்ற 66 பேருக்கு 28 ஆகமங்களை உபதேசித்திருக்கின்றார். இது இவங்களுக்கு தெரியும், சைவத்துக்கு ஆகமங்கள் 28, உபகாகமங்கள் 207, வேதங்கள் 4. வேதங்களிலே பொதுப்படையாக சொல்லியிருக்கும், சிறப்பாக இருக்காது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்றன் உண்ணியனே, இது திருவாசகம். ஐயா என்றதுக்கு ஒரு ஆச்சரிய குறி போடுவார்கள், எக்ஸ்கிளமேஷன் மார்க். ஏனென்று சொன்னால் இந்த வேதங்களே ஐயா என்று முழுக்க புரிய முடியாமல் இருக்கின்ற நிலையிலே இறைவன் இருக்கின்றார். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழ்ந்து the deepest of all depths, அகன்ற the widest of all width, நுண்ணியனே the minute of the minute. இதுதான் அந்த இதுல வருகின்றது. அவர் ஆகமங்களில் இன்னும் கொஞ்சம் அணுக்கமாக வருவார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வார்கள், அன்னிப்பான் என்றால் அணுக்கமாக வருவார். அப்படி இந்த ஆகமங்களை இவர் சொல்லுகின்றார் என்று கேட்டால் அது திருமந்திரத்திலே இந்த இது வரும். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன், அறிவை என்றது உமாதேவியார் அவயத்தினுடைய பாகத்திலே கொண்டவன். அஞ்சோடு 23 ஆகமம், அஞ்சோடு 23 எவ்வளவு, 5 23 28 அஞ்சலி கூப்பி 66 கையிலே வணங்கி ஒழியும் 66 பேர். அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டது, ஐந்தாவது முகம் நான் சொன்ன மாதிரி ஈசானம் தட்புருஷ மகோரம் பாமதேவம் சத்யோதாரத்தில் ஈசான முகத்திலிருந்து, ஐந்தாவது முகத்திலிருந்து தான் இந்த ஆகமங்கள் 28 சொல்லப்பட்டன என்று திருமந்திரத்திலே திருமூலர் 10 திருமுறையில் இருக்கிற திருமந்திரத்திலே அவர் சொல்லுகின்றார். இப்ப இந்த 66 பேர், இந்த 66 பேர் என்ற லிஸ்டும் இருக்கின்றது. சில ருத்ரர்கள் சில இருடிகள் என்ற அந்த ருத்ரம் இருக்கின்றது. அடுத்ததாக சிவன் திருநந்தி தேவருக்கு உபதேசித்தார், அதான் எங்களுடைய சைவ சித்தாந்த இதிலே சொல்லுவார்கள். சிவன் நந்திக்கு உபதேசிக்க, நந்தி அங்கால நான் சனந்தனர் சன அப்படிங்கிற அந்த வழியிலே வருகின்றது. சிவன் 4 முனிவர்களுக்கு நேரடியாக உபதேசித்தாகவும் வரலாறு இருக்கிறது. தட்சிணாமூர்த்தியை பார்த்தால் அந்த 4 முனிவர்கள் இருப்பார்கள், அதான் சொல்லுவார்கள். சிவன் உபதேசித்த பொழுதே 4 பேர் தான் நின்றார்கள். இந்த 66 தான் சிவனுக்கு இந்த மேக்சிமம் கிரௌட். இப்ப நாங்கள் ஆன்மீக விஷயத்திலே ஆக்கள் குறை என்று சொல்லி கவலைப்படப்படாது. சிவனே வந்து உபதேசித்தாலும் 66 பேர் தான் மேக்சிமம். சில வகையில் ஒரு ஆள் தான், ஒன்லி ஒன் ஆடியன்ஸ். சில வகையில் 4 பேர், தட்சிணாமூர்த்திக்கு 4 பேர் இருக்கிறார்கள். சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்று 4 பேர் இருக்கிறார்கள். அப்படி இந்த 4 பேருக்கு உபதேசித்திருக்கின்றார். திருநந்தி தேவருக்கு நேரடியாக உபதேசித்திருக்கின்றார். அதை சொல்லுவார் திருமந்திரத்திலேதான். இவர்கள் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடலில் நந்திகள் நால்வர், சிவஜோக மாமணி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மரு மாமி, 8 பேர் திருமந்திருடைய திருமூலருடைய கிளாஸ்மேட்ஸ் அவரை சொல்லுகின்றார். இவர்கள் எல்லாரும் நந்தி பாரம்பரியத்திலே வந்தவர்கள் என்று சொல்லுகின்றார். அகத்தியருக்கு சிவன் தமிழ் இலக்கணம் மோதித்திருக்கின்றார், அது ஒரு வரலாறு. அகத்தியத்திட்டு சில மேற்கோள்கள் வரிகள் மட்டும் சில இடங்களே கிடைக்கின்றன. நூல் அழிந்து விட்டது, அது வந்து அந்த கடைசி கடல் கோளுக்கு முன்னதாக இருந்த நூல். தொல்காப்பியம் இருக்கின்றது, தொல்காப்பியர் அகத்தியருடைய மாணவர், அவருடைய நூல்கள் இருக்கின்றது. அப்ப இந்த அகத்தியருக்கு தமிழ் இலக்கணம் முருகன் சிவன் சொல்லிக் கொடுத்தார். அகத்தியர் வடவாதையில் இருந்த பொழுது கதை வருகின்றது. பார்வதி பரமேஸ்வர திருக்கல்யாணத்திலே இந்த உலகனுடைய பேலன்ஸ் டில்ட் பண்ணப்பட இந்த வடகோடு உயர்ந்து தென்கோடு தாழ, தென்கோடு தாழ்ந்து வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர நீ தெற்கே போ என்று சொல்லி அகத்தியரை புதிய மலைக்கு அனுப்பினதாக வரலாறு. அப்பொழுது அவருக்கு உபதேசித்ததுதான் இந்த தமிழ் இலக்கணம், அது அகத்தியருக்கு உபதேசித்தது. நக்கீரனுக்கு சிவன் உபதேசித்தது திருவிளையாடப்பொருள் இருக்கின்ற முன்னரே பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரியாக யட்ச பெண்கள் 6 பேருக்கு, அதாவது முருகனுக்கு, இன்றைக்கு முருகப்பெருமானுடைய திருநாளை பார்க்கின்றோம். சிவனுடைய நெட்டி கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகன், அவர் ஒருவர் தான் ஆண்மகன், மற்ற ஒருத்தரும் ஆண்மகன் இல்லை. ஏனென்று சொன்னால் சிவனுடைய நெட்டி கண்ணிலிருந்தான் அவர் தோன்றி இருக்கின்றார். அங்கு பெண் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் எல்லாரும் பெண் மக்கள், ஏன்னா தாய் தானே பெற்றது, நாங்கள் எல்லாம் ஆண்மகன் என்று சொல்லுகிறார். இவர் தான் ஆணுடைய மகன், ஆக பிறந்தபடியினால் ஆண்மகன் முருகன். அப்ப இந்த முருகன் இந்த நெட்டி கண்ணிலிருந்து அவர் பொறியாக தோன்றி 6 பிரிந்து பிறகு அப்படியே வாயு பகவான் கொண்டு போய், அக்னி பகவான் கொண்டு போய், அப்படியே கங்கையிலே கொண்டு போய் சரவண பொய்களை சேர்க்க 6 குழந்தைகளானார்கள். அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து பால் ஊட்டி வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை நட்சத்திரம் 6 வானத்திலே பார்க்கலாம், கார்த்திகை நட்சத்திரம் 6 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 6 கார்த்திகை பெண்கள் பால் ஊட்டி வளர்த்தார்கள். அவர்கள் ஒரு சாபத்தால் லட்சப்பெண்களாக பிறந்த பொழுது சிவன் அவர்களுக்கு அட்டமா சித்திகளை உபதேசித்த, இது திருவிளையாட புராணத்திலே வருகின்றது, அது சிவன் உபதேசித்தது. இதே மாதிரியாக சிவபெருமான் மனிதர்களுக்கு மட்டும் பாதவூரருக்கு, மாணிக்க வாசகருக்கு குருவாக வந்து உபதேசித்தது எங்களுக்கு தெரியும். திருப்பெருந்துறையுரை சிவபெருமான் என்ற பாடங்கள் கூட சொல்லுகிறார், குரு மனிதன் கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, கோகலி என்ற திருப்பெருந்துறையிலே என்னை வந்தாண்ட குருமணியுடைய தாள்கள் வாழ்க என்று சொல்லி அவர் பாடியிருக்கின்றார். இதே மாதிரியாக கரிக்குருவிக்கு உபதேசித்த படம், குருவிக்கு கூட சிவன் உபதேசித்திருக்கின்றார். இது திருவிளையாடலே இருக்கின்றது. எங்களுடைய இறையினுடைய கருணை, கரிக்கு உபதேசித்தது, நாரைக்கு முத்தி கொடுத்தது, பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தது, இப்படி அவர் எல்லா உயிர்களுக்கும் தன்னை தந்தையாக இருக்கின்றார். மனுஷர்களுக்கு மட்டுமண்டல்ல, முதலாவதாக இந்த மற்ற விலங்குகள் பறவைகளுக்கு உயிர் இருக்கின்றது என்று சொன்ன சமயமே சைவ சமயம் தான். மற்ற பரமதங்களிலே அது உயிர் இருப்பது என்று ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கே ஆன்மா இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த மனிதருக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு உயிர் மட்டுமல்ல அவர்களுக்கு மோட்சமும் உண்டு என்ற தத்துவத்தை நடைமுறையை காட்டுவது எங்களுடைய சமயம். இந்த விதமாக இந்த உபதேசங்கள் இருக்கின்றன. ஒப்புமைக்காக பார்த்தால் ஔவையாருக்கு உபதேசித்தது விநாயகர். விநாயகர் அகவரிடையே அதை சொல்லுகின்றார். அப்ப இவ்விதமாக இறைவனுடைய உபதேசம் பெற்றவர்களுடைய பாடல்களிலே, அவருடைய உபதேசங்களிலே, அவர்களுடைய வழி வழியாக வருகின்ற நிறைய செல்வங்கள் நம்மிடம் இருக்கின்றன. இவற்றிலே இவற்றிலே பார்த்தால் அந்த அந்த ஞானங்கள், அந்த அறிவு, அந்த அனுபவம் பொதிந்திருக்கும். அல்லது இதுக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு மந்திர சக்தி, ஏனென்றால் இட்ஸ் டிரெக்ட் லீனியேஜ். இதை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு டிரெக்டா அங்க கனெக்ஷன் வருது. ஏனென்றால் இதை பாடியவர்கள் எப்படி பாடினார்கள், தானேக படித்து பாடவில்லை, தங்களுடைய விற்பனத்தினாலே புலமையினாலே பாடவில்லை, இந்த இறைவனுடைய ஞானத்தினாலே அவர் அடியெடுத்து கொடுக்க, அவர் உணர்த்த, அவர் உபதேசிக்க அப்படி பாடியபடியினாலே அந்த பாடல்களுக்குள்ளே அந்த கனெக்ஷன் இருக்கின்றது. அந்த பாடல்களை நாங்கள் தொடுகின்ற பொழுது, அந்த பாடல்களை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது, நாங்கள் வி ஆர் ரீகனெக்டிங். இன்றைக்கு அந்த விரத நாட்கள் வந்து இதுக்கு தான் இருக்கின்றது, திருப்பி ரீகனெக்டிங், ரீசார்ஜிங், ரிவோக்கிங். அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த விரதங்கள், இந்த பாராயணங்கள் இருக்கின்றது.
1: அது நாங்கள் நாள்தோறும் வீட்டிலே படிக்கலாம், கோவில்களிலே படிக்கலாம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றனோ அந்த நேரத்தில் இந்த இதுகளை
0: பார்த்து
1: பாராயணம் செய்ய வேண்டும்.
0: இதுல வந்து திருமுருகாற்றுப்படை தேவையான ஆக்கள் இணையதளத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். www.thevaram.org என்ற இணையதளத்திலே போனால் இது 11 தின முறையிலே அழுத்தினீங்கள் என்று சொன்னால் அங்கே திருமுருகாற்றுப்படை வருகின்றது, உரையுடன் பார்த்துக் கொள்ளலாம். ஆங்கில வடிவமும் அருமையாக இருக்கின்றது அங்கே.
1: அதோடு எங்க பண்ணோடு திருமந்திரத்தை கூட அவர்கள் பதிவு
0: செய்திருக்கிறார்கள்.
1: இந்த இடத்துல நாங்கள் இவர் மருவன்புலவு சச்சிதானந்தன் எம்மவர் அவருக்கு நாங்கள் நன்றியுடைய
0: உண்மை. அதே மாதிரியாக திருப்புகழ் பார்க்க வேண்டியவர்கள் kaumaram.org என்ற இணையதளத்துக்கு போனால் அங்கிருந்து திருப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கேயும் அருமையான ஆங்கில மொழிபெயர்ப்புடன் இருக்கின்றன. குழந்தைகளை கூட ஒரு பாடலையிலும் நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்து அவர்களை விளங்கிக் கொள்ள வைத்தல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
1: உண்மையிலே டாக்டர், நாங்கள் இன்றைக்கு கந்த சஷ்டியினுடைய அந்த முக்கியத்துவம், முருகப்பெருமானுடைய தத்துவங்கள், அவர் சிவனுக்கு உபதேசம் செய்த வரலாறு, அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் முழுமுதற் கடவுளாகிய சிவனுக்கு என்னென்று இவர் அவருக்கு உபதேசம் செய்ய முடியும் என்பது, அதை பற்றிய விளக்கங்களையெல்லாம் நன்றாக நீங்கள் இங்கே எடுத்து கூறியிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நேயர்களுக்கு இருந்த அந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பல வழிகளிலும் ஆழமான விளக்கங்களை கொடுத்தபடியால் பெரும்பாலானவர்கள் அதோடு திருப்தி பெற்றுவிட்டார்கள். இங்கே அவர் இணைப்புக்கு வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு முருகப்பெருமான் அருள்தான். எனவே எங்களுடைய நோக்கம் உங்களை ஓரளவுக்கு புத்தஜீவிகளாக இந்த எங்களுடைய சமயசார விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகையாக இங்கே டாக்டர் தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்.
0: எமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது எம்முடைய நோக்கமாக இருக்கின்றது.
1: ஓமாம் சைவத்தில்.

0: இருக்கின்ற சில கிரிட்டிசம், அதில் ஒன்றைத்தான் நாங்கள் பார்த்தோம். உருவ வழிபாடு இன்றைக்கு
1: ஆமாம்
0: பார்த்தோம் என்றால் யூத மதத்திலே உருவ வழிபாடு இல்லை,
1: கிடையாது.
0: கிறிஸ்தவ மதத்திலேயும் ஒரு அளவுக்கு கத்தோலிக்கர்கள் இருக்கின்றது, சிலுவை வழிபாடு இருக்கின்றது, ஆனால் உருவ வழிபாடு என்பது இல்லை. இஸ்லாத்திலே உருவ வழிபாடு கிடையவே கிடையாது. ஆனால் காபா என்கிற அந்த அவருடைய பக்தி யாத்திரையின் போது அங்கே ஒரு கல் இருக்கின்றது, அதை கூட ஆதி சிவலிங்கம் என்று கூடி சொல்லுகின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த சைவ சமயத்தவருக்கு உள்ள இந்துக்களுக்குள்ள ஒரு இது என்றால் இந்த ஜாதி, இந்த ஜாதியை வைத்து அடக்கு முறையாக மனிதனை மனிதனை இழிவுபடுத்துகின்ற தன்மை இருக்கின்றதே என்று இதை பற்றி பல பேர், பல சமய ஆச்சாரியார்கள் தலைவர்கள் இந்த ஜாதியை துப்பரவாக நிராகரித்திருக்கின்றார்கள் நமது காலத்திலே. ஏனென்றால் அதனுடைய மக்கள் அதை பயன்படுத்துகின்ற விதத்தை, அதனுடைய கொடூரத்தை, அதனுடைய குரூரத்தை பார்த்து அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த சைவத்திலே இதை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றது? நமது ஞானிகள் இதிலே என்னுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்க, நாமல் படித்து எங்களுடைய நாகரிகம் 21ஆம் நூற்றாண்டு ஆங்கில கல்வி சொல்லுவார்கள் என்ன, இது ஆங்கிலோ செக்ஷன் கல்ச்சர், விக்டோரியன் ஈரா ட்ரெடிஷன், அந்த இதுகளில் நாங்கள் படித்து வளர்ந்து கூட எங்களுக்கு இருக்கின்ற நோக்குமுறைகள் இருக்கின்றது. பார்த்தால் ஜாதி முறைகள் மிகவும் அபத்தமாகவும் அநாச்சாரமாகவும் கேவலமாகவும் கூட இருக்கின்றது. ஆனால் இதிலே இப்படி இருந்தால் இந்த புராணங்களிலே எமது சைவ நூல்களிலே ஆச்சாரியார்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இதை பற்றி, இதை பற்றிய விளக்கம் என்ன? அதாவது வர்ணாச்சிரம தர்மம் உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ் என்ன சொல்லி இருக்கின்றது என்பதை பார்த்து ஒரு தெளிவு பெறுவதுதான் எங்களுக்கு நோக்கம். இதுல தெளிவு என்றவர்தான் விளக்குன்றது, விளக்கம் யாரும் சொன்னாலும் அந்த தெளிவு வந்தால்தான் அது விளங்கும். இதை விளக்குகின்ற நூலுக்கு பெயர் சிவாச்சிரம தெளிவு. வர்ணாச்சிரமத்தை அவர்கள் சைவ உரையிலே அணுகி சிவாச்சிரமம் என்று சொல்லி அதனுடைய தெளிவு நிலையை விளக்கி இருக்கின்றார்கள். இதை எழுதியவர் வந்து அம்பலவான தேசிக சுவாமிகள் என்று சொல்லி திருவாவூருடைய ஆதீனம், எங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கிற சைவ ஆதீனங்களிலே தலைமையாய ஆதீனம் திருவாவூருடைய ஆதீனம். ஆரம்ப நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தது திருவாவூருடைய ஆதீனம். அது மட்டுமல்ல, ஆரம்ப நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தாலும் கூட நாவலர் என்ற பட்டம் வேறு பலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எமது ஊரிலேயே பட்டுக்கோட்டையிலேயே சபாபதி நாவலர் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்தான் பட்டுக்கோட்டை சைவ ஆங்கில வித்யாசாலையை ஆரம்பித்தவர். அம்பலவான நாவலர், அவருடைய பெயர் அம்பலவான நாவலர், சபாபதி நாவலர் என்பது இன்னொருவர், அம்பலவான நாவலர். அவர் சைவ ஆங்கில வித்யாசாலையை ஆரம்பித்தவர். அவருடைய உருவச்சிலை இன்றைக்கு சித்தங்கனிலே அவருடைய வம்சாவளியினாலே அமைக்கப்பட்டு இருக்கின்றது சமீபத்திலே. அந்த அவர் ஸ்தாபித்த சைவ ஆங்கில வித்யாசாலை இன்றைய வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியாக திகழ்கின்றது. அவருக்கும் அவர் நாவலர் பட்டம் கொடுத்திருக்கின்றார், வேறு பலருக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாவலர் என்று சொன்னால் இன்றைக்கு ஆர்வ நாவலரை தான் சொல்லுவார்
1: எல்லோரும்.
0: ஆனால் இந்த ஆர்வ நாவலருடைய பேருக்கு முன்னால் ஸ்ரீலஸ்ரீ என்ற வார்த்தை இருக்கின்றது. இந்த ஸ்ரீலஸ்ரீ என்ற வார்த்தை வேறு ஒருவருக்கும் இல்லை. பொதுவாக இது வந்து மரப வழியாக ஆதீன கர்த்தர், அந்த மடத்தின் தலைமை சுவாமிகளாக இருப்பவருக்கு மட்டுமே ஸ்ரீலஸ்ரீ என்ற அடைமொழி உண்டு, வேறு எவரும் பாய்ப்பதில்லை. மற்ற ஆதீனத்தில் இருக்கிற மற்ற தம்பிரான் சுவாமிகளுக்குள்ள ஸ்ரீலஸ்ரீ என்ற அடைமொழி
1: முடியாது.
0: இது எப்படி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆர்மனாவுடைய பெரிய புராணத்தை பதிப்பை, பெரிய புராண சூசனத்துக்கு ஆர்மனாவர் காரக்கம்மையால் புராணம் வரைக்கும் எழுதியிருக்கின்ற அந்த பதிப்பை வெளியிடும் பொழுது அந்த திருவாவூர் ஆதீனம் அதிலே யாழ்ப்பாணத்து நல்லூர் ஸ்ரீலஸ்ரீ ஆர்மனால் அவர்கள் செய்தது என்று வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுதான் அந்த தலைமையானது. நாவலர் பட்டம் கொடுத்ததல்ல, அந்த ஆதீன தலைவர்களுக்கே உரிய ஸ்ரீலஸ்ரீ என்ற அடைமொழியை ஆர்வனாளருக்கு கொடுத்தது இந்த
1: திருவாரூர்.
0: இன்றைக்கு பலர் அதை மாற்றி சிவத்திரு சீர்வளர் என்றெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுகின்றார்கள். ஆனால் ஸ்ரீலஸ்ரீ தான் அதற்குரிய உண்மையான ஒரிஜினலான அடைமொழி. அந்த திருவாரூர் ஆனந்தினை மூன்றாவது பட்டம் குருமகாசன தினமாக சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அம்பலவான தேசிகள் சுவாமியர்கள் செய்த நூல் தான் சிவாச்சிரம தெளிவு. இது ஒருபுறம் இருக்க, நாங்கள் எங்களுடைய கருத்துக்கு வருவோம். இந்த வர்ண ஆசிரமத்திலே ரெண்டு இருக்கின்றது, ஒன்று வர்ணம் மற்றது ஆசிரமம். இந்த வர்ணம் என்றால் என்ன? வர்ணம் என்பது சொசைட்டி, சமூகத்தை பற்றி. இந்த சமூகத்தை பார்த்தால் 4 வகையாக பார்க்கலாம். இது எங்கே இருக்கின்ற சமுதாயமாக இருக்கட்டும், இது கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், பிரேசிலாக இருக்கட்டும், நியூசிலாந்தாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், 4 வகையான சமூக பகுப்புகளை காணலாம். ஒன்று வந்து ரூலிங் அண்ட் மிலிட்டரி கிளாஸ், ரூலிங் கிளாஸ் என்று சொல்லுவார், அவர்கள் தான் கவர்ன் பண்றது. இப்ப என்ன ஜனநாயக அரசாங்கம் இருந்தாலும் ஆருடைய கண்ட்ரோல்ல அந்த போர்சஸ் இருக்கிறதோ, போர்ஸ் இருக்கிறதோ, அவர்கள் தான் அரசை அமைப்பார்கள்.

0: ஜவஹர்லால் நேருவே தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறார். மகாத்மா காந்தியின் நான் வயலன்ஸ் பற்றி சொல்லுகின்ற கூட சொல்லுகின்றார், தி ஃபார்மேஷன் ஆஃப் கவர்ன்மெண்ட் இட்செல்ஃப், the very existence of government itself, the very operations of the government itself based on the force.
1: I see.
0: அதான் உண்மை.
1: உண்மை.
0: அப்ப இந்த இந்த ரூலிங் கிளாஸ் வந்து இருக்கின்றது, மிலிட்டரி கிளாஸ். அவர்களுடைய வேலை நாட்டை ஆளுதல், சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், பாதுகாத்தல், ஒழுங்கு, அந்த மிலிட்டரி கிளாஸ் அது எல்லா நாட்டுக்கும் இருக்கு. பழங்குடி மக்கள் இருந்து எங்க பார்த்தாலும் அது இருக்கின்றது. இரண்டாவதா ஒரு கிளாஸ் இருக்கின்றது, இன்டெலெக்சுவல் கிளாஸ். அவர்கள் வந்து நாட்டினுடைய அறிவு பொக்கிஷன்கள். அவர்கள் பொலிட்டிக்கல் அட்வைசராயும் இருப்பார்கள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்கள் நடத்துவார்கள். கல்வி அறிவு செல்வத்தை பேணுவது, பரப்புவது, பாதுகாப்பது, அதை பராமரிப்பது அவர்களுடைய தொழில். இது எல்லா இடத்திலையும் இதுவும் எல்லா சமூகத்திலையும் இருக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவது பகுதி சமூக பிரிவு வந்து பிசினஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் பிசினஸ் ட்ரேட் அண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது வியாபாரம், வணிகம், மற்றது பொருட்களை உற்பத்தி, அந்த துறையை சேர்ந்தவர்கள். அதுவும் எல்லா சமூகத்திலையும் இருக்கின்றது. நாலாவதாக ஒரு வகுப்பு இருக்கின்றது, ஒர்க்கிங் கிளாஸ். அவர்கள் வந்து உடல்தொழிலாளே மற்றவர்கள் உழைத்து இந்த சமூகத்தை, இந்த நாலு பகுப்புகளும் எல்லா சமூகத்திலும் உண்டு, யாரும் இதை இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த நாளும் எல்லா சமூகத்துக்கும் தேவை. இன்றைக்கு நான் விரும்பினாலும் கூட சரி, நான் என்னுடைய சமூகத்திலே இந்த எல்லாவரையும் நாங்கள் இன்டெலெக்சுவல் கிளாஸ் ஆக்க போகின்றேன் ஹலோ என்றால் சமூகம் நடக்காது. ஏனென்றால் அங்கே பிசினஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் ஆள் தேவை, ஒர்க்குக்கும் ஆள் தேவை. அப்ப அந்த நாலு வகைகளும் இருக்கத்தான் செய்யும். இந்த நாளும் இருந்தால்தான் சமூகம் இயங்கும். இது நாலு சக்கரங்கள் மாதிரி, இதுல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் உண்டு, அவரவருக்குரிய பொறுப்புகள் அந்த விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அவரவருக்குரிய பொறுப்புகளை, கடமைகளை சொல்வதுதான் இந்த வர்ண தர்மம். இது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை சொல்லுவது, இது வர்ண தர்மம். அப்ப இங்கே வந்து அவருடைய கடமைகளை சொன்னாலும் அந்த மற்றவர்கள், இது ஒரு நிலை. அடுத்ததாக ஆசிரமம். அந்த வர்ணம் எப்படி சமூகத்தை பார்க்கின்றதோ, ஆசிரமம் அவ்வாறே தனி மனிதனை பார்க்கின்றது. ஒவ்வொரு தனிமனுடைய வாழ்க்கையிலும் நான்கு நிலைகள் ஆக, கூடுதலாக இந்த நான்கு நிலைகளை தான் நாங்கள் பார்க்க முடியும். இதற்கு மிச்சமாக இல்லை. ஒரே ஐந்தாவது ஆறு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஐந்தாவது போட முடியாது. முதலாவது வந்து பிரம்மச்சரியம் அல்லது ஸ்டூடண்ட் லைஃப், அதாவது இதுதான் அந்த வாழ்க்கையிலே அவர்களுடைய ஃபவுண்டேஷன் இயர்ஸ். அவர்கள் தம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கான, அறிவுக்கான, தொழிலுக்கான, உழைப்புக்கான, வாழ்க்கைக்கான அத்திவாரம் போடும் நாள். இதுல இருக்கிற ஸ்பெஷல் தன்மை என்னென்று கேட்டால், இந்த காலம் முழுவதும் அவர்கள் வந்து அவர்களை பெற்றோர்களும் மற்றவர்களும் பாதுகாக்கின்றார்கள். அவர்களுக்குரிய உணவு, உடை, உறைவுளை கொடுக்கின்றார்கள். அவர்கள் இன்னொருவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். இன்னொரு தங்கி இருப்பது அழகல்ல. ஆனால் இந்த பருவத்திலே மற்றவர்களை தங்கி இருப்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஃபவுண்டேஷனை போட்டுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை படித்து ஒரு நிலைக்கு வர மட்டும் அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறார்கள். இந்த இதுதான் பிரம்மச்சரியம் என்று சொல்லுவோம். இந்த பிரம்மச்சரியத்திலேயும் ரெண்டு வகை இருக்கின்றது. ஒன்று நைஷ்டிக பிரம்மச்சரியம். சில பேர் இந்த நிலையிலே இருந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருப்போம் என்று தீர்மானித்து விடுவார்கள். திருமண பந்தம்
1: தொடர்ச்சியாக,
0: அந்த பெண் தொடர்பு இல்லாமல், அவர்களை சொல்வது நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். மற்றது பௌதிக பிரம்மச்சாரிகள், அதாவது இவர்கள் தங்களுடைய அத்திவாரத்தை சரியாக போடு மட்டும் திருமண பந்தத்தில் போகக்கூடாது. போனால் எப்படி தன்னையே கொண்டு போக வழி தெரியாமல் எப்படி திருமண பந்தத்தில் போய் பிள்ளைகளை பெற்று அலைவது? அது வந்து பௌதிக பிரம்மச்சரியம். அது வரைக்கும் ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து பார்ப்பது. இந்த நிலையிலே இருக்கும் வரைக்கும் தான் இவர்களுக்கு ஒரு, இவர்களுக்கு இருக்கிற கடமையை இவர்கள் செய்யும் வரைக்கும் இவர்களை மற்றவர்கள் பாதுகாத்து உணவு உடை கொடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு பெற்றோர் வீட்டிலே பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் உங்களுடைய சொல்லு கேட்டு தங்களுடைய படிப்பை, தங்களுடைய தொழில் விருத்திக்குரிய அத்திவாரத்தை போடுவதற்குரிய செயல்களை தவறுவார்களானால் அவர்கள் உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்ற கடமை உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த தர்மத்திலிருந்து அவர் விலகிவிட்டார்கள். இதுதான் ஆசிரமத்திலே முதலாவது பிரம்மச்சரியம். இரண்டாவது கிருகஸ்தம் அல்லது இல்லறம், மேரிட் லைஃப். அந்த தன்னுடைய தொழில், தன்னுடைய காலிலே தான் நிற்கக்கூடிய தன்மை வந்த பொழுது தனக்குரிய ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இல் வாழ்க்கையை தொடங்கி தன்னுடைய பிள்ளைகளை பெற்று தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளை தான் பராமரித்துக் கொண்டு வருகின்ற தன்மை இல்லற வாழ்க்கை, அதாவது லுக்கிங் ஆப்டர் அவர் ஃபேமிலி. இந்த மூன்றாவது வந்து வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் என்றால் ரிட்டையர்ட் லைஃப். நெடுவரும் பிள்ளைகளையே பராமரித்துக் கொண்டிருக்க முடியாது. பிள்ளைகள் வளர்ந்து வந்தால் அவருடைய பொறுப்பு போகிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் எங்களது பொதுவாக புலம்பெயர் நாடுகளில் பார்த்தால் பல வந்து முதியவர்கள் பிள்ளைகளை பார்த்து முடித்து இன்றைக்கு பேர பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். உண்மையிலே அதாவது ஒரு பேர பேரன் பேத்திகளாக பாட்டன் பாட்டிகளாக இருந்து அனுபவிக்க வேண்டிய பிள்ளைகளை பெற்றோருக்குரிய நிலையிலிருந்து வளர்க்க வேண்டிய கடப்பாட்டுகள் வந்திருக்கின்றது. இதனால்தான் பல பேருக்கு மன அழுத்தம், மனச்சோர்வு, குடும்பங்களிலேயே சச்சரவு பிரச்சனைகள் வருவதற்கு இது ஒரு காரணம். கிராண்ட் பேரண்டிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பேரண்ட். பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோருக்குரிய கடப்பாடுகள் இருக்கிறது. இந்த பிள்ளை இதை சாப்பிட்டு விட்டால் அவனுக்கு கூடாம போய்விடும், இதை செய்து விட்டால் அவருடைய பழக்கம் என்ற கவலைகள் எல்லாம் பெற்றோருக்குரியது. கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அன்கண்டிஷனல் லவ் அங்க இருக்கிற அவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. பிள்ளை இனிப்பு சாப்பிட்டு விட்டால் பிள்ளைக்கு கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வருகணும்னா பிள்ளைகளுக்கும் அந்த தங்களுடைய பேரன் பேத்திகளை பற்றிய இனிய நினைவுகள் இருக்கும். பேரன் பேத்திகளுக்கும் பிள்ளையை பொழுக்கு போக்குவது ஒரு இன்பமான பொழுதாக இருக்கும். அதை விட்டு அவர்கள் பெற்றோருடைய பொறுப்புகளை எடுத்து செய்கின்ற பொழுது ஒன் நேரத்துக்கு சாப்பிட்டானா, படிக்கிறானா, ஒழுங்காக இருக்கிறான் பொழுது இது அவர்களுடைய இருவருடைய உறவுகளையும் ஸ்பாயில் பண்ணுகிறது.
1: உண்மையில டாக்டர், நான் இங்கே ஒரு இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்க வேணும். இந்த பெற்றோர் பிள்ளைகளை பார்ப்பதும் பேரன் பேத்திகள் பிள்ளைகளை பார்ப்பதிலும் சில முரண்பாடுகள் தோன்றியிருக்கின்றன குடும்பத்தில். இப்ப அநேகமா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பேரன் பேத்திகள் ஒரு கண்டிப்பையோ அல்லது உணவு முறையிலே கண்டிப்பையோ பிரியோகிக்க பின்னிக்கிறார்கள்.
0: பழக்க வழக்கங்கள் ஏனென்றால் அவருடைய இயல்பு அல்ல. அவர்கள் அந்த நிலையிலே அவருடைய உடல் மன பக்குவ நிலையிலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்போஷரும் தேவை, அதுவும் ஒரு நரிசிங். அதே நேரம் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது பேரண்ட்ஸ் கேனாட் ஹேண்ட் ஓவர் தி பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிராண்ட் பேரண்ட்ஸ்.
1: ஆனா அதுல இன்னொரு என்னென்றால் இப்ப கிராண்ட் பேரண்ட்ஸ் அதாவது வந்து பேரன் பேத்திகள் இவ்வாறு அன்கண்டிஷனல் லவ் என்று நீங்கள் சொன்னீர்கள், அந்த அன்பின் காரணமாக பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தாமல் விடுவதால் அந்த குழந்தைகள் பெற்றோரை ஓரளவுக்கு வெறுக்கின்ற ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது.
0: பெற்றோருடைய வேலை எது பேரன் பேத்திமாருடைய வேலை தெளிவு இல்லாம நிலை, தெளிவுகளை கொடுப்பதுதான் எங்களை வரலாற்று.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: எதிரபி ஜடீவா ததிதர நரோ வா யக்கச்சித் பவது பவ கிம் தேன பவதி யதீயம் ஹ்ருத்பத்யம் யதி பவததீனம் பசுபதே ததீயஸ்வம் சம்போ பவசி பவபாரம் ச வஹசி.
4: சிவானந்த லஹரியில 11வது ஸ்லோகம். சிவானந்த லஹரி பிரகரணம் ரொம்ப பிரசித்தமானது, பக்திரசபூரிதமானது. அதையும் இல்லாமல் சாஸ்திர ரகசியங்களை கொண்டதான ஒரு பிரகரணம். ஆச்சாரியால் எப்படிப்பட்டதான பிரகரணம் பண்ணினாலும் அதுல முக்கியமாக உபனிஷத் தத்துவங்களை நன்றாக பதிச்சு சாதாரணமாக இருக்கிற மனுஷியாளுக்கும் புரியும்படி எழுதுற வழக்கம். அதுல விசேஷமாக சிவபக்தியானது ரொம்ப முக்கியம் என்றும், இந்த சிவபக்தியினால்தான் அத்வைத வாசனையானது நன்றாக ஈடுபடுங்கிற அபிப்பிராயத்தில் அந்த சிவனை பத்தி அழகா நமக்கு சொல்லிட்டு இருக்கார். சாதாரணமாக மனுஷியாளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சிவனை பூஜிக்கிறதுனா நாம் எப்படி இருக்கணும், சன்னியாசிகளாகத்தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அவைகள்லாம் போக்கணும். இந்த ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்கார், உங்களுக்கு எப்பப்ப என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அத்தனை சந்தேகங்களையும் நீக்கும்படி பண்ற. முக்கியமா இது வேணும். பக்தி மார்க்கத்திலேயோ உபாசனா மார்க்கத்திலேயோ சிலதை நம்ம போய் நேரா கேட்க முடியாது. என்ன சங்கோச்சமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்ல, அவ என்ன நினைப்பாளோ நம்மளை பத்திங்கிற விஷயம் இருக்கும். சொல்றவாளுக்கும் என்னன்னா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இதென்ன தனியா சொல்லணும் அப்படின்னு அவ நினைப்பா. நமக்கு கேட்கறது கட்டம், சொல்றவாளுக்கோ ரொம்ப சுலபம். இது ஏன் சொல், கடைசியில என்னன்னு தெரியாமலேயே போயிடும். அப்படி இருக்கப்படாது. ஆகையால் எந்த சந்தேகம் வந்தாலும் அதற்கு வரக்கூடியதான எல்லா சந்தேகத்துக்கும் நிவர்த்தி பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். இதுல எந்நிலையில இருந்தாலும் மனிதன் பரவாயில்ல. சிவனை தியானம் பண்றதுக்கு அவர் குழந்தையா இருக்கலாம், உபநயனமான பிரம்மச்சாரியா இருக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டிலேயே தர்மங்கள் பண்ணி கொண்டவரா இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கலாம், அதுக்கு மேல சன்னியாசியாகவும் இருக்கலாம். எக்கஷ்டித் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சிவனை நாடுவதற்காக எனக்கு என்ன குவாலிபிகேஷன், மனிதனா இருந்தால் போதும், வேற ஒன்னும் வேண்டியதில்லை. ஆனா பகவானுடைய பக்தி நம்ம மனசுல இருக்கணும், அவ்வளவுதான். அவன் என் நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ஆசிரமத்தில் இருக்கேனே அந்த ஆசிரமத்தில் இந்த கவலையே வேண்டாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒண்ணு கணக்கில் இல்ல. ஆனா எப்படி இருக்குன்னு, யாருடைய இதயமானது பகவானிடத்துல அதீனமா ஆயிடுதோ அதான் ரொம்ப முக்கியம். முக்கியமா ஆக வேண்டியது என்ன, நம்ம மனசானது பகவத் அதீனமா ஆகணும். பகவத் அதீனமாக நம்ம மனசாச்சுன்னா என்ன ஆகுதுன்னு, பகவான் நமக்கு அதீனமாயிடுறான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய மனசை நீங்க பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினால் பிறகு என்ன ஆகுதுன்னு, பகவானானது உங்களுக்கு அதீனமாயிடுறது. பகவான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேர நடுவில் கொண்டு போய் வெயின்னு வச்சு விட்டார். என்ன சுவாமியினர் அப்படி எல்லாம் பண்ணலாமா, சாரதியா இருக்கிறவர் யார் கேட்கறதவர, ஜெகத் பிரபு யுத்தத்துக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இதை தாண்டி அந்த பக்கம் போடாது, அவா இந்த பக்கம் வரப்படாது. அப்படி இருக்கும் பொழுது சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமேச்சுதா, இரண்டு சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் வெயினர், நோமான்ஸ் லேண்ட், அதுல வைக்கலாமா போலாமா, போடப்படாது. யார் கேட்கறத வர என்ன பக்த பராதீன, அர்ஜுனன் கேட்கிறான், கைர்மஹ மயாசஹ யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே, இந்த யுத்தத்துல யாரோட நான் யுத்தம் பண்ணணும், என்னோட யுத்தம் பண்றதுக்கு யார் சித்தமா இருக்கா, அவளை பார்க்கணுமா வேண்டாமா, அதுக்காக ரெண்டு சேனைகளுக்கு நடுவுல தேனைய தேர வச்சிருங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் கொண்டு வச்சு வச்சுட்டு எங்க வச்சார், யாருக்கு முன்னாலும் நிச்சயமா வைக்கணுமோ அங்க வச்சு விட்டாரு. பீஷ்ம துரோண பிரமுகதா, வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்க கூடாதோ, பீஷ்மாச்சாரியருக்கும் துரோணாச்சாரியருக்கும் நடுவுல கொண்டு போய் வச்சிருக்க வச்சுட்டு, அது ஒண்ணு இருக்கப்படாதா, உவாச்ச பார்த்த பசியைத்தான் சமவேதான் குரு நிதி, ஹே பார்த்தா அர்ஜுனே பாரப்பாண்டர், எல்லாம் உன்னோட யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்க, இவர் உங்களை தாத்தா, உங்களை வளர்த்தவர், இந்த ஆச்சாரியன் உமக்கு எல்லாம் முதல்ல வில்ல எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தவர், இப்ப உன்னை கொல்றதுக்காக ரெடியா வந்திருக்க பார் அப்படிங்கிற இந்த பாருன்னு சொன்ன வார்த்தை இருக்க, அதுதான் சார் ப்ராப்ளமே, அது வரைக்கும் ஒன்னும் ஆல. பாருன்னு சொன்ன பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, என்னடா இதுன்னு பிரமம் வந்தது. அதுக்கப்புறம் அழுதான் எல்லாம், பகவான் அர்ஜுனார் கீதோபதேசம் பண்ணார், இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, எப்படிப்பட்டவனாக இருந்த போதிலும் அந்த பக்தின்னு ஒன்று இருக்குமே ஆனால் பகவான் தாசியத்துக்கும் சித்தமா இருக்காராம். அதே மாதிரிதான் பகவத் தத்துவம், உங்க மனசை பகவானுக்கு தாங்கள் அர்ப்பணம் பண்ணி நிலையானால் பகவான் உங்களுக்கு எது வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கார். இதுதான் நமக்கு வேண்டியது. ஆகையால் நீங்க கேட்ட கேள்வி என்ன, பகவானை சிவனை தியானம் பண்ணுவதற்கு மனிதனுக்கு வேண்டியதான தகுதி என்ன, ஆனா பெண்ணா, குழந்தையா, வயசானவரா, வைராக்கியம் வந்தவரா இல்லையா, காசு இருக்கிறவரா இல்லாதவரா, வேதாத்தியனம் பண்ணிறவரா இல்லாதவரா, இப்படி ஆயிரம் சந்தேகங்கள் வரும். என்னையும் காப்பாத்துவாரா பகவான், இந்த சந்தேகமே வேண்டாம். நீங்க மனுஷன்னு நினைச்சுட்டு இருந்தாலே ஆனால் மானிட பிறவியும் நீங்க நினைச்சுட்டு இருந்தா போறோம். ஆனா என்ன வேணும், எந்த குவாலிபிகேஷன் வேணும், பகவான் இடத்துல பக்தி வேணும். அந்த பக்தின்னு என்ன, உங்களுடைய இதயமானது பகவானுக்கு அதீனமா பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க பகவானுக்கு எல்லாத்தையும் உங்க சரீரத்தையும் மனசையும் கொடுக்க தயாரா இருக்கணும். அது ஒண்ணு இருந்தா போறோம். பகவான் என்ன பண்ணிருக்காரு, அவர் இன் ரிட்டர்ன் உங்களுக்கு தாசனா ஆறதுக்கு தயாரா இருக்காராம். அதனால்தான் இந்த பகவான் இடத்துல இது ஒண்ணு போறும் அப்படிங்கிற விசேஷமான ஒரு தத்துவத்தை இங்க சொல்றார். ஆனா நாம் வேதோக்தமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு நமக்கு சில ஆசிரமங்கள் சொல்லியிருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், இந்த நாலு ஆசிரமங்களும் தர்மத்துக்காகத்தான் வந்திருக்கு. தர்மத்தை பண்ணுவதற்காக பிரம்மச்சாரியா இருக்கிறவன் என்ன பண்றான், வேதாத்தியனம் பண்றான். அதான் சுவாத்தியாயோ அத்தியேதவியா, இது பெரிய தர்மம். சுவாத்தியாய பிரவச்சனாத்யாம் சுவாத்தியாய பிரவச்சனேச்சா, தைத்தரியோபனிடத்துல 13 தரம் ரிப்பீட் பண்ணிருக்காரு. சுவாத்தியாய பிரவச்சனேச்சா, சுவாத்தியாய பிரவச்சனேச்சா, இதுக்கு வேதத்தை மறக்காதீங்க. வந்த வரைக்கும் எந்த வேதம் இருக்கோ அதை சொல்லிட்டே இருக்கோ தினந்தோறும். ஆம்னா யானாமயோகேனா வித்யாம் பிரசித்தி லாமிவா, நான் வேதம் வாசிக்கலையே என்ன பண்றதுன்னு, எதை வாசிச்சாலோ அதை விடாம படிங்குவா. ஸ்தோத்திர வாசிச்சுன்ற ரைட் போருமே அதையும் சொல்லிருக்கோம். வேத பாதஸ்தவம்னு இருக்கு. அதே போல ஸ்தோத்திரமா இருக்கே அதை வாசிக்கலாமே, அதே போலயே மற்ற எத்தனையோ பதார்த்தம் இருக்கே வாசிச்சுட்டே இருந்தோம். அதை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு என்ன ஆறு, பக்தி வளர்கிறது, நம்ம பாபங்கள்லாம் அகன்று போறது. இப்படி பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வேதாத்தியனம் பண்றது ஒண்ணுதான் மிக சிறந்ததான ஒரு தர்மம். அவன் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் சமிதாதானம் பண்ண வேண்டியது, வேதத்தை வாசிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் சதுருஷமான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இவனும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான், அந்த அம்மாவும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான். அதை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ண, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றான் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்தும் பண்ற, ரெண்டு பேரும் தனித்தனியாகவும் பண்றான். அதனால்தான் ராமாயணத்துல சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொழுது ஜனகர் சொல்றார், இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா, உன்னுடன் சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாள், தர்ம சகச்சரியிட்டவா, தர்மம் பண்ணும் பொழுது உனக்கு ஒத்துழைப்பாள். ஸ்திரீகள் புருஷர்களுக்கு ஒத்துழைச்சாலே போறோம். நீங்க பூஜை பண்றீங்கன்னு உட்கார்ந்தா சந்தனத்தை அரைச்சு கொடுத்து புட்பத்தை எடுத்து வச்சு ஊதுத்தி எல்லாம் நிறைய எடுத்து வச்சு அந்த இடத்துல பண்ணினாலே நீங்க பண்ணின புண்ணியத்துல பாதி புண்ணிய அவளுக்கு உண்டு. ஏன்னா தம்பத்தியோ சகாதிகாரா, யாகம் பண்ணும் பொழுதும் சகாதிகாரா, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான். யார் ஒத்தர் பண்ணினாலும் ஜாயிண்ட் அக்கவுண்ட், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சமானமா பலம். சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் டவுட் கேட்டார், அந்த அம்மா முன்னால போயிட்டார் சார், இவர் பின்னால போறார், அதுக்கப்புறம் இவர் பண்ணின தர்மங்கள்ல பங்கு உண்டான்னு உண்டு. அதே போலயே ரிவர்ஸ்ல இருந்தாலும் அந்த அம்மா பண்ணினாலும் இவருக்கு பங்கு உண்டு. தர்மமானது அப்படி சொல்றது, எல்லோருக்கும் சமானம். அந்த குடும்ப ஆசிரமம் இருக்கு பத்தியல, விவாகம் கிரகஸ்தாசிரமம், கிரகே திட்டதீதி கிரகஸ்தா, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு அப்படி. அதனால்தான் எல்லா ஆசிரமத்தை விட கிரகஸ்தாசிரமம் மிக சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வேகத்தை வேகமாக சம்பாதிக்கலாமோ இல்லையோ, தர்மத்தை தர்மத்தை சம்பாதிச்சோமே, ஏன்னா ஜனங்கள் சௌக்கியமா இருக்கலாம், இவாளும் சௌக்கியமா இருக்கலாம். இது ஆனபுரம் 3வது ஆசிரமம் இருக்கு, அது என்ன, வானப்பிரஸ்தாசிரமம். வனம் பிரதி பிரஸ்திதா வானப்பிரஸ்தா, வீட்டுக்குள்ள இருந்து யஜ்ய யாகாதிகள் கர்மாக்கள்லாம் பண்ணிட்டே இருக்கா, எல்லாம் பண்ணியாச்சு. அதே மாதிரியே என்ன பண்ண, குழந்தைகளை பத்தண்டா அவளுக்கு தர்ம மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாச்சு. இது உங்களுடைய டியூட்டி. நமக்கு என்ன டியூட்டி, ஏதோ நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படாத, உங்க குழந்தைகளையும் பண்ண வைக்கணும். நம்ம ஆத்துல பூஜை நடந்தது என்ன, ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி, நீங்க பூஜை பண்றதில்ல, குழந்தைகளை உட்கார வச்சு அவளால பூஜை பண்ண வைக்கணும். அவளுக்கு தெரியணும் எப்படி பூஜை பண்ணணும், தெரியணும் என்னென்ன பண்ணணும்னு தெரியணும். பெண் குழந்தைகளா இருந்தா அவளுக்கெல்லாம் சொல்லி என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும், எப்படி அரேஞ்ச் பண்ணணும், இவைகள்லாம் சொல்லி கொடுக்கணும். அதான் அம்மா எப்படி வளர்க்கறான்னு பாக்கணும். ஒரு ஆத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாயின்னு சொன்னா அவ ஆத்துல அம்மா எப்படி இருக்குன்னு கவனிப்பா. அவ எப்படி வளர்க்கறான்னு கவனிப்ப. அப்படி நல்ல வளர்ப்பு இருக்கமே, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், தானா தெரியும். அப்படி அந்த தர்மமானது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தான பிறகு கடைசி வரைக்கும் தானே இந்த வீட்டிலேயே உழந்துட்டு இருக்கணும்ங்கிறது கிடையாது. ஒரு 60 வயசு ஆயிடுது, அதான் சஷ்டப்த பூர்த்தின்னு ஒண்ணு பண்றோமோ இல்லையா, அதுல என்ன 60 வயசு ஆயிடுது, இனிமேல இந்த வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் மாட்டு பண்ணு கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க தனியா ஏகாந்தே சுகமஸ்யதாம், ஏகாந்தமா இருந்துட்டு நாம் பகவத் பஜனைய வரவழிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி, நான் தான் இருப்பேன், நான் சொன்னபடிதான் கேட்டுட்டு இருக்கணும் சொல்றது நம்ம இல்ல. அப்ப என்ன பண்ணினா, அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனியா இருக்க கத்துக்கிறாளாம். அதுக்காகத்தான் வானப்பிரஸ்தம், வீட்டை விட்டு தனியா போயாச்சு. இனிமேல் வீட்டுல இது நடந்தது அது நடந்தது இந்த விவகாரம் கவலை இல்ல, அவ பாத்துப்பா. அவளுக்கு இந்த வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். ஹோம் மேக்கருங்கிறாளோ இல்லையோ, அது எப்படி அந்த வீட்டுல என்னென்ன வருமோ, காசு வந்தா எப்படி சமாளிக்கிறது, என்ன சமல் பண்றது, ஒரு அவசரத்துக்கு நம்ம எப்படி பண்றது, இவைகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு புரியும்படி சொல்லணும், அனுஷ்டானம் பண்ணணும். பிறகு அவள்கிட்ட கம்ப்ளீட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணி நீங்க போயிடணும். சாதாரணமா நீங்க இருக்கிற பரியந்த அவளுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு கட்டம் வந்து அவ பாத்துப்பா. இவ வெறுமனா இருப்பா, சின்ன குழந்தை இருந்தா பாட்டி கிட்ட சொல்லி கொடுத்து விட்டு நீ பாத்துக்கோமான் சினிமாக்கு போயிடுவா. இந்த பாட்டி வெளியிலயும் போக முடியாது, கோவிலுக்கும் போக முடியாது, ஒண்ணும் போக முடியாது. 6 வருவா, 6 ஆகும். வெளியில போன டிராபிக் பாத்தீங்களா. இப்ப விவகாரம் என்ன, இது கஷ்டம்னு மட்டும் இல்ல, குழந்தைகளை வளர்க்கறதுக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா. ஆனா விவகாரம் என்னடா, நம்ம நமக்கு வேண்டியதான எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு ஏகாந்தமா இருக்க பழகணும். அந்த தனிமையா இருக்கக்கூடியதான வழக்கம் உங்களுக்கு வரணும். பெரியோர்கள் இல்லாமலேயே எல்லா ப்ராப்ளம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியதான கெப்பாசிட்டி அவளுக்கு வரணும். என்ன யோஜனை பண்ணிருக்கான்னு பாக்கணும். பெரியவா இதுதான் வானப்பிரஸ்தாசிரம். வீட்டுக்கு அந்த கிராமம் இருக்கே, அந்த கிராமத்துக்கு வெளியில ஒரு இடத்துல குடிச்சைய போட்டு தனியா வாழ்வாவா. அப்ப என்ன, வீட்டுல இருக்க போல மிக்சி கிரைண்டர் ஒன்னும் கிடையாது, இது வேணும் அது வேணும்னு ஒன்னும் கிடையாது. அவ ஏகாந்தமா என்ன கிடைக்கிறதோ அதோட வாழ்ந்துட்டு இருப்பா. இது நமக்கு தெரியணும். ஏதாவது ஒன்னு குறைஞ்சு போச்சுன்னா நமக்கு எவ்வளவு துன்பம் வருது பாத்தீங்களா வாழ்க்கையில. இது இல்ல அது இல்ல, 1 கரண்ட் இல்லங்கறத இவன் அழறான். கரண்டே இல்லாத காலத்துல எப்படி இருந்தாவா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாப்போமே. நம்ம பழைய நாள்ல டிவி இருந்ததா, ரேடியோ இருந்ததா, ஒண்ணுமே கிடையாது, மிக்சி இருந்ததா, கிரைண்டர் இருந்ததா, அவன் வாழவே இல்லையோ. நன்னாத்தான் வாழினான். நீங்க என்னென்ன சமையல் பண்ணிட்டு இருக்கீளோ இதெல்லாம் அவாளும் பண்ணினான். ஆனா இவ்வளவு அவசரமாவே படல. என்ன சாஸ்திரம், 12 தான் சாப்பிட வருவார், மத்தியானம் ஆன பிறகு தான் வருவா. அவ பாட்டுக்கு ஒரு 8 ஆரம்பிப்பா, அவ்வளவு அது பாட்டு நிதானமா ஓடிட்டு இருக்கும், கரெக்டா அந்நேரத்துக்கு சரியா வந்துட்டு இருக்கும். இப்ப ஒரே அவசரம்னா காலம்பரம் எழுந்ததுமே இவர் வேகமா போறாரா அந்தமா வேகமா வேலை செய்யறாளா தெரியல. அப்படி வேலை செஞ்சு என்னாச்சு, ராட் ரேஸ், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு இப்ப. அதனால அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் ஓய்வு கொடுத்துட்டு தனியாய பழகக்கூடியதான ஒரு ஆசிரமத்துக்கு என்ன பேரு, வானப்பிரஸ்தாசிரமம். அந்த ஆசிரமத்துல பகவான் ரொம்ப தியானம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா. இதனால அவளுக்கும் மனசாந்தி ஏற்படும். என்னைக்காவது குழந்தைகள் வறுமையானால் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடும்னு மனசுக்கு நிம்மதியை கொடுப்பா. மனசு கவலையே இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒன்னும் இல்ல சரியா போயிடும்பா அப்படின்னு 4 வார்த்தை சொல்றேன் பார்த்தீங்களா, ஹிதமா. அது ரொம்ப வேண்டி இருக்கு, சூத்திங் வேர்ட்ஸ் ரொம்ப வேணும். நமக்கு கவலையோட இருக்கும், வந்துருதே ப்ராப்ளம் என்ன பண்ணுவேன் கொதிச்சுட்டு இருக்கான், இது பெரிய ப்ராப்ளம் தான், இதை பெரிய பெரியதெல்லாம் வந்திருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தை சொல்றதுக்காகத்தான் தனியே ஏகாக்கிரமா இருந்தார். என்ன ப்ராப்ளத்துக்குள்ளேயே நீங்களே இருந்தேன்னா உங்களுக்கே கவலை வந்துடும். அதனால ப்ராப்ளத்தை விட நகன்று நின்று அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்படி ஒரு ஆசிரமம் சொன்னார். இப்படி ஆன பிறகு எல்லாமும் ஆயிடுது, இனிமேல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாவே இருந்துடலாம், நம்மளுடைய தேவை பசங்களுக்கும் இல்ல, நாமும் தனியா இருக்க சித்தமாயிட்டோம் அப்படின்னா சன்னியாசம் வாங்கிப்பா. அப்படி சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு சித்தமா இல்லைன்னா வனப்பிரஸ்தாசிரமத்திலேயே விட்டுருவா. அப்படி இருந்தாலும் எவ்வனே விஷயம் சைஷவே அபியஸ்த வித்யானாம், சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது படிப்பை வாசிக்க வேண்டியது, யவனே விஷயம் நல்ல யவனம் வரும்பொழுது விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எல்லாம் விட்ட பிறகு யோகேன அந்தே தனுத்தியஜாம் வார்த்தகே முனிவருத்தீனாம் வார்த்தக்கியம். ஒரு 60 வயசு ஆயிடுதுன்னா முனிவருத்தீனாம் அனாவசியமா அது வேணும் இது வேணும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் இந்த சபலம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஏகாந்தமா இருந்தா இதெல்லாம் அனுபவிச்சாச்ச, நாம இதெல்லாம் அனுபவிச்சாச்சுன்னு ஒரு திருப்தி பரியாப்தி மனசுக்கு வரணும். அப்படி வந்த பிறகு வார்த்தகே முனிவருத்தீனாம் யோகேன அந்தே தனுத்யஜாம் யோகேன அது எல்லாத்தையும் விட்டு பிராணாயமம் பிரத்யாகார தாரணா தியான சமாதி வரவழைச்சுண்டு சரீரத்தை தானே விட்டுருவலாம். இப்படி ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமம் கிடைச்ச பிறகு யத்யாசிரமம் இனிமேல எதுவும் தேவையில்லை. அப்படின்னு வரிசையா பாருங்க, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது 10 சட்டை 12 சட்டை 8 டிரஸ் வானப்பிரஸ்தாசிரமத்தில் 2 3 தான் 3 தான் அளவுடு. ஒன்னு காயணும் ஒருவேளை மழை வந்து மழை வந்துன்னு வருமாங்கிறீல வரும் வந்தது காயலே தான் இன்னொரு டிரெஸ் அவ்வளவுதான். யதீஸ்வராளுக்கு அவ்வளவுதான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க கூடாது. நம்ம இது வேணும் அது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இது இருக்கக்கூடாது, எதையும் சஞ்சயம் பண்ணப்படாது. அதனாலதான் அவளுக்கு ஒரு ஆசிரமம் போதித்துன்னு நமக்கு எவ்வளவு 3 பெட்ரூம் பிளாட்டா இருந்தாலும் போற அலைங்கிறோம். ஏன்னா பாதி சோஃபாவே அடங்கிடுது, அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த கொடி இருக்கு அந்த கொடி யாரும் உட்கார்றதில்ல, அந்த தூசி அடைஞ்சிட்டு இருக்கு அவ்வளவுதான். ஆசிரமத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணுமே கிடையாது, கீழே ஒரு மனை இருக்க மனையில உட்கார்ந்துட்டு இருப்பா, எதையும் சேர்த்துக்கிறது இல்லை. பாருங்க சில ஆத்துக்கு பண்ண பெரிய அல்மைரா கிளாஸ் டோர், அதுல வரிசையா இந்த டீ கப்பு வச்சுட்டு இருப்பான், யாருக்கும் டீ கொடுக்கறது இல்ல, கப்பு மட்டும் அங்க இருக்க நீட்டா தோச்சு. என்ன சுவாமி என்ன, அது ஒரு அழகு, எதையும் சேர்க்கறது இல்ல. அப்படி இருந்தா இது மாதிரி அந்த ஆசிரமத்துல மேல போக போக என்ன பண்ணிருக்கோம், பகவத் பக்தி தான் பிரதானமா இருந்தது. அந்த பகவத் பக்தி என்ன பண்றோம், உலகம் எல்லாம் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. இப்படி 4 ஆசிரமங்கள் நம்ம இதுல சொல்லியிருக்கு, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார். எதிரபி ஜடீவா ததிதரோ நரோ வா யக்கச்சித் பவது பாவா கிம் தேன பவதி வட்டுர்வா. பிரம்மச்சாரியா இருக்கட்டும் கேஹிவா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கட்டும், இந்த கிரகஸ்தாசிரமம் இருக்க எல்லா ஆசிரமத்தை விட மிக சிறந்ததான ஒரு ஆசிரமம். ஏன்னா எல்லோருக்கும் ஜீவனத்தை அளிக்கக்கூடியதான ஆசிரமம், வேதாத்தியனம் பண்ணக்கூடியதான பையன் நம்ம சமைச்சுக்க மாட்டான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆத்துக்கு வந்துருவான், வாரம் வாரம் ஒரு நாளைக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆத்துல, திங்கக்கிழமை ஒரு ஆத்துல, செவ்வாய்க்கிழமை ஒரு ஆத்துல. அந்த வீட்டுல இருக்கிறவா கிரகஸ்தால் என்ன பண்ணுவாளாம், வேதாத்தியனம் பண்றவாளுக்கு நம்ம அன்னத்தை கொடுக்கணும் அப்படி ஒரு சம்பிரதாயம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பையன் வருவான், அவனுக்காகவே முன்னாலேயே சமைச்சுவா, பழையதா இருந்தாலும் பரவாயில்ல போட்டுருவா, காலம் எழுந்து வருவான் சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிடுவான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப விவகாரம் என்னாச்சுன்னா, இந்த பிரம்மச்சாரிக்கு சமைச்சுக்கிறதுங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்ல, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா பிரம்மச்சாரிய காப்பாத்தினும், கிரகஸ்தாசிரமத்தில் யாருமா இருந்தாலும் சாப்பிடுற காலத்துல வெளியில வந்து பார்க்கணுமா, யாராவது வந்தா அவளோட சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லு. அதிதி தேவோ பவா, எல்லோருக்கும் ஆகாரம் விட்டுத்தான் நம்ம ஆகாரம் சாப்பிடணும், ஆகாரம்ங்கிறது காமன் ப்ராப்பர்ட்டி. பகவான் அன்னத்தை கூட அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அன்னாத் தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி. எல்லா பிராணிகளும் அன்னத்தினால்தான் வாழறது, அன்னத்துல பிறக்கிறது, அன்னத்தினால்தான் அழியுது. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், அன்னத்தை இடணும். இது எல்லோருக்கும் அன்னத்தை கொடுக்கறது பெரிய தர்மம். அது பழைய நாள்ல காசிக்கு போவா, இங்க இருந்து நடந்து போவா, ட்ரெயின் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நடதான். என்ன, ஒரு டிரெஸ்ஸுக்கு ஒரு செட்டு போட்டு இருக்கா, இன்னொரு செட்டு எடுத்துட்டு போவா, அவ்வளவுதான். அது வேணா நடந்து போயிட்டே இருப்பா, எங்கே சாப்பிடுறதுன்னு எந்த ஆத்துல வேணாலும் உட்கார்ந்து அந்த ஆத்துல சாப்பாடு போடும், ஜெனரல் ரூல். யாரும் என்ன ஒண்ணும் கிடையாது, கிராமத்துக்கு போவா அக்ரஹாரம் இருக்கா, இங்க உட்கால உட்காருவா, உட்கார்ந்துமே அவன் வந்து சாப்பிடும் போம்பா. சரி, இதுக்காக பஞ்சபட்ச பிரமாணங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, இருக்கிற அன்னத்தை போட்டு ரசம் போடுவா, மோர் போடுவா, அது நிறைய இருந்துட்டு இருக்கும். விவகாரம் என்னென்ன, சாப்பிட வேண்டியது, படுத்துக்க வேண்டியது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு மறுபடியும் நடக்கட்ட வேண்டியது, இப்படி போயிட்டு இருக்கா. பாஷை தெரியாத இந்த பாரத தேசம் முழுக்க ஒரே பாஷை தான், என்ன சம்ஞேன்னா ஆகாரம் இருக்கா இருக்கு அவ்வளவுதான், ஹிந்தி வாசாலோ தமிழ் வாசாலோ தெலுங்கு வாசாலோ ஒன்னும் கிடையாது. ஏன், தர்மம் எல்லாத்தையும் ஒன்னாக்கி எல்லோருக்கும் இந்த தர்மம் அன்னமிடணும். இந்த ஊர்ல வந்தா அரிசி போடுறாள், நார்த் இந்தியா போனா அவன் சப்பாத்தி கொடுப்பான், ஏதோ ஒண்ணு சாப்பிடு, வயசுக்கு சாப்பிட வேண்டியது. இப்ப கிரகஸ்தனா இருக்கிறவன் இன்னொரு கிரகஸ்தனை காப்பாத்திட்டு இருக்கான். அதே போலயே என்ன, சன்னியாசி வந்து அவளுக்கு பிக்ஷை போட்டு இருப்பான். சன்னியாசிய வந்து அவளுக்கு பிக்ஷை இடுறது யாரு, கிரகஸ்தன் தான். இப்ப இந்த கிரகஸ்தாசிரமங்கிறது எவ்வளவு, சதுர்நாம் ஆசிரமாம் தூ கிரகஸ்தோ யோ நிருச்சதே. மனு சொல்றார் நாலு ஆசிரமத்துக்கும் பேசிக்கா இருக்கிற ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம், அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சுகமா இருந்துட்டு நடக்காதேன்ட்டார் சுகஸ்வாமி. ஆனா விவகாரம் என்ன, எதற்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற, அதுக்கு தான் என்ன, உலகத்துல எல்லோரையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆசிரமம். ஒரு கிரகஸ்தனை நாடி நாய் நிக்கிறது, நாய்க்கு அன்னமிழனும் தினந்தோறும். சியாமோ துவௌ சியாம சபளவு சுவானோ துவௌ சியாம சபளவு அப்படின்னு வைவஸ்வத குலோத்பவம். ராத்திரி வேளையில சாப்பாடு நாய்க்கு போடணும், காலம்புரம் நீங்க சமைச்ச பிறகு அதை ஒரு பிடி மேல எடுத்துட்டு போய் காக்காவுக்கு போடணும் பாருங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பண்ண புறாவுக்கு போட்டு இருக்கான், ஒவ்வொரு கோயிலும் போட்டு இருக்கான், பசுமா அட்டக்கம் போடணும். இப்படி விவகாரம் என்ன, நம்ம போட்டதான அன்னம் பக்வான்ன சுவாமினவு உபவ் பிரம்மச்சாரி பிட்சுச்ச பக்வான்ன சுவாமினவு உபவ். உங்க அதுல சமைச்சா அதுல ஒரு பகுதி பிரம்மச்சாரிக்கும் ஒரு பகுதி சன்னியாசிக்கும். இந்த கிரகஸ்தன் அவன் தர்மத்தை பண்றான், எப்படி தர்மத்தை பண்றான், இதுதான். அதோட ஒண்ணும் இல்ல, நீங்க பாத்திரத்தை அலம்புறா இல்லையோ, அலம்பி அந்த அரிசி பெருக்கல்ல அன்னத்தனுடைய பருக்கு இருக்க, அதபடி காவால போயிட்டு இருக்க, அதை எறும்பு சாப்பிடுறது அந்த புண்ணியம் இவரு கொண்டு வந்த. நம்ம அதுல விம் போட்டு சோப் போட்டு அதுவும் சாப்பிடப்படாம பண்ணிட்டு இருக்கோம். லோகம் பார்த்தேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். காலம்புறவு கிரகஸ்தாசிரமம் வீட்டுக்கு முன்னால கோலம் போடுவான் அரிசி மாவுனால, அது அந்த எறும்புகள்லாம் சாப்பிடும். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, அது அன்னைக்கே நம்ம பார்த்தோம். நீங்க ஸ்நானம் பண்ணினதான ஜலம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே வேஸ்டா படாத, அந்த கணத்தடியில ஸ்நானம் பண்ணுமா, அந்த ஜலம் எல்லாம் வரிசையா அங்க இருக்கக்கூடியதான மரங்களுக்கு போ. நம்ம பாத்ரூம்ல போறோம், இதெல்லாம் வேஸ்டா சமுத்திரத்துக்கு போறது. அவ என்னைக்கு எப்படி வாழ்ந்தா எப்படி சகாயம் பண்ணினான்னு பாக்கணும். ஒவ்வொன்னும் சொல்றத நீங்க வந்து சொசைட்டில என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியில சுற்றுப்புறத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், நல்ல காத்து நிழல் மரங்கள்ல இருந்து வேணும். அந்த புளிய மரம் இருக்க வேணா அதனுடைய கட்டையை உபயோகப்படுத்துறேன், அந்த புளிய உபயோகப்படுத்துறேன், புளியன் துளிர உபயோகப்படுறேன் சாப்பிடுறதுக்கு, அதுக்கு என்னைக்காவது ஜலம் விட்டேலான்னு கேட்கறது. உமக்கு எவ்வளவு வருத, இதெல்லாம் யாருடைய வேலை, கிரகஸ்தனுடைய வேலை. ஆகையால் கிரகஸ்தாசிரமமானது மிக சிறந்த ஆசிரமம் ஒண்ணு சொல்றோம். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம் சொன்னேன், யத்தியாசிரமம். அவர் என்ன பண்ணும், சர்வதா சர்வ காலமும் ஞானத்துக்காக வேலை செய்யணும், உபனிஷத்தை வாசிக்கணும், பகவத்கீதையை வாசிக்கணும், வந்தவாளுக்கு சொல்லணும். ஏன்னா மனுஷாளுக்கு வேண்டியது வெறும் காசோ அல்லது போகமோ மட்டும் போராது, மன நிம்மதி வேணும். அந்த மன நிம்மதிக்கு வேண்டியதான உபதேசம் ஒரு பண்ணனா, சர்வதா சர்வ காலமும் ஜபிச்சுண்டே இருக்கணும். அந்த ஜபம் பண்ண பண்ண மனசாந்தி ஆகும், மனசு ஏகாந்தமா சாந்தி ஆச்சுன்னா அந்த மனசு அங்க நீங்க போனா உங்க மனசு சாந்தமாயிடும்.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
6: ஓம் சிவாய. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்தீக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் 5 பகுதி 1. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
7: எல்லாரும் நமஸ்காரம். நம்ம சபாபிய சபாபதி பிஷ்டவோ நம. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனம் தான் பார்க்க போறோம். அதாவது நாம முதல்ல பார்த்த இந்த நியாய வைசேகங்கள், சாங்கிய யோகங்கள், இதை காட்டினா இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு தரிசனம். மீமாம்சை அப்படின்றது பூர்வ மீமாம்சை, முக்கியமா இதை வந்து பூர்வ மீமாம்சை அப்படின்னு குறிப்பா சொல்றது உண்டு. ஏன் அப்படின்னா, நம்ம பொதுவா வந்து உத்தர மீமாம்சையை வேதாந்தமா வச்சுக்கோம், அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிங்கறதுனால இதை பூர்வ மீமாம்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மத்த தரிசனத்தை காட்டிலும் ரொம்ப ஒரு வித்தியாசமான தரிசனம். இதோட கோட்பாடுகள்னா கொஞ்சம் வித்தியாசமான கோட்பாடுகள். ஆனா இதோட நமக்கு நம்ம சொல்ல போனோம்னா இதோட இன்டலெக்சுவல் அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்பவே நமக்கு வந்து இங்க நமக்கு கிடைக்கிறது. அதாவது மீமாம்சை அப்படிங்கிற ஒரு தரிசனத்துல ஏற்பட்ட சிந்தனைகள்னால நமக்கு பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு பார்த்தா நமக்கு, அதாவது பாஷையோட ஒரு பிலாசபி, பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல வந்து நமக்கு இவாளோட கான்ட்ரிபியூஷன் வந்து கணிசமா இருக்கு. அது மாதிரி சில பௌத்திக விஷயங்கள், அதாவது இந்த சப்த அலைகள்லாம் எப்படி வந்து காத்துல வந்து பரவுது, ஹவு டஸ் சவுண்ட் ப்ராபகேட் அப்படிங்கறதுலாம் கூட இவ டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. இது இது வந்து ஒரு இதோட விசார ஆழம், அது மாதிரி நம்ம பிரமாணங்கள் எபிஸ்டமாலஜின்னு சொல்றோம், அதுலயும் இவாளோட ஒரு ஒரு பங்கு நிறைய இருக்கு. எபிஸ்டமாலஜி அதாவது நம்ம பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம், அதுல இவாளோட பங்கும் நிறைய இருக்கு. இப்ப முதல்ல இந்த மீமாம்சா தரிசனம் அப்படிங்கிறது, மத்த தரிசனங்கள்லாம் வந்து மனிதனை வந்து எப்படி விட்டு அவன் அந்த இதுல இருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிறது, அவனோட இந்த உலக வாழ்க்கை பிறப்பு இறப்பு சக்கரம் இதுல இருந்து மனுஷனை எப்படி விடுவிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாளோட அதாவது என்ன, நியாய வைசேஷிக சாங்கிய யோகம், இந்த யோகம் இந்த நாலு இது தரிசனங்களோட நோக்கமும் முக்கியமா இந்த அபவர்க்கம் அல்லது உலக வாழ்க்கை வாழ்க்கையின் கஷ்டத்திலிருந்து மீழ்வது இது எப்படி அப்படிங்கறத பத்தி வந்து நல்லா ஆராய்ச்சி பண்றது. இங்க அந்த மீமாம்சைங்கிற இதுல இவா என்ன பண்றா, முக்கியமா இவா வந்து கர்ம மார்க்கத்தை வந்து வேதத்துல இப்ப இத்தனை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததுலாம் நம்ம ஒரு மாதிரி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, வேதத்தோட ஞான மார்க்கம் விசார மார்க்கத்தை பத்தி கொஞ்சம் வந்து ஒரு முக்கியத்துவத்தை காட்டி அதை பத்தி பேசிட்டு மற்ற தரிசனம் தான். இங்க வந்து வேதத்தை வந்து ஒரு ஒரு கர்ம மார்க்க பார்வையில இருந்து இங்க பாக்குறது இந்த வேதம், இந்த மீமாம்சம். இப்போ என்ன அப்படின்னா, முதல்ல இருந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தை நேதி யோகனா யோகம் அப்படின்னா எங்க வந்தது, எப்படி அந்த வார்த்தை உருவாச்சுங்கிற மாதிரி இந்த மீமாம்சை அப்படிங்கிற ஒரு பதம் எப்படி உருவாச்சுன்னு பாக்கலாம். மான அப்படிங்கிறது ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மான அப்படின்னா மனசுக்கு சம்பந்தப்பட்டது, அதாவது யோசிக்கும் தன்மை, கான்டெம்ப்ளேட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இந்த கான்டெம்ப்ளேட்டிவ் ஆஸ்பெக்ட்ங்கிறது மான, இத வந்து நம்ம வந்து மானச மானச அப்படின்னா நம்ம மனசால யோசிச்சு நம்ம வந்து நல்லா டீப்பா கோஜிடேட் பண்ணுவோம், அதாவது கான்டெம்ப்ளேஷன் அப்படின்னு. அந்த ச அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம வெளியில மனசால யோசிச்சு வெளியில சொல்றது, அதாவது வாத விவாதங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் டிபேட்ல இல்ல பிரதிவாத வாதங்கள்ல. இப்போ மானச மான்ச அப்படிங்கிறது இந்த பின்னாடி மீ அப்படிங்கிற ஒரு இதை சேர்ந்தா நன்றாக ஆழமாக யோசித்து அதை வந்து நம்ம பேசணும். சோ மீமாம்சா அப்படிங்கிறது இந்த மான அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து ஒருவர் நன்றாக யோசித்தல் பகுத்தாராய்த்தல் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வார்த்தையிலிருந்து இது நமக்கு சொல்ற பொருள். இப்ப இந்த மீமாம்சா அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய வேதத்திலே ஆனந்த மீம்சா சைஷானந்தஸ்ய மீமாகும்சா பவதி சைஷா மீமாகும்சா மீமாகும்சான்னு எதிர்காலத்துல இருக்குது, ஆனா மீமாம்சா அப்படின்னு பதம். இந்த மீமாம்சா அப்படின்னா விசாரம், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு டாபிக்கை பத்தி நாம அதுல இருந்து என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு யோசிச்சு சொல்றதுதான் மீமாம்சம், வானந்த மீமாம்சம்னா நம்ம வந்து முதல்ல மனுஷானந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா வரிசையா போய் பிரம்மானந்தமும் இருக்கு. இத வந்து ஒரு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன் இந்திரிய அகாமகத்தசிய, அதாவது காமத்தோட ஒரு ஒரு இதுவே இல்லாம இருக்கிறவனுக்கு இது இந்த ஆனந்தம் கிடைக்கும்ங்கிற மாதிரி அந்த மீமாம்சா சொல்றது. அது மாதிரி நிறைய யாக விஷயங்கள்லயும் மீமாம்சா அப்படிங்கிறது வருது. சைஷா அக்னிஹோத்திர மீமாம்சா ஏவ சம்பன்னா அப்படின்னு அக்னிஹோத்திரத்தை பத்தி சில விசாரங்கள் இருக்கு. இந்த மாதிரி வேதங்கள்லயே வந்து இந்த மீமாம்சை அப்படிங்கிற வார்த்தையை வந்து விசாரம், பொதுவாக விசாரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பேசுறாங்க. அப்ப இந்த மீமாம்சை அப்படிங்கிறது விசாரம் அப்படின்னு சொன்னேன். இப்ப எதை பத்தின விசாரம் அப்படின்னா எதவனான் பத்தி பொதுவா விசாரிக்கலாம். இங்க மீமாம்சா குறிப்பிட்டு அவளா வந்து கிளீனா அவளோட அப்செக்டிவா கிளீனா சொல்றான். எங்களுக்கு வந்து அதா போ பிரம்ம அதாதோ தர்ம ஜிக்யாசா ஜெய்மினியோட இப்போ யோக சூத்திரம் பதஞ்சலி அந்த மாதிரி நிறைய சூத்திரங்கள் ஒவ்வொரு தர்சனத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த பூர்ண மீமாம்சையோட முக்கியமான ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னா இதுதான் அடிப்படை டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும். இதுக்கு மேலதான் வந்து அது அதுக்கான பாஷ்யங்கள் அதுக்கப்புறம் வளர்த்து வளர்த்து வளர்த்து இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஆனா அடிப்படையா இதுக்கு ஒரு சூத்திர கிரந்தம் இருக்கணும். இந்த சூத்திர கிரந்தத்துக்கு தான் பூர்வ மீமாம்சா சூத்திரம்னு இது. இதோட கிரந்தக்காரர் வந்து ஜெய்மினி மகரிஷி, வியாசரோட சிஷ்யர் ஜெய்மினி மகரிஷி. அதாவது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வியாசர் வந்து ஜெய்மினி கிட்ட வந்து ஒரு சாமவேத சாக்கையே கொடுத்தார் அப்படின்னு தெரியுது. இன்னைக்கும் அவர் பேர்ல ஜெய்மினிய சாக்கா அப்படின்னு அவர் பேர்ல நமக்கு இன்னைக்கும் வந்து வழக்குல இருக்குது. இந்த ஜெய்மினி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த பூர்வ மீமாம்சை சூத்திரங்கள் அப்படிங்கறத ஒரு ஒரு எழுதினார். 12 சாப்டரோ அத்தியாயமோ இருக்குது. இந்த 12 சாப்டர் அத்தியாயத்தையும் என்ன எதுக்கு எழுதுறாரு அப்படின்னா வேதங்களை எப்படி விசாரிக்கணும் கர்ம, அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் அத்தாதோ தர்ம ஜிக்யாசா, மனித குறிக்கோள் வந்து தர்மத்துக்கு ஆசைப்படுவது. தர்மம் அப்படின்னா அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா செயல் வடிவான தர்மம், இதை செய்ய இனத்தை செய்யாத டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தர்மம் அதாவது வேதங்கள்ல இருக்கிற அந்த கமாண்ட்ஸ், இது விதி விதி வாக்கியங்கள், இதை பண்ணாத, இதை பண்ணு, இந்த யாகத்துல இப்படி பண்ணு, இந்த யாகத்தை இப்போ எப்போ பண்ணணும், இந்த மாதிரி விதி வடிவமா இருக்கிற அந்த வாக்கியங்களை அவ தர்மமா எடுத்துக்கிறான். அந்த தர்மத்துக்கு தான் வந்து நம்ம மனிதன் ஆசைப்படணும் அப்படிங்கறத சொல்றான். அதாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறது ஜெய்மினியோட சூத்திரம் ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் விசாரிக்கிறார். ரொம்பவும் ஆழமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து என்ன சொல்ல வரேன்னா முக்கியமா இங்க இந்த பூர்வ மீமாம்சையோட அடிப்படை கிரந்தம் என்ன, அதுக்கு தியரட்டிக்கல் பவுண்டேஷன் அப்படின்னு நாம சொல்லணும் அப்படின்னா இந்த மீமாம்சா சூத்திரங்கள்லாம் இதை அடிப்படையா வச்சுதான் வந்து குமரில பட்டர் அப்படிங்கிற ஒரு இவர் அவரோட சிஷ்யர், அப்புறமா வந்து நம்ம பிரபாகரர் அவர் இன்னொருத்தர், இவாள்லாம் வந்து சேர்ந்து அவாவாளோட ஒரு தனி ஸ்கூலே ஆரம்பிக்கிறார். அவாவாளோட சித்தாந்தம் மீமாம்சத்தையே கொஞ்சம் சில இதெல்லாம் வேறுபட்டு அவாவாளோட சிந்தனைகள் ஒருத்தருக்கொத்தர் பரஸ்பரம் வேறையா இருக்கு. தனித்தனி பிராபாகர மீமாம்சம் பாட்ட மீமாம்சம் அப்படின்னு ரெண்டு ஸ்கூலா பிரிஞ்சு போறது ரெண்டு சித்தாந்தமா. ஆனா பொதுவா என்ன அப்படின்னா இந்த தர்ம அதாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிற இந்த ஜெய்மினி சூத்திரத்துல என்ன எல்லாமே ஆரம்பமா இருக்கு. சரி பாவா என்னத்த விசாரிக்கிறா அப்படின்னா நான் சொன்னது கவாயோ வேத கர்ம மார்க்கம். இவாளோட கருத்து என்ன, ஒரு ஒரு சுருக்கமா இவ கருத்து என்ன சொல்ல போனோம்னா இவா வேத கர்மத்தை பண்ணி அந்த வேத யஜ்யங்கள் அந்த தர்மத்துல இருந்து வர புண்ணிய பாபங்கள் இதெல்லாம் வருது. இந்த புண்ணிய கர்மத்துக்கு தக்க நாம வந்து ஒவ்வொரு லோகத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம், இல்ல வேற வேற பல புண்ணிய லோகங்களுக்கு போகலாம். போயிட்டு அங்க இருக்கிற கர்மாக்களை அனுப்பிச்சு திருப்பி வரணும். இப்ப இவா என்ன சொல்றா அப்படின்னா இவாவும் ஒரு வகையான மோட்சத்தை பத்தி பேசுறா. ஆனா நம்ம வந்து இவா பேசுற மோட்சம் இன்னைக்கு இருக்கிற நம்ம சித்தாந்திகள்னால ஏற்படுத்த ஏற்கக்கூடியதாக இல்ல. அவ இங்க வந்து சுருக்கமா என்ன சொல்றா அப்படின்னா ஆத்மாவுக்கு வந்து அதோட குணம் வந்து சேத்தனம் இல்ல, சைத்தன்யம் இல்ல, கான்சியஸ்னஸ் வந்து அதோட குணம் இல்ல, அதாவது அதோட அடிப்படை அடிப்படையான கேரக்டரிஸ்டிக் அதோட அடிப்படையே அதுக்கு வந்து சைத்தன்யம் கிடையாது. ஆத்மாங்கிறது ஒரு குணம், அது சைத்தன்யம்ங்கிறது ஆத்மாவுக்கு ஒரு குணம், அதாவது அது இட் இஸ் நாட் அன் இன்டென்சிக் கேரக்டர். அந்த குணம் அப்படிங்கிறது இது சைத்தன்யம், அதுக்கு அதை வந்து சைத்தன் சேத்தனத்தை வெளியில வெளிப்படுத்தணும்னா அதுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் தேவைப்படுது. அப்பதான் வந்து ஆத்மா வந்து அந்த சேத்தனத்தை சைத்தன்யத்தை வெளிப்படுத்த முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்போ இவா என்ன சொல்றா அப்படின்னா, இவாவை பொறுத்த வரைக்கும் மோக்ஷம் அப்படின்னா, நம்ம பொதுவா என்ன சொல்றோம் மோக்ஷம் அப்படின்னா, மற்ற யோக சித்தாந்தங்கள்லாம் என்ன சொல்றது, நம்ம பிரகிருத்தில இருந்து மீண்டும் நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா ஒரு ஒரு ஒரு சாரம் ஒரு ஒரு ஒரு அடைய அடைய அடையத்தக்க விஷயமா ஒரு ஒரு எடுத்துக்கிறது. ஆனா இவா இவாவை பொறுத்த வரைக்கும் மோக்ஷங்கிறது ஒரு கஷ்டம்தான் நிலைமை, எந்த வழியும் இல்லாத ஒரு நிலைமை, அவ்வளவுதான். அதாவது ஏன் அப்படின்னா, இந்த மோட்சங்கிற நிலையில ஆத்மாவுக்கு வந்து சரீரம் கிடையாது, சரீரம் கிடையாது அப்படின்னா ஆத்மாவுக்கு வந்து அதாவது ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது, பிளிஸ் ஹாப்பினஸ் அது சுகத்தை அனுபவிக்கணும்னா இவாளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்திரிய கூட்டங்கள் வேணும். அந்த இந்திரிய கூட்டங்கள்ல என்ன ஆத்மா வந்து வெளி உலகத்துல இருக்க சந்தோஷத்தெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும். அதனால இவாளோட இதை பொறுத்த வரைக்கும் மோட்சம் ஒன்று அடைஞ்சிட்டா அதுல வந்து பாசிட்டிவா ஒன்றும் கிடையாது, அது வந்து அதீதமான கட்டம் இல்லாத ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு நிலைமை, அவ்வளவுதான். இதைத்தான் இவா மோட்சமா சொல்றா. அதனால இவா என்ன சொல்றா அப்படின்னா, இவாளோட முக்கியமான கருத்து வந்து நமக்கு வந்து இந்திரியம் வழிய நம்ம வந்து நமக்கு என்னைக்கு சும்மா வலி இல்லாம இருந்துட்டா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம ஆனந்தத்தை தேடி போவோம். அதுதான் வந்து எந்த ஜீவராசியோட இயல்புமே. நம்ம அதில் நம்ம வந்து வேற இதை பார்க்கும்போது நம்ம சொல்லும் போது சொன்னேன், ஆனந்தத்தை தேடி போறதும் ஜீவராசிகளோட ஒரு அடிப்படையான ஒரு சுபாவம். அதனால வந்து நாம வந்து ஆனந்தத்தை தேடி போனோம் அப்படின்னா, இவாளோட கொள்கைப்படி நமக்கு வந்து சரீரம், அதாவது ஏதோ ஒரு வகையான சரீரம், அதாவது இப்ப இருக்கிற ஸ்தூல சரீரம் மட்டும் கிடையாது, வேற வேற லோகங்கள்ல வேற வேற சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு மாதிரி அந்தந்த சரீரத்துக்கு நமக்கு இது ஆகும் கிடைக்கும், அதை வச்சு அனுபவிச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. இவா வந்து முக்கியமா இதுதான் அவங்க வந்து நோக்கமா சொல்றான். அது தவிர இவாவோட முக்கியமான இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இவா வந்து பெருசா வந்து இவாளோடது நிரீஸ்வரம், அதாவது ஈஸ்வரம் இல்லாத ஒரு ஒரு தரிசனம் இவாளோடது. இவா வேதத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் மரியாதை அத வந்து நித்தியம் அப்ப ஒரு விஷயம் நிரூபிக்கிறதுக்கு அவ எடுத்திருந்த ஒரு முயற்சி இவா இந்த பகவத் விஷயங்களை பத்தி இவா பேசுறது. வேதத்துல சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள் தான் இவாளோட இவாளுக்கு ஈஸ்வரன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். சாட்சாத்தா ஈஸ்வரன் பத்தி இவாளுக்கு கவலையும் இல்ல, அது மாதிரி ஈஸ்வரன் படைச்சான் அவன் தான் பிரளயத்தை உண்டு பண்ணுவான் அப்படிங்கறதுலாம் அக்கறை இல்ல. அவளுக்கு வந்து பிரளயம்ன்றது தேவை இல்ல, இவ்வளவு பரந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கு, அங்கங்க வந்து உலகங்கள்லாம் ஃபார்ம் ஆயிக்கிறது, அங்கங்க வந்து அழிஞ்சுக்கிறது. இதுதான் இந்த மீமாம்சக்காரோட கருத்து. இவா வந்து ஒரு பகவான் இருக்கார், திடீர்னு வந்து ஒரு ஒரு உலகத்தை படைக்கிறார், அப்புறம் எல்லாம் முடிஞ்சவனே வந்து இதுல வந்து பஞ்சபூதங்களை வச்சு சுத்து அடிச்சு தண்ணியில மூழ்கடிச்சு பிரபஞ்சத்தை வந்து அழிச்சிடுவார் அப்படிங்கறதுனா இவாளோட கொள்கை கிடையாது. அதனால வந்து இவா வந்து நான் அதான் சொன்ன மாதிரி இவா வேதத்துல கொடுக்குற ஒரு மரியாதை இவா வந்து ஈஸ்வரனுக்கு கொடுக்கறதுல பக்தி மார்க்கம் இப்படிலாம் அவ பேசுறதுல. அதனால இது வந்து ஒரு நிரீஸ்வரமான ஒரு முக்கிய, அதாவது இதோட பிராச்சீனமான அம்சங்கள், அதாவது ஜெய்மினியோ ஜெய்மினி வந்து மோட்சத்தை பத்தி பேசுறதுல. ஆனா இங்க ஒரு ஒரு விஷயம் நாம என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துல வந்து பாலராயணர் அவர் என்ன சொல்றாரு, பிரம்மத்தோட இணையறது தான் வந்து மோட்சம் அப்படின்னு ஜெய்மினி சொல்றார் அப்படின்னு ஜெய்மினியோட பட்சத்தை பாலராயணர் வந்து சொல்றார் அந்த மாதிரி. அதனால வந்து ஜெய்மினி வந்து அவர் நிரீஸ்வரவாதியா அடிப்படல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா குறைஞ்சபட்சம் இந்த மீமாம்சா சூத்திரங்கள்ல அவர் வந்து மோட்சத்தை பத்தியோ ஒரு ஈஸ்வரனோட இருப்பு இல்ல பத்தினா அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்ட மாதிரி தெரியல, மோட்சத்தை பத்தி அந்த பேசுற. ஆனா வந்து இப்போ யோகம் யோகம் வந்து எப்படி வந்து சமாதி அப்படிங்கறதாலதான் மோட்சம் அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளவு பிரயத்தனப்பட்டு எத்தனை வழியாக சொல்றதோ அந்த பிரயத்னம் இங்க வந்து அவர்கிட்ட இல்ல. அதனால நம்ம வந்து மொத்தமா ஜெய்மினி வந்து ஒரு நிரீஸ்வரவாதின்னு சொல்லிட முடியாது. குறைஞ்சபட்சம் இந்த ஒரு கிரந்தத்துல வந்து அது அந்த அவரோட இதை நம்ம பார்க்க முடியல, அந்த ஈஸ்வர ஒரு இதை பாரபட்சத்தை பார்க்க முடியல. ஆனா பின்னாடி வந்தவாள்லாம், அதாவது இப்போ நம்ம வைஷ்ணவாளா இருந்தா வேதாந்த தேசிகரோ இல்லைன்னா நிறைய இப்போ மீமாம்சா பரிபாஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. அதுல அத கிருஷ்ண யஜ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் வந்து மங்கள ஸ்லோகம் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். அதனால வந்து அவள்லாம் அத லேட்டரா அப்புறமா பின்னாடி வந்தவளா அந்த ஈஸ்வரன் ஈஸ்வர அம்சத்தை சேர்த்துக்கிறான். ஆனா ஈஸ்வரனை கொண்டு வரதுனால நம்ம பிராச்சீனமான சில அம்சங்கள்லாம் அழிஞ்சு போறது. நமக்கு ஜெய்மினி சூத்திரங்கள்ல சொன்ன சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அது அழிஞ்சு போறது. அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த மீமாம்சத்தோட ஒரு கருத்து. மோட்சத்தை பத்தி அவர் மோகம் பேசல, வேதத்தோட கர்ம காண்டத்து தான் அவளோட குறி. என்னென்ன வாக்கியம்னா விதி வாக்கியமா இருக்கோ அதுவும் தான் அதுல இன்னும் ஸ்பெசிபிக்கா குறி. அவ உபனிஷத்துகளுக்கு வந்து பாஷை எழுந்த மாதிரி தெரில, இல்ல அதை பத்தி தொட்டதாகவே தெரில, அதை பத்தி அவ கவலையே படல. அதெல்லாம் வந்து வெறும் அர்த்தவாதம் போயிட்டான். அர்த்தவாதம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆனா அவளுக்கு அது அதுல லட்சியம் இல்ல. உபனிஷத்துக்கள் தான் பொதுவா ஞான கிரந்தங்கள் இதுல வேதத்துல. ஆனா அதை வந்து அவ வந்து அதை பத்தி லட்சியம் பண்ணின மாதிரியே நமக்கு தெரியல அதுல. அதனால இவ வந்து பொதுவா என்ன அப்படின்னா ஓதவியம் கிரியாபதம் தான் இவாட முக்கியம். அதாவது ஆக்ஷன், இவா வந்து ஆக்ஷனை தான் வந்து இவா வந்து முக்கியமா கருதுறா. அதாவது கிரியாபதங்கள் என்னென்ன, அதாவது வேர்ப்ஸ், அதுதான் இவாளோட முக்கியமான இவ குறி. இவாளுக்கு ஓதவியம், கந்தவியம், இந்த மாதிரி ஹோமம் ஒண்ணு, புரோராஷம், நிர்வாபாமி, இந்த மாதிரி கிரியாபதங்கள்லாம் வந்து யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரியாபதங்கள்லாம் அவளுக்கு புரி. மிச்சதெல்லாம் அவள் அர்த்தவாதம் விட்டுறா. வேதத்துல ஒரு சில விற்பாந்தங்கள்லாம் இருக்கு, தத்துவ கதைகள்லாம் இருக்கு, அதுல இவ கவனம் போங்க. சரி, இப்ப இதுதான் வந்து அவளோட ஒரு ஒரு சங்கிரகமான இவாளோட குறிக்கோள் இதுதான். அதாவது கர்மா பண்ணி நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும். மோட்சம் அப்படிங்கிறதுல வந்து ஆனந்தம் கிடையாது. ஆனா அது ஒரு அதீதமான கஷ்டம் இல்லாததுனால, ஏன்னா அது வந்து இந்திரியங்கள் தேவை ஆத்மாக்கு. ஆனந்தம் இவாளோட பட்சத்துக்குடி ஆத்மாக்கு இந்திரியங்கள் தேவை, மனசு புத்தி இந்திரியங்கள்லாம் தேவை. ஏன்னா ஆத்மாவுக்கு இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் கிடையாது. அது வந்து லேட், அதோட குணம் அவ்வளவுதான். அந்த குணம் வந்து வெளியில வரணும் அப்படின்னா ஒரு இந்த இந்திரியங்கள்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதனால இவாளோட வந்து ஒரு லட்சியம் முக்கியமா அவளுக்கு வந்து இந்த புண்ணிய லோகங்கள்லாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தான். மோட்சம் இவா, சரி இப்ப நீ வந்து உன்னோட மோட்ச நிலையவே நீ அடையணும்னு நீ நினைக்கிற, என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதாவது இவா மோட்ச நிலை என்ன, ஒரு ஒரு வழி இல்லாம இருக்கிற ஒரு நிலை அப்படின்னா அவன் என்ன சொல்றா அப்படின்னா, காமிய கர்மாக்களை விட்டுறா. அதாவது இப்ப ஆசைக்கா எனக்கு வந்து இந்த தனம் வேணும், எனக்கு வந்து புத்திரர்கள் வேணும், பிரஜை வேணும், நாடு வேணும், இந்த மாதிரி நிறைய வந்து ஆசைகள் பூர்த்தி பண்றதுக்கெல்லாம் வேதங்கள்ல நிறைய கர்மாக்கள் சொல்லியிருக்கு. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு இரண்டாம் காண்டம் தைத்திரிய சமயத்துல ஃபுல்லா காமியஷ்டிகள் தான். மழைக்கு வேணும்னா என்ன பண்ணணும், புத்திரர்கள் வேணும்னா என்ன பண்ணணும், வியாதி போகணும்னா என்ன பண்ணணும், தனம் வேணும்னா என்ன பண்ணணும், அது மாதிரி ஒரு ஒரு சபையில வந்து மேலோங்கி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பல ஆசைகளுக்கு கர்மாக்கள் சொல்லியிருக்கு. இப்ப இந்த கர்மாக்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வேதத்துல ஆனா விகிதமா உடக்கூடாத கர்மாக்கள்ல நித்திய கர்மாக்கள் இருக்கு. அக்னிமோத்திரம் இதெல்லாம் இதெல்லாம் மட்டும் பண்ணி சந்தியாவந்தனம் அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இந்த காமிய கர்மாக்கள் அப்புறம் பிராயசித்த கர்மாக்கள் அதை தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு வந்து பரிகாரம் நம்ம பரிகாரம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறுமன விகித கர்மாக்களை வந்து நித்திய கர்மா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாசனைகள் அந்த கர்மாக்கள் குறையும். ஏன், ஆனா ஏன் விகித கர்மா பண்ணோம் அதையும் விட்டுடலாமே நித்திய கர்மாக்கள் அப்படின்னா, நித்திய கர்மாக்கள்னா செய்யாம இருந்தா பார்ப்போம் அப்படிங்கிற வேற விதி இருக்கு. அந்த விதி நம்ம மீறிட்டோம்னாக்கா நமக்கு வந்து திருப்பி பாப கணக்கு கூடி போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக நித்திய கர்மாக்களை செய்ய, அதுக்குதான் சந்தியாவனத்தை பண்ணணும். ஏன் பண்ணணும், அதனால புண்ணியம் வருதானா, இல்ல அதனால புண்ணியம்லாம் கிடையாது, அதை பண்ணலன்னா பார்ப்போம், அதனால அதை செஞ்சுட்டேரு அப்படின்றதுதான் இவாளோட ஒரு சித்தாந்தம். அதனால காமிய கர்மாக்களையும் பிராயசித்தத்தையும் குறைச்சு நித்திய கர்மாக்கள் மட்டும் செஞ்சுட்டே வந்துட்டே இருந்தா அந்த சாதகனுக்கு வந்து அவனோட கர்ம குவியல் முக்கிய குறைஞ்சுட்டே போகணும். ஏன் காமிய கர்மா விடணும்னா, ஆசை ஏத்திட்டே போனா பறவை வந்துட்டே இருப்பான். ஏன் நித்திய கர்மா விடக்கூடாதுன்னா பாபம் கூடிடும். அதனால இதை வந்து ஒரு சமநிலை கொண்டு வரணும்னா வெறும் நித்திய கர்மாக்களை பண்ணி பண்ணி கழிக்க வேண்டியது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து இவனுக்கு கர்ம பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆனோடனே இவனுக்கு பறவை ஏற்படாது, சரீரம் கிடைக்காது, இவனுக்கு வராது. அப்ப இவா சொன்ன மோட்ச நிலையை இவன் அடைவான் அப்படிங்கிறது இவாளோட கருத்து. இப்ப அடுத்தாப்புல நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஜெய்மினி சூத்திரத்தை பத்தி பார்ப்போம். அது ரொம்ப ஒரு ஒரு மகத்துவமான விஷயம். இந்த ஜெய்மினி சூத்திரத்துல இருந்து எத்தனையோ வந்து ஒரு ரொம்ப ஆழமான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ரிசர்ச் எல்லாம் நடந்திருக்கு நம்ம பிராச்சீன பாரதத்துல. இப்ப பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஜெய்மினி சூத்திரம் வந்து முதல்ல அதாபோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது இனிமேல் தர்மத்தின் மீது ஆசை கொள்ளணும். ஜிக்யாசா அப்படின்னா ஆசை, அது எதுல ஆசை? இப்போ வியாசர் நம்ம பார்ப்போம் நாளைக்கு வேதாந்தத்துல அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கிற பிரம்மத்தின் மீது நமக்கு வந்து ஒரு அடைய இச்சை வேணும், அது மாதிரி இங்க தர்மத்தடையோ ஒரு இச்சை வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இவாறு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீமாம்சகா மதம் இன்னைக்கு வந்து வழக்குல இல்ல, பூர்வ மீமாம்சா மதம் அப்படின்னு தனியா பூர்வ மீமாம்சைகள்னு யாரும் இல்ல, எல்லாரும் வைதிக கர்மாக்களை பண்றா. ஆனா அத வந்து ஒரு

இவ வந்து எப்படி இவ வந்து நம்ம பண்ண கர்மம் கண்டிப்பா பலிக்குமா அப்படின்னு எப்படி இவ பண்றா அப்படின்னா, அந்த கர்மத்தை எக்ஸாக்டா சயின்டிபிக்கா மெக்கானிக்கலா பண்ணணும். அப்போ வந்து எதையும் விடாம அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணா அந்த பலன் கிடைக்கும் அவளுக்கு அப்படிங்கிறது அவளோட தாற்பயம். ஆனால் இவ என்ன பண்றா, வேதத்தை ரொம்ப ஆழமா வந்து விசாரிக்கிறான். முதல்ல அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, வேதம் வேதத்தை சொல்ற கர்மாக்கள் எல்லாம் வந்து பண்ணா கிடைக்கும் அப்படிங்கறது நான் எப்படி நம்புறது அப்படின்னா, வேதத்தை வந்து ஒரு பிரமாணமா ஏற்படுத்தணும். அவ இவ வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப பிரமாணத்துக்கு வரும். இவ ஆறு பிரமாணம் நேற்று நம்ம வந்து பார்த்தா யோகத்தை மூணு பிரமாணம் ஒத்துக்கிறான். இவ ஆறு பிரமாணம் ஒத்துக்கிறான். சப்தம் இல்ல பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம், இது மூணும் யோகத்துக்கும் மீமாம்சைக்கும் பொதுவான வந்து பிரமாணங்கள். அப்புறமா இவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, அனுபலப்தி அர்த்தாபத்தி இது ரெண்டும் முக்கியம் வாழ்க. இப்ப அனுபலப்தி சாரி அர்த்தாபத்தி அனுபலப்தி. சோ இப்ப என்ன என்னன்னா, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானமும் பார்த்துட்டோம். உபமானம் அப்படின்னா நம்ம வந்து கம்பாரிசன் ஒரு உதாரணம் கொடுத்து எக்ஸாம்பிள் தெரியும், உவமை அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. இந்த நாலு வந்து இவ எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. எக்ஸ்ட்ராவா இவ சொல்றது வந்து அர்த்தாபத்தி அனுபலப்தி. இப்ப அர்த்தாபத்தியும் அனுபலப்தியும் பார்த்தா உபமா அனுமானத்தோட ஒரு ஒரு விசேஷமான ஒரு கேஸ் தான், ஸ்பெஷல் கேசஸ் தான் இவெல்லாம் இந்த ரெண்டுமே. இப்ப பார்த்தா இப்ப அர்த்தாபத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இவ ஒரு காமனா கொடுக்குற உதாரணம், தேவதத்தன் குண்டா இருக்கான், அவன் பகல்ல சாப்பிடறது இல்ல அப்படிங்கிறான். இப்போ அர்த்தாபத்தி அப்படிங்கிற நம்ம வந்து அந்த கான்செப்டை யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவதத்தான் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான், சரி கண்டிப்பா உயிரோட இருக்கான் அப்படின்னா இவன் சாப்பிட்டே ஆகணும், ஆனா இவன் வந்து பகல்ல சாப்பிடறது இல்லைன்னு சொல்றான், அதனால இவன் ராத்திரி சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ஒரு அர்த்தாபத்தி அப்படிங்கிற ஒரு பிரமாணம். எப்படி வந்து நான் ராத்திரி சாப்பிட்டான் அப்படின்னு நான் வந்து கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, இவ வந்து பகல்ல சாப்பிடல இவன் குண்டா இருக்கான் அப்படின்னா இவன் அப்படின்னா அவன் நல்லா சாப்பிடறான்னு அர்த்தம். அப்ப பகல்ல சாப்பிடுறேன்னா ராத்திரி சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது, இது ஒரு ஒரு வகையான ஒரு அனுமானம் தானே, இன்ஃபரன்ஸ் தான், அதனால இது ஒண்ணு ஸ்பெஷல் இல்ல. அது மாதிரி இன்னொன்னு அனுபலப்தி அப்படிங்கிற, அனுபலப்தி அப்படின்னா இல்லாதத ஒண்ண வந்து நம்ம வந்து உணர்றது. இப்போ டேபிள்ல வந்து எப்பயும் போல ஒரு புக் இருக்கும், அந்த புக் இல்ல அப்படின்னா அது வேற எங்கேயோ போயிடுது அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஆனா இங்க இல்ல அப்படின்னா நம்ம வேணா தேடி பார்ப்போம், அது இங்க இல்ல அப்படின்னு உணர்றது அதுக்கு அர்த்தாபத்தி அனுபலப்தி அப்படின்னு சொல்றோம். ஆனா இதை வந்து எல்லாரும் ஏத்துக்கிறது இல்ல. இதுவும் வந்து ஒரு அனுமானத்தோட ஒரு தனிப்பட்ட புதுசாலாம் கிடையாது, அதேதான் அனுமானத்தோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் இது ரெண்டும். இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா இவா. ஆனா பிராபாகர மீமாம்சா வந்து இது வந்து அந்த அனுபலத்தையே ஒத்துக்கிறது இல்லை. சோ இவாளுக்குள்ளே அந்த பிராபாகரம் பாட்டத்துக்குள்ளேயே கொஞ்சம் வித்தியாசம் பண்ணினாங்க. சோ இவ அந்த ஆறு பிரமாணம் இவா வந்து இதுதான் ஏற்றினா, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி, இது ஆறுமே வேதாந்தமும் நாளைக்கு பார்க்க போற வேதாந்தமும் இந்த ஆறு பிரமாணங்களை ஏற்றுருக்கு, இதே அடிப்படை தான். ஆனா இவன் வந்து யோகக்காரா மிச்சக்காரா இது தேவையில்லை, இதெல்லாமே எல்லாமே அதுல சேர்ந்ததுதான். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்போ தேவதத்தம் உண்டா இருக்கான், பகல்ல சாப்பிடறது இல்லை அப்படின்னா ராத்திரி சாப்பிடறான் அப்படிங்கிறது அனுமானம் தான். சோ இதெல்லாம் வந்து அவ தனியா ஒரு செப்பரேட் ஹெட்டிங்ல அவ டீல் பண்ணுது. அதுதான் வந்து இந்த இவாளுக்கும் யோகக்காரா மத்த தர்சனத்துக்கும் இந்த மீமாம்சக்காரா வேதாந்தக்காரா அவளுக்கு வித்தியாசம். சரி இப்ப பிரமாணங்கள் பார்த்தாச்சு. இப்ப அடுத்த படங்க இந்த பிரமாணங்களை வச்சிருந்து இவ சப்த பிரமாணத்தை ஏத்துருக்கா, வேதத்துல சொன்ன கர்மாக்கள்லாம் வந்து சத்தியம், அது வந்து ஸ்வத பிரமாணம், அதை வந்து யாரும் வந்து நம்ம வந்து டிபேட் பண்ண முடியாது, அதை வந்து நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அதுல பண்றத நான் வந்து நான் வந்து அந்த சொல்ற கர்மாக்கள் எல்லாம் செஞ்சு நான் வந்து அந்த சொர்க்கமோ இல்ல எது சந்தோஷம் கொடுக்குற லோகமோ அதை அடைகிறேன் அப்படிங்கிற. சரி இப்போ இப்போ வேதத்தை அப்படின்னா வேதத்தை வந்து 100% ஃபுல் ப்ரூஃபா அவன் வந்து அப்போரிஷன் ப்ரூவ் பண்ணும். அதுக்குதான் அவன் வந்து என்ன பண்றா அப்படின்னா, இவ வந்து உன் ஞாபகம் இந்த மீமாம்சகா இருந்த காலம் பௌத்த மதம் வந்து பொடி கட்டின்னு பறக்கிற காலம், அப்போ வேத கர்மாக்களை வந்து கண்டிச்ச காலம் அது. அதனால இவளோட ஒரு இம்மிடியட்டான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, உடனடியே அவ செய்ய வேண்டிய காரியம் இந்த வேத கர்மாக்களை திருப்பியும் வந்து அவ வந்து பிரவர்த்திச்சா ஆகணும். அதுக்கு இவ ஜெய்மினி என்ன பண்றார், வேதத்தோட நித்தியத்தை வந்து அவர் வந்து நிரூபிக்க பாக்குறார் சூத்திரங்கள்ல இருந்து. அதுக்கு வந்து ஒரு ஆறு

0: சிந்தனா அவர் சொல்றார் இந்த மாதிரி உற்பத்தி கஸ்து சப்தஸ்யார்த்தே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பெரிய சூத்திரமே சொல்றாரு, அஞ்சாம் சூத்திரமும் ஒன்னாம் அத்தியாயத்துல. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்குமே ஒரு ஒரு ஒரு பதம் ஒரு சொல்லும் அதோட அர்த்தமும் ஒண்ணுதான், அது வந்து இன்னைக்குமே நித்தியமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அதாவது இன்னைக்கு மாடு அப்படின்னு சொன்னா அந்த அர்த்தம் மாடுன்னு நான் சொன்னதோட சொல்லும் அர்த்தமும் இன்னைக்குமே நித்தியமா ஒன்னா இருக்கு, அதை வந்து பிரிக்கிறது இல்லை, இன்னைக்கு மாறுறது இல்லை அப்படின்னு சொல்றாவா. இது வந்து இவாளோட கருத்து, இது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு ஆராயல. ஆனா இவாளோட தரிசனத்துல இருக்கிற அந்த ஒரு ஒரு சித்தாந்தம் அது. இப்ப பார்த்தா இதே அது நையாயிக்கா ஒத்துக்கறதுல. நையாயிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அதை எப்படி நம்ம சொல்ல முடியும், இந்த யுகத்துல இந்த கல்பத்துல இந்த மாதிரி இருக்கலாம், அடுத்த யுகத்துல இந்த மாடுங்கிறது இருக்குமானு தெரியாது, அப்படியே மாடுன்னு வந்தாலும் இதுக்கு மாடுங்கிற சொல் இருக்குமா அப்படிங்கறதும் தெரியாது அப்படிங்கிறா. அதுக்கு இவா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ப்ரூவ் பண்றா, அது வந்து ஜாதிவாதம் அப்படின்னா வந்து சொல்லி நம்ம சொல்றோம், அதுல ரொம்ப டீப்பா போவானா, அது வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வழியா வந்து ப்ரூவ் பண்றா இவா இந்த மாதிரி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள், மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான், தூவாமலை நின்று அதிர வெறுவி தொருவினில் நிறையோடும், ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அரகண பார்வதி பதை சிவனை சொல்றே, நாம் வந்து ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு பொது தலைப்பிலே தான் சிந்தனையை நிகழ்த்தி கொண்டு வருகிறோம். ஆனாலும் சில சமயத்தில் இடையிலே சில விளக்கங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், உங்களுடைய விருப்பம், அதை ஏற்று சில இடையே விளக்கங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே சிவாலயத்திலே இருக்கக்கூடிய துவார பாலகர் அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். வாயிற்காப்போம், பொதுவாக துவார பாலகர்கள் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் நீங்க நினைக்கக்கூடாது. நாம் ஆன்மார்த்த பூஜையை செய்யும் பொழுதும் துவார பாலகர்களை வணங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். ஆன்மார்த்தம் பரார்த்தம் எப்பொழுதுமே எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையில ஒரு கலை சொல் ஒண்ணு தனியா இருக்கும், அதற்கு இணையான சில சொற்களை நாம் கையாளுவோம். அதுபோல ஆலய வழிபாடு என்ற சொல்லுக்கு அங்கே ஆகமங்களிலே சொல்லப்பட்ட பெயர் பராத்த பூஜை. வீட்டிலே சிவபெருமானை நாம் வந்து ஆவாகனம் பண்ணி செய்வது ஆன்மார்த்த பூஜை என்று சொல்லப்படும். ரெண்டு முறைகளுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு, பூஜை முறையிலே வேறுபாடுகள் உண்டு. அங்கு ஆலயத்திலே வந்து பள்ளி அறையிலே இருந்து ஆவாகனம் செய்வார்கள். சுவாமியினுடைய சக்தி வந்து எங்கிருந்து, பள்ளி அறையிலே இருந்து அந்த மூலமூர்த்திக்கு ஆவாகனம். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க, விஸ்வரூப தரிசனம். அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது அவன் இந்த உலகமாக எப்படி வரும்பொழுது எப்படி இருக்கிறான். பள்ளி அறை என்பது ஒடுக்கம், விஸ்வரூப தரிசனம் என்பது தோற்றம். எல்லாமே நாம் ஆலயங்களே செய்யக்கூடிய கிரியைகள் இருக்க அதனுடைய அந்த சிக்னிபிகன்ஸ் மூன்று விதமாக வரும். ஒன்று, நாம் கிரியைகளை செய்வதன் நோக்கம் என்ன, ஆங்கிலத்தில் சிக்னிபிகன்ஸ் என்று சொல்வார்கள். இரண்டாவது, நாம் செய்கின்ற இந்த முறை, இந்த மெத்தட், எந்த முறையிலே நாம் அதை செய்கிறோம் இந்த கிரியைகளை. மூன்றாவது, அந்த கிரியைகளை நாம் செய்யும் பொழுது பாவனை எப்படி இருக்க வேண்டும், மந்திரம் பாவனை கிரியை. அதாவது பூஜை என்று சொன்னால் பூஜையினுடைய அங்கம் மந்திரம், பாவனை, கிரியை ஆகியவற்றோடு இருக்க வேண்டும். மந்திரம் என்பது வாயினாலே சொல்வது, கிரியை என்பது கை கால்களினாலே செய்வது. அந்த ஆன்மார்த்த பூஜை என்பது பொதுவாக அன்னைக்கு சொன்ன ஒரு செய்திய, பூஜை பூஜா, இந்த வடநாட்டில் பூஜான்னு பேர் வைப்பாங்க, பூஜா என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். நார்த் இந்தியாவில் நாமதான் பூஜை என்று சொல்வோம். அது தமிழிலே பூசனை என்று திருவள்ளுவர் அருமையான ஒரு சொல்லை கையாளுகிறார். பூசனை சொற்கள் எப்படி வருது நம்ம பார்க்கலாம். ஒரு சொற்கள் வந்து அந்த வடமொழியிலிருந்து தமிழுக்கு வரும்போது எப்படி வரும் என்பதற்கு நன்னூல மிக அருமையாக விளக்கங்கள். எப்படி வரும், அது ஒரு மொழி அம்சம். அதுபோல அந்த சொற்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்முடைய நூல்கள் என்ன சொல்லும் என்று கேட்டால், எந்த ஒரு சொல்லையும் முதலிலே எடுத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பிரமாணமான நூல்கள், நான் சொல்வது இன்னைக்கு வரக்கூடிய நூலை நான் சொல்லல, இன்னைக்கு வரக்கூடிய நூல சைனா மொழியிலிருந்து எல்லா மொழியும் இருக்கு. ஆனால் நாம் தமிழ்நாட்டிலே அதாவது பிரமாண நூல்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, பிரமாணம், அத்தாரிட்டி, ஆதென்டிசிட்டி என்று சொல்வார்கள். அந்த நூல்களை எடுத்துக்கொண்டால் அதிலே தமிழ் மொழியும் வடமொழியும் சேர்ந்துதான் வரும், கட்டாயமாக அப்படித்தான் வரும். அவர்கள் முதல்ல என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், அது வடமொழியா தமிழ் மொழியா என்பதை முடிவு செய்து கொண்டு, அது வடமொழியானால் வடமொழியோட இலக்கணம், தமிழ் மொழியானால் தமிழ் மொழி இலக்கணம், அப்படித்தான் வருவோம். அவர்கள்தான் திருக்குறளை எடுத்தவொடனே அந்த பிரச்சனை வந்தது. ஆதி பகவன் என்ற அந்த சொல்லை வந்து எப்படி, அதான் பரிமேலுடைய சிறப்பு. ஆதி என்பது ஒரு சொல், பகவன் என்பது ஒரு சொல், ரெண்டு பெயர்ச்சொல். இந்த ரெண்டு பெயர்ச்சொல் வந்தா தமிழ்ல என்ன சிக்கல், எப்பொழுதுமே ரெண்டு நவுன்ஸ் சேர்ந்தாப்புல வந்ததுன்னா அது என்ன தொகைன்னு சொல்லி ஆகணும், அப்பதான் தமிழ் மொழியில நிற்கும். ரெண்டு நவுன்ஸ், டூ நவுன்ஸ் அக்கரிங் கன்சிக்யூட்டிவ்லி, அப்படி வந்தால் அது என்ன தொகை என்று முடிவு செய்ய வேண்டும். எடுத்தவுடனே கேட்டார் பரிமேலோட, இது என்ன தொகை சொல்கின்ற ஆதி பகவன், என்ன தொகை, 16 விதமான தொகை வரும் தமிழ்ல. அப்ப உதாரணமா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இப்ப சீதா லட்சுமி, ராமலட்சுமி, சுப்புலட்சுமி. இப்ப ராமலட்சுமின்னு எப்படி தெரியும், ராமனுக்கு மனைவியாகிய லட்சுமி. சீதா லட்சுமினா சீதையாகிய லட்சுமி, சீதை வேற லட்சுமி வேற இல்ல, சீதைக்கு லட்சுமின்னு சொல்லக்கூடாது, அந்த சீதையாகிய லட்சுமி. சுப்புலட்சுமினா சுப்பிரமணியனுக்கு மாமியாகிய லட்சுமி, அதுதான் தொகை. அது அருமையாக அது ஆங்கிலத்திலையும் வரும், ஆங்கிலத்தை அது பேர் கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட் பேர், இங்கிலீஷ் கிராமர் ஆல்சோ தேர். தமிழ்ல அதுக்கு பேர் இருவயிரொட்டு பண்பு தொகைன்னு பேரு, இங்கிலீஷ்ல கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட். அப்போ அந்த சொல்லும் பொழுது என்ன சொல்ற, எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், மொழி இலக்கணம் எவ்வளவு முக்கியமானது, மொழி இலக்கணத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா பொருள் தப்பா வந்துடும், அதான் சிக்கல். இலக்கணம் எதுக்காக வச்சாங்க, அந்த பொருளை உங்க இஷ்டத்துக்கு நீங்க திருச்சி பொருள் சொல்லக்கூடாதுங்கிறதான் இலக்கணம். ஆசிரியர்களுக்கு நேர் விரோதமாக அந்த நூலாசிரியர் என் நோக்கத்தோடு கையாண்டாரோ அந்த நோக்கத்துக்கு நேர் எதிரடியாக நீங்க ஒரு பொருளை சொல்லக்கூடாதுங்கிறதுதான் இலக்கணம். அந்த வகையில தான் அது. அப்புறம் தமிழ் மொழி என்று முடிவு செய்து விட்டால் அப்புறம் இன்னும் அடுத்தால தமிழ் மொழின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த சொல் வந்து அப்புறம் உடல ஐயச்சொல்லா, திசை சொல்லா, திரு சொல்லா, வட சொல்லா என்பதை முடிவு செய்ய வேண்டும். வட சொல் இருந்தால் அங்கே வந்து வட சொல் திரிந்து வருவது. அப்படியாக அதுபோல நமக்கு வந்து ஆகமங்கள்ல வந்து ஆலய வழிபாடுன்னு சொல்லல, அதுக்கு பேரு பரார்த்த பூஜை. பரார்த்த பூஜை என்பது என்ன, அண்ட வெளியிலே அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய சிவசக்தியை தம்பம், பிம்பம், கும்பம் ஆகியவற்றில் ஆவாகனம் செய்வது விளக்கம். ஆனால் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்றான், வீட்டில் பூஜை பண்ணா அங்கே ஆவாகனம் இருதயத்திலிருந்து வரும். ஏன்னா கோயிலுக்கும் இருக்கும் வித்தியாசம். அந்த பரார்த்த பூஜையில என்ன வரணும், ஆன்மார்த்த பூஜையில என்ன வரும், தானியாக அந்த ஆன்மார்த்த பூஜையை செஞ்சு அதுக்கு பேரு சௌராதி சண்டாந்த பூஜையும் பேர். அதாவது வீட்டில் பண்ணக்கூடிய பூஜையில முழுமையாக ஒரு ஆன்மார்த்த பூஜையை முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு என்ன சொன்னாங்க, அதுக்கு பேர் சௌராதி சண்டாந்த பூஜை. அப்படின்னு சௌரம்னா சூரியன், சூரிய பூஜையில இருந்து சண்டி பூஜை வரைக்கும் அர்த்தம். சௌராதி சண்டாந்த பூஜை ஆலயத்திலையும், அதாவது ஆன்மார்த்த பூஜையிலையும் சண்டி உண்டு, பராத்த பூஜையிலையும் சண்டி உண்டு. சண்டேஸ்வரன், சண்டி என்பது பதம், நான் சொன்னேன் இல்லையா, சண்டி என்பது பதம், சண்டேஸ்வரன். ஆனா சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கலாம். சனீஸ்வரன் என்று அந்த ஈஸ்வரனை சனிக்கு சேர்க்கக்கூடாது, சனீஸ்வரன். சனியுடைய தோத்திரம் எப்படி, ஓம் சனீஸ்வராய நமக தான், சனீஸ்வரன் இல்ல. கோயிலே தப்பா எழுதி போடுறாங்க, சனீஸ்வரன் எழுதி போடுறாங்க. யாருக்கும் கோயில நிர்வாகம் பண்றவங்க, பூஜை பண்றவங்களும் சில பேர் தான் அது விவரம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பட் பூஜை செய்யணும் மெக்கானிக்கலா செய்யறாங்களே ஒழிய அவர்களுக்கும் இந்த தார் ஏன்னு கேட்டா, ஞான பாதத்துல பயிற்சி இல்லாததான் காரணம். பூஜைகள் செய்திருக்கிறார்களே ஒழிய சனிவாந்து ரெண்டு ரேட்டு சொல்ல, இங்க வந்து இருக்கக்கூடிய விஷயம் வேற இல்லையா. சனிபாம்பு என்பது அங்கே வந்து சனி பாம்பு இரண்டு, சனிபாம்பு இல்ல சனி பாம்பு இரண்டு, ராகு கேதுக்கள் பாம்பு இரண்டு. அந்த பாம்புங்கிற சனியை ஒண்ணும் சேரல, சனி பாம்பு இரண்டு.
3: சனி சொல்ல குறிக்கிறது
2: இல்ல, சனியை குறிக்குது. அங்க என்ன கேள்வின்னு கேட்டா, அந்த சனி வந்து ஈஸ்வரன் என்ற சஃபிக்ஸ் வந்து சனி கொடுக்க கூடாது, அதுக்கு அந்த தேவாரத்தில் ஒண்ணு இல்லையா. நவகிரகங்களும் சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அங்க கவனமா தான் பேசுறாரு, அடியார வர்க்குன்னு தான் சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்லல, கவனிக்கணும் நீங்க. ஆசரு நல்ல நல்ல அவை அடியாருக்கு மிகவே. அப்ப அடியார் என்ற இலக்கணத்தில் நம்ம வரணுமான்னு பார்க்கணும். எல்லாருக்கும் சொல்லல, சில விஷயம் எல்லாருக்கும் சொல்லிருக்கு, சில விஷயம் திருவள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு, சில முக்கியமான விஷயத்துல எல்லா உயிருக்குங்கிறாரு, சிலத வாழும் இருக்கும் பேர். அதாவது கொள்கை வந்து தவறுங்கிறத நான் சொல்லுகிறேன். அதாவது ஓம் என்ன, அந்த சனி சனிக்கு ஆணம் எப்படி, ஓம் சனீஸ்வராய நமக்கு தான் இருக்கு. பிரமாண நூல் என்ன சொல்லியிருக்குன்னு பாக்கணும். இப்ப நாம என்ன பண்றோம் கேட்டா, பொதுவாக ஆன்மீக விஷயத்த பத்திரிகையில பார்த்துதான் இதை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஆன்மீகம் எப்படி தெரியுது, குமுதம் பக்தி ஸ்பெஷல் இல்லையா, ஒரே பக்தி ஸ்பெஷல் நிறைய இல்லையா. சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்தாருன்னா, ஏழு நாட்டு செடி சிவபெருமான பிடிச்சது பிச்சை எடுத்துறான்னு எழுதுறான். சிவபெருமான் பிச்சை எடுத்த பிச்சை எடுத்த எடுக்கல நீங்க சொல்ல முடியுமா, தேவாரம் ஆயிரம் இடத்துல வருது. இப்ப சிவபெருமான் பிச்சை எடுத்த, ஆனா இப்ப என்ன சிக்கல் வருது, அவரை ஏழு நாட்டு செடி பிடிச்சது பிச்சை எடுத்தான் அப்படிதான் எழுதிட்டு இருக்கான். அப்ப சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்த, பிச்சாடனர் அது 25 மாகேஸ்வர மூர்த்தத்தில் ஒன்னா வச்சுட்டாங்க, அது வேற. உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடல் உள்ளொரு சூளை தவி தருளாய். இதுக்கு என்ன காரணம், இப்ப பத்திரிகை படிச்சா என்ன நினைப்பான், சிவபெருமானே என்ன பண்றான், நிறைய பேர் உள்ள வந்து நேர சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஓடிடுறான். ஏன்னா சிவபெருமானையே பிச்சை எடுத்து வச்சவராச்சே. அதனாலதான் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும், பிராணங்கள் இருக்கே இந்த பிராண தாத்பரியம் இருக்கே இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அந்த புராணங்கள் அதை சொல்வார் சிவஞான சித்தியாரில் சொல்லும் பொழுது, ஒரு சைவன் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சரம் அறத்துறைகள் அவையடைந்தும் அருங்கலைகள் வலதறிந்தும் ஆரணங்கள் வடித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத்தெளிந்தும் சென்றார் சைவத்திறத்து அடைவர். இதில் சரிய கிரியா யோகம் செலுத்தியவின் ஞானத்தார் சிவனடியை சேர. எல்லாத்துக்கும் பதில் தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும் என்றால், எப்பொழுதுமே இன்னைக்கு ஒரு சர்ச்சை வரலாம், ஆனா அந்த சர்ச்சையை எப்படி தீர்க்கணும் என்றால், பிரமாண நூல்கள் என்ன சொல்லுகின்றன அப்படி விவாதம் செய்யக்கூடியது இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. சிவபெருமான் பிச்சை எடுத்தாருன்னா ஒருத்தன் வந்து காட்டுறான் என்கிட்ட, குமுதம் ஸ்பெஷல் கொண்டாந்து காட்டுறான். குமுதம் ஸ்பெஷல் நமக்கு பிரமாணமா, இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம், யாரையும் குறை சொல்லல, நிலைமை அப்படி இருக்கு. இன்னொரு சிக்கல் என்னன்னா, மூல நூல்களை நாமே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ் படிக்கல நம்ம. அது ஒரு சிக்கல். வடமொழி படிக்காம இருக்க ஒரு பக்கம் இருக்கணும். மூல நூல்களை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை நம்மகிட்ட? இலக்கண பயிற்சி, தமிழ் பயிற்சி இல்லை. அதான திருவிடையாள புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம், கந்த புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம், பெரிய புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம். மூலத்தை கொடுத்தா ஆகினால என்ன பண்றோம்னா அவற்றையும் அந்த தர்க்க சாஸ்திரம் இலக்கணம் தான் எண்ணும் எழுத்தும். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நாம ஒரே தான் என்ன சொல்லியிருப்போம், எண்ணுக்கும் எண்ணுக்கும் எழுத்துக்கும் நம்ம நம்ம ஒரே திருக்குறளுக்கு நம்ம ஒரே எழுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன எழுதியிருப்போம்? எழுத்துனா ஸ்கிரிப்ட் அல்லது ஆல்பபெட், எண்ணுனா நியூ மாடல் தான் எழுதியிருப்போம். நம்ம நம்ம ஒரே இருந்தா பதினேழு என்ன வரை எழுதினாரு? எண் என்பது தர்க்கம், எழுத்து என்பது இலக்கணம். அப்ப ஒரு பொருளை நிச்சயம் செய்வதற்கு இலக்கண பயிற்சியும் தர்க்க பயிற்சியும் இருந்தால்தான் ஒரு பொருளை முடிவு செய்ய முடியும். இலக்கணமே முக்கியம். எந்த மொழியா இருந்தாலும் தமிழ் மொழிக்கு மட்டும் இல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய இலக்கணத்தை செய்யா தெரிஞ்சால்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அது ஒரு செய்திகள், பல செய்திகள் அப்படி சொல்லிட்டு போனேன் நான். ஆகவே அந்த திரிகுடத்த அசுரர்கள் அந்த வரலாற்றை நான் சொன்னேன். அது அந்த சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, இந்த மூன்று அசுரருடைய பெயர் வருகிறது. சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, அந்த அசுரர்கள் அந்த சிவபூலி விடாம செய்த காரணத்தினாலே அவர்களை மட்டும் காப்பாற்ற வேண்டியது சிவபெருமானுக்கு கடமையாகிறது. அதுவும் ஒரு திருவிழாடல் தான். அதாவது சிவபெருமான் வந்து யாரையுமே டெஸ்ட் வச்சு பார்த்து முடிவு பண்றதில்லை. நாயன்மார்களெல்லாம் சிவபெருமான் சோதனை பண்ணார்னு எழுதுறாங்க. ஆனா எங்கேயாவது சேக்கலா சிவபெருமான் சோதனை பண்ணார்னு சொல்லியிருக்காரா? ஏன்னா உங்களை நான் சோதனை பண்ணித்தான் உங்களுடைய ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி கடவுளாக முடியும்?
4: தொண்டரை
2: விளக்கம் காண இவருடைய சிறப்பை உலகத்தாருக்கு அறிவிப்பதற்காக தான் வர்றாரே ஒழிய. ஏன்னா அங்க என்ன சிக்கல் வருதுன்னா, சோதனை செய்துதான் ஒருவரை அறிந்து கொள்வதா இருந்தால் கடவுளுடைய இறைமை குணத்திற்கு இழுக்கு வருகிறது. அது வாத்தியாருக்கு தான் டெஸ்ட் வச்சு தெரியணும். கடவுள் டெஸ்ட் வச்சு செஞ்சா அது கடவுளாக முடியும். அவர்தான் உயிருக்கு உயிரா இருக்கிறாரு. ஆகையினால அப்படி சொல்லக்கூடாது. சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் நாயன்மாரெல்லாம் சமூக தொண்டு செஞ்சாங்க, அப்படி சொல்லக்கூடாது. நாயன்மார்கள் சமூக தொண்டு செய்யவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம இலக்கியத்துக்கு அப்படி சொன்னாதான் பெருமை வரும்னு நினைச்சுக்கிறோம். நமக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் மண்டையில ஊறி போச்சு. இப்படி சொன்னாதான் அந்த காவியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நீங்களா ஒரு தவறுக்கு வர்றீங்க, தவறான ஒப்பீனியன். ஆகவே அவர் சமூக தொண்டு செய்தார்கள் என்று சொல்லுகிறோம். சேர்க்கலாருங்க, அப்படி சொல்றாரா சமூக தொண்டுன்னு? இன்னும் சொல்ல போனா தொண்டு, தமிழிலே தொண்டு என்ற வார்த்தையே கடவுளுக்கு செய்வது ஒண்ணுதான் தொண்டு, மக்களுக்கு செய்வது தொண்டு கிடையாது. தொண்டு என்பது மக்களுக்கு செய்வது தொண்டு இல்லை. எப்படின்னு கேக்குறீங்களா? மக்களுக்கு எப்படி தொண்டு செய்ய போறீங்க? ஒரு மக்களுக்கு சேவைங்கிற வடமொழி வார்த்தை இல்ல, சேவா அது வடமொழி வார்த்தை, தமிழ் வார்த்தைக்கு வருவோம். ஒரு உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்வேன்? ஒண்ணு பணம் கொடுக்கலாம், இல்ல என்னுடைய உடம்புனால ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இந்த ரெண்டு இல்லாம ஒண்ணு பண்ண முடியுமா? என்ன பண்ணாலும் ரெண்டு கேட்டகரியில தான் அடங்கும். கஷ்டப்பட்டா ரூபா கொடுக்கலாம், இல்ல நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தா ஒரு சாப்பாடு இருந்து கொடுக்கலாம். இதுக்கு தொண்டின் பேர் கிடையாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவனுக்கு பணம் கொடுத்தா அதுக்கு பேர் ஈகை. திருவள்ளுவர் என்ன பேர் கொடுத்தார் தொண்டு கொடுத்தாரா? தொண்டு அதிகாரம் அதிகாரம் பண்ணாரா திருவள்ளுவர்? தொண்டு அதிகாரம் இருக்கா? அப்படி இல்ல, பணத்தினால ஒருவனுக்கு உதவி செய்தால் அதுக்கு பேர் என்னது? ஈகை. தொண்டுன்னு பேர் இருக்கா அதுக்கு? சரி, வேறு வகையில உதவி செய்த என்ன பேரு? அதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லிட்டாரு, ஒப்புரவு. மனிதனுக்கு செய்வது ரெண்டுக்குள்ளதான் வரும், ஈகை ஒப்புரவு, அவ்வளவுதான். இந்த ரெண்டு இல்லாம என்ன செய்ய போறீங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன்? அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்களே. தொண்டு என்பதே சைவ கொள்கையின்படி தொண்டு என்பது இறைவனுக்கு செய்வதுதான் தொண்டு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்ல மிஸ்நாமர் ஒரு வார்த்தை உண்டு, கேள்விப்பட்டீங்களா? மிஸ்நாமர். மிஸ்நாமர் என்ன அர்த்தம்? ஒரு சொல்லை எந்த வார்த்தையில சொல்லணுமோ அந்த வார்த்தையில சொல்லாம இன்னொரு வார்த்தையினால சொல்றது. That is called மிஸ்நாமர். It is a மிஸ்நாமர்.
5: Why do they want to differentiate saying திருத்தொண்டு?
2: திருத்தொண்டு என்பது அந்த திரு என்பது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறார்கள். ஏன்னா நாம தொண்டு செய்யறோம். என்னன்னு கேட்டா, இப்ப நாமும் இறைவனுக்கு செய்வதெல்லாம் தொண்டு தானே, ஆனா அவர்கள் செய்தது நம்மையோட உயர்ந்த தொண்டு, ஆகினாலும் அந்த தெருங்கிற அடைகள் தான். தொண்டுங்கிற வார்த்தையை வந்து அதுக்கு அப்படி இல்லை. நாம செய்ய நாம இறைவனுக்கு போய் அர்ச்சனை பண்றோம், தேங்காய் உழவு உடைக்கிறோம், நாமளும் செய்யறோமே, அதுவும் தொண்டு தானே. தொண்டுங்கிற வார்த்தையே சைவத்துல பல அதே போலதான் அன்பு அருள் ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு. சைவத்துல வாட்சிய வேற, இலக்கிய சொற்களுக்கு சைவம் சொல்லுகின்ற விளக்கம் வேற. உதாரணமாக அன்புனா என்ன, அருள்னா என்ன? அன்பு என்பது இலக்கியத்தில் என்ன பொருள் என்றால், திருவள்ளுவர் என்ன சொன்னார்? அன்புடைமை அருளுடைமை. அன்புடைமை என்பது யாருக்குரியது? இல்லறத்தான் வந்து அன்பாக இருக்க வேண்டும், துறவரத்தான் அருளோடு இருக்க வேண்டும். ஆகவே அன்புடைமை இல்லறவியல்ல சொன்னார், அருளுடைமை துறவரவியல்ல சொன்னார். அப்போ அன்பு அருளுக்கு இலக்கியத்தில் என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவள் மீது செலுத்துகின்றது அன்பு. முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட செலுத்துறோம் இல்லையா?
5: அந்த அருளுங்கிற
2: வார்த்தை வந்திருக்கா, அருளுங்கிற வார்த்தை அங்க வரலையே. இங்க அருள் உடைமை அன்புடைமைன்னு ஒரு அதிகாரமே பாடுறாரு. ஆனா அது இலக்கியம் தான் வருமே உடைய. நான் என்ன சொல்றேன்னா, சைவ இலக்கியங்களிலே சில சொற்களை கையாளுவது வேற விதம். நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, மவுசுனா எலி, கம்ப்யூட்டர்ல மவுசுனா எலியா? அதுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன், மவுசுனா எலி, கம்ப்யூட்டர் படிக்கும் போது மவுசுனா எலியா? த சேம் வேர்டு தானே, சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன். தென்
6: மக்கள் தொண்டு
2: அது சொல்லக்கூடாதுங்களா? சொல்ல அது யார், நீங்களா கைது பண்ணிக்கிட்டீங்க? அவ்வளவுதான். எங்க சொல்லி இருக்கு மக்கள் தொண்டு மகேஷ் தொண்டு எங்க இருக்க? சைவ இலக்கியத்துல, சைவ இலக்கியத்துல காட்டணும். அகிலன் சொல்லி இருக்கிறாரு, மணிவண்ணன் சொல்லி இருக்கிறாரு, நா பாத்தா சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்களா? அங்கதான் அப்படி சொன்னாங்க, என்ன சொல்லிட்டு போலாமே, அது ஒரு அளவே இல்லாம போயிருமே. ஆனா சைவத்துல அதான் சொன்னேன், இலக்கியத்துல அர்த்தம் வேற. எங்க ஒரு வித்தியாசம் பாருங்க, அன்பு அருள் என்பதற்கு இலக்கியத்துல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவர் மீது செலுத்துவது, அருள் என்பது தொடர்பு இல்லாதவர்களுக்கு செலுத்துவது. ஆனா சைவத்தில் அர்த்தம் வேற, அதான் சொல்ல வர. இலக்கியத்தில் அப்படி அர்த்தம். இப்ப சிலப்பதிகாரம் அது மாதிரி நூல்கள்ல வந்து அப்படிதான் அர்த்தம். ஆனால் சைவத்தில் அப்படி அர்த்தம் இல்லை.
5: சைவத்திலே அருள் இறைவனுக்கு,
2: அதாவது அன்பு என்பது உயிர்கள் இறைவனிடத்திலேயே செலுத்துவது, அருள் என்பது இறைவன் உயிரிடம் மீது செலுத்துவது. அதெல்லாம் சொன்ன அன்பரோடு மதி நாயன்மார்களே அன்பர் என்று சொல்வார். அதாவது சிவபெருமான இடத்து செலுத்துவதுதான் அன்பு. ஒரு திருமணத்தில் தப்பாக அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், அன்பும் சிவமும் இரண்டன்ப. சிவம் அன்பா இருக்கிறா என்று சொல்லக்கூடாது. சைவத்துல சிவம் அன்பாக இருக்கிறார்னு சொல்லக்கூடாது. சொன்னா அது இழிவு, கடவுளுடைய கொள்கைக்கு இழிவு. சொல்ல போறேன், இருங்க இருங்க, நான் சொல்ல போறேன், சொல்ல போறேன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, எந்த கோயில்லையாவது அன்பு மிகு நெல்லையப்பன் எழுதி போட்டிருக்காங்களா? எந்த கோயில்லையாவது அன்பு மிகு எழுதி போட்டிருக்காங்களா? அன்புக்கும் அருளுக்கு என்ன வித்தியாசம்? அன்பு என்பது பிரதிபலனை எதிர்பார்க்கும், அதான் அன்புக்கும் அருளுக்கு வித்தியாசம். கணவன் மீது செலுத்துவது அன்பு, அன்பு அன்புதான் இல்லறதுக்கே இலக்கணம் இருக்கார் திருவள்ளுவர். அன்பு என்ன அர்த்தம்? அது திரும்ப என்ன பண்ணும், உங்ககிட்ட இருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கும் அன்பு. எக்ஸ்சேஞ்ச் தான் அன்பு. என்னதான் என் மேல அன்பா இருக்கான்னு சொன்னாலும் ஒரு அருமையான புடவை எடுத்து கொடுத்தாதான் அன்பா இருக்காங்கிறது ப்ரூஃப் ஆகும் பெண்ணுக்கு. அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன்னு சொன்னா நம்புவாளா? ஆனால் சிவபெருமான் வந்து அன்பாக இருக்கிறார்னு சொன்னா என்ன சிக்கல் வருது? நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்கிறான்னு ஆயிடுது. மனிதனுக்கு அவருக்கு என்ன வேறுபாடு? ஆகவே என்ன சொன்னாருங்க திருமூலர், அது ஒரு வார்த்தையை ஒரு செங்கல உருவிட்டோம், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவம் ஆவது. அங்கதான் அன்பே சிவம் ஆவதுங்கிற சொல்ல விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அன்பே சிவம் அந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அன்பே சிவம் ஆவதுங்கிற சித்தாந்தத்தில் அர்த்தமே வேற. சிவபெருமானத்திலே நீ செலுத்துகின்ற அன்பு உன்னை சிவமாக ஆக்கும். அதாவது சைவத்தில் சிவபெருமான் சிவமாக இருக்கிறார், உயிர்கள் சிவமாக ஆகிறது, அதுக்குள்ள பெரிய வேறுபாடு. ஆதல் தமிழ் இலக்கணம் என்ன பேரு? ஆக்கச்சொல். சரியாக தெரியும், ஆக்கச்சொல் செயற்கையை உணர்த்தும் இயற்கையை உணர்த்தார், அதுதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது ஆக்கச்சொல். ஆகவே அங்கே திருமூலர் சொன்னது அன்பே சிவம் ஆவது, அந்த ஆவதுங்கிற வார்த்தையை உருவிட்டான். சும்மா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அப்படி சொன்னாதான் நம்ம கடவுளுக்கு ஏற்றம் வரும், அப்படி நம்ம என்ன பண்றோம்னா சில விஷயங்களை மக்களுக்கு இப்படி சொன்னாதான் அந்த சமயத்தில் இருக்குன்னு நினைச்சுடுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம உண்டாக்கிட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க பாருங்களேன், இப்ப இஸ்கான் வந்து இன்னைக்கு உலகம் போறா பரவுது, தவறுங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஆனால் அங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, சைவத்தில் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், எவ்வளவு ரிலாக்ஸ் பண்ணிருக்கிறோம். நமக்கு ஆள் வரலையே, நீங்க ரிலாக்ஸ் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கு ஆள் வரல, அவனுக்கு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்ட்ரிக்டா வைக்கணும், ஆள் வருது. இப்ப உங்க கொள்கை அடிபட்டு போச்சே,
5: அவன் பயத்துல போறான்.
2: பயத்துல இல்ல, அவன் சொல்லுகிறான் பாருங்கள், பயம் இல்லை. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷனை எதுக்காக எடுத்துக்கிறேன்னா அவருடைய கொள்கை சரிங்கிறதுக்கு இல்லை, அவனுக்கு கூட்டம் போது அதனால சரிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. அதாவது நாம வந்து கட்டுப்பாடுகளை விதிக்க விதிக்க மக்களிடத்திலே ஆதரவு இருக்காது என்று நாமளா அவனை நினைச்சுக்கிறோம். நீங்க புலால் உண்ணக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு தான் வச்சிருக்கீங்க, அவன் என்ன வச்சிருக்கான் பாருங்க, புலால் உண்டவன் சாப்பிடுகின்ற உணவை நான் சாப்பிட மாட்டேங்கிறேன். அப்படிவாதான் எனக்கு அதனால சுவாரியம் கிடைக்காது. இஸ்கான்ல மெம்பரானா நீங்க என்ன செய்யணும் இஸ்கான்ல? அவன் சொல்லுகிறான், என அவனுடைய கொள்கைக்கு நான் போல, கொள்கை வேற. ஆனால் ஒரு நான் வெஜிடேரியன் சமையல் பண்ணி நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டான், அவங்களுடைய கட்டுப்பாடு அப்படி வச்சிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஆள் வராம இருக்கா? அன்பே சிவம் ஆவது. அந்த ஆக்கச்சொல் என்பது இயற்கை பொருளை இத்தனை கலத்தல், செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல், ஆக்கம்தானே காரணம் முதற்கே. ஒரு திருவம்பாவில் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சிந்திக்கணும். எடுத்தோன்னு என்ன ஆரம்பிக்கிறாரு, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருஞ்சோதி. கடைசி என்ன சொல்றாரு, ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிர்கள். முரணா தெரியல உங்களுக்கு, முதல்ல ஆதி அந்தமும் இல்லைன்ட்டாரு, பிறஞ்ச ஆதி இருக்குங்கிறாரு. என்னைக்கா சிந்திச்சீங்களா திருவம்பாவையில, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில எப்படி முடிக்கிறாரு, போற்றி அருள்க நீ ஆதியாம் பாதமலர். என்ன பாயிண்ட் கேட்டா, அங்கே வந்து அங்க வந்து ஆக்கச்சொல் கொடுக்கல, இங்க ஆக்கச்சொல் கொடுக்கிறாரு, அதான் அங்க உள்ள பாயிண்ட். ஆதியும் அந்தமும் இல்லாம போது ஆக்கச்சொல் கொடுக்கல, இங்க ஆதி இங்க என்ன சொல்றாரு, ஆதி ஆம் பாதமலர் அந்த மாம் செந்தளிர்கள், ஆக்கச்சொல் கொடுக்கிறார். அதுக்குள்ளதான் இருக்கு ரகசியம், ரகசியம் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆக்கச்சொல் கொடுத்து சொன்னா அர்த்தம் வேலை, ஆக்கச்சொல் கொடுக்காம சொன்னா அர்த்தம் வேலை. உதாரணமா பாருங்க, ஒண்ணு சொல்லுகிறேன், இந்த திருவம்பாவையில ஆணாகி பெண்ணாகி அலியாகி பின்னாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி. உங்களுக்கு என்ன தெரியுது, ஆணாகி பெண்ணாகி அலியாகி, கடவுள் வந்து ஆணாகிறாரு பெண்ணாகிறாரு அலியாகிறாருன்னு தான் நீங்க அர்த்தம் பண்ணுவீங்க, அதான் கிடையாது. அதுதான் இலக்கணம் படி, ஆண் ஆகி ஆண் ஆகலன்னு அர்த்தம், பெண் ஆகினா பெண் ஆகலன்னு அர்த்தம். இப்ப உதாரணம் ஒன்று சொல்ல பாருங்க, நான் நாடகத்தில் நாயாக வேடம் போட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நான் இல்லைன்னு அர்த்தம். நாயாக நடித்தேன்னா நான் நாயின் அர்த்தமா? அதுதான் கேட்டா ஆக்கச்சொல் அவனுடைய சுரூபத்தை காட்டாது. அவனுடைய நுட்பம் பார்த்தீங்களா எவ்வளவு தமிழ் இதுதான் தமிழ் படிக்கணும். தமிழ் படிச்சுட்டு போனது இல்லைன்னா அப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க. கடவுள் ஆணா ஆகிறாரு, பெண் ஆகிறாரு, ஆண் ஆகிறாரு. அங்க ஆக்கச்சொல் இன்மை முடித்து வந்தது. இட் இஸ் நாட் இஸ் ரியல் கேரக்டர். ஆகல இருக்காது அதான் அதனால உலக நடையில் அப்படி சொல்றீங்க. உலக நடையில அதுக்கு சித்தாந்தம் என்ன கேட்டா அந்த சுரூப லட்சணம் தடத்த லட்சணம். அதுக்கு அத்தது போனோம். சொல்வம்னா என்ன தடத்தன அங்கதான் போனோம். சித்தாந்த சொல்ல என்ன பண்றாரு இலக்கிய வார்த்தையில சொல்ல முற்படுறாரு அவ்வளவுதான். அது வந்து நுட்ப பொருள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். அவங்களால இங்க வந்து மிக அருமையாக அந்த திரிபடத்து அசுரர்கள் அவங்க ரெண்டு பேரும் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தான் அவர்கள் வந்து அதை மிக அருமையாக திருமறைகள்ல பல இடங்கள்ல வந்து ஏன்னா திரிபுர சம்ஹாரம் வந்து இலக்கியத்திலையும் பல இடங்கள்ல வருகிறது. அதாவது பொதுவாக பல செய்திகளை நான் வந்து ஒரு தலைப்பீங்களை சொல்லணும்னு முயற்சி பண்றேன். ஒரு தலைப்பும் வச்சுக்க வேண்டியதான். ஆனா இடையில டீவியேஷனும் வந்துடுது. ஏன்னா இடையில சில அப்படி விளக்கும் போது சில பற்றி விளக்க வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது. அவையெல்லாம் அந்த வகையில நாம யாரும் என்ன பண்றோம் அவர்களை அந்த சிவாலயத்திலே அவர்களுக்கும் நாம் வந்து வணக்கத்தை செலுத்தி விட்டு அப்புறம் தான் நாம உள்ளே போகின்றோம். அதுக்கப்புறம் சிவாலயங்களிலே அவர் எப்படி இருக்கிறாருங்கிறது நான் சொன்னேன். உருவம் அதாவது சிவாலயத்திலே அமைக்கின்ற திருமேனிகள் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு வரம்பு வச்சிருக்கலாம். இப்போ உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தை சிவாலயத்தில் வைக்கலாமான்னு வைக்க கூடாது. ஞானசம்பந்தம் இப்படிதான் இருக்கணும், சுந்தரம்னா இப்படிதான் இருக்கணும், அவர்களை எப்படி தியானம் செய்ய வேண்டுமோ அதே போலதான் திருவள்ளுவரையுமே திருவள்ளுவருடைய படம் பார்த்தா கையில எழுத்தாணி இருக்கு. இருக்கக்கூடாது. திருவள்ளுவரை சைவர்கள் எழுத்தாணியோடு தியானம் பண்ணக்கூடாது. திருவள்ளுவருக்கும் தியானம் உண்டு சைவர்கள். திருக்குறளை எப்படி சைவ சித்தாந்தம் வருதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருக்குறள்ல சைவ சித்தாந்தத்தை எப்படி சொல்ற அதை நீங்க கேட்டீங்கன்னா திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு எண்ணமே கம்ப்ளீட்டா மாறும். திருவள்ளுவரை நாம் எப்படி ஏற்றம் கொடுக்கிறோம் என்றால் அவர் ஒரு மெய் ஞானி. தமிழ்ல அருமையாக ஒரு சிற்பங்கள் எப்படி அமைக்க வேண்டும், சிற்ப செந்நூல் என்று தமிழ்லேயே நூல் இருக்கு. மகாபலிபுரத்துலதான் சிற்பக்கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டில். அந்த மகாபலிபுரம் சிற்பக்கல்லூரிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பிரமாண நூல் இருக்கு, சிற்ப செந்நூல்னே பேர். அங்கேயும் இருக்கு எல்லாத்துலையும். ஏன்னா சிற்பசாஸ்திரம் எல்லாம் நம்மகிட்ட வந்து எல்லா சாஸ்திரமே சேர்ந்து வரும். அவருடைய நால்வர்களை எப்படி அமைக்க வேண்டும், அவர் நாவலை எப்படி அதாவது எப்படி அமைச்சிருக்கிறாங்க கேட்டா அவர்களை எப்படி தியானம் செய்ய வேண்டுமோ அப்படித்தான் அமைச்சிருக்கிறார்கள். சுந்தரன்னா தலையில கிரீடம் இருக்கணும், வலது கையில பெரம்பு இருக்கணும், இடது கையில வந்து தாமரை மலர் இருக்கணும். மாணிக்க வாசர்னா சின்முத்திரை இருக்கணும், இடது கையில வந்து ஓலைச்சுவடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம்னா உளவாரம் இருக்கணும், உளவாரத்தை கையில வைக்கக்கூடாது, சாத்தி தான் இருக்கணும், கையில உளவாரம் இருக்கக்கூடாது. எல்லாம் வரம்பு. வரம்பு சைவத்துல ஒரு வரம்பு எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க அந்த ஆலயத்துல. அதனாலதான் அதை மாற்றக்கூடாது. ஏன்னா மாற்றுவதுன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதான் பெரிய விஷயம். காலந்தோறும் இஷ்டத்துக்கு மாத்திட்டே போவோம். கடைசியில இவே ராமசாமி நாயக்கருடைய தியானம் கூட ஒண்ணு வந்து அது சிவங்கோயில வந்துடும். ஆக விநாயகரை பொறுத்தவரை கால சம்மாரமூர்த்தி கஜமுக சம்மார மூர்த்தி விநாயகரை பொறுத்தவரை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா சிவாலயத்துல வந்து அந்த இடது மூலையிலே விநாயகர் இருப்பார், வரதுல அவர் இருப்பார். அவர் உண்மையில அந்த பேர் என்ன விநாயகர் சிவங்கோயில போனீங்கன்னா நிறைய விநாயகர் இருப்பாங்க சில கோயில்ல. ஆனாலும் அந்த விநாயகருக்குள்ள ஒரு பேதம் உண்டு. என்னவென்றால் சிவபெருமானே அந்த சோமா அதாவது அந்த வடிவம் அதுக்குதான் மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு பேர். மாகேஸ்வர மூர்த்தங்கள் அது 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் தான் சிவாலயத்தில் அமைக்கலாம். அதுல கஜமுக அனுக்கிரக மூர்த்தி அந்த விநாயகருக்கு என்ன பேரு கஜமுக அனுக்கிரக மூர்த்தி. அங்க முருகன் இருக்கிறாரே அவருக்கு சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். ஆனா மற்ற இடங்கள்ல இருக்காங்களே விநாயகர், பெரிய திருவாரூர்ல போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் விநாயகர் இருப்பார். ஆனால் அவர்கள் அந்த மாகேஸ்வர மூர்த்தத்தில் உள்ள விநாயகர் இல்லை, அவர்கள் சிவ சாரூபம் பெற்று அடியவர்கள், விநாயக சாரூபம் பெற்று அடியவர்கள், முருக சாரூபம் பெற்று அடியவர்கள் அவர்களும் இருப்பார்கள். ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்லும் போது அவங்களுக்கு மந்திரம் வேற, இவருக்கு மந்திரம் வேற. அப்படி நியமவித்து பூஜை முறையிலே அவருக்கு சொல்ற மந்திரம் வேற, இவங்களுக்கு சொல்ற மந்திரம் வேற. அதனால அந்த விநாயகருக்கு வந்து ஆகமத்தில் கொடுத்த பேர் என்ன, கஜமுக கஜ சம்ஹார மூர்த்தி. சுப்பிரமணியனுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, சோமாஸ்கந்த மூர்த்தி. அங்க வரும்போது மூணு பேருக்கு சேர்ந்து வரும். சோமாஸ்கந்தனுங்கிறது என்ன வார்த்தை, ச பிளஸ் உமா பிளஸ் கந்தன் சோமாஸ்கந்தன். அதில் வடமொழி அப்படிதான் புரியும், சித்து அர்த்தம் வித் ச பிளஸ் உமா பிளஸ் கந்தன். அருமையான அந்த வார்த்தையை வந்து உண்மையிலே வந்து ஈழத்தமிழர்கள் மீது எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் நான் பாக்குறேன் கேட்டா, அவங்க பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஸ்கந்தன், ஸ்கா தமிழ்நாட்டில் வைக்க மாட்டாங்க, வெறும் கந்தசாமின்னு தான் வைப்பாங்க. ஆனா இலங்கையில தான் நான் பாக்குறேன், எல்லா நாட்டையும் நான் போயிருக்கேன் இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஸ்ரீ ஸ்கந்தன் ஸ்ரீ ஸ்கந்தராஜாங்கிற பேர் ரொம்ப அதிகமா இருக்கு இலங்கையில இல்லையா, அங்க ஸ்கந்தன் அந்த உச்சரிப்போட தான் வைக்கிறாங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், அதாவதுதான் வைக்கணும்.
7: கஜமுக மூர்த்தியின் பிள்ளையார் பார்வதி, அந்த பிள்ளையாருக்கு பேரா கஜமுக
2: மூர்த்தி, அதாவது அந்த
7: அப்படியான படங்கள் வாரது இல்லையே கடையில
2: இல்ல, படங்கள் வந்து படங்கள் வந்து திருஷ்டி விநாயகர் கூட வந்துட்டார் இப்போ வீட்டுல முன்னாடி, கந்திருஷ்டி விநாயகர் அப்படின்னு ஒரு படம் ரொம்ப வந்து கந்திருஷ்டி விநாயகர், அது வீட்டுல மாட்டி வாசல்ல மாட்டி வைக்கிறாங்க, அவரு விநாயகர் திருஷ்டி எல்லாம் போயிருமா. அதனால இன்னைக்கு அதனால கமர்ஷியல் நோக்கல, நமக்கு வந்து எப்பொழுதுமே பிரமாண நூல்கள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது முக்கியம். அதுல அந்த மூர்த்தி பேதங்கள் எப்படி அமைக்கலாங்கிறதுக்கு அங்க ஆகமத்துல விதி சொல்லியிருக்காங்க. ஒரு சுப்பிரமணியரை எப்படி அமைக்கலாம், எத்தனை கரங்களோடு அமைக்கலாம், எத்தனை முகத்தோடு அமைக்கலாம். அது போல சுப்பிரமணியருக்கு முன்னாடி வந்து வாகனம் வந்து மயில் வைக்கலாம், யானை வைக்கலாம், ஆடு வைக்கலாம். சில கோயில்ல ஆடு இருக்கும், சில கோயில்ல யானை இருக்கும், சில கோயில்ல மயில் இருக்கும். இன்னும் போனா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு சுப்பிரமணியர் ஆட்டு வாகனத்துல தான் வருவார். மிக புகழ்பெற்ற ஆலயம் திருச்செந்தூர் முருகன். ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு முருகன் மயில வர மாட்டேன், ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு ஆட்டுலதான் வருவார், ஆட்டு மேலதான் வருவார். அது கதவு அதை படிக்கணும் உடனே, அதுக்கு தானே படிக்கணுங்கிறதுக்கு முருகனுக்கு ஆடு உண்டான்னு கேட்டா தகர் ஏறு படலாம், கதவானது படிக்கணும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்னு பார்க்க கூடாது. அதுதான் இன்னைக்கு நம்ம இதுல வந்து நிறைய தவறான குழந்தை வந்ததுக்கு காரணம் அதுதான், யார் சொன்னாருன்னா அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இதுதான். அங்கே அந்த ஆட்டு வாகத்துடைய தாற்பரியம் என்ன, தகர் ஏறு படலம் கந்தபுராணத்துல இருக்கு, அதை பார்க்கணும். கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன சொன்னாலும் அதுதான் பிரமாணம். கந்தபுராண அரங்கேற்றம்ங்கிறது அருமையான கந்தபுராண பாராயணம் இலங்கை, கந்தபுராண அரங்கேற்றம் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பு. கந்தபுராண அரங்கேற்றம் எப்படி அரங்கேறியது என்பது அருமையான ஒரு வரலாறு. அந்த வரலாறு ரீதியாக நம்மளுடைய பெரியவர்கள் அதை எங்க சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா தொண்டை மண்டல சதகம், தொண்டை மண்டல சதகத்துல எப்படி கந்தபுராணம் அரங்கேறியது என்று அருமையாக வருகிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
8: சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு எங்கும் நிகர் ஒன்றில்லா இருவர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
9: இந்த இரண்டாவது சந்திப்பில் அரசிகள் ஆரூர்ல இருக்காங்க, பிள்ளையார் புகலூர்ல இருக்காங்க. ஆரூர்ல இருக்கிற சாமி 21 பதிகம், அவங்க நாங்கள்லாம் யாருமே தாண்ட முடியல. சுந்தரருக்கு பிரியமானதெல்லாம் ஆரூர், ஆனா அவரு கூட எட்டு பதிகம் தான். திருஞான சம்பந்தர் அஞ்சு பதிகம் தான். அரசுகள் அடிச்சுட்டு போனாங்க இருபத்தோரு பதிகம், அதுல பத்து திருத்தாண்டகம் திருவாரூர், பத்து திருத்தாண்டகம் வேற எந்த ஊருக்கும் அப்படி கிடையாது. அதிகை அஞ்சு திருத்தாண்டகம், நாலு திருத்தாண்டகம் பெற்ற ஊர் வீழிமிடல, மூணு பெற்றது கயிலை, ரெண்டு பெற்றது நிறைய இருக்கு, இடைமருது, ஆனைக்கா, மழபாடி, தீத்தானம், ரெண்டு திருத்தாண்டகம் பெற்ற தலங்கள் ஏராளமா உள்ளன. மூன்று பெற்றது கயிலை மட்டும், மூணுமே போற்றி என்ற மகுடத்தோடு முடியும், அது இன்னொரு சிறப்பு. வீழி நான்கு திருத்தாண்டகம் பெற்றது, ஐந்து பெற்றது அதிகை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேருண்டு. அடையாள திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம், ஏழை திருத்தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், காப்பு திருத்தாண்டகம் அதிகைக்கு. பத்து திருத்தாண்டகம் பெற்றது ஆறு. இங்க இருக்கிற பப்பரடிகள் மேவு திரு வாதிரை நாள் வீதி விடங்க பெருமா பவனிதன் தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியார்கள் உடன் சேவித்து மூலகம் கலிகூற வரும் பெருமை முறவை எல்லாம் கண்டு போற்றி நாவினுக்கு தனியரசர் நயக்கும் நாள். அப்ப மனசுல ஒரு ஆசை வருது, திருப்புகலூர் அமந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல் புரி வெற்றி கூற ஒருபடுவார் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்றங்கு உள்ளம் வைத்து பொறுப்பறையன் மடப்பாவ இடப்பாக பதி பிறவும் பணிந்து போந்தார். ஆரூர் சாமியும் புகழூர் சாமியும் ஒரு ஒப்பந்தம் பண்ணினாங்க போல, ரெண்டு பரமச்சாரியரும் சந்திக்கணும்னு. உள்ளத்துல இந்த எண்ணெய் இட ஊற்றெடுக்க அரசுகள் திருவாரூர் சாமி வணங்கிட்டு திரும்பி வருவாரா திருவாருக்கு. இப்ப ரொம்ப பிள்ளையாரோட ஒருவர் புரட்ட வர திருப்புகலூர், இதுக்குள்ள செய்தி எங்க போகுது, புகலூர்ல இருக்கிற பிள்ளையாருக்கு. அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்புகலி அதன் கண்ணின்றும் தன்னாக பூநணிவார் பயின்ற திருப்பதிபலவும் பணிந்து செல்வார் புண்ணாக மனங்கமழும் பூம்புகலூர் வந்திறஞ்சி புண்ணாக மனங்கமழும் புண்ணாக தலைமரம் பூமுகலூர் வந்திறஞ்சி பொருவில் தீர்த்தி மின்னாரும் புரிமுன்னூர் உருவனார் திருமடத்தில் மேவும் காலை. பெரியவர்கள் எதிர்கொண்டு வரவேற்கணும் என்பது செய்வ சம்பிரதாயம். அரசுக்கு வரும்போது வாசல் இருந்து பாக்கிறேன்னு சொன்னா முறையற்றது. பெரிய மிகப்பெரியவர் அல்லவா, சால மிக பெரியவர். அதனால நம் பிள்ளையார் என்ன பண்றாங்க, அடியாரில கூட்டிட்டு ஊர் எல்லையே போயிடுறாங்க. புகலூருக்கும் ஆரூருக்கும் இடையில அந்த இடம் விற்குடி வீரர். இங்க இருந்து ஒரு பெரிய அடியார் குழு, இந்த பக்கம் விடையவன் அடியவர் குழு, ரெண்டும் வராங்க. திரண்டு வரும் திருநீற்று தொண்டர் குழாம் இரு திறனும் சேர்ந்த போதில் இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்றே. திருநீற்று ஒளிய நிலா வெளிச்சத்துக்கு உப்புமையா வச்சு சொல்றார் ஆசிரியர் பெருமான். முன்னாலே அப்படி சொல்லிக்கிறார், தோற்றும் மண்ணீர்களுக்கெல்லாம் தூய்மையே சாட்டும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற அண்டவெல்லாம் பறந்து அண்ணல் வெண் நீற்றின் பேரொளி போன்றது நீள் நிலா அப்படின்பார். நிலவின் குளிர்ச்சி போல திருநீரு பிறவி வெப்பத்துக்கு மருந்தாக அமைந்து அந்த பிறவி வெப்பத்தை தீர்த்து பிரசூடிய பெம்மானுடைய எடுத்த திருவடி நீரலிலே தோய்ந்து இரும்பு இன்புறும் வண்ணம் செய்யும் பவபாசங்களை அறுக்க வல்ல சாதனம் திருநீர். ஆகவே இரண்டு நிலவின்கள் கடன்கள் ஒன்றாகி அணிந்தன போல் என்று சொன்னார். இங்கேயும் முதல வணங்கிறது நாவரசர் தான், பிள்ளையர் வணங்கி அவர் வணங்குகிறார். திருநாவுக்கரசர் இது சென்று இறைஞ்ச சிறப்படுத்த தெய்வபாமி பெருஞான சம்பந்த பிள்ளையார் இதில் வணங்கி முதல வணங்கினது அரசர். திருவாரூர் எப்படிதான் தொழுது உயிந்தது பேசுற பேச்ச பாருங்களேன். நம்ம எல்லாம் ஒருத்தரை பார்த்து பேசணும்னா மற்ற சேம லாபங்களை பேசுறோம். நீங்க நலமா, பாட்டி எல்லாம் நலமா இருக்காங்களா, பக்கத்து வீட்டு தாத்தா நலமா, இப்படியாக நம்முடைய பேச்சு அமைகின்றது. அவர்கள் பேச்சு இறைவரை பற்றி மட்டுமாய் அமைகின்றது. கேட்கிறார், அதான் திருவாதிரை முடிஞ்சிருக்கு, ஆரூர் பெருமானை எப்படி சார் தொழுது உயர்ந்தது? இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவாக்கு திறந்த அத்தனை பதிகம் வரும். அவங்க கேட்கிறாங்க அரசுகளை பார்த்து, சுவாமி நீங்க எனக்கு சொல்லணும் திருவாரூர் பெருமையின்னு. சொல்றார், சித்தம் நிலாவும் தென் திருவாரூர் நகராளும் மைத்தழை கண்டர் ஆதிரை நாளின் மகிழ்ச்செல்வம் இத்தகைய தீங்கு என் மொழிகே. ஒரு பரமாச்சாரியார் இன்னொரு பரமாச்சாரியருக்கு அருளிய பதிகம் முத்துவிதானம். இதுல இன்னும் இப்ப கூட பார்க்கலாம். இது சந்திப்பு தொடங்க, இரண்டாவது சந்திப்பு தொடங்குற நேரம். இது தொடங்குற நேரத்துல அரசுகள் பிள்ளையாருக்கு பதிகம் பண்ணாங்க. இந்த சந்திப்பு நிறைவாகிற இடம் திருமறைக்காடு. அங்க பிள்ளையார் அரசுகளுக்கு பதிவு சொல்லுவாங்க, அது கோளரை பதிவு. வேயூர் தோழி நல்லா கவனிச்சிருவோம், அரசுகள் பிள்ளையாருக்கு இரண்டாம் சந்திப்பு தொடக்கத்துல புகழூர் எல்லையில பாடிய பதிகம் திருவாதிரை திருப்பதிகம் என்று சொல்லப்படும் உத்து விதானம். இந்த சந்திப்பினுடைய நிறைவு நிகழ்கின்ற இடம் திருமறைக்காடு. அங்கே பிள்ளையார் பெருமான் அரசிடத்தில் சொல்லி விடைபெறுகின்ற பதிகம் கோளரு பதிகம். பரமாச்சாரியர் ஒருவர் மற்றவருக்கு சொன்ன பெருமை உடையது இந்த இரண்டு பதிகங்கள். அப்ப வர்றாங்க அரசுகள்.

இந்த பதியத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இதுல எங்கேயுமே பயனொலிகள் அமையும் போது பெயர் பயனொலிகளாம் இருக்கும், இருக்கும் வினைமுற்று வராது. வினை சொல் பயனிலையாக அமையாது, அந்த வாக்கியத்தை முடிக்கக்கூடிய தொடராக எழுவாயே அமையும் வண்ணம் இந்த பதிகம். இந்த பதிகம் ஏன் இப்படி அமைக்கணும்? இந்த பதிகத்தை பாடினா வினை முற்று பெறும் என்பது கருத்து. ஆகவே வினைமுற்று இல்லாமல் பெயர் பயனிலைகளாக வைத்து பாடி அருளினார் ஞான பேராளர் நாவரசு என்பது கருத்திலே இருத்தப்பட வேண்டும். உடனே இந்த இடம் விற்கட்டும் புகழூருடைய எல்லா ஆரூரும் அல்ல, புகழூரில் நடுப்புறதுக்கான. அப்ப பிள்ளையார் சொல்றார், இப்படி கேட்ட மாத்திரத்துல சுவாமி எனக்கு ஒரு ஆசை. பிள்ளையார் சொல்றார், அரசுகளே நீங்க புகழூர் போங்க, நான் அதுக்குள்ள திருவாரூர் போய் சாமி பாட்டு வந்துடுறேன் கவனிங்க. அம்மொழி மாலை செந்தமிழ் கேளா அணிசன்பை மைமலர் கண்டத்து அண்டர் பிரானார் மகனாரும் கொய்மலர் வாவி தென் திரு வாரூர் கும்பிட்டு உம்முடன் வந்து இங்கு உடன் அமர்வே பாக்குறாரு திருநாவுக்கரசர். இப்பதான் பார்த்தா உடனே பிரிகிறாரு, ஆனா சாமி பார்க்கணும்னு சொல்றாரு. என்ன பண்றாரு, சரி நீங்க போங்க திருவாரூருக்கு, நான் புகழூர் போறேன், உங்களுக்கு துணைக்காக என்னுடைய மனசையும் காதலையும் அனுப்புறேன். சொற்பேறு வேந்தரும் தோணி மூதூர் தோன்ற பின் காதல் தொடர காதல் அவரோட கூட அனுப்பினாராம் அரசுகள். புகழூர் வந்தாங்க, புகழூர் வந்தாங்க. இவருக்கு புகழூர் வந்து தாயகம். ஒரு நுணுக்க சொல்ற, புகழூர் மீண்டருளினார் என்று பிரியபுரம் சொல்லு. அங்கே ஒன்று கருத வேண்டி உள்ளது, திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாமூரிலே வாழ்ந்த புகழனார் மாதினியார் தம்பதியினருக்கு மகவாக அவதரித்த போது அவர் அவதாரம் செய்வதற்கு கிளம்பி புறப்பட்ட இடம் திருப்புகலூர். இறைவருடைய திருவடியிலே முத்தான்மாக முத்து ஆன்மாவாக விளங்கிய அம்மூதறிஞர் இறைவருடைய ஆணைப்படி புகழூரிலிருந்து திருவாமூர் வந்தார் என்று கருத இடம் உண்டு. ஆகவேதான் மீண்டருளினார் என்கிறார். அத்திரு மூதூர் மேவிய நாவுக்கரசும் தம் சித்தம் நிறைந்த அன்பு தெவிட்டும் தெளிவெள்ளம் மூத்திடிதாரே கண்போடி நீர்மை உழுதார பைத்தலினாக பூனணிவாரை பணிவுற்றார். தேவர் பிரானே தென்புகலூர் மன்னிய தேனே பாவியல் மாலை செந்தமிழ் பாடி பறிவோடு மேவிய காலம் தோறும் விருப்பில் கும்பிட்டே ஓவுதல் ஓவும் திருப்பணி செய்தன் உரைகின்றார். அந்த ஊரை விட்டு பிரியவே இல்லை. பிள்ளையார் வரத்து கொஞ்சம் காலம் ஆகுது. அதுக்குள்ள என்ன பண்ற, பக்கத்து இருக்கிற தலங்கள் நள்ளாறு செங்காட்டங்குடி சாந்தை அயவந்தி இந்த மூணு பாக்குறாரு. இது செங்கிலார் சொல்ற விதமே அழகா இருக்கு. சீர்தரும் செங்காட்டங்குடி அடை கொடுத்து சொல்றார் பாருங்க. சீர்தரும் சிறப்பித்து சொல்லுகின்ற விதம் கவனிக்கத்தக்கது. சீர்தரும் செங்காட்டங்குடி நீரும் திரு நள்ளாறு ஆர்தரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி வார்த்தைகள் மின்னலையால் ஒரு பாகன் திரு மருகன் ஏர்தரு மன்பா சென்று வணங்கி இன்புற்றா கலித்துறை சந்த கலித்துறை. என்ன பொருள் சீர்தரும் செங்காட்டங்குடின்னு சொன்ன என்ன காரணம் என்ன? சிறுமல் இந்த சிறப்பின் மேலும் சிறு தொண்டர் வாழ்ந்தவர் வலிய செற்ற பாசம் கடிந்து தமது அருமை மகனாரை கரியாக்கி புளியதல் உடையாக்கி இன்னமுதாம் என்று ஒரு மகனை அறிந்து கொடுத்த சிறு தொண்டர் நாயனார். ஆகவே சீர்தரும் என்று சொன்னார். நீரும் திருநள்ளாறு என்று சொன்னார். சைவ பெருமையை தாபித்து இறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறருடைய பேரவையிலே எருகின்ற தீயிலே இட்ட பதிகம் முன்னேறும் புதுமையாக முன்னேறும் பசுமையாக விளங்கும் வண்ணம் நீரிய பதிகமாக அமைய காரணம் அம்மை போகமார்த்த பூன்முளையாலும் நம் பெருமான் நல்லாற்று நாதரும். ஆகவே நீடும் திரு நல்லாறு என்றார். ஆர்தரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி ஆர் என்றால் சந்தனம். அங்கே சந்தனம் போல மணந்தது திருநீலக்க நாயனாருடைய மனைவி அம்மையின் பேரன். அந்த அம்மை இறைவருடைய புதி புயத்தர் புயத்தில் சிலந்தி புகழும் அஞ்சி உதி துணிந்த மனைவி அல்லவா? ஆகவே அவரை சந்தனமாக ஒப்பிட்டார். இவரோ நாயனார் நீலனக்கரோ நான்வரை தொடர்ந்த பெருமான். ஆகவே சோலை என்றார். செறிந்த சோலை போல செறிந்த அன்பினராய் விளங்கியவர் திருநீலன். அடுத்து வார்த்திகள் மின்மலையாள ருபாகன் திருமருகள் என்றார். ஏன்? செட்டி பெண்ணினுடைய கணவனை உயிர்ப்பித்து அந்த பெண்ணுக்கு திருமணமும் பிள்ளையார் பெருமான் செய்வித்த திருநகரம் ஆதலினாலே வார்த்திகள் மின் முலையாள் ஒரு பாகன். அங்கே அம்மையும் அப்பனமாக விளங்கி அந்த நீடிய கல்யாணத்தை நிரூபித்த பெருமை காரணமாக மருகளுக்கு அப்படி சிறப்பு சேர்த்தார்.
இப்படி இவர் பாடிட்டு வரதுக்குள்ள அங்க இருந்து பிள்ளையார் திருப்பி அரூர்ல இருந்து புகழூர் வர்றார். அரூர்ல அதிசயம் ஒண்ணு மட்டும் சொல்லிடணும், சிவராஜதானியாக அடியவரை சிரத்தின் மேல் கொள்ள வேண்டிய ஊரது. பூங்கோவில் கூத்தப்பெருமானுக்கு உரிய தலம் என்று சொன்னால், பூங்கோவில் கூத்தப்பெருமானுடைய குறைகடலிலே கும்பிட்டு குணம் கொண்டு ஏத்தும் அடியவருடைய ஊர். இங்கே இருப்பவர் பிறவி அறுப்பார் இல்லை என்று சொன்னால், இவர் இந்த பிறவிக்கு காரணமான பவ பாசங்களை அறுப்பார். அடியாரிடுக்கும் தெரியாதவர் ஆரூரத்தர். அங்கேதான் நாயன்மார்கள் திருவிழி புலகின்ற தேவாதிரியன் எனும் திருக்காவணத்திலே பிற்றிருந்து அருள்பாலிப்பார்கள். அத்தர் வேண்டி ஆண்ட அங்கனர் அவர்கள் பூதி கோவணம் சாதனத்தால் பொழிந்து ஆதிதேவதம் அஞ்செழுத்து ஓதும் பெருமக்கள் அவர்கள், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் அவர்கள், ஓடும் செம்மண்ணும் உக்கவே நோக்கும் பெருந்தகையர் அவர்கள், பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தாள் மரப்பிலா மான்மீனர் அவர்கள், இப்படிப்பட்ட திருவாரூருடைய சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். அடியவருக்கு அடியாராக்கக்கூடிய ஊர் அது. பரமாச்சாரியர் மூவரும் பிள்ளையார், அரசிகள் நம்பிகள். இதிலே முதலிலே போனவர் அரசிகள் தான், அடுத்து பிள்ளையார், அடுத்து நம்பிகள். இவர்கள் மூன்று பேரும் திருவாரூர் செல்லும் பொழுது கவனியுங்கள், அங்கே உள்ள ஈசனிடத்திலே முதலிலே சென்று விடவில்லை. புற்றிடம் கொண்ட வன்மீகநாதரிடத்திலோ அல்லது வீதிவிடங்க பெருமானம் தியாகராஜ பெருமானிடத்திலோ அவர்கள் சென்று முதலிலே வழிபடவில்லை. அங்கு வாழ்கின்ற அரியவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் ஈஸ்வரா அட்கொள்ள பெற்றோம் என்பது உண்மைதான். மூன்று பேர் எப்படிப்பட்டவங்க? ஒருத்தவர் மூணு வயசுல சாமியை சுட்டி காட்டினவர், எலும்பு பெண்ணாக்கியவர், கொல்லிமணவன் மகளுக்கு முயலக நோயை தீர்த்தவர், ஆற்றில இட்ட ஏட்டை எதிர்த்து செல்லும் வண்ணம் செய்தவர், இன்னொருத்தர் கேட்கவே வேணாம் கடல்ல மிதந்தவர், மதம் கொண்ட யானையை அடக்கியவர், சொல்லக்கறி பெருமையுடையவர். மூணாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மேறுவரையும் மேம்பட்டதவர்த்தார், ஐயாற்று வெள்ளத்தை அடக்கியவர், முதலை உண்ட பதலையை மீட்டருளியவர், புதுகுண்டத்திலே இட்ட பொன்னை எல்லாம் ஆரூர் கமலாலயத்திலே பெற்றவர், செங்கல்லை பொற்கல்லாய் மாற்றியவர், கோழிலே விளைந்த மலை போன்ற நெல்லை ஆரூருக்கு பூதகணங்களால் சேர்ப்பித்தவர். இத்துணை பெருமை உடையவங்க. அவங்க என்ன சொல்றாங்க கௌனி, இவ்வளவு பெருமை உடையவங்க. அவங்க சொல்லும் போதுதான் அவங்க சொல்ற வார்த்தைக்கு பெருமை வருது. அவங்க என்ன சொல்றாங்க, இறைவரால் ஆட்கொள்ளப்பட்ட நாங்கள் இறைவனுடைய அடியாருக்கு ஆளாகி இருக்கிறோமோ அதை ஐயனிடத்திலே கேட்டு சொல்லுங்கள். அப்ப ஈசருக்கு ஆட்படுவது தொடக்கம், அடியாருக்கு ஆட்படுவது நிறைவு. ஆகவேதான் தம்மை பாடும்போது சொற்றமிழ் பாடுகை என்று சொன்னார் ஈசர், அடியவரை பாடும்போது நிறை சொல் மாலை. அங்கேதான் சொல் மாலை நிறைவு பெறுகிறது. இது அரசனுடைய வாக்க மட்டும் ஒண்ணு சொல்லிட்டு மேல போலாம். அவர் சொன்ன வாக்கு அவ்வளவு அட்சர லட்சம் பெறக்கூடிய வாக்கியமா இருக்கு. பாதகராகும் அமணர் தம்பால், அமணர் தம்பால் உற்ற பிழி ஒழிந்து உய்ய போந்தே பெறலாவது ஒன்றுதான். எனக்கு நிறைய வேண்டாம், நிறைய கேட்டா இங்க சாமி மறுத்துருவாரோ என்று அச்சம். பெண்ணாரத்துல நிறைய கேட்டார், இடவக்குறி குடு, சூலக்குறி குடு, திருவடி நீரு பூசு, ஏக விண்ணப்பம் எங்க பெண்ணாரத்துல ஆர்வலத்துல கேட்கல. ஒண்ணுதான் கேட்டார், அடியாருக்கு அடியாரன்னு ஏத்துக்கோ, மத்த எல்லாம் தானா வரும் கவனிங்கோ. இதுதான் பெருமண்ட நமக்கு, அடியார் அடியார் அடியார் அடியார்க்கு அடிமை பூண்டே அடியார் அருளால் அவனடி கூட அடியானவன் என்று அடிமை கொண்டானே திருமந்திரம். கவனிக்கும் அடியாருக்கு அடிமையாகலன்னா பக்தி இல்லை. இப்படியாக இந்த சந்திப்பு இரண்டாவது சந்திப்புக்கு வந்துடும். இப்ப பிள்ளையார் போலூர் வர்றாங்க, இவர் திருப்பி இவர் போய் வரவேற்கிறார். எப்படிதான் இந்த மாதிரி செய்வாங்களோ நமக்கு தெரியல. நம்ம ஒரு தடவை பார்த்து ரெண்டாவது தடவை தலைநாள் கடைய நாள் ஒக்கவே அன்பு காட்டுறது நீங்க எங்கேயுமே சாத்தியமா இல்ல. முத நாள் ஒரு இடத்துக்கு போறா ஏக வரவே செய்யறாங்க, ரெண்டு நாள் கழிச்சு போனா பாக்காம இருக்காங்க, மூணாவது நாள் கூட ஏமந்தேங்கிறாங்க. ஏதோ உலகியில நாம காண்பது இத்தனை நெருங்கினவங்களா இருந்தாலும் ஈஸ்வரம் மெய்யன்பர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க.

நாயனருக்கு ஒரு பெருமை உண்டு பெரிய புராணத்துல. குங்குளிய கலையர் முருகர் இந்த ரெண்டு நாயன்மார்கள் தான் பரமாச்சாரியர் இருவருக்கும் ஒரு சேர உணவு படைத்த பெருமைக்குரியவர்கள். வேற எந்த நாயனருக்கும் இல்ல. ரெண்டு பரமாச்சாரியர் பிள்ளையார் அரசர்கள் ரெண்டு பேருக்கும் அமுது படைத்த பெருமை குங்குளிய கலையருக்கு உண்டு. ஏன்னா அவர் தேவி தாலியை கொடுத்தவங்க அல்லவா. மூத்தர் முருகநாயனர். முருகநாயனர் மடத்துல இப்ப ஆறு பெரியவங்க இருக்காங்க, பிள்ளையார் அரசுகள் இவருடைய பேர் பரமாச்சாரியர்கள். நாயன்மார்களை பார்த்தா திருநீலகண்ட ஆட்பானர் முருகநாயனார், நீலரக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார். இந்த ஆறு பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, இது நாம அறிய வேண்டிய தலையாய ஒரு உண்மை. இந்த ஆறு பேர் சேரும்போது இறைவருடைய திருவடியை வழிபட்ட பிறகு காலம் அல்லாத காலத்தில், அதாவது திருக்கோவில் திருவாயில் நடை காப்பிடப்பட்டு மூடிய நேரங்கள்ல இவங்களுடைய திருப்பணி எப்படி இருந்தது, சைவ திருத்தொண்டு எப்படி இருந்தது என்பதை அறிய வேண்டிய கடமை எல்லாருக்கும். அப்ப சொல்றார் சுவாமி சேக்கிரார், திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாளி திருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தங்கு பொறுப்படு சிந்தையினார்கள் உடன் உறைவின் பயன் பெற்றார். அப்ப அடியார்கள் கூடினா அங்க அத உடன் உறைவுன்னு சொல்றார். உடன் உறைதல்னா நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் அடியாரோடு நாம் கூடுகிறோம். அடியாரோடு கூடிய பிறகு நாம் செய்யத்தக்கது எவையெனில் இரண்டே. ஒன்று, ஆதி மாண்பு என்று சொல்லப்பெறும் தேவாரத்தினுடைய தமிழை வியந்து ஏற்றுதல், அது காரணமாக சிந்தை மகிழ்ச்சி உண்டு. மற்றது, அருளாளர்களுடைய புராணத்தை விரித்து கேட்டல், அது காரணமாக நமது சிந்தை ஒருபடும். ஆக சிந்தை ஒருபடுவான் வேண்டி புராண படனமும், சிந்தை மகிழ்வான் வேண்டி தேவார படனமும் நிகழ வேண்டுவது தலையாய கடமை என்று வலியுறுத்தி செல்லும் புராணத்தினுடைய பாங்கு எல்லோ சிந்தையிலும் இடங்கொள்ளத்தக்கது. இதை சொல்லும் போது வாய்மை சாலமிக்கு உயர் திருத்துண்டு என்றே இதனை வலியுறுத்தி செல்கிறது பெரிய புராணம். இதற்கு பிறகு இரண்டு பெருமக்களும், அதாவது பிள்ளையாரும் அரசுகளும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள் யாத்திரையார். கண்ணகல் புகலூரினை தொழுது போம்பொழுதினை கடற்காழி அண்ணலார் திருநாவிலுக்கு அரசர்தம் அருகுவிட்டு அகலாதே வண்ண நித்தில சிவிகையும் வழிக்கொள உருங்காலை என்னில் சீர் திருநாவுக்கரசரும் மற்றவர்க்கு இசைக்கின்றார் என்று புராணம் சொல்கிறது. என்ன கருத்து? திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருச்சிவிகை நெல்வாயில் அறத்தொரு ஈசர் கொடுத்தது. அந்த ஈசர் கொடுத்த சிவிகையில செல்லுகின்ற எந்தை பிரான் ஞான சம்பந்த சுவாமிகள் பக்கத்திலே வருகின்ற பெரியார் அரசுகளை முன்னிட்டு அந்த பெருந்தகை பாத தாமரை தோய பாரிலே நடந்து ஊர்ந்து வரும்பொழுது தாம் பனிமுத்தின் சிவிகையிலே பயணம் செய்வது முறையென்று எனக்கருது. இந்த மாதிரி நாகரிகமும் நீங்க எங்கேயே இருக்கான்னு பார்க்கணும். பிள்ளையார் தமக்கு ஈசர் கொடுத்த சிவிகையை விட்டு புறக்கணித்து அரசுகளோட நடந்து வர்றாங்க. சக பரமாச்சாரியத்தில் அவர் காட்டுகின்ற அன்பு எத்தகையது என்பது அன்பர்கள் கவனிக்கணும். சரி, இப்படி நடந்து வர்றாங்களே, அதை அரசுகள் சம்மதிக்கிறாங்களா? இல்ல, பிள்ளையார்கிட்ட போறார் அரசுகள், இப்படி செய்யலாமா? உங்களுக்கு ஈசர் கொடுத்த சிவிகை ஆயிற்று, நாயனார் உமக்களித்த நன்முத்த சிவிகையின் நீர் வாராது, இப்படி வருவது முறையா என்ற உடனே அவர் சொல்றார், மேய வேணியாரர்களும் இவ்வாறு விரும்பு தொண்டர்களுடன் போயது எங்கு நீர் அங்கு யான் பின்வரப் போவது. இல்லையா, பெரியவங்க கட்டளை சிறமேற்கொண்டு ஒழுகுவது இன்னொரு பெரியவருக்கு தான் சாலும். இப்பெல்லாம் மறுத்து மறுத்து பேசுவாங்க. ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நூறு முறை கேட்டா கூட செய்ய முன் வருவோர் மிக மிக அரிது. இந்த காலம் அப்படி. இந்த காலத்துல அரசுகள் சொல்றாங்க, இந்த சிவிகை சாமி கொடுத்தது, நீங்க ஊந்து வந்தாதான் முறை அப்படின்னு. பிள்ளையார் கருமன் மறுப்பு சொல்லாம, நான் அப்படியே செய்யறேன், உங்களுடைய வார்த்தை எனக்கு கட்டளையை ஏத்துக்கிட்டு சிவிகையில வரேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன தெரியுமோ, நீங்க முன்னாடி போங்க, உங்க திருவடி தாமரையை அடி ஒட்டி பின்னால நான் வரேன். இதை சேர்க்கிறார் திருவாக்கு சொல்லும் பொழுது, சண்பை மன்னரும் தம்பிரான் அருள்வடி நிற்பது தலை செல்வார் பண்பு மேம்படு பணிக்கது நித்தில சிவிகையில் பணிந்தேறி தென்பெருந்தவர் அணிந்தது எங்கு என்று போய் திருவம்ப நகர்ப்புக்கு. என்ன செய்யறாங்க, முன்னாடி அரசுகள் போற பாக்குறாரு சிவிகையில இருந்து பிள்ளையார், அவருக்கு போறது அரசுகளா தெரியல, சாட்சாத் பெரிய நாச்சியார் தோழியம் தோழியப்பெரும் பெரிய நாச்சியாரும் ஒரு சேர வந்தது போல உடையரசுகளுடைய இழிலார் கோலம் விளங்க கண்ட

0: யார் காதலிக்கும் பெருமானாக கலைவாய்மை காவலர் செல்ல அவருடைய பின்னாலே கழிமல குல தீவர் எம்பெருமான் கவுனியர் பெருந்தகை போறாங்க. முதல்ல போற ஊர் அம்பர் மாகாணம், கோச்செங்கர் கட்டின மாடக்கோவில், அம்பர் பெருந்திருக்கோவில், அதை வழிபட்டுட்டு திரு கடவுர் வீரட்டம் போறாங்க. இந்த தலத்துல அப்புறம் போடுறாங்க, பிள்ளையாரம் போறாங்க. ஒரு பாடல் நம்ம ஒன்று ரெண்டு சிந்திச்சுட்டு போகலாம். சில பாடல்கள் நமக்கு ஞான தெளிவு கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாம் உலக வாழ்வு நினைச்சிருந்தா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, மகன் மக்களை நல்ல இடத்துல வாழ வைக்கிறது, அது தவறு இல்லை. ஆனா அத்தனையுமே காவல் நீர் மாதிரிதான், எப்போ மறையும்னு தெரியாது. ஆகவே அடிகள் பெருமான் சொன்னாங்க திருவாசகத்துல, மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். இது மாய வாழ்க்கை. மாயம்னா கனப்பொழுதுல மாறுவது, எப்ப அடியும்னே தெரியாது. காணல் நீர் போல, நீர் குமிழி போல, கனவு போல, எப்ப தோன்றும் எப்ப மறையும் யாரும் கண்டறியவோ விண்டு அளவிட்டு சொல்லவோ இயலாத பெருமை உடையது உலகம், அநித்தியமானது. ஆகவே அப்புறம் ஒரு இடத்துல கருவிலி கொட்டிட்டு தேவரத்துல சொல்றாங்க, நில்லா வாழ்வே நிலையென்று எண்ணி பொல்லாங்கு செய்ய புரியாது கல்லாறு மதில் சூழ் கருவிலி கொல்லேறு ஊர்பவன் கொட்டிட்டு சேர்மீனே. கருவிலி கொட்டிட்டு போ சொல்ற, ஏன் தெரியுமா? ஏன் இந்த ஊரும் போ சொல்லணும்? இந்த ஒரு யோசனை, ஒரு கேள்வி எழுது, அதுக்கு விடை அவரே தராரு. பிணித்த பிறவி நோய் பிரியுமதுமாறு உணர்த்தலாம் இது கேள்வி. கருவிலி கொட்டிட்டு போறதுக்கான காரணம் சொல்ற, சிவனடியார்கள்லாம் உருத்திர பல்கணத்தார் என்று சொல்ல பெறுவோர்கள். அதாவது அடுத்த பிரிவில் அவங்க எல்லாம் சிவகணம். இப்போ மானுட வாழ்க்கையில மன்றாடும் வள்ளலுடைய மலரடி போற்றும் போது, திருவேடம் தாங்கி இருக்கும் போது அவங்க சிவனடியார். இந்த சிவனடியார் தான் சிவகணத்தாரா மாற போறாங்க. அப்ப சிவகணத்தாரில் இருக்கிற ஊர் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கருவிலி கொட்டிட்டு உருத்திர கணத்தினார் தொழுதேத்தும் கருவிலி குணத்தினான் உரை கொட்டிட்டை சேர்மீனே. அப்ப என்ன சொல்ற, நாம அடுத்து அதாவது எழுத்தரா இருக்கிறவங்க மேலதிகாரிய பாக்குற மாதிரி, கீழே உள்ள வேலை செய்யறவங்க மேல இருக்கிறவங்களை பாக்குற மாதிரி, இப்ப சிவனடியாரா இருக்கிற நாம சிவகணத்தாரா இருக்கிறவங்களை பார்க்கணும் அல்லவா? அந்த சிவகணத்தாரா இருக்கிறவங்க ஊர் கருவெளி, உருத்திர கணத்தினார் தொழுதேத்தும் கருவெளி. ஆகவே இன்னொரு பாட்டுல சொல்றார், உய்யுமாறு இது கண்ணின் உலகத்தி பைகுள் பாம்பரையான் கடல் உரைகின்ற கையினான் உரைகின்ற கருவிலி கொட்டிட்டை கொய்கொள் பூம்பொழி கொட்டிட்டை சேர்மினே. திரும்ப திரும்ப அதே வலியுறுத்துறாங்க. இப்ப நாம கடவுள் வீரட்டத்துல இருக்கோம், அங்க அரசுகள் பாட்டு ஒண்ணு பார்ப்போம், அழகா பாடுறாங்க. மண்ணிடை குரம்பை தன்னை, குரம்பைனா குடிச, உயிர் வாழற குடிச, சப்த தாதுக்களால் கட்டப்பட்ட இந்த புலால் நாற்றம் வீசும் உடம்பு, மலஞ்சோறு ஒன்பது வாயு குடி, சீ வார்ந்து ஈ மொய்த்து அழுக்குடு திரியும் சிறுகுடி, வல்வினை திணிந்திட்டதோ இருட்குடி இந்த உடம்பு. இந்த மாதிரி பாக்குற பார்வை இருக்காருக்கா? நம்ம எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோம், கல்யாண நாள் கொண்டாடுறோம், நம்ம உடம்ப நம்ம மதிக்கணும். சிவபக்திக்கு மாறுபட்ட நிலை, சிவபக்தி பண்றவங்க உடம்ப மதிக்க கூடாது. உடம்பை ஊனென்று உணராம் ஊன திருமந்திரம், உடம்ப மாமிசம் நினைக்கணுமா? நினைக்கலன்னா சிவபக்தி பண்ண முடியாது. அதான் அப்பர் பெருமாள் சொல்ற ஐயாற்று தேவாரத்துல, திருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்தி உடலை வருத்தி. உடம்ப நல்ல வேலை வாங்கும், சடம் தானே, சட பொருளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க கூடாது. செருப்புக்கு மரியாதை கொடுத்து செருப்பு யாரா தலையில வச்சுப்பாங்களா? அது போல உடம்புக்கு மரியாதை கொடுக்காம இருக்கணும். அதான் சாமி சொல்றாங்க, மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலெய்து பின்னிடை தருமராசன் வேண்டினா விளக்குவாயார் என வருவானே. அப்ப உன்னால சொல்லி அவனை தடுக்க முடியுமா? நான் பல பட்டங்கள் பெற்றவன், பல பதவி வகுத்தவன், நான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன், எனக்கு வயசு நிரம்ப ஆயிடுத்து, செய்ய வேண்டிய கடன்கள் உண்டு, இப்படி எல்லாம் சொன்னா எவன் விட்டுட்டா போறான், அழைச்சிட்டு போயிடுவானே. அதுக்கு முந்தைய என்ன செய்யணும் தெரியுமா? அப்புறம் சொல்றாங்க, பன்னிடை சுவைகள் பாடி ஆடிடும் தத்தற்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுள் வீரட்டனாரே. அதுக்கு முன்னால பாடு, அதுக்கு முன்னால ஆடு, இறைவனுடைய திருவடிக்கு ஆளாது, திருநீற்ற பூசு, அறிவினைகள் கெட வெந்நீர் அணி, இல்லைன்னா அது ஊரா இருக்காது. இப்படி அற்புதம். ஒரு இடத்துல யமனை பார்த்து நேரடியாக அறைகூவல் விடுற அப்படிகள். இந்த பாட்டை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. படையும் பாதமும் எண்ணிய கையினீர் விடைகள் ஊர்தியான் அடியார் குழாம் புடை புகாது நீர் போற்றியே போமினே. கருத்து சொல்லுங்க யமதூதர்களே, உங்களுக்கு அறைகூவல் விடுகின்றேன், உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன், நான் சொல்வதை சற்று கேளுங்கள். யமதூதர்களே, எல்லாரையும் நினைப்பது போல் திருவேடம் தாங்கிய சிவனடியாரை நினைத்து விடாதீர்கள். அவர்கள் சாட்சாத் சிவத்துக்கு சமமானவர்கள். சிவனிடத்திலே நீங்கள் காலால் உதைப்பட்டதை மறந்து விட்டீர்களா? உங்கள் தலைவன் உதைப்பட்டதை. ஆகவே விடிகுள் ஊர்தியினா அடியார் குழாத்தை கண்டால், தெரியாது உள்ளே நுழைந்து விட்டால் கூட வணங்குங்கள், வாழ்த்துங்கள், புகழுங்கள், போற்றுங்கள், விடை பற்றி செல்லுங்கள் சொல்ற கவனிங்கோ. இப்ப எம பயம் அடியாருக்கு கிடையாதுங்கிறத இதை விட வலிவா வேறு யாரு சொல்ல முடியுமா? இப்படி சொன்னவர் நாவரசு பெருமானார், மேதகு நாவின் மன்னர். இது அன்றை உணர வேண்டும். இப்ப குங்குளிய கலைஞர் ஊர் கடவுள் அவர் வர என்ன பண்றார்? மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரிலா அன்பின் மிக்காக்கு இன்னமும் ஏற்குமாற்றார் ஆறுற சுவைகள் பொங்க அமைத்து அவர் அருளே என்று ஆச்சாரியாருக்கு திருமதி கொண்ட எவ்வளவு பாக்கியம் அந்த புண்ணியம் இவர் கிடைச்சது கலையருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமுக்கும் வீழி போறாங்க. சரிதத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி வீழி. முதல்ல போறது அரசுகள் தான், ஏன்னா இப்படிதான் அவங்க யாத்திரை அமையுது. அரசுகள் போற அடிச்சு விட்டுல தான் பிள்ளையார் பெருமான் செல்றாங்க. வீழி மிடலை வந்தனைய சேர்க்கிறாருக்கு உற்சாகம் கொப்பிளியுது. மேவு நாவு கரசனையும் காழி ஞான பிள்ளையையும் கலந்த உள்ள காதலினார் ஆடி வளவன் அறியாத அடியா அடியா அவர்களோடும் வாழி மறையோர் எதிர்கொண்டு வணங்க வணங்கி உள் புகுந்தா. சந்தமா சொல்ல சந்த பாடல் அமைகிறார். அங்க வாழற வேதியர்கள் அடியார்கள் எல்லாம் திரண்டு வர்றாங்க. போல வந்தவ நாவரசர் அல்லவா? ஒரு நுட்பம் நுட்பம் ஒண்ணு சொல்லிடுறேன். நாவரசர் அம்பாள் வடிவம், பிள்ளையார் ஈஸ்வர வடிவம். நீங்க திருக்கோவில் போனீங்கன்னா நால்வர் பெருமக்கள் சன்னதியில தயவு பண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்கோ. எல்லா கோயில்களையும் நால்வர் பெருமக்கள் சன்னதி இருக்கும் சிவாலயங்கள்ல. அரசுகளை பிள்ளை அம்மையா ஒரு தடவை கண்ணில் அப்படி மணக்கண்ணில் பாத்துக்கோங்க. அம்பாளுடைய கடாட்சம் பரிபூர்ணமா கிடைச்சிடும். பிள்ளையார் திருவுருவத்தை ஈசனுடைய தான் தோன்றி ஈசர் சுடச்சோதி பெருமான் செம்மேனி அம்மான் வடிவமா பாத்துக்கோங்க, பரிபூர்ணமாயிடும் அந்த அருள். இதோட விளக்கம் ஒன்று சொல்றேன். அம்பாள் பார்வை அருள் விளக்கமா அமையும், ஐயன் பார்வை ஆனந்த விளக்கமா அமையும். அம்மா பார்வை பாசத்தை நீக்கும், ஐயனுடைய பார்வை பாதத்துல சேர்க்கும். ஒன்று பாச நீக்கும், இன்னொன்று சிவப்பேர். ரெண்டையும் தரவல்லது அம்மையும் அப்பனும். இந்த ரெண்டு பேரும் தான் வந்தாங்க நாவரசரும் ஞானசம்பந்தருமா என்பதை மற்றவங்க மறக்கலாம், சைவர்கள் மறக்க கூடாது. சைவ திறத்துல துறைபோகிய பெரியோர்கள் மறத்தலாக. அவர்களுக்கு திருஞான சம்பந்தர் தான் ஈசர், திருநாவுக்கரசர் தான் எழிலார் அன்னை பராசக்தி பார்வதி தேவி. இந்த உணர்வு உடையோர் தான் தலையாய சைவர், அவர்தான் மனிதரின் தலையாய மனிதர்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: சென்ற வகுப்பில் ஆனந்த கழிப்பு பாடல்களை பார்ப்பதற்கு முன் முகவுரையாக சில கருத்துக்களை பார்க்க ஆரம்பித்தோம். அவைகளை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு மேலும் அந்த முகவுரையை பூர்த்தி செய்து நாம் இன்று முதல் பாடலுக்குள் செல்லலாம். நாம் பார்த்த முதல் கருத்து ஆசிரியருடைய வாழ்க்கை குறிப்பு. அதை தொடர்ந்து நாம் பார்த்தது தாயுமானவர் பாடல்களில் என்னென்ன கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன என்று பார்த்தோம். அதில் முதலாக அடங்கி இருக்கின்ற கருத்து சகுண பிரம்ம அல்லது ஈஸ்வரனுடைய வர்ணனை. ஈஸ்வரன் என்பது அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்ற தத்துவமாக இருக்கின்றார். பிறகு நாம் அன்றாட வழிபடுகின்ற இஷ்ட தேவதையாகவும் இருக்கின்றார். இங்கு தாயுமானவர் இஷ்ட தேவதையாக இருக்கின்ற ஈஸ்வரனையும் அனைத்துக்கும் அவர் காரண ரூபமாக அனைத்துமாகவும் இருக்கின்றார் என்ற கருத்தையும் பல பாடல்களில் விளக்கி இருக்கின்றார். பிறகு அடுத்ததாக தாயுமானவர் பாடல்களில் அமைந்திருக்கின்ற கருத்து நிர்குண பிரம்ம சொரூப வர்ணனா. மாயா தத்துவத்தை நீக்கி சுத்தமாக பரம்பொருளாக இருக்கின்ற தத்துவத்தை பல இடங்களில் ஆசிரியர் பாடி இருக்கின்றார். அந்த இடங்களிலெல்லாம் உபனிஷத்தில் பேசப்பட்டுள்ள பல சொற்களை பல சமஸ்கிருத சொற்களை கையாண்டு இருக்கின்றார். பிறகு மூன்றாவதாக அவர் பேசியது சாதகர்கள் கடைபிடிக்க வேண்டிய சாதனைகள். அந்த சாதனைகளை பற்றித்தான் அதிகமாக பேசி இருக்கின்றார் என்று பார்த்தோம். அதில் விவேகம், வைராகியம், குருவினுடைய தேவை, பக்தி இவைகளையெல்லாம் பேசி இருக்கின்றார் என்ற இடத்தில் நாம் ஒரு விசாரத்தை ஆரம்பித்தோம். ஒரு சாதகன் என்னென்ன படிகளையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற விசாரத்தை ஆரம்பித்தோம். அதில் முதலில் மனிதர்களை எப்படி பிரித்தோம்? விஷயி என்று பிரித்தோம். விஷயி என்றால் போகத்தை நாடுபவன், இன்பத்தை நாடுபவன். அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமே இந்திரியங்கள் வழியாக மனதில் அனுபவிக்கப்படுகின்ற லௌகிக சுகம். இந்த விஷயி இவனை நாம் இரண்டாக பிரித்தோம். தர்மத்தின்படி விஷயத்தை அனுபவிப்பவன், தர்மத்தை தியாகம் செய்து விஷயத்தை அனுபவிப்பவன். நாம் தர்மத்தை விட்டவனை பற்றி பேசவில்லை. தர்மப்படி இவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தால், அவன் ஒரு போகியாகவே இருந்து வந்தால் அடுத்த நிலைக்கு எப்படி உயர்வான் என்று நாம் பார்க்கையில் விஷயி விவேகியாக மாறுவான் என்று பார்த்தோம். விவேகி என்றால் என்ன? தான் அனுபவிக்கின்ற இந்த போகத்தில் உள்ள குறைகள் அவனுக்கு தெரியும். இவைகள் நிலையற்றது என்ற அறிவை அவன் அடைவான். இப்ப யார் எந்த நிலைக்கு வருகிறார்கள்? ஒருவன் தர்மப்படி போக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அவனுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் காமிய பிரார்த்தனையாகவே இருந்திருந்தாலும் அந்த தர்மத்தின் பலனாக இவனுக்கு அறிவு ஏற்படுகிறது. என்ன அறிவு? என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் இந்த உலகம் கொடுக்கின்ற இன்பம் அல்ல, இதற்கு அப்பாற்பட்ட ஒரு லட்சியம் இருக்கின்றது என்ற ஒரு அறிவு இவனுக்கு ஏற்படுகிறது. அவனை நாம் விவேகி என்று பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து பலர் விவேகத்தை அடைந்த போதிலும் மீண்டும் பழக்க வாசனையினால் அவன் அதே விஷயத்தை நோக்கியே சென்று கொண்டு இருக்கின்றான். அவனுக்கு விவேகம் இருக்கின்றது, ஆனால் வைராகியம் வரவில்லை. இப்ப நம்முடைய மனதையே பார்த்தாலும் நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டு புரிந்து கொள்வதற்கு முன் எப்படி சில விஷயங்களை குறித்தே சென்று கொண்டிருந்தோமோ, அதே போல் அறிவு வந்ததற்கு பிறகும் நாம் என்ன செய்கின்றோம்? பொருள்களை விடாமல் அதன் பின்னே செல்கின்றோம். அப்பொழுது இருக்கின்ற நிலை என்னவென்றால் விவேகியாகிவிட்டான், ஆனால் வைராகியாகவில்லை. வைராகியாகவில்லை என்றால் அந்த பொருளிலிருந்து இவனால் விலக முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த பொருளிலேயே அவன் செல்கின்றான். இந்த நிலையில்தான் ஒரு சாதகன் அதிக காலத்தை கடக்கின்றான். தாய்மானவரும் இந்த நிலையில் அதிக காலம் இருந்திருக்கின்றார். காரணம், அதிக பாடல்கள் இந்த நிலையிலிருந்து பாடி இருக்கின்றார். எந்த நிலையிலிருந்து? எனக்கு அறிவு வந்து விட்டது, ஆனால் அந்த அறிவு எனக்கு பயன்படுவதில்லை. தெரியாமல் இருந்திருந்தாவே நன்றாக இருக்கும் போல் இருக்கிறது. எனக்கு அறிவை கொடுத்து பிறகு அதனுடைய பலனை கொடுக்காமல் இருக்கின்றீர்கள் என்று அவர் புலம்பல் அதிகமாக நாம் இங்கு பார்க்கின்றோம். அந்த பாடல்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது நமக்கும் வைராகியம் வருவதற்கு உறுதுணையாக அமையும். அதில் தான் ஒரு சில பாடல்களை நாம் எடுத்து பார்த்தோம். அந்த பாடல்கள் தான் தாயுமானவர் பாடல்களில் அதிகமாக இருக்கின்றது. அதற்கு நான் சில உதாரணம் எடுக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அது மேல்மேலும் மேல்மேலும் எல்லா இடத்திலும் விருந்தோடு இருக்கின்றது. எங்கெல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய புலம்பலை அவர் வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்ற உதாரணத்துக்கு இப்பொழுது மீண்டும் ஒரு சில பாடல்கள் பார்ப்போம். அப்பொழுதுதான் அந்த சாதகனுடைய மனநிலையை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். கூறுகின்றார் ஒரு இடத்தில், வாழ்வு அனைத்தும் மயக்கம் என தேர்ந்தே. இந்த இடத்துல என்ன சொல்றார்? வாழ்க்கை அனைத்தும் மயக்கம் என்று அறிந்தேன் என்றால் பொய் என்று அறிந்தேன். தேர்ந்தவாறே நான் அப்பால் ஒரு வழி பாராமல் தாழ்வு பெற்று இங்கு இருந்தேன். எனக்கு இது பொய்னு தெரிந்தாச்சு. தெரியாம இருக்கும் பொழுது பொய்ய நோக்கி ஓடுவதில் தவறில்லை. ஆனால் இது எனக்கு பொய் என்று தெரிந்தும் அப்பால் ஓர் வழி பாராமல் தாழ்வு பெற்று இருந்தேன். நான் தாழ்மையுடன் இங்கேயே இருந்தேன். பிறகு மனம் நொந்து அவர் கூறுகின்றார், இது என்ன மாயம், ஊழ்வினையோ அல்லது உன் திருக்கூத்தோ? இது என்ன மாயம்? இது என்னுடைய ஊழ்வினையினாலே என்னுடைய அறிவு எனக்கு பயன்படவில்லையா, அல்லது இறைவா இது உன்னுடைய திருக்கூத்தோ? இன்னும் பாலவதிப்பட எனக்கு முடியாது. இனி நான் அவதிப்பட்டு இருக்க எனக்கு முடியாது. காரணம், அறிவு வந்து விட்டது, ஆனால் அந்த அறிவின்படி என்னால் வாழ முடியவில்லை. இது போன்ற பல பாடல்கள் இருக்கின்றது. மீண்டும் ஒரு பாடலை எடுத்துக்கொள்வோம். ஆனந்தமான பரம் என்ற இடத்தில் 9வது பாடலை இப்பொழுது நாம் எடுத்துக் கொள்கின்றோம். புத்தகத்தில் 61வது பக்கம். இந்த பாடல் மிக அழகாக அவர் வர்ணித்திருக்கின்றார். என்ன சொல்கின்றார்? எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை. நான் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு கேட்டாலும் இதயம் ஒடுங்கவில்லை, என்னுடைய மனம் அமைதிப்படவில்லை. பிறகு எப்படித்தான் தன்னுடைய மனம் இருக்கின்றது? யான் என்னும் அகந்தை தான் எல் அளவும் மாற இல்லை. இந்த நான்கிற அகந்தை இருக்கே, அது ஒரு எல் அளவும் கூட எனக்கு செல்லவில்லை. இவ்வளவு காலம் நான் சாதனையில் ஈடுபட்டிருந்தாலும் கற்றேன் கேட்டேன் அனைத்தும் செய்தேன், ஆனால் இந்த நான்கிறது எல் அளவும் மாற இல்லை. அது மட்டும் இல்லாம இருந்தா பரவாயில்ல, அதிகம் வேற ஆயிருக்கு. நான் கற்றுள்ளேன் கேட்டுள்ளேன் என்று அதிகமும் ஆயிருக்கே தவிர எல் அளவும் மாறவில்லை. யாதினும் அபிமானம் என் சிந்தை மிசை குடிகொண்டது. எல்லா இடத்திலேயும் எனக்கு அபிமானம்தான் இருக்கின்றதே தவிர, பிறகு எனக்குள்ள ஏதாவது நல்ல சில குணங்கள் வந்துள்ளதா என்றால், ஈகையோடு இரக்கம் என் ஜென்மத்தும் நான் அறிகிலேன். ஒரு ஈகை இரக்கம் இதெல்லாம் என்னுடைய ஜென்மத்திலும் நான் அறியவில்லை. சீலமோடு தவ விரதம் ஒரு கனவில் ஆயினும் தரிசனம் கண்டு அறியேன். சரி, நிஜ வாழ்க்கையில தான் இப்படினா, கனவுலையாவது எப்பாவது நான் நல்லவனா இருப்பனான்னா அதுவும் இல்லைங்கிறார். கனவிலும் நான் ஒழுக்கமானவனாக இருக்கவில்லை. பொய்த்த மொழி அல்லால் மருந்துக்கும் மெய்மொழி புகன்றிடேன். அதாவது மருந்துக்காவது உண்மையை சொல்றதுன்னா அதுவும் கிடையாது, நான் பொய்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பொய்யையே பேசிட்டு இருக்கேன். மருந்துக்கு பேச்சுக்காவது எப்பாவது உண்மை பேசுவேனா என்றால் அதுவும் கிடையாது. பிறகு நான் என்ன பண்ணிருக்கேன்? கற்றிருக்கின்றேன் கேட்டிருக்கின்றேன், ஆகவே போதிப்பது அல்லாது மற்றவங்களுக்கு நான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேனே தவிர இறைவனுடைய அருளை நான் வாங்கவில்லை. பிறகு அடுத்த பகுதியில சொல்றார், அனைத்து குணக்கேடர் கண்டதா கேட்டதா அவனிமிசை உண்டோ சொல்லாய். அனைத்து விதமான குணங்களிலும் கேடு உடையவர்கள் இந்த உலகத்துல என்ன போல யாராவது இருக்கிறார்களா? எல்லா குணக்கேடும் என்னிடத்தில் இருக்கின்றது என்று தன்னை மிக மிக நொந்து கொள்கின்றார். ஒரு ஆன்மீக சாதகனுடைய வாழ்க்கையில் முதலில் என்ன செய்வான்? இந்த உலகம் என்னை மோகத்துக்கு உட்படுத்துகிறது என்று உலக நிந்தனை செய்வார். தாய்மானவர் செய்துள்ளார். பொருள்கள், மற்ற போக பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவைகளை நிந்தனை செய்துள்ளார். இவ்விதம் லோக நிந்தனை முதல்ல செய்வார். பிறகு கொஞ்சம் பக்குவம் வந்தவுடனே உலகத்தை நிந்தனை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, அதை பார்த்து மயங்கிற என்னுடைய மனதில்தான் குறை இருக்கின்றது என்று தன்னையே நிந்தனை செய்வார். அது ஆத்ம நிந்தா என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த சாதனைகளை பற்றி பாடிய பாடல்களில் லோக நிந்தா ஆத்ம நிந்தா இவைகள் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் உலகத்தை அவர் நிந்தித்தது அதிகமாக இல்லை, தன்னையே அவர் நிந்தித்தது பல இடங்களில் இருக்கின்றது. அதற்கு உதாரணம் சொல்லணும்னா அதற்கு ஒரு 50 கிளாஸை எடுக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னை நிந்தித்திருக்கார்னா எல்லா இடத்திலும் அது வந்து ஊடுருவி இருக்கின்றது. எனக்கு அறிவு இருக்கின்றது ஆனால் அதன்படி வாழ முடியவில்லை என்று பல இடங்களில் தன்னை நாய்க்கு கீழாக பேசி நொந்து கொண்டு இருக்கின்றார். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அவர் வாழ்ந்த ஒரு ஸ்டேஜ், வாழ்க்கையில ஒரு பகுதியில அப்படி வாழ்ந்துள்ளார். இப்ப இது சாதனை. இப்ப இந்த நிலையில தான் ஒரு சாதகன் அதிக காலம் வாழ்வான். எது? விவேகத்திலிருந்து வைராகியத்தை அடைகின்ற நிலை. இப்ப இந்த நிலையில தாய்மானவர் எதை உணர்ந்தார்? என்னுடைய சுய முயற்சியை மட்டும் வைத்து கொண்டு நான் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் அடையலாம், ஆனா இந்த மனப்பக்குவம் வைராகியம் என்று ஒன்றை அடைய என்னுடைய சுய முயற்சி போதாது, இறைவனுடைய அருளினால்தான் இது கைகூடும் என்று உணர்ந்து இறைவனுடைய அருள் எவ்வளவு தேவை என்று பல இடங்களில் பிறகு பாடுகின்றார். காக்கை வந்து கோடி கோடி காக்கை கூடி நின்றால் ஒரு கல் முன் எதிர் நிற்குமோ, அதுபோல எனக்கு எவ்வளவு வினைகள் இருந்தாலும் உன்னுடைய பக்தியின் முன் எதிர் நிற்குமோ என்று இறைவனுடைய பக்தியினுடைய தேவையை உணர்ந்து பல இடங்களில் பாடி இருக்கின்றார். இப்ப சாதனைகளை பற்றி தாய்மானவர்கள் எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், முதலில் அறிவு தேவை என்று பேசிய அவர், அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அந்த அறிவு நமக்கு துணை புரிய வேண்டும் என்று வைராகியத்தினுடைய தேவை. அதற்கு உலகத்தை நிந்தித்தல், தன்னை நிந்தித்தல் இவைகளையெல்லாம் செய்து பிறகு இறைவனுடைய பக்தி தேவை என்று பேசி இருக்கின்றார். இனி அதற்கு அடுத்த சாதனையாக அவர் பேசியிருப்பது, இறைவன் எப்படி அருள் புரிவான் என்ற கேள்வி வரும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மாடை மேய்ப்பவன் மாட்டுக்கு உதவி செய்வது அல்லது அது வேறெங்காவது விழுக சென்றால் தடியில அடித்து அதை அவன் காப்பாற்றுவான். அப்படி பகவான் நம்மை குச்சி எடுத்து காப்பாற்ற மாட்டாராம். நமக்கு நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் முடிவு செய்துவிட்டால் சரியான அறிவும் சரியான இணக்கத்தையும் நமக்கு கொடுப்பார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்ததாக குருவினுடைய திருவருளை பற்றி பேசுகின்றார். எனக்கு இப்படி ஒரு குருவினுடைய அருள் கிடைத்தது, நான் இப்படி ஒரு குருவை அடைந்தேன் என்று குருவினுடைய திருவருளை பற்றி பிறகு பேசுகின்றார். எப்பொழுதுனா அந்த சத்சங்கத்தினுடைய உதவியினால்தான் நான் விவேகத்தை பெற்று பிறகு வைராகியத்தை அடைந்தேன், இறைவன் எனக்கு நல்ல சூழ்நிலையை அமைத்து கொடுத்தான், நல்ல குருவை எனக்கு கொடுத்தார். ஒரு இடத்துல சொல்ல போறார், இந்த ஆனந்த கழிப்பிலேயே சொல்ல போறார், இறைவன் குருவை கொடுத்தார்னு சொல்றதை விட்டு இறைவனே எனக்கு குருவாக வந்தார் என்று குருவையே அவர் இறைவனாக பார்த்து வர்ணிக்கின்றார். இவ்விதம் அவர் தன்னுடைய வைராகியத்தை அடைந்ததாகவும் அதற்கு இறைவனுடைய அருள் துணை புரிந்ததாகவும் வர்ணிக்கின்றார். பிறகு அடுத்த நிலை ஒரு சாதகன் செல்ல வேண்டியது என்னவென்றால், முதலில் விவேகத்தை அடைந்து பிறகு மிக கடுமையான உழைப்புடனும் இறைவன் அருளுடனும் வைராகியத்தை அடைந்து பிறகு குருவினுடைய துணையை அடைந்து அவன் சில காலம் விசாரத்தில் ஈடுபடுகின்றார். அந்த விசாரத்தில் ஈடுபடும் பொழுது இவனுக்கு வைராகியம் பூர்த்தியாகின்றது, மன தூய்மை அடைகின்றது, அறியாமையானது நீங்குகின்றது. அப்பொழுது ஒரு சாதகன் முதலில் விஷயி போகியாக இருந்தவன் விவேகியாக மாறி பிறகு விராகி வைராகியாக மாறி இப்பொழுது ஞானியாக மாறுகின்றான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து செல்கின்ற பாதை. ஆன்மீக பயணம் எப்படி என்றால், போகியாக இருந்து பிறகு விவேகியாக மாறி பிறகு விராகி என்றால் வைராகியாக மாறி பிறகு ஞானியாக அவன் மாறுகின்றான். எப்பொழுது என்றால், இந்த வைராகியாக இருப்பவன் குருவின் துணை கொண்டு சாஸ்திர விசாரத்தின் மூலமாக அவனுக்கு ஞானம் வாய்க்கின்ற, அதையும் பல இடங்களில் அவர் வெளிக்காட்டுகின்றார். பிறகு ஒரு சாதகன் கடக்க வேண்டிய அடுத்த நிலை என்ன என்றால், அவனுக்கு ஞானம் வந்து விட்டது, முதலில் இருந்த விவேகம் இந்த உலகம் நிலையற்றது என்பது. முதல்ல விவேகின்னு சொன்னோம், போகியாக இருந்தவன் விவேகியாக மாறான்னா அப்போ அவனுக்கு இருந்த விவேகம் இந்த உலகம் நிலையற்றது, இது என்னுடைய லட்சியம் அல்ல. பிறகு அந்த விவேகத்தின் துணை கொண்டு வைராகியாகின்றான். பிறகு குருவிடம் வந்து இங்கு அடையும் ஞானம் எது நிலையானது என்கின்ற பரபிரம்ம ஞானத்தை அடைகின்றான். முதல்ல இருந்த அறிவாளி விவேகி உலகம் நிலையற்றது, அது சாஸ்வதம் அல்ல, அதை நான் தேடக்கூடாது என்ற விவேகி இந்த இடத்துல. அதனாலதான் விவேகின்னு சொல்வதற்கு பதிலாக நாம் ஞானி என்று சொல்கின்றோம். பொருள் ஒன்றுதான், ஆனா இந்த இடத்துல ஞானம் பரபிரம்ம ஞானம், பரபிரம்மத்தை பற்றிய அறிவை இவன் அடைகின்றான். பிறகு இந்த இடத்திலேயும் சில காலம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பரபிரம்மத்தை பற்றிய அறிவை எப்படி அடைகின்றான்னா, எங்கோ ஒரு இடத்துல பரபிரம்மன் இந்த சொரூபமா அமர்ந்திருக்குங்கிற அறிவாக அவன் அடையவில்லை. எந்த சம்சாரியாக நான் இருந்தேனோ இந்த ஆத்மஸ்வரூபம்தான் அந்த பரபிரம்மன் என்ற அறிவை அடைகின்றான். ஆகவே ஞானி என்று சொல்லும் பொழுது மகா வாக்கிய ஞானி, தத்துவமசி என்ற ஞானத்தை இவன் அடைகின்றான். ஆனாலும் இங்கும் இவனுக்கு இந்த விவேகமானது அடிக்கடி நழுவி விடுகின்றது. இதற்கு முன்னாடியும் விவேகம் வந்தது, அதை நிலப்படுத்துறதுக்கு பாடுபட்டான். என்ன விவேகம் வந்தது, இந்த உலகம் நிலையற்றது, நான் நாடக்கூடாது, அது என்னுடைய பரம லட்சியம் அல்லங்கிற அறிவு வந்தது. ஆனா வைராகியமா அந்த அறிவு மாறுறதுக்கு பல காலங்கள் எடுத்தது. எந்த விவேகம், நிலையற்றது என்கின்ற விவேகம் வைராகியத்தை கொடுக்க பல காலமானது. அதே போல நான் பரம்பொருள் என்ற விவேகம் நிஷ்டை அடைய மீண்டும் பல காலங்கள் ஆகும். எப்பவுமே இந்த விவேக ரெண்டு விதமான விவேகம், ரெண்டு விதமான விவேகமும் நிஷ்டை அடைவதற்கு காலம் தேவைப்படுகிறது. முதல் விவேகம் வந்து நிலையற்றதுங்கிறது, அது நிஷ்டை அடையும் பொழுது அந்த விவேகத்தையே வைராகியம் என்று சொல்கின்றோம். விவேகம் பழுக்கும் பொழுது வைராகியம் ஆகிறது. இங்கு நான் பிரம்ம என்ற ஞானம் நிலைப்படும் பொழுது அவனை பகவான் கீதையில் ஸ்தித பிரஜ்ஞன், பரம பக்தன், குணாதீதன் என்றெல்லாம் அழைக்கின்றார். அப்ப இந்த ஞானமும் நிலை பெறணும். எந்த ஞானம், நான் பூர்ணஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்ற அறிவும் நிலை பெற வேண்டும். அப்படி நிலை பெற்றால் அவன் ஞான நிஷ்டையை அடைகின்றான். இப்பொழுது அந்த பாதை நமக்கு புரிகின்றதல்லவா. முதலில் போகி, அந்த போகியாக இருக்கும் பொழுது தர்மம் ரொம்ப முக்கியம். தர்மப்படி இன்பத்தை அனுபவிக்கின்றான். தர்மத்தினுடைய விளைவாக அறிவு விவேகம். விவேகம்ங்கிறது இந்த உலகம் நிலையற்றது, வாழ்க்கையில லட்சியம் என்ன என்பது. அந்த விவேகம் வைராகியமாக சில காலங்கள் பிடிக்கின்ற சில சாதனைகள் செய்கின்ற அனைத்து தவமும் விவேகத்தை வைராகியமா கன்வெர்ட் பண்றது, மாற்றுவது. பிறகு இவன் குரு அருளை நாடுகின்றான், பிறகு விசாரம் செய்கின்றான், மீண்டும் ஒரு விவேகத்தை அடைகின்றான். அது ஆத்ம ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம். பிறகு அந்த ஞானத்திலிருந்தும் வீழ்ந்து விடுகின்றான். இந்த தேகாத்ம புத்தி அவனை எடுத்து விடுகின்றது. பிறகு மீண்டும் நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்கின்றான். அங்கும் சில காலம் இவன் பொறுத்திருக்க வேண்டும். பிறகு இறுதியாக ஞான நிஷ்டையை அடைகின்றான். இதுதான் ஆன்மீக பயணத்தினுடைய பாதை. எங்க போறதுனாலும் நமக்கு பாதை தெரிய வேண்டும். இதுதான் ஒருவன் ஆரம்பித்து இறுதியில் வந்து சேருகின்ற பாதை. இப்ப கடைசியில எங்கு வந்து சேர்ந்துள்ளான் என்றால், ஞான நிஷ்டையை அடைந்துள்ளான். இவன் ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருக்கான், அதனுடைய அர்த்தம் என்னென்ன, அதே வீட்டில இருந்திருக்கலாம், ஆனா இவனுக்குள்ள இது பயணம். இது வெளிய பயணம் அல்ல, எங்கோ இமயமலைக்கு ஓடுகின்ற பயணம் அல்ல, இவனுக்குள் இவன் செய்கின்ற பயணம். எங்கோ இருக்கின்ற போகி இப்பொழுது ஞான நிஷ்டனாக ஆகி உள்ளான். அந்த ஞான நிஷ்டை ஆனதற்கு பிறகு அவன் இந்த உலகத்தை பார்க்கின்றான். அப்பொழுது எப்படி இருக்கும் என்றால், அவன் இந்த உலகத்தை பார்த்து அவன் கூறுகின்றான், இந்த உலகத்தை நான் நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு குறையும் இல்லை. பிறகு உன்னிடத்தில் குறை இருக்கின்றதா, என்னிடத்திலும் ஒரு குறை இல்லை, நான் இனி உலகத்தையும் நிந்திக்கவில்லை, பிறகு நான் என்னையும் நிந்திக்கவில்லை, பிறகு நீ என்னதான் செய்கின்றாய், எப்படி இருக்கின்றாய், உன்னுடைய உணர்வு என்ன, அதை தாயுமானவர் கூறுகின்றார். இந்த ஞான நிஷ்டையில் நான் இருக்கும் பொழுது என்னுடைய என்னிடத்திலிருந்து வெளிப்படுவது என்ன, அதற்கு பதில்தான் ஆனந்த கழிப்பு. ஆனந்த கழிப்பு என்றால் என்னுடைய வெளிப்பாடு இப்பொழுது ஆனந்தமாக இருக்கின்றது. என்ன ஆனந்தம்னா, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் உலகத்தையும் குறை சொல்லவில்லை, என்னையும் குறை சொல்லவில்லை, ஆகவே என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை அனைத்தும் ஆனந்தமாக இன்பமாக இருக்கின்றது, மகிழ்வுடன் இருக்கின்றது என்று ஞான நிஷ்டையை அடைந்த சமயத்தில், ஞான நிஷ்டையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட பாடல்கள் தான் இந்த ஆனந்த கழிப்பு என்ற 30 பாடல்கள். இப்பொழுது நாம் பார்க்க எடுத்துக்கொண்ட பாடல் ஒரு சாதகன் எந்த நிலையிலிருந்து பேசிய பாடல் என்றால், ஞான நிஷ்டையிலிருந்து பேசிய பாடல்கள் தான் இவைகள். இதே தாயுமானவர் போகத்தில் இருக்கும் போதும் பேசியிருக்கார், பிறகு விவேகியாக இருந்து சில பாடலை பாடியிருக்கார். விவேகத்திலிருந்து வைராக்கியம் வரவில்லையே என்று தன்னை நொந்து கொண்டு எத்தனையோ பாடல்கள். பிறகு இறைவனுடைய பக்தி தேவை, குருவினுடைய அருள் தேவை என்று இவர் நாடி இருக்கின்ற சமயத்தில் பல பாடல்கள். அனைத்து சாதனைகளையும் செய்து முடித்து நான் நிறைவுடன் இருக்கின்றேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று மன நிறைவை வெளிப்படுத்திய பாடல்கள் தான் இந்த ஆனந்த கழிப்பு என்ற பகுதியில் இருக்கின்றது. ஆகவே இந்த பாடல்கள், சில பாடல்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புலப்படும் என்றால், இவர் தன்னை நிந்தித்ததெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தான், எல்லா காலத்திலையும் தன்னை கீழ்மையாக பேசி நிந்தித்து இருக்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் அதுவும் தேவைப்பட்டுள்ளது, பிறகு இந்த காலத்தில் அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய நிறைவை வெளிப்படுத்துகின்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் படித்து கடைசியில எதை அடையணும்னா மன நிறைவு. அந்த நிறைவிலிருந்து தான் நிறைவடைந்துள்ளேன், பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டேன், அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்து விட்டேன் என்று இவர் இந்த பாடல்களை பாடுகின்றார். பிறகு இடையில சாதகர்களுக்கு வழிய சொல்ல போற, நான் இப்படி அடைஞ்சதற்கு இவ்விதம் வைராகியத்தை அடைந்தது காரணம், இந்த ஆஷா பிசாசெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று இங்கு பாடுகிறார். இதற்கு முன்னாடி என்ன பாடுறார், இப்ப நம்ம பார்த்தமே, அனைத்து குணக்கேடர் நான் தான், எல்லா குணத்திலும் கேடாக நான் இருக்கின்றேன் என்று தன்னையே நிந்தித்தார். பிறகு இங்க என்ன சொல்றார், என் மனசுல ஒரு ஆசையும் இல்லை, மனம் நிறைந்துள்ளது, நான் அடைந்த பேற்றை எப்படி வெளியே சொல்ல முடியும், நான் பெற்ற ஒரு நிலையை என்னால் கூற முடியாது என்று ஆனந்தத்தினுடைய உச்சியிலிருந்து இவர் பாடுகின்றார். களிப்பு என்றால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல், மது உண்டு களித்தான் என்று சொல்வார்கள். ஆனந்த களிப்பு என்றால் தன்னுடைய ஆனந்தத்தை இவர் வெளிப்படுத்துகின்றார். எந்த நிலையிலிருந்து என்றால் ஞான நிஷ்டையை அடைந்த பின் இந்த பாடலை நமக்கு பாடியுள்ளார். தெரிந்தோ தெரியாமலேயோ புஸ்தகத்திலேயே இதை கரெக்டா கடைசியில போட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்துல போட்டா குழப்பம்தான் வரும். முதல்ல ஆனந்தத்தை சொல்லிட்டு பிறகு தன்னை நிந்திச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும். ஆகவே சரியாக இறுதியில் இது வந்துள்ளது. ஆனா மற்ற இடங்கள்ல மாறி மாறி இருக்கு. ஒரு இடத்துல நிந்திப்பார், ஒரு இடத்துல தான் மகிழ்ச்சியை அடைந்தேன்னு சொல்லுவார். அப்படி இடையில மாறி மாறி இருக்கின்றது. அதுல ஆனந்த கழிப்பு மிக அழகாக தான் என்ன நிலையை அடைந்தேன் என்று தான் வெளிப்படுத்துகின்ற நிலை. பிறகு இதை நம்ம எடுத்துக்கொண்டது எதற்கு என்றால் அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளலாம். பிறகு இந்த நிலையில் இருப்பதுதான் மோட்சம்னு தெரிந்து கொண்டால் நமக்கும் இந்த நிலையில் வர ஒரு உற்சாகமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். இப்ப இந்த முகவுரையுடன் நாம் இனி ஆனந்த கழிப்புக்கு செல்ல வேண்டும். இதில் ஏற்கனவே ஒரு கருத்தையும் பார்த்துள்ளோம், அதையும் இங்கு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இந்த தாயுமானவர் பாடல்களில் இருந்து ஒரு தத்துவத்தை நாம் நிர்ணயம் செய்யக்கூடாது. ஒரு தத்துவத்தை, அதாவது துவைதம் உண்மையா அல்லது அத்வைதம் உண்மையா அல்லது முப்பொருள் உண்மையா, சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்ற உலகம் பதி பசு பாசம் இது சத்தியமா என்கின்ற தத்துவத்தை நிர்ணயிக்க இவர் எழுதவில்லை. அதை நிர்ணயிக்க என்று அதற்கென்று சில நூல்கள் இருக்கின்றன. அதனாலதான் இந்த பாடலை எல்லோரும் எடுத்துக் கொள்வார்கள். அத்வைதிகளும் எடுத்துக் கொள்வார்கள், விசிஷ்டாத்வைதிகளும் எடுத்துக் கொள்வார்கள், சைவ சித்தாந்திகளும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். தவறில்லை, இது ஒரு தத்துவத்தை நிர்ணயிக்க கூறவில்லை. பிறகு சாதகனை உற்சாகப்படுத்த இந்த பாடல்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பிறகு இனியொரு எச்சரிக்கையும் இங்கு நாம் பார்க்க வேண்டும். உண்மையில் தாயுமானவர் பாடல் தத்துவத்தை நிர்ணயிக்க சொல்லாத காரணத்தினால் ஒரு முறையான உபதேசத்துக்கு பயன்படுகின்ற பாடல் அல்ல. இப்ப நாம விவேக சூடாமணின்னு ஒரு நூல் படிச்சோம், அதுல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு உபதேசம் டீச்சிங்க்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஒரு சிஷ்யன் அறிமுகப்படுத்துறது, குருவை அறிமுகப்படுத்துறது, கேள்விகள் கேட்பது, படிப்படியாக எடுத்து செல்வது, அப்படிப்பட்ட முறையை அதற்கென்ற நூலில் தான் நாம் பார்ப்போமே தவிர இங்க எல்லாம் அப்படி இருக்காது. கருத்துக்கள் இங்கும் அங்குமாக மாறி மாறி வர இருக்கும். ஆனாலும் நாம் ஒரு மாற்றத்துக்காக எடுத்துக்கொண்டோம். எதற்கு, நாம் இதிலிருந்து சில உற்சாகத்தை அடைவோம். பிறகு என்னுடைய திட்டமும் என்னவென்றால் இந்த ஆனந்த கழிப்பு ஒவ்வொரு செயலாக எடுத்துக்கொண்டு அதில் முதலில் அதனுடைய பொழிப்புரையை பார்த்து விடுவோம். அது உங்களுக்கு புரிந்துவிடும், மிக எளிமையான தமிழ்தான். அதற்கு பிறகு அதிலிருந்து சில சொற்களை எடுத்து வேதாந்தத்தில் உபனிஷத்துக்களில் பேசப்பட்ட கருத்துக்களை உள்ளே நாம் நுழைக்க இருக்கின்றோம். நம்ம இஷ்டம்தான், ஒரு செயலை எடுத்துட்டு 10 கிளாஸ் வேணாலும் பேசலாம் அல்லது 10 நிமிஷத்துல வேணாலும் நிறுத்தலாம். நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் சிந்திக்கலாம். நம்ம என்ன செய்ய போகின்றோம்?
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த 10ஆம் திருமுறை 7ஆம் தந்திரத்தில் ஆத்மலிங்கம்

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருக்கொளிலி சீரார் திருவாரூர் தென்னாகை நள்ளாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உவந்த திருக்கோளிலி சத்த விடங்கத்தலம் என்பது பழம்பாடல். சத்த விடங்கத்தலங்களில் ஒன்று திருக்கோளிலி. திருக்குவளை என்று வழங்கப்பெறும் தலமும் இதுவே. ஆதியில் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி பூசித்தமையால் இத்தலம் பிரம்ம தபோவனம் என்று அழைக்கப்பெற்றது. இத்திருத்தலத்து இறைவர் பிரம்மபுரீஸ்வரர். இறைவி வண்டமறு பூங்குழலாள். இங்கே எழுந்தருளியுள்ள தியாகர் அவனி விடங்கர். ஊழிப்பரன் என்ற திருப்பெயரும் இவருக்கு உண்டு. தீர்த்தம் முத்தி நதியாகிய சந்திர நதி, மணிகர்ணிகை, சக்தி தீர்த்தம் முதலியன. திருத்தலமரம், தேற்றாமரம், நான்முகன், திருமால், இந்திரன், அகத்தியன், முசுகுந்தன், பஞ்சபாண்டவர்கள், ஓமகாந்தன் மற்றும் நவ கோள்களும் பூசித்தனர் என்பர். கோள்கள் எனப்பெறும் நவக்கிரகங்கள் அடியார்களுக்கு வரும் இடையூறுகளை இல்லாமற் செய்தலால் இத்தலம் கோளிலி என வழங்கப் பெறுகிறது. சுந்தரர் பெருமானுக்கு வழங்கிய நின்மலையை ஆரூரில் சேர்ப்பிக்கவும் பயன்கொள்ளவும் பாடிய பதிகம் நீள நினைந்தடியேன் என்ற தொடக்கத்தினது ஆம். ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே என்று பாடிய குறிப்பு இறைபார்கொண்ட உரிமை வழிபாட்டு உணர்வை மெய்ப்பிக்கின்றது. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தப் பெருமான் நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றமும் கூட நன்மையடையும் உபாயத்தை அருளி செய்து கோள்களின் வலியை நீக்குபவன் கோளிலிப் பெருமான் என்று போற்றுகிறார். அவனுக்கு ஆளாகிய அன்பு செய், அவன் அருட்புகளை நாளும் கேள் என்று அறிவுறுத்துகிறார் நாளாய போகாமே எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அதோட இன்னும் சொன்னாரு ஐயா, நீதான் உன் நினைக்கெல்லாம் காரணம், நீதானே. அவரா உணவு கொடுத்தாரு, அவரா கொண்டு கொடுத்தாரு. இந்த மாதிரியான ஒரு இல்லத்துல, இந்த மாதிரியான ஒரு சுற்றத்தை, இந்த மாதிரியான ஒரு உறவுகளை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவரே தேடி வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தார. என்ன, நீரானே, நீரே செஞ்சு கொண்டது நீரானே. நமக்குதான், நாம தான் செஞ்சுக்கிட்டது, அவர் ஒன்றும் செய்யல. என்ன பல பிறவிகள்ல செஞ்சதுனால நமக்கு தெரியல, போன போன பிறவியில செஞ்சுட்டு வந்ததுனால நமக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் ஒரு பிறவியில நடந்ததுனால பேரனுக்கு தோல் உறிஞ்சி குழந்தை பிறந்த உடனே ஒரு கன்றினுடைய தோலை உரித்தான், அவருடைய பேரனுடைய குழந்தையுடைய தோல் உரிக்கப்பட்டது நமக்கு தெரிஞ்சது, ஒரு ட்ரெடிஷனுக்குள்ள நடந்தது தெரிஞ்சது. இதே ஒரு ரெண்டு மூணு பிறவிக்கு அப்புறம் நடந்ததுதான் யாருக்கு தெரியும், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்பாங்க தெரியாதவங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இது மாதிரி பண்ணாங்க, அதனால இது நடந்துச்சு இல்லையா. அப்போ ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு முன் வினை ஒண்ணு இருக்கணும், அந்த வினை தவறா இருக்குன்னா அதுக்கு நாம மன்னிப்பு கேட்போம், வேற வழி கிடையாது. சுவாமி மன்னிச்சிருவார், சுவாமி மன்னிச்சிருவார். மனுஷன் வேணா மன்னிக்க மாட்டான், சும்மா மன்னிச்சேன் சும்மா பொய் சொல்லுவான், மனுஷன் மன்னிக்க மாட்டான், சுவாமி மன்னிச்சிருவார். எப்ப தெரியுமா, உள்ளன்போடு கேட்டீங்கன்னா, உள்ளன்போடு கேட்டீங்கன்னா சுவாமி மன்னிச்சிருவார், உள்ளன்போடு கேட்டா சுவாமி மன்னிச்சிருவார். கேட்டாச்சு, நீரானே நீல் சடை மேலோர் நிறை ஒன்றை தாரானே. தாரானேனா மாலையை அணிந்தவனே அர்த்தம், நீண்டமான நீளமான கொன்றை மாலைகளை அணிந்தவனே பொருள். எங்க ஐயா அதுக்கு சொல்றாரு, தருபவன், வினைகளை கொண்டு வந்து தருபவன். எப்படி தெரியுங்களா, எனக்கு விளக்கம் ரொம்ப அழகா சொன்னாரு. போன பிரகோஷத்தில் நான் பையன் வச்சுட்டு வந்துட்டேங்க, ஒரு அம்மா எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க, இந்தாங்க தம்பி உங்கள் பையனை வச்சுட்டீங்க அப்படின்னு. அதுபோல் போன பிறவியில் நாம் செஞ்சு விட்டுட்டு எஸ்கேப்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டோம்ல, எஸ்கேப் ஆக விட மாட்டாராம், அது கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாராம். ஏ இது ஒன்றும் குடி, அது மேபி கெட்டதாக இருந்ததுதான் கெட்டது, நல்லதாக இருந்தால் நல்லது. ஓ இந்த பர்ஸில் சில்லற காசு இருந்தது, அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க சில்லற காசு. அது எங்கேயாவது ஒரு கோடி ரூபாய் பணமா இருந்ததுன்னா அதுவும் என்னுடையது, ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருந்தா அது என்னுடையது. அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சு, உள்ள என்ன இருக்கு அவங்க அதை பார்க்கல. அது போல சுவாமி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாராம், இந்த அப்படி உன்னோட நீ செஞ்சது இந்த அப்படி அப்படின்னு குடுத்துருவாராம். அதுக்கப்புறம் சாமி ரொம்ப கணக்குது, அவ்வளவுதானே கணக்குதா. இப்போ எங்க ஐயா திரும்பவும் சொல்லுவாரு, 10,000 ரூபாய் பணத்தோட இந்த மாணவியை சுத்தி வரணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என்ன ஒவ்வொரு ரூபா காயினா நான் தூக்கிக்கிட்டு சுத்தினா என் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ரூபா காயினா யோசிச்சு பாருங்க. 1,000 ரூபாய்க்கே தூக்கிட்டு சுத்த முடியாது, ஒரு ஆட்டோ பிடிச்சிடலாமா அப்படின்னு தோணும் எனக்கு. ஆனா 1,000 ரூபாய் 10,000 ரூபாய் 10 நோட்டா இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு சுத்தி வந்துடலாம் இல்லையா, அதுதாங்க வழிபாடு, அதுதான் வழிபாடு. ஆனா நீங்க 10,000 ரூபாயோட சுத்தி வரணுங்கிற உங்க தலையெழுத்துல மாற்றமே கிடையாது. விதி மாறும்னா எப்படி தெரியுமா மாறும், இப்படி இலகுவா மாத்தி கொடுத்துருவாராம் சுவாமி. தாராளே மாலை அணிந்து கொண்டால் எப்படி சுகமாக இருக்குமோ அப்படி தந்து விடுவானா அந்த வினையை, அதனால இறைவனை வணங்குகிறோம். தாராணி தாமரை மேல் அயன் தாம் தொழும் சீராணி. இந்த அடுத்த பிப்ரவரியில வரக்கூடிய சிவராத்திரி கதையை இங்க ஒரு வார்த்தையை லைட்டா கோடிட்டு காட்டிட்டு போதாது ஞான சம்பந்த பெருமான். தாமரை மேல் அயன் தான் தொழும் சீராணி. இன்னொன்னு, நம்ம தான் இங்க போடுறதை அங்க எடுத்து வைப்போம், அங்க இருக்கிறத இங்க எடுத்து வைப்போம், மாத்தி மாத்தி செய்வோம். சுவாமி மாத்தினா செய்யவே மாட்டார், நமக்கு உள்ளத கரெக்டா கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாரு. பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாராட்டா இருந்தாலும் சரி, புகழா இருந்தாலும் சரி, அப்போ யாராவது பிரச்சனைன்னு சொன்னா கரெக்டா வந்துருக்குது, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் மன்னிச்சிரியா அப்படின்னு கேட்டா மன்னிச்சு விட்டுருவது. சீரானே சீர் திகழும் திருக்காராயில் ஊரானே. திருக்காராயில் வசிக்கக்கூடியவனையும் சொன்னாலே என்பவர் ஊனம் இல்லாதாரே, ஊனமே கிடையாதான், ஊனம்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா உடல் ஊனத்தை ஊனம்னு நினைச்சிட்டு இருக்கோம். உடல் ஊனம் ஒரு ஊனமே கிடையாது. உடல் ஊனம் ஊனமே கிடையாது. வாழ்க்கையில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஊனம் இருக்கு. பையன் எக்ஸாம் எழுத போக மாட்டேங்கிறான் சார், பயமா இருக்கு சார். அவனுக்கு என்ன தெரியுமா ஊனம்? உள்ளம் ஊனம். அவனுக்கு உள்ளம் ஊனம். எந்த இன்டர்வியூக்குமே போக மாட்டேங்கிறான் சார். அவனுக்கு உள்ளம் ஊனம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஊனம். என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டா சார், இல்லை வாழ்க்கை ஊனம். எனக்கு வீடே அமைய மாட்டேங்குது சார், வீடு ஊனம். உடல் ஊனம் பெருசே இல்லை, உள்ளத்துக்குள்ள ஊனம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். பக்தியில ஊனம் வராமல் பார்த்துக்கொள்ளணும். நான் கபாலிய வழிபடுறேனே, எனக்கு என்ன கிடைக்குது அப்படி நான் நினைச்சேன்னா அது பக்தியில் இருக்கக்கூடிய ஊனம். அது எனக்கு வேண்டாம். எதையாவது கலப்படம் செஞ்சு பொருளை அதிகப்படியா பெறணும்னு சொன்னேன்னா அது வியாபாரத்தில் ஏற்படுகின்ற ஊனம், அது எனக்கு வேண்டாம். அடுத்தவங்களை ஏமாத்தி பொருள் செய்யலாம்னா அது தன ஊனம், அது வேண்டாம். உடம்புல ஊனம் இருந்துட்டு போட்டுங்க, அது வெளிப்படைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உள்ள ஊனமே அடைய வேணாம். ஊனமான தனத்தை சேர்த்துறாதீங்க, பொருளை அப்படி சேர்த்துறாதீங்க. வேற யாருக்காவது ஊனம் எதிலையாவது இருக்குன்னா பக்தியில ஊனம் வச்சுக்கவே வேணாம். ஊனமான பக்தியை சுவாமி ஏற்றுக்கிறது இல்லை. இதெல்லாம் இருக்கு, என்ன சார் பண்றது? திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதாரே. எனக்கு சில நாள் போகணும், நானும் எவ்வளவு நாள் வழிபடுறேன், எனக்கு இன்னும் கபாலி கண்ணே காட்டலையே, கண்ணே திறக்கலையே. கண்ணாயிரநாதருடைய சொல்றாரு, திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதாரே. பக்தியில இரு நாள் வரைக்கும் ஊனத்தோடு தான் வழிபட்டு இருக்கிறோம் நம்ம. எதையாவது தனியா பிரதோஷத்துக்கு வந்தா இந்த துன்பம் போயிடுமா, பிரதோஷத்துக்கு வந்தா அந்த துன்பம் போயிடுமா? அதை விட என்னைக்கு வந்தா செல்வம் கிடைக்கும், என்னைக்கு வந்தா வீடு கிடைக்கும், என்னைக்கு வந்தா மனைவி கிடைப்பா, என்னைக்கு வந்தா குழந்தை பேர் கிடைக்கும், என்னைக்கு வந்தா நகை நட்டு நெக்லஸ் பணம் கிடைக்கும். எங்க ஐயா அன்னைக்கு சொன்னாரு, அஞ்சே அஞ்சு வார்த்தை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுதான், காசு பணம் மணி துட்டு துட்டு. பஞ்சாட்சர மந்திரம் எங்கேயா தெரியுதா? அதான் தேவையில்லை சார், காசு பணம் மணி துட்டு துட்டு. இது எங்கேயா இருக்கா சொல்லுங்க. அந்த ஓம்னம் அது பாடி சொல்லி போறாங்க, அது என்ன கூடவா வரும்போது? ஆனா அது மட்டும்தான் கூட வரும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னா அது மட்டும் கூட வரும். நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போயாகும். சீனாவிலேருந்து ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸை கொண்டு வச்சுட்டேன்னு வைங்க, வீடு கட்டுறேன். சைனீஸ் கிளாஸ் ரொம்ப பிரசித்தமானது, சைனாவிலேருந்து ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நாளைக்கே நான் கிளம்புறேன். பாவம், சைனாவிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சாரு, இதை அவரோடைய அனுப்பிச்சு வச்சிருவோம், அனுப்பிச்சு வச்சிருவாங்களா? அவரு ஞாபகார்த்தமா நான் வச்சுக்கிறேன்னா அதுக்கு ஒரு சண்டை வந்துடும் வீட்டில். எனக்கு தான் அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால என்கிட்ட தான் இருக்கும். அதுல இன்னும் பெரிய பொறுமை என்னன்னா அவர் ஞாபகார்த்தமும் என்கிட்ட இருக்கும், இது சண்டை போட்டுக்கிடுவாங்க. அதனால நாம எல்லா பொருளையும் இங்க விட்டுட்டு தான் போகணும். திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதாரே மதியானே. அறிவு உள்ள ஒரு ஆள் சிவபெருமான் மட்டும்தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மதியானேன்னா அவர் சந்திரனை அணிந்து கொண்டிருப்பவர், வளர்வரையை சூடி கொண்டிருப்பவர், அதனால மதியானேன்னு சொல்றாங்கன்னு எங்க ஐயா சொல்றாரு. அறிவு உள்ளவன் அவன் ஒத்தந்தான். ஏன்னா முட்டாள் கடைசியில போற இடத்துக்கு புத்திசாலி முதல்லயே போய் நிற்பான் இல்லையா? இதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? முட்டாள் கடைசியா போற இடத்துக்கு புத்திசாலி முதல்லயே போய் நிற்பான். எவனா இருந்தாலும் இங்கதான் வந்தாங்க, முதல்லயே மயானத்துக்கு போய் நிக்கிறாரா இல்லையா? அதனால அவர் மதியானே. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கதான்டா வந்தாங்கன்னு வேற எங்க போயிட முடியும்? வரச்சே என்ன இந்த மாதிரி வெள்ளச்சட்டை போட்டு போயிட முடியுமா? வாட்ச் கட்டி போயிட முடியுமா? கேவலம் ஒரு அரணாக கட்டிட்டு போக முடியுமா? புரியுமா? அதுவும் தங்கமாவோ வெள்ளியாவோ இருந்ததுன்னா முடிஞ்சது அப்படி இருப்பான். அப்போ மதியானே வரி அறவோடுடன் மத்தம் சேர் விதியானே. விதியை கொண்டு வந்து நம்மிடத்திலே தருகிறான், அந்த விதியை செயல்படுத்துறதும் அவன் தான். அது மாதிரிதான் நம்ம மதி இயங்குதான். இதை ஓபுராட்டி சொல்றான், நம்ம மதி எப்படி இயங்குதான், எப்படி விதி சொல்லுதோ அப்படி இயங்குதான். இப்ப விதி மாறுது நமக்கெல்லாம், இனிமே யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், எது நடந்தாலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிடுவோம். நம்ம விதி தானா மாறிடும், நம்ம விதி தானா மாறிடும். ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விதி மாறிய நிகழ்வை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த நண்பர் கோச்சுப்பாரு, என்ன ரெண்டாவது பாட்டிலே கதை சொல்றீங்களேன். என்ன தெரியுங்களா செய்தி, ஒரு தொடர்வண்டி நிலையம், ரயில்ல போகணும், பிரயாணப்படணும். நடமாடும் தெய்வமாக நம்மிடத்துல இருந்த மகாசுவாமிகள்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு அவங்க போயிட்டு, ஐயா நான் இன்னைக்கு ஊருக்கு புறப்படணும், எனக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ன உடனே பிரசாதம் கொடுப்பார். விபூதியும் இல்லை குங்குமமும் கொஞ்சம் அக்ஷதியமாக போடுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு வரணும், கையால் தொட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பேப்பரில் வச்சு இப்படி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரணும். அப்போ அவர் பேச்செல்லாம் வேற நிறுத்திட்டாரு, யாராவது தான் எடுத்து கொடுப்பாங்க, அவர் சும்மா கையால் எங்கேயும் காட்டுவார். அவ்வளோதான் அந்த நேரத்தில் மகாஸ்வாமிகள் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு போன உடனே அப்படின்ட்டு அப்போ பேச்சை வேற நிறுத்திவிட்டாரு. வேணாம் அவனை இருக்க சொல்லிவிட்டாரு, உங்களை பெரியவா இருக்க சொல்றா அப்படின்னு இருக்க. இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரே உதவுதல் தனத்தனம், ஆஃபீஸ்க்கு போட்டதே ஒரு நாள் லீவு, இதோ பக்கத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு போனோமா வந்தோமான்னு வந்துடலாம். அங்கேருந்து இவர் காஞ்சிபுரத்துலேயும் இல்லை, பக்கத்தில் ஊரிக்கின்னு ஒரு ஊர் அங்கே போய் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, முகாம் வச்சிருக்கிறாரு. அங்கேருந்து அங்கே வேறு ட்ராவல் பண்ணி போனோம், சாயங்காலம் ஆயிடுச்சு. சரி சாயங்காலம் அம்மன் பூஜையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா போக வேண்டாம் இதுன்றாரு. இதுக்கு தான் வரவே கூடாது, நம்ம உடனே அப்படி ஒரு முடிவு எடுத்துருவான். எதுக்கு இதெல்லாம், போனாதான பிரச்சனை, போகவே இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காரு, இரவெல்லாம் இருக்கிறாரு. இவங்க கூட வந்தவங்க எல்லாம் உங்களைதான் பெரியவங்க சொல்லிக்கிறாரு, நாங்களாம் ஊருக்கு போறோம், நீங்க இருந்துட்டு வாங்கன்னு வந்த வேலை எடுத்துட்டு புறப்பட்டாங்க. இவர் மட்டும் போகல, காலையில எழுந்த உடனே பெரியவரை பார்த்து கூப்பிட்டு போலாமா இப்போ அப்படின்னாரு. இது எப்பயா அனுப்புவாரு, இல்ல இதுதான் என்ன பண்றது. இப்போ மாதிரி தகவல் தொழில்நுட்பம் அப்போ அவ்வளோ வளரலை. ஒரு 10:30 பூஜை எல்லாம் முடிச்ச உடனே சாப்பாடு சாப்பிட்டு திருமணத்தில் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தது, கிளம்பலாம் அப்படின்னு உடனே உங்களை பெரியவா சாப்பிட்டு போக சொல்லியிருக்காரு, சாப்பிட்டு கிளம்புறதுக்கு வராரு. அப்போ அங்கே தகவல் வருதான், வேனில் வந்தவங்க எல்லாம் அடிபட்டுட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, காஞ்சிபுரம் மனத்திலேயே இருக்கேன். நமக்கு காலதாமதம் ஆகுதுன்னு வேணா தோணுமே தவிர, நம்மளை பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக சுவாமி நம்மளை ஒரு சின்ன துன்பத்தை கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால நம்ம துன்பத்தை துன்பம் துன்பம் துன்பம் சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு பக்குவப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன துன்பத்தை கொண்டு பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்க இருப்போம்னா வெளியே ஏதோ ஒரு பெரிய துன்பமா இருக்கலாம், அதனால அந்த துன்பத்துல காப்பாற்றுறதுக்காக நம்மளை கொண்டு மடையை இந்த ஆட்டெல்லாம் இந்த மந்தையில அடைக்கிற மாதிரி அணைச்சி பெரிய துன்பத்திலேருந்து நம்மளை காப்பாத்திடுறாரு. நாம நினைச்சுக்குவோம், இத்தனை நேரம் வீட்டுக்கு போனா தோசை ஊற்றிடலாம், டிஃபன் ஆயிருக்கும், நாளை காலையில ஆபீஸ் போறதுக்கு சீக்கிரமா இருந்திருக்கும். ஆனா அடுத்தடுத்து வர முடிய துன்பங்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்கு ஈசன் கபாலி இப்படி ஒரு வேலையை பண்றாரா? இது விளையாட்டா? விதியாரே விதியுடை வேதியர் தாம் தொழும், வீரர்களுக்கே விதிதான் வேலை செய்யலாம். வேதம் படிக்கின்றவர்களை, வேதம் சொல்கின்றவர்களை தவறாக சொல்லவே கூடாது. ஏன் சார் சொல்லக்கூடாது? அவங்க மந்திரத்தை சரியா சொல்லலையே, அதை அவர் பார்த்துருக்கிறார், அதை அவர் பார்த்துருக்கிறார். வாத்தியார் ஒழுங்கா பாடம் நடத்துலன்னு பையன் கேட்க முடியுமா? பையன் சந்தேகத்தை மட்டும் தான் கேட்கலாம், வேற யார் பார்க்கணும்? அவரை விட சுப்ரீமா இருக்கக்கூடிய பிரின்சிபல் கேட்கணும் இல்லையா, இல்ல தாளாளம் கேட்கணும். அது போல அவர் கேட்பார், அவர் தான் இங்க பிரின்சிபல், வேதம் சரியா சொல்லலையே அப்படின்னு அவர் கேட்பார்.
2: நடந்ததுலேயே வேணா வேற ஒரு மனித ரூபத்துல பேசினார், அவ்வளவுதானே, அவருக்கு தெரியல, அவர் கேட்க
1: மாட்டேன்.
2: அவரே சொல்லுவாரு, மனிதர்களுக்கு தெரியாது எங்க இருந்து வராங்கன்னு, ஆனா அவருக்கு தெரியும். அது போல வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டு நீ உட்காந்துட்டு போகணும், அவங்கள திட்டிட்டு இங்க உட்காந்துட்டு போயிடக்கூடாது. அப்ப அவங்களுக்கு தெரியும், நீ இந்த நேரம் அவங்கள திட்டிட்டு இங்க வந்து நிக்கிறியா அப்படின்னு அவங்கள வாழ்த்திட்டு வேணா போனாங்க. நல்லா இருக்கும், என்னை திட்டிட்டான் நல்லா இருக்கும், என்னோட சொத்தெல்லாம் பிடிக்கிட்டான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நல்ல மன நிறைவோடு வாழ்த்தினால், நெதியானே நீர் மயல் சூழ் திருக்காராயில் பதியானே என்பவர் பாவம் இல்லாதாரே. திருக்காராயில் பதியை சேர்ந்தவரேன்னு சொல்லிட்டாலே பாவம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பாட்டு தான் சொல்லியிருக்கிறேன். அன்பர் யாரா இருந்தாலும் இருந்தாருனா எனக்கு முகம் மறந்து வச்சு இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது 11 பாடல், இதுல ரெண்டு பாடல் தான் சொல்லியிருக்கிறோம். இந்த 11 பாடல்ல இந்த திருக்காராயில் பதியை தொழுகின்றவர்கள் விண்ணுலகை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. விதி மாறும்னு சொல்லி முடிக்கிறாரு. எப்படி விதி மாறும்? விதி மாறாது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். விதி மாறாது, விதியை அனுபவிப்பதற்கு ஏற்றார் போல மாற்றி விடுவான் இறைவன். அதுதான் உண்மை. விதி மாறும், அனுபவிப்பதற்கு ஏற்றார் போல மாறும் என்பதை சொல்லி இந்த சொற்பொழிவை செயல்படுத்தும் ஒரு இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாது வைத்திருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக நீ உண்டு ஒழிகின்ற கால் உண்டு வழிகின்ற நிலம் உண்டு பலன் உண்டு நெறி உண்டு துதி உண்டு மதி உண்டு நெறி உண்டு நெறி உண்டு நிலையும் உண்டு ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழ்வை உணவு உண்டு சந்தமும் உணவு உண்டு வரவு உண்டு ஏறுண்டு கரியுண்டு வரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: அம்மா, சிவபெருமான நம்ம புளித்தோல் உருத்தி விபூதி பூசிதான் பார்க்க முடியுமா? மற்ற பெருமான் மாதிரி நல்லா அலங்காரம் நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கவே முடியாதா?
1: பார்க்கலாமே. உனக்கு ஏமா இவ்வளோ ஆசை? அப்படி ஒரு ரூபம் கூட இருக்கு. அந்த ரூபத்தோட பேர் என்ன தெரியுமா?
0: என்னது?
1: கல்யாண சுந்தரனார்.
0: ஓ, சீக்கிரம் சொல்லுங்க.
1: சரி, அந்த கதையை பத்தி இப்போ உனக்கு சொல்றேன். அப்படி ஒரு ரூபத்துல அவருக்கு இதே உன்ன மாதிரியே ஒருத்தர் கூட இவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அது யார் தெரியுமா? சிவபெருமானுடைய மாமியாரான மேனை அப்படிங்கிறவங்க. இப்போ நாமெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அப்ப என்ன செய்வோம்? கல்யாணத்துல இருக்க மணப்பொண்ணு மணப்பையன் வந்து என்ன மாதிரி அலங்காரம் பண்ணிப்பாங்க? அப்புறம் மாலை போட்டுக்குவாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க, அப்புறம் நகைகள் எல்லாம் போடுவாங்க. அதுவும் அந்த கல்யாண பொண்ணை பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நகைகள் போட்டு பார்க்குறவங்களுக்கே எப்படி இருக்கும், அவங்க தான் அன்னைக்கு பொண்ணு, அவங்க தான் அன்னைக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் இல்லையா? மற்றவங்கெல்லாம் எப்படி போவோம் கல்யாண வீட்டுக்கு? எப்படி போவோம்?
0: சும்மா ரெண்டு
1: ஒரு சில நகைகள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா மற்றவங்கெல்லாம். அப்புறம் நல்லா அழகா முகத்துக்கு நல்லா அழகா அலங்காரம் பண்ணிப்பாங்க, பூ எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனா அவங்க எல்லாரை விட அந்த மணமகளும் மணமகனும் எப்படி இருப்பாங்க? இன்னும் அழகா தேவர்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம சிவபெருமான் கூட இங்க அப்படிதான் இருக்காரு. அந்த அழகான ரூபத்துக்கு பேர் வந்து கல்யாண சுந்தரர். சும்மாவே இறைவன் வந்து சுந்தரமா இருப்பாரு. கல்யாண கோலத்துல அவரை பத்தி கேட்கவே வேண்டாம் இல்லையா? அத அந்த கதையை உனக்கு நான் இப்ப சொல்றேன். அதாவது ஒரு முறை நம்ம பார்வதி தேவி பூமியில அவதாரம் பண்ண நினைச்சாங்களாம். அவங்க யாருக்கு மகளா பிறக்க நினைச்சாங்க அப்படின்னா, பர்வதராஜன் அப்படிங்கிற இமயமலையில ஆட்சி செய்துட்டு இருந்த அந்த மன்னனுக்கு மகளா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அது ஏன்னா பர்வதராஜன் வந்து தன்னுடைய தவம் செஞ்சு இறைவியே தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். இறைவியே தனக்கு மகளா கொடுக்கணும் அப்படின்னு பர்வதராஜன் ஆசைப்பட்டாராம். அதனால சிவபெருமான் என்ன சொன்னாரு, நீ பர்வதராஜனுக்கு மகளா பிறக்க ஆசி வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மைய பூலோகத்துக்கு அனுப்பி வச்சாங்களாம். அப்ப அம்மா எப்படி வந்தாரு தெரியுமா? ஒரு தடாகம் அப்படி, ஒரு தடாகத்துல 1008 இதழ்கள் கொண்ட, அதாவது பத்மை, அந்த தடாகத்துக்கு பேர் வந்து பத்மை அப்படிங்கிற ஒரு தடாகத்துல 1008 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலர் மேல அம்பிகை வந்து ஒரு குழந்தையா வந்தாங்களாம். அங்கு வந்த பர்வதராஜன் என்ன செய்தாராம், அந்த குழந்தைய தன்னோட இரு கரங்களாலையும் அன்போட எடுத்து என்ன பண்ணாராம், ரொம்ப சந்தோஷமா இந்த உலகையாலும் அம்மையே தனக்கு மகளா பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட மனைவி மேனையிடம் கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே அம்பையோட அவதாரத்தை வந்து பார்த்து அம்மையும் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த குழந்தைய வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். வளர்க்க ஆரம்பிச்சோடனே அந்த குழந்தைக்கு வந்து 5 வயது வருது. இந்த குழந்தைக்கு 5 வயது வந்துருச்சு. இப்ப தந்தை பர்வதராஜன்ட்ட அந்த குழந்தை என்ன சொல்றாங்க, அம்மை வந்து என்ன சொல்றாங்க, அம்மா அப்பா நான் வந்து சிவபெருமானை வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப அப்படி நான் திருமணம் செய்துக்கணும்னா அதுக்காக நான் ஒரு பெரிய தவம் செய்ய போறேன். அதனால எனக்கு இந்த மலையோட ஒரு இடத்துல பொருத்தமான எனக்கு தனி இடத்துல ஒரு தவசாலையை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களாம். உடனே சிவபெருமான் என்ன, அவருடைய தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா நீ வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்க, உன்னுடைய வயசு வந்து ஒரு 5 வயது தான், நீ இந்த வயசு வந்து உனக்கு தவம் செய்யறதுக்கு ஏற்ற வயது இல்ல, வேண்டாம், அதனால உன் உடலை வருத்திக்கிட்டு இந்த தவத்தை நீ செய்யறியே, உன் உடம்பு இதை தாங்குமா அப்படின்னு இந்த எண்ணத்தை விட்டுடு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்களாம். ஆனா என்ன செய்யல பார்வதி தேவி, அதை கேட்கல. இல்லையப்பா, நான் வந்து உலகத்துல இருக்க அனைவரையும் சிவபெருமான் தான் காத்தருள்றாரு,
2: அப்ப நான் இவ்வாறு காத்துறேன், என்னையும் அவரே காப்பாத்துவாரு, இந்த தவம் செய்யறதுனால எனக்கு என்ன நேர்ந்தாலும் பெருமான் என்னை விட்டுற மாட்டாரு, அதனால நீங்க வந்து பயப்படாதீங்க, என்னை இதை மறுக்க வேண்டாம், நான் கண்டிப்பா தவம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியோட சொன்னாங்களாம். அதனால இறைவன் என்ன இறைவனுக்கு பொருட்டு தவம் செய்ய போறதுனால அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சரியா, ஒத்துக்கிட்டனால தவம் செய்ய வேண்டாம்னு பார்வதிய தடுத்தாங்க இல்லையா, அதனால தேவிக்கு இன்னொரு பெயர் கூட வந்தது, அதுக்கு பேர் உமா. உமானா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா தவம் வேண்டாம் அப்படிங்கிற பொருள் தான் இந்த உமாங்கிறதுக்கா. அப்படி வேண்டாம்னு சொன்னனால என்ன செய்யறாங்க, சொன்னையும் இறைவி கேட்கல இல்லையா, கேட்காம அவங்க என்ன செய்யறாங்க, தவம் செய்யறதுக்கு இமயமலை அடிவாரத்துல போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மலை மேல வந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன ஆகுது, ரொம்ப கொஞ்ச காலங்கள் உருண்டோடி அம்மையார் வந்து நல்ல குழந்தை பருவம், அதாவது 5 வயசா இருந்த பருவம் மாறி இப்ப நல்ல ஒரு இளமை பருவத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு கன்னிப்பெண் பருவத்துக்கு வந்தாச்சு. வந்து அவங்க தவத்தை வந்து விடாம செய்துட்டு இருக்காங்க. அப்ப சிவபெருமானுக்கு அப்பதான் வந்து பெருமா அம்மையார ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துதான், திருமணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் வந்துதான். வந்து என்ன பண்றாங்க, கைலாயத்துல இருந்து புறப்படுறாரு. எதுக்காக, நம்ம கௌரி அதாவது பார்வதி தேவியோட தவத்தை பாக்கிறதுக்காக வராரு. அவங்களுடைய பேரன்பை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சாமி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு முதிய அந்தன வடிவம், ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி வேஷம் போட்டுட்டு வராரு. ஒரு வயசான தாத்தா எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லு பாக்கலாம்.
0: வயசான தாத்தானா வெறும் வேஷ்டி கட்டிட்டு துண்டு போட்டுட்டு வருவாங்க.
2: அப்புறம் எப்படி அவங்க உடம்பு எப்படி இருக்கும், நடுக்கமா இருக்கும். வெரி குட். கையில வந்து ஒரு ஊன்றுகோல் வச்சிருப்பாங்க, அப்புறம் தாடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. இப்ப இருக்க வயசானவங்க எல்லாம் யாரும் வச்சிருக்கிறது இல்ல, பட் அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு நீளமான முக தாடி வச்சிருப்பாங்க, கழுத்துல அப்படி வச்சிருப்பாங்க. இப்ப இவர் எப்படி வர்றாரு சிவபெருமான் அப்படின்னா, ஒரு கழுத்துல என்ன செய்யறாரு, ருத்ராட்சம் போட்டிருக்காரு, உடம்பு பூரா விபூதி பூசிருக்காரு. விபூதி பூசிட்டு என்ன செய்யறாங்க, அம்மையார பாக்கிறதுக்காக வராங்க. அம்மையார பார்த்த உடனே அவருக்கு என்ன என்ன ஆகுது, கொஞ்சம் அவர்கிட்ட திருவிளையாடல் பண்ணணும்னு தோணுது சிவபெருமானுக்கு. என்ன செய்யறாங்க, யாரம்மா நீ, ஏம்மா இப்படி ஒரு கஷ்டமான தவம் செஞ்சிட்டு இருக்க, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களாம். யார்கிட்ட, பார்வதி தேவி கிட்ட. உடனே அம்மையார் என்ன சொல்றாங்க, நான் வந்து அவங்க வந்து முதல்ல அவங்க வாய் திறந்து பேசல, அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தோழியர் மூலமா சொல்றாங்க, என்னன்னா சிவபெருமான பார்க்கறதுக்காகவும் அவரை திருமணம் செய்துக்கிறதுக்காகவும் தான் எங்களுடைய அம்மை வந்து இவ்வளவு தூரம் தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தோழிகள் வந்து பதில் சொல்றாங்களாம். என்னது, சிவபெருமான பாக்கிறதுக்காக நீங்க வந்து இவ்வளோ கடுமையான தவம் செஞ்சிட்டு இருக்கியா, நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கியம்மா, நீ போய் ஏன் இவ்வளவு கடுமையான தவம் எல்லாம் செய்யற, இந்த வயசுல இந்த பெண்கள் மாதிரி நல்ல ஜாலியா விளையாடாம விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதாவது ஆடைகள்லாம் உடுத்தி அலங்காரம் செஞ்சுக்காம இந்த உரைய வைக்கிற இந்த பனி மலையில போய் ஏம்மா இப்படி தவம் செஞ்சு உன் உடம்பு கெடுத்துக்கிற அப்படின்னு அவங்களுடைய மனச மாத்திர நோக்குல சொல்றாராம். யாரு,
0: சிவபெருமான்.
2: சிவபெருமான் யார் மாதிரி வந்து சொல்றாரு,
0: ஒரு வயசான தாத்தா
2: தாத்தா மாதிரி முதிய அந்தனர் இடத்துல வந்து சொல்றாரு. பார்வதி தேவி என்ன செய்யறாங்க, ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே தான் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறேன், ஆனா இந்த பனி இதெல்லாம் என்னை ஒண்ணும் செய்யாது, அதனால நான் வந்து கண்டிப்பா அவரை பார்ப்பேன், கல்யாணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களாம்.
0: வாய் திறந்து சொன்னாங்களா,
2: ஆமா அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த பதில் உடனே என்னது, என்னம்மா நீ இவ்ளோ சொல்லியும் நீ கேட்காம இப்படி சொல்ற, அந்த சிவபெருமான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவர் வந்து அந்த சுடுகாட்டுல பித்தன் மாதிரி ஆடல் ஆடிட்டு இருக்காரு, அவரை போய் நீ திருமணம் செஞ்சுக்க போற, உனக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சு போச்சா, அவருடைய உடை எப்படி இருக்கு, ஒரு புலித்தோலை போய் உடுத்திருக்காரு, அவர் கழுத்துல பாம்பெல்லாம் வச்சிருக்காரு, மண்ட ஓட்டெல்லாம் மாலையா போட்டிருக்கிறாரு, உடம்பு பூரா சுடுகாட்டு சாம்பலை போய் பூசியிருக்காரு, தலையை கூட ஒழுங்கா வாரி சீவாம விரிசடையோட இருக்கிறாரு. இத இப்படி கையில சூளம் வச்சிருக்கிறாரு, உடுக்கை வச்சிருக்காரு, ருத்ராட்ச மாலையில தான் வந்து கழுத்துல போட்டிருக்கிறாரு. ஒரு நகைகள் கூட அவருக்கு போட தெரியாது. இப்படி இருக்கிற அவருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு கடுமையான தவம் இருக்கிறியே அப்படின்னு வேணும்னே அம்மையார்கிட்ட கேட்டாங்களாம். உடனே பார்வதி தேவிக்கு என்ன வந்துருச்சு,
0: கோபம் வந்துருச்சு.
2: ரொம்ப சரியா சொல்லிட்ட, ரொம்ப கோபம் வந்துருச்சு. நமக்கே இவ்வளவு கோபம் வருது இல்ல சாமிய பத்தி
0: சொன்னா.
2: உடனே அவர் சொன்ன உடனே அம்மையாருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. என்னன்னா, நீங்க என்ன என்ன பேசுறீங்க, யார பத்தி இங்க வந்து என்ன பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சிருச்சா? ஆனா நீங்க வந்து நெத்தியில விபூதிட்டு இருக்கீங்க, கழுத்துல ருத்ராட்சம் போட்டு சிவனடியார் மாதிரி இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளோ உபச்சாரம் கொடுத்தேன். உங்களை இவ்வளோ உபச்சாரம் செய்து இப்படி ஒரு நல்ல உணவு கொடுத்து எல்லாம் செய்திருக்கேன். ஆனா நீங்க ஒரு அடியார் வேஷத்துல இருந்து சிவபெருமானையே வந்து நிந்தனை செய்யறீங்களே, உங்களை கொஞ்சம் கூட இனிமே எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவரை பத்தி தப்பா பேசி என் முன்னாடி நின்னீங்கன்னா என்னோட கடுமையான கோபத்துக்கு ஆளாவீங்க, உடனே இந்த இடத்த விட்டு ஓடிப்போங்க அப்படின்னு ஒரே மிரட்டு மிரட்டினாங்களாம். உடனே என்னது அந்த வயசானவரு ரூபத்துல இருக்க நம்ம பெருமானு என்ன செய்யறாங்க, ஆஹா, இந்த பார்வதி தேவிக்கு என்ன ஒரு பெருமான் மேல பக்தி பாருங்களேன் அப்படின்னு அவருடைய பக்திக்கு ரொம்ப மெச்சு என்ன செய்யறாங்களா, இறைவன் வந்து தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டினாராம். என்னது தன்னுடைய உண்மையான ரூபத்தை சிவபெருமான் காட்டுறாரு. தான் தான் சிவபெருமான், நானே வந்து உன்னை வந்து தக்க எல்லாரோட வந்து உன்னை தக்க முறையில பெண் பார்த்து திருமணம் செய்துக்க போறேன், வேதப்படி உன்னை கண்டிப்பா திருமணம் செய்துக்க போறேன், அதனால நீ கவலைப்படாத, நீ வந்து உன்னோட வீட்டுக்கே போ, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அவருக்கு யாருக்கு,
0: பார்வதி தேவி கிட்ட
2: சொன்னாங்க. பார்வதி தேவிட்ட சொல்றாங்களா, இனிமே நீ துயர்பட தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானோடைய பார்த்த உடனேயும் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே அம்மையாருக்கு எப்படி இருந்துதான் மனம்,
0: ரொம்ப சந்தோஷமா இருந்தான்.
2: எப்படி
0: மகிழ்ச்சியா இருந்துச்சு?
2: ஏன், ஏன்னா இவ்வளோ நாளா தான் வந்து தனிமையிலே இவ்வளோ தவம் செய்து யார பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவரே தன் கண் முன்னாடி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்காகவே வந்திருக்காருன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா என்ன செய்யறாங்க, உமையம்மை சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. சாமியை நல்லா விழுந்து வணங்கிட்டு இறைவனை மனசுல நின்னுட்டு வெக்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சாமி வந்தாரு, என்ன வந்து திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. உடனே அவர் வந்து திருக்கைலாயத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள் அப்படின்னு 7 ரிஷிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி நீங்க போய் இமவான் கிட்ட பார்வதி தேவிய திருமணம் செய்துக்கிறதுக்காக எனக்கு வந்து வரன் பேசிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அப்ப மனம் பேசி வரத்துக்காக இந்த சப்த ரிஷிகள் வந்து இமயமலையில இருந்து வராங்க. வந்து பர்வதராஜனை பார்த்து மகள் பார்வதிய சிவபெருமானுக்கு மனம் பேச வந்தோம் அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே இந்த சப்த ரிஷிகள் என்ன செய்யறாங்க கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, இமவான் வந்து முனிவர்களே, எல்லா உயிர்களையும் பழமையான உலகத்தையும் ஈன்ற கண்ணிகையான பார்வதி தேவியார சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுக்கறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா திருமண சடங்கின்படி நான் வந்து எல்லா விதமான திருமணம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி சடங்கின்படி நாங்க வந்து மனம் செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு கேக்குறாங்களாம். அப்ப சரி, நீங்க கவலைப்பட வேண்டாம், அப்ப நாங்க வந்து எங்க பெருமானை கூட்டிட்டு நாங்களும் வந்து திருமணத்துக்கான நாள் குறிங்க சிவபெருமானை கூட்டிட்டு அன்னைக்கு நாங்க வரோம் அம்மையை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்க வந்து பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ பார்வதி தேவிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, அதோட இமவானுக்கும் அவங்க மனைவி மேனைக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே பரம்பூர்லயே தனக்கு மருமகனா வரப்போறாருங்கிற மகிழ்ச்சியில கடகடன்னு திருமண வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். எங்க பார்த்தாலும் ஒரே விழா கோலம்,
1: புது துணி வகைகள், சமையல் செய்ய புது ஆட்கள், அதுக்கான பொருட்கள், அப்புறம் விதவிதமா ஆபரணங்கள், அப்புறம் எங்க பார்த்தாலும் ஒரே மங்கள ஒளி. வீடுகள்லாம் தோரணம் கட்டி தெருவெங்கும் கோலம் விட்டு ஒரே திருவிழா கோலமா இருக்கு. அப்ப பார்வதி வந்து என்ன செய்யறாங்க, அவங்க திருமணத்தன்னைக்கு என்ன மாதிரியான உடை உடுத்திருக்காங்கன்னா, சிவப்பு பட்டு உடுத்தி அழகழகான மலர்கள் அணிஞ்சு நகைகள் போட்டுட்டு அதிரூபமாய் அழகின் சிகரமாய் இருந்தாங்களாம். அப்ப சிவபெருமான் என்ன செய்யறாரு, தன்னுடைய பூதகணங்கள், அப்புறம் வந்து முனிவர்கள், வீரபத்ரர், இந்த மாதிரியான தேவர்கள், நான்முகன், இந்திரன், திருமால், நாகர்கள், சூரியன், சந்திரன், அஷ்டதிக்கு பாலர்கள், நட்சத்திரங்கள், சப்த மாதாக்கள், அஷ்டவசுக்கள், நாகர்கள், இந்த மாதிரி பல மக்களோட அவங்க சுற்றத்தோட திருமண தண்ணிக்கு வராங்க. எங்க இமயமலைக்கு வராங்க. வரப்போறது என்ன வராங்க, நீங்க பார்வதி ரொம்ப அழகான ஆடை உடுத்திட்டு இருக்காங்க, ஆனா சாமி எப்படி வராது தெரியுமா, இடுப்புல புலித்தோல், உடம்பு பூரா வெந்நீர், அதாவது என்னது திருநீர், கழுத்துல மண்டையொட்டு மாலை, அப்புறம் ஜடை முடி, கூடவே பயங்கர ரூபத்துல பூதகணங்களும் வேற இருக்காங்க. ஒரு திருமணத்துக்கு மணமகனா அவர் எப்படி வராரு, இதுதான் அவருடைய உண்மையான ரூபம் இல்லையா, அந்த ரூபத்திலே வராறாம். அப்ப இந்த மணமகனை வரவேற்கும் போது ஆரத்தி எடுப்பாங்கல்ல, அப்ப இந்த மேனை வந்து வரவேற்க வராங்க. வரும்போது இறைவனோட இந்த பயங்கர ரூபத்தை பார்த்த உடனே பயந்துட்டாங்களாம். அடடா, தன்னோட பொண்ணு வந்து பூவினும் மென்மையான மகளாச்சே, அவருக்கு வந்து இப்படி வந்து பயங்கர ரூபமான இருக்கிற இறைவனை போய் கல்யாணம் செய்துக்க போறாங்களா அப்படின்னு அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்களாம். மேனை மட்டும் மயங்கி விழுந்த உடனே சிவபெருமானுக்கு தான் எல்லாமே தெரியும் தானே, எல்லா விஷயமும் தெரியும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, எல்லாம் அறிஞ்ச சிவபெருமான் மேனையுடைய பயத்தை போக்க உடனே என்ன பண்றாரு, தன்னோட ரூபத்தை மாத்திக்கிட்டாங்களாம். அதாவது அழகழகான பட்டாடை உடுத்தி நல்ல ஆபரணங்கள் போட்டு ஜடைமுடிய மறைச்சி நல்ல அழகா வாரி கிரீடம் போட்டுக்கிட்டாராம், ரத்தின கிரீடம் போட்டு நல்ல மாலைகள்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு ரொம்ப சௌந்தரியமா ரொம்ப சுந்தர ரூபமா ஒரு அழகான ஒரு மணமகனா மாறிட்டாரா. இந்த மேனை மயங்க தெளிஞ்சு எழுந்து பார்த்தா நம்ம பெருமான் எப்படி இருக்காரு, ரொம்ப அழகா அழகான ஒரு மணமகனா மாறிடுறாரு. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா இவ்வளோ அழகான ஒரு மணமகனை நம்ம பெண்ணுக்கு கிடைச்சிருக்காரு, இந்த அழகான ரூபத்தை போய் தன்னுடைய உண்மையான ரூபத்தை மாத்தி நமக்காக பெருமான் இப்படி மாறி இருக்காருன்னு அவங்களுக்கு ஒரே ஆனந்தம், அது இல்லாமல் கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்துதான். நமக்காக இறைவன் வந்து தன்னுடைய ரூபத்தை மாத்திருக்காரு, அவருடைய கருணையே கருணை, இவ்வளவு அழகான ரூபத்தோட இருக்காருன்னு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துதான். உடனே என்ன செய்யறாங்க, தன்னுடைய மணமகளுக்கு ஏத்த தன்னுடைய மகளுக்கு ஏத்த மணமகன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல விசேஷமா திருமணத்தை செய்து கொடுக்கறாங்களாம். அப்ப இவ்வளோ அழகான கல்யாணம், இந்த திருமணம் நடக்கும்போது என்ன ஆகுது, எல்லாரும் திருமணத்துக்கு வந்திருக்காங்களா, அப்ப என்னது எல்லாரும் இமயமலைக்கு வந்த உடனே இமயமலையால அந்த வட திசையால, இமயமலை வந்து வடக்கு பக்கமா இருக்கு, இந்தியாவின் வடக்கு பகுதி வந்து இமயமலை, தெற்கு பகுதி என்னது இந்திய பெருங்கடல், அதான் நம்மளுடைய தமிழ்நாடு இருக்க பகுதி. அப்ப எல்லாரும் வந்து அங்க போன உடனே அந்த இமயமலை வந்து அதனுடைய பாரத்தை தாங்காம பூமியில அழுந்த ஆரம்பிக்குது. இமயமலை கீழே வருது, தெற்கு பகுதி என்னது உயர ஆரம்பிக்குது. அப்படி உயர்ந்தா என்ன ஆகும்,
0: கடல் நிறைய வந்துடும்,
1: கடல் வந்து என்ன ஆகும், உயர உயர பூமியினுடைய இயக்கமே வந்து மாறிடும். அப்ப என்ன ஆகுது, இயக்கமே மாறிடுறதுனால பெருமான் வந்து என்ன செய்யறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்யணும்னு நினைக்கிறாரு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு. உடனே என்ன செய்யறாரு, அகத்திய முனிவர்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு முனிவர் இருக்காரு, அவர் தான் வந்து தமிழ்ல முதன் முதல்ல தமிழ் மொழிய இறைவன் இருந்து கத்துக்கிட்டவர் அவர் தான், அகத்திய முனிவர் தான். அவர் தான் வந்து தன்னுடைய ஒரு நூல் எழுதியிருக்காரு, அகத்தியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு, தமிழுக்கு முதல் நூல் அதுதான். ஆனா அந்த நூல் கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து தொல்காப்பியம்ங்கிற ஒரு நூல், அவருடைய சீடர் எழுதின நூல் தான், தமிழின் முதல் இலக்கண நூலா இருந்தது. தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்ப அந்த அகத்திய முனிவர் வந்து மிகுந்த வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பாராம், குள்ளமா குண்டா இருப்பாராம், ஆனா ரொம்ப சக்தியானவராம். உடனே அவரை தான் என்ன பண்றான்னு நினைக்கிறாங்க, இமயமலையுடைய நேர் எதிர்த்த மாதிரி என்ன இருக்கு, தெற்கு பகுதி நம்மளுடைய தமிழ்நாடு, இங்க அனுப்புறாங்களாம். யார?
0: அந்த
1: முனிவரை. அவர் இங்க அனுப்பினா அவர் வந்து இந்த இடத்துல வந்து நின்னார்னா என்ன ஆகும், வெயிட் பேலன்ஸ் ஆயிடும். இத்தனை பேர் இங்க நின்னாலும் அந்த பக்கம் வந்து அகத்திய முனிவர் நின்னா வெயிட் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு அகத்திய முனிவரை இறைவன் வந்து கூப்பிடுறாராம். கூப்பிட்டு நீ வந்து அங்க போய் நில்லு அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். உடனே அகத்திய முனிவர் என்ன சொல்றாராம், பெருமானே இந்த உலகமே உங்க திருமண கோலத்தை பார்க்க ஆசையா இருக்கு, நானும் அப்படித்தானே ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க என்ன மட்டும் என்ன செய்றீங்க, அந்த பக்கம் அனுப்புறீங்களே, என்ன நான் வந்து எப்படி உங்களுடைய திருமணத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு அருள் செய்யக்கூடாதா, அது இல்லாம நான் ஒரு ஆள் நின்னா உலகம் எப்படி சமநிலை அடையும், உங்களுடைய அருள் இல்லாம இது நடக்குமா அப்படின்னு அவர் கேக்குறாராம். கவலைப்படாத, நான் உனக்கு அதுக்கு வேண்டிய சக்தியை தர நீ அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு சொல்றாராம். அப்ப அங்கிருந்தே நீ என்னோட திருமண கோலத்தை பார்க்கலாம் அப்படின்னு அகத்தியருக்கு அருள் செய்யறாராம். அப்ப அகத்திய முனி வந்து தென்திசை நோக்கி போறாரு. அவர் வந்து நம்மளுடைய தென்திசை நின்ன உடனே சரியா போயிடுது, வெயிட் கரெக்ட் ஆயிடுது, ஈக்குவல் ஆன உடனே என்ன ஆயிடுது,
0: அந்த கடல் கீழே
1: வரல, உலகம் வந்து சமநிலை அடைஞ்சிருது, திருமணமும் நல்லபடியா நடக்குது. அப்ப இறைவன் வந்து இவ்வளவு அழகான ஆபரணங்கள்லாம் சூட்டி திருக்கல்யாண கோலத்துல இருக்கிறார் இல்லையா, அப்ப நீ கேட்டல்ல என்ன கேட்ட, பெருமானிய எப்பயுமே வந்து பாம்பு அணிஞ்சிருக்காரு, புலித்தோல் உடுத்திருக்காருன்னு. அப்ப திருமண கோலத்துல இந்த கல்யாண சுந்தரர் கோலத்துல அவர் எப்படி இருந்தாரு, நல்ல சௌந்தரியமான ஒரு ரூபத்தையும் நல்ல ஆடைகள் பட்டாடைகள் உடுத்தி ரொம்ப அலங்காரம் பண்ணி இருக்காரு. அப்ப நம்ம திருமண இறைவனை அலங்கார ரூபமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த திருக்கல்யாண உற்சவம் அதாவது கல்யாண சுந்தரர் உற்சவத்துல அவரை பார்க்கலாம் இந்த மாதிரி அழகான ரூபத்துல. சரியா? அவர் உற்சவ மூர்த்தியா பெருமான் வீதியில வரும்போது பார்வதி அம்மையாரோட தம்பதி சமேதரா வரும்போது ரொம்ப அற்புதமான அலங்காரத்துல பார்க்கிறோம். அப்ப அடுத்தது திரு கல்யாண சுந்தரர் உற்சவத்தும் போது போய் பாக்கலாமா, சாமியை போய் பாக்கலாமா?
0: பாக்கலாம்.
1: சரி, அந்த உற்சவம் வரும்போது நான் உனக்கு சொல்றேன், அப்ப நம்ம போய் பார்க்கலாம். சரியா? இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கா?
0: ரொம்ப பிடிச்சிருக்குமா?
1: இத பார்த்த உடனே உனக்கு சாமிய உடனே பாக்கணும் போல ஆசையா இல்ல அந்த ரூபத்தோட இல்லையா? சரி, அப்ப போய் பாக்கலாம். மனிதர்களுக்கு கல்யாணம் நடக்கிறதே விசேஷம், அதுலயும் இறைவனுடைய கல்யாணத்தை பார்த்தா என்ன
0: ரொம்ப விசேஷம்.
1: அதாவது ஒரு வித்தியாசம் இருக்கு காவ்யா. இப்போ மனிதர்களுக்கு திருமணம் நடக்குது, நாம நம்மள வந்து திருமணத்துக்கு கூப்பிடுறாங்க, நாம அவங்களுக்கு போய் என்ன செய்யறோம், ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறோம், அவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்றோம் இல்லையா. அப்ப அந்த திருமண ஜோடிகள் என்ன நினைப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருடைய ஆசி கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா இறைவனுக்கு திருமணம் நடக்கும் போது என்ன கிடைக்குது,
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: நமக்கு வந்து என்ன கிடைக்குது, அந்த ஆசி கிடைக்குது, அந்த ஆசீர்வாதம் இறைவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. புரியுதா? அப்ப நாம திருமணத்துக்கு அடுத்த வகை திருமணத்துக்கு போனா மற்றவர்களுக்கு நாம ஆசீர்வாதம் வழங்குறோம். ஆனா இறைவனோட திருமணத்துக்கு போகும்போது இறைவன் நமக்கு நல்ல பேரும் நமக்கு வேண்டிய வரங்களும் நமக்கு ஆசீர்வாதமும் நமக்கு கடவுள் கிட்ட இருந்து கிடைக்குது. இதுதான் வித்தியாசம். புரியுதா? சரி, அடுத்த கதைக்கு போலாமா?
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
4: சாத்தனூர் கிராமத்திலே மூலன் என்றொரு ஆணிரையை மேய்ப்பான் இருந்தான். அவன் தான் மேய்க்கும் ஆணிரைகளின் பால் மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். அதேபோல் தன் எள்ளாளாம் மனைவியுடனும் மிகுந்த பேரன்பு கொண்டிருந்தான் அந்த மூலம் இடம் மூலனின் இல்லம்.
5: ஏ புள்ளே, நீ எனக்கு எம்புட்டு பொருத்தமான மனைவி தெரியுமா? நீ எனக்கு மனைவியா கிடைச்சது. போன பிறப்புல நான் செஞ்ச புண்ணியமா தான் இருக்கும் புள்ள.
6: போதும் மாமா, உன் புகழாரம்
5: பாத்தியா புள்ள, உன்னை ஒன்னும் நான் சும்மா புகழல, உண்மையத்தான் சொல்றேன்.
6: மாமா, நீ இப்படியெல்லாம் பேசி என்ன புகழலைனாலும் நான் எப்பவும் உன் மேல உசுராத்தான் இருப்பேன்.
5: அதுல என்ன சந்தேகம் புள்ள, நிச்சயமா நீ ரொம்ப அன்பானவதான். அதனால தானே நீ எனக்கு மனைவியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம்னு சொன்னேன்.

0: வெக்கத்தை பாரு. ஏ புள்ள, இப்போதான் நீ முன்னைய காட்டிலும் ரொம்ப அழகாக இருக்கிற.
1: என்ன புகழ்ந்தது போதும், மேய்ப்புக்கு போயிட்டு வாங்க. ஊர் பசு எல்லாம் வந்துருச்சு.
0: ஆமா ஆமா, பசுக்களை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போன போல. நீ என் பக்கத்துல இருந்தா உலகமே மறந்துடுது புள்ள.
2: மாமோய், கலையத்துல நிறைய மோர்கஞ்சி வச்சிருக்கேன், நேரம் போக்காம உச்சி வேலையில எல்லாத்தையும் குடிச்சிருமாமா.
0: சரி சரி, ஆகட்டும் புள்ள.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: சேந்தோர் வயற்பொழில் தேங்கடம் மால் பட்டழிந்ததே

நம பார்வதி பதையே அரகன மகாதேவ சிவனை செல்வர்களே, இன்றைக்கு நாம் சிவ தீட்சை என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். ஏற்கனவே சிவ புண்ணியங்கள் உலக புண்ணியங்கள் என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். ஓரளவுக்கு சிவ புண்ணியம் என்றால் என்ன, உலக புண்ணியம் என்றால் என்ன என்பதை அந்த வகுப்பிலேயே நான் விளக்கினேன். அந்த சிவ புண்ணியம் என்பது மறுபடியும் எப்படியெல்லாம் பிரிகிறது என்று ஒரு அட்டவணை போட்டு காட்டிருக்கேன். அந்த புண்ணியம் என்பது சிவ புண்ணியம் நீங்க வச்சுக்கணும். சிவ புண்ணியம், பொதுவாக புண்ணியம், அப்புறம் பசு புண்ணியம், பதி புண்ணியம், இது அன்னைக்கு நான் விளக்கிட்டேன். பசு புண்ணியத்தை அளப்பதற்குரிய நூல்கள் எவை, பதி புண்ணியத்தை அளப்பதற்குரிய நூல்கள் எவை என்று ஆங்கிலோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த நூல்களுடைய பெயர்களையும் அவற்றை எப்படி நாம் அணுக வேண்டும் என்கின்ற முறையையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு தீட்சை என்கின்றது, அந்த தீட்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள், எதுவுமே உன்னை சிந்திக்கும் பொழுது அடியே ஒரு முறையிலே சொல்வேன். தீட்சை என்றால் என்ன, ஒரு டெபினிஷன் தெரிஞ்சுக்கணும். அந்த தீட்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கெடுப்பதும் கொடுப்பதும் அர்த்தம். தீட்சை என்ற சொல் ரெண்டு வார்த்தை, கெடுப்பதும் கொடுப்பதும். தீ ஷை, ஷை என்றால் கெடுப்பது என்று பொருள், தீம் என்றால் கொடுப்பது என்று பொருள். ஞானத்தை கொடுப்பதும் பாசத்தை கெடுப்பதும் செய்வது என்றுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆசிரியர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க, ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர், ஆகவே குற்றத்தை நீக்குபவர் ஆசிரியர். இந்த வார்த்தைக்கு அதான் பொருள், குற்றத்தை நீக்கிறாரா இல்லையாங்கிற அடுத்த விஷயம். ஆசு அதாவது மாசு என்றால் பொருள்களை பற்றி இருப்பது மாசு, உயிரை பற்றி இருந்தால் ஆசு, பொருள் அழுக்கு வந்து அதுக்கு மாசுன்னு சொல்ல, மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஆசு என்றால் உயிரை பற்றிய குற்றம், அந்த உயிரை பற்றிய குற்றத்தை நீக்குபவர் ஆசு இரியர். ஆசு இரியர், இரியர் தான் நீக்குபவர். அப்படி ஒரு வார்த்தை தீட்சைக்கு. அதுபோல கொடுப்பதும் கெடுப்பதும் செய்வது அப்படின்னா அது வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப நம்ம பாணியில சொல்லதாரு, இன்னைக்கு குழந்தைகளுக்கு புரியுறாப்புல சொல்லணும். எதுவுமே என்னன்னு கேட்டா நான் எதுவுமே குழந்தைகளுக்கு புரியுறாப்புலதான் அவர் சிந்தனை பண்ணுவேன். என்ன கேட்டா குழந்தைகள் தானே நம்ம இனிமே வரணும், இனிமே நம்முடைய சமயத்தில் குழந்தைகளுக்கு தான் பற்றை ஏற்படுத்தணும். குழந்தைகளுக்கு சொல்வதாக இருந்தால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானை சிவாகமங்களில் விதித்தபடி வணங்குவதற்குரிய அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது தீட்சை என்று கூறப்படும். அதாவது சிவபெருமானை சிவாகமங்களில் விதித்தபடி வழிபாடு செய்வதற்குரிய அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது தீட்சை என்று கூறப்படும். சாஸ்திரம் இன்னொரு டெபினிஷனும் கொடுக்கும் இந்த தீட்சைக்கு, சிவபெருமானுடைய கிரியாசக்தி வியாபாரம் அப்படின்னு சொல்லும். சிவபெருமான் நம்ம மீது முதல்ல கிரியாசக்தியை தான் பதிய விடுறார், அதுக்கப்புறம் தான் ஞானசக்தி. ஆக இந்த கிரியைகளை செய்யும் பொழுது அந்த கிரியாசக்தியினுடைய ஒரு பதிதல் நம்ம மீது ஏற்படும் முதல்ல. ஆகவே சிவபெருமானின் கிரியாசக்தியின் வியாபகம் அப்படின்னு வச்சாலும் தப்பில்லை. தீட்சைக்கு இப்படி எல்லாம் பொருள் சொல்லலாம். இப்பொழுது இந்த காலத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, ஞானம் வருவதற்கு, ஞானம் வந்தா தான் வீடு வேறு, அடிச்சு பேசிடுச்சு. ஏன்னா பேக்டோர் என்ட்ரியே கிடையாது. அதாவது மோட்ச லோகம் சொர்க்கலோகம் அல்லது நம்முடைய வீடு வேறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அல்வா, அதற்கு பின்வாசலுடைய உள்ள நுழைய முடியாது, அங்க கேபிடேஷன் ஃபீயும் கொடுக்க முடியாது. ஆகவே ஒண்ணுதான் சொன்னாங்க, ஞானம், ஞானத்தினால் மட்டுமே தான் வீடு வேறு. ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என் ஊனத்தார் என்கிறவர் பிரசித்தியார். ஆகவே ஞானம் தான் வீடு வேறு. அடுத்தால் என்னன்னா,

உணர்த்த இந்த செய்தியெல்லாம் ஐயா எட்டாம் ஜோதிடத்தில் விளக்க போறாங்க உங்களுக்கு. அதற்கு முன்னோடியாக சில செய்திகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். சைவம் சொல்லும் தவம் என்று சொன்னால் பிற சமயங்கள் சொல்வது போல உடலை வருத்துவது தவம் அல்ல, ஞாபகத்தை வச்சுக்கணும். சமணர்கள் என்ன சொன்னாங்கன்னா உடலை வருத்துவதுதான் தவம். நாங்க தவமென்று பாயுடுக்கி தலைவரித்து நின்றுண்ணும் சேர்க்கலாம், ரொம்ப அருமையா சொல்வேன். அதுக்கு மேல இவர் சொல்வார், ஞானம் வேண்டுகிறேன் விரதங்களால் ஆவது என் படிங்கிறார். ஆகவே உடலை வருத்துவது தவம் ஆகாது என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை. இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன வரும்னு கேட்டா, இந்த ஞானத்துக்கு கிரியைகள் அவசியம்தானா, தான் ஒரு கேள்வி. ஏதாவது கிரியைகள் செய்தால்தான் ஞானம் வருமா இல்லையா என்று எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஆகவே நம்முடைய நமக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வந்ததுன்னா சைவ சித்தாந்தம் எதுக்கு படிக்கிறீங்கன்னா, ஞானிகள் சிந்திக்கின்ற வழியில் நம்ம சிந்திப்பதற்கு தான் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். நம்ம இஷ்டம் போல சிந்திக்கிறத என்னைக்குனாலும் சிந்திக்கலாமே, அதுக்கு பயிற்சி கிளாஸுக்கு வந்து சிந்திக்கலாம். ஞானம் வருவதற்கு சடங்குகள் அவசியம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா தேவையில்லாத சடங்குகள் எல்லாம் செய்யக்கூடாது, வேண்டியதில்லை. இந்த சடங்குகள் எல்லாம் இன்னொரு நம்பிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு சதவீத கூற்று, இந்த சடங்குகள் எல்லாம் வச்சுதான் சார் நம்ம சமயமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி இந்த கேள்விக்கு விடைய சொல்லிடுறேன். ஞானம் வருகின்ற வரை சடங்குகள் அவசியம் என்பதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. அது எங்க சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க திருவருட் பயன் 78, சிவபிரகாசம் 94, சிவஞான சித்தியார் 284, உண்மை நெறி விளக்கம் 6. இதுதான் சட்டம். அந்த சடங்குகள் எப்படி நீங்க வேண்டும் என்று சொன்னால், தூங்குகிறவனுடைய கைப்பொருள் நழுவுவது போல நழுவ வேண்டும் சொல்வார் திருவுருப்பையில. ரொம்ப அருமையா சொல்ல போற, அதோட ஒரு அருமையான உதாரணம் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, தூங்குகிறவனுடைய கைப்பொருள் எப்படி நழுவ வேணுமோ அப்படி ஒரு காலத்தில் அதுவே உன்னை விட்டு நீங்கும், அது வரைக்கும் சடங்கு வேணும் என்பதுதான் நான்கு பிரமாணம் சொல்லியிருக்கேன். திருவுருப்பயன், சிவபிரகாசம், சிவஞான சித்தியார், உண்மை நெறி விளக்கம். சாத்திரனோடு ரெண்டு நூல் இருக்கு, ஒன்னு உண்மை விளக்கம், இன்னொன்னு உண்மை நெறி விளக்கம். அம்மா நடத்தது உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம் என்பது இன்னொரு நூல். ஆகவே பெரியவர்கள் சொல்லிவிட்டார்கள், பெரியவங்க சொன்னா காணாது, நமக்கு சிந்திக்கணுமே அப்படின்னு கேட்கலாம். ஆகவே இந்த தீட்சையை பத்தி வரும்பொழுது பல்வேறு மாணவர்கள் என்னிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகளை வைத்துக் கொண்டு நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகமா இதுல வரக்கூடிய கேள்வி வந்து உங்களுக்கும் பலருக்கு வரலாம். இந்த தீட்சை அவசியமா அவசியம் இல்லையா என்கின்ற சிந்தனைக்கு வரும்பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஆலயத்தில் போய் நாங்கள் சிவபெருமான் தான் முழு கடவுளும் ஒத்துக்கிறோம் சார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிவ வழிபாடு தான் மேலான வழிபாடு, அதுல நீங்க சந்தேகம் இல்லை. ஆனால் ஆலயத்தில் போய் சிவபெருமான வழிபட்டால் மட்டுமே போதும், எதற்காக தீட்சை பெற்றுக் கொண்டு ஆன்மார்த்த வழிபாடு செய்யணும்னு நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே சொன்னேன் நான், பூஜை மூன்று வகைப்படும் சொன்னேன். ஒன்று ஆன்மார்த்தம், ரெண்டு பரார்த்தம், மூணாவது அதிகாரம் எழுதிப்பட்ட. ஆலயத்தில் போய் சிவபெருமான வழிபட்டால் அது பரார்த்த பூஜை, வீட்டில் வழிபட்டால் அது ஆன்மார்த்த பூஜை. ஆகவே ஆலய வழிபாடே போதும் சார் அப்படின்னு சில பேருடைய கருத்து. இன்னும் சில பேர் சொல்றாங்க, சடங்குகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றோம், அது சில பேருடைய கருத்து. இன்னும் சில பேர் சொல்றாங்க, எனக்கு தீட்சை பண்ணி வைப்பதற்குரிய குருநாதர் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படி சில பேர் இருக்கிறாங்க. நான் ரொம்ப படிச்சு நம்ம ஞானத்தில் இருக்கேன் சார், எனக்கு தீட்சை பண்ணதுக்குள்ள குருநாதர் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்றான். அடுத்த சில பேர் சொல்றாங்க, தீட்சை பெற்றுக் கொண்டால் சிவலோகம் கிடைக்கும் சொல்றீங்க, அவ்வளவுதானே சார், செத்த பிறகுதான சொல்றீங்க நீங்க, உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யுங்க சொன்னீங்களா? ஆகவே செத்த பிறகுதான உதவுது, உயிரோடு இருக்கும் பொழுது ஏதாவது உதவுதான் சொன்னா நாம சிந்திக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. இது சேவையுடைய கருத்து. இன்னும் சேவை இருக்கிறாங்க, 63 நாயன்மார்கள் தீட்சை பெற்றுக் கொண்டதாக சேக்கலார் சொல்லலையே. நாயன்மாருக்கு தீட்சை இருக்கு எங்க சொல்லியிருக்காரா சேக்கலார்? இது படிச்சதுனால வந்த விபரீதம், படிக்காதனால சில விபரீதம் வருது, படிச்சதுனாலே வருது. ஆகவே நாயன்மார்களுக்கு தீட்சை இல்லை, ஆகவே தீட்சை பெற வேண்டும் என்கின்ற
அந்த உண்மையை நான் ஒத்துக்கொள்வதில்லை அப்படின்றாங்க சில பேர்.

0: ஐநூறு சில பேர் இருக்காங்க. தீட்சை பெற்றால்தான் கடவுள் அருள்வார் என்றால் அவர் கடவுளே இல்லை சார் ஒருத்தர். அப்புறம் சொல்றாரு ஒருத்தர், ஏன் சார் தீட்சை பெறுவானே அப்புறம் இறக்குவானேன், இது ஏத்தவும் வேண்டாம் இறக்கவும் வேண்டாம். ஆகவே இறக்குறது ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க தீட்சை இறக்குறது. ஆகவே ஏத்திய கஷ்டப்படுவாரே, அது சில பேருடைய கருத்து. அப்புறம் சில பேர் சொல்றாங்க இந்த தீட்சா கிரியைகள் ரொம்ப விரிவா இருக்கு சார், அதுக்கெல்லாம் செலவழிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. நீங்க சிவ பூஜை பண்ணா நீங்க சொல்றதை பார்த்தா மினிமம் ஒரு 2 hours ஆகுது வேணும் போல தெரியுது. இந்த 2 மணி நேரம் செலவழிக்கிறது என் வாழ்க்கை ஷெடியூல் இடம் இல்ல. நான் டவுன்ல, நான் சிட்டியில இருக்கிறேன், ஒரே பரபரப்பான வாழ்க்கையில இருக்கிறேன். ஆகவே கிரியைகள் மிக விரிவாக இருக்கின்றன, ஆகவே நான் அவற்றை ஒழுகுவது கடினம் என்று கருதுகிறேன் என்று சில பேர் சொல்கிறார். அநேகமா நீங்க இந்த 8 குரூப்ல ஒருத்த குரூப்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது போக வேற யாரும் அப்படி இல்ல. இது 8ல இல்லாத இன்னொரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா சொல்லுங்க, எழுதி வச்சுக்கிறேன் நான் அடுத்த கிளாஸ்ல அதையும் சேர்த்து சொல்லிடலாம். அதான் இதுவரை இந்த மாணவர்கள் எழுப்பிய வினாக்களை வச்சுதான் நானே இதை தயார் பண்ணிருக்கிறேன். ஆகையினால இப்போ அந்த தீட்சையை பற்றி முதல்ல நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சைவ சமயத்திலே சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதுதான் கேள்வி. சிந்தனையில என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வர சந்தேகமோ நான் சொல்ற விடையும் முக்கியம் அல்ல, இதை பற்றி சைவ சமய சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன என்பதான் கேள்வி. ஆகவே சைவ சமய சாஸ்திரம் சொல்லிச்சு, இந்த 3 குள்ள எல்லாரும் அடங்கிடுவீங்கன்னு சொல்லிச்சு. 1 சமய பிரஷ்டன், அதாவது நீங்க சொல்ற சைவ சித்தாந்த சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சா எந்த பிரயோஜனம் இருக்கிறவா எனக்கு தெரியல. இதெல்லாம் ஏதோ உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு வழி தெரியல படிச்சுட்டு இருக்கீங்க. ஆகையினால் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன சொல்லிச்சுன்னா சமய பிரஷ்டன், அவனுக்கு சாஸ்திரம் கொடுத்த பெயர். இப்ப சமய பிரஷ்டனுக்கு என்னன்னு கேட்டா, அதான் நம்ம சமயம் சொல்லக்கூடிய பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, நீ குறிப்பிட்ட ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ நரகத்துக்கு போவேன்னு நம்ம சொல்லல. அதான் நம்ம சமயத்தினுடைய பெரிய கேத்தாலிசிட்டி ஆஃப் சைவைசம் ரொம்ப முக்கியம். பிற சமயங்கள் தான் சொல்லிச்சு, நாங்கள் சொல்லுகின்ற கடவுளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ நரகத்துக்கு போவ, நித்திய நரகத்துக்கு போவன்ட்டாங்க. அது வேற, திரும்பி வர முடியாதான், வெயிலே வர முடியாதான், அது வேற. ஆனா நம்ம சமயம் சொல்லிச்சு, நீ இறைவனையும் வணங்கவில்லை என்றால் உனக்கு கடவுள் என்ன செய்யறாரு, உன்னை தண்டிக்கிறது இல்ல. அந்த சமய பிரஷ்டனுக்கு என்ன கொடுக்கிறாருன்னு கேட்டா, அவன் சமய பிரஷ்டன், அவனுடைய வினைக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கிறாரு அவ்வளவுதான். அந்த வினை ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது பதி பசு புண்ணியம் என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு அளவுகோல் சொன்னேன், அந்த அழகுகோளின்படி அவனுக்கு பயனை கொடுக்கிறார் அவ்வளவுதான். என்ன வணங்கலன்னா உனத்துக்கு நரகத்தை போட்டு சிவபெருமான் சொல்லுவதே இல்லை. இன்னும் சொல்லப்போனா அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஞானத்துக்கு முதல் ஆரம்பம் என்ன தெரியுமான்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம அப்படி பயம் காட்டுறது இல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னா, நம்ம அப்படி சொன்னமா சிவபெருமானுக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லல. ஆகவே நல்வினை தீவினைகளை அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவ்வளவுதான். அப்புறம் 2வது ஆள் வர்றான், அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சிவபெருமான் தான் முழுவதற்கு எனக்கு உணர்வு வந்தாச்சு, நல்லா தெரியுது, ஆனா ஒன்னே ஒண்ணு தீட்சை வாங்கிக்கல நானும். ஆகவே நான் செய்கின்ற வழிபாட்டுக்கு கடவுள் பலனை கொடுப்பாரா இல்லையா அவ்வளவுதான் எனக்கு தெரியணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு சாஸ்திரம் என்ன பதில் சொல்றேன், அவனை வந்து பொதுச்சைவன், அவனுக்கு சாஸ்திரம் கொடுக்கப்பட்ட பெயர் வந்து பொதுச்சைவன். அவனுக்கு என்ன செய்யறாருன்னா, அது அவருடைய டிஸ்கிரிப்ஷன். ஆனா ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டா, இந்த மறுபிறப்பு என்பது ஒன்று உண்டு, கட்டாயமா நல்வினை தீவினையின்படி கொடுக்கிறாரு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒன்று எடுத்துக்கிறார் அவர், என்னன்னு கேட்டா, மறுபடியும் அடுத்த பிறப்பில் தன்னை வணங்கக்கூடிய சூழ்நிலையில் அவனை பிறக்க வைக்கிறார். ஏன்னா அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, நீங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே பொதுச்சைவன், அவனுக்கு என்ன பலன், அடுத்தால ஒருத்தான் சிறப்பு சைவன். அவன் யாருன்னு கேட்டா, சிவதீட்சை பெற்றுக் கொண்டு சிவபெருமானை வழிபட வேண்டிய முறையிலே தன்னுடைய குருநாதர் என்ன உபதேசம் பண்ணாரோ அதன்படி செய்தால் அவன் சிறப்பு சைவன். இந்த சிறப்பு சைவனுக்கு என்ன பலன்கிறதா இப்ப நாம சிந்திக்க வேண்டியது. இந்த 3 குள்ளையும் அடங்காத ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க போறது இல்ல, எந்த மனிதனை கட்டினா இந்த 3 குள்ள அடங்கிதான் ஆகணும். ஆகையால பலனை கொடுக்கின்றார் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப. ஆனால் இந்த பிறப்பு ஒன்றிலிருந்து நீங்குவது ஒன்னு இருக்கு பாருங்க, அது மட்டும் என்ன பண்றாருனா, அந்த வழிபடுகின்ற முறையிலே அவனை வழங்கும் பொழுது மட்டும்தான் அதுக்குள்ள நுழைகிறார். அதான் அந்த திருவுருப்பில சொன்னார், நன்னினருக்கு நல்லன் ரொம்ப அருமையான அதுக்கு அதான் பொருள். இப்ப அடுத்தால வச்சுக்கிடுவோம். அடுத்து நம்ம என்ன சிந்திக்க போறோம் கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பயன் என்ன? எப்பொழுதுமே நான் சொன்னேன், நம்ம பயனை தான் ரொம்ப பார்ப்போம். இது மாதிரி செஞ்சா என்ன பயன்? பயனை பார்த்துதான் செயல இறங்குவோம் இல்லையா. நாம கோர்ஸுக்கு போறது கூட அப்படிதான், எந்த கோர்ஸ்ல போனா நிறைய சம்பாத்தியம் பண்ணலாமோ அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், அதுக்கடுத்தாலும் அதுக்கடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்த டிக் பண்ணுவோம் இல்லையா. அதான் நம்முடைய இயற்கை. ஆகவே இந்த பயன் என்பதை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன், ரொம்ப முக்கியம். இந்த தீட்சை பெற்றுக் கொண்டால் அந்த பயன்களை ரெண்டு விதமாக நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். ஒன்று இம்மை பயன், இன்னொன்று மறுமை பயன். ஏன்னா இதை சிந்திக்கணும் நினைக்கிறாங்கன்னா, செத்த பிறகுதான உதவ போகுது, உயிரோடு இருக்கும்போது ஒன்னு இல்லையே தான் அவருடைய கேள்வி. ஆகவே அதை நம்ம முக்கியமாக நான் வைத்துக் கொள்வோம். தீட்சையினால் வரக்கூடிய பயன் ரொம்ப முக்கியம். ஆகவே இம்மை பயன் மறுமை பயன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு என்ன பயனை கொடுக்கும், இறந்த பிறகு என்ன பலனை கொடுக்க போகுது, ரெண்டு முக்கியம். இன்னும் சொல்ல போனா அடுத்த பிறவிதான் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிறவி என்பதை ஒத்துக்கிறோம், பிறவியை ஒத்துக்காதவங்க யாரும் சைவசித்தாந்தம் படிக்க வர போறதில்லை. ஒரு சின்ன ஒரு செய்தி உங்களை சொல்ல விரும்புகின்றேன். பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு பிலாசபர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த வெஸ்டர்ன் ரிலிஜியன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். மேலை நாட்டிலே தோன்றிய அறிஞர்கள் யாருமே மறுபிறப்பு உண்டுன்னு சொல்லவே இல்லை. இந்த கீழே நாட்டிலே தோன்றிய ஞானிகள் தான் மறுபிறப்பை பற்றி பேசுறாங்க. வெஸ்டர்ன் ரிலிஜியன் எதுவுமே மறுபிறப்பை பற்றி பேசல. அப்ப அவர் சொன்னார், இந்த மறுபிறப்பு கொள்கை என்பதை விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து அதை முத முதல்ல சொன்னவர் யாருன்னு சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருன்னு கேட்டா பெரிய கிரேக்க தத்துவ ஞானியாகிய பைதாகோரஸ், பிதாகோரஸ். இந்த பித்தாகோரஸ் என்ற ஒரு பெரிய மேதமெட்டிஷியன் தெரியும் கணக்குல. அவர் பித்தாகோரஸ் ஏற்றத்தை மட்டும்தான் கண்டுபிடிச்சா நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஆனா பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் என்ன சொல்றாருன்னா, ஆன்மா அழியாது, இந்த ஆன்மா மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டு இருக்கும் என்கின்ற பெரிய உண்மையை உலகத்திற்கு முதன் முதல்ல உணர்த்தியவர் யாருன்னு கேட்டா பித்தாகோரஸ் என்ற கிரேக்க தத்துவ ஞானி. அவர் வந்து இஸ் எ கிரேட் பிலாசபர் அண்ட் மேதமெட்டிஷியன் அப்படி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றார் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல். அவ என்ன சொல்றேன்னா, இந்த கிரேக்க விஞ்ஞானி ஒருவன் தான் அப்படி சிந்திச்சிருக்கான், இந்த மறுபிறப்பு என்பது உண்டு என்பது. அது ஒண்ணுதான் வருது வெஸ்டர்ன்ல, வேற எங்கேயும் வெஸ்டர்ன்ல வரலன்ட்டார். அவர் வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாம் ஃபுல்லா படிச்சவர். ஆயிரம் நம்ம நூல்கள் சொல்லுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம நூல்கள் எல்லா நூலும் மறுபிறப்பை பற்றி பேசுது, எல்லாம் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. ஆகையினால மறுபிறப்பை பற்றியும் நாம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இப்பிறவி தப்பில் எப்பிறவியா வாய்க்குமோ ஏது ஆது வருமோ அறிகிறேன் சொல்றேன். சித்தியார ரொம்ப அருமையா சொல்வார், அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பிச்சம் சராசியத்தோடு எந்தருநா 84 ஓராயிரத்தாய் உண்டுவல் யோனி எல்லாம் ஒழித்துமான் உடத்துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். அதாவது நாலு வகையான பிறப்பு, அண்டஜம் சுவேதஜம் உற்பிஜம் சராயுஜம் என்று நான்கு வகையான பிறப்பு கூட எல்லாரும் பிறந்தாகும். அப்ப சொல்லுவாரு, நீ இந்த இவ்வளவுத்தையும் ஒழித்து இந்த மானுட பிறப்பிலே வந்து பிறந்திருக்கிறாய் அல்லவா, இது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது தெரியுமான்னார். அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் குதிச்ச ஒருவன் பசிபிக் மகாசமுத்திரத்துக்கு கையாலேயே நீந்தி வந்தா எப்படி வந்திருப்பான், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான். அது போல நீ வந்திருக்கிற அருமையா, கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். ஆகையால இந்த பிறப்பை வீணடிச்சிடாதன்னு சொல்றார். எல்லாரும் சொல்றான், மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. ஆனா ப்ரொவைடர் அதை மறந்துடக்கூடாது, மனித பிறவி வேண்டும் அப்புறம் மட்டும் டிஃபரெண்டா சொன்னார், எல்லாம் பிறகு வேண்டாமே வேண்டாமே. ஆனா அவர் என்ன சொன்னார், மனித பிறவியும் வேண்டுவதே முன்னாடி உள்ளதை ஞாபகம் வச்சுக்கணும். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடை எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் அதை அடையல் பண்ணிக்கணும். காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதை இம்மாநிலத்தை. அதை விட்டுட்டு படிக்கக்கூடாது, ரொம்ப கவனமான பெரியவங்கள ரொம்ப கவனமா பேசுவாங்க. ஆகையினால இப்போ நமக்கு முக்கியம் வந்து என்னன்னு கேட்டா, இந்த உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன பயன்களை அது செய்கிறது என்றால், அதை வேகமா உங்களால் எழுத முடியாது நினைக்கிறேன், கருத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும், அதை உங்களுக்கு தெரியல வானிலை குறிப்பிடுத்துக்கிட்டா போதும். ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த மந்திரத்தை அதிகாரம் பெற்று உச்சரிப்பதால். தீட்சை பெறாம சொன்னா அதிகாரம் இல்லாம சொல்றீங்க, தீட்சை பெற்றால் அதிகாரம் பெற்றுக் கொண்டு செய்கிறீர்கள். அப்போ ஏன் நமசிவாய மந்திரம் சிறந்ததுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரே வரியில சொல்லணும், நமசிவாய மந்திரம் ஏன் சிறந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு பலவிதமா சொல்லலாம் பொருள். ஐந்தெழுத்து மந்திரம் மிக உயர்ந்த மந்திரம், அதே மந்திரம் ஏன் அந்த நானா மானால எழுத்துல என்ன சார் வந்துடும் இல்லையா? அந்த எழுத்துல இந்த எழுத்தோட அந்த எழுத்து சிறந்த சொல்ல முடியுமா? நானாவோட மானா சிறந்தது, மானாவோட வானா சிறந்தது சொல்ல முடியுமா? ஏன் ஐந்தெழுத்து மந்திரம் சிறந்தது என்றால், ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு அதிதேவதை சொரூப சிவன், அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐந்து ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அதிதேவதை ஒண்ணு இருக்கு, அந்த மந்திரத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடிய கடவுள்னு அர்த்தம் அதிதேவதை. ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு மட்டும்தான் அதிதேவம் 36 தத்துவத்தையும் கடந்த சிவபெருமான். ஆகவே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் அதிகாரம் பெற்று உச்சரிப்பதால் சில விஷயங்களை நம்ம ஒரு புதிய நோக்கில தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஐந்தெழுத்து மந்திரம் சிறந்தது நமக்குள்ள சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க போய் வெளியில சொல்லும் பொழுது ஐந்தெழுத்து மந்திரம் ஏன் சிறந்ததுன்னு சொல்றீங்கன்னு கேட்டான்னா இல்லையா, அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்? நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்பயுமே நம்மை தெளிவு செய்து கொள்வது என்பது வேறு, பிறரை தெளிவு வைப்பது என்பது வேறு, அது ரொம்ப முக்கியம். ஆகவே அதிதேவதை அந்த சொரூப சிவம் ஆகையினால ஐந்தெழுத்து மந்திரம் சிறந்தது. அந்த மந்திரத்தை அதிகாரம் பெற்று உச்சரிப்பதால் என்ன வராதுன்னு கேட்டா, இந்த துர்தெய்வங்களினாலே ஏவப்படுகின்ற பில்லி, சூன்யம், ஏவல், கண்ணீரல் இது உங்களை பாதிக்காது. மலையாளத்திலிருந்து எவ்வளவு பெரிய கெட்டிக்கார மந்திரவாதியை கூப்பிட்டு உங்களுக்கு பில்லி சீனி வச்சாலும் உங்களுக்கு ஏறாது, அது அவனே சொல்றான். ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய யாருக்கும் எது வேலை செய்யாது? பில்லி சூனி எவ்வளவு பெரிய மந்திரவாதியை செஞ்சாலும் அது ஏறாது. அதான் சம்பந்தரை பற்றி ரொம்ப அருமையா சொல்வார் சேகர சுவாமிகள், ஐந்தெழுத்தை உச்சரிக்கும் அந்த மாதிரத்தினும் மற்ற மந்திரம் வருமோ, மற்ற விதி வருமோ, அவர் பார்க்கிற திசையில கூட வராது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு அமர்நீதி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கடக்களிற்றை கருத்து

திருவாசகம் குவிவை

0: சிலரியாருக்கு திருமுகம் கிடைப்பாரு, அதோட வஸ்திரமும் தருவார், சாப்பாடும் போடுவாரு, வஸ்திரமும் கொடுப்பாரு. அப்படிலாம் ஒரு ஆசிரியர் இருந்தா எவ்வளவு யோசிப்பாரு. எங்க அப்புறம் அடியா இருக்குது.
1: அதனால மனுஷனுக்கு உணவு ரெண்டு தான் முக்கியம். அதுதான் சுதர்வு சாப்பிடுனாரு, இம்மையே தரும் சோறு கூரை. கூரையில என்ன கூரை என்ன புரியுதா என்னது? அந்த வீட்டை மூடுறதும் கூட கூட, இந்த வீட்டை மூடுறதும் கூட, புரியுதா? கூரைனா வத்தரம் தான், கூரை வத்தரம் கூட சொல்லி கூறப்படவே போறது. கூரைனா வத்தரம் இம்மையோரையும் எத்தலாம் இடர் கிடலுமா அமையே சிவலோகம் அல்லோதற்கு என்பது சுந்தரதேவா. அதனாலே இந்த அவனிய நாயனார் அடியார்களுக்கு உணவு தருவாரு, அதோட வஸ்திரம் தருவார். அவர்கள் கருத்து எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தா கூட தருவார். கந்தைகளுடைய கோவணம் கருத்தறிந்து உழுவி வந்த செல்வத்திவனத்தினால் வரும் பயன் கொள்வார். செல்வத்தினாலான பயனை பெறுகிறார். செல்வத்தினாலான பயன் எது வந்து கேட்டால் ஈதல். செல்வத்து பயன் ஈதலே. ஈதல் இசைவிட வாழ்கள் அது நல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது திருக்குறள். அதனால செல்வத்தினால ஒருவன் பயன் பெற வேண்டுமானால் அது சிவபுண்ணியத்துக்காக அந்த பணத்தை செலுத்தணும். இல்லையானா அப்படியே பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டே இருந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவான். பாப்பான் காப்பான், பாப்பான் காப்பான் போயிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவார்? வைத்தான் வாய் சார்ந்த விரும்புகள் அது உள்ள செத்தான் செஞ்ச கடந்தது இருந்தார். அதனால இப்படி செல்வத்தை சிவ புண்ணியத்துக்காக செல்வனவர் அத்தான் சொன்னாரு. செல்வத்தி வளர்க்கினால் வரும் பயன் கொள்வார். முக்கள் நக்கரா முதல்வரார் அவர் திரு நல்லூர் மிக்க சீர்வனர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுதுரை திருமணம் சமைத்த தொக்க சுற்றமும் தாமு வந்து அணைந்தனர் கூறு. அந்த வளையாறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் திருநல்லூர். வளையாறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் திருநல்லூர். அந்த ஊர்ல திருவிழுவன் எழுந்து விடுகின்றார். அந்த ஊர்ல தான் திருநாகூர் சுவாமிக்கு திருவிழி செய்ய வேண்டும். ரொம்ப பழைய கோயில், நீ போயிருக்கு நினைக்கிறேன். கோவிலைதான் போய் பாரு. அருமையான திருத்தலம். அதனாலே அப்படிப்பட்ட அந்த தலத்துக்கு வந்து அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. அங்கே வழிபாடும் கூட்டமும் மற்றவர்களும் அங்கே விழாக்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது. அப்படி விழாவுக்கு வருகின்றவர்கள் சுவாமியை சேவிக்க சேவித்தவர்களுக்கு உறவு கொடுக்கா. அப்படி பண்ணணும்னு சொல்லி ஊரை விட்டுட்டு பழையாறை விட்டுட்டு இந்த திருநந்தூருக்கு வந்து இங்கே சக்கரம் கட்டி வச்சுக்கிட்டு அடியாருக்கு சாப்பாடு கொடுக்கும். அடியாருக்கு சாமியை சேவிக்க வருகின்ற அடியவர்களுக்கு உணவு தருவதற்காகவே தன்னுடைய ஊரை விட்டுட்டு திருநெல்லூருக்கு வந்துட்டார். குடி தன்னுடைய சொந்தக்காரெல்லாம் மனைவி மக்கள் எல்லாம் கூட்டிட்டு அங்கே மருவ அன்போடு வணங்கினர் மணிகண்டர் நல்லூர். திருவிட அடி சேவித்து திருமடத்து அடியா திருடும் இன்பமோடு அமுது செய்திட அருள்வேணி உரு சிந்தையின் மகிழ்ந்துரை நாளிடை கூறினார். இப்படி பல வருஷங்கள் அடியாண்டுக்கு சாப்பாடு போடுறது, பத்திரம் கொடுக்கறது, உபசாரம் பண்றது, மாதிரி காரியங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். இங்கே திருநல்லூர், திருநல்லூர்ல இப்படி பல நாள் செய்ய செய்ய இந்த சிவபொன்னியங்கிறது பதிவாயிடுச்சு. இவர் இந்த மாதிரி தான் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டு பத்திரம் கொடுக்குறாருங்கிறது சிவபெருமான் ஏற்று எழுதிட்டார். கணக்குல கைலாயுது போயிடுச்சு. திருநல்லூர் இருக்கிற சாமி எழுதி கைலாயுது அனுப்பிச்சு விட்டார். இப்படி அனுப்பிச்ச உடனே அங்கிருந்து ஒரு சாமியார் வந்துட்டார். எங்கிருந்து? கைலாயுத்துல இருந்தே ஒரு சாமியார் வந்துட்டார். சாப்பாடு போடுறாங்க, வஸ்திரம் கொடுக்குறாங்க, ஜாமியார் வராமல் தான் வந்துவார். பிறை தனிச்செடை பெருந்தகை பெருந்திரு நல்லூர் கரை கடற்சிறை கோவண பெருமையும் காட்டி பிறையை கடையில வைத்தவராகிய சிவருவான் கோவணத்தினுடைய பெருமையை காட்டி அதன் மூலமாக அவருக்கு அருள் கொடுப்பதற்காக வந்தார். நரைத்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பான். மறைக்குலத்தொரு பரமச்சாரியின் வடிவாய் பரமச்சாரியாகும். பரமச்சாரியா கல்யாணம் பண்ணாதார். தவநெறியிலே இருக்கின்றவன் பிரமச்சாரி. பரமச்சரியம் பரமத்தை உணர்வதற்காக இருக்கின்றவர் தான் பரமச்சாரி. பரமத்தை உணர்வதற்காக தர்மத்தை உணர்ந்தவர்கள் அப்புறம் கிரகஸ்தனா வரலாம். இப்ப வைசாரம் கோடி சாமி உள்ளவங்க கிரகம் பிரம்மச்சரியத்திலே விரதம் இருந்து தவம் இருந்து பிரமத்தை உணர்ந்து அப்புறம்தான் கிரகஸ்தனாவார் கல்யாணம். புரியுத? அதனாலே முதலிலே அறிய வேண்டியது கடவுள். அப்படி முதலிலே அறிய வேண்டியது கடவுள், அப்புறம் உலகத்தை அறிவது. அப்படி முதலிலே கடவுள் ஒரு தொடர்பு, பிறகு உலகத்து ஒரு தொடர்பு. அப்படி உள்ள இருக்குப்பா. இப்ப ஜனிச்சு முடிச்சு போட்டாட்டி பிரபுச்சாமி. அதனாலே முதல்ல பிரம்மச்சாரி, அப்புறம் மிருகத்தன், அப்புறம் வானப்பிரசன், அப்புறம் கேரியாச்சு. அதனால பிரமத்தை உணர்தல் முதல். அது வந்து ஒண்ணு போட்டு அப்புறம் ஜெய்பரம் போட்டா மதிக்கும். ஒண்ணு போட்டு ஜெய்பரா போட்டா, நீ எத்தனை ஜெய்பர் போட்டாலும் என்ன ஜெய்பர், ஒண்ணு போட்டு அப்புறம் ஜெய்பர் போட்டா எத்தனை ஜெய்பர் போட்டாலும் மதிப்பு உண்டு. ஒண்ணு போடாம ஜெய்பர் போட்டது எத்தனை ஜெய்பர் போட்டது. அதனால ஒண்ணுங்கிற கடவுளை முதலிலே தெரிந்து கொள், பிறகு ஜெய்பர் போடு. ஜெய்பர் ஒண்ணுங்கிறதா கடவுள். ஆகையினாலே அப்படி பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பவர் அந்த பிரம்மச்சாரி வடிவாகி இவருக்கு அருள் பண்ண வர்றார். செய்ய குஞ்சடை கறந்ததோர் திருமுடித்தவைய, அந்த சிறந்த கடை இருக்கும்ல இயல்பா அவருக்கு அதை மாத்திக்கிட்டார். மையல் அடிகளை இயல்பா மாத்திக்கிட்டு அதை ஒரு குடுமையா சின்ன வயசு கருகரு கருகரு கருங்குஞ்சி செய்ய வேணி கருங்குஞ்சின்னு சொல்லுவாரு திருத்தொண்டதாயிரம் இடத்துல. அப்படி சிறு திருநீரு, அதுக்கு மேல பூநூல், அப்புறம் மாந்தூல், கையில பௌத்திரம், மரகத கதிரம், மரகத வச்சு முதல முட்டுறாருப்பா. இல்ல வசதியான சமையல் மரகத கதிரம் முஞ்சி நானூற முடிந்தது சாத்திய அறையில் தஞ்சமா மறை கோவன ஆடையும் தசைவும் வஞ்ச வல்வினை கருப்பரும் மனத்து அடியாறு நெஞ்சில் நீங்கிடா அடிமல நீநிலம் புலிய. வஞ்ச வல்வினை கருப்பரும் மனத்து அடியாறு, மனசுல வஞ்சகம் இல்லாத அடியாருடைய மனத்துல இருக்கிற திருவடி பூமியில வருகிறார். வஞ்சகம் இல்லாத அடியாருடைய உள்ளத்துல இருக்கிற திருவடி பூமியில நடந்து வருகிறார். வாரமான அடியாருக்கு கருப்பு இல்லாத மனமுடைய அடியாறு உள்ளத்தில் இருப்பதாகிய அந்த திருவடிக்கமலம் பூமியில நடந்தது. வஞ்சகம் அச்சடி வாழ்த்த வந்த கூற்று அஜ உரைத்தன அஞ்செடுத்துவேன் என்று வருகிறார் அல்லவா. அப்படி வஞ்சகம் இல்லாத மனமுடைய அடியாருடைய உள்ளத்தில் இருக்கிற திருவடி பூமியில் கண்டவருக்கு ஒரு காதலின் மனம் கரையில் ஊறுக. அப்படி பார்க்கும்போது ஆடை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு அன்பின் சாதனாக இருப்பார். அது வேடம் வயது அந்த அழகு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு புரிய உண்டாகுதான். அன்பர் தூணறி வெளிப்படுப்பாராய் தண்டின் மீது இது கோவணம். தண்டுல இப்படி ஒரு தண்டு பிரம்மச்சாரிக்கு தண்டு இருக்கும், அது ரெண்டு கோவணம், ரெண்டு சேர்ல ஒன்று இருக்குன்னு வர்றது. அதனால ரெண்டு கோவணம் அதோட தருப்பு அந்த தண்டில் முடிச்சிருப்பா. பிரம்மச்சாரியில் தண்டில் கருத்து இருக்கும். தண்டின் மீது இது கோவனா, தண்டின் மீது கோவனா நீற்றுப்பை, திருநீற்றுப்பை அந்த தண்டிலே கட்டியிருக்கிறார். நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்து அவர் நீரியார் திருமணம். தண்டில் ரெண்டு கோவனா திருநீற்றுப்பையே கருப்பை. அப்படி அவன் நீரியார் இடத்துக்கு வந்தாரு. அவன் நீரியார் தூரத்தில் வரும்போது பார்த்தாரு வருகின்றவர் பிரம்மச்சாரியாக சிவனடியாராக தெரிந்தது. எந்தாரு எது கொண்டாரு வணங்கினாரு வாழ்த்தினாரு. தேவரின் அடியனுடைய இந்த மனத்திற்கு வந்தது அடியன் செய்த முன்ன செய்த பாக்கியம், அதனால இருந்து வந்து வேண்டிக் கொண்டார். வேண அன்பரை நோக்கி அப்படி வணங்கின அடியாரவராய் அடியவராகிய அமமீனியாரை பார்த்து நீர் பெருகிய அடியாருக்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி தன்னர் கங்கை கீழ் கோவணம், கங்கை கீழ் உடைகள் யாவர் வெண்கிளி கோவணம் இதில் கேட்டு உண்மை காண வந்தன என்றவன் கண்ணுதர் திறந்தோம். வெற்றியிலே கண்ணை மறைச்சிட்டு வந்தவன் ஆகிய சிவருமான் இந்த மாதிரி அடியாரனுக்கு நீ சாப்பாடு ஊட்டு வஸ்திரம் எல்லாம் கொடுக்குறியாமே, அதை பார்த்துட்டு போலாம். வீரனை பார்க்கறது அரிசா இருக்குது, அதனால பாரு அப்படின்னு வந்தாரா அப்படி சொன்னாராம். எந்து தம்பிரான் அருளே திருமணத்து நன்று நன்மலை நடத்தவர் அமுது செய்தருட துண்டு வேதிய தூய்மையில் அமைப்பது உலகார் இருந்து திருமணம் நீருகீர் அமுது செய்தாருள் என்று கேட்பார். ஆமாஷா அப்படித்தான் திருவருளாலே செய்து கொண்டிருக்கிறேன் திருவருளாலே. அப்படி இங்கே நல்ல சமையல்தான் ஐயரை போட்டு சமைக்கிறேன், ஐயரை நல்ல ஐயர் சமையல் தெரிஞ்ச ஐயரை போட்டு சமைக்கிறேன், தேவகிரி இருந்து இருந்து எழுந்தபடி இருந்து திருவுது செய்தலாம் செய்யலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். மணங்கு அன்பரை நோக்கிய மறையவர் இறைந்து அணங்கு நீர் பொன்னி ஆடினான் வர. அதனால கூடாயிரும் அது தெரிய மாட்டேங்குது கம்மியா இருக்கு, அது குடிச்சிட்டு வர குடிச்சிட்டு ஸ்நானம் அதுவும் ஸ்நானம் பண்ணாம இருந்தாரு, தானங்கே முடிச்சுட்டு வர்றது ஸ்நானம் பண்ணிட்டு வர்றேன்னா காவிரியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாரேன். அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுக்குள்ளே மழை ஏதாவது வச்சிருந்தா கொஞ்சம் லேசா மேசுறது இருக்கு மேல மேல வேர் வருது, வரதுக்குள்ள மழை வந்துருச்சுன்னா நனைஞ்சுக்கிட்டு ஒரு முடியா இருக்கும். அதனால இந்த ஒரு கௌபுரம் தர்றேன் பத்தாமா இங்க வச்சு உலர்ந்தேன், மழை வரணும் மழை வரணும் உணங்கு போவன உணங்குவன காய்ந்தவன் உணங்கு போவனம் நீர் தாரும் வைத்து நீர் அழைத்து நீர் தாரும் என்று ஒருவன் குணங்கொள் கோவனம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார். ஒரு கோவணத்தை அவிழ்த்து இதை பத்திரம் அவிழ்த்து இது குணங்கொள் கோவனம்னார். இது குணம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, அப்புறம் இது குணங்கொள் கோவனம்னார். அருமையான வாக்கியம் இல்லையா, குணங்குள் கோணம்னா புரியுதா, இது குணம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த அந்த பாண்டியன் கிட்ட குதிரை கை மாறி கொடுத்தாருவாரு, அப்படி கொடுக்கும் போது இன்னவாம் பரிகள் என்றால் இன்று நீ கயிறு மாறி நின்னவா கொள்ளுங்கிறாள். இப்ப கயிறு மாற்றி கொடுத்தவா, இப்போ இருந்தே உன்னுடைய குதிரை ஆயிருது, இந்த குதிரை எல்லாம் உன்னுடைய ஆயிருது, இப்ப நீ எல்லாம் பாத்துக்க நல்லா பாத்துக்க, சுடி சுத்தம் எல்லாமே நீ பாத்துக்க, வாங்கிக்கிட்டு அந்த குணம் இந்த குணம் சொல்லப்படா. இன்னவா பரிகள் என்றால் இன்று நீ கயிறு மாறி இன்னவா கொள்ளு நீரா இன்னவாம் பரி, நாளை என்னவா இருந்தது, நாளைக்கு எப்படி இருக்குமோ அது பரியா இருக்குமோ நரியா இருக்குமோ கூடையா இருக்குமோ ஆலையா இருக்குமோ எனக்கு தெரியாது, என்னவா இருந்தது எனக்கு நடக்கும் ஒன்றும் அன்னவா கருமம் இல்லை, பரி விலை வழக்கு இருந்தார், பரி உட்கிற வழக்கு தான் வாழ் வைக்கிறவங்க வழக்கம் அப்படித்தானே பண்ணுவா, நல்லா
2: பொன்னியில ஆட போனார். பொன்னியில என்ன கேள்வி கேள்வி
1: கவி எத்தனையோ புராணங்கள்ல பேருந்து எத்தனையோ புராணங்கள்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Shivaya Namah. Shaivam.org in Advaadu Neergale. Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi. Aanmeega Churpozhivu. Inni neengal Ketkavirukkum Thalaippu. நால்வீரம் ஓர் அறிமுகம். அதர்வ வீரத்தில் வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
4: எல்லாருக்கும் நமஸ்காரம். சபாபிய சபாபதி பெஸ்டோ நம. இப்போ இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து அதர்வ வேதத்தை பத்தி பேச போறோம். இதுவும் நான் நேற்று சொன்ன மாதிரி சாம வேதத்தோட இன்னும் இதுவும் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வேதம் தான். அதாவது என்ன அப்படின்னா, இந்த அதர்வ வேதம்ங்கிறது நம்ம த்ரை வித்யா அப்படின்னு நான் சொன்ன அந்த மூணு வேதங்களோட இது கொஞ்சம் வித்தியாசமான வேதம். அதாவது இது முதல்ல இதுக்கு சில மிஸ்கன்செப்ஷன்லாம் இருக்கு. அதாவது இது வந்து என்ன அதர்வ வேதம் அப்படின்னு கேட்டானாக்கா எல்லாரும் ஒன்று ஒன்னே இது மாந்திரியம் பில்லி சூன்யம் இந்த மாதிரி தான் வந்து வைக்கிற வேதம் போட்டிருக்கு. அதனால வந்து இது ஒரு மாதிரி வந்து ஒதுக்கப்பட்ட மாதிரி ஒரு அதாவது ஒரு டெரரைசிங்கா ஒரு மன ஒரு இதுவா இருக்கு. அப்படி கிடையாது. இப்போ வந்து அப்படி நம்ம வந்து இருக்கலாம் ஒரு ரெண்டு, அதாவது இந்த மாந்திரிகத்துக்கெல்லாம் அபிச்சாரம்னு நம்ம சொல்றோம். அபிச்சார கர்மாக்கள் வந்து எல்லா வேதங்களையும் அங்கங்க ஒரு சில யாகங்களோட பலனாவே சொல்லியிருக்கு. ரிக்யஜுஸ்தானத்துல கூட இதெல்லாம் வருது ஒரு சில இடங்கள்ல. இதுலயும் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வரலாம். இப்போ வந்து ராஜாவா இருந்தா அவனோட சத்ருவன் எப்படி வரலதான் அப்படின்னு பார்த்தா மாதிரி ஒரு ஒருத்தர் பரஸ்பரம் ரெண்டு பேருக்கு சண்டை வந்ததுன்னா அவன் பசுக்களை ஒருத்தன் எப்படி அடிக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நமக்கு வந்து இது இருக்கு. மந்திரங்கள்லாம் இருக்கலாம், ஒரு சிலது இருக்கலாம். ஆனா அது அதுக்கெல்லாம் தான் இந்த வேதம் கிடையாது. பார்த்தோன்னா இந்த அதர்வ வேதம்ங்கிறது இன்னும் ஆழமா, அதாவது த்ரை வித்யா இந்த மூணு வேதங்களோட இது வந்து தினமும் யாகம் தபசு அப்படியே பண்ணிட்டே இருக்க முடியாது. தினம் வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நமக்கு வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும், அப்புறமா வந்து கை கால்லாம் உடையணும், பஞ்சம் ஏற்படலாம், அந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் வந்து வந்தா அதை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அதர்வ வேதம்னா வந்து நமக்கு டவுன் டு எர்த்தா இறங்கி சொல்றது. அதனாலே இது வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த மூணு வேதத்துக்கும் வந்து இது வந்து ஒரு ரெபல் மாதிரி, அதாவது இந்த மூணு வேதம் வந்து ரொம்ப உயர்ந்ததே பேசுறது. அதாவது ஒன்று கீழே மனுஷாலோட சாமானியனோட படிக்கு வர மாட்டேங்கிறது அப்படின்றதே ஒரு சில வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ்னா இந்த மேலை நாட்டு இந்த ஓரியன்டாலஜிஸ்ட்னால இந்த விட்னி மாதிரி ஆள்னா அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம், இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த அதர்வ வேதம் அப்படிங்கிறது இது இந்த முக்கியமா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நம்ம வந்து நான் வந்து இதை வந்து இந்த ஒரு கருத்தை நான் வந்து போக்க விரும்புறேன். இது வந்து ஒரு மாந்திரிகம் சூன்ய வேதம் மட்டும் கிடையாது, இதுல ரொம்ப ஆழமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல்ல நிறைய பேர் என்ன கேட்டா இது அப்படியா அப்படின்னு. அதனாலதான் இந்த முதல்ல இந்த கேள்வி உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எடுத்துட்டு அப்படி கிடையாது அப்படிங்கறத நான் வந்து சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பிக்க வந்தேன். சரி, இப்ப வந்து அதர்வ வேதம் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த அதர்வர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டா எடுத்துட்டோம்னா அவர் வந்து ஒரு ரிஷி, பிரம்மாவோட புத்திரனே அதர்வர் அப்படின்னு சொல்றார் அந்த பரம்பரையில வந்தவர். இந்த அதர்வர் வந்து நிறைய நம்ம நிறைய அவரோட மகத்துவங்கள்லாம் இருக்கு, யஜுர்வேதத்துல கூட வருது. இந்த அதர்வர் தான் வந்து அக்னிய வந்து நெருப்புல இருந்து கடைஞ்சு எடுக்கிறார், தயிரை போல கடைஞ்சு எடுக்கிறார். அதர்வாத்வா நிரமந்தத் அக்னே அப்படிங்கிறார். அதர்வ ரிஷி தான் வந்து அதாவது உன்னை கடைஞ்சு எடுத்தார் அப்படிங்கிறார். இன்னொரு மந்திரம் வருது, துவாமக்னே புஷ்கரா தத்யதர்வா நிரமந்தத அப்படின்னு. துவாமக்னே அக்னிய துவாமக்னே புஷ்கராத்து, புஷ்கராத் அப்படின்னா தண்ணியில இருந்து, துவாமக்னே புஷ்கராத் ததி அதர் ததி அதர்வாத் தயிர போல தத்யதர்வா நிரமந்ததா தயிர போல கடைஞ்சு அக்னி எடுக்கிறார். அதனால வந்து அக்னிய வெளிகொண்டு வந்தவர் அதர்வர் ஒரு அவருக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அது மாதிரி அவன் வம்சாவளியில வந்தவளுக்கும் நிறைய இப்போ அந்த தத்யங் ஆதர்வன அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கார். இந்த ஆதர்வன அதாவது ஆதர்வன அப்படின்னா அதர்வ ரிஷி பரம்பரையில வந்த வந்த சிஷ்யாலோ இல்ல புத்திராளோ யாரோ அவ வந்து ஆத்தர்வன அப்படின்னு குறிப்பிடுறோம்னா, இந்த தத்தியங் ஆதரவனன்னா வந்து என்ன பண்றாரு, அந்த விருத்ராசுரனை வந்து கொல்றதுக்கான வஜ்ராயுதத்துக்கு இந்த ததீச்சி முனிவரோட எலும்பு தேவைப்படுது. அப்போ வந்து அஸ்வினி தேவதைகள்லாம் வந்து இந்த ஒரு வித்தியை வந்து இந்திரன் வந்து அஸ்வினி தேவதைகள் சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்துட்டு இந்த வித்தியை நீ யாருக்கும் வந்து வெளியில சொல்லாத, சொன்னா கேட்டவாளோட தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்றான். இவாளுக்கு வந்து இப்ப இந்த ஒரு சூழ்நிலை வந்து அகர்வரோட எலும்பு வந்து இதுக்கு தேவைப்பட்டதுனால என்ன பண்றா, அஸ்வினி தேவதைகள் வந்து அந்த தலையை வந்து குதிரை, அந்த அகர்வரோட தலையை குதிரை தலையா மாத்திடுச்சு. அது சொல்றா, உடனே கேட்ட உடனே அவரோட தலை வெடிச்சு அந்த எலும்பை வறுத்துன்னு நம்ம வந்து அந்த அந்த வஜ்ராயத்தை வந்து ததீச்சி முனிவரோட எலும்பால வந்து அதை பண்ணி விருத்ராசுரனை இது பண்றோம். இது வந்து அந்த அகர்வ பரம்பரையில வந்த ஒரு ஒரு மகிமையை வந்து இது சொல்றது. அப்புறமா வந்து இன்னொன்னு பார்த்தா ரொம்ப பழமையான வேதமா இருக்குது. இது வந்து நம்ம தைத்திரிய உபநிஷத்துல இது அதர்வாங்கிரச புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு அங்க ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அதர்வ அங்கிரஸ் இந்த ரெண்டு முனிவர்களோட பரம்பரையில இருந்து, அதாவது வந்திருக்கு அந்த முனிவர்களோட வீட்டுல இருந்து குலத்துல இருந்து உதிச்ச ஒரு வேதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதர்வாவுக்கு இந்த ரெண்டு ஒரு விசேஷம் முனிவர்களை பத்தி இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இந்த அதர்வ அப்படின்னா இதை வந்து திசை அப்படின்னு சொல்றான். அதர் அதாவது வேற திசை அப்படிங்கறத சொல்றான். இந்த வந்து இன்னொன்னு வந்து பைஷஜ்ய வேதம், அதாவது இது வந்து இந்த மருந்துக்கு வந்து நிறைய அதர்வ வேதத்தை பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு 20 காண்டம் இருக்கு, அதாவது ஒரு ஆவரேஜா ஒரு பைப்பாளாத சாக்கைன்னு வச்சிருந்தா 20 பிப்பாளாத சாக்கை இருந்தா 20 காண்டம் இருக்கு. இதுல இந்த காண்டம் இதைதான் பேசுறது, இந்த காண்டம் இதைதான் பேசுறதுன்னு சொல்ல முடியும். இப்போ எஜுர்வேதத்துல இருந்தா இப்போ வந்து 6 காண்டம் சோமயாத பத்தி தான் பேசுறது, 7 சத்திரத்தை பத்தி தான் பேசுறது, அந்த மாதிரி அப்படி நம்ம வந்து 4 காண்டம் சயனத்தை பத்தி தான் பேசுறது அப்படின்னு நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. ஒரு டாபிக் அப்படியே கண்டினியூ ஆகாது, நிறைய பேசும். ஒரு இடத்துல வந்து ஒரு சில தேவதைகளை குறித்து வழிபாடு இருக்கும், இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஓஷதி அதாவது ஒரு ஒரு செடி கொடி மருந்து அதாவது மருந்துகளுக்கான ஒரு அது அதை பத்தி ஒரு ஒரு இது இருக்கும். நிறைய விஷயங்கள் அதாவது மருந்து விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல நிறைய நமக்கு வந்து பார்த்தா நிறைய இது வந்து ஆயுர்வேதப்பும் நம்ம உபவேதம்னு ஒண்ணு சொல்றோம். ஆனா இந்த ஆயுர்வேதத்துக்கான ஒரு அடிப்படை தியரட்டிக்கல் ஃபவுண்டேஷன் தத்துவ அடிப்படை அப்படின்னு பார்த்தா அது இந்த அகர்வ வேதம்னா அடிப்படையான தத்துவம். இது வந்து இந்த அகர்வ வேதத்தோட ஒரு என்ன சொல்றது மேலோட்டமான ஒரு பார்வை. இங்கேயும் வந்து இந்த அகர வேதத்துலயும் வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி நாம சொன்ன மாதிரி சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் அப்படின்னு உபனிஷத் அப்படிங்கறதும் இந்த டிவிஷன் இங்கேயும் இருக்கு. ஆனா நமக்கு அந்த சரண வியூகம் அப்படிங்கிற கிரந்தத்தை எடுத்தா நமக்கு ஒரு காலத்துல 9 சாக்கைகள் நமக்கு அகர வேதத்துல கிடைச்சிருக்கு. அகர்வ வேதம்ங்கிறது என்ன இருக்கு, வியாசர் வந்து வேதங்களை பிரிக்கிறார், அகர்வ வேதத்தை வந்து இவற்ற சுமந்தூன்ற முனிவர்கிட்ட கொடுக்கிறார். அது அப்படியே பரம்பரையில வந்து அப்படியே சோனக்கர் வழியா வருது, நிறைய அப்படி விற்பதாதார் அந்த மாதிரி முனிவர்கிட்ட வருது. அதனால வந்து இந்த 9 ஷாக்க இன்னைக்கு நஷ்டமாயி போய் 9ல 7 ஷாக்க நஷ்டமாயிடுது. 2 மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இங்க இன்னைக்கு அதுவும் இந்த பிப்பலாத ஷாக்கைங்கிறது ரொம்பவும் 60களில்தான் வந்து கிடைச்சிருக்கு போட்டுது. ஒரு இது என்ன சொல்றது உண்டுன்னா, காஞ்சி பெரிவா வந்து நம்ம ஒரு சில வாழை கொடுத்து நீ வந்து இந்த ஷாக்கை வந்து நஷ்டமா போறது, அதை வந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறது ஒரு சில பேர் தான் இருக்கா, அவ ரொம்ப வயசாகி போய் அவ உட்காந்துருக்கா, நீ வந்து அத்தியனம் பண்ணு, ஏன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு அப்புறமா வந்து அந்த அவள்கிட்ட சிஷ்ய பரம்பரை கிடையாது அப்படின்னு போய் இந்த ஷாக்கையை வந்து அதை வந்து அவர் போய் காப்பாத்திருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா. ஆனாலும் இந்த தட்சிண தேசத்தை பொறுத்த வரைக்கும் அதர்வ வேதிகளே ரொம்ப கம்மியா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இங்க பெங்களூர்ல ஒருத்தரோ ரெண்டு பேரும் இருக்கா. தமிழ்நாட்டுல எனக்கு நான் அத்தர்வ வேதியே பார்த்தது இல்லை, நான் பார்த்தது இல்லை, இருக்கலாமோனோ நான் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி அத்தர்வ வேதத்தோட அதுல வர கிரியைகளோ அதுல வர அனுஷ்டானங்களோ இங்க வந்து தட்சிண தேசத்துல ரொம்பவும் பிரபலமா இல்லை. அது மங்களூர்ல இருக்கான்னு சொல்ற அத்தர்வ வேதிகள்னா நான் அது வந்து கொஞ்சம் சரியா தெரியல. ஆனா இங்க தட்சிண தேசத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியா வந்து அத்தர்வ வேதி வந்து ஆல்மோஸ்ட் இல்லை, நம்ம பார்வைக்கு யாரும் தென்படல. அதுல இருக்கிற கிரியைகளோ அனுஷ்டானத்தையோ பிரதானமா நான் வந்து அனுஷ்டிச்சு பார்த்தது இல்ல. அதனால அந்த மந்திரங்களும் ரொம்பவும் வந்து நம்ம வந்து வெளியில கேட்க முடியறதில்ல. சில காமனா சில மந்திரங்கள் இருக்கு, அது மட்டும் நம்ம வந்து அது அகர்வ வேதம் சொல்றோம், அதனால வந்து நம்ம வந்து அது இதுல தெரியும். இன்னைக்கு அந்த அந்த சாக்கையோட பிற்பாலாத சாக்கை வந்து அந்த ஸ்வரங்கள்னா எப்படி இருக்குங்கிறது தெரியல. அது அது ஏற்கனவே கரெக்டா அந்த அத்தியான பரம்பரையில முதல்ல வந்த மாதிரியே இருக்கா அப்படிங்கிறது நமக்கு அது அது தெளிவா தெரியல. இன்னைக்கு ரிக்வேத பாணியில சொல்லிட்டு இருக்கா, ஆனா அது அதை பத்தி எனக்கு இன்னும் ஏன்னா நிறைய விஷயங்கள் அது வந்து திறக்கணும். ஸோ கொஞ்சம் அது இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு ரேரான சாக்கையா இருக்கு இந்த அத்தர வேதம்ங்கிறது. அட்லீஸ்ட் தட்சிண தேசம் பாரதத்தோட சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெரி வெரி ரேர்லி அக்கரிங் ஷாக்கைங்கலாம் சொல்லணும். அதை இப்போ நான் ஷாக்கை அப்படின்னு பார்த்தோம், அந்த பித்தலாத ஷாக்கைலாம் சொன்னேன். இந்த மாதிரி அத்தர்வேதத்துலயும் நிறைய இப்ப சுமந்து முனிவர்கிட்ட வியாசர் கொடுத்தாரு, இந்த விபாகம் பண்ணி அத்தர்வேதத்தை கொடுக்குறார். அத்தர்வேதத்தை கொடுத்து அவர் வந்து அடுத்தாப்புல பரம்பரையில வரும்போது இந்த ரெண்டு ஷாக்கைகள் மிஞ்சிருக்குன்னு சொன்னேன், பித்தலாத ஷாக்கையும் சௌனக்கிய ஷாக்கையும். இதுக்கு சம்பந்தப்பட்டது இது ஷாக்கை, அதாவது சம்மித்தை. இது இந்த சம்மித்தால வந்து 20 காண்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். பிப்பலாத ஷாக்கைன்னு இதையும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு வேணா வித்தியாசப்படலாம். ஆனா வந்து இந்த காண்டம் வந்து 20 காண்டம் இருக்கு. அப்புறம் இதோட பிராமணம் வந்து கோபத பிராமணம் அப்படின்றது. அப்புறமா வந்து இங்க இது அது மாதிரியே இந்த ஆரணிக்கம் அப்புறம் உபநிஷத்துக்கள்லாம் இருக்கு. இப்ப வந்து அதுக்கும் இதே மாதிரி அதர்வ பிராதிஷாக்கைகள், இப்போ ஒரு பிராதிஷாக்கியம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கிரந்தத்தை பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பொதுவா ஒரு வியாக்கரணம் வந்து வியாக்கரண அங்கம் வந்து வேதத்தோட எல்லா வேதங்களோட பொது அதுல உள் வர ஸ்வரங்களை பத்தியோ அக்ஷரங்களை பத்தியோ பொதுவா சொல்லிடும். ஆனா எல்லா வேத சாக்கைகளும் பொதுவா சொல்லப்பட்ட விதிக்கு மாறா நிறைய நிறைய இடங்கள்ல வரும். அந்த மாற்றங்களை சொல்லக்கூடிய அந்த கிரந்தங்கள் தான் பிராதிஷாக்கிய கிரந்தம்னு பேரு. அத்தர்வ வேதத்துக்கும் தனியா இருக்கிற சில தன்மைகளை வந்து அது அது பேசும். எத்தனை இந்த இந்த சாக்கையில எத்தனை அக்ஷரம் இருக்கு, இதுல என்னென்ன ஸ்வரங்கள்லாம் வருது, எப்பப்போ என்னென்ன சொல்லணும், அந்த மாதிரிலாம் பேசும் இந்த பிராதிஷாக்கிய கிரந்தம் தான். அது மாதிரி அத்தர்வ வேத பிராதிஷாக்கியம் வந்து தனியா இருக்கு. அது மாதிரி வந்து இங்க வந்து அந்த கிரஹ்ய சூத்திரம் வந்து பிரதானமா எனக்கு தெரிஞ்சது வந்து கோகுல கிரஹ்ய சூத்திரம் அப்படின்னு இருக்கு. ஸ்ரௌத சூத்திரம் அப்படிங்கிறது நேரடியா இருக்குதான்னு தெரியல. ஏன் அப்படின்னா இங்க வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த திரேதாக்னியை வச்சுன்னு பண்ற கிரியைகள் இங்க அவ்வளவா ஒன்றும் நிறைய இல்லை. அதனால வந்து அதுக்கு நேரடியா ஸ்ரௌத சூத்திரம். ஸ்ரௌத சூத்திரம்னா இந்த இவ என்ன சொன்னேன் முதல்ல எஜுர்வேதத்துல இந்த யாகங்களை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ற, அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணோம் அப்படிலாம் பண்ணணும். இதுக்கு சில கர்மாக்கள் இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா இருக்கு அதர்வ வேதத்துக்கு. அதுக்கு அதெல்லாம் இந்த கிரஹ்ய சூத்திரங்கள்ல சொல்லப்படுது. ஸோ இதுக்கு கிரஹ்ய சூத்திரம் வந்து பொதுவா கோவில கிரஹ்ய சூத்திரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. சரி, இப்ப நான் வந்து இந்த அகர வேதத்துல ஒரு சில நான் சொன்னேன் மந்திர தந்திரங்கள்லாம் இல்லை அப்படின்னு. இது மூலமா வந்து சில அபிச்சார கர்மாக்கள் இருக்கு, ஆனா பொதுவா வந்து எல்லாமே வந்து இப்ப பார்த்தோம்னா அந்த டாக்ஸிகாலஜி அப்படின்னு சொன்னோம், அது வந்து அகர வேதத்துல வருது. அதாவது விஷத்தை பத்தி, மனுஷனோட உடம்புல விஷத்தோட தன்மை ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அதுல என்ன அதோட விளைவு ஏற்படுது அப்படிங்கறத பத்தி நிறைய இடத்துல டாக்ஸிகாலஜி அந்த விஷத்தை பத்தினா படிப்பு அத்தர வேதத்துல சொல்லப்படுது. அப்புறமா வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஃப்ராக்சர்லாம் வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு இது சொல்றது. அப்புறமா வந்து யக்ஷ்மம், யக்ஷ்மம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து கன்சம்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து அத்தர வேதத்துல சொல்றது. இப்போ வந்து இது மாதிரி நிறைய வியாதிகள் பத்தி பேசுறது. இன்னொன்று முக்கியமா அந்த அதர்வேதத்துல வந்து நிறைய சமீதர் வந்து சமீதர்லாம் பார்த்தா நிறைய மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்கள்லாம் எனக்கு அத்தியனம் ஆகலை, அதனால அதெல்லாம் பரிச்சயம் கிடையாது. நான் இப்படியே வந்து நான் அது வந்து சில மகான்கள்டையும் கேட்டது வந்து நான் கொஞ்சம் படித்ததை வச்சு நான் சொல்றேன். இந்த ஜெர்ம் தியரி அப்படின்றது நம்ம வந்து சொல்றோம், அதாவது கிருமி அப்படின்னு. கிருமி அப்படின்னா நம்ம இந்த பாக்டீரியா வைரசஸ் அப்படின்னு சொல்றோம், அது கிருமிங்கிறோம். இன்னொன்று கிருமி அப்படின்னா அந்த வேர்ம்ஸ், இந்த ரவுண்ட் வேர்ம், அதாவது அந்த புழு வயிற்றுல இருக்கிற புழுலாம் சொல்றோம். இந்த ரவுண்ட் வேர்ம்ஸ், பிளாட் வேர்ம்ஸ், பிங் வேர்ம், ஹுக் வேர்ம் அப்படின்னு நிறைய சொல்றோம் நம்ம. இந்த புழுலாம் பத்தி ஒவ்வொரு இதையும் வந்து நீர்ல என்னென்ன மாதிரி இருக்கலாம், மரத்துலலாம் என்ன இருக்கலாம். இன்ஃபேக்ட் அது என்ன சொல்றதுன்னா அந்த ஷாக்க சமீத்தில வந்து எங்கேயுமே நாம அந்த கிருமிகளை பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்றது அதர்வேத ஷாக்கையில. இந்த ஷாக்கையில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொன்னோம், தி மோஸ்ட் ரொம்ப மிக பழமை வாய்ந்த அந்த வந்து இந்த கிருமியை பத்தி, ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அதாவது நம்ம வந்து வியாதிகள் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தான் வந்து நமக்கு முக்காவாசி இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது நமக்கு தொற்று நோய் இப்போ கொரோனாங்கிறோம், அதுக்கு வந்து அந்த வைரஸ் காரணமா இருக்குல்ல. இந்த மாதிரி இந்த ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பேசிக் ஃபார்ம்ல ஒரு அடிப்படையா இது. இந்த நம்ம வந்து இந்த அதர்வேத சாஸ்திரம் நம்ம பார்க்கலாம். இது வந்து இது இது இதுக்கப்புறமும் இதை ட்ரீட் பண்றதுக்கான நல்லா எந்தெந்த ஓஷதிகள்லாம் வந்து இந்தந்த புழுக்களுக்கு எல்லாம் கேட்கும் அப்படின்னு நம்ம இங்க வந்து சொல்லப்படுறது. ஸோ இந்த மாதிரி இந்த இந்த வேதத்துக்கு வந்து நம்ம வந்து ரொம்பவும் வந்து இது பண்றது இல்ல, அதாவது ரொம்ப மட்டமா மந்திரம் மாந்திரிகம் அப்படின்னு மட்டும் நம்ம சூனிய வைக்கிறான் உட்காந்து அப்படின்னா அதர்வேதத்தை தான் எடுத்து வைப்பான் அப்படின்லாம் கிடையாது. சரி, இப்போ வந்து இது இது வந்து இந்த சாக்கையை பத்தி. இப்போ எல்லா வேதத்தையும் முதல்ல அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா சில சம்ஸ்காரங்கள் ஆயிருக்கணும். பிறந்ததுல இருந்து என்ன ஆகணும்னா வந்து கர்ப்பா இதுவாகணும், சவுடம் உபநயனம், அப்புறமா வந்து எல்லாம் ஜாதகர்மா நாமகர்மா இந்த மாதிரி உபநயனம் இந்த மாதிரி ஆகணும். அதே மாதிரி இந்த அதர்வேதத்தை படிக்கணும்னா இதுக்குன்னு தனியா உபநயனம் வந்து நம்ம பண்ணிக்கணும். இப்ப நாம வந்து உபநயனம் ஆகி நம்ம எதிரோ இருக்கோ படிக்கணும் நார்மலா. இப்ப அதர்வ இப்ப இப்ப பொதுவா என்ன சொல்றா அப்படின்னா ஒரு வேதத்துல இருந்து இன்னொரு வேதம் படிக்கணும்னாலே புது உபநயனம் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் சொல்றா. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அதர்வேதத்தை தனியா படிக்கணும் அப்படின்னா மட்டுமே வந்து உபநயனம் தனியா இருக்கு, அதுக்கான காயத்ரியோட ஜெபமே வந்து வித்தியாசமான காயத்ரி ஜெபமா இருக்கு, அது நாம நார்மலா இருக்கிற மாதிரி நமக்கு அதுல காயத்ரி ஜெபம் அது கிடையாது. அதே மாதிரி வந்து அதுல வந்து நமக்கு வந்து ஆசமன விதியே வேற. நம்ம எல்லாரும் நம்ம நார்மலா இங்க தட்சிண தேசத்துல சவுத் இந்தியால வந்து எல்லாரும் பொதுவா அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமா சொல்லுவா. சில இங்க கர்நாடகா சம்பிரதாயில அச்சுதாய கேசவாய சுவாகா நாராயண சுவா அப்படின்னு சொல்றா. ஆனா பொதுவா இந்த இதெல்லாம் புராண பௌராணிக ஆச்சமணங்கள்னு பேரு. அதாவது நம்ம வந்து புராணத்துல வர பகவத் நாமாக்கள்லாம் எடுத்து நம்ம ஆச்சமணம் பண்றோம். ஆனா அதர்வ வேதத்துல வர ஆச்சமணமே கொஞ்சம் வந்து அவ வந்து வைதிக ஆச்சமணம் அவளோட அவளோட வந்து அப்பாவம் புஷ்பம் அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கும். அதுல வந்து ரெண்டு ரெண்டு அந்த மந்திரத்துல ரெண்டு ரெண்டு வார்த்தையா மொத்தமா ஆறு இருக்கு அந்த ஒரு இதுல, அந்த ஒரு வரியில ரெண்டு ரெண்டு வார்த்தையா சொல்லி அவ மூணு தடவை வந்து அவ வந்து அதை வந்து ஆச்சமணம் பண்ண தண்ணியை குடிச்சிட்டு இது பண்ணணும். அந்த ஆச்சமண விதியே அங்க வந்து முதல்ல வந்து வேறுபட்டதா இருக்கு அத்தர்வேதத்தை பொறுத்தவரைக்கும். அது மாதிரி அவளோட உபநயனத்தை தவிர நிறைய ஒரு சில விரட்டங்கள்லாம் இருக்கு. அவ வந்து இந்த கால விரத்தம் நிறைய இருக்கு. அத்தர்வேதிகள்னா வந்து மகாசாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவள்லாம் நியதமா வந்து அந்த காலகட்டத்துல அவ அத்தர்வேதிகளுக்குன்னு அனுஷ்டானம் நித்தியமா பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் அவளுக்கு இருக்கு அத்தியன காலத்துல. பொதுவா ஒரு வேத சாக்கையை படிக்கும் போது அந்தந்த சாக்கைக்குரிய அந்தந்த பாகங்களுக்குரிய ஒரு விரதம் இருக்கும். இப்ப நம்ம வந்து கைத்தறிய கைத்தறியத்துல எடுத்தோம்னா பிராஜாபத்திய காண்டத்தை பத்தி படிக்கணும்னா அந்த பிராஜாபத்திய விரதம் இருக்கும். சௌமிய காண்டம்னா சோமனுக்கு விரதம் இருக்கும். இதைத்தான் நம்ம கல்யாணத்துல வந்து பின்னாடி இப்போ சுருக்கி என்ன போச்சு அத்தியனமே இல்லாம விரதத்தை மட்டும் அனுப்பிக்கிறோம். இதே மாதிரி இந்த விரதம் சாவித்ரி விரதம் கால விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இவாளும் நிறைய அனுப்பிக்கிறா அத்தியன காலத்தையும். அதுவும் வந்து இந்த அவ வந்து என்ன பண்ணிக்கிறா அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்ம இப்ப அந்த அத்தியன சக்தி அதாவது நாம அத்தியனம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மாதிரி நம்ம வந்து புஸ்தகத்தை வச்சுட்டு இல்ல டேப்லெட்டை வச்சுருந்தோ வாத்தியார் சொல்றதை கேட்டுட்டு பண்றது புக்கை பார்த்துன்னு படிக்கிறது இல்ல. ஸ்ருத்தின்னா முதல்ல சொன்ன மாதிரி வெறும் கர்ண பரம்பரை காதல கேட்கணும், திருப்பி அதை உச்சரிக்கணும் ரெண்டு தடவை சொன்னோம். இப்படியே எல்லா ஸ்ருத்தியோட அத்தியனம் பண்ணியிருக்கான். அப்போ நீங்க நினைச்சு பார்க்கணும் எவ்வளோ ஒரு ஞாபக சக்தி இருக்கணும், இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், மேதா சக்தி இருக்கணும்னு. இத கூட்டிக்கிறதுக்கு அவளோட சாக்கையில வந்து ஒரு முதல்ல ஒரு வாச்சஸ்பதி சுத்தம் இருக்கு. இது வந்து அகர்வ

எனக்குள்ள நல்லா தங்கணும் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த ஏ ஏ ஏ திரிசப்தா பரியந்தி விஸ்வரூபாணி வாசஸ்பதிர் பலாதேஷாம் தன்னோ அத்திய ததாதுமே அப்படிங்கிறது வந்து இங்க முதல் இந்த சூத்திரத்தோட முதல் இருக்கு. இது எனக்கு சஸ்வரமா தெரியாது, அதனால வந்து இப்படியே நான் என்ன இருக்கோ அதை அப்படியே படிக்கிறேன், அது சஸ்வரமா எனக்கு தெரியாது. இதுதான் வந்து முதல்ல நம்ம மேதா சூத்திரம் நான் சொல்றோமே, நம்ம வந்து மேதா தேவி குஷமான அப்படின்னு இதுவேதத்துல சொல்ற மாதிரி இது ஈக்குவலன்ட். அதுக்கு இந்த வாசஸ்பதி சூக்தம் அப்படிங்கறதுதான் இந்த மேதா சூத்திரத்துக்கு ஈக்குவலன்ட், மேதா சக்தியை வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணும். இதுல ஒரு இன்னொரு ஒரு பெக்யூலியாரிட்டி என்ன அப்படின்னா, உபநயனத்துக்கு அப்புறம் இந்த அத்யேதா இந்த பிரம்மச்சாரி அதர்வேதம் படிக்கிற பிரம்மச்சாரி என்ன பண்ணணும், கழுத்துல வந்து மூணு பறவைகளோட இறகு வந்து கட்டிக்கணும், ஒரு ஒரு கிளி, ஒரு மைனா, அப்புறம் வந்து கிருஷம் அப்படின்னு ஒரு பறவை சொல்றேன். அந்த கிருஷம்ங்கிற பறவை எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல, அந்த மூணு பறவைகளோட இறகையும் வந்து ஒரு நூல்ல கட்டி கழுத்த கட்டிக்கணும் அப்படிங்கிறா. அது எதுக்கு அப்படின்னா, இந்த அந்த கெட்ட அந்த இந்த கண்ணு பற்றது, இந்த திருஷ்டி, அப்புறமா வந்து சில சாபங்கள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி துஷ்டமான சக்தி எல்லாம் அண்டாம இருக்கிறதுக்கு வந்து இத வந்து கழுத்தை கட்டிட்டு அத்தியனத்தை ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து இந்த அத்தியன விதி ஒரு ஒரு சின்ன போர்ஷன், நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். அந்த அது வந்து அத்தரவேதிகளெல்லாம் வந்து ஃபுல்லா டீடைல்லா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து முதல் சூத்தம், அதாவது சௌனகிய சாக்கையில இதுதான் வந்து முதல் சூத்தம். பிப்பலாத சாக்கையில நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான், அந்த நம்ம வந்து உபாகர்மங்கள்னா எதிர்வேதத்துக்கு வந்து பிரம்மயக்கம் நியதமா நித்தியமா பிரம்மயக்கம் வந்து சொல்லும் போது சன்னோ தேவி ரபிஷ்ட ஆபோ பகவந்து இதையே சங்கோ ரபிஸ்ரவந்தனா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது வந்து கொஞ்சம் சொன்னோ தேவி ரபிஷ்ட ஆப்போ ஆப்போ பவந்து பீதையே எஜுர்வேதத்துல சொல்ற மாதிரி, நம்ம வந்து ரிக்வேதத்துல சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட அதோட நம்ம ஸ்வர விதி கிட்டத்தட்ட பார்த்தா அதுக்கு வந்து அது மாதிரியே ரிக்வேதத்து மாதிரியே ஸ்வரங்கள் மாதிரியே வருது. அதுல ஒரு சில ஸ்வரங்கள்னா எக்ஸப்ஷன் இருக்கலாம், அது நம்ம வந்து அந்த பிராதிசாக்கியத்தை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ பிப்பலாத சாக்கையில நமக்கு தெரிஞ்சது வந்து சன்னோதேவி அபிஷ்டை, நமக்கு எல்லாரும் அபிஷ்டை, நமக்கு எல்லாரும் வந்து கர்மானுஷ்டானத்தை நம்ம இதுல நம்ம பிரம்மைகங்கள்ல அதெல்லாம் அசர்வதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க வந்து இந்த வாசஸ்பதி சொத்தம் நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து அசர்வேதம் ரெண்டு சாக்கைக்கும் முதல் மந்திரம். இப்ப வந்து ரிக்வேதத்துல முதல் இருக்குன்னா அப்படின்னு கேட்டா எல்லா சாக்கையும் அக்னியில புரோஹிதம் அப்படிங்கறதுதான் வந்து முதல்ல. இங்க இது சேர்ந்துதான் இஷேத் ஓர்ஜேத்வா வாயோஸ்தோ பாயோஸ்த அப்படின்னு இங்க இதுல வந்து சாமத்துல வந்து அக்னாயாஹிபீதையே இதுதான் முதல்ல. இங்க ஆனா வந்து இங்க அசர்வேதத்துல இந்த ரெண்டு சாக்கையும் பொறுத்து இதுல வந்து வாசஸ்பதி சூத்தம் ஏ ஏ திருஷ அந்த ஏ திருஷப்தா அப்படிங்கிறத மந்திரம் தான் இங்க ஆரம்பிச்சது, அங்க அது சன்னோதேவி. இது வந்து ரெண்டு சாக்கைக்கும் முதல்ல ஆரம்பத்துல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறது பாக்கலாம். இப்போ இவாளுக்கும் அத்தரவேதிகளுக்கும் சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அவளுக்கும் அந்த சந்தியாவந்தனம் பண்ற அந்த இதுவும் அந்த கிரமமும் இருக்கு. ஆனா நான் அப்போவே சொன்ன மாதிரி அவளோட கிரமமே வேற மாதிரி இருக்கு. அவளோட சந்தியாவந்தனங்கள், அவளோட காயத்ரி, அவளோட ஆச்சமன முறையே இருக்கு. இந்த ஆச்சமன சம்பிரதாயத்தை எடுத்துருந்தோன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22 ஆச்சமன சம்பிரதாயங்கள் இருக்கு. நாம தட்சிண தேசத்துல நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், ஆனா வந்து ஒவ்வொரு வேதத்து பிரகாரமே ஆச்சமனம் மாறுறது. இப்போ இவாளுக்குலாம் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வைதிக ஆச்சமனம், அதாவது சாட்சாத்தான் நேர வேற வேத மந்திரத்தை சொல்லி நேர ஆச்சமனம் பண்ணிட்டு, அவ நம்மள மாதிரி கேசவ நாராயணன் சொல்றதுல அவ வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மார்ஜனம் பண்ணிக்கிறா, தண்ணியை தெளிச்சுக்கிறா. அதுக்கு ஒரு மந்திரங்களை அவ சில மந்திரங்களை சொல்லுவா, வேத மந்திரங்கள் அந்த அத்தர வேத சாக்கையில இருந்தே வர மந்திரங்களை அவ சொல்றா. இதே மாதிரி சுக்லாஜர் வேதிகள்ல 4 முறை வந்து இது இருக்கு, ஆச்சமனம் இருக்கு. அது இது இது ஒரு ஒரு வகையான ஆச்சமனம். அது இப்போ இந்த சக்தி வழிபாடுல இருக்கிறவாளுக்கும் 4 முறையான வகையா 4 தடவை ஆச்சமனம் பண்ணும். நம்ம 3 தடவை தான் பண்ணோம், சுதாயனமா அனுதாயனமா கோவிந்தாயனமா. அவளுக்கு 4 தடவை ஆச்சமனம், 4 தடவை அவ தண்ணி. இத மாதிரி சைவாளுக்கு இருக்கு, வேற வேற அந்த பிரதேசத்தை பொறுத்தும் வேற வேற ஆச்சமன சம்பிரதாயங்கள் இருக்கலாம். இது ஆச்சமனத்திலே இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அத மாதிரி எல்லாமே காயத்திரிலையும் வித்தியாசம் இருக்கு. இது ஒண்ணு. அப்புறமா வந்து அவ வந்து அவளுக்கும் பிரம்மயக்ஞ விதி இருக்கு, அத்தர்வ வேதிகளுக்கும். அதுவும் வந்து இந்த கோபத்த பிராமணத்தே சொல்லியிருக்கு, அத்தர்வ வேதியும் அத்தர்வ வேதத்துக்கும் அந்த பிரம்மயக்ஞம். இங்க எஜுர்வேதத்துல நாம வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி

0: இதுல ரெண்டாம் பிரஸ்னம் ஆரணிக்கா ரெண்டாம் பிரஸ்னத்துல அந்த சகவை தேவானாச்சா அசுரனானாச்சான்னு அது இங்க கோபத பிராமணத்துல அவ சொல்றா. அவ வந்து என்ன இங்க அத்தரவேத்துல அவ என்ன சொல்றா அப்படின்னா ஒவ்வொரு அதாவது அவ என்ன சொல்லுவா முதல்ல ஆச்சமணம் பண்ணிக்க வேண்டிய விதம் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு ஒரு ஒரு ஒரு மந்திரத்துல அப்பாம் புஷ்பம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரம் அதுக்கு அந்த அப்பா மந்திரத்துல ரெண்டு ரெண்டா அவ பதத்தை பிரிச்சு ஒவ்வொரு தரையும் ரெண்டு பதத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிப்பான் அது அவளோட ஆச்சமணம் முறை. அப்புறமா வந்து அவ வந்து இந்த மார்ஜனம் எல்லாம் பண்ணிட்டு அந்த அந்த துவாரங்கள் அதாவது அந்த சரீரத்துல இருக்கிற என்னென்ன துவாரங்கள்லாம் இருக்கோ இடுப்புக்கு மேல அந்த துவாரங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா வந்து அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா முதல்ல வந்து அந்த எஜுர்வேதத்துக்கு தேவதை என்னது அக்னிதான் எஜுர்வேதத்தோட தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த காயத்திரி கந்தசுது அப்படின்னு சொல்லிட்டு அக்னி நீலே புரோஹிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்புறமா அது இது எதிர்வேதத்துக்கும் அந்த இஷயத்துவா சொல்றா அதுல வந்து அவ வந்து வாயு தேவதைங்கிறா வாயு தேவதைன்னு சொல்லிட்டு அவ வந்து அதுக்கு வந்து திருட்டுப்போ அனுட்டுப்போ சொல்லி இஷயத்வோர்ஜேத்வா சொல்லி அதுல வந்து ஒரே ஒரு வித்தியாசம்னா இந்திராய தேவபாகம்னு ஒண்ணு ஆட் ஆயிக்கிறது வித்தியாசம் இஷயத்வோர்ஜேத்வா வாயுஸ்தோ பாயுஸ்த தேவோவஸ்த விதா பிராத்மை திருஷேட்டமா இதன ஆப்தியாயத்வமக்னியா தேவபாகம் அப்படிங்கிறது அங்க இந்திராய தேவபாகம்னு அவ வந்து அந்த மந்திரத்துல அவ சேர்த்துக்கிறா அவளோட அத்தர்வ வேதத்தோட அந்த இஷயத்வா அந்த எஜுர்வேதத்துக்கு சொல்றக்கூடிய அந்த மந்திரம். இப்ப பிரம்மைக்கியம்னா அது என்ன அப்படின்னா சுவாத்தியாயம் தான் பிரம்மைக்கியம். அந்த பிரம்மைக்கியத்துல என்ன பண்றோம் நம்ம அக்னிமீலே இஷயத்வா அப்புறம் அக்னாதேவி சன்னோதேவி இதை சொல்றோம் நாலு வேதத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றோம். அப்புறம் அவ ஸ்வஷாக்கையில இருந்து அந்தந்த பாகங்களை படிக்க வேண்டியது அப்படின்னு அதுதான் வந்து பிரம்மைக்கியத்தோட இது. அது மாதிரி இங்க இஷயத்துவா இவானும் எதிர்வேதத்துக்கு சொல்றா ஆனா இவா சொல்றது வந்து நம்ம இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிற மாதிரி அந்த இஷயத்வோர்ஜேத்துவ கொஞ்சம் இங்க மாறு இந்திராய தேவ பாகம்ன்றது வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதனால வந்து இது வேற ஏதோ நமக்கு வந்து ஒரு நஷ்டமான சாக்கைய வந்து இது வந்து அங்கேருந்து எடுத்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இதுல இருந்து ஒரு இன்டெரக்டா மேபி கன்க்ளூட் பண்ணலாம். என்னன்னா இந்த மந்திரம் எங்க இருக்குன்னு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சாக்கையெல்லாம் வந்து மைத்ராயினி சாக்கையில இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு அது தெரியல. அது பார்க்கணும் மைத்ராயினியில வேற சாக்கையெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அது மாதிரி இப்போ எதிர்வேதம் முடிஞ்சது. அப்புறமா வந்து இப்போ வந்து சாமவேதம் சாமவேதத்துக்கு அவளை பொறுத்த வரைக்கும் ஆதித்யன் தேவதன்னு சொல்லி அப்புறமா வந்து அக்னாயாஹிவிதே சொல்றா. அப்புறமா வந்து இது என்ன இருக்கு அதர்வேதத்துக்கு வந்து இவ வந்து தேவதை வந்து அதர்வான்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த பிப்பாலாத சாக்கையில அவ கோபத பிராமணன் சொல்றது இந்த மாதிரி நான் வந்து இதுதான் தேவதைன்னு சொல்லி இந்த மாதிரி சன்னோ தேவி ரபிஷ்ட யாபோ பவந்து பீதையே அப்படிங்கறத அவ சொல்லி இந்த மாதிரி அவ பிரம்மயஜ்ஞ விதி அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அவளோட பிரம்மயஜ்ஞ விதியில ஒரு ஓவர்வியூ. இன்னும் எத்தனையோ அனுஷ்டானம் இருக்கலாம் எனக்கு அது தெரியல ஆனா நான் பார்த்த வரைக்கும் கலெக்ட் பண்ண வரைக்கும் இது ஒரு ஓவர்வியூ கிடைச்சது எனக்கு.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் நமஸ்சிவா.

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்ஜோ நம. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. சிப்சபேசா சிவசிதம்பரம் தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம் ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்ரம் மகோதரம் பாசாங்குசதரம் தேவம் தியாயே சித்திவிநாயகம். கல்லார் நிழன்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாமல்ல ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருவருள் கருணையினாலும், அடியேனுடைய ஆன்மநாயகன் திருப்பரசுந்திரி சமேத சமநாத பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும், சிவாகமங்களிலே சிவலிங்க பூஜைகளுடைய தத்துவம், அதனுடைய உள் தத்துவார்த்தங்களை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் 5வது நாள். நேற்று கடந்த 4 தினங்களாக சிவபூஜைகளுக்கு அங்கமாக இருந்த அனுஷ்டானம் சூரிய பூஜை மற்றும் சிவபூஜைக்கான ஆயத்தமான அந்த பூர்வாங்க விஷயங்களை எல்லாம், ஆசனங்கள் முதற்கொண்டு லிங்கங்களினுடைய கணிகலிங்கம் உடையவர் லிங்கம் என்ற அந்த லிங்கங்களுடைய வகைகள் முதற்கொண்டு அனைத்தையும் நாம் சிந்தித்து வந்திருந்தோம். நேற்றைய தினம் சூரிய பூஜையானது சிந்தித்து, சூரிய பூஜையினுடைய தத்துவங்களை சிந்தித்து, சிவபூஜையினுடைய ஆரம்ப கிரியையாக விளங்கக்கூடிய அந்த பச்சிமத்வார பூஜையை பற்றி நாம் சிந்தித்தோம். அந்த பச்சிமத்வார பூஜையிலே இருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்தம் என்ன என்பதை பற்றி சிந்தித்தோம். முக்கியமாக இந்த சைவ ஆலயங்களிலே துவாரபாலகர்கள் என்று இருப்பார்கள், டிண்டி முண்டி என்று. அதாவது கோவிலினுடைய தலைவாசல் அல்லது ராஜகோபுரம் அல்லது ராஜகோபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மகாமண்டபத்தோடு இருக்கக்கூடிய அந்த துவாரபாலகர்களை டிண்டி முண்டி என்றும், கர்ப்பகிரகம் அல்லது அணுக்க வாயில் கர்ப்பகிரகம் அல்லது அர்த்த மண்டபத்தை சமீபமாக இருக்கக்கூடிய அந்த துவாரபாலகர்களை நந்தி மகாகாலர் என்று வழங்கக்கூடிய மரபு நமது சிவாகம மரபு. சுவாமியோடு அணுக்கமாக இருக்கக்கூடிய அந்த காவலர்களுக்கு நந்தி மகாகாலர் என்று பெயர். அவாதான் வந்து சுவாமியோட அணுக்க வாயில், அணுக்க வாயில் என்றால் அருகே இருக்கக்கூடிய வாயில், அது அர்த்த மண்டப வாயிலாக இருக்கலாம், அல்லது ஒரு சில கோவில்களில் அர்த்த மண்டபத்தை ஒட்டி சிறியதாக இருக்கக்கூடிய அந்த மகாமண்டபத்து வாயிலாகவும் இருக்கலாம். அவ்வாறு இருக்கக்கூடியது வாயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நந்தி மகாகாலர் என்று பெயர். அப்படிப்பட்டவர்களை நந்தி மகாகாலர்களாக பூஜிக்க வேண்டும் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. அந்த வகையிலே இந்த பச்சிமத்வார பூஜையிலே இந்த நந்தி மகாகாலர் மற்றும் கங்கா யமுனா போன்ற அந்த தேவதைகளை எல்லாம் நாம் பூஜித்து, இப்பொழுது சிவபூஜைக்கு ஆயத்தமாகக்கூடிய நிலையிலே, இந்த நம்ம ஏற்கனவே கூறியது போல, சோகம் பாவேன பூஜையேது என்று, எத் தெய்வத்தை பூஜிக்கின்றோமோ அத்தெய்வத்தை நாம் பாவனையானது செய்து கொள்ள வேண்டும், அல்லது அந்த சிவோகம் பாவனை, சுவாமியை பூஜிக்கின்றோம் என்றால் சிவோகம் பாவனையாக நம்மை பாவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஏற்கனவே நாம் தீட்சை பெற்றுள்ளோம். அந்த தீட்சையிலே நமது மும்மலங்களும் அறுவதற்கான அந்த கிரியைகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளன என்றாலும், மீண்டும் ஏன் நம்மை அவ்வாறு சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஸ்தூல தேகம் அதாவது சூக்ஷ்ம தேகம் என்பது அந்த மந்திரங்களால் சுத்தரிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த ஸ்தூல தேகமாக இருக்கக்கூடிய இந்த வெளிப்புற அந்த தேகமானது நமது புற சஞ்சலங்களுக்கு, புற சஞ்சலங்கள் என்று கூறக்கூடிய அந்த மாயைகளுக்கு உட்படுவதனால், சுவாமியை அர்ச்சிக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த சுத்தியை செய்து கொள்ள வேண்டும் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. இதற்கு பூதசுத்தி என்று பெயர். பூத என்றால் உடம்பு, ஃபுல் தேகத்தை குறிக்கக்கூடியது. இந்த தேகத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று நமது ஆகமங்களில் கூறுவதை போல ஒரு நூல் எங்கொழுதும் கூறவில்லை. இந்த பூதசுத்தியை நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், இதுவே ஒரு குறைந்தபட்சம் பூதசுத்தி சார்ந்த விஷயங்களை ஒரு 50 நாட்கள் சிந்தித்தால் கூட நமக்கு போதாது. இன்று எல்லோரும் அந்த யோகா போன்ற அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த யோகா என்பதை முதல் முதலில் நமது சைவ சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய சிவாகம நூல்கள் தான் முதல் முதலில் இந்த யோகம் என்பதை கூறுகின்றது. அதிலேயும் உடம்பை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரே நூல், முதலில் கூறக்கூடிய நூல் என்றால், நீங்கள் அந்த பிரமாணம் வழியாக அல்லது வரலாற்றை நீங்கள் அனுசரித்து பார்த்தால், சைவ ஆகமங்களிலே இந்த யோக தத்துவங்கள் அனைத்தும் கூறப்பட்டுள்ளன. ஆக இந்த பூதசுக்தியிலே இந்த யோக தத்துவங்கள் எல்லாம் உள்ளன. பொதுவாக இந்த சூபூஜை செய்வதற்கு முன்பு 5 விதமான சுத்திகளை செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஒன்று ஆன்மசுத்தி என்று பெயர். ஆன்மசுத்தி என்பதை நமது உள்ள சுத்தி என்று நாம் பொருள் கொள்ளலாம். இரண்டாவது ஸ்தான சுத்தி என்று பெயர், இடத்தை சுத்தம் செய்வது. மூன்றாவது திரவிய சுத்தி என்று பெயர், சிவபூஜைக்கு உண்டான பொருட்களை எல்லாம் நாம் மந்திரபூர்வமாக சுத்தி செய்தல். நான்காவது மந்திர சுத்தி என்று பெயர். ஐந்தாவது லிங்க சுத்தி என்று பெயர். இவ்வாறு இந்த 5 விதமான சுத்திகளையும் செய்துவிட்டே நாம் அந்த சிவபூஜைக்கு செல்ல வேண்டும் என்று சைவாகமங்கள் வருவிக்கின்றன. ஏனென்றால் திருமூலர் கூட கூறுவார், உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பில் உத்தமன் கோயில் கண்டேன் என்று கூறுவார். அப்போ நமக்கு இந்த தேகம் என்பது தான் ஆதாரம் நமது எல்லா விதமான பூஜைகளுக்கும் அல்லது நமது அபியாசங்களுக்கெல்லாம், உபாசனைகளுக்கெல்லாம் இந்த தேகம் என்பது தான் ஆதாரம். இந்த தேகத்தை ஒருபொழுதும் நாம் அளவுக்கு மீறி வருத்தக்கூடாது என்பது நமது சாஸ்திரங்களே கூறுகின்றன. எல்லோரும் வந்து பூஜை புனஸ்காரம் என்று தேகத்தை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கூட நாம் பார்த்திருக்கிறோம். பல ஆலயங்களிலே அர்ச்சகர்கள் தங்களுடைய தேகத்தை வருத்தி கொண்டு இந்த தொண்டு செய்வது, பக்தர்களும் அதே போல தேகத்தை வருத்தி கொண்டு தொண்டு செய்வது போன்ற இதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தேகமானது எப்பொழுதும் போற்றப்பட வேண்டியது என்பதை நமது சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட இந்த தேகத்திலே தான், உள்ளத்திலே தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்பதால் அந்த தேகத்தை போற்ற வேண்டும் என்று சிவாகமங்கள் கூறுகின்றன. அதிலே இந்த சிவபூஜைக்கு ஆயத்தமாகுவதற்கு முன்பு 5 விதமான சுத்திகளை செய்ய வேண்டும். அது ஆன்மசுத்தி, ஸ்தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று பெயர். அப்போ இப்பொழுது இந்த ஆன்மசுத்தி என்பதிலே தத்துவார்த்தங்கள் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்ற அந்த 5 விதமான மண்டலங்களையும், பிரதிஷ்டாக்களை, நிவர்த்திகளை, வித்யாக்களை, சாந்தியகளை, சாந்தி அதீதகளை என்று இந்த தத்துவ ரீதியாக ஆகமங்கள் அது தத்துவார்த்தங்களை கூறக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரியதாக இருக்கக்கூடியது. அதனை ரத்ன சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், பொதுவாக இந்த ஆன்மசுத்தியிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவில் முதலில் புறத்தே பூஜை செய்வதற்கு முன்பு அகத்தே பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது. புறபூஜை அகபூஜை என்று 2 விதமான பூஜைகள். அதிலே புறத்தே முதலில் சிவபெருமானை பூஜிப்பதற்கு முன்பு நாம் உள்ளத்திலே அகத்தே பூஜை செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகிறது. அதற்கு அகபூஜை என்று பெயர். காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே லிங்கமாக, வாய்மையே நீராக, மணிமணம் லிங்கமாக என்று அப்பர் பெருமானுடைய திருவாக்கு. அதுபோல முதலே அகத்தே பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆன்மசுத்தியானது செய்து அங்கே அந்தர்யாகம், அந்தர்யாகம் என்பதை செய்வதற்கு நமது சிவாகமங்கள் வலியுறுத்துகின்றன. அதனை பாவனை ரீதியாகவே நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் இந்த சிவபூஜை செய்வதற்கு இவ்வளவு ஒரு நியமங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால், இதையெல்லாம் நாம் ஓரளவிற்கு உணர்ந்து பாவனையாக கடைபிடிக்கும் பொழுது அந்த சிவபூஜை உபாசனையினுடைய அந்த சாநித்தியத்தினால் நமக்கு இதையெல்லாம் படிப்படியாக விளங்க ஆரம்பித்துவிடும். விளங்க ஆரம்பித்துவிடும் என்றால் புரிதல் ஏற்பட ஆரம்பித்துவிடும் என்பதை நாம் நிதர்சனமாக உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த ஸ்தான அந்தர்யாகமாக இருக்கக்கூடிய அந்த ஹிருதய கலமதத்திலே சிவருமானை பாவித்து, நமது நாபி என்கின்ற அந்த துப்பிலினை யாக குண்டமாக பாவித்து, அங்கே நெய்யாக நம்மளுடைய ஜீவ தசாசமாக இருக்கக்கூடிய அதனை ஆஜ்யமாக அங்கே யாகம் செய்து பெருமானுக்கு அஷ்டபுஷ்பங்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த அந்தர்யாகமானது கூறுகிறது. அந்த அஷ்டபுஷ்பம் என்பது க்ஷமாபுஷ்பம் என்று சொல்லக்கூடிய கொல்லாமை, வாய்மை, பொறாமையின்மை, கோபமின்மை, தயா, பக்தி என்று இந்த சொல்லக்கூடிய எட்டு விதமான புஷ்பங்களை நாம் அந்த அகத்திலே பூஜிக்க வேண்டும் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. இவ்வாறு முதலில் நம்மளுடைய ஆன்ம சுத்தியை செய்து கொண்டு அடுத்ததாக ஸ்தான சுத்தியானது செய்ய வேண்டும். ஸ்தான சுத்தி என்றால் நாம் பூஜை செய்யக்கூடிய அந்த இடம், அந்த பூஜை செய்யக்கூடிய இடத்தை நிரீக்ஷணம் புரோக்ஷணம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான கிரியைகளால் மந்திரபாவனையாக புரோக்ஷணமானது செய்து அங்கே இருக்கக்கூடிய பூமி தேவியை ஆராதனை செய்து நம்மளுடைய ஸ்தானத்தை முதலில் சுத்தம் செய்யக்கூடியது ஸ்தானம். ஸ்தானம் என்றால் இடம் என்று பெயர், இடத்தை சுத்தி செய்வது. அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கக்கூடியது திரவிய சுத்தி என்று பெயர். சிவருமானுக்கு நாம் சமர்ப்பிக்கக்கூடிய அனைத்தும் மந்திரமயோமாக இருக்க வேண்டும் என்பது ஆகமங்கள். திரவியம் சர்வம் மந்திரமயோனாம் என்று சுவாமிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கட்டும், அருகாக இருக்கட்டும், அக்ஷதையாக இருக்கட்டும், மற்ற எல்லா விதமான ஜலமாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், அனைத்தும் தேனு முத்திரை. முத்திரை என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். மந்திரம், கிரியை, பாவனை என்ற இந்த மூன்று முத்திரை சேர்ந்ததுதான் சைவாகமங்கள் கூறக்கூடியது. அதிலே தேனு முத்திரை என்பது பசுவனுடைய காம்பை போல் அந்த முத்திரை பிடிப்பது. அவ்வாறு அந்த தேனு முத்திரைகளை காமிக்கும் பொழுது இந்த இடம், அந்த பொருட்கள் அனைத்தும் சுத்தமாகின்றன, திரவியங்கள் அனைத்தும் சுத்தமாகின்றன. ஏனென்றால் இந்த திரவியங்கள் அனைத்தும் மாயையோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த திரவியங்களை எல்லாம் சுத்தம் செய்து சுவாமியோடு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக திரவிய சுத்தியானது செய்து, நான்காவதாக மந்திர சுத்தி என்று பெயர். இந்த மந்திர சுத்தி என்பது, இந்த மந்திரம் என்பது நமது நாபிக்கமிலத்திலிருந்து எழுந்து அகார உகார மகாரம் என்கின்ற அந்த பிரணமாகார ரூபமாக வரக்கூடிய அந்த மந்திரமானது வரும்பொழுது மாயாமல காரியமாக நம்மளுடைய ரத்தம், எச்சில் போன்ற இந்த விதமான மஜ்ஜை போன்ற இந்த விதமான அசுத்தங்களுக்காக இருக்கக்கூடும் பொழுது அதை சுத்தம் செய்வதற்கான சங்கீதா மந்திரங்களை அதனை பாதிக்கக்கூடிய தன்மையாக இந்த மந்திர சுத்தியை கூறுகின்றது. இவ்வாறு இந்த நான்கு விதமான சுத்திகளையும் செய்து உடையவர் பூஜையை எடுத்துக்கொண்ட அந்த சிவபூஜா அன்பர்கள் உடையவருக்கான லிங்க சுத்தியை செய்ய வேண்டும். க்ஷணிகலிங்கம், அந்த க்ஷணிகலிங்கமாக எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அந்த க்ஷணிகமாக வைத்து அந்த விசேஷ அர்த்தத்தினால் நாம் புரோக்ஷணம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, ஸ்தான சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று இந்த ஐந்து விதமான சுத்திகளையும் செய்ய வேண்டும். நமது சைவ சமய நெறியும் சரி, தாய்மானவர் மிக அருமையாக இதனை கூறுவார். பஞ்சசுத்தி செய்து நின்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமே என்று தாய்மானவர் கூறுவார். இந்த பஞ்சசுத்திகளையும் செய்து சிவபூஜை செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்றால் ஞானம் என்று தாயுமானவருடைய திருவாக்கானது உரைக்கிறது. சைவ ஆகமங்களும் பஞ்சசுத்தி மிதம் காரியம் சர்வம் சிவஞான பிரதாயகம் என்று சிவஞானத்தை உண்டு செய்யக்கூடியது இந்த பஞ்சசுத்தி என்று சைவ ஆகமங்களும் கூறுகின்றன. அவ்வகையாக இந்த பஞ்சசுத்திகளையும் செய்து சுவாமிக்கான ஒரு விசேஷமான அர்க்கியம், அந்த விசேஷ அர்க்கியம் என்று பெயர். பொதுவாக பாத்தியம், ஆச்சமணியம், அர்க்கியம் என்பதற்கு என்னென்ன திரவியங்களை நாம் அதிலே விட வேண்டும் என்று இருக்கின்றன. அந்த திரவியங்களை நாம் ஒரு தனி ஒரு டப்பாவில், ஒரு தனியாக ஒரு டப்பாவில், ஒரு பாத்திரத்திலே எப்பொழுதும் அதை தூள் செய்து கொண்டு வைத்திருந்தோம் என்றால் அந்தந்த திரவியங்களை அதிலே நாம் சமர்ப்பித்து சுவாமிக்கு மிக ஆனந்தமயமாக பூஜை செய்வதற்கான ஒரு அனுகிரகத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இவ்வாறு இந்த பஞ்சசுக்திகளை பூஜித்து இந்த விசேஷார்க்கியங்களையும் சிறப்பாக நாம் ஏற்படுத்தி கொண்டு அடுத்ததாக நம்ம உத்தர திக்கிலே இருக்கக்கூடிய கணபதி, லக்ஷ்மி, சப்தகுருவை நாம் பூஜிக்க வேண்டும். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயங்கள். சைவர்களுக்கு ஏழு விதமான குரு உண்டு. சிவாகமங்களை கடைப்பிடிக்கக்கூடிய வைதிக சைவர்களுக்கு ஏழு விதமான குருவானவர் இருக்கிறார். சதாசிவ அனந்தஞ்ச ஸ்ரீகந்த புனரம்பிகம் யுகம் ச விஷ்ணும் தாதாரம் குரும் சப்த சமாசிரியே என்று சதாசிவ குரு, அனந்த குரு, ஸ்ரீகண்ட குரு, அம்பிகா குரு, குக குரு, விஷ்ணு குரு, பிரம்ம குரு என்று ஏழு விதமான குருவானவர்கள் சைவர்களுக்கு உண்டு. அப்போ நமது சைவர்களுக்கு சதாசிவரும் ஒரு குரு, அம்பிகையும் ஒரு குரு, ஸ்ரீகண்டரும் ஒரு குரு, அனந்தரும் ஒரு குரு, விஷ்ணுவும் ஒரு குரு, பிரம்மாவும் ஒரு குரு. ஆக நமது சைவர்களுக்கு எந்த விதமான விகல்பமும் தெய்வ தேவதைகளுக்குள் இல்லை. அதனை சம்புபக்ஷம், அனுபக்ஷம் என்றெல்லாம் நம் கூறக்கூடிய தத்துவங்கள் இருந்தால் கூட இந்த ஏழு விதமான குருவையும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சிவபூஜையிலே நாம் வழிபடுகின்றோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கணபதியையும் வழிபடுகின்றோம், மகாலட்சுமியையும் நாம் வழிபடுகின்றோம், சப்த குருவை அந்த ஈசான திக், அதாவது உத்தர வடக்கு திக்கிலே இருக்கக்கூடிய ஈசான திக் பாகிலே அந்த சப்த குருவை வழிபட்டு அவர்களுக்கு ஆராதனையானது செய்து அந்த சப்த குருவனுடைய குரு அனுகிரகத்தை பெற்று அதன் பின்பு நாம் இந்த சிவபூஜையினுடைய அந்த பூர்வாங்கத்திற்கு நாம் வருகின்றோம். அப்போ எவ்வளோ ஒரு முறையாக துவார பூஜை, அதன் பிறகு பூதசுத்தி, ஆன்மசுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்ற இந்த விதமாக எல்லா விதமான சுத்திகளையும் செய்து கொண்டு குருவை வழிபட்டு பின்பு சுவாமியை பாவனையாக, சுவாமி இந்த பூலோகத்திலே உங்களை அர்ச்சிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அந்த பாக்கியமானது என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும், வேறு ஒன்றும் சுவாமியிடம் வேண்டும், சுவாமியை எப்பொழுதும் அர்ச்சிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை மட்டும் அடியேனுக்கு வழங்க வேண்டும்ன்ற பிரார்த்தனையோடு அந்த சிவபூஜையை நாம் ஆரம்பிக்கின்றோம். இப்போ இங்கே சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னால், சுவாமியானவர் பிருத்வி தத்துவம் முதல் சதாசிவ தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சதாசிவ தத்துவத்திற்கு மேல் நாதம் விந்து என்று நிஷ்கலமாக இருக்கின்றார். இதிலே இந்த பூலோகமானது கூர்மாசனத்தினுடைய தன்மையிலே இருக்கிறது. அதக்கூர்ம சிலாசீனாம் சிரோதிசித விக்கிரகம் என்று ஆகமங்கள் கூறும். இந்த பூமியானது கூர்மாசனத்திற்கு மேல் இருப்பது போல சுவாமியுடைய ஆசிரமம் இந்த கூர்மாசனத்தின் மேல் இருக்கிறது. இதிலே சுவாமி ஆகமத்தை அர்ச்சிக்கக்கூடிய ஆகம விதப்படி அந்த அர்ச்சிக்கக்கூடிய அந்த விஷயங்களிலே ஒரு சூக்ஷமமான தத்துவத்தை ஆகமம் கூறுகின்றது. இங்கே ரெண்டு விதமான ஆசனம் உண்டு, ஒன்று ஸ்திராசனம் என்று பெயர், இரண்டு சலாசனம் என்று பெயர். ஸ்திராசனம் என்றால் நிலையாக அர்ச்சித்து நிலையான அர்ச்சிப்பது, சலாசனம் என்றால் சலாசனம் என்பது அசையக்கூடியது என்று பொருள் கொள்ளலாம், அவ்வாறு அசையக்கூடிய பொருள், அவ்வாறு அசையும் வகையில் சுவாமியை அர்ச்சித்து பின்பு எடுத்து வைத்து விடுவது, இப்படி பொருள் கொள்ளலாம். அந்த வகையிலே பொதுவாக ஸ்திராசனம் என்று விரிவாக ஆசனங்களை அர்ச்சனை செய்பவர்களும் இருக்கிறார்கள். இங்கே ஒரு சூக்ஷமமாக நாம் இந்த சலாசனத்திலே ஷடுத்தாசனம் என்பதனுடைய ஆகம தத்துவம் என்ன கூறுகின்றது என்ற அந்த தத்துவங்களை மட்டும் நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது ஷடுத்தாசனம் என்றால் சுவாமி நிஷ்கலமாக லிங்கரூபமாக இருக்கின்றார். இந்த லிங்கரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி எப்படி இருக்கின்றார் என்றால், அவர் பத்மத்திலே இருக்கின்றார், பத்மமத்யே, நல்ல தாமரை போன்ற அந்த பத்மமத்யிலே இருக்கின்றார். இவருடைய நிஷ்கல சிவம், அந்த நிஷ்கல சிவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் லிங்க திருமேனியாக சதாசிவமூர்த்தியாக அந்த சுவாமியானவர் அந்த பத்மத்திலே இருக்கின்றார். எப்படி இருக்கின்றார் என்றால், அவருக்கு அந்த படிப்படியான நிலை, அடியிலே கூர்மாசனம், அதன் பிறகு அனந்தாசனம், அதன் பிறகு தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், பத்மம், அந்த பத்மத்தில் மேல் சுவாமி இருக்கிறார். அப்போ கீழே ஆறு ஆசனங்கள் இருக்கின்றன. என்னென்ன இருக்கின்றன? கூர்மாசனம் ஒன்று, அப்புறம் அனந்தாசனம், அடுத்தது தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், பத்மம். அப்போ இந்த கூர்மாசனம் என்பது பொது, அது ஆமையை போல் இருக்கக்கூடியது. அதனை நாம் அந்த தத்துவங்களை எல்லாம் நீங்கள் யாகசாலையிலே அதை பார்த்திருப்பீர்கள். அந்த யாகசாலையிலே வேதிகையின் அடியில் ஆமையை போல் படுத்திருக்கக்கூடியது கூர்மாசனம். இந்த கூர்மாசனத்திற்கு மேல் இந்த அனந்தாசனம் என்கின்ற பாம்பு, அதனை அனந்தன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன் என்று இந்த அஷ்டவிதமான எட்டு விதமான பாம்புகளை கூறுவார்கள், அனந்தன், தட்சிகன், கார்கோடகன் என்று. இந்த எட்டு விதமான பாம்புகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் அனந்தன். அவர் அந்த கூர்மாசனத்தின் மேலே, அதுதான் அந்த பாதாள லோகம் என்று சொல்லுவோம் அல்லவா, நாகலோகம் என்று நம்மளுடைய புராணங்களிலே கூறப்படக்கூடிய அங்கே, அங்கே அந்த நாகனாவனும் இருக்கின்றான் அனந்தன். இந்த நாகனுக்கு மேல் சுவாமி முதலில் இருக்கக்கூடிய ஆசனம் என்னன்னா அனந்தனுக்கு அப்புறம் தர்மம். இந்த தர்மம் என்பதை வெறும் மந்திர ரூபமாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. சுவாமியை ஒருவர் அடைவதற்கான சூக்ஷமமான வழியை ஆகமம் இதிலில் கூறுகின்றது. தர்மம் என்றால் அது இரண்டு வகைப்படும் என்று சைவாகமங்கள் கூறுகின்றன. ஒன்று இயமம், அடுத்தது நியமம். அப்போ சுவாமியை நம்ம அப்படியே அர்ச்சிக்கிறோம், அனந்தன், தர்மன், ஞானன், வைராக்கியன், ஐஸ்வர்யன், பத்மன், அப்படியே நம்ம பாவனையாக அர்ச்சிக்கின்றோம். ஆனால் அர்ச்சிக்கின்றோம் என்றாலும் அதிலே தத்துவார்த்தம் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், இந்த தர்மம் என்பது கூர்மாசனம் கீழே இருக்கின்றது, அதற்கு மேல் நாகமாக அனந்தன் இருக்கின்றான், அனந்தனுக்கு மேல் தர்மம். அப்ப இந்த சிவபூஜை செய்பவன் முதலில் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். சூக்ஷமமாக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தர்மம் என்பது எத்தகைய தர்மம் என்றால், ஒன்று இயமம், இரண்டு நியமம். இயமம் என்பது மனதால் கடைபிடிக்க வேண்டியது, நியமம் என்பது வேத ஆகம விதிகளில் கூறப்பட்டுள்ளதை கடைபிடிக்க வேண்டியது, நியமம் என்று பெயர். அப்ப இயமம் நியமம் என்று நாம் பல விதங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த இயம நியமங்களை கடைபிடித்தால்தான் இந்த தர்மம் என்கின்ற அந்த படியையே ஒரு சிவபூஜை செய்பவரானவர் தாண்டுகின்றார். இந்த இயமம் என்பதிலே என்னென்ன இயமம்னா, மனதால் கடைபிடிக்க வேண்டியது இயமம். அப்ப இந்த இயமத்தில் முதலில் என்ன, இயமத்தில் முதல் நிலை என்ன என்றால் அகிம்சை. முதலில் அகிம்சையானது நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது சத்தியம், மூன்றாவது பிரம்மச்சரியம். இது மூன்றையும் கடைபிடிக்க வேண்டும். இது இயமம் என்று பெயர். இப்படிலாம் இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது மிரட்சியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்மளால் எப்படி கடைபிடிக்கிறது, இதெல்லாம் எப்படி நம்ம செய்யறது அப்படின்ற ஒரு ஒரு தயக்கம் எல்லோருக்கும் ஏற்படும். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணந்தாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று வள்ளுவர் கூறுவார். இங்கே எல்லோருக்கும் குணமும் ஒன்று குற்றமும் ஒன்று. இந்த குணம் குற்றம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதங்களில் எது மிகையாக இருக்கிறதோ அவரை நட்பாக கொள் என்று கூறுவார் வள்ளுவர். குணம் அதிகமாக இருந்தால் அவரை நட்பாக கொள், ஒரு இடம் குற்றம் அதிகமாக இருந்தால் அவரிடம் இருந்து விலகிவிடு. ஏனென்றால் நீங்கள் மானிடர்கள் எல்லோரும் குணமும் குற்றையுமாக இருக்கக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அப்போ இதெல்லாம் எப்படி நாம் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னால், இந்த சிவபூஜை செய்வதற்காக இதனை நாம் பாவிக்க பாவிக்க பாவிக்க பாவிக்க இந்த பாவனை ஒரு நாள் நம்மை முழுமையாக தன்மையாக பக்குவமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த மந்திரங்களுக்கும் இந்த பூஜைகளுக்கும் உண்டு. அதுதான் அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே வந்து மிரட்சியாக கூடாது. அப்படி முதலில் சுவாமியை வந்து தர்மம் என்று அர்ச்சிக்கிறோம், தர்மாசனம் தர்மம் என்று அர்ச்சிக்கிறோம். அப்போ இந்த அர்ச்சிக்கும் பொழுது நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும், இந்த தர்மம் என்றால் இயமம் நியமம் என்ற இரண்டு. இந்த இயமத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டியது முதலில் அகிம்சை, இரண்டு சத்தியம், மூன்று பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் இல்லறத்திலே இருப்பவர்கள் முறையான அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் அதற்குரிய பிரம்மச்சரிய நிலையை கடைபிடிக்க வேண்டும். துறவரத்திலே இருப்பவர்கள் அதற்கு அவ்வாறு சுவாமியினுடைய அந்த ஆசனங்களிலே கடுத்தாசனம் என்கின்ற லிங்கத்திருவே நிஷ்கல சிவமாக இருக்கக்கூடிய இந்த ஆசனத்திலே தர்மம் என்பது இயம நியமத்தை குறிக்கக்கூடியது. இந்த இயமம் என்பது மனதால் நாம் கடைபிடிக்க வேண்டிய அந்த சத்தியங்கள், அகிம்சைகள், பிரம்மச்சரியங்கள் போன்றவை. அடுத்தது நியமம் என்பது சாஸ்திரங்களிலே ஆகமங்களிலே விதிக்கப்பட்ட வழி கடைபிடிக்க வேண்டியது நியமம் என்று பெயர். முடிந்தளவிற்கு கோபம் இல்லாமை, குரு வாக்கியத்தை பரிபாலனமாக கொள்ளுதல், அதே போல தேகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், அதே போல இங்கிதமாக இருத்தல் போன்ற இவையெல்லாம் நியமமாக கூறப்படுகின்றன. இவ்வாறு இந்த இயமம் நியமம் இந்த இரண்டையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது நமதுக்கு தர்மமானது சித்தியாகின்றது. அப்போ கூர்மாசனத்திலிருந்து அனந்தாசனம் என்ற நாகர், அனந்தாசனத்திலிருந்து தர்மமானது நமக்கு நிலை பெறுகிறது, தர்மத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். சுவாமியை இப்படி தான் படிப்படியாக அலையணும். சுவாமி எங்கே இருக்கார், பத்மாசனத்துக்கு மேலே இருக்கார். அப்படி பத்மாசனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிஷ்கல சிவத்தை நம்ம எப்படி போகிறோம்னா, முதல்ல தர்மத்தை கடைபிடித்து அந்த தர்மம் என்பது ஏமம் நியமம், அந்த ஏம நியமத்தை கடைபிடிக்கிறோம். அப்போ நமக்கு தர்மம் சித்தியாகின்றது. இந்த தர்மமானதை நாம் கடைபிடித்தவுடன் தர்மத்திற்கு அடுத்தது என்ன இருக்கு, ஓம் தர்மா இனமக, அடுத்தது ஞானா இனமக, ஞானம். அப்போ இந்த தர்மத்தை நாம் கடைபிடிப்பதனால் ஞானமானது நமக்கு சித்திக்கும். ஞானம் இரண்டு விதமான ஞானங்கள் உண்டு. ஒன்று பசு ஞானம், ரெண்டாவது பதிஞானம் என்று பெயர். பசு ஞானம் என்பது ஆன்மாவுக்கே உண்டான இயற்கையான ஞானம், கொஞ்சம் சுத்தமாக இருக்கக்கூடியது. பதி ஞானம் என்பது பரிபக்குவ நிலையை உணர்ந்து செய்யக்கூடியது. அப்போ இந்த தர்மத்திற்கு உண்டான இயம நியமங்களை நாம் ஓரளவிற்கு பாவித்து பாவித்து பாவித்து உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து அதை பூஜிக்கும் பொழுதெல்லாம் நாம் உணர்ந்தாலே, பொதுவாக நீங்கள் இந்த சிவபூஜை அப்போ ஓம் தர்மா ஜனமக அப்படின்னும் பொழுது இந்த தர்மம்ன்றது ஏமம் நியமம், அப்போ இந்த ஏம நியமமாக இருக்கணும்னும் பொழுது நம்ம இந்த வாழ்க்கையில் நம்மை மீறி நம் கோபப்படுவோம், அல்லது நம்மை மீறி நாம் ஏதேனும் ஒரு சக்திய வாழ்க்கையை மீறக்கூடிய நிலையில் இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிவபூஜையில் பாவித்தது நமக்கு ஞாபகத்திற்கு வரும் பொழுது நாம் நம்மளுடைய தண்டிலையில் வந்து நாம் உடனே அமைதியாகிவிடுவோம். இதுதான் இதுக்கு பேர் தான் பக்குவம்னு பேர். அப்ப இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா என்பதை விட இதை அனுபவபூர்வமாக நாம் செய்யும் பொழுது அதுக்கு கடைபிடிப்பதற்கான அல்லது அனுபவப்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு. அப்படிதான் நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாம் இருந்துள்ளார்கள். அவ்வாறு இந்த தர்மத்தை கடைபிடிப்பதனால் அடுத்த ஆசனம் ஞானத்திற்கு நாம் செல்கிறோம். அந்த பதிஞானமான பக்குவத்திற்கு நாம் செல்கிறோம். இவ்வாறு ஞானம் கிடைத்தவுடன் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் வைராக்கியமானது ஏற்படுகிறது. என்ன வைராக்கியம்? திடசித்தமான வைராக்கியம். அந்த திடசித்தமான வைராக்கியம் என்னவென்றால் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவருள் ஒன்றே நமக்கு தோன்றா துணை அல்லது சிவபெருமானுடைய திருப்பாதமே நமக்கு பற்று என்கின்ற அந்த திடமான வைராக்கியமானது நமக்கு ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்கலாம், இந்த தர்மம் இல்லாமல் ஞானம் ஏற்படாது, ஞானம் இல்லாமல் வைராக்கியம் ஏற்படாது. ஞானம் இல்லாதவர்களுக்கு சரணசித்தம், சரணசித்தம் என்றால் அப்பப்பொழுது மாறக்கூடிய ஒரு மனம், மாறக்கூடிய சித்தமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த வைராக்கியம் ஏற்பட்டால்தான், ஞானம் ஏற்பட்டால்தான் வைராக்கியமானது வரும் என்பதால் இந்த தர்மம் ஞானம் வைராக்கியம் என்ற இந்த மூன்று நிலையிலே தர்மத்தை கடைபிடித்து நாம் அதன் மூலியமாக சிவஞானத்தை பெற்று அந்த சிவபெருமானை பற்ற வேண்டும் என்ற வைராக்கிய திடசித்தனையோடு நாம் செல்லும் பொழுது நமக்கு நான்காவதாக கிடைக்கக்கூடியது என்னவென்றால் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் என்பதற்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஐஸ்வர்யம் என்றால் நமது லௌகீக வாழ்விலே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதையெல்லாம் நாம் ஐஸ்வர்யம் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்திலே நாம் ஐஸ்வர்யம் என்றால் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆக ஒரு சிறு ஆசனத்தினுடைய அந்த தாத்பரியம். அப்போ இங்கே நம்ம வந்து அனந்தன் தர்மனை விட்டால் நாம் தர்மத்தை கடைபிடித்தால் நமக்கு சிவஞானம் ஒய்யும், சித்தியாகும். சிவஞானத்தை கண்டால் சிவபெருமானை பற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் கிட்டும். இவ்வாறு நிலையை அடைந்தால் நமக்கு சிவபெருமானுடைய ஐஸ்வர்யம், ஈஸ்வரனுடைய அனுகிரகமானது நமக்கு கிட்டும். அப்பொழுது அந்த பத்மம் தாமரையிலே இருக்கக்கூடிய நிஷ்கல சிவனானவர் நமக்கு காட்சி தருவார், அனுகிரகம் தருவார். அதுதான் அனந்தன் தர்மன் ஞானன் வைராக்கியம் ஐஸ்வர்யம் பத்மம் பத்மபத்யே. அப்பொழுதுதான் அந்த நிஷ்கல சிவமாக இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தியானவர் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய தன்மையிலே அப்போதான் அந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணணும். அந்த இடத்துல அப்போ தியானம் பண்ணும்பொழுது தான் சுவாமியினுடைய தியானமாக இருக்கக்கூடிய அந்த இந்து நைவ பஞ்சமுகம்னு சொல்லி அந்த சுவாமியினுடைய ஐந்து முகமாக இருக்கக்கூடிய ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று இப்போ இந்த பாவனையில் நீங்கள் வந்து சுவாமியை தியானம் பண்ணி பாருங்கள், சுவாமி உங்களுக்கு அங்கே அப்படியே பிரத்யட்சமாகவே காட்சி தரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே இந்த அப்போ இந்த பாவனையை, அதுக்கு தான் நான் சொன்னது பாவனை ரொம்ப முக்கியம். சைவாகமங்களிலே மந்திரம் கிரியை பாவனையில் பாவனை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையிலே சுவாமி அப்பொழுது அங்கே தான் வந்து காட்சி கொடுக்கப்பார். அப்படி இந்த கடுத்தாசனம் என்கின்ற இந்த சிவபூஜையிலே இந்த ஆறு ஆசனங்களுடைய தாத்பரியமானதை சைவ ஆகமம் இவ்வாறு எடுத்து கூறி அந்த பத்மத்தின் நடுவிலே சுவாமியானவர் லிங்க திருமூர்த்தியாக சதாசிவமூர்த்தியாக பரமேஸ்வரன் குடிகொண்டிருக்கிறார், அவரை தியானிக்க வேண்டும். ஐந்து முகங்களை கொண்ட ஊர்தவமாக ஈசானமும் தற்புருஷம் அகோரம் மாமதேவம் சத்யோஜாதம் என்று ஐந்து முகங்களாக இருக்கின்றார் என்று சைவாகமங்கள் கூறுகின்றனர்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: எனவே குணம் என்றாலும் ஆற்றல் என்றாலும் சக்தி என்றாலும் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். பொருள் அதனுடைய குணம், பொருள் அதனுடைய ஆற்றல் அல்லது பொருள் அதனுடைய சக்தி, எல்லாமே ஒன்றுதான். குணத்தை விட்டு பொருள் தனியே இல்லை, அதே போல பொருளை விட்டு குணம் தனியாக நில்லாது, ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். குணம் அழிந்தால் பொருளும் அழியும், குணம் அழிந்தால் பொருள் அழியும், பொருள் அழிந்தால் குணம் அழியும், இரண்டும் விட்டு நீங்காதவை. எனவே இறைவனுடைய குணம், இறைவனுடைய ஆற்றல், அவனுடைய பேரறிவு, உயிர்களுடைய குணம் அல்லது உயிர்களுடைய ஆற்றல் என்பது உயிர்களுடைய அறிவு, அது சிற்றறிவு. இந்த அறிவு மூன்று வகையிலே செயல்படுகிறது. இறைவனுடைய அறிவு ஞானம், இறைவனுடைய அறிவு ஞான சக்தி எனப்படும். ஞான சக்தி என்பதை தமிழிலே சொன்னால் அறிவாற்றல். இதை சிற்சக்தி என்றும் சொல்லுவார்கள். அதை பிரித்தால் எப்படி பிரிக்க வேண்டும்? சிற்சக்தி என்பதை சித் சக்தி. சித் என்றால் என்ன? அறிவு ஞானம் எல்லாம் ஒண்ணுதான். அறிவாற்றல், ஞான சக்தி, சிற்சக்தி. இது இறைவனுக்கும் உண்டு, உயிர்களுக்கும் உண்டு, நினைவிலே கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் ஞான சக்தி இருக்கிறது, உயிர்களுக்கும் ஞான சக்தி இருக்கிறது. எனவே இறைவனுக்கு சொல்லுகிற போது இறைவனுடைய சிற்சக்தி, உயிர்களை சொல்லுகிற போது உயிர்களுடைய சிற்சக்தி என்று சேர்த்து சொல்ல வேண்டும். ஆக இரண்டுக்கும் உண்டு, சிற்சக்தி அல்லது ஞான சக்தி. இந்த ஞான சக்தி செயல்படுகிற போது அதற்கு கிரியாசக்தி என்ற பெயர். ஞான சக்தியே செயல்படுகிற நிலையிலே கிரியாசக்தி என்ற பெயரை பெறுகிறது. எனவே ஞான சக்தியும் கிரியாசக்தியும் வேறல்ல, வேறு வேறு அல்ல, இரண்டு ஒன்றுதான். அறிகின்ற போது என்ன பெயரு? ஞான சக்தி. அறிகின்ற போது அதற்கு ஞான சக்தி என்ற பெயர், செயல்படுகிற போது கிரியாசக்தி என்ற பெயர். எனவே இறைவனுடைய ஆற்றல் அறிகின்ற நிலையில் ஞான சக்தி என்றும், செயல்படுகிற நிலையிலே கிரியாசக்தி என்றும் வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அதேபோல ஆன்மாவினுடைய ஆற்றல் அறிகிற போது ஞான சக்தி, செயல்படுகிற போது கிரியாசக்தி, ஆன்மாவினுடைய கிரியாசக்தி. கிரியாசக்தி தமிழிலே சொன்னால் செயலாற்றல். கிரியை என்றால் செயல், கிரியை என்றால் செயல். பிறகு மூன்றாவதாக, இந்த ஞான சக்தி ஒன்றை விரும்புகிற போது அதற்கு இச்சாசக்தி என்ற பெயர். இச்சாசக்தி, இச்சை. இச்சை என்றால் விருப்பம். இச்சாசக்தினா விரும்புகிற ஆற்றல். தமிழிலே சொன்னால், தமிழிலே விளைவாற்றல் என்கிறார்கள். விளைவு ஆற்றல், விளைவு. விளைவுனா விருப்பம். இப்படி ஞானம், கிரியை, இச்சை, இந்த மூன்றும் வேறு வேறு அல்ல என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இறைவனுடைய ஒரே ஆற்றல் இந்த மூன்று வகையிலே செயல்படும் போது வெவ்வேறு பெயரை பெறுகிறது. இறைவனுடைய ஆற்றல் அறிகிற போது ஞான சக்தி. அறிந்த போது என்ன உண்டாகும்? விருப்பம். ஒரு பொருளை அறிகிற போது அதன் மீது விருப்பம். எனவே விரும்புகிற போது இச்சாசக்தி, விரும்பிய பிறகு செயல்படுகிற போது கிரியாசக்தி. எனவே ஒன்றினுடைய மூன்று நிலைகள் தான் இந்த மூன்று. இது இறைவனுக்கும் பொருந்தும், ஆன்மாவுக்கும் பொருந்தும். இறைவனுக்கு மட்டுமல்ல, ஆன்மாவுக்கும் இந்த மூன்று சக்திகள் சொல்லப்படுகின்றன. பிறகு இந்த இறைவனுடைய ஞான சக்திக்கும் உயிர்களுடைய, ஆன்மாக்களுடைய ஞான சக்திக்கும் என்ன வேறுபாடு? நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். என்ன வேறுபாடு? உயிர்களுக்கும் ஞான சக்தி இருக்கிறது, இறைவனுக்கும் ஞான சக்தி இருக்கிறது. என்ன வேறுபாடு? இறைவனுடைய ஞான சக்தி தானே அறிவது, ஆன்மாக்களுடைய ஞான சக்தி தானே அறிய மாட்டாது. எனவே இறைவனுடைய ஞான சக்தி அறிவித்தால்தான் உயிர்களுடைய ஞான சக்தி அறியும். இறைவனுடைய ஞான சக்தி அறிவித்தால்தான் உயிர்களுடைய ஞான சக்தி அறியும். அடுத்ததையும் அப்படித்தான் கொள்ள வேண்டும். உயிர்களுடைய இறைவனுடைய கிரியாசக்தி செலுத்தினால்தான் உயிர்களுடைய கிரியாசக்தி செயல்படும். இறைவனுடைய கிரியாசக்தி செலுத்தினால்தான் உயிர்களுடைய கிரியாசக்தி செயல்படும். அதே போல மூன்றாவதையும் எழுதி கொள்ளுங்கள், நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். மூன்றாவது எப்படி எழுத வேண்டும்? இறைவனுடைய இச்சாசக்தி இயக்கினால்தான், ஏதாச்சும் சொல்ல வேண்டிய, இறைவனுடைய இச்சாசக்தி இயக்கினால்தான் உயிர்களுடைய இச்சாசக்தி செயல்படும். சுருக்கமாக சொன்னால் இப்படி மூன்றாக விரித்து சொல்லாமல் சுருக்கமாக சொன்னால், ஆமா, இறைவன் செலுத்தினாலன்றி உயிர்களுக்கு அறிவோ செயலோ இல்லை. உயிர்களுடைய அறிவும் செயலும் இறைவனுடைய அறிவையும் செயலையும் பொறுத்தவை. அதனால்தான் இறைவனுடைய ஞானசக்தி சுதந்திரம் உடையது, இறைவனுடைய கிரியாசக்தி சுதந்திரம் உடையது. உயிர்களுடைய ஞானசக்தியும் உயிர்களுடைய கிரியாசக்தியும் சுதந்திரம் உடையவை அல்ல, இறைவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும். இது ஆன்மாக்களுடைய சிறப்பியல்பு. நேற்று சொன்னேன், ரெண்டு இயல்பு சொன்னேன் அல்லவா, பொது இயல்பு சிறப்பியல்பு. பொது இயல்பு என்றால் என்ன? சாமானியம். விசேடம் என்றால் சிறப்பியல்பு என்று நேற்று சொன்னேன். சாமானியம், விசேடம், பொது இயல்பு. பொது இயல்பு என்றால் நினைவிருக்கிறதா? ஓர் இனத்திலே உள்ள பல பொருள்களுக்கு இடையிலே காணப்படுகிற பொதுத்தன்மை, அது பொது இயல்பு. ஓர் இனத்தைச் சேர்ந்த பல பொருள்கள் அவற்றிலே அமைந்திருக்கிற பொதுத்தன்மை பொது இயல்பு. எடுத்துக்காட்டாக இந்த ஆன்மாக்கள் ஓர் இனம். அவற்றுக்கு இடையிலே உள்ள பொது இயல்பு என்ன? அறியும் தன்மை. அறியும் தன்மை பொது இயல்பு. சிறப்பு இயல்பு என்றால் என்ன? விசேடம். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிய தனித்தன்மை. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிய தனித்தன்மை. ஒரு ஆன்மாவினுடைய தன்மை இன்னொரு ஆன்மாவுக்கு கிடையாது. இப்ப நம்முடைய இந்த விரல் ரேகையே ஒன்றை போல இன்னொருவருக்கு இல்லையே, அதே போலத்தான் ஒரு ஆன்மாவினுடைய தன்மை இன்னொரு ஆன்மாவுக்கு கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தன்மை உடையவை. அது சிறப்பியல்பு, விசேடம். இந்த சிறப்பியல்பு என்றைக்கும் நீங்காது, என்றைக்கும் நீங்காது. அறிவிக்க அறிதல், ஒன்றொன்றாக அறிதல், அழுந்தி அறிதல், இவையெல்லாம் சிறப்பியல்புகள். இவை எக்காலத்திலும் ஆன்மாவை விட்டு நீங்க மாட்டா. முத்தி அடைந்தாலும் கூட, இறைவனை சேர்ந்தாலும் கூட அங்கேயும் இந்த தன்மை நீங்காது. முத்தி நிலையிலும் ஆன்மா தானே அறியாது. அங்கேயும் முத்தி பெற்ற போது கூட இறைவன் அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகின்றன. அதனாலே சைவ சித்தாந்தத்தில் முடிவு என்ன? ஆன்மா முத்தி அடைந்த நிலையிலும் முத்தி நிலையிலும் ஆன்மா சிவமாக முடியாது, சிவத்துக்கு சமமாக முடியாது. சிவத்துக்கு சமமாக வேண்டும் என்றால் என்ன ஆக வேண்டும்? சிவத்தினுடைய தன்மையை பெற வேண்டும். அதாவது தானே அறிகின்ற தன்மையை பெற வேண்டும். அது வராது. ஆன்மாவினுடைய அந்த சிறப்பு இயல்பு மாறாது. அறிவிக்கத்தான் அறியும் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும். எனவே இது ஆன்மாக்களுடைய சிறப்பு இயல்பு. எனவே இறைவன் அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகின்றது, இறைவன் செலுத்தத்தான் உயிர்கள் செயல்படுகின்றன. எனவே ஆன்மாக்களுடைய ஞானசக்தியும் இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் இறைவனுடைய ஞான சக்தியையும் இச்சாசக்தியையும் கிரியாசக்தியையும் சார்ந்தே விளங்குகின்றன என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். இதை நினைப்பூட்டுவதுதான் வழிபாடு என்பது. இறைவனுடைய இரண்டு திருவடிகள், இறைவனுடைய இரண்டு திருவடிகள் என்று சொல்லப்படுகின்றவை எவை? இறைவனுக்கு இரண்டு திருவடிகள். ஆக இறைவனுக்கு வடிவமேது? அவனுக்கு இரண்டு திருவடிகளாக சொல்லப்படுகின்றவை ஞானசக்தியும் கிரியாசக்தியும் தான். இறைவனுடைய ஞானசக்தியும் கிரியாசக்தியும் தான் இரண்டு திருவடிகளாக சொல்லப்படுகின்றன. அப்படியானால் ஞானசக்தி எந்த திருவடி, கிரியாசக்தி எந்த திருவடி? ரெண்டு திருவடி இருக்கிறது, எது இதற்கு பொருந்தும்? ஞானசக்தி என்ன திருவடி, எந்த பக்கத்தில் இருக்கிற திருவடி? இறைவனுடைய வலது பாதம் ஞானசக்தி, இடது பாதம் கிரியாசக்தி. அந்த நடராஜருடைய நடன கோலத்துல வலது பாதம் என்ன செய்கிறது? ஊன்றிய திருவடி வலது பாதம். எதன் மேலே ஊன்றி இருக்கிறது? முயலகன் என்பவன் யாரு? ஆணவம். ஆணவம் என்பது எது? அறியாமை. எனவே அறியாமையை, ஆணவத்தை அழுத்தி இருக்கிறது இறைவனுடைய ஞானசக்தி. ஆன்மாக்களுடைய ஆணவத்தை அடக்குவது எது என்றால் இறைவனுடைய ஞானம்தான். எனவே அது ஊன்றிய திருவடி. வலது பாதம் என்ன செய்கிறது? அது குஞ்சித பாதம், தூக்கிய திருவடி. அதனுடைய நோக்கம், அதை காட்டுகிற பொருள் என்ன? தூக்கிய திருவடி, அருளல். எதை தூக்குகிறது? ஆன்மாக்களை. எதிலிருந்து? ஆமா, பிறவிக்கடலிலிருந்து. பிறவிக்கடலிலிருந்து ஆன்மாக்களை எடுக்கின்ற திருவடி அவனுடைய கிரியாசக்தி, செயல். அவனுடைய செயலாற்றல் அதுதான் ஆன்மாக்களை கரையேற்றுகிறது என்று. இப்படி இறைவனுடைய இரண்டு பாதங்களை அவனுடைய இரண்டு சக்திகளாக வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே மூன்று சக்தி அல்லவா சொன்னோம்? அப்ப நான் மூன்று காலால மூன்று பாதம் அல்லவா வைக்க வேண்டும்? ரெண்டு பாதம் தானே இருக்கிறது பெருமானுக்கு. மூன்றாவது பாதத்தை காணமே, இச்சாசக்தி. அதை ஏன் ஒரு பாதமாக சொல்லவில்லை என்றால், மூன்று சக்திகளும் செயல்படுகிற போது இச்சாசக்தி என்பது இறைவனுடைய கருணை. அது எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கருணை உடையது. அது எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே மாதிரி தான் செயல்படும். எல்லா உயிர்களிடத்திலும், அனைத்து உயிர்களிடத்திலும் இறைவனுடைய இச்சாசக்தி ஒரே வகையிலே தான் செயல்படும். அவனுடைய கருணையிலே ஏற்றத்தாழ்வே கிடையாது. வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது. நல்லவரோ தீயவரோ எல்லோரையும் உயிர்விக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய பெருங்கருணை. எனவே இறைவனுடைய இச்சாசக்தியிலே வேறுபாடோ மாற்றமோ இல்லை. ஆனால் அவனுடைய ஞான சக்தியிலேயும் கிரியாசக்தியிலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டு. எப்படி என்றால், இறைவனுடைய ஞானசக்தி என்ன செய்யும், அதனுடைய வேலை என்ன? ஞானசக்தி அறிவிப்பது இல்லையா, ஆன்மாக்களுக்கு அறிவிப்பது. அப்படி ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலேயும் அறிவிக்கின்ற போது அந்தந்த உயிரினுடைய பக்குவத்துக்கு ஏற்பத்தான் அறிவிக்கும். ஒரே மாதிரியாக அறிவிப்பது இல்லை. அந்தந்த உயிர்களுடைய வினைக்கு ஏற்பத்தான் இறைவனுடைய ஞானசக்தி அந்த உயிர்களுடைய ஞானசக்தியை செலுத்தும் வெவ்வேறு வகையிலே. எனவே இறைவனுடைய ஞானசக்தி ஒரே மாதிரியாக செயல்படுவது இல்லை. உயிர்களுடைய நிலைக்கு தகுந்த வகையிலே வெவ்வேறு முறையிலே செயல்படும். அதே போலத்தான் இறைவனுடைய கிரியாசக்தியும் உயிர்களிடத்திலே வெவ்வேறு வகையிலே செயல்படுகிறது. ஆதலால் என்றைக்கும் ஒரே தன்மையாக இருக்கிற இச்சாசக்தியை விட்டுவிட்டு அதை சொல்ல தேவையில்லை. அதுதான் என்றைக்கு ஒரே மாதிரி இருக்கிறது. எனவே இச்சாசக்தியை விடுத்து மற்ற இரண்டு ஞானம் கிரியை என்ற இரண்டை மட்டுமே இரண்டு பாதங்களாக இரண்டு திருவடிகளாக உருவகப்படுத்தி சொல்லுகிறார்கள். எனவே அந்த இறைவனுடைய இரண்டு பாதங்களிலே நம்முடைய தலை பொருந்தும்படியாக வைத்து வணங்குதல் வழிபடுதல் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், தலை என்பது எதற்கு அடையாளம்? நம்முடைய தலை, நம்முடைய தலை நிமிர்ந்து நிற்கிற தலை, ஆமா, செருக்குக்கு அடையாளம். யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், செருக்குக்கு அடையாளம். அந்த செருக்கு தன்முனைப்பு போக வேண்டும், இறைவனிடத்திலே அடங்கி ஒழுக வேண்டும். உயிர்களுடைய ஞானசக்தி இறைவனுடைய ஞானசக்தியிலே அடங்கி நிற்க வேண்டும்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: காட்சி அளவையில் 4 வகை பார்த்தோம் அல்லவா? வாயிற்காட்சி, மானதக்காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. வாயிற்காட்சி என்பது வாயில் என்றால் பொறிகள் தான், இந்த ஐம்பொறிகள் வாயில். வாயிற்காட்சி என்றால் ஐம்பொறிகளை கொண்டு முதலிலே பொதுவாக அறிகின்ற அறிவு. அதற்கு என்ன பேர்? இன்னொரு பேரு நிர்விகற்ப காட்சி. வாயிற்காட்சிக்கு இன்னொரு பெயர் நிர்விகற்ப காட்சி. வேறுபாடு இல்லாத, வேறுபாடு தோன்றாத காட்சி, நிர்விகற்ப காட்சி. என்ன வேறுபாடுகள்? பெயர், இனம், குணம், தொழில், உடைமை என்று சொல்லப்படுகிற 5 வேறுபாடுகளிலே ஏதொன்றும் புலப்படாமல், ஏதோ ஒரு பொருள் என்ற அளவிலே மட்டும் தெரிவது வாயிற்காட்சி. ஏதோ ஒரு பொருள், அது பெயர் தெரியாது, இனம் குணம் ஒன்றும் தெரியாது. எனவே இந்த 5 வகையான வேறுபாடுகளும் தோன்றாமல் இருப்பதுதான் வாயிற்காட்சி. அடுத்த காட்சி மானத காட்சியிலே தான் இந்த 5 வகையான வேறுபாடுகளும் தோன்றுகின்றன. மானத காட்சியிலே வேறுபாட்டோடு கூடியது, அதற்கு என்ன பேரு? சவிகற்ப காட்சி. சவிகற்ப காட்சி வேறுபாட்டோடு கூடிய அறிவு, மானத காட்சி. பிறகு 3 தன்வேதனை காட்சி. அதன் பிறகு அவ்வாறு பொருளை நிச்சயித்த பிறகு ஆன்மாவானது அதனோடு ஒன்றுபட்டு இன்ப துன்பங்களை நுகர்தல், இன்ப துன்ப அனுபவத்தை பெறுவதுதான் தன் வேதனை காட்சி. இன்ப துன்ப அனுபவம் ஆன்மாவுக்கு நிகழ்கிறது. இப்படியாக உலகப் பொருள்களால் முதலிலே உண்டாவது பொது உணர்வு, பின்னர் உண்டாவது சிறப்பு உணர்வு, இறுதியாக உண்டாவது அனுபவ உணர்வு. இந்த முறையிலேதான் ஆன்மா உலகத்தை அறிந்து அனுபவிக்கிறது. முதலிலே பொதுவாகவும், பின்னர் சிறப்பாகவும், அதன் பின்னர் அனுபவமாகவும் உணர்ந்து பொருள்களை அனுபவிக்கிறது. இது இந்த மூன்று காட்சிகள், வாயிற்காட்சி, மானதக்காட்சி, தன்வேதனை காட்சி, நாலாவது யோக காட்சி என்பது இந்த முதலிலே பார்த்த இந்த மூன்று காட்சிகளும் எல்லா மனிதர்களுக்கும் உரியவை. கற்றவர்கள், கல்லாதவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாருக்கும் உரியது இந்த மூன்று வகையான காட்சி. ஆனா யோக காட்சி எல்லாருக்கும் உரியது அல்ல, ஒரு சிலருக்குத்தான் அந்த யோக காட்சி நிகழும். அந்த யோக நெறியிலே பயின்றவர்கள் அட்டாங்க யோகம், பதஞ்சலி யோகம் என்றெல்லாம் சொல்லுவார்களே, எட்டு உறுப்புகளை உடைய அந்த யோகம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணை தியானம், சமாதி என்ற எட்டு நிலைகள், படிநிலைகள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் அதுவரை போவார்கள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் அதெல்லாம் போக போக அது ரொம்ப கடினமான இடங்கள். பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தாரணைனா மனத்தை ஒரு நிலையிலே நிறுத்துதல், தாரணை, தியானம், அந்த பொருளோடு பொருளையே தியானித்து சிந்தித்திருத்தல், தியானம், சமா

எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பொருள்களை, நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர். இது யோக, இது யோக காட்சி. எனவே காட்சி என்றால் என்ன பொருள்? காட்சி என்றால், காட்சி என்றாலே அறிவு, காட்சி என்றாலே அறிவு என்றுதான் பொருள். வாயில்கள் வழியாக வருகிற அறிவு வாயிற்காட்சி, மனம் முதலிய கருவிகள் வழியாக வருகிற அறிவு மானதக்காட்சி, இன்ப துன்பம் வழியாக வருவது தன்வேதனை காட்சி, அந்த யோக முறையிலே வருவது யோக காட்சி என்று அமைத்திருக்கிறார்கள். இவ்வாறு காட்சி அளவையை ஒருவாறு முடித்து அடுத்து கருதல் அனுமானம் என்ற அளவை, இது முக்கியமான ஒரு அளவை, அனுமானம். அனுமானம் என்றால் என்ன பொருள் சொல்லியிருக்கிறேன் நினைவிருக்கிறதா? அனுமானம் பின்வரும் அறிவு. அனுமானம் என்றால் பின்வரும் அறிவு, பின்னே வரும் அறிவு. பின்னே வரும் அறிவு என்றால் காட்சிக்கு பின்னே வருகிற அறிவு, காட்சிக்கு பின்னே வருகிற அறிவு. மறைந்திருக்கிற அந்த நெருப்பை அறிவதற்கு முன்னாலே அந்த புகை காட்சிப்படுகிறது. புகையை கண்டு அதன் மூலமாகத்தானே நெருப்பு இருப்பதை துணிகிறோம். எனவே காட்சியின் மூலமாக பெறுகிற அறிவு, அதான் அனுமானம் பின்வரும் அறிவு. தமிழிலே வழி அளவை, வழி அளவை. இந்த கருதல் அளவை இதிலே ஐந்து ஐந்து வகையான உறுப்புக்கள். அனுமானத்தில் ஐந்து உறுப்புக்கள் உண்டு. முதலாவது உறுப்பு மேற்கோள். இதனை வடமொழியிலே பிரதிஜை என்பார்கள். மேற்கோள் இதில் படித்திருப்பேன். நம்ம சென்றாண்டு சிவஞான போதத்தில் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்றெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதேதான் மேற்கோள். ஒருவன் தூரத்திலே தெரிகிற மலை மீது புகை எழுவதை பார்க்கிறான். இதை மேற்கோளாக அவன் எப்படி அமைக்கிற? இம்மலை தீ உடையது என்று துணிகிறான். எனவே அவனுடைய அவனால் துணியப்படுகிற அந்த பொருள்தான் மேற்கோள். இம்மலை தீ உடையது, இது அவன் கொண்ட முடிவு, இது அவனுடைய துணிவு, ஒருவனுடைய துணிவு. புகையை பார்த்து அந்த மலை மீது காடு தீப்பற்றி எரிகிறது என்று சொல்லுகிறான். இம்மலை தீ உடையது. அடுத்து அதற்கு காரணத்தை சொல்ல வேண்டும், அதாவது ஏதுவை சொல்ல வேண்டும். ஏது, ஏது என்றால் என்னது? அந்த மறைந்திருக்கிற பொருளோடு விட்டு நீங்காத தொடர்பை உடைய பொருளாக இருக்க வேண்டும் ஏது. ஏது என்பது வடமொழி வார்த்தை. ஏது என்பதற்கு தமிழ் வார்த்தை ஏது? அதேதான். அதனால அதே இதே அதே சொல்லத்தான் பயன்படுத்துகிறோம். ஹேதும்பாங்க வடமொழியில, ஹேதும்பாங்க, அதை ஏதுங்கிறோம். அவ்வளவுதான். ஏது என்ன? ஏது அந்த முடிவை தருகின்ற ஏது எது? புகை காணப்படுவதால். அடுத்த உறுப்பு, அடுத்து என்ன சொல்ல வேண்டும்? இந்த புகைக்கும் மறைந்திருக்கிற நெருப்புக்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் உள்ளது என்பதை அவன் நிறுவ வேண்டும். அப்போதுதான் அவனுடைய முடிவு ஏற்க தகுந்ததாக இருக்கும். அதாவது ஏதுவுக்கும் அந்த நெருப்புக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறது என்பதை அவன் சாதிக்க வேண்டும், அவன் நிறுவ வேண்டும். அது அடுத்து மூன்றாவது. அதற்கு அவன் கூறுகிற எடுத்துக்காட்டு, உதாரணம், வடமொழியில திருஷ்ட

0: திருஷ்டாந்தம் என்பார்கள் வடமொழியில். அந்த எடுத்துக்காட்டு எப்படி அமைய வேண்டும் என்றால், எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு தீ உண்டு. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு தீ உண்டு. ஆசிரியர் தூரத்திலிருந்து பார்க்கிற போது மாணவரிடமிருந்து போய் வந்தால் தீ உண்டு, தீ உண்டு என்று தெரிந்து கொள்ளலாம் அல்ல. எல்லாம் இதான் பயன்படுகிறது அளவை. எங்கு எங்கு தீ உண்டு, எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு நெருப்பு உண்டு. உதாரணம் சொல்ல வேண்டும். அடுக்களை போல, சமையல் கட்டு போல. நல்ல உதாரணம் அளிக்கிறேன், நல்ல. அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு தீ உண்டு அடுக்களை போல. இது மூன்றாவது உறுப்பு. அடுத்து நாலாவது உபநயம் என்பது. உபநயம், உபநயம் என்பது இங்க பொருத்தி பார்க்கிறோம். இம்மலையும் புகை உடையது. கடைசியிலே ஐந்தாவது முடிவு, அதற்கு நிகமனம் என்ற பெயர். நிகமனம், கன்க்ளூஷன், முடிவு, நிகமனம். என்ன முடிவு? தர்போர், ஆதலால், ஆதலால் இம்மலை தீ உடையதே என்று நிறுவுகிறான். சான்று காட்டு. இதுதான் அந்த அனுமானம் என்று சொல்லப்படுகிற கருதல் அளவையினுடைய அமைப்பு. ஐந்து உறுப்புகள், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, உபநயம், நிகமனம். இதுல முதல் மூன்று உறுப்புகள் தான் முக்கியமானவை என்று சைவ சித்தாந்தம் கொள்ளுது. அந்த அளவுக்கு நீங்கள் தப்பித்தீர்கள். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு தெரிந்தால் போதும். உபநயம், நிகமனம் அவ்வளவு முக்கியமான உறுப்புகள் அல்ல. அதனால்தான் சிவஞான போதத்தில் முதல் மூன்று உறுப்புகள் மட்டும்தான் இடம்பெற்று உள்ளது. மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, அதிலே முடிந்து விட்டது. முதல் மூன்றிலேயே முடிந்து விட்டது. இது பின்னாலே கொஞ்சம் விளக்குகிறார், அவ்வளவுதான். இது அனுமானம். அடுத்தபடியா கடைசியிலே அடுத்த அளவை உரை அளவை. உரை அளவு, இதுல சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. இந்த கருதல் அளவையில அந்த மேற்கோளிலே இம்மலை தீ உடையது என்று இருக்கிறது அல்லவா, இதுல துணிய வேண்டிய பொருள் எது? நெருப்பு. நெருப்பு அதற்கு இடமாக இருப்பது எது? மலை. எனவே அந்த மலைக்கு பக்கம் என்ற பெயர். அந்த துணியப்படுகிற பொருளுக்கு இடமாக இருக்கிற மலை என்பதற்கு பக்கம் என்ற பெயர். பட்சம், பக்கம். துணியப்படுகிற பொருள் அந்த நெருப்பு, தீ. அந்த நெருப்புக்கு என்ன பெயர்? சாத்தியம். துணியப்படுகிற பொருளுக்கு சாத்தியம் என்ற பெயர். பிறகு இரண்டாவது ஏது? மூன்றாவதுல எடுத்துக்காட்டுல ஒரு இடம் வருகிறதே. எடுத்துக்காட்டுல இடம் எது? எடுத்துக்காட்டுல இடம் இருக்கா? அடுக்களை. அடுக்களை, அதே சாத்தியம் இங்கே இருக்கிறது இல்லையா? மலையில இருக்கிற அதே நெருப்பு தான் இங்கே அடுப்படியிலேயும் இருக்கிறது. எனவே இந்த இடத்திற்கு அதற்கு பக்கம் என்ற பெயர், இதற்கு சபக்கம் என்ற பெயர். சபக்கம் தமிழிலே நிகர் பக்கம் என்பார்கள். நிகர் பக்கம், நிகர்னா சமமான, அந்த இடத்துக்கு சமமாக இருக்கிற இடம். நிகர் பக்கம். அடுத்து மூன்றாவதாகிய ஆகம உரை, உரை அளவை என்ற ஆகம பிரமாணம். உரை அளவை ஆகம பிரமாணம், அது எதற்கு உதவுகிறது என்றால், காட்சியினாலும் கருதலினாலும் அறிய முடியாத பொருள்களை, முதல் இரண்டு அளவைகளாலும் அறிய முடியாத பொருள்களை அறிவதற்கு உதவுகிற கருவிதான் உரை அளவை என்று சொல்லப்படுகிற ஆகம பிரமாணம். அதாவது இறைவன் செய்த நூலும், இறைவனுடைய அருளை பெற்ற பெரியோர்கள் செய்த நூல்களும். இறைவன் செய்த நூல் அவனுடைய அருள் பெற்ற சான்றோர்கள் செய்த உயர்ந்த நூல்கள், திருமுறைகள், சாத்திரங்கள், இவையெல்லாம் உரை அளவை. இறைவன் செய்த நூல் எது? ஆமா, வேதம், ஆகமம். இதுல ஒரு கருத்து என்ன என்றால், இந்த வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டவை என்று நாம் தான் சொல்லுகிறோம், வடநாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வடநாட்டார் இறைவன் செய்ததாக கொள்வது இல்லை, வேதங்கள் என்றைக்கும் உள்ளவை என்பது அவர்களுடைய கோட்பாடு. வேதங்கள் நித்தியமானவை, இறைவனால் செய்யப்படாதவை, யாராலும் செய்யப்படாதவை என்ற கோட்பாடு உடையவர்கள். அதனால அவர்கள் வேதத்திற்கு என்ன பெயரை வைத்திருக்கிறார்கள் வட நாட்டில, அபௌர்ஷேயம், அதாவது புருஷன் என்றால் என்ன, புருஷன்னா மனிதர், அபௌர்ஷேயம்னா மனிதர்கள், எந்த மனிதராலும் செய்யப்படாதது என்பது கருத்து. வேதாந்திகள் அப்படித்தான் கூறுவார்கள். நம்முடைய சைவ சித்தாந்தம் அந்த இறைவன் தன்னுடைய நான்கு முகங்களால் நான்கு வேதங்களை அருளினான். நான்கு முகங்களால் என்ன முகம்? தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதெல்லாம் சிரமப்பட வேண்டாம். எனவே நான்கு முகங்களால் நான்கு வேதங்களை அருளினான். ஐந்தாவது முகம் அது என்னது? ஈசான முகம். ஈசானம் என்ற தலைக்கு மேலே இருக்கிற அந்த ஈசானம் என்ற முகத்தினாலே 28 ஆகமங்களை அருளினான் என்பார். ஆகமங்கள் இந்த வேதத்தில் நான்கு வகையான வேதங்கள். ஒவ்வொரு வேதத்திலேயும் இரண்டு பெரும் பிரிவுகள் உண்டு, முன்பகுதி பின்பகுதி. முன்பகுதிக்கு கர்மகாண்டம் என்ற பெயர், கர்மகாண்டம். பின்பகுதிக்கு ஞானகாண்டம் என்ற பெயர். கர்மகாண்டம் என்பதுதான் அந்த வேதத்தில் அந்த பலவிதமான யாகங்களை செய்கிற முறை, பலவிதமான தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்கள், இவையெல்லாம் அந்த கர்மகாண்டத்திலேதான் இடம்பெறுகின்றன. வேள்விகள் யாகத்தில் அவர்கள் முக்கியமாக கொள்வது வேள்வி செய்கின்ற முறை, அது கர்மம் முன்பகுதியில் கர்மகாண்டம். கர்மம் என்றால் செயல், கிரியை. எனவே கிரியைகளை பற்றி பேசுகிற பகுதி, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்றெல்லாம் நாலு நிலைகளை வகுத்திருக்கிறார்களே, அந்த ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகளை அங்கே சொல்லியிருக்கிறார். கர்மகாண்டத்தில் தான் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள், அவற்றை நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம் என்று மூன்றாக சொல்லுவார்கள். நித்தியம், நைமித்தியம், காமியம். நித்தியம் என்றால் நாள்தோறும் செய்ய வேண்டிய கடமைகள் நித்தியம், அவரவர் நாள்தோறும் மேற்கொள்ளுதற்குரிய கடமைகள் நித்திய நித்திய கர்மம். நைமித்தியம் என்றால் சிறப்பு நாட்களிலே, விழாக்காலங்களிலே, சிறப்பு நாட்களிலே செய்ய வேண்டிய கடமைகள், அது நைமித்தியம். காமியம் என்றால், காமம்னா விருப்பம், காமியம் என்றால் ஒரு குறிப்பிட்ட பயனை விரும்பி, பயன்கள் உலக பயனை விரும்பி செய்யக்கூடிய கர்மங்கள், அதாவது வேள்விகள். இன்ன பயனை பெற வேண்டுமென்றால் இன்ன வேள்வியை செய்க என்றெல்லாம் விதித்திருக்கிறார்கள். பிள்ளை வேண்டுமா, புகழ் வேண்டுமா, பகைவரை வெல்ல வேண்டுமா என்று அதற்கென்று வேள்விகள் தான் அங்கே முக்கியம். யாக அந்த வேதத்துல வேள்விகள் தான், வேள்வியை செய்தாலே முத்தி கிடைக்கும் என்ற கோட்பாடு. அவர்கள் கடவுள் கிடையாது, மீமாம்சகர் என்ற ஒருவர் இருக்கிறார்கள், பின்னாலே வரு மீமாம்சகர். அவர்களுக்கு கடவுள் கோட்பாடு கிடையாது, வேதம்தான் அவர்களுக்கு எல்லாம். அந்த வேத விதிப்படி நடந்தால் அதுதான் முத்தியை தரும், வேதமே அந்த வேள்வியே பயனை கொடுக்கும் என்ற கருத்து உடையவர்கள் மீமாம்சகர். இது கர்மகாண்டத்திலே அடங்கியுள்ள பகுதி. அடுத்து ஞானகாண்டம் என்பதுதான் தத்துவ ஆராய்ச்சியை செய்கின்ற பகுதி, ஞானப்பொருளை பேசுகிற பகுதி, பின்பகுதி ஞானகாண்டம். அந்த பின்பகுதியிலேதான் உபநிடதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வேதத்திலேயும், நாலு வேதத்திலேயும் தனித்தனியாக இறுதியில ஞான கண்டத்துலதான் உபநிடதங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே உபநிடதங்கள் வேதத்தினுடைய கடைசி பகுதியிலே இருக்கின்றன. அதற்கு அதனாலே வேத அந்த உபநிடதங்களுக்கு என்ன பெயர், வேதாந்தம். வேதத்தினுடைய அந்தம் முடிவான பகுதியிலே இருப்பவை வேதாந்தம் என்று உபநிடதங்களை சொல்லுவார். அந்த கர்மகாண்டத்துலதான் எத்தனையோ பலவிதமான தெய்வங்கள் சொல்லப்படுகிறார். இந்திரன், அக்கினி, வாயு, வருணன் என்று எண்ணற்ற தெய்வங்களை கர்மகாண்டத்திலே தான் சொல்லுவார். ஆனால் ஞானகாண்டத்திலே அதற்கெல்லாம் இடமில்லை. அங்கே ஒரே பொருள் பிரம்மம். பிரம்மம் என்ற ஒரே பொருளை பற்றிய பேச்சு தான் ஞானகாண்டத்தில் உபநிடதங்களிலே. எனவே இந்த வேதத்துல முன்பகுதி தான் காலத்தாலே முற்பட்டது, இது தொகுக்கப்பட்டதுதான். வேதம் என்பது பல்வேறு காலங்களிலே பல்வேறு முனிவர்களால் இயற்றப்பட்டவை, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அவற்றையெல்லாம் பின்னாலே வியாசர் என்பவர் வந்து தொகுத்ததாக சொல்லுகிறார். வியாசர் தான் நான்கு வேதங்களாக அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி வைத்தார். அதனாலே அவருக்கு வேத வியாசர் என்றே பெயர். எனவே அந்த முன்பகுதியிலே கர்மகாண்டத்திலே பல தெய்வ வழிபாடுகள், அது படிப்படியாக மாறி மாறி பிறகு கால வளர்ச்சியில ஒரு கடவுட்கோட்பாடாக வளர்கிறது பிரம்மம். அங்கே பிரம்மத்திற்கு பெயரெல்லாம் கிடையாது. பிரம்மம், ஆன்மா என்ற இரண்டு சொற்கள் தான் வரும். அந்த ஆன்மா என்ற சொல்லை உபநிடதத்தில் கடவுளுக்கும் சொல்லுவார்கள், உயிருக்கும் சொல்லுவார். அந்த ஆன்மா என்ற ஒரு சொல்லையே சில இடங்களிலே கடவுளுக்கும் பயன்படுத்துவார்கள், உயிருக்கும் பயன்படுத்துவார். அதனால்தான் பிற்காலத்திலே அதற்கு உரை எழுதியவர்கள் பலவிதமான பொருள் கொள்வதற்கு அது இடம் கொடுத்து விட்டது. ஒவ்வொருவரும் தங்கள் மனம்போக்கிலே தங்கள் விருப்பப்படி கருத்துக்களை அந்த உபநிடதங்களுக்கு சொன்னார்கள். சங்கரர் ஒரு விதமாக, ராமானுஜர் இன்னொரு விதம், அவரை மறுத்து இன்னொரு விதமாக கொள்வதற்கெல்லாம் அதுதான் காரணம். அதனால்தான் வேதம் பொது என்று சொல்லுகிறோம். வேதம் பொது நூல், வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல். நமக்கு சைவர்களுக்கு வேதம் பொது நூல், ஆகமங்கள் தான் சிறப்பு நூல். ஏனென்றால் ஆகமங்கள் தான் சிவபெருமான், சிவம் என்ற சிறப்பு பெயரை சொல்லி அவருடைய இலக்கணங்களை எல்லாம் ஆகமங்கள் தான் சொல்லுகின்றன. எனவே ஆகமங்கள் தான் நமக்கு சிறப்பு நூல். எனவே ஞானகாண்டம் ஒரே அளவையில் அந்த வேதங்களினுடைய அமைப்பை பார்த்தோம். கர்மகாண்டம், ஞானகாண்டம், இதே போல ஆகமங்களினுடைய அமைப்பு, ஆகமங்களிலே நான்கு பகுதிகள், ஒவ்வொரு ஆகமத்திலேயும் நான்கு பகுதிகள் உண்டு, நான்கு பாதங்கள் என்பார்கள். பாதம் நான்கு பிரிவுகள், நான்கு பாதம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு பாதங்கள். இந்த நான்கு பகுதிகளிலே முதல் மூன்று, சரியை, கிரியை, யோகம் என்பவை வேதத்திலே உள்ள கர்மகாண்டத்தை போன்றவை. சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்று பாதங்களும் வேதத்தில் உள்ள கர்மகாண்டத்தை போன்றவை. ஒழுக்கங்களை, கடமைகளை வலியுறுத்துகின்ற பகுதிகள். சரியை, கிரியை எல்லாம் வழிபாட்டு முறைதானே, வழிபாட்டு முறை, ஆலயங்கள், ஆலயங்களினுடைய அமைப்பு முறை, மூர்த்தங்களுக்கு வழிபாடு செய்கிற முறை, இவையெல்லாம் சரியை, கிரியை என்ற பகுதிகளிலே இடம்பெறும். நான்காவதாகிய ஞானபாதம்தான் தத்துவ ஆராய்ச்சி. ஞானபாதம் அது வேதத்திலே உள்ள ஞான காண்டத்திற்கு இணையானது. ஞானபாதம் இந்த வேதத்திலே உள்ள இரண்டு காண்டங்களையே மூன்று காண்டமாக பிரித்து சொல்லுவதும் உண்டு. அதாவது கர்மகாண்டத்தையே இரண்டாக பகுத்து கர்மகாண்டம், உபாசனா காண்டம் என்றும் இரண்டாக சொல்லுவார்கள். உபாசனா காண்டம் இதை சேர்த்தால் மூன்று பகுதியாகும் வேதம். கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் என்று. எனவே இந்த உரை அளவை, இவற்றைத்தான் நாம் உரை அளவை என்கிறோம். ஆகமங்கள், வேதங்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருமலை சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நம்முடைய பெரிய புராணம் மட்டும்தான் முடிவில் இருந்து முதலுக்கு வருவது. இது திரைப்படங்கள்ல, சில திரைப்படங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறாங்க நம்ம அருமையான உத்தியம். அப்படியே கப்பல்ல போகணும், போகும்போது தள்ளத்தை எழுதிட்டே போவான். கழிவு போகும்போது கூட ஒருவன் வருவான். வந்தவன், அடரே என்ன கையில ஒரு மச்சம் அப்படின்னு கேட்பான். கையில ஒரு மச்சமா, கேளாயோ அதன் கதையின்னு வருவான். இப்படி வருகிற உத்தி இருக்கே ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவது உண்டு நாடகத்துல. சார், நாடக பாணியில் இப்படி வருவது ரொம்ப சரியில்லை. அப்படி வருகின்ற ஒரே ஒரு நூல் நம்முடைய பெரிய புராணம் உண்டுதான். எனவே இந்த ஒளி வர, அந்த ஒளி வந்த மாத்திரத்திலே அவர் வணங்க, ஏனியோரெல்லாம் யார் என்று கேட்க, இன்னார் என்று சொல்ல, அப்படியானால் அவர் சென்று வந்த வரலாற்றை எங்களுக்கு சொல்லுக என்று சொல்ல, இதோ அவருடைய கதை என்று ஆரம்பிக்கிறார் இந்த செய்தி. அப்ப சொல்லும் போது, இந்த இவர், இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேர், இந்த ஆலாலசுந்தரர் இந்த ரெண்டு பெண்களையும் நோக்கிய அந்த சந்தர்ப்பம் எப்பொழுது என்பதை சொல்கிறார். அவரும் தினமும் அந்த நந்தவனத்துக்கு போய் வருவார். அந்த ரெண்டு பெண்கள், கமலினி அணிந்தது என்ற ரெண்டு பெண்களும் அந்த நந்தவனத்துக்கு போவாங்க. அந்த ரெண்டு பேரும் அம்மாவுக்கு பணி செய்தவங்க, இவர் ஐயாவுக்கு பணி செய்தவங்க, பெருமானுக்கு பணி செய்தவர். இவர் பாட்டுக்கு ஒரு வேலை போவார், அவர் பாட்டுக்கு அவர் வருவார். ஒரு நாள், ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் முன்னையே போயிட்டாங்க நந்தவனத்துக்கு. யாரு பெண்பாளர், அதன் பிறகு போறார் இவர். போன எப்படியோ அவர்கள் பார்க்கிறார்கள், இவரும் பார்த்துட்டார் ஒரு கணம். அந்த நேரம், அந்த ஒரு கணத்துக்கு பிறகு மீண்டும் மாறி போயிச்சு, ஒரு பூ படிச்சார், ஒரு பூ படிச்சார், எல்லாம் வந்துட்டாங்க. அது மாதிரி பார்த்தார்களே, ஏன் என்று கேட்டார். மாதவம் செய்த செந்திசை வாழ்ந்திட சீதிலா திரு தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட. தனிக்கு இதே கதையா இல்ல, இதெல்லாம் வச்சுட்டு என்னமோ பாட்டு பேசுறாங்கன்னு கேள்வி பட்டிமன்றத்துல. அப்ப கைலாயத்திலயும் காதல் தானாட்டு இருக்குங்க. இவ சிவ ஏழு எழுதுனது விட மாட்டான். ஒண்ணு மூணு படி படிச்சுட்டு முழுமையை நம்பு, இல்லைன்னா தூக்கி வச்சுட்டு முழுமையை வேணான்னு விட்டுரு. ஆனா ஒன்ன படிச்சு ஒண்ணு விட்டுறிய. இந்த நீ கைலாயத்திலயும் இந்த கைதானா காதல் கைதானா, காதல் எப்படி வந்தது? இந்த பாட்டுல எங்க இருந்தது? நீ இந்த புராணத்தை வச்சுதான் நீ சொல்ற? இந்த புராணத்துல இந்த பாட்டை ஏன் விட்டுற? மாதவம் செய்த தொண்டி செய் வாழ்ந்திட சீதியிலா திரு தொண்ட தொகை தர போதுவார் மனம் மேலவர் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நன்னினார். என்னைக்கு இது நிகழலப்பா? இதற்கு முன்னும் இல்ல பின்னும் இல்ல, இன்றுதான் நடந்தது. எதனானார் ஒரு பெரிய பின்னணி. இந்த தென்திசையானது செய்த புண்ணியம் ஒன்று, அந்த புண்ணியத்தின் பயனை தென்திசை அனுபவிக்க வேண்டும். ஒன்று திருத்தொண்ட தொகைன்னு ஒரு அருமையான நூல் மக்களுக்கு கிடைத்து பக்தியில் தலைக்க வேண்டும். அது இந்த இந்த உருவத்தால கிடைக்கணும். யாராவது ஒருத்தருக்கு அது காரணமா இருக்கணும், இல்ல ஒரு காரணம் இருக்கணும் அல்லவா? எல்லாரும் விடுதலை சொன்னாலும் கூட ஒரு காந்தடிகள் முழங்காலுக்கு மேல வேட்டி கட்டிட்டு உட்கார்ந்து ஆச்சு இல்ல? என்ன முடியும் கத்தி இந்தி ரத்த நின்று யுத்தம் உண்டு வருதுன்னு பாடினார நாமக்கல்லாம். ஒரு ஆள் அப்படி சொல்றேன். அது போல இந்த தீவிலா திருத்தொண்ட தொகை என்ற ஒன்று வெளிப்படவும். இந்த ரெண்டு பின்னணிக்காக தான் இப்படி வர இவரும் காண பத்தார்கள் என்று சொன்னார். வராது. ஆகவே ரெண்டு பேர் நின்றார்கள். காதல் மாதன் காட்டு ஒரு கணம் முடிஞ்சது, பிறகு பணிக்கு போனாங்க. பெருமான் அவனுக்கு தெரியாதா, உழுகுவார் உழுகிச்செல்லாம் உடலின் தருதியின்றி வெளியினேன் வெளியினானும் வெளியிடு விழாவிட சிரிச்சுட்டேனே. அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் ஒரு நாள் உட்கார்ந்து சிரிக்க ஆரம்பிச்சு அன்னைக்கு பூரா சிரிச்சுட்டு இருக்க. திருமானந்தவாரியார் மாதிரி திருமானந்தவாரி சிரிக்கிறேன், அந்த நல்ல உடம்பெல்லாம் குழுங்கும், அதுக்கு வயிறு குழுங்க வயிறு குழுங்க சிரிக்கிறது. போய் கேட்டாங்க என்ன அப்பர் சுவாமி சிரிக்கிறாங்க. ஐயோ என்ன கேட்டவன சிரிப்பதிவா போச்சு, சிரிப்புக்கு என்ன காரணம்? போய் ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்த்துட்டு சிரிக்கிறது மேலும் மேலும் சிரிச்சாராம். சரி சரி அவரே சொல்லிட்டு பேசாம இருங்க, பா வயசான ஒருவன் சிரிச்சதுன்னு உடம்பு உடம்பு கட்டுப்படுதுன்னு அவரா சிரிச்சு கிரிச்சு அடங்கினர். போய் கேட்டாங்க என்ன சுவாமி, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நானும் ரெண்டு மூணு தரம் வந்தோம், கேட்கும் போது இன்னும் அதிகமா தான் சிரிப்பாச்சு. வேணாம் சிரிக்க வேணாம் அப்படின்னா நாங்க வந்து நாளைக்கு கேட்டுக்கிறோம், இல்ல நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். இது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னு கேட்டா, எல்லார் கண்ணனையும் பொடி போடுற மாதிரி இறைவனுக்கும் தெரியாம ஒரு காரியம் செய்தெல்லாம் நினைச்சேன். இறைவனுக்கு கூட தெரியாம ஒரு காரியம் மனசனால செய்ய முடியும் நினைச்சேன். இது வரைக்கும் நினைச்சேன் எப்படின்னு எல்லாரும் நீ தாப்பு போட்டுக்கிறது இந்த வானொலி இதுங்கிற மாதிரி இருந்த மாதிரி, அதுல கொஞ்சம் கூட காற்று கூட உள்ள நுழையாத மாதிரி அப்படி நல்ல ஒரு ரூம் வச்சுக்கிறது, அந்த அறைக்குள்ள போய் உட்காந்துக்கிறது, அங்க போய் சில தீ என்ன அதை யார் கண்டுபிடிச்சிருவா, எந்த தாத்தா கண்டுபிடிக்கும்? ஆகவே ஒரு ஆளும் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைச்சேன். இது வரைக்கும் இப்பதான் தெரியுது அறையெல்லாம் அடைச்சிக்கலாம், வேற யாருமே இல்லாம இருக்கலாம், காத்து கூட வராம இருக்கலாம், ஆனாலும் அங்கேயும் ஒரு ஆள் இருக்காங்கிறது இப்பதான் தெரியுது. உள்குவார் உள்கிட்டெல்லாம் யார் யார் என்னென்ன நினைக்கிறார்களோ அந்த நினைக்கின்ற நினைப்பை எல்லாம் அவர்கள் உள்ளத்துல இருந்து உடனே இருந்து அருகி என்று கூடவே இருந்து அறிகின்றா என்று இப்பதான் எனக்கு தெரிந்தது. தெரிந்த பிறகு வெல்கினேன் ஒரே வெக்கப்பட்டுட்டேன், இந்த ஒரு விஷயம் தெரியாம போச்சு. வெல்கி நானும் வீலா அரைச்சிருச்சிட்டேனே, எத்தனை தீய காரணங்கள் எண்ணி இருக்கிறோம், ஒரு பயலுக்கும் தெரியாதுன்னு நினைச்சோம், கடைசியில் அவனுக்கு தெரிய மாட்டிருக்கு அடாடாடா என்று சொல்லி நான் சிரிக்கிறேன். ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டை நம்ம அறையில இருந்ததுன்னு சொன்ன கூடுமான வரைக்கும் தீ என்ன வராது, வந்தாலும் உள்குவார் உள்கிட்டெல்லாம் உள்கிட்டெல்லாம் நீ பேச வேணாம், நீ நினைக்கிறது என்ன நினைக்கிறீ அத்தனை நினைப்புகளும் உடன் இருந்து அறிவி என்று கூடவே இருந்து நீ அறிவாய் பெருமானி என்று கருதி வெல்கினேன் வெல்கினானும் விளார சிரித்தேனே. அப்படி சிரிப்பு உண்டுதான் அவருக்கு அப்பர் சுவாமி. அதனால் இந்த மாதிரி இந்த பெண்கள் வர அந்த நேரத்தை இவர் போக ஒரு கணம் அந்த மனநிலை தவிர்ந்தது யாருக்கு தெரியும்? அங்க இருக்கிற கைலாயத்துல ஒரு ஆளுக்கு தெரியாது, ஆனா ஒரே ஒருவருக்கு தெரியும். யாருக்கு? பெருமானுக்கு தெரியும். வாப்பா என்ன அப்படின்னார் பெருமானே. ரெண்டு பெண்கள் மேல கொஞ்சம் விருப்பம் இருக்க மாட்டிருக்கு, பூச்சி ஆகி போட்டு இருக்கு, அது ரெண்டு பேரும் பாப்பா வாங்கப்பா என்ன இவனை அடைஞ்சு கொஞ்சம் இன்னும் இல்லறத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல பரவாயில்ல, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி என்றார். அதனால் நீப்பா மண்ணுலகத்துல போயிரு, அந்த பெண்களும் மண்ணுலகத்துல ரெண்டு பேர் பிறப்பாங்க, உங்க இந்த விருப்பம் அங்க நிறைவேற்றி கொண்டு மீண்டும் இங்க வரலாம். அப்படி சொன்ன மாத்திரத்துலதான் சுந்தர பெருமான் மையல் மானுடமாய் மயங்கும்படி பெருமானி இங்க இருக்கிற வரைக்கும் அந்த சிந்தனை இருக்குது. ஆனால் நான் கீழ் உலகத்துக்கு போனேன்னு சொன்னா அந்த சிந்தனை உலகியல் சிந்தனை வருமே தவிர இந்த அருளியல் சிந்தனை வராது, கைராய சிந்தனை வராது. அது பொழுது நீதான் தடுத்தார் கொள்ளும்னு கேட்டேன். இதுக்கு என்னப்பா நான் வந்து செய்யறேன்னு சொன்னார். மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்தாண்டு அருள் செய்வே என்றார். அதான் பண்ணிக்கிறேன். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? உயிர் எதை சாருகிறதோ சார்ந்ததன் வண்ணமாகிறது என்று சொல்லுது. ஏழாம் சூத்திரம் எதை சாரும் அப்படி பாருங்க. கைலாயத்தை சாருகின்ற பொழுது ஐயோ எங்கள் பெருமானை விட்டு பிரியக்கூடாது என்று நினைக்குது. அதே ஆன்மாதான் இங்க வந்து சிவாச்சாரியார் பிள்ளையா வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் என்னுடைய அடிமைங்கிறார் வந்து நீ யாருங்க, நீ ஒரு சிவாச்சாரியர் நான் ஒரு சிவாச்சாரியார், மூளை இருக்கையா கீழ்பாகத்துல கொண்டு தள்ள பாவற அப்படிங்கிறது. ஏன் இந்த ஒலிகள் சார் வந்தவன் இந்த ஒலிகள் சார்பாவே இந்த ஆன்மா இருக்கு, அங்க அருளியல் சார்பு இருக்கும்போது அருளியல் சார்பே இருக்குது. ஆகவே சார்ந்ததன் வண்ணமாக இந்த ஆன்மா ஆகும். அதற்காகத்தான் நமக்கு இளமை காலத்துல பெரியவங்களோடவே சேருங்கடா, நல்லவங்களோடவே சேருங்கடா, தீயவரோடு சேரக்கூடாதுடா, நல்லதையே படிங்கடா கெட்டதை படிக்காதீங்கடா, ஒளியும் ஒளியில நல்லதை பாருங்கடா கெட்டதை பார்க்காதீங்கடா. அதுக்காக தான் பார்ப்பதோ கேட்பதோ பழகுவதோ நல்லதோடவே பழகு. திருவள்ளுவர் நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு நட்பு அடாராடாரா, இந்த நட்புக்கு 17 அதிகாரம் திருவள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல்னு சொன்னாரு. சிற்றினும் சேராமை என்று சொன்னார். ஏன்னா நீ பேசுறது ஒரு பார்த்து நீ ஒண்ணு வேண்டாம், நீங்க எங்களுக்கே நாங்க தெரியும் அல்லவா, நாங்க பேச மேடல பேசுறதுனால போச்சு. இல்லன்னா நீங்க மார்ச் மாசம் 15 கடையை கட்டிவிடுறோம், படிக்க விட்டுறோம் யூனிவர்சிட்டி தேர்வுக்கெல்லாம், அப்போ பேப்பர்ல தேர்வு நடக்கும். மீண்டும் நாங்க வந்து ஜூன்ல கடைசியில கல்லூரி திறந்துருவோம், ஜூலைல தான் பாடம் தொடங்குவோம். ஜூலைல பாடம் தொடங்கினா நாள் ஒரு வாரம் வரைக்கும் தொண்டை சரி வராது, கரகர கரகர. ஏன் 3 நீ படிக்க பேச்சு விட்டுல, நீங்க அந்த 1-2 போட்டு உழட்டினா தான் அப்புறம் அந்த மீண்டும் அந்த தொண்டை சரியா வரும். 16 இல்ல 20 இருக்கிறது தயார் அப்படிங்க. அல்லது பேச்சுக்கு போனவனா இருந்தா ஒண்ணு வம்பு இல்லாம இருக்கு. இல்லைன்னா போச்சு, அந்த கொஞ்சம் விட்டீங்க போச்சு, கொஞ்சம் விட்டா போச்சு. இப்ப நானே 1-2 பேசாம இருந்து அப்புறம் கொண்டாட்டம் திணறி போடுவாத. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், எல்லாம் பழக்கத்தினால வர்றது. ஆகவேதான் இது மாதிரி தடுத்தாருக்கு உண்டான. எனவே வந்ததுனர் வந்த உடனே கேட்டாங்க, திருத்தொண்ட தோழிதர் இப்படி வந்தார் என்று சொன்னார்கள்.
4: இங்கே இந்த 2 பெண்கள் வர இவருடைய அந்த மாதவம் செய்த செந்தி செய்வாழ்ந்திட திரிலா திருத்தொண்ட தொகைதர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட. இந்த 2 பின்னணி எழுவதனால அப்படி ஆச்சினர். இருந்தாலும் இதுக்கு ஒரு பட்டிமன்ற கேள்வி கேட்பான் என்னன்னு கேட்டா, ஆமா ஒரே சப்ப கட்டு இது அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லணும் அல்லவா. பட்டிமன்றம் போனா அப்புறமே பதில் சொல்லணும், பதில் சொல்லதான் வேணும் அல்லவா. போனா அப்புறம் இதுலயே போடும், இவன் மீன் சொல்ல அவன் சொல்ல வாண்டி வேண்ட கொட்டி வேண்டு வாண்ட கொட்டி இதுலயே போடுமே தவிர நல்ல செய்தி சொல்ல மாட்டான். அதனாலதான் போகப்படாது, நிலம் மறுக்க முடியாத. எதனால அவங்களுக்கு சொல்றோம்னு கேட்டா, சுந்தரரும் அந்த 2 பெண்களும் எப்ப போனாலுமே இது மாதிரி ஒருத்த ஒருத்த பாத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த சப்ப கட்டுன்னு அர்த்தம். என்றும் இதுக்கு முன்ன பார்க்கவும் இல்லை, இனி பார்க்க போதும் இல்லை, ஆனால் ஒரு காலம் கண்டார், அதனால் பின்னணி உண்டுன்னு சொல்லு. எப்பொழுது பின்னணி சொல்லணும், எப்பொழுது பின்னணி சப்பகட்ட ஆகும்னு கேட்டா, தீமையே செய்யறவன் ஒரு தீமை செஞ்சானா அது சப்பகட்டன் பேரு தகுதியில, நன்மையே செய்து வருகிறவன் அப்படி பண்ணா இடது பக்கமே போவான் சார். 2-4 எதுக்காலம் வந்துட்டா கூட இறங்கிடுவான் சார் சைக்கிள்ல. அவ்வளவு பதுவு சார், அவ்வளவு பதுவு சார். பின்ன எப்படி சார் இந்த தண்ணிங்களை அப்படி திரும்பணும் வேகமான, அது ஆசார அவன் தலையெடுத்து அவனுக்கு தான் சொல்லணும். இந்த தினமும் 2 கை காலம் முடிச்சு வச்சுக்கிட்டு இவன் முடிச்சுட்டு வந்தானா அவனுக்கு போய் வந்து தலையெடுத்துக்க கூடாது. எப்ப தலையெழுத்து பயன்படுத்தணும்னு என்றுமே எழுதுபுறம் போய் 4 வந்தால் கூட இறங்கி வெள்ளோட விளக்கோட நிதானமா ஒரு பையன் போறவன் திடீர்னு ஒரு நாள் நல்ல வேலூர்ல எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பட்டாம திருப்பணம் வச்சுங்க அங்கேயே போயிட்டான்னா, சார் சிமர் அல்லது ஊழ் என்று பெயர். தினமும் இதே வேலையா இருந்தான்னா அவனுக்கு ஊழ் என்ற பெயர், திமிர்னு பெயர். ஆகவேதான் இங்கே இந்த கையில இந்த காட்சியில் இருந்தவையும் பின்னணியினால் இருந்தே தவிர தவறு காரணமாக அல்ல என்று. ஆதலால் இது வந்தார். சரி வர்த்தம், இந்த செந்திசை வாழ்ந்திரன் இந்த மாதவன் செய்த செந்திசை நீங்களே என்ன காரணம்? அதற்கு மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரிஞ்சு செய்யு சொன்ன பேரு காரணம் சொல்லுவார் நம்முடைய சேக்கடா பெருமான். ஏன்பா தெற்க தாப்பா திருவையாறு இருக்குது, தெற்க தாப்பா தெற்காலத்து இருக்குது, தெற்கதாப்பா சில்லையம்பதி இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு தலங்களை குறித்து இந்த பெருமான் எழுந்தொள்ளிருக்கின்ற இந்த தலங்கள் எல்லாம் இருப்பது தென்திசை ஆதலினாலே அது மாதவம் செய்த தென்திசை என்று கூறினி. இந்த தீவிரா திருத்தொண்ட தொகை என்று சொன்னதை காரணம் இந்த ஒன்றினால் தான் ஆயிரம் ஆயிரம் காலத்து அரியருடைய வரலாற்று ஒரே ஒரு பகுதியில் தெரிவதற்கு இறைவன் இவரை கருவியாக கொண்டவையினால் தான் இவர் அவ்வாறு செய்தார் என்று கூறினேன் என்று சொல்ல அவர்கள் எல்லாம் கேட்டு உண்மையில் மாதவம் செய்த தென்திசை என்பதையும் ஒத்துக்கொண்டு தீவிரா திருத்தொண்ட தொகை இவர் போதரத்தான் இவ்வாறு ஆனார் என்பதையும் ஒத்துக்கொண்டு இனி இவர் வரலாற்றை சொல்லுங்கள் என்று சொல்லப் போகிறார். அதுதான் இனி அடுத்த பகுதியில நாம் இணைக்கப் போகிறோம். இதுதான் திருமலை சேர்க்கத்துல சொல்லப்படுகிறது. திருமலை சேர்க்கத்தில் திருமலையினுடைய பெருமையும் பெருமான் வீற்றிருக்கின்ற பெருமையும் ஒரு புறமும், இன்னொரு புறம் இந்த சுந்தரர் முற்பிறவியிலே தாம் பெற்ற அந்த அனுபவமும், அதனால் தான் அவர் மீண்டும் இந்த ஒரு நிலவுலகத்திற்கு வருகின்றார் என்ற தோற்றுவாயும் செய்யத்தான் திருமலை சேர்க்கம் நமக்கு பயன்படுகிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த அளவிலே நாம் திருமலை சேர்க்கத்தை நினைத்தோம் என்று சொல்லி
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
6: திருவருட்பயனில் மூன்றாவது அதிகாரம் நிறைவு செய்து நான்காவது அதிகாரத்தில் அருளது நிலை என்ற தலைப்பில் அமைந்திருக்கின்ற குரட்பாக்களின் உரைகளை இறைவனுடைய திருவருளாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகாரத்தில் இறைவனுடைய தன்மைகளை தடத்த இலக்கணத்தை கூறிய உமாபதி சிவம், இரண்டாவது அதிகாரத்தில் இறைவனுடைய திருவருளை ஏற்றுக்கொள்கிற உயிரினுடைய தன்மைகளை சொல்லிக்காட்டி இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய நிலையில் அமைக்கின்ற மும்மலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மூலமலத்தினுடைய இருள்மல நிலையை சொல்லுகிற செய்திகளையும் நாம் பார்த்தோம். இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு திருவருள்தான் அருள் என்பது. இறைவனிடத்தில் பிரிய முடியாது பிரிக்க முடியாது இருப்பதும் இந்த அருள்தான். உயிரினுடைய இயக்கங்களை இயக்க வைப்பதும் இந்த அருள்தான். ஆணவம் முதலான மலங்களை அவற்றினுடைய பயனை அல்லது அவற்றினுடைய செயல்முறைகளை அடக்குவதும் அவற்றை விரிவுபடுத்துமாக இருப்பதும் அருள்தான். வினையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இறைவனுடைய திருவருள் வேண்டும். வினையில்லாது வினையெல்லாம் தீர்த்து வினைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கும் இறைவனுடைய திருவருள் வேண்டும். எனவே முன்னே பார்க்கப்பட்ட முப்பொருளையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவது திருவருள் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் மூன்றிடத்திலும் இருப்பதும் திருவருள்தான். என்றால் இறைவன் நேரடியாக ஆவேசித்திருத்தல் இல்லை. இறைவன் எங்கெங்கு ஆவேசிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பான். ஆனால் அவருடைய திருவருள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும். எனவேதான் அருளது நிலை என்ற நிலையில் நாம் அது என்ற நிலையில் சுட்டி காட்டப்படுகிற காரணத்தினாலேயே அதை ஒரு அகரணி நிலையிலும் கூட நாம் காண முடியும். என்றால் மனிதன் என்று சொல்லுகிற பொழுது உயர்தினையாக சொல்லுவோம், அவன் செய்த செயல்களை சொல்லுகிற பொழுது அவற்றை அகரணையாக சொல்லுவோம். இது அவன் கட்டிய கட்டடம். மனிதன் கட்டிய கட்டடத்தை சொல்லுகிற பொழுது அது கட்டிடம் அகரணை பொருளாக நாம் சொல்வது உண்டு. அதுபோல இறைவனுடைய சக்தி வெளிப்பட்டு நம்மை ஆட்டுவிக்கின்ற பொழுது அந்த உணர்வுக்கு அது என்ற சுற்றுச்சொல்லை பயன்படுத்துகிற ஒரு வழக்காறு உண்டு. அதனால அருளது நிலை என்று அதனை குறிப்பிட்டார். நாம் ஒரு மூணு பாட்டை பார்த்திருக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு வகுப்புக்கு எட்டு பாட்டாவது பார்த்தாத்தான் சரியா வரும். அதுக்காகத்தான் எட்டுல உணர்ந்து நிறுத்துறது. 30, 24, 25 பாட்டுன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு 50, அடுத்த நாளைக்கு 75, அப்புறம் போயிட்டு வரேன்னு 100 முடிச்சுட்டு போயிடணும். அது ஒரு வரையறைப்படுத்திருக்காத்தான் நான் கொஞ்சம் எட்டையும் கொஞ்சம் வேகமா சொன்னேன். அது மாதிரி ஒரு பிடுக்கு ஏறக்குறைய எட்டு பாட்டால் பார்த்தோம்னா 4 நாள்ல 3-3 வகுப்புல முடிச்சிடலாம்னு திட்டம். இறையருள் என்ன நினைக்குதோ யாருக்கு என்ன தெரியும். இறைவன் விட்ட வழி ஊன் அறியாது என்றும், இந்த உடம்ப நாம பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உடம்பு நினைக்கத்தான் வேணும். உடம்பு இல்லைன்னா எதையும் அனுபவிக்க முடியாதுதான். எனவே உடம்பு ஊன் அறியாது என்றும், ஊனால் உடம்பானது என்றைக்கும் இந்த உயிரை பற்றி நினைத்து இந்த உயிரை சார வேண்டும் என்று நினைக்காது. உயிர் அறியாது ஒன்றும், எதனையும் அறியாது, சுட்டி காட்டினால்தான் அறியும். இவை தான் அறியாதாயின், தான் என்பது சக்தியை அருளை குறிக்கும், இறைவனுடைய அருளை. அவன்தான் தெரியும் இவனுக்கு இந்த உயிரை கொடுக்கணும், இந்த உயிருக்கு இந்த வடிவத்தை கொடுக்க வேண்டும். நான் அதனால்தான் நேற்று கூட ஒன்றை சொன்னேன், எந்த ஒரு தாயும் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை அங்ககீனமாக பிறந்தால் அதற்கு தாய் செய்த பாவம் இல்லை, தாய் செய்தது பாவம் இல்லை. அந்த பாவத்தினால அந்த குழந்தை உருவாயிற்று என்று சொல்லக்கூடாது. அந்த தாய் பெற்ற குழந்தையினுடைய ஆன்மா இருக்கிறதே அந்த ஆன்மா செய்த பாவம். ஆன்மா செய்திருக்கக்கூடிய பாவ வினையினாலே அது ஊனமாக கருவறையிலேயே உற்பத்தி ஆகிவிடுகிறது, பிறக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் நினைக்க வேண்டும், அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு நல்ல தரும சிறப்புடையவள் இவள்தான் என்று இறைவன் அந்த குடும்பத்தை அங்கீகரித்திருக்கிறான் என்றால், அங்கீகனமான குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் நம்மை விட இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அந்த நினைவோடு இறைவன் நமக்கு இந்த குழந்தையை வளர்க்க தந்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்கலாம். ஏனென்றால் மற்றவர்களை விட இறைவன் அவர்களுக்குத்தான் இந்த குழந்தை இங்குதான் உற்பத்தி ஆக வேண்டும் என்று நினைக்கிறான். அதுபோல பிறந்த பிறகு ஏதோ 2-3 மாசத்துல கை கால்களில் கொஞ்சம் வலுப்பு வந்து ஊனமாப்படுது, அப்ப கூட அதான் அந்த குழந்தை பெற வேண்டிய துன்பத்தை அது பெறுகிறது. ஆனால் அதை வளர்க்கக்கூடிய நிலையில் இந்த தாயும் தந்தையும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால உயிருக்கு தெரியாது, நமக்கு பிறக்க போற குழந்தை ஊனமா பிறக்கும் அதனால டப்பா வேண்டியில்லை அப்படின்னு நினைக்க முடியாது. குழந்தை பிறக்காமல் இருப்பதுக்கு தாங்கள் நான் கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பெற்றோர் இந்த புதுசா கல்யாணம் பிள்ளைகள் சொல்லலாம். ஆனா அப்படி லேட் பண்ண இவங்களால எல்லாம் முடியாது. லேட் பண்ண என்னைக்காவது இறைவன் நினைச்சிட்டானா கரு உற்பத்தி ஆயிடும். அதெல்லாம் நம்ம கையில இல்லை. அதைத்தான் சொல்றார், உயிர் நீ நினைச்சா இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம 36 மாதத்தில் நாம் குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம். 3 வருஷம் சும்மா ஆயிருப்போம்னா சும்மா இருக்க முடியாது, வேற எங்கேயாவது விழுந்து போயிடும். அதனால அதான் எதது எங்கெங்க நடக்கணுமோ அதை செய்யறதுதான் இறை. அதனாலதான் இங்க சொல்றாரு, அது தான் அறியாது யார் அறிவார், இறைவனுடைய அருளுக்குள்ளே அது தெரியும். நினைச்சு பாருங்க, எல்லா ஆணும் பொண்ணும் சேர்ந்த குழந்தை பிறந்துருமா, அப்படின்னா எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கணுமா இல்லையா? சில எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க குழந்தையை பெறாம இருக்கிறாங்களே, அப்ப என்ன அர்த்தம்? சிலது வேண்டாம்னாலும் 5 குழந்தை பிறந்து போகுது. 6 கல்யாணம் 6 வருஷம் என்னடா குழந்தைனா 5ங்கிறான், 60 60 5 2 60 அந்த தானே 5 அதே சொல்ல 5 6 பெற்று தள்ளிடுறான் இல்லையா? அவன் அதனால்தான் அவன் நாட்டில் நிறைய பேர் இருக்கான் ஜனத்தொகை. நம்ம நாட்டில் வர வர சைவர்கள் குறைஞ்சு போறே இருக்கிறோம். முஸ்லீம்ஸ் பாருங்க, கம்ப்ளீட்டா உலக நாடு பூரா ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட குடும்ப கட்டுப்பாடே கிடையாது. அது எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணிக்கலாம், அங்கே பிறந்திருக்கலாம் நினைக்கிறீங்களோ வேண்டாம், இருந்தாலும் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளவுதான் குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் என்ன இருந்தாலும் இறைவனுடைய திருவருளால் தான். அதனால்தான் ஊனையும் சொன்னார், உயிரையும் சொன்னார். குழந்தை பேற்றுக்கு முதன்மையாக இருப்பது இறைவனுடைய திருவருள். நான் அதனால்தான் இங்க ரெண்டையும் சொல்ற, வேறு எந்த செல்வங்களையும் இந்த பாடல்களில் சொல்லல. வினையை அனுபவிக்க மட்டும் முதல் பாட்டில் சொல்லிட்டார். ஆனால் இங்கே நான் மூன்றாவது பாட்டில் சொல்றது, குழந்தை பிறப்பு என்பது தெய்வத்தின் கையிலே இருக்கிறதே தவிர நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லது பெற முடியாது என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை, நமக்கு அந்த தகுதியே கிடையாது. எனவேதான் ஒன்றும் இவை தான் அறியாது, யார் அறிவார் தான் இந்த திருவுருள் நினைக்கலாம், யாருக்கு தெரியும், யார் அறிவார் தான். இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், நான் செய்தேன் பிற செய்தார் என்று கூறியிருக்கிறோம். அப்ப இறைவனையே நாம் இகழ்ந்ததாத்தான் அர்த்தம், நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன். நீ ஒன்னும் காப்பாத்தல, இறைவன் காப்பாற்றுகிறான் என்ற இறைவனுடைய திருவருளை நினைக்கின்றவர்களுக்கு அடுத்த பாடல் சொல்கிறான். பாலாழி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாழி ஆளும் மறித்து. பாலாழி மீனாளும் பான்மைத்து, நல்ல உணவு இருக்கிற போது அந்த உணவை சாப்பிடாது வேற உணவுகளை சாப்பிடுற மாநிலரும் உண்டு இல்லையா, சுவையாக இருக்கக்கூடிய அறுசுவை உணவை விட்டுவிட்டு வேறு சுவையை இல்லாத உணவுகளை உண்ணுகிற நிலை உண்டு. இங்க மீன் கூட அப்படித்தானா, பார்க்கடல் இருக்கிற மீன் அந்த பாலை குடிச்சு வாழ வேண்டியதுதானே. பார்க்கடல்ல பார்க்கடல் ஒரு கடல் இருந்ததாக பிராணம் சொல்லுது இல்லையா, ஏன்னா படுத்து உறங்கறதுக்கு பார்க்கடல் தான் நல்ல இடமா, திருமால் அங்கதான் போய் பார்க்கடல் தான் பண்ணி கொள்றாரு. அதனால படுத்து உறங்கறதுக்கு அதான் சரியான கடல் அப்படிங்கிறார். அதனாலதான் நாம படுக்கை கூட வெண்மையா வச்சுக்கிறதுக்கு காரணம், படுக்கை வெள்ளை விரிப்பு விரித்து அதாவது படுக்கைனா வெண்மையா இருக்கும். ஆனா இப்ப அது வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் ஆக்கிவிட்டான், வீட்டுலதான் தூய்மையா இருக்கணும். வள்ளுவன் கூட அதை சொல்றான், வெண்மையான படுக்கையில் இருந்து கொண்டு பார்ப்பது போல என்று சொல்லுவான். பாலாழி மீன், பார்க்கடல இருக்கிற மீன் பாலை குடிச்சு வளரலாம்ல, வளரல சார், அங்கேயும் போய் எங்கேயாவது பூச்சி இருக்கான்னு தான் தேடுது. அப்ப பூச்சிகளை திங்கிறவன்லாம் மீன் நினைச்சுக்கணும், மீனே திங்கிறவன் என்ன நினைச்சுக்கிறப்ப. அப்ப மீன் திங்குது பாலாழி மீன் ஆளும் பான்மைத்து, மீன் அங்கே இருக்கக்கூடிய புழுப்பூச்சிகளை தின்று கொண்டு வாழ்வதை போல அருள் உயிர்கள் மாலாழி தன்னை அந்த இந்த உலகத்திலே இருக்கின்ற மயக்கம் தருகிற பொருள்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றதே தவிர இறைவனுடைய திருவருளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்படி பார்க்கடலில் இருக்கக்கூடிய மீன் அங்கே இருக்கிற பாலை உண்டு வளர முடியாது, அங்கே இருக்கிற புழுப்பூச்சிகளை தின்று வாழ்கிறதோ அதுபோல அருளை பெற வேண்டிய உயிர்கள், உள்ளத்தில் இருக்கிற இறைவனுடைய அருளை பெற்று வாழ வேண்டிய உயிர்கள் பிற உயிர்களை கொன்று வாழுகின்ற நிலையில், அல்லது பிற உயிர்களை கொன்று தின்று வாழுகிற நிலையில், அல்லது பிற பொருளிடத்தில் ஆசைப்பட்டு தங்களுடைய தீவினையை மீண்டும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்கிறார். எனவேதான் அருள்கள் மால், மால் என்றால் மயக்கம் என்பது பொருள், மயக்கமாய் ஆழி என்றால் பிறப்பாகிய கடல். இந்த இறைவனை பிறப்பாகிய கடல், இங்க இறைவன் திருவள்ளுக்கு அடுத்த பிறவி வேண்டாம் நினைக்க வேண்டாமோ, அடுத்த பிறவி வேண்டாம்ங்கிறதுக்கு நாமளே நினைத்துக்கலாம். இறைவனுடைய திருவருளை நாள்தோறும் திருமுறைகளை சித்தாந்தத்தை நாம் படித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் பிறப்பு இல்லை, நிச்சயம் வினையை வெல்ல முடியும், வினையை வெல்ல முடியும் என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை. நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம் நிச்சயம் விதியை வெல்ல முடியும், இறைவனுடைய திருவருளை நினைத்துக் கொண்டிருந்தால் விதியை வெல்ல முடியும். நமக்கு என்ன எத்தனை பிறப்புன்னு சொல்லலாம், 1000 பிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாம், 50 பிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். சார் இந்த பிறப்பே எனக்கு தேவையில்லை என்று இந்த பிறவியிலேயே நாம் ஏன் ஜீவன் முக்தராக வாழ முடியாது, வாழ முடியும், அந்த திசையை நோக்கி நாம் சொல்ல முடியும். அது கொஞ்சம் கூட நம்ம கவலைப்பட வேண்டியில்ல, அது ரெண்டே விஷயம் தான், ஒன்னு யார் மேலையும் கோபப்படாது, ரெண்டாவது எது மேலையும் ஆசை வைக்கப்படாது. நான் ஆசை வைக்கப்படாதுன்னா வேற ஒன்றும் சொல்ல, நான் நேற்று சொன்ன மாட்டேன், காப்பி சாப்பிடணுங்கிறது இயல்பு, அதுக்காக கும்பகோணம் டிவி இருக்குன்னு பார்த்து பைபாஸுக்கு போய்தான் சாப்பிடுவேன்னு நினைக்கப்படாது. அப்ப நாம இயல்பா வீட்டில் கொடுக்கற காப்பியை குடிக்கிறதுல தப்பு இல்லை, ஏன்னா அதுதான் நம்முடைய தலைவிதி, அது எதுக்கு போய் மாத்துவானே, இப்ப நாமளே போட்டு சாப்பிடுறது இல்லையா, சாப்பிடதான் வேணும். அதற்காக ஒரு 5 கிலோமீட்டர் 2-வீலர்ல போய், அதுலயும் சில பேர் இருக்கான், அந்த டீ கடையில அந்த ஆள் போறானான்னு பாப்பான். அவன் டிவி போட்டாத்தான் அதுல சாப்பிடலாம், இல்லாட்டி நம்ம ஆள் நீங்க வந்தப்பா லீவு அடுத்த கடைக்கு போயிருவான். அதனால அப்படி விரும்பி சாப்பிடுகிற பொழுதுதான் பற்று ஏற்படுகிறது. நாம உணவுல பற்று வைக்க கூடாதுன்னா அதுதான் பற்று. விரும்பி இதைத்தான் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. வாழைத்தண்டு கூட்டுனாலும் அதையும் நல்லா அருமையாக சாப்பிட பழகிக்கணும். நமக்கு வாழைத்தண்டே பிடிக்காது அப்படின்னு நினைச்சிடப்படாது. இவ்வளவு அழகா சின்னஞ்சமா நறுக்கி இப்படி இல்ல சமைக்கணும். நம்ம ஊர்ல வாழைத்தண்டு போட்டா அந்த நாறுதான் வருது. நாரே இல்லாம வாழைத்தண்டை சமைச்சு இன்னைக்கு தான் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கை பாராளி மீனாலும் பான்மைத்து அருள் உயிர்கள் அருளை பெற வேண்டிய உயிர்கள் மாலாளி ஆளும் மறித்து. மறித்து என்று சொன்னால் தடைகளை உரிமையாக்கி, மறித்து என்றால் தடைகளை உரிதா. தடையில் ஊத்தின ஆசை, ஆசைப்பட்டதுனால வந்த வேண இல்லையா, ஆசைப்பட்டு நிறைய பலாப்பழம் கிடைக்குதுன்னு ஒரு நாள் நெய்வேலேருந்து கிடைச்ச பலாப்பழத்துன்னு அஞ்சு நாளைக்கு டாக்டர் இல்ல போய் ஊசி போட்டுக்கிட்டேன். சாப்பிட்டா ரெண்டு பழம் சோளையே சாப்பிட்டுக்கணும். ஒரு பழம் தந்தானே ஏன் வீணாக்குவானேன்னு அடுத்தவனுக்கும் கொடுக்காம காலையில ஒரு பாத்திரம் நிறைய உள்ள பலாச்சோல அப்புறம் ராத்திரி பலாச்சோளம் போ அஞ்சு நாளைக்கு கடை வீட்டு டாக்டர்டே போயிருந்து அவர் பென்சிலின்னு அது இதுன்னு ஏத்தி அப்புறம் இனிப்பை இறக்கி தேவையாதுதான். மாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் அருளை பெறக்கூடிய உயிர்கள். மாலாளி மயக்கத்தை தரக்கூடிய பிறவி என்ற கடலில் மறித்து தடைகளை ஏற்படுத்தி கொண்டு, தடை என்றால் ஆசைகளை ஏற்படுத்தி, நாம தானே ஆசைகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். எங்க தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க ஏதாவது ஆசைப்பட்ட ஏ எல்லாம் வாய் வரதான்டா ருசி, ருசிங்கிறது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்க, எல்லாம் தொண்டை வர ருசி, அதுக்கப்புறம் எல்லாம் முச்சு. இறைவனுக்கு நம்ம அகிரணி பொருள் கூட சில நேரம் தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப இந்த மதுரை நகரத்துல சொக்கநாத பெருமானுடைய திருவிளையாடல்ல ஒண்ணு இந்த வந்திக்கிழவி ஏதோ புட்டு கொடுத்தாளா, அவ புட்டு நல்லாத்தான் அடிக்கிறவ, அது ஆள் கிடைக்கல, நம்ம இறைவன் வேலையாளா வந்தார், ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க முதல்ல தூங்கணும்னு சொல்லி கொடுத்தவரே அவர் தான். பணிக்கு வந்தவர் தூங்கினாரா இல்லையா, அவர் தான் முதல்ல தூங்கினவர். அதனால இப்ப நம்ம தூங்கினா தப்பு இல்ல, உங்களை தூங்க விட மாட்டேன்லண்ணா. அவ சரின்னு அவ என்ன சொன்னா, அப்பா உனக்கு கூலி கொடுக்க அந்த படம் இல்ல, நான் நல்லா அவிக்கிற புட்டுதான் தருவேண்ணா, அதெல்லாம் நீ எல்லா புட்டையும் தர வேண்டாம், ஏதாவது உடஞ்சு போன புட்டை மாத்திரம் தான்னா இறைவன். ஆஹா, இன்னைக்கு இவன் புட்டே வாங்கி போறதுல காசே வாங்கிக்காம கூலி வாங்காம வேலை செய்ய போறான்னு இந்த கிழவிக்கு. உடனே அந்த மூணு குழாய் அதை ஒன்று பாத்திரத்துக்குள்ள வச்சு அப்படியே எடுத்து முதல் ஈடு எடுத்தா, ஈடுன்னு சொல்லுவாங்க முதல் ஈடு எடுத்தா, அது எல்லாமே உடஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்ட் அதுல, ஆனா உடஞ்சு போச்சு. அடுத்த ஈடு எடுத்தா அதுவும் உடஞ்சு போச்சு. பேசாம ரெண்டு தட்டையும் கொடுத்து விட்டா. இறைவன் சிரிச்சான், ஏன் தெரியுமா, இந்த புட்டுக்கு இருக்கிறது கூட உனக்கு தெரியலையம்மா, ஏன்னா இந்த புட்டு என்ன நினைச்சது, நாம உடையாம போனா மனுஷ வகுத்துக்குள்ள போவோம், அப்ப அது மலமாத்தான் போவோம், உடஞ்சா இறைவனுக்கு நெய்வேற்றிவாமோன்னு அந்த புட்டு கூட இறைவனை வந்ததை உணர்ந்து அது உடஞ்சதுன்னா எவ்வளவு சிறப்பு பாருங்க. நாம நினைக்கிறோம் நம்ம தான் பெரிய ஆளுன்னு, இல்ல அகிரணி பொருள்களுக்கு கூட இறை அருள் கிட்டும். அது உடஞ்சனா அவன் சாப்பிட்டான் இல்லையா, உடையலைன்னா நாம போய் காசு கொடுத்து சாப்பிட்டு அது போய் சேர்ந்துருக்கும் எங்கேயும். ஆனா இறைவனுக்கு திருவருளாக ஆயிற்று. அது மாலாளி மறித்து நாமே அந்த தடையை ஏற்படுத்திக் கொள்கிறோம், ஆசைப்படுகிறோம், வேண்டியதில்லை. அது பெண்ணாசையாக இருந்தாலும் சரி, பொன்னாசையாக இருந்தாலும், மண்ணாசையாக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை என்பதுதான். மாலாழி ஆளும், ஆளும் என்பது ஆளுகின்றது, அதிலே ஆழ்ந்து கிடக்கிறது என்பது பொருள். மறித்து என்றால் தடைகளை ஏற்படுத்தி, மறித்துனா போறத மறிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம், தடை செய்யாத அப்படின்னு, அப்ப தடை செய்து கொண்டு அர்த்தம். தடை என்ன வாழ்க்கையில, ஆசைதான் வாழ்க்கையில தடை, வேற என்ன நமக்கு கிடைக்க போகுது, ஆசைதான். அணுகு துணையறியா ஆவார், அணுகு துணையறியா ஆற்றோன், ஆற்றோனில் ஐந்தும் உணர்வை உணரா உயிர். இந்த உயிர் எல்லாம் தெரிந்தது என்றுதான் நாம் கொள்ளுகிறோம். இந்த உயிருக்கு தெரியல, நாம நடந்து போறோம். அந்த காலத்துல நடக்கிறது ஒண்ணு வச்சு நடந்துதான் ஊர்களுக்கெல்லாம் போவான். ஞானசம்பந்த பெருமான் தான் நடந்து போற போது எல்லாரையும் அழைச்சிட்டு போனார். இறைவனுக்கே அவர் நடக்கலனாலும் முத்துப்பந்தரும் சிவகையும் கொடுத்தாரு பாக்க நடந்து போவாங்க. அப்ப ஆளுகளோட நடந்து போவாங்க. நாம அப்பதான் அப்படி ஒருத்தரும் நடந்து போறோம்னா கொஞ்சம் எழுதி போய் நமக்கு நடந்து வர எப்படி வராங்கன்னு பேச்சிலே சில பேருக்கு பின்னாடியே பேய் மாதிரி ஒருத்தன் வந்து சேருவான். என்னடா அண்ணா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவன்மா, இப்ப அவன் அப்பயே உயிர் விட்டுருவான். இதை இங்கே ஓமையாக ஆக்குகிறார் உமாபதி சிவம். உன்னோடு தொடர்ந்து வருகிற ஒரு பாதுகாவலனை தெரியாதே ஒருவன் சென்று கொண்டு இருப்பானையானால் அவனை போன்றதுதான் அப்படிங்கிறார். அணுகு துணை அறியா ஆற்றோன், அறியா ஆற்றோன், ஆற்றோனா வழி செல்பவன், ஆறு என்றால் வழி என்பது பொருள். ஆற்றோன் அப்படின்னா ஆற்றோனில் ஆற்றோனை போல, வழி செல்பவனைப் போல. நாம சில நேரத்தில் அதுதானே, இப்ப நான் அண்ணாமலை பள்ளியில் படித்த காலத்தில் அண்ணாமலையிலேருந்து பக்கத்தில் சிவபுரின்னு ஒரு ஊரில் தங்கியது, 1 கிலோமீட்டர் தான். இரவு எங்கேயாவது போய் வகுப்பு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தால் கரெக்டாக அந்த ராஜேந்திரன் சரியில் சிவபுராணத்தை ஆரம்பித்து கந்தர் கஷ்டி கவசத்தோடு நான் தங்கி இந்த ரூமுக்கு வந்து சேர்ந்துருவேன். வேறு யாரையும் பார்க்கல, எங்கேயாவது நடுவே எவனாவது வந்துட போகிறான்னு பயம். அந்த பயத்தை தீக்கிறதுக்கு சிவராணம் கந்த சஷ்டி கவசம் தான். ராஜேந்திரன் சலையில் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து நடந்து வரணும், நடந்து வந்து 1 கிலோமீட்டர் போயிடலாம். அப்ப சிவபுராணத்தை படிச்சு கந்த சஷ்டி கவசத்தை முடிச்சோம்னா நான் தங்கியிருக்க இடம் வந்துடும். அப்ப நமக்கு பின்னால் இறைவன் வருகிறான் என்ற எண்ணத்தோடு அந்த பாடல்களை பாடியதினாலே பலமுறை எனக்கு அந்த அச்சமே இல்லாமல் நடந்து போய் சென்று இருக்கிறேன். அப்ப நடந்து அணுகு, அணுகு துணை, நம்மோடு அணுகி எப்பொழுதும் இறைவன் வந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா நம்மோட இருக்கானே, அவனுடைய அருள் இருக்கு. அப்ப அவன் நம்மளோட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். அணுகு என்றால் உடன் வருகின்ற, அருகின்ற, துணை துணையாக இருக்கிற, திருவருளை அறியாத, அதாவது தனக்கு துணையாக வருகிற ஒரு துணைவனை தெரியாது நடந்து செல்கிறவன் போல. ஆற்றோனில் ஐந்தும், ஐந்தும் எப்படிப்பட்டது? ஐந்து என்பது 5 புலன்கள், மெய் வாய் கண் செவி. அது என்னமோ நாம தான் கண்ணு பார்க்குதுன்னு நினைக்குது. உயிர் இல்லைன்னா கண்ணு பார்க்க முடியாதுங்க, உயிர் இல்லைன்னா கண்ணு பார்க்க முடியாது. அதனால உயிர்னாலதான் கண்ணு பார்க்கணும்னு கண்ணுக்கு தெரியணுமா இல்லையா? தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சில பேரை பார்க்கிற போது சில பேர் அடையாளம் கத்து இவன் கொண்டுல கண்ணுல கொல்லி வைக்க அப்படிங்கிறான். ஏன்னா அவன் பார்க்கிற பார்வை சரியில்லைன்னு அர்த்தம். அதுலயும் பெண்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிடும், ஒருத்தன் பார்வை இது நல்ல பார்வையா கெட்ட பார்வையா, நமக்கு தெரியாது. அடி செருப்பால் அடி வாங்கின பிறகுதான் தெரியும். 5 அப்ப பெண்மைக்கு அது தெரியும் நல்லா, இவன் பார்க்கிற பார்வை சரியில்லை, இனிமே இந்த இவனை உள்ள வீட்டுக்குள்ள விடாதீங்க, மாறு பார்வையே ஒரு மாறியா இருக்கு, நம்ம பொண்ணு இங்க 2 பேருக்கு வம்பு சமாச்சாரம் அப்படின்னு. அப்ப அவர்களுக்கு தெரிகிறது. இந்த கண் தன்னுடைய பார்வையால் ஒருவரை கெடுப்பதும் பார்வையால் ஒருவரை தெரிந்து கொள்வதும் தன்னால் அல்ல, அவற்றை இயக்கக்கூடிய உயிரால் தான். அப்ப உயிரை தெரியாது எப்படி 5 புலன்கள் வாடுகிறதோ, தன்னோடு உடன் வருகிற இறைவனை தெரியாது வழி செல்வன் எப்படி செல்கிறானோ அது போல. 5 உணர்வை உணரா உயிர், இறைவனுடைய திருவருளை உணராது இருக்கிறது. இங்க முன்னே இருப்பது வழி செல்லுகிற தன்னுடைய துணையத்தை, யாரோ ஒருத்தர் பின்னாடி வர்றார் அவர் தெரியாம பயந்துகிட்டே அவன் போவான் அப்படிங்கிறதா முதல் பொருள். இறைவன் வருகிறான் என்பதல்ல, உடன் வருகிற துணை என்றால் உடன் வருகிற நம்மை போன்ற ஒரு ஆள் துணை. அதனால அணுகு துணை என்பது இங்கு இறை அருளை குறிக்க இல்லை. அணுகு துணை என்பது நம் ஒரு வழி செல்லுகிறவன் தனக்கு வரு பக்க தன்னோடு தொடர்ந்து வரக்கூடிய துணைவன் எரியாது அச்சப்பட்டு கொண்டே ஒருத்தன் சொல்வானேனால் அது போலவும், 5 புலன்கள் தன்னை இயக்கக்கூடிய உயிரை தெரியாது அவைகள் இயங்குவது போலவும். ஏன் 2 ஓமைன்னா, இறைவனுடைய ஆற்றல் உள்ளே இருந்து 5 புலன்களை உயிர் மூலமாக இயக்க வைக்கிறது. அந்த இயக்கத்திற்கு திருவருள்தான் காரணம். அதை சொல்வது 2 ஓமை. உன்னை இயக்குவதற்கும் அந்த இயக்குவதற்குரிய கருவிகளாக இருக்கிற அந்த 5 புலன்களையும் நல்ல வழியில் இயக்கிச் செல்வது இறைவனுடைய திருவருள். அந்த திருவருளை உணராம நாம இஷ்டத்துக்கு போய் அடி வாங்கிட்டு வந்து சேர்றோம், அது வேண்டாம். உணர்வை உணரா உயிர், இறைவனுடைய திருவருளை உணராது உயிர் இருக்கிறது. அணுகு துணை என்பது நம் வழி செல்கிற, பயணம் செல்கிற ஒருவனோடு வருகின்ற துணையாக வருகிற ஒருவர் அல்லது பலர். அதுபோல ஐந்து

அவருடைய தொட்டு வணங்குறோமா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? ஏதோ அவங்க மேல பக்தி என்பது மட்டுமல்ல, சித்தாந்தம் உணர்த்துகிற நிதியை தான். உன்னை இயக்குவது இந்த தரை. நீ நடக்கணும்னா தரை இருக்கணுமா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ஆணவம் முடிச்சு தரும் ரொம்ப காசு பணம் வந்து தரையிலே கால் படாம நடக்கிறான் பாரு, எவ்வளவு ஆணவம். ஏன்னா காசு வந்துச்சுன்னா அவன் சொர்க்கத்திலே நடப்பான். ரொக்கம் இருந்தா சொர்க்கம் வரும்ல, ரொக்கம் இருந்தா நமக்கே ஒரு 5000 ரூபாய் பேக்கெட்ல இருந்தா நம்ம நாடகம் எப்படி இருக்கும்? 5 வயசா இல்லையா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, கஷ்டம்தான். இங்க சொல்றார், தரையை அறியாது தாமே திரிவர். தரை தன்னை தாங்கி கொண்டு இருக்கிறது. தரையினால் தான் நாம் நடக்கிறோம், தரையினால் தான் நாம் நிற்கிறோம், தரையினால் தான் ஓடுகிறோம் என்று தெரியாது. தரையை அறியாது தாமே திரிவர். நான் தான் நடக்கிறேன் அப்படின்னு, நானே நடக்கிறேன். எவ்வளவு என்ன இந்த நாடு என்ன 20-35 எம்எல்ஏ அனுபவம் நிக்கிறவன் அறிமுகப்படுத்துறதுக்கு மேல உட்கார்ந்துட்டு கீழே இந்த பேப்பர் அப்படி நிக்கிறான். ஒரு ஆள் மட்டும் மேல, பழைய ராஜாக்கள் கூட தோத்து போயிருவாங்க. தரையை அறியாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள போயிருந்தா சரியா போயிடும். தரையை அறியாது தாமே திரிவர். தரையை அறியாது, தாங்கள் தரையிலே இருந்து நடக்கிறோம் என்பதை உணராது. நம்மை தாங்குவது தரைதான், அந்த தரை இல்லை என்றால் நம்மால் நடக்க முடியாது. இது உணரணுமா இல்லையா? அதனாலதான் நாம கோயில போய் திருவடி அந்த எம்பெருமானுடைய வாசல்படியை தொட்டு வணங்குறோம். ஏன்னா நீ தான்ப்பா எங்களை தாங்கிட்டு இருக்க. தரையில விழுந்து வணங்குவது நம்முடைய சாஸ்திர விளக்கப்படி. சாஸ்திர 5 உறுப்புகளா இருந்தாலும் சரி, 8 உறுப்புகளா இருந்தால், ஆண்கள் வணங்குற போது 8 உறுப்புகள் தரையிலே படுகிறது, பெண்கள் வணங்குற போது 5 உறுப்புகள் தரையிலே படுகிறது. ஏன்? தரை என்ற ஒன்று சித்தாந்தத்தின் அடிப்படையில் நம்மை தாங்குவதற்கு தரை எப்படியோ அதுபோல நம்மை இயக்குவதற்கு திருவருள் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்குத்தான். அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்ல போனா, இந்த திருக்கோயில ரெண்டா பிரிக்கிறான். ஒன்னு இது பாடல் பெற்ற திரு தலம், பாடல் பெற்ற இறைவன் இல்ல. சொன்னா எப்படி சார் சொல்லணும்? அந்த சாமியைத்தானே பாடிட்டு போனாங்க. நம்ம என்ன சொல்றோம்? பாடல் பெற்ற திருத்தலம். ஏனென்றால் இந்த திருத்தலத்தில் அவர்கள் இருந்து அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதனாலதானே ஞான சம்பந்தர் இது காரைக்கால் வாழ்ந்த இடம், நான் தொடப்படாது அப்படி இப்படின்னு, இது நாவுக்கரசர் தொண்டு செய்த இடம், இதை மிதிக்கப்படாதுன்னு போனா மாறி போனாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவருளை உணர்த்துவது இந்த திருத்தலங்கள். இறைவன் நம்மை அருளாலே தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்துவது திருத்தலங்கள். எனவே திருத்தல யாத்திரை என்று நாம் அதை சொல்கிறோம். அந்த மண்ணை மிதிக்க வேண்டும். அந்த மண்ணை மிதிப்பது என்றால் அந்த திருவருளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது பொருள். மண்ணை மிதிக்காம போனா ஆணவம் அர்த்தம், மண்ணை மிதிச்சா அடியவர் அர்த்தம். மண்ணை மிதிக்காம போனா அவன் அப்படியே நடந்து போறான்னா ஆணவத்தால் போறான் அர்த்தம். மண்ணை மிதிக்கின்ற நமக்கு இறையருள் அடியவர் என்பது பொருள். எனவே தரையை அறியாது தாமே திரிவர். புரை, புரை என்றால் சக்தியை குறிக்கக்கூடிய சொல். புரை புணர்ந்திருக்கின்ற ஒன்று. புரைனா வேற முடியல, புரையினா இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு புரையினா நல்லா தெரியும். ஊட்டி புரை ரொம்ப நல்லா இருக்குமா இல்லையா? ரொட்டி பர்க்கியா, அது எங்க பக்கம் புரையுமா? புரைன்னு சொல்லுவாங்க. அது ஊட்டியிலேருந்து வந்தா ஊர் எங்க, நான் மேலச்சோலையும் மயிலத்தையும் படிக்கிறது ஊட்டி பயணம் விட மாட்டேன். ஏன்னா வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வரபோது வாங்கிட்டு வாடான்றது. அவன் வாங்கிட்டு வரலன்னா இவர் மார்க் போட மாட்டேன், கரெக்டாக வாங்கிட்டு வரும். புரையை உணரா புரை. புரை என்றால் சக்தி, திருவருள் என்பது பொருள். திருவருளை உணராத புவி என்றால் புவி மக்கள், புவியிலே வாழுகிற மக்கள். எனவே இந்த இறைவனுடைய திருவருளை உணராது வாழுகிற மக்கள் யார் என்றால், தரையை தெரியாது தாங்களே எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம், நாங்களே தெரிகிறோம் என்று நினைக்கக்கூடிய தற்பவம் உடையவர்கள். தற்பவம்னா தற்செருக்குனர். எல்லாம் நான் தான் செய்யறேன், எல்லாம் நான் தான் செய்யறேன்னு சொன்னா இல்லையா? அப்ப தற்பவம் என்று அதற்கு சித்தாந்த சொல் தற்பவம், தன்முனைப்பு. தன்முனைப்பு என்று அதனை சொல்லலாம். தற்பவம் என்பது வட சொல், தன்முனைப்பு என்பது தமிழ் சொல்லாக நினைப்பு. தன்முனைப்பு தற்செருக்கு என்று திரிவார்கள். புறையை உணரா புவி, திருவருளை உணராது வாழுகிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தரையை தெரியாது நாங்களே எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று சொல்லுகிற

0: புல்லர்களுடைய நிலை போன்றதாகும். மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடலாம். தற்கேடுங்கிற சொல்லு மட்டும் தெரிஞ்சுட்டா போதுங்கள. தற்கேடர் என்றால் தனக்கே கேடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள். நாமே வேற யார் நமக்கு கேடு தர வேண்டாம், நமக்கு நாமே தான் கேடு தருவோம், நமக்கு நாமே தான் கேடு தருவது உண்டு. தலை கெடுத்தோர் தற்கேடர், தற்கேடர்னா தாங்களே கேடுகளை கெடுத்தவர். எதை கெடுத்தவர்கள்? ஞானம் தலை கெடுத்தோர். இறைவனுடைய திருவருளால் ஞானம் பெற முடியும், நிச்சயம் நம்மால் ஞானத்தை பெற முடியும். இல்லைன்னா நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. இங்கே ஏதோ ஒரு ஆசிரியர்கள் 10 நாட்களில் சொன்ன ஏதோ ஒரு தொடராவது உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து அந்த வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கு நிச்சயம் ஒரு துணை புரியும். உமாபதி சிவமே ஒரு வார்த்தையால் தன்னை இழந்தவர். பட்ட கட்டையில் பகற்குருடு ஏகுது பாரிர், இந்த ஒரு வரிதான். மறைஞான சம்பந்தரிடத்திலே இவர் சென்று தீட்சிதராக இருக்கிறவர், வேளாளர் குடும்பத்திலே பிறந்த அவரை ஜாதி மதம் பார்க்காமல் ஞானாசிரியராக ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் ஒரு தொடரால் நிச்சயம் அவருடைய உள்ளம் ஞானத்தை பெற்றது என்றால் இந்த 10 நாட்கள் இந்த திருத்தலத்திலே இருக்கிற பொழுது ஆச்சாரியுடைய வார்த்தைகளால் ஏதேனும் ஒரு வார்த்தையாவது நம்முடைய மனத்தை நிச்சயம் திருத்தும். திருத்தாதான் கேள்வி கேட்காதீங்க, திருத்தும். என்னுடைய இது அதுதான் நிச்சயம். நான் கூட அடிக்கடி எங்க வீட்டுல சொல்லுவேன், கவலைப்படாதே, அடுத்த பிறவி எனக்கும் உனக்கும் கிடையாது. நான் வீட்டுல அடிக்கடி அதையே சொல்லுவேன், உனக்கும் எனக்கும் கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல திருவாசகம் பாடாத நாளே கிடையாது. முற்றுவாதல்னா 52-51 பதியமே அப்படியே மனப்பாடமா இசையோட பாடிட்டு நான் வந்ததுனால கவலைப்படாம அவங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இல்லையா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ இந்த ஆள் போனாரே, என்ன வரலையே, இது யார் ரேஷன் கிடைக்கலாம் போறது அப்படின்னு இருப்பான். நாள்தோறும் இசை அது தேவாரம் திருவாசம் பாடிக்கொண்டு. அதனாலதான் இந்த ஞான சம்பந்தர் எல்லாம் இது எம் ஆணை அப்படிங்கிறார் இல்லையா, நீ இத படி படிச்சா நீ ஒரு இது எம்முடைய ஆணை அப்படிங்கிறார், இது சத்தியம்ங்கிறார். அப்ப நமக்கே நம்முடைய இறைவனிடத்தில் இருக்கணும்ல. அதான் இருக்கிறார், மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர் இவர்கள் யார் தெரியுமா? ஞானம் தன்னை கெடுத்தவர். உள்ளத்திலே இருந்து கொண்டு ஞானம் இருக்க அதை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் கெடுக்கல, என்னை பொறுத்தவரை இந்த பாட்டு அதுதான் நான் சொல்லுவேன்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: அருட்கடலாகிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே இந்த உண்மை விளக்கம் என்கின்ற ஞான நூலிலே சுத்த தத்துவம் ஆணவம் கண்மம் ஆகிய மலங்கள் பற்றியும் இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். இறைவன் என்பது புதுச்சொல், சிவன் என்பது சிறப்பு சொல். எல்லா நாட்டுக்கும் இறைவனாக இருக்கிறவன் நமக்கு சிவமாக விளங்குகிறான். அப்படியே சிவமாக விளங்குகின்ற கடவுள் சீவனாக இருக்கிற நம்மை தன்னை போல ஆக்குவோனு என்று அவன் மிகவும் அக்கறப்படுறான். தன்னை போல சீவர்களையும் ஆக்கவோனு என்று அவன் அக்கறைப்படுகிறான். அது சும்மா லேசா அந்த சுழி இல்லாம அந்த சுழியை போட்டுக்கொள் வட்டம் அந்த வட்டம் இல்லாம இந்த கோடு மாத்திரம் இருந்தா சிவமாயிரும். அவ்வளவுதான் சிவம். அந்த சீவன்ல இருக்கிற அந்த வட்டம் இருக்குது பாரு, அது இல்லாம இப்படி இப்படி போட்டுட்டா சிவன் தான். இந்த சுழி எடுத்து போடும், அதை எடுக்கத்தான் அவன் முயற்சி பண்றான். இப்ப கலெக்டரா இருக்கான்னு வச்சுக்கோ, அவர் என்ன நினைப்பாரு? பையனு கலெக்டர் ஆக்க வேணும், அல்லது அதுக்கு சமானமாகவோ அல்லது அதுக்கு மேலேயோ அப்படி ஆக்க வேணும் தான் நினைப்பாரு. அவன் ஏதோ ஒரு மெக்கானிக் வேலைக்கு போய் சொல்லாம நினைக்க மாட்டான். அது போல பரமேஸ்வரன் நம்மளை என்ன நினைக்கிறான்னா தன்னை போல சீவர்களை ஆக்க வேணும். அதற்காக அவன் எத்தனையோ வகையான தந்திரங்கள் முயற்சிகள் எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம எப்படி பொருள் தேட முயற்சி கொண்டோமோ அதுபோல நம்மை அருளுடையவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி. அப்படிப்பட்ட முயற்சிகள் பல. அப்படி பல முயற்சிகளிலே இந்த ஞான சாஸ்திரங்களை உதவி அதன் மூலமாக நம்மை ஆட்கொள்கிற முயற்சி ஒரு சிறந்த ஞான சாஸ்திரங்களை தந்து. இந்த ஞான சாஸ்திரங்களுக்கு ஆதாரமாக இருப்பது முதல் நூலாக இருப்பது சிவாகமம். முதல் நூலின் இவர் வேதாகமங்களுக்கு முதல் நூல் என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த முதல் நூலிலே சிறப்பு நூலாக விளங்குவது ஆகமம். புதுநூலாக இருப்பது வேதம், சிறப்பு நூலாக இருப்பது ஆகமம். அந்த ஆகமத்தில ஞானபாதத்தில் சொல்லப்பட்ட பொருள் தான் இப்பொழுது சொல்லப்படுகிற பொருள்கள். இந்த 14 சாஸ்திரங்களும் சிவாகமத்தில ஞானபாதத்தில சொல்லப்பட்ட அப்படின்னா எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் நினைச்சுவாங்க. சிவாகம் வேதத்தை விட சிவாகமம் சிறந்தது, வேதத்தை விட சிவாகமம் சிறந்தது. சிவாகமத்திலே ஞானபாதம், சிவாகமத்தில் சொல்லப்படுகிற சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்கிறதுல சரியாபாதத்தை விட உயர்ந்தது கிரியாபாதம், கிரியாபாதத்தை விட உயர்ந்தது யோகபாதம், யோகபாதத்தை விட உயர்ந்தது ஞானபாதம். அந்த ஞானபாதத்தில் சொல்லப்படுகிற பொழுதுதான் இந்த பதிவு சுபாசங்கள். அப்படின்னா அந்த அந்த பொருளும் அந்த அந்த பொருளை சொல்லுகிற சாஸ்திரங்களும் இவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேணும். சிவாகமத்திலே ஞானபாதம் அதை கேட்க தலைப்பட்டிருக்கிறோம்னா நாம எவ்வளவு உயர்ந்தவர்கள் பாருங்க. அதனாலே இந்த ஞானபாத பொருளிலே இந்த பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருளிலே இப்பொழுது சொல்லுகிறதெல்லாம் பாசம். பாசத்தை பத்தி தான் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த பாசத்துல இதுவரையிலும் சொன்னது 24-7-31 தத்துவங்களை பத்தி சொன்னார். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, ஆக 31 சொன்னாரு. இந்த 31 தானே செயல்படுவது அல்ல, தானே செயல்படுவது அல்ல. இப்ப காது கேக்குதுன்னா தானா கேட்காது, உயிர் கேட்க வச்சாதான் கேக்கும். உயிர் கேட்க வச்சாதான் காது கேட்கும், உயிர் பார்க்க வச்சாதான் கண்ணு பார்க்கும், தானா அது செயல்படாது. இப்ப காது வந்து சில சமயம் உயிர் இருக்கும் போது கூட கேட்காம இருக்கிறது. சில பேர் சொல்லுவான் அது காதலையே வாங்கிக்க மாட்டான், காதலையே வாங்கிக்கலையா விரும்பான், காதலையே வாங்கிக்கல. அவன் ஒரு சிந்தை வேற பக்கத்துல இருக்கு, அந்த உயிரினுடைய அறிவு ஞாபகம் வேறு இடங்கள்ல இருக்கும் போது இவன் சொல்றது கேட்காது, பக்கத்திலே இருந்து சொன்னா கூட கேட்காது. அப்படி இருக்க பாத்துக்கீங்களா, காதலே அவர் வாங்கிக்கல. மகாமாவனே எங்கேயும் சொல்லும் போது நான் ஒருக்கா நினைச்சுக்கிட்டு இருந்துச்சேன். அப்படிமா நான் ஒருக்கா ஞாபகத்தில் நினைச்சேன், அதனால நீங்க சொன்னது கேட்கல. அப்ப உயிருடைய அறிவு எங்கே செல்கிறதோ அங்கதான் அது செயல். பக்கத்திலே இருந்தாலும் காதுல காதோட வந்து அந்த உயிரறிவு பொருந்தினாத்தான் காது கேட்கும். ஆகையினாலே உயிர் வந்து இந்த 24-31 தத்துவம் கூட பொருந்தி செயல்பட ஆரம்பிக்குதா. இந்த 24-31 இயக்குவது இதுக்கு மேல இருக்கிற அந்த சுத்த தத்துவங்கள். அந்த சுத்த தத்துவங்களுக்கு பிரேரக காண்டம், பிரேரக காண்டம், பிரேரகம்னா செலுத்துவது, பிரேரகம் என்றால் செலுத்துவது. இப்ப டிரைவரை யார் செலுத்துறாரு? காரை டிரைவர் செலுத்துறாரு, காரை டிரைவர் செலுத்துறாரு, டிரைவரை யாரு செலுத்துறாரு? அல்ல அல்ல அல்ல, டிரைவரை இயக்குபவர் அந்த கார் ஓனர், பஸ் முதலாளி. பஸ் டிரைவர் ஓட்டுறாருப்பா, டிரைவரை ஓட்டுறவராரு முதலாளி ஓட்டுறாரு. அவருடைய உத்தரவின்படி இவர் ஓட்டுறாரு. வேகமா ஓட்டிக்கிட்டு 10:10 வந்துருனா 10:10 ஒரு போய் நிக்கணும். நம்ம ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி விழுந்தாலும் சரி அவங்களுக்கு கவலையே இல்லை. அப்படி இறதுக்குள்ள எடுத்துறாங்க, இறங்குறதுக்குள்ள எடுத்துறாங்க, உண்டா இல்லையாது? இதை யாரும் மறுக்க முடியாது, இல்ல இது மறுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதையினாலே இப்படி வித்யாதத்துவத்தை, இந்த இது ஆன்ம தத்துவத்தை வித்யாதத்துவங்கள் இயக்குகின்றன. வித்யாதத்துவமும் சடப்புள்ளே வித்யாதத்துவத்தை சுத்த தத்துவங்கள் இயக்குவார், சுத்த தத்துவங்கள் இயக்குகிறது. சுத்த தத்துவங்களும் தானே தொழிற்படாது. சுத்த தத்துவம் எத்தனை என்று கேட்டால் 5. சுத்த தத்துவங்கள் 5. சுத்த வித்தை, ஈஸ்வரம், பின் சொல்லும் சதாசிவம், சக்தி, சிவம், கால். அவை சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம். கீழே இருந்து மேல போகுது. சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம். சக்தி என்றாலும் விருந்து என்றாலும் உண்டு, சிவம் என்றாலும் நாதம் என்றாலும் உண்டு. இந்த சுத்தலத்த முதலான இந்த 5 தத்துவங்களும் அதையாலே ஞானம், கிரியை என்று 2 வகையாக பொருந்தி தொழில்படும். அது எப்படின்னு கேட்டா, இந்த 5 தத்துவங்களையும் அதையால சிவபெருமான் தன்னுடைய அருள் நோக்கினாலே இந்த தத்துவங்களை குடிலையை நோக்க, குடிலையை நோக்கன்னா பிரணம் இருக்கு, அதை அவர் வந்து செயல்படுத்தும் போது அதிலிருந்து பறக்கிறதா இந்த தத்துவங்கள். குடிலைய அவர் வந்து நோக்கும் போது அதிலிருந்து தத்துவங்கள் பறக்கிறது. இந்த தத்துவங்கள் 5 சிவம் வந்து சக்தி வந்து 2 பொருந்தும். சிவஞ்சக்தி பொருந்தும் போது இந்த சுத்த வித்தையில ஞானம் மிகுதியாக இருக்கும். சுத்த வித்தையில ஞானம் மிகுதியாக இருக்கும், கிரியை குறைந்து இருக்கும். கிரியைனா தொழில் குறைந்து இருக்கும். ஈஸ்வரம் என்பது தொழில் அதிகமாக இருக்கும், கிரியை அதிகமாக இருக்கும், ஞானம் குறைவாக இருக்கும். ஏன் என்று கேட்டால், அந்த ஈஸ்வரத்துலதான் அந்த மாகேஸ்வர மூர்த்திகள் எல்லாம் உண்டாகும். மாகேஸ்வர மூர்த்தம் 25 சொல்றமே, அந்த மூர்த்திகள் எல்லாம் அந்த ஈஸ்வரத்திலிருந்து, ஈஸ்வர தத்துவத்திலிருந்து தோன்றுவார்கள். அப்படி தோன்றினால், அந்த ஈஸ்வர தத்துவத்திலிருந்து, ஈஸ்வர தத்துவத்திலிருந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள் தோன்றினால் அவர்கள் தான் காரிய கர்த்தாக்களாக இருந்து உலகியல தொழில் கொடுத்துவர்கள். மாகேஸ்வர மூர்த்தங்கள் உங்களுக்கு அர்த்தநாரி முதலாக காலாரி, காமாரி, திரிபுராரி, கஜமுக அனுக்கிறர், சண்டேச அனுக்கிரகர் என்றெல்லாம் வருதல்லவா. மாகேஸ்வரர், எடபாரூடர், கல்யாண சுந்தரர், உமாமகேஸ்வரர் என்று வருகின்ற மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25. இந்த 25 மூர்த்தங்களும் இந்த சுத்தவித்திலிருந்து, அதனாலே அது தொழில். அது இந்த மூர்த்திகள்லாம் 21 தொழில் செய்யும் போது, தொழில் செய்யும் போது அதுல தொழில் அதிகமாக இருக்கும், ஞானம் குறைந்தது. அதற்கு மேல இருக்கிற தத்துவம் இருக்குது பாரு, சாதாக்கியம். அது 34வது தத்துவம். அந்த சாதாக்கியம் என்கின்ற தத்துவம் தான் ஞானமும் கிரியையும் ஒத்து, ஞானமும் கிரியையும் ஒத்து சமநிலையாக இருப்பது சாதாக்கியம். அதை சிவலிங்க ரூபம்னு சொல்றோம். அது அரு உருவமாக இருக்கும். இந்த சுத்த வித்தையிலிருந்து உண்டாகிற மூர்த்திகள் உருவமாக இருக்கும். அந்த சாதாக்கியம் அரு உருவமாக இருக்கும். உருவமா அருவமா இருக்க சிவலிங்கம் தான் சாதாக்கியம். அது சதாசிவம் என்றும் சொல்லுவது, சாதாக்கியம் என்றும் சொல்லுவது. இது அந்த 34வது தத்துவமாக இருக்கிற சதாசிவம் சாதாக்கியம் ரெண்டு ஒண்ணுதான். இந்த 34க்கு மேல இருக்கிற மூர்த்தம் தான் விந்துன்னு பேரு. அது 35வது விந்து தத்துவம், 35வது. அந்த விந்து தத்துவத்துல சக்தி புரிஞ்சி இருப்பாள். அதுல ஞான கிரியை மிகுதியாக ஞானம் குறைவாக இருக்கும். அந்த தத்துவத்துக்கு மேல இருக்கிறதான் நாத தத்துவம் என்று பெயர். நாதம் என்று சொன்னால் எல்லா பொருள்களையும் இயக்குவதற்கான ஒரு ஏற்பாடு செய்வது. இப்ப கோயில்ல மணி அடிச்சாச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் எல்லா பரிவாரங்களும் எல்லா காரியக்காரனும் என்ன பண்றான், அவன் வேலை எடுத்துறான். அதுதான் மணியே வச்சிருக்கிறது. மணி அடிச்சாச்சுன்னா என்ன பண்றா, மற்ற பரிசாரர்கள் அத்தனை பேரும் அவரவர் பணிக்கு தயாராகிறார். அந்த நாதம் வந்துதான் சிவருமானுக்கு முக்கியமாக தொழிற்படுவது முதல் இருக்கும். அதுலதான் முதல்ல வந்து உட்காருவார். இது ஜனாதிபதி மாளிகை என்பது போல நாக தத்துவம் ஜனாதிபதி மாளிகை. அந்த தத்துவத்தை அவர் வந்து பொருந்தின உடனே மற்ற தத்துவங்கள் எல்லாம் தொடங்கிடும் வேலையை. அந்த நாக தத்துவம் என்பது 36வதாக இருப்பது. இந்த நாதம் என்பதுதான் வந்து ஊலி, ஊலிமயமாக இருப்பது. ஊலி ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயேன்னு வருது அல்லவா, அதனாலே ஒலி உண்டானால்தான் அப்புறம் எல்லாமே வரும். இப்ப காலையில சேவல் ஒலிக்குது அல்லவா, அதுக்கு நாத தத்துவம். சேவல் நாத தத்துவம், மயில் விந்து தத்துவம். சேவல் நாதம், மயில் விந்து. சேவல் என்ன பண்ணுது காலையில, நாதம் ஓன்னு கூப்பிடுது. அது கொக்கருக்கோ அதுலயும் ஓங்காரம் தான் விழிக்குது. சேவல் சேவல் கூறுறது என்னது, ஓங்காரம் தான். ஓங்காரம் நாதம் என்று சொன்னால் ரெண்டு ஒண்ணுதான். அந்த நாத தத்துவத்துல வந்துதான் சிவருமான் முதலிலே பொருந்தி அதுல இருந்து அந்த நாதமும் அந்த விருந்துமும் ரெண்டும் அருவம். அருவம் நாதமும் விருந்தும் அருவம். அந்த சாதாக்கியம் அரு உருவம். சுத்தவித்த ஈஸ்வரன் சுத்தவித்த ரெண்டும் உருவம். அந்த அஞ்சிலேயே அஞ்சிலேயே அருவமும் அரு உருவமும் உருவம் மூன்று இருக்கு. சுத்தவித்தையிலேயே உருவங்கள், அந்த ஈஸ்வரத்திலேயே உருவங்கள். சாதாக்கியத்துல அரு உருவம். அரு இந்த அரு உருவம் நடுவில் இருக்கிறதுனால அரு உருவமா மேல் அரு உருவம் உருவரும் உருவருக்கும் சொல்றது இல்லை, அரு உருவம்னு தான் சொல்றது. அருவம் உருவம், மேல இருக்குது அருவம், கீழே இருக்குது உருவம், நடுவில் இருக்குது சாதாக்கியம். அரு உருவம் மேல அந்த ரெண்டு அருவ, கீழே இருக்கிற ரெண்டு உருவத்திருமீனி. அத மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் உருவத்திருமீனி, மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் உருவத்திருமீனி. இந்த சுத்தவித்த அஞ்சிலேயும் அருவமும் அரு உருவமும் உருவமும் மூன்று குணம், மூன்று இருக்கிறது. அதனாலதான் அந்த மூர்த்தியே நம்ம காண முடியாம இருக்கிற காரணம். இந்த மூர்த்தியே சிவபெருமானை காண முடியாம இருக்க காரணம் எப்படி இருக்கிறாரு, அருவமாக தன்னை எல்வில அருவமாக இருக்கிறாரு. அது வரையிலும் நம்ம போக முடியாம இருக்கிறோம், அது வரையிலும் போக முடியாம இருக்கிறோம். இப்ப நடக்க முடியாதவன், நடக்க முடியாதவன், சக்தி இல்லாதவன் மேல போய் ஏறி ராசிலிங்கத்தை பார்க்க முடியுமா, முடியாது அல்லவா. அது போல சிவஞான பலம் இல்லாதவன் அங்கே போக முடியாது. அதனாலதான் இந்த 24க்குள்ளேயே நின்னுக்கிறான், 31க்குள்ளேயே நின்னுக்கிறான். அவனுக்கு கடவுள் தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதைத்தான் அந்த குறியா மயக்கன்று கொள்ளினார். அந்த முப்பத்தி ஒன்னாவது தோறுதுவார் மயக்கு, மயக்கம்னு சொல்றார் அல்லவா, மாயைன்னு வருது அல்லவா, மாயை மாயை மயக்கம். அந்த மயக்கத்துக்கு வரும்போதுதான் இவன் உலகியல்ல அழுந்து விடுகிறார். உலகியல் அழுந்து போதா மயக்கம். இதற்கு மேலே இருக்கிற அந்த அஞ்சு தத்துவங்களும் சிவத்துக்கும் சிவ சம்பந்தமான மூர்த்திகளும் தங்குவதற்கு இடமாக இருப்பது, சிவ சம்பந்தமான மூர்த்திகள் தங்கிய இடமாக இருப்பது அந்த அஞ்சு தத்துவங்களும். அதெல்லாம் எப்படி தெரியும்னா, அது எங்க இருக்குது அந்த தத்துவம் அப்படின்னா, சென்னையிலயோ கல்கத்தாவிலேயோ கிடையாது, இது அண்டத்திலையும் இருக்கிறது பிண்டத்திலையும் இருக்கிறது. இந்த தத்துவங்கள்ல எங்க இருக்குன்னு கேட்டுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து தங்குறாரு பொருந்துறான்னு கேட்டீங்கன்னா காட்ட முடியும் அங்க இருக்குதுங்கிறதுன்னு அல்ல. அது எங்க இருக்குது, அண்டத்திலையும் இருக்கிறது பிண்டத்திலையும் இருக்கிறது. எப்படி இருக்குது, சூக்குமமாக இருக்கிறது, சூக்குமமாக இருக்கிறது. இதை எப்படி காண்பது என்று கேட்கிறீர்களா, ஞானம் வந்தா தானே காணும். ஞானம் வந்துருச்சுன்னா தாராளமா பார்க்கலாம், ஞானம் இல்லாதவன் பார்க்க முடியாது. ஆக இப்ப மற்ற எதுகள் எல்லாம் தெரியுது, எது தெரியுது, இந்த இருபத்தி நாலு தத்துவங்களை பத்தி எல்லாம் தெரியுது. இருபத்தி நாலு பத்தி தெரியுதா, பிருதி முதலாக, பிருதி முதலாக வந்து இருபத்தி நாலாவது தத்துவம் ஆகி இருபத்தி நாலாவது புருட தத்துவம், புருட தத்துவத்து வரையிலும் தெரியுதுன்னு வச்சுங்க, தெரியுதா. இப்படி வந்து அந்த காரணம் பிருதி பூதம் அஞ்சு, புலன்கள் அஞ்சு, கண்மேந்திரி அஞ்சு, ஞானேந்திரி அஞ்சு, அந்த கண நாலு, ஆக இருபத்தி நாலு. இதுவரையிலும் ஓரளவு நமக்கு தெரியுது, கண்ணால பார்க்கிறோம் கருத்தால உணர்கிறோம். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, பூதங்கள் ஐந்து, புரி ஞானேந்திரி ஐந்து, கண்மேந்திரி ஐந்து, புலன் ஐந்து, அந்த கண நாலு. இதில் படிச்சது இதில் எழுதியிருக்கீங்களா, பூதங்கள் ஐந்து, புலன்கள் ஐந்து, கண்மேந்திரியந்து, ஞானேந்திரிய ஐந்து, அந்த கரணம் மனம் புத்தி சுத்த அகங்காரம் ஆகி அந்த கரணம் நான்கு, ஆக இருபத்தி நாலு. இதுவரையில் நமக்கு கண்ணால பார்க்கிறோம் கருத்தால உணர்கிறோம். இப்ப அந்த கரணாலும் நமக்கு கருத்தால உணர்றது, அதுக்குதான் சொல்லிட்டாரு, அது வந்து பற்று அது நிச்சயிக்கும், இது நான் கண்டுபிடி எழுந்தும் இது நிலை நிறுத்தும் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அது வரையில் கருத்தால உணர்கிறோம், கண்ணால பார்க்கிறோம் மற்ற பூதங்களே, புரிகளை கண்ணால பார்க்கிறோம், கருத்தால உணர்றோம். இதற்கு மேல இருக்கிறது வித்தியாசத்துவம் ஏன் நமக்கு புரியல, ஆனா அதையும் கருத்தாலதான். அப்ப காலம் என்பது தெரிகிறது, காலம் என்பது தெரிகிறது, கலை வித்தை ஆறாக இதெல்லாம் ஓரளவு கருத்தால. இப்ப ஆறாகங்கிறதுக்கு என்ன சொன்னோம், ஆசை விருப்பம் தெரியுது, தெரியுது தெரியுது, ஆக இதுவரையிலும் தெரியுது. இதுக்கு மேல இருக்கிற அந்த அஞ்சு தத்துவங்கள் நமக்கு புரியவில்லை. சித்த வித்த, ஈஸ்வரம், சதாசிவம், விந்து, நாதம் ஆகிய இந்த அஞ்சு தத்துவங்களும் நமக்கு தெரியவில்லை, தெரியவில்லையா. இது எப்படி தெரியும் என்று கேட்டால், இது ஞானத்தாலதான் காண முடியும், ஞானத்தாலதான் அந்த தத்துவங்களை காண முடியும். டிக்கெட்டுக்கு பணம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் போலாம். ஒரு நூறு ரூபா டிக்கெட்டுக்கு போற இடத்துக்கு பத்து ரூபாய வச்சுக்கிட்டு நூறு ரூபா டிக்கெட்டு கேட்டா கொடுக்கப்பானா, கொடுக்கவே மாட்டான். அது டிரைவர் பேசாம இருப்பாரு, கண்டக்டர் கொடுக்கவே மாட்டான். நீ பத்து ரூபா டிக்கெட்டு தான், பத்து ரூபா இருக்கு, அது வரலயும் நீ பருகமணி வரலயும் போலாம், அதோட ரை. அது போல ஞானம் எவ்வளவு இருக்கிறதோ அதுவரையிலும் எனக்கு தத்துவங்கள் தெரியும், ஞானம் எவ்வளவு இருக்கிறதோ அதுவரையிலும் தத்துவங்கள் தெரியும். இப்ப நமக்கு எப்படி ஞானம் இருக்குன்னா, ஓரளவு உணர்கிற சாஸ்திரங்கள் மூலமாக. இது என்னது, இதுக்கு சாஸ்திர ஞானம் இப்ப உணர்றதுக்கு நமக்கு தெரியலையே, சுத்தவித்ததெல்லாம் தெரியலையிலப்பா, தெரியல. இதுக்கு வந்து இப்ப நம்ம இருக்குதுன்னு நம்புறோம், நம்புறோம். என்ன காரணம் என்றால், இப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் தெரியுது, இந்த தத்துவங்கள் தானாக இயங்காது, இந்த தத்துவங்கள் தானாக இயங்காது, அப்ப இதை இயக்கிற ஆளு ஒருத்தர் இருக்கிறாரு என்பதை நம்புகிறோம். அந்த ஏக்கர் அழிந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல வந்து இந்த அஞ்சு இடங்கள்ல வந்து இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை சாத்திரங்கள் மூலமாக, பெரியோர் வாக்கு மூலமாக உணர்கிறோம். இது அறியாதவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்று இதெல்லாம் சொன்னா நம்புவான. இப்ப இந்த பாடம் கேட்க வருவான, நீங்க கேட்க வந்திருக்கீங்கன்னா இது பெரிய ஆச்சரியம், இந்த பாடம் கேட்கறதுனா இது பெரிய ஆச்சரியம். ஆகையினாலே இப்படி இந்த அஞ்சு தத்துவங்களும் சிவ தத்துவங்கள், சிவம் பொருந்தி இருப்பதனாலே சிவ தத்துவங்கள் என்று. அந்த ஏழு வித்யா தத்துவங்கள், அந்த 24 ஆன்ம தத்துவங்கள், ஆன்மாவுக்கு இடமாக இருப்பதினாலே ஆன்ம தத்துவம். நமக்கு 24 தான், 24க்குள்ளதான் நம்ம கதையே எல்லாம் நடக்கும். புரியுதா? இந்த 24க்கு மேல அந்த ஏழும் நமக்கு கடவுள் ஸ்பெஷலா கொடுத்தது. காலம், நேதி, கலை, வித்தை, ஏழை, ராகம், உருடன், ஏமாயே என்கின்ற அந்த ஏழு தத்துவங்களும் நமக்கு கடவுள் பரிசல் மாதிரி கொடுத்து இதுல உழண்டுகிட்டுறான்னு சொல்லி விட்டுருக்கிறார். இதுக்கு மேல இதை இயக்குவதற்குத்தான் அந்த அஞ்சு தத்துவங்கள். அந்த அஞ்சு தத்துவங்களையும் சௌரமான இயக்குகிறார். அஞ்சு தத்துவங்களையும் யார் இயக்குறா? சௌரமான இயக்குறார். ஆக இந்த 36 எப்படிப்பட்டது என்றால் சடப்பொருளை 36மே சடம்தான். இந்த சடத்தை சித்து இயக்குகிறது. இப்ப இந்த ரேடியோ சடம், சடமா? சடம் தானே. இத வந்து எது இயக்குது? கரண்ட். கரண்டா யாரு இயக்குறா? மனிதனை இயக்குறா. கரண்டை மனிதனை இயக்குகிறான். ரேடியோவை கரண்ட் இயக்குகிறான். சடப்பொருளை சித்துப்பொருளை இயக்கு. சடப்பொருளை சித்துப்பொருளை. ஆக 36 வந்து சடப்பொருளை, 36 சடப்பொருளை. இந்த சடப்பொருளை இயக்குகின்ற சித்துப்பொருளான் கடவுள். அந்த சித்துப்பொருளா இருக்கிற கடவுள் ஏன் இப்படி எல்லாம் செய்கிறான் என்று கேட்டால், உயிர்களாகிய நாம் வந்து இந்த உலகிலே வாழவும், அதற்கு மேலே உயர்ந்த கதியை பெறவும், இந்த இரண்டுக்காகவும் தான் இதெல்லாம். மண்ணில் நல்ல வண்ண வாழவும், வைகரம் எண்ணில் நல்ல கதியை பெறவும் அவன் இந்த மாதிரி தத்துவங்கள் மூலமாக நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான். நம்ம வாழ்ந்து கொண்டு தத்துவங்கள் மூலமா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே தத்துவங்கள் சொல்றாரு, எல்லாமே. ஆகையினாலே
1: வெளிச்சம்
0: ஒளி, ஒளி, ஒளி உருவம், ஒளி உருவம் அல்ல, ஒளி உருவம், ஒளி, ஒளி சத்தம் அல்ல, ஜோதி ரூபம்,
1: ஜோதி ரூபம்,
0: ஜோதி ரூபம். அந்த லீவே புரிஞ்சுக்க முடியல, லீவை புரிஞ்சுக்க முடியல. ஒளி, ஒளி, ஒளி வளர் விளக்கே, ஒளி உருவம், நாதத்து ஒளி, அது ஒளி, இது ஒளி. ஒளியும் ஒளியும் கேட்டது இல்லையா? சுத்தவித்தை ஞானமிகம் தொன்மையா ஈஸ்வரன் தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் புத்தளிவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவங்கிரி ஆதாரம் ஞான உரு. இப்படி இந்த சுத்தவத்தை, சுத்த தத்துவத்தை பத்தி சொன்னார. அதுக்கு மேல இந்த சுத்த தத்துவம் வரையிலும் சொல்லப்பட்டவை மாயாமலங்கள். அதை அதை குறிச்சுக்கணும். இந்த 36 மாயாமலம், மூணு மலத்துல இப்ப ஒரு மலம், இந்த ஒரு மலம் தான் இத்தனையா விரிஞ்சிருக்கு. இது இன்னும் ஏராளமான பிரிவு. மாயாமலம் ஒன்றுதான் 36 தத்துவங்களாக. மாயாமலம் ஒன்றுதான் சுத்தமாயை அசுத்தமாயை சுத்தா சுத்தமாயை, சுத்தமாயை சுத்தா சுத்தம், அசுத்தமாக இப்படி மூன்று பகுதிகளாக பிரிந்து அது இன்னும் எண்ணில்லாத பகுதியாக புரிஞ்சிருக்கும் மாயாமலம். மாயாமலம் தான் நமக்கு விளக்கு போல இருப்பது. விடிவா மலக், விடிவா மலவும் விளக்கனய, விளக்கனய மாயை வடிவாதி கண்மத்து வந்து, மாயை வடிவாதி, வடிவாதி கண்மத்து வந்து விடிவா மலவும் விளக்கு போல இருக்கும். இரவிலே பொருளை காண்பதற்காக என்ன பண்றான்? அது எவ்வளவு வெளிச்சம் தரும்? ஒரு குறிப்பிட்ட அளவுதான், குறிப்பிட்ட எல்ல, குறிப்பிட்ட அளவுதான் அந்த வெளிச்சம். அதுல எப்படி புழங்கிக்கிட்டு இருக்கிறான்? ரொம்ப சாக்கிரதையா அந்த அந்த வெளிச்சத்துக்குள்ளாக இப்ப அந்த அளவுதான் நம்ம நாடு. இத இந்த இதான் மாய நமக்கு செய்யற உபகாரம். மாயாமலத்தின் மூலமாக செய்யற உபகாரம் இதுதான். ஆணவ மலத்தில, அனாதி காலத்துல ஆணவ மலத்திலே கண்ணில்லாத குழவிய போல, இருட்டறையில கிடந்த கண்ணில்லாத குழவிய போல, கேவலத்தில கிடந்த ஆன்மாவுக்கு இந்த மாயாமலத்தின் மூலமாக இப்படி விருத்தி முதலாக இப்படி 36 தத்துவங்களையும் உண்டு பண்ணி அதன் மூலமா அதுக்குள்ள நம்மளை புகுத்தி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறார். அது குருடாக்க, குருடனுக்கு கோல் கொடுத்தது போல, குருடனுக்கு கோல் கொடுத்தது போல. இது இப்ப குருடுக்கு இப்ப கோல் கொடுத்துருக்கேன். மாயாமலத்துல வாழுகிறோம்னா இப்ப கோலை புடிச்சுக்கிட்டு அமைஞ்சுக்கிட்டு இதுக்கு இந்த வெளிச்சம் எவ்வளவு விளக்கு போறோம். சரி, இந்த விளக்கை விட உயர்ந்த வெளிச்சம் இருக்கா? இருக்கு. சூரியன் பொறுப்பிட்டா கேட்க வேண்டியது. எங்கும் ஒளியே எல்லை இல்லாத ஒளி அதுதான் ஞானம். இது இறைவி தோன்றிவிட்டால் கேட்க வேண்டியது விளக்குக்கு வேலையே, இறைவி தோன்றிவிட்டால் விளக்குக்கு வேலையே. அதுபோல ஞானம் வந்து விட்டா இந்த மாய ஒளியே வரும். தன்னார் ஒளிமொழிங்கு கண்ணார் இறைவி கதிர் வந்து கார் கரப்ப, கார்ங்கிற இருளை ஓட்ட, கார் என்றால் இருள், கார் என்றால் இருள், அந்த இருளை இறைவி வந்து ஓட்டுகிறார். இறைவி ஓட்டி விட்டா அப்புறம் அந்த மாயைக்கு வேலையே கிடையாது, நன்றாக எல்லா பொருளும் தெரியும். இப்ப கொஞ்சம் தான் தெரியுது இந்த விளக்குல, கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் தெரியும்னு சொல்லி விட்டுறோம். இந்த மாயை இந்த விளக்குல எவ்வளவு தெரியும் அஞ்ஞானம் போய் அஞ்ஞானம் இருக்கிறவரையும் விடியலேன்னு அர்த்தம், அஞ்ஞானம் வந்தா விடிஞ்சு. அதற்கு மேல இப்ப மாயாமரத்தை பத்தி இது வரலையும் சொன்னாரா, அதுக்கு மேல ஆணவமும் கண்மமும் ஒரு பாட்டுல ஒன்றரை வரியில அந்த ரெண்டு மரத்தையும் சொல்றாரு, ஒரு பாட்டுல ஒன்னரை வரியில அந்த ரெண்டு மரத்தையும் சொல்ற, ஆணவத்தையும் கண்மத்தையும் சொல்றாரு. ஆனா எல்லாம் பெரிய பவர் உள்ளவங்க அவங்கள ஒன்றரை வரியில சொல்றாரு. எப்படி சொல்றாரு, ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக, ஆறாறு முப்பத்தாறு தத்துவங்களையும் முறையாக சொன்னேன், மாறாமலமரண்டு வா சொல்ல. மாறாமலம், மாறாமலம் என்று சொன்னால் அனுபவித்துக் கொண்டுகின்ற கண்மமலமும் உன்னோடு உடனாக இருக்கின்ற ஆணவமலம், அனுபவிக்கப்பட்டதாயும் செய்யப்பட்டதாயும் இருக்கின்ற கண்மமலம் நீ செயல் இருந்து மாறுறதில்லை அல்லவா, செய்து கொண்டுதானே இருக்கிற. மாறாமலம் வா சொல்ல, அறியாமை ஆணவம், ஆணவத்தை என்ன சொன்னாரு ஒரே வாக்கியம், அறியாமை ஆணவம், ஆணவம் மலம் என்ன, அதுக்கு அதுக்கு என்ன பேர் தெரியுமா, அறியாமல், அறிய வேண்டியதை அறியாமல், அறிய வேண்டியதை அறியாமல். உலக பொருளையே சரியா அறிஞ்சிருக்கிறோமா, அடாடாடா இது முதல்ல எனக்கு தெரியாமல். இந்த ஆணவம் வந்து ஆன்மாவோடு எப்பொழுது கூடியது என்றால் எப்போதும் இருப்பது, எப்போதும். இப்ப மாயாமலம் பின்னாடி வந்து சேர்ந்தது, மாயாமலம் பின்னாடி வந்து சேர்ந்தது, ஆணவமலம் அனாதியே ஆணவமலம் அனாதினா எப்போதும் உள்ளது. உயிர் என்றோ அன்றே ஆணவமலம், செம்பு எப்போ அப்போதே கழிவு, செம்பு களிம்பு சேர்ந்த செம்பன உனை மறுவும் கருமை கூறும் மலம் கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை. திருவாதூரில் புராணம், களிம்பு தோய்ந்த செம்பன உனை மறுவும் கருமை கூறும் மலம், கருமை கூறும் மலம் அது வரல, கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை, உன்னுடைய தன்மை பளி, உயிர் எப்படி பண்ணா பளிங்கு போன, அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உணர்ந்தார். திருவாதூரில் சாத்திர தீட்சைய என்ன மாணிக்க வாசல் கேட்கப்பட அழகா, மாணிக்க வாசலுக்கு தான் சொல்றாரு.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: ஓம் சிவாய நமன். shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
4: செய்யப்பட்ட பொருளுக்கு என்ன பெயர், காரிய பொருள். செய்யப்பட்ட பொருள் காரிய பொருள், அதற்கு பல தன்மைகள் உண்டு. காரிய பொருள் எல்லாம் சடமாக இருக்கும், பல பகுதிகளை உடையதாக இருக்கும், பல வகைப்பட்டதாக இருக்கும், நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கும். இது எல்லா காரிய பொருளுக்கும் பொருந்தும். சடமாக இருத்தல், பல பகுதிகளை உடையதாக இருத்தல், பல வகைப்படுதல், சுட்டி அறியப்படுதல், இவற்றையெல்லாம் உடையது காரிய பொருள். அம்முறையிலே இந்த பெரிய உலகமும் இந்த உலகமும் இந்த தன்மைகளையெல்லாம் உடையதாக இருக்கிறது. இந்த உலகம் சடமாக இருக்கிறது, பல பகுதிகளை உடையதாக இருக்கிறது, பல வகைப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கிறது. எனவே இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகம் காரிய பொருள் என்பது தெரிகிறது. இவ்வாறு கூறுவது அனுமானம். அனுமானம் என்றால் என்ன பார்த்திருக்கிறோம்? தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உய்தறிதல். இங்கே நமக்கு தெரிவது இந்த நான்கு தன்மைகள். இந்த நான்கு தன்மைகள் தெரிகின்றன. இந்த நான்கு தன்மைகள் எவற்றுக்குரியவை? காரிய பொருளுக்கு உரியவை. எனவே இந்த நான்கு தன்மைகளையும் உடையதனாலே இந்த உலகமும் காரிய பொருள் என்பது தெரிகிறது. ஆக நெருப்பு புகை எங்கே இருந்தாலும் அங்கே நெருப்பு உண்டு என்று அறிவது போல, இந்த நான்கு தன்மைகள் எங்கே இருந்தாலும் அது காரிய பொருள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நூற்பாவை பாருங்க. முதல் நூற்பா, முதலாவது சூத்திரம், அவை. முதல் வரியில அவை என்ற சொல் இருக்கிறது. இருக்கிறதா? அவை என்றால் என்ன? தொகுதி. அவைனா கூட்டம், தொகுதி. அவை என்றால் தொகுதி. என்ன தொகுதி? உலகத் தொகுதி. அவை என்ற சொல் உலகமாகிய தொகுதி என்ற பொருளை உடையது. ஆக உலகம் என்பது ஒரு தனி பொருள் அல்ல, அது தொகுதி பொருள். உலகம் என்பது தொகுதி பொருள். அவை, அவைக்களம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அவைக்களம்னு என்ன அர்த்தம்? பலர் கூடியிருக்கிற இடம். அதுபோல இந்த உலகமும் ஒரு கூட்டம்தான். இது ஒரு அவை. எப்படிப்பட்ட அவை? அவன், அவள், அது எனும் அவை. அதாவது அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சொல்லப்படுகிற பல பொருள்களுடைய தொகுதி. அவன், அவள், அது. இவற்றை தவிர வேற ஏதாவது பொருள் இருக்க? உலகத்து பொருளை எல்லாம் இந்த மூன்றுக்குள்ள அடைக்கிறலாம். அவன், அவள், மற்றதெல்லாம் அது. நான் முதல்ல என்ன சொன்னேன்? எதனுடைய தொகுதின்னு சொன்னோம்? ஐந்து பூதங்களுடைய பகுதிகளாய் உடையதுன்னு சொன்னேன். மெய்கண்டார் அப்படி சொல்லலை. அப்படி சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லலை என்றால், அப்படி சொன்னால் விளங்காது நமக்கு. பலருக்கு விளங்காது இல்லையா? ஐந்து பூதங்களால் பஞ்சபூதங்களால் ஆனது உலகம் என்றால் அப்படியா என்று சொன்னதை கேட்டுக்கொள்வார்களே தவிர அவர்களுக்கு விளங்காது. ஆனால் இப்படி சொன்னால் குழந்தைக்கு கூட தெரியும். ஆக அவன், அவள், அது என்ற மூன்று பகுதிகளால் ஆனது தான் இந்த உலகம். எனவே உலகம் பல பகுதிகளை உடையது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார். எல்லாம் வெளிப்படையாக சொல்லலை. குறிப்பாக மெய்கண்டார் உலகம் பல பகுதிகளை உடையது என்று சொன்னார். இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவன், அவள் என்பது உயிர்களை குறிக்கவில்லை. இங்கே உயிரை பற்றிய பேச்சு இல்லை. எதை பற்றிய பேச்சு நாம் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம்? இந்த ஜடமாகிய உலகம், ஜடமாகிய உலகம், உயிர் வேற. எனவே இந்த ஜடமாகிய உலகம் அவன் என்றால் ஆண் உடம்பு, உடம்பு தானே ஜடம். எனவே ஆண் என்ற உடம்பு, அவள் என்றால் பெண் என்ற உடம்பு, மற்றதெல்லாம் அது என்று எல்லாமே ஜடம்தான். எனவே ஜடப்பொருளாலான உலகம் இது முதலாவது கருத்து. என்ன தெரிந்து கொண்டோம்? இந்த ஜட உலகம் உடம்புகள், உடம்புகள் அல்லாதவை என்ற ஜடப்பொருள்களின் கூட்டமாக இருக்கிறது. ரெண்டாவது, எனவே பல பகுதிகளை உடையதாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? காரியப்பொருளுக்கு ரெண்டாவது தன்மை என்ன? பல வகைப்பட்டு இருக்கிறது, அது தெரிகிறது. பல வகையான உலகங்கள் இருக்கின்றன. மூன்றாவது என்ன பார்த்தோம்? சுற்றி அறியப்படும். அதனால்தான் அவன், அது சுட்டு பெயர், அவள் சுட்டு பெயர், அது சுட்டு பெயர். ஆக உலக பொருள் எல்லாம் சுட்டி அறியப்படுவதாக இருக்கிறது. உலகத்திலே எல்லாமே நம்முடைய அறிவினால் இது இன்னது இது இன்னது என்று சுட்டி அறிகின்ற தன்மை உடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த தன்மைகளை உடையதனாலே என்னென்ன தன்மைகள்? பகுதிகளை உடையதாக இருத்தல், பல வகைப்பட்டதாக இருத்தல், சுட்டி அறியப்படுதல் ஆகிய தன்மைகளை உடையதனாலே இந்த ஜட உலகம் செய்யப்பட்ட காரியப்பொருள். காரியப்பொருளுக்கு காரியப்பொருள் என்று எதை சொல்லுகிறோம்? தோன்றி அழிகிற பொருளைத்தான். காரியப்பொருள் என்றாலே அது ஒரு காலத்திலே தோன்றியது, ஒரு காலத்திலே அழியும். எனவே ஜட பொருளுக்கெல்லாம் என்ன உண்டு? தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. நம்முடைய உடம்பு காரியப்பொருள், தோற்றம் உடையது, அழிவு உடையது. பிறகே இது போகும்போது ஏன் கவலைப்பட வேண்டாம் அதை பற்றி? இந்த ஜடமாகிய உடம்பு நீங்குகிறது என்று தெரிந்தால் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஏன் கவலைப்படுகிறார்கள்? கவலைப்பட தேவையா? அது வேறு ஜடம். நாம் அறிவுப்பொருள் சித்து, ஆனாலும் கவலைப்படுகிறோமே, கண்ணீர் விடுகிறோமே, பிரிய மனமில்லாமல் இருக்கிறோமே. ஏன்? அதுதான் அஞ்ஞானம், அதுதான் அறியாமை. ஆணவ மலம் செய்கிற அறியாமை, அந்த அஞ்ஞானத்தின் காரணமாகத்தான் நாம் உடம்பின் மேலே இவ்வளவு அபிமானம் வைத்திருக்கிறோம், உடம்பையே நாம் என்று நினைக்கிறோம். எனவே உடம்பு ஜடம் இந்த எண்ணத்தை நாம் சிந்தித்தால், இதை சிந்தித்தால் நமக்கு இந்த உடம்பின் மேலே பற்று வராது, பற்று வராது. ஆனால் சிந்திக்கத்தான் முடியலை. ஆக முதல் நூற்பாவிலேயே சிந்தனை தொடங்குகிறது. ஆம், சிந்திக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் யார், நம்முடைய உடம்பு எப்படிப்பட்டது, நமக்கு உடம்புக்கு என்ன தொடர்பு, ஏன் இது நாம் இதனோடு கூடியிருக்கிறோம், இதெல்லாம் சிந்தனைக்கு உரிய. அடுத்து போவோம். அவன், அவள், அது எனும் அவை என்ன சொல்லுகிறார்? மூவினைமையின் முத்தொழில் உடையது. மூவினைமையின்னா முத்தொழில் உடையது. எது? இந்த உலகம், இந்த அவன், அவள், அது என்ற பகுதிகளை உடைய உலகமானது முத்தொழிலை உடையது. முத்தொழில் என்பவையவை தோன்றுதல், நிற்றல், அழிதல். தோன்றுதல், நிற்றல், அழிதல் என்ற மூன்று தொழில்களை உடையது. இந்த மூன்று தொழிலிலே ஒரு தொழில் தான் நமக்கு தெரிகிறது. எந்த தொழில்? நிற்கிறது, இப்போது நிற்கிறது, அதுதான் நமக்கு தெரியுது. தோன்றியது தெரியாது, அழிவதும் தெரியாது. அவற்றை எப்படி நாம் உயித்து அனுமானத்தால் அறிகிறோம்? இந்த உலகம் காரிய பொருளாக இருப்பதனாலே இது தோன்றியிருக்க வேண்டும். காரிய பொருளெல்லாம் தோன்றியிருக்க வேண்டும். தோன்றிய பொருளுக்கெல்லாம் அழிவு உண்டு என்று அனுமானத்தாலே நாம் அறியலாம். மூவினைமையின் அடுத்து இரண்டாவது அடியில் இது முதல் வரி விளங்குறது இல்லையா? அடுத்து இரண்டாவது வரியில் சரி, மூவினைமையின் தோற்றியனா இந்த உலகம் தானாக தோன்றவில்லை, தோற்றுவிக்கப்பட்டதே தவிர இந்த உலகம் தானாக தோன்றவில்லை. தோற்றுவிக்கப்பட்ட என்றதனாலேயே என்ன தெரிகிறது? தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும், ஒருவன் இருக்கிறான். எனவே ஜட உலகம், ஜடப்பொருள் எதுவும் தானாக தோன்றாது. அறிவுடைய ஒருவன் தான் தோற்றுவிக்க வேண்டும். எந்த ஜடப்பொருள்? எல்லாவற்றையும் இன்னும் ஒருவன், அறிவுடையவன் தோற்றுவிக்க வேண்டும். எனவே ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட, அதான் தோற்றிய, தோன்றியனா தன்வினை, தானாக தோன்றுதல் தன்வினை என்று இலக்கணத்தை சொல்லுவாங்க. தோற்றுவிக்கப்பட்டனா அது என்ன இலக்கணம்? தன்வினை பிறவினைம்பாங்க. பிறவினை தோற்றுவிக்கப்பட்ட. அடுத்த சொல்லன்ன திதி. திதி ஏன ஏகாரம் திதி. தோற்றுவிக்கப்பட்ட திதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? உள்ள பொருள். தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள், உள்ள பொருள், இல்லாத பொருள் அல்ல. உலகத்தில் ரெண்டு பொருள் இருக்குல்ல, உள்ள பொருள் இல்லாத பொருளும் இருக்குல்ல. இல்லாத பொருள் எது? உலகத்தில் இல்லாத பொருள் இருக்கா? முயலும் இருக்கு, கொம்பு இருக்குல்ல. ஆக உலகத்தில் இல்லாத பொருள் என்பதே இருக்காது, இருக்க முடியாது. இல்லாத பொருளுக்கு ஒரு வார்த்தையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே சொல்லில் இல்லாத பொருளுக்காக சொல்ல முடியுமா? ரெண்டு சொற்களை இணைத்து தானே சொல்லுகிறீர்கள். ஆகாய பூங்கிறீங்க, மணல் கயிறுன்னு சொல்கிறீங்க. ரெண்டு வார்த்தை இருக்கு, மணல் இருக்கு, கயிறு இருக்கு. ஏன் ரெண்டு வார்த்தை சேர்க்கணும்? இல்பொருள் இருந்தால் ஒரு வார்த்தையிலே சொல்லி பாருங்கள். இருந்தால் தானே சொல்ல, இருந்தால் தானே பேர் வைப்பார்கள். எனவே இல்பொருளுக்கு பேர் கிடையாது. எனவே இல்பொருள் என்றே கிடையாது ஒன்று உலகத்தில். எல்லாமே உள்பொருள் தான். சைவ சித்தாந்தப்படி எல்லாமே உள்பொருள். அந்த உள்பொருளுக்கு, இது ஒரு கருத்து முக்கியமானது, உள்பொருளுக்கு ரெண்டு நிலைகள் உண்டு. உள்பொருளுக்கு ரெண்டு நிலைகள். ஒன்று புலப்படுகிற நிலை, புலப்படுகிற நிலை. ரெண்டாவது புலப்படாத நிலை. புலப்படுகிற நிலை, புலப்படாத நிலை. ரெண்டு நிலையிலேயும் பொருள் இருக்கிறது. ரெண்டு நிலையிலேயும் புலப்படாவிட்டாலும் அங்கே பொருள் இருக்கிறது. அந்த புலப்படாத நிலையிலிருந்து அந்த பொருள் வெளிப்படுகிறது, புலப்படுகிறது. இப்போ பானை வணைகிறவன் எதிலிருந்து செய்கிறான்? மண்ணிலிருந்து. அந்த மண்ணிலே குடம் இருக்கிறதா இல்லையா? மண்ணிலே குடம் இருக்கிறதா இல்லையா? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? இல்லாத பொருளை உண்டாக்க முடியாது. கடவுளை நினைத்தாலும் இல்லாத பொருளை உண்டாக்க முடியாது. உள்ள பொருளைத்தான் மாற்ற முடியும். எனவே இல்லாத பொருளை உண்டாக்கவே முடியாது. எனவே மண்ணிலே குடம் இல்லாவிட்டால் அவனாலே செய்ய முடியாது குடத்தை. எனவே மண்ணிலே குடம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? புலப்படாமல் இருக்கு. அது அருவ நிலை. புலப்படாத நிலைக்கு என்ன பேரு? அருவம். அருவமாக இருக்கிறது. அந்த அருவ நிலையிலிருந்து, புலப்படாத அருவ நிலையிலிருந்து புலப்படக்கூடிய உருவ நிலைக்கு வருகிறது. புலப்படுகிற உருவம் அருவம் புலப்படாதது, உருவம் புலப்படுவது. எனவே குயவனுடைய வேலை என்ன? அவனுடைய வேலை இல்லாத குடத்தை உண்டாக்குவது அல்ல, அந்த புலப்படாத நிலையிலே இருக்கிற குடத்தை புலப்படுத்துகிறான், அதுக்கு வடிவம் கொடுக்கிறான். இல்லாததை உண்டாக்கவில்லை, மண்ணிலே இருக்கிற குடத்தை தான் உண்டாக்குகிறான். எனவே சைவ சித்தாந்தத்திலே உண்டாக்குதல் என்றாலே இருப்பதை வெளிப்படுத்துதல். இப்போ வள்ளுவர் சொல்லுகிறார், தொட்டனைத்தூரும் மணற்கேணி. அங்க எது வெளிப்படுகிறது? தண்ணீர். மணலை தோண்ட தோண்ட நீர், இல்லாத நீர் வருகிறதா? மறைந்திருந்த நீர் தான் புலப்படுகிறது, இல்லாத நீர் வரல. அதே போல உங்களுக்கு அறிவு இல்லாமலா வருகிறது? இல்லாத அறிவு உங்களுக்கு வராது. உங்களிடம் எல்லா அறிவும் இருக்கிறது. அறிவு உங்களிடத்திலே புலப்படாமல் இருக்கிறது. அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். எனவே இல்லாதது வாராது. பொன்மொழி. ஆமா, உள்ளது இல்லது வாராது, உள்ளது போகாது. உள்ளது போகாது, உள்ளது போகாதுன்னு என்ன அர்த்தம்? உள்ள பொருளை இல்லாமல் செய்ய முடியாது. உள்ளது போகாது, இல்லது வாரா. இவ்வாறு சொல்லுகிற கருத்துக்கு தான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை, மிக மிக முக்கியமான அடிப்படை. இதற்கு என்ன பெயர்? சத்து என்றால் என்ன அர்த்தம்? சத்து. சத்து என்றால் என்றும் உள்ளது. சத்து உள்ளது. காரியம் என்றால் தோன்றுவது. காரியம் என்றால் தோன்றுகிற பொருள். ஆகவே உள்ளது தோன்றும் என்று கூறுகிற வாதம் இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கைக்கே அடிப்படை. இந்த அடிப்படை மேலே தான் சைவ சித்தாந்தம் என்ற மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. அடிப்படை சைவ சித்தாந்தத்துக்கு இந்த சத்காரியவாதம். அதாவது காரணமில்லாமல் காரியம் இல்லை, காரணத்திலிருந்துதான் காரியம் வரும். எனவே ஒரு காரியத்தை கண்டால் இதற்கு காரணம் இருந்தாக வேண்டும். நமக்கு இன்ப துன்பம் வருகிறது. இன்பம் துன்பம் இவை காரியம். இன்ப துன்பம் காரியம். ஏன் காரியம் என்று சொல்லுகிறோம்? இன்ப துன்பத்து இன்பத்தையும் துன்பத்தையும் காரியம் என்று சொல்லுகிறோமே. எதனாலே? தோன்றுகிறது, அழிகிறது. இன்பம் நமக்கு உண்டாகுது, அப்படியே நிலைத்திருக்க நீங்குகிறதே. இன்பங்களும் துன்பங்களும் நமக்கு வருகின்றன, நீங்குகின்றன. எனவே இன்ப துன்பங்கள் காரியம். அப்படியானால் என்ன காரணம்? இவற்றுக்கு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? இன்ப துன்பங்கள் காரியம் என்றால் என்ன காரணம்? மற்றவர்கள் காரணமா? அவராலே வந்தது இந்த துன்பம், இவராலே வந்தது, அவர்களா காரணம்? அடிப்படையான காரணம் வினை. நம்முடைய வினை, வினைதான் காரணம். அதுபோல இந்த உலகம் காரியம் என்று பார்த்தோம். இந்த உலகம் ஜட உலகம்.

காரணப்பொருள். இந்த உலகத்திற்கு காரணப்பொருள் மாயை. இந்த மாயை பற்றி சொல்லியிருக்கிறேன். எப்படிப்பட்ட பொருள் மாயை? மாயை எப்படிப்பட்ட பொருள்? ஒன்று ஜடப்பொருள், மாயை என்பது ஜடப்பொருள். பிறகு வேற என்ன சொல்லியிருக்கிறேன்? அருவப்பொருள், புலப்படாத பொருள். வேறு என்ன சொன்னேன்? எங்கும் எங்கும் பரவி இருக்கிற பொருள், எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். அப்படிப்பட்ட நுண்ணிய அருவமாக இருக்கிற, ஜடமாக இருக்கிற மாயை என்ற மூலப்பொருளிலிருந்து இந்த உலகமாகிய காரியத்தை தோற்றுவிக்கிறான் இறைவன். அதனால்தான் தோற்றிய, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட. திதி நான் என்ன பொருள் சொன்னேன்? தோற்றுவிக்கப்பட்ட உள்ள பொருள். அதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகம் என்றும் உள்ள பொருள், என்றும் உள்ள பொருள். அது எங்கே இருந்தது? முதலில் மாயையிலே அடங்கி இருந்தது. இந்த உலகம் மாயையிலே புலப்படாத நிலையில அடங்கி இருந்தது. மண்ணிலே குடம்போல மாயையிலே உலகம் இருந்தது. அந்த உள்ள பொருளாகிய உலகத்தை, புலப்படாத உலகத்தை இறைவன் புலப்படும்படியாக தோற்றுவிக்கிறான். எனவே சைவ சித்தாந்தத்திலே தோற்றம் என்பதற்கு என்ன பொருள்? தோற்றம் என்றால் என்ன பொருள், என்ன விளக்கம்? உள்ள பொருள் தான் காரணத்தில் உள்ளது வெளிப்படுதல். காரணத்தில் உள்ளது வெளிப்படுதல் தான் தோன்றுதல். காரணத்தில் புலப்படாமல் இருப்பது காரியமாக வெளிப்படுதல். நான் இத்தனாம் தேதி தோன்றினேன், பிறந்தேன்கிறான். அதுக்கு முன்னால் நீங்கள் இல்லையா? முன்னாலே இருக்கிறீங்க. நீங்கள் என்றைக்கு இருக்கிறீர்கள்? அதை இறைவன் உங்களுக்கு இந்த புதிய உடம்பை கொடுத்திருக்கிறான். இது தோற்றம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். தோற்றம் எதற்கு? உயிருக்கல்ல, உடம்புக்குத்தான் தோற்றம். உடம்பு தான் தோற்றம். எனவே தோற்றிய திதி உள்பொருள். இது முக்கியமான ஒரு பகுதி. தோற்றிய திதியை மறக்கக்கூடிய பேரா? தோற்றிய திதியே. அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஒடுங்கி தோன்றுவதற்கு முன்னால அது என்ன, எப்படி இருந்தது? ஒடுங்கி ஒடுங்கி உளதாம். கடைசி வார்த்தை உளதாம். ஒடுங்கி இருந்து தோன்று உண்டாயிற்று. ஒடுங்கி உளதாம். இடையில ஒரு சொல்லு இருக்க, என்னது? மலத்து. மலத்து. அந்த மாயையிலே ஒடுங்கி இருந்த உலகத்தை ஏன் உண்டாக்கினான்? உளதாயிற்று. ஏன் உளதாயிற்று? ஏன் உண்டாக்கினான் உலகத்தை? ஒடுங்கின உலகம் ஒடுங்கி அப்படியே கிடக்க வேண்டியதானே, அதை இறைவன் ஏன் தோற்றுவிக்க வேண்டும்? உயிர்களை பற்றி இருக்கிற ஆணவ மலமாகிய குற்றத்தை நீக்குவதற்காக இந்த உலகத்தை தோற்றுவித்திருக்கிறார். உலகம் என்றால் நீங்கள் நான்கை கொள்ள வேண்டும். எது உலகம் என்றால்? உலகம் மட்டும்தானா? தனு, கரணம், புவனம், போகம், நான்கையும் கொள்ள வேண்டும். இந்த நான்கும் மாயையிலிருந்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டன. மலத்தை நீக்குவதற்காக. அதனாலே ஒடுங்கி மலத்து. மலத்துனா மலத்தால், ஆல் என்ற ஒரு உருவை சேர்த்து கொள்ள வேண்டும். மலத்தால் ஆல். ஆல் என்பது எத்தனாவது உருவு? நாலா? மூன்றாவது. மூன்றாம் உருவு மலத்தால்.

0: மலத்தால் உண்டாயிற்று. என்ன பொருள்? மலத்தால் உண்டாயிற்றுன்னா என்ன பொருள்? மலத்தால் என்றால் மலம் நீங்குவதற்காக, மலம் நீங்குவதற்காக. இப்போ இன்னொரு உதாரணம் பாருங்க. நோயினா நோயால் ஆள் இருக்கா? நோயால் மருத்துவரிடம் சென்றான் என்றால் என்ன அர்த்தம்? நோயால்னா நோய் நீங்குவதற்காக, அந்த ஆள் நோயால் நோய் நீங்குவதற்காக. அதுபோல இங்கே மலத்தால் உண்டாயிற்று என்றால் மலம் நீங்குவதற்காக உண்டாயிற்று. ஒடுங்கி மலத்து உளதாம். இப்படி இப்ப எத்தனை வரி பார்த்தோம்? இரண்டு வரிகளிலே சொல்லப்பட்ட கருத்து இந்த உலகத்திற்கு ஒருவன் இருக்கிறான், தோற்றுவிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டோம். இந்த ஜட உலகத்தை மாயையிலிருந்து தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். தானாக தோன்றவில்லை, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது. சரி, அவன் யார்? அடுத்த கேள்வி, அவன் யார் என்ற கேள்வி உண்டாகுது. அதற்கு மூன்றாவது வரியில் விடை சொல்லுகிறார். அவன் யார் என்பதற்கு மூன்றாவது வரியில் தான் விடை இருக்கு. முதலிலே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று பொதுவாக சொன்னார். இதுவரை கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று பொதுவாக சொல்லிவிட்டு இனிமேல் சிறப்பாக அவன் எப்படிப்பட்டவன், அவன் இன்னான் என்று சிறப்பாக இனிமேல் சொல்லப் போகிறார். அவன் அந்த கடவுள் யார்? ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவர்களும் என்ன சொல்லுவார்கள்? தங்கள் தங்கள் கடவுள் தான் உலகத்திற்கு முதல்வன் என்று தான் சொல்லுவார்கள். நாமும் அப்படித்தான் சொல்லுகிறோம். சரி, ஆராய்ந்து பார்த்தால் எது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று இங்கே மெய்கண்டார் நம்பிக்கையினாலே சொல்லவில்லை. எங்கள் கடவுள், இவரை நீங்கள் நம்புங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். காரண காரியத்தோடு நம்முடைய கடவுளுடைய சிறப்பை தலைமையை சொல்லுகிறோம். எந்த வகையிலே நம்முடைய கடவுள் பிற கடவுளரை விட மேம்பட்டவன்? அந்த ரெண்டு வார்த்தையில சொல்லுகிறார் மெய்கண்டார். வளவள என்றெல்லாம் நம்மை போட்டு போல சொல்லல், ரெண்டே போர். அந்தம் ஆதி, அவ்வளவுதான். அந்தம் ஆதி, அந்த ரெண்டு சின்ன வார்த்தையில் எல்லாம் சொல்லி முடித்து விடுகிறார். என்ன விளங்குது அந்த மாதினா உங்களுக்கு? ஒன்றும் விளங்கலை, ஒன்றும் விளங்கலை. ஆனால் விளக்கினால் விளங்கும், விளக்கினால் விளங்கும். அதுதான் அறிவினுடைய இயல்பு. அதாவது மறைப்பு நீங்க நீங்க, அறியாமை நீங்க நீங்க, அறிவு விளங்கும். உங்களுடைய மறைப்பு இப்போ நீங்கினாத்தான் விளங்கும். அதுக்காகத்தான் இத்தனை ஆசிரியர்கள் இத்தனை பாடுபடுகிறோம். அறியாமை நீங்கி அறிவு விளக்கம், இறைவனுடைய நோக்கமும் அதுதான். அறியாமை நீங்க வேண்டும், அறிவு இந்த உயிர்களெல்லாம் சிற்றுயிர்களெல்லாம் அறிவு விளங்க பெற வேண்டும் என்பது தான் இறைவனுடைய நோக்கம். ஆகவே அந்த கடைசி வரியில் நம்முடைய கடவுள் யாரு? சிவபெருமான். ஆனால் மெய்கண்டார் அந்த பெயரை பயன்படுத்தவே இல்லை, சிவபெருமான் என்று சொல்லவே இல்லை, வாயையே திறக்கல. ஏனென்றால் இது தத்துவ நூல், சமய நூல் என்றால் பெயரை சொல்லலாம். இது சமய நூல் அல்ல, தத்துவ நூல், ஆராய்ச்சி நூல். எனவே எல்லாருக்கும் பொதுவாக எல்லாரும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய கடவுளுடைய தனித்தன்மையை சொல்லுகிறார். அவருக்கு என்ன பேர் இங்கே வைத்திருக்கிறார்? அந்தம். அந்தம்ங்கிற வார்த்தை தான் சிவபெருமானை குறிக்கிற சொல். அந்தம், அந்தம் என்றால், அந்தம் என்றால் நேரான பொருள் என்ன? முடிவு. அந்தம்னா முடிவு. இந்த இடத்துல இப்போ நூல்களிலே பொதுவாக மூன்று கடவுளர் பேசப்படுகிறார். எவர்? பிரம்மன் படைப்பு கடவுள், காத்தர் கடவுள், அழித்தர் கடவுள் என்று நூல்களிலே மூன்று கடவுளர். படைப்பு கடவுள் பிரம்மா, அவருக்கு என்ன தொழில்? படைத்தல் என்ற ஒரு தொழில். படைத்தல் என்ற ஒரு தொழில் மட்டும்தான் அவருக்கு உரியது. அவர் அழித்தலை செய்ய முடியுமா? அவருக்கு உரியதை தான் அவரை செய்வார். காத்தர் கடவுள் என்ன செய்வார்? இந்த படைக்கப்பட்ட உலகங்களை, உயிர்களை காத்தல் செய்வார். சரி, அவருக்கு அதுக்கு மட்டும்தான் உரிமை. அழித்தர் கடவுள் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அழிக்கிறார். அழிக்கிறார் என்றால் என்ன பொருள்? ஒடுங்க செய்கிறார், ஒடுங்க வைக்கிறார். அவர் யார்? மகாருத்திரன், சிவபெருமானாகிய மகாருத்திரன். உருத்திரக் கடவுள், அழித்தற் கடவுள், எல்லாவற்றையும் ஊழிக்காலத்திலே ஒடுங்கும்படியாக செய்கிறார். அப்போது யார் எஞ்சி நிற்கிறார்கள்? யாராவது எஞ்சி நிற்கு மிஞ்சி இருக்கிறார்களா? பிரம்மா படைப்பு கடவுளாக நான் ஆயிட்டு, படைப்பு கடவுள் காத்தர் கடவுள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். எல்லாருமே ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். எஞ்சி இருப்பவன் ஒருவன், உருத்திரனாகிய சிவபெருமான் தான். கடைசியில தன்னந்தனியாக நிற்கிறான். தான் தனியன் காணேடிங்கிறார்ல திருவாசகத்தில், அவன் தனியாக இருக்கிறான். சரி, இப்போ மீண்டும் படைக்க வேண்டும். யார் படைப்பது? யார் படைப்பது? அங்கே படைத்தல் கடவுள் இல்லை. ஆக யார் ஒடுக்கினாரோ அவர்தான் படைக்கவும் செய்ய வேண்டியிருக்கு. ஆக அழித்தற் கடவுள் தான் படைக்கிறார். அவ்வாறு படைத்த கடவுள் தான் காக்கிறார். இந்த ரெண்டு தொழிலை செய்கிறவர் எந்த ரெண்டு தொழில்? அழித்தலையும் தோற்றுவித்தலையும் செய்கிற கடவுள் காத்தலை செய்ய மாட்டாரா? எனவே எல்லா தொழில்களையும் செய்ய வல்லவர். மற்ற கடவுளரெல்லாம் ஒவ்வொரு தொழில் தான், ஆனால் அழித்தற் கடவுள் தான் முத்தொழிலையும் செய்ய வல்லவர். இப்படி எண்ணி பார்க்கிற போது, ஆராய்ந்து பார்த்தால் யார் தலைமை கடவுள்னு தெரிகிறதல்ல, தெரிகிறதா இல்லையா? சிவபரம்பொருள் தான் எல்லாவற்றையும் நடத்துவது. எனவே அவர்தான் முதற்கடவுள், உலகத்திற்கு முதற்கடவுள், முதல்வன் ஒருவன் தான். அப்பர் பெருமான் பாடுகிறார் அல்லவா, அப்பர் சுவாமிகள் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே. அப்படித்தான், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஈரில்லாதவன், அழிவில்லாதவன் ஈசன். எனவே தமிழிலே ஈசன் என்றாலே சிவனைத்தான் குறிக்கும். வேறு கடவுளரை குறிப்பிடப்பட்ட தலைமை உடையவன். எனவே அந்தம், அந்தம்னா அழித்தலை செய்கின்ற கடவுளே. அங்கே ஒரு ஏகாரத்தை சேர்த்து கொள்ளுங்கள். அந்தமே, அந்தமே அழித்தலை செய்பவனே. அடுத்து என்ன? ஆதி. ஆதின முதல், முதற்கடவுள். ஆதின முதல்வன், அந்தம் ஆதி. அடுத்து என்ன? என்மனார் புலவர். என்று நான் சொல்லவில்லை என்று மெய்கண்டா. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, அறிஞர் பெருமக்கள் ஆராய்ந்து கண்ட முடிவு இது. என்மனார் புலவர், புலவர் அறிஞர் பெருமக்கள் இவ்வாறு ஆராய்ந்து கூறுகிறார். ஆக எவ்வளவு கருத்துக்களை இந்த மூன்று வரியில மெய்கண்டார் அடக்கி கூறியிருக்கிறார். இப்போ சூத்திரம் விளங்குதா? ஆக அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்து உலகம். ஒரு கடவுள் உண்டு என்று முதலிலே பொதுவாக நிறுவி அந்த கடவுள் இன்னார் என்பதையும் சிறப்பாக சொல்லி முடிக்கிறார் இந்த முதல் நூற்பா.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திரு கண்ணருளால் நோக்கி கடிய பிறப்பாற்பட்ட புண்ணும் இருவினையும் போயகல. கண்ணருளால் நோக்கின உடனே கடிய பிறப்பா, பிறப்ப வந்து எவ்வளவு வந்து கடிந்து சொல்றாங்க பாரு, கடுமையானது இந்த பிறப்பு. ஏன்னா சிவபெருமானவர்கள் உணரவிடாமல் செய்யக்கூடியது பிறப்பு. இதுல போராடிதான் நாம அந்த அருள் சிந்தனையை நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு இல்லையா. நம்முடைய முன்னை வினைகள் அவற்றுக்கெல்லாம் காரணமாக இந்த மூல மனம் இவற்றுடைய ஆதிக்கத்தை நம்ம மீறி எதிர்நீச்சல் போட்டுதான் நாம சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப பிறப்பு வந்து எவ்வளவு ஒரு கடுமையானதாக இருக்கின்றது. ஆகவே கடிய பிறப்புன்னு அந்த பிறப்பால கடத்துதான் நமக்கு இந்த உடல் இல்லையா, பிறவியானதுதான் உடல். ஆகவே அந்த உடலை புண் என்றே சொல்லியிருக்கின்றார். இப்ப உடம்புலேருந்து நீங்கிறது நீங்கி முக்கியம் என்னன்னா, ஒரு புண்ணு உடம்புலேருந்து ஒரு புண்ணு நீங்குவது மாதிரிதான் ஆன்மாவுக்கு உடம்பு நீங்குவது. புண்ணும் அந்த புண்ணு உடம்பு புண்ணு அந்த உடம்புங்கிற புண்ணு வருது. காரணம் என்ன? இருவினைகள். அந்த காரணத்தையும் நோய் நாடி நோய் முதல் நாடி. அப்ப உடம்பு நீங்கன்னா உடம்புக்கு காரணமான இருவினைகள் நீங்கணும். மேலும் இருவினைகள் சஞ்சீதம் இருக்குமாயின் அவை அடுத்து பிறப்பை தந்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த சஞ்சீதத்தை நெருப்பில் இடப்பட்ட விதை மாதிரி அவை முளைக்காத மாதிரி சஞ்சீதம் மேற்கொண்டு பிராரத்தாகாதபடி அதை யான தீக்கையினால வந்து ஒடுக்கி விடுவான். பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தா என்றே என்று அப்பர் பெருமான் திருச்சாண்டத்தில் சொல்லுவார் இல்லையா. ஆகையினால அந்த இருவினையும் போயகல வண்ணமல கைத்தளத்தை வைத்தருளி. ஆக நயனதிக்கையினால இந்த உடல் சார்பு வினை சார்பு எல்லாம் போக்குற வண்ணமலர் கைத்தளத்தை வைத்தருளி. வண்ணம் இருந்த மலர் போன்ற அந்த கைத்தளத்தை வைத்தருளி. அது குருவானவர் தன்னுடைய கைத்தளத்தை ஸ்ரீதனுடைய தலையிலே வைத்தார். அது ஹஸ்த மஸ்தக சம்யோகம் என்று சொல்வார். ஹஸ்தம் என்பது கையை, அது சிரசின் மத்தியில் வைப்பது. சம்யோகம் என்றால் அவை ரெண்டும் இணைந்திருப்பது, கரமும் தலையும் தொட்டுக் கொண்டிருக்கின்ற நிலை. ஹஸ்தமத்தக சம்யோகம் சொல்வார்கள். அது ஒரு பரிசதி செய்யும் என்றது. அந்த கைத்தளத்தை வைத்தபடி கல்லாய நெஞ்சுருக்கி, அதாவது அந்த உருகும் திரண்டாமல் இருந்த அந்த மனதை உருகச் செய்து, உள்ளத்தை அம்மாவின் உள்ளத்தை உருகச் செய்து அதன் மூலம் பக்தி பெருக்கெடுக்க செய்து மெய்த்தகமை எல்லாம் விரித்தோடி, அதாவது மெஞ்ஞான செய்திகளை எல்லாம் விரித்தோடி. ஏற்கனவே சாத்திரங்கள்லாம் படிச்சிருக்குமே அண்ணா வந்து இப்ப நாம படிக்கிறோம். அப்ப அந்த ஞான நிலை அளவுக்கு உயர்ந்த அண்ணா சாத்திரங்கள்லாம் கேட்டிருக்குமே கேட்டிருந்தாலும் இப்போ சிவபெருமானே குருவாக வந்து உணர்த்தும் போது அப்போ வந்து அதை கேட்கறதெல்லாம் வந்து அப்படியே அனுபவத்துல நிகழும். அனுபவமா பார்க்கிறார்கள். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம்னா தத்துவம் 36 தத்துவங்களில் தொழிற்பாட்டினை அறிதல். அந்த அப்படியே தொழிற்பாட்டு ஆன்மா அறியும், அனுபவம் நம்ம செய்தியாக கேட்கின்றோம், அங்க அனுபவத்தில் நிகழும் சுவர்மானே குருவாக இருக்கிறதுனால. ஆக முத்தியை பத்தி சொல்லும்போது அந்த முத்திய அனுபவமே அந்த அம்மா கிடைச்சது. ஆகையினாலே கைத்த கல்லாய நெஞ்சுருக்கி மைத்தகமையெல்லாம் விரித்து ஓதி ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவும் செங்கதிரவன் பால் நிற்ப காணாத ஒழியும் கணக்கே ஓடும். இது ஓமை. என்ன ஓமை என்ன சொல்றாரு? ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவும். சேன் ஒத்து ஒழுகும் ஆறிருள் வடிவும். சேன் ஒத்து ஒழுகும் ஆறிருள் வடிவும். சேன் என்பது ஆகாயம். ஆகாயத்தை ஒத்து இருள் விளங்குகிறது. அதாவது ஆகாயம் முழுக்கவும் அந்த இருளானது நிறைந்து இருக்கின்றது. நிறைந்து எங்க பார்த்தாலும் அந்த இருள் தான் தெரியும். இருள் தனக்குள் ஆகாயத்தை அடக்கி கொண்டு எங்கேயும் அந்த இருள் தான் மேலும் இருக்கிறது. ஆகாயம் எங்கும் எட்ட வெளியெங்கும் இருள் வந்து நிறைந்து இருக்கின்றது. அதுதான் சேன் என்பது ஆகாயம். ஒத்து ஒழுகும் ஆகாயம் முழுக்க நிறைந்து இருக்கின்ற ஆறிருள், அந்த நிறைந்த இருள் வடிவும். அந்த இருள் வடிவம் என்ன ஆகுது? செங்கதிரோன் பால் நிற்ப கிழக்கு திசையிலே செங்கதிரோன் குதித்த பிறகு காணாதொழியும் கணக்கே ஓ. ஐயா, கதிரோன் உதிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது? ஆகாயம் முழுக்க அந்த இருள் நிறைந்திருந்தது. கிழக்கு திசையிலே இந்த செங்கதிரோன் உதித்தவுடன் அந்த இருள் என்ன ஆயிட்டது? காணாமல் போய்விட்டது. காணாதொழியும் கணக்கே போல், அந்த இருள் காணாமல் போகின்ற அந்த முறைமை போல, அந்த முறைமை போல ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி. அழகாக ஒரு கவிதை சுவையோடு சொல்கின்றார் தத்துவ கருத்துகள். அதாவது இந்த கதிரவன் உதித்தவுடனே இருள் வந்து காணாமல் போய்விட்டதுங்கிற, காணாமல் போய்விட்டது எவ்வளவு அற்புதமான சொல்லாட்சி பாருங்க. இப்ப வந்து ஒரு பொருள் இருக்குது, அது கீழே விழுந்து உடஞ்சே போயிட்டு தூள் தூளா போயிட்டு, அந்த பொருள் வந்து காணாம போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? உடஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவோம். எந்த பொருளை காணாம போச்சுமோ அந்த பொருள் அப்படியே இருக்கிறது, ஆனால் அது எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்மை விட்டு அது நீங்கி இருக்கின்றது, நம்மிடத்தில் இல்லை, அதன் சார்பில் நாம இல்லை. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருந்தா அப்பதான் நம்ம காணாம போயிருக்கோம். அது எங்க பக்கங்கள்ல தஞ்சாவூர் காணாம அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி தொலைச்சுட்டோமாங்க அப்படிதான், தொலைச்சுட்டான் அப்படின்னா தொலைச்சிட்டான் தொலைச்சிட்டான் காணாம அடிச்சுட்டான் அப்படின்னு எங்க சொல்லுவாங்க. அதான் காணாமல் ஆகுது. அந்த கதிரவன் உதித்தவுடன் இருளானது காணாமல் போகின்றது. அப்போ இருக்கின்றதுன்னா அந்த இருள் இல்லையா, அழிந்து விட்டது என்பதில் இருக்கின்றது. என்ன, கதிரவனுடைய ஒளிக்குள் அது வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் அடங்கி ஒடுங்கி இருக்கின்றது. தன்னுடைய அந்த மறைக்கும் ஆற்றல் ஒடுங்கி ஒளிக்குள் அது அடங்கிவிட்டது இல்லையா. உதிர் கதிரவன் உதிப்பதற்கு முன்பு நம்ம கண்ணை அது மறைத்தது அந்த இருள். அதிலும் முடித்த பிறகு அதனுடைய மறைப்பு ஆற்றல் அங்க நம் கண்ணில் செயல்படவில்லை, இருக்கும் இடம் தெரியாமல் ஒடுங்கி கிடக்கின்றது. ஒடுங்கிதான் கிடக்கின்றது என்பதற்கு என்ன பிரமாணம் சொன்னால், அப்புறம் இரவு நேரம் வந்த பிறகு கதிரவன் மறைந்த பிறகு திரும்ப அந்த இருள் வருகின்றது. இப்ப எங்க இருந்து வருகின்றது இல்லையா? அப்ப வந்து கதிரவன் ஒளியினால் அது தலை காட்ட முடியாமல் ஒடுங்கி இருந்தது. அவ்வளவுதானே ஒழிய அது அழிந்து போய்விடுவில்லை என்பது இரவு பொழுது வந்து திருமணம் விளங்குது. அது மாதிரி ஆணவ மனத்தை என்ன பண்றார் அப்படின்னா, நம்முடைய அருட்சக்தியினாலே அந்த ஆணவத்தின் சக்தியை முற்றிலுமாக ஒடுக்கி அந்த ஆணவத்தினுடைய மறைப்பாற்றல் இந்த உயிரிடத்தில் செல்ல விடாமல் அந்த ஆணவத்தை ஒடுக்கி விடுகிறார். அதுதான் அற்புதமா ஓமை சொன்னார். ஒத்து சேரார் இருள் வடிவும் செங்கதிரோன் பாதிப்ப காணாத ஒளியும் கணக்கே ஓர். ஆணவத்தின் ஆதி குறையாமல், அதாவது பொருள் அளவில் அது கெடாமல், ஆணவத்தின் ஆதி குறையாமல். ஆணவம் என்ற அந்த முதலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாமல் ஆணவங்கிற பொருள் இருக்கத்தான் செய்து என்பால் அணுகாமல். இந்த ஞான குருவிடம் சர்ச்சையுடனாக அடைக்கலம் புகுந்துவிட்ட அடியேன்பால் அந்த ஆணவ சக்தி அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி முறையாக நிறுத்துகின்ற அந்த நிலையினை போற்றி உடைகின்றார். ஆக இந்த பகுதியிலே, இந்த போற்றி பகுதியிலே ஆச்சாரிய மூர்த்தமாக வந்த சிவபெருமான் ஆறு சமயங்களுடைய தத்துவ கொள்கைகளாக எடுத்து வைத்து அச்சமயங்கள் உழைக்கும் முக்திகள் வந்து படிநிலைகளாகவே ஒழிய முடிவான முக்தி அல்ல என்று அவற்றின் பொருந்தாமை எடுத்து சொல்லி அவ்வாறு குருமேனி கொண்டு வந்ததோடு மட்டும் அமையாமல் சைவ நெறியிலே சொல்லப்பட்ட சமயம் முதல் அபிடேகம் ஈராக உள்ள தீக்கைகளை எல்லாம் அடியனுக்கு செய்தருளி தன்னுடைய திருநோக்கத்தினாலே அடியனுடைய இந்த உடல் சார்பு வினை சார்புகளை எல்லாம் போக்கி அருளி திருக்களத்தை தாமரை மலர் போன்ற திருக்களத்தை அடியின் தலையிலே வைத்து வைத்தருளி அது போன்ற நெஞ்சினை உருகச் செய்து பக்தி பெருக்கெடுக்க செய்து அந்த நிலையிலே விஞ்ஞான செய்திகள் எல்லாம் உரைத்தருளி அதன் மூலம் அந்த உபதேசத்தின் மூலம் ஆணவமலமானது அந்த ஆணவமல சார்பானது அடியனை விட்டு நீங்கும்படி செய்கிறார். ஆணவம் என்ற பொருள் உள்ளது, ஆனால் அதன் சார்பு அடியனிடம் இல்லை என்ற நிலையில் ஆக்கிவிட்டார். இது எதை போன்றது என்று சொன்னால் கதிரவன் உதித்த நிலையிலே இருளானது காணாமல் அதனுடைய சக்தி கட்டு அடங்கிவிடுவது போல, சக்தி கட்டு அடங்கிவிடுவது போல ஆணவங்களுக்கு சக்தி மட்டும் கிடைக்கின்றார். ஏன்னா மற்ற ஆன்மாக்களே அது மறைத்துக் கொண்டுதான், முக்தி அடையாத மற்ற ஆன்மாக்களிடம் அது மறைத்துக் கொண்டுதான் இருக்கு. அப்ப ஆணவமலம் வந்து அழிஞ்சு போகல, இந்த ஆன்மாவிடம் அதனுடைய சக்தி செல்லுபடி ஆகல, இந்த ஆன்மாவை பொறுத்தவரைக்கும் அதனுடைய இந்த ஆன்மாவை பிடிக்கும் ஆற்றலை அது இழந்து விட்டது. அந்த நிலைக்கு ஆணவத்தை சத்குருவானவர் ஒடுக்கிவிட்டார். அந்த நிலைகளை எல்லாம் போற்றி இங்கே உழைக்கின்றார். மேதக்கோர் செய்யும் சரியை திகழ்கிறியா யோகத்தால் எயிலும் கீழ் முக்கியவதம் எய்துவித்து மெய்யென்பார் காணத்தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாணத்தகும் ஞான நன்னறியை இதையே எனக்கு தர வேண்டி என்று கூறுகிறார். ஆசிரியர் வந்து மிகச்சிறந்த தத்துவ செய்திகளை எல்லாம் அழகிய கவிதை நடையிலே இந்த தத்துவத்திலே சொல்லிக் கொண்டு நாம் அவ்வப்போது பார்த்தது இலக்கிய சுவை மேலோங்க சொல்லப்பட்டு ஒரு காத்திரமாகப்படுகின்றது. மேதக்கோர் செய்யும் சரியை திகழ்கிரியா யோகத்தால், சரியை கிரிய யோகம்னா சிவ வழிபாடுகள் அவையெல்லாம் இறப்பில் தவம், அவற்றை வந்து எல்லாரும் செய்ய முடியுமா? மேதக்கோர் ஒரு மேல்நிலைக்கு வந்தவர்கள் தான் செய்ய முடியும். அதான் சைவமாம் சமயஞ்சாரும் ஊழ்வரல் அரிதுனர், அந்த அரிய ஊழை பெற்றவர்கள் தான் சரியை கிரிய யோகம் சிவ வழிபாடு செய்ய முடியும். தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாதல் அதுவே அரிது, அது அந்த திட்டம் உண்டாக்கி அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மாயாகாரிய சூறாவளிகள் எல்லாம் தப்பிச்சு இதுல இருந்து உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய பிற பிற சமயங்களுடைய அந்த போதனைகள் எல்லாம் தப்பி வந்து சைவத்துக்கு வந்து அதுலயும் சரியை கிரியாகவும் செலுத்தும். சைவ திறத்தடைவர் அப்புறம் சிவனடியை தேர்வு சொல்ல, சைவ திறத்தடைவர் இது சரியை கிரியாகவும் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். இந்த படிநிலையில ஒன்ன கூட விட்டுறல. அப்போ அந்த மேன்மையானவர்கள் செய்யக்கூடிய அந்த சரியை கிரிய யோகம் இவற்றுக்கு பதமுத்திகள் வழங்குகிறார். சரியைக்கு பதமுத்தி சாலோ, கிரியைக்கு சாமீபம், யோகத்துக்கு சாரூபம். அதுதான் சீர் எய்தும் சீர் முத்தி பதம் எய்துவித்து, முத்தி பதம் பதமுத்தி தான். சிவலோகம், சிவலோகம் வந்தது கையாயிலே சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு பேரு, இதுதான் சாலோ. சாமீபம் அந்த திருக்கைலாயத்தில் எம்பெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பேர். இது வந்து ஒரு பணியாளராக இருக்கக்கூடியவர் எஜமானுடைய வீட்டிலே சுதந்திரமாக அவர் வந்து சொல்லக்கூடிய உரிமை உடையவர். அதுபோல அந்த தாச மார்க்கம் சொல்லக்கூடிய சரியைக்கு அந்த சாலோ பேரு. பிரியும் போது புத்திர மார்க்கம், அது தகப்பன் அருகிலே குழந்தையானது உரிமையாக இருப்பது போல சாமீபம். சாரூபம் சொல்வது யோகத்துக்கு, யோகம் சகமார்க்கம், தோழமை நெறி. ஆக அதற்கு அந்த பெருமானுடைய திருவுருவமே கிடைக்கும். நெற்றியிற் கண்ணர் நாற்பெருந்தோழர் நீரணி மேலியர் அநேகர், அப்படி சிவரூபத்தோடு பலர் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் யாரு? பார்ப்பதற்கு சிவபெருமான் போலவே இருப்பார்கள், ஆனா சாரூப முக்தி பெற்ற ஆன்மாக்கள், சாரூப முக்தி பெற்றவர்கள். அதுல மூன்றாவது மூர்த்தியாக ஸ்ரீகண்ட ருத்ரர், அவர் சாரூபம் பதம் பெற்றவர், பெற்ற அதே சீவன்முத்தராக திகழ்பவர். ஆக அதனாலதான் சிவபெருமானுக்குரிய திருமேனி அந்த திருவிழா அடையாளங்கள் எல்லாம் அவருக்கும் உண்டு. அந்த சரியக்கிரிய யோக நடிகர்களே செல்பவர்களுக்கு அந்த பதமுத்திகளை எழுதிவிட்டு அப்புறம் அவர்கள் அந்த பதமுத்திகளை கடந்த பிறகு ஞான நெறி கொள்வார். பாருங்க, சரியாக சரி செய்தார், கிரியை உயர்த்துவார், அப்புறம் யோக நெறிக்கு உயர்த்துவார், ஞான நெறிக்கு உயர்த்துவார், வீடு விருதுவார் என்பது மட்டுமல்ல, சரியை செய்தால் அதுக்குன்னு ஒரு தனிப்படம் சாரோகம். நிம்மதினா அப்படி நிம்மதியா இருக்கக்கூடிய இடம் அதான் சிவபதங்கள் தான். தேவலோகத்துல இருந்தா கூட ஒரு சமயம் அசுரர்கள் கை ஓங்கும், அவன் வேண்டாத இடையூறுலாம் பண்ணுவான், பெரிய தலைவலியா போயிடும். அந்த அசுரன் அப்புறம் அவன் தொலைகிற வரைக்கும் பெரிய தலைவலியா போயிடும். இதெல்லாம் நாம புராணங்கள்ல பாக்குறோம். ஆனா அந்த சாலோக பதங்கள்ல உள்ளவர்களை போய் அணுக முடியுமா? அந்த அசுரர்கள் அவர்கிட்ட யாரும் போக முடியாது, வழிபட்டுதான் போவார். அதனாலதான் சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க, பசு புண்ணியங்களிலே பற்று வைத்து அதை செய்து தேவலோக பேருக்கு போனாதான் விரும்புவார்கள். சாதாரணமா உலகியல் நிலையில புண்ணியங்கள் செய்து உலகத்துல சிறந்த பிறவிகள் அடைய நினைப்பார்கள். ஒரு சார என்ன பண்ணுவாங்க, வேத வேள்விகளிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு வேத வேள்விகளை ஏற்றுவதிலே பற்று வைப்பார்கள். அதுவும் பசு புண்ணியம் தான். ஆகமத்தில் சொன்னபடி சிவ வழிபாடு செய்யறது தான் சிவ புண்ணியம், வேதத்து வேதவிகள் பசு புண்ணியம் தான். ஆனா படிமுறையில தான் உயிர்கள் வந்து வர முடியும். பாவங்களை செய்வதை விட சாமானிய புண்ணியங்களை செய்வது அது மேலானது. அதனால வேள்விகளை திருமணிகளை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இங்க சாத்திரங்கள்னு வரும்பொழுது அதெல்லாம் வந்து பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் என்று சொல்லுவார். தேவலோக பேர் வந்து அந்த பேருக்குரிய காலம் முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து பிறந்து மறுபடியும் அந்த புண்ணியத்தை திரும்பவும் செஞ்சாதான். முதல்ல எப்படி பாடுபட்டு செஞ்சோமோ அதே மாதிரி அந்த புண்ணியத்தை திரும்ப செஞ்சுதான் மறுபடியும் அந்த தேவலோக பேருக்கு போகணும். இல்லையா, அது பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். நேற்று சாப்பிட்டு வச்சு இன்னைக்கு பசியாக முடியல, திரும்ப அப்போ முன்னைக்கும் உழைக்கணும், இன்னைக்கு உணவு வேணும்னா அப்படிதான் நிலைமை. அந்த மாதிரிதான் பசு புண்ணியங்களும் வச்சு பலன்களும் அப்படிதான் இருக்கு. அப்போ அங்க போனா அது வேத வேண்டிகள் தேவலோக பேர்கள் தான். அவை ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். என்ன இங்க இதுங்க விட காயும் நீண்ட ஆயுதா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா போறது தெரியாது சரிங்களா. இதுல சொற்களோக பேர்களும் சொன்னார், நரகலோக பேர்களும் சொன்னார் இதுக்கு முன்னாடி. நரகலோக பேர்களை பல அடிகள்னு சொன்னார், சொற்களோக பேர்களை பாருங்க ரெண்டு மூணு அடிகளும் முடிச்சிட்டேன். அந்த பேர்களை அனுபவித்து சொல்லல, அந்த அனுபவிக்கும் நாள் முடியும் போது அப்படின்னு சொல்ற, அனுபவித்து அப்புறம் அது முடியும் போதுன்னு கமா போட்டு கூட சொல்லல. இல்லையா, வானாளில் மாலாய் அயனாகி சொல்லிட்டு அந்த ராமாயணம் அனுபவிச்சு அது முடியும் நாள் அப்படின்னு முடிச்சிட்ட ரெண்டு மூணு அடிகள். ஏன்னா ஈனமில்லா சொர்க்கம் பெற்று இமைப்பளவின் மீழ்வர் இமைக்கிற காலம் வரைக்கும். ஆனா சொல்றாங்க, ரொம்ப சொல்றாங்க, நமக்கு ஒரு ஆண்டுங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் சொல்றாங்க. ஆயுள் அதிகம் தான், ஆனா அது ஓடுறது தெரியாது. ஒரு இனிமையான அனுபவத்தோட இருக்கணும். நேரம் போறது தெரியல, இல்ல நமக்கு சீக்கிரம் முடிஞ்சுட்டே இருக்கிறோம். இல்லையா, அந்த முத்தி பதங்கள் எல்லாம் கொடுத்து பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, முடிவா கொடுக்கற முத்தியே பெருசு, இடையிடையே இப்படி பதமுத்திகளும் கொடுத்து அந்த அண்ணாவை மகிழ்விக்காரு பாருங்க. அது எதுக்கு ஒரு பேரு, சரி செஞ்சா அம்மா வா எல்லாரும் செஞ்ச முடியுமா, இந்த சாலோக பேர் எடுத்து போகிறேன். அப்படி பதங்கள் கொடுத்து கொடுத்து என்ன ஞான நிலைக்கு உயர்த்துகிறார். அந்த மெய்யன்பர்களாக திகழ்கின்றார், ஞான நிலையில மெய்யன்பர்களாக திகழ்கின்றார்கள். அந்த மெய்யன்போடு அவர்கள் திருவருளார் திருவருளுக்கு அடங்கி சிவத்தை தரிசனம் பண்ணுகிறார்கள். அப்படி தரிசனம் பண்ணும் போது தம்மை குறித்து நாணுவார்கள். ஞானிகள் வந்து சிவபெருமானை தரிசிக்கும் போது தம்மை குறித்து நாணுவார்கள். என்ன அதுதான் அந்த ஞானத்தினுடைய அடையாளம். ரொம்ப அற்புதமான கருத்து. மெய்யன்பால் காண தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாண தகும் ஞான நன்னறியை. ஞான நன்னறியை ஒரு சார்ந்துட்டான்னா சிவனை நோக்க தன்னை பற்றி நாடுவான். அதான் தம்மையும் நோக்கி கண்டுன்னு இழிவு சிறப்புமை கூட சொன்ன. மெய்மையாம் உழவை செய்து அது அந்த பாடல தம்மையும் நோக்கி கண்டு. நாமும் சிவபெருமான நோக்கின பிறகு தம்மை நோக்கும் போது நம்மள என்ன இருக்கிறது, நம்மிடம் நிகழ்ந்த இந்த செயல்கள், நம்மிடம் நிகழ்ந்த இந்த அறிவு விளக்கம், அதன் விளைவான சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே அவனை ஆதாரமாக கொண்டதான் நடந்திருக்கின்றன. அவன் உணர்த்தாவிட்டால் நான் அறிவிருந்தும் அசித்து போலதான். அதான் அவனுக்கு இவனும் அசித்தாமே அருந்து சிவத்த போட்டி போட்டு கேட்டுட்டே வரான் கேள்வி. அப்படின்னா இப்படின்னா இப்படின்னா கடையத்த முடிச்சாரு, அவனை பேச விடாம விட்டார். அவனுக்கு இவனும் அசித்தாமே என்ன என்ன பேச முடியும். ஒரு தொடரை நம்ம நினைச்சுட்டு இருந்தாலே போதும் வீட்டு விடலாம். இப்படி ஒரு பெரிய அருட்கொடையை வாங்கியிருக்கான்னு நம்ம அனுபவிச்சுவோம். ஆகவே அப்போ தன்னை நான் ஒரு அசித்து ஏன் வந்து என்னை சித்தென்று உரைக்கில் என்ன சொன்னார், அதான் தன்னை நாடி சொல்லுதல் அந்த ஏன்னா அவர் அந்த ஞான அனுபவத்தை பெற்றதுனால சொல்றாங்க. அது மாதிரி இங்கேயும் அந்த காண தகுவார்கள் கண்டால் தனி பின்பு ஞானத்தகு ஞான நன்னறி விவரமான நினைத்துதான் தன்னை நாடுகின்றார், தன்னை குறித்து நாடுகின்றார். வேற யாரையும் குறித்து நாடுனா தாழ்வு மனப்பான்மை, உலகத்துல இருந்து அவனா அப்படி இருக்கானே எனக்கு அப்படி இல்லையா தாழ்வு மனப்பான்மை கொள்ளாத உனக்கு வேற திறமை இருக்கும், அது உலகியல். உலகத்துல யார குறித்து நம்ம நாண வேண்டாம், ஆனா சிவபெருமானை நோக்கும் போது நம்முடைய சிறுமையை உணர்ந்தால்தான் அது நமக்கு வந்து அது தகுதி நம்ம தெளிவுபட்டு போனது. ஆகவே ஞானத்தகும் ஞான நன்னறியை வீணே எனக்கு தர வேண்டி, பொருத்தமானவா இருந்தா எனக்கு கொடுத்தா பரவாயில்ல, வீணா கொண்டு எனக்கு கொடுக்கிறாரு. இது வந்து தாழ்வனும் தன்மையோடு சொல்ற இல்லையா. லேட்டஸ்டா ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கு இல்லையா, அது இதுவரை வந்த கம்ப்யூட்டர்லாம் விட ரொம்ப சிறப்பானது, பல சிறப்பம்சங்கள் கொண்டது. அப்ப ஏற்கனவே அந்த கம்ப்யூட்டர் துறையில நல்ல பயிற்சி உள்ளவர்கள்ட்ட இதை கொடுத்தா இதனுடைய தகுதியை அறிந்து இதை இன்னும் தக்க முறையில் பயன்படுத்துவார்கள். அதை கொண்டு ஓடி திரிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன் கம்ப்யூட்டரை பத்தி எந்த பயிற்சியுமே இல்லாத ஒரு சின்ன பையன் கொடுத்தா வீணாக்குறாயா இந்த பொருளை கொண்டு வேண்டும் கொடுக்குறாயா இல்லையா, வீணே கொடுக்காம அந்த மாதிரி பயன்படுத்த தெரியாதவன்ட்ட ஒரு பொருளை கொடுத்து அது வீணா கொடுக்கதான் பாருங்க. திருவாசகத்துல கூட ஒரு அழகிய பொற்கிண்ணத்தை கையில் கொடுத்த மாதிரி, குழந்தை மணலை கொடுத்த மாதிரி சொல்லி திருத்தத்துல ஒரு பாடத்தை சொல்லுவார். அந்த மாதிரி தலை கொடுத்தான் தகுதியானவர்கள் தான் அவர் கொடுக்காரு, தகுதி இல்லாதவரையும் வரமாட்டாரு. ஆனா இவர்கள் தாழ்வுடன் தன்மை நின்று அப்படி சொல்லுவாரு, தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பிருக்க எண்ணியே அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி தேசிகர் சொல்றார். நமசாமூர்த்தி தேசிகர் சிவபெருமான் நமசாமூர்த்திகளா வந்து ஆட்கொண்டார். யாரு தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பிருக்க எண்ணியே, எவ்வளவு வழிபட்டாலும் தங்கள் வழிபாட்டில் நிறைவு காண மாட்டாரு. திருவாசகத்துக்கு மேல ஒரு புகழ் நூலா சாமியை புகழ முடியுமா, திருவாசகம் புகழ்ற மாதிரி. ஆனா அவர் என்ன பண்றாரு, பொல்லாமையே புகழுமாறு ஒன்றரையன்னு சொல்றாரு. அவர்களுக்கு அந்த நிறைவு இருக்காது எவ்வளவு வழிபட்டாலும். அதனால அந்த தாழ்வனும் தன்மையில சொல்றாங்க, வீணே எனக்கு தர வேண்டி எல்லா பொருட்கும் எல்லா பொருளுக்கும் மேலானவர் மேலானது அவருடைய திருவடி. ஆமா எல்லா பொருட்கும் மனக்கும், மனக்கும் என்பது மனத்துக்கும், அத்துச்சாரியை சேர்த்துக்கணும். மனக்கும் இருக்கு மனத்துக்கும், மனத்துக்கும் மலரையன் மால் வானோர் நினைப்பினுக்கும், மனத்துக்கும்னா நம்முடைய மானிடர்களுடைய மனத்துக்கும் அப்பாற்பட்டது எட்டாதது திருவடி. மானிடர்களுடைய மனத்துக்கு மட்டுமா எட்டாதது, மலரிலே இருக்கக்கூடிய அயன் நான்முகன் மால் திருமால் வானோர் ஏனைய தேவர்கள் இவர்களுடைய நினைப்பினுக்கும் எட்டாதது அந்த திருவடி நினைப்பினுக்கும். கூரம் போலே இவருடைய நினைப்பினுக்கெல்லாம் தொலைவில் இருப்பது அப்பால் இருப்பது, தூரமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டே நெருங்கி இருப்பது தூரம் போலே அணிய. அதாவது திருமால் திருவடியை தேடுகின்றார், அவரால் அறிய முடியவில்லை, அவருக்கு அப்பால் இருப்பதாக அந்த திருவடி தோன்றுகின்றது. ஆனா அவருடைய அறிவிலும் அந்த திருவடி கலந்திருக்கின்றது. திருவடி என்பது என்ன ஐயா சொன்னார்களோ அந்த திருவருள் தான், சிவஞானம் தான். ஆக அந்த சிவஞானம் எல்லா ஆன்மாக்கள் ஞானத்திலையும் அத்துவிதமா கலந்திருக்குது. ஆனா ஆன்மா பக்குவம் இல்லாத காலத்துல அதற்கு அது சேமையாக விளங்குகின்றது, அப்பாலாக விளங்குகின்றது. அதான் தூரம் போலே காட்டிக்கொண்டே அருகில் இருப்பது, அதான் தூரம் போலே அணிய. அணிய என்பது அருகிலேயே இருக்கக்கூடிய கலந்தே இருக்கக்கூடிய கலந்தே இருக்கக்கூடிய சுந்தரத்தால் அந்த அழகிய திருவடி. மனிதர்களின் மனத்துக்கும் தேவர்களின் மனத்துக்கும் எட்டாததாக இருந்து கொண்டே அந்த மனத்திலெல்லாம் கலந்திருக்கக்கூடிய அந்த அழகிய திருவடியினை என் தலைமேல் ஆறும்படி தந்து அருள் செய்த, என் தலையில் அந்த திருவடி நிறையும்படி தந்து அருள் செய்த பேராளன் போட்டிருக்கிறார். என் தலைமையில் பொருந்தும்படி அருள் செய்த பேராளன் பெரியோனாகிய அந்த குருமூர்த்தி பேராளன் தந்த பொருள் ஏதன், எனக்கு உபதேசித்த பொருள் ஏது, உபதேசித்த பொருளுடைய அந்த அந்த தத்துவ உபதேசத்தினுடைய சாரமான கருத்து என்ன என்று சொன்னார் அப்படிங்கிற
4: சிவாயா. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
6: நமஸ்கரும். அஞ்செழுத்தின் அடக்கி அவற்றியல் விகாட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்க தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோக தழுத்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகண்டாள் சென்னி சேர்ப்பகம். நேத்து திருவைந்தெழுத்தனுடைய பதப்பொருளும் அதற்கு ஓமயம் அதான் கடைசியா நாம பார்த்தோம். இது நல்லா அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டா பின்னால கொஞ்சம் வேகமா போலாம். யா ஆன்மாவுக்கு கண்ணொளி உண்டு, பார்க்கும் காணக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு உண்டு. காணக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு இருந்தாலும் கூட இருளுல அதை காண இயலுவது இல்லை. கண்ணுக்கு காணக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட கண்ணனுடைய காட்சியை ஏதோ ஒன்று மறைத்துக் கொண்டு இருக்குது. அது ஏது? இருள் என்பது. இப்போ ஆணவம் என்ற ஒரு பொருள் கண்ணை மறைத்துக் கொண்டு இருக்கிறது, அறியாம செய்கின்றது. சைவ சித்தாந்தத்துல இது ஒரு ஒரு கொள்கை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பின்னால சிவஞான போது படிக்கிற போது விரிவாக படிப்போம். ஆணவம் என்பது ஒரு பொருள், இருளும் என்பது ஒரு பொருள். சாதாரணமா இருள்னா எதை? ஒளியின்மை இருள்னு சொல்லுவாங்க. ஆனா சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லுவது இல்லை. எப்படி ஆணவம் ஒரு பொருளோ அதே போல இருளும் ஒரு பொருள். அப்ப இருள் ஒரு பொருள் எப்படிங்கிறது என்ன? நீங்க இரவு நேரத்துல நல்ல தெரிந்த வெளியில நின்று கண்ணை எவ்வளவுதான் விரிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவது இருட்டுதான். கண்ணை மூடினாலும் இருள்தான் தெரியுது. இப்ப கண்ணை மூடிட்டா தெரியாத பொருள் இப்ப கண்ணை தெரிந்தா தெரியுது. அப்ப கண்ணை தெரிந்தா எந்த பொருள் தெரியலன்னு சொன்னா அப்ப ஒரு இப்ப கண்ணு விழித்து கொண்டிருக்கிறேன், கண்ணை இப்படி கை வச்சு மறைச்சுக்கிறேன், மறைச்சிட்டா முன்னா இருக்கிற பொருள் கண் பார்த்தாலும் கூட இப்படி இது மறைப்பு இருப்பதுனால முன்னா இருக்கிற பொருள் தெரிவது இல்லை. அதே போல இருட்டுல கண்ணுக்கு பார்வை உண்டு என்று சொன்னால் கண் எல்லா பொருளையும் பார்க்கணும், விரித்து பார்க்கணும். ஆனா இருட்டுல பொருள் வேற பொருள் ஒன்று தெரியவில்லை என்று சொன்னால் என்ன காரணம் அப்படின்னா ஒரு பொருள் கண்ணை மறைத்துக் கொண்டு, எப்படி நாம கையை வச்சு மறைச்சிட்டோமோ அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் மறைப்பு ஒன்று கண் பார்வையை மறைத்துக் கொண்டு இருக்குது. அந்த பொருள் என்ன என்றால் இருள் என்பது சைவ சித்தாந்தம் சொல்வது. தர்க்க ரீதியாக இருள் என்பது ஒரு பொருள் உண்டு சிங்கான போதும் மாபாடு சொல்லுது. இப்ப அடிப்படைந்த உண்மையை நீங்க வாங்கணும். இருள் என்பது ஒரு பொருள். சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, இருள் எது? வெளிச்சம் இல்லாதான். ஆமா, ஆலோகத்தின் அபாவம் இருள் என்று தக்க சொல்லுவாங்க. வெளிச்சமின்மை இருள் அல்ல, இருளும் உண்டு. இருள் ஒளி என்று ஒரு பொருள் இருப்பது போல இருள் என்பது ஒரு பொருள் உண்டு என்பது. இருள் ஒரு பொருள். ஆமா, அப்ப அந்த இருள் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த அந்த இருளை நீக்குவதற்கு நமக்கு பொருள் அறிவருக்கு ஒரு ஒரு சாஸ்திர வியஞ்சகம் என்று சொல்லுவார்கள். வியஞ்சகம், வியஞ்சகம்ல கருவி. நம்ம சாதாரணமா வெஞ்சனம்னு சொல்லுவோம். தயிர் சோறு சாப்பிடுற போது வெறும் தயிர் சோறு எப்படி சாப்பிடுறது? ஒரு வெஞ்சனம் இருந்தா நல்லா இருக்கும். என்ன வெஞ்சனம்? ஊறுகாயோ வெங்காயமோ இருக்கும் இல்ல, ஒரு கருவி. அப்ப இருளிலே இருக்கக்கூடிய இருளிலே பார்வையற்ற கண்ணுக்கு வியஞ்சகமாக விளக்கு. அது எந்த விளக்காவும் இருக்கலாம், ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடிய விளக்காவும் இருக்கலாம், தீக்குச்சி மாதிரி இருக்கலாம். ஒன்று ஒரு கருவி ஒன்று வேண்டும். அதுதான் வந்து இந்த த்ரோதான சக்தி ஆள் வரக்கூடிய த்ரோதான சக்தி மாயையை இயக்கி ஆன்மாவுக்கு இந்த உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் கொடுத்து அந்த ஆணவ மலத்தினுடைய இருளை சற்றே நீக்குது. முழுது நீக்குவது இல்லை. எப்படி தீக்குச்சியில கொஞ்சம் வெளிச்சம் வருது, பந்தத்துல கொஞ்சம் வெளிச்சம் வருது, 100 வாட்ஸ் பல்ப்ல அதை விட கொஞ்சம் வெளிச்சம் வருது. இது போல இந்த மாயையில அது வெளிச்சம் கொஞ்சம் அந்த ஆணமர இருட்டை நீக்குவதற்கு ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஆனா அந்த வெளிச்சத்தினால பொருள் தெளிவாக தெரியுமோ என்று சொன்னால் அங்க மயக்க அறிவே உண்டாகும் என்பது நமக்கு அனுபவத்திலே தெரியக்கூடிய ஒன்று. இப்போ சூரிய ஒளி வந்ததுன்னு சொன்னா இந்த இருள் முழுவதும் மறந்து விடுகிறது. அப்ப பொருள் எல்லாம் தெளிவாக தெரிகிறது. சூரிய ஒளி அது எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருளானது குறைக்கிறது. கிழக்கு காலையில ஒரு 5:30 மணிக்கு சூரியன் உதயமாகறான். அப்போ இருட்டு மங்கு மங்குன்னு நான் சொல்லுவோம், மங்கு மங்குன்னு இருக்குதுன்னு, மசமசன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த மசமசன்னு இருக்கிற இருட்டு சூரிய ஒளி வர வர குறைஞ்சிட்டு வருது. அப்ப இது அத போல ஆணவ இருளுடைய சக்தி குறையக்கூடிய சக்தி, திருள் சக்தி விரிவடையக்கூடிய சக்தி. கேவனில் இருக்கின்ற பொழுது அந்த இருட்டுல இருளாக அறியாமையில அப்படியே உயிரானது கிடக்குது. அப்ப திருவருள் வர வர திருள் சக்தி விரிவடையக்கூடிய சக்தி, ஆணவிருள் தேயக்கூடிய சக்தி. அப்போ அந்த அந்த ஆணவமலம் மறைந்தால் சிவப்பிரகாசம் ஞானம் உண்டாகும் என்பது. அப்ப இந்த ஓமையை நம்ம மனசுல நல்லா வாங்கிக்கணும். இப்ப 3 நிலை நமக்கு தெரியும். கேவலம், சகலம், சுத்தம். கேவலம் என்பது ஆணவ மலத்தோடு இருளோடு இருவாக இருப்பது. இப்ப இதுக்கு நம்ம கணக்குல அல்ஜிபிரா குறியீடு போட்டு கணக்கு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பஞ்சாட்சரத்துல இந்த நிலைகள் எல்லாம் சாத்திர கருத்தை சொல்றான். இப்ப யா கேவல நிலையில எப்படி இருக்குது அப்படின்னா, கேவலத்துல உயிர் மாவோடு சேர்க்கிறது கேவலம். இப்போ நாம் இருக்கிற நிலைக்கு இல்லையா, இதுக்கு பேரு சகலம். அத துரோதான சக்தி மாயை இயக்கி நமக்கு தனுகரண பூன போகங்களை தந்தள்ளி இருக்கிறது. அப்போ அந்த அது எப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த சின்ன விளக்குகளை வச்சு இருள பொருள பார்க்க போல வரபோது நான் மா ரெண்டோட சேர்ந்து இருக்கிறது. நான் துரோதானம் மலமும் இருக்குது, யகரமும் இருக்கிறது. இப்ப அந்த பகுதியை பார்ப்போம். ஓதுகின்ற அது எத்தனாவது பக்கம், 12வது பக்கம் மூலம் பாடம் இருக்கு பாருங்க. ஓதுகின்ற பெந்தம் முத்தியாக பிறங்கும் உயிர்க்கு, ஓதுகின்ற சொல்லப்படுகின்ற உயிர்க்கு 2 நிலை சொல்லப்படுகிறது, பெத்த நிலை முத்தி நிலை. இந்த உயிரானது இந்த 2 நிலை தான் இருக்கும். உயிர்க்கு சமமாக 5 எடுத்து சொன்னா அதுக்கு ஈக்குவலாக எப்படி கணக்குல நாம சயின்ஸ்ல எல்லாம் வந்து HO2 குறியீடு வச்சு பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சைதாந்தத்துல இந்த ஆன்மா பெத்த முத்தியில இருக்கும். அப்படி அது பெத்த முத்தியில இருக்கின்ற நிலையை 5 எடுத்துல வைத்து பார்த்தால் ஓதுகின்ற பெத்தமுத்தியா பிறங்க உயிர்க்கு 5 எழுத்தும் அது அது கூமையாக சிவாயனமா என்பது 5 எழுத்து. அந்த ஒத்தன் இருக்கு இல்லைங்களா, அத வந்து சிவாயனமா என்பதற்கு பின்னால சேர்த்துக்கணும். சிவாயனமக்கு ஒத்த ஒத்த ஓமைகள் ஓதில் ஓமைகள் வருவிச்சுக்கணும். ஓதுகின்ற பெத்தமுத்தியாக பிறங்க உயிர்க்கு 5 எழுத்து சிவாயனம, அதுக்கு ஒத்த ஓமைகளை ஓதில் ஓமைகளை சொன்னா சுத்த பருதி ஒளி கண் விளக்கு பாங்கு இல் இருள் போல. சுத்த பருதி, சுத்த பருதி என்னன்னா மேகத்தினால மறைக்கப்படாமல் அந்த ஒளி கதிரானது நேராக பூமியில் விழுகின்ற ஒரு சூரிய கதிர் மறைச்சுன்னா அதனுடைய ஒளி பிரகாசம் முழுமையா வராது. அதனால அது சுத்த பருதின்னு சொன்னார். மேகங்களால் மறைக்கப்படாத சூரியன், அப்புறம் மெத்த பருதி ஒளி. ஒளி என்பது கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள். விலங்கு விளக்கு, விளக்கு. பாங்கு இருள், இருள் போல. பாங்கு அப்படின்னா பக்கம்னு அர்த்தம். நமக்கு தோழனுக்கு பாங்கன் சொல்றோம், தோழிக்கு பாங்கி. பாங்கி தோழி பங்கஜம் பாண்டியால வாரையா இல்லை பள்ளிக்கூடத்தில் பாடுற பாட்டு, சுருக்குள்ள செலுத்துற பாட்டு. பாங்கன் பாங்கி அவன் நம்ம நல்ல நிலையை கூட்டிட்டு போறவன் தான் பாங்க. கொண்டு போய் கிணத்துல தடுறவன் பாங்க, நல்ல பாங்கன் என்றால் நல்ல வழியில் செலுவன். அப்ப இந்த இருள் இருக்க இது எங்க குண்டு குழி ஒன்னும் தெரியாது, எங்க நம்ம கொண்டு போய் வீழ்த்தி விடும். அதனால அதுக்கு பாங்கில் இருள். ஆன இருளானது ஆன்மாவுக்கு நன்மை செய்வது செய்வது அல்ல, உயிருக்கு பகை ஆனவி இருள். ஆனால் இந்த பாங்கு இருள் இருள் சொன்னார், இருள் போல. இப்போ அந்த ஐந்தரத்துல சொன்ன சிவம், சிவம் என்பது சி அது சூரியன். சக்தி, சக்தி என்பது கதிர் ஒளி. உயிர் என்பது அது கண்ணு. மாயை என்பது துரோதானம், மாய துரோதானம் அது வந்து விளக்கு. இப்படி இதுல விரவும் மலம் ஆகும். இப்ப வந்து ரெண்டு சொல்லு நல்லா மனசுல வாங்கிக்கணும். ஒன்னு என்னன்னா பாங்கில் போல மருவும் சிவம். அந்த மருவம் சிவம் இருக்கு இல்லைங்களா, அந்த மருவம் என்ற சொல்ல சக்தியோடவும் சேர்த்திக்கணும், உயிரோடவும் சேர்த்திக்கணும், மாயுடனும் சேர்த்திக்கணும். மருவும் சிவம், மருவும் சக்தி, மருவும் உயிர், மருவும் மாயு. மருவும் சிவம் என்றால் இந்த சிவமானது வியாபகமாக எல்லா இடத்திலையும் எல்லாத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு இருக்கும், எல்லாவற்றையும் தன்னுள் மருவிக்கொண்டிருக்கின்ற சிவம். மருவும் சிவம், சித்து அசித்து, அறிவுடைய பொருள்கள் அறிவில்லா பொருள்கள் எல்லாம் சிவத்துடைய வியாபகத்துல அடங்கும். அதாவது மருவும் சிவம், எல்லாவற்றையும் மருவிக்கொண்டிருக்கின்ற சிவம். சத்து பொருள், சித்து பொருள், ஜட பொருள் எல்லாத்தையும், அதாவது சித்து அசித்து ஜடம் ஆகிய எல்லா பொருள்களையும், அறிவுடைய பொருள் அறிவில்லா பொருள் எதா எல்லா பொருள்களையும் தன்னுடைய வியாபகத்துல அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள். அப்ப என்ன கருத்து, இங்க பின்னால சொன்ன அந்த நாலு அந்த வியாபகத்துல இருக்குது. சிவத்துல சக்தி, உயிர், மாயை, ஆணவம் அதுலதான் இருக்கு. ஆணவம் சிவத்துடைய ஆதாரத்துலதான் இருக்கு. சிவம் வந்து சர்வ வியாபகம், உள்ளும் புறம்பும் கலந்திருக்கக்கூடிய வியாபகம். சிவத்தை இன்றி எந்த பொருளும் இல்ல, அது நல்லா தெரிந்து கொள்ளணும். சி வந்து இந்த சக்தி, உயிர், மாயை, மலம் எல்லாம் இந்த சிவத்துக்குள்ளாரதான் இருக்கு, சிவ வியாபகத்துல அடங்கித்தான் இருக்குது. சிவ வியாபகத்தை நீங்கி எந்த பொருளும் இல்ல, இது வந்தாலும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்புறம் சக்தி, இந்த சக்தி மருவும் சக்தி. அந்த மருவும் சக்தினா என்ன அப்படின்னா, இந்த சொல்லு நினைவில் வச்சுக்கணும், தாதான்மியம். குணம் வேற குணி வேற. குணத்தை உடையது குணி, பண்பு பண்பி என்பது. இப்ப பொருள் தன்மையில ரெண்டா இருந்தாலும் கூட அந்த ரெண்டு பிரிக்க முடியாது. சிவம் சக்தி, சிவம் சிவம் என்பது குணி, சிவத்தினுடைய குணம் சக்தி என்பது. அப்ப குணி குணம் குணத்தை இல்லாமல் இருக்க முடியாது, பண்பு இல்லாமல் பண்பு இல்லை. அப்ப ஒரு பண்புன்னு சொன்னா பண்பு ஒரு பண்பியை சார்ந்துதான் இருக்க முடியும். அப்ப அதனால அதுதான் இந்த குணகுணி சம்பந்தம் தாதான்மியம் என்று சொல்லுவது. இரண்டு பொருள்கள், பிரிப்பில்லாத இரண்டு பொருள்கள். அப்ப பிரிப்பில்லாத இந்த பொருள்னால கூட இதனுடைய செயல் பார்க்கணும். என்னன்னா சூரியன் ஒருத்தன் தான், சூரியன் பரசூரியன். நமக்கு புராணங்கள்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஏகாதச 12 சூரியர்கள், துவாதச 12 பேர் சொல்லுவாங்க. நமக்கு தெரியுது ஒரே சூரியன் தான். சூரியன் ஒருத்தன் என்றாலும் கூட சூரியனுடைய கதிர்கள் பல, அந்த கதிர்கள் எல்லா இடத்திலையும் பரவி பல்வேறு செயல்களை செய்கிறது. அதுபோல சிவம் ஒன்று என்றாலும் கூட சிவத்தினுடைய சக்தி பலவித ஆற்றல்களை உடையது. எலக்ட்ரிசிட்டி போல, எலக்ட்ரிசிட்டி ஒரே கரண்ட் தான், ஒயர்ல வரக்கூடிய ஒரே கரண்ட் தான். அது என்ன பண்ணுது, வெய்ய காலத்துல ஏசி போட்டா குளிர்ச்சி தருது, குளிர்காலத்துல வெப்பத்தை தருது, தண்ணிய பனிக்கட்டி ஆக்குது, தண்ணி குளிர்ந்த தண்ணிய வெந்தண்ணி ஆக்குது. கரண்ட் ஒரே கரண்ட், அது பல விதமா பல விதமாக செயல்படுகிறது. திருள் சக்தியும் அதே போலதான், திருள் சக்தியும் பல வகை ஆற்றலை உடையது. சரி, இப்ப இந்த சக்தி என்பது தாதான்மை, மறுவு சக்தி. மறுவு சக்தி சிவத்தோடு தாதான்மயமாக மருவி இருக்கின்ற சக்தி. அந்த அந்த மறு என்பது தாதான்மயம் சத்தியம், சிவத்தோடு தாதான்மயமாக மருவி இருக்கின்ற சக்தி, மறுவு சக்தி. அப்புறம் மறுவு மறுவு உயிர். உயிருக்கும் சிவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா வியாபக வியாபியம். சிவ வியாபகத்தில் வியாபியமாக இருக்கக்கூடிய உயிர். சிவா வந்து ஆன்மா உயிரை விட்டு தனியா இருக்கல, சிவ வியாபகத்தில் வியாபியமாக இருக்கக்கூடிய உயிர். சரி, அப்புறம் மாயை, மறுவு மாயை. மாயை எதோட மறு இருக்கிறது, சக்தியோடு மறு இருக்கிறது, திருவள்ள சக்தியோடு மறு. அது அருள் சக்தியே ஆன்மாவுக்கு அருள் செய்கின்ற பொழுது திருவருள் என்று சொல்லப்படும். தனுகரண போன போகங்களை கொடுத்து சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டுகின்ற பொழுது அது துரோதான மலம் என்று, மாயை அல்லது மலம் என்று சொல்லப்படும். அப்ப இந்த மறுவு சிவம், மறுவு சக்தி, மறுவும் யா, மறு உயிர், மருவம் மாயை, இது வந்து ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்டு இருக்குது, ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இப்படி சொன்னவர் மலத்துக்கு சொல்ற போது எப்படி சொல்றார் பாருங்க, விரவும் மலம் ஆகும், விரவும் மலம் ஆகும். விரவுதல் என்றால் கலத்தல் அர்த்தம், விரவுதல் என்றால் கலத்தல். அந்த கலத்தல் வந்து ரெண்டு வகையான கலத்தல் உண்டு. என்ன ரெண்டு வகையான கலத்தல் அப்படின்னா, ஒன்னு பால் வியாபாரம் பண்ற போது பாரும் தண்ணியும் கலத்தல். அப்போ கலந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாலை தனியா தண்ணிய தனியா பிரிக்க முடியாது. இப்போ அந்த விரவும் மலம் என்று சொன்னால் அது அது இது போல விரவுதல். இன்னொரு விதமான விரவுதல் என்னன்னா, அரிசியில கல் இருக்கிறது போல. கடையில போய் சாமான வாங்கிட்டு வருவோம், பொட்டலம் கட்டி தருவான், நம்ம தோரம் பருப்பு வாங்கிட்டு வந்திருப்போம், பச்சை பயிர் வாங்கிட்டு வந்திருப்போம், கட்டை உடஞ்சி போய் ரெண்டும் கலந்து போகும். கலந்து போனா ஆனா அதை நேம்பி இதா பண்ணி ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது விதமான ஒரு கலத்தல். விரவுதல் என்றால் இந்த கலத்தல் என்பது பொருள். இப்ப கலக்கும் மலம், விரவும் விரவு மலம், விரவு மலம்னா கலக் அது விரவுதல். இந்த கலத்தன மிக்சர் ஆகிறது, விரவுதல் அந்த மாதிரி கலத்தல். ஆனா ஒரு கலத்தல் பிரிக்க முடியும், இன்னொரு கலத்தல் பிரிக்கவே விரவி இருப்பதை பிரிக்க முடியும், கலந்து இருப்பதை பிரிக்க முடியாது. இங்கே விரவுதல் என்பது கலத்தல் பொருள், அதனாலதான் சொல்றேன் நான். கலத்தல் வந்து பிரிக்க முடியாது, விரவி இருப்பதை பிரிக்க முடியும். இப்ப கல் அரிசியும் விரவி இருக்குது, ஆனா கல்ல தனியா அரிசியை பிரிக்க முடியும், பிரிச்சுக்கலாம். பால் தண்ணி கலந்திருந்ததுன்னா அந்த பால் தனியா

0: கண் ஆன்மாவுடைய அறிவை மறைத்து கொண்டிருக்குது. அதனால இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டுவது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாளும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. அது சிவம், சக்தி, உயிர், மாயை என்பன மருவும் சிவம், மருவும் சக்தி, மருவும் உயிர், மருவும் மாயை என்று நாளும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதாக இருக்குது. இது அந்த அந்த கட்சியில சேராது. இது தனி, இது கெடுக்கிறதுக்குன்னு வந்தது. எதை கெடுக்குது? ஆன்ம அறிவை, கண்ணொழிய கெடுக்கு. அதனால விரவி கெடுத்தல். இப்போ வந்து மாயை சொல்லுங்க. மாயை சொன்னார், கண்மத்தை சொல்லல. எப்ப மாயை சொல்றாங்களோ அப்ப கண்மத்தையும் சேர்த்திக்கணும். ஏன்னா கண்மம் என்பது என்ன? செயல். உடல் இல்லாம செயல் செய்ய முடியாது. உடல் செய்யணும்னா கண்மம், உடல் உடைய பர்பஸ் என்ன? உடலுக்கு எதுக்கு? உடல் என்பது செயல் செய்வதற்கு. எனவே மாயை சொன்னால் கண்மமும் கூட சேர்த்திக் கொள்ளப்படும். கண்மத்தை சொன்னா மாயையும் உடன், அது ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கத்து போல போல. மாயை சொன்னா கூட கண்மம் சேர்த்திக்கணும், கண்மத்தை சொன்னா மாயையும் சேர்த்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ மாய விரவு மலம் ஆகும் இருளின் அலர் விழி போல். அடுத்த பகுதி பாருங்க, அதாவது 13-14 கண்ணி. இருளின் அலர் விழி போல் ஆணவத்தின் ஏகமாய் வல்வினையின் ஈட்டத்தால் மோகமாய் நின்ற நிலை மகரம். அதனுடைய அந்த எழுத்தினுடைய பொருள் சொல்லிட்டு வர்றார். இப்போ இருளின் அலர் விழி போல் நல்ல கும்மு இருட்டு, அமாவாசை இருட்டு, திறந்த வெளி, அங்க கண்ணை சுருக்காம நம்ம சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பொருளை உத்து பார்க்கற போது இப்படி கண்ணை சுருக்கி பாக்கிறோம். கண்ணை சுருக்கி பார்க்கும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு புள்ளியில மட்டும் போகுது. அப்படி இல்லாம எல்லாத்தையும் விரிச்சு பார்க்கணும்னா கண்ணை டாக்டர் வந்து பாக்கணும் பண்றாரு. உடனே இப்படி விரிச்சு பாரு இல்லையா, அது அலர் விழி, அலர் விழி, விரித்த விழி. நீ இருட்டுல இருக்கக்கூடிய அலர் விழி போல், இருளின் அலர் விழி போல் ஒரு கருத்து. இருட்டிலே நல்ல விரிந்து கண்ணை போல. எப்படி கண்ணுக்கு வந்து தாமரப்பூவ ஓம சொல்லுவாங்க. அந்த தாமரப்பூ எவ்வளவு பெருசு, அலர் தாமரை போன்ற கண் அப்படியே விரித்து இருட்டுல விரிச்சு பாக்கலாம் போல். பார்த்தா என்ன தெரியும்? இருட்டு தான் தெரியும். கண்ணை எவ்வளவுதான் விரிச்சு பார்த்தாலும் இருட்டு தான் தெரியும். இது ஒரு இது இது ஒரு நிலை, கேவல நிலை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமண படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்த பதிகம் வந்து நமக்கு திருமண படலம். அம்பாளுக்கு கல்யாணம் ஆகணும், திருக்கல்யாணம் ஆக வேண்டும். இந்த உத்தர நட்சத்திரத்தில் இன்றைக்கு அவளுடைய திருமணம். அம்பாள் அரசாட்சி பண்றான்னா அவளுடைய ஆஜ்ஞா சக்கரம் சூரியன் போல இருக்கு. சூரியனால எப்படி இருட்டானது விலகுமோ அது போல துக்கம் என்பது அவளுடைய ஆட்சியிலே இல்லை. இந்த ஆஜ்ஞா சக்கரத்தினுடைய பிரகாசத்தினால துக்கம்ங்கிற இருட்டானது விலகிடுத்து. அவளுடைய அருட்குடை வெண்கொற்ற குடை சந்திரனை போல குளிர்ந்த நிழலை மக்களுக்கு தருகின்றது, கருணையாக நிழலை தருகின்றது. அப்படி தனித்து அரசு இருக்கிறாள். பொதுவா ஒரு ராணிங்கிறவ பக்கத்துல ராஜா இருப்பா, அப்படி இல்லாம இவள் மட்டுமே ராஜா ராணியா இருக்கா. எல்லாரும் இதுவரையிலும் உலகத்துல பாத்துக்கிறது ராஜா பக்கத்துல ராணியை பார்த்திருக்கா, தனியா ராணியை பார்த்தது இல்ல. முதல்ல இப்படித்தான், பின்னாடிதான் நம்ம காலத்துல தான் எலிசபெத் ராணி எல்லாம். அந்த காலத்துல முதல்ல அவதான் மீனாட்சி தான். அவளுக்கு திருமண பருவம் வந்தது. ஈர்க்கடை போகா இளமுலை அந்த பருவத்தை கண்டு பெற்ற தாய் மனதிலே வருத்தம் வந்ததுதான். மீனாட்சி சொல்றா, அம்மா நீ பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்க, உன்னுடைய என்னுடைய சிரமம் தெரியாம

0: நீ ராஜ பரிபாலன மண்டலத்திலேயே எண்ணம் வச்சுட்டு இருக்கிற, தகுந்த மாப்பிள்ளைட்டா உன்னை பிடிச்சு கொடுக்கணுமேங்கிற வருத்தம் எனக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு மீனாட்சியிட்டே சொன்னாளாம். ஏன்னா அவள் ராணி, தான் ஒரு பிரஜை, ஆகவே தன்னுடைய துக்கத்தை சொன்ன. அப்படின்னா மீனாட்சி சொல்றா, நீ வருந்தாதம்மா, உரிய காலத்தில் எனக்கு கல்யாணம் ஆகும், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா மனசு நுங்குறவரே அவர் சொல்லலை. பயப்படாதம்மா, சரியான நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆகும், நீ பயப்படவே பயப்படாது என்று அம்பாள் சொன்னார். அன்னை நீ நினைந்த எண்ணம் ஆம் பொழுது ஆகும், உரிய நேரத்தில் ஆகும், எனக்கு கல்யாணம் ஆகாதோன்னு நீ பயப்படுறிய, நிச்சயமா ஆகும், என் கணவனை நான் அறிவேன் என்று சொன்ன. சொல்லிட்டு நீ இங்கே இரு, நான் திக்விஜயம் பண்ணுறேன், எல்லா தேசத்து அரசர்களையும் அடிமைப்படுத்தி, அந்தந்த ஊரில் எத்தனையோ பொக்கிஷங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மதுரைக்கு வர வேண்டாமா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா, நம்ம மக்களுக்கு அந்த செல்வங்கள்லாம் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாம் ஒரே இடத்துல விளையலையே, ரஷ்யாவில் விளையிறது, அமெரிக்காவில் விளையிறதுலாம் நமக்கு இங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திக்விஜயம் புறப்படுறா. புறப்பட்டு என்ன பண்ணுறா, அம்பாளுக்கு தபஸ்னால நிறைய சக்தி இருக்குது, ஆகாச மார்க்கமாக அவள் தன்னுடைய குதிரையை செலுத்த முடியும், தேரை செலுத்த முடியும். ஆனால் சாதாரண மனுஷ சைன்யங்கள், ஆடவர்களும் மகளிருமா இருக்கின்ற சைன்யங்களுக்கு அந்த தபஸ் உண்டோ? கிடையாது. ஆனால் தன்னுடைய தபஸை பகிர்ந்து அளித்தாளாம் திக்விஜயத்தின் போது. அவள் கூட வர சைன்யங்களும் குதிரைகளும் தேர்களும் யானைகளும் காலால் படைகளும் அம்பாள் ஆகாசத்தில் பறந்தால் அதுகளும் பறக்கும், அதேமாதிரி தன்னுடைய தபஸை கொடுத்தா அவளுக்கு தான். அதனால தான் இந்திராதி லோகங்கள்லாம் போய் சண்டை போடக்கூடிய சக்தியானது வருகின்றது, கைலாசத்துக்கும் போறா. தன்னை போல் விண்ணில் செல்ல வலியராக்கினாள், எளிமையாக தமிழ்நாட்டு மன்னர்களை எல்லாம் வென்றாள். அம்பாள் திக்விஜயம் புறப்படுறான்னு சொன்ன உடனேயே சேரர்கள் சோழர்கள்லாம் வந்து அம்பாளை வணங்கி, அம்மா எங்கள் நாட்டை கடந்து நீ செல்லலாம், எங்கள் நாட்டிலே உனக்கு தடை கிடையாது, அதனால் சண்டையே இல்லாமல் தமிழ்நாட்டை கடந்து சென்று விட்டாள். அப்புறம் அங்கங்கே போனால் கூட இவருடைய பெருமையை அறிந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மன்னர்களும் வணங்கினார்கள். வடநாட்டில் இருக்கிற சிலர் மட்டும் சண்டை போட்டாங்க, அவர்களெல்லாம் அம்பாள் எளிதிலே வெற்றி பெற்றாள். அப்படியே நேபாளம் காஷ்மீரம் போன்ற தேசங்கள் எல்லாம் வெற்றி பெற்று கொண்டே, ராஜஸ்தான் காசி எல்லாத்தையும் வெற்றி பெற்று கொண்டு, அந்த கைலாச பர்வதம் தனி மலையாக, இமயமலையினுடைய அந்த ரேஞ்ச் மலைத்தொடருக்கு பின்பக்கம் ஒரு தனி வைரக்கல் போல இருக்குது, காங்கிரீம் போச்சே என்று திபெத்திய மொழிகிறதுக்கு பெயர், அது வந்து தனி ஒரு வைரக்கல் போல இருக்கின்ற சாத்விகமான கைலாச பர்வதம், அது பல 108 கோடி ருத்ர கணங்கள்னால காவல் பண்ணப்படுறது, காட்டி நகர் என்று பெயர். அதை போல காவல் மிகுந்த நகரம் கிடையாது, அந்த நகரத்துக்குள்ளே எளிதில் யாரும் பிரவேசிக்க முடியாது, பரமேஸ்வருடைய கிருப்பையும் நந்தியம்பெருமானுடைய ஆணையும் இருந்தால் தான் உள்ளே போக முடியும், ஈஸியாக அங்கே வந்து யாரும் ஏமாற்றிட்டு போக முடியாது. இந்த சிடிசிபி அந்த கேமராலாம் தேவையே இல்லை, 108 ருத்ரகணங்களே கேமராவாக இருக்குங்க, என்ன ஏகப்பட்ட போலீஸ்காரன் இருக்கிற இடம் அது, கடிநகர்னு பேர் கைலாசத்துக்கு. அந்த கைலாசத்துக்கு மேலேயும் படையெடுத்து போகிறாள் அவள், எல்லாரையும் ஜெஜின்னு கைலாசத்துக்கு போயிட்டா. கைலாசம் என்ன பண்ணுறதா, அம்பாள் பிரிந்து போயிருக்கிறாள், திரும்பி வரா. கைலாச பர்வதம் அம்பாளை வா என்று சொல்லி அழைப்பதை போல அருவியாகின்ற கண்ணீரை சிந்தினதான், அருவிகள் கொட்டுறது கைலாசத்துலேருந்து. கைலாசத்தை விட்டுட்டு மதுரைக்கு போன அம்பாள் திரும்பி வரா கைலாசத்துக்குன்னு சொல்லி கைலாச மலை என்ன பண்ணுறது, கண்ணீர் அருவி பெருக்கியது. அந்த அருவியினுடைய ஒலி என்ன பண்ணுறது, அன்னை நீ வா, மீண்டும் வா என்று கூப்பிடுற மாதிரி ஒலி இருக்கு. அப்புறம் கைலாசனுடைய பிரகாசம் வெளுப்பாக இருக்கு, அது என்ன பண்ணுறது, நமக்கு வேண்டியவாளை பார்த்தா நம்ம முகம் வந்து பிரகாசமாகி சிரிக்கிறோம், பல்லு தெரிகிறது, வான்னு சொல்கிறத நம்ம சிரிப்பிலேயே காட்டிடுறோம். அதுபோல் கைலாசம் வெளுத்து போய் அம்பாளை வா வான்னு கூப்பிட்டுதான். அப்படி அம்பாள் போகிறா, கைலாசத்தை பேதிக்கிறா, அம்பாளுடைய சைன்யங்களாக கைலாசத்தின் மீது ஈட்டிகளையும் அந்த வில்லிலிருந்து பாணங்களையும் சரமாரியாக பொழிகின்றன. உடனே அங்கே காவல் காக்கிற கணங்கள்லாம் வந்து போரிடுகின்றன, போரிட்டு தோற்று நந்தியம்பெருமான்கிட்ட முறையிடுகின்றன. நந்தியம்பெருமான் ரீஇன்ஃபோர்ஸ்டு ரெஜிமெண்ட்டோட வரார், போலீஸ்காரனுக்கு முடியலன்னா துணை ராணுவம் வரும், அதுபோல் நந்தியம்பெருமான்ட்டு ராணுவம் வருது, வந்து அதுவும் தொற்று போகுது. எல்லாம் தொற்று போனோம்னா நந்தியம்பெருமான் என்ன பண்ணுறார், நேராக பரமேஸ்வர்ட்டு போய் விண்ணப்பம் பண்ணுறார், மதுரையிலேருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள், அவளோட ஒரு சைன்யம் வந்திருக்கு, முதல்ல அவர்கள் எப்படி இப்படி ஆகாச மார்க்கமாக இங்கே வந்தார்கள் என்பது அறியல, அறியப்படாத ஆச்சரியமாக இருக்குது. அதை தவிர நம்முடைய கோட்டை குத்திரங்கள்லாம் இடிச்சுட்டு உள்ளே வேற வந்துட்டாங்க, உள்ளே வந்து நம்ம சைன்யங்களெல்லாம் வந்து அவர்கள் ஜெயித்து விட்டார்கள், என்னையும் ஜெயித்து விட்டார்கள், பெருமானே உன் கருணை வேண்டும் என்று நந்தியம்பெருமான் விண்ணப்பிக்கவும் பெருமான் புன்னகை பூத்தாரா, வந்திருப்பது யாரென்று நீ உனக்கு யோஜனை வரலையா நந்தி, எந்த அம்பாளுக்கு நான் ஆகமங்களை உபதேசம் பண்ணும்போது நீ பக்கத்திலே இருந்து கேட்டாயோ, அவளை தவிர யாரால இங்கே வர முடியும், அவளை ஒருத்தினால்தான் கைலாசத்துக்குள்ளே இவ்வாறு சுதந்திரமாக வர முடியும், முன்னறிவிப்பு இல்லாமல் இங்கே வரக்கூடியவளை ஒருத்தி தான் என்று சொல்லி அவளை நாம் ஆட்கொள்வோம் என்று சொல்லி சுவாமி போய் காட்சி கொடுத்தார். சண்டை போட வந்திருக்கிற அம்பாள் முன்னாடி நின்று பெருமான் காட்சி கொடுத்தார். சுவாமியை பார்த்தவுடனேயே அம்பாள் என்ன பண்ணா, சொக்கி விட்டாள், கையில் இருக்கிற வில்லுலேருந்து அம்பை போடுறதுக்கு அவளால் முடியல. பரம சுந்தர சுரூபமாக சுவாமி வந்து நின்றுனே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு நோக்கிய பண்ண இவளுடைய வீரமெல்லாம் போய்விட்டது, நாணி நின்றாள் என்று பார்க்கின்றோம். பெருமானை எவ்வாறு அவள் பார்த்தாள்? ஒற்றை வார்கழல் சரணமும் பாம்பு அசைத்து உடுத்த வெம்புலி தோலும். பெருமானுடைய வலதுகாலில் மட்டும் வீர தண்டை அணிந்திருக்கிறார், இடதுகால் அம்பாளுடைய கால் போலவே இருக்கு, மென்மையான காலா இருக்கு. அவர் பாம்பு அவருடைய இடுப்பில் இருக்கிற புலித்தோல் நெகிழாமல் பாம்பு ஐந்தலை பாம்பு ஒன்றின பெல்டா கட்டி தலகிழ தொங்க விட்டு கட்டியிருக்கார். பாம்பினுடைய வாழை கொண்டே பாம்பு கழுத்த சுருக்கு போட்டிருக்கிறார். அஞ்சு தலையும் கீழே நாக்க தொங்க விட்டுண்டு விஷத்தை கக்கிண்டு இருக்கு. அந்த புலித்தோலை இடுப்புல வாறு கட்டியிருக்கிறார். கொற்ற வான்மழு கரமும், யாரையும் எதிர்த்து வெல்லுகின்ற ஒளி மிகுந்த பரசு என்ற ஆயுதம் கோடரி, அதே வலதுகையிலே தங்கியிருக்கின்றார். வெண்ணீர் அணி கோலமும், சிரசிலேந்து பாதம் பரியந்தோ முழுநீர் பூசிய முனிவனாக திருநீர் சன்னித்தமே நீ உத்தூழனம் பண்ணிக்கொண்டு திரிபுன்ற தரணம் செய்து கொண்டிருக்கின்றார். நூல் மார்பும், ஒன்பது வடமாகின்ற பூநூல் அவருடைய மார்பில் இருக்கு, ஒன்பது வடம். கற்றை வேணியும், ஒன்பது ஜடை, அந்த ஜடைய முடியாகத்தானே கிரீடம் போல கட்டி முடித்திருக்கின்றார். தன்னையே நோக்கிய கருணை திரு நோக்கும், அம்பாளை அன்போடு பார்க்கிறார், வேற எதையும் பார்க்காம சுத்தமுத்தும் பார்க்காம அம்பாளையே பார்க்கிறார். உன்னை பார்க்க வந்தேன், நீ என்னை பார்ப்பாயா என்பது போல கண்ணால பேசுற அம்பாள்கிட்ட. பெற்ற தன்வல பாதியை தடாதகை பிராட்டியும் எதிர்கண்டாள். இவ்வாறு கைலாசத்திலே தன் வலது பாகமாக இருந்த பெருமானை முன்னே கண்டாள். அவர் வலது பாகமாக இருக்கும்போது கடை கண்ணால் தான் பார்க்க முடியும், இப்பொழுது எதிரே இருக்கும்போது இரண்டு கண்ணாலும் பார்க்கலாம். இது ஒரு பெரிய பாக்கியம், பெருமானை முழுவதுமாக பார்க்கின்ற ஒரு பாக்கியம். தன்னுடைய வலது பகுதியே தனித்து பார்த்தாள். பார்த்தவுடனே கண்ட எல்லையில் ஒரு முலை மறைந்தது. பெருமான் இவளை பார்த்து, இவள் பெருமானை பார்த்த அளவிலேயே மும்முலைகளாக இருந்த அந்த மீனாட்சியினுடைய நடுஸ்தனம் என்பது மறைந்து எல்லா பெண்களைப் போல அவள் ஆனாள். உடனே நாணத்தினாலே பூமியினை கால் கட்டை விரலினாலே நோண்டிக்கொண்டு தலை கவிழ்த்து கொண்டு இருந்தாள். சுவாமி சொல்றார், மின்னலை போல இருந்தாளாம். மின்னல் வானத்திலே தோன்றி பூமியிலே முடியும், அதே போல மீனாட்சியான அவள் இருந்தாள். அப்பொழுது சுமதி என்ற அந்த மந்திரி, அம்மா உங்க வீட்டுக்காரர் என்பது புரிந்து விட்டது. மாப்பிளம்மா, மாப்பிள்ள யாருன்னு தெரியாத நமக்கு தேடிட்டு வந்தோம். அம்மா அங்கே மதுரையில் வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. இம்மிடியட்டாக நான் வந்து அம்மாவுக்கு செல்லில் சொல்லிடுறேன், மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு, நம்ம மாப்பிள்ள என்று நினைவூட்டினார். அது அம்பாளுக்கு தெரியாது என்பது இல்லை, ஒருத்தர் அதை வழிமொழியணும், அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு இவன் தான் தன்னுடைய கணவன்னு தெரியுது, வீட்டில் இருக்கிற பெரியவா வந்து இவன் தான் உன் கணவன், முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தில் உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லணும், அதை கேட்பதற்கு ஆசைப்படுவார்கள். அதனால இவர் தான் நம் வீட்டு மாப்பிள்ளை என்று சுமதி அறிந்த காரணத்தினாலே அம்பாளுக்கு சொன்னானா. ஆகவே மண்ணிலே பிறந்தால் தெய்வங்களுக்கும் துணை செய்கின்ற மானுடர்கள் தேவை. உடனே சுவாமி சொன்னார், அம்பாள் ஒண்ணுமே பேசல. என்ன காரணம்? சுவாமியை பார்த்தாச்சுன்னா அந்த காலத்திலலாம் கல்யாணம் ஆகி பல வருஷங்கள்லயும் பேசியிருக்க மாட்டார்கள், கணவனுக்கு ஏற்ப நடந்திருப்பாங்களே தவிர. இங்க பாட்டிலாம் கேட்டா 50 வருஷம் கல்யாணம் ஆயிடுத்த பாட்டி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆயிடுத்த பாட்டி, இன்னைக்கு இப்ப கூட தாத்தாட்ட வந்து பேசுறதுக்கு பயப்படுறீங்களே. இந்த காலத்தில் 10 நிமிஷம் பேசுகிற டைம் தான், அந்த காலத்தில் நாங்கள் மொத்தமே பேசியிருப்போம், பேச்சுக்கே வழி இல்லை. அப்படி பெருமானை பார்த்து பிராட்டி பேசாது இருந்தாள். சுவாமி தான் பேசுகிறார், என்ன சொல்கிறார்? என்னைக்கு நீ கைலாசத்தை விட்டுட்டோ காஞ்சன மாலைக்கு பெண்ணாக பிறக்கணும்னு மதுரைக்கு போனையோ, அன்றிலிருந்து நான் உன்னிடம் இருப்பது மட்டும் இல்லை, என்றைக்கு நீ மதுரையை விட்டுட்டு திக்விஜயம் பண்ணணும்னு புறப்பட்டையோ, அப்போ நான் மதுரையை விட்டுட்டு உங்கூட வரேன். நீ கைலாசத்துலேருந்து இங்கே போகும்போது நான் கைலாசத்தை விட்டுட்டு வர வேண்டியிருக்கேன், நீ மதுரையை விட்டுட்டு புறப்படும்போது நான் மதுரையை விட்டுட்டு வர வேண்டியிருக்கு, இப்படி நீ எங்கே போனாலும் நான் உங்கூடவே வர வேண்டியிருக்கு, இது என்னுடைய நிலையாக இருக்கின்றது என்று தொட்டு நீ திசையின் மேல் ஜயங்குறித்து எழுந்து போந்தனை. நீ திக்விஜயத்திற்காக எப்பொழுது மதுரையிலிருந்து புறப்பட்டாயோ சொக்கலிங்கமாகின்ற யாம் உன் கூட வருகின்றோம், இதான் ரகசியம். சொக்கநாதபுரமாகின்ற நான் உன் கூடவே வந்திருக்கிறேன், நீ சண்டை போட்டு ஜெயிச்சா நினச்சிக்காத, வெற்றியெல்லாம் என்னால் வந்தது. யாமும் அன்று தொட்டு நம் மதுரை விட்டு உன்னை விடாத அடுத்து வந்தனம், உன்னை பிரிய மனமில்லாமல் மதுரை விட்டு நான் உன் கூடவே வந்திருக்கிறேன். உன்னை தொன்று தொட்ட நான்மறை உரை வழிபடு சோமவாரத்து ஓரை நன்று தொட்ட நாள் மனம் செய்ய வருதும் என் நகர்க்கினி ஏகன்றான். வேத விதிப்படி உன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகின்ற திங்கட்கிழமை நல்ல முகூர்த்தத்துக்கு மதுரைக்கு வந்து சேர்கின்றேன். அதாவது வருகின்ற திங்கட்கிழமை, ஏதோ ஒரு திங்கட்கிழமை இல்லை, அந்த வருகின்ற திங்கட்கிழமையில நல்ல முகூர்த்தத்திலே நல்ல ஹோரையிலே உன்னை கைப்பிடிப்பதற்கு மதுரைக்கு வந்து சேர்கின்றேன், ஆகவே நீ மதுரைக்கு திரும்புவாயாக என்று பெருமான் அவளுக்கு ஆணையிடுகின்றார். பெருமாட்டியே என்ன பண்றா, மதுரைக்கு வந்து சிறப்பாக சேர்ந்தாள். சுமதி வாயிலாக பெருமானுடைய அருளை கட்ட காஞ்சன மாலை மிகவும் மகிழ்ந்து சந்தோஷமாக எல்லா அந்த ராஜ பிரதானிகளையும் மக்களையும் வந்து வாழ்த்தி அவர்களுக்கு வேண்டிய பரிசுகள்லாம் நல்கி அவர்களை வந்து திருமண காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக தூண்டி விடுகின்றாள். திருமண தயாரிப்புகள்லாம் ஆகின்றன. முதல்ல என்ன பண்ணுறாங்க, தயாரிப்புகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் போஸ்டல் டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா தேசத்து அரசர்களுக்கும் மக்களுக்கும் ஓலை போக்கினார்கள். அதில் பிரம்ம விஷ்ணு உத்திரர்களுக்கு நேரடியாகவே ஓலை போக்கினார்கள். பெண் வீட்டிலிருந்தும் அந்த மூன்று தேவர்களுக்கும் ஓலை போகுது, சுவாமி வீட்டிலேருந்தும் போகுது, கைலாசத்திலேருந்தும் ஓலை போகுது. மனமுரசு அறைந்து மதுரை முழுவதும் அறிவித்தார்கள், வருகின்ற திங்கட்கிழமை மீனாட்சி கல்யாணம் என்று சொன்னார்கள். மகளிரெல்லாம் என்ன பண்ணாங்க, வீட்டுக்காரர்கிட்ட ஒரே சண்டை, மீனாட்சிக்கு கல்யாணம், இந்த பழைய நகையெல்லாம் வேணாம், உங்களுக்கு வேண்டிய யாராக இருந்தால் கொடுத்துருங்க, உங்கள் அக்கா தங்கச்சி கொடுத்துருங்க, எங்களுக்கு வேணாம், எங்களுக்கெல்லாம் புது நகை தான் வேணும். மீனாட்சி கல்யாணத்துக்கு போகும்போது நாங்கள்லாம் புது நகை போட்டுன்னு தான் போனோம், பழைய நகை வேணாம், எல்லா இடத்துலையும் ஒரே சத்தியாகிரகம், அதனால் எல்லா கடையிலையும் ஒரே கூட்டம், கல்யாணத்துக்கு நகை போட்டுக்கிறதுக்காக பெண்கள் கூட்டம், எல்லாம் வீட்டுக்காரங்கள்லாம் பிளாங்க் செக்காக எழுதி கொடுத்துட்டாங்க, ஏடிஎம் கடை கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, புதுசு புதுசாக நகை வாங்கிக்கிறாங்க, புதுசு புதுசாக பட்டு பாவாடைகள் பட்டு துணிகள் வாங்கிக்கிறாங்க எல்லோரும், வேண்டிதான் குழந்தைகளுக்குலாம் புது புது வஸ்திரங்கள் தான், வீடுகளெல்லாம் புது வீடுகளை போல் ஆக்குறாங்க, நகை வேணுங்க, வீட்டை புது வீடாக கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த வீட்டுக்காரர் சொன்னார், வீட்டை புது வீடாக கட்ட வேண்டாம், ஆனால் புதுசாக கலர் வாஷ் பண்ணி தான் ஆகணும், இந்த பழைய டியூப் லைட்லாம் வேண்டாம், இல்லை இந்த புதுசாக வந்திருக்கேன் போட்ட உடனே எரியுது, அது என்ன டியூப் லைட்டு, எல்இடி, அதான் மாற்றிடணும். என்ன காரணம்னா, நாலு பேர் நம்ம வீட்டில் சாப்பிட வருவாங்க இல்லையா, எத்தனை பேர் வருவாங்க மதுரைக்கு, எல்லாரும் ஒரே மண்டலத்துக்கு போக முடியுமா, யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கன்னு தான் மேம் கூப்பிடணும், அப்போ வீடு புதுசாக தானே இருக்கணும், எல்லாம் புது கலர் வாஷ் பண்ணிடணும், வீடை புதுசாக்கிடணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லார் வீடும் புது வீடு ஆகிடுது. எல்லா வீட்டையும் ஒரு வாரமாகவே அலங்காரம் பண்ணிட்டாங்க. வர திங்கக்கிழமை தான் கல்யாணம், திங்கக்கிழமை தான் கல்யாணம், எட்டிலேருந்து வரவங்கள்லாம் திங்கக்கிழமைக்கு நேரம் வந்துருவாங்களா, பஸ் கிடைக்கணும், ட்ரெயின் கிடைக்கணும், ரெண்டு நாள் முன்னாடி கூட வருவாங்க, வந்தால் தங்கணும், மீனாட்சி கல்யாணம் பார்க்குறதுக்காக நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டில் தான் தங்குவாங்க என்று சொல்லி வீடுகளெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க, மகர தோரணங்கள் அலங்காரம். அப்புறம் பொதுவாக வருகின்ற மக்கள் தங்குவதற்கு மண்டபங்கள் வேண்டுமே என்று அரசாங்கத்திலிருந்து புதிய மண்டபங்கள் அமைக்கிறார்கள். மீனாட்சி கல்யாணம்னா அங்கங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், மக்கள் தங்குவதற்கான மண்டபங்கள் மட்டும் பத்தாது, ஆகவே பொழுதுபோக்கிற்காக ஆடல்களும் பாடல்களும் நாடகங்களும் நிகழ்கின்ற அரங்கங்கள் நிறையா புதுசாக கட்டிட்டாங்க. அந்த அரங்கங்கள் தூரம் ஓவியங்கள் புதுசாக எல்லாம் ஆயில் பெயிண்டிங் தான். அதை தவிர வேள்வி மண்டபங்கள், அனுஷ்டாத்தாக்களாக அக்னிஹோத்திரிகளாக வேதம் படித்த அந்தணர்கள்லாம் வருவாங்க, அவங்க தங்குறதுக்கு ஆச்சாரமாக கிணற்றோடு கூடிய மண்டபங்கள், அவள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இடங்கள்லாம் இருக்கணும், யாருக்கும் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கணும், ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணணும், வீடியோக்காரங்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு வசதி ஏற்பாடு பண்ணி தரணும், எல்லாரையும் ஒட்டுமொத்தம் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வசதியாக இருக்குது இன்னொருத்தருக்கு வசதியாக இருக்காது, அவங்க சட்டை பண்ணலாம் போட்டுட்டு இருப்பாங்க, திரும்ப சட்டை பண்ண போட மாட்டாங்க, யார் யாருக்கு எது வசதியோ அதுக்கு தான் இருக்கணும். ஏன்னா கல்யாணம்ங்கிறது பொது காரியம், வேள்வி மண்டபங்கள் எல்லாம் அமைத்தார்கள். இப்படி மதுரையே புது நகரம் போல ஆயிடுத்து. முன்பு தாத்தா குலசேகர பாண்டியன் கட்டின மதுரையான்னு தெரியல, இப்போ மீனாட்சி காலத்தில் மதுரை என்னாச்சு, ரீமாடல் ஆயிடுத்து, கல்யாணத்துக்காக ஒரு நாள் கூத்துக்காக கல்யாணத்துக்காக மதுரை என்னாச்சு, ரீமாடல் ஆயிடுத்து. அப்புறம் சரி எல்லாம் பண்ணி மீனாட்சியும் அந்த கைலாசபதி ஆகின்ற மாப்பிள்ளையும் சேர்ந்து உட்காருவாங்கல்ல அந்த ஆதிபூமிங்கிற திருமண மேடை, அந்த மேடையில் ஒரு தவிசு ஒரு ஆசனத்தில் பொண்ணு மாப்பிள்ள உட்காரும், அந்த ஆசனம் சிறப்பாக இருக்கணும், அதை பார்த்தவங்க இதே மாதிரி எந்த கல்யாணத்துலையும் பார்க்கல, கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி செம்பொன்னால் ஆகிய உருக்கிய தங்கத்தினால் ஆகிய ஒரு ஆசனம் இருக்கை அமைத்தார்கள். அந்த ஆசனத்துக்கு வேதாங்கங்கள் ஆறுமே கால்களாக அமைந்தன, அருகார் பீடம், அதில் ஓங்காரம் என்ற எழுத்தே அதனுடைய அந்த பலகையாக ஆயிடுத்தான். அப்புறம் நான்கு வேதங்களும் அந்த பலகை ஊஞ்சலாகவும் பயன்படட்டும் என்று சொல்லி சாமி அம்பளை வச்சு ஊஞ்சலாடுவதற்காக முத்து தாம்பு கயிறாக அந்த வேதங்கள் மாறின. அப்புறம் அந்த பலகை எடுத்துன்னு வந்து ஆதிபூமியில் போட்டுக்கலாம். அப்படி கண்ணை பறிக்கக்கூடிய மீனாட்சியும் சொக்கநாதரும் மட்டும் அமரக்கூடிய ஒரு பலகையானது தயார் பண்ணப்பட்டது, வேற யாரும் அதை தொடமாட்டாங்க, அப்படிப்பட்ட மணமேடை. அப்புறம் எல்லா தேசத்து மன்னர்களும் வந்து சேர்ந்தார்கள். அதில் சிலர் யார் யாருன்னு கேட்டால், கொங்கர், சிங்களர், பல்லவர், வில்லவர், கோசலர், பாஞ்சாலர், வங்கர், சோனகர், சீனர்கள் சைனாலேருந்து வந்திருக்காங்க, சாளுவர், மாளவர், காம்போஜர், காம்போஜம்னா அஸ்ஸாம், அங்கர், மாகதர், ஆரியர், நேரியர், அவந்தியர், வைதர்பர், கங்கர், கொங்கனர், விராடர்கள், மராடர்கள், கர்நாடகர்கள், குருநாடர்கள், கலிங்கர், சாவகர், சாவகர்னா ஜாவா இந்தோனேஷியா, கூவிலர், ஒட்டியர், கடாரர்கள், காந்தாரர், காந்தார்னா ஆப்கானிஸ்தான், குலிங்கர், கேகையர், விதேகர்கள், பௌரவர், கொல்லர்கள், கல்யாணர், தெலுங்கர், கூர்ஜரர், மச்சர்கள், மிலேச்சர்கள் அரேபியா, செஞ்சையர், இன்னும் நிறைய தேசத்துக்காரங்க, நூற்றுக்கணக்கான தேசத்துலேருந்து மன்னர்கள்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க, எல்லாரும் மீனாட்சி கல்யாணத்துக்காக கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவர்கள்லாம் அவர்களுக்கு ஏற்ற உணவு வகைகளை உண்டு அவர்கள் இன்பமாக வாழ்வதற்கு மண்டபங்கள் அமைத்திருக்கிறார்கள். இது மதுரை இவ்வாறு ரெடி ஆகின்றிருக்கு. கைலாசம் எப்படி ரெடி ஆகின்றிருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் மாப்பிள்ளை வீடு ரெடி ஆகணும் இல்லையா, அங்கேருந்து அவர் வருவார். திருமணம் எப்பொழுதுமே பெண் வீட்டில் தான். கைலாசத்தில் நந்தி திருமூர்த்திகளை நினைச்சாராம், மனசார நினைச்சு சங்கு கண்ணன் அப்படிங்கிற ஒரு கணநாதரை கூப்பிட்டு பிரம்ம விஷ்ணு உதிரர்களுக்கு முதல் இன்விடேஷன் அனுப்பிச்சார். சுவாமிக்கு கல்யாணம்னு அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தார், சோபனம் கூறி விடுத்தார். ருத்ரகணங்கள்லாம் இந்த பெரிய பிரபஞ்சத்தினுடைய கீழே காலாகிரி ருத்ரர் இருக்கார், அந்த பிரம்மாண்டத்துக்கு வெளியில் இருக்கார். அவர் லோகத்தில் அவரை சுற்றி 10 ருத்ரர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் 100 கோடி ருத்ரகணங்கள் காவலாக இருக்கின்றார்கள். அதே போல் மேலேயும் உத்தர திக்பாகத்திலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா ருத்ரகணங்களும் சாமிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டு எல்லாம் கைலாசத்துக்கு வந்து விட்டுற. கைலாசம் ரொம்ப வழியுது. அப்புறம் அங்கிருந்து இவர்கள்லாம் புறப்பட்டு மதுரைக்கு வர வேண்டும் என்று பார்க்கின்றோம். குபேரன் வந்தார். சுவாமிக்கு மாப்பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணணுமே, யார் அலங்காரம் பண்ணுறது? என்றைக்குமே மாப்பிள்ளைக்கு அலங்காரம் மாப்பிள்ளை தோழன் தான் பண்ணணும். குபேரன் சுவாமிக்கு தோழன்ன்ற காரணத்தினால குபேரனே பெருமானை தலைமுதல் கால் வரை தொட்டு அலங்கரிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். இது மீனாட்சி கல்யாணத்தில் சொல்லப்பட்டது. பார்வதி கல்யாணத்தில் கலைதாசர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி கடைசி வரையும் அந்த பஸ்மருத்ராட்ச தாரியா சர்ப்பாபரணராக தான் இருந்தாராம், அலங்காரமே பண்ணிக்காமல் சோம்பேறியாக இருந்தார். சில பேர் ட்ரெயின் கிரீன் சிக்னல் போட்ட அப்புறம் தான் வீட்டிலேருந்து புறப்படுவாங்க, சூட் கேஸ் எடுத்துட்டு ஓடி போய் ட்ரெயினில் ஏற மாதிரி. சுவாமி அதே மாதிரி முகூர்த்தம் வர வரையும் உட்காந்துட்டே இருந்தார் ஹிமாவனுடைய வீட்டுக்கு போகாமல். உடனே சப்த மாதர்கள்லாம் சுவாமியினுடைய ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிவாலயத்திலையும் சப்த மாதர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஓடி வந்தாங்களாம், கனமான பொட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்தாங்களாம். நீங்கள்லாம் ஏன் இந்த பொட்டியை தூக்கிட்டு ஓடி வரீங்கன்னு சுவாமி கேட்டாரான். இது முழுக்க எங்கள் நகை இருக்குது, நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு இதை ஃப்ரீயாக தரல, முகூர்த்தம் முடிகிற வரையும் இந்த நகைகளை போட்டுக்குங்க, முடிஞ்சப்புறம் திருப்பி கொடுத்துருங்க பெருமானே. என்ன காரணம், அவங்களுக்குலாம் சுவாமி நிறையா நகை போட்டுக்கணும் பார்க்கணுன்னு ஆசை, அதனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் நகைகளெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க, சப்த மாதங்கள் கொடுக்கும் சுவாமி என்ன பண்ணார், இவ்வளோ நகையை நான் போட்டுட்டேன்னா முகூர்த்தம் லேட் ஆகிடும், நானே ரொம்ப லேட் பண்ணிட்டேன், முகூர்த்தம் லேட் ஆகிடும், இதெல்லாம் எடுத்து எதை எங்கே போட்டுக்கிறேன் எனக்கு தெரியாது, எல்லாம் ஸ்திரீகளுடைய நகையாக இருக்குது, ஆனால் எப்படி வேணால் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா நடராஜா கோயிலில் சாமிக்கு சாத்துறதுன்னு நகை கொடுத்துருப்பா, அது தீட்சாவில் அன்றைக்கி தான் சாமிக்கு சத்துவா, ரெண்டு நாள் கழிச்சு அம்பாளுக்கு சத்துருவா, அம்பாளுக்கு சத்துன்னு நகை கொடுத்துருப்பா, கொடுத்தவா சாமிக்கு சத்துருவா. அம்பாளுக்கு இடுப்பில் சாத்தனமும் கொடுத்தப்பட்ட ஒரு நகை ரெண்டு நாள் கழிச்சு சாமிக்கு சிரசில் சாத்தப்பட்டிருக்கும். எப்படி சாத்தினாலும் ரெண்டு பேருக்கும் நல்லாயிருக்கும், அழகே வடிவமாக இருப்பதுனால எந்த நகை அவள் உடம்புல எந்த இடத்துக்கு போனாலும் பொருத்தமாக ஆகிடும். பூஜைக்காரன் அதை பொருத்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவன் கற்பனை பண்ணி சாத்துறதுனால அது பொருத்தமாக ஆகிடும். அதனால் சுவாமி என்ன பண்ணார், இது ரொம்ப லேட்டாகிடும் எல்லா நகையும் எடுத்து பார்த்து சாத்திக்கிறதுனா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும், மாப்பிள்ள மாதிரி இருக்கணும் அவ்வளோதானே, இப்போ பாருங்கன்னாரான். கண்ணை மூடி திறங்கன்னாரான், கண்ணை மூடி திறந்த உடனே சுவாமி எப்படி இருந்தார், தலையிலேருந்து கால் வரை இருக்கிற அத்தனை பாம்புமே நகைகளாக ஆகிவிட்டன, எல்லா பாம்பும் நகையாக இருக்குது, எல்லாம் கரெக்ட் சைஸுக்கு இருக்குது, அட்டிகைன்னா கழுத்தை ஒட்டி இருக்குது, ஆரம்பம்னா கரெக்டாக தொப்புள் வரையும் இருக்குது, தோல் தோளில் இருக்கிற பாம்பு தோல் வலையாக இருக்குது, முன்கையில் இருக்கிற பாம்பு கங்கணமாக இருக்குது, அப்போ பிறந்த ஒரு குட்டி பாம்பு விரலில் மோதிரமாக இருக்குது, காலில் ஒரு பாம்பு சதங்கையாக இருக்குது, எல்லா பாம்பும் எல்லா இடத்துலையும் இருக்குது, கை சரியாக இருக்குது, கால் சரியாக இருக்குது, ஓடுற பாம்பெல்லாம் சரின்னு பலவிதமான ஆபரணங்கள். அப்படி சுவாமி போய் பார்வதி விவாகம் நின்றார். காளிதாசன் சொல்கிறார், கும்போதரன் அப்படின்னு ஒருத்தர், குண்டோதரன் வேறு கும்போதரன் வேறு. அந்த கணம் என்ன பண்ணார், அவர் தான் எப்பொழுதுமே சுவாமிக்கு, சுவாமி ரிஷபத்தில் ஏறும்போது வளைஞ்சு போகிறான், அவர் முதுகில் சுவாமி காலை வச்சு அந்த ரிஷபத்தில் ஏறி உட்காந்துட்டார். ரிஷபாரூடராக சுவாமி ஆகி என்ன பண்ணார், பவனியாக வரப்போகிறார், கைலாசத்துலேருந்து மதுரைக்கு பவனியாக வரப்போகிறார். ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆச்சே, இவ்வளோ டிஸ்டன்ஸை சுவாமி எந்த எத்தனை நேரத்தில் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்த ரிஷபம் இருக்கே கடிய விடை, அதை போல் ஃபாஸ்ட்டாக எதுவும் போகாதான், அது தர்மமே வடிவான விடை, அது எப்பொழுதுமே நினைத்த நேரத்திலே அது வந்து சென்று சேர்ந்துடும். அதனுடைய ஸ்பீடை சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி புறப்பட்டு நேற்றுக்கு போய் சேர்ந்துடும், அவ்வளோ ஸ்பீடு இருக்குது. இன்றைக்கி மதுரையில் புறப்பட்டு நேற்றுக்கு மெட்ராஸ் வேணும், அந்த அளவு ஸ்பீடு. அந்த ரிஷபத்தில் அவர் ஏறிண்டார். அப்போ பக்கத்தில் தேவர்கள்லாம் வரார்கள். அந்த ரிஷபத்தில் அவர் ஏறும்பொழுது கைலாக கொடுத்து ஏற்றினார்கள் யார், பிரம்மாவும் விஷ்ணுவும். பிரம்மா வலது பக்கம் இருந்தார், விஷ்ணு இடது பக்கம் இருந்தார். சுவாமியுடைய கையை பிடிச்சிட்டார், எங்கள் கையை தொட்டுண்டு ரிஷபத்தில் ஏறுங்கன்னு சொல்லி. இந்திரன் மணிக்கலாஞ்சி அப்படிங்கிற அந்த பெருமானுடைய முகவாசம் ஏந்துகின்ற அந்த பெட்டியை வந்து தாங்கிறார். ஈசானன் பொன் அடைப்பை வெத்தலபாக்கு பெட்டியை தாங்கிறார். மருத்துக்கள் காற்று தேவர்கள்லாம் ஆலவட்டம் வீசுகிறார்கள். வருணன் தூபம் போட்டுட்டே வரார். நிறுத்திங்கிறவர் என்ன பண்ணார், சுவாமிக்கு கண்ணாடி காட்டுறார், சுவாமி எப்போ நிறுத்தின்னு கூப்பிடுவார், சுவாமியோட ரெண்டதை பார்த்து அப்படிங்க ஸ்டைல் பண்ணிக்கிறார். சுவாமி இங்கே எங்கேயாவது தெரியுதா இது சரி பண்ணிப்போம் அப்படின்னு. மீனாட்சி என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறார், அதனால் எங்கேயாவது வேர்த்து இருக்கா கர்ச்சி ஒன்று ஒருத்தர் கொடுக்குறாரு அது ஒத்திக்கிறதுக்கு. மாப்பிள்ள அந்த ஒரு நாள் தான் இதெல்லாம் அதை நிறுத்தி என்ன பண்ணார், அப்பப்போ கண்ணாடி காட்டுறார் சுவாமிக்கு. குபேரன் போகிற வழியெல்லாம் செல்வத்தை இறைக்கிறார். சுவாமி வரார் பவனி, இன்றைக்கும் திருவாரூர் தியாகராஜா புறப்படும் போது கொஞ்சமாவது தங்க காசு மணிகளையும் கீழே போடுவா, அது திருப்பி எடுக்க மாட்டான், யாரும் எடுத்துக்கலாம், இன்றைக்கும் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். சுவாமி வர வழியெல்லாம் தனங்களை தூவுறார், வேண்டியவா எடுத்துக்கலாம், புஷ்பத்தை தூவுற மாதிரி தான் தனத்தை தூவுறார் குபேரன். யமன் என்ன பண்ணுறார், காவல் பண்ணிகிட்டே வரார், சுவாமி கிட்டே யாரும் வந்துடாமல், சுவாமியை தொட்டுவிடாமல் மேலே இடிச்சுடாமல். பாம்புகள்லாம் மணி விளக்குகள் ஏந்தி கொண்டு வருகின்றன. வேதம் பெருமானுடைய திருவடியை பாதுகையாக இருந்து சுமந்துட்டுருக்கு, சுவாமி காலில் ஒட்டின்னு இருக்கு, பளபளேன்னு ஒரு செருப்பு பண்ணிருக்கார் சுவாமி, புது செருப்பு, அது என்னன்னா வேதம் தான் அந்த செருப்பு. நவ தீர்த்தங்களும் கவரி போடுகின்றன. குண்டோதரன் அவர் தான் கொடை பிடிக்கிறார். புஷ்பநந்தன் ஒருத்தர், ரொம்ப அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். புஷ்பநந்தன்கிறவர் யாருன்னா, அவருடைய கதை அவசியம் நம்ம கேட்கணும். அவர் சுவாமிக்கு வேதோக்தமான அவருடைய மகிமைகள் எல்லாம் ஒரு பாடலாக பாடிட்டு வரார் அப்படின்னு பரஞ்சோதி முருகன் இங்கே சொல்கிறார். இதை அவசியம் சொல்லணுங்கிற எண்ணத்திலே சொல்கிறார். அவர் பெருமானை விட்டு பிரியாத ஒரு கணத்தில் இருக்கார். அவர் பரமசிவபக்தர், அவர் ஒரு கந்தர்வர், அவர் ஆகாச மார்க்கமாக வரார். கந்தர்வர்கள்லாம் பறந்து வரக்கூடியவர்கள், அவளை செமி ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள். பூமியில் ஒரு இடத்துல ஹிமாலயத்தில் ஆயிரக்கணக்கான பூக்களை வச்சு ஒரு நந்தவனத்தில் வளர்த்துருக்கா, ஒரு ராஜாங்கத்தில் அது இருக்குது. அதை பார்த்தோன்ன பண்ணுறார், பூவெல்லாம் பார்த்தோன்னா சிவபூஜை பண்ணணுங்கிற ஆசைப்பட்டு அந்த பூவெல்லாம் 3D சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டு, பூவுக்கு அந்த தோட்டத்துக்கு நிறையா காவல் பட்டிருக்கான், எல்லா திக்கிலையும் காவல் பட்டிருக்கான் ராஜா. அப்போ காவல்காரன் கண்ணில் படாமல் இவர் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு பூவெல்லாம் பறித்து சிவபூஜை பண்ணுறார். பூவெல்லாம் தானாகவே காணா போகிறது, பறிக்கிறவன் யாருன்னு தெரியல, பூ குறைஞ்சி போகிறது அப்படின்னு கம்ப்ளைண்ட் போனோடனே ராஜா என்ன பண்ணார், யாரோ ஒருத்தர் அமானுஷ்ய சக்தி கொண்டவர், தெய்வ சக்தி கொண்டவர் தான் இவர் திருடுறார், ஆகவே அவர் பிடிக்கணுங்கிறதுக்காக அந்த புஷ்ப செடிகளை சுற்றி சிவநிர்மால்யமான வில்வத்தை போட்டு வச்சான். இவர் அந்த பூவை பறிக்கிற ஆர்வத்தில் சிவநிர்மால்யத்தை தாண்டி தாண்டி பூவை பறித்தார். சிவநிர்மால்யத்தை ஒருவன் தன்னுடைய பாதத்தினால தாண்டக்கூடாதுன்னு விதி, அதனால தான் அபிஷேக வேதியை தாண்டி பிரதட்சணம் பண்ணுற மாதிரி அந்த அபச்சாரம் அபராதம் நிகழாதவாறு கேரளத்தில் குறுக்க கயிறு போட்டிருப்பான். சுவாமியுடைய அந்தராளத்தில் மட்டும் பிரதட்சணம் கிடையாது, அதாவது சுவாமியுடைய அந்த கோமுக தீர்த்தம் பூமிக்குள்ளே குஹியமாக போயிட்டா பரவாயில்ல, பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரிகிறது அந்தராளம், அதாவது முதல் சுற்றுல அதில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருது. அந்த கண்ணுக்கு தெரிகிற அந்த சுவாமியுடைய அபிஷேக தீர்த்தத்தை நம்ம பிரதட்சணம் பண்ணக்கூடாது, தாண்டக்கூடாது காலால், அவருடைய நிர்மாலய புஷ்பத்தை காலால் தாண்டக்கூடாது. அப்படி தாண்டினா என்ன ஆகும்னு கேட்டால் ஒன்றும் ஆகாது, அந்த நிமிஷம் வரை இருக்கிற புண்ணியம் ஜீரோ பேலன்ஸ் ஆகிடும். சமயத்தில் கம்ப்யூட்டரில் எல்லா மெமரியும் போய்டுறதில்ல, அப்புறம் திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், அது நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் ஆகிடும், திரும்ப தான் புண்ணியம் புதுசாக தான் பண்ணணும், அது வரையும் படித்த படிப்பெல்லாம் மறந்து போயிடும், தபஸ் போயிடும், அது சிவநிர்மாலயத்தை தாண்டக்கூடாது. இது சிவனுடைய உத்கர்ஷத்துக்காக காட்டப்பட்டது, வேற எந்த தெய்வத்துக்கும் இது விதி கிடையாது. கேரளாவில் போய் பாருங்கோ, எந்த சுவாமி கோயிலாக இருந்தாலும் நீங்கள் பிரதர்ஷனம் பண்ணலாம், குருவாயூரப்பன் கோயிலை பிரதர்ஷனம் பண்ணலாம், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலை பிரதர்ஷனம் பண்ணலாம், எல்லா அம்பாள் கோயிலும் பிரதர்ஷனம் பண்ணலாம், பிள்ளையர்களை பிரதர்ஷனம் பண்ணலாம், ஐயப்பன் கோயிலை பிரதர்ஷனம் பண்ணலாம், சிவன் கோயிலை மட்டும் பிரதர்ஷனம் பண்ண முடியாது, அந்தராளத்தை பிரதர்ஷனம் பண்ண முடியாது. அது என்னன்னா, அவர் தான் பெரியவர்னு காட்டுறதுக்காக ஒரு வித்தியாசத்தை காட்டிருக்கார், இவாளெல்லாம் விட அவர் பெரியவர், இவாளுக்கு சமமாக அவரை நினைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்காகவே லௌகிகமாக அதை காமிச்சிருக்கேன். அப்போ இவர் அந்த தன் அறியாமல் பண்ணிட்டார், தெரியாமல் தொட்டாலும் வந்து நெருப்பு சுடும், தெரியாமல் குடித்தாலும் தேன் திதிக்கும், தெரியாமல் மூந்து பார்த்தாலும் புஷ்பம் கமகமென்று இருக்கும், தெரியாமல் தொட்டாலும் ஐஸ் ஜில்லுன்னு தான் இருக்கும், அதனால் தெரியாமல் பண்ணினாலும் பாவத்துக்கு பலன் உண்டு. அதனால் இவருடைய தபஸ் போய் இவருடைய ரூபம் தெரிஞ்சுடுத்தோம், காவக்காரன் பிடிச்சிட்டான் கையங்களவுமா கொண்டு போய் ராஜா மட்டும் நிறுத்திட்டான். இவருடைய சைவ வேஷத்தை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணார், நீங்கள் என்னை கேட்டே இந்த பூவை பறிச்சிருக்கலாமே, ஏன் திருடினேள் அப்படின்னு கேட்டுவிட்டு விட்டுட்டான், தண்டிக்காமல் விட்டுட்டான். உடனே இவருக்கு அவமானமாக போயிடுத்து, அவமானம் போய் என்ன பண்ணார், ரெண்டு தப்பு, ஒன்று ராஜாவினால் மன்னிக்கப்பட்ட அவமானம், இன்னொன்று சிவநிர்மாலயத்தை தண்டின தோஷத்தினால இவருடைய புண்ணியம் போய் இவருடைய அமானுஷ்ய சக்திகள்லாம் போயிடுத்து. அந்த சக்திகளை மீண்டும் பெறுவதற்காக என்ன பண்ணார், தன்னுடைய சகாக்கள் அவருடைய சுகுருத்துக்கள்லாம் சொன்னதின்படி பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சிவ மகிம்ன ஸ்தோத்திரம்னு வேதத்தில் 32 ஸ்லோகங்கள்னால பெருமானை பாடினார். அதுதான் சர்வ சாஸ்திரங்கள்லேயும் சொல்லப்பட்ட ஒரு மனுஷனால் ஒரு கந்தர்வனால் பண்ணப்பட்ட ஸ்தோத்திரங்கள்லேயே மிக முக்கியமான ஸ்தோத்திரம்னு சிவ ரகசியங்கிற இதிகாசம் அதை வச்சுட்டுருக்கு. சிவ மகிம்ன ஸ்தோத்திரங்கிற ஸ்தோத்திரம் அது தமிழில் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அதுதான் இவர் சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர், அந்த ஸ்தோத்திரத்தை பாடிண்டே புஷ்பதந்தர் வரார். நந்தியம் பெருமானுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், புஷ்பதந்தர் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண உடனேயே அவருடைய பழைய சக்திகள்லாம் வந்துடுத்து, வந்தோன்னு ஆஹா பெருமா நம்மளை மன்னிச்சுட்டார், அந்த தோஷம் போயிடுத்து, நம்ம பழையபடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் சாமிகிட்ட போய் சொல்லி காமிக்கணும், கைலாசத்துக்கு போய் நேரம் போய் சாமி சன்னிதியிலே பாடணும் அப்படின்னு நினச்சிட்டு கைலாசத்துக்கு வந்தாராம். கைலாசத்துக்கு வந்த வாசலில் அதிகார நந்தி இருக்கார். அவர் எங்கள் ஊரில் பிறந்தவர், எங்கள் ஊர் இது திருவையார். அந்த திருவையாற்றில் நந்தியம்பெருமான் பிறந்தார். அந்த நந்தியம்பெருமான் தான் தட்சிண திக்பாகத்துக்கு காவல்காரராக கைலாசத்தில் இருக்கார். அவர் சொன்னார், பரமேஸ்வரனை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ப்பா, எங்கிட்ட சொல்லு நீ வந்திருக்கேன்னு நான் அவர்கிட்ட சொல்லி உன்னை உள்ளே விடப்பறம் நான் உள்ளே விட சொன்னப்புறம் நான் உன்னை அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு நந்தியம்பெருமான் நிறுத்தினார். புஷ்பதந்த சொன்னார், பரமேஸ்வரன் அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறதுலாம் பொதுமக்களுக்கு தான், பக்தாளுக்கு கிடையாது. நாங்கள்லாம் பரமேஸ்வரனை மறக்கிறதே கிடையாது, என்றைக்கோ பார்க்கணும்னு நினைக்கிறது கிடையாது. அதனால் நாங்கள் வந்தால் பரமேஸ்வரனே எங்களை பார்க்க விரும்பி தான் நாங்கள் வரோம், என்னை விட்டுடு உள்ள அப்படின்னார். அப்படியா, நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நானும் உன்னை போல ஒரு பக்தன் தானே, அதனால் நீ எதுக்காக வந்திருக்கேங்கிறதையா நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நான் சுவாமியை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன், பரமேஸ்வரனுடைய மகிமையெல்லாம் சொல்லி, அவர் தான் பிரபு, அவருக்கு சமமாக யாரும் கிடையாதுங்கிறத வேதோக்தமான நியாயங்கள்லாம் நிரூபணம் பண்ணுற ஒரு வேதஸ்துதி அது, அதை சுவாமிக்கு சொல்லி காமிக்கிறதா வந்திருக்கேன் அப்படின்னார். எங்கே அதை நீ சொல்லு, நான் முதல்ல நான் கேட்குறேன் அப்படின்னாரா இவர் நந்தியம்பெருமான். உடனே அவர் சொன்னார், மகிம் நஃபாரம் தே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவர் ரெண்டு வார்த்தை சொன்னோன்னே எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்கேன்னு முதல் பாட்டை முழுக்க சொன்னாரா நந்திகேஸ்வரர். யாருக்குமே நான் சொல்லலை, நான் தான் எழுதினது, இது ஜெராஸ் காப்பி கூட எடுக்கலை, ரெக்கார்ட் கூட பண்ணலை, யாருக்கும் இமெயில் கூட அனுப்பலை, ஃபேஸ்புக்கில் கூட வரலை, இது யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கலை, சுட சுட சுவாமிகிட்ட சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அவர் கேட்டாராம். இது என்னப்பான்னு அவர் சிரிச்சாராம். நந்தியம்பெருமானுக்கு 32 தங்கப்பல், நந்தியம்பெருமானுக்கு 32 பல்லும் தங்கப்பல், அவருடைய ஜனனத்திலே தங்கப்பல், பல்லு விழுந்த தங்கப்பல் வச்சுக்கல, அவருடைய சிருஷ்டியிலே அவருக்கு பல்லு எப்படிப்பட்ட பல்லு, தங்கத்தினால பல்லு. அந்த ஒரு பல்லுல ஒரு பாட்டா இந்த பொறிச்சிருக்கு இந்த பாட்டு. இவர் பாடினது 32 பாட்டு, அந்த 32 பாட்டும் அந்த நந்தியமிகேஸ்வருடைய பல்லுல ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு பாட்டாக எழுதியிருக்கு. அவர் சிரிக்கும் போது இதை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணாரு, உங்களை பார்க்குற புண்ணியம் எனக்கு இருந்தால் போகிறோம், பரமேஸ்வரனை பார்க்க நான் ஆசைப்படலைன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், பரமேஸ்வருடைய மகிமை என்பது நாம் யாரும் உண்டாக்குறது கிடையாது, அவர் நமக்கு உணர்த்த நாம் உணர்வது தான், ஆகவே அவருடைய கிருப்பையினால தான் நீ இது பாடியிருக்கிற, அவருக்கு தெரியாமல் நீ பாடலை, உன்னை பாட வச்சதே அவர் தான், பாட்டு வித்தால் அறுவர் பாடாதாரே, அவர் பாட வச்சதுனால நீ பாடின, ஆகவே எல்லாமே அவருடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது, நம்ம கைகாலம் நம்ம நீட்ட முடியாது, நம்ம வாய் பேசாது, நம்ம கண் பார்க்காது, எல்லாத்துக்கும் பரமேஸ்வருடைய கிருப்பை வேண்டும் என்று அவருக்கு உபதேசம் பண்ணோன்னே ரொம்ப திருப்தனாக இருந்து, நீங்களே எனக்கு பரமேஸ்வரன், உங்களை பார்த்ததிலே நான் திருப்தி அடைகிறேன்னு சொல்லி அவர் விடைபெற்று கொண்டார். அந்த புஷ்பதந்தன் தான் மீனாட்சி கல்யாணத்துக்கு சுவாமி கூட வரார், பக்கத்தில் வரவர் ரெண்டு பேர் தான், ஒன்று புஷ்பதந்தர், இன்னொன்று ஆலால சுந்தரர் என்ற அளவில் நிறுத்திக்கொள்வோம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ்சிவாய்.

0: உங்களுடைய காரியம் எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக என்னிடத்திலே இருந்து ஒரு குமாரனை நாம் தருகிறோம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைந்தார். ஆகா நடந்துவிடும் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்களா, இவர்கள் திரும்பி செல்கின்றார்கள். திரும்பி செல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், திருமாலுக்கு ஒரு பெரிய சந்தேகம். அவர் சொன்னார், எல்லாம் சரி, இவரோ யோகத்திலே இருக்கிறார், சரின்னு சொல்லிட்டார், அங்கே பார்வதியோ தனியாக இருக்கிறார், எப்படி நடக்கும்னு கேட்க ஆரம்பிச்சார். இது மாதிரி சந்தேகம் வரும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, எப்படி நடக்கும், முருகப்பெருமான் எப்படி வருவான், சிவபெருமானிடத்தில இருந்து வர வேண்டும், சிவபெருமானிடத்திலிருந்து எப்படி வர முடியும், அவர் கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி நடக்கணும், பார்வதி ஒரு பக்கம் பரமேஸ்வரன் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள், ரெண்டு பேரும் சேர வேண்டும். ஆனா இப்ப பார்த்தா எல்லா இடத்திலேயும் காம இச்சையே இல்லை, எல்லாரும் யோக நிலையிலே இருக்கின்றார்கள், எப்படி நடக்கும், நடக்காது. நம்ம லாஜிக்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கே, இறை நிலை என்பது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் தேவர்களாலேயும் கூட அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், பார்வதி கல்யாணத்தினாலே குமாரன் சம்பவித்தான் அப்படிங்கறது அவசியம் இல்லாம போச்சு. ஏன்னா பார்வதியே பக்கத்தில் இல்லை, குமரன் சிவபெருமானிடத்திலே இருந்து சம்பவிக்கிறான். எல்லாரும் இப்ப என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்னா, பார்வதி கல்யாணம் நடக்கணும், பார்வதி பரமேஸ்வரன் இடத்திலே இருந்து குமாரன் ஒருவன் வரவேணும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்துல அவர்கள் நினைத்துக் கொண்டே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினைத்துக் கொள்ளுகிறோம் இல்லையா, இறைவன் இப்படித்தான் பண்ண முடியும், அப்படிலாம் நடக்க முடியாது. இறைவன் நம்முடைய லாஜிக்கு, நம்முடைய யோசனைகள், நம்முடைய எல்லா விதமான நினைப்புக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன். நினைத்த உடனே பார்த்தார், எல்லாவற்றிற்கும் காம இச்சையை கொடுக்க வேண்டும். எப்படி காம இச்சையை கொடுப்பது, எப்படி கொடுக்க முடியும், அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆளுதான் இருக்கான், யாருன்னா என்னுடைய பிள்ளை மனசிஜன் சித்தஜன் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட மன்மதன். மன்மதன் எல்லாரையும் மயக்கக்கூடியவன். ஆக அந்த மன்மதனை கூட்டிட்டு வரலாம், மன்மதன் மூலமாக இவர்களுக்கு காம உணர்ச்சியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்த பொழுது கல்யாணத்து மேல ஆசை வரும் ரெண்டு பேருக்கும், பார்வதி பரமேஸ்வரனுக்கும், கல்யாணம் பண்ணிக்குவாங்க, குமாரன் பிறப்பான், சூரபத்மன் அழிவோம். சரி, பிரம்மா உடனே என்ன பண்ண, கூப்பிடு மன்மதனை, நம்ம போகணும்னா தான் கஷ்டம், இன்னொருத்தனை அனுப்பணும்னா பிரச்சனையே கிடையாது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இன்னொருத்தனை அனுப்புறதுக்கு என்ன, அவரை கூப்பிட்டார்களாம். உடனே மன்மதன் வருகிறான், ரதிதேவியோடு வருகிறான். வந்தவுடன் ஆஹா மன்மதா எப்படி இருக்கே, சௌக்கியமா, எல்லாரும் என்ன காரியம் ஆகணும்னா காலப்படி, காரியம் ஆனவர் கழுத்து புடினா, காரியம் ஆகிற வரைக்கும் காலப்படிக்கிற மாதிரி இவர்கள் கேட்கின்றார்கள். மன்மதன் கேட்டா, என்ன விஷயம், எல்லாரும் கூப்பிட்டீர்களா, உன்னால தான் ஒரு காரியம் ஆகணும், உன்னால முடியாதது கிடையாது, உன்னுடைய காம அந்த காமனின் இடத்தில இருந்து வரக்கூடிய கடைகளுக்கு தப்பானவர் யாருமே கிடையாது, அவ்வளவுதான். மன்மதன் ரொம்ப குச்சியாயிட்டது, இது வேற சொல்லியா கேட்கணும், விஷ்ணுவான அப்பாவுக்கே காமக்கணைகளை போட்ட பொழுது அவரே மோகித்த, பிரம்மா மோகித்தான், சூரியன் மோகித்தான், எல்லாரையும் இந்திரன் மோகிக்கிறான், குரு மோகித்த, இது எல்லாருக்கும் சரித்திரத்தை நான் என்ன சொல்லி அவனு, எத்தனை சரித்திரங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்திலேயே வெல்ல முடியாதவன் அஜயன் என்று சொல்லக்கூடியவன் நான் ஒருத்தன்னா. ரொம்ப அழகா வாரியா சுவாமிகள் அந்த இடத்துல சொல்லுவார், எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனாலே மன்மதனுக்கு காமன்னு பேரான், காமன் இங்கிலீஷ், எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறான், அதனால தான் ஆங்கிலேயன், தமிழன், தெலுங்கன், ஹிந்திக்காரன், வேற பிரெஞ்சுக்காரனே கிடையாது, எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால மன்மதனுக்கு காமன் அப்படின்னு பேர் வந்ததுன்னு ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவார். இருக்கட்டும், இப்போ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கப்பட்டவன் மட்டும் கிடையாது, எல்லாரையும் வெற்றி கொண்டவன் என்று சொல்லும்படியாக நான் இருக்கிறேன், என்ன காரியம் ஆகணுமோ சொல்லு அப்படின்னு வாயவிட்டோம். இதுக்குத்தானே காத்து கொண்டிருந்தார்கள். உடனே சொன்னார்கள், அவ்வளவுதானே, உள்ள ஒரு சின்ன காரியம்தான், சிவபெருமான் யோக நிலையிலே இருக்கிறார், பார்வதி ஒரு பக்கத்துல தவ நிலையிலே இருக்கிறார், ரெண்டு பேர் மேலையும் உன்னுடைய காமக்கடைகளை தொடுக்க வேண்டும், அவர்கள் காம உணர்வுக்கு ஆட்படுத்த வேண்டும், அப்பத்தான் அவர்களுக்கு குமாரன் சம்பவிப்பான், அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், இந்த சூரபத்மனை அழிப்பதற்கு வெளிக்காண முடியும். கேட்ட உடனே நடுங்கி போய் விட்டான் மன்மதன், கையில இருக்கக்கூடிய வில்லு அம்பு எல்லாம் கீழே விழுந்துதான், மூச்சியாகாத குறை நின்றான், அப்பா உனக்கு நான் என்ன குத்தம் செஞ்சேன், ஆச்சு, உன்னையே அடிமைப்படுத்தினேன், சரி அதுக்காக என்னை கொண்டு போய் சாகுன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு நெருப்புக்குள்ள தள்ள முடியுமா? நான் ஏன்டா உன்னை எதுக்குடா நான் சாக சொல்றேன்? உன்னை சாக அனுப்பல, அங்கே கொண்டு போய் உன்னுடைய பானங்களை போடுன்னு தானே சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதானே. சிவபெருமான் எப்பேற்பட்டவர் தெரியுமா? கையும் நகையும் கதிரார் விழியும் மெய்யும் தடனான் விமலன். அவன் எப்பேற்பட்டவன்? கை நெருப்பு, கையில நெருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய சிரிப்பு நெருப்பு, சிரித்தரை ஒழுத்தும் கதிர்வேலா என்று சிரிப்பினாலே முப்புறங்களையும் அழித்தவன் அவன். கதிரார் விழியும், அவனுடைய விழியும் நெருப்பு முக்கண்ணிலே மூன்றாவது கண்ணாக அது அக்னியினுடைய தன்மையிலே இருக்கக்கூடியது. மெய்யும் தழலாம், உடம்பும் நெருப்பாகவே இருக்கின்றது. திருவண்ணாமலையனுடைய தத்துவமே அப்படித்தான். மெய்யும் தழலான் விமலன் தன்னை யான் எய்யும்படி சென்றிடின் இவ்வுயிர் கொண்டு உயும் திறமும் உளதோ உரையாய். நேரத்தில் பிரம்மாவனிடத்தில் சொல்லும்படியாக சொல்லுவார்கள். ரெண்டு எல்லாரும் கேட்கின்றார்கள். ஸ்காந்தத்துல விட்டுவே கேட்டதா வரும். பிரம்மா அதுக்கப்புறம் கூட இருந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக வரும். என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானிடத்திலே எதுவும் நடக்காது. காரணம் என்னன்னா, எனக்கு இந்த தொழிலை கொடுத்தவன் அவன். மன்மதனுக்கு இந்த தொழிலை கொடுத்தவனே அவன். அதனால தீட்டிய மரத்துல கூர்வாக்குற மாதிரி அவனிடத்துல நான் பண்ண முடியாது. ஒண்ணு அது நன்றி கொன்ற செயல், ரெண்டாவது அது நடக்காது. அவனிடத்துல போய் அவன் யோகீஸ்வரன், முழுவதுமாக சென்றளவாக ஞான மேனியனாக இருக்கக்கூடியவன். அவனிடத்துல காமத்தை தூண்டுவிக்கலாம்னு நினைக்கிறதே தப்பு. நான் பண்ண போனேன்னா அழிந்து விடுவேன் என்று சொன்னான். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களை ரொம்ப அழகாக உபனிஷத் கதையை எடுத்து கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார். செம்மான் தத்துவகுணம் தேவர் குழுவும் மருள எம்மான் பிறன்போல் இருந்து ஒரு துரும்பு நிதீகி அம்மா தன் செய்கை அனைத்தும் என காட்டினனே. ஒரு சின்ன துரும்பு உபனிஷத்துல வரக்கூடிய கதையை இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். கந்தபுராணத்துல ஒரு சின்ன துரும்பு போட்டு அந்த யக்ஷசாக யக்ஷ வடிவிலே யாரும் அறிந்து கொள்ள முடியாத வடிவிலே தோன்றினானா? தோன்றின பொழுது எல்லாரும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் எல்லா தேவதைகளும் அடித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு துரும்பு போட்டு இதை நீங்க ஜெயித்து காட்டுங்கள் என்று நினைக்கின்ற பொழுது அக்னியால எரிக்க முடியலை, வருணனாலே நினைக்க முடியவில்லை, வாயுவாலே நகர்த்த முடியவில்லை, யாராலேயும் அந்த துரும்ப ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி செம்மாந்து தற்புகளும் தேவர் குழுவும் மருள அவர்கள் திகைத்து அச்சம் கொள்ளும்படியாக எம்மான் பிறன் போல் இருந்து ஒரு துரும்பு நிறுத்தி ஒரு துரும்பை நிறுத்தி அம்மா தன் செய்கை அனைத்தும் என காட்டினனே. அவன் என்ன பண்ணான்? எல்லாம் அவனுடைய செயல் என்று காட்டினானே. எப்படி பண்ண முடியும்? அவனை எப்படி அழிக்க முடியும்? ஸ்காந்தத்துல இதை விட இன்னொரு அருமையான ஒரு கதையும் சொல்லுகிறார். அவன் சொன்னா அவனுடைய விழி, இதுக்குத்தான் இவர் கையும் நகையும் கதிரா விழியும் மெய்யும் தடலாம் விமலன் என்று தமிழிலே இதை கொண்டு வந்தார். அங்க இருக்கக்கூடிய கதையை ஒரு சுருக்கமா கொண்டு வந்தார். 30,000 ஸ்லோகத்தை வந்து 10,000 எல்லா கதையும் முடிக்கணும் என்று சொன்னால் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லி சொல்லணும்னா சின்ன சின்னதா அங்க இங்கே அவர் சொல்லி கொண்டு சென்று விடுகின்றார். கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லும் பொழுது ஒரு இங்கே தாட்சாயணியோடு இறைவன் இருந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது கச்சியப்ப பிரஜாபதி திதி அதிதி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல பால் கோணம் பசும்பார் கோணம்னு கேட்டாங்க. அதனால வருணனிடத்திலே சென்று நல்ல பசும்பார அந்த பசு மாலை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாராம். நல்ல பசு பசும்பால் தர வேண்டும் என்று. இது ஓட்டி செல்லும் பொழுது இந்த பசுக்கள் எல்லாம் தேவ பசுக்களாக இருந்த காரணத்தினாலே வருணனுடைய பசுக்கள் இவங்க பிடிக்கி அகப்படாதபடியாக ஆகாயத்திலே சஞ்சரிக்க ஆரம்பித்தன. எல்லா இடத்திலே அது இஷ்டப்பட்ட இடத்துல பால் குழிய ஆரம்பிச்சதும் மேருமலையிலே தாட்சாயணியோடு அமர்ந்து கொண்டிருந்தார் சிவபெருமான். இந்த ஆகாசத்திலே சென்று கொண்டிருந்த பசுக்களானது மேலே இருந்து பாலை குழிந்ததும் சிவபெருமான் ஒண்ணுமே பண்ணல, மேலே திரும்பி பார்த்தார். பார்த்த க்ஷணம் அவருடைய பார்வையானது இந்த பசுக்கள் அனைத்தையும் சுட்டு சாம்பராக்கியது. மன்மதன் சொன்னா இறைவனிடத்திலே கல்லால அடிக்கலாம், பானத்தாலே அடிக்கலாம், இறைவனை எச்சலாலே உமிழலாம், மனத்திலே மாசு இல்லாதிருந்தார், மனமானது செம்மையாக இல்லாவிட்டால் நீ பாலே சுரிந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது, நீ மனமானது செம்மையாக இருக்குமானால் உங்களுடைய பாவனை சரியாக இருக்குமானால் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறான். இல்லைன்னா அவனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அவனுக்கு அது அவசியம் இல்லை. நம்ம கொடுத்து அவன் ஒன்றும் திருப்தியாக போறதில்லை. நம்முடைய பாவனை தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது. இந்த ஒரு அருமையான கருத்து ஒரு கதையில ஸ்காந்தமானது சொல்லுகின்றது. அப்படி அந்த பசுக்களை எல்லாம் எரித்தவன் அதை ஒரே வாக்குல வச்சுட்டார். கதிரார் வெளியும் மெய்யும் தழலாம் விமலன் தனை. ஒரே வார்த்தையில வச்சுட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கதையெல்லாம். எல்லாமே அந்த கதைக்கு உள்ள புகுந்து பார்க்கும் பொழுது வேத புராணத்திலே இருக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் கச்சியப்பர் ஒரு வார்த்தையிலேயோ வாக்கியத்திலேயோ வரிகளிலேயோ அடக்கி விடுகின்றார் கந்த புராணத்துல. அதுதான் அழகு. நாம போய் பார்க்கணும், அதுதான் முக்கியம். அறிஞர்கள் ஆயோர் அதை சென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னதற்பாலவே இந்த கந்த புராணத்துல போய் தேடி தேடி பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா விதமான கருத்துக்களும் கச்சியப்பர் சொல்லுகிறார். ஆக இறைவனிடத்திலே தவறுதலான எண்ணத்தோடு போனால் நிச்சயமாக அது நடக்காது, நாம் அழிந்து விடுவோம், என்ன விட்டுடுவோம். அப்ப பிரம்மா சொல்ல ஆரம்பிச்சார், அவ்வளவுதான் இந்தவர், நீ ஏன் எல்லாம் இறைவனுடைய செய்கைன்னு சொல்ற? இந்த அதாவது பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்று அவையார் சொல்லுவார். நல்லா பேச தெரிஞ்சவன் இருந்தானா அவன் பொய்ய கூட அப்படியே நிஜம் மாதிரி சொல்லிடுவான். அதுக்கெல்லாம் ஆளுக இருக்கிறாங்க. நீங்க பார்த்தா தெரியும், அப்படியே அப்படியே அப்படிமோ அப்படியே சொல்லும் போதே நமக்கு என்னமோ அப்படியே நடந்த மாதிரி இருக்கும். ஆனா வாயில வரக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் பொய்யா இருக்கும். அப்படி இருக்கும். இவன் சொன்னா எல்லாமே அப்படி நடக்க போகுது. இவன் அந்த லாஜிக்கு தெரிஞ்சவங்க, சாதுரியம், வாக்கு சாதுரியம் மிகுந்தவர்கள் இல்லையா? அதே போலத்தான் பிரம்மா வாக்கு சாதுரியத்தை காமிக்க ஆரம்பிச்சார். எல்லாம் அவருடைய செய்கை அப்படின்னு சொல்லிட்டா நம்மால ஏதாவது நடக்குமா? இப்ப நீ போறதும் அவனுடைய செயல், நீ போறதும் அவனுடைய செயல், பானத்தை விட போறதும் அவனுடைய செயல், எல்லாம் அவனுடைய செயல் தானே அப்படின்னார். இந்த தத்துவங்களை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையில கொண்டு வந்துதான் விடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். வசிஷ்டர் என்ன பண்ணாரா? அத்வைதம் யோக வாசிஷ்டம் எல்லாம் சொன்னார் இல்லையா? அத்வைதம் எல்லாம் சொன்னவர். ஒரு மகாராஜா இருந்தான். மகாராஜாவுக்கு நீயும் ஒண்ணு, நானும் ஒண்ணு, இவளும் ஒண்ணு, அதாவது ராஜபத்தினியும் ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஒண்ணு, எல்லாம் அத்வைதம், வேற இரண்டாவது பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இவன் அத்வைதத்தை தெரிஞ்சுட்டானா? அது எப்படி விபரீதமா பயன்படுத்தினா? அவன் சொன்னா நாளையில இருந்து என்னுடைய பட்ட மகிழ்ச்சி பட்ட மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா என்னன்னா, வேலைக்காரி ரொம்ப நல்லா இருக்கிறா, அவதான் நாளையில இருந்து பட்ட மகிழ்ச்சியும் தான். பட்ட மகிழ்ச்சி அது பட்டத்தரசிக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. என்னடா அது, இவன் அத்வைதம் வந்து கடைசியில பட்டத்தரசியை மாத்திரம்தான் கொண்டு வந்து நிற்கிறே தவிர, ஏன் இவன் நான் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிப்பாயை கொண்டு வந்து ராஜாவை வைக்கலாமா இல்லையா? அதாவது எனக்குமே ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறது, பாதி பாதி ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது உருப்படாது அந்த விஷயங்கள். இப்ப அது மாதிரி அத்வைதம் எடுத்துனானா, போய் வசிஷ்டர் கால போய் விழுந்தானா பட்டத்தரசி. அவர் சொன்னா அவ்வளவுதானே, கவலையப்படாத, நாளைக்கு வர்ற நான் சொல்ற மாதிரி பண்ணு, சாப்பிட வருகிறேன்னு ஒரு இது செய்தி அனுப்பிச்சார். சரி, இவர் பார்த்தா ஓஹோ இவ்வளவு உபதேசம் பண்ணிருக்காரு, இதுதான் பண்ணிட்டு போன, இன்னைக்கு திரும்பி வர ஏதோ சாப்பிடுறதுக்கா பாவம் அவருக்கு, அங்கே சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கிற போல இருக்கு, ஏதோ பண்ணலாம் நல்ல சாப்பாடா கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ண, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண வச்சா விருந்துக்கு ரெடி. அவன் சரி எல்லாத்துக்கும் நிச்சயம் செய்தான். ஆனா இலை போட்டாங்க, போட்ட பொழுது சாணத்தை கொண்டு வந்து ரெண்டு பேருடைய இலையிலையும் வச்சாங்க. சாணம்னு சொல்றது எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து வைத்தார்கள். எல்லாரும் மூக்க பிடித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் பட்டத்தரசி நின்று கொண்டிருக்கிறார். மகாராஜாவுக்கு கோபம் வந்தது. என்ன ஒரு கேவலமான செய்கை! மகாராஜாவுக்கு, அதுவும் இந்த மகா முனிவருக்கு, ரெண்டு பேருக்கு இப்படி சாணத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்களே, என்ன செய்யறேன் பாருன்னு வாழ உதவினான். அப்ப வசிஷ்டர் சொன்ன, மகாராஜா ஏன் கோபிச்சுக்கிறேன், சாதமும் ஒண்ணு, சாணமும் ஒண்ணு, பட்டத்தரசியும் ஒண்ணு, வேலக்காரியும் ஒண்ணு, அதுல அத்வைதம் இருந்தா இதுல அத்வைதம் இல்லையா, ரெண்டும் ஒண்ணுதானே, சாப்பிடுன்னார். அவன் சொன்னா என்ன பெருசா நீங்க பேசுறீங்க, நீங்க சாப்பிட முடியுமா? அவ்வளவுதானே, பன்றியாக மாறினார். சாணத்தை சாப்பிட்டு விட்டார் வசிஷ்டர். இவன் முடித்து கொண்டு நின்றார் அந்த இடத்துல மகாராஜா. அப்ப அவர் சொன்னாரா, மகாராஜா தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை, நம்ம தகுதி என்னன்னு பார்க்கணும். தத்துவத்தை எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிறது ரெண்டாவது விஷயம் உண்டு. நம்முடைய நிலம் இந்த தத்துவத்துல என்னன்னு பார்த்துக்கணும். எல்லாம் ஒண்ணுதான் சொல்றது தப்பே கிடையாது. அந்த பாவனை உனக்கு இருக்க வேண்டும். எல்லாம் ஒன்று இருந்தால் நீ சாணத்தையும் சாப்பிட்டு இருக்க வேண்டும், உனக்கு அதுக்கு இருக்கக்கூடிய தகுதி இருக்க வேண்டும். இல்லாம தத்துவம் மட்டுமே சொல்லக்கூடாது, வெறும் தத்துவம், தகுதி இல்லாத தத்துவம் பிரயோஜனப்படாது. மேலை நாட்டுக்கும் கீழே நாட்டுக்கும் அதுதான் பெரிய வித்தியாசம். நம்ம ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றோம், அதாவது சரையே தீ தீ தீ,
1: எவன் செய்து காண்பிக்கின்றானோ அவன் ஆச்சாரியன், எவன் ஒரு வழியிலே நடக்கிறானோ அவன் ஆச்சாரியன். அப்படி இருக்கக்கூடியவனைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். வெறும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா டாக்டரேட் வாங்கின, ஏதாவது பிலாசபி டாக்டரேட்ல பிலாசபி வாங்கினார் அவர் தான் இருக்கிறோம். ஆனா நம்ம இடத்துல அப்படி இல்லை, பல பேர் பெரிய மகான்களாக இருந்தவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள் இருந்திருக்கிறார்கள். பல பேர் வந்து ஏழைகளாக இருந்திருக்கலாம், அவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வர்றாங்க. ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நாம் காலிலே விழுந்து வணங்குகின்றோம். ஏன்? அவர்கள் நடத்தி காண்பிக்கின்றார்கள். செய்கையிலே இருக்க வேண்டும், பேச்சிலே இருக்கிறத விட நடத்தை செய்கையிலே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வழிகாட்டும். செய்கை இல்லாதபடி வெறும் பேச்சு மட்டுமே பிரயோஜனப்படாது. திருப்பி நம்ம நினைச்சு பார்க்கலாம், நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா, 1008 புத்தகம் படிக்கலாம், எல்லாரும் போட்டிருக்கக்கூடிய உபநிடத்து உரைகள் எல்லாம் படிக்கலாம். ஆனா பிரவச்சனமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அந்த ஆத்மாவை அனுபவிக்க முடியாது, அடைய முடியாது பரமாத்மாவை. அதை அனுபவத்திலே கொண்டு வர்றதுக்கு பிரயோஜனம் வேணும், நமக்கு தகுதியை வளர்த்தி கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இங்க அத்வைதம் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி இந்த சாத்திரத்தினால் சொன்ன எல்லாம் அவ்வளவுதானே, எல்லாம் இறைவனுடைய செயல், அது இதுவும் அவனுடைய செயல், நீ போய் பண்ணலான்னு சொன்னா எல்லாம் பேசுறதுக்கு நான் நல்லா இருக்கும், ஆனா எல்லாம் நம்முடைய செயல் அல்ல, இறைவன் நினைத்து நாம் செய்கின்றோம், என்னால பண்ண முடியாது, என்ன விட்டு விடு என்று சொன்னான். சொன்ன உடனே இவர்களுக்கெல்லாம் மகா கோபம் வந்ததான், அதுவும் பிரம்மாவுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் சொன்னார், தத்தீசி முனிவர் தன்னுடைய எலும்பையே கொடுத்தார் ருத்ராசுரனை கொல்லுவதற்காக. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எவ்வளவு செய்திருக்கின்றார்கள், நீ என்னடா இவ்வளவு கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறோம், எங்களுக்காக இல்ல, தேவ உலகமே எல்லா உலகங்களும் பயனடைவதற்காக கேட்டுக் கொள்ளுகிறோம், நீ கேட்க மாட்டேன்னு சொல்றிய, உன்னை விடுவது கிடையாது, நான் சொல்றதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நான் சபிப்பேன். அவன் சொன்னா இந்த பக்கம் போனாதான் சொல்லுவாரு, between the devil and the sea என்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். இந்த பக்கம் பிரம்மா சபிக்கிறேங்கிறார், அந்த பக்கமான நிச்சயமான சாவு இருக்கு, என்ன பண்றதுன்னு. அப்ப ரதி சொன்னாலாம், இவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்காதே, அவரை யாராலையும் மயக்கவோ அவரை வெல்லவோ முடியாது சிவபெருமானி, அவர் காலில் விழுகிறது நமக்கு உச்சிதமானது, போய் இவர்களுக்கு இவர்கள் சொல்லுவதை எல்லாம் நீ கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலாம். ஆனா இவன் சொன்ன அப்படி கிடையாது, இவன் சபிக்கத்தான் போறான், இவன் சாபத்தை வாங்கிக்கிறத விட பிரம்ம சாபத்தை விட இறைவனாலே அழிந்து விடுவது மேல். ஏனென்றால் அந்த அழிவிலேயும் நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை கிடைக்கும், நான் அழிந்தாகலும் இவர்களுக்கு ஒரு நன்மை செய்வோம் என்று நினைத்துக் கொள்ளலாம். அவ பிரம்மா பிடிச்சிருந்தார், கேட்டும் பண்ணாதவன் அதவன், கேட்டு பண்ணக்கூடியவன் மத்திமன், கேட்காமலே பண்றவன் உத்தமன். நான் இவ்வளவு சொல்லி நீ பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறேன், அது தவறு, எங்களுக்காக இதை செய்ய வேண்டும், எல்லா உலகங்களுக்காகவும் நீ செய்ய வேண்டும் என்று மீண்டும் எல்லாரும் நைச்சியமாக பேச ஆரம்பித்தார்களாம். அவன் அதுல சமாதானமானான், பார்த்தான், சரி அவ்வளவுதானே, சரி நான் போகிறேன், போயிட்டு வர்றேன்ல, நான் போகிறேன், அவனுக்கு நிச்சயமா தெரியும், போனா திரும்பி வரப்போறது இல்லையா, நமக்கு தெரியும், போகிறேன்னா உடனே இவர்கள் ஜெய ஜெய்வா என்று அவனுக்கு கோஷம் எழுப்பி எல்லாரும் அவரவர்கள் தேவையான ஆபரணங்கள் அது இது எல்லாரும் அவர்கள் கொடுக்கின்றார்களாம், ஏதாவது பிரயோஜனம் உண்டா, செத்த வனத்துக்கு போய் ஆபரணம் எழுவாரை போலே என்று சொன்னார். அது மாதிரி எல்லாரும் அவனுக்கு கொடுத்தும் கூட பாரிஜாத மலர்களை கொடுக்க, இவனுக்கு மிகச்சிறந்த வானங்களை எல்லாம் கொடுத்து, அவனுக்கு வரவரங்களை எல்லாம் கொடுத்து, போயிட்டு வா கவலைப்படாதே என்றார். அதுக்கு மாதிரி பிரம்மா இன்னொன்னு பார்த்தா, கவலைப்பட வேண்டாம், அது நம்ம இன்னொன்னு பண்ணலாம், எப்படி இருக்கிறார் பரமேஸ்வரன் பார்த்து சொல்லலாம் அப்படின்ட்டு வாயுவை கூட்டு பிரம்மா அனுப்பிச்சாராம். அங்க போய் எப்படி இருக்கிறார், எந்த ஸ்திதியில இருக்கிறார், இவன் போனா ஏதாவது வேலை ஆகுமான போய் பார்த்துட்டு வா அப்படின்னு வாயு அனுப்பிச்சாராம். வாயு அப்படியே தென்றலிலே நீராடி, நல்ல நதிகளிலே நீராடி, தென்றலை அணிந்து நல்ல மகரந்த பொடிகளை எல்லாம் அணிந்து தென்றல் காற்றாக போகின்றாராம். போகும் பொழுது அப்படி கோபுரத்தை கடந்து போகலாங்கும் பொழுது நந்தி தேவர் பார்த்தார், ஒரு பூங்காரம் எழுப்பினாரா, மூச்சித்து வாயுதேவன் கீழே விழுந்தான். அப்புறம் எந்திரிச்சான், சேவகரிடத்திலேயே நம்ம வேலை ஆகல, சிவபெருமான் இடத்துல ஆகுமா, காலில் விழுந்து வணங்கினாராம். அவரிடத்துல சிலாதமுனி குமாரராக இருக்கப்பட்ட நந்திகேஸ்வரர் இடத்திலே அவர் சொன்னாராம், தயவு செய்து தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், தேவர்கள் அனுப்பினார்கள், வந்தேன், எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கலாமான்னு அவர் சொன்னாராம். நோட்டம் பார்க்கறதே தவறு, அவர் அங்கே யோகம் செய்து கொண்டிருக்கிறார், ஓடி போயிலன்னா நான் உன்னை அழிப்பேன். அவன் பார்த்தான், உசிறு பிழைத்தது சரி என்று ஓடினான் சொன்னான். மன்மதன் பார்த்தான், எப்படி இருந்தாலும் போகத்தான் வேணும், நாம போகலாம் என்று சொல்லி எல்லாரிடத்திலையும் விடைபெற்றுக் கொண்டு ரதியோடு கிளம்புகின்றானா. இந்த மன்மதனை பற்றி எப்படிப்பட்டவன் என்று, அவ்வுலகத்திலேயே இடமான தேவனாக இருக்கப்பட்டவன் என்றெல்லாம் இவரை மிகச்சிறப்பாக அந்த இடத்துல ஸ்தோத்திரம் தேவாதி தேவர்கள் எல்லாம் மன்மதனை சொல்லுகிறார்களா, அப்படி சொல்லும்படியாக எல்லார் இடத்துலயும் அப்படி. ஏன்னா அப்ப போகும்பொழுது அவனை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அனுப்பணும் இல்லையா, நீந்தான் சொல்லும்பொழுது ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் நான் யார் தெரியுமா அப்படின்னு போய் நிக்கிறதுக்காக போகிறான். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன், கொடையாளன் தவசீலர் எல்லாரையும், கொடையாளர் தவசீலர் வீரர் எல்லாரையும் நின்று கொள்ளக்கூடியவன், எல்லாரும் உனக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள், அப்பேற்பட்டவர்கள் சொன்ன உடனே கங்கையிலே நீராடி மகரந்தத்தை எல்லாம் அணிந்து கன்றனை தனக்கு துணையாக எடுத்துக்கொண்டு அப்படி தன்னுடைய வாழ் தன்னுடைய புறவி எல்லாவற்றிலேயும் ஏறு ரதிதேவியோடு செல்லுகின்றானான். போகும் பொழுது தெற்கு கோபுர வாயல் வழியாக செல்லுகிறான். நந்தி தேவர் அப்படியே பார்க்கிறாரா மேலே மன்மதன் பார்த்தான். நேர அவன் பார்த்த உடனே புரிந்து நந்தி தேவரை வணங்குகிறான். இது ஒரு மினி கந்தபுராணம் மாதிரி இந்த இடத்துல ஸ்காந்தத்துல சொல்லப்படும். எப்படி இது வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு ஒரு முன்கதை சுருக்க மாதிரி, ஏன்னா அகஸ்மாத்து முன்னாடி எதுவும் படிக்கலன்னு சொன்னா கூட இந்த இடத்துல முன்கதை சுருக்க மாதிரி ஸ்காந்தத்துல மன்மதன் முதல்ல இருந்து என்னென்ன நடந்ததுன்னு ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே கொடுத்துறான். கொடுத்துட்டு சொன்னா, நந்தி தேவரே, எல்லா தேவதைகளும் சூரபத்மனை நானே துன்புற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் துன்புறுகின்ற காரணத்தினாலே பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து என்னை அனுப்பி இருக்கிறார்கள். பார்வதி திருமணம் நடக்க வேண்டும், இதுக்காகத்தான் நான் வந்தேன், தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், அப்படியா, சரி, நீ என்ன செய்ய வேண்டும், நீ போறது ஒன்றும் வெற்றி அடைய போவதில்லை, ஆனா இவ்வளவு நீ சொல்லுகின்ற காரணத்தினாலே முயற்சித்து பார், மேற்கு கோபுரவாசலுக்கு போ, மேற்கு கோபுர வாசலுக்கு போன்னு சொல்லி தெற்கு கோபுர வாசல்ல இருந்து அனுப்பிச்சு நீ அங்கே போய் என்ன பண்ணியமோ பண்ணிக்கோ என்று சொன்னாராம். இதை நன்றாக கவனிக்க வேண்டும். இவர் சொன்னதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. இவன் தெற்கு கோபுரவாயில் வழியாக வருகிறான் என்று சொல்லும் பொழுது நேர் எதிராக சிவபெருமானை காண்பதற்கு அவன் செல்லுகிறான். அதாவது சிவபெருமான் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறான். நேர போய் பார்த்தா இவன் போகும் பொழுதே சாம்பலாயிடுவான். நந்தி தேவருக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ. அவர் மேற்கு கோபுர வாயிலுக்கு அனுப்புகிறார். மேற்கு கோபுர வாயில் இறைவனுக்கு வலப்பக்கத்திலே இருக்கிறது. நம்ம இதுக்கு இந்த நுட்பத்துக்கு என்ன காரணம்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த வலப்பக்கத்திலே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வருகிறான். தன்னை தயார் செய்து கொண்டால் அவனுக்கு அப்படியே, ஆனா கீழே கீழே போகிறது அவனுடைய இதெல்லாம், அவனுடைய முயற்சி, அவனுடைய நம்பிக்கை எல்லாம் இவரை பார்த்த உடனே நடுங்குகிறான். கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியாது, என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. அவன் பார்த்து ஆனாலும் ஜெயிப்பேன் அவன் என்ன செய்கின்றான், எடுத்தான் பானங்களை எல்லாம் தொடுத்து கொண்டு நிற்கிறான். விட வேண்டிதானே, தைரியம் இருந்த முடியல. ரத்தி சொன்னாலாம், பரவாயில்ல நாதா, எப்படியோ சமாளிச்சு வந்தாச்சு, வேற வழி கிடையாது, ஆனா இங்க விட முடியாது, நமஸ்காரத்தை பண்ணிவிடலாமே என்னாராம். அவன் பார்த்தான், நமஸ்காரம் பண்ண கூட எனக்கு தோணலே, அவரை வணங்க கூட எனக்கு தோற்றம் அளிக்க முடியவில்லை, எனக்கு மனது ஒரு இடத்துல நிற்கிறேன், நான் எப்படியாவது இவரை வென்றி கொள்ள வேண்டும் என்று வில்லெடுத்தான், மலர் அம்புகளை எடுத்தான். ரதி தேவி நடு நடுங்கி மயங்கி மூர்ச்சித்து கீழே விழுந்தாளாம். இவன் சாக போறானேன்னு நினைத்து விழுந்தாளாம். அவன் பானத்தை எடுத்து வில்லிலே பூட்டி தொடுத்தான், இன்னும் விடலே. காந்தத்திலே ரொம்ப அழகாக சொன்னார், கந்தபுராணத்துல விட்டான்னு வரும். ஸ்காந்தத்திலே வந்து அவன் விடுவதற்காக தொடுத்தானா, ஒரு பொறியானது இறைவனுடைய கண்ணிலே இருந்து கிளம்பியதுன்னு, கிளம்பி வந்து அடித்தது பானம் அப்ப வெளிப்போந்ததுன்னு. இந்த ஒரு லாஜிக்குக்காக கந்தபுராணத்துல எடுத்துக்கொண்ட விட்ட வெம்பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டதும் அந்த இடத்துல சொல்லும் பொழுது, அந்த தீப்பொறி ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்டு. ஸ்காந்தத்திலே தீப்பொறியானது இவன் மீது பட்டது, பானமானது தானே சென்றது. அந்த பானங்களை தவிர வில்லும் இவனும் எல்லாம் வெந்து நீராகி சாம்பலாகி விழுந்தான். அந்த பானம் நெருங்கும் பொழுது சிவபெருமானுடைய ஹுங்காரத்தினாலே அவை திரும்பி போய் பார்வதியின் மீது பட்டது. அந்த பானங்கள் பார்வதியானவள் காமவயப்பட்டாள்னு ஸ்காந்தம் சொல்லும். ஆனா சைவ சித்தாந்தப்படி இந்த சித்தாந்த கருத்துகளுக்கு ஏற்புடையதாக இவை இல்லாத காரணத்தினாலே கச்சியப்பர் சீர்து மாற்றுவார், இந்த இடத்துல மாற்றுவது என்பது அல்ல, அதில் இருக்கக்கூடிய நூன்பொருளை உண்மை பொருளை சொல்லுகிறார். குமார சம்பவமும் வால்மீகியினுடைய ராமாயணத்திலே வரக்கூடிய கந்தபுராணமும் கூட பெரும்பாலும் இந்த கருத்துக்களை ஒத்திருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்க முடியாது, ஏன்னா அம்பிகையும் சிவபெருமானும் வேற வேறு கிடையாது. அம்பிகை காமத்திற்கு அப்பாற்பட்டவள், சிவபெருமானும் காமத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கப்பட்டவன். யோக நாயகி, இவர் யோக நாயகன். ரெண்டு பேர் மேலையும் காமவயப்பட்டார்கள் என்று சொல்வது பொருத்தமுடையதாக இல்லை. அது நடக்காத ஒரு காரியம், ஒரு அசம்பவம். ஒரு கதைக்கு நல்லா இருக்கலாமே தவிர சிவபெருமான் காமவயப்பட்டால் அல்லது அம்பிகை காமவயப்பட்டால் என்று சொல்ல முடியாது. காமாட்சி என்று உலகங்களுக்கெல்லாம் அன்பை கொடுக்கக்கூடியவள் பட முடியாது, அது சரியாக இல்லை. அதனால இவர் என்ன பண்ணார், இங்கே அம்பானது எய்தான், எய்து இறைவனை நோக்கி வந்து இறைவன் மீது பட்டது, பட்ட உடனே அவனுடைய செய்கையானது அவனை சுட்டது என்று கண்ணிலே இருந்து கிளம்பிய பொறியானது அவனை அழித்து சாம்பலாக்கியது என்று சொன்னார். விட்டதும் பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டதும் சிறிதே வேலை பார்த்தனன், கொஞ்சமா பார்த்தான். பார்த்தவோடும் தட்டழல் பொதிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது, நெற்றிக்கண்ணானது காமனை அங்கேயே சுட்டது, கையிலை உற்றும் சூழ் புகை பரவிற்றென்றே என்று சொல்ல முடியாத அந்த புகையானது காந்தத்திலே இது சொல்லப்படும். எல்லா தேவதைகளும் என்ன பண்ண போறான்னு பார்க்கறதுக்காக விஷ்ணு பிரம்மா அதை கொண்டு எல்லாரும் ஜெயவே ஜெயவிவா என்று சொல்லும்படி அங்கே நின்று கொண்டிருக்கிறார்களாம். இவன் சுட்டான், இவன் சுடப்பட்டான், மன்மதன் சுடப்பட்டான். அந்த புகையானது வரும் பொழுது கொடுமையான நாற்றத்தோடு, நில நாற்றத்தோடு எல்லா இடத்திலையும் கரும் புகை சூழ்ந்தது. ஸ்காந்தமும் சொல்லும், கந்தபுராணம் இந்த இடத்துல சொல்லும். ஏன்னா நம்ம அணுகுண்டு சின்னதுன்னு சொல்லலாம், சின்ன அணுவிலே இருந்து பெரிய அழிவு விழிப்படுவதை போலவே ஆசை என்பது சின்னதாக தோற்றமளிக்கலாம்.

0: இடப்பாகம். இவன் இடது பக்கம் போயிருந்தா ஒருவேளை பொழைச்சிருப்பானோ என்னமோ, அம்பிகை இவனை தேற்றியிருப்பாள், இது பண்ணாதேன்னு சொல்லி காப்பாற்றியிருப்பாள். ஆனால் இங்கே இவனை கொன்றது வலப்பக்கத்திலே இருந்த இறைவனுடைய விழி திருவிழி, அது சூரியனாக இருக்கப்பட்ட திருவிழி. அது இவனுடைய செயலை அவன் நினைத்த மாத்திரத்திலேயே அவனை சுட்டது என்று ஒரு நுட்பத்தை இந்த இடத்துல வைத்தார்கள். அதன் அர்த்தம் மேலை கோபுர வாயில் வழியாக வந்தான் என்று சொல்லி இது சொல்லப்படும். இந்த இடத்துல நந்தியன் பெருமான் தன்னுடைய சீடர்களோடும் கணங்களோடும் அங்கே இருந்தாராம். என்ன இவ்வளவு இருக்கிறதே, இவ்வளவு புகை கைலாசத்தை உலகத்தையே சூழ்ந்து கொள்ளுகிறதே என்று கேட்டாராம். ஒன்றும் கிடையாது, இவன் போனான் ஒருத்தன், யாரு மன்மதன்னு சொல்லி இறைவனை தன்னுடைய வானத்தினாலே மயக்கி விடலாம் என்று போனா, ஆனா நடக்கல, அவன் இறைவனாலே எரிந்து பட்டான் என்று சொல்லி நந்தியன் பெருமான் சொன்னாராம். இவன் எரிந்து பட்டான், தேவாதி தேவர்களுடைய மனத்திலே இருக்கின்ற ஆசையும் எரிந்து பட்டது, ஒரு நம்பிக்கை போச்சு. மன்மதனாலே நடக்க முடியும், அவனா மன்மதனை வைத்து நடத்த முடியும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் மன்மதன் அழிந்துபட்ட உடனேயே அப்படியே தவித்தார்கள், கீழே வந்து விழுந்து வணங்குகின்றார்கள், கதறுகின்றார்கள், உள்ள போக முடியல, எல்லாரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். இப்படி அவன் அழிந்து விட்டான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அங்கே யோக நிலையிலே இருந்த இறைவன் யோகத்தை கலைந்து எழுந்த, என்னாச்சுன்னு கேட்டான்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாயனம். shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.
4: ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 4 முதல் ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், உபமன்ய முனிவரே, சிவபெருமானது எண்வகை மூர்த்தங்களும் இவ்வுலகில் எவ்வாறு வியாபித்துள்ளது என்பதை இதுவரை கேட்டேன். இப்பொழுது இறைவன் இறைவியின் உண்மை சுரூபம் என்ன என்பதை கேட்க அவலாக இருக்கிறேன். ஆணாகவும் பெண்ணாகவும் காட்சி தரும் இவர்கள் உலகில் எவ்வாறு வியாபித்துள்ளார்கள்? உபமன்யு கூறுகிறார், தேவகியின் புதல்வனே, நான் இப்பொழுது இறைவன் இறைவியின் செல்வச் செழுமை, அவர்களது உண்மை சுரூபம் இரண்டு பற்றியும் சுரங்க கூறுகிறேன். இதை பற்றி விரிவாக கூற அச்சிவனாராலும் இயலாததுதான். இறைவியே சக்தி தத்துவம். சிவபிரான் சிவ தத்துவமான சக்தியை கொண்டவர், அதாவது சக்திமான். இறைவியே சக்தி தத்துவம். சிவபிரான் சிவ தத்துவமான சக்தியை கொண்டவர், அதாவது சக்திமான். அவர்களது செழுமையின் ஒரு சிறு துளிதான் இவ்வுலகமாக காண்கிறது. இங்கு சில ஜடமானவை, சில சேதனம் உள்ளவை. இவை இரண்டையும் முறையே சுத்தம் அசுத்தம் மற்றும் பரம் அபரம் என்பர். எந்த சித் என்கிற மண்டலம் அச்சித் என்கிற ஜடமண்டலத்தோடு கூடுகிறதோ, உலகியலில் இங்குமங்குமாக சுழந்து தவிக்கிறதோ, அதுதான் அசுத்தம் அபரம் என்று அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து வேறுபட்ட ஜடத்தின் தடைகளிலிருந்து விடுபட்டு தனியாக நிற்பது எதுவோ அதுவே பரம், அதாவது சுத்தம் எனப்படுகிறது. அபரமும் பரமும் சித் அச்சித் கலந்த சுரூபமே. இதில் சிவபிரான் சிவையான இறைவி இருவருக்கும் ஆளுமை உண்டு. இவர்களது வசத்தில் தான் இவ்வுலகு உள்ளது, ஆனால் உலகத்தின் வசத்தில் அவர்கள் இல்லை. இவ்வுலகு இவர்களது ஆளுமைக்கு கீழ் உள்ளது, ஆகவே இவர்களே இதன் தலைவர்கள். சிவனைப் போலத்தான் சிவையும், சிவையான இறைவியைப் போலத்தான் சிவனும், நிலவும் நிலவொளியும் போல இணைந்தவர்கள். இவர்களுக்குள் வேறுபாடில்லை. நிலவொளியின்றி நிலவு உண்டோ, அழகு பெறுமோ? அது போலத்தான் சிவன் இருப்பினும் சிவையான இறைவியின்றி அவர் அழகுற விளங்க முடியாது. சூரியனும் அதன் ஒளியும் பிரிக்க இயலாதது போல சக்தியும் சக்திமானும் பிரிக்க இயலாததென்றோ, சிவன்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை. சந்திரோ நகலு பாத்தியேஷ யதா சந்திரிகையா வினா நபாதி வித்தியமானோபி வித்தியமானோபி ததா சக்தியா வினா சிவகா பிரபயாகி வினா யத்வத் பானுரேஷ ந வித்யதே பிரபாச்ச பானுநாதேன சுதரா.

0: తదుపాశ్రయ ఏమం పరస్పరాపేక్ష శక్తి శక్తిమతీ స్థిత న శివేన వినాశక్తిర్ న శక్త్యాచ వినాశివ. சிவன் சிவை இருவர்களது வசத்தில் தான் இவ்வுலகு உள்ளது. ஆனால் உலகத்தின் வசத்தில் அவர்கள் இல்லை. இவ்வுலகு இவர்களது ஆளுமைக்கு கீழ் உள்ளது. ஆகவே அவர்களே இதன் தலைவர்கள். சிவனைப் போலத்தான் சிவையும், சிவையான இறைவியைப் போலத்தான் சிவனும், நிலவும் நிலவொளியும் போல இணைந்தவர்கள். சந்திரோ நகலு பாத்தியேஷு யதா சந்திரிகையாவினா. இவர்களுக்குள் வேறுபாடில்லை. நிலவொளியின்றி நிலவுண்டோம், அழகு பெறுமோ? அதே போலத்தான் சிவன் இருப்பினும் சிவையான இறைவியின்றி அவர் அழகுற விளங்க முடியாது. சூரியனும் அதன் ஒளியும் பிரிக்க இயலாதது போல சக்தியும் சக்திமானும் பிரிக்க இயலாததன்றோ? சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லை. ந சிவேன வினா சக்திர் ந சக்தியாச்ச வினா சிவகா. சிவபிரான் எந்த ஒரு சக்தியால் ஜீவாத்மாக்களுக்கு இவ்வுலக போகத்தையும் புறவுலக முக்தியையும் அளிக்கிறாரோ, அந்த சக்தி ஆதியானது, ஈடு இணையற்றது, சின்னயமானது, அதாவது அறிவே வடிவானது. அந்த பராசக்தி சிவனைத்தான் அண்டியுள்ளது. இச்சக்தியைத்தான் சான்றோர்களான ஞானிகள் சர்வசக்தரான பரமசிவனுக்கு ஏற்ப உலகியலுக்கு எட்டாத அந்தந்த குணங்களால் அவரது சகதர்மிணி, அதாவது அவரது ஐந்தொழில்களுக்கும் உடனிருந்து நடத்துபவள் என்று அழைக்கின்றனர். சின்மயமான அறிவே வடிவெடுத்த அந்த பராசக்தி படைக்கும் தொழிலுக்கு காரணமாவாள். அவள் சிவபிரானது விருப்பப்படி பல பல பகுதிகளை கொண்டதாக பல பல உலகங்களை தோற்றுவிக்கிறாள். இச்சக்தியை மூலப்பிரகிருதி, மாயை, முக்குணம் கொண்டவள், அதாவது திரிகுணா என்று மூவகையாக கூறுகிறார்கள். சக்தி தத்துவமான இவள்தான் இவ்வுலகை விரிவடைய செய்கிறாள். உலகியல் நடப்புக்கேற்றபடி சக்திகள் ஒன்று, இரண்டு, நூறு, ஆயிரம் என்று பலவாறாக பிரிகின்றன. சிவபிரானது விருப்பத்தினால்தான் பராசக்தி சிவ தத்துவத்தோடு ஒன்றிணைகிறது. அன்று முதல்தான் எள்ளிலிருந்து எண்ணெய் தோன்றுவது போல் கற்பத்தின் ஆதியிலிருந்து படைப்பின் தோற்றம் ஏற்பட்டது. அதன்பின் சக்திமானான இறைவனிடமிருந்து சக்தியின் செயலாற்றும் தன்மை தோன்றியது. செயலாற்றும் தன்மையில் அசைவு தோன்றியதும் முதலில் நாதம், அதாவது ஒலி தோன்றியது. நாதத்திலிருந்து பிந்துவும், பிந்துவிலிருந்து சதாசிவ தத்துவமும் வெளிப்பட்டது. சதாசிவத்திலிருந்து மகேஸ்வரனும், அதிலிருந்து சுத்த வித்தியையும் தோன்றியது. இந்த சுத்த வித்தியையே சொல்லாற்றலுக்கு தலைவி, அதாவது பேச்சு திறனுக்கு தலைவி. இதுதான் முத்தலை சூலமேந்திய சிவனாரிடமிருந்து வாக்கீஸ்வரி என்கிற சக்தி தோன்றிய விதம். இச்சொல்லாற்றலே எழுத்து வடிவில் விரிந்தது. இவ்வெழுத்துக்களையே மாத்திருகா அக்ஷரங்கள் என்பர். பின் அனந்தத்தின் ஊடுருவதால் மாயை, காலம், நியதி, கலை, வித்தியை முதலியவற்றை படைத்தது. கலையிலிருந்து ராகம் என்கிற ஆசையும், அதை நுகரும் ஜீவனான மனிதனும் தோன்றினர். அதன் பின் மாயையிலிருந்து முக்குணங்கள் கொண்ட அத்தியக்தமான, அதாவது வெளிப்படையாக காண இயலாத பிரகிருதி தோன்றியது. அதிலிருந்து தான் சத்துவம், ராஜசம், தாமசம் முதலிய முக்குணங்களும் தனித்தனியே தோன்றின. இப்பிரபஞ்சமே முக்குணங்கள் நிரம்பியது. இக்குணங்களில் அசைவு தோன்றிய போது குணங்களின் தலைவர்கள் என்கிற மூர்த்திகள் தோன்றினர். அதோடு கூடவே மகத் முதலிய தத்துவங்களும் வெளிவந்தன. இந்த மகத்திலிருந்து சிவனானது கட்டளைப்படி எண்ணற்ற அண்ட பிண்டங்கள் தோன்றின. இவை அனந்தன் முதலிய வித்யேஸ்வரர்களின் ஆளுமைக்கு உட்பட்டனவே. சரீரங்களின் வேறுபாட்டால் சக்தியிலும் பல வேறுபாடுகள் கூறப்படுகின்றன. அவை ஸ்தூலம், அதாவது பெரியது, சூக்ஷ்மம், அதாவது சிறியது என்கிற வேறுபாடுகளால் பல ரூபங்களின் வேறுபாடுகளாக ஆகின. ருத்ரனுடைய சக்தி ரௌத்ரி, விஷ்ணுவின் சக்தி வைஷ்ணவி, பிரம்மாவின் சக்தி பிரம்மாணி, இந்திரனின் சக்தி இந்திராணி எனப்படுவர். பல சொல்வானேன், உலகம் என்ற எதை அழைக்கிறோமோ அது சக்தி ஆத்மாவால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அதாவது அது உலகம் உடலில் அந்தராத்மா வியாபித்துள்ளது போலவே சக்தி ஆத்மாவால் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அசையும் அசையாத ஜீவராசிகள் கொண்ட இப்பிரபஞ்சமே சக்திமயந்தான். இப்பராசக்தியைத்தான் சிவபிரானின் கலை என்கின்றனர். இவ்வாறு இப்பராசக்தி ஈஸ்வரனின் விருப்பத்திற்கேற்ப செயலாற்றி இப்பிரபஞ்சத்தை படைக்கிறது. அறிவறிந்த சான்றோர்களின் கருத்து இதுவே. ஞானம், கிரியை, இச்சை, அதாவது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சுரூபிணி என்று என்கிற இந்த முச்சக்திகளின் மூலம் சக்திமானான சிவபெருமான் உலகமெங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி விளங்குகிறார். இது இவ்விதம்தான், இது இவ்வாறல்ல என்றவாறு செயல் ஊக்கத்தை நியமித்தது இவ்விச்சாசக்தியே. இது என்றும் ஒரு நிலையாக இருப்பது. சிவபிரானது ஞானசக்தி புக்தியாக ஆகி, சிவபிரானது ஞானசக்தி புத்தியாக ஆகி, செயல், செயலுறுப்பு, செயலுக்கான காரணம், அதன் பயன் ஆகியவற்றை உள்ளபடி நிர்ணயிக்கிறது. சிவபிரானது கிரியாசக்தி சங்கல்பமாக ஆகி, அதாவது உறுதியான எண்ணமாக ஆகி, அவரது விருப்பம் மற்றும் நிச்சயம் ஆகியவற்றிற்கு ஏற்ப
1: காரிய ரூபமான உலகத்தை கற்பனையில் ஒரே நொடியில் செய்து விடுகிறது. இவ்வாறு இச்சை ஞானம் கிரியை என்கிற முச்சக்திகளால் உலகம் மேம்படுகிறது, வளர்கிறது. படைத்தல் அல்லது தோற்றுவித்தல் என்கிற தன்மையுடைய சக்தி பராசக்தியினால் தூண்டப்பட்டு அனைத்து உலகங்களையும் படைக்கிறது. இவ்வாறான சக்திகளோடு குடியிருப்பதாலேயே சிவபெருமானை சக்திமான், அதாவது சக்தி படைத்தவர் என்கின்றனர். சக்தி சக்திமான் என்கிற இருவருடைய சேர்க்கையிலிருந்தே இவ்வுலகம் தோன்றியதால் இதை சாக்தம் சைவம் என்கின்றனர். தாய் தந்தையர் இல்லையில் புத்திரன் இவ்வாறு தோன்றுவான். அதுபோலத்தான் பவனான சிவனும் பவானியான இறைவியும் இல்லையெனில் சராச்சரங்கள் அடங்கிய இவ்வுலகம் எவ்வாறு தோன்ற முடியும்? பெண் ஆண் இவர்களிடமிருந்து தோன்றிய இவ்வுலகமே பெண் ஆண் உருவம் படைத்ததே ஆகும். இதுதான் ஆண் பெண்களின் விபூதி, அதாவது நிறை செல்வம். ஆக உலகம் இவர்களைத்தான் ஆதாரமாக கொண்டது. ஆண் திருமேனி சிவபெருமான், அதாவது பரம்பொருள். பெண் திருமேனியான சிவை இறைவி, அவரது பராசக்தி. சிவனே சதாசிவன், சிவையே மனோன்மணி. சிவனே மகேசன், சிவையே மாயை. பரமசிவனே ஆண், பரமேஸ்வரியான சிவையே பெண். மகேசனான சிவன் ருத்ரன், அவனது சக்தியான சிவை ருத்ராணி. சிவன் விஷ்ணுயனில், சிவை லக்ஷ்மி. சிவன் படைப்போனாகிய பிரம்மதேவர் எனில், இறைவியே பிரம்மாணி. சிவபிரான் சூரியன் எனில், இறைவி அவரது ஒளி. காமத்தேளிக்கும் சிவன் இந்திரன் என்றார், மலைமகளே சசி தேவியான இந்திராணி. மகாதேவர் அக்னியனில், உமையம்மை சுவாகா. முக்கண்ணரே யமன், அதாவது அந்தகன் காலன் மிருத்யு எனில், இறைவி யமனது மனைவி. இறைவர் நிருத்தியானால், இறைவி நைருத்தி. சிவனே வருணனானால், இறைவி வாருணி. திரைசூடியே வாயுதேவரானால், இறைவி வாயுபத்னி. ஈசனே யக்ஷனானால், பார்வதி ருத்தி. பரமனே சந்திரன் ஆனால், பரமேஸ்வரியே ரோஹிணி. சிவனே ஈசானன் ஆனால், சிவையே ஈசானி. நாகராஜனான அனந்தனை தன் வளையலாக அணிந்த சிவன் அனந்தன் ஆனால், சிவையே அனந்தா. ருத்ரனே காலாக்ரி ஆனால், இறைவியே காளி. சுவாயம்பும மனுவே புருஷன் எனப்படுகிறார். சிவன் மனுமானால், சிவை சதரூபை. தட்சணானால், பிரசூதி. ருச்சியானால், ஆகுதியாவாள். பிரகிருதி முனிவரனில், கியாதி. மரீசி முனிவரானால், இறைவி சம்பூதி. இறைவன் அங்கீரசர் என்கிற ரிஷியானால், இறைவி ஸ்மிருதி. இளம்பிரை சூடிய புலஸ்திய மகர்ஷி எனில், இறைவி பிரீத்தி. ஈசனே புலகர் என்கிற முனிவரானால், இறைவி அவரது மனைவி கதி. சிவனே கிருத்து முனிவர் எனில், சிவையே சன்னதி. இறைவனே அத்ரி முனிவர் எனில், இறைவி அனசூயை. காலனை உதைத்த பரமனே கஷ்யவர் எனில், இறைவி தேவமாதாவான அதிதி. வசிஷ்டர் எனில், அருந்ததி. உலகத்தின் அனைத்து ஆடவர்களும் சிவபிரானே, பெண்பாளர்கள் பார்வதி பிராட்டியே. ஆகவே உலகிறரான அனைத்து ஆடவர்களும் பெண்டிலும் சிவபிரானது விபூதியே, அதாவது செல்வமே ஆகும். உலகத்தின் அனைத்து ஆடவர்களும் சிவபிரானே, பெண்பாளர்கள் பார்வதி பிராட்டியே. ஆகவே உலகினரான அனைத்து ஆடவர்களும் பெண்டிலும் சிவபிரானது விபூதியே ஆகும். அதாவது விபூதி என்பது செல்வம். பொருள் உடையவன் சிவன் எனில், அதாவது பொருள் உடையவன் விஷயி சிவன் எனில், பொருள் அந்த விஷயம் சிவை. கேட்பது அனைத்தும் உமையம்மை சுரூபம், கேட்பவன் சிவன். எந்த விஷயத்தில் கேள்வியோ, கேட்க வேண்டும் அதாவது அறிய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றுகிறதோ, அந்த அனைத்து வஸ்துக்களுமான திருமேனி சிவனாரது மனைவியான சிவையே ஆகும். கேள்வி கேட்பவனே இளம்பிரை சூடிய சிவபிரான். பார்க்கப்படும் பொருள் அனைத்தும் இறைவி, பார்ப்பவன் இறைவன். ரசமனைத்தும் அம்பிகை, ரசத்தை நுகர்பவன் இறைவன். அன்பே வடிவானவள் இறைவி, அந்த அன்பின் வெளிப்பாடு விஷம் அருந்திய வைத்தியநாதன் எனப்படும் என்று சிந்திக்கப்படும் இறைவன். எண்ணப்படும் அதாவது சிந்திக்கப்படும் பொருள்கள் பார்வதி. எண்ணுபவன் அதாவது சிந்திப்பவன் சிவன். அறியப்படும் அறிவு இறைவி, அறிபவன் இறைவன். பிராணிகளின் பிராணனான உயிர் சிவன், பிராணனான உயிரை நிலைக்கச் செய்யும் நீர் இறைவி. தேவி க்ஷேத்திர ரூபமேற்றால், அதாவது உடல் ஆனார் இறைவன் க்ஷேத்ரஜன், அதாவது உடலை அறிபவர். இறைவன் பகல், இறைவி இரவு. இறைவன் விண்மணியானால், இறைவி பூமி. அவன் கடல் ஆனால், இறைவி கரை. விடையேறி விரக்ஷமானால், அதாவது மரமானால் இவள் அதில் படரும் கொடி. இறைவனே அனைத்து ஆண்பாலும், இறைவியே அனைத்து பெண்பாலும். சிவை சொல்வடிவானால், இறைவன் பொருள் வடிவனன். எந்த எந்த பொருட்களில் என்னென்ன திரள் அதாவது சக்தி இருக்குமோ அவை அனைத்தும் இறைவி. அந்தந்த சக்தி படைத்த பொருள்கள் சாக்ஷாத் சிவபிரானே. எவையெல்லாம் அனைத்திலும் உயர்ந்ததோ, பரிசுத்தமானதோ, புண்ணியமானதோ, மங்களமானதோ, அவை அனைத்தும் சிவன், சிவை. இவர்களது தேஜஸினாலேயே, சக்தியினாலேயே உலகில் பெருக்கத்தை பெற்றன என்பது சான்றோர்களின் கருத்து. எவையெல்லாம் அனைத்திலும் உயர்ந்ததோ, பரிசுத்தமானதோ, புண்ணியமானதோ, மங்களமானதோ, அவை அனைத்தும் சிவன் சிவை இவர்களது தேஜஸினாலேயே, அதாவது அவர்களது சக்தியினாலேயே உலகில் பெருக்கத்தை பெற்றன என்பது சான்றோர்கள் கருத்து. விளக்கொளி வீட்டை ஒளிர வைப்பது போல் உலகை ஒளிர வைப்பது இறைவன் இறைவியின் பேரொளியே. விளக்கும் விளக்கொளியும் சிவையும் சிவனுமாகும். ஆகவே இவர்களை பூஜிப்பது, வணங்குவது, சிந்திப்பது இன்றியமையாதது. விளக்கும் விளக்கொளியும் சிவையும் சிவனுமாகும். ஆகவே இவர்களை பூஜிப்பது, வணங்குவது, சிந்திப்பது இன்றியமையாதது. ஸ்ரீ கிருஷ்ணா இதுவரை என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு இறைவன் இறைவியின் உண்மை சுரூபத்தை, அதாவது உள்ளது உள்ளபடி வர்ணித்தேன். ஆனால் இது இவ்வளவுதான் என்று கொள்ளாதே. இதனால் அவரது முழு சுரூபமும் முடிந்து விட்டதாக எண்ணாதே. அவரது உண்மை சுரூபம் எல்லையற்றது. எவர் தத்துவ ஞானிகளது சொல்லுக்கும் பொருளுக்கும் சிந்தனைக்கும் எட்டாதவரோ அவரது உண்மை சுரூபத்தை எவர் முழுதுமாக கூறிவிட முடியும்? எவ்வாறுதான் கூறுவது? எவர் தனது முழு சிந்தனையையும் சிவனது திருவடிகளிலேயே லயிக்க செய்துள்ளாரோ, எவர் இறைவனது மெய்யடியாரோ, அவரது சிந்தையில்தான் இறைவன் காட்சி தருவார், அவரது சிந்தையில்தான் குடிகொண்டிருப்பார். எவர் இறைவனது மெய்யடியாரோ, எவர் தனது முழு சிந்தனையையும் சிவனது திருவடிகளிலேயே லயிக்க செய்துள்ளாரோ, அவரது சிந்தனையில்தான், அவரது சிந்தையில்தான் இறைவன் காட்சி தருவார், அவரது சிந்தையில்தான் குடிகொண்டிருப்பார். பிறரது சிந்தைக்கு எட்டாதவர் இறைவன். இதுவரை நான் கூறிய விபூதிகள் பிராகிருதமானது. ஆகவே இது அபரா. இதை விடுத்து எது இயற்கைக்கு எட்டாததான அப்ராகிருதமான பராவே பூதி உண்டோ அது மிகவும் ரகசியமானது. இந்த ரகசியத்தின் உட்பொருளை அறிபவன்தான் இறைவனை பற்றியும் ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். இறைவரது அந்த அப்ராகிருதமான பராவிபூதியை மனதாலோ, புலன்களுக்கு ஆட்பட்டு அவைகளோடு கைகோர்த்து நிற்கும் சொற்களாலோ அறிய முடியாது. மனமும் புலன்களும் சொல்லும் அவரை எட்ட முடியாது திரும்பிவிட்டன. அதுதான் பெரிய உயர்ந்த இடம், அதுதான் பெரிய வழியும், நம்மை அந்த உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்லும் மார்க்கம், அதுவே முடிவான நிலையும் ஆகும். இறைவரது அந்த அப்ராகிருதமான பராவிபூதியை மனதாலோ, புலன்களுக்கு ஆட்பட்டு அவைகளோடு கைகோர்த்து நிற்கும் சொற்களாலோ அறிய முடியாது. மனமும் புலன்களும் சொல்லும் அவரை எட்ட முடியாது திரும்பிவிட்டன. அதுதான் பெரிய உயர்ந்த இடம், அதுதான் பெரிய வழியும், நம்மை அந்த உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்லும் மார்க்கம், அதுவே முடிவான நிலையுமாகும். எதோ வாசோ நிவர்த்தந்தே மனசா சேந்திரியை சக அப்ராகிருதா பராசைஷா விபூதி பரமேஸ்வரி சைவேக பரமம் தாம சைவேக பரமாகதி சைவேக பரமாகாஷ்டா விபூதி பரமேஷ்டினா. எந்த யோக புருஷர்கள் தன் மூச்சுக்காற்றையும் புலன்களையும் வெற்றி கொண்டார்களோ அவர்கள்தான் இந்த பரா என்கிற விபூதியை பார்க்கவும் பெறவும் முயற்சி செய்கின்றனர். திரும்ப தாயின் கருவறையில் வந்து புகக்கூடாது என்பதற்காகவே இம்முயற்சி. இறைவனின் இந்த விபூதிகள் சம்சாரம் என்கிற பெரும் கருணாக தீண்டுதலால் மிருத்தி என்கிற மரணத்துக்கு அடிமையான ஜீவராசிகளுக்கு உயிர்காக்கும் சஞ்சீவினி என்கிற மருந்தாகும். இதை அறிந்தவன் எதற்கும் எவருக்கும் பயப்பட மாட்டான். இறைவரது அந்த பரா அபரா என்கிற விபூதியை தாண்டி கடந்து பரா விபூதியை அனுபவிப்பான். எந்த யோக புருஷர்கள் தன் மூச்சுக்காற்றையும் புலன்களையும் வெற்றி கொண்டவர்களோ அவர்கள்தான் இந்த பரா என்கிற விபூதியை பார்க்கவும் பெறவும் முயற்சி செய்கின்றனர். திரும்ப தாயின் கருவறையில் வந்து புகக்கூடாது என்பதற்காகவே இம்முயற்சி. இறைவனின் இந்த விபூதிகள் சம்சாரம், அதாவது இந்த உலகியல் என்கிற பெரும் கருணாக தீண்டுதலால் மிருத்யு என்கிற மரணத்திற்கு அடிமையான ஜீவராசிகளுக்கு உயிர்காக்கும் சஞ்சீவினி என்கிற மருந்தாகும். இதை அறிந்தவன் எதற்கும் எவருக்கும் பயப்பட மாட்டான். இறைவரது இந்த பரா அபரா என்கிற விபூதியை தாண்டி கடந்து பரா விபூதியை அனுபவிப்பான். ஸ்ரீ கிருஷ்ணா, இறைவன் சிவபிரான், இறைவி பார்வதி பிராட்டி இவர்களின் உண்மை தத்துவம், அந்த சுரூபம் ரகசியமாக இருப்பினும் உனக்காக அதை விவரித்தேன். ஏன் தெரியுமா? நீ சிவபிரானிடம் மிகுந்த பக்தி கொண்டவன். இறைவனின் இந்த விபூதிகளை சீடனாக இல்லாதவனுக்கோ, சிவோபாசனை அற்றவனுக்கோ, சிவபக்தி அற்றவனுக்கோ தவறையும் மறந்தும் உபதேசிக்க கூடாது. இவ்வாறு கூறுவது வேதமே, அதன் கட்டளை தான் இது. ஸ்ரீ கிருஷ்ணா, நீயோ மங்கள சுரூபன், நீ வேறு எவருக்கும் இதை உபதேசித்து விடாதே. உன்னை போன்றவருக்குத்தான் உபதேசிக்கலாம், இல்லையேல் மௌனமே விசேஷம். சிவனடியாராகவும் வேதங்களில் நம்பிக்கை கொண்டவராகவும் உள்ளவர் மனை தூய்மையோடு இதை சொல்வாரேயாகில் அது விரும்பிய பயனை விரும்பியவாறு தரும். முன்வினை காரணமாக ஒருவேளை முதல் முறையே பயன் அளிக்காவிடில், அதாவது பயன் பெற தடை நேருமாகில் திரும்ப திரும்ப சாதனை செய்ய வேண்டும். இவ்வாறு முயற்சி செய்பவனுக்கு நிகழ்ச்சி ஏது? சிவனடியாராகவும் வேதங்களில் நம்பிக்கை கொண்டவராகவும் உள்ளவர் மன தூய்மையோடு இதை சொல்வாரே யாகில். அதாவது இந்த சிவபிரான் இறைவியினுடைய விபூதி, அவர்களுடைய சேர்க்கையை, அவர்களுடைய பெருமைகளை சொல்வாரே யாகில், அது விரும்பிய பயனை விரும்பியவாறு தரும். முன்பினை காரணமாக ஒருவேளை முதல் முறையே பயன் அளிக்காவிடில், அதாவது பயன் பெற தடை நேருமாகில், திரும்ப திரும்ப சாதனையை செய்ய வேண்டும். இவ்வாறு முயற்சி செய்பவனுக்கு நிகழ்ச்சி ஏது?
0: ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே இறுதியான உத்தரகண்டம் அத்தியாயம் 5 முதல்
1: உபமன்யு முனிவர் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ணா, சராச்சரங்கள் அடங்கிய இவ்வுலகமே தேவதேவரான மகாதேவரின் சுரூபமே ஆகும். சராச்சரங்கள் அடங்கிய இவ்வுலகமே தேவதேவரான மகாதேவரின் சுரூபமே ஆகும். ஆனால் பசுவான நாம், அதாவது ஜீவர்களான நாம், உலகியலான பல தலைகளில் கட்டுண்டுள்ளதால் உலகை சிவனாரின் திருமேனியாக காண்பதில்லை. பெரும் தவசிகளான முனிவர்கள் பரமசிவனது நிர்விகல்பமான, அதாவது கற்பனைக்கு எட்டாத உயர்ந்த தத்துவத்தை முற்றிலுமாக அறியாததனாலேயே அந்த ஒருவரையே பல பல வடிவங்களில் உள்ளதாக வர்ணிக்கிறார்கள். சிலர் அந்த பரம தத்துவத்தை அபரபிரம்ம ரூபம் என்கின்றனர், சிலர் பரபிரம்ம ரூபம் என்கின்றனர், இன்னும் சிலர் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியான மகாதேவ சுரூபம் என்கின்றனர். 5 பெரும் பூதங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம், அந்த கரணம் மற்றும் உலகியல் விஷயங்களான நுகர்பொருட்களான ஜடத்தத்துவங்கள் முதலியன அபரபிரம்மம் என்று கூறப்படுகின்றன. இவற்றிலிருந்து வேறான ஒன்று சேர்ந்து உண்டான சமஷ்டி சைத்தன்யமே பரபிரம்மம் ஆகும். பெரிதாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளதாகவும் இருப்பதால் அதனை பிரம்மம் என்கின்றனர். பிரபோ, வேதங்களுக்கும் மற்றும் பிரம்மாதி தேவர்களுக்கும் பெருந்தலைவரான பரபிரம்ம பரமாத்மா சிவபிரானுக்கு பரம் அபரம் என இரு திருமேனிகள் உண்டு. சிலர் இவரை வித்யா வித்யா சுரூபி, அதாவது வித்யை அவித்யை இரண்டையும் தன் சுரூபமாக கொண்டவர் என்கின்றனர். இதில் வித்யை என்பது சைத்தன்யம் உள்ளவை, அவித்யை என்பது உயிரற்றவை, அதாவது சைத்தன்யம் அற்றவை. உயிருள்ள சைத்தன்யமும் உயிரற்ற ஜடமான அச்சைத்தன்யமும் கொண்ட இவ்வுலக சிவபிரானின் திருமேனியே, ஏனெனில் இவ்வுலகே அவரது ஆளுமையில் உள்ளது. பிராந்தி வித்யை மற்றும் பராவித்யை, அதாவது பிராந்தி மயக்கம் தெளிவின்மை, வித்யை அறிவு மற்றும் பராவித்யை மெய்யறிவு, அதாவது உயர்ந்த தத்துவம் என்கிற இம்மூன்றும் சிவனாரின் உயர்ந்ததான ரூபமாக கருதப்படுகின்றன. பதார்த்தங்களான பொருட்களை பற்றி பல பலவாறான பொய்யான கற்பனைகளை பிராந்தி என்பர், அதாவது தெளிவின்மை என்பர். உள்ளதை உள்ளபடி அறிவது என்கிற அறிவே வித்தை. விகல்பமின்றி, அதாவது மாற்று சிந்தனையின்றி உள்ளதை உள்ளபடி அறிவதே பரம வித்தை. அதுவே பரம தத்துவமும் கூட. பரம தத்துவம் என்கிற மெய்யறிவே சத் ஆகும், அதாவது உண்மையாகும். இதற்கு மாறானது அசத், அதாவது பொய் ஆகும். சத் அசத் இரண்டிற்கும் தலைவரானதால் சிவபெருமான் சதசத்வதிஹி எனப்படுகிறார். சில மகர்ஷிகள் க்ஷரம் அக்ஷரம் இவ்விரண்டையும் கடந்த பரம தத்துவமே சிவபிரான் என்கின்றனர். அனைத்து ஜீவராசிகளும் க்ஷரம், அதாவது அழியக்கூடியனவே. ஜீவாத்மாவே அக்ஷரம், அதாவது கூடஸ்தன், சரீரத்தில் குடியிருப்பவன். க்ஷரம் அக்ஷரம் இரண்டுமே பகவானின் சுரூபமே, ஏனெனில் இவை இரண்டும் அவர் அட்டுவித்தால் ஆடுவன. இறைவன் இவை இரண்டிலும் மேம்பட்டவன், சாந்தஸ்வரூபி, ஆகவே க்ஷராட்சர பரன் என்கின்றனர். சிலரது எண்ணம் என்னவெனில் சிவபிரான் சமஷ்டி வியஷ்டி ரூபமானவர், அவற்றிற்கு காரணமானவர் என்றும் கூறுகின்றனர். சமஷ்டி என்பது அவ்யக்தம், வியஷ்டி என்பது வியக்தம். அவ்யக்தம் என்பது தெரியாதது, வியக்தம் என்பது தெளிவாக தெரிவது. இரண்டுமே சிவனாரது ரூபமே. ஏன் தெரியுமா? இவரது விருப்பப்படிதான் அவை செயல்புரிகின்றன. இவற்றிற்கு காரணமாக இருப்பதால் சிவபிரான் பரம காரணர். ஒரு சிலர் பரமனை ஜாதி, அதாவது வெற்றி சுரூபன் என்கின்றனர். எதற்கு உடலில் திரும்ப திரும்ப வந்து போவது என்பது உண்டோ, அதாவது பிறப்பிறப்பது என்பது உண்டோ, அதை ஜாதி என்கின்றனர். வெற்றி என்பது வந்து போவது, கருவில் தோன்றுவது, மற்றதை அண்டி நிற்பது. ஜாதியும் வெற்றியும் சிவனால் பரிபாலிக்கப்படுவதால் அவரை ஜாதி வெற்றி சுரூபன் என்கின்றார்கள். சிலர் சிவனை பிரதானம், புருஷன், வியக்தன், காலரூபன் என்கின்றனர். பிரகிருதிக்குத்தான் பிரதானம் என பெயர். ஜீவாத்மாவே க்ஷத்ரஜன், அதாவது புருஷன். 23 தத்துவங்களையும் அறிஞர்கள் வெக்தம் என்று அழைக்கின்றனர். காரிய பிரபஞ்சமான இவ்வுலகின் பரிணாமத்திற்கு காரணமானவரை காலம் என்பர். இவ்வனைத்திற்கும் தலைவர், காத்தொருள்பவர், தாங்குபவர், செயலில் தூண்டுபவர், செயலற்று நிற்கச் செய்பவர், கண்களுக்கு தெரியும்படி செய்பவர், பின் மறைப்பவர், இவ்வளவிற்கும் ஒரே காரணமாக இருப்பவர் சிவபிரான். அவர் தன் வழியில் தனித்து நிற்கும் பிறப்பிலி. ஆகவே அவர் பிரதானர், புருஷர், யக்தர், காலஸ்வரூபர். காரணமும் ஆளுமை கொண்டவரும் இட்டு செல்பவரும் படைப்பவரும் அவரே. சிலர் இவரை விராட் சுரூபர் மற்றும் ஹிரண்ய கர்ப்ப ரூபர் என்கின்றனர். அகில உலகங்களையும் படைத்து அருள்வதற்கு காரணமானவரையே ஹிரண்ய கர்ப்பன் என்பர். விராட் என்பவரே விஸ்வாத்மா. ஞானிகள் சிவபிரானை அந்தர்யாமி, அதாவது இலே இதே கமலத்தின் உள்ளே பறந்து விரிந்து வாசம் புரியும் இறைவன் என்றும் பரமபுருஷன் என்றும் அழைக்கின்றனர். சிலர் இவரை தியாக் பிராஜ்ஞர், தைஜசர், விஸ்வரூபர் என்கின்றனர். சிலர் இவரை அனைத்தின் எல்லைகளையும் கடந்த துரிய பொருள் என்றும், சிலர் அமைதியே வடிவானவர் என்றும் பகர்கின்றனர். பொதுவாக இவரையே அளப்பவர், அளக்கும் அளவு, அளக்கப்படும் பொருள், அதன் தன்மை என்றும் கூறுவர். இன்னும் சிலரோ இவர்தான் கர்த்தா, காரியம், அதாவது இவர்தான் கர்த்தா, ஒன்றை ஆக்குபவர், செய்கை, செயல், செயலுக்கான சாதனம், அதற்கான காரணம் என்பர். சில சான்றோர்கள் விழிப்பு, கனவு, தூக்கம் என்கிறார்கள். சில ஞானிகள் இவரை அனைத்தும் கடந்த துரியர் என்றும், சிலர் எல்லை கடந்த துரியாதீதர் என்றும் கூறுகிறார்கள். சிலர் நிர்குணர் என்றார், சிலர் சகுணர் என்கிறார்கள். சம்சாரி இவரே, அதாவது உலகமாகிய குடும்பத்தோடு கூடியவர் இவரே. குடும்பம் முதலிய உறவுகளை களைந்த அசம்சாரியும் இவரே. இவர் சுதந்திரம்தான் என்றாலும் சிலர் சுதந்திரமற்றவர் என்பர். கோரமானவரும் சௌமியமானவரும் இவர்தான். அனைவரிடத்திலும் பற்றுக்கொண்டவர் என்றார். சிலர் ராகமான பற்றை தொலைத்தவர் என்கிறார்கள். செயலற்றவரும் செயலோடு உறவாடுபவரும் இவரே. புலன்கள் அற்றவர் என்று சிலர் கூற, சிலர் புலன்கள் உடையவர் என்கிறார்கள். நிலையானவர், சாஸ்வதமானவரும் நிலையற்றவரும் இவர்தான். திருமேனி உடையவர் எனில் திருமேனி அற்றவரும் இவர்தானே. சிலரது கொள்கையோ இவர் புலப்படாதவர், சிலரது கொள்கையோ இவர் புலப்படுபவர். சிலர் அவரை வர்ணிக்க முற்பட்டால் சிலர் சொல்லுக்கு எட்டாதவர் என்கின்றனர். ஒலி வடிவானவர் எனில் ஒலிக்கும் எட்டாதவர், அதாவது எழுத்து வடிவானவர் எனில் எழுத்துக்கும் எட்டாதவர். இவர் சிந்தனைக்கு உட்பட்டவர் எனில் சிந்தனைக்கு உட்படாதவரும் இவரே. ஞானமே வடிவானவர் என சிலர், சிலரோ விஞ்ஞானமே இவர்தான் என்பர். அறியப்படும் பொருளும் அறியப்படாத பரம்பொருளும் இவரே. பரமும் இவர்தான், அபரமும் இவர்தான். இவ்வாறு சிவபரம்பொருள் பற்றிய கற்பனைகள் ஏராளம் ஏராளம். இவ்வளவு எண்ணங்கட்கும், அதாவது நம்பிக்கைகட்கும் காரணம் முனிவர்களாலும் அந்த இறைவனின் உண்மை சுரூபத்தை, அதாவது அவரது தன்மைகளை உள்ளபடி நிச்சயிக்க இயலாமையே. சிவனாரது திருவடிகளில் உண்மை பக்தி கொண்ட சிவனடியார்களே அச்சிவபரம்பொருளின் உண்மை தத்துவத்தையும் முயற்சியின்றியே தெளிகிறார்கள். தலைவரற்ற தலைவரான சிவரை, அனைத்தும் அறிந்தவரை, தொன்மையானவரை, மூலகங்கட்கும் ஒப்பற்ற அரசரை, சிவபரம்பொருளை எதுவரை பசுவான ஜீவாத்மா அறியவில்லையோ அதுவரை பாசங்களான உலகியல் தலைகளால் கட்டுப்பட்டு துன்பமே நிறைந்த இந்த உலகியலான சக்கரத்தில் வண்டி சக்கரத்தின் நாரக்கால் போல சுழன்று கொண்டேதான் இருக்கும். தலைவரற்ற தலைவரான சிவனை, அனைத்தும் அறிந்தவரை, தொன்மையானவரை, மூலகன் கேட்கும் ஒப்பற்ற அரசரை, சிவபரம்பருளை எதுவரை பசுவான ஜீவாத்மா அறியவில்லையோ அதுவரை பாசங்களான உலகியல் தலைகளால் கட்டுப்பட்டு துன்பமே நிறைந்த இவ்வுலகியலான சக்கரத்தில், அதாவது சம்சார சக்கரத்தில் சுழற்சியில் மண்டி சக்கரத்தின் அறக்கால் போல் சுழந்து கொண்டேதான் இருக்கு. அனைத்தையும் நியமிக்கும் இறைவரை, பிரம்மதேவருக்கும் ஆதிகாரணரை, அகில உலகங்களையும் படைத்தவரை, கோடி கோடி பொன்னை போல் ஒளிர்பவரை, பரம புருஷரான சிவபிரானை ஆராய்ந்து பார்க்கும் திரள் கொண்டவனான ஜீவன் எப்பொழுது உள்ளபடி அறியும் தன்மையை பெறுகிறானோ அப்பொழுது புண்ணிய பாவங்களை முற்றிலுமாக துறந்து துயவனாக ஆன அந்த ஞானியான ஜீவன் இரண்டற்ற நிலையான அத்வைத நிலையை அடைகிறான். உபவன்னி கூறுகிறார், யதுநந்தனா, ஸ்ரீகிருஷ்ணா, சிவபிரானுக்கு ஆணவ கர்ம மாயாமலங்களின் தடைகளே இல்லை. அவர் மல ரஹிதர், அதாவது மும்மலங்களும் நீங்க பெற்றவர். உலகியலான தடை, அறிவின் பார்ப்பட்ட தடை, அகங்காரம், மனம், சித்தம், புலன்கள், தன்மாத்திரைகள் மற்றும் ஐம்பெரும் பூதங்கள் முதலியவற்றின் தொடர்புடைய எந்த ஒரு பந்தமும் தலையும் அவரை தொடவும் முடியாது. எல்லையற்ற தேஜஸ் கொண்ட சமூகமான சிவனுக்கு காலமோ கலைகளோ வித்தியோ நிகதியான ஒழுங்குமுறையோ ஆசையோ பகையோ எதுவும் கிடையாது. அவருக்கு கர்மமும் இல்லை, அதன் பலனான பயனும் இல்லை. கர்மங்களினால் பிறலாகும் இன்பமோ துன்பமோ இல்லை. முற்பிறப்பின் வாசனை மனப்பதிவுகள் அவருக்கு கிடையாது. கர்மங்களிலோ அதனால் பிறலாகும் சம்ஸ்காரங்களிலோ தொடர்பில்லை. இறந்த நிகழ் வருங்காலத்தில் பிறப்போகும் போகங்களிலோ அதன் சம்ஸ்காரங்களிலோ கூட தொடர்பு இல்லை. காரணமோ கர்த்தாவோ இல்லை. முதல் நடு இரு ஒன்றும் இல்லை. கரணம் இல்லை,
0: செய்ய வேண்டுவது செய்ய வேண்டாதது ஏதும் இல்லை. சுற்றத்தாரோ மற்றாரோ இல்லை. நியமிப்பவரோ தூண்டுபவரோ தலைவரோ ஆசான் என்கின்ற பெரியவரோ அவரை காப்பவர் என்றோ எவரும் இல்லை. ஒத்தாரும் இல்லை மிக்காரும் இல்லை. பிறப்பிலி இறப்பிலி வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர். இதை செய் என்கின்ற கட்டளையும் இல்லை. இதை செய்யாதே என்கின்ற நிஷேதமான ஒதுக்குதும் இல்லை. தலைகளோ விடுதலையோ இல்லை. நன்மை செய்யக்கூடாத எந்த ஒரு தோஷமும் அதாவது குற்றமும் இல்லை. ஆனால் நன்மையே புரியக்கூடிய நற்குணங்கள் மட்டும்தான் அவரிடம் உள்ளன. ஏனெனில் அவர் பரம்பொருள். இத்தகைய சிவபிரான் தனது சக்திகளோடைய உலகெங்கும் நீக்கமர நிறைந்து நின்று தனது இயல்பான உயர்நிலையில் இருந்து கீழ்நிலைக்கு இறங்காது என்றும் ஒரே மாதிரியாக இருக்கிறார். ஆகினால் என்றோ இவரை தானு அதாவது அசைக்க முடியாதவர் என்கின்றனர். சராசரங்கள் அடங்கிய இவ்வுலகமே சிவபிரானால் அதிஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவரை அனைத்துமானவர் அதாவது சர்வஸ்வரூபர் என்கின்றனர். இவ்வுண்மையை அறிந்தவன் என்றுமே மோகத்தில் மயங்க மாட்டான். சர்வரூபரான ஸ்ரீ ருத்ரனுக்கு வணக்கம். அவரேதான் தத்துவரூபர், பெருமையான பரமபுருஷர், பொற்கையர் அதாவது தங்கக்கையை உடையவர், தலைவர் அற்ற அறுவகை செல்வங்களை தன்பால் கொண்டவர் அதாவது பகவான், செல்வத்திற்கு அதிபதி, ஈஸ்வரன், உமையருபாகன், ஈசானர், பினாகம் என்றவில்லை எந்தியவர், ருஷ்வாரூடர். அந்த ருத்ரன் ஒருவனே பரமாத்மா. அவர்தான் நீலமும் மஞ்சளுமான நிறத்தன். இதே கமலத்தின் நடுவில் தலைமுடியின் நுண்ணியைப் போல மிகவும் நுண்ணியவராக நுண்ணியவராக தியானிக்கத்தக்கவர். இதே கமலத்தின் நடுவில் தலைமுடியின் நுண்ணியைப் போல் மிகவும் நுண்ணியவராக தியானிக்கத்தக்கவர். பொன்னிறச் சடைமுடி கொண்டவர். நன்றலர்ந்த செந்தாமரையை ஒத்த அழகிய திருக்கண்கள். திருமேனியின் காந்தியோ இளஞ்சிவப்பு. பொன்னார் மேனியரான திருநீலகண்டத்து இறைவன் சூரியனைப் போல எங்கும் எப்பொழுதும் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறார். சௌமியர், இவர் சாந்தமானவர். கோரமாகவும் பயங்கரமாகவும் இருப்பவர். சில சமயம் அமைதியாகவும் சில சமயம் கோரமாகவும் இரண்டும் கலந்த நிலையிலும் இருப்பவர். குறைவற்றவர், அமுதமானவர், அழிவில்லாது என்றும் நிலைத்திருப்பவர். புருஷ சிரேஷ்டரான சிவனார் காலனுக்கும் காலன், சேதனங்கட்கும் அச்சேதனங்கட்கும் எட்டாதவர். இவ்வுலகங்களையெல்லாம் கடந்து நிற்பவர். எங்கும் எப்பொழுதும் எவரிடமும் காண இயலாதமை எரிவும் செல்வமும் இவரிடம்தான் நிறைந்துள்ளது. ஆகவே இவர்தான் செல்வத்திற்கெல்லாம் செல்வம் என்பது அறிஞர்களின் கருத்து. ஒவ்வொரு கல்பத்திலும் தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் இருந்து மாறும் பல பல பிரம்மதேவர்களுக்கும் ஆதிகாலத்தில் சாஸ்திரங்களை விரிவாக உபதேசித்தவர் இசிவபெருமானே. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலுமே இருக்கும் குருக்களுக்கும் இவர்தான் குரு. என்றும் இவர்தான் அனைவருக்குமான முதல் குரு. காலத்தின் எல்லை இவரை தீண்டவும் முடியாது. இவர் காலத்திற்கு கட்டுப்படாதவர், காலாதீதர். எல்லோரை காட்டிலும் உயர்ந்ததான சக்தி என்றும் இயல்பாகவே தூய்மையானது. இவரது அறிவு எல்லையற்றது, ஓமை கூற இயலாதது. இவரது திருமேனியோ நித்தியமானது, குறைவற்றது. இவரது ஐஸ்வர்யமோ உயர்வு அற்றது. சுகமோ பெறப்பெற குறையாதது. பலமோ திரளோ எல்லையற்றது. எல்லையற்ற தேஜசும் பெருமையும் வீரமும் பராக்கிரமும் பொறுமையும் கருணையும் நிறைந்தவர். என்றும் பரிபூர்ணர். படைத்து காத்து அழிக்கும் இவருக்கு அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் பயனும் இல்லை. அவரது செயல்களுக்கு உயர்ந்ததான பயன் என்னவென்றால் பிறருக்கு அருள் பெறுவது ஒன்றே. சிவனாரது செயல்களுக்கு உயர்ந்ததான பயன் என்னவென்றால் பிறருக்கு அருள் பெறுவது ஒன்றே. பிரணவமான ஓங்காரமே சிவபிரானின் வாசகம். அவரை குறிப்பிடும் சொல் அதாவது எழுத்து. சிவன் ருத்ரன் என்ற பல பல திருநாமங்கள் இருப்பினும் பிரணவமான ஓங்காரமே அனைத்திலும் உயர்ந்த திருநாமம் என கொள்ளப்பட்டது. எத்தனையோ சித்திகள் இருப்பினும் பிரணவத்தால் குறிக்கப்படும் சிவசிந்தனை அவரது திருவேந்தெழுத்தான பஞ்சாட்சர ஜபம் ஆகும். இதனால் பெறப்படும் சித்தியே பராசித்தி. இதுவே உயர்ந்த சித்தியாகும் என்பதே சத்தியம். ஆகவே வாட்சியம் வாசகம் இரண்டும் ஒன்றுதான் என்று கூறும் சாஸ்திரங்களின் ஆழங்கால்பட்ட பெருமனத்தர்களான பண்டிதர்கள் ஏகாட்சரமான ஓங்காரமே மகாதேவனான இறைவனின் திருமேனி என்கின்றனர். மாண்டூக்கிய உபனிஷத்தில் பிரணவத்திற்கு நான்கு மாத்திரைகள் கூறப்படுகின்றன. அவை அகாரம், உகாரம், மகாரம் மற்றும் நாதம் என்பன. அகாரமே ருக்வேதம், உகாரம் யஜுர்வேதம், மகாரம் சாமவேதம், நாதமே அதர்வண வேதம். அகாரம் மகாபீஜம் எனப்படும். அதுதான் படைக்கும் கடவுளான ரஜோகுணம் படைத்த பிரம்மதேவர். உகாரமே பிரகிருதி அதாவது உலகியலான யோனி, அனைத்தும் தோன்றுமிடம். அது சத்துவகுணம் படைத்த ஸ்ரீ ஹரியை குறிப்பது. மகாரம் ஜீவாத்மா மற்றும் அனைத்தும் தோன்றுவதற்கான காரணம் அதாவது விதை பீஜம். அது தமோகுணம் படைத்த சம்ஹார கர்த்தாவான ருத்ரனை குறிப்பது. நாதமே பரமபுருஷரான பரமேஸ்வரன். அவர் குணரஹிதர் அதாவது நிர்குணர், நிஷ்கிரியர் அதாவது செயலொன்றும் இல்லாதவர். அவர்தான் மங்களகரமான சிவபிரான். இவ்வாறு பிரணவமான ஓங்காரம்
1: தனது முதல் மூன்று மாத்திரைகளான அகாரம் உகாரம் மகாரம் மூலம் இவ்வுலகை மூன்று ரூபங்களாக பிரித்து காட்டி தனது அர்த்த மாத்திரையான நாதம் முதல் நாதம் மூலம் தனது அர்த்த மாத்திரையான நாதம் மூலம் சிவஸ்வரூபத்தை நினைவூட்டுகிறது. எவரை காட்டிலும் வேறு எதுவும் உயர்ந்ததில்லையோ, எவரை காட்டிலும் அதிக நுண்ணியது என்று ஒன்றோ பெரியது என்று ஒன்றோ எதுவும் இல்லையோ, எவர் ஒருவர் மரம் போல் தனித்து சலனமற்று எங்கும் ஒளிர்ந்து நிற்கும் விண்வெளியில் உலாவருகிறாரோ, அந்த பரபிரம்மமான பரமேஸ்வரன் சிவனாலேயே ஆகாரமற்று, அதாவது இதுதான் உருவம் உருவகம் என்று நிலையற்று உலகம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகிய அருள் ஒன்று நிறைந்து நிற்பது சிவ தத்துவமே என்பதே முடிவு. எஸ்மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சித்து எஸ்மான் நானியோ ந ஜாயோஸ்தி கஷ்டித்து பிரக்ஷைவ ஸ்தப்தோ ஸ்தப்தோ திவிதிஷ்டத் ஏகஸ்தே திவிதிஷ்டத் ஏகஸ்தேனேதம் பூர்ணம் புருஷேண சர்வம்.
2: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
3: ஆத்மசுத்தி. ஆத்மசுத்தி எனப்படுவது ஆன்மாவானது இறைவனின் திருவடி நிழலிலே மூழ்கி பேரானந்தத்திலே திளைத்திருப்பதற்காக தன் தூய்மையை பெறுவதற்காக வலியுறுத்தி பாடப்பட்டதே ஆத்மசுத்தி ஆகும்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தீமை நன்மை முழுதும் நீ என்பார் மாணிக்கவாசகர் கூறுனாவே முதலாக. அதனால தீவினையா இருக்கிறாரா நல்வினையாகவும் இருக்கிறாரா? நாம் செய்கின்ற நல்வினையும் கண்டு கொண்டு இருக்கிறாரு. இப்ப புராணம் கேட்கறது அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, பாத்துக்கிட்டு இருக்காரு, இருக்கிறாரு. அவை தனிக்கும் மருந்துமாய் எடுத்தாப்புல போட்டாருவாரு. அவை தனிக்கும் மருந்துமாய் என்ன தனிக்கும்? நல்வினை தீவினையினாலே வருகின்ற பாவபுண்ணியங்களை தீர்த்து வைத்து அதுக்கு மேல சிவலோகத்தை கொடுக்கணும். தீவினையும் தீர்க்கிற மருந்து, தீவினையே தீர்க்கிற மருந்து. செடியாய உடல் வீர்ப்பான் தீவினைக்கோ மருந்தாவான். ஞானசம்பந்த தேவார், வைத்தீஸ்வரன் குருதேவார். செடியாய உடல் வீர்ப்பான் தீவினைக்கோ மருந்தாவான் என்பது திருஞான சம்பந்தன் தேவார். ஆகையினாலே அவை தனிக்கும் மருந்துவாய் சிவருமான் மருந்தாக இருக்கிறார். இப்படி மருந்தன்னா தீராயோ தீர்த்தருள மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராயோய் தீர்த்தருள வல்லாண்டன் வைத்தீஸ்வரன் தேவார். அப்பர் திருத்தாண்டன் சிவருமான் மருந்தாக இருக்கிறார். உமாதேவி அனுப்பானோம், கருணாநிதியை அனுப்பானோம். அனுப்பானும் புரியுதா? அனுப்பானம்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமே, தெரியலையா? மருந்து தெரியுமா? என்ன மருந்து? இங்கே இங்கிலீஷ் மருந்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு? அந்த நாட்டு மருந்து அவசரம். அந்த நாட்டு மருந்து வீரபத்மம், பூரபத்மம், லிங்க சிந்தூரம், தாமர சிந்தூரம், கண்டமாரத சிந்தூரம், ஆறுமுக சிந்தூரம் கேள்விப்பட்டு கீழே ஓரளவு கேள்வி தான் எல்லாம் மறைஞ்சு வச்சு மறந்து வச்சேன். சரி, அந்த மருந்து மருந்துன்னு இப்ப லிங்க செந்தூரம், லிங்க பத்மம் செந்தூரம்னு இருக்கும். இப்ப நம்ம நெத்தியில பத்மம் செந்தூரம் இருக்குது இல்ல? பத்ம செந்தூரம், பத்மம் சிவபெருமான், செந்தூரம் மாதிரி. அம்பாள் கோயில் என்ன கொடுக்குறாரு? விபூதியும் கொடுக்கலாம் அது வேற. ஆனா பத்மம் சிவபெருமான் குங்குமம் மாதிரி இப்ப ரெண்டு பேரும் நெத்தியில் இருக்கிறாங்க. அதுக்குத்தான் இந்த நெத்திய படைச்சது. பிளையனா இந்த இடம் இருக்குது பாரு, பிளையனா விட்டுருக்காரு பாரு. பிளையனா எதுக்கு தெரியுமா? திருநீர் குங்குமம். இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறதா நெத்திக்கணும், நெச்சிக்கணும் நிறைவாக இந்த இடத்துல தலைதான் வைக்கணும். சந்தனம் குங்குமம் முதலானது இந்த இடத்துல நல்ல விளக்கம் தான். நமக்கு நெத்திக்கணும் இருக்குதா இல்லையா? நெத்துதா இல்லையா? தெரியல. கண்ணு இருக்குது, கண்ணு இருக்குது, தெரியல. நெத்திக்கணும் இருக்குது, அதை அவன் பார்த்து திறந்து விட்டாட்டேன். சிவருமானுக்கு நெச்சிக்கணும் உண்டு, அது தெரியும் உங்களுக்கு முக்கண்ணம். அதே போல பரம ஞானிகளுக்கு நெச்சிக்கணும் உண்டு, தெரியும். நமக்கு நெற்றிக்கணும்னு தெரியல. ஞானக்கண்ணை திறந்து விட்டேன் பார் மகனே பார் என்று அவன் திறந்து விட்டாதான பார்க்க முடியும். ஞானம் வந்தா அந்த கண்ணு. அதனால சிவபெருமான் மருந்து உமாதேவி அனுப்பான். அனுப்பானம்னா லிங்க செந்தூரம் மருந்துன்னு வச்சுக்கப்பா. அது அனுப்பானங்கிறது லிங்க செந்தூரத்தை தேனில் குழைத்து சாப்பிட்டால் விடாத சுரம் விட்டு போகும், டைபாய்டு போயிடும், மலேரியா போயிடும். அனுப்பான இது தேன், அனுப்பானது தேன். இப்ப இன்னொரு விதமா சொல்றேன், சாதம் மருந்து, பசி ஆகிய நோய். இது நல்ல புழக்கம். பசி என்கிறது நோய், பசி நோய் செய்த பரிதான் சுந்தர தேவாரம். சுந்தர தேவாரத்துல பசி நோய் செய்த பரிதான். பசி என்பது வியாதிமா? பசி வியாதி, மற்ற வியாதி எல்லாம் மருந்து கொடுத்தா நின்னுக்கு அப்புறம் வராம கூட போயிடும். இந்த பசி என்கிற வியாதிக்கு மருந்து கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க வந்துகிட்டே இருக்கு. வருதா இல்லம்மா? காலையில வந்து மத்தியானது, சாயங்காலம் வருது, ராத்திரிக்கு வருது, திறந்து வரும். பசி நோய்க்கு என்ன மருந்து? சோறு தான், சோறு தான். அந்த பசி நோய்க்கு உண்ணுகிற அன்னம் இருக்கே, அன்னம் மருந்து சாம்பார் அனுப்பணும். சிந்து வச்சா காலகாரம் உதாரணம். அன்னம் மருந்து, சோறு மருந்து, சாம்பார் இருக்கு பாரு. சாம்பார் இல்லை சாப்பிட முடியுமா? அது மருந்து அனுப்பணும். பசி நோயை தீர்க்கப்பதற்காக இருக்கின்ற மருந்து அனுப்பான். ஆகவே இப்படி மருந்துமாகி செஞ்சுடற்க நாலு எட்டும் திருவருளா ஒரு உளை திரு செய்வான். இப்படி எல்லாமாக இருந்து அது ஊனாய் ஈரானாய் உடல் ஆனாய் உலகானாய் வானாய் நில நானாய் கடல் ஆனாய் மலை ஆனாய் தேனார் வின தென்பால் வின நல்லூர் துறையில் ஆனாய் உனக்கு ஆடாய் நீ அல்லே எல்லாமாக இருக்கிறார். எல்லாமாக இருக்கிறார். அப்படி எல்லாமாக இருக்கிற சுவாமி என்ன பண்றா தெரியுமா? இத்தனையும் இத்தனையும் என்ன பண்றாரு தெரியுமா? மூன்று கண்ணால எல்லாவற்றையும் இருக்கிறார். மூன்று கண்ணால சிவபெருமானுக்கு தான் முக்கண்ணன். முக்கண்ணன் என்று சொன்னால் வலது கண்ணு, இடது கண்ணு, நெத்தி கண்ணு. இது சூரியன், இது சந்திரன், இது அக்னி. சூரியன் சந்திரன் அக்னி முச்சுடர்கள். முச்சுடர் இந்த முச்சுடர்கள் உலகம் விளை அடக்கி கொண்டிருக்கிறது. இப்ப மூன்று சுடர்கள் இல்லை, சூரியன் சந்திராக்கின் இல்லைன்னா உலகமே இல்லை, வாழ்வே இல்லை. இந்த இத்தனை வகையான உலகத்தையும் இந்த மூன்று கண்ணாலே சாமியை இயக்குகிறான். சூரியனால படைக்கிறான், சந்திரனால காக்கிறான், அக்னி நேத்திர கண்ணால அழிக்கிறான். முத்தொழில்காரே படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது. வலது கண்ணால படைக்கிறான், இடது கண்ணால காக்கிறான், நெத்தி கண்ணால அழிக்கிறான். அழிக்கிறது எது கடைசியா? நெருப்பு. அதனாலதான் அதுல ஊட்டி போடுறது இல்லாது எதுல நெருப்பு. விட்டுவிட போகுது உயிர், விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகுதா? சுட்டத்தான். இது படைத்தல் காத்தல் அழித்தல் சட்டம். அதை கண்ணால் செஞ்சுடர் கண்ணால் இயற்றும் திருவருளாம் ஒரு முறை சிந்தை செய்வான் அப்படின்னு முடிகிறார். இப்படி மூன்று கண்ணாலையுமே முத்துளிகை செய்கிறார். ஒரு கண்ணால படைக்கிறான், ஒரு கண்ணால காக்கிறான், ஒரு கண்ணால அழிக்கிறான். இப்படி செஞ்சுடர் கண்ணால் இயற்றும் திருவருளாம் ஒரு உருளை சிந்தை செய்வான். அதற்கு மேல அவிநாசிநாதன் தோற்றம் இங்க இருக்கிற அவிநாசிநாத். அவிநாசி என்று சொன்னால் அவி என்றால் முடிந்து போவது, அவி என்றால் முடிந்து போவது, நாசம் என்றால் இல்லாமல் போவது. அப்படின்னா அபிஷேகம் அவி என்றால் இன்னொரு வகையா சொன்னார். இறப்புன்னு சொல்றது அவி என்றால் இறப்புன்னு சொல்றது, நாசம் என்றால் இல்லை என்று சொல்லுவது. அதையால இறப்பு இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன். அதுதான் அவிநாசி என்ற சொல்லுக்கு அவிதல் இல்லாதவன். அவிஞ்சு போச்சு விளக்கு, அவிஞ்சு போச்சு ஆளு, அவிஞ்சு போன அவிதல். அவிதல்னா முடிஞ்சுவான். அப்படி முடிவு இல்லாதது சிவம். நாசம் எது? நாசி. நாசம் என்பது நாசின்னு வந்தது. அவிநாசி முடிவு இல்லாத, அவிதல் இல்லாதவன். உயிர்கள் தோன்றும் அப்புறம் முடியும். இவன் தோன்றதும் இல்ல முடியும். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பு. அவிநாசி நாதருக்கு இதுல தோத்திரம் பண்றாரு. அது எப்படி தோத்திரம் பண்றாருன்னா, பருவினா சித்திரநேர் பாவகனா பூவகமன் பயிலும் வீதி உருவவிநாசிக்குரிய ஒன்று தேர் எனும் உலவை உலகம் ஒன்றில். உரு அவிநாசிக்கு உரிய ஒன்று தேர் உலகம் எனும் உலவை உலகம் ஒன்றில். மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை பிரியா மாட கூட திரு அவிநாசி பரவர் செங்கமல பொற்பாது திணி சேர்ப்பான் என்று அவிநாசியப்பருக்கு தோற்றம். இது எப்படி பொருள்னா, பருவவினா சித்திரனே பாவகமார் பூவகமன் பயிலும் வீதி. அதனால இந்த வீதி அவிநாசியில் தளத்திலே இருக்கின்ற வீதி, அந்த வீதியிலே பருவம் உடையவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய், சித்திர அழகுடையவர்களாய் இருக்கின்ற நடனமாதர்கள் பூவகமன். அதனால பூவகமன் என்று சொன்னால் பூவில் இருக்கிற மகாலட்சுமியை போன்ற பெண்கள் நடனம் ஆடுகின்ற வீதிங்கிறார். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு, நடனம் ஆடுகிற வீதி. எல்லா ஆலயங்களிலும் அந்த நாட்டிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஆடல் வாடல் ஒந்த வாட்போக்கி என்றார் போல அந்த நாட்டிய பெண்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அத நம்ம ஞானசம்பந்தர் அந்த திருவையாற்று தேவாரத்தில் சொல்றாரு.

கோயிலுள் திருவையாரே என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். அப்படி பெண்கள் நடனம் ஆடுகின்ற வீதி சொன்னா இந்த ஊர் வளம் உடையதுன்னு நாட்டிய அரங்கம் இருந்தது. பெண்கள் நடனம் ஆடுகின்ற வீதி என்று சொன்னால் இந்த ஊர் செழிப்புடையதா, அதெல்லாம் இருந்தா செழிப்புடையதா தானே இருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா ஆட்டம் எப்படி வரும், இருந்தா தான் ஆட்டம் வரும்.

அவிதலாகியதற்கு உரியவன், உருவம் அவிதலாதற்கு உரியவன். அது உருவா அவிதலாதற்கு உரியவன் யாரு தெரியுமா? மன்னவன். மன்னவன் சௌருமான மேலும் பூ தூவனானா, பூப்ப புஷ்பாலத்தை போடுறானா, நெற்றுக்கண்ணை திறந்தாரா, சாமலாபுட்ட மன்மதன் சாமலாபுட்ட கேள்விப்பட்டீங்கள மன்மதன். அதனால இந்த சுவாமிக்கு காமநாசன் இருக்கு. காமநாசன் காலநாசன், யமனை கொன்ற அப்படின்னால காலநாசன், மன்மதனை இருத்த அப்படின்னால காமநாசன். காமநாசன் காமாரியும் இரு, காமாரி காலாரி காமாரி என்றெல்லாம் கொடுக்கும். அப்படி அந்த உருவமே அவிதலுக்கு நாசத்துக்கு உரிய, அவிநாசிக்கு உரிய உருவ அவிந்து நாசமாவதற்கு உரிய, இப்படி உருவம் அவிந்து நாசமாவதற்கு உரியவனாய மன்மதன். அப்படி அப்படி மன்மதனுக்கு, மன்மதனுக்கு பகைன்னு இருக்கிறாலும் ஒரே ஒரு ஆள் கிட்ட சிவபெருமான் ஒரு ஆளை தவிர மன்மதனுக்கு அப்புறம் எல்லாரும் சொந்தம். நல்ல கருத்து, நீங்க நல்லா அதை சுவைக்கணும். மன்மதனுக்கு பகைவர்கள் ஒருத்த கூட இல்ல, ஒரே ஒரு ஆள் கிட்ட எல்லா ராசி சிவபெருமான் ஒரு ஆளுக்குதான் பகை. மன்மதனுக்கு மன்மதனை எரிச்சுக்கிட்டுதான் பார்வதியை கல்யாணம் பண்ணாரு. இப்ப மன்மதன் இல்லைன்னா நமக்கு கல்யாணம் நடக்காது. அப்படிப்பட்ட மன்மதன் ஏறி வருகின்ற தேர் எது தெரியுமா? தென்றல் காற்று. மன்மதனுக்கு தேர் தென்றல் காற்று. வாகனம் கிளி, வாகனம் கிளி, வில்லு கரும்பு, பானங்கள் புஷ்பம். தென்றல் காற்று, கிளி, வாகனம், அவன் வேலைக்கு தகுந்த அப்புறம்தான பொருள் இருக்கணும். கரும்பு வில்லு புஷ்பவா, கரும்பும் சுரும்பும் அரும்பும் பொரும்படை காமர் வில்வேல், இரும்பு கரைந்துருகச் செய்யுமாறு இரும்புது தந்து. சிதம்பர செய்யுக்கோவை குமரவர் சாமி, கரும்பும் அரும்புனா மலர், கரும்பும் அரும்பும் சுரும்பும் பொறும் படைக்காமல் வில்வேல், இரும்பும் கரைந்துருகச் செய்யுமாறு இரும்புது தந்து, விரும்பும் பெரும்பற்ற புலியூர் அலன் மேவில் ஒரு துரும்பும் படைத்து அழிக்க அகிலாண்ட தொகுதியில். சிவருமானவை அருளை பெற்று விட்டா ஒரு துரும்பு இந்த உலகத்தை படைக்குமா அழிக்குமா? அதனால அப்படிப்பட்ட மன்மதனை நாசமாக்கினவர் சிவருமான். அவனுக்கு தேரு தென்றல் காற்று. காற்றுக்கு பேரு உலவேன்னு ஒரு பேர், உலவை உலவுதனாலே, உலவுதனாலே உலவைன்னு. வாயுன்னு வேறு, காற்றுன்னு வேறு, வடியினும் வேறு. உருவவின் ஆசைக்குரிய ஒன் சிறுதேர், ஒன் சிறுதேர் எனும் உலவை உலகம். நாட்டியம் ஆடுகின்ற பெண்கள், நாட்டிய பெண்கள் நடனம் செய்கின்ற வீதி தென்றல் காற்று வருகின்ற வீதி. மூன்றில் மூன்றில் முற்றம் மூன்றில். அப்படிப்பட்ட இந்த இது ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு விசித்திரமா அமைக்கிறார். இப்ப அந்த நாட்டிய பெண்களையும் சொன்னாரு, மன்மதனையும் சொன்னாரா? நாலு வரி, முதல்ல ரெண்டு வரியிலே நாட்டிய பெண்களை சொன்னாரு, ரெண்டாவது வரியிலே மன்மதனை சொன்னாரு, இந்த மூணாவது வரியில யார சொல்றாரு தெரியுமா? இந்த மன்மதனையும் அந்த நாட்டிய பெண்களையும் வென்ற பரம ஞானிகளை சொல்றாரு. இது ஒரு பெரிய முரணான விஷயம் தான். நாட்டிய பெண்களையும் அந்த மன்மதனையும் வென்ற ஞானிகள், பரம ஞானிகள் மன்மதனை வென்று விடுவார்கள். மன்மதனை வென்று விடுவார்கள். அந்த மாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாதவர் வருதுல பாத்தியா, மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை விரியா மாடகூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாதம் செனி சேர்ப்பா. நல்லா இருக்கு பாட்டு. இப்படியே மறு அவிநாசி பவன ஐயாரு, அவிநாசிங்கிறது மூக்கு, நாசிங்கிறது மூக்கு, நூறு நாசிக்கு மூக்கு நாசி, அதிலே பொருந்தி இருக்கிற பவனம் காற்று, அதிலே பொருந்தி இருக்கிற காற்று. காற்று எதுல வருது? மூக்கள் தான் வருது. காது சந்துதானே, குந்து தானே, அதுல காற்று வர காணாம. இதுவும் இதுவும் தொலைறேன், இதுவும் தொலைறேன், இதுல வந்துச்சுன்னா தொலைஞ்சு போகும். காத்து கணக்கா இந்த ஒரு சந்திலே வந்துகிட்டு இருப்பா. இந்த மூக்களையும் ரெண்டு மூக்களையும், அது ரெண்டு மூக்களையும் ஜேந்தாப்புல வர்றதுல அது தெரியும் உங்களுக்கு. இடகலை பிங்கலை சுடுமு கேள்விப்பட்டீங்களா? வலது மூக்கில் வரும் இடகலை, இடது மூக்கில் வரும்போது பிங்கலை. ஒரு மூக்கில் லேசாக வரும் அடைச்சிக்கும், ஒரு மூக்கில் தான் காத்து பார்த்துருக்கீங்களா? இதை ரெண்டுலையும் நடுப்பாகமாக ஒரு நேரம் வரும், அந்த நேரம் நமக்கு தெரியாது. அது சுடுமுனைன்னு இடவங்களை எழுத்து இடையே இடவங்களையும் எழுத்தறிவித்து கடைசி சுடுமுனை கபாலமும் காட்டியும் விநாயகராக வரும். இப்போ இந்த வலது மூக்கில் வர்ற காற்று விசேடமாக இருக்கும்,
பிராணாயாமம் பண்ற போது, பிராணாயாமம் இருக்கு, பிராணாயாமம் தெரியுமா, பிராணாயாமம் பண்ணும் போது வலது மூக்கல காற்று வரும்போது எந்த காரியம் செய்தாலும் அது அதிகமான நல்ல பலன் கொடுப்பான். அதனால பிராணாயாமம் அதுக்குதான் பண்றது. எப்படின்னா இந்த மூக்கு அடுத்துக்கிறது, இந்த மூக்கு வழியா காத்து இழுக்கிறது. 11 மந்திரம் சொல்லி சம்மிதான் மந்திரம், சம்மிதான் மந்திரம் சீச்சை வாங்கி இந்த மூக்கு அடுத்துக்கிறது. இந்த மூக்குல 11 மந்திரங்களையும் மனசுக்குள்ள நினைச்சு உள்ள காத்து இழுக்கிறது. அப்புறம் இழுத்து ரெண்டு மூக்கையும் அடுத்துக்கிறது. அந்த 11 மந்திரங்களை நினைச்சு உள்ள காத்து நிறுத்துறது. புரியுத? பூரக வேசக கும்பகம், கும்பகம் உள்ள நிறுத்துறது. அப்படி 11 மந்திரங்களையும் சொல்லி நிறுத்தி அப்புறம் இந்த மூக்கு அடிச்சு இந்த மூக்குல காத்த விடுறாங்க. இது மாதிரி தீட்சை பற்றி அவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வலது மூக்கல காத்து வரும்போது செய்கின்ற காரியம் நல்ல பலனை அதிகமாக்கும். இடகலை பிங்கலை அதுல ஏற்றி இறக்கி வெகுவேறு. இது நம்ம சைவத்திலே சிவபூஷையிலே வருகின்ற ஒரு சடங்கு. இதை செஞ்சு கணபதி வணக்கம், குரு வணக்கம், பிராணாயாமம், அதன் பிறகு இந்த சௌலீகரணம், இதெல்லாம் பண்ணி அப்புறம் பூஜை பண்றது. முதல்ல சமய அனுஷ்டானத்திலிருந்து இதெல்லாம் உண்டு. எந்த இதுக்கும் இந்த கணபதி குரு வணக்கம் பிராணாயாமம் உண்டு. எல்லா சடங்குக்கும் அனுஷ்டானத்துக்கு உண்டு, சூரிய பூசைக்கு உண்டு, செவ்வூசைக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. சைவத்துல இதுக்கு மந்திரம் உண்டு. இன்னும் சில சமயவாதிகள் காத்த சும்மனா வச்சு சும்மா குடிச்சுட்டு கிடக்குற இந்த இதெல்லாம் இல்லாம மூச்சை பிடிச்சுக்கிட்டு கிடக்குறான் அப்படின்னு சில சமயங்கள் சில பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி பிடிச்சுக்கிட்டு கிடக்குறானு காட்டை உள்ள எடுத்துக்கிட்டு கிடக்குறானு. அது அருணகு சொல்றாரு, காட்டில் குறத்திவிரான் பதத்தே கருத்தை புகட்டில். காட்டில் குறத்திவிரான் யாரு? முருகன், குறத்திக்கு தலைவர் முருகன். குறப்பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன். முதல்ல தேவசாதி பொண்ணு தேவையான, அப்ப ரெண்டாவது கல்யாணம் குறப்பண்ண போய் கூட்டிட்டு வந்துட்டான் தெரியாது. இது நல்லா இருக்குல்ல, செம்மான் மகனை திருடும் திருடன் செம்மான் முருகன் பரவா. ரொம்ப அனுபவி, சைவத்துல அனுபவிக்கிறது நிறைய சமாச்சாரம், நல்ல நல்ல சமாச்சாரம். அதனாலே காட்டில் புரத்திவரான் பதத்தை கந்தர் அலங்காரம் அவனுடைய திருவடியிலே, முருகப்பெருமானுடைய திருவடியிலே நம்ம புத்தியே அங்க வச்சுட்டோம்னா, புத்தியே அங்க வச்சுட்டோம்னா முத்தி லெகுவா கிடைச்சு போகுங்கிறார். புத்திய வந்து முருகப்பெருமான் திருவடியில வச்சுட்டா முத்தி தானே வந்துடும். புத்திய கண்ட பக்கம் விட்டுட்டா முத்தி வருமா? ஐயோ, காட்டில் குறத்தி இன்னொரு அலங்காரத்தோடு சொல்றாரு, புத்தியை வாங்கி நின் பாதாம்பயத்தில் புகட்டி அன்பால் முத்தியை வாங்க அறிகின்றே. கந்தர் வாங்க, கந்தர் அலங்காரம் படிச்சிருக்கீங்களா? படிக்கிற நூல்களை படிக்கணும். படிக்கும் போது நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லும் போது ஆமா அழகா இருக்கு, அருமையா இருக்கு. ஆஹா, என்ன அழகா சொல்றாரு அருணகிரிநாதர், அவரு இந்த குடுத்தரக்காக எடுத்து சொல்றாருயா அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். காட்டில் குறத்திவிரான் பதத்தை கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எளிது. அந்த வீட்டுக்கு போறது மிக எளிது, மிக எளிது. விழியின் ஆசி வைத்து மூட்டி கவால மூதண்ட நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கு ஓடாமல் சாதிக்க யோகிகளே அப்படின்னு. அது வெறும் யோகா, அது வாசி யோகா, அட யோகா, அந்த யோகா, இந்த யோகம் எல்லாம் சொல்லி மூச்சு பயிற்சி என்றெல்லாம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது ஒரு வகையில தேவையில்லாமல் வச்சு கொண்டிருக்காங்க. நமக்கு தே கணக்கு உண்டு, மூச்சு பிடிக்கிற கணக்கு, நிறுத்துற கணக்கு, வெளியில் விடுற கணக்கு உண்டு. அது திருமூலர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஏற்றி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து. பாட்டை பாத்தியா திருமந்தம், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. செய்வ சமயத்தை வர மற்ற பேருக்கு இந்த கணக்கு தெரியல. ஏற்றுறது கணக்கு, உள்ளுக்கு நிறுத்துறது கணக்கு, வெளியில விடுறது கணக்கு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியருவார். இந்த காத்து நன்றாக பயிற்சி பண்ணி தெரிந்த கணக்கு உடைய யோகிகள் யமனை உதைச்சு கொண்டு வாங்கலாம். இந்த பிராணாயாமத்தை சொல்றாரு திருமந்திரத்துல. ஆகையினாலே இப்படிப்பட்ட பிராணாயாம முறையை இந்த பயிற்சியை நன்றாக, இந்த கிரியையை நன்றாக தெரிந்த செய்கின்ற தாரணை என்கின்ற அட்டாங்க யுகங்கள் தெரிந்த ஞானிகள் இந்த வீதியில் இருக்கிறாங்களா? முதல்ல சொன்னது காமத்துக்குரிய நாட்டிய பெண்களும் காமராஜன் யாரு மன்மதுக்கு காம

சிவ யோகம். அது யாரோ என்ன சொல்றாரு, அது என்ன சொல்றது, நிறையா சொல்லிக்கிட்டே போகணும், வேண்டாம், நல்லாத்தான் சொல்றாரு, நல்லாத்தான் சொல்றாரு, அவ்வளவுதா. அதனாலே இப்படி மறு அவிநாசிப்பவனை மாதவர் தாரணை பிரியாது. தாரணின்னு பேர் அட்டாங்க யுகத்துல, தாரணின்னு நயமா நயமா பிராணாயாமம் தாரணே சமாதி என்று இட்டு வரும். அப்படிப்பட்டதுல ஒன்று இது, அந்த தாரணை பிரியா மாட கூட, மாட கூட அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கின்ற மாடங்களையும் கூடங்களையும் இருப்பதா இருக்கிற செல்வம் பொருந்திய அவிநாசி பரமர், திரு அவிநாசி பரமர், தாமரை போன்ற செந்தாமரை போன்ற அழகு பொருந்திய அந்த திருவடி கமலத்தை தலையிலேயே வைத்துக் கொள்வான். அது நல்லா இருக்குல்ல, தானா படிக்கும்போது விளங்காது, இப்ப சொல்லும்போது எப்படி ருசியா இருக்கு. பருவ வினா சித்தரணையர் பாவகமார் பூவகமன் பயிலும் வீதி உருவ வினாசிக்குரிய ஒன்று சிறு தேரு உன் சிறு தேரு உலவை உணவு முந்தி மறு அவிநாசி பவன மாதவர் தாரணை பிரியா மாடகூட திரு அவிநாசி பரம செங்கமல பொற்பாலம் ஜெயிப்பா. அதனாலே சௌருமானுடைய திருவடி கமலத்தை தலையிலே வைத்துக் கொள்வோம். திருவடி தலையில இருந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வேணும், எனையார் திருவடி எந்தலை மேல் வைத்திருக்கேன், துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன், அணையார் குணத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற முனையாளர் இருவாடு போகல. அதுக்கு மேல கருணாலய செல்வி தோற்றம் கருணாம்பிகன் இருக்காள்லவா, அவன் வடிவமே என்ன வடிவம் தெரியுமா, கருணையே அம்பாள் வடிவங்கே கருணையினாலே திருவேணி, அருளே திருவேணி, அருளது சக்தியாகும் என்பது சித்தியா, அருளது சக்தியா. நம்ம எல்லாம் பெற்று வளர்த்து காப்பாற்றி வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து வளர்க்குன்ற எல்லாம் இல்லாத. இப்ப நம்ம தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஆறு சோறு கொடுத்தா உணவு கொடுத்தது, தாய் வயிற்றுக்குள்ள அதுக்கு தகுந்த உணவு, அதுக்கு தகுந்த உணவு, அந்த சிசுவுக்கு தகுந்த உணவு யாரு கொடுத்தா, அவதான். அதை தாய்மானார் சொல்றார், தாயர் வயிற்றூடு அன்னமும் தண்ணீரும் தந்தமும் நேய உனை யாரையும் நிலையா இருப்பார். அதற்கு தகுந்தாப்புல ஒரு டீப் போட்டு அது பொழிய அதுக்கு தகுந்தாப்புல அந்த சிசு உண்ணுகிறா போல உணவு கொடுத்து இல்லைன்னா பிறந்த உடனே கத்துமா, சத்து இல்லைன்னு எப்படி கத்துவோம், பிறந்த உடனே கத்து இல்லை, அது பெண் குழந்தை வளைச்சுன்னா பிறந்த உடனே கத்து வந்து கத்துவான், ஆண்களை கூட கொஞ்சம் பொறுத்து கத்துவோம், உள்ள கத்தலன்னு வச்சுக்க எல்லாரும் கத்துவாங்க. அப்படி அதற்கு உள்ளே இருந்து உணவை ஊட்டுகிறாள், உள்ளே இருந்து ஊட்டுகிறாள், பிறந்த உடனே கத்துதா, உடனே தனம் சுரக்கு. அந்த காலத்து பொண்ணு விடுது, இந்த காலத்துல காலாங்கிறாங்க, சரி போன தனம் சுரக்கு. அது இந்த பங்கேற்கரசி யாரு, ஞான சம்பந்தர் சீர்காழியிலே மூன்றாவது விஷயம் மாதேவி ஞானப்பால் கொடுக்க உண்டாரா அப்படின்னு கேட்டாளா பங்கேற்கரசி, அவளுக்கு தனம் சுரந்துட்டா. ஞான சம்பந்தர் மூன்றாவது சில ஞானப்பால் பரமேஸ்வரி வந்து கொடுத்தாளாம், அதை சாப்பிட்டுட்டு தேவாரம் பாடுறாரா அப்படின்னு கேள்விப்பட்ட. அப்படி ஞான சம்பந்தர் பால் குடிச்சாருன்னு சொன்னதை கேட்ட உடனே அவளுக்கு பால் சுரந்து, சுரந்த திருமுலைக்கே துய்ய திருஞானம் சுரந்துண்டாள் புள்ள என சொல்ல, சுரந்த தனமுடையாள் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையாள் அன்பிருந்தவாள் அப்படின்னு திரு கழிக்கப்படியாருன்ற பெரிய ஞானசாஸ்திரம் சொல்லுது. உள்ள இருக்கிறவர்களே அப்படி உணவு கொடுக்கறானா, பிறந்த உடனே தாய்க்கு பால் சுரங்க, எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் அன்பினாலும் வெளிப்படுகிறது, கண்ணீர் அன்பினாலும் வெளிப்படுகிறது, பால் அன்பினாலும் வெளிப்படுகிறது, பால் தாயாக இருக்கிறான், ரொம்ப நல்லா தான் உள்ளே அப்படி உணவு கொடுக்கறானா, வெளியில வந்த உடனே பால் சுரங்குதா உண்ணுதா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக ஆக ஆக ஆக அதற்கு மற்றைய தரவுப் பொருள் எல்லாம் கொடுக்கறாப்பல உண்ணுகிறாப்பல, அதுக்கு வேண்டிய கருவிகள் சரி பண்றானா, அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் பெருசாகி பழகிச்சேன்னா அப்புறம் ஒருத்தர் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, அது வாட்டை சாப்பிடுக்கு வேணுங்கிறத சாப்பிடும், அதுக்கும் அவன் தான் உனக்கு உடனே வேணுங்கிற சாப்பிட்றதுக்கு அதுக்கு வேண்டிய ஆதாரம் இதெல்லாம் இருக்கணும் இல்லவா. இப்படி நம்மை வளர்க்கிறாள், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த இந்த பாட்டு என்ன சொல்றது, இவ்வளவு உபகாரம் உபகாரம் இதெல்லாம் அவனுடைய கருணை, கருணாம்பிகின்ற கருணை செய்யலாங்க நமக்கு தெரியலையே, அதான் தோன்றா துணை கண்ணுக்கு தெரியா, கண்ணுக்கு தெரியாம இப்ப நம்ம செய்யறதெல்லாம் கண்ணுக்கு தெரியும், இப்ப அம்மா அப்பா செய்யற உபகாரம் எல்லாம் நமக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அப்பா அம்மாவை மறந்துற உள்ளவ நிறைய உண்டு, அம்மா அப்பாவை மறந்துடுற உள்ளவ நீ என்னத்தை செஞ்ச அப்படின்னு கூட கேக்குதுப்பா, சில உள்ளவ நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு கேட்கறேன் சில பயம்.

0: வாதி நீ கருணையை வழிவாருங்கள். நீ அவள் நமக்கு முன் சொலக்கு இன்னருளே என்ன புலியாய் மலையை திருவரும்பாவா என்பது திரும்பா. அதனால திருவம்பாக 20 பாட்டுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? சக்தியை வியந்தது. சக்தியை அம்பாளுடைய கருணையை வியந்து பாராட்டியது திருவம்பாள். எல்லாம் திருவா தேவார திருவாசகன் இந்த புராணங்கள்லாம் நிறைய படிங்க. ஓதாமல் ஒரு நாளும் ஓதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் பொல்லாங்க சிதம்பரேஷா. அதனால அப்படி குமாரதேவி கருணாம்பிகை கருணையே வடிவாகள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கல்யாண ராமர் சார் வீட்டுக்கு போனே நல்லா சாப்பாடு போட்டாங்க, பேரை வாங்கி விடுவாரு. இன்னைக்குமே தலைவருக்கு பெயர் நிச்சயம், அது அவருக்கு என்றைக்குமே குறையாது. ஆனா எல்லா வேலையும் யார் செய்யணும்? தடவி செய்யணும். இப்படி நம்ம வீட்டுல இல்ல, பெரிய வீட்டிலேயே அப்படிதான் நடக்குதான். சீராட்டு நினைக்கிளை அச்சீராட்டும் சிறுமருந்துள் பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாகி நடந்தது. பெருமானே, உனக்கு எந்த செயல் துன்பமும் இல்லை, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவன் செஞ்சிடுறா. அதுக்காக அவன் கஷ்டப்படுறான்னு சொல்றதை கூப்பிட கூப்பிடுற அந்த பேராட்டி விளையாட்டுனர் அவனும் சிரமப்படாமதான் செய்யறான். இன்னும் 10 பேர் வந்தாலும் அவன் செய்து போடுவான். அந்த பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாகி நடந்தே, ஆனா பேர் மட்டும் உனக்கு கொடுத்துருவான். இந்த பஞ்சகிருத்திய நடனத்தை அம்பலவாணர் செய்கிறான்னு பேர் அவர் வாங்கிட்டு அவன் உண்மையை செய்வது சிவகாம சுந்தரி தான். அவள் எப்படி செய்கின்றாள்? உலகத்தை படைக்கின்றாள். படைத்து உலகத்திற்குள்ளே அருள் வந்து வியாபிக்கின்றது. உலகத்தை அருள் ஏன் வியாபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. படைத்தால் மட்டும் போதாதா? படைத்தால் போதாது. ஒரு சுவர் இருக்கு, சுவர்ல ஒரு சித்திரம் எழுதுறோம். சித்திரம் எழுதின சித்திரம் எழுதுவதற்கு சுவர் இடம் கொடுக்கின்றது. அந்த சித்திரம் உடனே சுவர் இடிந்து விட்டால் சித்திரம் நிற்குமா? அப்ப படைத்தலுக்கு துணை செய்கின்ற சுவர் அதை காத்தலுக்கு துணை செய்வதற்காக சித்திரத்தை வியாபிக்கின்றது. கடவுள் அருள் அவ்வாறு கடவுளால் படைக்கப்பட்ட உலகத்தை வியாபிக்கவில்லை என்று சொன்னால் காத்தல் தொழில் நிகழாது. காத்தல் என்று ஒரு தொழில் உண்டு, அந்த தொழிலுடைய அருமைப்பட்ட தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் கருத்தரிக்கிறாள், கருத்தரித்த காரணத்தினாலேயே அந்த குழந்தை வளர்ந்துறாது. தரிக்கப்பட்ட கருவினை அந்த கடவுளுடைய அருள் காக்க வேண்டும். அதுக்கு எத்தனை ஆபத்து இருக்கு அப்படின்னு திருவாசன் சொல்லுதா இல்லையா? ஒருமதி தாண்டியின் இருமையின் பிழைத்தும், இருமதி விளைவின் உரிமையின் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், இரு திங்களில் பேருள் பிழைத்தும். 4வது மாசத்துல அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு காண்கின்ற ஆற்றல், பார்வை என்ற இந்திரியம் உண்டாகும். 4வது மாசத்துல அது அந்த இந்திரியம் உண்டாகவில்லை என்று சொன்னால் பிறக்கின்ற குழந்தை குட்டு குழந்தையாக இருக்கும். 20 திங்களில் பேருள் பிழைத்தும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். 6வது மாசத்துல கர்ப்பைக்குள்ளேயே ஜலம் அதிகரிச்சு அதுல ஊறி செத்துரும், அந்த ஆபத்து இருக்கு. 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும், 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும், 7வது மாசத்துல அநேகமா அபாட் ஆகலாம். அவ்வாறு ஆகாமல் கடவுள் காப்பாற்ற வேண்டும். 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், 9வது மருதிரு துன்பமும் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர தீரனை பிழைத்தும். பிரசவ சிரமம் 2 பேருக்குமே உண்டு, அதை தாங்க முடியாதும் உயிர் போகலாம். உடம்பை விட்டு உயிர் போவதற்கு முக்கியமான காரணம் உடம்பினால் ஏற்படுகின்ற நோயினை உயிர் தாங்க மறுத்தால் பிரிந்து போகும். ரொம்ப சிரமமா இருந்தால் உயிர் தானாவே போயிடும், இந்த உடம்பு வேணான்ட்டு. மரணத்திற்கு அது ஒரு காரணம். அதான் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். ஆகவே படைத்தல் என்பது காத்தலை அவாதி நிற்கின்றது. அவாதி நிற்றன்னு என்ன? எதிர்நோக்கி இருத்தல். காக்கின்ற கடவுள் காக்கவில்லை என்று சொன்னால் படைக்கின்ற கடவுள் எவ்வளவு படைத்தும் வீண். அப்ப கடவுள் படைத்தலோடு காத்தலையும் செய்ய வேண்டும். அவன் எவ்வாறு காக்கின்றான் கேட்டா, தான் படைத்த உலகத்தை தன் அருளினால் வியாபிக்கின்றான் அப்படின்னு செய்வதில் தான் அந்த ஆகம் சொல்லுது. படைக்கப்பட்ட உலகத்தை சாமி என்ன பண்றாரு, வியாபிக்கிறார், அருள்னாலே வியாபிக்கிறார். அத வேதம் எப்படி சொல்லுதுன்னா, ஓதஷ்ச புரோதஷ்ச, நுளினால் ஆகிய ஒரு ஆடையிலே நூல் எவ்வாறு குறுக்கும் நெடுக்கும் சென்றிருக்கின்றதோ. தறியில பாகு போட்டு ஆடை நெய்யறாங்க, அப்ப ஆடை எப்படி நெய்யப்படுகின்றது, அந்த நூல் வந்து என்ன பண்றது, குறுக்கு நெடுக்கும் போய் ஆடையாக ஆகின்றது. அருள் கிழக்கிலிருந்து மேற்கும் தெற்கிலிருந்து வடக்கும் எல்லா திசைகளிலும் ஓடி படைக்கப்பட்ட உலகத்தை ஒரு கற்றூனாக இருந்து கடவுள் தாங்குகின்றார். அப்பெருமான் கொடுக்கின்ற அந்த பிக்சர் என்னன்னு கேட்டா, இன்னைக்கெல்லாம் நம்ம பல மாடி கட்டடம் கட்டுறோம், அந்த பல மாடி கட்டடத்தை எப்படி கட்டுறோம்னா, பில்லர், ஸ்ட்ராங்கான பில்லர் எரெக்ட் பண்ணி கட்டுறோம். இந்த அண்ட தராகரங்களை பெருமான் தானே ஒரு தூணாக இருந்து தாங்குகின்றான்னு சொன்னார். பொய்யாது குழிலைத்தும் தாங்கின்ற கற்றூன்கான், காலத்தி காணப்பட்ட கணநாதன் கான், அவன் என் கண்ணுடானே. அப்பருடைய தாண்டவம் ஒரு பெரிய பில்டிங்க தூண் தாங்குவதை போல, தான் படைத்த உலகத்தை பெருமான் தாங்குகின்றான். தாங்குதல் தான் பரித்தல் காத்தல். அவ்வாறு அவன் எதனால் தாங்குகின்றான், சிவகாம சுந்தரி தான் தாங்குற மேல. அத சொல்ற ஏடக மனம் பொறுவ, ஏடு என்பது சினையாகுபெயர். ஏடு என்றால் மலருடைய ஏழுக்கு ஏடுன்னு ஒரு பொருள், ஒரு பெயர் உண்டு. ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. தாமரையினுடைய ஏடுன்னு சொன்னா தாமரை மலருடைய பல இதழ்களிலே ஒரு இதழ். சினை முதலுக்கு ஆகி வருவது சினையாகுபெயர். ஏடகம் என்றால் மலர். மலரிலே மனம் இருப்பதை போல ஒருவர், மலரிலே மனம் எங்கு இருக்கின்றது கண்டுபிடிக்க முடியுமா? அரும்பா இருக்கும் போது மனம் தெரியல, மனம் தெரியுதுனா மனம் தெரியுது. தாமரைக்குடைய மனம் தாமரைக்குள்ள எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தேடி தேடி பார்த்தா கிடைக்குமோ? அது நிரம்பி இருக்கின்றது. தாமரை மலர் முழுவதும் தாமரையில் மனம் உண்டு. அதுபோல படைக்கப்பட்டு காக்கப்படுகின்ற உலக அனைத்திலும் சக்தியினுடைய நிறைவு உண்டு, அம்பாள் நிறைவு இருக்கிறாள். இதெல்லாம் எங்கேயிருந்து எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் நம்ம குருநாதர் சொல்லிருக்காரு திருக்கோவையாறுல. யாவையுமாம் ஏகத்து ஒருவன், யாவையுமாம்னா அனைத்துமாம், யாவைங்கிற சொல்லுக்குள்ள யூனிவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, எல்லா நட்டு லஸ்கும் பசு பாசங்கள் எல்லாம் தான் யாவை. உலகத்துல மூன்று பொருள் தான், பதி பசு பாசம். பதியை விடுத்த எல்லாத்துக்கும் யாவையும் பேர். ஏன்னா பதி ஒருவன், ஒருவன் என்றும் ஒருவன். அவரை விட்டுட்டு பலவா இருப்பது பசுக்களும் பாசங்களும், பலவா இருப்பவற்றுதான் யாவைன்னு சொல்றார். எல்லாமா இருக்கின்ற, எல்லாமா இருக்கின்ற, எல்லாமாக இருப்பவள் இவள். யாவையுமாம் ஏகத்து ஒருவன். பெருமானுக்கு என்ன பெருமை, என்ன எல்லாமா ஒரு பொருளே இருக்கின்றது, அந்த பொருள் அவருக்கு சொந்தமாக இருக்கின்றது. யாவையுமாம் இருப்பது ஒரு பொருள் ஏகம், அது அம்பாள். அந்த அம்பாளுக்கு சொந்தக்காரனாக அவன் இருக்கின்றான், ஏகத்து ஒருவன். ஐந்தெழுத்து நம்ம உபதேசம் பண்றாங்க நமக்கு, சிவாய நமங்கிறது ஐந்தெழுத்து. பிராசாத மந்திரங்கள் எல்லாம் சேர்த்து உபதேசம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இப்ப நம்ம விட்டுடுவோம். அந்த பிராசாத பீஜங்கள்னா இந்த ஐந்தெழுத்து நமக்கு பலிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஐந்தெழுத்து சிவாய நம தான். சிவாய நமங்கிற அஞ்செழுத்துல அஞ்சு எழுத்துலையும் ஒவ்வொரு எழுத்துலையும் அகர உயிர் உண்டு, எல்லா எழுத்துக்களிலும் அகர உயிர் உண்டு. அந்த அகர உயிர் பரமசிவம். அஞ்சு எழுத்துல ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு பொருளை குறிக்குது. அதுல அந்த பரமசிவனை குறிக்கிற எழுத்து எது, முதல் எழுத்தாகின்ற சிகாரம். அந்த சிகாரத்துல மட்டும் ஒரு எழுத்து இருக்கு, ஒரு உயிர் எழுத்து இருக்கு. ஏனைய நான்கு எழுத்துக்கள் இல்லாத ஒரு உயிர் எழுத்து, அது என்ன? ஈ, அதான் அம்பாள். அப்ப இந்த திருவருள் என்பது யாருக்கு சொந்தம்? அது சிவனுக்குதே, சிவனுக்கு மட்டுமே சொந்தம். இந்த திருவருள் ஆற்றல் என்பது பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் பெருமானை பெருமானாக காட்டுகின்றது. அந்த திருவருள் பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலதான் அவன் பதி. அந்த திருவருள் நமக்கு கடாட்சம் பண்ணது, நம்மிடத்திலே பதிகின்றதே தவிர அது அவனுக்கு சொந்தம் என்பதனால யாவையுமாம் ஏகத்து ஒருவன், அவனுக்கு சொந்தக்காரன். அந்த பெருமாட்டியாக இந்த திருவருள் படைக்கப்பட்ட படைப்பு அனைத்திலும் மரவிலே மனம் போல அவள் பரவி இருக்கின்றாள். ஏடக மனம் பொறுவ, பொறுவ என்றால் போல, ஓவ உருவ. எங்களும் ஏந்துளால் நீக்கவர பார்க்குமிடம் எங்களும், பார்க்காத இடந்தோறும் எவ்விடத்தும் அவள் நிறைந்திருக்கின்றாள், இயைந்து விடாள், பொருந்தி இருக்கின்றாள். பொருந்தி இருக்கின்றாள் என்பதனாலேயே அவள் வேறு, படைப்பு வேறு என்பது பொருள். ஸ்வீட் அண்ட் வாட்டர், அதுல சர்க்கரை எல்லா இடத்துலயும் கலந்திருக்குது. அப்படி சொல்லுவதனாலேயே ஜலம் வேறு, சர்க்கரை வேறு, படைப்பு வேறு, பெருமாட்டி வேறுதான். ஆனால் பெருமாட்டி படைப்பு முழுவதும் வியாபித்திருக்கிறாள், எங்களும் இயைந்து விடாள். அப்படிப்பட்ட அவளுடைய பாலகம் இலங்கு அவள் வழிபாட்டிற்கென்று ஒரு உருவத்தை எடுத்துக் கொள்கின்றாள். அந்த உருவம் என்ன, எப்படிப்பட்ட உருவம்? பெண்கள் அடிக்கின்ற கொலுசை அணிந்து கொண்டு சிறிய திருவடியோடு விளங்குகின்றாள். அந்த திருவடிக்கு சீரடின்னு பேர். வல்லினம், சிறுமை பிளஸ் அடி சீரடி, வல்லினரா பண்ணணும். பெருமைக்குரிய அடின்னு சொல்லும் போது சீர் பிளஸ் அடி சீரடி, அங்கு இடையினம் பயன்படும். அம்பாளுடைய திருவடி சின்னது, என்றைக்குமே பெண்களுடைய கால் சின்னதா இருக்கும் ஆண்கள் காலம். பெருமாளுடைய திருவடியை விட கொஞ்சம் சைஸ் சின்னது அம்பாளுடைய திருவடி. சோமாஸ்கந்த மூர்த்தங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, பெருமாளுடைய எந்த மூர்த்தமா இருந்தாலும் அந்த பெருமாளுடைய மூர்த்தமே சக்தியில் தோய்ந்து வெளிப்பட்ட மூர்த்தம் தான். ஆகவே மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாவற்றிலும் இடது பக்கம் காதல தோடு உண்டு. சாமி பிக்ஷகராக இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் அம்பாள் இல்லைனாலும் சரி, சாமி மட்டுமே தனியாக இருந்தாலும் சரி, சாமி மட்டும் தனியாக இருக்கும்போதே அங்கே அம்பாள் இருக்கா. இடது காதில் தோடு, வலது காதில் கூட இருக்கும். இடது கண்ணை கொஞ்சம் வழிச்சு விட்டா மாதிரி இருக்கும், வலது கண்ணம் கொஞ்சம் உப்பி இருக்கும், கூர்ந்து பார்க்கணும் என்று இருக்கிறார்கள். அந்த பாதகம் இலங்கு சிறு பங்கயம் சிறிய தாமரை மலர் என்று சொன்னால் பெருமாட்டினுடைய திருவடி, அதனை இறைஞ்சுவாம் என்று அந்த அம்பாளுடைய தத்துவத்தை நமக்கு சொன்னார். அடுத்து சுப்பிரமணிய கடவுளுக்கு ஒரு துதி. பெருமாளுடைய திருவுருள் மரலிலே மனம் போல நின்றிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை திருவாசகர் சொல்றாரு, அதைத்தான் வச்சுட்டு தான் பாடுறாரு. பூவில் நாற்றம் போன்றுயர் நெங்கும் ஒழிவர நிறைந்து மேவிய பெருமை. பெருமை என்றாலே அருள் தான், பெருமாளுடைய பெருமை என்பது அருள். அது எப்படி இருக்கின்றது? பூவில் நாற்றம் போன்று மரலிலே மனம் எவ்வாறு நீக்கமிட நிறைந்திருக்கின்றதோ அதை போல எங்கும் ஒழிவர் நிறைந்து சக்தி புகாத இடம் இது பாக்கி, இன்னும் சக்தி புகல அப்படின்னு ஒரு இடம் கிடையாது. படைக்கப்படும் போதே அவன் வியாபித்து விடுகின்றான். ஆகவே ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை பெருமாளுடைய அருளுக்கு உண்டு. முருகப்பெருமானை பற்றி துதி. துங்க மத கும்ப உயர் தும்பி முக தம்பி சீர் தங்கு நெகிழஞ்சிறு சதங்கைகள் புலம்பவே மங்கையுமை கண் குளிர வந்துலவுகின்ற தாள் அங்கை மலர் கொண்டு மிகும் அன்புடன் இறைஞ்சுவான். துங்கம் அப்படின்னா உயர்ச்சி. குலோத்துங்கன் என்று ஒரு சோழன், தன் குலத்திலே மிக உயர்ந்தவனாக காணப்படுபவன். குல உத்துங்கன், துங்கம் என்றால் உயர்ச்சி, உத்துங்கம் என்றால் மேலும் உயர்ச்சி. குல உத்துங்கன், அந்த குலத்திலேயே அவன் தான் மிக பெரியவன், குலத்துங்க சோழன். துங்க மத கும்பம், மதம் என்பது மத நீர். அந்த மதநீர் ஒழுகின்ற குடம் அது ஓமையாகவே, மதநீர் ஒழுகின்ற குடம் போன்று இருப்பது யானையினுடைய மத்தகம் தலை. யானையினுடைய கண்களில் இருந்து மதநீர் ஒழுகும். அந்த மதநீர் ஒழுகின்ற ஒரு குடம் போல, பெரிய குடம் போல இருக்கு யானையுடைய தலை. அது எப்படி இருக்குது? யானையினுடைய பெரிய திருமேனிக்கு உயரத்தில் இருக்கின்றது. அது துங்க மத கும்பம், உயர் தும்பி. தும்பி என்று சொன்னால் துதிக்கை, நீண்ட துதிக்கையை கொண்டவர். தும்பி முகர், துதிக்கையோடு கூடிய முகத்தை கொண்டவர் என்றால் யாருக்கும் முகத்திலே கை கிடையாது. இந்த விநாயகருக்கு மட்டும்தான் முகத்திலே கை உண்டு. தும்பி முகர், துதிக்கை கொண்ட முகத்தை கொண்டவர். அவருடைய தம்பி, அவர் பின் பிறந்தவர். தம் பின் போய் தம்பின்னு அவருக்கு பின்னால் தோன்றியவர். தம் பின் தம்பி. சீர் தங்கு பெருமை பொருந்திய நெகிழ் அஞ்சிறு சடங்கைகள் புலம்பவே. முருகப்பெருமான் சின்ன குழந்தையா வரார். பெருமை பொருந்திய அவருடைய திருவடிகளில மாற்றிருக்கிற கொலுசு ஓவர் சைஸ், அவர் குஞ்சுக்கால், அதனால அந்த கொலுசு என்ன பண்ணுது, நெகிழ்ந்து நெகிழ்ந்து வருது. அதை நெகிழ்கின்ற அழகான சிறு சடங்கைகள், இந்த குழந்தை ஓடி வரும்போது சத்தம் போடுது, புலம்பவே ஓடி வரார். அப்படி இந்த சிறு பிள்ளை ஓடி வரும்போது அந்த பார்த்து கண்களிலே ஒளி யாருக்கும் உண்டாகும், அம்மாவுக்கும் உண்டாகும். மங்கை இமை கண்குளிர வந்து உலவுகின்ற தாள், அந்த குழந்தை ஓடி வரும்போது அம்பாளுடைய கண்களில் நெகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் ஒளியும் தோன்ற குழந்தாய் வருக என்று அழைக்கின்றாள். அப்படியா தாயாருக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டாக்கி கொண்டு ஓடி வந்து உலவுகின்ற திருவடிகளை கொண்டவர். அந்த திருவடிகளை அங்கை மலர் கொண்டு நம்முடைய உள்ளங்கையிலே மலர்களை எடுத்துக்கொண்டு, அங்கை என்றால் அகங்கை. சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது பூ கம்மியா இருந்தா இப்படி பண்ணணும், பூ நிறைய இருக்கு, பூ நிறைய இருக்கணும்னு சம்பந்த பெருமான் சொல்ற. அஷ்டபுஷ்பம் சாத்தினா கூட பூ நிறைய இருக்கணும். ஒவ்வொரு நாமாவுக்கும் ரெண்டு கையினாலே நிறைய பூ எடுத்து போடணும். கொழுமலர் தூவு எத்தனையும், எத்தனைன்னா அளவு இல்லாம என்னாதர் பவானி நாமா எட்டுதான் அர்ச்சனை அப்படின்னா கூட எட்டு அர்ச்சனைக்கு கூட எட்டு குடல பூவை போடலாம். ஒரு குடல பூவை ரெண்டு கையில எடுத்துட்டு பவாய் அப்படி அகங்கையிலே மலரை கொள்ள வேண்டும் என்றால் மலர் நிறைய இருக்கணும். முருகப்பெருமான் திருவடியை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று சொன்னால் சிறு சில மலர் கொண்டு வணங்கக்கூடாது, பல மலர் கொண்டு வணங்க வேண்டும். அப்ப அங்கை மலர் கொண்டு மிகவும் அன்புடன் இறைஞ்சுவாம், அவர் திருவடிகளிலே மலரை தூவி அன்போடு அவரை வணங்குவோம் என்று சொன்னார். நூல் வரலாறு. தென் புதிய மாமுனி சிறக்க அருள் என் என் இன்ப விளையாடலது என்னும் கடலுள் நாயேன் மின் பயிலும் மாமதுரை மேது தமிழ் மாறன் துன்பமர நல்குகளை சொல்லலுகின்றேன். என்ன சொல்ல போறேன்னு சொல்றாரு கடவுள் மாமுனிவர். நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன், 64 திருவிழாவுகள்ல ஒரு சிறு பகுதியை சொல்ல போறேன். அந்த பகுதி எப்படிப்பட்டதுன்னா, சிறு பகுதியா இருந்தாலும் அது பெருமையினால் பெரும்பகுதியை போல காணப்படும். பாண்டியனுக்காக நிகழ்த்தப்பட்ட திருவிளையாடல்கள் தான் எல்லாமே. பாண்டிய மன்னர்கள் ஒவ்வொருவரையும் உயர் கொண்ட திருவிளையாடல்கள். அதுல ஒரு மன்னருடைய பிறவியை அறுத்த திருவிளையாடலை சொல்கின்றேன். ஒரு அரிவர்தன பாண்டியன் என்ற பாண்டிய மன்னருடைய பிறவி அறுவதற்கு காரணமாக இருக்கின்ற திருவிளையாடலை சொல்கின்றேன். அப்ப நம்முடைய குருநாதனுடைய வரலாறு என்பது அந்த குருநாதனுடைய சம்பந்தத்தினாலே ஒருவன் பிறவி அற்றுப்போனான், அவருடைய வரலாறு என்று அறிமுகப்படுத்துகின்றார். அந்த திருவிழாவில் யார் சொன்னாங்க? எல்லா புராணங்களையும் சூதமுனிவர் சொல்லியிருக்க, இந்த திருவிழா புராணத்தை மட்டும் நைமிசாரணித்த முனிவர்களுக்கு சூதமுனிவர் தான் சொல்லாமல் இதனை சொல்வதற்கு அகத்தியனே சொல்லி அகத்தியனை கொண்டு சொல்ல தென் புதிய மாமுனி தெற்கே விளங்குகின்ற புதிகையாகின்ற அந்த தமிழ் மலை அகஸ்திய கூட்டம் என்று இன்றைக்கு அதற்கு பெயர். அது தற்காலத்து கேரளாவில் இருக்கு, அகஸ்திய கூட்டம் அதான் புதிகை மலை. அந்த தென்புதிய மாமுனி அன்று விளங்குகின்ற மகிமை பொருந்திய முனி, அவனுக்கு என்ன மகிமை என்று கேட்டால், அவன் சப்த சமுத்திரங்களையும் ஒரு உத்திரணி ஜலம் போல பருகியவன். அவன் விந்திய மலையை தன்னுடைய சிறிய திருவடியினாலே அமுக்கியவன், வளர விடாத அமுக்கியவன். அவன் பெருமாளுடைய திருமணத்திற்கு பூவுலக உயிர்கள் எல்லாம் எழுந்தருளி வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்த பொழுது பெருமானால் தெற்கே அனுப்பப்பட்டு இந்த பூமியை சமன் செய்த பெருமை கொண்டவன். அப்ப படைப்பு அனைத்திற்கும் நிகரானவன். என்ன பொருள்? ஒரு சிவஞானி படைப்பு அனைத்திற்கும் நிகரானவன். ஒரு சிவஞானிக்கு நீங்க சோறு போட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் சோறு போட்ட புண்ணியம். படைப்பு அனைத்திற்கும் நிகரானவன். சிவனை உணர்ந்த அகத்தியவன் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் சமமா இருப்பவன், வெயிட்ல சமமாகின்ற வெயிட்ல அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் அந்த அகத்திய முனிவன். சிவபெருமானிடத்திலே முருகப்பெருமானோடு சேர்ந்து தமிழ் கற்றவன் கொல்லிகை. முருகப்பெருமானோடு சேர்ந்து ஒருத்தர் விந்தியத்தை கற்றார் பெருமானிடத்தில். ஏன் சாமி ரெண்டு பேரை வச்சுட்டு கற்றுக் கொடுத்தாருன்னா, என்னைக்குமே தன் பிள்ளைக்கு தான் பாடம் சொல்றது கஷ்டம், அது இந்த அன்பு காரணமாக ஒழுங்கா அடங்காது. அதனால்தான் பெரிய பண்டிதர்கள் கூட தன் பிள்ளையை இன்னும் பள்ளியில் சேர்ப்பாங்க, அப்பதான் ஒழுக்கம் வரும் அடக்கம் வரும். வேறு வழியில் நம்ம பிள்ளைக்கு நாமளே பாடம் சொல்லித்தரணும்னு சொன்னா ஒண்டியா சொல்லித்தரக்கூடாது, இன்னொரு பிள்ளைக்கும் சேர்த்து சொல்லித்தரணும். அப்பதான் அந்த பிள்ளையை பார்த்து இந்த பிள்ளை குருநாதன் என்று பாதிக்க ஆரம்பிக்கும். அகப்பன்னு பாதிக்கக்கூடாது, குருநாதன் பாதிக்கணும். குருநாதன் என்று பாவித்தால் தான் வித்தை வரும், அகப்பன்னு பாவித்தா வராது. அந்த பாவனை எப்போ வரும்? இன்னொரு பிள்ளை சேர்ந்து படிச்சாதான் வரும். இது முருகப்பெருமானுக்கு தேவையா அப்படின்னு கேட்காதீங்க. கடவுள் என்றைக்குமே உலகம் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நடந்து காமிப்பார். கடவுள் என்ன செய்வாரு? உலகம் எப்படி நடக்கணுங்கிறதே நடந்து காண்பிப்பார். ஆகவே யாருமே தன் பிள்ளைக்கு தனியா பாடம் சொல்லக்கூடாது, இன்னொரு பிள்ளைக்கு சேர்த்துதான் பாடம் சொல்லணுங்கிறதுக்க அப்படி பாடம் சொல்றாரு. அப்படி வில்வித்தை கற்றுக் கொடுக்கும்போது விஸ்வாமித்திர கூட வச்சுக்கிட்டு கற்றுக் கொடுத்தாரு. தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கும்பொழுது அகத்தியனை கூட வச்சுட்டு கற்றுக் கொடுத்தார் முருகப்பெருமான். அந்த பெருமை கொண்டவன் என்பதனால அவருக்கு மாமுனி என்று பெயர், தென் புதிய மாமுனி. சிறக்க அருள் எல்லோரும் மகிழும் வண்ணம் அவன் அருள் செய்தான் பெருமானுடைய எண் திருவிளையாடல்களை, இன்ப விளையாடல்களை, எண் 864 இன்ப விளையாடல்களை அருள் செய்தான். அது ஒரு கடல் போல் இருக்கின்றது. சொல்லிட்டோம்னா நம்ம சுருக்கி சொல்லிட்டோம் அர்த்தம் கிடையாது, அது உணர உணர பெருகிக்கொண்டே இருக்கும். அதனுடைய தத்துவங்களும் உண்மைகளும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. பெருமானுடைய திருநாமங்கள் திருவிளையாடல்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், உரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு சமுத்திரம், அதுல நாயே சிறிது பருகுகின்றேன். நாயை போன்ற சிறு தகுதி கொண்டவர். பொருள் பெரிதா இருந்தாலும் நம் தகுதிக்கேற்பத்தானே அதனை தூக்க முடியும், நம் தகுதிக்கேற்பதான் தூக்க முடியும். நாயை போன்ற நான் அதிலே என் அளவிலே இது அவையடக்கம் என்னால் முடிந்தவரையிலும். மின் பயிலும் மாமதுரை மேலு தமிழ் மாறன், மின்னல் வந்து தங்குகின்ற உயர்ந்த மாடி வீடுகளை கொண்ட மதுரை மாநகரம். மின்னல் வந்து ரெஸ்ட் எடுக்குதான் மதுரையில வீட்டு மாடியில, அப்படின்னு அர்த்தம். வீடுகள்லாம் அப்படி உயரமாக கட்டப்பட்டிருக்கு. மின் பயிலும் மாமதுரை மேவு தமிழ் மாறன், தமிழ் மாறன் சொன்னார். என்னன்னா, சேரன் சோழன் பாண்டியன் மூவரிலே மாறனுக்கு ஏற்றம். என்ன ஏற்றம்? தமிழை வளர்த்தவன். இவன் வளர்த்து கொடுத்த தமிழ் தான் அவர்கள் பயன்படுத்துகிறார். வளர்த்து கொடுத்துருக்கார், தமிழை வளர்த்து கொடுத்துருக்கார் யாரு? மாறன். அதுதான் குருநாதர் கூட கடவுள் மூவேந்திரலாக இருக்கிறான் சொல்லும் போது தென்னனையும் முன்னாடி சொன்னார். உன்னை உகப்பன் துயிலே உன் துணை தோழியும் மாவன், பொன்னை அழித்ததன் மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிவிசை வந்த வள்ளல் பெருந்துறை மேய தென்னவன் சேரலன் சொல். தென்னனுக்கு ஏற்றம் தமிழ் மாறன் என்ற காரணத்தினாலே அவன் வைத்த சங்கத்திலே கடவுளே நடுவன் அமர்ந்து முதற்சங்கத்திலே அந்த தமிழை ஆராய்ந்தார். கடவுள் இருந்த ஆராயமண்ணம் அந்த சங்கத்தை இடம் கொடுத்து நடத்தியவன் தமிழ் மாறன். இப்ப முன்னோர் பெருமை இன்றைக்கு வரும். முன்னாடி இருக்கிற பாண்டியன் செய்த புண்ணியமும் அவருடைய பெருமையும் இப்பொழுது நாட்டை ஆளுகின்ற அறிவுறுத்தல பாண்டியனுக்கு ஏற்றப்படும். தமிழ் மாறன் துன்பமர நல்கு கதை. துன்பம்னா என்ன? பிறவி துன்பம் தான் துன்பம். எல்லா வியாதியும் உடம்புக்கு தானே வருது. அப்ப எல்லா வியாதிக்கும் இடம் கொடுப்பது எது? பூமியிலே பிறப்பது தானே. பூமியில பிறக்கிறதுனால தானே தலைவலி வருது, வயிற்றுவலி வருது, எல்லா வழியும் வருது. பிறக்காம இருந்தா இதுதான் வருமா? ஆகவே கடவுள்கிட்ட நம்ம எதை கேட்கணும்? வள்ளுவர் சொல்ற வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை போதுமடா சாமின்னு சொல்லணும். சாமி வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. ஆகவே துன்பத்திலே தயாயது பிறவி துன்பம். அந்த துன்பமர நல்கு கதை அறிவர்த்தன பாண்டியனுடைய பிறவி துன்பத்தை போக்கும் வண்ணம் அந்த தென்புதிய மாமுனி விழாடுகளிலே நல்கிய கதை, நல்கு கதை அருள் செய்த கதை, அறிவர்த்தன பாண்டியுடைய பிறவி துன்பம் நீங்கும் வண்ணம் அருள் புரிந்த கதை, அதை சொல்ல விரும்புகின்றேன், அதை சொல்ல முயல்கின்றேன், முனைகின்றேன், நுழைகின்றேன், தொடங்குகின்றேன். இதை சொல்லப்படுற என்று சொன்ன இந்த நூல் எதை எந்த பொருளை கருதுகின்றது அப்படின்னு சொன்னார். அற்புதன் இருந்து அருள் பெருந்துறை அடைந்தே. அற்புதன் என்றால் ஒண்டர்ஃபுல் பர்சன். இந்த உலகத்திலே மிக ஒண்டர்ஃபுல் பர்சன் யாரு அப்படின்னா குருநாதன் தான். அவனுக்கு மேல ஒண்டர்ஃபுல் பர்சன் கிடையாது. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா அப்பருமனுடைய தாண்டத்திலே தெரிஞ்சுக்கலாம். கடவுளே தான் குருநாதன். ஆனா கடவுளோட குருநாதன் ஒண்டர்ஃபுல் அற்புதம்னா ஒன்றர். கடவுளே குருநாதனா வராரு, ஆனா கடவுளோட இவர் அற்புதமானவர். எப்படி கடவுள் என்ன பண்ணினாரு? இல்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானை, நில்லாத ஜலத்தை சடையில நிற்பித்தான். அதனால அவன் ரொம்ப பெரிய அழகான காட் இஸ் கிரேட். அரிய பெரிய செயல். நம்ம உடம்புலே ரொம்ப வீக்கான பகுதி என்பது முடிதான். இதை விட வீக்கான பகுதி உண்டா? ஒரு உதிரணி ஜலத்தை விட்டா இந்த முடி வந்து என்ன ஆகும்? படிஞ்சிடும். ஒரு உதிரணி ஜலம் விட்டா முடி படிஞ்சிடும். அந்த ஜலத்தோட வெயிட்டு தாங்காம படிஞ்சிடும். இப்படி நான் யோசிச்சு விடுற ஜலத்துக்கு பெரிய ஆற்றல் கிடையாது, ஃபோர்ஸ் கம்மி. ஒரு குறைந்த ஹைட்ல இருந்து விடுறேன், குறைந்த அளவுல விடுறேன், ஃபோர்ஸ் கம்மி. அளவு அதிகமாகி ஹைட்டும் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நீர்வீழ்ச்சியில குளிச்சவங்களுக்குலாம் பழக்கம் உண்டு. குறைந்த ஹைட்ல இருந்து விடுற நீர்வீழ்ச்சியில ஈஸியா குளிக்கிறீங்க. அதை போல பல மடங்கு நீச்சல் குளிக்கிறது பயமா இருக்கா இல்லையா? கையை நீட்டுவோம், கைக்கே தெரியும் படார்னு அடிச்சதுதான். முதுகு நீட்டக்கூடாது, முதுகெலும்பு போயிடும். முதுகெலும்பு போனா அவ்வளவுதான், வாழ்க்கை முழுக்க படுத்து கிடக்க வேண்டியதான், எழுந்து நடக்க முடியாது. பசுதாரா என்று ஒரு நீர்வீழ்ச்சி 200 அடி உயரத்திலிருந்து விழுது. அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீர்வீழ்ச்சி விழுற சத்தம் கேட்கும். எப்படி கேட்கும்னா தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி கேட்கும், டபா டபா டபான்னு கேட்கும். அந்த அளவு உயரத்திலிருந்து பத்ரிநாத்துக்கு 2 இருக்கு, 6 கிலோமீட்டர் 2 இருக்கு. 8 பார்க்கலாம், அவ்வளவுதான். அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கு, அதுல குளிச்சா ஆள் வர முடியாது திரும்பி. அப்பொழுது சுனாமி வருது, பெரிய நீர்வீழ்ச்சி உயரத்திலிருந்து விழுது, மழை பெஞ்சு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எல்லா இடத்துலயும் அடைச்சிக்கிறதுனால அந்த ஜலம் தேங்குது, வெளியில வடிகால் போகல. இதனாலலாம் அழிவு ஏற்படுது, சுனாமினால அழிவு ஏற்படுது. பெரிய மழை பெய்து அந்த கேதார்நாத்துல பெருமானுடைய கோயில் தவிர ஊரே அழிஞ்சு போச்சு. ஒரு ட்ரெய்லர் மாதிரி சாமி காமிச்சிருக்கிறார். பின்னாடி உலகம் எப்படி அழிவுங்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லர், 3 மணி நேரம் ஓடுற சினிமாக்கு 5 நிமிஷம் ட்ரெய்லர். அது நான் கேதார்நாத்தில் காமிச்சார் ட்ரெய்லர். அவருடைய விளையாட்டு அழித்தும் விளையாடி கறந்தும் விளையாடி இல்லையா காமிச்சு. அப்ப ஜலத்திற்கு பஞ்ச பூதங்களுக்கு ஆற்றல் அதிகம், அதுல நீருக்கு நிறைய ஆற்றல் உண்டு. ஒரு ஊரையே காலி பண்ணிடுச்சு. பல வருஷங்கள் முன்னாடி ஒரிசால பெய்த மழை கடல் சீற்றம் காரணமாக போய் பார்க்கறாங்க, அங்க இருக்கிற மக்களை காக்கலாம்னு. எல்லையே இல்லை. ஒரு பெரிய ஊர் 10,000 குடிசைகளோட கடலுக்குள்ள போயிடுச்சு ஒரிசால் நடந்து. உலகத்தில் இருக்கிற கங்கையை போல 1000 மடங்கு பெருமானுடைய தலையில இருக்குன்னு சொல்றார் புஷ்பதந்தர் என்ற மகா கவிஞர். பெருமான் கூடவே கைலாயத்தில் இருக்கிறவர் அவர், கந்தர்வர். அவர் தான் திருவானைக்காவல்ல ஆனையா இருந்து சாமியை பூஜை பண்ணவர். ஆனைக்கான அவரால் தான் பேர் வந்தது, அவர் தான் யானை. பெருமான் தன் தலையில இருக்கிற கங்கையில 1000 ஒரு பகுதி தான் பூமிக்கு விட்டுருக்காராம். அப்படின்னா அந்த பூமியில இருக்கிற கங்கை போல 1000 மடங்கு கங்கை பெருமானுடைய சடைக்கு வந்து விழுந்ததே, அது எந்த ஆற்றலோடு விழுந்திருக்கும்? என்ன இந்த பெருமான் தாங்குவாரா? இவனை பாதாள உலகத்தில் சென்று புகுத்துகின்றேன்ங்கிற ஆக்ரோஷத்தோட அந்த கங்கை வந்தாளாம். வால்மீகி முனிவர் சொல்ற ராமாயணத்துல கங்கை எப்படி வந்தான்னு. அந்த நீரினை சத்தமில்லாம சடையில முடிச்சு போட்டார் அவர். ஏன்னா அந்த நீர் உணவுகின்ற சத்தம், கொலுசு சத்தம், வளையல் சத்தம் கேட்டா இங்க அம்பாளுக்கு கடுப்பாயிடும். அதனால என்ன பண்ணிட்டாரு, சத்தமே கேட்காம அந்த சடையில முடிச்சு போட்டாரு. இல்லாத நீர் சடையில் நிர்பித்தவன் காட் இஸ் கிரேட். ஆனா அவனை விட கிரேட்டர் பர்சன் அதான் ஒண்டர்ஃபுல். எதுன்னா இனையாயன் நெஞ்சை நினைவித்தானே, கடவுளை நினைக்கும்படியா ஒருத்தன் செய்யறான் அவன் குருநாதன். தாங்க முடியாத கங்கா நதியை தாங்குகின்றான் அவன் கடவுள். அந்த கடவுளை நானா நினைக்க மாட்டேன், அந்த கடவுளை இங்கதான் நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த கடவுள் உணர்ச்சி ஒருவன் எனக்கு உண்டாக்குகின்றான் அவன் குருநாதன். ஆகவே அந்த குருநாதன் கடவுள் கிரேட் என்று சொன்னால் குருநாதன் ஒண்டர்ஃபுல் கிரேட்டர். நினையா என் நெஞ்சை நினைவித்தானே. ஆகவே குருநாதன் எழுந்திருக்கின்ற அந்த திருப்பெருந்துரை சொல்லும் போது அற்புதன் இருந்த அருள் பெருந்துரை. செயற்கரிய செயலை செய்வோம் குருநாதன். கல்போன்ற என் மனதை கனியாக்குகின்றானே, கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத் தழுத்தி வினைகளிந்த வேதி. கல்லு போல இருக்கிற மனச சீட்லெஸ் ஆஸ்திரேலியன் கிரேப் போல கனியாக்கிட்டார் சாமி. சரி கனியாக்கிறதுனா விட்டுறலான்னு விட்டாரா, திரும்பவும் கல் போல ஆகிட்டா என்ன பண்றது அப்படின்னு கருணை வெள்ளத்துல ஊற போட்டுட்டார். இந்த கனியாக்கி விட்டா பத்தாது, திரும்பவும் பழைய போல வண்டு போல கல்லாகி விட்டால் என்ன ஆகுது என்று அச்சத்தோடு, நம்முடைய அச்சத்தை எல்லாம் தன் அச்சமாக நினைக்கின்ற தாயான தத்துவன். உண்ட சோறு குழந்தைக்கு ஒட்டணுங்கிற கவலை குழந்தைக்கு கிடையாது, அம்மாவுக்கு தான். நம்ம கிட்ட பாடம் படித்த மாணவன் பாஸ் பண்ணணுங்கிற கவலை மாணவனுக்கு கிடையாது, அத்தியாவுக்கு தான். தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட சீடன் பிறவி அறுக்க வேண்டும் என்ற கவலை சீடனுக்கு கிடையாது, குருநாதனுக்கு தான். அதனால குருநாதன் பண்றாரு, பெருங்கருணையோடு கூட மனமாகின்ற கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியன் என்று சொன்னார். அவன் தான் அற்புதனாகின்ற தென்னன் பெருந்துறையான். அற்புதன் இருந்து அருள் பெருந்துறை அடைந்தே அந்த திருப்பெருந்துறை என்ற திவ்ய க்ஷேத்திரம். இந்த உலகத்திலே இன்னொரு தலம் அதற்கு இணையான தலம் இல்லை, அப்படிப்பட்ட திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறை அடைந்து சிற்பரம் உணர்ந்து, சிற்பரம் என்றால் சித்தென்றால் அறிவு, பரம் என்றால் மேன்மை, மேன்மையான அறிவு வெளியினை உணர்ந்து, அதுதான் வேதங்களின் உச்சியிலே இருக்கின்ற எம்பெருமானுடைய திருநரும் நிகழ்கின்ற பரம ஆகாசம். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலத்தை உணர்ந்து. சிற்பரம் என்பது ஒரு வியோமம், வியோமம் என்றால் வெளி. அந்த வெளி இருவருக்கு இடம் கொடுக்கும், ஜீவனுக்கும் சிவனுக்கும் இடம் கொடுக்கின்ற ஞான வெளி. அந்த ஞான வெளியிலே நீயும் நானுமா ஏகமோகமாய் இருக்கின்ற அந்த சித்தாந்த அத்வித கலப்பு உண்மையை உணர்கின்ற நிலை, அதற்கு இடம் தருகின்ற கூத்து நிகழ்கின்றது. ஜீவனை சிவனாக ஆக்குகின்ற கூத்து நிகழ்கின்ற சிற்பரம். அது நவமாய செஞ்சுரர் அது அருள் புரிந்து விட்டால், நவமாய செஞ்சுரர் நல்குதலும் நாமொழிந்து சிவமான வா பாடலாம். அதை உணர்ந்திருக்கிறார். எப்படி உணர்ந்திருக்கிறார் வாதவரிகள்? திருப்பெருந்துறையில் இருக்கின்ற அற்புதனுடைய அருளினாலே சிற்பர வியோகத்தை உணர்ந்திருக்கின்றார், திருச்சிற்றம்பலத்தை உணர்ந்திருக்கிறார். அப்பொழுது திருச்சிற்றம்பலத்தை உணர வேண்டும் என்பவர்கள் எங்கு சென்று உணரலாம்? திருப்பெருந்துறையிலே சென்று அங்கு குருநாத அருளை பெற்று திருச்சிற்றம்பலத்தை உணரலாம். சிற்பரம் உணர்ந்து, திருச்சிற்றம்பலத்தை உணர்ந்து திருவாசகம் உரைப்பார். உரைப்பார் என்பது எதிர்கால வினை. உரைப்பார், உரைக்கப் போகிறவன் நம்முடைய குருநாதர் திருவாரூரடிகள். அவர் முற்பகல் அருந்தகம் முயன்று பெறும் அன்பால். அவர் முற்பகல் என்றால் திருப்பெருந்துறையிலே, திருப்பெருந்துறைக்கின்ற குருநாதருடைய அருளை பெறுவதற்கு முன் நாட்களிலே, திருப்பெருந்துறைக்கு வந்து பெருமாள் அருளை பெறுவதற்கு முன்பாக என்ன பண்ணார், அருந்தவம் பண்ணார். அருந்தவம் பண்ணாமல், பெருந்தவம் பண்ணாமல் குருநாதனுடைய காட்சி கிடைக்காது. பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் நாகம் துண்ண வைத்த பெரியோன் என்று திருவாசகத்தில் இதுக்கு அகச்சான்று இருக்கு. சும்மா கிடைக்கல திருப்பெருந்துறை அருள். பல பிறவிகளிலே செய்த சிவப்பு புண்ணியத்தின் விளைவினாலே பிறவி அறிக்கின்ற பிறவியிலே குருநாதன் கிட்டுவான். பிறவி அறிக்கின்ற பிறவியில் ஒரு பிறவி உண்டு. அந்த பிறவியை சிவபுராணத்தில் சொல்றார், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். என்ன பொருள், பிறந்த இந்த பிறவி அற்புவனா? பிறந்த இந்த பிறவி அற்புவதற்கு பெருமான் தேவையில்லை, யமன் போதும். நான் பிறந்த இந்த பிறவியை அறுப்பதற்கு பெருமான் தேவையில்லை, கூற்றுவன் போதும். பிறந்த பிறப்பிற்கு அர்த்தம், பிறந்த பிறப்பின்கள் வரு பிறப்புகளை அறுக்கும் பெருமான். இனி பிறக்க போகின்ற பிறப்புகளை எவனால் அறுக்க முடியாது, அதை குருநாதன் தான் அறுப்பான். பிறந்த பிறப்பு என்பது ஏழாம் வேற்றுமை தொகை. அதனால்தான் தமிழிலே வேற்றுமை தொகைகளை எந்த இடத்துல என்ன தொகை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அர்த்தம் பண்ணணும். பிறந்த பிறப்பு என்றால் பிறந்த பிறப்பின்கள், அங்கு ஒரு சொல்லச்சருக்கு, வரு பிறப்புகளை அறுக்கும். பிறந்த பிறப்பின்கள் வரு பிறப்புகளை அறுக்கும் எங்கள் பெருமான். இந்த தீபாவளிக்கு டிரெஸ் வாங்கினா வாழ்நாள் முழு வருகின்ற தீபாவளிக்கு டிரெஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு கடையில சொன்னா இன்னும் எந்த கடையிலையும் அந்த மாதிரி சொல்லல. ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீம்பாங்க, ரெண்டு வாங்கினா மூணு ஃப்ரீம்பாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த தீபாவளிக்கு எங்க கடையில நீங்க துணி எடுத்தீங்கன்னா இனிமே எல்லா தீபாவளிக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஃப்ரீயான்னு சொல்லல. ஆனால் இந்த பிறவிலே குருநாதனை பெற்று விட்டால் வரும் பிறவிகள் இல்லை, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: முருகப்பெருமானுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். இனி அருணகிரிநாதருக்கு கூட அடியெடுத்து கொடுத்தது முருகன். அருணகிரிநாதருடைய முதல் பாட்டு முத்தை தெரு பத்தி திருநகை, அதுக்கு முருகன் தான் அடியெடுத்து கொடுத்தார் என்ற சொல்லு எங்கே வருகின்றது என்றால், திருவிரிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழ், திருவிரிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழிலே வருகின்றது. அருணகிரிநாதர் அருணைச்சிகரி வடவாசலில் பயில நம் பாதமலர் பாடினி, நம் பாடமலர் பாடினி என்ன அடியேனும் எப்படி அடியேனும் எப்படி பாட என்ற அளவில், அவர் எப்படி பாட என்ற அளவில், பத்தி தரு முத்தி நகை அத்தி இறைவா என பாடென்று சொல்லி இயலால், அப்படிதான் சொல்லுகின்றார்கள். சொல்ற பத்தி தரு முத்தி நகை அத்தி இறைவா என பாடென்று என்ற சொல்லி வருகின்றது. அப்ப அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்தது முருகன். அப்ப இந்த வரலாறு வந்து சிவனிடம் இருந்து தங்கி வாமதேவ மகர்ஷி, நக்கீரர், அருணகிரி, மாற்றது கச்சியப்ப சிவாச்சாரியர், எங்களுடைய கிருபானந்த வாரியார் வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கின்றது. இது ஒரு லிவிங் ட்ரெடிஷன். அது வந்து இவர்களுடைய வார்த்தைகள் வந்து வெறும் ஆராய்ச்சி வார்த்தைகள் அல்லது புலவர்களிடம் படித்த வார்த்தைகள் அல்ல, இறை ஞானத்தினால் வந்த வார்த்தைகள். அதுதான் இந்த தொடர்பை காட்டுகின்றது. அந்த வார்த்தைகளை நாங்கள் பயிலும் பொழுது, பாடும் பொழுது அந்த ஞானத்தின் தொடர்பு எமக்கு ஏற்படும், அந்த இறையின் அருள் எமக்கு ஏற்படும், எமது கஷ்டங்கள் விலகும். எமது கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் எல்லாம் அவரை இவரை குறை சொல்லிக் கொண்டிருப்போம். அவர் அப்படி செய்து கொட்டார், எனக்கு இப்படி வந்துட்டுது, என்னுடைய அப்பா அப்படி செய்து கொட்டார் இப்படி வந்துட்டுது, என்னுடைய மருமகள் இப்படி செய்து கொட்டா இப்படி வந்துட்டுது, என்னுடைய மகன் இப்படி செய்துட்டான் இப்படி வந்துட்டுது, இப்படி யாரை யாரை குறை சொல்லிக் கொண்டிருப்போம். இல்லாவிட்டால் அரசாங்கத்தை குறை சொல்லுவோம், வீலத்தலத்தை குறை சொல்லுவோம். எங்களுடைய கஷ்டங்களுக்கு நாம் தான் காரணம். நாம் முன் செய்த பாவங்கள் தான் எமக்கு கஷ்டங்களாக வருகின்றன. அதுதான் உண்மை. நன்றும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது புறநானூற்று வழி. அப்ப இந்த கஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த நூல்களை, இந்த ஞானியர்களுடைய நூல்களை படிக்க வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும். நாங்கள் சும்மா நின்ற இடத்திலேயும் கடவுளை நினைத்து விட்டு போய்விட்டால் போக முடியாது. எங்கள் வீட்டிலே இருக்கிற சுவாமி அறையில் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருங்கள், ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், ஒரு சாம்பிராணி குச்சி என்றாலும் ஏற்றி அந்த வழிபடுங்கள், ஒரு மலரையோ வையுங்கள், ஒரு பூவையோ ஒரு மலரையோ வைத்து வழிபடுங்கள், ஒரு நீரையோ ஒரு பாலையோ அமுதாக வைத்து வழிபடுங்கள், ஒரு தோத்திரத்தை இருந்து ஒரு 5-10 நிமிஷம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எத்தனை நிமிடங்கள் இருக்கின்றன? இப்ப நேரம் இல்லை என்றாமல் அதிலே எதுவும் செய்து வழிபட்டால் எங்களுக்கு வருகின்ற அந்த வினைகள் இலகும். மாணிக்கவாதர் சொல்லுகின்றார், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், முந்தின வினைகள் எல்லாம் ஓய்ந்து போவதற்கு நான் இந்த சிவபுராணந்தன்னை உரை சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய இரப்பன் யான். அதேதான் தேவராய சுவாமிகள் சொல்லுகின்றார், துதிப்போர்க்கு வல்வினை ஹோம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆனபடினாலே இந்த நூல்கள் திருமுருகாட்டுப்படை, மற்றது கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இவையெல்லாம் தமிழிலே உள்ள நூல்கள். அதை விட இந்த சண்முக கவசம், அண்டமா யவனியாகி அரியதனா பொருளதாகி என்று சண்முக கவசம் என்று இருக்கின்றது, கந்த சஷ்டி கவசம் இருக்கின்றது. இவற்றை நாளும் பாராயணம் செய்து கொண்டு வந்தால் எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் விலகும், இறைவனுடைய அருள் கிட்டும், ஞானம் கிடைக்கும். இதுதான் இந்த முருக வழிபாட்டின் காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய, நினைவில் கொள்ள வேண்டிய அல்லது மீள நினைவுறுத்த வேண்டிய பகுதியாக இருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுடைய உபதேசம் மாதிரி சிவன் உபதேசித்த வரலாறுகளும் பல இருக்கின்றன. இந்த ஒப்பீட்டுக்காக சிவன் உமைக்கு உபதேசித்திருக்கின்றார், சக்திக்கு, சிவன் சக்திக்கு உபதேசித்திருக்கின்றார். அதில் ஒன்றுதான் தேவி காலோத்தர ஆகமம் என்று இருக்கின்றது. தேவி காலோத்தரம் என்று சர்வஞானோத்தரம் என்றது சிவன் முருகனுக்கு உபதேசித்தது சர்வ ஞானோத்தர ஆகமம், சிவன் தேவிக்கு உபதேசித்தது தேவி காலோத்தர ஆகமம். இது தமிழிலேயும் பாடியிருக்கின்றார்கள். இது வடமொழியில் உள்ள ஆகமங்களில் உபாகமங்களில் ஒன்று. அதே மாதிரியாக சிவன் 66 பேருக்கு, ருத்ரர்கள் முருடி ரிஷிகள் போன்ற 66 பேருக்கு 28 ஆகமங்களை உபதேசித்திருக்கின்றார். இது எங்களுக்கு தெரியும், சைவத்துக்கு ஆகமங்கள் 28, உபகாகமங்கள் 207, வேதங்கள் 4. வேதங்களிலே பொதுப்படையாக சொல்லியிருக்கும், சிறப்பாக இருக்காது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்றன் உண்ணியனே, இது திருவாசகம். ஐயா என்றதுக்கு ஒரு ஆச்சரிய குறி போடுவார்கள், எக்ஸ்கிளமேஷன் மார்க். ஏனென்று சொன்னால் இந்த வேதங்களே ஐயா என்று முழுக்க புரிய முடியாமல் இருக்கின்ற நிலையிலே இறைவன் இருக்கின்றார். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழ்ந்து the deepest of all depths, அகன்ற the widest of all width, நுண்ணியனே the minute of the minute. இதுதான் அந்த இதுல வருகின்றது. அவர் ஆகமங்களில் இன்னும் கொஞ்சம் அணுக்கமாக வருவார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வார்கள், அன்னிப்பான் என்றால் அணுக்கமாக வருவார். அப்படி இந்த ஆகமங்களை இவர் சொல்லுகின்றார் என்று கேட்டால் அது திருமந்திரத்திலே இந்த இது வரும். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன், அறிவை என்றது உமாதேவியார் அவயத்தினுடைய பாகத்திலே கொண்டவன். அஞ்சோடு 23 ஆகமம், அஞ்சோடு 23 எவ்வளவு, 5 23 28 அஞ்சலி கூப்பி 66 கையிலே வணங்கி ஒழியும் 66 பேர். அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டது, ஐந்தாவது முகம் நான் சொன்ன மாதிரி ஈசானன் தட்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோதாரத்தில் ஈசான முகத்திலிருந்து, ஐந்தாவது முகத்திலிருந்து தான் இந்த ஆகமங்கள் 28 சொல்லப்பட்டன என்று திருமந்திரத்திலே திருமூலர் 10 திருமுறையில் இருக்க திருமந்திரத்திலே அவர் சொல்லுகின்றார். இப்ப இந்த 66 பேர், இந்த 66 பேர் என்ற லிஸ்டும் இருக்கின்றது. சில ருத்ரர்கள் சில இருடிகள் என்ற அந்த ருத்ரம் இருக்கின்றது. அடுத்ததாக சிவன் திருநந்தி தேவருக்கு உபதேசித்தார், அதான் எங்களுடைய சைவ சித்தாந்த இதிலே சொல்லுவார்கள் சிவன் நந்திக்கு உபதேசிக்க. நந்தி அங்கால சனந்தனர் அப்படிங்கிற அந்த வழியிலே வருகின்றது. சிவன் 4 முனிவர்களுக்கு நேரடியாக உபதேசித்தாகவும் வரலாறு இருக்கிறது. தட்சிணாமூர்த்தியை பார்த்தால் அந்த 4 முனிவர்கள் இருப்பார்கள். அதான் சொல்லுவார்கள் சிவன் உபதேசித்த பொழுதே 4 பேர் தான் நின்றார்கள். இந்த 66 தான் சிவனுக்கு இந்த மேக்சிமம் கிரௌட். இப்ப நாங்கள் ஆன்மீக விஷயத்திலே ஆக்கள் குறைவு என்று சொல்லி கவலைப்படப்படாது. சிவனே வந்து உபதேசித்தாலும் 66 பேர் தான் மேக்சிமம். சில வழியில ஒரு ஆள் தான், ஒன்லி ஒன் ஆடியன்ஸ். சில வழியில 4 பேர், தட்சிணாமூர்த்திக்கு 4 பேர் இருக்கிறார்கள். சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்று 4 பேர் இருக்கிறார்கள். அப்படி இந்த 4 பேருக்கு உபதேசித்திருக்கின்றார். திருநந்தி தேவருக்கு நேரடியாக உபதேசித்திருக்கின்றார். அதை சொல்லுவார் திருமந்திரத்திலேதான் இவர்கள். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடலில் நந்திகள் நால்வர், சிவஜோகமாமணி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மருமாமி, 8 பேர் திருமந்திருடைய திருமூலருடைய கிளாஸ்மேட்ஸ் அவரை சொல்லுகின்றார். இவர்கள் எல்லாரும் நந்தி பாரம்பரியத்திலே வந்தவர்கள் என்று சொல்லுகின்றார். அகத்தியருக்கு சிவன் தமிழ் இலக்கணம் மோதித்திருக்கின்றார், அது ஒரு வரலாறு. அகத்தியத்திட்டு சில மேற்கோள்கள் வரிகள் மட்டும் சில இடங்களே கிடைக்கின்றன. நூல் அழிந்து விட்டது, அது வந்து அந்த கடைசி கடல் கோளுக்கு முன்னதாக இருந்த நூல். தொல்காப்பியம் இருக்கின்றது, தொல்காப்பியர் அகத்தியருடைய மாணவர், அவருடைய நூல்கள் இருக்கின்றது. அப்ப இந்த அகத்தியருக்கு தமிழ் இலக்கணம் முருகன் சிவன் சொல்லிக் கொடுத்தார். அகத்தியர் வடவாதையில் இருந்த பொழுது கதை வருகின்றது. பார்வதி பரமேஸ்வர திருக்கல்யாணத்திலே இந்த உலகனுடைய பேலன்ஸ் டில்ட் பண்ணப்பட இந்த வடகோடு உயர்ந்து தென்கோடு தாழ தென்கோடு தாழ்ந்து வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர நீ தெற்கே போ என்று சொல்லி அகத்தியரை புதிய மலைக்கு அனுப்பினதாக வரலாறு. அப்பொழுது அவருக்கு உபதேசித்ததுதான் இந்த தமிழ் இலக்கணம், அது அகத்தியருக்கு உபதேசித்தது. நக்கீரனுக்கு சிவன் உபதேசித்தது திருவிளையாடப்பொருள் இருக்கின்ற முன்னரே பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரியாக யட்ச பெண்கள் 6 பேருக்கு, அதாவது முருகனுக்கு இன்றைய முருகப்பெருமானுடைய திருநாளை பார்க்கின்றோம். சிவனுடைய நெட்டி கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகன். அவர் ஒருவர் தான் ஆண்மகன், மற்ற ஒருத்தரும் ஆண்மகன் இல்லை. ஏனென்று சொன்னால் சிவனுடைய நெட்டி கண்ணிலிருந்து தான் அவர் தோன்றி இருக்கின்றார். அங்க பெண் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் எல்லாரும் பெண் மக்கள். ஏன்னா தாய் தானே பெற்றது, நாங்கள் எல்லாம் ஆண்மகன் என்று சொல்லுகிறார். இவர் தான் ஆணுடைய மகன், ஆக பிறந்தபடியினால் ஆண்மகன் முருகன். அப்ப இந்த முருகன் இந்த நெட்டி கண்ணிலிருந்து அவர் பொறியாக தோன்றி 6 பிரிந்து பிறகு அப்படியே வாயு பகவான் கொண்டு போய், அக்னி பகவான் கொண்டு போய், அப்படியே கங்கையிலே கொண்டு போய் சரவண பொய்களை சேர்க்க 6 குழந்தைகளானார்கள். அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து பால்விட்டி வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை நட்சத்திரம் 6 வானத்திலேயே பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 6 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 6 கார்த்திகை பெண்கள் பால்விட்டி வளர்த்தார்கள். அவர்கள் ஒரு சாபத்தால் லட்சப்பெண்களாக பிறந்த பொழுது சிவன் அவர்களுக்கு அட்டமா சித்திகளை உபதேசித்தார். இது திருவிளையாட புராணத்திலே வருகின்றது, அது சிவன் உபதேசித்தது. இதே மாதிரியாக சிவபெருமான் மனிதர்களுக்கு மட்டும் பாதவூரருக்கு மாணிக்க வாசகருக்கு குருவாக வந்து உபதேசித்தது எங்களுக்கு தெரியும். திருப்பெருந்துறையுரை சிவபெருமான் என்ற பாடங்களோட சொல்லுகிறார், குரு மனிதன் கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, கோகலி என்ற திருப்பெருந்துறையிலே என்னை வந்தாண்ட குருமணியுடைய தாள்கள் வாழ்க என்று சொல்லி அவர் பாடியிருக்கின்றார். இதே மாதிரியாக கரிக்குருவிக்கு உபதேசித்த படம், குருவிக்கு கூட சிவன் உபதேசித்திருக்கின்றார். இது திருவிளையாடலே இருக்கின்றது. எங்களுடைய இறையினுடைய கருணை, கரிக்கு உபதிக்கு உபதேசித்தது, நாரைக்கு முத்தி கொடுத்தது, பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தது, இப்படி அவர் எல்லா உயிர்களுக்கும் தன்னை தந்தையாக இருக்கின்றார். மனுஷர்களுக்கு மட்டுமண்டல்ல, முதலாவதாக இந்த மற்ற விலங்குகள் பறவைகளுக்கு உயிர் இருக்கின்றது என்று சொன்ன சமயமே சைவ சமயம் தான். மற்ற பரமதங்களிலே அது உயிர் இருப்பது என்று ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கே ஆன்மா இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த மனிதருக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் உயிர் மட்டுமல்ல அவர்களுக்கு மோட்சமும் உண்டு என்ற தத்துவத்தை நடைமுறையை காட்டுவது எங்களுடைய சமயம். இந்த விதமாக இந்த உபதேசங்கள் இருக்கின்றன. ஒப்புமைக்காக பார்த்தால் ஔவையாருக்கு உபதேசித்தது விநாயகர். அவர் விநாயகர் அகவரிடையே அதை சொல்லுகின்றார். அப்ப இவ்விதமாக இறைவனுடைய உபதேசம் பெற்றவர்களுடைய பாடல்களிலே அவருடைய உபதேசங்களிலே அவர்களுடைய வழி வழியாக வருகின்ற நிறைய செல்வங்கள் நம்மிடம் இருக்கின்றன. இவற்றிலே பார்த்தால் அந்த ஞானங்கள் அந்த அறிவு அந்த அனுபவம் பொதிந்திருக்கு. அல்லது இதுக்கு ஒரு வைப்ரேஷன் ஒரு மந்திர சக்தி ஏனென்றால் இட்ஸ் டிரெக்ட் லீனியேஜ். இதை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு டிரெக்டா அங்க கனெக்ஷன் வருது. ஏனென்றால் இதை பாடியவர்கள் எப்படி பாடினார்கள்? தானேக படித்து பாடவில்லை, தங்களுடைய விற்பனத்தினாலே புலமையினாலே பாடவில்லை. இந்த இறைவனுடைய ஞானத்தினாலே அவர் அடியெடுத்து கொடுக்க அவர் உணர்த்த அவர் உபதேசிக்க அப்படி பாடியபடியினாலே அந்த பாடல்களுக்குள்ளே அந்த கனெக்ஷன் இருக்கின்றது. அந்த பாடல்களை நாங்கள் தொடுகின்ற பொழுது அந்த பாடல்களை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது நாங்கள் வி ஆர் ரீகனெக்டிங். இன்றைக்கு அந்த விரத நாட்கள் வந்து இதுக்கு தான் இருக்கின்றது, திருப்பி ரீகனெக்டிங், ரீசார்ஜிங், ரிவோக்கிங். அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த விரதங்கள் இந்த பாராயணங்கள் இருக்கின்றது.
1: அது நாங்கள் நாள்தோறும் வீட்டிலே படிக்கலாம், கோவில்களிலே படிக்கலாம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றனோ அந்த நேரத்தில் இந்த இதுகளை
0: பாராயணம்
1: செய்ய வேண்டும்.
0: இதுல வந்து திருமுருகாற்றுப்படை தேவையானாக்கள் இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். www.thevaram.org என்ற இணையதளத்திலே போனால் இது 11வது முறையிலே அழைத்து நீங்கள் என்று சொன்னால் அங்கே திருமுருகாற்றுப்படை வருகின்றது. உரையுடன் பார்த்துக்கொள்ளலாம். ஆங்கில வடிவமும் அருமையாக இருக்கின்றது அங்கே.
1: அதோடு எங்க பண்ணோடு திருமந்திரத்தை கூட அவர்கள் பதிவு
0: செய்திருக்கிறார்கள்.
1: இந்த இடத்துல நாங்கள் இவர் மருவன் புலவு சச்சிதானந்தன் எம்மவர் அவருக்கு நாங்கள் நன்றியுடைய
0: உண்மை. அதே மாதிரியாக திருப்புகழ் பார்க்க வேண்டியவர்கள் kaumaram.org என்ற இணையதளத்துக்கு போனால் அங்கிருந்து திருப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கேயும் அருமையான ஆங்கில மொழிபெயர்ப்புடன் இருக்கின்றன. குழந்தைகளை கூட ஒரு பாடலையினர் நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்து அவர்களை விளங்கிக் கொள்ள வைத்தல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
1: உண்மையிலேயே டாக்டர், நாங்கள் இன்றைக்கு கந்த சஷ்டியினுடைய அந்த முக்கியத்துவம், முருகப்பெருமானுடைய தத்துவங்கள், அவர் சிவனுக்கு உபதேசம் செய்த வரலாறு, அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் முழுமுதற் கடவுளாகிய சிவனுக்கு என்னென்று இவர் அவருக்கு உபதேசம் செய்ய முடியும் என்பது, அதை பற்றிய விளக்கங்களையெல்லாம் நன்றாக நீங்கள் இங்கே எடுத்து கூறியிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நேயர்களுக்கு இருந்த அந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பல வழிகளிலும் ஆழமான விளக்கங்களை கொடுத்தபடியால் பெரும்பாலானவர்கள் அதோடு திருப்தி பெற்றுவிட்டார்கள். இங்கே அவர் நினைப்புக்கு வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு முருகப்பெருமான் அருள்தான். எனவே எங்களுடைய நோக்கம் உங்களை ஓரளவுக்கு புத்திஜீவிகளாக இந்த எங்களுடைய சமயசார விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகையாக இங்கே டாக்டர் தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்.
0: எமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது எம்முடைய நோக்கமாக இருக்கின்றது.
1: ஓமா,
2: சைவத்தில் ஜாதி பாகுபாடு உண்டா? ஆறுமுகநாவலர் வர்ணாசிரம தர்மத்தை ஆதரித்தாரா? இந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி இந்த ஜாதி முறைகளை பற்றி எமது சமயம் என்ன சொல்லுகின்றது? பார்த்தால் பல பிரச்சனைகள் எல்லா சமயங்களுக்கும் உண்டு. இன்றைக்கு எல்லா சமயங்களுமே மற்ற சமய நம்பிக்கை இல்லாதவர்களுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகின்றன. சமயத்திலே அப்படி செய்கின்றார்கள். சமயங்களின் பெயரால் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன, எத்தனையோ ரத்த ஆறுகள் ஓடிக்கின்றன, கோடிக்கணக்கான மக்கள் மடிந்திருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தருடைய முதலாவது பிரசங்கம் சிக்காகோ நகரத்திலே சர்வமத பாராளுமன்றத்திலே அவர் நடாத்திய முதலாவது பிரசங்கம் 120 ஆண்டுகளுக்கு முன்னதிலே அவர் சொல்லுகின்றார், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ரிலிஜியஸ் ஃபனாட்டிசிசம் சோ many lives lost என்று சொல்லி சொல்லுகின்றார். அது உண்மை. இந்த மதத்துக்குரிய இந்த கிரிட்டிசிசத்தோட எமது மதத்துக்கென்று இருக்கின்ற சில கிரிட்டிசம் அதில் ஒன்றைத்தான் நாங்கள் பார்த்தோம், உருவ வழிபாடு. இன்றைக்கு பார்த்தோம் என்றால் யூத மதத்திலே உருவ வழிபாடு இல்லை, கிறிஸ்தவ மதத்திலேயும் ஒரு அளவுக்கு கத்தோலிக்கர்களுக்கு இருக்கின்றது, சிலுவை வழிபாடு இருக்கின்றது, ஆனால் உருவ வழிபாடு என்பது இல்லை. இஸ்லாத்திலே உருவ வழிபாடு கிடையவே கிடையாது. ஆனால் காபா என்கிற அந்த அவருடைய பக்தி யாத்திரையின் போது அங்கே ஒரு கல் இருக்கின்றது, அதை கூட ஆதி சிவலிங்கம் என்று கூடி சொல்லுகின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த சைவ சமயத்தவருக்கு உள்ள இந்துக்களுக்குள்ள ஒரு என்றால் இந்த ஜாதி, இந்த ஜாதியை வைத்து அடக்கு முறையாக மனிதனை இழிவுபடுத்துகின்ற தன்மை இருக்கின்றதே என்று இதை பற்றி பல பேர் பல சமய ஆச்சாரியார்கள் தலைவர்கள் இந்த ஜாதியை துப்பரவாக நிராகரித்திருக்கின்றார்கள். நமது காலத்திலே. இருந்தாலும் அதனுடைய மக்கள் அதை பயன்படுத்துகின்ற விதத்தை, அதனுடைய கொடூரத்தை, அதனுடைய குரூரத்தை பார்த்து அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த சைவத்திலே இதை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றது? நமது ஞானிகள் இதிலே என்னுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்க, நாமல் படித்து எங்களுடைய நாகரிகம் 21st century ஆங்கில கல்வி சொல்லுவார்கள் என்ன, இது ஆங்கிலோ செக்ஷன் கல்ச்சர், விக்டோரியன் ஈரா
0: ட்ரெடிஷன்,
2: அந்த இதுகளில் நாங்கள் படித்து வளர்ந்து கூட எங்களுக்கு இருக்கின்ற நோக்குமுறைகள் இருக்கின்றது. பார்த்தால் ஜாதி முறைகள் மிகவும் அபத்தமாகவும் அநாச்சாரமாகவும் கேவலமாகவும் கூட இருக்கின்றது. ஆனால் இதிலே இப்படி இருந்தால் இந்த புராணங்களிலே எமது சைவ நூல்களிலே ஆச்சாரியார்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இதை பற்றி, இதை பற்றிய விளக்கம் என்ன? அதாவது வர்ணாச்சிரம தர்மம் உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ் என்ன சொல்லி இருக்கின்றது என்பதை பார்த்து ஒரு தெளிவு பெறுவதுதான் எங்களுக்கு நோக்கம். இதுல தெளிவென்றவர்தான் விளக்குன்றது. விளக்கம் யாரும் சொன்னாலும் அந்த தெளிவு வந்தால்தான் அது விளங்கும். இதை விளக்குகின்ற நூலுக்கு பெயர் சிவாச்சிரம தெளிவு. வர்ணாச்சிரமத்தை அவர்கள் சைவ உரையிலே அணுகி சிவாச்சிரமம் என்று சொல்லி அதனுடைய தெளிவு நிலையை விளக்கி இருக்கின்றார்கள். இதை எழுதியவர் வந்து அம்பலவான தேசிக சுவாமிகள் என்று சொல்லி திருவாவூருடைய ஆதீனம், எங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கிற சைவ ஆதீனங்களிலே தலைமையாய ஆதீனம் திருவாவூருடைய ஆதீனம். ஆரம்ப நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தது திருவாவூருடைய ஆதீனம். அது மட்டுமல்ல, ஆரம்ப நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தாலும் கூட நாவலர் என்ற பட்டம் வேறு பலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எமது ஊரிலேயே பட்டுக்கோட்டையிலேயே சபாபதி நாவலர் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்தான் பட்டுக்கோட்டை சைவ ஆங்கில வித்யாசாலையை ஆரம்பித்தவர். அம்பலவான நாவலர், அவருடைய பெயர் அம்பலவான நாவலர், சபாபதி நாவலர் என்பது இன்னொருவர், அம்பலவான நாவலர். அவர் சைவ ஆங்கில வித்யாசாலையை ஆரம்பித்தவர். அவருடைய உருவச்சிலை இன்றைக்கு சித்தங்கனிலே அவருடைய வம்சாவளியினாலே அமைக்கப்பட்டு இருக்கின்றது சமீபத்திலே. அந்த அவர் ஸ்தாபித்த சைவ ஆங்கில வித்யாசாலை இன்றைக்கு வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியாக திகழ்கின்றது. அவருக்கும் அவர் நாவலர் பட்டம் கொடுத்திருக்கின்றார், வேறு பலருக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாவலர் என்று சொன்னால் இன்றைக்கு ஆர்வ நாவலர் தான் சொல்லுவார்
0: எல்லோரும்.
2: ஆனால் இந்த ஆர்வ நாவலருடைய பேருக்கு முன்னால் ஸ்ரீலஸ்ரீ என்ற வார்த்தை இருக்கின்றது. இந்த ஸ்ரீலஸ்ரீ என்ற வார்த்தை வேறு ஒருவருக்கும் இல்லை. பொதுவாக இது வந்து மரப வழியாக ஆதீன கர்த்தர், அந்த மடத்தின் தலைமை சுவாமிகளாக இருப்பவருக்கு மட்டுமே ஸ்ரீலஸ்ரீ என்ற அடைமொழி உண்டு, வேறு எவரும் பாய்ப்பதில்லை. மற்ற ஆதீனத்தில் இருக்கிற மற்ற தம்பிரான் சுவாமிகளுக்குள்ள ஸ்ரீலஸ்ரீ என்ற அடைமொழி இது எப்படி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆர்மனாவுடைய பெரிய புராணத்தை பதிப்பை, பெரிய புராண சூசனத்துக்கு ஆர்மனாவர் காரக்கம்மையால் புராணம் வரைக்கும் எழுதியிருக்கின்ற அந்த பதிப்பை வெளியிடும் பொழுது அந்த திருவாவூர் ஆதீனம் அதிலே யாழ்ப்பாணத்தின் நல்லூர் ஸ்ரீலஸ்ரீ ஆர்மனால் அவர்கள் செய்தது என்று வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுதான் அந்த தலைமையானது. நாவலர் பட்டம் கொடுத்ததல்ல, அந்த ஆதீன தலைவர்களுக்கே உரிய ஸ்ரீலஸ்ரீ என்ற அடைமொழியை ஆரம்பனாளருக்கு கொடுத்தது இந்த
0: திருவாரூர்.
2: இன்றைக்கு பலர் அதை மாற்றி சிவத்திரு சீர்வளர் என்றெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுகின்றார்கள். ஆனால் ஸ்ரீலஸ்ரீ தான் அதற்குரிய உண்மையான ஒரிஜினலான அடைமொழி. அந்த திருவாரூர் ஆனந்தினை மூன்றாவது பட்டம் குருமகாசனி தினமாக சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அம்பலவான தேசிகள் சுவாமியர்கள் செய்த நூல் தான் சிவாச்சிரம தெளிவு. இது ஒருபுறம் இருக்க நாங்கள் எங்களுடைய கருத்துக்கு வருவோம். இந்த வர்ண ஆசிரமத்திலே ரெண்டு இருக்கின்றது, ஒன்று வர்ணம் மற்றது ஆசிரமம். இந்த வர்ணம் என்றால் என்ன? வர்ணம் என்பது சொசைட்டி, சமூகத்தை பற்றி. இந்த சமூகத்தை பார்த்தால் 4 வகையாக பார்க்கலாம். இது எங்கே இருக்கின்ற சமுதாயமாக இருக்கட்டும், இது கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், பிரேசிலாக இருக்கட்டும், நியூசிலாந்தாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், 4 வகையான சமூக பகுப்புகளை காணலாம். ஒன்று வந்து ரூலிங் அண்ட் மிலிட்டரி கிளாஸ், ரூலிங் கிளாஸ் என்று சொல்லுவார்கள், அவர்கள் தான் கவர்ன் பண்றது. இப்ப என்ன ஜனநாயக அரசாங்கம் இருந்தாலும் ஆருடைய கண்ட்ரோல்ல அந்த போர்சஸ் இருக்கிறதோ, போர்ஸ் இருக்கிறதோ, அவர்கள் தான் அரசை அமைப்பார்கள். இது ஜவஹர்லால் நேருவே தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறார். மகாத்மா காந்தியின் நோன் பேலன்ஸ் பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார், த ஃபோர்மேஷன் ஆஃப் கவர்ன்மெண்ட் இட் செல்ஃப், the very existence of government itself, the very operations of the government itself based on the force. அப்ப இந்த ரூலிங் கிளாஸ் வந்து இருக்கின்றது, மிலிட்டரி கிளாஸ். அவர்களுடைய வேலை நாட்டை ஆளுதல், சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், பாதுகாத்தல், ஒழுங்கு, அந்த மிலிட்டரி கிளாஸ். அது எல்லா நாட்டுக்கும் இருக்கு, பழங்குடி மக்கள் இருந்து எங்க பார்த்தாலும் அது இருக்கின்றது.
3: இரண்டாவதா ஒரு கிளாஸ் இருக்கின்றது இன்டலெக்சுவல் கிளாஸ். அவர்கள் வந்து நாட்டினுடைய அறிவு பொக்கிஷங்கள். அவர்கள் பொலிட்டிக்கல் அட்வைசராயும் இருப்பார்கள், பல்கலைக்கழகங்கள் கல்வி நிலையங்கள் நடத்துவார்கள், கல்வி அறிவு செல்வத்தை பேணுவது, பரப்புவது, பாதுகாப்பது, அதை பராமரிப்பது அவர்களுடைய தொழில். இது எல்லா இடத்திலையும்
4: இருக்கு,
3: தொழில். இதுவும் எல்லா சமூகத்திலையும் இருக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவது பகுதி சமூக பிரிவு வந்து பிசினஸ் ட்ரேட் அண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது வியாபாரம், வணிகம், மற்றது பொருட்களை உற்பத்தி, அந்த துறையைச் சேர்ந்தவர்கள். அதுவும் எல்லா சமூகத்திலையும் இருக்கின்றது. நாலாவதாக ஒரு வகுப்பு இருக்கின்றது, ஒர்க்கிங் கிளாஸ். அவர்கள் வந்து உடல் தொழிலாளர்களாலே மற்றவர்கள் உழைத்து இந்த சமூகத்தை, இந்த நாலு பகுப்புகளும் எல்லா சமூகத்திலும் உண்டு, யாரும் இதை இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த நாளும் எல்லா சமூகத்துக்கும் தேவை. இன்றைக்கு நான் விரும்பினாலும் கூட சரி, நான் என்னுடைய சமூகத்திலே இந்த எல்லாவரையும் நாங்கள் இன்டலெக்சுவல் கிளாஸ் ஆக்க போகின்றேன் என்றால் சமூகம் நடக்காது. ஏனென்றால் அங்கே பிசினஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் ஆள் தேவை, ஒர்க்குக்கும் ஆள் தேவை. அப்ப அந்த நாலு வகைகளும் இருக்கத்தான் செய்யும். இந்த நாளும் இருந்தால் தான் சமூகம் இயங்கும். இது நாலு சக்கரங்கள் மாதிரி, இதுல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் உண்டு, அவரவருக்குரிய பொறுப்புகள் அந்த விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அவரவருக்குரிய பொறுப்புகளை கடமைகளை சொல்வதுதான் இந்த வர்ண தர்மம். இது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை சொல்லுவது, இது வர்ண தர்மம். அப்ப இங்கே வந்து அவருடைய கடமைகளை சொன்னாலும் மற்றவர்கள், இது ஒரு நிலை. அடுத்ததாக ஆசிரமம். அந்த வர்ணம் எப்படி சமூகத்தை பார்க்கின்றதோ, ஆசிரமம் அவ்வாறே தனி மனிதனை பார்க்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் நான்கு நிலைகள் ஆக, கூடுதலாக இந்த நான்கு நிலைகளை தான் நாங்கள் பார்க்க முடியும். இதற்கு மிச்சமாக இல்லை. ஒரே ஐந்தாவது ஆறாவது சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஐந்தாவது போட முடியாது. முதலாவது வந்து பிரம்மச்சரியம் அல்லது ஸ்டூடண்ட் லைஃப், அதாவது இதுதான் அந்த வாழ்க்கையிலே அவர்களுடைய பவுண்டேஷன் இயர்ஸ். அவர்கள் தம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கான அறிவுக்கான, தொழிலுக்கான, உழைப்புக்கான, வாழ்க்கைக்கான அத்திவாரம் போடும் நாள். இதுல இருக்கிற ஸ்பெஷல் தன்மை என்னென்று கேட்டால், இந்த காலம் முழுவதும் அவர்கள் வந்து அவர்களை பெற்றோர்களும் மற்றவர்களும் பாதுகாக்கின்றார்கள். அவர்களுக்குரிய உணவு, உடை, உறைவுளை கொடுக்கின்றார்கள். அவர்கள் இன்னொருவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். தங்கி இருப்பது அழகல்ல, ஆனால் இந்த பருவத்திலே மற்றவர்களை தங்கி இருப்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பவுண்டேஷனை போட்டுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை படித்து ஒரு நிலைக்கு வர மட்டும் அந்த பவுண்டேஷன் இருக்கிறார்கள். இந்த இதுதான் பிரம்மச்சரியம் என்று சொல்லுவோம். இந்த பிரம்மச்சரியத்திலேயும் ரெண்டு வகை இருக்கின்றது. ஒன்று நைஷ்டிக பிரம்மச்சரியம். சில பேர் இந்த நிலையிலே இருந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருப்போம் என்று தீர்மானித்து விடுவார்கள். திருமண பந்தம்
4: தொடர்ச்சியாக
3: அந்த பெண் தொடர்பு இல்லாமல், அவர்களை சொல்வது நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். மற்றது பௌதிக பிரம்மச்சாரிகள், அதாவது இவர்கள் தங்களுடைய அத்திவாரத்தை சரியாக போடு மட்டும் திருமண பந்தத்தில் போகக்கூடாது. போனால் எப்படி தன்னையே கொண்டு போக வழி தெரியாமல் எப்படி திருமண பந்தத்தில் போய் பிள்ளைகளை பெற்று அலைவது? அது வந்து பௌதிக பிரம்மச்சரியம். அது வரைக்கும் ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து பார்ப்பது. இந்த நிலையில இருக்கும் வரைக்கும் தான் இவர்களுக்கு ஒரு இவர்களுக்கு இருக்கிற கடமையை இவர்கள் செய்யும் வரைக்கும் இவர்களை மற்றவர்கள் பாதுகாத்து உணவு உடை கொடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு பெற்றோர் வீட்டிலே பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் உங்களுடைய சொல்லு கேட்டு தங்களுடைய படிப்பை, தங்களுடைய தொழில் விருத்திக்குரிய அத்திவாரத்தை போடுவதற்குரிய செயல்களை தவறுவார்களானால் அவர்கள் உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்ற கடமை உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த தர்மத்திலிருந்து அவர் விலகிவிட்டார்கள். இதுதான் ஆசிரமத்திலே முதலாவது பிரம்மச்சரியம். இரண்டாவது கிரகஸ்தம் அல்லது இல்லறம், மேரிட் லைஃப். அந்த தன்னுடைய தொழில், தன்னுடைய காலிலே தான் நிற்கக்கூடிய தன்மை வந்த பொழுது தனக்குரிய ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இல்வாழ்க்கையை தொடங்கி தன்னுடைய பிள்ளைகளை பெற்று தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளை தான் பராமரித்துக் கொண்டு வருகின்ற தன்மை இல்லற வாழ்க்கை, அது லுக்கிங் ஆஃப்டர் அவர் ஃபேமிலி. இந்த மூன்றாவது வந்து வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் என்றால் ரிட்டையர்ட் லைஃப். நெடுவரும் பிள்ளைகளையே பராமரித்துக் கொண்டு இருக்க முடியாது. பிள்ளைகள் வளர்ந்து வந்தால் அவருடைய பொறுப்பு போகிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் எங்களது பொதுவாக புலம்பெயர்ந்த நாடுகளில் பார்த்தால் பல மது முதியவர்கள் பிள்ளைகளை பார்த்து முடித்து இன்றைக்கு பேர பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். உண்மையிலே அதாவது ஒரு பேரன் பேத்தி

0: இதை செய்து விட்டால் உடைய பழக்கம் என்ற கவலைகள் எல்லாம் பெற்றோருக்கு உரியது. கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அன்கண்டிஷனல் லவ், அவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. பிள்ளை இனிப்பு சாப்பிட்டு விட்டால் பிள்ளைக்கு கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வருகணும்னா பிள்ளைகளுக்கும் அந்த தங்களுடைய பேரன் பேத்திகளை பற்றிய இனிய நினைவுகள் இருக்கும். பேரன் பேத்திகளுக்கும் பிள்ளையை பொழுக்கு போக்குவது ஒரு இன்பமான பொழுதாக இருக்கும். அதை விட்டு அவர்கள் பெற்றோருடைய பொறுப்புகளை எடுத்து செய்கின்ற பொழுது, ஒன் நேரத்துக்கு சாப்பிட்டானா, படிக்கிறானா, ஒழுங்காக பார்க்கொண்டது, இது அவர்களுடைய இருவருடைய உறவுகளையும் ஸ்பாயில் பண்ணுகிறது.
1: உண்மையில டாக்டர், நான் இங்கே ஒரு இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்க வேணும். இந்த பெற்றோர் பிள்ளைகளை பார்ப்பதும் பேரன் பேத்திகள் பிள்ளைகளை பார்ப்பதிலும் சில முரண்பாடுகள் தோன்றியிருக்கின்றன குடும்பத்தில். இப்ப அநேகமா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பேரன் பேத்திகள் ஒரு கண்டிப்பையோ அல்லது உணவு முறையிலே கண்டிப்பையோ பிரியோகிக்க பின்னிக்கிறார்கள்.
0: பழக்க வழக்கங்கள் ஏனென்றால் அவருடைய இயல்பு அல்ல. அவர்கள் அந்த நிலையிலே அவருடைய உடல் மன பக்குவ நிலையிலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்போஷரும் தேவை, அதுவும் ஒரு நரிசிங். அதே நேரம் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது பேரண்ட்ஸ் கேனாட் ஹேண்ட் ஓவர் தி பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு
1: பேரண்ட்ஸ். ஆனா அதுல இன்னொரு என்னென்றால், இப்ப கிராண்ட் பேரண்ட்ஸ் அதாவது வந்து பேரன் பேத்திகள் இவ்வாறு அன்கண்டிஷனல் லவ் என்று நீங்கள் சொன்னீர்கள், அந்த அன்பின் காரணமாக பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தாமல் விடுவதால் அந்த குழந்தைகள் பெற்றோரை ஓரளவுக்கு வெறுக்கின்ற ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது.
0: ஓம்
2: நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
3: ீயம்ஹுபியம் பசுபதே தீயஸ்வம் சம்போவசி பவாரம் சவஹசி. சிவானந்த லஹரில 11வது ஸ்லோகம். சிவானந்த லஹரி பிரகரணம் ரொம்ப பிரசித்தமானது, பக்திரசபூரிதமானது. அதையும் இல்லாமல் சாஸ்திர ரகசியங்களை கொண்டதான ஒரு பிரகரணம். ஆச்சாரியால் எப்படிப்பட்டதான பிரகரணம் பண்ணினாலும் அதுல முக்கியமாக உபனிஷத் தத்துவங்களை நன்றாக பதிச்சு சாதாரணமாக இருக்கிற மனுஷியாளுக்கும் புரியும்படி எழுதுற வழக்கம். அதுல விசேஷமாக சிவபக்தியானது ரொம்ப முக்கியம் என்றும், இந்த சிவபக்தியினால்தான் அத்வைத வாசனையானது நன்றாக ஈடுபடுங்கிற அபிப்பிராயத்தில் அந்த சிவனை பத்தி அழகா நமக்கு சொல்லிட்டு இருக்கார். சாதாரணமாக மனுஷியாளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சிவனை பூஜிக்கிறதுனா நாம் எப்படி இருக்கணும், சன்னியாசிகளாகத்தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அவைகள்லாம் போக்கணும். இந்த ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்கார், உங்களுக்கு எப்பப்ப என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அத்தனை சந்தேகங்களையும் நீக்கும்படி பண்ற. முக்கியமா இது வேணும், பக்தி மார்க்கத்திலேயோ உபாசனா மார்க்கத்திலேயோ சிலதை நம்ம போய் நேரா கேட்க முடியாது, என்ன சங்கோச்சமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்ல, அவ என்ன நினைப்பாளோ நம்மளை பத்திங்கிற விஷயம் இருக்கும். சொல்றவாளுக்கும் என்னன்னா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இதென்ன தனியா சொல்லணும் அப்படின்னு அவ நினைப்பா. நமக்கு கேட்கறது கட்டம், சொல்றவாளுக்கோ ரொம்ப சுலபம், இது ஏன் சொல், கடைசியில என்னென்ன தெரியாமலேயே போயிடும், அப்படி இருக்கப்படாது. ஆகையால் எந்த சந்தேகம் வந்தாலும் அதற்கு வரக்கூடியதான எல்லா சந்தேகத்துக்கும் நிவர்த்தி பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். இதுல என் நிலையில இருந்தாலும் மனிதன் பரவாயில்லை, சிவனை தியானம் பண்றதுக்கு

0: குழந்தையா இருக்கலாம், உபநயனமான பிரம்மச்சாரியா இருக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டிலேயே தர்மங்கள் பண்ணி கொண்டவரா இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கலாம், அதுக்கு மேல சன்னியாசியாகவும் இருக்கலாம். எக்கஷ்டித் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சிவனை நாடுவதற்காக எனக்கு என்ன குவாலிபிகேஷன், மனிதனா இருந்தால் போதும், வேற ஒன்னும் வேண்டியதில்லை. ஆனா பகவானுடைய பக்தி நம்ம மனசுல இருக்கணும், அவ்வளவுதான். அவன் என் நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த ஆசிரமத்தில் இருக்கேனே அந்த ஆசிரமத்தில் இந்த கவலையே வேண்டாம்ட்டார். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒண்ணு கணக்கில் இல்லை, ஆனா எப்படி இருக்குன்னு, யாருடைய இதயமானது பகவான் இடத்துல அதீனமா ஆயிடுதோ அதான் ரொம்ப முக்கியம். முக்கியமா ஆக வேண்டியது என்ன, நம்ம மனசானது பகவத் அதீனமா ஆகணும். பகவத் அதீனமாக நம்ம மனசாச்சுன்னா என்ன ஆகுதுன்னு, பகவான் நமக்கு அதீனமாயிடுறான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய மனசை நீங்க பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினால் பிறகு என்ன ஆகுதுன்னு, பகவானானது உங்களுக்கு அதீனமாயிடுறது. பகவான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேர நடுவில் கொண்டு போய் வெயின்னு வச்சு விட்டார். என்ன சுவாமியினர் அப்படியெல்லாம் பண்ணலாமா, சாரதியா இருக்கிறவர் யார் கேட்கறதவர, ஜெகத் பிரபு யுத்தத்துக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இதை தாண்டி அந்த பக்கம் போடாது, அவா இந்த பக்கம் வரப்படாது. அப்படி இருக்கும் பொழுது சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமேச்சுதா, இரண்டு சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் வைனர், நோமான்ஸ் லேண்ட், அதுல வைக்கலாமா போலாமா, போடப்படாது. யார் கேட்கறத வர என்னாச்சு, பக்த பராதீனர் அர்ஜுனன் கேட்கிறான், கைர்மஹ மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்தியமே, இந்த யுத்தத்துல யாரோட நான் யுத்தம் பண்ணணும், என்னோட யுத்தம் பண்றதுக்கு யார் சித்தமா இருக்கா, அவளை பார்க்கணுமா வேண்டாமா, அதுக்காக ரெண்டு சேனைகளுக்கு நடுவுல தேனைய தேர வச்சிருங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் கொண்டு வச்சு வச்சுட்டு எங்க வச்சார், யாருக்கு முன்னாலும் நிச்சயமா வைக்கணுமோ அங்க வச்சுட்டார். பீஷ்ம துரோண பிரமுகதா, வேற எங்கேயாவது கொண்டு வச்சு கூடாதோ, பீஷ்மாச்சாரியருக்கும் துரோணாச்சாரியருக்கும் நடுவுல கொண்டு போய் வச்சிருக்க, வச்சுட்டு அது ஒண்ணு இருக்கப்படாதா, உவாச்ச பார்த்த பசியைத்தான் சமவேதான் குரு நிதி, ஏ பார்த்தா அர்ஜுனே பாரப்பாண்டர், எல்லாம் உன்னோட யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்க, இவர் உங்களை தாத்தா, உங்களை வளர்த்தவர், இந்த ஆச்சாரியன் உமக்கு எல்லாம் முதல்ல வில்ல எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தவர், இப்ப உன்னை கொல்றதுக்காக ரெடியா வந்திருக்க பார் அப்படிங்கிற இந்த பாருன்னு சொன்ன வார்த்தை இருக்க, அதுதான் சார் ப்ராப்ளமே, அது வரைக்கும் ஒன்னும் ஆகல. பாருன்னு சொன்ன பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, என்னடா இதுன்னு பிரமம் வந்தது. அதுக்கப்புறம் அழுதான் எல்லாம் பகவான் சொன்னார், கீதோபதேசம் பண்ணார், இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, எப்படிப்பட்டவனாக இருந்த போதிலும் அந்த பக்தின்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் பகவான் தாசியத்துக்கும் சித்தமா இருக்காராம். அதே மாதிரிதான் பகவத் தத்துவம், உங்க மனசை பகவானுக்கு தாங்கள் அர்ப்பணம் பண்ணி நிலையானால் பகவான் கொடுக்க எது வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கார், இதுதான் நமக்கு வேண்டியது. ஆகையால் நீங்க கேட்ட கேள்வி என்ன, பகவானை சிவனை தியானம் பண்ணுவதற்கு மனிதனுக்கு வேண்டியதான தகுதி என்ன, ஆனா பெண்ணா, குழந்தையா, வயசானவரா, வைராக்கியம் வந்தவரா இல்லையா, காசு இருக்கிறவரா இல்லாதவரா, வேதாத்தியனம் பண்ணிடுறவரா இல்லாதவரா, இப்படி ஆயிரம் சந்தேகங்கள் வரும். என்னையும் காப்பாத்துவாரா பகவான், இந்த சந்தேகமே வேண்டாம். நீங்க மனுஷன்னு நினைச்சுட்டு இருந்தாலும் மானிட பிறவியும் நீங்க நினைச்சுட்டு இருந்தா போறோம், ஆனா என்ன வேணும், எந்த குவாலிபிகேஷன் வேணும், பகவான் இடத்துல பக்தி வேணும். அந்த பக்தின் என்ன, உங்களுடைய இதயமானது பகவானுக்கு அதீனமா பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க பகவானுக்கு எல்லாத்தையும் உங்க சரீரத்தையும் மனசையும் கொடுக்க தயாரா இருக்கணும். அது ஒன்னு இருந்தா போறோம், பகவான் என்ன பண்ணிருக்கார், அவர் இன் ரிட்டர்ன் உங்களுக்கு தாசனா ஆறதுக்கு தயாரா இருக்காராம். அதனால்தான் இந்த பகவான் இடத்துல இது ஒன்னு போறும் அப்படிங்கிற விசேஷமான ஒரு தத்துவத்தை இங்க சொல்றார். ஆனா நாம் வேதோக்தமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு நமக்கு சில ஆசிரமங்கள் சொல்லியிருக்கு, பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், இந்த நாலு ஆசிரமங்களும் தர்மத்துக்காகத்தான் வந்திருக்கு, தர்மத்தை பண்ணுவதற்காக. பிரம்மச்சாரியா இருக்கிறவன் என்ன பண்றான்? வேதாத்தியனம் பண்றான். அதுதான் சுவாத்தியாயோ அத்தியேதவியா. இது பெரிய தர்மம். சுவாத்தியாய பிரவச்சனாத்யாம் சுவாத்தியாய பிரவச்சனேச்சா. தைத்தரிய இடத்துல 13 தரம் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. சுவாத்தியாய பிரவச்சனேச்சா, சுவாத்தியாய பிரவச்சனேச்சா. இதுக்கு வேதத்தை மறக்காதிப்பா. வந்த வரைக்கும் எந்த வேதம் இருக்கோ அது சொல்லிட்டே இருக்கோ தினந்தோறும். ஆம்னா யானாமயோகேனா வித்யாம் பிரசித்திலாமிவா. நான் வேதம் வாசிக்கலையே என்ன பண்றது? எதை வாசிச்சாலோ அதை விடாம படிங்குவா. ஸ்தோத்திர வாசல் இருக்க ரைட் போருமே அது சொல்லிருக்கோம். வேத பாதஸ்தவம்னு இருக்கு. அதே போல ஸ்தோத்திரமா இருக்கே அதை வாசிக்கலாமே. அதே போலயே மற்ற எத்தனையோ பதார்த்தம் இருக்கே வாசிச்சுட்டே இருந்தோம். அதை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு என்ன ஆறுது? பக்தி வளர்கிறது. நம்ம பாபங்கள்லாம் அகன்று போறது. இப்படி பிரம்மச்சரியாசிரமத்தில் வேதாத்தியனம் பண்றது ஒண்ணுதான் மிக சிறந்ததான ஒரு தர்மம். அவன் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் சமிதாதானம் பண்ண வேண்டியது, வேதத்தை வாசிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் சதுருஷமான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு? இவனும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான், அந்த அம்மாவும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றான். அதை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ண? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றான் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்தும் பண்ற, ரெண்டு பேரும் தனித்தனியாகவும் பண்றான். அதனால்தான் ராமாயணத்துல சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொழுது ஜனகர் சொல்றார், இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா. உன்னுடன் சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாள், தர்ம சகச்சரியிட்டவா, தர்மம் பண்ணும் பொழுது உனக்கு ஒத்துழைப்பாள். ஸ்திரீகள் புருஷர்களுக்கு ஒத்துழைச்சாலே போறோம். நீங்க பூஜை பண்றீங்கன்னு உட்கார்ந்தா சந்தனத்தை அரைச்சு கொடுத்து புஷ்பத்தை எடுத்து வச்சு ஊதுவத்தி எல்லாம் நிறைய எடுத்து வச்சு அந்த இடத்துல பண்ணினாலே நீங்க பண்ணின புண்ணியத்துல பாதி புண்ணியம் அவளுக்கு உண்டு. ஏன்னா தம்பத்தியோ சகாதிகாரஹா, யாகம் பண்ணும் பொழுதும் சகாதிகாரஹா, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான். யார் ஒத்தர் பண்ணினாலும் ஜாயிண்ட் அக்கவுண்ட்னு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சமானமா பலம். சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் டவுட் கேட்டார். அந்த அம்மா முன்னால போயிட்டார் சார், இவர் பின்னால போறார், அதுக்கப்புறம் இவர் பண்ணின தர்மங்கள்ல பங்கு உண்டான்னு உண்டு. அதே போலயே ரிவர்ஸ்ல இருந்தாலும் அந்த அம்மா பண்ணினாலே இவருக்கு பங்கு உண்டு. தர்மமானது அப்படி சொல்றது. எல்லோருக்கும் சமானம். அந்த குடும்ப ஆசிரமம் இருக்கு பார்த்தீங்களா, விவாகம் கிரகஸ்தாசிரமம். குருஹே திஷ்டதீதி கிரகஸ்தா. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு அப்படி. அதனால்தான் எல்லா ஆசிரமத்தை விட கிரகஸ்தாசிரமம் மிக சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வேகத்தை வேகமாக சம்பாதிக்கலாமோ இல்லையோ தர்மத்தை. தர்மத்தை சம்பாதிச்சோம் ஏன்னா ஜனங்கள் சௌக்கியமா இருக்கலாம், இவாளும் சௌக்கியமா இருக்கலாம். இது ஆனப்புறம் 3வது ஆசிரமம் இருக்கு. அது என்ன? வானப்பிரஸ்தாசிரமம். வனம் பிரதி பிரஸ்திதா வானப்பிரஸ்தா. வீட்டுக்குள்ள இருந்து யஜ்ய யாகாதிகள் கர்மாக்கள்லாம் பண்ணிட்டே இருக்கா, எல்லாம் பண்ணியாச்சு. அதே மாதிரியே என்ன பண்ணார்? குழந்தைகளை பத்தண்டா அவளுக்கு தர்ம மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாச்சு. இது உங்களுடைய டியூட்டி. நமக்கு என்ன டியூட்டி? ஏதோ நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படாத. உங்க குழந்தைகளையும் பண்ண வைக்கணும். நம்ம ஆத்துல பூஜை நடந்தது என்னால ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி இருந்தா நீங்க பூஜை பண்றது இல்ல, குழந்தைகளை உட்கார வச்சு அவளால பூஜை பண்ண வைக்கணும். அவளுக்கு தெரியணும் எப்படி பூஜை பண்ணணும்ங்கிறது தெரியணும், என்னென்ன பண்ணணும்னு தெரியணும். பெண் குழந்தைகளா இருந்தா அவளுக்கெல்லாம் இதை சொல்லி என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும், எப்படி அரேஞ்ச் பண்ணணும், இவைகள்லாம் சொல்லி கொடுக்கணும். அதான் அம்மா எப்படி வளர்க்கறான்னு பாக்கணும். ஒரு ஆத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவ ஆத்துல அம்மா எப்படி இருக்குன்னு கவனிப்பா, அவ எப்படி வளர்க்கறான்னு கவனிப்ப. அப்படி நல்ல வளர்ப்பு இருக்கமே ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், தானா தெரியும். அப்படி அந்த தர்மமானது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தான பிறகு கடைசி வரைக்கும் தானே இந்த வீட்டிலேயே உழந்துட்டு இருக்கணும்ங்கிறது கிடையாது. ஒரு 60 வயசு ஆயிடுது, அதான் ஷஷ்டப்த பூர்த்தின்னு ஒண்ணு பண்றோமோ இல்லையா. அதுல என்னாச்சு? 60 வயசு ஆயிடுது, இனிமேல இந்த வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் மாட்டு பண்ணு கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க தனியா ஏகாந்தே சுகமஸ்யதாம், ஏகாந்தமா இருந்துட்டு நாம் பகவத் பஜனைய வரவழிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி, நான் தான் இருப்பேன், நான் சொன்னபடிதான் கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்றது நம்ம இல்ல. அப்ப என்ன பண்ணினா அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனியா இருக்க கத்துக்கிறாளாம். அதுக்காகத்தான் வானப்பிரஸ்தம், வீட்டை விட்டு தனியா போயாச்சு. இனிமேல் வீட்டுல இது நடந்தது அது நடந்தது இந்த விவகாரம் கவலை இல்லை, அவ பாத்துப்பா. அவளுக்கு இந்த வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். ஹோம் மேக்கருங்கிறாள் இல்லையா, அது எப்படி அந்த வீட்டுல என்னென்ன வருமோ, காசு வந்தா எப்படி சமாளிக்கிறது, என்ன சமல் பண்றது, ஒரு அவசரத்துக்கு நம்ம எப்படி பண்றது, இவைகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு புரியும்படி சொல்லணும், அனுஷ்டானம் பண்ணணும். பிறகு அவள்கிட்ட கம்ப்ளீட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணி நீங்க போயிடணும். சாதாரணமா நீங்க இருக்கிற பரியந்தான் அவளுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு கட்டம் வந்து அவ பாத்துப்பா. இவ வெறுமனா இருப்பா, சின்ன குழந்தை இருந்தா பாட்டி கிட்ட சொல்லி கொடுத்து விட்டு நீ பாத்துக்கோமான்ட்டு சினிமாக்கு போயிடுவா. இந்த பாட்டி வெளியிலயும் போக முடியாது, கோவிலுக்கும் போக முடியாது, ஒன்னும் போக முடியாது. அரை மணியில வருவாங்க, 6 மணி நேரம் ஆகும். வெளியில போன டிராபிக் பாத்தீங்களா. இப்ப விவகாரம் என்ன, இது கஷ்டம்னு மட்டும் இல்ல, குழந்தைகளை வளர்க்கறதுக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா. ஆனா விவகாரம் என்னடா, நம்ம நமக்கு வேண்டியதான எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு ஏகாந்தமா இருக்க பழகணும். அந்த தனிமையா இருக்கக்கூடியதான வழக்கம் உங்களுக்கு வரணும். பெரியோர்கள் இல்லாமலேயே எல்லா ப்ராப்ளம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியதான கெபாசிட்டி அவளுக்கு வரணும். என்ன யோஜனை பண்ணிருக்கான்னு பாக்கணும். பெரியவா இதுதான் வானப்பிரஸ்தாசிரம். வீட்டுக்கு அந்த கிராமம் இருக்கே, அந்த கிராமத்துக்கு வெளியில ஒரு இடத்துல குடிச்சைய போட்டு தனியா வாழ்வாவா. அப்ப என்ன, வீட்டுல இருக்க போல மிக்சி கிரைண்டர் ஒன்னும் கிடையாது, இது வேணும் அது வேணும்னு ஒன்னும் கிடையாது. அவ ஏகாந்தமா என்ன கிடைக்கிறதோ அதோட வாழ்ந்துட்டு இருப்பா. இது நமக்கு தெரியணும். ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு போச்சுன்னா நமக்கு எவ்வளவு துன்பம் வருது பாத்தீங்களா வாழ்க்கையில. இது இல்ல அது இல்ல, 1 மணி நேரம் கரண்ட் இல்லங்கறத இவன் அழறான். கரண்டே இல்லாத காலத்துல எப்படி இருந்தாவா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாப்போமே. நம்ம பழைய நாள்ல டிவி இருந்ததா, ரேடியோ இருந்ததா, ஒண்ணுமே கிடையாது. மிக்சி இருந்ததா, கிரைண்டர் இருந்தா, அவன் வாழவே இல்லையோ, நன்னாத்தான் வாழினான். நீங்க என்னென்ன சமையல் பண்ணிட்டு இருக்கீளோ இதெல்லாம் அவாளும் பண்ணினான். ஆனா இவ்வளவு அவசரமாவே படல. என்ன சாஸ்திரம், 12:30 தான் சாப்பிட வருவார், மத்தியானம் ஆன பிறந்தா வருவா. அவ பாட்டுக்கு ஒரு 8 மணிக்கு ஆரம்பிப்பா அவளும், அது பாட்டு நிதானமா ஓடிட்டு இருக்கும், கரெக்டா அந்நேரத்துக்கு சரியா வந்துட்டு இருக்கோம். இப்ப ஒரே அவசரம்னா காலம்பரம் எழுந்ததுமே இவர் வேகமா போறாரா, அந்தமா வேகமா வேலை செய்யறாளா தெரியல. அப்படி வேலை செஞ்சு என்னாச்சு, ராட் ரேஸ் அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு இப்ப. அதனால அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் ஓய்வு கொடுத்துட்டு தனியாக பழகக்கூடியதான ஒரு ஆசிரமத்துக்கு என்ன பேரு, வானப்பிரஸ்தாசிரமம். அந்த ஆசிரமத்தில் பகவான் ரொம்ப தியானம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா. இதனால அவளுக்கும் மனசாந்தி ஏற்படும். என்னைக்காவது குழந்தைகள் வறுமையானால் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடும்னு மனசுக்கு நிம்மதியை கொடுப்பா. மனசு கவலையே இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒன்னும் இல்ல சரியா போயிடும்பா அப்படின்னு 4 வார்த்தை சொல்றேன் பாத்தீங்களா, ஹிதமா. அது ரொம்ப வேண்டி இருக்கு, சூத்திங் வேர்ட்ஸ் ரொம்ப வேணும். நமக்கு கவலையோட இருக்கும், வந்துருதே ப்ராப்ளம், என்ன பண்ணுவேன் கொதிச்சுட்டு இருக்கான், அட இது பெரிய ப்ராப்ளம், இத பெரிய பெரியதெல்லாம் வந்திருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தை சொல்றதுக்காகத்தான் தனியே ஏகாக்கிரமா இருந்தார். என்ன ப்ராப்ளத்துக்குள்ளேயே நீங்களே இருந்தேன்னா உங்களுக்கே கவலை வந்துடும். அதனால ப்ராப்ளத்தை விட்டு நகன்று நின்று அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்படி ஒரு ஆசிரமம் சொன்னார். இப்படி ஆன பிறகு எல்லாமும் ஆயிடுது, இனிமேல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாவே இருந்துடலாம், நம்மளுடைய தேவை பசங்களுக்கும் இல்ல, நாமும் தனியா இருக்க சித்தமாயிட்டோம் அப்படின்னா சன்னியாசம் வாங்கிப்பா. அப்படி சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு சித்தமா இல்லைன்னா வனப்பிரசாசிரமத்திலேயே விட்டுருவா. அப்படி இருந்தாலும் எவ்வனே விஷயம் சைஷவே அபியஸ்த வித்யானாம், சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது படிப்பை வாசிக்க வேண்டியது. எவ்வனே விஷயம் நல்ல எவனம் வரும்பொழுது விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எல்லாம் விட்ட பிறகு யோகேன அந்தே தனுத்தியஜாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம். வார்த்தக்கியம் ஒரு 60 வயசு ஆயிடுதுன்னா முனிவிருத்தீனாம் அனாவசியமா அது வேணும் இது வேணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இந்த சப்பலம் எல்லாம் இருக்கக்கூடாது, ஏகாந்தமா இருந்தா அனுபவிச்சாச்ச. நாம இதெல்லாம் அனுபவிச்சாச்சுன்னு ஒரு திருப்தி பரியாப்தி மனசுக்கு வரணும். அப்படி வந்த பிறகு வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேன அந்தே தனுத்யஜாம் யோகேன. அது எல்லாத்த விட்ட பிராணாயமம் பிரத்யாகார தாரணா தியான சமாதி வரவழைச்சுண்டு சரீரத்தை தானே விட்டுருவலாம். இப்படி ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமம் கிடைச்ச பிறகு யத்யாசிரமம், இனிமேல எதுவும் தேவையில்லை அப்படின்னு. வரிசையா பாருங்க, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது 10 சட்டை 12 சட்டை 8 டிரஸ் வானப்பிரஸ்தாசிரமத்தில் 2 3 தான், 3 தான் அலவுடு. ஒன்னு காயணும், ஒருவேளை மழை வந்து மழை வந்துன்னு வருமாங்கிறல வரும் வந்தது காயலே தான் இன்னொரு டிரஸ் அவ்வளவுதான். யதீஸ்வராளுக்கு அவ்வளவுதான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க கூடாது. நம்ம இது வேணும் அது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது பார்த்தா இது இருக்கப்படாது, எதையும் சஞ்சயம் பண்ணப்படாது. அதனாலதான் அவளுக்கு ஒரு ஆசிரமம் போதித்துன்னு. நமக்கு எவ்வளவு 3 பெட்ரூம் பிளாட்டா இருந்தாலும் போற அலைங்கிறோம், ஏன்னா பாதி சோஃபாவே அடங்கிடுது, அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த கொடி இருக்கு அந்த கொடி, யாரும் உட்கார்றதில்ல, அது தூசி அடைஞ்சிட்டு இருக்கு அவ்வளவுதான். ஆசிரமத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒண்ணுமே கிடையாது. கீழே ஒரு மனை இருக்க, மனையில உட்கார்ந்துட்டு இருப்பா, எதையும் சேர்த்துக்கிறது இல்லை. பாருங்க சில ஆத்துக்கு வந்து பெரிய அல்மைரா கிளாஸ் டோர், அதுல வரிசையா இந்த டீ கப்பு வச்சுட்டு இருப்பான், யாருக்கும் டீ கொடுக்கறது இல்ல, கப்பு மட்டும் அங்க இருக்க நீட்டா தோச்சு. என்ன சுவாமி என்ன, அது ஒரு அழகு, எதையும் சேர்க்கறது இல்ல. அப்படி இருந்தா இது மாதிரி அந்த ஆசிரமத்துல மேல போக போக என்ன பண்ணிருக்கான், பகவத் பக்தி தான் பிரதானமா இருந்தது. அந்த பகவத் பக்தி என்ன பண்றோம், உலகம் எல்லாம் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. இப்படி 4 ஆசிரமங்கள் நம்ம இதுல சொல்லியிருக்கு. எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார். வட்டுர்வா பிரம்மச்சாரியா இருக்கட்டும், கேஹிவா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கட்டும், இந்த கிரகஸ்தாசிரமம் இருக்க எல்லா ஆசிரமத்தை விட மிக சிறந்ததான ஒரு ஆசிரமம். ஏன்னா எல்லோருக்கும் ஜீவனத்தை அளிக்கக்கூடியதான ஆசிரமம். வேதாத்தியனம் பண்ணக்கூடியதான பையன் நம்ம சமைச்சுக்க மாட்டான், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ராத்துக்கு வந்துருவான். வாரம் வாரம் ஒரு நாளைக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆத்துல, திங்கக்கிழமை ஒரு ஆத்துல, செவ்வாய்க்கிழமை ஒரு ஆத்துல. அந்த வீட்டில் இருக்கிறவா கிரகஸ்தால் என்ன பண்ணுவாளாம், வேதாத்தியனம் பண்றவாளுக்கு நம்ம அன்னத்தை கொடுக்கணும் அப்படி ஒரு சம்பிரதாயம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பையன் வருவான், அவனுக்காகவே முன்னாலேயே சமைச்சிருவா, பழையதா இருந்தாலும் பரவாயில்லை போட்டுருவான். காலம் எழுந்து வருவான், சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிடுவான், வேற ஒன்னும் கிடையாது. இப்ப விவகாரம் என்னாச்சுன்னா, இந்த பிரம்மச்சாரிக்கு சமைச்சுக்கிறதுங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்ல, அடுத்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா பிரம்மச்சாரிய காப்பாத்தினும். கிரகஸ்தாசிரமத்தில் யாருமா இருந்தாலும் சாப்பிடுற காலத்துல வெளியில வந்து பார்க்கணுமா, யாராவது வந்தா அவளோட சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லணும். அதிதி தேவோ பவா, எல்லோருக்கும் ஆகாரம் விட்டுத்தான் நம்ம ஆகாரம் சாப்பிடணும். ஆகாரம் காமன் ப்ராப்பர்ட்டி, பகவான் அன்னத்தை கூட அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அன்னாத் தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி. எல்லா பிராணிகளும் அன்னத்தினாலதான் வாழறது, அன்னத்துல பிறக்கிறது, அன்னத்தினால்தான் அழியுது. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், அன்னத்தை அழிடணும். இது எல்லோருக்கும் அன்னத்தை கொடுக்கறது பெரிய தர்மம். அது பழைய நாள்ல காசிக்கு போவா, இங்க இருந்து நடந்து போவா, ட்ரெயின் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நடதான். என்ன, ஒரு டிரெஸ்ஸுக்கு ஒரு செட்டு போட்டு இருக்கா, இன்னொரு செட்டு எடுத்துட்டு போவா, அவ்வளவுதான். அது வேணா நடந்து போயிட்டே இருப்பா, எங்கே சாப்பிடுறதுன்னு எந்த ஆத்துல வேணாலும் உட்கார்ந்து அந்த ஆத்துல சாப்பாடு போடும். ஜெனரல் ரூல், யாரும் என்ன ஒண்ணும் கிடையாது. கிராமத்துக்கு போவா, அக்ரஹாரம் இருக்கா, அங்கே உட்கார உட்காருவா, உட்கார்ந்துமே அவன் வந்து சாப்பிடும் போம்பா. சரி, இதுக்காக பஞ்சபட்ச பிரமாணங்கள்ல ஒண்ணும் கிடையாது, இருக்கிற அன்னத்தை போட்டு ரசம் போடுவா, மோர் போடுவா, அது நிறைய இருந்துட்டு இருக்கும். விவகாரம் என்னென்ன, சாப்பிட வேண்டியது, படுத்துக்க வேண்டியது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு மறுபடியும் நடக்கட்ட வேண்டியது, இப்படி போயிட்டு இருக்கா. பாஷை தெரியாத நேர், இந்த பாரத தேசம் முழுக்க ஒரே பாஷை தான், ஏன்னா சம்யன்னா ஆகாரம் இருக்கா இருக்கு, அவ்வளவுதான். ஹிந்தி வாசிச்சாலோ தமிழ் வாசிச்சாலோ தெலுங்கு வாசிச்சாலோ ஒண்ணும் கிடையாது. ஏன், தர்மம் எல்லாத்தையும் ஒன்னாக்கி, எல்லோருக்கும் இந்த தர்மம் அன்னமிடணுங்கிறது. இந்த ஊர்ல வந்தா அரிசி போடுறாள், நார்த் இந்தியா போனா அவன் சப்பாத்தி கொடுப்பான், ஏதோ ஒண்ணு சாப்பிட வயசுக்கு சாப்பிட வேண்டியது. இப்ப கிரகஸ்தனா இருக்கிறவன் இன்னொரு கிரகஸ்தனை காப்பாத்திட்டு இருக்கான். அதே போலயே என்ன, சன்னியாசி வந்து அவளுக்கு பிக்ஷை போட்டு இருப்பான். சன்னியாசிய வந்து அவளுக்கு பிக்ஷை இடுறது யாரு, கிரகஸ்தன் தான். இப்ப இந்த கிரகஸ்தாசிரமம் எவ்வளவு, சதுர்நாம் ஆசிரமாம் தூ கிரகஸ்தோ யோ நிருச்சதே மனு சொல்ற, 4 ஆசிரமத்துக்கும் பேசிக்கா இருக்கிற ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சுகமா இருந்துட்டு நடக்காதுன்ட்டார் சுக சுவாமி. ஆனா விவகாரம் என்ன, எதற்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா? அதுக்குத்தான், ஏன்னா உலகத்துல எல்லோரையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆசிரமம். ஒரு கிரகஸ்தனை நாடி நாய் நிக்கிறது, நாய்க்கு அன்னமிழனும் தினந்தோறும். சியாமோ துவௌ சியாம சபளவு சுவானோ துவௌ சியாம சபளவு அப்படின்னு வைவஸ்வத குலோத்பவம். ராத்திரி வேளையில சாப்பாடு நாய்க்கு போடணும். காலம்புரை நீங்க சமைச்ச பிறகு அதை ஒரு பிடி மேல எடுத்துட்டு போய் காக்காவுக்கு போடணும் பாருங்க. அதே மாதிரியே நார்த் இந்தியாவில் பண்ண புறாவுக்கு போட்டு இருக்கான், ஒவ்வொரு கோயிலும் போட்டு இருக்கான், பசுமாட்டக்கம் போடணும். இப்படி விவகாரம் என்னன்னு, நம்ம போட்டதான அன்னம் பக்வான்ன சுவாமினவு உபவ் பிரம்மச்சாரி பிட்சுச்ச பக்வான்ன சுவாமினவு உபவ். உங்க ஆத்துல சமைச்சா அதுல ஒரு பகுதி பிரம்மச்சாரிக்கும் ஒரு பகுதி சன்னியாசிக்கும். இந்த கிரகஸ்தன் அவன் தர்மத்தை பண்றான், எப்படி தர்மத்தை பண்றான், அதோட ஒண்ணும் இல்ல. நீங்க பாத்திரத்தை அலம்பரிடலையோ, அலம்பி அந்த அரிசி பெருக்கல்ல அன்னத்தனுடைய பருக்கு இருக்க, அது அப்படி காவால போயிட்டு இருக்க, அதை எறும்பு சாப்பிடுறது, அந்த புண்ணியம் அவருக்கு உண்டு. நம்ம அதுல விம் போட்டு சோப் போட்டு அதுவும் சாப்பிடப்படாம பண்ணிட்டு இருக்கோம். லோகம் பார்த்தே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். காலம்பரோட கிரகஸ்தாசிரமம் வீட்டுக்கு முன்னால கோலம் போடுவான் அரிசி மாவுனால, அது அந்த எறும்புகள்லாம் சாப்பிடும். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, அது அன்னைக்கே நம்ம பார்த்தோம். நீங்க ஸ்நானம் பண்ணினதான ஜலம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே வேஸ்டா படாத. அந்த கணத்தடியில ஸ்நானம் பண்ணுமா, அந்த ஜலம் எல்லாம் வரிசையா அங்க இருக்க கூடியதான மரங்களுக்கு போ. நம்ம பாத்ரூம்ல போறோம், இதெல்லாம் வேஸ்டா சமுத்திரத்துக்கு போறது. அவ என்னைக்கு எப்படி வாழ்ந்தா எப்படி சகாயம் பண்ணினான்னு பாக்கணும். ஒவ்வொன்னும் சொல்றத நீங்க வந்து சொசைட்டில என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியில சுற்றுப்புறத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். நல்ல காத்து நிழல் மரங்கள்ல இருந்து வேணும். அந்த புளிய மரம் இருக்க வேணா அதனுடைய கட்டையை உபயோகப்படுத்துறேன், அந்த புளிய உபயோகப்படுத்துறேன், புளியன் துளிர உபயோகப்படுறேன் சாப்பிடுறதுக்கு. அதுக்கு என்னைக்காவது ஜலம் விட்டேளான்னு கேட்கறது. உமக்கு எவ்வளவு வருத, இதெல்லாம் யாருடைய வேலை, கிரகஸ்தனுடைய வேலை. ஆகையால் கிரகஸ்தாசிரமமானது மிக சிறந்த ஆசிரமம் ஒண்ணு சொல்றோம். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம் சொன்னேன், யத்தியாசிரமம். அவர் என்ன பண்ணணும், சர்வதா சர்வகாலமும் ஞானத்துக்காக வேலை செய்யணும். உபனிஷத்தை வாசிக்கணும், பகவத்கீதையை வாசிக்கணும், வந்தவாளுக்கு சொல்லணும். ஏன்னா மனுஷாளுக்கு வேண்டியது வெறும் காசோ அல்லது போகமோ மட்டும் போறாது, மன நிம்மதி வேணும். அந்த மன நிம்மதிக்கு வேண்டியதான உபதேசம் அவர் பண்ணணும். சர்வதா சர்வகாலமும் ஜபிச்சுண்டே இருக்கணும். அந்த ஜபம் பண்ண பண்ண மனசாந்தி ஆகும். மனசு ஏகாந்தமா சாந்தி ஆச்சுன்னா அந்த மனசு அங்க நீங்க போனா உங்க மனசு சாந்தமாயிடும்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் 5, பகுதி 1. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: எல்லாரும் நமஸ்காரம். நம்ம சபாபிய சபாபதி திருஷ்டவோ நமஹ. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனம் தான் பார்க்க போறோம். அதாவது நாம முதல்ல பார்த்த இந்த நியாய வைசேகங்கள் சாங்கிய யோகங்கள் இதை காட்டிலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனம். மீமாம்சை அப்படின்றது பூர்வ மீமாம்சை, முக்கியமா இதை வந்து பூர்வ மீமாம்சை அப்படின்னு குறிப்பா சொல்றது உண்டு. ஏன் அப்படின்னா நம்ம பொதுவா வந்து உத்தர மீமாம்சையை வேதாந்தமா வச்சுப்போம், அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிங்கறதுனால இதை பூர்வ மீமாம்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்ற தரிசனத்தை காட்டிலும் ரொம்ப ஒரு வித்தியாசமான தரிசனம். இதோட கோட்பாடுகள்னா கொஞ்சம் வித்தியாசமான கோட்பாடுகள். ஆனா இதோட நமக்கு நம்ம சொல்ல போனோம்னா இதோட இன்டலெக்சுவல் அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்பவே நமக்கு வந்து இங்க நமக்கு கிடைக்கிறது. அதாவது மீமாம்சை அப்படிங்கிற ஒரு தரிசனத்துல ஏற்பட்ட சிந்தனைகள்னால நமக்கு பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு பார்த்தா நமக்கு, அதாவது பாஷையோட ஒரு பிலாசபி, பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல வந்து நமக்கு இவாளோட கான்ட்ரிபியூஷன் வந்து கணிசமா இருக்கு. அது மாதிரி சில பௌதீக விஷயங்கள், அதாவது இந்த சப்த அலைகள்லாம் எப்படி வந்து காத்துல வந்து பரவுது, ஹவு டஸ் சவுண்ட் ப்ராபகேட் அப்படிங்கறதுலாம் கூட இவ டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. இது இது வந்து ஒரு இதோட விசார ஆழம், அது மாதிரி நம்ம பிரமாணங்கள் எபிஸ்டமாலஜின்னு சொல்றோம், அதுவும் இவளோட ஒரு ஒரு பங்கு நிறைய இருக்கு. எபிஸ்டமாலஜி அதாவது நம்ம பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம், அதுல இவளோட பங்கும் நிறைய இருக்கு. இப்ப முதல்ல இந்த இந்த மீமாம்சா தரிசனம் அப்படிங்கிறது மத்த தரிசனங்கள்லாம் வந்து மனிதனை வந்து எப்படி விட்டு அவன் அந்த இதுல இருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிறது, அவனோட இந்த உலக வாழ்க்கை பிறப்பு இறப்பு சக்கரம் இதுல இருந்து மனுஷனை எப்படி விடுவிக்கிறது அப்படிங்கறதுதான் வந்து இந்த நாளோட அதாவது என்ன நியாய வைசேஷிக சாங்கிய யோகம், இந்த யோகம் இந்த நாலு இது தர்சனங்களோட நோக்கமும் முக்கியமா இந்த அபவர்க்கம் அல்லது உலக வாழ்க்கை வாழ்க்கையின் கட்டத்திலிருந்து மீழ்வது இது எப்படி அப்படிங்கறத பத்தி வந்து நல்லா ஆராய்ச்சி பண்றது. இங்க அந்த மீமாம்சங்கிற இதுல இவா என்ன பண்றா, முக்கியமா இவா வந்து கர்ம மார்க்கத்தை வந்து வேதத்துல இப்ப இத்தனை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம ஒரு மாதிரி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வேதத்தோட ஞான மார்க்கம் விசார மார்க்கத்தை பத்தி கொஞ்சம் வந்து ஒரு முக்கியத்துவத்தை காட்டி அதை பத்தி பேசிட்டு மொத்த தரிசனம்னா இங்க வந்து வேதத்தை வந்து ஒரு கர்ம மார்க்க பார்வையில இருந்து இங்க பாக்குறது இந்த வேதம் இந்த இந்த மீமாம்சம். இப்போ என்ன அப்படின்னா முதல்ல இருந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தை நேற்று யோகனா யோகம் அப்படின்னா எங்க வந்தது எப்படி அந்த வார்த்தை உருவாச்சுங்கிற மாதிரி இந்த மீமாம்சை அப்படிங்கிற ஒரு பதம் எப்படி உருவாச்சுன்னு பாக்கலாம். மான அப்படிங்கிறது ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மான அப்படின்னா மனசுக்கு சம்பந்தப்பட்டது, அதாவது யோசிக்கும் தன்மை கான்டெம்ப்ளேட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இந்த கான்டெம்ப்ளேட்டிவ் ஆஸ்பெக்ட்ங்கிறது மான, இதை வந்து நம்ம வந்து மானச அப்படின்னா நம்ம மனசால யோசிச்சு நம்ம வந்து நல்லா டீப்பா கோஜிடேட் பண்ணுவோம், அதாவது கான்டெம்ப்ளேஷன் அப்படின்னு. அந்த ச அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம வெளியில மனசால யோசிச்சு வெளியில சொல்றது, அதாவது வாத விவாதங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் டிபேட்ல இல்ல பிரதிவாத வாதங்கள்ல. இப்போ மானச மான்ச அப்படிங்கிறது இந்த பின்னாடி மீ அப்படிங்கிற ஒரு இதை சேர்ந்தா நன்றாக ஆழமாக யோசித்து அதை அதை வந்து நம்ம பேசணும். சோ மீமாம்சா அப்படிங்கிறது இந்த மான அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து உருவாரு. நன்றாக யோசித்தல் பகுத்தாராய்த்தல் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வார்த்தையில இருந்து இது நமக்கு சொல்ற பொருள். இப்ப இந்த மீமாம்சா அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய வேதத்திலே ஆனந்த மீம்சா சைஷானந்தஸ்ய மீமாகும்சா பவதி சைஷா மீமாகும்சா மீமாகும்சான்னு எதிர்காலத்துல இருக்குது, ஆனா மீமாம்சா அப்படின்னா பதம். இந்த மீமாம்சா அப்படின்னா விசாரம், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு டாபிக்கை பத்தி நாம அதுல இருந்து என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு யோசிச்சு சொல்றதுதான் மீமாம்சம். ஆனந்த மீமாம்சம்னா நம்ம வந்து முதல்ல மனுஷானந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா வரிசையா போய் பிரம்மானந்தமும் இருக்கு. இத வந்து ஒரு ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன் இந்திரிய கல இந்திரியா அகாமகதஸ்ய அதாவது காமத்தோட ஒரு ஒரு இதுவே இல்லாம இருக்கிறவனுக்கு இது இந்த ஆனந்தம் கிடைக்கும்ங்கிற மாதிரி இந்த மீமாம்சா சொல்றது. அது மாதிரி நிறைய யாக விஷயங்கள்லயும் மீமாம்சா அப்படிங்கிறது வருது. சைஷா அக்னிஹோத்திர மீமாம்சா ஏவ சம்பன்னா அப்படின்னு அக்னிஹோத்திரத்தை பத்தி சில விசாரங்கள் இருக்கு. இந்த மாதிரி வேதங்கள்லயே வந்து இந்த மீமாம்சை அப்படிங்கிற வார்த்தையை வந்து விசாரம் பொதுவாக விசாரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பேசுறாங்க. அப்ப இந்த மீமாம்சை அப்படிங்கிறது விசாரம் அப்படின்னு சொன்னேன். இப்ப எதை பத்தின விசாரம் அப்படின்னா எதவனான்னு பத்தி பொதுவா விசாரிக்கலாம், இங்க மீமாம்சக குறிப்பிட்டு அவளா வந்து கிளீனா அவளோட அப்செக்டிவ கிளீனா சொல்றான். எங்களுக்கு வந்து அதா அப்போ பிரம்ம அதாதோ தர்ம ஜிக்யாசா. ஜெய்மினியோட இப்போ யோக சூத்திரம் பதஞ்சலி அந்த மாதிரி நிறைய சூத்திரங்கள் ஒவ்வொரு தர்சனத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த பூர்வ மீமாம்சையோட முக்கியமான ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னா இதுதான் அடிப்படை டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும். இதுக்கு மேலதான் வந்து அது அதுக்கான பாஷ்யங்கள் அதுக்கப்புறம் வளர்த்து வளர்த்து வளர்த்து இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஆனா அடிப்படையா இதுக்கு ஒரு சூத்திர கிரந்தம் இருக்கணும். இந்த சூத்திர கிரந்தத்துக்கு தான் பூர்வ மீமாம்சா சூத்திரம்னு வேறு. இதோட கிரந்தக்காரர் வந்து ஜெய்மினி மகரிஷி, வியாசரோட சிஷ்யர் ஜெய்மினி மகரிஷி. அதாவது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வியாசர் வந்து ஜெய்மினி கிட்ட வந்து ஒரு சாமவேத சாக்கையே கொடுத்தார் அப்படின்னு தெரியுது. இன்னைக்கும் அவர் பேர்ல ஜெய்மினிய சாக்கா அப்படின்னு அவர் பேர்ல நமக்கு இன்னைக்கு இன்னைக்கும் வந்து வழக்குல இருக்குது. இந்த ஜெய்மினி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த பூர்வ மீமாம்சை சூத்திரங்கள் அப்படிங்கறத ஒரு ஒரு எழுதினார். 12 சாப்டரோ அத்தியாயமோ இருக்குது. இந்த 12 சாப்டர் அத்தியாயத்தையும் என்ன எதுக்கு எழுதுறாரு அப்படின்னா வேதங்களை எப்படி விசாரிக்கணும், கர்ம அதாவது அவாளை பொறுத்த வரைக்கும் அத்தாத்தோ தர்ம ஜிக்யாசா, மனித குறிக்கோள் வந்து தர்மத்துக்கு ஆசைப்படுவது. தர்மம் அப்படின்னா அவாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா செயல் வடிவான தர்மம், இதை செய்ய இனத்தை செய்யாத டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தர்மம் அதாவது வேதங்கள்ல இருக்கிற அந்த கமாண்ட்ஸ், இது விதி விதி வாக்கியங்கள், இதை பண்ணாத, இதை பண்ணு, இந்த யாகத்துல இப்படி பண்ணு, இந்த யாகத்தை இப்போ எப்போ பண்ணணும், இந்த மாதிரி விதி வடிவமா இருக்கிற அந்த வாக்கியங்களை அவ தர்மமா எடுத்துக்கிறான். அந்த தர்மத்துக்கு தான் வந்து நம்ம மனிதன் ஆசைப்படணும் அப்படிங்கறத சொல்றான். அதாத்தோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறது ஜெய்மினியோட சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் விசாரிக்கிறார். ரொம்பவும் ஆழமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து என்ன சொல்ல வரேன்னா முக்கியமா இங்க இந்த பூர்வ மீமாம்சையோட அடிப்படை கிரந்தம் என்ன, அதுக்கு தியரட்டிக்கல் பவுண்டேஷன் அப்படின்னு நாம சொல்லணும் அப்படின்னா இந்த மீமாம்சா சூத்திரங்கள்லாம் இதை அடிப்படையா வச்சுதான் வந்து குமரில பட்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு அவரோட சிஷ்யர், அப்புறமா வந்து நம்ம பிரபாகரர் அவர் இன்னொருத்தர், இவாள்லாம் வந்து சேர்ந்து அவாளோட ஒரு தனி ஸ்கூல ஆரம்பிக்கிறார். அவாளோட சித்தாந்தம் மீமாம்சத்தையே கொஞ்சம் சில இதெல்லாம் வேறுபட்டு அவாளோட சிந்தனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் வேறையா இருக்கு. தனித்தனி பிராபாகர மீமாம்சம் பாட்ட மீமாம்சம் அப்படின்னு ரெண்டு ஸ்கூலா பிரிஞ்சு போறோம், ரெண்டு சித்தாந்தமா. ஆனா பொதுவா என்ன அப்படின்னா இந்த தர்ம அகாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிற இந்த ஜெய்மினி சூத்திரத்துல எல்லாம் எல்லாமே ஆரம்பமா இருக்கு. சரிப்பா அவ என்னத்த விசாரிக்கிறா அப்படின்னா நான் சொன்னது அவ வேத கர்ம மார்க்கம். இவாளோட கருத்து என்ன, ஒரு ஒரு சுருக்கமா இவ கருத்து என்ன சொல்ல போனோம்னா இவா வேத கர்மத்தை பண்ணி அந்த வேத யஜ்யங்கள் அந்த தர்மத்தில இருந்து வர புண்ணிய பாபங்கள் இதெல்லாம் வருது. இந்த புண்ணிய கர்மத்துக்கு தக்க நாம வந்து ஒவ்வொரு லோகத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம், இல்ல வேற வேற பல புண்ணிய லோகங்களுக்கு போகலாம். போயிட்டு அங்க இருக்கிற கர்மாக்களை அனுசரிச்சு திருப்பி வரணும். இப்ப இவா என்ன சொல்றா அப்படின்னா இவாவும் ஒரு வகையான மோட்சத்தை பத்தி பேசுறா. ஆனா நம்ம வந்து இவா பேசுற மோட்சம் இன்னைக்கு இருக்கிற நம்ம சித்தாந்திகள்னால ஏற்படுத்த ஏற்கக்கூடியதாக இல்ல. அவ இங்க வந்து சுருக்கமா என்ன சொல்றா அப்படின்னா ஆத்மாவுக்கு வந்து அதோட குணம் வந்து சேத்தனம் இல்ல, சைத்தன்யம் இல்ல, கான்சியஸ்னஸ் வந்து அதோட குணம் இல்ல, அதாவது அதான் அதோட அடிப்படையான கேரக்டரிஸ்டிக், அதோட அடிப்படையே அதுக்கு வந்து சைத்தன்யம் கிடையாது. ஆத்மாங்கிறது ஒரு குணம், அது சைத்தன்யம்ங்கிறது ஆத்மாவுக்கு ஒரு குணம், அதாவது அது இட் இஸ் நாட் அன் இன்ட்ரென்சிக் கேரக்டர். அந்த குணம் அப்படிங்கிறது இது சைத்தன்யம், அதுக்கு அதை வந்து சைத்தன் சேத்தனத்தை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் தேவைப்படுது. அப்பதான் வந்து ஆத்மா வந்து அந்த சேத்தனத்தை சைத்தன்யத்தை வெளியில படுத்தணும், வெளிப்படுத்த முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்போ இவா என்ன சொல்றா அப்படின்னா இவாவை பொறுத்த வரைக்கும் மோட்சம் அப்படின்னா நம்ம பொதுவா என்ன சொல்றோம் மோட்சம் அப்படின்னா மத்த யோக சித்தாந்தங்கள்லாம் என்ன சொல்றது நம்ம பிரகிருத்தில இருந்து மீண்டு நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா ஒரு ஒரு ஒரு சார ஒரு ஒரு ஒரு அடைய அடைய அடையத்தக்க விஷயமா ஒரு ஒரு எடுத்துக்கிறது. ஆனா இவாவை பொறுத்த வரைக்கும் மோட்சங்கிறது ஒரு கஷ்டம்தான் நிலைமை, எந்த வழியும் இல்லாத ஒரு நிலைமை, அவ்வளவுதான். அவரு ஏன் அப்படின்னா அந்த மோட்சங்கிற நிலையில ஆத்மாவுக்கு வந்து சரீரம் கிடையாது, சரீரம் கிடையாது அப்படின்னா ஆத்மாவுக்கு வந்து அதாவது ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது, பிளிஸ் ஹாப்பினஸ் அது சுகத்தை அனுபவிக்கணும்னா இவாளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்திரிய கூட்டங்கள் வேணும். அந்த இந்திரிய கூட்டங்கள்ல இருந்தா ஆத்மா வந்து வெளி உலகத்துல இருக்க சந்தோஷத்தெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும். அதனால இவானோட இதை பொறுத்த வரைக்கும் மோட்சம் ஒன்னு அடைஞ்சிட்டா அதுல வந்து பாசிட்டிவா ஒண்ணும் கிடையாது, அது வந்து அதீதமான கஷ்டம் இல்லாத ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு நிலவரம் அவ்வளவுதான். இதைதான் இவா மோட்சமா சொல்றா. அதனால இவா என்ன சொல்றா அப்படின்னா, இவாளோட முக்கியமான கருத்து வந்து நமக்கு வந்து இந்திரிய மொழிய நம்ம வந்து நமக்கு என்னைக்கு சும்மா வலி இல்லாம இருந்துட்டா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம ஆனந்தத்தை தேடி போவோம். அதுதான் வந்து எந்த ஜீவராசியோட இயல்புமே. நம்மதல்ல நம்ம வந்து வேற இத பார்க்கும்போது நம்ம சொல்லும் போது சொன்னேன், ஆனந்தத்தை தேடி போறதும் ஜீவராசிகளோட ஒரு அடிப்படையான ஒரு சுபாவம். அதனால வந்து நாம வந்து ஆனந்தத்தை தேடி போனோம் அப்படின்னா இவாளோட கொள்கைப்படி நமக்கு வந்து சரீரம், அதாவது ஏதோ ஒரு வகையான சரீரம், அதாவது இப்ப இருக்கிற ஸ்தூல சரீரம் மட்டும் கிடையாது, வேற வேற லோகங்கள்ல வேற வேற சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு மாதிரி அந்தந்த சரீரத்துக்கு நமக்கு இது ஆகும் கிடைக்கும், அதை வச்சு அனுபவிச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. சோ இவா வந்து முக்கியமா இதுதான் இவன் வந்து நோக்கமா சொல்றான். அது தவிர இவாவோட முக்கியமான இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இவா வந்து பெருசா வந்து இவாளோடது நிரீஸ்வரம், அதாவது ஈஸ்வரம் இல்லாத ஒரு ஒரு தரிசனம் இவாளோடது. இவா வேதத்துக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் மரியாதை அத வந்து நித்தியம் அபௌருஷயம் நிரூபிக்கிறதுக்கு அவ எடுத்திருந்த ஒரு முயற்சி இவா அந்த பகவத் விஷயங்களை பத்தி இவா பேசுறது. வேதத்துல சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள் தான் இவாளோட இவாளுக்கு ஈஸ்வரன் மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கலாம். சாட்சாத்தா ஈஸ்வரன் பத்தி இவாளுக்கு கவலையும் இல்ல. அது மாதிரி ஈஸ்வரன் படைச்சான் அவன் தான் பிரளயத்தை உண்டு பண்ணுவான் அப்படிங்கறதுலாம் அக்கறை இல்ல. அவளுக்கு வந்து பிரளயம்ன்றது தேவை இல்லை. இவ்வளவு பரந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கு, அங்கங்க வந்து உலகங்கள்லாம் ஃபார்ம் ஆயிக்கிறது, அங்கங்க வந்து அழிஞ்சுக்கிறது. இதுதான் இந்த மீமாம்சக்காரோட கருத்து. இவ வந்து ஒரு பகவான் இருக்கார், திடீர்னு வந்து ஒரு ஒரு உலகத்தை படைக்கிறார், அப்புறம் எல்லாம் முடிஞ்சவனே வந்து இதுல வந்து பஞ்சபூதங்களை வச்சு சுத்தி அடிச்சு தண்ணியில மூழ்கடிச்சு பிரபஞ்சத்தை வந்து அழிச்சிருவார் அப்படிங்கறதுனா இவாளோட கொள்கை கிடையாது. அதனால வந்து இவா வந்து நான் அதான் சொன்ன மாதிரி இவா வேதத்துல கொடுக்கற ஒரு மரியாதை இவா வந்து ஈஸ்வரனுக்கு கொடுக்கறதுல பக்தி மார்க்கம் இப்படிலாம் அவ பேசுறதுல. அதனால இது வந்து ஒரு நிரீஸ்வரமான ஒரு முக்கிய, அதாவது இதோட பிராச்சீனமான அம்சங்கள், அதாவது ஜெய்மினியோ ஜெய்மினி வந்து மோட்சத்தை பத்தி பேசுறதுல. ஆனா இங்க ஒரு ஒரு விஷயம் நாம என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துல வந்து பாலராயணர் அவர் என்ன சொல்றாரு, பிரம்மத்தோட இணையிறது தான் வந்து மோட்சம் அப்படின்னு ஜெய்மினி சொல்றார் அப்படின்னு ஜெய்மினியோட பட்சத்தை பாலராயணர் வந்து சொல்றார் அந்த மாதிரி. அதனால வந்து ஜெய்மினி வந்து அவர் நிரீஸ்வரவாதியா அடிப்படல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா குறைஞ்சபட்சம் இந்த மீமாம்சா சூத்திரங்கள்ல அவர் வந்து மோட்சத்தை பத்தியோ ஒரு ஈஸ்வரனோட இருப்பு இல்ல பத்தினா அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டன மாதிரி தெரியல. மோட்சத்தை பத்தி அங்கங்க பேசுற, ஆனா வந்து இப்போ யோகம் யோகம் வந்து எப்படி வந்து சமாதி அப்படிங்கறதாலதான் மோட்சம் அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளவு பிரயத்னப்பட்டு எத்தனை வழியாடு சொல்றதோ அந்த பிரயத்னம் இங்க வந்து அவர்கிட்ட இல்ல. அதனால நம்ம வந்து மொத்தமா ஜெய்மினி வந்து ஒரு நிரீஸ்வரவாதின்னு சொல்லிட முடியாது. குறைஞ்சபட்சம் இந்த ஒரு கிரந்தத்துல வந்து அது அந்த அவரோட இதை நம்ம பார்க்க முடியல, அந்த ஈஸ்வர ஒரு இதை பாரபட்சத்தை பார்க்க முடியல. ஆனா பின்னாடி வந்தவங்கலாம், அதாவது இப்போ நம்ம வைஷ்ணவால இருந்தா வேதாந்த தேசிகரோ இல்லைன்னா நிறைய இப்போ மீமாம்சா பரிபாஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. அதுல அத கிருஷ்ண யஜ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் வந்து மங்கள ஸ்லோகம் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். அதனால வந்து அவள்லாம் அத லேட்டரா அப்புறமா பின்னாடி வந்தவளா அந்த ஈஸ்வரன் ஈஸ்வர அம்சத்தை சேர்த்துக்கிறா. ஆனா ஈஸ்வரனை கொண்டு வரதுனால நம்ம பிராச்சீனமான சில அம்சங்கள்லாம் அழிஞ்சு போறது. நமக்கு ஜெய்மினி சூத்திரங்கள்ல சொன்ன சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அது அழிஞ்சு போறது, அது என்னங்கிறத பார்ப்போம். சோ இதுதான் வந்து இந்த மீமாம்சத்தோட ஒரு கருத்து. மோட்சத்தை பத்தி அவள் ரொம்பவும் பேசல, வேதத்தோட கர்ம காண்டத்து தான் அவளோட குறி. என்னென்ன வாக்கியம்னா விதி வாக்கியமா இருக்கோ அதுவும் தான் அதுல இன்னும் ஸ்பெசிபிக்கா குறி. அவ உபனிஷத்துகளுக்கு வந்து பாஷ்யம் எழுந்த மாதிரி தெரில, இல்ல அதை பத்தி தொட்டதாகவே தெரில, அதை பத்தி அவ கவலையே படல. அதெல்லாம் வந்து வெறும் அர்த்தவாதம் போயிட்டான். அர்த்தவாதம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆனா அவளுக்கு அது அதுல லட்சியம் இல்லை. உபனிஷத்துக்கள் தான் பொதுவா ஞான கிரந்தங்கள் இதுல வேதத்துல. ஆனா அத வந்து அவ வந்து அதை பத்தி லட்சியம் பண்ணி இந்த மாதிரியே நமக்கு தெரியல அதுல. அதனால இவ வந்து பொதுவா என்ன அப்படின்னா ஓதவியம் கிரியாபதம் தான் இவாளுக்கு முக்கியம். அதாவது ஆக்ஷன், இவா வந்து ஆக்ஷனை தான் வந்து இவா வந்து முக்கியமா கருதுறா. அதாவது கிரியாபதங்கள் என்னென்ன, அதாவது வேர்ப்ஸ், அதுதான் இவாளோட முக்கியமான இவ குறி. இவாளுக்கு ஓதவியம், கந்தவியம், இந்த மாதிரி ஹோமம் ஒண்ணு, புரவராசம், நிர்வாபாமி, இந்த மாதிரி கிரியாபதங்கள்லாம் வந்து யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரியாபதங்கள்லாம் அவளுக்கு புரி. மிச்சதெல்லாம் அவள் அர்த்தவாதம் விட்றா. வேதத்துல ஒரு சில விற்பாந்தங்கள்லாம் இருக்கு, தத்துவ கதைகள்லாம் இருக்கு, அதுல பகவானம் போங்க. சரி, இப்ப இதுதான் வந்து அவளோட ஒரு சங்கிரகமான இவாளோட குறிக்கோள் இதுதான். அதாவது கர்மா பண்ணி நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும். மோட்சம் அப்படிங்கிறதுல வந்து ஆனந்தம் கிடையாது, ஆனா அது ஒரு அதீதமான கஷ்டம் இல்லாததுனால. ஏன்னா அது வந்து இந்திரியங்கள் தேவை ஆத்மாக்கு, ஆனந்தம் இவாளோட பட்சத்துக்குடி ஆத்மாக்கு இந்திரியங்கள் தேவை, மனசு புத்தி இந்திரியங்கள்லாம் தேவை. ஏன்னா ஆத்மாவுக்கு இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் கிடையாது, அது வந்து லேட், அது ஒரு குணம் அவ்வளவுதான். அந்த குணம் வந்து வெளியில வரணும் அப்படின்னா ஒரு இந்த இந்திரியங்கள்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதனால இவாளோட வந்து ஒரு லட்சியம் முக்கியமா அவளுக்கு வந்து இந்த புண்ணிய நோக்கங்கள்லாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுதான் மோட்சம். இவா சரி, இப்ப நீ வந்து உன்னோட மோட்ச நிலையவே நீ அடையணும்னு நீ நினைக்கிற, என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அவ இவா மோட்ச நிலை என்ன, ஒரு ஒரு வழி இல்லாம இருக்கிற ஒரு நிலை அப்படின்னா அவ என்ன சொல்றா அப்படின்னா, காமிய கர்மாக்களை விட்டுறா. அதாவது இப்ப ஆசைக்கா எனக்கு வந்து இந்த தனம் வேணும், எனக்கு வந்து புத்திரர்கள் வேணும், பிரஜை வேணும், நாடு வேணும், இந்த மாதிரி நிறைய வந்து ஆசைகள் பூர்த்தி பண்றதுக்கெல்லாம் வேதங்கள்ல நிறைய கர்மாக்கள் சொல்லியிருக்கு. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு இரண்டாம் ஆண்டாம் தைத்திரிய சமயத்துல ஃபுல்லா காமியஷ்டிகள் தான். மழைக்கு வேணும்னா என்ன பண்ணணும், புத்திரர்கள் வேணும்னா என்ன பண்ணணும், வியாதி போகணும்னா என்ன பண்ணணும், தனம் வேணும்னா என்ன பண்ணணும், அது மாதிரி ஒரு ஒரு சபையில வந்து மேலோங்கி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி பல ஆசைகளுக்கு கர்மாக்கள் சொல்லியிருக்கு. இப்ப இந்த கர்மாக்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வேதத்துல ஆனா விகிதமா உடக்கூடாத கர்மாக்கள்ல நித்திய கர்மாக்கள் இருக்கு. அக்னிஹோத்திரம் இதெல்லாம் இதெல்லாம் மட்டும் பண்ணி சந்தியாவந்தனம் அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு இந்த காமிய கர்மாக்கள் அப்புறம் பிராயசித்த கர்மாக்கள் அதை தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு வந்து பரிகாரம் நாம பரிகாரம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறுமன விகித கர்மாக்களை வந்து நித்திய கர்மா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாசனைகள் அந்த கர்மாக்கள் குறையும். ஏன் ஆனா ஏன் விகித கர்மா பண்ணா அதையும் விட்டுலாமே நித்திய கர்மாக்கள் அப்படின்னா, நித்திய கர்மாக்கள்னா செய்யாம இருந்தா பாப்போம் அப்படிங்கிற வேத விதி இருக்கு. அந்த விதி நம்ம மீறிட்டோம்னாக்கா நமக்கு வந்து திருப்பி பாப கணக்கு கூடி போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக நித்திய கர்மாக்களை செய்ய, அதுக்குதான் சந்தியாவனத்தை பண்ணணும். ஏன் பண்ணணும், அதனால புண்ணியம் வருதானா, இல்ல அதனால புண்ணியம்லாம் கிடையாது, அதை பண்ணலன்னா பார்ப்போம், அதனால அதை செஞ்சுட்டேரு அப்படின்றதுதான் இவாளோட ஒரு சித்தாந்தம். அதனால காமிய கர்மாக்களையும் பிராயசித்தத்தையும் குறைச்சு நித்திய கர்மாக்கள் மட்டும் செஞ்சுட்டே வந்துட்டே இருந்தா அந்த சாதகனுக்கு வந்து அவனோட கர்ம குவியல் முக்கிய குறைஞ்சுட்டே போகணும். ஏன் காமிய கர்மா விடணும்னா, ஆசை ஏற்றிட்டே போனா பிறகு வந்துட்டே இருப்பான். ஏன் நித்திய கர்மா விடக்கூடாதுன்னா பாபம் கூடிடும். அதனால இதை வந்து ஒரு சமநிலை கொண்டு வரணும்னா வெறும் நித்திய கர்மாக்களை பண்ணி பண்ணி கழிக்க வேண்டியது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து இவனுக்கு கர்ம பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆனோடனே இவனுக்கு பிறவி ஏற்படாது, சரீரம் கிடைக்காது, இவனுக்கு வராது. அப்ப இவா சொன்ன மோட்ச நிலையை இவன் அடைவான் அப்படிங்கிறது இவாளோட கருத்து. இப்ப அடுத்தாப்புல நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஜெய்மினி சூத்திரத்தை பத்தி பார்ப்போம். அது ரொம்ப ஒரு மகத்துவமான விஷயம். இந்த ஜெய்மினி சூத்திரத்துல இருந்து எத்தனையோ வந்து ஒரு ரொம்ப ஆழமான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ரிசர்ச் எல்லாம் நடந்திருக்கு நம்ம பிராச்சீன பாரதத்துல. இப்ப பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஜெய்மினி சூத்திரம் வந்து முதல்ல அதாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது இனிமேல் தர்மத்தின் மீது ஆசை கொள்ளணும், ஜிக்யாசா அப்படின்னா ஆசை. அது எதுல ஆசை, இப்போ வியாசர் நம்ம பார்ப்போம் நாளைக்கு வேதாந்தத்துல அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கிற பிரம்மத்தின் மீது நமக்கு வந்து ஒரு அடைய இச்சை வேணும், அது மாதிரி இங்க தர்மத்தை அடைய ஒரு இச்சை வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இவாளுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீமாம்சகா மதம் இன்னைக்கு வந்து வழக்குல இல்ல, பூர்வ மீமாம்சா மதம் அப்படின்னு தனியா பூர்வ மீமாம்சைகள்னு யாரும் இல்ல, எல்லாரும் வைதிக கர்மாக்களை பண்றா. ஆனா அதை வந்து ஒரு ஒரு மோட்சத்தோட உபாயமா நினைச்சுதான் அதை பண்றாள் வழிய, யாரும் இல்ல நான் சொர்க்காதிகளை அனுபவிச்சுன்னு சுத்தின்றே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ பிராச்சீன மீமாம்சக்கார மாதிரி அவளோட லட்சியம் இவாளுக்கு கிடையாது. இப்போ ஆனா வந்து என்ன அப்படின்னா, அந்த மீமாம்சையோட நம்ம அந்த இன்டர்பிரேட்டிவ் பார்ப்போம் முன்னாடி. முக்கியமா மீமாம்சையோட ஒரு ஒரு பெரிய பங்கு என்ன அப்படின்னா, இவா வேதத்துல இருக்கிற கர்மா வந்து தப்பு இல்லாம மெக்கானிக்கலா தப்பு இல்லாம, ஏன்னா இவா பகவானா ஏத்துக்கிறதுல. அப்போ வந்து வேதத்துல பகவான் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு கர்மம் பண்ணணும் இல்ல ஒரு இது பண்ணனா பகவானோட கிரேஸ் வேணும், அவரோட ஒரு அருள் வேணும் அப்படிங்கிற. இவா அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அதனால இவா வந்து எப்படி இவா வந்து நம்ம பண்ண கர்மம் கண்டிப்பா பலிக்குமா அப்படின்னு எப்படி இவா பண்றா அப்படின்னா, அந்த கர்மத்தை எக்ஸாக்டா சயின்டிபிக்கா மெக்கானிக்கலா பண்ணணும். அப்போ வந்து எதையும் விடாம அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணா அந்த பலன் கிடைக்கும் அவளுக்கு அப்படிங்கிறது அவளோட தாற்பயம். அதனால இவ என்ன பண்றா, வேதத்தை ரொம்ப ஆழமா வந்து விசாரிக்கிறான். முதல்ல அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, வேதம் வேதத்தை சொல்ற கர்மாக்கள் எல்லாம் வந்து பண்ணா கிடைக்கும் அப்படிங்கறது நான் எப்படி நம்புறது அப்படின்னா, வேதத்தை வந்து ஒரு பிரமாணமா ஏற்படுத்தணும். அவ இவ வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப பிரமாணத்துக்கு வரும். இவ ஆறு பிரமாணம் நேற்று நம்ம வந்து பார்த்தா யோகத்தை மூணு பிரமாணம் ஒத்துக்கிறான். இவ ஆறு பிரமாணம் ஒத்துக்கிறான், சப்தம் இல்ல பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம், இது மூணும் யோகத்துக்கும் மீமாம்சைக்கும் பொதுவான வந்து பிரமாணங்கள். அப்புறமா இவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, அனுபலப்தி அர்த்தாபத்தி இது ரெண்டும் முக்கியம் வாழ்க. இப்ப அனுபலப்தி சாரி அர்த்தாபத்தி அனுபலப்தி, சோ இப்ப என்ன என்னன்னா, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானமும் பார்த்துட்டோம். உபமானம் அப்படின்னா நம்ம வந்து கம்பாரிசன் ஒரு உதாரணம் கொடுத்து எக்ஸாம்பிள் தெரியும், உவமை அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. இந்த நாலு வந்து இவ எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. எக்ஸ்ட்ராவா இவ சொல்றது வந்து அர்த்தாபத்தி அனுபலப்தி. இப்ப அர்த்தாபத்தியும் அனுபலப்தியும் பார்த்தா உபமா அனுமானத்தோட ஒரு ஒரு விசேஷமான ஒரு கேஸ் தான், ஸ்பெஷல் கேசஸ் தான் இவெல்லாம் இந்த ரெண்டுமே. இப்ப பார்த்தா இப்ப அர்த்தாபத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இவ ஒரு காமனா கொடுக்குற உதாரணம், தேவதத்தன் குண்டா இருக்கான், அவன் பகல்ல சாப்பிடறது இல்ல அப்படிங்கிறான். இப்போ அர்த்தாபத்தி அப்படிங்கிற நம்ம வந்து அந்த கான்செப்ட யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவதத்தன் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான், சரி கண்டிப்பா உயிரோட இருக்கான் அப்படின்னா இவன் சாப்பிட்டே ஆகணும், ஆனா இவன் வந்து பகல்ல சாப்பிடறது இல்லைன்னு சொல்றான், அதனால இவன் ராத்திரி சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ஒரு அர்த்தாபத்தி அப்படிங்கிற ஒரு பிரமாணம். எப்படி வந்து நான் ராத்திரி சாப்பிட்டான் அப்படின்னு நான் வந்து கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, இவன் வந்து பகல்ல சாப்பிடல இவன் குண்டா இருக்கான் அப்படின்னா இவன் அப்படின்னா அவன் நல்லா சாப்பிடறான்னு அர்த்தம். அப்ப பகல்ல சாப்பிடுறேன்னா ராத்திரி சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது, இது ஒரு ஒரு வகையான ஒரு அனுமானம் தான், இன்ஃபரன்ஸ் தான், அதனால இது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. அது மாதிரி இன்னொன்னு அனுபலப்தி அப்படிங்கிற, அனுபலப்தி அப்படின்னா இல்லாதத ஒண்ணு வந்து நம்ம வந்து உணர்றது. இப்போ டேபிள்ல வந்து எப்பயும் போல ஒரு புக் இருக்கும், அந்த புக் இல்ல அப்படின்னா அது வேற எங்கேயோ போயிடுது அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஆனா இங்க இல்ல அப்படின்னா நம்ம வேணா தேடி பார்ப்போம், அது இங்க இல்ல அப்படின்னு உணர்றது அதுக்கு அர்த்தாபத்தி அனுபலப்தி அப்படின்னு சொல்றோம். ஆனா இதை வந்து எல்லாரும் ஏத்துக்கிறது இல்லை. இதுவும் வந்து ஒரு அனுமானத்தோட ஒரு தனிப்பட்ட புதுசாதான் கிடையாது, அதேதான் அனுமானத்தோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் இது ரெண்டும். இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா இவா, ஆனா பிராபாகர மீமாம்சம் வந்து இது வந்து அந்த அனுபலத்தையே ஒத்துக்கிறது இல்லை. ஸோ இவாளுக்குள்ளே அந்த பிராபாகரம் பாட்டத்துக்குள்ளேயே கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுவாங்க. ஸோ இவ அந்த ஆறு பிரமாணம் இவ வந்து இதுதான் எட்டுமே, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி, இது ஆறுமே வேதாந்தமும் நாளைக்கு பார்க்க போற வேதாந்தமும் இந்த ஆறு பிரமாணங்களை ஏத்துன்றது, இதே அடிப்படை தான். ஆனா இவங்க வந்து யோகக்காரா மிச்சக்காரா இது தேவையில்லை, இது எல்லாமே எல்லாமே அதுல சேர்ந்ததுதான். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்போ தேவதத்தன் உண்டா இருக்கான் பகல்ல சாப்பிடறது இல்ல அப்படின்னா ராத்திரி சாப்பிடறான் அப்படிங்கறது அனுமானம் தான். சோ இதெல்லாம் வந்து அவ தனியா ஒரு செப்பரேட் ஹெட்டிங்ல அவ டீல் பண்றது, அதுதான் வந்து இந்த இவாளுக்கும் யோகக்காரா மத்த தரிசனத்துக்கும் இந்த மீமாம்சக்காரா வேதாந்தக்காரா அவளுக்கு வித்தியாசம். சரி இப்ப பிரமாணங்கள் பார்த்தாச்சு, இப்ப அடுத்தாப்படுங்க இந்த பிரமாணங்களை வச்சிருந்து இவ சப்த பிரமாணத்தை ஏத்துன்றிருக்கா. வேதத்தை சொன்ன கர்மாக்கள்லாம் வந்து சத்தியம், அது வந்து ஸ்வத பிரமாணம், அதை வந்து யாரும் வந்து நம்ம வந்து டிபேட் பண்ண முடியாது, அதை வந்து நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அதுல பண்றத நான் வந்து அந்த சொல்ற கர்மாக்கள் எல்லாம் செஞ்சு நான் வந்து அந்த சொர்க்கமோ இல்ல எது சந்தோஷம் கொடுக்குற லோகமோ அதை அடைகிறேன் அப்படிங்கிற. சரி இப்போ இப்போ வேதத்தை அப்படின்னா வேதத்தை வந்து 100% ஃபுல் ப்ரூஃபா அவன் வந்து அப்போரிஷன் ப்ரூவ் பண்ணான். அதுக்குதான் அவன் வந்து என்ன பண்றா அப்படின்னா, இவ வந்து உன் ஞாபகம் இந்த மீமாம்சகா இருந்த காலம் பௌத்த மதம் வந்து பொடி கட்டின்னு பறக்கிற காலம், அப்போ அப்போ வேத கர்மாக்களை வந்து கண்டிச்ச காலம் அது. அதனால இவாளோட ஒரு இம்மிடியேட்டான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, உடனடியா அவ செய்ய வேண்டிய காரியம் இந்த வேத கர்மாக்களை திருப்பியும் வந்து அவ வந்து பிரவர்த்திச்சா ஆகணும். அதுக்கு இவா ஜெய்மினி என்ன பண்றா, வேதத்தோட நித்தியத்தை வந்து அவர் வந்து நிரூபிக்க பாக்குறார் சூத்திரங்கள்ல இருந்து. அதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு சூத்திரம் அவர் சொல்றார். இந்த மாதிரி உற்பத்தி கஸ்து சப்தஸ்யார்த்தே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பெரிய சூத்திரமே சொல்றாரு. அஞ்சாம் சூத்திரமும் ஒன்னாம் அத்தியாயத்துல அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்குமே ஒரு ஒரு ஒரு ஒரு பதம் ஒரு சொல்லும் அதோட அர்த்தமும் ஒண்ணுதான், அது வந்து இன்னைக்குமே நித்தியமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அதாவது இன்னைக்கு மாடு அப்படின்னு சொன்னா அந்த அர்த்தம் மாடுன்னு நான் சொன்னதோட சொல்லும் அர்த்தமும் இன்னைக்குமே நித்தியமா ஒன்னா இருக்கு, அதை வந்து பிரிக்கிறது இல்லை, இன்னைக்கு மாறுறது இல்லை அப்படின்னு சொல்றாவா. இது வந்து இவாளோட கருத்து. இது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு ஆராயல, ஆனா இவாளோட தரிசனத்துல இருக்கிற அந்த ஒரு ஒரு சித்தாந்தம் அது. இப்ப பார்த்தா இதே அது நையாயிக்கா ஒத்துக்கறதுல. நையாயிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அதை எப்படி நம்ம சொல்ல முடியும், இந்த யுகத்துல இந்த கல்பத்துல இந்த மாதிரி இருக்கலாம், அடுத்த யுகத்துல இந்த மாடுங்கிறது இருக்குமானு தெரியாது, அப்படியே மாடுன்னு வந்தாலும் இதுக்கு மாடுங்கிற சொல் இருக்குமா அப்படிங்கறதும் தெரியாது அப்படிங்கிறா. அதுக்கு இவா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ப்ரூவ் பண்றா, அது வந்து ஜாதிவாதம் அப்படின்னா வந்து சொல்லி நம்ம சொல்றோம், அதுல ரொம்ப டீப்பா போவான, அது வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வழியா வந்து ப்ரூவ் பண்றா இவா இந்த மாதிரி.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள், மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான், தூவாமலை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும், ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, ஆமாம் பிணை வந்து அணையும் சார் அண்ணாமலையாரே. அரண பார்வதி பதை சிவனை சொல்றே, நாம் வந்து ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு பொது தலைப்பிலே தான் சிந்தனையை நிகழ்த்தி கொண்டு வருகிறோம். ஆனாலும் சில சமயத்தில் இடையிலே சில விளக்கங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், உங்களுடைய விருப்பம், அதை ஏற்று சில இடையே விளக்கங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே சிவாலயத்திலே இருக்கக்கூடிய துவார பாலகர் அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். வாயில் காப்போம், பொதுவாக துவார பாலகர்கள் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் நீங்க நினைக்கக்கூடாது. நாம் ஆன்மார்த்த பூஜையை செய்யும் பொழுதும் துவாரபாலகர்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். ஆன்மார்த்தம் பரார்த்தம் எப்பொழுதுமே எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையில ஒரு கலை சொல் ஒன்று தனியா இருக்கும், அதற்கு இணையான சில சொற்களை நாம் கையாளுவோம். அதுபோல ஆலய வழிபாடு என்ற சொல்லுக்கு அங்கே ஆகமங்களிலே சொல்லப்பட்ட பெயர் பரார்த்த பூஜை. வீட்டிலே சிவபெருமானை நாம் வந்து ஆவாகனம் பண்ணி செய்வது ஆன்மார்த்த பூஜை என்று சொல்லப்படும். ரெண்டு முறைகளுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு, பூஜை முறையிலே வேறுபாடுகள் உண்டு. அங்கு ஆலயத்திலே வந்து பள்ளி அறையிலே இருந்து ஆவாகனம் செய்வார்கள். சுவாமியினுடைய சக்தி வந்து எங்கிருந்து, பள்ளி அறையிலே இருந்து அந்த மூலமூர்த்திக்கு ஆவாகனம். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க, விஸ்வரூப தரிசனம். அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது அவன் இந்த உலகமாக எப்படி வரும்பொழுது எப்படி இருக்கிறான். பள்ளியறை என்பது ஒடுக்கம், விஸ்வரூப தரிசனம் என்பது தோற்றம். எல்லாமே நாம் ஆலயங்களே செய்யக்கூடிய கிரியைகள் இருக்க அதனுடைய அந்த சிக்னிபிகன்ஸ் மூன்று விதமாக வரும். ஒன்று, நாம் கிரியைகளை செய்வதன் நோக்கம் என்ன, ஆங்கிலத்தை சிக்னிபிகன்ஸ் என்று சொல்வார்கள். ரெண்டாவது, நாம் செய்கின்ற இந்த முறை, இந்த மெத்தட், எந்த முறையிலே நாம் அதை செய்கிறோம், இந்த கிரியைகளை. மூன்றாவது, அந்த கிரியைகளை நாம் செய்யும் பொழுது பாவனை எப்படி இருக்க வேண்டும், மந்திரம், பாவனை,

வந்து திருவள்ளுவர் அருமையான ஒரு சொல்லை கையாளுகிறார், பூசணை. சொற்கள் எப்படி வருது நம்ம பார்க்கணும். ஒரு சொற்கள் வந்து அந்த வடமொழியிலிருந்து தமிழுக்கு வரும்போது எப்படி வரும் என்பதற்கு நன்னூல மிக அருமையாக விளக்கங்கள். எப்படி வரும், அது ஒரு மொழி அம்சம். அதுபோல அந்த சொற்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்முடைய நூல்கள் என்ன சொல்லும் என்று கேட்டால், எந்த ஒரு சொல்லையும் முதலிலே எடுத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பிரமாணமான நூல்கள், நான் சொல்வது இன்னைக்கு வரக்கூடிய நூலை நான் சொல்லல, இன்னைக்கு வரக்கூடிய நூல சைனா மொழியிலிருந்து எல்லா மொழியும் இருக்கு. ஆனால் நாம் தமிழ்நாட்டிலே அதாவது பிரமாண நூல்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, பிரமாணம் அத்தாரிட்டி ஆதென்டிசிட்டி என்று சொல்வார்கள். அந்த நூல்களை எடுத்துக்கொண்டால் அதிலே தமிழ் மொழியும் வடமொழியும் சேர்ந்துதான் வரும், கட்டாயமாக அப்படித்தான் வரும். அவர்கள் முதல்ல என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், அது வடமொழியா தமிழ் மொழியா என்பதை முடிவு செய்து கொண்டு, அது வடமொழியானால் வடமொழியோட இலக்கணம், தமிழ் மொழியானால் தமிழ் மொழி இலக்கணம், அப்படிதான் வருவேன். அவைதான் திருக்குறளை எடுத்தவொடனே அந்த பிரச்சனை வந்தது. ஆதி பகவன் என்ற அந்த சொல்லை வந்து எப்படி, அதான் பரிமேலுடைய சிறப்பு. ஆதி என்பது ஒரு சொல், பகவன் என்பது ஒரு சொல், ரெண்டு பெயர்ச்சொல். இந்த ரெண்டு பெயர்ச்சொல் வந்தா தமிழ்ல என்ன சிக்கல், எப்பொழுதுமே ரெண்டு நவுன்ஸ் சேர்ந்தாப்புல வந்ததுன்னா அது என்ன தொகைன்னு சொல்லி ஆகணும், அப்பதான் தமிழ் மொழியில நிற்கும். ரெண்டு நவுன்ஸ், டூ நவுன்ஸ் அக்கரிங் கன்சிக்யூட்டிவ்லி, அப்படி வந்தால் அது என்ன தொகை என்று முடிவு செய்ய வேண்டும். எடுத்தவுடனே கேட்டார் பரிமேலோட, இது என்ன தொகை சொல்கின்ற ஆதி பகவன், என்ன தொகை? 16 விதமான தொகை வரும் தமிழ்ல. அப்போ உதாரணமா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்ப சீதா லட்சுமி, ராமலட்சுமி, சுப்புலட்சுமி. இப்ப ராமலட்சுமின்னு எப்படி தெரியும், ராமனுக்கு மனைவியாகிய லட்சுமி. சீதா லட்சுமினா சீதையாகிய லட்சுமி, சீதை வேற லட்சுமி வேற இல்ல, சீதைக்கு லட்சுமின்னு சொல்லக்கூடாது, அங்க சீதையாகிய லட்சுமி. சுப்புலட்சுமினா சுப்பிரமணியனுக்கு மாமியாகிய லட்சுமி, அதுதான் தொகை. அது அருமையாக அது ஆங்கிலத்திலையும் வரும், வேற ஆங்கிலத்தில் அது பேர் கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட் பேர், இங்கிலீஷ் கிராமர் ஆல்சோ தேர். தமிழ்ல அதுக்கு பேர் இருவயிரொட்டு பண்பு தொகைன்னு பேரு, இங்கிலீஷ்ல கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட். அப்போ அந்த சொல்லும்போது என்ன சொல்றேன், எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், மொழி இலக்கணம் எவ்வளவு முக்கியமானது. மொழி இலக்கணத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா பொருள் தப்பா வந்துடும், அதான் சிக்கல். இலக்கணம் எதுக்காக வச்சாங்க, அந்த பொருளை உங்க இஷ்டத்துக்கு நீங்க திருச்சி பொருள் சொல்லக்கூடாதுங்கிறதுதான் இலக்கணம். ஆசிரியர்களுக்கு நேர் விரோதமாக அந்த நூலாசிரியர் என் நோக்கத்தோடு கையாண்டாரோ அந்த நோக்கத்துக்கு நேர் எதிரடையாக நீ ஒரு பொருளை சொல்லக்கூடாதுங்கிறது தான் இலக்கணம். அந்த வகையில தான் அது. அப்புறம் தமிழ் மொழி என்று முடிவு செய்து விட்டால் அப்புறம் இன்னும் அடுத்தால தமிழ் மொழின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த சொல் வந்து அப்புறம் உடல ஐய சொல்லா, திசை சொல்லா, திரு சொல்லா, வட சொல்லா என்பதை முடிவு செய்ய வேண்டும். வட சொல் என்றால் அங்கே வந்து வட சொல் திரிந்து வருவது. அப்படியாக அதுபோல நமக்கு வந்து ஆகமங்கள்ல வந்து ஆலய வழிபாடுன்னு சொல்லல, அதுக்கு பேரு பரார்த்த பூஜை. பரார்த்த பூஜை என்பது என்ன, அண்ட வெளியிலே அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய சிவசக்தியை தம்பம் பிம்பம் கும்பம் ஆகியவற்றில் ஆவாகனம் செய்வது, விளக்கம். ஆனால் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்றான், வீட்டில் பூஜை பண்ணா அங்கே ஆவாகனம் இருதயத்திலிருந்து வரும். கோயிலுக்கும் இருக்கும் வித்தியாசம். அந்த பரார்த்த பூஜையில என்ன வரணும், ஆன்மார்த்த பூஜை என்ன வரும், முழுமையாக அந்த ஆன்மார்த்த பூஜையை செஞ்சு அதுக்கு பேரு சௌராதி சண்டாந்த பூஜையும் பேர். அதாவது வீட்டில் பண்ணக்கூடிய பூஜையில முழுமையாக முழுமையாக ஒரு ஆன்மார்த்த பூஜையை முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு என்ன சொன்னாங்க, அதுக்கு பேர் சௌராதி சண்டாந்த பூஜை. அப்படின்னு சௌரம்னா சூரியன், சூரிய பூஜையிலிருந்து சண்டி பூஜை வரைக்கும் அர்த்தம், சௌராதி சண்டாந்த பூஜை.
ஆலயத்திலையும் அதாவது ஆன்மார்த்த பூஜையும் சண்டி உண்டு.

0: பராத்த பூஜையிலையும் சண்டி உண்டு. சண்டேஸ்வரர் சண்டி என்பது பதம், நான் சொன்னேன் இல்லையா, சண்டி என்பது பதம் சண்டேஸ்வரர். ஆனா சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கலாம். சனீஸ்வரன் என்று அந்த ஈஸ்வரனை சனிக்கு சேர்க்கக்கூடாது, சனீஸ்வரன். அந்த சனியுடைய தோத்திரம் எப்படி, ஓம் சனீஸ்வராய நமக தான், சனீஸ்வரன் இல்ல. கோயிலே தப்பா எழுதி போடுறாங்க, சனீஸ்வரன் எழுதி போடுறாங்க. யாருக்கும் கோயில நிர்வாகம் பண்றவங்க, பூஜை பண்றவங்களும் சில பேர் தான் அது விவரம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பட் பூஜை செய்யறவங்க மெக்கானிக்கலா செய்யறாங்களே ஒழிய அவர்களுக்கும் இந்த தார் ஏன்னு கேட்டா, ஞான பாதத்துல பயிற்சி இல்லாததான் காரணம். பிரியர்கள் செய்திருக்கிறார்களே ஒழிய சனிபாம்பு. ஆமா, சனிபாம்பு சொல்ல இங்க வந்து இருக்கக்கூடிய விஷயம் வேற இல்லையா. சனிபாம்பு என்பது அங்கே வந்து சனி பாம்பிரண்டு, சனிபாம்பு இல்ல சனி பாம்பிரண்டு, ராகு கேதுக்கள் பாம்பிரண்டு. அந்த பாம்புங்கிற சனிய ஒண்ணும் சேரல, சனி பாம்பிரண்டு. இல்ல சனிய குறிக்குது அங்க என்ன கேள்வின்னு கேட்டா, அந்த சனி வந்து ஈஸ்வரன் என்ற சஃபிக்ஸ் வந்து சனி கொடுக்கூடாது, அதுக்கு அந்த தேவாரத்தில் ஒண்ணு இல்லையா. நவகிரகங்களும் சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் தான், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. ஆனா அங்க கவனமா தான் பேசுறாரு, அடியார வர்க்குன்னு தான் சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்லல, கவனிக்கும் நீங்க. ஆசரு நல்ல நல்ல அவை அடியாருக்கு மிகவே. அப்ப அடியார் என்ற இலக்கணத்தில் நம்ம வர்றோமான்னு பார்க்கணும். எல்லாருக்கும் சொல்லல, சில விஷயம் எல்லாருக்கும் சொல்லி இருக்கு, சில விஷயம் திருவள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு, சில முக்கியமான விஷயத்துக்கு எல்லா உயிருக்கும், சிலதை வாழும் உயிருக்கும். அதாவது கொள்கை வந்து தவறுங்கிறத நான் சொல்லுகிறேன். அதாவது ஓம் என்ன, அந்த சனி சனிக்கு ஆணம் எப்படி, ஓம் சனைஸ்வராய நமக்கு தான் இருக்கு. பிரமாண நூல் என்ன சொல்லியிருக்குன்னு பாக்கணும். இப்ப நாம என்ன பண்றோம் கேட்டா, பொதுவாக ஆன்மீக விஷயத்த பத்திரிகையில பார்த்துதான் இதை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஆன்மீகம் எப்படி தெரியுது, குமுதம் பக்தி ஸ்பெஷல், இதெல்லாம் ஒரே பக்தி ஸ்பெஷல் நிறைய இல்லையா. சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்தாருன்னா, ஏழு நாட்டு செடி சிவபெருமான பிடிச்சது பிச்சை எடுத்துறான்னு எழுதுறான். சிவபெருமான் பிச்சை எடுத்த பிச்சை எடுத்த எடுக்கல நீங்க சொல்ல முடியுமா, தேவாரத்தில் ஆயிரம் இடத்துல வருது. இப்ப சிவபெருமான் பிச்சை எடுத்த, ஆனா இப்ப என்ன சிக்கல் வருது, அவரை ஏழை நாட்டு சனி பிடிச்சது பிச்சை எடுத்தான் அப்படிதான் எழுதிட்டு இருக்கான். அப்ப சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்த, பிச்சாட நர் அது 25 மாகேஸ்வர முகத்துல ஒண்ணா வச்சுட்டாங்க. அது வேற உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடல் உள்ளொரு சூளை தவி தருளாய். இதுக்கு என்ன காரணம், இப்ப பத்திரிகை படிச்சா என்ன நினைப்பான், சிவபெருமானே என்ன பண்றான், நிறைய பேர் உள்ள வந்து நேர சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஓடிடுறான். ஏன்னா சிவபெருமானே பிச்சை எடுத்து வச்சவராச்சு. அதனாலதான் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்ன, புராணங்கள் இருக்கே இந்த புராண தாத்பரியம் இருக்கே இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அந்த புராணங்கள் அதை பேர் சொல்லுவார் சிவஞான சித்தியார்ல சொல்லும் பொழுது, ஒரு சைவன் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சரம் அறத்துறைகள் அவையடைந்தும் அருங்கலைகள் வலதறிந்தும் ஆரணங்கள் வடித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்து அடைவர். இதில் சரிய கிரியா யோகம் செலுத்தியவின் ஞானத்தார் சிவனடியை சேர்வர். எல்லாத்துக்கும் பதில் தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும் என்றால், எப்பொழுதுமே இன்னைக்கு ஒரு சர்ச்சை வரலாம், ஆனா அந்த சர்ச்சையை எப்படி தீர்க்கணும் என்றால், பிரமாண நூல்கள் என்ன சொல்லுகின்றன அப்படி விவாதம் செய்யக்கூடியது குறைஞ்சு போச்சு. சிவபெருமான் பிச்சை எடுத்தாருன்னு ஒருத்தன் வந்து காட்டுறான் என்கிட்ட, குமுதம் ஸ்பெஷல் கொண்டாந்து காட்டுறான். குமுதம் ஸ்பெஷல் நமக்கு பிரமாணமா, இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம், யாரையும் குறை சொல்லல, இன்னைக்கு நிலமா அப்படி இருக்கு. இன்னொரு சிக்கல் என்னன்னா, மூல நூல்களை நாமே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ் படிக்கல நம்ம, அது ஒரு சிக்கல். வடமொழி படிக்காம இருக்க ஒரு பக்கம் இருக்கணும், மூல நூல்களை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை நம்மகிட்ட, இலக்கண பயிற்சி தமிழ் பயிற்சி இல்லை. அதான திருவிழா புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம், கந்த புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம், பெரிய புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்கிறோம், மூலத்தை கொடுத்தா. ஆகையினால என்ன பண்றோம்னா, அவற்றையும் அந்த தர்க்க சாஸ்திரம் இலக்கணம் தான், எண்ணும் எழுத்தும். ரொம்ப அருமையான ஒரு சேஷன். என்னென்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இப்ப நாம ஒரே தான் என்ன சொல்லியிருப்போம், எண்ணுக்கும் எண்ணுக்கும் எழுத்துக்கும் நம்ம ஒரே திருக்குறளுக்கு நம்ம ஒரே எழுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன எழுதியிருப்போம்? எழுத்துனா ஸ்கிரிப்ட் அல்லது ஆல்பபெட்டு, எண்ணுனா நியூமரல் தான் எழுதியிருப்போம். நம்ம ஒரே இருந்தா நான் பதினேழு என்ன ஒரே எழுதுறாரு, எண் என்பது தர்க்கம், எழுத்து என்பது இலக்கணம். அப்ப ஒரு பொருளை நிச்சயம் செய்வதற்கு இலக்கண பயிற்சியும் தர்க்க பயிற்சியும் இருந்தால்தான் ஒரு பொருளை முடிவு செய்ய முடியும். இலக்கணமே முக்கியம். எந்த மொழியா இருந்தாலும், தமிழ் மொழிக்கு மட்டும் இல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய இலக்கணத்தை சரியா தெரிஞ்சாதான் அதை புரிஞ்சிக்க முடியும். அது ஒரு செய்திகள், பல செய்திகள் அப்படி சொல்லிட்டு போறேன் நான். ஆகவே அந்த திரிகுடத்து அசுரர்கள் அந்த வரலாற்றை நான் சொன்னேன். அது அந்த சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, இந்த மூன்று அசுரருடைய பெயர் வருகிறது. சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, அந்த அசுரர்கள் அந்த சிவபூஜை விடாமல் செய்த காரணத்தினாலே அவர்களை மட்டும் காப்பாற்ற வேண்டியது சிவபெருமானுக்கு கடமையாகிறது. அதுவும் ஒரு திருவிழாடல் தான். அதாவது சிவபெருமான் வந்து யாரையுமே டெஸ்ட் வச்சு பார்த்து முடிவு பண்றதில்லை. நாயன்மார்கள் எல்லாம் என்ன சிவபெருமான் சோதனை பண்ணார்னு எழுதுறாங்க. ஆனா எங்கேயாவது சேர்க்கலா சிவபெருமான் சோதனை பண்ணார்னு சொல்லியிருக்காரா? ஏன்னா உங்களை நான் சோதனை பண்ணித்தான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி கடவுளாக முடியும்?
1: அமர்நீதியார்கள் அந்த சோதனை வருது
0: வருது. என்ன தொண்டரை விளக்கம் காணன்னு சொல்றாரு சேர்க்கலாம். சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா தொண்டரை விளக்கம் காண, இவருடைய சிறப்பை உலகத்தாருக்கு அறிவிப்பதற்காக தான் வர்றாரே ஒழிய. ஏன்னா அங்க என்ன சிக்கல் வருதுன்னா, சோதனை செய்துதான் ஒருவரை அறிந்து கொள்வதா இருந்தால் கடவுளுடைய இறைமை குணத்திற்கு இழுக்கு வருகிறது. அது வாத்தியாருக்கு தான் டெஸ்ட் வச்சு தெரியணும். கடவுள் டெஸ்ட் வச்சு செஞ்சா கடவுள் அவர்தான் உயிருக்கு உயிரா இருக்கிறாரு. ஆகையினால அப்படி சொல்லக்கூடாது. சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு அவர் நாயன்மாரெல்லாம் சமூகத்தொண்டு செஞ்சாங்க, அப்படி சொல்லக்கூடாது. நாயன்மார்கள் சமூகத்தொண்டு செய்யவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம இலக்கியத்துக்கு அப்படி சொன்னாதான் பெருமை வரும்னு நினைச்சுக்கிறோம். நமக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் மண்டையில ஊறி போச்சு. ஏன்னா இப்படி சொன்னாதான் அந்த காவியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நீங்களா ஒரு தவறுக்கு வர்றீங்க, தவறான ஒப்பீனியன் இருக்கு. ஆகவே அவர் சமூகத்தொண்டு செய்தார்கள் என்று சொல்லுகிறோம். சேர்க்கலாருங்க அப்படி சொல்றாரா சமூக இன்னும் சொல்ல போனா தொண்டு, தமிழிலே தொண்டு என்ற வார்த்தையே கடவுளுக்கு செய்வது ஒண்ணுதான் தொண்டு, மக்களுக்கு செய்வது தொண்டு கிடையாது. தொண்டு என்பது மக்களுக்கு செய்வது தொண்டு இல்லை. எப்படின்னு கேக்குறீங்களா? மக்களுக்கு எப்படி தொண்டு செய்ய போறீங்க? ஒரு மக்களுக்கு சேவைங்கிற வடமொழி வார்த்தை இல்ல, சேவா அது வடமொழி வார்த்தை, தமிழ் வார்த்தைக்கே வருவோம். ஒரு உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்வேன்? ஒண்ணு பணம் கொடுக்கலாம், இல்ல என்னுடைய உடம்புனால ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இந்த ரெண்டு இல்லாம ஒண்ணு பண்ண முடியுமா? என்ன பண்ணாலும் ரெண்டு கேட்டகரியில அடங்கும். கஷ்டப்பட்டா ரூபா கொடுக்கலாம், இல்ல நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தா உங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கலாம். இதுக்கு தொண்டு பேர் கிடையாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவனுக்கு பணம் கொடுத்தா அதுக்கு பேர் ஈகை. திருவள்ளுவர் என்ன பேர் கொடுத்த தொண்டு கொடுத்தாரா? தொண்டு அதிகாரம் அதிகாரம் பண்ணாரா திருவள்ளுவர்? தொண்டு அதிகாரம் இருக்கா? அப்படி இல்ல, பணத்தினால ஒருவனுக்கு உதவி செய்தா அதுக்கு பேர் என்னது? ஈகை. தொண்டுன்னு பேர் இருக்கா அதுக்கு? சரி, வேறு வகையில உதவி செய்தா என்ன பேரு? அதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லிட்டாரு, ஒப்புரவு. மனிதனுக்கு செய்வது ரெண்டுக்குள்ளதான் வரும், ஈகை ஒப்புரவு, அவ்வளவுதான். இந்த ரெண்டு இல்லாம என்ன செய்ய போறீங்க ஒரு மனிதனுக்கு? ஒரு மனிதன் அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்களே. தொண்டு என்பதே சைவ கொள்கையின்படி தொண்டு என்பது இறைவனுக்கு செய்வதுதான் தொண்டு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்ல மிஸ்நாமர் ஒரு வார்த்தை உண்டு, கேள்விப்பட்டீங்களா? மிஸ்நாமர். மிஸ்நாமர் என்ன அர்த்தம்? ஒரு சொல்லை எந்த வார்த்தையில சொல்லணுமோ அந்த வார்த்தையில சொல்லாம இன்னொரு வார்த்தையினால சொல்றது. That is called misnomer. It is a misnomer.
1: Why do they want to differentiate saying திருத்தொண்டு?
0: திருத்தொண்டு என்பது அந்த திரு என்பது அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறார்கள். ஏன்னா நாம தொண்டு செய்யறோம். என்னன்னு கேட்டா இப்ப நாம இறைவனுக்கு செய்வதெல்லாம் தொண்டு தானே, ஆனா அவர்கள் செய்தது நம்மையோட உயர்ந்த தொண்டு, ஆகினாலும் அந்த திருங்கிற அடைய கொடுக்குறாங்க. தொண்டுங்கிற வார்த்தையை வந்து அதுக்கு அப்படி இல்லை. நாம செய்ய நாம இறைவனுக்கு போய் அர்ச்சனை பண்றோம், தேங்காய் உழவு உடைக்கிறோம், நாமளும் செய்யறோமே, அதுவும் தொண்டு தானே. தொண்டுங்கிற வார்த்தையே சைவத்துல பல அதே போலதான் அன்பு அருள் ரெண்டுக்கு வேறுபாடு. சைவத்துல வாட்சிய வேற, இலக்கிய சொற்களுக்கு சைவம் சொல்லுகின்ற விளக்கம் வேற. உதாரணமாக அன்புனா என்ன, அருள்னா என்ன? அன்பு என்பது இலக்கியத்துல என்ன பொருள் என்றார் திருவள்ளுவர் என்ன சொன்னார், அன்புடைமை அருளுடைமை. அன்புடைமை என்பது யாருக்குரியது? இல்லறத்தான் வந்து அன்பாக இருக்க வேண்டும், துறவரத்தான் அருளோடு இருக்க வேண்டும். ஆகவே அன்புடைமை இல்லறவியல்ல சொன்னார், அருளுடைமை துறவரவியல்ல சொன்னார். அப்போ அன்பு அருளுக்கு இலக்கியத்துல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவள் மீது செலுத்துகின்றது அன்பு. முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட செலுத்துறோம் இல்லையா,
2: அந்த அருள்கிற
0: வார்த்தை வந்திருக்கேன், அருள்கிற வார்த்தை அங்க வரலையே. இங்க அருள் உடைமை அன்புடைமைன்னு ஒரு அறியாருமே பாடுறாரு, ஆனா அது இலக்கியம் தான் வருமே உடைய. நான் என்ன சொல்றேன்னா, சைவ இலக்கியங்களிலே சில சொற்களை கையாளுவது வேற விதம். நான் அன்னைக்க சொன்னேன் இல்லையா, மவுசுனா எலி, கம்ப்யூட்டர்ல மவுசுனா எலியா? அதுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன், மவுசுனா எலி, கம்ப்யூட்டர் படிக்கும் போது மவுசுனா எலியா? இந்த சேம் வேர்டு தானே, சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன். தென்
3: மக்கள் தொண்டு
0: அது சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அது யார் நீங்களா கிளைம் பண்ணிக்கிட்டீங்க அவ்வளவுதான். எங்க சொல்லியிருக்கு மக்கள் தொண்டு மகேஷ் தொண்டு எங்க இருக்கா சைவ இலக்கியத்துல? சைவ இலக்கியத்துல காட்டணும் இல்லையா. அகிலன் சொல்லியிருக்கிறாரு, மணிவண்ணன் சொல்லியிருக்கிறாரு, நா பாத்தா சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்களா அங்கதான், அப்படி சொன்னா என்ன சொல்லிட்டு போலாமே, அது ஒரு அளவே இல்லாம போயிருமே. ஆனா சைவத்துல அதான் சொன்னேன், இலக்கியத்துல அர்த்தம் வேற. எங்க ஒரு வித்தியாசம் பாருங்க, அன்பு அருள் என்பதற்கு இலக்கியத்துல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவர் மீது செலுத்துவது, அருள் என்பது தொடர்பு இல்லாதவர்களுக்கு செலுத்துவது. ஆனா சைவத்துல அர்த்தம் வேற, அதான் சொல்ல வர. இலக்கியத்துல அப்படி அர்த்தம், இப்ப சிறப்பதிகாரம் அது மாதிரி நூல்கள்ல வந்து அப்படிதான் அர்த்தம். ஆனால் சைவத்துல அப்படி அர்த்தம் இல்ல,
1: சைவத்திலே அருள் இறைவனுக்கு.
0: அதாவது அன்பு என்பது உயிர்கள் இறைவனிடத்திலேயே செலுத்துவது, அருள் என்பது இறைவன் உயிரிடத்திலேயே செலுத்துவது. அதெல்லாம் சொன்ன அன்பரோடு மதி நாயன்மார்களே அன்பர் என்று சொல்வார். அதாவது சிவபெருமான இடத்து செலுத்துவதும் அன்பு. ஒரு திருமந்திரத்தை தப்பாக அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம், அன்பும் சிவமும் இரண்டன்ப. சிவம் அன்பா இருக்கிறா என்று சொல்லக்கூடாது, சைவத்துல சிவம் அன்பாக இருக்கிறார் சொல்லக்கூடாது. சொன்னா அது இழிவு, கடவுளுடைய கொள்கைக்கு இழிவு. சொல்ல போறேன், இருங்க இருங்க, நான் சொல்ல போறேன, சொல்ல போறேன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, எந்த கோயில்லையாவது அன்பு மிகு நெல்லையப்பன் எழுதி போட்டிருக்காங்களா? எந்த கோயில்லையாவது அன்பு மிகு எழுதி போட்டிருக்காங்களா? அன்புக்கும் அருளுக்கு என்ன வித்தியாசம்? அன்பு என்பது பிரதிபலனை எதிர்பார்க்கும், அதான் அன்புக்கும் அருளுக்கு வித்தியாசம். இப்ப கணவன் மீது செலுத்துவது அன்பு, அன்பு அன்புதான் இல்லறதுக்கே இலக்கணம் இருக்கார் திருவள்ளுவர். அன்பு என்ன அர்த்தம்? அது திரும்ப என்ன பண்ணும், உங்ககிட்ட இருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கும். அன்பு எக்ஸ்சேஞ்ச் தான் அன்பு. என்னதான் என் மேல அன்பா இருக்கான்னு சொன்னாலும் ஒரு அருமையான புடவை எடுத்து கொடுத்தாதான் அன்பா இருக்காங்கிறது ப்ரூஃப் ஆகும் பெண்ணுக்கு. அப்படிதானே, அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன்னு சொன்னா நம்புவாளா? ஆனால் சிவபெருமான் வந்து அன்பாக இருக்கிறார் என்ன சிக்கல் வருது, நம்ம எதிர்பார்க்கிறார் ஆயிரு மனிதனுக்கு அவருக்கு என்ன வேறுபாடு? ஆகவே என்ன சொன்னாருங்க திருமூலர், அது ஒரு வார்த்தை ஒரு செங்கலை உருவிட்டோம், அன்பும் சிவமும் இரண்டு என்பது அறிவிலார், அன்பே சிவம் ஆ ஆவது, அங்கதான் அன்பே சிவம் ஆவதுங்கிற சொல்ல விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அன்பே சிவம் ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அன்பே சிவம் ஆவதுங்கிற சித்தாந்தத்தில் அர்த்தமே வேற. சிவபெருமானத்திலே நீ செலுத்துகின்ற அன்பு உன்னை சிவமாக ஆக்கும். அதாவது சைவத்தில் சிவபெருமான் சிவமாக இருக்கிறார், உயிர்கள் சிவமாக ஆகிறது, அதுக்குள்ள பெரிய வேறுபாடு. ஆதல் தமிழ் இலக்கணம் என்ன பேரு, ஆக்கச்சொல். தெரியும் ஆக்கச்சொல் செயற்கையும் உணர்த்தும் இயற்கையும் உணர்த்தார், அதுதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது ஆக்கச்சொல். ஆகவே அங்கே திருமூலர் சொன்னது அன்பே சிவம் ஆவது, அந்த ஆவதுங்கிற வார்த்தையை உருவிட்டான். சும்மா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அப்படி சொன்னாதான் நம்ம கடவுளுக்கு ஏற்றம் வரும். அப்படி நம்ம என்ன பண்றோம்னா சில விஷயங்களை மக்களுக்கு இப்படி சொன்னாதான் அந்த சமயத்தில் இருக்குன்னு நினைச்சுக்கிடுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம உண்டாக்கிட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க பாருங்களேன், இப்ப இஸ்கான் வந்து இன்னைக்கு உலகம் போறா பரவுது, ஒரு சின்ன அப்படி அப்படி தவறுங்கிறதுக்கு நான் சொல்றேன் பாரு. ஆனால் அங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, சைவத்தில் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், எவ்வளவு ரிலாக்ஸ் பண்ணிருக்கிறோம். நமக்கு ஆள் வரலையே, நீங்க ரிலாக்ஸ் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கு ஆள் வரல, அவனுக்கு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்ட்ரிக்டா வைக்கணும், ஆள் வருது. உங்க கொள்கை அடிபட்டு போச்சே,
1: அவன் பயத்துல போறான்,
0: பயத்துல இல்ல அவன் சொல்லுகிறான் பாருங்கள், பயம் இல்லை. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷனை எதுக்காக எடுத்துக்கிறேன்னா அவனுடைய கொள்கை சரிங்கிறதுக்கு இல்லை, அவனுக்கு கூட்டம் போது அதனால சரிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. அதாவது நாம வந்து கட்டுப்பாடுகளை விதிக்க விதிக்க மக்களிடத்துல ஆதரவு இருக்காது என்று நாமளா அவனை நினைச்சுக்கிறோம். நீங்க புலால் உண்ணக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு தான் வச்சிருக்கீங்க, அவன் என்ன வச்சிருக்கான் பாருங்க, புலால் உண்டவன் சாப்பிடுகின்ற உணவை நான் சாப்பிட மாட்டேங்கிறேன். அப்படிவாதான் எனக்கு அதனால சுவாரியம் கிடைக்காது. இஸ்கான்ல மெம்பர் ஆனா நீங்க என்ன செய்யணும் இஸ்கான்ல, அவன் சொல்லுகிறான் ஏன்னா அவனுடைய கொள்கைக்கு நான் போல, கொள்கை வேற. ஆனால் ஒரு நான் வெஜிடேரியன் சமையல் பண்ணி நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டான், அவங்களுடைய கட்டுப்பாடு அப்படி வச்சிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஆள் வராம இருக்கா. அதுவே சிவம் ஆவது, ஆக்கச்சொல் என்பது இயற்கை பொருளை இத்தனை களத்தில் செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல், ஆக்கம்தானே காரணம் உதற்கே. ஒரு திருவம்பாவில் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சிந்திக்கணும், எடுத்தோன்னு என்ன ஆரம்பிக்கிறாரு, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருஞ்சோதி. கடைசி என்ன சொல்றாரு, நம்ம ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிர்கள். முரணா தெரியல உங்களுக்கு, முதல்ல ஆதி அந்தமும் இல்லைன்றாரு, பிறஞ்ச ஆதி இருக்குங்கிறாரு. கான்ட்ரடிக்ஷன் சிந்திக்கிறீங்க, என்னைக்கா சிந்திச்சிருக்கீங்களா திருவம்பாவையில, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறாரு, போட்டி அருள்க நீ ஆதியாம் பாதமலர். அங்க என்ன பாயிண்ட் கேட்டா, அங்கே வந்து அங்க வந்து ஆக்கச்சொல் கொடுக்கல, இங்க ஆக்கச்சொல் கொடுக்கிறாரு, அதான் அங்க உள்ள பாயிண்ட். ஆதியும் அந்தமும் இல்லாம போது ஆக்கச்சொல் கொடுக்கல, இங்க ஆதி இங்க என்ன சொல்றாரு, ஆதி ஆம் பாதமலர் அந்த மாம் செந்தளிர்கள், ஆக்கச்சொல் கொடுக்கிறார். அதுக்குள்ளதான் இருக்கு ரகசியம், ரகசியம் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆக்கச்சொல் கொடுத்து சொன்னா அர்த்தம் வேற, ஆக்கச்சொல் கொடுக்காம சொன்னா அர்த்தம் வேற. உதாரணமா பாருங்க, ஒண்ணு சொல்லுகிறேன், இந்த திருவம்பாவையில ஆணாகி பெண்ணாகி அரியாகி பின்னாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி. உங்களுக்கு என்ன தெரியுது, ஆணாகி பெண்ணாகி அரியாகி, கடவுள் வந்து ஆணாகிறாரு பெண்ணாகிறாரு அரியாகிறாருன்னு நீங்க அர்த்தம் பண்ணுவீங்க, அதான் கிடையாது. அதுதான் இலக்கணம் படி, ஆண் ஆகி ஆண் ஆகலன்னு அர்த்தம், பெண் ஆகினா பெண் ஆகலன்னு அர்த்தம். இப்ப உதாரணம் சொல்ல பாருங்க, நான் நாடகத்தில் நாயாக வேடம் போட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் நாய் இல்லைன்னு அர்த்தம். நாயாக நடித்தேன்னா நான் நாயின் அர்த்தமா, அதுதான் கேட்டா ஆக்கச்சொல் அவனுடைய சுரூபத்தை காட்டாது. நுட்பம் பாத்தீங்களா, எவ்வளவு தமிழ் இதுதான் தமிழ் படிக்கணும், தமிழ் படிச்சுட்டு சித்தாந்தத்துக்கு போகணும் இல்லைன்னா அப்படிதான் அர்த்தம் பண்ணிட்டு இருப்பீங்க, கடவுள் ஆண் ஆகிறாரு பெண் ஆகிறாரு ஆண் ஆகிறாரு. அங்க ஆக்கச்சொல் இன்னை விழித்து வந்தது, இஸ் நாட் இஸ் ரியல் கேரக்டர். அதுல எதுக்காக அதனால உலக நடையில் அப்படி சொல்றீங்க, உலக நடையில அந்த சித்தாந்தம் என்ன கேட்டா அந்த சுரூப லட்சணம் தடத்த லட்சணம். அதுக்கு அத்ததுக்கு போனோம், சொல்வம்னா என்ன தடத்தன அங்கதான் போன. அந்த சித்தாந்த சொல்ல என்ன பண்றாரு, இலக்கிய வார்த்தையில சொல்ல முற்படுறாரு அவ்வளவுதான். அது வந்து நுட்ப பொருள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். அவங்களால இங்க வந்து மிக அருமையாக அந்த திரிபுரத்து அசுரர்கள் அவங்க ரெண்டு பேரும் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தான் அவர்கள் வந்து அதை மிக அருமையாக திருமறைகள்ல பல இடங்கள்ல வருது. ஏன்னா திரிபுர சம்மாரம் வந்து இலக்கியத்திலையும் பல இடங்கள்ல வருகிறது. அதாவது பொதுவாக பல செய்திகளை நான் வந்து ஒரு தலைப்புங்களை சொல்லணும்னு முயற்சி பண்றேன். ஒரு தலைப்பும் வச்சுக்க வேண்டியதுதான், ஆனா இடையில டீவியேஷனும் வந்துடுது. ஏன்னா இடையில சில அப்படி விளக்கும் போது சில பற்றி விளக்க வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது. அவையெல்லாம் அந்த வகையில நாம யார் என்ன பண்றோம், அவர்களை அந்த சிவாலயத்திலே அவர்களுக்கும் நாம் வந்து வணக்கத்தை செலுத்தி விட்டு அப்புறம்தான் நாம உள்ளே போகின்றோம். அதுக்கப்புறம் சிவாலயங்களிலே அவர் எப்படி இருக்கிறாருங்கிறது நான் சொன்னேன். உருவம், அதாவது சிவாலயத்திலே அமைக்கின்ற திருமேனிகள் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு வரம்பு வச்சிருக்கிறாங்க. உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்களேன், இப்ப ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தை சிவாலயத்தில் வைக்கலாமான்னு வைக்கக்கூடாது. ஞான சம்பந்தம்னா இப்படிதான் இருக்கணும், சுந்தரம்னா இப்படிதான் இருக்கணும், அவர்களை எப்படி தியானம் செய்ய வேண்டுமோ அதே போலதான் திருவள்ளுவரையுமே. திருவள்ளுவருடைய படம் பார்த்தா கையில எழுத்தாணி இருக்கு, இருக்கக்கூடாது. திருவள்ளுவரை சைவர்கள் எழுத்தாணியோடு தியானம் பண்ணக்கூடாது. திருவள்ளுவருக்கும் தியானம் உண்டு சைவர்கள். திருக்குறளை எப்படி சைவ சித்தாந்தம் வருதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருக்குறள்ல சைவ சித்தாந்தத்தை எப்படி சொல்ற அதை நீங்க கேட்டீங்கன்னா திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு எண்ணமே கம்ப்ளீட்டா மாறி. திருவள்ளுவரை நாம் எப்படி ஏற்றம் கொடுக்கிறோம் என்றால் அவர் ஒரு மெய் ஞானி. தமிழ்ல அருமையாக ஒரு சிற்பங்கள் எப்படி அமைக்க வேண்டும், சிற்ப செந்நூல் என்று தமிழ்லேயே நூல் இருக்கு. மகாபலிபுரத்துல தான் சிற்பக்கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டில். அந்த மகாபலிபுரம் சிற்பக்கல்லூரிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பிரமாண நூல் இருக்கு, சிற்ப செந்நூல்னே பேரு. அங்கேயும் இருக்கு எல்லாத்துலயும். ஏன்னா சிற்ப சாஸ்திரம் எல்லாம் நம்மகிட்ட வந்து எல்லா சாஸ்திரமே சேர்ந்து வரும். அவை நாவல்களை எப்படி அமைக்க வேண்டும், நாவலை எப்படி, அதாவது எப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அவர்களை எப்படி தியானம் செய்ய வேண்டுமோ அப்படித்தான் அமைச்சிருக்கிறார்கள். சுந்தரன்னா தலையில கிரீடம் இருக்கணும், வலது கையில பெரம்பு இருக்கணும், இடது கையில வந்து தாமரை மலர் இருக்கணும். மாணிக்க வாசர்னா சின்முத்திரை இருக்கணும், இடது கையில வந்து ஓலைச்சுவடி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம்னா உளவாரம் இருக்கணும், உளவாரத்தை கையில வைக்கக்கூடாது, சாத்தி தான் இருக்கணும், கையில உளவாரம் இருக்கக்கூடாது. எல்லாம் வரம்பு, வரம்பு, சைவத்தில் ஒரு வரம்பு எல்லாத்துக்கும் வச்சிருக்கலாம் அந்த ஆலயத்தில். அதனாலதான் அதை மாற்றக்கூடாது. ஏன்னா மாற்றுவதுன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதான் பெரிய விஷயம். காலந்தோறும் இஷ்டத்துக்கு மாத்திட்டே போவோம். கடைசியில இவே ராமசாமி நாயக்கருடைய தியானம் கூட ஒண்ணு வந்து அது சிவங்கோயில வந்துடும். ஆக விநாயகரை பொறுத்தவரை கால சம்மாரமூர்த்தி, கஜமுக சம்மாரமூர்த்தி விநாயகரை பொறுத்தவரை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்துல வந்து அந்த இடது மூலையிலே விநாயகர் இருப்பார், வலதுல அவர் இருப்பார். அவர் உண்மையில அந்த பேர் என்ன, விநாயகர் சிவங்கோயில போனீங்கன்னா நிறைய விநாயகர் இருப்பாங்க சில கோயில்ல. ஆனாலும் அந்த விநாயகருக்குள்ள ஒரு பேதம் உண்டு. என்னவென்றால் சிவபெருமானே அந்த சோமா, அதாவது அந்த வடிவம், அதுக்குதான் மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு பேர். மாகேஸ்வர மூர்த்தங்கள் அது 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் தான் சிவாலயத்தில் அமைக்கலாம். அதுல கஜமுக அனுகிரக மூர்த்தி, அந்த விநாயகருக்கு என்ன பேரு, கஜமுக அனுகிரக மூர்த்தி. அங்க முருகன் இருக்கிறாரே அவருக்கு சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேரு. ஆனா மற்ற இடங்கள்ல இருக்காங்களே விநாயகர், பெரிய திருவாரூர்ல போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் விநாயகர் இருப்பார். ஆனால் அவர்கள் அந்த மாகேஸ்வர மூர்த்தத்தில் உள்ள விநாயகர் இல்லை, அவர்கள் சிவ சாரூபம் பெற்று அடியவர்கள், விநாயக சாரூபம் பெற்று அடியவர்கள், முருக சாரூபம் பெற்று அடியவர்கள். அவர்களும் இருப்பார்கள், ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்லும்போது அவங்களுக்கு மந்திரம் வேற, இவருக்கு மந்திரம் வேற. அப்படி நியமவித்து பூஜை முறையிலே அவருக்கு சொல்ற மந்திரம் வேற, இவங்களுக்கு சொல்ற மந்திரம் வேற. அதனால அந்த விநாயகருக்கு வந்து ஆகமத்தில் கொடுத்த பேர் என்ன, கஜமுக கஜ சம்ஹாரமூர்த்தி. சுப்பிரமணியனுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? சோமாஸ்கந்த மூர்த்தி. அங்க என்ன வார்த்தை? உமா பிளஸ் கந்தன் சோமாஸ்கந்தன். வடமொழி அப்படிதான் பிடிக்கும். அர்த்தம் வித் பிளஸ் உமா பிளஸ் கந்தன். அருமையான அந்த வார்த்தையை வந்து உண்மையிலே வந்து ஈழத்தமிழர்கள் மீது எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் நான் பாக்குறேன். என்ன கேட்டா அவங்க பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஸ்கந்தன் ஸ்கா தமிழ்நாட்டில் வைக்க மாட்டாங்க, வெறும் கந்தசாமின்னு தான் வைப்பாங்க. ஆனா இலங்கையில தான் நான் பாக்குறேன், எல்லா நாட்டையும் நான் போயிருக்கேன் இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஸ்ரீ ஸ்கந்தன் ஸ்ரீ ஸ்கந்தராஜாங்கிற பேர் ரொம்ப அதிகமா இருக்கு இலங்கையில இல்லையா. அங்க ஸ்கந்தன் அந்த உச்சரிப்போட தான் வைக்கிறாங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அப்படிதான் வைக்கணும்.
4: கஜமுக மூர்த்தியும் சிவன் பிள்ளையார் பார்வதி அந்த பிள்ளையாருக்கு பேரா கஜமுக மூர்த்தி?
0: அதாவது அந்த
4: அப்படியான படங்கள் வாரது இல்லையே கடையில
0: இல்ல. படங்கள் வந்து திருஷ்டி விநாயகர் கூட வந்துட்டாரு இப்போ வீட்டுல முன்னாடி. திருஷ்டி கந்திருஷ்டி விநாயகர் அப்படின்னு ஒரு படம் ரொம்ப ஃபேமஸா வந்து கந்திருஷ்டி விநாயகர்.
4: ஓ
0: அது வீட்டுல மாட்டி வாசல்ல மாட்டி வைக்கிறாங்க. அவர் வேணா திருஷ்டி எல்லாம் போயிருமா? அதனால இன்னைக்கு அதனால கமர்ஷியல் நோக்கல. நமக்கு வந்து எப்பொழுதுமே பிரமாண நூல்கள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது முக்கியம். அதுல அந்த மூர்த்தி பேதங்கள் எப்படி அமைக்கலாங்கிறதுக்கு அங்க ஆங்கிலத்தில் விதி சொல்லியிருக்காங்க. ஒரு சுப்பிரமணியரை எப்படி அமைக்கலாம், எத்தனை கரங்களோடு அமைக்கலாம், எத்தனை முகத்தோடு அமைக்கலாம். அதுபோல சுப்பிரமணியருக்கு முன்னாடி வந்து வாகனம் வந்து மயில் வைக்கலாம், யானை வைக்கலாம், ஆடு வைக்கலாம். சில கோயில்ல ஆடு இருக்கும், சில கோயில்ல யானை இருக்கும், சில கோயில்ல மயில் இருக்கும். இன்னும் போனா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு சுப்பிரமணியர் ஆட்டு வாகனத்துல தான் வருவார். மிக புகழ்பெற்ற ஆலயம் திருச்செந்தூர் முருகன். ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு முருகன் மயில வரமாட்டேன், ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு ஆட்டுலதான் வருவார், ஆட்டு மேலதான் வருவார். அது கதவு அதை படிக்கணும் உடனே, அதுக்கு தானே படிக்கணுங்கிறதுக்கு. முருகனுக்கு ஆடு உண்டான்னு கேட்டா தகர் ஏறு படலாம், கதவானது படிக்கணும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்னு பார்க்க கூடாது. அதுதான் இன்னைக்கு நம்ம இதுல வந்து நிறைய தவறான குழம்பு வந்தது. காரணம் அதுதான், யார் சொன்னாருன்னா அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இப்படிதான். அங்கே அந்த ஆட்டு வாகத்துடைய தாற்பரியம் என்ன? தகர் ஏறு படலம் கந்தபுராணத்துல இருக்கு, அதை பார்க்கணும். கத்தியப்ப சிவாச்சாரியர் என்ன சொன்னாலும் அதான பிரமாணம். கந்தபுராணம் அரங்கேற்றம்ங்கிறது அருமையான கந்தபுராண பாராயணம் இலங்கை. கந்தபுராணம் அரங்கேற்றம் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பு. கந்தபுராண அரங்கேற்றம் எப்படி அரங்கேறியது என்பது அருமையான ஒரு வரலாறு. அந்த வரலாற்று ரீதியாக நம்மளுடைய பெரியவர்கள் அதை எங்க சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா தொண்டை மண்டல சதகம். தொண்டை மண்டல சதகத்துல எப்படி கந்தபுராணம் அரங்கேறியது என்று அருமையாக வருகிறது.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
6: சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: எங்கும் நிகர் ஒன்றில்லா இருவர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: இந்த இரண்டாவது சந்திப்புல அரசிகள் ஆரூர்ல இருக்காங்க, பிள்ளையார் புகலூர்ல இருக்காங்க. ஆரூர்ல இருக்கிற சாமி அங்க 21 பதிகம். அவங்க நாங்கெல்லாம் யாருமே தாண்ட முடியல. சுந்தரருக்கு பிரியமானதெல்லாம் ஆரூர், ஆனா அவரு கூட 8 பதிகம் தான். திருஞான சம்பந்தர் 5 பதிகம் தான். அரசுகள் அடிச்சுட்டு போனாங்க 21 பதிகம். அதுல 10 திருத்தாண்டகம் திருவாரூர், 10 திருத்தாண்டகம் வேற எந்த ஊருக்கும் அப்படி கிடையாது. அதிகை 5 திருத்தாண்டகம், 4 திருத்தாண்டகம் பெற்ற ஊர் வீழிமிடல, 3 பெற்றது கையில், 2 பெற்றது நிறைய இருக்கு, இடைமருது, ஆனைக்கா, மழபாடி, தீத்தானம், இப்படி 2 திருத்தாண்டகம் பெற்ற தலங்கள் ஏராளமா உள்ளன. 3 பெற்றது கையில மட்டும். 3 போற்றி என்ற மகுடத்தோடு முடியும், அது இன்னொரு சிறப்பு. வீழி நான்கு திருத்தாண்டகம் பெற்றது, ஐந்து பெற்றது அதிகை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேரும் அடையாள திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம், ஏழை திருத்தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், காப்பு திருத்தாண்டகம் அதிகரிக்கு. பத்து திருத்தாண்டகம் பெற்றது ஆர்வம். இங்க இருக்கிற பப்பரடி மேவு திரு வாதிரை நாள் வீதி விடங்க பெருமா பவனிதன் தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியார்கள் உடன் சேவித்து மூலகம் கலிகூற வரும் பெருமை முறவை எல்லாம் கண்டு போற்றி நாவினுக்கு தனியரசர் நயக்கும் நாள். அப்ப மனசுல ஒரு ஆசை வருது, திருப்புகலூர் அமந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல் புரி வெட்டி கூற ஒருபடுவார் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்றங்கு உள்ளம் வைத்து பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பதி பிறவும் பணிந்து போந்தார். ஆரூர் சாமியும் புகழூர் சாமியும் ஒரு ஒப்பந்தம் பண்ணினாங்க போல, ரெண்டு பரமச்சாரியரும் சந்திக்கணும்னு. உள்ளத்துல இந்த எண்ணெய ஊற்றெடுக்க அரசுகள் திருவாரூர் சாமி வணங்கிட்டு திரும்பி வருவாரா திருவாருக்கு. இப்ப வரும்போது பிள்ளையாரோட ஒருவர் புரட்ட வர்ற திருப்புகலூர், இதுக்குள்ள செய்தி எங்க போகுது புகலூர்ல இருக்கிற பிள்ளையாருக்கு. அந்நாளில் அவளுடைய பிள்ளையார் திருப்புகழி அதன் கண்ணின்றும் தன்னாக பூணணிவார் பயின்ற திருப்பதிபலவும் பணிந்து செல்வார் புண்ணாக மனங்கமழும் பூம்புகலூர் வந்திரஞ்சி புண்ணாக மனங்கமழும் புண்ணாக தலைமரம் பூம்புகலூர் வந்திரஞ்சி பொருவில் தீர்த்தி மின்னாரும் புரிமுன்னூர் உருவனார் திருமடத்தில் மேவும் காலை. பெரியவர்கள் எதிர்கொண்டு வரவேற்கணும் என்பது சைவ சம்பிரதாயம். அரசுக்கு வரும்போது வாசல் இருந்து பாக்கிறேன்னு சொன்னா முறையற்றது. சால மிக பெரியவர் பிள்ளையார் என்ன பண்றாங்க, அடியாரில் கூட்டிட்டு ஊர் எல்லையே போயிடுறாங்க. புகலூருக்கும் ஆரூருக்கும் இடையில அந்த இடம் விற்குடி வீரன். இங்க இருந்து ஒரு பெரிய அடியார் குழு, இந்த பக்கம் விடையவன் அடியவர் குழு ரெண்டும் வராங்க. திரண்டு வரும் திருநீற்று தொண்டர் குழா இரு திறம் சேர்ந்த போதில் இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்றே. திருநீற்று ஒளிய நிலா வெளிச்சத்துக்கு உப்புமையா வச்சு சொல்றார் ஆசிரியர் பெருமான். அப்படி சொல்லுகிறார், தோற்றும் மண்ணீர்களுக்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற அண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெண் நீற்றின் பேரொளி போன்றது நீள் நிலா அப்படின்பார். நிலவின் குளிர்ச்சி போல திருநீரு பிறவி வெப்பத்துக்கு மருந்தாக அமைந்து அந்த பிறவி வெப்பத்தை தீர்த்து பிரசூடிய பெம்மானுடைய எடுத்த திருவடி நீழலிலே தோய்ந்து இரும்பு இன்புறும் வண்ணம் செய்யும் பவபாசங்களை அறுக்க வல்ல சாதனம் திருநீர். ஆகவே இரண்டு நிலவின்கள் கடல்கள் ஒன்றாகி அணிந்தன போல் என்று சொன்னார். இங்கே முதல் வணங்குறது நாவரசர் தான், பிள்ளையர் வணங்குறார். திருநாவுக்கரசர் இது சென்று இறைஞ்ச சிறப்புறுத்த தெய்வவாமி பெருஞான சம்பந்த பிள்ளையார் இதில் வணங்கி முதல வணங்கினது அரசர். திருவாரூரு எப்படிதான் தொழுது உயர்ந்தது பேசுற பேச்ச பாருங்களேன். நம்ம எல்லாம் ஒருத்தரை பார்த்து பேசணும்னா மற்ற சேம லாபங்களை பேசுறோம். நீங்க நலமா, பாட்டி எல்லாம் நலமா இருக்காங்களா, பக்கத்து வீட்டு தாத்தா நலமா, இப்படியாக நம்முடைய பேச்சு அமைகின்றது. அவர்கள் பேச்சு இறைவரை பற்றி மட்டுமாய் அமைகின்றது. கேட்கிறார், இப்பதான் திருவாதிர முடிஞ்சிருக்கு, ஆரூர் பெருமானை எப்பரிசால் தொழுது உயர்ந்தது. இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவாக்கு திறந்த அத்தனை பதிகம் வரும். அவங்க கேக்குறாங்க அரசுகளை பார்த்து, சுவாமி நீங்க எனக்கு சொல்லணும் திருவாரூர் பெருமையின்னு. சொல்ற சித்தம் நிலாவும் தென் திருவாரூர் நகராலும் மைத்தழை கண்டர் ஆதிரை நாளின் மகிழ்ச்செல்வம் இத்தகைய தீண்டு என் மொழிகே. ஒரு பரமாச்சாரியார் இன்னொரு பரமாச்சாரியருக்கு அருளிய பதிகம் முத்துவிதானம். இதுல இன்னும் நுட்பம் கூட பார்க்கலாம். இது சந்திப்பு தொடங்க, இரண்டாவது சந்திப்பு தொடங்குற நேரம். இது தொடங்குற நேரத்துல அரசுகள் பிள்ளையாருக்கு பரிகம் பண்ணாங்க. இந்த சந்திப்பு நிறைவாகிற இடம் திருமறைக்காடு. அங்க பிள்ளையார் அரசுகளுக்கு பதிவு சொல்லுவாங்க, அது கோளர் பதிகம் வேயூர் தோழி நல்லா கவனிச்சிருக்கும். அரசுகள் பிள்ளையாருக்கு இரண்டாம் சந்திப்பு தொடக்கத்துல புகழூர் எல்லையில பாடிய பதிகம் திருவாதிரை திருப்பதிகம் என்று சொல்லப்படும் உத்துவிதானம். இந்த சந்திப்பினுடைய நிறைவு நிகழ்கின்ற இடம் திருமறைக்காடு. அங்கே பிள்ளையார் பெருமான் அரசியலிடத்தில் சொல்லி விடைபெறுகின்ற பதிகம் கோளறு பதிகம். பரமாச்சாரியர் ஒருவர் மற்றவருக்கு சொன்ன பெருமை உடையது இந்த இரண்டு பதிகங்கள். அப்ப வர்றாங்க அரசுகள்.

இந்த பதியத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இதுல எங்கேயுமே பயனொலிகள் அமையும் போது பெயர் பயனொலிகளாக இருக்கும், இருக்கும் வினைமுற்று வராது. வினை சொல் பயனிலையாக அமையாது, அந்த வாக்கியத்தை முடிக்கக்கூடிய தொடராக எழுவாயே அமையும் வண்ணம் அமைந்த பதிகம் இந்த பதிகம். ஏன் இப்படி அமைக்கணும்? இந்த பதிகத்தை பாடினா வினை முற்று பெறும் என்பது கருத்து. ஆகவே வினைமுற்று இல்லாமல் பெயர் பயனிலைகளாக வைத்து பாடி அருளினார் ஞான பேராளர் நாவரசு என்பது கருத்திலே இருத்தப்பட வேண்டும். உடனே இந்த இடம் விற்பனை இருட்டும் புகழூருடைய எல்லா ஆரூரும் அல்ல, புகழூரும் இல்ல நடுப்புறதுக்காங்க. அப்ப பிள்ளையார் சொல்றார், இப்ப நீங்க கேட்ட மாத்திரத்துல சுவாமி எனக்கு ஒரு ஆசை. பிள்ளையார் சொல்றார், அரசுகளே நீங்க புகழூர் போங்க, நான் அதுக்குள்ள திருவாரூர் போய் சாமி பாட்டு வந்துடுறேன். அம்மொழி மாலை செந்தமிழ் கேளா அணிசன்பை மைமலர் கண்டத்து அண்டர் பிரானார் மகனாரும் குய்மலர் வாவி தென் திரு வாரூர் கும்பிட்டு உம்முடன் வந்து இங்கு உடன் அமர்வு பாக்குறாரு. திருநாவுக்கரசன் பார்த்தா உடனே பிரிகிறாரு, ஆனா சாமி பார்க்கணும்னு சொல்றாரு. என்ன பண்றாரு, சரி நீங்க போங்க திருவாரூருக்கு, நான் புகழூர் போறேன், உங்களுக்கு துணைக்காக என்னுடைய மனசையும் காதலையும் அனுப்புறேன். சொற்பெரு வேந்தரும் தோணி மூதூர் தோன்ற பின் காதல் தொடர காதல் அவரோட கூட அனுப்பினாராம் அரசுகள். புகழூர் வந்தாங்க, புகழூர் வந்தாங்க. இவருக்கு புகழூர் வந்து தாயகம். ஒரு நுணுக்க சொல்ற, புகழூர் மீண்டருளினார் என்று பெரியபுரம் சொல்லு. அங்கே ஒன்று கருத வேண்டி உள்ளது, திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாமூரிலே வாழ்ந்த புகழனார் மாதினியார் தம்பதியினருக்கு மகவாக அவதரித்த போது அவர் அவதாரம் செய்வதற்கு கிளம்பி புறப்பட்ட இடம் திருப்புகலூர். இறைவருடைய திருவடியிலே முத்து ஆன்மாவாக விளங்கிய அம்மூதறிஞர் இறைவருடைய ஆணைப்படி புகழூரில் இருந்து திருவாமூர் வந்தார் என்று கருத இடம் உண்டு. ஆகவேதான் மீண்டருளினார் என்கிறார். அத்திரு மூதூர் மேவிய நாவுக்கரசும் தம் சித்தம் நிறைந்த அன்பு தெவிட்டும் தெளிவெள்ளம் மொய்த்திடி தாரை கண்போடி நீர்மை உழுதார பைத்தலினாக பூனணிவாரை பணிவுற்றார். தேவர் பிரானை தென்புகலூர் மன்னிய தேனை பாவியல் மாலை செந்தமிழ் பாடி பறிவோடு மேவிய காலம் தோறும் விருப்பில் கும்பிட்டே ஓவுதல் ஓவும் திருப்பணி செய்தன் உரைகின்றார். அந்த ஊரை விட்டு பிரியவே இல்லை. பிள்ளையார் வரத்து கொஞ்சம் காலம் ஆகுது. அதுக்குள்ள என்ன பண்றார், பக்கத்து இருக்கிற தலங்கள் நள்ளாறு செங்காட்டங்குடி சாந்தை அயவந்தி இந்த மூணு பாக்குறாரு. இது செங்கிலார் சொல்ற விதமே அழகா இருக்கு. சீர்தரும் செங்காட்டங்குடி அடை கொடுத்து சொல்றாரு பாருங்க. சீர்தரும் சிறப்பித்து சொல்லுகின்ற விதம் கவனிக்கத்தக்கது. சீர்தரும் செங்காட்டங்குடி நீடும் நள்ளாறு ஆதரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி வாஜிகள் மின்னலையால் ஒரு பாகம் திரு மருகன் ஏர்தரு மன்பா சென்று வணங்கி இன்புற்றா கலித்துறை சந்த கலித்துறை. என்ன பொருள் சீர்தரும் செங்காட்டங்குடின்னு சொன்ன என்ன காரணம் என்ன? சிரிமல் இந்த சிறப்பின் மேலும் சிறு தொண்டர் வாழ்ந்தவர் வலிய செற்ற பாசம் கடிந்து தமது அருமை மகனாரை கரியாக்கி புளியதல் உடையாக்கி இன்னமுதான் என்று ஒரு மகனை அறிந்து கொடுத்த சிறுத்தொண்ட நாயனார். ஆகவே சீர்தரும் என்று சொன்னார். நீரும் திருநள்ளாறு என்று சொன்னார். சைவ பெருமையை தாபித்து இறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறருடைய பேரவையிலே எருகின்ற தீயிலே இட்ட பதிகம் முன்னேறும் புதுமையாக முன்னேறும் பசுமையாக விளங்கும் வண்ணம் நீரிய பதிகமாக அமைய காரணம் அம்மை போகமார்த்த பூன்முளையாலும் நம் பெருமான் நல்லாற்று நாதரும். ஆகவே நீடும் திரு நல்லாறு என்றார். ஆர்தரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி. ஆர் என்றால் சந்தனம். அங்கே சந்தனம் போல மணந்தது திருநீலக்க நாயனாருடைய மனைவி அம்மையின் பேரன். அந்த அம்மை இறைவருடைய புதி புயத்தர் புயத்தில் சிலந்தி புகழும் அஞ்சி உதி துணிந்த மனைவி அல்லவா? ஆகவே அவரை சந்தனமாக ஒப்பிட்டார். இவரோ நாயனார் நீலனக்கரோ நான்வரை தொடர்ந்த பெருமான். ஆகவே சோலை என்றார். செறிந்த சோலை போல செறிந்த அன்பினராய் விளங்கியவர் திருநீலன். அடுத்து வார்த்திகள் மின்மலையாளர் உபாகன் திருமருகல் என்றார். ஏன்? செட்டி பெண்ணினுடைய கணவனை உயிர்ப்பித்து அந்த பெண்ணுக்கு திருமணமும் பிள்ளையார் பெருமான் செய்வித்த திருநகரம். ஆதலினாலே வார்த்திகள் மின் முலையாள் ஒரு பாகன். அங்கே அம்மையும் அப்பனமாக விளங்கி அந்த நீடிய கல்யாணத்தை நிரூபித்த பெருமை காரணமாக மருகளுக்கு அப்படி சிறப்பு சேர்த்தார். இப்படி இவர் பாடிட்டு வரதுக்குள்ள அங்கிருந்து பிள்ளையார் திருப்பி ஆறுல இருந்து
புகழூர் வர்றார். அருள் இல்ல அதிசயம் ஒண்ணு மட்டும் சொல்லிடணும். சிவராஜதானியாக அடியவரை சிரத்தை மேல் கொள்ள வேண்டி ஊரது. பூங்கோவில் கூத்தப்பெருமானுக்கு உரிய தலம் என்று சொன்னால், பூங்கோவில் கூத்தப்பெருமானுடைய குறைகடலிலே கும்பிட்டு குணம் கொண்டு ஏத்தும் அடியவருடைய ஊர். இங்கே இருப்பவர் பிறவி அறுப்பார் இல்லை என்று சொன்னால், இவர் இந்த பிறவிக்கு காரணமான பவ பாசங்களை அறுப்பார். அடியாரிடுக்கும் தெரியாதவர் ஆரூரத்தர். அங்கேதான் நாயன்மார்கள் திருவிழிப்புலை இந்த தேவாதிரியன் எனும் திருக்காவனத்திலே பிற்றிருந்து அருள்பாலிப்பார்கள். அத்தர் வேண்டி ஆண்ட அங்கனர் அவர்கள் பூதி கோவணம் சாதனத்தால் பொழிந்து ஆதிதேவதம் அஞ்செழுத்து ஓதும் பெருமக்கள் அவர்கள், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் அவர்கள், ஓடும் செம்மண்ணும் உக்கவே நோக்கும் பெருந்தகையர் அவர்கள், பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தாள் மரப்பிலா மான்மீனர் அவர்கள், இப்படிப்பட்ட திருவாரூருடைய சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். அடியவருக்கு அடியாராக்கக்கூடிய ஊர் அது. பரமாச்சாரியர் மூவரும் பிள்ளையார், அரசிகள் நம்பிகள். இதனை முதலிலே போனவர் அரசிகள் தான், அடுத்து பிள்ளையார், அடுத்து நம்பிகள். இவர்கள் மூன்று பேரும் திருவாரூர் செல்லும் பொழுது கவனியுங்கள், அங்கே உள்ள ஈசனிடத்திலே முதலிலே சென்று விடவில்லை. புற்றிடம் கொண்ட வன்மீகநாதரிடத்திலோ அல்லது வீதிவிடங்க பெருமானம் தியாகராஜ பெருமானிடத்திலோ அவர்கள் சென்று முதலிலே வழிபடவில்லை. அங்கு வாழ்கின்ற அரியவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் ஈஸ்வரா அட்கொள்ள பெற்றோம் என்பது உண்மைதான். மூன்று பேர் எப்படிப்பட்டவங்க? ஒருத்தவர் மூணு வயசுல சாமியை சுட்டி காட்டினவர், எலும்பு பெண்ணாக்கியவர், கொல்லிமழவன் மகளுக்கு முயலக நோயை தீர்த்தவர், ஆற்றில இட்ட ஏட்டை எதிர்த்து செல்லும் வண்ணம் செய்தவர், இன்னொருத்தர் கேட்கவே வேணாம் கடல்ல மிதந்தவர், மதம் கொண்ட யானையை அடக்கியவர், சொல்லற்கரிய பெருமையுடையவர். மூணாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மேறுவரையும் மேம்பட்டதவர்த்தார், ஐயாற்று வெள்ளத்தை அடக்கியவர், முதலை உண்ட பதலையை மீட்டருளியவர், புதுகுண்டத்திலே இட்ட பொன்னை எல்லாம் ஆரூர் கமலாலயத்திலே பெற்றவர், செங்கல்லை பொற்கல்லாய் மாற்றியவர், கோழிலே விளைந்த மலை போன்ற நெல்லை ஆரூருக்கு பூதகணங்களால் சேர்ப்பித்தவர். இத்துணை பெருமை உடையவங்க. அவங்க என்ன சொல்றாங்க கௌனி, இவ்வளவு பெருமை உடையவங்க. அவங்க சொல்லும் போதுதான் அவங்க சொல்ற வார்த்தைக்கு பெருமை வருது. அவங்க என்ன சொல்றாங்க, இறைவரால் ஆட்கொள்ளப்பட்ட நாங்கள் இறைவனுடைய அடியாருக்கு ஆளாகி இருக்கிறோமோ அதை ஐயனிடத்திலே கேட்டு சொல்லுங்கள். அப்ப ஈசருக்கு ஆட்படுவது தொடக்கம், அடியாருக்கு ஆட்படுவது நிறைவு. ஆகவேதான் தம்மை பாடும்போது சொற்றமிழ் பாடுகை என்று சொன்னார் ஈசர், அடியவரை பாடும்போது நிறை சொல் மாலை. அங்கேதான் சொல் மாலை நிறைவு பெறுகிறது. இது அரசனுடைய வாக்க மட்டும் ஒண்ணு சொல்லிட்டு மேல போலாம். அவர் சொன்ன வாக்கு அவ்வளவு அச்சர லட்சம் பெறக்கூடிய வாக்கியமா இருக்கும். பாதகராகும் அமணர் தம்பால், அமணர் தம்பால் உற்றப்பிணி ஒழிந்து உய்ய போந்தே பெறலாவது ஒன்றுதான். எனக்கு நிறைய வேண்டாம், நிறைய கேட்டா இங்க சாமி மறுத்துருவாரோ என்று அச்சம். பெண்ணாரத்துல நிறைய கேட்டார், இடவக்குறி குடு, சூலக்குறி குடு, திருவடி நீரு பூசு, ஏக விண்ணப்பம் எங்க பெண்ணாரத்துல. ஆர்வல் அத்தனை கேட்கல, ஒண்ணுதான் கேட்டார், அடியாருக்கு அடியாரன்னு ஏத்துக்கோ, மத்த எல்லாம் தானா வரும் கவனிங்கோ. இதுதான் பெருமண்ட நமக்கு, அடியார் அடியார் அடியார் அடியார்க்கு அடிமை பூண்டே அடியார் அருளால் அவனடி கூட அடியானவன் என்று அடிமை கொண்டானே திருமந்திரம். கவனிக்கணும், அடியாருக்கு அடிமையாகலன்னா பக்தி இல்லை. இப்படியாக இந்த சந்திப்பு இரண்டாவது சந்திப்புக்கு வந்துடும். இப்ப பிள்ளையார் புகழூர் வர்றாங்க, இவர் திருப்பி இவர் போய் வரவேற்கிறார். எப்படிதான் இந்த மாதிரி செய்வாங்களோ நமக்கு தெரியல. நம்ம ஒரு தடவை பார்த்து ரெண்டாவது தடவை தலைநாள் கடைய நாள் ஒக்கவே அன்பு காட்டுறது நீ எங்கேயுமே சத்தியம் இல்ல. முத நாள் ஒரு இடத்துக்கு போறா ஏக வரவே பேசுகிறாங்க, ரெண்டு நாள் கழிச்சு போனா பாக்காம இருக்காங்க, மூணாவது நாள் கூட ஏமந்தேங்கிறாங்க. இதுதான் உலகியில நாம காண்பது, இத்தனை நெருங்கியவனா நெருங்கினவங்களா இருந்தாலும். ஆனா ஈஸ்வரம் மெய்யன்பர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க தலைநாள் கடை நாள் ஒக்கவே தொடக்கத்துல காட்டிய அந்த மெய்யன்பு கட்டச்சி வரைக்கும் இருக்கும். இது கூட அடிமைத்தரத்தை அளக்கவல்ல கருவி என்று நாம அறிய வேண்டும். பிள்ளையார் ஹிந்துருள பெருவிருப்பால் வாகீச உள்ள மகிழ்ந்து எதிர்கொண்ட உடன் உறையும் நாளின்கள் வள்ளலார் சிறுத்தொண்டர் மற்றவர்பால் எழுந்துருள. சிறுத்தொண்டர் நாயனருக்கு பிள்ளையார் மேல ஏக காதல், அவர் விட்டு பிரியவே மாட்டார். தேவந்தூரர் பக்கத்துல திரு செங்காட்டங்குடியிலேருந்து புகழூர் பக்கத்துல இருக்கிற ஊர் தான் மருகல், செங்காட்டங்குடி, புகழூர், ராமநந்தீச்சரம், பனையூர், இவையெல்லாம் அருகருகிலே இருக்கக்கூடிய ஊர்கள். அப்ப முருகநாயனர் கேட்கவா வேணும் சந்தோஷம். முருகநாயனருக்கும் குங்குளிய கலைநாயனருக்கும் ஒரு பெருமை உண்டு. பெரிய புராணத்துல குங்குளிய கலையர் முருகன்,
இந்த ரெண்டு நாயன்மார்கள் தான் பரமாச்சாரியர் இருவருக்கும் ஒரு சேர உணவு படைத்த பெருமைக்குரியவர்கள். வேற எந்த நாயனருக்கும் இல்ல, ரெண்டு பரமாச்சாரியர் பிள்ளையார் அரசர்கள் ரெண்டு பேருக்கும் அமுது படைத்த பெருமை குங்குளிய கலையர் உண்டு. ஏன்னா அவர் தேவி தாலியை கொடுத்தவங்க அல்லவா. மூத்தர் முருகநாயனர். முருகநாயனர் மடத்துல இப்ப ஆறு பெரியவங்க இருக்காங்க, பிள்ளையார் அரசர்கள் இவங்க ரெண்டு பேரும் பரமாச்சாரியர்கள். நாயன்மார்களை பார்த்தா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார், நீலரக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார். இந்த ஆறு பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, இது நாம அறிய வேண்டிய தலையாய ஒரு உண்மை. இந்த ஆறு பேர் சேரும்போது இறைவருடைய திருவடியை வழிபட்ட பிறகு காலம் அல்லாத காலத்தில், அதாவது திருக்கோவில் திருவாயில் நடை காப்பிடப்பட்டு மூடிய நேரங்கள்ல, இவங்களுடைய திருப்பணி எப்படி இருந்தது, சைவ திருத்தொண்டு எப்படி இருந்தது என்பதை அறிய வேண்டிய கடமை எல்லாருக்கும். அப்ப சொல்றார் சுவாமி சேக்கிரார், திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாளி திருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தங்கு பொறுப்படு சிந்தையினார்கள் உடன் உறைவின் பயன் பெற்றார். அப்ப அடியார்கள் கூடினா அங்க அத உடன் உறைவுன்னு சொல்றார். உடன் உறைதல்னா நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் அடியாரோடு நாம் கூடுகிறோம். அடியாரோடு கூடிய பிறகு நாம் செய்யத்தக்கது எவையெனில் இரண்டே. ஒன்று, ஆதி மாண்பு என்று சொல்லப்பெறும் தேவாரத்தினுடைய தமிழை வியந்து ஏற்றுதல், அது காரணமாக சிந்தை மகிழ்ச்சி உண்டு. மற்றது, அருளாளர்களுடைய புராணத்தை விரித்து கேட்டல், அது காரணமாக நமது சிந்தை ஒருபடும். ஆக சிந்தை ஒருபடுவான் வேண்டி புராண படனமும், சிந்தை மகிழ்வான் வேண்டி தேவார படனமும் நிகழ வேண்டுவது தலையாய கடமை என்று வலியுறுத்தி செல்லும் புராணத்தினுடைய பாங்கு எல்லோ சிந்தையிலும் இடங்கொள்ளத்தக்கது. இதை சொல்லும் போது வாய்மை சாலமிக்கு உயர் திருத்துண்டு என்றே இதனை வலியுறுத்தி செல்கிறது பெரிய புராணம். இதற்கு பிறகு இரண்டு பெருமக்களும், அதாவது பிள்ளையாரும் அரசுகளும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள் யாத்திரையார். கண்ணகல் புகலூரினை தொழுது போம்பொழுதினை கடற்காழி அண்ணலார் திருநாவிலுக்கு அரசர்தம் அருகுவிட்டு அகலாதே வண்ண நித்தில சிவிகையும் வழிக்கொள உருங்காலை என்னில் சீர் திருநாவுக்கரசரும் மற்றவர்க்கு இசைக்கின்றார் என்று புராணம் சொல்கிறது. என்ன கருத்து? திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருச்சிவிகை நெல்வாயில் அறத்தொரு ஈசர் கொடுத்தது. அந்த ஈசர் கொடுத்த சிவிகையில செல்லுகின்ற எந்தை பிரான் ஞான சம்பந்த சுவாமிகள் பக்கத்திலே வருகின்ற பெரியார் அரசுகளை முன்னிட்டு அந்த பெருந்தகை பாத தாமரை தோய பாரிலே நடந்து ஊர்ந்து வரும் பொழுது தாம் பனிமுத்தின் சிவிகையிலே பயணம் செய்வது முறையன்று எனக்கருது. இந்த மாதிரி நாகரிகம் எங்கேயே இருக்கான்னு பார்க்கணும். பிள்ளையார் தமக்கு ஈசர் கொடுத்த சிவிகையை விட்டு புறக்கணித்து அரசுகளோட நடந்து வர்றாங்க. சக பரமாச்சாரியத்தில் அவர் காட்டுகின்ற அன்பு எத்தகையது என்பது அன்பர்கள் கவனிக்கணும். சரி, இப்படி நடந்து வர்றாங்களே, அதை அரசுகள் சம்மதிக்கிறாங்களா? இல்ல, பிள்ளையார்கிட்ட போறார் அரசுகள், இப்படி செய்யலாமா? உங்களுக்கு ஈசர் கொடுத்த சிவிகை ஆயிட்டு, நாயனார் உமக்களித்த நன்முத்த சிவிகையின் நீர் வாராது, இப்படி வருவது முறையா என்ற உடனே அவர் சொல்றார், மேய வேணியாரர்களும் இவ்வாறு விரும்பு தொண்டர்களோடும் போயது எங்கு நீர், அங்கு யான் பின்வரப் போவது. இல்லையா, பெரியவங்க கட்டளை சிறமேற்கொண்டு ஒழுகுவது இன்னொரு பெரியவருக்கு தான் சாலும். இப்பெல்லாம் மறுத்து மறுத்து பேசுவாங்க. ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நூறு முறை கேட்டா கூட செய்ய முன் வருவோர் மிக மிக அரிது. இந்த காலம் அப்படி, இந்த காலத்துல அரசுகள் சொல்றாங்க, இந்த சிவிகை சாமி கொடுத்தது, நீங்க ஊந்து வந்தாதான் முறை அப்படின்னு. பிள்ளையார் கருமன் மறுப்பு சொல்லாம, நான் அப்படியே செய்யறேன், உங்களுடைய வார்த்தை எனக்கு கட்டளையை ஏத்துக்கிட்டு சிவிகையில வரேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன தெரியுமோ, நீங்க முன்னாடி போங்க, உங்க திருவடி தாமரையை அடி ஒட்டி பின்னால நான் வரேன். இதை சேர்க்கிறார் திருவாக்கு சொல்லும் பொழுது, சண்பை மன்னரும் தம்பிரான் அருள்வழி நிற்பது தலை செல்வார் பண்பு மேம்படு பணிக்கது நித்தில சிவிகையில் பணிந்தேறி தென்பெருந்தவர் அணிந்தது எங்கு என்று போய் திருவம்ப நகர்ப்புக்கு. என்ன செய்யறாங்க, முன்னாடி அரசுகள் போற பாக்குறாரு சிவிகையில இருந்து பிள்ளையார், அவருக்கு போறது அரசுகளா தெரியல, சாட்சாத் பெரிய நாச்சியார் தோழியம் தோழியப்பெரும் பெரிய நாச்சியாரும் ஒரு சேர வந்தது போல உடை அரசுகளுடைய எழிலார் கோலம் விளங்க கண்டார் காதலிக்கும் பெருமானாக கலைவாய்மை காவலர் செல்ல
அவருடைய பின்னாலே கழிமல குல தீவர் எம்பெருமான் கவுனியர் பெருந்தகை போறான். முதல்ல போற ஊர் அம்பர் மாகாளம், கோச்சங்கர் கட்டின மாடக்கோவில், அம்பர் பெருந்திருக்கோவில், அதை வழிபட்டு திரு கடவுர் வீரட்டம் போறாங்க. இந்த தளத்துல அப்புறம் போடுறாங்க, பிள்ளையாரம் போறாங்க. ஒரு பாடல் ஒன்று ரெண்டு சிந்திச்சுட்டு போகலாம். சில பாடல்கள் நமக்கு ஞான தெளிவு கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாம் உலக வாழ்வு நிச்சயம் தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, மகன் மக்களை நல்ல இடத்துல வாழ வைக்கிறது, அது தவறு இல்லை. ஆனா அத்தனையுமே காவல் நீர் மாதிரிதான், எப்போ மறையும்னு தெரியாது. ஆகவேதான் அடிகள் பெருமான் சொன்னாங்க திருவாசகத்துல, மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். இது மாய வாழ்க்கை. மாயம்னா கனப்பொழுதுல மாறுவது, எப்ப அடியும்னே தெரியாது. காணல் நீர் போல, நீர் குமிழி போல, கனவு போல, எப்ப தோன்றும் எப்ப மறையும் யாரும் கண்டறியவோ விண்டு அளவிட்டு சொல்லவோ இயலாத பெருமை உடையது உலகம், அநித்தியமானது. ஆகவே அப்புறம் ஒரு இடத்துல கருவிலி கொட்டிட்டு தேவரத்துல சொல்றாங்க, நில்லா வாழ்வே நிலையென்று எண்ணி பொல்லாங்கு செய்ய புரியாது கல்லாறு மதில்சூர் கருவிலி கொல்லேறு ஊர்பவன் கொட்டிட்டு சேர்மீனே. கருவிலி கொட்டிட்டு போ சொல்ற, ஏன் தெரியுமா? ஏன் இந்த ஊரும் போ சொல்லணும் என்று ஒரு யோசனை, ஒரு கேள்வி எழுது. அதுக்கு விடை அவரே தராரு. பிணித்த பிறவினோய் பிரியுமதுமாறு உணர்த்தலாம் இது கேள்வி. கருவிலி கொட்டிட்டு போறதுக்கான காரணம் சொல்றேன். சிவனடியார்கள்லாம் உருத்திர பல்கணத்தார் என்று சொல்லப்பெறுவோர்கள். அதாவது அடுத்த பிரிவில் அவங்க எல்லாம் சிவகணம். இப்போ மானுட வாழ்க்கையில மன்றாடும் வள்ளலுடைய மலரடி போற்றும் போது, திருவேடம் தாங்கி இருக்கும் போது அவங்க சிவனடியார். இந்த சிவனடியார் தான் சிவகணத்தாரா மாற போறாங்க. அப்ப சிவகணத்தாரில் இருக்கிற ஊர் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கருவிலி கொட்டிட்டு உருத்திர கணத்தினார் தொழுதேத்தும் கருவிலி குணத்தினான் உரை கொட்டிட்டை சேர்மீனே. அப்ப என்ன சொல்ற, நாம அடுத்து அதாவது எழுத்துரா இருக்கிறவங்க மேலதிகாரிய பாக்குற மாதிரி, கீழே உள்ளவங்க வேலை செய்யறவங்க மேல இருக்கிறவங்கள பாக்குற மாதிரி, இப்ப சிவனடியாரா இருக்கிற நாம சிவகணத்தாரா இருக்கிறவங்கள பாக்கணும் அல்லவா? அந்த சிவகணத்தாரா இருக்கிறவங்க ஊர் கருவிலி, உருத்திர கணத்தினார் தொழுதேத்தும் கருவிலி. ஆகவே இன்னொரு பாட்டுல சொல்றார், உய்யுமாறு இது கண்ணின் உலகத்தி பைகுள் பாம்பரையான் கடல் உரைகின்ற கையினான் உரைகின்ற கருவிலி கொட்டிட்டை கொய் கொள் பூம்பொழி கொட்டிட்டை சேர்மினே. திரும்ப திரும்ப அதே வலியுறுத்துறாங்க. இப்ப நாம கடவுள் வீரட்டத்துல இருக்கோம், அங்க அரசியல் பாட்டு ஒண்ணு பார்ப்போம். அழகா பாடுறாங்க, மண்ணிடை குரம்பை தன்னை, குரம்பைனா குடிச, உயிர் வாழற குடிச, சப்த தாதுக்களால் கட்டப்பட்ட இந்த புலால் நாற்றம் வீசும் உடம்பு, மலஞ்சோறு ஒன்பது வாயு குடி, சீ வார்ந்து ஈ மொய்த்து அழுக்குடு திரியும் சிறு குடி, வல்வினை திணிந்திட்டதோ இருட்குடி இந்த உடம்பு. இந்த மாதிரி பாக்குற பார்வை இருக்காருக்கா? நம்ம எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோம், கல்யாண நாள் கொண்டாடுறோம், நம்ம உடம்ப நம்ம மதிக்கிறோம். சிவபக்திக்கு மாறுபட்ட நிலை, சிவபக்தி பண்றவங்க உடம்ப மதிக்கக்கூடாது. உடம்பை ஊனென்று உணரா மூட திருமந்திரம். உடம்ப மாமிசம் நினைக்கணுமா? நினைக்கலன்னா சிவபக்தி பண்ண முடியாது. அதான் அப்பர் பெருமாள் சொல்ற ஐயாற்று தேவாரத்துல, திருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்தி உடலை வருத்தி. உடம்ப நல்ல வேலை வாங்கணும். சடம் தானே, சட பொருளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க கூடாது. செருப்புக்கு மரியாதை கொடுத்து செருப்பு யாரா தலையில வச்சுப்பாங்களா? அது போல உடம்புக்கு மரியாதை கொடுக்காம இருக்கணும். அதான் சாமி சொல்றாங்க, மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலைது பின்னிடை தருமராசன் வேண்டினார் விளக்குவாயார் என்ன வருவானே. உன்னால சொல்லி அவனை தடுக்க முடியுமா? நான் பல பட்டங்கள் பெற்றவன், பல பதவி வகுத்தவன், நான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன், எனக்கு வயசு நிரம்ப ஆயிடுத்து, செய்ய வேண்டிய கடன்கள் உண்டு, இப்படி எல்லாம் சொன்னா எமன் விட்டுட்டா போறான், அடிச்சுட்டு போயிடுவானே. அதுக்கு முந்தைய என்ன செய்யணும் தெரியுமா? அப்புறம் சொல்றாங்க, பன்னிடை சுவைகள் பாடி ஆடிடும் தப்பற்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுள் வீரட்டனாரே. அதுக்கு முன்னால பாடு, அதுக்கு முன்னால ஆடு, இறைவனுடைய திருவடிக்கு

0: தரிசனம் தாங்கிய சிவனடியார் நினைத்து விடாதீர்கள். அவர்கள் சாட்சாத் சிவத்துக்கு சமமானவர்கள். சிவனிடத்திலே நீங்கள் காலால் உதைப்பட்டதை மறந்து விட்டீர்களா? உங்கள் தலைவர் உதைப்பட்டதை. ஆகவே விடுகுள் ஊர்தியினா அடியார் குழாத்தை கண்டால், தெரியாது உள்ளே நுழைந்து விட்டால் கூட வணங்குங்கள், வாழ்த்துங்கள், புகழுங்கள், போற்றுங்கள், விடை பற்றி செல்லுங்கள் சொல்ற கவனிங்கோ. இப்ப எம பயம் அடியாருக்கு கிடையாதுங்கிறத இதை விட வலிவா வேறு யாரும் சொல்ல முடியுமா? இப்படி சொன்னவர் நாவரசு பெருமானார், மேதகு நாவின் மன்னர். இது அன்றை உணர வேண்டும். இப்ப குங்குலிய கலைஞர் ஊர் கடவுள் அவர் வர்ற என்ன பண்றார்? மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையை எய்தி ஈரிலா அன்பின் மிக்காக்கு இன்னமும் ஏற்குமாற்றார் ஆறுற சுவைகள் பொங்க அமைத்து அவர் அருளே என்று ஆச்சாரியாருக்கு திருமதி பண்ண எவ்வளவு பாக்கியம் அந்த புண்ணியம் இவர் கிடைச்சது கலையருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமுக்கும் வீழி போறாங்க. சரிதத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி வீழி. முதல்ல போறது அரசுகள் தான், ஏன்னா அப்படித்தான் அவங்க யாத்திரை அமையுது. அரசுகள் போற அடிச்சு விட்டு தான் பிள்ளையார் பெருமான் செல்றாங்க. வீழி மிடலை வந்தனைய சேர்க்கிறாருக்கு உற்சாகம் கொப்பிளியுது. மிளவு நாவு கரசனையும் காழி ஞான பிள்ளையையும் கலந்த உள்ள காதலினா ஆடி வளவன் அறியாத அடியார் அடியார் அவர்களோடும் வாழி மறையோர் எதிர்கொண்டு வணங்க வணங்கி உள் புகுந்தா சந்தமா சொல் சந்த பாடல் அமைகிறார். அங்க வாழற வேதியர்கள் அடியார்கள் எல்லாம் திரண்டு வர்றாங்க. போல வந்து நாவரசர் அல்லவா, ஒரு நுட்பம் நுட்பம் ஒண்ணு சொல்லிடுறேன். நாவரசர் அம்பாள் வடிவம், பிள்ளையார் ஈஸ்வர வடிவம். நீங்க திருக்கோயில் போனீங்கன்னா நால்வர் பெருமக்கள் சன்னதியில தயவு பண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்கோ. எல்லா கோயில்கள்லயும் நால்வர் பெருமக்கள் சன்னதி இருக்கும் சிவாலயங்கள்ல. அரசுகளை பிள்ளை அம்மையா ஒரு தடவை கண்ணில் அப்படி மணக்கல்ல பாத்துக்கோங்க. அம்பாளுடைய கடாட்சம் பரிபூர்ணமா கிடைச்சிடும். பிள்ளையார் திருவுருவத்தை ஈசனுடைய தான் தோன்றி ஈசர் சுடச்சோதி பெருமான் செம்மேனி அம்மான் வடிவமா பாத்துக்கோங்க, பரிபூர்ணமாயிடும் அந்த அருள். இதோட விளக்கம் ஒன்று சொல்றேன். அம்பாள் பார்வை அருள் விளக்கமா அமையும், ஐயன் பார்வை ஆனந்த விளக்கமா அமையும். அம்மா பார்வை பாசத்தை நீக்கும், ஐயனுடைய பார்வை பாதத்துல சேர்க்கும். ஒன்று பாச நீக்கும், இன்னொன்று சிவப்பேர். ரெண்டையும் தரவல்லது அம்மையும் அப்பனும். இந்த ரெண்டு பேரும் தான் வந்தாங்க நாவரசரும் ஞானசம்பந்தருமா என்பதை மற்றவங்க மறக்கலாம், சைவர்கள் மறக்கக்கூடாது. சைவ திறத்துல துறைபோகிய பெரியோர்கள் மறத்தலாக. அவர்களுக்கு திருஞான சம்பந்தர் தான் ஈசர், திருநாவுக்கரசர் தான் எழிலார் அன்னை பராசக்தி பார்வதி தேவி. இந்த உணர்வு உடையோர் தான் தலையாய செய்வர், அவர்தான் மனிதரின் தலையாய மனிதர்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

ஓம் சிவாய நமஹ. ஷைமன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

வகுப்பில் ஆனந்த கழிப்பு பாடல்களை பார்ப்பதற்கு முன் முகவுரையாக சில கருத்துக்களை பார்க்க ஆரம்பித்தோம். அவைகளை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு மேலும் அந்த முகவுரையை பூர்த்தி செய்து நாம் இன்று முதல் பாடலுக்குள் செல்லலாம். நாம் பார்த்த முதல் கருத்து ஆசிரியருடைய

வாழ்க்கை குறிப்பு. அதை தொடர்ந்து நாம் பார்த்தது தாயுமானவர் பாடல்களில் என்னென்ன கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன என்று பார்த்தோம். அதில் முதலாக அடங்கி இருக்கின்ற கருத்து சகுண பிரம்ம அல்லது ஈஸ்வரனுடைய வர்ணனை. ஈஸ்வரன் என்பது அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்ற தத்துவமாக இருக்கின்றார். பிறகு நாம் அன்றாட வழிபடுகின்ற இஷ்ட தேவதையாகவும் இருக்கின்றார். இங்கு தாயுமானவர் இஷ்ட தேவதையாக இருக்கின்ற ஈஸ்வரனையும், அனைத்துக்கும் அவர் காரண ரூபமாக அனைத்துமாகவும் இருக்கின்றார் என்ற கருத்தையும் பல பாடல்களில் விளக்கி இருக்கின்றார். பிறகு அடுத்ததாக தாயுமானவர் பாடல்களில் அமைந்திருக்கின்ற கருத்து நிர்குண பிரம்ம சொரூப வர்ணனா. மாயா தத்துவத்தை நீக்கி சுத்தமாக பரம்பொருளாக இருக்கின்ற தத்துவத்தை பல இடங்களில் ஆசிரியர் பாடி இருக்கின்றார். அந்த இடங்களிலெல்லாம் உபனிஷத்தில் பேசப்பட்டுள்ள பல சொற்களை, பல சமஸ்கிருத சொற்களை கையாண்டு இருக்கின்றார். பிறகு மூன்றாவதாக அவர் பேசியது சாதகர்கள் கடைபிடிக்க வேண்டிய சாதனைகள். அந்த சாதனைகளை பற்றித்தான் அதிகமாக பேசி இருக்கின்றார் என்று பார்த்தோம். அதில் விவேகம், வைராகியம், குருவினுடைய தேவை, பக்தி இவைகளையெல்லாம் பேசி இருக்கின்றார் என்ற இடத்தில் நாம் ஒரு விசாரத்தை ஆரம்பித்தோம். ஒரு சாதகன் என்னென்ன படிகளையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற விசாரத்தை ஆரம்பித்தோம். அதில் முதலில் மனிதர்களை எப்படி பிரித்தோம்? விஷயி என்று பிரித்தோம். விஷயி என்றால் போகத்தை நாடுபவன், இன்பத்தை நாடுபவன். அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமே இந்திரியங்கள் வழியாக மனதில் அனுபவிக்கப்படுகின்ற லௌகிக சுகம். இந்த விஷயி இவனை நாம் இரண்டாக பிரித்தோம். தர்மத்தின்படி விஷயத்தை அனுபவிப்பவன், தர்மத்தை தியாகம் செய்து விஷயத்தை அனுபவிப்பவன். நாம் தர்மத்தை விட்டவனை பற்றி பேசவில்லை. தர்மப்படி இவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தால், அவன் ஒரு போகியாகவே இருந்து வந்தால் அடுத்த நிலைக்கு எப்படி உயர்வான் என்று நாம் பார்க்கையில் விஷயி விவேகியாக மாறுவான் என்று பார்த்தோம். விவேகி என்றால் என்ன? தான் அனுபவிக்கின்ற இந்த போகத்தில் உள்ள குறைகள் அவனுக்கு தெரியும். இவைகள் நிலையற்றது என்ற அறிவை அவன் அடைவான். இப்ப யார் எந்த நிலைக்கு வருகிறார்கள்? ஒருவன் தர்மப்படி போக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், அவனுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் காமிய பிரார்த்தனையாகவே இருந்திருந்தாலும், அந்த தர்மத்தின் பலனாக இவனுக்கு அறிவு ஏற்படுகிறது. என்ன அறிவு? என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் இந்த உலகம் கொடுக்கின்ற இன்பம் அல்ல, இதற்கு அப்பாற்பட்டு ஒரு லட்சியம் இருக்கின்றது என்ற ஒரு அறிவு இவனுக்கு ஏற்படுகிறது. அவனை நாம் விவேகி என்று பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து பலர் விவேகத்தை அடைந்த போதிலும் மீண்டும் பழக்க வாசனையினால் அவன் அதே விஷயத்தை நோக்கியே சென்று கொண்டு இருக்கின்றான். அவனுக்கு விவேகம் இருக்கின்றது, ஆனால் வைராகியம் வரவில்லை. இப்ப நம்முடைய மனதையே பார்த்தாலும், நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டு புரிந்து கொள்வதற்கு முன் எப்படி சில விஷயங்களை குறித்தே சென்று கொண்டிருந்தோமோ, அதே போல் அறிவு வந்ததற்கு பிறகும் நாம் என்ன செய்கின்றோம்? பொருள்களை விடாமல் அதன் பின்னே செல்கின்றோம். அப்பொழுது இருக்கின்ற நிலை என்னவென்றால், விவேகியாகிவிட்டான் ஆனால் வைராகியாகவில்லை. வைராகியாகவில்லை என்றால் அந்த பொருளிலிருந்து இவனால் விலக முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த பொருளிலேயே அவன் செல்கின்றான். இப்ப இந்த நிலையில்தான் ஒரு சாதகன் அதிக காலத்தை கடக்கின்றான். தாய்மானவரும் இந்த நிலையில் அதிக காலம் இருந்திருக்கின்றார். காரணம், அதிக பாடல்கள் இந்த நிலையிலிருந்து பாடி இருக்கின்றார். எந்த நிலையிலிருந்து? எனக்கு அறிவு வந்து விட்டது, ஆனால் அந்த அறிவு எனக்கு பயன்படுவதில்லை. தெரியாமல் இருந்திருந்தாவே நன்றாக இருக்கும் போல் இருக்கிறது.